0: சாதாரண மனசு இல்ல,
1: ரொம்ப கொடுமையான மனசு எனக்கு இருந்தது. மனதே கல்லால் எனக்கு அன்றோ,
0: அதாவது இந்த ஞானம் அடைஞ்சு நான் அந்த மனச வந்து நண்பனாக்குவதற்கு முன் எனக்கு மனது ரொம்ப ஒரு பகைவனாக இருந்தது.
1: மனதே கல்லால் எனக்கு அன்றோ என்றால் என்னுடைய மனசு ஒரு கல்லை போல பாறையை போல இருந்தது. பிறகு என்ன ஆச்சுன்னா, கல் போன்ற மனம் எனக்கு இருந்த போதிலும், குருவினுடைய திருவருளை காட்டுறார், இப்படிப்பட்ட மனசு எனக்கு இருந்த போதிலும் தெய்வ மௌன குரு வாகி வந்து கை காட்டி, குருவினுடைய அருளை சொல்றார். தெய்வ மௌன குரு, தெய்வத்தன்மை பொருந்திய மௌன குரு. தாய்மானவர் குருவுக்கு மௌன குருன்னு பேருன்னு நம்ம பார்த்தோம். ஏன்னா அவர் அளவா பேசுவார். அப்படி இருக்கின்ற மௌன குரு, குரு ஆகி வந்து கை காட்டி, தெய்வமே மௌன குருவாக வந்தது அப்படின்னு சொல்கின்றார். தெய்வமே மௌன குருவாக வந்து கை காட்டி. கை காட்டிங்கிறதுக்கு ரெண்டு அர்த்தம் இருக்கு. ஒன்று சின்முத்திரையை காட்டினார், கையில வந்து சின்முத்திரையை காட்டி எனக்கு உண்மையை உபதேசித்தார். அல்லது வழி காட்டி, என்னுடைய வாழ்க்கைக்கு வழி காட்டினார். நம்ம புதிய ஊருக்கு போறோம், புதிய ஊருக்கு போகும் பொழுது அங்கங்க அங்க வழிகாட்டி இருக்கு. வழிகாட்டினா நமக்கு தெரியுமல்ல, இந்த ஊருக்கு போறதுக்கு இந்த டைரக்ஷன், இந்த ஊருக்கு போறதுக்கு இந்த டைரக்ஷன், அது வழிகாட்டி. அந்த வழிகாட்டி இருந்தா தான் நம்ம போக முடியும். ஏன்னா அந்த ரோடை பார்த்தா நமக்கு தெரியாது எந்த ஊருக்கு எந்த ரோடு கொண்டு போய் விடும். எல்லா ரோடும் ஒரே மாதிரி தான் இருக்கும். அது போலதான் இந்த வாழ்க்கையிலேயே பாதை போனா நமக்கு தெரியாது எங்க கொண்டு போய் விடும்னு சொல்லி. அப்ப அந்த குரு தான் இருந்து வழிகாட்டணும். நீ இது வழியா போனா இங்க போய் சேருவாய், இது வழியா போனா இந்த இடத்துக்கு நீ போவாய் அப்படின்னு சொல்லி, ஸ்ரேயஸ் எது பிரேயஸ் எதுன்னு வழிகாட்டணும். அப்படி வழிகாட்டி பிறகு என்ன பண்ணாராம், அவரு வழிகாட்டினார், குரு காட்டுறது காட்டிட்டு இருப்பார், இவர் என்ன செய்யணுமா, எனதாம் பணியற மாற்றி. எனதாம் பணியற மாற்றி அப்படின்னு சொன்னா என்னுடைய கடமைகள், என்னுடைய பாதைகளை எல்லாம் இவர் மாற்றி விட்டார், என்னுடைய பணிகளை எல்லாம் மாற்றி விட்டார். நான் எதோ கடமைன்னு நினைச்சிட்டு எதோ பண்ணிட்டு இருந்தேன், இப்ப இதுதான் கடமைன்னு என்னுடைய வாழ்க்கையே மாற்றி விட்டார். இவர் கை காட்டினது எப்படி இருந்ததுன்னா என்னுடைய முழு வாழ்க்கையே மாறி விட்டது. எனதாம் பணியற மாற்றி அவன் அந்த குருவானவர் இன்னருள் வெல்லத்து இருத்தி வைத்தாண்டி. இன்னருள் என்றால் இனிய, அருள் வெல்லம் என்றால் மோட்சம். இங்க இறைவனுடைய அருள் வெல்லம், வெல்லம் சொன்னா என்ன தண்ணீர், அருள்ல இருத்தி வைத்தாண்டினா மூழ்க வைத்தார். இறைவனுடைய அருளுக்குள் என்னை மூழ்க வைத்தார். ரொம்ப எளிமையான கருத்து. இங்க நான்கு கருத்தை சொல்லி இருக்கார், ஒவ்வொரு வரியிலையும் ஒவ்வொரு கருத்து. இப்ப சென்ற பாடல்ல ரெண்டு கருத்தை சொன்னார், இந்த பாடல்ல நான்கு கருத்து. முதல் கருத்து வந்து எப்படிப்பட்ட மனம் எனக்கு இருந்தது, இல்ல கவனமா புரிஞ்சுக்கணும், இருந்தது பாஸ்ட் டென்ஸ். இப்ப வந்து அவருக்கு இருக்கிற மனம் வேறு, எப்படிப்பட்ட மனதுடன் நான் இருந்தேன் முதல் கருத்து. இரண்டாவது கருத்து குரு என்ன செய்தார். மூன்றாவது கருத்து என்னுடைய வாழ்க்கை எப்படி அமைந்தது. நான்காவது கருத்து இப்பொழுது நான் எப்படி இருக்கின்றேன். இனி ஒவ்வொரு கருத்தா மீண்டும் வருவோம். முதல் கருத்துக்கு போவோம். மனதே கல்லால் எனக்கு அன்றோ அப்படின்னு சொன்னா எனக்கு கல்ல போல மனசு இருந்தது, பாறைய போல மனம் இருந்தது. அதனால என்னன்னா யாரெல்லாம் என்னிடத்துல வருகிறார்களோ அவர்கள் என்ன ஆவார்கள், அடிவிட்டு தான் போவார்கள். பாறைய போல மனசு இருந்ததுன்னு வச்சுக்கோமே, என் பேச்சு எப்படி இருக்கும், சொல் எப்படி இருக்கும், யாரெல்லாம் என்னிடம் இணக்கம் வைக்கிறாங்களோ அவங்க கஷ்டப்பட்டு தான் போவாங்க. சில பேர் அப்படி இருப்பார்கள், அவரிடம் போய் அஞ்சு நிமிஷம் பேசிட்டு வந்தோம்னா நம்ம மனது ஏதாவது விதத்துல ஹர்ட் ஆயிருக்கும், ஏதாவது விதத்துல பாதிப்பு ஏற்பட்டிருக்கும். ஏன்னா பாறையை போல அவ்வளவு தூரம் இன்சென்சிட்டிவா நான் இருந்திருக்கேன்னு அர்த்தம். ஒரு மென்மை இல்லாத மனதுடன் நான் இருந்தேன். அப்படி ஒரு அறிவில்லாமல், அன்பில்லாமல், அப்படிப்பட்ட கல் மனதுடன் நான் இருந்தேன். நம்ம அதுதானே சொல்லுவோம், உனக்கு என்ன ஒரு கல் மனசா இருக்கு அப்படின்னு சொல்லி, ஒரு அன்பில்லை, கருணை இல்லை, அப்படிப்பட்ட மனதுடன் நான் இருந்தேன். ஏன்னா போன பாடல்ல சொன்னாரு, இந்த மனசு தானே எனக்கு துயரத்துக்கு காரணம்னாரு அல்லவா.
0: அப்ப எப்படிப்பட்ட மனம் இங்க வர்ணிக்கிறார், ஆசை கோபம் பொறாமை இப்படிப்பட்ட மனதுடன் நான் இருந்தேன். சரி, தெய்வ மௌன குரு ஆகி வந்து கை காட்டி, இப்படி இருக்கிறவர் வந்து எனக்கு வந்து குருவானவர் வந்து கை காட்டினார். கை காட்டினார்னு சொன்னா வாழ வேண்டிய முறையை வகுத்து கொடுத்தார், இப்படித்தான் நீ வாழ வேண்டும் என்று கை காட்டினார், வழி காட்டினார். அர்த்தம் கை காட்டின்னு சொன்னா நீ எந்த வழியில் போக வேண்டும், எந்த பாதையில் போக வேண்டும் என்று குருவானவர் எனக்கு வழி காட்டினார். குருவினுடைய பங்கு இவ்வளவுதான். நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் குருவிடமிருந்து நம்ம எவ்வளவு அடைய முடியும் எவ்வளவு அடைய முடியாதுங்கிற விஷயத்துல, குரு வந்து நமக்கு வழியை காட்ட முடியும், அதுல போக வேண்டித்தவர் சிஷ்யர்கள் தான். பிறகு குருவிடமிருந்து நம்ம உற்சாகத்தை பெறலாம், சில தடைகளை நம்ம நீக்கலாம், குருவுக்கு பணிவிட செய்வதன் மூலமா சித்த சுத்தியை அடையலாம், இதெல்லாம் ஓகே. ஆனா அடைய வேண்டித்தது செய்ய வேண்டித்தது யாருன்னா சிஷ்யர் தான். வெறும் குரு மட்டும் ஒருவருக்கு மோட்சத்தை கொடுக்க முடியாது. ஒரு குருவுக்கு வந்து இந்த சிஷ்யனுக்கு மோட்சத்தை கொடுக்கலாம், இந்த சிஷ்யனுக்கு மோட்சத்தை கொடுக்க வேண்டாம் அப்படிங்கிற விருப்பு வெறுப்பெல்லாம் இல்லை. அவருக்கு தெரியும் நான் யாருக்கும் மோட்சத்தை கொடுக்க முடியாது, அல்லது மோட்சத்தை அடைபவர்களுக்கு தடையும் செய்ய முடியாதுன்னு அவருக்கு தெரியும். காரணம் என்ன என்றால், குரு வந்து ஒருவருக்கு கை காட்டத்தான் முடியும். கை காட்டினா வழி காட்டி, முதல்ல தர்ம வழியை காட்டுவார், பிறகு ஞான வழியை காட்டுவார், தர்ம பாதையை காட்டுவார், பிறகு ஞானத்தை காட்டுவார். இதெல்லாம் குரு உபதேசம் செய்து, இந்த வழி அப்படிங்கறது எப்படின்னு சொன்னா, நம்ம வந்து ரொம்ப தூரத்துக்கு போறோம், அவ்வப்பொழுது வழி காட்டணும், வழி காட்டுறதுக்கு நமக்கு கை காட்டி வேணும். ஒரே ஒன்றை மட்டும் பார்த்துட்டா போக முடியாது, ஏன்னா பல நெளிவு சுழிவுகள் எல்லாம் இருக்கும். அப்ப அவ்வப்பொழுது குருவினுடைய துணை தேவைப்படுகிறது. ஏன்னா கொஞ்ச தூரம் போன உடனே மறுபடியும் ஒரு நாலு பாதை வரும், எதுல போகணும்னு வழிகாட்டிட்டார், அதுல போன உடனே மறுபடியும் நாலு பாதைகள் பிரிஞ்சு நிற்கும். அப்ப ஒவ்வொரு ஸ்டேஜிலையும் நமக்கு எப்படி வழிகாட்டி தேவைப்படுதோ, கடைசி இலக்க அடைகிற வரைக்கும் அதே போல ஒரு சிஷ்யன் ஒரு சாதனை பண்ணிட்டு இருப்பான். அந்த நேரத்துல எப்படி சாதனை பண்ணணும் என்ன பண்ணணும்னு தெளிவா இருக்கும், பிறகு அதை முடிச்சதுக்கு அப்புறம் மீண்டும் அவனுக்கு தெரியாது, நான் அடுத்த சாதனை என்ன பண்ணணும், அடுத்தது எப்படி நான் சிந்திக்கணும், அடுத்தது என்னை எப்படி நான் பொருத்தி கொள்ள வேண்டும். அப்ப மீண்டும் அவர் வழிகாட்டுவார். அப்படி அவ்வப்பொழுது குருவானவர் எனக்கு வழியை காட்டி, பிறகு என்ன ஆச்சுங்கிறது அடுத்த பகுதி வந்தோம்னா, எனதாம் பணியர மாற்றி. எனதாம் பணியர மாற்றி என்றால், என்னுடைய பழைய கடமைகள் லட்சியங்கள் இவைகளையெல்லாம் மாற்றி விட்டார். நான் முன்ன எதை எதையோ லட்சியமா நினைச்சிட்டு இருந்தேன். சில பேர் பணம் தான் லட்சியம், பதவி தான் லட்சியம், சில உலக போகங்கள் தான் லட்சியம் நினைச்சிட்டு இருப்பார்கள், அதற்கு தகுந்த பணியில் ஈடுபட்டு கொண்டிருப்பார்கள். அதையெல்லாம் மாற்றி விட்டார், என்னுடைய வாழ்க்கையினுடைய இலக்கையே மாற்றி விட்டார். அதாவது காமிய கர்மத்திலிருந்து நிஷ்காமிய கர்மமா மாற்றினார். பிறகு வந்து உபாசனையிலிருந்து சிரவணத்திற்கு கொண்டு வந்தார். நான் ஏதோ ஜபம் பண்ணிட்டு இருந்திருப்பேன், தியானம் பண்ணிட்டு இருப்பேன், எதை தியானம் பண்ணணும் எதை அறியணும் என்று என்னுடைய வாழ்க்கையே மாற்றி விட்டார். வாழ்க்கையில செய்கின்ற சாதனைகளை எல்லாம் மாற்றி விட்டார். அதுதான் எனதாம் பணியர மாற்றி. பிறகு இதுல இனி ஒன்னு இருக்கு, குரு எந்த வழியை காட்டினாரோ அந்த பாதையில் என்னை செலுத்த வைத்தார், அந்த பாதையில என்னை என்ன செய்ய வைத்தார், அதில் நான் பயணம் செய்ய உதவி செய்தார். இதெல்லாம் ரொம்ப முக்கியமா சொல்லுவார்கள். இந்த பாதை வந்து இது வந்து ரொம்ப ரேரான பாதை. ஒருவர் வந்து ரொம்ப அழகா சொல்லியிருக்கார், உங்களுடைய வாழ்க்கையில இவ்வளவு ஒரு மாற்றம் வந்ததுக்கு காரணம் என்ன என்று ஒரு அறிஞரிடம் கேட்டதற்கு அவர் என்ன பதில் சொன்னாரா, நான் வந்து வாழ்க்கை பயணத்துல போகும் பொழுது எனக்கு முன்னாடி இரண்டு பாதைகள் இருந்தன, அதுல வந்து ஒரு பாதை அதிக மக்கள் சென்றும் வந்து கொண்டும் இருந்த பாதை, இனி ஒரு பாதை ரொம்ப ரேர், அதிக மக்கள் செல்லாத தனிமையான பாதை, ரொம்ப குறைவான மக்கள் செல்கின்ற பாதை. பிறகு என்னுடைய வாழ்க்கை ரொம்ப குறைவானது, ஒரு பாதையில போயிட்டு திரும்பி வந்து இனியொரு பாதையில போக முடியாது, டெஸ்ட் எல்லாம் பண்ண முடியாது, ஏன்னா நேரம் ரொம்ப குறைஞ்சு ஆயுள் ரொம்ப குறைவானது. ஒரு பாதையில போயிட்டு திரும்பி வந்து இனியொரு பாதையில போக முடியாது. அப்ப நான் வந்து மிக குறைவானவர்கள் பயணம் செய்கின்ற பாதையை நான் தேர்ந்தெடுத்தேன். அதுதான் என்னுடைய வாழ்க்கையில் இவ்வளவு வேறுபாடுன்னு சொல்றார். அதாவது த ரோடு லெஸ் டிராவல்டு ஐ ஹவ் சோசன் சொல்றார். குறைவான மக்கள் பயணம் செய்கின்ற பாதையை நான் தேர்ந்தெடுத்தேன்னு சொல்றார். அதைத்தான் இங்க சொல்றார், எனதாம் பணியற மாற்றி, என்னுடைய பணியை மாற்றினார். நான் வந்து இந்த ஆன்மீக பாதையில் இப்பொழுது பயணம் செய்கின்றேன். அதற்கு வழியாட்டியாக குரு இருந்தார். இனி கடைசி நாலாவது வரியில, சரி இதுல போய் ரொம்ப கடினமான பாதைன்னு வேற சொல்கிறார்கள், நம்மோட சேர்ந்து பயணம் பண்றதுக்கு ஆட்கள் எல்லாம் இல்லை, இவ்வளவு கடினமான பாதையில போய் எங்கதான் வீழ்ந்தார்னா, இன்னருள் வெள்ளத்து இருத்தி வைத்தாண்டி அருள் வெள்ளத்தில் வீழ்ந்தேன். இறைவனுடைய அருள்ங்கிறது ஆனந்தம் தான், மன நிறைவு தான். அப்படி இந்த பாதையில் சென்று இறைவனுடைய அருள் வெள்ளத்துக்குள், இன்னருள் என்றால் இனிய ஆனந்தத்தை கொடுக்கின்ற அருள் வெள்ளம் என்றால் அருளில் இருத்தி வைத்தாண்டின்னு சொன்னா அதுல போய் என்னை நிறுத்தினான். இது வந்து எப்பொழுதுமே ஓடிக்கொண்டே இருக்கிறதல்ல, எங்காவது போய் ஒரு பயணம் முடிய வேண்டும் அல்லவா, அது எங்க முடிஞ்சதுன்னா இறைவனுடைய அருளில் முடிந்தது, அதாவது ஆனந்தத்தில் முடிந்தது என்று. இந்த இரண்டு பாடல்கள் எளிமையான பாடல்கள் தான், இருப்பினும் வேதாந்த கருத்துக்கள் இவ்விதம் உள்ள பொருந்தி இருப்பதாக நாம் பார்த்தோம். அடுத்த பாடலை அடுத்த வகுப்பில் பார்ப்போம்.
2: ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்சதேம் பூர்ணஸ்ய

0: நமஸ் சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நமஸ் சிவாய.
1: திருச்சிற்றம்பலம் சைவம் .org இன் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் அடுத்ததாக கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி திருமுறை இசை. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது அச்சம் இளர் எனத் தொடங்கும் பாடல். பாடியிருப்பவர் நடராஜன் ஓதுவார் அவர்கள். திருச்சிற்றம்பலம்

ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது திருவாசகம் பிடித்த பத்து பாடல் பால் நினைந்தூட்டும். பாடியிருப்பவர் எம் எஸ் சுப்புலட்சுமி அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.

0: ओम नमः शिवाय।
1: यू आर लिसनिंग टू शैवम डॉट ऑर्ग रेडियो, द 24/7 स्पिरिचुअल चैनल फ्रॉम शैवम डॉट ऑर्ग।
2: கோயில் பெரும்பற்ற புலியூர், பெரும்புலியூர், எருக்கத்தம்புலியூர், பாதிரிப்புலியூர், ஓமமாம்புலியூர் என்று ஐம்பெரும் புலியூர் தலங்கள் அமையும். புலிக்கால் முனிவராம் வியாக்கரபாதர் வழிபட்ட தலங்கள் இவை. இவற்றுள் முதன்மையானது பெரும்பற்ற புலியூர் எனப் போற்றப்பெறும் சிதம்பரம். கோயில் என்றாலே சிதம்பரத்தைத்தான் குறிக்கும் என்பது சைவப்பெருமக்களது எண்ணம். சிவமே நிலவிய திருவீதிகள் 4, திருக்கோபுரங்கள் 4. இவற்றுள் மேலை திருக்கோபுர வாயில் வழியாக திருநாவுக்கரசு சுவாமிகள் எழுந்தருளினர் என்பது வரலாறு. நந்தி வாகனம் எதிர் இருக்க நல்லருள் புரியும் கற்பக விநாயகர் இத்திருக்கோபுரத்தே மேற்கு நோக்கி எழுந்தருளியுள்ளார். கிழக்கு நோக்கி செவ்வேட்பரமன் செல்வாய செல்வம் வழங்கி அருள்பாலித்து வருகிறார். நீடும் திருப்பெருகு ஒளி நிறை அம்பலத்தில் நிறுத்தனார் அமுதத் திருநடம் கண்டு கசிந்து உருகிய அப்பரடிகள் கண்ணில் நீர்வார கரமலர்களை உச்சிமேற்குவித்து சொன்மாலைகள் பல பாடி மகிழ்ந்து இருந்தனர். பின்தாள் சடையான் திருநடம் கும்பிடும் பேரார்வம் கொண்டு அங்கு எழுந்தருளியிருந்த காலத்து அருளிய திருப்பதிகங்களுள் ஒன்று கருணட்ட கண்டனை எனத் தொடங்கும் திருவிருத்தம். இத்திருப்பதிகத்தில் இரண்டாவதாக வருவது ஒன்றி இருந்து நினைமின்கள் எனத் தொடங்கும் பாடல்.

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: ஓம் சிவாய. சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி தினம் ஒரு சிவாலயம். வழங்குபவர் சிவபாத சேகரன் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமன்.
2: பெண்ணமர்னேனியினாரும் பிறை புல்கு என்

கொங்கு நாட்டின் மேல் அமைந்துள்ள தேவார பாடல் பெற்ற தலங்கள் ஏழினுள் கொடுமுடி என்ற திருத்தலத்தை நாம் இன்று தரிசிக்கின்றோம். இந்த ஊர் ஈரோடிலிருந்து திருச்சி செல்லும் பாதையில் அமைந்துள்ளது. இதற்கு பேருந்து வசதிகளும் ரயில் வசதிகளும் நிரம்ப உண்டு. இங்கு காவிரி தாயானவள் வடக்கிலிருந்து தெற்கு நோக்கி ஓடி வருகின்றாள். அதன் மேற்கரையில் அமைந்துள்ள கீழ்திசையை நோக்கிய சிவாலயம் இது. இக்கோயிலின் சன்னதிக்கு நேராக தானும் கிழக்கு நோக்கி காவிரி ஓட ஆரம்பிக்கின்றது. அதன் கரையில் விநாயகப் பெருமான் காட்சியளிக்கின்றார். இத்தலம் மூர்த்தி, தலம், தீர்த்தம் ஆகிய மூன்றாலும் சிறப்புடையது. தேவார மூவராலும் பாடல் பெற்றது. சிவபெருமானை தவிரவும் பிரமன், விஷ்ணு ஆகியோருக்கும் சன்னதிகள் அமைந்துள்ள திருத்தலம். சுவாமிக்கும் அம்பிகைக்கும் திருமாலுக்கும் தனித்தனியாக மூன்று ராஜகோபுரங்கள் பாண்டிய அரசனால் அமைக்கப்பட்டுள்ளது. இதனுடைய மற்றொரு சிறப்பாகும். சுவாமி சன்னதிக்கு அமைந்துள்ள கோபுரவாயிலில் நுழைந்து உள்ளே செல்லும் பொழுது இடதுபுறத்தில் சந்திரனையும் வலதுபுறத்தில் சூரியனையும் தரிசிக்கின்றோம். கொடிமரத்தை வணங்கிவிட்டு நந்தியம் பெருமானையும் வணங்கிவிட்டு உள்ளே நுழைகின்றோம். கொடுமுடி என்று சொன்னவுடனேயே பெரிய சிகரம் என்ற பொருளை கொண்டு இங்கு மலை அமைந்துள்ளதோ என்று ஒரு ஐயம் ஏற்படுவது இயற்கை. பெருமானே மலைச்சிகர வடிவாக எழுந்துள்ளார். மூலமூர்த்தி கோயம்புத்தூர் மேனியாக அமைந்துள்ளது. கிழக்கு நோக்கிய பெருமான் அளவில் சிறியதாக தோற்றமளித்தாலும் கருணையிலும் மகிமையிலும் மிகப்பெரிய மூர்த்தி இவர். அகத்திய முனிவர் வழிபடும்போது ஏற்பட்ட கைவிரல் தழும்பினை பெருமான் மீது காண முடிகிறது. இவருக்கு மலைக்கோந்தீஸ்வரர், மகுடேஸ்வரர், கொடுமுடிநாதர், கொடுமுடி லிங்கேஸ்வரர் என்றெல்லாம் பல பெயர்கள் வழங்கப்படுகின்றன. கல்வெட்டுகளிலும் இவரை திருப்பாண்டி கொடுமுடி மகாதேவர், ஆளுடைய நாயனார் என்றெல்லாம் வழங்கியிருக்கிறார்கள். உள்பிரகாரத்தை நாம் வலம் வரும்பொழுது தென்புறமாக 63 நாயன்மார்களுடைய திருவுருவங்களையும் மேற்புறம் கன்னிமூரை கணபதியையும் உமாமகேஸ்வரர், அகத்தியர், அகஸ்தீஸ்வரர், வள்ளி தெய்வானையுடனாகிய அறுமுகப் பெருமான் ஆகியோரை தரிசித்துவிட்டு நடராஜ பெருமானுடைய சன்னதியையும் தரிசிக்கின்றோம். அம்பிகை தனிச்சன்னதி கொண்டு விளங்குகின்றாள். சுமார் 3 அடி உயரம் உள்ள இந்த அழகிய அம்பிகைக்கு அதற்கேற்ப பெயரும் சௌந்தராம்பிகை என்று அமைந்துள்ளது. பன்மொழியாள், வடிவுடை நாயகி என்றும் பெயர்கள் இந்த அம்பிகைக்கு உண்டு. சுவாமி சன்னதிக்கும் தேவியாருடைய சன்னதிக்கும் நடுவில் பின்புறத்தில் திருமால் வீரநாராயண பெருமாள் என்ற திருநாமத்தோடு கோயில் கொண்டுள்ளார். பள்ளி கொண்ட நிலையில் காட்சியளிக்கின்றார். மிகப்பெரிய திருமேனி. இங்கு ஆதிசேஷன் மீது சயனித்த வண்ணம் உள்ள பெருமாளை தரிசித்தவர்களாக விபீஷணர், ஆஞ்சநேயர், பரவாசுதேவர், கவேர முனிவர், பிரம்மா, நாரதர், ஸ்ரீதேவி, பூதேவி, கருடாழ்வார் ஆகியோரையும் காண்கின்றோம். துவாரபாலகர்களும் அழகிய சிற்ப வடிவங்களாக விளங்குகின்றார்கள்.
இந்த வீரநாராயண பெருமாளுக்கு வலப்புறம் உள்ளது திருமங்கை நாச்சியாருடைய சன்னதி, கன்னிமுனையில் உள்ள ஆஞ்சநேயர் சன்னதியையும் காண்கின்றோம். சலவிருட்சமாகிய வன்னிமரத்தின் அருகில் பிரம்மதேவனுடைய திருவுருவத்தையும் காண்கின்றோம். மகுடேஸ்வர பெருமானையும் வழிவுடை நாயகியையும் ஆவணி பங்குனி ஆகிய மாதங்களில் 4 நாட்கள் காலையில் சூரியன் தன்னுடைய கதிர்களால் வழிபடுவதை தரிசிக்கின்றோம். சூரிய பூஜை என்று இது சொல்லப்படுகின்றது. முருகப்பெருமானை அருணகிரிநாதர் திருப்புகழ் பாடல்களால் பாடி பரவியுள்ளார். ஆதிசேஷனுக்கும் வாயுக்கும் ஏற்பட்ட போட்டியில் ஆதிசேஷன் மேருவனுடைய சிகரத்தை அசைக்க முயன்ற பொழுது அந்த சிகரத்தினுடைய ஒரு பகுதியானது அறுபட்டு விழுந்தபொழுது 5 பகுதிகளாக சிதறியது. அவற்றில் ஒன்று திருவண்ணாமலையாகவும் மற்றொன்று இங்கோய்மலையாகவும் பிறிதொன்று திருவாட்போக்கியாகவும் பொதிகை மலையாகவும் கொடுமுடியாகவும் ஆகின என்று இந்த ஊருடைய தலபுராணம் குறிப்பிடுகின்றது. இத்தலபுராணம் 12 சர்க்கங்களை உடையது, 819 பாடல்களை உடையது. சிறந்தவை போக எஞ்சியவை தொகுக்கப்பெற்றுள்ளன. கொடுமுடி என்று சொன்னவுடனேயே தீவனை கெட்டுவிடுவதாக அந்த புராணம் நமக்கு குறிப்பிடுகின்றது. இதற்கு கரையூர் என்ற ஒரு பெயர் உண்டு. கர்மாஷன் என்ற வேதியினுடைய வயிற்றில் இருந்த கரையானது போனபடியால் கரையூர் என்று பெயர் வந்ததாக கூறுவார்கள். மலைத்வீஜ பாண்டியனுடைய மகன் அங்கவர்தனனுடைய குறைபட்ட ஒரு பெருவிரல் மீண்டும் வளரப்பெற்றதால் அங்கவர்தனபுரம் என்று மற்றொரு பெயரும் இந்த ஊருக்கு வழங்கப்படுகின்றது. இத்தலத்தின் மீது மன்னர்கள் மிகவும் பக்தி மேலிட்டு விளங்கினார்கள் என்பதை இந்த கல்வெட்டுக்கள் மூலம் நாம் அறிகின்றோம். கோமாரவர்மன், தேர்மாரவர்மன், சுந்தரபாண்டிய கேசரி ஆகிய மன்னர்களுடைய காலத்து கல்வெட்டுக்களை நாம் காண்கின்றோம். பாண்டிய மன்னர்கள் பல கிராமங்களை மகுடலிங்கருக்கு தேவதானமாக அளித்துள்ள செய்தியையும் இந்த கல்வெட்டுக்கள் நமக்கு அறிவிக்கின்றன. சித்திரையில் பிரம்மோற்சவம் நடைபெறுகின்றது. இங்கு தேரோட்டம் மிகவும் சிறப்பு வாய்ந்தது. கார்த்திகை மாத கடைசி சோமவாரத்தில் சங்காபிஷேகமும் மாருதி திருவாதிரையும் மிகச் சிறப்பு வாய்ந்த திருவிழாக்களாக கொண்டாடப்படுகின்றது. வீரநாராயண பெருமாள் தனது தங்கையாகிய வடிவுடை நாயகிக்கு ஊஞ்சலிட்டு பரிசு பொருள்கள் கொடுப்பது இன்றும் நடந்து வரும் ஒரு உற்சவமாகும். தீர்த்தமாக தேவதீர்த்தம், பிரம்மதீர்த்தம், காவிரி ஆகியவை அமைந்துள்ளன. அகத்தியருடைய கபண்டல நீரை காக்கை உருவக்கொண்டு விநாயக பெருமான் இங்கு உள்ள அகத்திய பாறையில் செய்து காட்டிய ஒரு திருவிளையாடலை இந்த தலபுராண வரலாறு குறிப்பிடுகின்றது. இந்த பெருமானை திருநாவுக்கரசு சுவாமிகள் பாடி பரவும் பொழுது இந்த பாண்டி கொடுமுடி என்ற தலத்தில் உள்ள சிவபெருமானை வழிபடும் போது நம்முடைய வினைகளெல்லாம் நாசமாகிவிடும் என்று அறிவிக்கின்றார்.

இத்தலத்தின் மீது அமைந்துள்ள நமசிவாய பதிகம் மிகவும் பிரபலமானது. சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இங்கு எழுந்துள்ள பொழுது இந்த திருப்பதிகத்தை பெருமான் மீது தமிழ் மாலையாக சூட்டி அருளினார். இப்பதிகம் நாள்தோறும் பாராயணம் செய்ய வேண்டிய பதிகங்களுள் ஒன்றாக வழங்கப்படுகின்றது. அகத்தியர் தேவாரத்திலும் இப்பதிகத்தை ஒன்றாக அமைத்துள்ளார்கள் பெரியவர்கள். உன்னை நான் ஒரு கால் மறந்தாலும் என்னுடைய நாவானது உன்னுடைய நாமமாகிய நமசிவாயத்தை மறவாது என்று இந்த பதிகத்தில் உள்ள பாடல்கள் தோறும் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் குறிப்பிடுவதை நாம் காண்கின்றோம். இந்த பதிகத்தை பாடுவதால் நாமும் அப்பாடல் தோறும் நமசிவாய மந்திரம் வருவதால் இதனை நாமும் சொல்லக்கூடிய ஒரு ஏற்றினை பெறுகின்றோம். அந்த வகையிலே இப்பதிகத்தை சிவனடியார்கள் நாள்தோறும் ஓதி நலமியாவும் பெற்று இந்த பெருமானை தொழுதால் அவர்களுக்கு துன்பமே இல்லை என்று இந்த பதிகத்தின் பலனாக அறிவிக்கின்றார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள்.

தேடுவான் இளம் திங்கள் சூடினை. என்பின் கொல் புலித்தோளின் மேல் ஆடு பாம்பு அது அரைக்கு அசைத்த அழகனே அம்தன் காவிரி பாடுதன் புனல் வந்து இழி பரஞ்சோதி பாண்டிக் கொடுமுடி.

0: திருச்சி திரம்பலம்.
1: ஓம் நம சிவாய. You're listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
2: வணக்கம் குழந்தைகளா, சைவம் டாட் ஆர்கில் கதை கேட்க வந்திருக்கிறவங்க எல்லாரையும் வரவேற்கிறேன்.
3: சரி, நாம அடுத்த படலத்தை பார்ப்போமா? 14வது திருவிளையாடல், இந்திரன் முடிமேல் வளையறிந்த படலம். 13வது திருவிளையாடல்ல என்ன பார்த்தோம்? உக்கிரபாண்டியன் பொங்கி வந்த கடலின் மேல் தன்னுடைய வேலாயுதத்தை எரிந்து

0: கடலை அடக்கினத பார்த்தோம் இல்லையா? இந்திரன் தோற்று போனதையும் பார்த்தோம். தோற்று போனதால இந்திரன் மனம் திருந்தினாரான்னு கேட்டா அதுதான் இல்ல. இந்திரனுக்கு உக்கிரபாண்டியன் மேல இன்னும் அதிகமா கோபம் வந்துருச்சு. தன்னை தோற்கடிச்ச உக்கிரபாண்டியனை பழி வாங்கியே தீரணும்னு இன்னும் அதிகமான பொறாமையும் ஆத்திரமும் உக்கிரபாண்டியன் மேல அவரு கொண்டு வந்தாரு. சரியான தருணம் வேண்டி காத்திருந்தார் இந்திரன். அப்போ கிரகங்களின் நிலை வேற சரியா இல்லாததால மழை பெய்யாம பஞ்சம் வந்துடுச்சான். பயிரெல்லாம் தண்ணி இல்லாம காஞ்சி தீஞ்சு போச்சு. திராவிட நாடுகளான சேர சோழ பாண்டிய நாடுகள் மூணுமே பஞ்சத்துல வாடி போச்சு. இப்போதான் நாம பொல்யூஷன், குளோபல் வார்மிங்னு மேன்மேட் டிசாஸ்டர்ஸால மழை இல்லாம கஷ்டப்படுறோம். ஆனா அப்போதான் மனிதர்கள் சாஸ்திர சம்பிரதாயப்படி தான் வாழ்ந்து வந்தாங்க. அதனால மழை தவறுவதற்கோ பஞ்சம் ஏற்படுறதுக்கோ வாய்ப்பே இல்லாம இருந்தது. இந்த சூழ்நிலையில மூணு நாட்லயும் பல காலம் மழை பெய்யாம பஞ்சம் தலைவிரித்து ஆடினதால மூணு வேந்தர்களும் ரொம்ப குழம்பி போயிட்டாங்க. என்னாச்சு, என்ன தப்பு நடந்துச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்க விரும்பினாங்க. நம்ம நாட்டுல மட்டும் இல்ல, சேர நாட்டுல மட்டும் இல்ல, சோழ நாட்டிலயும் இதே அவலம் தான் இருக்கு, பாண்டிய நாட்டிலயும் இதே அவலம் தான் இருக்கு அப்படின்னு மக்கள் படுற துன்பத்தை பார்த்து இந்த மூன்று மன்னர்களும் தங்களுக்குள்ள இருந்த பகைமைய மறந்துட்டு ஒன்னு கூடினாங்களாம். இப்படி மூன்று நாட்டிலுமே மழை பெய்யாம இருக்கே, அப்போ ஏதோ பெரிய காரணம் தான் இருக்கும். அது என்ன காரணம் அப்படின்னு நாம கண்டுபிடிச்சு அதை தீர்த்து வைக்கணும், அந்த குறைய தீர்த்து வைக்கணும். நம்ம பகையெல்லாம் மறந்துட்டு ஒரு கஷ்டம்னா ஒன்று கூடி நம்ம இந்த நேரத்தில் நம்ம மக்களை காப்பாற்றணும் அப்படின்னு முடிவு பண்ணாங்க. அதனால பொதிகை மலையில இருந்த அகத்திய முனிவரை கண்டு தங்களோட நாட்டில் மழை இல்லாததால வறுமையில மக்கள் வாடுறத எடுத்து சொன்னாங்க. அகத்திய முனிவரும் ரொம்ப வருத்தப்பட்டார். உடனே கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்த்து நீங்க இந்திரலோகம் போய் இந்திரன்கிட்டயே மழை பெய்ய சொல்லி கேளுங்க, மழை பெய்விக்கிற வருணன் இந்திரன் கட்டுப்பாட்டில் தான் இருக்காரு அப்படின்னு சொன்னாராம். இந்திரனை பார்க்க, இந்திரலோகம் போகணுமா, அது எப்படி போறது, நாங்க அரசர்கள்னாலும் சாதாரண மனிதர்கள் தானே, நாங்க எப்படி அங்க போறது அப்படின்னு கேட்டாங்களாம் இந்த மூன்று வேந்தர்களும். அப்போ அகத்திய மாமுனிவர் சோமவார விரதத்தை பற்றி எடுத்து கூறி, இவ்வளோ சிறப்பான சோமவார பூஜையை நீங்க மேற்கொண்டால் ஈசன் திருவருளால கண்டிப்பா இந்திரலோகம் போக முடியும் அப்படின்னு, இந்திரலோகத்துக்கே போகக்கூடிய ஆற்றலை கொடுக்கக்கூடிய சோமவார விரதம் பத்தி கேட்க உங்களுக்கும் ஆர்வமா இருக்கு இல்லையா, சொல்றேன் கேளுங்க. ஒரு விரதத்தை எங்க எப்படி ஆரம்பிக்கிறோங்கிறது முக்கியம். சோமவார விரதம் சோமசுந்தர கடவுளுக்கு மிகவும் விசேஷம். அதனால காசி போன்ற திருத்தலத்தில் அனுஷ்டிக்கிறத விட மதுரையில சோமசுந்தர கடவுள் எழுந்தருளி இருக்கும் மீனாட்சி அம்மன் கோயிலில் அனுஷ்டிப்பது ரொம்ப விசேஷம். அமாவாசை அன்னைக்கு வரும் சோமவாரம் அதை விட விசேஷம். இந்த விரதத்துக்கு பூ, பழம், வெற்றிலை பாக்கு, அப்புறம் அபிஷேக பொருட்கள் வாங்கணும் இல்லையா, அதுக்கு பணம் வேணும் இல்லையா, அந்த பணம் நேர்மையான வழியில சம்பாதித்த பணமா இருக்கணுமா, அப்போதான் விரதம் பலன் கொடுக்கும். இந்த சோமவார விரதத்தை கார்த்திகை அல்லது மார்கழி மாதம் தான் தொடங்கணுமா, அதுவும் முதல் நாள் ஞாயிற்றுக்கிழமை நைட்டு சாப்பிடாம கீழே தரையில படுத்து தூங்கணும். திங்கக்கிழமை விடிய காலையிலேயே எழுந்து மீனாட்சி அம்மையோட கூடிய சோமசுந்தர கடவுளை தியானித்து அன்னைக்கு செய்ய வேண்டிய நித்திய கடன்களை செய்து முடிச்சுட்டு மனசுல எந்த குற்றமும் இல்லாம பொற்றாமரை குளத்துக்கு போகணும். அங்க விபூதி, வில்வத்தடி மண், தருப்பை, கோமயம், எள் இதையெல்லாம் கொஞ்சம் தலையில வச்சு கையில பவித்திரம் தரித்து சோமசுந்தர கடவுளை தியானித்து இந்த உலகில் உள்ள உத்தம தீர்த்தங்கள் எல்லாத்துலயும் குளித்த பலனை எனக்கு இங்கே தந்தருளுங்கள் இறைவா அப்படின்னு இறைஞ்சி கேட்டு மூழ்கி எழணும். பிறகு சுத்தமான உலர்ந்த வெண்ணிற ஆடை அணிந்து எல்லாமே வெள்ளை பூக்களாய், வெள்ளை மந்தாரம், முல்லை, மல்லிகை, சாதி, இருவாட்சி, வெள்ளருக்கு, வெண்தாமரை போன்ற பூக்களையும் வில்வம், அருகு, அட்சதை, எள், விபூதி முதலியவற்றையும் எடுத்துக்கிட்டு கோயிலுக்கு போகணும். பூஜை பொருட்களை கோயிலுக்கு எடுத்துட்டு போகும்போது இப்போ நிறைய பேர் பிக்ஷாப்பர் பேக்கில் போட்டு கையை கீழே தொங்க விட்டுட்டு போகிறாங்க. அது தப்பு. எங்கள் வித்யா குரு கோமதி நாயகம் ஐயா வந்து சொல்லுவார், கோயிலுக்கு உள்ளே போனாலே கை இடுப்புக்கு கீழே போகக்கூடாதாம். கை கூப்பி இருக்கும்போதும் தலைக்கு மேலே இருந்தால், கையை தலைக்கு மேலே கூப்பினா ரொம்ப உத்தமம். நெஞ்சுக்கிட்ட இருந்தால் மத்தியமம். இடுப்புக்கு கீழே கை எக்காரணத்தை கொண்டு வரவே கூடாது அப்படின்னு சொல்லுவார். அவர் சொல்கிறத கேட்டு நாங்களும் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம். கொஞ்சம் கை வலிக்கும், ஷோல்டர்லாம் வலிக்கும் தான், ஆனால் எந்த காரணத்தை கொண்டும் நாங்கள் கோயிலுக்கு எடுத்துகிட்டு போகிற பொருட்களையோ இல்லை படிக்கிறதுக்காக பாராயணம் செய்கிறதுக்காக கொண்டு போகிற தேவாரம், திருவாசகம் மாதிரி நூல்களையோ தோல் பையில் போட்டு இடுப்புக்கு கீழே நாங்கள் தொங்க விடவே மாட்டோம். இடுப்புக்கு கீழே அபிஷேக பொருட்களை கொண்டு போனால் அது ரொம்ப பெரிய அபச்சாரமாக. அதனால் பேக்கில் நீங்கள் எடுத்துகிட்டு போனாலும் அதை நெஞ்சுக்கிட்டேயோ வயத்துக்கிட்டேயோ இருக்க பிடிச்சிட்டு வாங்க. அதனால் பூஜை பொருட்களை தலையில் வைத்தால் உத்தமம், தோளில் வைத்தால் மத்தியமம், ஆனால் இடுப்புக்கு கீழே மட்டும் என்றைக்குமே தூக்கிட்டு போகக்கூடாது. அதே போல் இது சோமவார விரதத்துக்குன்னு மட்டும் இல்லை, சாதாரண மனிதர்கள் கோயிலுக்கு போனால் கூட இதுதான் விதி அப்படின்னு எங்கள் ஐயா சொல்லுவார். இப்போலாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஜீன்ஸு, டிஷர்ட்டு, பிளாக் கலரில் கூட ட்ரெஸ்ஸு போட்டுட்டு, தலையை விரித்து போட்டுட்டு, செல்ஃபோனை நோண்டிக்கிட்டு, அங்கே இங்கே நின்று ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு அதை எஃபியில் அப்லோட் பண்ணி ஏதோ பிக்னிக் போகிற மாதிரி போகிறாங்க. இந்த மாதிரி மக்கள் கோயிலுக்கு போகிறதே ரொம்ப அபூர்வம். ஏதோ நல்ல நாள் விசேஷம்னா போவாங்க. அப்படி அபூர்வமாக போகிற அன்னைக்கும் புண்ணியத்தை சேர்க்காம அனாச்சாரத்தை செஞ்சுட்டு பாவத்தை தான் சேர்த்துக்கிட்டு வருவாங்க. ஐயா கோமதி நாயகம் ஐயா இதை பற்றி ஒரு முறை ரொம்ப சுவாரஸ்யமாக சொன்னார், இறைவன் ரொம்ப கருணையானவர், நாம் என்ன கேட்டாலும் கொடுக்கக்கூடியவர், அவரை ஏதோ வரம் வேண்டி கேட்குறோம்னு வைங்க, அவர் உடனே சரிப்போ வச்சுக்கோ அப்படின்னு அப்ளிகேஷனில் சைன் பண்ணி கொடுத்துருவாராம். ஆனால் அவர் கொடுத்த வரத்தை சாங்ஷன் பண்ணுறது யார் தெரியுமா? சண்டிகேஸ்வரர். நாம் கோயிலுக்குள்ளே வந்ததில் இருந்து நாம் ஒவ்வொருவரையும் உள்ளும் புறமாக கவனிக்கிறது அவர் தான். நாம் கோயிலுக்குள்ளே உண்மையான பக்தியோட சரணாகதியோட போகலைன்னா அந்த பக்குவம் வரும் வரை சாங்ஷன் ஆர்டரை மூவ் பண்ணாமல் வச்சுக்கிட்டு இருப்பாராம். ஸோ குழந்தைகளா, அடுத்த முறை கோயிலுக்கு போகும்போது பக்தியோட போகணும், புரிஞ்சுதா? சரி, நாம் இப்போ சோமவார விரதத்துக்கு போகலாம். எந்த காரியத்தையும் துவக்கிறதுக்கு முன்னாடி எடுத்த காரியம் நல்லா சித்தி விநாயகர் நல்லபடியாக நடக்கணும்னு வேண்டிக்கணும். இப்படி இந்த மூன்று அரசர்களும் முறையாக சோமவார விரதம் அனுஷ்டித்ததோட பலனாக அவங்களுக்கு பறக்கும் ஆற்றல் வந்தது. பாருங்க, அந்த காலத்தில் நாட்டை ஆண்ட மன்னர்கள் மக்கள் மேலே எவ்வளவு அன்பு வச்சுருந்தாங்க. இந்த மக்கள் வந்து கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லி மழை வேண்டி கேட்குறாங்க. இந்த காலத்தில் யாராவது அப்படியெல்லாம் செய்வாங்களா? அப்படியெல்லாம் செஞ்சுருந்தா இப்போது உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம். இவ்வளவு சிறப்பான சோமவார விரதத்தை மேற்கொண்டு நேராக மழையே வேணும்னு வேண்டி கேட்டிருக்கலாமே, எதுக்கு கஷ்டப்பட்டு நோன்பிருந்து பறக்கும் ஆற்றல் வந்து இந்திரலோகம் போய் இந்திரன்கிட்ட வேண்டி நிற்கணும் அப்படின்னு கேட்க தோணுது இல்லையா? அங்கதான் இருக்கு ட்விஸ்ட். இந்திரன் மதுரை மாநகர் மீது கடலை பொங்க வச்சார் இல்லையா? கடல் மீது உக்ரபாண்டியன் வேலை செலுத்தினார். அதனால கடல் கட்டுப்பட்டு இந்திரன் தோத்து போயிட்டாரு. அவர் தோத்து போனாலும் உக்ரபாண்டியன் மேலே இருந்த கோபமும் பொறாமையும் தீரவே இல்லை. அதை தீர்க்க தான் இந்த 16 திருவிளையாடலே. மூன்று பேரரசர்களும் விண்ணுலகம் போனாங்க இல்லையா? இந்திரன் அவங்கள எப்படி நடத்தினார் தெரியுமா? வந்திருக்கிறவங்க சாதாரண மனிதர்கள் தானேன்னு மூன்று தாழ்ந்த இருக்கைகளை, லோ சீட்டட் சேர்ஸ் ஏற்படுத்தினாராம். சேரனும் சோழனும் அதில் போய் உட்கார்ந்துக்கிட்டாங்க. உக்கிரபாண்டியனுக்கு இது ஏற்கக்கூடியதா இல்லை. அவர் தான் இந்திரனை ஏற்கனவே தோற்கடிச்சவராச்சே. அப்போ லாஜிக்கா பார்த்தா இந்திரலோகம் யாருக்கு சொந்தம்? ஜெயிச்ச உக்கிரபாண்டியனுக்கு தானே சொந்தம். அப்ப அவர் எங்க உட்காரணும்? இந்திரனுடைய ஆசனத்துல தானே உட்காரணும். அந்த இருக்கைய கொடுத்தா அவர் எப்படி அதுல போய் உட்காருவாரு? இதுக்க இந்த மூன்று அரசர்களும் முறையா வேத வேள்விகளை, கோயில் பூசைகளை செய்யறவங்க. அதுல போடப்படும் அவர் பாகத்தை வாங்கிட்டு மக்களுக்கு மழை தராதது இந்திரனுடைய தப்பு தானே? இவங்க கரெக்டா பே பண்ணியிருக்காங்க, அப்ப அவர் கரெக்டா டெலிவர் பண்ணணும். கொடுத்த அவிர்வாகத்தை வாங்கிட்டு அவர் கொடுக்க வேண்டிய மழையை கொடுக்கலன்னா எதுக்கு போய் கெஞ்சி கேட்கணும்? அதனால உக்கிரபாண்டிய நேரா இந்திரனோட சீட்ல போய் உட்கார்ந்துட்டாராம். சேர சோழ மன்னர்கள் மழை வேணும்னு இந்திரன் கிட்ட மிகவும் கீழ்ப்படிந்து வணங்கி கேட்டுக்கிட்டாங்க. இந்திரனை ஆஹா ஓஹோன்னு புகழ்ந்து அவனோட ஆதரவை பெற்றுட்டு கிளம்பினாங்க. இந்திரனும் அவங்களோட ரொம்ப இணக்கமாகி, சரி இனிமே உங்க எல்லாருக்கும் ரெயின்ஃபால் சப்ளை பண்ண ஜியோ போட்டுறேன், கவலைப்படாம போயிட்டு வாங்க அப்படின்னு ஃப்ரெண்ட்லியா பேசி அனுப்பி வச்சாராம். அது மட்டுமல்ல, நிறைய பொன் பொருள், தங்க வைர ஆபரணங்களை எல்லாம் பரிசா சோழ மன்னர்கள் போயாச்சு. அங்க பாகோ இந்திரனுடைய சிம்மாசனத்துல உட்கார்ந்துட்டு இருக்காரு. இந்திரனுக்கு இதை பார்க்கும்போது பயங்கர கடுப்பா வருது. உக்கிரபாண்டியன் சிவபெருமானுடைய மகன், முருகக்கடவுள் அப்படிங்கிறது இந்திரனுக்கு விளங்கவே இல்லை. அதனால ஒரு சாதாரண மானிடனுக்கு என்ன திமிர்? நான் கடலால மதுரை மாநகரை அழிக்க முயன்ற போது வேளால அதை தடுத்து நிறுத்திட்டார் இந்த உக்கிரபாண்டியன். இப்போ என் தேவலோகத்துக்கு வந்து ஏன் முன்னாலேயே ஏன் சிம்மாசனத்திலேயே ஏறி உட்கார்ந்துகிட்டு இருக்காரு? என்னை தோற்கடிச்ச பெருமை தான் இந்த உக்கிரபாண்டியனுக்கு. அதனால அவரோட கர்வத்துக்கு தக்க பதில் தரணும் அப்படின்னு என்ன பண்ணார் தெரியுமா? ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப பெரிய கனமான முத்து கொண்டு வந்தாராம். பெரிய முத்து மாலைன்னா நம்ம கற்பனை கூட செய்து பார்க்க முடியாத அளவுக்கு பெரிய மாலை. ஒவ்வொரு முத்தும் ரெண்டு பேர் சேர்ந்தா கூட கட்டி பிடிக்க முடியாத அளவுக்கு பெருசா இருக்கு. 20-25 கிலோமீட்டர் நீளத்துக்கு பெரிய மாலையா கட்டி கொண்டு வந்தாங்க. அதை ஒரு பெரிய தள்ளுவண்டியில வச்சு 100 பேர் தள்ள முடியாம தள்ளிட்டு வந்தாங்களாம். இந்திரனுக்கு கழுத்தில் அணிஞ்சுக்க முடியாண்டியனுக்கு கொடுத்து சபை நடுவே அவரை திண்டாட வச்சு எல்லார் முன்னாலேயும் அவரை கேலி பொருளா ஆக்கணுங்கிறது தான் ஆசை. அப்படின்னு யாரு? முருக கடவுளாச்சு. இடத்தை ஆளும் ஈசன் மகனுக்கு இதை ஏதோ பூமாலை எடுக்கிறது போல சுலபமா எடுத்து ஈஸியா ஒரு கையில பிடிச்சு கழுத்துல போட்டுக்கிட்டாராம். அப்ப அடைச்சு போயிட்டான். என்னடா இது, இந்த உக்கிரபாண்டியன் கிட்ட எதுவுமே செல்லுபடி ஆக மாட்டேங்குதே அப்படின்னு மலைச்சு போய் நின்னுட்டான். இந்திரன் கிட்ட இதுக்கு மேல இருக்க பிடிக்காத உக்கிரபாண்டியன் மதுரை மாநகருக்கே திரும்பி வந்துட்டாரு. இந்திரனோட சூழ்ச்சியால சேர சோழ மன்னர்களுடைய நாடுகளில் மட்டும் மழை பெஞ்சு வழமையா இருந்தது. ஆனா பாண்டிய நாட்டில், அதாவது மதுரையின் பதியில, மழை பொழியாமல் வறண்டு போயிருந்ததாம். இதை நினைச்சு அவர் ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தாரு. தன் மேல உள்ள பகையின் காரணமா தன் நாட்டு மக்களை துன்புறுத்தும் இந்திரனுக்கு புத்தி புகட்டணும்னு காத்திருந்தார். அப்போதான் ஒரு விஷயம் நடந்தது. உக்கிரபாண்டியன் பொதிகை மலை சாரலுக்கு போன போது மழை பொழிய வேண்டிய மேகங்கள் எல்லாம் அந்த பொதிகை மலை உச்சியில சும்மா கிடந்ததை பார்த்தாரு. வந்ததே கோபம் அவருக்கு. தன் நாட்டு மக்களுக்கு மழை பொழியாம சும்மா சோம்பி கிடந்த அந்த மேக கூட்டத்தை கட்டி இழுத்துட்டு வந்தாராம். வந்து என்ன பண்ணார் தெரியுமா? என் நாட்டுல மழை பொழியுங்க அப்படின்னு சொல்லல. அப்படி செஞ்சா தன் கடமையை செய்யாத மேகங்களுக்கு தண்டனை கிடைச்ச மாதிரி ஆகாதே. அவ்வளோ நாள் சும்மா இருந்த மேகங்கள் மழையை பொழிஞ்சிட்டு ஜாலியா எஸ்கேப் ஆயிடும்ல. அதனால அந்த மேகங்களை எல்லாம் தன்னுடைய சிறையில போட்டு அடைச்சிட்டாராம். ஃப்ரீயா சுத்திட்டு இருந்தீங்கல்ல, இப்ப உள்ளேயே அடைஞ்சு கிடங்க அப்படின்னு உள்ள போட்டு அடைச்சிட்டாராம். இப்போ நீங்க கேள்வி கேட்கலாம், என்னது மேகங்களுக்கு தண்டனையா, அது என்ன லிவிங் பீயிங்கா, அதை பிடிச்சி முதல்ல ஜெயிலில் போட முடியுமா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க இல்லையா? அப்படியே கதைக்காக மேகத்தை தண்டித்தாலும் அது மேகங்களுடைய குற்றம் இல்லையே, அதெல்லாம் இந்திரனின் கண்ட்ரோலில் தானே இருக்குது, இந்திரன் சொல்படி கேட்டதால் இந்திரனை தானே தண்டிக்கணும் அப்படின்னு சொல்கிறேன். முதல்ல கிளவுட்ஸ் எல்லாம் லிவிங் பீயிங்ஸான்னு கேட்டால் எஸ் தே ஆர் டிவைன் லிவிங் பீயிங்ஸ் அப்படின்னு தான் சொல்லுவேன். இதுதான் எல்லாத்துக்கும் ஆதாரமே. அணுகளில் இருந்து உள்வாங்க தனக்குள்ள தேங்கி வச்சு அதை கரெக்டான சீசனில் பொழிகிற கிளவுட் எப்படி நான் லிவிங்காக இருக்க முடியும்? ஃபைவ் எலிமெண்ட்ஸில் அதுவும் ஒன்று தானே. அடுத்த சந்தேகம் என்ன, மேகக்கூட்டங்கள் எல்லாம் தன்னோட தலைவன் இந்திரன் சொற்படி தானே நடந்தது, அப்போ தப்பு இந்திரன் மேலே தானேன்னு கேட்குறீங்க கரெக்டா? இதை ரொம்ப ஈஸியாக எக்ஸ்பிளைன் பண்ணலாம். இப்போது நீங்கள் எல்லாரும் ஸ்கூலுக்கு போகிறீங்க, உங்கள் கிளாஸுக்கு ஒரு கிளாஸ் லீடர் இருப்பார், உங்கள் கிளாஸ் டீச்சர் உங்கள் எல்லாருக்கும் ஒரு ஒர்க் கொடுக்குறாங்க, ஆனால் உங்கள் கிளாஸ் லீடர் அதை செய்ய வேணான்னு சொல்கிறான், அப்போது நீங்கள் என்ன செய்வீங்க? உங்கள் இம்மீடியட் அத்தாரிட்டி கிளாஸ் லீடர் சொல்கிறத கேட்பீங்களா, இல்லை உங்கள் சுப்பீரியர் கிளாஸ் டீச்சர் சொல்கிறத கேட்பீங்களா? கிளாஸ் டீச்சர் சொல்கிறது தானே கேட்கணும். இப்போ புரியுதா உக்ரபாண்டியன் மேகங்களுக்கு ஏன் தண்டனை கொடுத்தாருன்னு? உக்ரபாண்டியன் தன்னுடைய மழை பொழியும் மேகங்களை சிறைச்சாலையில் போட்டு அடைச்சிட்டாருன்னு தெரிஞ்சதும் இந்திரனுக்கு வந்ததே கோபம். இந்த மானுடன் தன்னோட பாதையில் ரொம்ப கிராஸ் ஆகிறான், இவனை சும்மா விடக்கூடாது அப்படின்னு தன்னுடைய தேவர் படையை திரட்டிக்கிட்டு இந்திரன் போருக்கு கிளம்பிட்டான். உக்ரபாண்டியன் இதைத்தான் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்தார். ரெண்டு பேருக்கும் நடுவில் கடும் போர் நடந்தது. பயங்கரமான ஆயுதங்களை எல்லாம் ரெண்டு பேரும் ஒருத்தர் மேலே ஒருத்தர் பிரயோகிச்சாங்க. முடிவில் வேற வழி இல்லாமல் இந்திரன் தன்னுடைய வஜ்ராயுதத்தை எடுத்து வீசினார். இந்த வஜ்ராயுதம் என்னன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ததிசி முனிவரோட முதுகு எலும்பு தான் வஜ்ராயுதம். ததிசி முனிவரோட முதுகு எலும்பு தான் வஜ்ராயுதம்னு நாம் முன்னமே பார்த்தோம். அதை எடுத்து தன்னுடைய ஃபைனல் ஆயுதமாக வீசினார் இந்திரன். முருகப்பெருமானுக்கு அதற்கு இணையான ஆயுதம் அவரோட திருமணத்தின் போது அவருடைய தந்தையான சிவபெருமான் கொடுத்திருந்தார். உக்ரபாண்டியனின் திருமணத்தப்போ என்னென்ன ஆயுதம் கொடுத்தாரு சொல்லுங்க பார்க்கலாம்? வேலு, வளையம், சண்டாயுதம் கொடுத்தார் இல்லையா? வேலை மதுரையில் கடல் பொங்கி வந்தபோது எரிஞ்சு கடலை அடக்கினார். அடுத்து வளையம், அதைத்தான் இப்போ உபயோகிக்க போறாரு. வஜ்ராயுதத்தை இந்திரன் வீசவும் உக்ரபாண்டியன் தன் வளையத்தை வீசினாராம். சிவபெருமான் தன் திருக்கரத்தால கொடுத்த ஆயுதத்தின் முன்னே இந்த வஜ்ராயுதம் எம்மாத்திரம். அந்த வளையம் வஜ்ராயுதத்தை வீழ்த்தி இந்திரனோட தலையில இருந்த அவருடைய க்ரௌனை கீழே தள்ளிடுச்சான். ஒரு ராஜா தலையில இருக்கிற கிரீடத்தை அவரோட போரிடுபவர் கீழே தள்ளிட்டாலே ராஜா டிஃபீட்டட்னு தான் அர்த்தம். அவ்வளோதான், இந்திரன் தோத்து போயாச்சு. ரொம்ப அவமானமாக போச்சு இந்திரனுக்கு. தன் தோல்வியை ஒப்புக்கிட்டு இனிமேல் மதுரையில் ஒழுங்காக மழை பொழிய வைக்கிறேன் அப்படின்னு தன்னையும் தன் மேகக்கூட்டங்களையும் மன்னிச்சு விட சொன்னாராம். உக்ரபாண்டியனும் சரி பொழைச்சிப்போம் அப்படின்னு மன்னிச்சு விட்டுட்டாராம். இந்திரனும் மேகங்களும் ஃப்ரீ ஆகிட்டாங்க. அப்புறம் மேகங்கள் முறையாக மழை பெஞ்சிட்டு வந்ததான், பாண்டிய நாடும் சுபிக்ஷமாக இருந்ததான். உக்ரபாண்டியன் தன்னுடைய வலையால் இந்திரனை தோற்கடித்த இந்த படலம் தான் திருவிளையாடல் புராணத்தில் 14 திருவிளையாடல் ஆகும். ஒவ்வொரு புராணத்தையும் கேட்டால் ஒரு பலன் கிடைக்கும் இல்லையா? இந்த படலத்தை கேட்டால் என்னவெல்லாம் கிடைக்கும் தெரியுமா? நவரத்னத்தை வாங்கும் அதிர்ஷ்டமும் சுகபோக வாழ்வும் கிடைக்கும். மழை பொழியாமல் வறண்டு போயிருக்கும் காலங்களிலோ, இல்லை சீசன் தவறி மழை பொழிஞ்சு பயிர்கள் நாசமாகும் காலங்களிலோ இந்த புராணத்தை தினமும் படித்தாலோ கேட்டாலோ சிந்திச்சாலோ சரியாக மழை பொழிந்து நாடும் மக்களும் சுபிக்ஷமாக இருப்பாங்களாம். என்ன குழந்தைகளா, இந்த புராணம் எப்படி இருந்தது? ரொம்ப அற்புதமாக இருந்தது இல்லையா? நாளைக்கு நாம் அடுத்த புராணத்தை கேட்கலாம் சரியா?
1: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ் 24/7. 24/7 spiritual channels from shaivam.org. Om Namah Shivaya.
2: திருக்கையிலையில் எம் பெருமானிடம் இரவாத இன்ப அன்பு வேண்டி பிறவாமை பெற்று அறவா நான் மகிழ்ந்து பாடி நீ ஆடும்போது உன் அடியின் கீழ் இருக்க வேண்டும் என்ற மட்டற்ற அன்பின் வெளிப்பாடாகிய விண்ணப்பத்தினை செய்து அதனை பெற்றவராகி அம்மையார் நான்மறையின் முடிவாக என்றும் நிலைத்து நிற்பவர் என்று போற்றப்பெறும் இறைவரிடம் விடைபெற்று கொண்டு வணங்கிச் சென்று சொலற்கரிய பேரன்பினால் விளங்குகின்ற திருவாலங்காடு எனும் ஒப்பற்ற திருப்பதியை தலையினால் நடந்து சென்று அணைகின்றார். அவர்தம் விருப்பம் பெருமானுடைய திருநடத்தே திளைத்து நிற்பதென்றும் கண்ணாரக் கண்டும் என் கையாரக் கூப்பியும் எண்ணார எண்ணத்தால் எண்ணியும் விண்ணோன் எரியாடி என்றென்றும் என்புருவன் கொல்லோ பெரியானை காணப்பெறின் என்ற பேரன்பினால் இறைவன் தன் திருநடனத்தினை காண பெருமானின் திருமுன்பு அணைகின்றார் அம்மையார். இடம் திரு ஆலங்காடு.

விலா நிறைவே, கோதிலா அமுதே, குணப்பெரும் குன்றே, ஈரிலா ஈசனே, திருவாலங்காடுரையும் சிவக்கொழுந்தே, உலகெல்லாம் விரும்பி போற்றி வரும் உன் திருக்கூத்தினை, தொழுது உன் அடியின் கீழ் இருக்கும் பெரும் பேற்றினை, அடியேனுக்கு அருளிச் செய்த இறைவா, போற்றி போற்றி.

0: பெருக்கெடுத்த கங்கையை சடையில் கொண்ட சிவபெருமான் அம்மையே என இனிய மொழியால் அழைத்தருளப் பெற்றாரை. அப்பெருமான் மகிழ்ந்தாடும் திருக்கூத்தில் எடுத்தருளுகின்ற திருவடிக்கு என்றும் இருக்கின்றாரை. பொருந்திய பெருஞ்சிறப்பினை எடுத்துப் போற்றும் செயல் எவருடைய அறிவில் அடங்கும்? ஒருவர் அறிவிலும் அடங்காது முதலும் முடிவும் இல்லாத இறைவன் அருட்கூத்து இயற்றும்போது அவர் திருவடிக்கீழிருந்து பண்ணமைந்த பாடல்களை பாடி மகிழும் அம்மையாரின் பேரன்பினை நினைந்து நினைந்து நாமும் பிறந்த பிறவியின் பயனை அடைவோமாக. திருச்சிற்றம்பலம். ஓம் நமசிவாய்.
1: யூ ஆர் லிசனிங் டு சைவம் .org ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் சைவம் .org.
2: ஓம் நமசிவாய்.

நல்லார்தொழுவன்மை நல்லூர் சிவாலயத்துள் பொல்லார்தாள் யா

சைவத்தின் மேல் சமயம் வே.

சிதம்பரம் நம பார்வதிபதே அருள்வடிவாயிய கடம்பவனேஸ்வருடைய பெருங்கருணையினாலே இன்று சைவ சமய நெறியிலே ஆச்சாரியர் இலக்கணம் தீக்கை முறைகள் பற்றி இப்பொழுது விரிவுரை செய்ய எண்ணுகிறேன். உயிர்கள் உயர்ந்த கதி அடைவதற்கு ஆதாரமாக இருப்பது ஆச்சாரியனுடைய உபதேச வாக்கியம். உயிர்கள் உயர்ந்த கதியை அடைவதற்கு ஆதாரமாக இருப்பது ஆச்சாரியனுடைய வாக்கியம். ஞானாசிரியனுடைய வாக்கியத்தினாலேதான் உயிர்கள் உயர்ந்த கதியை அடைய முடியும். ஞானாசிரியனுடைய உபதேசம் இல்லாமல் உயர்ந்தவன் என்று சொன்னால் உலகத்திலே உயர்ந்திருக்கலாம், ஏதோ பணங்காசு மற்ற வகையில் உயர்ந்திருக்கலாம், இதை விட அவன் உயர்ந்த கதியை அடைய முடியாது. அதனாலே உயிருக்கு துணையாக இருப்பது ஆசாரியனுடைய மந்திர மொழி. உபதேச மந்திர பொருளாலே, மந்திர பொருள்ங்கிறார் பாருவோ, உபதேச மந்திர பொருளாலே உனை நான் நினைந்து அருள் பெறுவேனோ, அப்படி ஒரு பாக்கியம் எனக்கு அமையுமா அப்படின்னு கேட்கிறார். யாரு? அருணகிரிநாதர். தழுவிய நீர் ராகம் விளைத்துமா யாக்கை தனையும் அரு நாளையும் அவத்திலே போக்கு தலையறிவிலேனே நெறி நிற்க நீ தீச்சை தர வேணுங்கிறார் அருணகிரிநாதர். அறிவை ஒரு பாகமான அருணகிரிநாதர் பூசை அடைவு தவறாது வேணும் அறிவாளன்கிறார் அருணகிரிநாதர். அதனாலே உயிர்கள் உயர்வதற்கு ஞானாசிரியனுடைய மந்திர மொழி கிடைக்கவில்லையானால் அது என்ன செய்யும் என்றால் மறுபடி பிறக்கும் இறக்கும் பிறக்கும் இறக்கும் பாவத்தையும் புண்ணியத்தையும் செய்யும். புண்ணியம் செய்ய தெரியாமலும் போய்விடும், பாவத்தையே செய்து மறுபடி பல வகையான பிறவிகளில் பிறந்து எத்தனையோ காலம் துன்பத்தை அடையும். அதனாலே உயிர்கள் உயருவதற்கு உயர்ந்த கதியடைவதற்கு ஞானாசிரியனுடைய வாக்கியம் மந்திர மொழி உபதேச மொழி முக்கியமானது. அது இல்லையானால் உயிர்கள் உயராது. உபதேசத்தையும் கதியையும் ஆச்சாரியனுடைய தன்மையையும் சிவனுடைய பெருமையையும் நம்முடைய சிறுமையையும் சொல்லுகின்ற நூல்களை படித்து ஞான நூல்களை படித்து கேட்டு உணர்ந்தால்தான் இந்த உண்மை விளங்கும். ஞான நூல்களை படித்து கேட்டு உணர்ந்தால், படித்தால் மட்டும் போதுமா என்றே ஒரு சினிமா வந்தது. படித்தால் மட்டும் போதுமா, கேட்டால் மட்டும் போதுமா, போதாது, உணர. அதனாலே ஞானாசிரியன் கொடுக்கின்ற அந்த உபதேசம் இருக்கு பாருங்க, அதுக்கு வாழ்னு பேரு, ஞான வாழ்னு பேரு. ஞானாசிரியனுடைய உபதேச மொழின்னு சொல்றது, அந்த உபதேச மொழி ஞான வாழ்னு பேரு. யமபடரை மோதும் மோன உரையில் உபதேச வாழை எனது பகை தீர நீயும் அருள்வாயே அருள்வாய். நீ திருப்பூர்லாம் படிச்சு பாத்தீங்கன்னா பாட்டும் அந்த பொண்ணு புண்ணியம் பாடியிருக்கிறான். யமபடரை மோது மோன, யமபடரை யமதூதர்களை மோதி அடிக்கிற வெற்றி கொள்ளுகிற யமபடரை மோது மோன, மோனம்னா புரியுதா, மௌனோபதேசம், மோது மோன உரையில் உபதேச வாழை எனது பகை தீர நீயும் அருள்வாய். அதத்தான் மாணிக்கவாசகர் ஞானவாழ் எந்தும் ஞானவாழ் எந்தும் ஐயர் நாத பறை அறிவின் மானமா ஏறும் ஐயர் மதிவன் குடை கவிமின் ஆன நீற்று கவசம் அடைய புகும் என்று. அடியார்களுக்கு திருநூறுதான் கவசம், ஆன நீற்று கவசம் அடைய புகும். வானவூர் கொள்வோம்னா மாயப்படை வாராமே, மாயப்படையை வெல்லுவதற்கு இதுதான் நமக்கு சேனைகளும் ஆயுதங்களும். இவ்வளவு பண்ணுங்க பாட்டு
ஞானவாள் ஏந்தும் ஐயர் நாதப்பறை அறைமன் மானமாயேறும் ஐயர் மதிவெண் குடை கவிமின் ஆன நீற்று கவசம் அடைய புகுமின்கள் வான ஊர் கொள்வோம் நாம் மாயப்படை வாரா என்பது திருவாசகம் திருப்படை எழுச்சி. அதனாலே அப்படி மற்றையர்கள் வாக்கையெல்லாம் விரிவாக்கு ஆசாரியின் வாக்கு தான் திருவாக்கு. அந்த மற்றவர்கள் பேசுகின்ற வார்த்தையெல்லாம் விட்டு விடலாம், ஆசாரியன் சொல்கிற வார்த்தையை வச்சிருக்கிறோம் அதெல்லாம் வாங்கி விட்டுறலாம். இந்த காதல வாங்கி இந்த காதல விட்டுறலாம், இதை இந்த காதல வாங்கி எந்த காதல வாங்குறான், இந்த காதல வாங்கி எங்க வைக்கணும், இதயத்துல வச்சு நன்றாக பூட்டி விடணும், சாவியும் வச்சுக்கணும், திறக்கணும் பூட்டணும் அப்படி இருக்கணும், சாவியும் வச்சுக்கணும் திறக்கணும் பூட்டணும், வேற ஒருத்தருக்கு அதை விட்டுறப்படாது. அதனாலதான் மந்திரத்தை வெளிப்படையா சொல்லப்படாது என்கின்ற ஒரு குறிப்பு. அதனாலே இப்படி ஆச்சாரியன் பரமேஸ்வரனே ஆச்சாரியனாக எழுந்தருளி வருகிறான். அப்படின்னா ஆச்சாரியருக்குள்ளே இருந்து பரமேஸ்வரன் உயிரெடுக்க அனுக்கிரகத்தை பண்ணுது, அவன் உள்ளே இருந்து அனுக்கிரகம் பண்ண. ஆனா அந்த மாதிரி ஆச்சாரியன் அமையணும், அதுதான் ஒரு ஆச்சரியம். ஆச்சாரிய பத்தில நிறைய சொல்றாரு, அந்த மாதிரி ஆச்சாரியன் அமைந்து அந்த ஆச்சாரியன் ஒரு வார்த்தை சொன்னான்னா போதும். எப்படி சொல்றாரு, புற்றுமாய் மரமாய் புனல்காலே உண்டியாய் அண்டவானரும் பெறனும் வற்றி யாரும் என் மலரடி காணார் மன்ன என்னை ஓர் வார்த்தை உட்படுத்து பற்றினார். அப்பா அப்படின்னா அந்த வார்த்தை எப்படிப்பட்டதா இருக்கும், ஒரே வார்த்தையில மாணிக்க வாசகரை பிடிச்சு விட்டாராம். ஒரே வார்த்தையில் ஓர் வார்த்தை உட்படுத்து பற்றினாய் என்பது சித்திலாபத்து. அதனாலே ஞானாசிரியன் ஒரு வாக்கியம் அப்படின்னு சொல்லிட்டான். பக்குவம் உள்ள சீடனுக்கு அந்த வாக்கியம் வந்துருச்சுன்னா அப்பா முத்தா விளைஞ்சுவோம், அது இல்லையா அது பதர். முத்து ஆகவில்லைனா என்ன அர்த்தம், அது பதர். அதனாலே இப்படி வந்து ஆச்சாரியன் தீட்சை பண்ணுவதை பத்தி இதுல சொல்லுகிறாரு. அந்த ஆச்சாரியன் எப்படிப்பட்டவனா இருக்கணும்னா, அவன் சிவனை தனக்குள்ளே கண்டவனாக இருக்கும், தனக்குள்ளே சிவனை கண்டு சீடனுக்கு காட்டுபவனாக இருக்கணுமா. சிவனை தனக்குள்ளே கண்டு அந்த சிவனை சீடனுக்கு காட்டுவனாக இருக்கணும். பக்குவம் உள்ள சீடனுக்கு எல்லா சீடனும் காட்ட முடியாது இல்ல, சீடன் இருக்கமா நிறைய வருது. நீங்க தவறாம இது கேட்க வேண்டிய நூல், அது நான் ரொம்ப கவலைப்படுறேன். நம்ம சொல்லி ஆகணும் நல்லா சொல்லணும், உங்களும் வந்து நல்லா கேட்கணுமே வேண்டாம் அப்படின்னு என்று எண்ணுகிறேன். அதனாலே அப்படி வந்து அமலனை தன் உட்கண்டு, அமலனாய சௌருமானை தன் உட்கண்டு தன்னுட்கண்டு அகம் பிரமம் என்று சமலர்க்கு பாசந்தெடுத்து சாம்பவியால் சத்தியான் மந்திரியார் சத்திபதிந்து ஆம்பயத்தின் பேதம் ஆராய்ந்து சாம்பவி தீக்கை சத்தி தீக்கை மாந்திரி தீர்க்கை என்கின்ற தீக்கையினாலே சக்தி எவ்வளவு பதிந்திருக்கிறது, இந்த மாணவனுக்கு எவ்வளவு சக்தி பதிந்திருக்கிறது, சக்தி நிபாதம் எவ்வளவு பதிந்து இருக்கிறது, இவன் எதற்கு தகுதியுடையவன் என்றெல்லாம் கண்டு அதன் பிறகு வீட்டி மலம் மூன்றும் உயிருள் விமலன் பொற்பாதம் காட்டுமவன் தேசிகனே காடு. வீட்டி மலம் மூன்றும், மூன்று மலத்தையும் அழித்து, வீட்டின்னு அழித்து, மூன்று மலத்தையும் அழித்து உயிருள் விமலன் பொற்பாதம், உயிருக்குள்ளே சீடனுடைய உயிருக்குள்ளே கடவுள் எங்க இருக்கிறாரு, உயிருக்குள்ள இருக்கிறார், உயிரையே காண முடியவில்லை, உயிருக்கு உயிராக இருக்கிற கடவுளை காணும். அது யாரு காட்டுவான்னா மெஞ்ஞானி காட்டுவார், விஞ்ஞானி காட்ட முடியாது மெஞ்ஞானி காட்டுவார். உயிருக்கு உயிராக இருக்கின்ற கடவுளை அவனுடைய பாசத்தை கெடுத்து அதற்கு மேல அவனுடைய பொற்பாதத்தை விமலனுடைய பொற்பாதத்தை யார் காட்டுகிறானோ அவன்தான் தேசிகன்னார். அந்த அளவுக்கு ஆற்றலுடைய ஞானமுடையவன், என்ன ஆற்றல், அதுக்கு பேரு ஞானம், ஞானம் ஆகிய ஆற்றல். காட்டுமவன் வீட்டி மலம் மூன்றும் உயிருள் விமலன் பொற்பாதம் காட்டுமவன் தேசிகனே காண். தேசிகன் என்றாலும் ஆச்சாரியன் என்றாலும் ஒன்று. யாரு மாணவனுடைய உயிருக்குள்ளே சிவன் பொற்பாதத்தை காட்டுகிறானோ அவன் தேசிகன் ஆச்சாரியன். சக்தி மனத்தார் புரிகை சாம்பவி ஞானக்கணினார் சுத்தி செயல் என்றே துணி. அதையால சக்தி தீக்கையும் சாம்பவி தீக்கையும்
பத்தி சொல்லுகிறாரு. சக்தி தீக்கு என்பது மனத்தை அலை செய்வது. மனசிலேயே வந்து சீடனுக்கு உண்டான பாசத்தை கெடுப்பதற்கு வேண்டிய கிரிகள் எல்லாம் மனத்துக்குள்ளேயே செய்து சீடனுக்கு இருக்கிற பாசத்தை போக்கு. அதுக்கு ஞானாவதியினும் வேறு, சக்தியினும் வேறு. சக்தி மனத்தார் புரிகை. அப்படின்னா அந்த மனம் அந்த தீக்க பண்ணுகிறவர்கள் ஆச்சாரியனுக்கு எப்படி இருக்க வேணும்? அப்பா, மன ஆச்சாரியனுக்கு கட்டுப்பட்டு, ஆச்சாரியனுடைய மன ஆச்சாரியனுக்கு கட்டுப்பட்டு அந்த சீடனுக்கு பாசத்தை கெடுப்பதற்கான செயல்கள் அத்தனையும் உள்ளே செய்கிறார்னா மனசு எப்படி இருக்கும்? எந்த அளவுக்கு ஞானம் இருந்தா அந்த மனம் கட்டுப்பட்டு நின்று அதை செய்யப்படும். அதனாலதான் அதுக்கு சக்தியினே வேறு. சக்தி மனத்தார் புரியை. சாம்பவி ஞானக்கணினால், சாம்பவி தீக்கு இருக்கே அது வந்து கண்ணாலே பார்த்து ஆச்சாரியன் சீடனுக்கு பாசத்தை கொடுப்பது. சாம்பவி மனத்தால், சாம்பவி தீட்சையானது திருநோக்கு முதலியவற்றால் மாணாக்கனது பாசத்தை சேதித்தலாம். எல்லாம் பாசத்தை கெடுக்கிறதுக்கு தான். பாசத்தை கெடுக்கிறதுனா என்ன? அதான் அப்படின்னா என்ன அப்படின்னா, சிவன் அருளிலே பற்று வருவதற்கும் பற்று உண்டாவதற்கும் உலகப்பற்று விடுவதற்கும். ஜீவன் உலகப்பற்று விடுவதுன்னா உடனே விட்டுறாது, சாமான்யமா விடாது. சாமான்யமா விடாது உலகப்பற்று, சாமான்யமா விடாது. அது விடுவதற்கு ஆச்சாரியன் செய்த உபதேச மந்திர மொழியினாலும், அவன் செய்கின்ற அனுட்டானங்களினாலும், அவன் சிவன் மேலே வைத்திருக்கிற பற்றினாலும், சிவன் அருளை பெற வேண்டும் என்கின்ற அவாவினாலும் நாளடைவில் உண்டாகும். சாமானியம் அல்ல. பற்றை ஆறு உண்டு பண்ணினால் என்று கேட்டால் யார் உண்டு பண்ணினா? சாமிதான் உண்டு பண்ண. பற்றை கெடுப்பது யாருன்னா அவன் தான் கெடுப்பது. மாட்டை கட்டி போட்டவன வந்த, மாட்டை அவுத்து விடுறவன வந்த. இவன் கட்டி போட்டாலும் அவன் அவுத்து விடுறது. அதான் அவுத்துக்காது, அதான் கட்டிக்காது, அதான் அவுக்காது. அது உங்களுக்கு நல்லா தெரியும். அது பந்தம். கட்டி போடுவது பந்தம், அவிழ்த்து விடுவதுதான் வீடு. பந்தம் வீடு, பந்தம் வீடவை ஆய பராவரம். பந்தமும் வீடும் ஆயினார், பந்தமும் வீடும் படைப்போன் காணும். எதுக்கு பந்தத்துல கட்டி போட்டானா? நீ சுத்திக்கிட்டு அலைஞ்சு அங்கங்கெல்லாம் போய் முட்டுப்பட்டு வந்தீல்ல, அதனால கட்டி போட்டான். அப்புறம் கட்டி போட்டு அதுக்கு வேண்டிய தீனிய வச்சு தண்ணிய வச்சு இருந்து அதன் பிறகு அதனுடைய பிரியத்துக்கு கலகலப்பா அலைவதற்காக அந்த கட்டிலிருந்து அவுத்து விடுறான். கட்டு நீத்தவர்க்கு இன்னருளே செய்யும் சிட்டர் ஊலும் சிராப்பள்ளி சிட்டர். அதான் கட்டு அறுத்தல், அதான் கட்டு அறுத்து. கட்டு கட்டு அப்பா பாப்பா பாப்பாப்பா, கட்டு அறுத்து என ஆண்டு கண்ணார நீரிட்டு அன்பரோடு யாவரும் காணவே பட்டி மண்டபம் ஏற்றினை என்பது திருவாசகம். ஆகையினாலே இப்படி ஞானக்கணினால் கண்ணால பார்த்து பாசத்தை கொடுத்தார். அந்த ஆச்சாரியன் அந்த அளவுக்கு இருக்கணும். இருந்தா கண்ணால பார்த்த உடனே அவனுக்கு ஞானம் வந்தது. ஆச்சாரியன் வாக்கு வீண் வார்த்தை பேசாது, எல்லாம் வந்து மந்திர மொழியாத்தான் இருக்கும். வீண் வார்த்தை உலகியல் வார்த்தை அதிகம் இருக்காது. பேசுவதெல்லாம் அறநாம், பேசுவதெல்லாம் அறநாம். அந்த நிலையில இருக்கிற ஆச்சாரியன் மாணவனை பார்க்கும் போது அவனுக்கு ஒரு பவர் உண்டாயிருக்கும், மாணவனுக்கு ஒரு அனுக்கிரகம் கிடைச்சிடும், பார்வை. அப்புறம் தொட்டா அண்ணா கிடைக்கும், அப்புறம் நினைச்சா அண்ணா கிடைக்கும், அப்புறம் திருவடிய வச்சா அண்ணா கிடைக்கும். அதுக்கு மேல வந்து மந்திரத்தோடு ஹோமத்தோடு கூடிய தீக்க. தீக்க எத்தனை எத்தனை வகை? பல வகை, பல பலவிதம். ஆசாம் பாசமோசம். அதனாலே சக்தி மனத்தார் புரிய சாம்பவி ஞானக்கணியா சுத்தி செயல் என்று துணி. எதை சுத்தி செய்கிறான்? ஆன்மாவை சுத்தி செய்கிறான். ஆன்மாவை சுத்தி செய்தல். ஆச்சாரியன் எதை சுத்தி செய்வான்? ஆன்மாவை சுத்தி செய்வான். ஆன்மாவில் ஒட்டி இருக்கிற அழுக்கை போக்குதல். உடம்பில் இருக்கிற அழுக்கை நாம் போக்கிக் கொள்கிறோம். நீர் போக்குகிறது, நாம போக்குகிறோம், நீர் தான் போக்கு.
உடம்புல இருக்கிற அழுக்க கூட நாம நீக்கி கொள்ள முடியலையே. இன்னொரு பொருளினுடைய உதவியினாலதான நீக்கி கொள்கிறோம். புறந்தூய்மை அகந்தூய்மை. அதனாலே வேற ஒரு பொருள் உதவி இல்லாமல் இந்த உடம்பு தூய்மை அடைய முடியாது, வாழவும் முடியாது, தூய்மை அடைய முடியாது. உயிர் தூய்மை அடையிறதுன்னா அந்த உயிரை தூய்மை செய்கின்றவன் எப்படிப்பட்டவனா இருக்கணும்? சிவன் தான். அதனாலே மாணிக்கவாசகர் பல இடங்களில் சொல்றார், அருவரத்துருவன் அவனியில் வந்து குருவரனாகி அருளிய என்று பேசுகிறார். அதனாலே மாந்திரிதான் குண்டத்தான் மண்டலத்தினால் மலத்தை தேய்ந்திடவே செய்யும் செயல். மாந்திரிதான் மாந்திரி தீட்சையானது குண்டத்தான் மண்டலத்தான் மலத்தை தேர்ந்திடவே, குண்டமண்டலங்களை புறத்தே இட்டு, குண்டம் மண்டலம், மண்டலங்கிறதா வேதிகை, அது கலசம்லாம் வைக்கிறார்கள்ல அது வேதிகை மண்டலம். அதை புறத்தே விதிப்படி ஆகமத்தில் சொல்லி இருக்கப்பட்ட விதிப்படி இட்டு ஆகுதி முதலிய கிரியைகளை புறம்பே விதிப்படி புறம்பே ஆகுதி முதலிய கிரிய செய்து மாணாக்கனது மலத்தை குன்றும்படி செய்யும் தீட்சையாம். அதுக்கு மாந்திரி தீட்சை. குண்டமண்டலங்களை அமைத்து அதுல வந்து சிவாகமத்தில் சொல்லி இருக்கப்பட்டபடி சடங்குகளை செய்து வேதியில அந்த குண்டலத்தில சுவாமியை பூசித்து, வேதியில் இருக்கிற சுவாமியை பூசித்து, அதற்கு மேல ஆச்சாரியன் வந்து அந்த சீடனுடைய உள்ளத்திலே புகுந்து, ஆச்சாரியனுடைய உயிர் மாணவனுடைய உயிருக்குள்ளே புகுந்து, உயிரில் இருக்கிற அழுக்க போக்குவதற்கான மந்திரங்கள் மூலமாக, வாகீஸ்வரி வாகீஸ்வரி மூலமாக அவனை பிறக்க வைத்து, அதன் மூலமாக அவனை தூய்மை செய்து, அதுக்கு முற்பாடு அவனுக்கு மந்திரோபதேசம் பண்றோம். அதுக்குதான் வந்து புறத்திலே செய்யறது. இது மாந்திரியனும் கிரியாவதியனும் உக்கும், கிரியாவதினாலும் மாந்திரியினாலும் ஒண்ணு. ஞானாவதி கிரியாவதி என்ன இரண்டு அவுத்திரி தீட்சை எனப்படும். ஞானாவதி கிரியாவதின்னு சொல்றோம் அல்லவா, ஞானாவதிங்கிறது மனசுல செய்யறது, கிரியாவதிங்கிறது வெளியில செய்யறது, ரெண்டுமே அவுத்திரி தீட்சைன்னு சொல்றது. அவுத்திரினா இந்த யாகத்தோடு செய்யறது, யாகம் வளர்த்து, யாகம் இல்லாமல் ஒரு காரியமும் கிடையாது. ஆச்சாரியர் வகையும் பெயரும் உணர்த்துகிறார், ஆச்சாரியர் வகையும் பெயரும். முந்தி பிரேரிப்பான் போதிப்பான் முத்திதன் என்று இந்த விதத்தார் தேசிகர். முந்தி பிரேரிப்பான், முந்தி பிரேரிப்பான், போதிப்பான், முத்திதன் இந்த விதத்தார் தேசிகர். தேசி ஆச்சாரியர் முந்தி பிரேரிப்பான், பிரேரக ஆச்சாரியனும், பிரேரக ஆச்சாரியனும், போதகாச்சாரியனும், முத்திதாச்சாரியனும் என மூவகையினர். ஆச்சாரிய மூன்று வகையா பிரிக்கிறார். எப்படி? பிரேரக ஆச்சாரியன், போதக ஆச்சாரியன், முத்திதாச்சாரியன். இந்த மூன்றிலே முந்தி பிரேரிப்பான் முற்பட்டு செலுத்துவான், பிரேரகனினும் சோதகனினும் இழுக்காதென்க. சைவரை சார அருட்டக்கான் இவன் என்று உதிப்பான் முத்திதன் என்று ஓர். அதாவது மூவகை ஆச்சாரியர் உள்ளோ முற்பட்ட பிரேரகாச்சாரியன் ஆவான். பிரேரகா இல்ல வடமொழி சொல்லு, பிரேரகாச்சாரியன் என்பவன் சைவத்துக்கு யோக்கியர்களாகிய மாணாக்கர்களை, பிரேரகாச்சாரியன் உமக்கு அருள் செய்தற்கு யோக்கியராகிய ஆச்சாரியர் இவர் என்று காட்டி அவரை அடையும்படி செலுத்தி உய்விப்பவன். இவர் நல்ல ஆச்சாரியருப்பா, இவர்கிட்ட நீ தீட்சையை பெற்றுக்கொள்ளு என்று சொல்லி செலுத்துபவன் பிரேரக ஆச்சாரியன். இவன் சொல்லல ஆச்சாரியன் உனக்கு தெரியாது. ஆச்சாரியரே தெரிந்தவன், ஆச்சாரியனை பற்றி நன்றாக தெரிந்தவன், ஆச்சாரியனை தெரிந்தவன், ஆச்சாரியனை பற்றி நன்றாக தெரிந்தவன் இன்னொருவருக்கு, அப்பா இவரிடத்திலே நீ தீட்சையை பெற்றுக்கொள், உபதேசத்தை பெற்றுக்கொள், நல்ல ஆச்சாரியர் இவர், ஞானம் உள்ளவர், அதனால இவரிடத்திலே பெற்றுக்கொள் என்று அவரிடத்திலே கொண்டு போய் விடுபவன் பிரேரகாச்சாரியன், செலுத்துபவன். பிரேரகம்னா செலுத்துதல். அப்படி இல்லாம யாருக்கும் ஒன்றும் தெரியாது. நேரா ஆச்சாரியனும் குருவும் சந்தித்தது கிடையாது. ஒருவர் மூலமாகத்தான் சந்திக்க முடியும், ஒருவர் மூலமாகத்தான் சந்திக்க முடியும். அந்த முறையிலே செலுத்துகின்றவன் தான் பிரேரக ஆச்சாரியன். யோக்கியன அல்லாத ஆச்சாரியனை, அந்த ஆச்சாரியன் குரு யோக்கியம் இல்லாமல் இருந்தான்னு வச்சுக்கோ,
ஞானம் இல்லாமல் இருந்தான், யோக்கியம் இல்லாமல் இருந்தான், ஆச்சாரம் இல்லாமல் இருந்தான். அப்படிப்பட்ட குருவை அந்த குருவுக்கு இவனுக்கு இருக்கிற நப்பினால சிநேகத்தினால குருவுக்கு நல்லது செய்வோம், நம்ம குரு அவர்னால இவருக்கு ஏதோ ஆதாயம், இப்படி ஏதோ வேறு காரணங்களை வச்சு யோக்கியம் அல்லாத ஆச்சாரியனே தன்னுடைய பிரியத்துக்காக ஆச்சாரியம் இல்ல வைத்திருக்க பிரியத்துக்காக இவர் நல்ல ஆச்சாரியர் அவர்கிட்ட போய் நீ வாங்கிக்கப்பா அப்படின்னு சொன்னான்னா அவனுக்கு நரகமா? யாருக்கு நரகம்? யோக்கியன் இல்லாத ஆச்சாரியனை யோக்கியன் என்று சொல்லி காட்டின பிரேரக ஆச்சாரியனுக்கு நரகமா? யோக்கியன் அல்லாத ஆச்சாரியனை வாரத்தால் யோக்கியன் என்று காட்டினோம் நரகமடைவான் என்று ஆகமம் போதுமென அறிக. ஆனா இதெல்லாம் ரொம்ப சாக்கிரதையா இருக்க வேண்டியது, ரொம்ப சாக்கிரதையா இருக்கும். அதனாலதான் வெகு பேர் இந்த பக்கம் வர்றதில்ல. அதெல்லாம் தெரிஞ்சவனு பாக்குறேன். பல பேரு இந்த கட்சியில சேர்றதுக்கா இல்லாம சேராம இருக்கிறது காரணம் தெரிஞ்சு சேர தெரியா தெரிஞ்சு இல்ல தெரியாமையே நின்னுகிட்ட விளங்குற. பரிந்தடைந்தானை தீக்கை பரிந்து அடைந்தானை தீக்கை பண்ணி நியதி புரிந்து அருள்வான் போதகன். போதகாச்சாரியனை பத்தி சொல்ல முதல்ல பிரேரகாச்சாரியன் சொன்னாரா, அடுத்தவள போதகாச்சாரியன். போதகாச்சாரியன் என்று சொன்னால் பரிந்து அடைந்தானை தீக்கை பண்ணி நியதி புரிந்து அருள்வான் கொண்டு தன்னை அடைந்த மாணாக்கனுக்கு தன்மேல் அன்பு கொண்டு தன்னை அடைந்த மாணாக்கனுக்கு சமய தீட்சை விசேஷ தீட்சைகளை செய்து ஆசாரங்களை கற்பித்து அருள்வோம். தீட்சை செய்து ஆசாரங்களை கற்பித்தருளுவோன் போதகாச்சாரியன். போதகாச்சாரியன் என்றால் போதிப்பவன், எது மந்திர மொழிகளை போதிப்பவன் போதகாச்சாரியன் விளங்குத. அவருக்கு சமய விசேஷ தீட்சைகளை பண்ணி ஆசாரங்களை கற்பித்தருள்வான். தீட்சை பண்ணினதோடு விடுறதில்லை, தீட்சை பண்ணினதோடு விட்ட தீட்சை

0: இந்த யாரு கேக்கணும், யாரு பொருளை கொடுத்தவன், பொருளை கொடுத்தவன் யாரு? ஆச்சாரியம் தானே பொருளை கொடுத்தவன். அந்த பொருளுடைய அருமை யாருக்கு தெரியும்? இவனுக்கு என்ன தெரியும் வாங்கணும்னு? ஆச்சாரியம் கிட்ட தெரியும். அதுதான் அருண் சாக்கரகாய் சொன்னார், உபதேச மந்திர என்ன பொருளுக்கு மந்திர பொருள் அருமையான வாய்ப்பு. அந்த பொருளுடைய அருமை தெரிஞ்சவன் கேட்கணும், வாங்கின சிஷியனுக்கு தெரியாது. சிஷியனுக்கு தெரியாது, ஏதோ பத்தி வந்து வாங்கின அவ்வளவுதான். அந்த பொருளுடைய கணம் தெரியாது, மதிப்பு தெரியாது. அதனால ஆச்சாரியன் சோதிக்கவனும், சிஷியனை ஒவ்வொருத்தரையும் சோதிக்கவனும். மந்திரத்தை சொல்லு சுத்தமா சொல்றியா, உச்சரிப்பு சரியா இருக்குதா, பூச ஒழுங்கா பண்றியா, சோடசுபசாரம்னா நல்லா தெரியுதா, பஞ்சசுத்தினா தெரியுதா, ஆவாகனாதினா தெரியுதா, அபிஷேக முறைகளை தெரிந்து கொண்டாயா, பதமந்திரம் தெரிந்து கொண்டாயா, அதுக்கு மேல வந்து சுவாமி எழுந்தருள பண்ணுகிற முறை தெரிந்து கொண்டாயா, எங்கிருந்து சுவாமி எழுந்தருளான்னு தெரிந்து கொண்டாயா என்று பூஷைகளை நன்றாக கேட்கணும். அதுக்கு மேலதான் இவனுக்கு தெரியும், ஓஹோ அப்படிலாம் தெரிஞ்சுக்கணும் மாட்டிருக்கு, அப்புறம் தான் இவனுக்கு தெரியும், ஓஹோ நாம பேசாம இருந்துட்டது வரையிலும் அப்படின்னு தெரியும். அப்புறமாவது அது வல்ல இவனுக்கு தெரியாது. அதனால ஆச்சாரியம் தான் கண்ணும் கருத்து பார்க்கவும், ஆச்சாரியம் தான் கண்ணும் கருத்து. மாட்டுக்கு என்ன தெரியும்? மாட்டுக்காரனுக்கு தான் தெரியும், இவ்வளவு பணம் போட்டு வாங்கணுமே, இந்த மாட்டுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் நம்ம செய்து கொண்டு இருக்கணுமே. அது என்ன பண்ணு, போட்டா திங்கி இல்லைன்னா கத்தும், அவ்வளவு. அது போல மாட்டுக்கார ஆச்சாரியன் மாட்டுக்காரன், ஆச்சாரியன் இத்தனை மாடுகளையும் கட்டி மேய்க்கிற இடையம், சௌரமானக்கு இடையம் தானே வேறு. பசுக்களை காப்பவன பதி, பசுபதி அவன் தானே. இந்த பசுக்களை எல்லாம் உருப்படி ஆக்குறது யாரு? பசுக்களுக்கு ஒண்ணும் தெரியாது, பசுக்களுக்கு ஒண்ணும் தெரியாது, சாப்பிடத்தான் தெரியும். ஞானத்தை பத்தி யாரு தெரியும்? பதிக்குத்தான் தெரியும். பதிதான் கவனிக்கணும், பதிதான் கவனிக்கணும், ஆச்சாரியன் தான் கவனிக்கணும் செய்யல. பிள்ளைய யாரு கவனிப்பா? பிள்ளைக்கு என்ன தெரியும்? எந்த நேரத்துக்கு என்ன சாப்பிடுறது, எந்த நேரத்துக்கு மருந்து சாப்பிடுறது, எந்த நேரத்துக்கு பால் சாப்பிடுறது பிள்ளைக்கு தெரியுமா? அம்மா நேராஜிமா பால கொண்டாமான்னு கேக்குமா பத்தினா புள்ள கத்தும், அவ்வளவுதான். அது எதுக்கு கத்துதுன்னு இவளுக்கும் தெரியாது, அவனுக்கும் தெரியாது, அதுக்கும் தெரியாது. ஆனா நல்ல தாய்க்கு தெரியும், இந்த புள்ள இதுக்கு தாங்கத்துதுன்னு தெரியும். அது மாதிரிதான் இப்ப இல்ல, வேற அது வேற. அதனாலே இப்படி ஆச்சாரியன் மாணவனை கவனிக்கணும், தாய் பிள்ளைய கவனிக்கணும், மாட்டுக்கார மாட்டை கவனிக்கணும். கவனிக்கலைன்னா போச்சு, ஐயோ அவ்வளவு பெரிய பொருளை கொடுத்தோமே என்ன பண்ணானோ, அந்த பொருளை பத்திரமா வச்சிருக்கானா, நல்லபடியா அந்த பொருளுடைய தன்மையை தெரிஞ்சிருக்கானான்னு ஆச்சாரியன் சொல்லிக்கணும். அதனாலதான் மாணவர்கள் செய்த தவறு ஆச்சாரியனை சேரும், மனைவி செய்த தவறு கணவனை சேரும், மனைவி செய்த தவறு கணவனை சேரும். கணவன் கவனிச்சுக்கிட்டே இருக்கணும், மனைவியை வேண்டியதெல்லாம் கொடுத்து கவனிச்சுக்கிட்டே இருக்கணும். அதே போல ஆச்சாரியன் மாணவனை, மாணவன் தப்பு செஞ்சானோ அதெல்லாம் சேர்ந்து ஆச்சாரியனுக்கு போய் ஆச்சாரியனுக்கு நடம் கிடைக்கும்.
1: ஓம் நமஃ சிவாய. யூ ஆர் லிசனிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க்.
2: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது பெரிய புராணம் சொற்பொழிவு, தலைப்பு சண்டேஸ்வர நாயனார் புராணம். வழங்குபவர் குளித்தலை ராமலிங்கம் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
3: நமக்கருள் செய்திட தடக்கையேந்துடை தாழ்ஜெவினுடைய கடக்களிற்றே கருத்துள் இருத்துவா. சைவத்

தெய்வத்தின் மேல் சமயம் வேறில்லை அதில் சாஜிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனோ நான் மறைச்சம் பொருள் வாய்மை வைத்த சீர்திரு தேவாரம் திருவாசகம் உயிரை தரச் செய்த நால்வர் குற்றாயம் உயிர் துணையே சதனூ நான்

செய்வம்பலம்

0: சண்டேஸ்வர நாயனார் புராணம் பற்றி இப்பொழுது விரிவுரை செய்ய முயல்கிறேன். நாயன்மார்கள் எல்லாருமே திருவருளை நிரம்ப பெற்ற சிறப்புடையவர்கள். ஒவ்வொரு நாயன்மார்களுக்கும் தனிச்சிறப்பு உண்டு. இந்த சண்டேஸ்வர நாயனார் எல்லா நாயனார்களுக்கும் திருத்தொண்டர் அத்துணவருக்கும் தலைவராக இருப்பவர். தொண்டர்க்கு நாயகமும் என்பது திருப்பல்லாண்டு. தொண்டர்களுக்கு தலைவராக இருப்பவர், சிவ குடும்பத்திலே ஒருவராக இருப்பவர். சிவ குடும்பம் என்றால் சிவபெருமான், பார்வதி, விநாயகர், சுப்பிரமணியர் இவர்கள் எல்லாம் புறப்பட்டார்கள் என அவர்களோடு இவரும் ஒருவர் புறப்படுவார். பஞ்சமூர்த்திகள்னு சொன்னா சண்டேஸ்வரர், சிவன் பார்வதி ரெண்டு, விநாயகர் சுப்பிரமணியர் நாலு, சண்டேஸ்வரரும் நான்கு. சண்டேஸ்வரர் சேர்த்துதான் பஞ்சமூர்த்திகள்னு சொல்லும். பஞ்சமூர்த்திகள் புறப்பாடு என்று சொன்னால் அதுல இவர் ஏன் ஒரு ஒருவரை வச்சிருக்கிறாருன்னா, இவர் தான் தொண்டர்களுக்கு எல்லாம் தலைவர். தலைவராக இருப்பதனால எல்லா தொண்டர்களும் இவர் ஒருத்தர் வந்தா எல்லா தொண்டர்களும் வந்த மாதிரி, அதற்காக இவர் வச்சிருக்கிறார். சிவ குடும்பத்துல இவர் ஜனாதிபதி வீட்டுல இவர் ஒருத்தர். சிவபூஷா பலனை கொடுக்கிறவர் இவர் தான். சிவபூஷா பலனே பரார்த்த பூசையிலையும் சரி ஆன்மார்த்த பூசையிலையும் இந்த சண்டேஸ்வரரை பூசை பண்ணாதான் பலன் கிடைக்கும். சண்டனை அர்ச்சித்தவரே சம்புவை அர்ச்சித்த பலன் கொண்டுடுவர், மற்றையர் கொள்ளார் என்பது சைவ சமய நெறி. அதனால சண்டை பூசை பண்ணலையான சிவபூசையினுடைய பலன் கிடைக்காது. இவர்த என்னார் வந்தாங்க, இப்படி கும்பிட்டாங்க, இப்படி பூசை பண்ணாலும் கணக்கெழுதுறவர். அதனால சண்டேஸ்வர பதம் என்பது சிவபெருமானுக்கு எப்போதும் உள்ளது. சண்டேஸ்வரர் என்கின்ற பதவியை ஒருத்தர் கொடுத்து வச்சிருக்கிறார். இவருக்கு முந்தைய இருந்த சண்டேஸ்வரர்கள் வெவ்வேறு, அவங்க அதுக்கு மேல சிவனோட ஐக்கியம் ஆகிவிட்டார்கள். அதன் பிறகு இந்த சண்டேஸ்வரர் இப்படி அந்த பதத்துல அந்த போஸ்டில இவர் வந்து உட்காந்துருவார். அப்படிப்பட்டவர் இந்த சண்டேஸ்வர நாயனாரு நம்ம ஊருக்காரர் தான். அதாவது ஒரு அதிசயமா இருக்கும். நம்ம ஊருன்னா திருச்செங்கலூர், கும்பகோணத்துக்கு பக்கத்துல திருச்செங்கலூர், நம்ம தமிழ்நாட்டுல அவதாரம். அது பெரிய பெருமை அல்லவா? மற்ற நாட்டுக்காரன் எவன் வந்து கும்பிட்டாலும் நம்ம நாட்டுக்காரன் அருள் பண்றாரு. அப்படின்னா சண்டேஸ்வருடைய பெருமை அளவுபடாது. சிவபூஷையினால்தான் பிறவியை அறுக்கலாம் என்று காட்டினவர். சிவபூஷைக்கு யாரு தப்பு பண்ணினாலும் அவனை வந்து வெட்டணும், இல்லைன்னா அவனை தட்டணும். சிவபூஜைக்கு சிவகர்மத்துக்கு யாராவது இடைஞ்சல் பண்ணான்னா அவனை விட்டுனா புண்ணியம். அது அப்பனா இருந்தாலும் சரி, பிராமணனா இருந்தாலும் சரி, அப்படி செய்து காட்டினவர் இந்த சண்டை. அதை செய்ய வச்சவர் சிவபெருமான். அதனால இந்த சண்டேஸ்வருடைய ஒரு பெருமை தனிச்சிறப்புடைய. கையில மழு வச்சிருப்பார், கோயில்ல தீர்த்த தொட்டிக்கிட்ட அவர் தான் இருப்பார். ஆகையினால இப்படிப்பட்ட சண்டேஸ்வரர் உடைய வரலாற்றை பற்றி இப்பொழுது சொல்ல போறோம். இந்த வரலாற்றில ரொம்ப முக்கியமாக இருப்பது பசுக்கள் தான் சிவபூஷைக்கு புண்ணிய காரியங்களுக்கெல்லாம் மூலமாக இருக்கும். பசுக்கள் இல்லையானால் சைவமே இல்லை, புண்ணியமே இல்லை. திருநீர் பசுதான் புண்ணியம் என்பதே உலகத்துல கிடையாது. அதனால பசுக்களை காப்பது புண்ணியம், பசுக்களை வளர்ப்பது புண்ணியம், பசுக்களுக்கு பூசை செய்வது புண்ணியம். ஓ பூசை எனக்கு தனம் தனம்னு மூணு தனம் வரும். தனம் தனம்னு மூணு தனம், ஒன்று நந்தனா, இன்னொன்று சந்தனா, இன்னொன்று கோதனம். நந்தனம் சந்தனம் கோதனம் மூணு ஜோசிக்குரியது. நந்தனம்ங்கிறது நந்தன வனம், மலர் கொடுப்பது. சந்தனம் சுவாமிக்கு சாத்துகிற வாசகம். கோதனம் பசு, கோதனங்களின் பால் கறந்தாட்ட கோல வெண்மணர் சிவஞ்சன் மேற்சென்ற தாதை தாளற எரிந்த சண்டிக்கு உன் சடை மீசை மலர் அருசையக் கண்டு பூதவாளினன் பொன்னடி அடைந்தேன் பூம்பொழில் திருப்புன்கூறுடானே என்பது சுந்தர தேவார். அதனால கோதனம், தனம்னா செல்வம், கோதனம் போனா பசு, அது தனம். நந்தனம் பூ மலர் கொடுக்கின்றதும் தனம். சந்தனம், சந்தனம் நந்தனம் கோதனம். அதனாலே அப்படிப்பட்ட பசுக்களை காப்பது, பசுக்களுக்கு ஒரு இடையூறு வந்து அதை நீக்குவது, அது சிறந்த புண்ணியம். அதற்கு மேல சிவ பூசைக்கு மேல உயர்ந்த புண்ணியம் இல்லை என்பதும், சிவபூசைக்கு இடையூறு செய்கின்றவர்களுக்கிட்ட உறவு வைத்துக் கொள்ளாமல் இருப்பது புண்ணியம் என்றெல்லாம் இந்த உண்மைகளை காட்டியது இந்த சண்டேஸ்வர நாயனார் கூறான். இவர் அவதாரம் பண்ணினது சோழ நாடுதான், கும்பகோணத்துக்கு பக்கத்தில் திருச்செய்கிறது. அது பூசக்காரனா அவசியம் போய் பார்க்கணும், அது பல செய்வர்களுக்கு தெரியாது. அதனாலே அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான தலம். அந்த ஊருக்கு பக்கத்துல வந்த போதே திருஞானந்தர் பல்லக்கு விட்டு இறங்கிட்டாராம். சண்டேஸ்வர நாயனார் அவதாரம் பண்ணின ஊரு, அதனால பல்லக்கில் ஓப்படான்னு இறங்கிக்கிட்டாராம். ஞானசம்பந்தர் இறங்கி, ஞானசம்பந்தன் முதலான எல்லாரும் வணங்குகின்ற ஒரு நாயன்மார்கள் ரெண்டு பேர், ஒருத்தர் சண்டேஸ்வரன், இன்னொருத்தர் கண்ணப்பர். இந்த ரெண்டு பேர்த்தையும் எல்லாரும் வணங்குவார். இந்த ரெண்டு பேர்த்தான் திருவாசகத்தில் எடுத்து மாணிக்க வாசகர் விதந்து பாடிக்கிறார். திருவாசகத்துல நாயன்மார்கள் இந்த ரெண்டு பேர் தான் வர்றாங்க. கண்ணப்பன் ஒப்போதோர் அன்பின்மை, தீதில்லை மாணி சிவகருமன் சிதைத்தானை, அவர் தான் சண்டேஸ்வரர். தீதில்லை மாணி சிவகருமன், சிவகருமன் சிவபூசை சிதைத்தானை, அதுக்கு வைத்திருந்த பாலை தட்டி விட்டவர். தீதில்லை மாணி சிவகருமன் சிதைத்தானை சாதியும் வேதியும் தாதை, தாதைனா அப்பா, தாழ் இரண்டும் சேதிப்ப ஈசன் திருவருளால் தேவர்களோட பாதகமே சோறு பற்றினவாதோனும் என்பது திருவா திருவாசகத்தில் வருகிற நாயன்மார்கள் இந்த ரெண்டு பேர், கண்ணப்பர் ஒருத்தர், சண்டேஸ்வரர் ஒருத்தர். அதனால இவருடைய ஒரு பெருமை சிறப்பு அளவில்லாது. இவரை மடியில தூக்கி வைத்து சிவபெருமான் முதுகை தடவி கொடுத்து தன்னுடைய தலையில் இருந்த கொட்டை மாலையே கழட்டி போட்டார். உனக்கு அடுத்த அப்பா நான் தான், அடுத்தா போல அடுத்து இருக்கிறது, அடுத்துன்னா பக்கத்தில் இருக்கிற அப்பா நான் தான். இவர் அவதாரம் பண்ணின ஊரு சேங்கரூர், திருச்சேங்கரூர். அது எப்படி சேங்கரூர் என்று வந்தது என்றால், சேய் ஆகிய முருகப்பெருவானுக்கு நல்ல ஊர். சேயினா முருகை, சேயின்னா அவர் 2000 வெள்ளம் பூத வெள்ளங்களோடு சுவாமியினுடைய உத்தரவின் பேரிலே சூரசம்ஹாரம் செய்வதற்காக கைலாயத்திலிருந்து திருமுகமாக வரும்போது இங்கே சேங்கலூர்கிட்ட வந்த உடனே மணற்பாருங்க காவேரியினுடைய கிளையாறு மண்ணி ஆற்றங்கிற அதுல இருக்குது அந்த திருச்செங்கலூர். அந்த ஆற்றுக்கிட்ட வந்த உடனே மாலை வேலை, அந்த மாலை வேலையில இந்த இடம் நல்ல இடமாக இருக்கிறது, இல்லைங்க தங்கலாம் என்று தேவர்கள் சொல்ல சுப்பிரமணிய சுவாமி அதற்கு ஒத்துக்கொண்டு உடனே விஸ்வகர்மாவுக்கு உத்தரவு போட்டார். தேவகர்மா தேவதச்சன் வேறு, தேவதச்சன் சுப்பிரமணியர் புறப்படுறாருன்னா எல்லா டிபார்ட்மெண்ட் அதிகாரிகளும் கூடவே வந்துகிட்டு இருக்கணும், இல்லைனா அவெல்லாம் டிஸ்மிஸ் பண்ணிடுவார். மந்திரி வர்றாருன்னா எல்லா டிபார்ட்மெண்ட் அதிகாரிகள் இருக்கணும்ப்பா, இந்த இல்லையா? அதுபோல சுப்பிரமணிய சுவாமி புறப்படுறாருன்னா எல்லா டிபார்ட்மெண்ட் அதிகாரிகளும் கூட இருக்கணும், விஸ்வகர்மா கூடவே இருக்கணும். எங்கன பங்களா அமைக்க சொல்வாரோ உடனே கட்டிடுவோம். அதனாலே இந்த இடத்துல நாம் தங்குவதற்கு மாளிகையை கட்டுனாரு, அப்புறம் சிவபெருமான பூஜை பண்றது கோயிலை கட்டுனாரு. ஒரு நொடியில கட்டி, இவ்வளவு நேரத்துல ஒரு நொடியில், அதிலே முருகப்பெருமான் சிவலிங்கத்தை ஸ்தாபித்து பூசை பண்ணிடு. அந்த ஊர்ல முருகப்பெருமான் பூசை பண்ணியது, அந்த சிவலிங்கம் முருகப்பெருமான் பிரதிஷ்டம் பண்ணியது திருச்செங்கலூர். இப்ப ரொம்ப பரிதாபமா இருக்கிறான் அந்த ஊர். வாக்கு பரிதாபமா இருக்கும். ஆகையினாலே அப்படிப்பட்ட முருகப்பெருமானுக்கு நல்ல ஊர் என்று தேவர்கள் சொன்னார்களாம். அதனால சேயிங்கலூர்னு ஒன்று, சேய்க்கு நல்ல ஊர் சேயிங்கலூர். அந்த நகரம் நகரமாக நகரம் நானா நகரமாக வந்து சேயிங்கலூர். அதே சேக்கலாரும் பாடுறார், பூந்தம் பொன்னி என்னாடும் பொய்யாதளிக்கும் புனல் நாட்டு வற்றாத சீவநதியாம் பொன்னி. பூந்தன் பொன்னி என்னாலும் பொய்யாதளிக்கும் புனல் நாட்டின் வாய்ந்த மன்னி தென்கரையில் மன்னமுன்னாள் வரையிழிய கிரவுஞ்சமலை கிளியும்படியாக வேலை விட்டவனாயி முருகன். ஏந்தும் அயில்வேல் நிலை காட்டியே இமையோரிகல்வம் பகை கடக்கும் சேந்தன் அளித்த திருமறையூர் முது செல்வ சேங்கலூர். சேந்தன் அளித்த திருமறையோர் முதூர் செல்வ சேங்கலூர் அப்படின்னு முதல்லயே அந்த வரலாற்றை சொல்லியிருந்தார். அந்த ஊரிலே அந்தணர்கள் அதிகமாக இருந்திருக்கிறார்கள். அந்த ஊரிலே அந்தணர்கள் அதிகமாக இருந்திருக்கிறார்கள். அந்தணர்கள் இருக்கிறார்கள் என்றால் அந்த ஊர்ல சிவாலயம் இருக்கு. அந்தணர் இருக்காங்கன்னா அவங்க தெருவில் ஒரு பக்கத்துல சிவாலயம் இருக்கு. அங்கே யாகங்கள் இருக்கும், வேதங்கள் இருக்கும், ஆகமங்கள் இருக்கும். இந்த மாதிரி புண்ணிய காரியம் அந்த சாமிக்கு அதுதான் பிடிக்கும். அந்த சாமியை வச்சா அதுதான் செய்யணும், இந்த சாமியை வச்சா இதுதான் செய்யணும். அதனாலே அந்த சாமியை வச்சு வாழ்கின்ற அந்தணர்கள். அந்த அந்தணர்கள் என்பவர்கள் நான்கு வேதத்தையும் ஓதினவர்கள். அதனால வேதத்தை ஓதினபடினால அவர்களுக்கு வேதியர்கள், வேதத்தை ஓதியபடினாலே வேதியர்கள் என்று போய். நூல் ஓதவில்லை ஆனால் அவன் வேதியன் அல்ல. வேறு யாரா இருந்தாலும் அந்த ஞான நூலை ஓதினா அவன் வேதியன். அப்படி ஞான நூலை ஓதவில்லையானால் வேதியனும் புலையனே, புலையனும் நான் ஞான நூல் ஓதினா வேதியனே. அதனால நூல் அளவே யாகுமாம் நுண்ணறிவு. அந்த அந்தணர்களை பத்தி ஒரு பாட்டு பாடுறார். இது என்ன அலங்காரம் வரும், ஒன்று இரண்டு மூன்று நான்கு அஞ்சு ஆறு ஏழுன்னு வரும். ஏழு வரையில என்ன அலங்காரமோ இந்த பாட்டு வரும். செம்மை வெண்ணீற்றொருமையினார் இரண்டு பிறப்பின் சிறப்பினார். செம்மை நெறிய தருகின்ற வெண்ணீற்றை அணிந்த ஒருமைப்பட்ட மனமுடையவர்கள், ஒருமைப்பட்ட மனம் உரிமையுடன் நல்லது மரலடி நடக்கின்ற அதுபோல ஒன்றிய செம்மை வெண்ணீற்றொருமையினார் இரண்டு பிறப்பின் சிறப்பினார். இரண்டு பிறப்பை உடையவர்கள், தாய் வயிற்றில் இருந்து பிறக்கிறது ஒரு பிறப்பு. அடுத்தாறு போல உபநயனம் பூநூல் கல்யாணம் இருந்ததுவா தீட்சையில ஒருவரம், இப்ப நமக்கு தீட்சையில ஒருவரம். தீட்சை வாங்கினவர்கள் இரண்டு பரம், உப்பைய குலம் சொல்லுவது இரண்டு பரப்பின் சிறப்பினார். மும்மை தடலோம் நெறியார், மும்மை தடலோம் விய நெறியாறு. மும்மை தடல் என்கின்ற மூன்று வகையான அக்கினியை வளர்ப்பவர்கள், வேதத்தில் சொல்லி இருக்கப்பட்ட அக்கினியை வளர்ப்பவர்கள். நான்கு வேதம் முறை பயின்றார். திருக்கு எஜுர்ஜாம அதர்வன என்கின்ற நான்கு வேதத்தையும் நன்றாக பயின்றவர்கள். நான்கு வேதம் முறை பயின்றார். கல்வி இருக்கணும், கல்வி அருட்கல் இல்லைங்க. அது மனுஷன்மா பிறந்த அது மிருகன் அதற்காக வெளங்கூடு மக்கள் அணையர் இளங்குநூல் கற்றாரூடு அணைய வந்தார் திருவன். கல்வி இல்லையான அருள்நூல்கள் கல்வி இல்லையான அதுவும் விலங்கும் ஒண்ணுதான். விலங்குக்கும் மனுஷனுக்கு என்னடா வித்தியாசம்னா, கற்றவனுக்கும் கல்லாதவனுக்கு என்ன வித்தியாசம்னா, விலங்குக்கும் மனுஷனுக்கும் உள்ள வித்தியாசம் தான். விலங்கோடு மக்கள் அணையர் இளங்குடு கற்றாரூடு இணைவன். கற்றவனுக்கும் கல்லாதவனுக்கு என்ன வித்தியாசம்னா, மிருகமும் மனுஷனுக்கு எவ்வளவு வித்தியாசமும் அவ்வளவு வித்தியாசம் தான். அதனால திருமூலர் கல்லாத மூடரை காணவும் ஆகாது. கல்லாத மூடருக்கு கல்லாரே நல்லவரம். கல்லாத மூடர் சொல் கிழக்க கடன், கல்லாத மூடருக்கு கல்லாரே, கல்லாத மூடர் கருத்தறியாரு என்பது திருமந்தம். நான்கு வேதம் முறை பயின்றார். தம்மை ஐந்து புலனும் பின் செல்லும் தகையார், அப்படி கற்றார்களா? கற்க கசடர கற்றவன் நிற்க அதற்கு தகை என்றார் போல அந்த கற்ற நூல்படியே நின்றவர்கள். அவர்களுக்கு ஐந்து புலன்களும் பின்னாலே செல்லும், ஐந்து புலன்களும் பின்னாலே செல்லும். அஞ்ஞானிகளுக்கு புலன்கள் முன்னாலே போவோம், அதுக்கு பின்னாலே அஞ்ஞானி போவோம். மெஞ்ஞானிகளுக்கு புலன்கள் பின்னாலே வந்து இவங்க முன்னாடி போவோம். இவங்க சொன்னபடி புலன்கள் கேட்கும். மெய்வாய்கள் நூக்கச்சரியாய் ஐந்து புலன்களும் ஞானிகள் சொன்னபடி கேட்கும், அஞ்ஞானிகள் புலன்கள் சொன்னபடி கேட்பான். இவ்வளவுதான் வித்தியாசம். தம்மை ஐந்து புலன் பின் செல்லுந்தகையார் அரு தொழிலின் மெய்மை ஒடுக்கம். அவர்களுக்கு ஆறு தொழில்கள், அந்த ஆறு வகையான தொழில். வேதத்தை ஊன்றல், ஊதுவித்தல், பலருக்கு ஓதி வைப்பது, அதற்கு மேல யாகத்தை செய்வது, செய்து வைப்பது, அப்புறம் தானம் செய்வது, தானம் பெற்றுக்கொள்வது. ஆறு தொழில்: ஓதல், ஓதுவித்தல், வேட்டல், வேட்பித்தல், ஈதல், ஏற்றல். ஈதல் ஏற்றல் இதெல்லாம் பராமணம் கேட்கணும். மெய்மை ஒடுக்கம் பின் செல்லுந்தகையார் தம்மை ஐந்து புலனும் பின் செல்லுந்தகையார் அறுதொழிலின் மெய்மை ஒடுக்கம் ஏழுலகம் போற்றும் மறையோர் விளங்கும் விளங்கும். அதனால இவருடைய தன்மையைக் கண்டு ஏழு லோகமும் போற்றுகிறதா, இவருடைய பெருமையைக் கண்டு ஏழு லோகமும் போற்றுகிறார். அப்படிப்பட்ட சிறப்புடைய அந்தணர்கள் அந்த ஊரிலே வாழ்கிறார் என்று அதை தொடர்ந்து சொல்றாரு. கோதில் மான்தோல் புடி முன்னூல் குலவும் மார்பில் கொலை குடிவி. மான்தோல் அவர்கள் இருப்பதற்கு ஆசனம் மான்தோல், அதற்கு மேலே நூல். குலவும் மார்பில் கொலை குடிவி, குடிவி குடிமி இருப்பது, பூநூல் இருப்பது, ஆசனம் மான்தோல். இப்படிப்பட்ட மாணாக்கர்கள், இப்படிப்பட்ட மாணாக்கர்கள், இப்படிப்பட்ட அடையாளமுடைய வேடமுடையவர்கள், அவர்களும் அப்படிப்பட்டவர்களுக்கு கற்பிக்கின்ற ஆசிரியர்களும், வேதத்தை ஊதி வைக்கின்ற அந்த ஆசிரியர்களும் மாணவர்களும் நிறைய அங்கு இருக்கிறார். அவர் அந்த பாடசாலை அங்கு இருக்கிறது. பாடசாலை வேத பாடசாலை, வேத பாடசாலை, ஆகம பாடசாலை, ஊர்னா அதெல்லாம் இருக்கணும். எந்த மக்களுக்கு இந்த இது உணர்வு இருக்கு? யாராவது இதை பத்தி சொல்றானா? யாரும் சொல்றதே கிடையாது. அறிவு, ஒழுக்கம், சத்காரியம் இவைகளிலே புத்தி உண்டாகும்படியான செயலை செய்யணும் இல்ல, நாடு தோறும் ஊர் தோறும் செய்யணும் இல்ல, இல்லையே. எந்த வகையில எது செய்தா அறிவு ஒழுக்கம் கெட்டு போகணும், அதைத்தான் செய்து வச்சிருக்கோம். என்ன படிப்பு பண்பு, அப்புறம் திருக்குறள் நெறி, திருவள்ளுவர் வழி, காந்திய நெறி எங்க இருக்குது? ஆனா யாரும் அவன்தான் செய்யறான்னு வச்சுக்க, மக்கள் யாரும் அதை பத்தி எல்லளவு சிந்திக்கிறதும் கிடையாது, சொல்றதும் கிடையாது. எது இருக்கணும், எது இருக்கப்படாது, இருக்க வேண்டியது இல்லை, இருக்க கூடாதது இருக்கு. அது நம்ம ஒருத்தன் சொல்லி என்ன பண்றது? கோதில் மாந்தூல் புரிமூல் குலவும் இந்த இந்த முறையை சொல்லுகிறவர் முதலமைச்சர். இந்த நூலை பாடினவர் சோழ நாட்டு முதலமைச்சர். கோதில் கோதில் மாந்தூல் புரிமூல் குலவும் குலை குடுமி ஓது கிடசூல் சிறுவர்களும் உதவும் பெருமை ஆசானும் ஆசான்னா குரு போதும் விழ போதின் விளங்கும் தாரகையும் மதியும் போல புனர் மடங்கள் மீது முழங்கும் உயிலுதுங்க வேத ஒலிகள் முழங்குவன. இப்படிப்பட்ட மாணவர்களும் வேதத்தை ஊதுகின்ற மாணவர்களும் ஊதி வைக்கின்ற குருமார்களும் உடைய கிடைகள் அங்க இருக்கிறார். கிடை கிடை கிடைன்னா அந்த பாடசாலைக்கு கிடைந்து ஆடு மாடு அடைக்கிற கிடை அல்ல. தாரகையும் அந்த ஆசான் வந்து சந்திரனை போல இருக்கிறானா? சிஷியர்கள் தாரக நட்சத்திரங்களை போல இருக்கிறான். குரு வந்து சந்திரனை போல இருக்கிறான். குருவும் நட்சத்திரம் போல இருந்துட்டா என்ன பிரயோஜனம்? சிஷியர்களுக்கு நட்சத்திர ஓமை, குருவுக்கு சந்திரன் ஓமை. இப்படிப்பட்ட மாணவர்களும் ஆசானும் இருக்கின்ற மடங்கள் பல. அதே வந்து முகில் உதும்புதான், முகில்னா மேகம் வந்து ஒரு ஐந்து விட்டு போகுதான், அது போடுற சத்தம் இந்த வேத ஊலிகளால அது அடங்குது. யாக நிலையும் நிலையும் சாலை தூரம் மறையூர் இந்த அபியுணவின் பாக நுகர வருமாலும் அயனும் ஊரும் படர்கிறைக்குள்மாக இகந்து வந்திருக்கும் சேக்க எனவும் வானவர் உன் நாக அணையும் கந்தனவும் நாட்டும் யூபிட்டமுடன். அந்த ஊரில் யாகங்கள் நடந்து கொண்டிருக்கிறதா, அந்த யாகத்துக்கு தேவர்கள் வந்து கொண்டு அபிப்பாகம் வாங்கி கொண்டு செல்றாங்களா, அவங்க வந்த வாகனத்துல அங்கங்க கட்டி போட்டிருக்காங்களா,
1: பிரம்மா வந்து அன்னத்தை கட்டி போட்டிருக்காரு, விஷ்ணு வந்து கருடனை கட்டி போட்டிருக்காரு, இந்த மாதிரி இந்திரன் ஐராவத்தை கட்டி போட்டிருக்காங்க.
0: அதற்கு மேல அந்த வீதி எப்படின்னு சொல்றாரு, வீதியில பசு கூட்டங்கள் போய்கிட்டே இருக்குமா, பசு கூட்டங்கள் அது போகும் போதே பால் ஒளிக்கிட்டு இருக்கு. அது என்ன சொல்றாரு, அந்த அந்த அந்த பசுக்கு பேர் என்ன வைக்கிறது தெரியுமா, ஓமதேனா, ஓம தேனு, காமதேனு சொல்லல, ஓமதேனு. இது இவ்வளவு குறைச்சி பாத்தீங்களா, ஓமத்துக்கு உதவுகின்றது, ஓமத்துக்கு திம்பால் உழுக, திம்பால்னா ருஷியுடைய பால் உழுக, பொழுதொரு ஓமதேனு செல்வனவு, ஓமதேனு பசுக்கூட்டம், தாம்பாடிய சாமங்கணி போர் சமிதையிட கொண்ட அனைவனும், சாம வேதத்தை ஓதிக்கொண்டு கையில சமித்தும் தற்பையும் கொண்டு செல்லுகின்ற அந்தன், தாம்பாடிய சாமங்கணி போர் சமிதையிட கொண்ட அனைவனும், பூம்பாசடை நீர் தடமொழி மறையோர் மகளிர் குருவனவும், அங்க இருக்கின்ற நீர்நிலைகளிலே ஸ்நானம் செய்து விட்டு செல்லுகின்ற மகளிர்கள், தாம்பான்மையில் விளங்குவன அணிநீள் மருகு பலவும், அப்படிப்பட்ட வீதிகள் பல, பசு கூட்டங்கள் சென்று கொண்டிருக்கிறது. அந்தணர்கள் வேதத்தை ஓதிக்கொண்டு சமித்து தற்ப முதலானவற்றை சென்று கொண்டு கொண்டு சென்று கொண்டிருக்கிறார்கள். அதற்கு மேல மகளிர்கள் ஸ்நானத்தை நீராடிக்கொண்டு அந்த வீதியிலே சென்று கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட வாழ்வுற்பதி மற்ற அதன் மருங்கு மண்ணி திரைகள் வயல் வரம்பின் தாழ்வி தரளம் சுதி குலைப்பால் சமைத்த யாக தடஞ்சால சூழ்வைப்பிடங்கள் நெருங்கியுள்ள தொடங்கு சடங்கு முடித்தேறும் வேள்வி தலைவர் பெருந்தேர் முன்னோர் ஏறும் ஆனங்கள். ஆகையினாலே அங்கு வந்திருக்கின்ற தேவர்களும் அந்த யாகத்தை செய்கின்ற புரோகிதர்களும் அங்கு சடங்கை முடித்துக் கொண்டு செல்லுகின்றார்கள்.
2: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
3: ஹர ஹர நம பார்வதீ பதயே சத்குரு ஸ்வாமினஹ.

ಷಡ್ಭಿರಂಗೈರುಪೇತಾಯ ವಿವಿಧೈರವ್ಯಯೈರಪಿ ಶಾಶ್ವತಾಯ ನಮಸ್ಕುರ್ಮಃ ವೇದಾಯ ಚ ಭವಾಯ ಚ ಉಚ್ಚೈರ್ಗತಿರ್ಜಗತಿ ಸಿದ್ಧ್ಯತಿ ಧರ್ಮತಶ್ಚೇತ್ ತಸ್ಯ ಪ್ರಮಾಚ ವಚನೈಃ ಕೃತಕೇತರೈಶ್ಚೇತ್ ತೇಷಾಂ ಪ್ರಕಾಶನ ದಶಾ ಚ ಮಹೀಸುರೈಶ್ಚೇತ್ ತಾನಂತರೇಣ ನಿಪತೇತ್ ಕೊನುಮತ್ ಪ್ರಣಾಮಃ. ವೇದೆ ಸರ್ವೇಷಾಂ ಜನಾನಾಂ ವಿಶ್ವಸ್ಮಿನ್ ಜಗತಿ ವರ್ತಮಾನಾನಾಂ ಸರ್ವಾಣಿ ದಿನಾನಿ ಸುದಿನಾನಿ ಭವಂತು ಇತಿ ಪ್ರಾರ್ಥನಾ ವರ್ತತೆ ಚಮಕ ಗ್ರಂಥೆ. ಸೂಷಾ ಚ ಮೇ ಸುದಿನಂಚ ಮೇ. ಪ್ರತಿದಿನಂ ಪ್ರಾತಃಕಾಲೆ ಉಷಃಕಾಲಃ ಅನಂತರಂ ದಿನಭಾಗಃ ಸರ್ವಮಪಿ ಅಸ್ಮಾಕಂ ಹಿತಕರಂ ಭವತು. ಮೇ ಇತಿ ಏಕವಚನೆ ಏಕವಚನಂ ಜಾತ್ಯೇಕವಚನಂ. ಸರ್ವೇಷಾಂ ಪ್ರಾರ್ಥನಾ ಶನ್ನೋ ಅಸ್ತು ದ್ವಿಪದೇ ಶಂಚತುಷ್ಪದೇ. ಶಂ ನಾಮ ಇಹಲೋಕೆ ವಿದ್ಯಮಾನಾನಿ ಸುಖಾನಿ ಏವಮೇವ ಅನ್ಯಜನ್ಮನಿ ವಿದ್ಯಮಾನಾನಿ ಯಾನಿ ಸ್ವರ್ಗಾದಿ ಸುಖಾನಿ ಉಭಯಮಪಿ. ಯತ್ರ ತು ಶಂಚಮೇ ಮಯಶ್ಚಮೇ ಇತಿ ವರ್ತತೆ ತತ್ರ ಮಯಃ ಐಹಿಕಲೋಕ ಸುಖಂ ಶಂ ನಾಮ ಆಂಶ್ಮಿಕ ಸುಖಂ. ಉಭಯಮಪಿ ಸುಖಂ ಅಸ್ಮಾಕಂ ಅಪೇಕ್ಷಿತಂ. ಅಸ್ಮಿನ್ ಜನ್ಮನಿ ಸುಖಿನಃ ಅನ್ಯಸ್ಮಿನ್ ಜನ್ಮನಿ ದುಃಖಿನಃ ಇತಿ ನ. ಏತಾದೃಶ ಸುಖಂ ಕುತೋ ಲಭ್ಯತೆ ಧರ್ಮಾನುಷ್ಠಾನಾತ್ ಸಹ ಧರ್ಮಃ ವೇದೇನ ಜ್ಞಾಯತೆ. ಧರ್ಮಸ್ಯ ಇದಂ ಲಕ್ಷಣಂ ಲೋಕಧಾರಕತ್ವಂ ಧರ್ಮೋ ವಿಶ್ವಸ್ಯ ಜಗತಃ ಪ್ರತಿಷ್ಠಾ ಇತಿ ಮಹಾನಾರಾಯಣೋಪನಿಷತ್ತು ವರ್ತತೆ. ಧರ್ಮಸ್ಯ ಪ್ರಮಾಣಂ ವೇದಃ ವೇದೋ ಅಖಿಲೋ ಧರ್ಮಮೂಲಂ ಸಜ ವೇದಃ ಋಗ್ವೇದಃ ಯಜುರ್ವೇದಃ ಸಾಮವೇದಃ ಅಥರ್ವವೇದಃ ಇತಿ ಚತುರ್ಧಾ ವೇದವ್ಯಾಸಾಚಾರ್ಯೈಃ ವಿಭಕ್ತಃ. ಚತುರ್ಷ್ವಪಿ ವೇದೇಷು ಕೇ ವಿಷಯಃ ಅಸ್ಮಾಕಂ ಕೇ ಉಪಯುಕ್ತಃ ಸುಖಜೀವನಾರ್ಥಂ ಯೇ ವಿಷಯಃ ಏವಮೇವ ವೈಜ್ಞಾನಿಕಾಶ್ಚ ವಿಷಯಃ ಆತ್ಮತತ್ವ ವಿಷಯಶ್ಚ ಉಪನಿಷದಿ ಸರ್ವಂ ವರ್ತತೆ ಇತಿ ಬೋಧಯಿತುಂ ಕಾಂಚಿ ಮಹಾಸ್ವಾಮಿನಃ ಮಾಂ ಆದಿಷ್ಟವಂತಃ. ಮದ್ರಪುರ್ಯಾಮಪಿ ತತ್ರ ತತ್ರ ವೇದ ಸಪ್ತಾಹಃ ಆಸೀತ್. ಬೆಂಗಳೂರು ನಗರೇಪಿ ಇದಾನೀಂ ಅನಂತರಂ ತಿರುವನಂತಪುರಂ ನಗರೇಪಿ ಭವಿಷ್ಯತಿ ಏವಂ ತತ್ರ ತತ್ರ ಪ್ರಚಾರಃ. ಅತ್ರ ತಾವತ್ ಅಸ್ಮಿನ್ ನಗರೇ ವಿಶೇಷತಃ ಅಸ್ಮಾಕಂ ಶಂಕರಮಠೇ ಏವ ಇದಂ ಕಾರ್ಯಂ ಪ್ರವರ್ತತೆ. ವಿಶಿಷ್ಯ ಚತುರ್ವೇದೇಪಿ ಪಾರಾಯಣಮಪಿ ಸಂಯೋಜಿತಮಸ್ತಿ. ಮೂಲಂ ಪಾರಾಯಣಂ ಅನಂತರಂ ತಸ್ಯ ವ್ಯಾಖ್ಯಾ ನಿರ್ಮೂಲಂ ನ ಭವತಿ ಇದಂ ವ್ಯಾಖ್ಯಾನಂ ಇತಿ ಮಹಾನ್ ಸಂತೋಷ. ಆರಂಭೇ ಕಿಂಚಿತ್ ಸಂಸ್ಕೃತೇ ಉಚ್ಯತೆ ಸರ್ವೇಷಾಂ ಭಯಂ ಮಾಸ್ತು. ಕಾಂಚಿ ಮಹಾಸ್ವಾಮಿನಃ ಯತ್ರ ಯತ್ರ ಭಾಷಣಂ ಭವತಿ ಮಮ ತತ್ರ ನಿಮೇಷತ್ರಯೇ ಪಂಚ ನಿಮೇಷೇ ವಾ ಸಂಸ್ಕೃತೇ ಏವ ಭಾಷಣಂ. ತತ್ರ ಮತ್ತೂರ್ ಗ್ರಾಮಾತ್ ಕೇಚನ ವಿದ್ವಾಂಸಃ ಆಗತಃ ಏದೇ ಮಾರ್ಕಂಡೇಯ ದೀಕ್ಷಿತಃ ಅಪಿ ತಸ್ಯ ಗ್ರಾಮಸ್ಯ ಸಂಸ್ಕೃತ ಗ್ರಾಮಃ ಇತ್ಯಪಿ ನಾಮ. ಪೂರ್ವಂ ಪೂರ್ಣತೆಯಾ ಅನ್ವರ್ಥಮಾಸೀತ್ ಇದಾನೀಮಪಿ ಕಿಂಚಿತ್ ಪ್ರಚಾರಃ ಅಧಿಕಃ ವರ್ತತೆ. ತೇಷಾಂ ಪರಿಚಯಃ ಮಮ ಅಧಿಕಃ ವರ್ತತೆ. ಮಾತೃಭಾಷೆಯ ಕನ್ನಡ ಭಾಷೆಯ ಏತೇಷಾಂ ಅನ್ಯೇಷಾಂಚ ಅವಧಾನಿನಾಮಪಿ ಶ್ವಪ್ರಭೃತಿ ಏಕಘಂಟಾ ಪರ್ಯಂತಂ ಮಧ್ಯೆ ವರ್ತತೆ. ಅದ್ಯ ತಾವತ್ ಪ್ರಥಮಂ ಅಯಂ ಉಪನ್ಯಾಸಃ ಅನಂತರಂ ಶ್ರೀಚರಣಾನಾಂ ಆಗಮಃ ಶ್ರೀಚರಣಾನಾಂ ಉಪಕ್ರಮಾನಂತರಂ ಮಮೈವ ಉಪನ್ಯಾಸಃ ಇತಿ ತೇಷ ನಿಶ್ಚಿತಮಸ್ತಿ. இந்த உலகம்பூர இயங்கிறதுக்கு காரணம் பகவானுடைய ஒரு சக்தி. பகவானுடையதான சக்தி இல்லைன்னா எதுவும் நகர முடியாது.
தேன வினா திருணம் அபி நச்சலதி. அந்த ஒரு ஆல்மைட்டியினுடைய பவர் இல்லைன்னா ஒரு புல்லு கூட அசையாது. அந்த ஆல்மைட்டிக்கு எதனால பவர் அப்படின்னு கேட்டாக்க, அது கிருஷ்ண பரமாத்மாவே சொல்றார் பாகவதாதி கிரந்தங்கள்ல சூக்ஷ்மமாக, தெய்வாதீனம் ஜெகத் சர்வம், மந்திராதீனந்து தெய்வத்தம், தன் மந்திரம் பிராமணாதீனம் பிராமணா மம தேவதாக. சர்வ எல்லா உலகத்துக்கும் எனர்ஜியை, அததுக்கு தேவையா உள்ள எனர்ஜியை சப்ளை பண்றது சூரியன் வடிவமாக இருக்கக்கூடிய பரமாத்மா. அந்த பரமாத்மா அந்த சூரிய வடிவமாக இருந்து எனர்ஜியை சப்ளை பண்ணணும்னா எனர்ஜி அவருக்கு ஸ்டோர் அப் ஆகணும். இப்போ பேட்டரி வச்சு எல்லாம் ஓடுறதுன்னு சொன்னோமே, ஆனால் அதை ரீசார்ஜ் பண்ணணும். ஸோ பரமாத்மாவில் அந்த எனர்ஜி எல்லாம் சேர்ந்து உலகத்துக்கு வருதுன்னா தெய்வாதீனம் ஜெகத் சர்வம் ஆயிடுது. இந்த மந்திரங்கள் எல்லாம் அந்தந்த வேதங்களில் கரெக்டாக சம்பிரதாய சித்தமாக ஸ்வரத்தோடு சொல்றதுனாலையும், மந்திரம் சொல்றதோடு மட்டும் இல்லாமல் அந்த மந்திரங்களை வச்சு நாம் பண்ணுற கர்மானுஷ்டானங்கள்னாலையும் தான் அந்த பரமாத்மாவுக்கு அவர் மந்திராதீனந்து தெய்வத்தம். அந்த மந்திரங்கள் எல்லாம் யார் வேணால் சொல்ல முடியுமான்னா ரிஷி பரம்பரையில் வந்து அது ஆச்சார அனுஷ்டானங்களோடு இருக்கிறவாளுக்கு தான். அதனால தான் ஒவ்வொருத்தரும் அபிவாதியை சொல்லும் பொழுது இந்த கோத்திரம் இன்ன ரிஷிகளுடைய பிரவரத்தில் வந்தேன், இந்த வேதத்தை நாங்கள் எங்களுடைய பிரான்ச்சாக எங்களுடைய சொந்தமாக வச்சுருக்கோம்னு சொல்லி அத்தியனம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டுருக்கோம். அத்தியனம் பண்ணாமலே அத்தியனம் பண்ணுறோம்னு சொல்லலாமான்னு ஒருத்தர் என்கிட்ட கேட்டார். பொய் சொல்கிற மாதிரி யாருது, அதுக்காகத்தான் அபிவாதியை சொல்லலைன்னர். யஜுஸ்வாகாத்யாயி யஜுர்வேதாந்தர்கது தைத்திரிய சாகாத்யாயின்னு காசியெல்லாம் சொல்கிறார். நாம் அதையே மீன் பண்ணி யஜுஸ்வாகாத்யாயின்னு சொல்லிட்டுருக்கோம். ஆனால் யஜுஸ்வாகா பலது இருக்குது. யஜுஸ்வாகாந்தர்கது தைத்திரிய சாகாத்யாயிங்கிறது நிறைய பேர் இருக்கும். இது நான் ஒன்றே ஒன்று சொன்னேன், உபநயன ஆகி அவனுக்கு காயத்ரி உபதேசம் ஆயிடுத்துன்னா காயத்ரியே மூணு வேத சாரம்னு சொல்லியிருக்கு. அதனால் காயத்ரி ஜபம் பண்ணால் போகிறோம் மூணு வேதம் வேண்டாங்கிறதுக்காக சொல்லலை, நமக்கெல்லாம் ஒரு தெம்புக்காக சொல்கிறேன். காயத்ரி மாத்திர சாரோபி பிராமணோ நாத்திர சம்சயா. இந்த பிராமணங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா, பிரம்மணி வேதே வேத பிரதிபாத்தியே பரமாத்மனி அனிதி பிராணனம் கரோதி சர்வதா ததேக பரஹா யஹா சஹா பிராமணா. பிரம்மன்னா பரமாத்மா ஆல்மைட்டி, அதை தெரிவிக்கக்கூடிய வேதங்கள், அந்த வேதங்களுக்காகவே உயிரை வச்சுட்டு அதை இவ்வளோ தூரம் காப்பாற்றிருக்க பார்த்தியால, அதனால தான் இன்னைக்கு எல்லாரும் அதை நாம் கொஞ்சம் விட்டுட்டோமே, விட்டுட்டாலும் அதுக்கு பிராயச்சித்தமாக எல்லாம் வேதங்களை ஆதரிக்கணும்னு மகாபெரியவா சொல்லி ஒவ்வொரு தெய்வத்தின் குரல்லையும் பெரியவா 100 பக்கமாவது வேதம் படித்தவா வேத மந்திரங்கள் ஒலிச்சுட்டே இருக்கணும். அதனால தான் லோகக்ஷேமம் வருது. இந்த சவுண்ட்ஸுக்கு ஒரு தனியான பவர் இருக்கு. சவுண்டு எல்லா சவுண்டுக்கும் ஒரு பவர் இருக்கு. சவுண்டு வேவ்ஸ் ஆறா வேவ்ஸாக மாறுறது. அந்த சவுண்டு வேவ்ஸ் மாறி போகும்பொழுது சிற்றில சவுண்டுகளுக்கு தீய சக்திகளை விளக்கிறதும் நன்மையை உண்டு பண்ணுறக்கூடிய பவரும் இருக்குன்னு ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சிட்டுருக்கான். அப்போ அந்த பவரெல்லாம் அதில் இருக்கிறதுனால இதை குறையாமல் இருக்கணுமே, நடுவாந்தரத்தில் ரொம்ப குறைஞ்சி போச்சு. ஒரு 60-70 வருஷம் முன்னாடி அத்தியனம் பண்ணுவா, 70 வருஷம் முன்னாடி ரொம்ப நிறைய இருந்தால் நடுவாந்தரத்தில் எல்லாரும் இதில் ஒன்றும் மதிப்பு இல்லை, பொழப்பும் இல்லை, அந்த மாதிரி ஒரு காலம் இருந்தது. அதுக்காக தபஸ் பண்ணி வாளுக்கு ஏதாவது லௌகிகமாகவும் சௌக்கியம் வரணுமே, இது நிறைய ஆகணுமேங்கிறதுக்காக வேத ரக்ஷண நிதின்னு ஆரம்பித்து வேதத்தை அத்தியனம் பண்ணுற வாளுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறதுன்னு ஆரம்பித்து அதன் பிறகு அதில் சொன்னதான கர்மாக்கள் ஜாதகர்ம நாமகரண அன்னப்புராசன சௌளோபனயனன்னு நமக்கு சம்ஸ்காரங்கள்லாம் சொல்லக்கூடிய மந்திரங்கள் அதனுடைய அர்த்தங்கள்லாம் தெரிஞ்சு அந்த வேலையெல்லாம் நன்னா நடக்கணுமேங்கிறதுக்காக வேத தர்ம சாஸ்திர பரிபாலன சபான்னு ஆரம்பித்து நம்ம மகாபிரிவா செஞ்சது. அதை தொடர்ந்து இவா வளர்த்துன்றிருக்கிறத கொஞ்சம் சொல்லிவிட்டு தான் ஆரம்பிக்கணும். அது ஆரம்பித்தா அப்புறம் மகாபிரிவாளுடையதான ஷஷ்டியப்த பூர்த்தி நடந்த பொழுது கிட்டத்தட்ட 60 வருஷம் முன்னாடி அவள் வேத பாஷ்யத்தை பிரிண்ட் பண்ணி தூங்கின்னு இருக்கு புனாவில். வித்யாரண்யருங்கிறவர் ரொம்ப பெரியவர், சிங்கேரி மடத்தில் பரம்பரையில் சன்னியாசியாக இருந்தவர், பீடாதிபதியாக இருந்தவர். அவர் பீடாதிபதியாக வர்றதுக்கு முன்னே ஹம்பிங்கிறதான அந்த இடத்துல மந்திரியாக இருந்தவர் பூர்வாசிரமத்தில்.
அவர் நாலு வேதத்துக்கும் பாஷ்யம் எழுதியிருக்கார், அத்தர்வ வேதத்துக்கும் சுலபமாக எழுதியிருக்கார். அது மட்டும் இல்லை, எல்லா சாஸ்திரங்களுக்கும் எழுதியிருக்கார். அவர் எழுதினதான பாஷ்யம்தான் பிரசித்தமாக இருக்கு. அதுக்கு முன்னாடியே ஒருத்தர் ரெண்டு பேர் பட்டபாஸ்கரர் இன்னும் அதே போல சுக்லயஜுர்வேதத்துக்கு வேறெல்லாம் எழுதியிருக்கார். எத்தனையோ வியாக்கரணங்கள் இருந்தாலும் பாணினியினுடைய வியாக்கரணம் தான் எப்படி ரொம்ப பிரசித்தமாக இருக்கோ, அதுபோல வித்யாரண்யர் எழுதினதுக்கு அப்புறம் மற்ற பாஷ்யங்கள் எல்லாம் அவ்வளவு தூரம் இல்லை. அதை புனா ஆனந்தாசிரமத்தில் பிரிண்ட் பண்ணி தூங்கிட்டு இருக்குன்னு பிரிவா இதுக்கு ஒரு ஸ்கீம் வைக்கணும், இதுக்கு ஒரு ஏற்பாடு பண்ணணும்னு அவருடைய 60வது வருஷத்தில் ஆரம்பிச்சதுனால தான் வேத மந்திரங்களுக்கு என்னென்ன அர்த்தங்கள்ங்கிறத பல பேர் தெரிஞ்சுண்டு, முழுக்க தெரிஞ்சுண்டு. அதனால அவரதான ஒரு சிக்னிஃபிகன்ஸ் என்ன, அது என்ன சொல்றது அப்படிங்கிறத எல்லாருக்கும் பிரச்சாரம் பண்ணுறதுன்னு ஆரம்பிச்சது. அந்த மாதிரி ஸ்கீம்கள் இன்னும் நடந்துட்டு இருக்கு. இப்பவும் என்ன இடத்துலயே 18 பேர் படிக்கிறார் ரிக்வேத பாஷ்யம், யஜுர்வேத பாஷ்யம், சாமவேத பாஷ்யம். நடுப்புற பையங்கள்லாம் குறைஞ்சது. இதுக்காக சொல்ல வரேன், மீனிங்கோடு தெரிஞ்சுட்டா அதுக்கு பலன் ஜாஸ்தி. வெறும் மந்திரம் சொன்னாலும் பலன் உண்டு. நாம் ரெண்டு தெரிஞ்சுக்கணும். நம்ம வாத்தியாருக்கெல்லாம் மீனிங் தெரியலையேன்னு யாரும் வாத்தியார் குறை சொல்லக்கூடாது. மீனிங்கோடு சொன்னால் 4 பங்கு பலன். மீனிங் தெரியாமலே அந்த மந்திரங்களை கரெக்டாக சொன்னால் நிச்சயமாக 2 பங்கு பலன் உண்டு. அது எப்படின்னு கேட்டாக்க அதுக்கும் மகாபெரிவாதம் ஒரு உதாரணம் சொல்லியிருக்கா. நம்ம இப்போ லேட்டஸ்டாக இந்த போஸ்டல் டிபார்ட்மெண்ட்டில் டிலே இல்லாமல் எல்லா ஊருக்கும் தபால் போகணும்னா பின் நம்பர்னு ஒன்று கொடுத்துருக்கான், பின். அதை கடைசியில் பின்னு போட்டு எழுதுறோம். பின்னுங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னு தெரிஞ்சுட்டு ஒத்தனை எழுதலை. இது பிஐஎன் பின்னு போட்டால் சரியாக போச்சு. ஒரு தரம் பெரியவா வந்து அந்த மீனிங் தெரியாமலே நாம் செய்ய வேண்டியதை செஞ்சால் அது நடக்க வேண்டியது நடக்கும் அப்படிங்கிறதுக்காக என்ன சொல்கிறா, ஒரு தபால் வந்த உடனே அந்த பின்னுக்கு என்ன அர்த்தம்னு அந்த தபால் கொண்டு வந்தவனை கேட்டான். தெரியலன்னா ஒவ்வொருத்தருக்கா தெரியலன்னு வந்த உடனே அர்த்தம் தெரியாமல் எதுக்கா பின்னுன்னு எழுதுறா அப்படின்னா, இல்லை அது எழுதினா கரெக்டாக போய் சேர்றதுன்னா. அப்போ யாருக்கு அர்த்தம் தெரியணுமோ அவனுக்கு தெரியும். அதனால் நாம் மந்திரங்களை சொல்லிட்டோமே ஆனால் கரெக்டாக அது யாருக்கு அர்த்தம் தெரியணுமோ அவளுக்கு தெரிஞ்சிருங்கிறதுனால அதுக்கு ஒரு பலன் கண்டிப்பாக உண்டோ. ஆனால் சாமவேதம் சாந்தோக்கிய உபனிஷத்தில் மீனிங்கோடு தெரிஞ்சு சொன்னால் அதற்கு பல மடங்கு பலன் என்பதாக வேதமே சொல்றது. எதேவ வித்யா கரோதி ததேவ வீரியவத்தரம் பவதி. அது அர்த்தத்தோடு தெரிஞ்சுண்டு அந்த மனசில் அந்த அர்த்தத்தையும் வாங்கிண்டு ஒரு ஏகாகிரமாக சொன்னோமேயானால் அதனுடைய பலன் அதிகமாக ஆறது அப்படிங்கிறதா சொல்லியிருக்கார். அந்த மாதிரி இருக்கிறதுல வேதத்தில் சாதாரணமாக நடுவாந்தரத்தில் என்ன ஆச்சுன்னா வேத மந்திரங்களுக்கெல்லாம் ஒன்றும் மீனிங் கிடையாது, இவருன்னு சொன்னால் ஒரு புண்ணியம் வரும் அப்படிங்கிற நிலைமை இருந்தது போக இது எல்லாருக்கும் பிரச்சாரம் பண்ணும். வேதங்கிற வார்த்தைக்கே அறிவு கடல். விதந்தி சர்வம் அர்த்தஜாதம் அனேனா இது வேதா. வேதம்ங்கிறதுக்கு வேதத்தன்மை அதனுடைய சிறப்பு என்னங்கிறத ஒரு இடத்துல சொல்றார். அசுரால்னு சொன்னாக்க நம்ம விட சக்தி நிறைய இருக்கும். தேவாள் அசுரால்னு ரெண்டு சொன்னோமே ஆனால் அந்த அசுரால்ங்கிறவாளுக்கு இயல்பாகவே சில சக்திகள் அதுல. அதனாலதான் எப்படி சார் அவர் வேலை செய்கிறார், அசுர வேலை செய்கிறார் சார். அசுர வேலை செய்கிறார்னா கெடுக்கிறாருன்னு அர்த்தம் இல்லை. ஒருத்தன் தன்னுடைய உடல் வலிமைக்கு மீறி அதிகமாக வேலை செஞ்சு அதன் தீர்மானமாக நடத்தினான்னா அதுக்கு தமிழில் அசுர வேலை அப்படின்னு சொல்கிறோம். அதனால இந்த அசுராளிடத்தில் இருந்ததான பலவிதமான மந்திர சக்திகள் அது இது என்னென்ன விதமான லோகத்துக்கு தேவையா உள்ள வித்தியோ அதை இந்த வேத மந்திரங்கள் மூலமாக அறிஞ்சான்னு ஒரு இடத்துல இருக்கு. அதனால எல்லா ஞானங்களுக்கும் அடிப்படையாக உள்ள புஸ்தகம் வேதம் அப்படின்னு நாம தீர்மானம் பண்ணணும். அந்த வேதத்தை ஒரே விதமாக இருந்தது வேதவியாசருங்கிறவர் கலியுகத்தில் 4 வேதம் 3 வேதங்கள்லாம் அத்தியனம் பண்ணுவா உண்டு. சாம வேதத்திலேயே ஒரு பையன் 12 வயசுல உபநயன ஆகி குருகுலத்துக்கு போய் ஒவ்வொரு வேதத்தை 3 வருஷத்தில் புனிச்சு 12லேருந்து இன்னொரு 12 24வது வயசுல 3 வேதமும் நொற்று பண்ணிட்டு வந்தானோ. நம்ம ஒரு சூக்தம் சொன்னாலே 100 ரூபா சொல்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. 3 வேதமும் அத்தியனம் பண்ணி 12 வயசுல போனோம், 24 வயசுல திரும்பி வந்தான்னு சொல்றார். இது அத்தியனத்தை நாம பண்ணாம முழுக்க இருந்தோமே ஆனால்
நமக்கு பேரளவுக்கு தான் பிராமணன் சொல்லலாம் முடியாதுன்னு நான் முதல்லயே ஒன்று சொன்னேன். அத்தியனம் பண்ணாமலே அத்தியனம் பண்ணதா அப்படி சொல்லலாம்னா, காயத்ரிங்கிறது மூணு வேத சாரமாக இருக்கிறதுனால அதை மட்டுமா சொல்லிட்டு இருந்தோமையான அது சொல்லலாம்னு இந்த காயத்ரி மகிமையெல்லாம் நடப்பு நடப்புற சொல்றேன். பேர்பட்ட வேதமானது எல்லா விதமான உலக அறிவுகளையும் சொல்றது. உலக அறிவுக்கு அப்பாற்பட்டு நம்முடைய விஞ்ஞானம்னு சொல்ற சயின்ஸுக்கும் அப்பாற்பட்டு கண்டுபிடிக்க முடியாத, டெக்னாலஜியினாலையும் சாதிக்க முடியாததான தர்மத்தையும் பிரம்மத்தையும் பத்தி சொல்றது. அதனாலதான் பெரியவாள்லாம் என்ன ஸ்மிருதிகள்ல வேதத்தினுடைய பெருமையை சொல்லும் போது அதில் எல்லா விஷயங்களும் இருக்கு. சூரியனுடைய எனர்ஜியை பத்தி சொல்றது, பூமியை பத்தி சொல்றது, இந்த சந்திரன்ல ஏன் கருப்பு இருக்குங்கிறத சயின்ஸ் எல்லாம் சொல்றது. அதனால பெருமைன்னு சொல்லலை. இதனாலெல்லாம் உணர முடியாத பிரத்யக்ஷேண அனுமித்யாவா எஸ்து உபாயோ ந புத்தியதே ஏனம் விதந்தி வேதேன தஸ்மாத் வேதஸ்ய வேதத்தா. நம்ம கண் முதலிய புலன்களாலோ இன்ஃபரன்ஸு அல்லது வேறு விதமான லௌகிக வித்தியைகளாலோ எதை நாம் உணர முடியாதோ அது என்னதுன்னா தர்மம் அல்லது ஆத்மஸ்வரூபமான பிரம்மம். இது ரெண்டையும் வேதத்தினால மட்டும் உணர்றதுனால அதுக்கு ஒரு தனி பெருமை அப்படின்னு சொல்லியிருக்கா. இருந்தாலும் வேற உலக விஷயமும் சொல்றதுன்னு சொல்லணும். இந்த வேதத்தினுடைய ஒரு பெருமை என்ன தெரிஞ்சுக்கணும், அதனுடைய டேட் என்ன. இதை நாமெல்லாம் ஸ்கூல்ல படிக்கிறதுனால ஒரு முதல்லயே ஒரு விபரீதமான ஒரு ஞானம் ஒன்று வந்துடுறது. அவா ஒரு தினசா இவாளுக்கு தெரிஞ்ச நிலைமையில வேதத்தினுடைய டேட் ஆஃப் பர்த் என்ன. ரிக்வேதத்துக்கு வேற அது முதல்ல, அப்புறம் யஜுர்வேதம், அப்புறம் சாமவேதம், அப்புறம் அதர்வ வேதம். இந்த ரிக்வேதத்திலே ரெண்டு மூணு லெவல்ல வந்தது அப்படின்னு இவாளா அதனுடைய ஸ்டைலை பார்த்து புஸ்தகங்கள்லாம் எழுதுறா. சில மண்டலங்கள் முதல்ல வந்தது யஜுர்வேதத்தில், அப்புறம் சில மண்டலங்கள் வந்தது, கடைசியாக உபநிஷத்து வந்தது, அதுக்கப்புறம் யஜுர்வேதம் வந்ததுன்னு. இது எவ்வளவுமா சேர்த்து ஒரு ஆயிரம் கணக்கான 2000-3000 வருஷத்துக்குள்ளதான் வேதமே யாரோ எழுதினா. அவாவ அந்த சிந்து நதிக்கரையில் உட்காந்து ரிஷிகள் எல்லாம் எழுதினா. ஸோ இது வந்து இதுக்கு இவ்வளவுதான் வேல்யூன்னு அவ சொல்றா. ஹிஸ்டாரிக்கல்லாம் ஹிஸ்டாரிக்கலாக ஏதோ கண்டுபிடிச்சு. நான் என்ன சொல்றேன்னா, இந்த வேதமே புருஷ சூக்தங்கிறது எல்லா வேதத்திலும் இருக்கு. தான் எப்படி வந்தேங்கிறது ஆட்டோபயோகிராஃபியாக அதே வேத வாக்கியத்திலேயே பரமாத்மா சொன்னதாக ஒரு வாக்கியம் இருக்கு. அதனால வேதம் எப்போ வந்ததுங்கிறத நீங்க தீர்மானம் பண்ணிக்கணும். இது முதல்ல தெரியணும், இது எழுதப்பட்ட புஸ்தகம் அல்ல. இதை வந்து போஜ மகாராஜாங்கிற சக்கரவர்த்தி சொல்றார். அந்த வேதத்தினுடைய பெருமை என்ன, அது எப்படி வந்ததுங்கிறத வேதம் சொல்றதுன்னு நம்ப வேண்டாம். ஒரு ராஜா உலகத்தில் இருக்கிறவர் பெரிய விஷயத்தை எடுத்து சொல்றார். இதை ரெண்டையும் தெரிஞ்சுட்டு அது வேதத்தினுடைய டேட்டா சொல்றேன். வேதத்தில் என்ன சொல்றது, தஸ்

आत यजुस्तस्मादजायत। சாதாரணமா ஒரு மொழியை ரொம்ப பெருமை வாய்ந்ததுன்னு சொன்னா, கல் தோன்றி மண் தோன்றா காலத்திற்கு முன் தோன்றியன்னு சொல்றான். கல் மண்டுதான் மண்ணு இல்லையா? அப்புறம் ரொம்ப நாமி நாடிங்கிறது. இந்த வேர்ல்டுல இருக்கக்கூடிய யூனிவர்ஸ்ல ஒரு பொருள்கள் உண்டாடுறதுக்கு முன்னாடியே, இந்த ஒரு பொருள்களை உண்டு பண்றதுக்கும் பொருள்கள்ல எனர்ஜி ஏற்படுத்துவதற்கும் சக்தி வாய்ந்ததான வேதங்களை முதல்ல பரமாத்மா சொன்னார், உண்டு பண்ணார். இதுக்கப்புறம் தான் தஸ்மாத் ஸ்வாஜாயந்தான்லாம் வருது. ஆக ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம் இதை மூணா பிரிச்சு இவர் பண்ணாரே ஒழிய, இந்த வேத மந்திரங்கள் எல்லாம் மொத்தமா இருந்தது. இப்ப ராமாயணத்துல சுந்தரகாண்டத்துல சனீஸ்வரத்துக்காக சில ஸ்லோகங்கள் சொல்லலாம் பிரிச்சு போடுவார். சூரிய கிரகம் போறல என்ன போடுவார்? அந்தராம் திருஷ ஜெயமங்கல ஸ்தோத்திரத்துல போட்டிருக்காரு. இப்படி பிரிச்சு வச்சா ராமாயணத்துல இப்படி பிரிஞ்சிருக்கான்னு கேட்கக்கூடாது. இவரா சொல்ற கலெக்ஷனை. அதுபோல இந்த வேதங்களுடைய மூணு விபாகமுமே சேர்ந்து முதல்ல வந்ததுன்னு சொல்றார் வேதத்தை. சோ உலகம் படைப்பதற்கு முன்னாடி வேதம் வந்திருக்கு. வேத சப்தேப்ய ஏவாதோ நிர்மமே சமஹேஸ்வரஹா. இந்த உலகத்தை எந்த பவர்ல, எந்த ஒரு பவர்னால சிருஷ்டி பண்ணார் பரமாத்மானா? வேத சப்தங்களை. அதே வேதத்துல சபூரி திவ்யாஹரத், சபூமி மசிஜதா, சபு வயி திவ்யாஹரத், சோந்தரிக்ஷமசஜதா, சசுவரி திவ்யாஹரத், சதிபமசஜதா. அதே வேதத்தில் பூஹுன்னு சொன்னி அந்த வார்த்தையினுடைய பெருமையில அது சிற்று பண்ணார். மகாபிரிவாளுடைய தெய்வத்தின் குரல் லெக்சர்ல நவீனமான ரிசர்ச்சுக்காரெல்லாம் கூட முத முதல்ல ஒரு சவுண்டுன்னு ஒன்று இருந்து அந்த சவுண்டு பளிச்சுன்னு வெளியில வரும்போது அந்த சவுண்டு வேவ்ஸ்னால தான் அந்த உலகங்கிறது தோன்றிடுதுன்னு அவா உருதுன்னு சார் சொல்றா. இப்போ நாம சொல்றது அவா சொல்றான்னா நாம சொன்னதுனால நம்ப மாட்டோம், அவா சொல்றதுனால நம்பளும். ஏதோ ஒன்று சொல்லாம இல்லைப்பா, அதுன்னு பெரிய விஷயம் இல்லை. நம்ம தாத்தா ஒரு விஷயம் சொல்றாருன்னு வச்சவங்க கூட அது எந்த பேர்னு கேட்க துப்பு இருக்காது, ஏன்னா வீட்டு பச்சலை. அப்புறம் யாரோ வயல போறவர் ஒருத்தர் சொன்னார், சார் ஃபாரினர் ஒருத்தர் வந்திருக்கார் லண்டன்ல இருந்து, அவர் இதே விஷயத்தை சொல்லும் பேஷ் பேஷ் நன்னா இருக்கேன் பின்னாடி வரும். அதனால அந்த சவுண்டினுடைய வைப்ரேஷனை வச்சுண்டு உலகத்தை கிரியேட் பண்ணார். இது இங்கிலீஷில் சில மதங்கள்காரெல்லாம் இதை கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்போது இந்த வேதத்தை அப்படி பண்ணான்னு அவர் சொல்கிறார். இந்த வேதத்தை யாரும் மனிதனால் எழுதப்பட்டதான புஸ்தகம் அல்ல, மனித புத்திக்கு உள்ள விஷயம் அல்ல அப்படிங்கிறதுக்கு பல விஷயங்கள் சொல்ல போகிறேன். ஆனால் மனித புத்தி கெட்டாததான ஆயிரம் விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்குங்கிறதையும் நிரூபிக்க போகிறோம். போஜ மகாராஜா என்ன பண்ணார்? இந்த வேதாத்தியனம் பண்ண வேதவித்து பிராமணாளுக்கு தான் நமஸ்காரமே ஒழிய எல்லா நமஸ்காரமும் கேசவம் பிரதிகச்சத்தின்னு முதல்ல ஒருத்தர் சொன்னார். அது இல்லைன்னு நான் சொல்லலை, ஆனால் இவாளை விட்டு என்னுடைய நமஸ்காரம் யாருக்கு போகும்? தானந்தரேன நிபதே கொனு மத் பிரணாமகா. வேதம் படித்ததான பெரியோர்களை விட்டுவிட்டு வேற யாருக்கு என் நமஸ்காரம் உரியதாகும்? ஏன் அவளுக்கு என்ன பெருமை? இந்த மந்திரங்களை சொல்லி இந்த மந்திரங்கள்னால இருக்கக்கூடிய கர்மானுஷ்டானங்கிற தர்மத்தை பண்ணி அந்த தர்மத்தினால உலக இயக்கத்துக்கு வேண்டியதான எனர்ஜி எல்லாம் ப்ரொடியூஸ் பண்றேன். ஒரு மனிதனுக்கு நல்லது வரணும்னா உச்சையர் கதிர் ஜகதி சித்தியதி தர்மத்தேத். இதோ கொடுத்து வச்சிருக்கார், புண்ணியம் பண்ணிருக்கார், கிடைக்கிறது. அவர் ஏன் சார் ரொம்ப பிரமாதமா இருக்கார், எஸ்எல்சி கூட பாஸ் பண்ணல, மந்திரியா இருக்காருன்னா அதிர்ஷ்டசாலி, ஏதோ கொடுத்து வச்சிருக்காருங்க. எந்த ஊர்ல எதை கொடுத்து வச்சாருன்னு தெரியல. அதனால ஒரு அதிர்ஷ்டம் புண்ணியம்னு ஒன்று வச்சுக்கிறோம், தர்மம். அந்த தர்மத்தினால தான் உலகத்தில் நல்ல கதி நன்மைகள் எல்லாம் வரும். அந்த தர்மம் என்னங்கிறத தெரிஞ்சுக்கணுமே ஆனால் அந்த தர்மத்துக்கு பெருமையே தர்மோ விஸ்வஸ்ய ஜகத.

வதந்தி. மகாநாராயண உபநிஷத்துல 11 விஷயங்கள் மனிதனுக்கு தேவை. அது அதனுடைய பெருமையை சொல்ற இடத்துல இந்த தர்மஹா தாரணா தர்ம உச்சத்தை, தர்மங்கிறது நம்ம அந்த வார்த்தைக்கு ஈக்குவலான வேர்டு சம்ஸ்கிருதத்திலேயே இன்னொன்று கிடையாது, வேற பாஷையில் கிடையவே கிடையாது. அப்போ அந்த தர்மங்கிறது எல்லாத்தையும் காப்பாத்துறது. அது தனித்தனியான ஆசாமிகளுக்கு சில இதுக்கு சில தர்மங்கள், விசேஷமாக அதில் சில பிரிவுகளுக்கு தர்மங்கள், விசேஷ தர்மங்கள். இதெல்லாம் சரியா நடந்ததுன்னா உலகம் என்ன நடக்கிறதுங்கிறதாக சொல்லியிருக்கார். இந்த தர்மத்தை உணர்த்துவது வேதம் தான். நம்ம சனாதன தர்மத்துக்கு முக்கியமான லா புக் என்ன, வழிகாட்டி என்னன்னு கேட்டால் வேதம்னு சொல்லணும் எல்லாரும். இந்த வேதத்துக்கு பெருமை இருக்குங்கிறத உலகத்தில் எல்லாரும் ஒத்துன்ட்ருக்கா. ஒவ்வொரு மதக்காரால் பின்னாடி வந்தவாளெல்லாம் அதில் ஒரு பெரியவர் எழுதினதான ஒரு புஸ்தகத்தை இந்த மதத்தினுடைய வேத நூல். இப்போ தமிழில் எடுத்துட்டா திருவள்ளுவர் எழுதியிருக்கக்கூடிய திருக்குறள் அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு அப்படின்னு சொல்கிறார்கள். இது தமிழ் வேதம். அதுபோல் ஒவ்வொரு மதத்தில் பைபிள் வேதம், அதே போல் குரான் வேதம் அப்படின்னு அவள் சொல்கிறார். இப்போ இந்தூரில் ஓடுற ஒரு நதிக்கு பெருமை சொன்னால் இது இந்தூரில் ஓடுற கங்கை. மாயவரத்தில் துலாமாசம் ஸ்நானம் பண்ணால் கங்கையை விட பெருசு அப்படின்னா கங்கைங்கிறது தீர்மானமாக அக்செப்டடாக எல்லாருக்கும் பெருசுன்னு அர்த்தம். அதே போல் ஒரு பெரியவர் ஒரு வார்த்தை சொன்னார், அதை நம்பலாமான்னா ஏன் நம்பக்கூடாது, இன்னொருத்தன் நம்பக்கூடாதுங்கிறது என்ன பெரிய வேத வாக்கோ. அவர் சொல்கிறது என்ன பெரிய வேத வாக்கோன்னா என்ன அர்த்தம், அது தீர்மானமாக சுப்ரீம் கோர்ட்டில் கூட அப்பீல் பண்ண முடியாத ட்ரூத்துகளை சொல்கிறதுன்னு அர்த்தம். அப்போது அந்த வேதம் இவ்வளவு பெருமை வாய்ந்ததாக இருக்க அதில் தர்மத்தை சொல்லி அதன் மூலமாக நாம் நன்மை அடையணும். இன்னொரு பெருமை பார்த்தேன்னா சூரியன் சோலார் எனர்ஜி இருக்கு பார்த்தேன், இதில் என்னெல்லாமும் கண்டுபிடிக்கிறான். இப்போ பெங்களூர் போகிற அநேகமாக இந்த மின்சாரம் கிடையாது, அந்த சோலார் இது மூலமாக தான் சொல்கிறா. அதுலேருந்து எலக்ட்ரிசிட்டி ஃபார்ம் ஆகுது, அதுலேருந்து எல்லாம் வருது. எலக்ட்ரிசிட்டி ஃபார்ம் ஆகி பண்ணக்கூடிய காரியங்கள் மட்டும் இல்லை, நமக்கு மூச்சு காத்து உயிர் வாழ்க்கைக்கே தேவையாக உள்ளதான சமாச்சாரங்கள் இந்த சூரிய கிரணங்களில் அடங்கியிருக்கு. சயின்ஸுபடி அது ஏதோ ஒரு பெரிய அக்னி உருண்டை, அதில் இன்னெல்லாம் எரிஞ்சின்னு இருக்கு, அதில் என்னென்ன இன்ன கேஸ் இருக்கு, அது இவ்வளோ ஆயிரக்கணக்கான வருஷம் கழிச்சு கருகி போயிடும். இதெல்லாம் ஒரு நிமிஷம் சொல்லிருக்கா, அதை நான் இப்போ இருக்கா இல்லையான்னு நான் சொல்ல தயாரா இல்லை. வேதம் என்ன சொல்லியிருக்கு, மகாநாராயண உபனிஷத்தில் சோலார் எனர்ஜி சூரியஹான்னு பேர். சூரியஹானாலே என்ன அர்த்தம், சுஷ்டு சர்வான் பிராணினஹா ஜந்தூனு ஈரயதி சக்தி பிரதானேன தத்தத் காரிய சமர்த்தான் கரோதி இது சூரியா. சூரியங்கிற வார்த்தைக்கு அந்தந்த பிராணிகளை அந்தந்ததான ஸ்தாவரங்களையும் ஜங்கமங்களையும் தேவையா உள்ளதை கொடுத்து அதை அந்த சக்தி வாய்ந்ததாக தூண்டிவிடும் ஒரு எனர்ஜி சூரியன். சுஷ்டு ஈரயதி பிராணினஹா விரக்ஷாதீம்ச்ச இதி சூரியா. அவருக்கு எப்படி அந்த எனர்ஜி வந்தது அப்படின்னு கேட்டாக்க, அது மகாநாராயண உபனிஷத்தில் சொல்லியிருக்கு.

மண்டலேர்ச்சிஷி புருஷஸ்தானியஜூவம்ஷி. சூரிய மண்டலத்தில் மூணு பாகமா பிரிச்சுக்கணும். ஒரு பாகத்தில் உள்ளதான எனர்ஜி ரிக்வேத மந்திரங்களுடைய உச்சாரணத்தினாலையும் அந்த மந்திரங்களினால யாகங்கள்ல பண்ற பிரயோகத்தினாலையும் ஏற்பட்டதான மாறுதல் ஒரு பக்கம் மண்டலம். இந்த மண்டலத்துக்குள்ள ஒரு விசேஷமான ஒளி ஒன்று இருக்கு. அந்த ஒளி சாமவேத மந்திரங்களாலையும் சாமவேத மந்திரங்களால செய்கிற கர்மாக்கள்னாலையும் ஏற்பட்ட போர்ஷன். அதற்குள்ள ஒரு ஸ்பெஷலான பரமாத்ம ஸ்வரூபமானது இருந்து எல்லாத்தையும் இயக்கி வைக்கிறதுங்கிறதுக்கு அதுக்குள்ள எனர்ஜி யஜுர்வேதத்தினால யஜுர்வேத மந்திரங்கள் அனுஷ்டானங்களாலேன்னு சொல்லியிருக்கா. இப்போ நீங்கள் போய் பார்த்துடலான்னா, இப்போ இவன் போய் பார்த்தோனோ இந்த கேஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னு, ஏன்னா சந்திரமண்டலத்து வேணா விளையாட்டா ஏதோ இங்கேருந்து மெட்ராஸ் போகிற மாதிரி போயிட்டு போயிட்டு வரான். சூரிய மண்டலத்துக்கு இது வரைக்கும் யாரும் போத போனவும் திரும்பி வர முடியாது. ஏன்னா சூரிய மண்டலத்துக்கிட்ட போனால் என்ன ஆகும், ராமாயணத்தில் சம்பாதியும் ஜடாயுமா ரெண்டும் போட்டி போட்டு பறந்து போச்சான். ரொம்ப கிட்டக்கு போனோடனே ஒன்று இறக்க உடைஞ்சு கீழே விழுந்து கொடுத்து இன்னொன்று பேசா திரும்பி வந்து கொடுத்து அன்னைக்கு உள்ளதானே சமாச்சாரத்திலேயே. அதனால இந்த நம்பிக்கை முதல்ல வேணும். அவ சொல்றான்னா அதுல ஏதோ ஒரு ட்ரூத் இருக்கலாம்னு நாம நம்பணும் இல்லையா. பேர்பட்டதான எனர்ஜி எல்லாம் அங்க இருக்கு. இந்த எனர்ஜியில சூரிய வடிவமா இருக்கிற பகவானை

இருக்கு. பரமாத்மாவே வேத பிரதிபாத்தியமான வேத ஸ்வரூபமான மூர்த்தி. அவரை நாம் தினமும் பார்க்கணுமேயானால் இதை பாருங்கோ, தினமும் கார்த்தால உதிச்சு சூரியா பிரத்யக்ஷ தேவதா அப்படின்னு சொல்றோம். அங்க இந்த மந்திரங்களுடைய எனர்ஜி தான் இருக்குன்னு சொல்றாரு. அதனாலதான் இதுல சைவ வைஷ்ணவ சண்டை இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக நம்ம சிவன் சொல்றத நாராயணர்னு சொல்றது. ரெண்டு விதத்திலையும் ஒரே வஸ்துவை ரெண்டு தினசா பேசுறா. இப்ப எப்படின்னு கேட்டேன்னா, என்னை வந்து என்னுடைய பேத்தி கூப்பிட்டா தாத்தான்னு கூப்பிடுவோம், என் பையன் கூப்பிட்டா அப்பான்னு கூப்பிடுவோம், என்னுடைய மருமான் கூப்பிட்டா மாமான்னு கூப்பிடுவோம். ஒரே ஆளுக்கு பல தினசான பேர் உண்டு. ஒருத்தருக்கே பையன்னும் பேரு, அப்பான்னும் பேரு, தாத்தான்னும் பேரு. எப்படின்னா அங்கேருந்து பார்க்கணும், இங்கேருந்து பார்க்கணும். நாராயணான பரிபாலனம்ங்கிற ஆஸ்பெக்ட்ல நாராயணான்னு பேர். உபசம்ஹார மூர்த்தின்னு பார்த்தா பரமேஸ்வரன்னு பேர் அப்படிங்கிறதாக. அதனாலதான் என்ன சொல்லிருக்கான்னு கேட்டேன்னா, சங்கர நாராயணாத்மா சூரியா ஏகா. ஆதிசங்கர பகவத் பாதாள் பிரஷ்னோத்தர ரத்ன மாளிகாங்கிற புஸ்தகத்துல கடைசி கேள்வி, கோ வந்தியா சர்வைஹி, எல்லாரும் யாரை துதிக்க வேண்டும், நமஸ்கரிக்க வேண்டும் அப்படின்னு ஒரு கேள்வி. இது கடைசி கேள்வி. சங்கர நாராயணாத்மா சூரியா ஏகான்னு பதில். இதோடு முடிஞ்சு போச்சு பிரஷ்னோத்தர ரத்ன மாளிகை. சங்கரராகவும் நாராயணராகவும் இருக்கக்கூடிய ஒரே தெய்வம் சூரிய மண்டலத்தில் இருக்கிறத வணங்கணும். விரிஞ்சி நாராயண சங்கராத்மனே. நாம சந்தியாவந்தனத்தில் பிரம்மானி சேர்த்துனுட்டோம். தேய சதா சவித்ருமண்டல மத்தியவர்த்தி நாராயணா சரசிஜாசன சன்னிவிஷ்டா கையூரவான் மகரகுண்டலவான். இது ஸ்லோகம், இது மந்திரம் இல்லை. கிரீட்டி ஹாரி ஹிரண்மயோபு திருத சங்கச்சக்கரா முதல்ல. அதுக்கப்புறம் இன்னொரு இடத்துல விரிஞ்சி நாராயண சங்கராத்மனே, இதுக்கு முன்னாடி இருக்கு. தேய சதா சவித்ருமண்டல மத்தியவர்த்தி நமசவித்ரே ஜெகதேக சக்ஷுஷே ஜெகத் பிரசூதி ஸ்திதி நாச ஹேதவே த்ரயி. இங்க சொன்னதுதான் த்ரயிமயான். ஆதித்யோவா ஏஷேதன் மண்டலம் தபத்தின்னு வேதத்துல என்ன சொல்லித்தோ அதைத்தான் அந்த ஸ்லோகத்தை சந்தியாவந்த சொல்லி முடிக்கிறோம். த்ரயிமயாய திரிகுணாத்மதாரிணே விரிஞ்சி நாராயண சங்கராத்மனே அப்படின்னு அபேதத்தை சொல்றோம். பேர்பட்டதான ஒரு பெருமை உள்ளது வேதங்கள். சில பேர் என்ன பண்றா, இப்போ யுகபேதேன்னு இந்த வேதங்கள்லாம் கத்துக்கிறது கஷ்டம், அதுல சொன்ன கர்மாவெல்லாம் பண்றது கஷ்டம் அப்படின்னு வந்தோடனே பெரியவாள்லாமே அதுக்கு கீழே கீழே சப்ஸ்டியூட்டா சொல்லியிருக்கா, கலியுகத்துல நாம சங்கீர்த்தனத்தினாலேயே எல்லாம் அடையலாம், மற்ற காரியங்கள்லாம் பண்ணணும்னு அவ்வளவு நிர்பந்தம் இல்லை. வேதங்கள் எல்லாம் படிச்சா என்ன பலன் வருமோ அது நாம சங்கீர்த்தனத்தினால வரும். கலோ சங்கீர்த்த கேசவம் தியாயன் கிருதே யஜன் யஜ்ஞி திரேதாயாம் துவாபரே அர்ச்சயன்னு இதையும் சேர்த்து சொல்லணும். எதாப்னோதி ததாப்னோதி கலோ சங்கீர்த்த கேசவம் வாஸ்தவம். ஆனால் அந்த வேதத்தினுடைய அக்ஷரங்கள் ஒவ்வொரு எழுத்துமே ஒரு ஒரு கேசவநாமான்னு இதுக்காகவே சொல்லியிருக்கார். நாமாவுக்கு பெருமை சொன்னாலும் இந்த நாமாவுனுடைய பெருமைங்கிறது உண்டுன்னாலும் அதை வேதத்தை சொல்லித்தான் சொல்லணும். யாவந்தி வேதாட்சராணி கீர்த்திதானி திஜாதி பிஹி தாவந்தி ஹரிநாமானி கீர்த்திதானி நசம்சயஹான்னு ஸ்மிருதி வச்சனம் இருக்கு. அப்படி பார்த்தாலுமே எல்லாம் வேதத்தினுடைய ஒவ்வொரு எழுத்து ஒவ்வொரு நாமா. இங்கேயாவது ராமான்னு ரெண்டு சொல்லணும், இரு ஆ இம் ஆ நாலு. இங்க வேதத்துல ஈனாலே ராமா எழுத்து, ஷேன்னா ராமா இஷேத்வா, அந்த மாதிரி ஈக்குவல் பண்ணி சொல்லியிருக்காரு. ஏன்னா வேதம் போல இது இது போல அதுன்னு சொன்னாதானே புரியும். அதனால நாமகர்மா நாமாவை எப்படி உச்சாரணம் பண்ணணும்னு சொல்ற இடத்துல திஜாதிபிகி ஒவ்வொரு நாளும் சொல்லணும். இது போல கர்த்தவியம் நித்திய கர்மவது. நாம சங்கீர்த்தனத்தை எவ்வளவு எப்படி பண்ணணும், எல்லாரும் தினம் கார்த்தாலையும் சாயந்தரம் பகவான் நாமாவை எப்படி பண்ணணும் அப்படின்னா நித்திய கர்மவத்துங்கிறார். வத்துனா இவான் அர்த்தம். எப்படி சந்தியாவந்தனங்கள் எல்லாம் நித்தியம் பண்ணணுமோ அதில் இருக்கக்கூடிய விஷயத்தை சொல்றேன்னா, சந்தியாவந்தனாதிகள் எப்படி நித்தியமே பண்ணணுமோ அதுபோல இதுவும் நித்திய உச்சாரணம் பண்ணணுங்கிறதா சொல்லியிருக்கார். அப்ப வேதாட்சராணி யாவந்தி படிதானி த்விஜாதிபிஹி தாவந்தி ஹரிநாமானி கீர்த்திதானி நசம்சயா அப்படிங்கிறதாக நாம சங்கீர்த்தனத்துக்குள்ள பெருமை வேதத்துக்கு உண்டு. ரெண்டையும் கலந்துக்கணும். ஏன் கலந்துக்கணும்னு கேட்டா,
ஒரு மனுஷனுக்கு நன்மைகள் நிறைய வரணும்,

இருக்கிற தீமைகள் விலகணும். முதல்ல தீமை ரொம்ப ஜாஸ்தி ஆகிட்டதுனால அது விலகணும். இதற்கு ரெண்டு மூணு வழிகள் இருந்தால் காம்ப்ளிமெண்ட்ரியாக எடுத்துக்கணும், ஒன்றுக்கு ஒன்று கான்ட்ராடிக்ஷனாக எடுத்துக்கூடாது, அதுவும் வேணும். அதனால தான் சந்தியாவந்தநாதிகள் அச்சுதாய நமஹ, அனந்தாய நமஹ, கோவிந்தாய நமஹ, இதெல்லாம் நாம சங்கீர்த்தனம் தான். அதோடு நிறுத்தாமல் ஆபோஹிஷ்டாமயோகான்னு ஆரம்பித்து மந்திரங்களை சேர்த்துருக்கா. ஒன்று ஒரு பெருமை. அதனால இதனால் வரக்கூடியது அதனால் வருமா, அதனால் வருது இதனால் வருமாங்கிறது பிரச்சனைகளே இல்லை. அப்படி இருக்கும்போது இந்த மந்திரங்கள்னால நம்ம நிறைய சொல்லணுங்கிறதா சொல்லிருக்கார். இந்த வேதத்திலேயே தான் இந்த நாம மகிமையும் சொல்லியிருக்கு. அதே வேதமானது 2வது அஷ்டகம் 4வது பிரஸ்னத்தில் எஃப்

0: அஞ்சித் அபியசது. நாம சங்கீர்த்தன பெருமை சொல்றவாள் வேதத்துல பெருமை சொல்றேன்னு சொல்றேன்.
1: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிசனிங் டு shaivam.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் shaivam.org. ஓம் நம சிவாய.
2: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு: சிவாலய வழிபாட்டு முறையும் அதன் தத்துவங்களும். வழங்குபவர் திரு ஸ்ரீதர் சுவாமிநாதன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
3: ஆலயம் என்பது நமது தலைப்பில் சிவாலய வழிபாட்டு முறையும் அதன் தத்துவங்களும் என்பதன் அடிப்படையில் இரண்டாவதாக வரக்கூடியதான ஒரு பதம் ஆலய. முதல் முதலில் ஆலய என்பதை வரலாற்று ஆராய்ச்சியாளர்கள் பல விதங்களில் கூறுகிறார்கள். முதலில் இயற்கை வழிபாடு மட்டுமே இருந்தது, அதன் பிறகு திறந்தவெளி கோவில்கள் இருந்தன, அதன் பிறகு மண்தளிகள் இருந்தன, அதன் பிறகு கற்றளிகள் இருந்தன என்றெல்லாம் வரலாற்று ஆராய்ச்சியாளர்கள் குறிப்பிடுவதுண்டு. ஆனால் ஆஸ்திக பெருமக்கள் ஆகிய நாம் சிவனார் குடிகொண்டுள்ளதான ஒரு உயர்ந்த இடம்தான் ஆலயம். அதுவே இந்த உலகத்தில் எண்ணற்றதாக பறந்து விரிந்து காணப்படுகின்றன என்ற ஒரு கொள்கையினை நாம் கொண்டுள்ளோம். ஆலயம் என்றாலே ஆத்மா லயிக்கும் இடம் ஆலயம், ஆலயஹா என்று அதனை சம்ஸ்கிருதத்தில் கூறுதல் உண்டு. ஆலயம் என்றால் ஆத்மாவானது எந்த ஒரு இடத்தில் லயித்து இருக்குமோ, ஒடுங்கி இருக்குமோ, அந்த இடத்திற்கு ஆலயம் என்று பொருள். ஆலயம் தொழுவது சாலவும் நன்று என்றால் நமது தமிழில் இருக்கக்கூடியதான மூதாட்டி. எனவே சம்ஸ்கிருதத்திலும் கூட திக் கிராமம் அசிவாலயம், எந்த ஒரு கிராமமானது சிவாலயம் இல்லாது இருக்கின்றதோ அது பாழான ஒரு வீணான ஒரு கிராமமாக திகழும் என்றெல்லாம் கூறப்படுகின்றது. இந்த ஆலயம் என்பதை இரண்டு விதமாக பிரிக்கலாம். அகத்தே இருக்கக்கூடியதான ஆலயம், புறத்தே இருக்கக்கூடியதான ஆலயம் என இரண்டாக பிரிக்கலாம். அகத்தே இருக்கக்கூடியதான ஆலயம் என்றால், அதாவது ஆலயம் அதில் இருக்கக்கூடியதான தேவன் என்று நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த முதல் நமது தேகமே ஒரு ஆலயம் என நாம் கருதுதல் வேண்டும். இதனை சம்ஸ்கிருதத்தில் தேகோ தேவாலய புரோக்தஹா, ஜீவோ தேவ சனாதனஹா, தியஜேத் அஜ்ஞான நிர்மால்யம் சோகம் பாவேன பூஜையேத் என்று கூறுதல் உண்டு. அதாவது இந்த தேகம், அதாவது ஐம்பூதங்களால் ஆகியிருக்கக்கூடியதான இந்த தேகமே தேவாலயம் என்றும், ஜீவோ தேவஹா சனாதனஹா, அங்கு இருக்கக்கூடியதான பழமையான ஒரு தெய்வம் யாதெனில் நம் தேகத்தில் இருக்கக்கூடியதான ஜீவனே. தியஜேத் அஜ்ஞான நிர்மால்யம், அஜ்ஞானம் அறியாமை, நிர்மால்யம் அழுக்கு போன்றவைகள், தியஜேத் விலக்கிவிட்டு, சோகம் பாவேன பூஜையேத், அந்த பரம்பொருளே நான் என்பதான ஒரு எண்ணத்தில் ஒருவன் பூசனை செய்ய வேண்டும் என்பதான ஒரு கருத்தினை நம்மால் உணர முடிகிறது. எனவே முதலில் நமதுடையதான தேகமே ஒரு ஆலயம். அந்த ஆலயத்தில் உள்ளே இருக்கக்கூடியதான ஒரு தெய்வம் யாதெனில் அதுவே நமது ஜீவன் என்று முழுமுதல் ஒரு கொள்கையினை நம் மனதில் வைக்க வேண்டும். ஏனென்றால் தேகம் சுத்தமாக இருந்தால்தான் எண்ணங்கள் சுத்தமாக இருக்கும், அதன் மூலம்தான் நற்செயல்கள் பல புரிய முடியும், அதன் பிறகுதான் மோட்சம் கிடைக்கும் என்பதெல்லாம் சைவத்தில் இருக்கக்கூடும். இவ்வாறு முதல் ஆலயமாக திகழ்வது மானுட உடம்பே. எனவேதான் நமது சாஸ்திரங்கள் பல நமது தேகத்தினை ஒழுங்காக பாதுகாத்தல் வேண்டும் என்றெல்லாம் குறிப்பிடுகின்றது. அடுத்தபடியாக நாம் காணக்கூடியதான கோவில்கள், இந்த கோவில்கள்தான் மிக சிறந்ததாக சிறந்ததான ஒரு இடமாக கருதப்படுகின்றது. நமது பாரத தேசம், ஏன் உலகெங்கிலும் இருக்கக்கூடியதான அனைத்து இடங்களையும் விட கோவில் என்பது தனியான ஒரு மகத்துவத்தை பெற்ற தலமாக விளங்குகின்றது. எவரேனும் நமக்கு மன அமைதி வேண்டும் என்றால் நான் கோவிலுக்கு சென்று வருகிறேன் என்றெல்லாம் கூறுவார்கள். மனக்குழப்பம் இருக்கின்றது, நான் கோவிலுக்கு சென்று வருகிறேன், எவரும் நான் திரையரங்கிற்கு செல்கிறேன், பூங்காவிற்கு செல்கிறேன் என்றெல்லாம் ஒரு சாமானியன் கூறமாட்டான். ஆனால் மாறாக நான் கோவிலுக்கு சென்று வருகிறேன், அதுவும் இந்த பேரிடர் காலங்களில் நாம் அனுபவித்ததான ஒரு கஷ்டம் யாதெனில், பல நபர்கள் கூறியுள்ளார்கள், கோவிலை திறந்து மட்டுமாது வையுங்கள், எங்களுக்கு கோவிலை திறந்து மட்டுமாது வையுங்கள், நாங்கள் தரிசனம் கூட செய்ய வரவில்லை, அதன் பிறகு அடுத்த நிலையாக நாங்கள் கோவிலுக்கு வருதல், தரிசனம் செய்தல் போன்றதெல்லாம் பார்த்து கொள்ளலாம். ஏனெனில் கோவில் கதவு மூடுதல் என்பது மிக ஒரு மூடியே இருத்தல், தொடர்ச்சியாக திருக்கோவிலின் கதவு மூடியே இருத்தல் என்பது மிகவும் ஒரு அபசகுணமான ஒரு செயலுக்கு இருக்கக்கூடியதான சமிஞ்ஞையாகும். எனவோ அந்த பரம்பொருளினுடையதான லீலை என்றே அனைத்தையும் நாம் கருதுதல் வேண்டும். அப்பரம்பொருளின் அனுகிரகத்தின் பெயரில் நாளை முதல் நமது தமிழகத்தில் திருக்கோவில்கள் அனைத்தும் திறக்கப்படும், திருக்கோயிலின் நடை திறக்கப்படும் என்பதான ஒரு செய்தியானது நமக்கு சிறிதளவு ஒரு நம்பிக்கையும் வாழ்க்கையில் புத்துணர்ச்சியையும் ஊட்டுகின்றது. இது மிக முக்கியமானது. எனவே ஆலயம் என்றால் நமது தேகமே முதலில் இருக்கக்கூடியதான ஆலயம், அதன் பிறகு புறத்தே அமைந்துள்ளதான கோவில்கள். அகக்கோயில் புறக்கோயில் என ஆலயத்தினை நாம் இரண்டாக பிரிக்கலாம். அந்த புறக்கோயில் என்பதுதான் விநாயகர் முதலாக சண்டிகேஸ்வரர் வரை இருக்கக்கூடியதான தெய்வங்கள். விநாயகர், பலிபீடம், துவஜஸ்தம்பம், நந்தி, சிவன், அம்பாள், சுப்பிரமணியர் மற்றும் பரிவார தெய்வங்கள் போன்றவைகளுடன் கூடியதான ஒரு ஆலயமே புறத்தே இருக்கக்கூடியதான ஒரு ஆலயம் என்று நாம் பகிரலாம். இது ஆலயத்தினை பொறுத்தவரையில். அடுத்தபடியாக வழிபாடு என்று மிக முக்கியமானதான ஒரு சொல். வழிபாடு அல்லது வழிபடுதல் என்பதை இரண்டு விதமாக, இரண்டு கூறுகளாக அந்த ஒரு சொல்லினை பிரிக்கலாம். வழிபடுதல், வழி என்றால் பாதை, படுதல் என்றால் அதனை பின்பற்றுதல். எனவே வழிபடுதல் என்றால் ஒரு பாதையினை பின்பற்றுதல் என்பதான ஒரு அர்த்தம் நமக்கு விளங்குகின்றது. அதாவது நமது மூதாதையர்கள் யாது ஒரு வழியினை பின்பற்றினாரோ அதே வழியினை நாம் பின்பற்றுதல்தான் வழிபாடு என அதனை சாமான்யமாக புரிந்து கொள்ளலாம். இன்னதது வழிபாடு பாதையை பின்பற்றுதல் என்றால் நமது மூதாதையர்கள் நற்கதியின் பொருட்டு உலகத்தின் முழுமுதல் கடவுளான பரமேஸ்வரனை, பார்வதி சமேத பரமேஸ்வரனை வழிபட்டு அவர்களுடையதான பாதையினை பின்பற்றி முக்தி அடைந்தார்கள் அல்லவா, அதேதான் வழிபாடு என்ற ஒரு சொல்லினால் விளக்கப்படுகின்றது. எனவே வழிபடுதல், இதனை ஒரு செய்யுளின் மூலமாக நாம் காணலாம். கவிக்குலகுரு காளிதாசர் என்பவர் தனது ரகுவம்சம் என்பதான ஒரு நூலில் திலீபன் என்று சொல்லக்கூடியதான அரசன் எவ்வாறு ஆட்சி புரிந்தான் என்பதை விளக்கும் சமயத்தில் ஓர் செய்யுளை கூறுகிறார். ரேகா மாத்திரம் அபிக்ஷுன்னாத்து ஆ மனோகோ வர்த்மனப்பரம் ந வியதியுகு பிரஜாஸ்தஸ்ய நியந்துர் நேதி யந்திரினாம். இதன் பொருள், திலீப மன்னனுடையதான அரசாட்சியில் மக்கள் மனுகாலம் முதல் பின்பற்றி வந்த வாழ்க்கை முறையையே பின்பற்றினார்கள், அவ்வழியை ஒரு நூலளவும் மீறவில்லை என்றார். இதற்கு உவமையாக ஒரே பாதையில் ரதத்தை செலுத்தினால் அந்த ரதத்தின் சக்கரங்கள் பதிந்து ஒரு பள்ளம் ஏற்பட்டு விடுமாம் அதன் பாதையில். அதன் பிறகு எந்த ரதம் அந்த ரதத்தின் வீதி வழியாக சென்றாலும் அது சரியானதான ஒரு இடத்தையே அடையும். அதை போலவே நமது பெரியோர்கள் யாது ஒரு வழிபாட்டு முறையினை பின்பற்றி முக்தி அடைந்தார்களோ அதே வழியினை நாமும் பின்பற்றி முக்தி அடைதல் வேண்டும். நமது மூதாதையர்கள் வழிபாட்டினை பின்பற்றினார்கள் என்றால் ஏனோ தானோவென அவர்கள் எதனையும் பின்பற்றவில்லை. முழு முதல் சாத்திரமான சைவ ஆகமங்கள், வேதங்கள், புராணங்கள் போன்றவைகளின் அடிப்படையில்தான் அவர்கள் அனைத்து வழிபாட்டினையும் செய்தார்கள். எனவே சிவாலயத்தினை பொறுத்தில் ஒரு சிவாலய தரிசனம் என்றால் அது சித்தாந்த சைவ ஆகமங்கள் என்று சொல்லக்கூடியதான காமிகம் முதல் வாத்துளம் ஈற்றாக இருக்கக்கூடியதான 28 ஆகமங்கள், மதம் மற்றும் அதன் உபாகமங்கள் ஆகியவைகளின் அடிப்படையில்தான் அமைதல் வேண்டும். இதனை தவிர வேறு எவரேனும் தன் விருப்பம் போல் கூறுகிறார்கள் என்றால் அது வழிபாட்டு முறை ஆகாது. அடுத்தபடியாக வேதங்களின் அடிப்படையில் இருக்கலாம், புராணங்களின் அடிப்படையில் இருக்கலாம். புராணங்கள் வேதங்கள் இவைகளை காட்டிலும் சிவாலய வழிபாடு, சிவாலய பூசனை போன்றதான விஷயங்கள் அனைத்திலும் சைவ ஆகமங்களின் முடிவே முடிந்த முடிவாக கருதுதல் வேண்டும். எனவேதான் அதற்கு சைவ சித்தாந்தம் என்று பெயரிடப்பட்டுள்ளது. இது வழிபாடு. இது காலம் சிவ என்பதன் அர்த்தத்தினை பார்த்தோம், ஆலய என்பதன் அர்த்தத்தினை பார்த்தோம், வழிபாடு என்பதான அர்த்தத்தினை பார்த்தோம். அடுத்தபடியாக முறை. முறை என்பதும் ஏறத்தாழ இந்த வழிபாடு என்பதன் அதிலேயே அர்த்தம் வந்துள்ளது என்று நம் அனைவருக்கும் தோன்றுகிறது. பகவான் பகவத்கீதையில் கூறுவார், யத்யதாச்சரதி ஸ்ரேஷ்டஹ தத்தத்தேவேதரோ ஜனாஹ சயத் பிரமாணம் குருதே லோகஸ்ததனுவர்த்ததே என்பார். அதாவது ஸ்ரேஷ்டாக உயர்ந்தவர்கள் யத்யத் ஆச்சரதி எதை எதனை ஆசரித்தார்களோ, ஆச்சரணம் செய்தார்களோ, பின்பற்றினார்களோ, தத்தத்தேவேதரோ ஜனாஹ மற்ற மக்களும் அதனையே பின்பற்றினார்கள். சயத் பிரமாணம் குருதே அதனையே ஒரு பிரமாணமாக, ஒரு பிரமாணம் என்றால் ஒரு எக்ஸாம்பிள், பிரமாணமாக லோகஸ்ததனுவர்த்ததே உலகம் அதனையே அனுவர்த்தனம் செய்கின்றது. எனவே எனது மூதாதையர் கோவிலுக்கு எவ்வாறு சென்றார் என்றால் காலையில் எழுந்து அவர் அகத்தூய்மை புறத்தூய்மை ஆகிய இரண்டுடனும் கூடியவராக இருந்து கொண்டு அவர் திருக்கோவிலுக்கு சென்றார் என்றால் நானும் அதே முறையை பின்பற்றுதல் வேண்டும். கோவிலுக்கு செல்லும் சமயத்தில் அகத்தூய்மை மட்டும் இருந்தால் போதும், புறத்தூய்மை தேவையில்லை என்று யாரும் கருதுதல் கூடாது. ஏனெனில் நமது மூதாதையர்கள் அனைவரும் தூய்மையுடன் தான் திருக்கோவிலுக்கு சென்றார்கள் என்பதை நாம் பலவாறாக பார்த்து வருகிறோம். அதிகாலையில் பிரம்ம முகூர்த்தம் என்று சொல்லக்கூடியதான நேரத்தில் அவர்கள் எழுந்து தங்களது காலை கடன்கள் போன்றவைகளை முடித்துவிட்டு ஸ்நானம் செய்துவிட்டு மடியாக கோவிலுக்கு செல்வார்கள். ஒருவர் மேல் ஒருவர் பட்டு கொள்ள மாட்டார்கள். ஒருவர் அகத்தூய்மை மற்றும் புறத்தூய்மையுடன் அவர்கள் இருப்பார்கள். இதுவே மிக முக்கியமான ஒரு சான்று. இன்று நாம் அனைவரும் யாது செய்கிறோம், எழுந்தவுடன் புறத்தூய்மை இல்லாமல் நடைபயிற்சி என்பதான ஒன்றுக்கு தேவையற்று செல்கிறோம். பழங்காலத்தில் பார்த்தோம் என்றால் அனைவரும் அகத்தூய்மை மற்றும் புறத்தூய்மையுடன் கூடியவர்களாக இருந்து அதிகாலையில் திருக்கோவிலுக்கு செல்வார்கள். அரச மரத்தடியில் இருக்கக்கூடியதான விநாயகரை தரிசிக்க சென்றேன், இந்த மாணிக்கப்பட்டி என்று சொல்வார்கள் அல்லவா, கோவிலில் வெள்ளை மற்றும் காவி நிறத்தில் ஒரு வண்ணம் பூசப்பட்டிருக்கும். அதனுடையதான மகத்துவமே தனி. பல தெய்வீக ஆற்றல் மற்றும் தேக ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடியதான திருத்தலமாக கோவில்கள் விளங்கின. காலையில் எழுந்து அரச மரத்தினை அதன் கீழ் இருக்கக்கூடியதான விநாயகரை பிரதட்சிணம் செய்வார்கள் கிராமத்தில் பார்த்தோம் என்றால். எனவே இந்த ஆலய வழிபாடு என்பதே ஒரு அறிவியல் பூர்வமான ஒரு விஷயம். பெரியோர்கள் ஆலயத்தினுள் ஆடவர்கள் மேல் ஆடையின்றி செல்ல வேண்டும் என்றால் அந்த கோவிலில் இருக்கக்கூடியதான தெய்வீக கதிர்கள் பக்தனின் மேல் படுதல் வேண்டும் என்ற காரணத்தினால்தான் பழங்காலத்தில் பெரியவர்கள் அந்த ஒரு வழிபாட்டினை வகுத்தார்கள். ஆனால் இன்று நாம் திருக்கோவிலுக்கு செல்லும் சமயத்தில் பலவிதமான மேல் ஆடைகளை அணிந்து செல்கிறோம். வசதி அதாவது மனம் இருக்கக்கூடியவர்கள் அனைவரும் ஆலயத்தினுள் அவரவர் மூதாதையர்கள் எப்படி சென்றார்களோ, அதாவது எனது பாட்டனாருக்கு பாட்டனார், எனது பாட்டனார், எனது தகப்பனார் போன்றவர்கள் திருக்கோவிலுக்கு எவ்வாறு சென்றார்களோ அதே முறையில்தான் நானும் செல்லுதல் வேண்டும். இதில் வெட்கம் பட தேவை கிடையாது. மற்றவர்கள் நம்மை பார்ப்பார்களா? நமக்கு கடவுள் நம்மை பார்த்தல் வேண்டும், அதுதான் மிக முக்கியமே தவிர மற்றவர்கள் யாராவது நம்மை பார்க்கிறார்களா, கண்காணிக்கிறார்களா என்றெல்லாம் நாம் வெட்கப்பட தேவையில்லை. அந்த தெய்வீக கதிர்கள் நம்மேல் படுதல் வேண்டும். இது ஆன்மீக சம்பந்தமானது. அறிவியல் சம்பந்தமாக கோவிலுக்குள் செல்ல செல்ல குறுகிய இடமாக இருக்கக்கூடும். எனவே சமயத்தில் வியர்வை அதிகமாக இருக்கலாம். அவ்வாறு இருந்தால் பரம்பொருளை வழிபட நம்மால் முடியாது என்ற காரணத்தினாலும் கூட இருக்கலாம். நமது மூதாதையர்கள் வகுத்து கொடுத்த திட்டங்கள் அனைத்திலும் ஆன்மீகம் அறிவியல், ஆன்மீகம் அறிவியல் என்பதான பல விஷயங்கள் புதைந்து கிடக்கின்றன. அவைகளை நாம் சரியாக பதில் சொல்லாததான காரணத்தினால் அவைகள் மூட நம்பிக்கைகள் என்று தற்காலத்தில் பெயரிடப்பட்டது. மூட நம்பிக்கை என்றால் அதாவது அதனை சொல்ல தெரியாதவன் மூட. சுவாமி விவேகானந்தர் கூறுவார், வி ஆர் இன் த வேர்ல்ட் ஆஃப் குவஸ்டின்ஸ் என்று கூறுவார். நாம் கேள்விகள் நிறைந்ததான இந்த உலகத்தில் இருக்கிறோம் என்று கேள்விகளுக்கு சரியான பதில் சொல்ல முடியவில்லையோ அன்று நாம் தான் மூடர்களாக ஆகிறோமே தவிர அந்த பழக்க வழக்கங்கள் மூட நம்பிக்கையாக ஆகுதல் கிடையாது. ஏன் ஆடி மாதம் அனைவரும் கூழ்வார்க்கிறார்கள் மாரியம்மன் திருக்கோவில்களில் என்றால் அதன் பின்னால் ஒரு அறிவியல் உண்மை இருக்கின்றது, அனைவருக்கும் தெரிந்தது. இதை போல பல விஷயங்கள். தீபாவளி வரும் சமயத்தில் ஏன் பட்டாசு வெடித்தல் வேண்டும், அதன் பின்னாலும் இருக்கின்றது. இப்படி பல அறிவியல் விஷயங்களை தன்னகத்தே கொண்டது நமது இந்த இந்து மதம் ஆகும். எனவே அவைகளின் முறையை நாம் அனைவரும் உணர்தல் வேண்டும். அடுத்தபடியாக தத்துவம். தத்துவம் தத்துவம் என்றாலே அது நீ அதுவாக இருக்கிறாய் என்று பொருள். நீ என்று சொல்லக்கூடியது இந்த சமயத்தில் சாதாரண ஜீவாத்மாக்களை, அது என்றால் அந்த பரமாத்மா, அதுவாக இருக்கிறாய், நீ அதுவாக இருக்கிறாய், அதுதான் தத்துவம், தத்துவம் என்று நாம் சொல்கிறோம். எனவே இந்த பரம்பொருளை அடைதலின் பொருட்டு நீ என்ன ஒரு முயற்சி எடுக்கிறாயோ, வேறு ஒரு இடத்தில் வரும், ஏன ஏனகி ரூபேன சாதகா சம்ஸ்மரேத் சிவம் தஸ்ய தன்மயதாம் யாதி சிந்தாமணி ரிவேஸ்வரஹா, ஏன ஏனகி ரூபேன எந்த எந்த உருவங்களினால் சாதகா சாதகனானவன் சிவம் சிவபெருமானை சம்ஸ்மரேத் நன்கு நினைக்கிறானோ, தஸ்ய தன்மயதாம் யாதி அவனுக்கு அந்த நிலையினை சிவபெருமான் கொடுக்கிறார். சிந்தாமணி ரிவேஸ்வரஹா எவ்வாறென்றால் சிந்தாமணியை போல வேண்டிய விருப்பங்களை கொடுக்கக்கூடியதான பல பொருள்கள் இந்த உலகத்தில் உள்ளன. அவைகளில் சிந்தாமணி என்று சொல்லக்கூடியதான ஒன்றும் இருப்பதாக கருத்து. அதனை போல் சிவனாரானவர் அந்த விருப்பத்தினை கொடுக்கிறார். எனவே நாம் சிவபெருமானிடம் அழியக்கூடியதான இன்பங்களான பணம், பொருள், பதவி, மக்கள் செல்வம் போன்ற அனைத்தையும் எப்பொழுதும் கேட்காமல் என்றுமே நிலைத்து இருக்கக்கூடியதான ஆனந்தம், நித்திய ஆனந்தம், என்றுமே நிலைத்திருக்கக்கூடியதான ஒரு ஆனந்தம், அதாவது அதற்கு பெயர் முக்தி என்று சொல்வார்கள், அதனை கேட்டல் வேண்டும் என்பதாய் நாம் மனதில் கொள்ளுதல் வேண்டும். இப்பொழுது நாம் கேட்கிறோம் அல்லவா, எனக்கு பணம் தேவை, வேலை தேவை, நல்ல பதவி தேவை, வசதி வாய்ப்புகள் தேவை, வீடு தேவை, வாகனம் தேவை, இவை அனைத்தையும் இன்பம் என்பார்கள். என்றுமே நிலைத்து இருக்கக்கூடியதான ஒன்றிற்கு ஆனந்தம் என்பார்கள். எனவே இன்பத்தினை நீக்கி ஆனந்தத்தினையே ஒரு சாதகனானவன் எப்பொழுதும் எதிர்பார்க்க வேண்டும் என்பது நமது மேலான குறிக்கோளாகும். அவ்வாறு நாம் எண்ணினால் இந்த உலகியல் இன்பங்கள் அனைத்தையும் நாம் நன்று அனுபவித்து அதன் பிறகு மேலான நிலையான முக்தியினை நாம் அடையலாம் என்பதே மிகச் சிறந்ததான ஒரு கருத்தாகும். எனவே நான் திருக்கோவிலுக்கு சென்றால் குழந்தை பாக்கியம் வேண்டுதல் கூடாதா, வசதி வாய்ப்புகள் தேவை என்று வேண்டுதல் கூடாதா என்றால் அவைகள் அனைத்தும் தேவை. அவைகள் அனைத்தும் பூரணமாக பெற்றான பிறகு நாம் அனைவரும் முக்தி என்று சொல்லக்கூடியதான பேரானந்தம், அதனை நாம் பெறுதல் வேண்டும். அதன் பொருட்டே நாம் நமது வாழ்க்கையில் இந்த பிறவி எடுத்தோம் அல்லவா. சைவத்தின் அடிப்படையில் மறுபடியும் நாம் நோக்கும் கால் இந்த ஆத்மா என்பது உயிரெடுக்கும் சமயத்தில் அதற்கு நான்கு விஷயங்களை இறைவன் படைக்கிறார். அவைகள் தனு, கரண, புவன, போகம். தனு என்றால் உடம்பு, கரணம் என்றால் கருவிகள், புவனம் என்றால் இந்த உலகம், போகம் என்றால் அதில் இருக்கக்கூடியதான இன்பங்கள். இந்த நான்கினையும் இந்த ஆத்மாவானது சரியாக பயன்படுத்தி கொள்ளுமே எனில் அந்த ஆத்மாவானது முக்தியை அடையக்கூடும். எனவேதான் இந்த உலகத்தில் நாம் பூஜை செய்தல் வேண்டும். நாம் புராணங்கள் போன்றவைகளில் பல இடங்களில் பார்த்திருக்கிறோம், தேவலோகங்கள் போன்றதான பல லோகங்கள் இருக்கின்றன. ஆனால் அவை அனைத்திலும் இதனை போன்ற சிறப்புகள் பல கொண்டதான ஆலயங்கள் இருக்கின்றன, அவைகள் யாதும் இல்லை என்பதே ஒரு தெளிந்த முடிவாக இருக்கின்றது. ஆனால் அவை அனைத்தையும் காட்டிலும் இந்த கர்ம பூமியான இந்த பூ உலகில் எண்ணற்றதான ஆலயங்கள் காணப்படுகின்றன. பாடல் பெற்ற ஸ்தலம், அபிமான ஸ்தலம், வைப்பு ஸ்தலம் இது சைவத்தில். இதனை தவிர வைணவத்தில் பல ஸ்தலங்கள், எனவே இவை அனைத்தையும் நாம் நோக்கும் கால் நாம் இந்த ஆத்மா முக்தி அடைய வேண்டும். இதனை பறைசாற்றுவதற்காகவே பல ஸ்தலங்கள், திருத்தலங்கள் நமது பூவுலகில் இருக்கின்றன. மேலும் ஒரு படி சைவம் மேலே சென்று யாது கூறுகின்றதென்றால், மானுடன் மட்டும் அல்லாமல் விலங்குகள், பறவைகள் போன்றதான அனைத்தும் முக்தி பெற்றன, அவைகளே முக்தி பெற்றன, நீ முக்தி அடைய முடியாதா என்பதை உணர்த்தும் கால் மிருகங்களுக்கும் விலங்குகளுக்கும் பறவைகளுக்கும் முக்தி கொடுத்ததான ஒரு தலம், ஒரு மதம் நமது இந்த உன்னதமான சைவ மதம். இந்த சைவ மதத்தில்தான் எண்ணற்றதான தத்துவங்கள், அரிய பல தத்துவங்கள் புதைந்து கிடக்கின்றன. இவைகள் அனைத்தையும் நாம் உணர்ந்து சிவபெருமானுடையதான 8 குணங்கள், சர்வஜ்ஞத்வம், சர்வகர்த்திருவம், அநாதிபோதத்வம் என்றெல்லாம் கூறுவார்கள். அந்த ஒரு சக்திகளையும் குணங்களையும் இந்த ஆத்மா பெறுதல் வேண்டும். அனைவரும் இந்த சர்வஜ்ஞத்வம், சர்வகர்த்திருவம் போன்றதான குணங்கள் அனைத்தும் நமது தேகம் எடுத்தல் வேண்டும் என்பதை நினைத்தல் கூடாது. அந்த தேகத்தினுள் இருக்கக்கூடியதான ஆத்மாவானது இதனை பெறுதல் வேண்டும் என்பதான ஒரு சீரிய உயர்ந்த பண்பட்ட நோக்குடன் நாம் அனைவரும் ஆலய வழிபாட்டினை செய்தல் வேண்டும். அவ்வாறு ஆலய வழிபாடு என்பதை இனி வரும் காலங்களில், அதாவது இன்றைய தினம் பொதுவான ஒரு அறிமுகமாக இருந்தது எனது சிற்றறிவுக்கு எட்டியவரை, இனி வரும் காலங்களில் தக்க பிரமாண ஸ்லோகத்துடன் எந்தெந்த பிரமாண ஸ்லோகங்கள் ஒரு பக்தனுக்கு அடிப்படையாக தெரிதல் வேண்டுமோ அந்தந்த பிரமாண ஸ்லோகத்துடன் நமது இந்த சிவாலய வழிபாட்டு முறை மற்றும் அதன் தத்துவங்களும் என்பதான ஒரு சிறப்புரை அல்லது ஒரு சிற்றுரை அமையக்கூடும். இச்சமயத்தில் இத்துணை காலம், இத்துணை மணி நேரம் என்னுடன் இணையத்தில், இணையதளத்தில் இணைந்து எனது இந்த அறிவு பகர்வினை கேட்டு கழித்த சிவனேய பக்தர்கள் அனைவருக்கும், இதனை ஏற்பாடு செய்த இந்த மகோன்னதமான ஒரு வைபவம், வைபவம் என்றே கூறலாம், உற்சவம் என்றே கூட கூறலாம், ஏனெனில் சைவம் .org என்றதான ஒரு இணையதளத்தில் நாம் பார்த்தோம் என்றால் ஏறத்தாழ ஒரு 3 வாரமாக என நினைக்கிறேன், எனது சிற்றறிவுக்கு எட்டியவரை ஒரு 3 வாரமாக பல ஆன்மீக நிகழ்வுகள், அதுவும் முழு முதல் கடவுளான சிவனாரை உணரக்கூடியதான பல விஷயங்களை அவர்கள் நடாத்தி வருகிறார்கள். அந்த அமைப்பினருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நாளை முதல் சைவ ஆகமங்களின் அடிப்படையில் சிவாலய வழிபாட்டு முறை மற்றும் அதன் தத்துவம், அந்த ஆலய வழிபாட்டில் இருக்கக்கூடியதான கூறுகள் யாது, உதாரணமாக பக்தன், ஆலயம் போன்றதான அந்த பக்தனால் செய்யப்பட வேண்டியதான கிரியைகள், உதாரணமாக பிரதட்சிணம், நமஸ்காரம் போன்ற அனைத்தும் சைவ ஆகமங்களின் அடிப்படையிலும் புராண ஸ்லோகங்களின் அடிப்படையிலும் யதாமதி சிந்திக்க உள்ளோம். இச்சமயத்தில் இந்த வாய்ப்பினை கொடுத்ததான அனைவருக்கும் எனது நன்றி. என்னுள்ளே இருந்து என்னை பேச வைத்த என்னையன் பார்வதி சமேத பரமேஸ்வரருக்கு எனது மனமார்ந்த கிருதஜ்ஞதாவை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இதிஷம் யசிவோ நாம ரூபாபியாம் யா தேவி சர்வமங்களா தயோஹோ சம்ஸ்மரணாத் பும்சாம் சர்வதோ ஜயமங்களம் சர்வே பவந்து சுகினஹ சர்வே சந்து நிராமயாஹ சர்வே பத்ராணி பஷ்யந்து மா கஷ்சித் துக்கபாக் பவேத். ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி. இதிஷம்
1: Om Namah Shivaya. You are listening to Shaivam.org Radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
4: என்று இப்படி அப்ப சுவாமிகள் இறைவனுடைய எண்குணங்களை அருமையாக தொகுத்து தந்திருக்கிறார் இந்த ஒரு பாட்டிலே. எனவே இந்த செய்திகள் எல்லாம் ஆறாம் நூற்பாவிலே, அடுத்து ஏழாவது நூற்பா. ஏழாவது நூற்பாவிலே இப்போ ஆறாம் நூற்பாவிலே சொல்லப்பட்ட கருத்து பாசம் அசத்து. பாசம் அசத்து, பதி சத்து, ரெண்டு கருத்து தான் சொல்லப்பட்டிருக்கிறது இல்லையா? பாசம் உணர்வுரு, எனவே அசத்து. உணர்வுருவாகிய பாசம் அசத்து, இறைவன் சத்து. உடனே மாணவருக்கு என்ன சந்தேகம் உண்டாகிறது? சரி, இந்த ரெண்டையும் சொல்லிவிட்டீர்கள், இந்த பசுவாகிய நாங்கள் இந்த ரெண்டுல எதை சேர்ந்தவர்கள்? ஆன்மாக்கள். நாங்கள் சத்தா அசத்தா அதை சொல்லவில்லையே. பாசத்தை சொன்னீர்கள், பதியை சொன்னீர்கள், பசுவாகிய உயிரினுடைய நிலை என்ன என்று மாணவர் கேட்கிறார். அதை ஏழாம் நூற்பாவிலே சொல்லுகிறேன். எனவே அதனுடைய ஒளிவு, அதனுடைய ஆறாம் நூற்பாவினுடைய தொடர்ச்சியாக ஏழாம் நூற்பாவை அமைக்கிறார். அதனுடைய தொடர்ச்சி தான் இது. ஆன்மா என்பது சத்தா அசத்தா என்பதற்கு விடை கூறுகிறார். என்ன விடை? ஆன்மா சத்துமில்லை அசத்துமில்லை, இதுதான் அவர் சொல்லுகிற அப்படி. சத்தும் இல்லை அசத்தும் இல்லை. ஏன் ஏன் இப்படி சொல்லுகிறீர்கள்? ஆன்மாவை சத்து என்று ஏன் சொல்லக்கூடாது என்றால் அதற்கு என்ன விடை சொல்லுவீர்கள்? ஏன் சத்து என்று ஆன்மாவை சொல்லக்கூடாது? சத்தினுடைய இலக்கணம் என்ன பார்த்தோம்? சத்தினுடைய இலக்கணம் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது ஆறாம் நூற்பாவிலே? ஆறாவது நூற்பாவிலே சத்தினுடைய இலக்கணம் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? என்றும் மாறாதிருப்பது சத்து. என்றும் மாறாமல் இருப்பதுதான் சத்து. ஒருதன்மையாக இருப்பதுதான் சத்து. அந்த இலக்கணம் ஆன்மாவுக்கு பொருந்துமா? ஆன்மா என்றும் ஒருதன்மையாக இருப்பதா? இதுதான் பிறந்து இறந்து அல்லற்படுகிறது. எனவே பிறப்பு இறப்பு மற்ற நான்காம் நூற்பாவில் தான் எத்தனை அவத்தைகளை படித்திருக்கிறோம். கேவலாவத்தை, சகலாவத்தை என்று பல அவத்தைப்படுகிற இந்த ஆன்மாவை எப்படி சத்து என்று சொல்ல முடியும்? எனவே ஆன்மா சத்து என்று சொல்ல முடியாது. சரி சரி, அதை விட்டு தள்ளுங்கள். அசத்து என்று சொல்லலாம் அல்லவா? சத்து இல்லாவிட்டால் அசத்து என்று ஏன் கொள்ளக்கூடாது ஆன்மாவை என்றால்? சத்தினுடைய இலக்கணம் என்ன பார்த்தோம்? சத்து அறிவற்றது, அசத்து அறிவற்றது. அசத்து என்றால் அறிவற்றதுதான் பாசம். ஆனால் ஆன்மாவை அறிவற்றது என்று சொல்ல முடியுமா? அது அறிவு உடைய பொருளாயிற்று, சித்து பொருளாயிற்று. அதை அசத்து என்று எப்படி சொல்ல முடியும்? எனவே ஆன்மா அசத்தும் அன்று சத்தும் அன்று. ஆனால் இந்த ஆன்மாவுக்கு என்ன ஒரு சிறப்பு இருக்கிறது? இந்த சத்து அசத்து இரண்டையும் அனுபவிக்கின்ற ஒரு திறமை இருக்கிறது ஆன்மாவுக்கு. சத்தோடு சேர்ந்து சத்தாகிய இறைவனையும் அது அனுபவிக்கக்கூடியது, அசத்தாகிய இந்த உலகத்தை சார்ந்து உலக போகத்தையும் அது அனுபவிக்கிறது, சிவபோகத்தையும் அனுபவிக்கிறது. ரெண்டு திறனும் ஆன்மாவுக்கு இருக்கிறது. உலகம் என்பது அனுபவித்தற்கு உரியதுதான். உலகம் என்பது போக பூமி, நுகர்வதற்கு உரிய இடம். எனவே உலகம் என்பது அனுபவிப்பதற்கு உரியது. சரி, இறைவன் அவனும் அனுபவிப்பதற்கு உரியவன். ஏனென்றால் அவன் இன்ப வடிவமாக இருக்கிறான். எனவே இறைவனும் இன்பத்தை தருகின்றவனாக இருக்கிறான், உலகமும் இன்பத்தை தருவதாக இருக்கிறது. இந்த இரண்டும், அதாவது உலகமும் இறைவனும் ஒன்றை ஒன்று அனுபவிக்குமா? உலகம் இறைவனை அனுபவிக்குமா? உலகத்திற்கு அறிவு கிடையாது, பாசத்திற்கு அறிவு கிடையாது. சரி, இறைவனுக்கு அறிவு இருக்கிறதே, அவன் உலகத்தை அனுபவிக்கிறானா? அவன் உலகத்தை அனுபவிப்பது இல்லை, ஏன் அனுபவிக்க கூடாது? அறிவு இருக்கிறதல்லவா, ஏன் உலகத்தை அனுபவிக்க மாட்டான் இறைவன்? அனுபவித்தல் என்றால் என்ன? அதாவது புதிதாக ஒன்றை அறிகிற போதுதான் அனுபவித்தல் நிகழ்கிறது. புதிதாக ஒன்றை புதிதாக அறியும் போதுதான் அனுபவித்தல் நிகழ்கிறது. அப்படி இறைவன் எதையாவது புதிதாக அறிகிறானா? அவன் அன்று தொட்டே அனாதியாகவே எல்லாவற்றையும் அறிந்து கொண்டிருக்கிறானே. இதுவரை அவன் அறியாமல் இருந்து எதையாவது அறிந்து அறிகிறானா? இல்லையே. எனவே அவன் அனுபவிக்க மாட்டான். இன்னொன்று, அனுபவித்தல் என்றால் ஒரு வரையறைக்கு உட்பட்ட பொருளை, இடம் காலம் என்ற எல்லைக்கு உட்பட்ட பொருளை, அதுக்கு என்ன பொருள் என்று பார்த்தோம், ஏகதேச பொருளை, தனக்கு எதிராக இருக்கக்கூடிய அந்த பொருளை சுட்டி அறிந்தால்தான் அனுபவிக்க முடியும். இது இன்னது என்று சுட்டறிவினால் அனுபவித்தல் உண்டாகும். எனவே அனுபவிக்க வேண்டுமானால் நமக்கு எதிராக பொருள் இருக்க வேண்டும். அனுபவித்தல் நிகழ வேண்டுமானால் எதிரே பொருள் இருக்க வேண்டும். அப்படி இறைவனுக்கு எதிராக, இறைவனுக்கு வேறாக, இறைவனுடைய முன்னிலையிலே ஏதாவது இருக்கிறதா? அவன் சுட்டி அறிந்து அனுபவிக்கும்படியாக ஏதாவது ஒரு பொருள் இருக்கிறதா? இறைவனுக்கு அப்பால், இறைவனுக்கு எதிரிலே, இறைவனுடைய முன்னிலையிலே ஏதாவது உண்டா? இல்லை. எல்லாம் அவனுக்குள்ளே அடங்கி இருக்கின்றனவே. எல்லா பொருள்களும் அவனுடைய வியாபகத்திலே அடங்கி இருக்கிற போது சுட்டறிவு என்பது அவனுக்கு கிடையாது. சுட்டறிவு இறைவனுக்கு இல்லை. சுட்டறிவு இருந்தால்தானே அனுபவிப்பதற்கு. எனவே உயிர்கள்தான் உலகப் பொருள்களை, ஏகதேச பொருள்களாகிய உலகப் பொருள்களை சுட்டி அறிந்து அனுபவிக்கிறது உயிர்தான். எனவே உலகமும் இறைவனை அனுபவிக்காது, இறைவனும் உலகத்தை அனுபவிக்க மாட்டான். ஆனால் இந்த இரண்டுமே அனுபவிப்பதற்குரிய பொருள்களாக இருக்கின்றன. அப்படியானால் இதிலிருந்து என்ன தெரிகிறது? இந்த இரண்டையும் அனுபவிக்கக்கூடிய மூன்றாவது பொருள் ஒன்று இருக்கிறது. போகப் பொருள் இருக்கிறது. அப்படியான அனுபவிப்போன்னு ஒருவன் கட்டாயம் இருக்க வேண்டும். ஒரு வீட்டிலே ஒரு நல்ல அலங்கார மெத்தை எல்லாம் அலங்கரித்து வைத்திருக்கிறார்கள் என்றால் அதை அனுபவிப்பதற்கு ஒருவன் இருக்கிறான் என்று அனுமானத்தினாலே சொல்லலாமே. எனவே போகப் பொருளை பார்த்தால் அனுபவிப்பவன் ஒருவன் இருக்கிறான் என்று நாம் அனுமானத்தாலே துணியலாம். எனவே உலகமும் போகப் பொருள், இறைவனும் போகப் பொருள். இந்த இரண்டு போகங்களையும் அனுபவிப்பதற்கு உரியவன் ஒருவன் இருக்கிறான், அவன்தான் ஆன்மா என்று இந்த ஏழாம் நூற்பாவிலே கூறுகிறார். எனவே அவனை, அந்த ஆன்மாவை சத்து என்றும் சொல்ல முடியாது, அசத்து என்றும் சொல்லக்கூடாது. ஆனால் இரண்டையும் அறிந்து அனுபவிப்பவனாக இருக்கிறான். எனவே சத சத்து, சதசத்து என்ற பெயராலே அவனை குறிப்பிடலாம். சதசத்து, சதசத்தை பிரித்தால் எப்படி பிரிக்க வேண்டும்? சத்து அசத்து. எனவே அதற்கு என்ன விளக்கம்? அசத்தோடு கூடிய போது அசத்தாகவே இருக்கிறது ஆன்மா. அசத்தோடு கூடிய போது அசத்தாகவே இருக்கிறது, ஆனால் அசத்து அன்று. ஆன்மா அசத்தோடு கூடினால் அசத்தாக இருக்கும், சத்தோடு கூடினால் சத்தாகவே இருக்கும். இப்படி இந்த இரண்டு தன்மையும் ஒரு பொருள் இடத்துல இருக்க முடியுமா? இரண்டு தன்மை. இப்ப தவளை இருக்குல்ல, தவளை, முதலை, நீர்லையும் வாழும் நிலத்திலையும் வாழும், ரெண்டுக்கும் அதற்கு திறன் இருக்கிறது, ரெண்டுக்கும் ரெண்டிலையும் வாழும். அதுபோல இந்த ஆன்மா உலகத்திலேயும் கூடி வாழும், இறைவனையும் கூடி வாழும். இப்போ அசத்தாகிய உலகத்தை எப்படி அறிந்து அனுபவிக்கிறது ஆன்மா? அசத்தாகிய உலகத்தை எதனாலே அறிகிறது? அசத்தாகிய உலகத்தை எதனால் அறிகிறது? எனவே அசத்தாகிய உலகத்தை அசத்தாகிய கருவிகளால் அறிகிறது. அசத்தாகிய உலகத்தை அசத்தாகிய கருவிகளால் அறிந்து என்ன செய்கிறது? அசத்தினிடத்திலேயே அழுந்தி நிற்கிறது. அசத்தினிடத்தில் அழுந்தி நிற்கிறது. அசத்தை அசத்தால் அறிந்து அசத்தின்பால் அழுந்தி நிற்கிறது. அசத்தினிடத்தில் அழுந்தி நிற்கிறது. அதையே சத்துக்கு சொல்லுகிற போது சத்தை சத்தாகிய சிவத்தை எப்படி அறிகிறது? ஆமா, சத்தாகிய திருவருளால், பதிஞானத்தால். சத்தாகிய திருவருளை, சத்தாகிய சிவத்தை சத்தாகிய திருவருளால் அறிந்து அந்த சத்தினிடத்தில் அழுந்தி நிற்கிறது. ஆகவே ஆன்மா எதை சார்ந்தாலும் எதை அறிந்தாலும் அதனிடத்திலே அழுந்தி அனுபவிக்கும். எனவே ஆன்மாவுக்கு இரண்டு சார்புகள், அசத்தாகிய உலகம் என்ற சார்பு, சத்தாகிய இறைவன் என்ற சார்பு. இந்த இரண்டு சார்புகள், இந்த சார்புகளை ஆன்மா பெறுகிறபோது அவற்றின் தன்மையை பெறுகிறது. சார்ந்ததன் வண்ணம் ஆகிறது ஆன்மா, சார்ந்ததன் வண்ணம் ஆகிறது. உடம்போடு கூடியிருக்கிற போது உடம்பாகவே இருக்கிறது, உடம்பின் தன்மையையே தன் தன்மையாக கொண்டு இருக்கிறது. உடம்போடு கூடியிருக்கிற போது உடம்பாகவே இருக்கிறது, உடம்பினுடைய தன்மையை பெற்று நிற்கிறது. அதேபோல இறைவனை சிவத்தை சாருகிற போது சிவத்தின் தன்மையையே தன் தன்மையாக பெறுகிறது, சிவமாம் தன்மையை பெறுகிறது. அந்த சிவத்தின் தன்மையாகிய ஒரு தன்மை என்றும் மாறாதிருக்கிற தன்மையை ஆன்மா பெறுகிறது. இப்படி எதை எதை சாருகிறதோ அதன் அதன் வண்ணமாகவே இருக்கிறது ஆன்மா. இந்த சார்ந்ததன் வண்ணமாதல் என்ற தன்மை ஆன்மாவுக்கு உரிய சிறப்பு இயல்பு, எல்லா ஆன்மாக்களுக்கும் உரிய சிறப்பு இயல்பு. இந்த இரண்டு சார்புகளிலே ஒன்று இயற்கையான சார்பு, இன்னொன்று செயற்கையான சார்பு. எது இயற்கையான சார்பு ஆன்மாவுக்கு? இறைவனோடு, சத்தாகிய இறைவனோடு சார்ந்து இருப்பதுதான் ஆன்மாவுக்கு உரிய இயற்கையான தன் இயற்கையான இயல்பு. அதுதான் இயற்கையான சார்பு. ஏனென்றால் ஆன்மா சித்துப்பூர்வம். எனவே சித்தாகிய ஆன்மா தன்னை போல சித்தாக இருக்கிற சிவபெருமானை சார்ந்து வாழ்வதுதானே இயற்கை. அப்படி இல்லாமல் இந்த சித்தாகிய ஆன்மா ஜடமாகிய வேற்று இனமாகிய தன் இனம் அல்லாத உலகத்தை சார்ந்து வாழுவது அதற்கு செயற்கையான நிலை, அது செயற்கையான சார்பு தான். ஆனால் நமக்கு எந்த சார்பு ரொம்ப பிடித்தமாக இருக்கிறது? இந்த ரெண்டு சார்புல இறைவனை சார்வதா? ஏதோ இறைவனை பற்றி இப்போது அறிகிறோமே, அந்த அளவுக்கு தான் இருக்கிறோமே தவிர இறைவனை சார வேண்டும் என்ற எண்ணம் எங்க வருகிறது? எனவே இறைச்சார்பு நமக்கு கொஞ்சம் கசப்பாகத்தான் இருக்கிறது. அதற்கு என்ன காரணம்? திருவர் பயன் விடை கூறுகிறதே, தித்திக்கும் பால்தானும் கைக்கும். தித்திக்கும் பால்தானும் கைக்கும் எப்பொழுது? நாக்கில பித்தம் இருக்கிற வரை. நாக்கில பித்தம் இருக்கிற வரை இனிப்பான பால் கசப்பாகத்தான் தோன்றும். எப்போது பால் இனிக்கும்? அந்த பித்த நோய் நீங்கினால். அதுபோல நம்மிடத்திலே இருக்கிற மலம் நீங்கினால்தான் இந்த உலக சார்பு கசக்கும், அப்போதுதான் உவர்ப்பு உண்டாகும். இது எத்தனாவது நூற்பா? ஏழு. நம்ம திருமுறையில ஏழாவது எது? சுந்தரர் அவருடைய வாழ்க்கையை பாருங்க. அவர் எங்க வாழ்ந்தார்? அவர் பிறந்து வளர்ந்தது எங்க? திருநாவலூர் பிறந்தது, ஆனால் திருவண்ணைநல்லூரிலே வளர்ந்தார். அரசர், அரசருடைய அரண்மனையிலே வளர்க்கப்பட்டார். ஆரூரர் என்ற பெயரை உடையவர், அந்தனர் குலத்திலே. அவர் தன்னுடைய உண்மையான சார்பை அறியாமல் உலக சார்பிலேயே வளர்கிறார். அவருக்கு உண்மையை உணர்த்துவதற்காக இறைவனே வருகிறார். எந்த நேரத்தில்? அவருடைய நல்ல முக்கியமான தருணத்தில், திருமண மண்டபத்துக்கே வருகிறார். வந்து நீ என்னுடைய அடிமை. என்னுடைய இசைவி பெறாமல் நீ எப்படி இந்த திருமணத்தை செய்ய முடியும் என்கிறார். இதை கேட்டு அவர் கொதித்து போய் விடுகிறார் சுந்தரர். நான் யாருக்கு அடிமை இல்லை என்று அவர் சாதிக்கிறார். உன்னுடைய தாத்தாவுக்கு தாத்தா கொடுத்த அடிமை ஓலை அடிமை சீட்டினிடம் இருக்கிறது, எங்கே கொடு என்று கேட்டு அதை கோபத்தோடு கிழித்து போட்டு விட்டார் ஆரூரர். உடனே அவர் என்ன சொல்ல, இதற்கு மூல ஓலை நான் உனக்கு இழைத்தவனா? மூல ஓலை என்னிடம் வைத்திருக்கிறேன், அதை காட்டுனார். உன்னிடம் காட்டுவேனா? வா சபைக்கு வா, வழக்கு மன்றத்துக்கு தான் காட்டுவேன் என்றார். பிறகு அங்கே காட்டி அந்த ஊர் சபையார் தீர்ப்பளித்தார்கள், அடிமைதான் இவருக்கு, நீ அடிமை. உடனே நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள் என்று அவர்கள் கேட்டபோது, நான் இந்த ஊர்க்காரன்தான் என்று அழைத்து கொண்டு போய் திருவண்ணைநல்லூர் கோயிலிலே அங்கே மறைகின்றார். அப்போதுதான் இவருக்கு தன்னுடைய சார்பு, உண்மையான சார்பு சுந்தரருக்கு விளங்குகிறது. ஆக அத்தா உன்னையல்லால் இனி யாரை நினைக்கிறேன். இத்தனை நாளும் மறந்திருந்தார், ஆனால் என்ன பாடுகிறார், உன்னையல்லாமல் என் நான் யாரை நினைப்பேன். அதே போல இன்னொரு நிகழ்ச்சி, திருவதிகைக்கு வருகிறார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள், திருவதிகை. அது நம்முடைய நாவுக்கரசர் பெருமான் உழவார பணி செய்த இடமல்லவா திருவதிகை. அந்த ஊர் மண்ணை மிதிப்பதற்காக அஞ்சுகிறார் சுந்தரர். ஊர் எல்லையிலேயே ஒரு மடத்திலே தங்குகிறார் அடியார்களோடு இரவு நேரம். அப்போது இறைவனே ஒரு கிழவராக வந்து அவருக்கு பக்கத்திலே படுக்கின்றார். படுத்து தன்னுடைய காலை நீட்டி வேண்டுமென்றே சுந்தரருடைய தலையிலே மிதித்தார். உடனே அவருக்கு விழிப்பு வந்துவிட்டது. ஐயா, உம்முடைய கால்கள் என் தலைமையில் படுகின்றனவே என்றார். ஆமா, எனக்கு மூப்பு ஆகிவிட்டது அல்லவா, திசை அறியா வகை செய்தது என்னுடைய மூப்புக்கான் என்று சொன்னார். சரி என்று சுந்தரர் கொஞ்சம் தள்ளி படுத்துக்கொண்டார். பிறகு மறுபடியும் அந்த கிழவேதியர் தன்னுடைய காலை நீட்டி தலையிலே மிதித்தார். உடனே சுந்தரருக்கு கோபம் வந்து விட்டது. யாரையா நீர், எங்கிருந்து வருகிறீர் என்று ஒரு அதட்டி கேட்டார். என்ன ஆறுவரா, என்னை தெரியவில்லையா என்று சொல்லி மறைந்தார். அப்போது பாடிய பதிகம்தான், தம்மானை அறியாத சாதியார் உளரே. ஆக தம்முடைய தலைவனை அறியாத இயல்பினர் உண்டோ? இருக்கிறார்கள், நாமெல்லாம் அந்த சாதியார் தான். நம்முடைய தலைவனை, ஆமா, நம்முடைய சார்பை அறியாத நிலையிலதான் இருக்கிறோம். தம்மானை அறியாத சாதியார் உளரே, அந்த பாட்டிலேயே நடுவுல அம்மான் தன் அடிக்கொண்டு என் முடிமேல் வைத்திடும் என்னும் ஆசையால் வாழ்கின்ற அறிவிலா நாயேன். அம்மான் தன் அடிக்கொண்டு என் முடிமேல் வைத்திடும் என்னும் ஆசையால் வாழ்கின்ற அறிவிலா நாயேன், உன்னை அறியாமல் இருந்துவிட்டேனே என்று வருந்தி பாடுகிறார். இப்படி சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய வாழ்க்கை. ஆக உலக சார்பு, இறை சார்பு, இறைவன், இந்த இரண்டிலே இறைவன் என்ற சார்புதான் நமக்கு உரியது என்ற கருத்தை விளக்குவதனாலேதான் இந்த ஏழாம் நூற்பாவிலே அந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகளை நினைத்து மெய்கண்டார் இந்த கருத்தை அமைத்திருக்கிறார் என்று இப்படி ஒவ்வொரு திருமுறைக்கும் இங்கே ஒவ்வொரு நூற்பாவை பொருத்தி பார்க்கலாம். அவ்வளவு அருமையாக அமைத்திருக்கிறார் மெய்கண்டா. எனவே இன்னும் நூற்பாவுக்குள்ளே போகலையா?
5: ஓம் நமசிவாய்.
2: யூ ஆர் லிசனிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க்.
5: ஓம் நமசிவாய்.

அந்த 176ல அந்த மும்மலம் நெல்லினுக்கு முளையோடு தவிடு உமிப்போ. எனவே முளை போல்வது எது? முளையை போன்றது கண்மம். முளை என்பது அந்த முளைக்கின்ற ஆற்றல் சக்தி தான், முளைத்தல் சக்தி. தவிடு போன்றது மாயை, உமி போல ஆணவம். அதுபோல மம்மர் செய்து இந்த மும்மலங்களும் உயிர்களுக்கு மயக்கத்தை கொடுக்கின்றன. மம்மர்ன மயக்கம், மம்மர் செய்து உயிர்களுடைய அறிவை மயங்கச் செய்து அணுவின் உண்மை வடிவினை மறைத்து நிற்கும். ஆன்மாவினுடைய வடிவினை, இயல்பை, ஆன்மாவினுடைய இயல்பை உணரவிடாமல் மறைத்து நிற்கும். ஆன்மா தன்னுடைய இயல்பை, உண்மையான இயல்பை உணரவிடாமல் இந்த மூன்று மலங்களும் மறைத்து நிற்கின்றன. ஆக இந்த மூன்று மலங்களும் எதை மறைக்கின்றன? உயிரினுடைய இயல்பை, உயிரினுடைய உண்மை இயல்பை மறைக்கின்றன. அப்படியானால் எதை காட்டுகின்றன? எதை காட்டுகின்றன என்றால் உலகத்தை, உலகத்தையே நோக்கும்படியாக செய்கின்றன. அதாவது உலக போகத்தையே நாடும்படியாக இந்த மூன்று மலங்களுமே செய்கின்றன. உலக போகத்தை, போகம் என்பது இன்ப துன்பங்கள், இன்ப துன்பங்களாகிய போகத்தை தோற்றுவிப்பது எது என்றால் கண்மம். கண்ம மலம் இன்ப துன்பங்களை தோற்றுவிக்கிறது. அந்த இன்ப துன்பங்கள் உயிரை வந்து சேர்வதற்குரிய வழியாக, வாயிலாக அமைகின்றது எது என்றால் மாயை. மாயை பல்வேறு உலகப் பொருள்களாக அமைந்து அந்த உலகப் பொருள் வாயிலாக இன்ப துன்பங்களை உயிருக்கு சேர்ப்பிக்கிறது. பிறகு அந்த ஆணவ மலம்தான், ஆணவ மலம்தான் என்ன செய்கிறது? உயிருக்கு நுகர்வோன் என்ற தன்மையை கொடுத்து அதற்கு என்ன பெயர் பார்த்தோம்? போத்திருத்துவம். ஆணவ மலம்தான் உயிர்களுக்கு போத்திருத்துவத்தை உண்டாக்கி உலக நாட்டத்தை கொடுக்கிறது. நுகர்வோனாம் தன்மையை உண்டாக்குகிறது. இந்த போகம் வேண்டும், அது வேண்டும், இது வேண்டாம் என்று விருப்பு வெறுப்பை இந்த ஆணவ மலம்தான் தோற்றுவித்து உலகப் பொருள்களை நுகரும்படியாக செய்யும். எனவே இந்த மூன்று மலங்களுக்கும் உள்ள தொடர்பை எப்படி கூறுகிறார்கள்? இந்த ஆணவ மலம் என்பது அதற்கு என்ன பெயர்? ஆணவ மலத்திற்கு பிரதிபந்தம். பிரதிபந்தம், பிரதிபந்தம் என்பது ஆணவ மலம். பிரதின அர்த்தம் இப்ப வாதி, பிரதிவாதிங்கிறோம், எதிராளி.

அதை தொடர்ந்து வருகிற கட்டு, ஆணவத்திற்கு பின்னாலே தொடர்கிற கட்டு எது? எது? கண்மம். கண்மம். எனவே கண்மம் என்றால் என்ன என்று பார்த்திருக்கிறோம். நான் என்ற முனைப்போடு விருப்பு வெறுப்போடு செய்கிற செயல்தான் கண்மம். நான் என்ற முனைப்போடு விருப்பு வெறுப்பு கொண்டு செய்வதுதான் கண்மம். இந்த நான் என்ற முனைப்பை தருவது இது என்றால் ஆணவ மலம். அது ஆணவ மலத்தாலே வருவது. எனவே ஆணவ மலம் இல்லை என்றால் கண்மம் தோன்ற, ஆணவ மலத்தினாலேதான் கண்மம் வருகிறது. ஆணவ மலம் நீங்கினால் கண்மமும் நீங்கிவிடும். எனவே ஆணவ மலத்தோடு தொடர்வது கண்மம். எனவே அது அனுபந்தம் எனப்படுகிறது. கண்மம் பின்தொடர்வது, அனுபந்தம் பின்தொடர்கிற கட்டு. அடுத்த மூன்றாவது பந்தம் சம்பந்தம். சம்பந்தம் இப்ப கண்மத்தோடு சம்பந்தியாவது யாரு? சம்பந்தம் கொள்வது மாயை கண்மத்தோடு. எப்படி சம்பந்தம், எப்படி சம்பந்தப்படுகிறது? அந்த இன்ப துன்பங்கள் வருவதற்கு, ஆன்மாவை சார்வதற்கு வாயிலாக வழி செய்கின்றது மாயை. ஆணவத்தோடு தொடர்பு உடையது, சம்பந்தம் உடையது ஆணவத்தோடைய, கண்மத்தோடு சம்பந்தம் உடையது மாயை. இப்படி இந்த மும்மலங்களும் ஒன்றோடு ஒன்று தொடர்பு பட்டு மூன்றும் கூடி ஆன்மாவை மயக்குகின்றன. ஆணவ மலம் தனியாக இருந்தால் இந்த மயக்கத்தை தருமா? ஆணவ மலம் அதனுடைய தனித்த நிலையில அது என்ன செய்யும்? மறைக்கும். மறைத்தலை தான் செய்யும், மயக்குதலை செய்யாது. தனி நிலையில ஆணவ மலம் மறைத்தலை மட்டும்தான் செய்யும், அறிவை விளங்க ஒட்டாமல் செய்யும். இப்போது அது அறிவை மயக்குகிறது, திரிவுபடுத்துகிறது. அதற்கு காரணம் இந்த மாயை கண்மங்களினுடைய தொடர்பு. அதேபோல மாயை கண்மங்கள் தனியாக இருந்தால் மயக்க அறிவை தருமா? மாயை கண்மங்கள் தனித்த நிலையிலே என்ன செய்யும்? மாயை அதன் தனித்த நிலையில் என்ன செய்யும்? அறிவை விளக்கும், விளக்கம்தான் கொடுக்கும். தனித்த நிலையிலே மாயை கண்மங்கள் அறிவை விளக்கும். ஆனால் இந்த இப்போது ஆணவ மலத்தோடு அது அந்த இரண்டும் சேர்ந்திருப்பதனாலே மயக்க அறிவை தருகின்றன. இப்படி இது பொது தடத்த நிலை. தடத்த நிலையிலே இப்படி இந்த மும்மலங்கள் செயல்படுகின்றன. எனவே ஒவ்வொரு பொருளுக்கும் உரிய சொரூப நிலை, தடத்த நிலை, அதை தெரிந்து கொள்ள வேண்டும். ஆணவ மலத்தினுடைய சொரூப நிலை, உண்மை நிலை என்ன என்றால் அறிவை தடுப்பது, மறைப்பது. மறைப்பதுதான் அதனுடைய உண்மையான சொரூபம். ஆணவ மலத்தினுடைய பொது இயல்பு என்ன என்றால் ஏனைய மலங்களோடு கூடி அறிவை மயக்குதல். அதேபோல மாயை கண்மங்களுடைய அந்த உண்மை இயல்பு சொரூப இலக்கணம் என்ன என்றால் மாயை கண்மங்களுக்கு அறிவை விளக்குதல், அறிவை விளக்குதல். அவற்றினுடைய பொது இயல்பு என்ன என்றால் மாயை கண்மங்களுக்கு பொது இயல்பு ஆணவ மலத்தினுடைய சார்பினால் மாயை கண்மங்கள் இரண்டும் அறிவுக்கு மயக்க அறிவை தருகின்றன. அதனால்தான் முன்னாடி பார்த்தோம் மாயை மயக்கமும் செய்யுமன்றே என்று சொன்னது பொது இயல்பு பற்றி. அது பொது இயல்பு, மயக்கமும் செய்யும். சரி, இப்ப பாருங்க. மும்மலம் நெல்லினுக்கு முளையோடு தவிடு உமிப்போல் மம்மர் செய்து அணுவின் உண்மை வடிவினை மறைத்து நிற்கும். பொய்மை செய் போக பந்த போத்திருத்துவங்கள் பண்ணும். மூன்று சொல்லுகிறார். போகம்,

0: பந்தம், போத்திருத்துவம், இந்த மூன்றையும் இந்த மும்மலங்கள் செய்கின்றன. போகம், போகத்தை தருவது எது? கண்மம். போகத்தை தருவது கண்மம். அந்த போகத்தோடு ஆன்மாவை பந்தப்படுத்துவது மாயை கண்மங்கள். போத்திருத்துவம் நுகர்வோனாம் தன்மையை தருவது ஆணவ மரம். போத்திருத்துவங்கள் பண்ணும் இம்மலம் மூன்றினோடும் இந்த மூன்று போதாது என்று இறைவன் மேலும் இரண்டு மலங்களை சேர்ப்பிக்கிறானாம். இம்மலம் மூன்றினோடும் இருமலம் இசைப்பன் இன்னும் மேலும், இன்னும்னா மேலும், மேலும் இரு மரங்களை இரு மலங்களை கூட்டி வைக்கிறான். அவை எவை? ஒன்று மாயேயம். மாயேயம், மாயேயம் என்றால் மாயையினுடைய காரியங்கள், மாயா காரியங்கள், அதாவது தனுகரண புவன போகங்கள், அவற்றையும் ஒரு மலமாக சேர்த்து கொள்ளுகிறார்கள். ஏனென்றால் அந்த காரண மாயை என்பது காட்சிக்கு புலனாகாது, நம்மால் விளங்கிக் கொள்ள முடியாது. ஆனால் காரிய மாயையை நாம் கண்கூடாக பார்க்கிறோம், அது நம்மை மயக்குவதும் தெரிகிறது. எனவே அந்த காரிய மாயையை ஒரு மலமாக சேர்த்து கொள்ளுவார்கள், அதற்கு மாயேயம் என்ற பெயர். அந்த மூன்று மாயைக்கும் அதனுடைய காரியங்களுக்கு பேர் சொன்னேன் அல்லவா. விந்துவினுடைய காரியத்துக்கு என்ன பேர் சொன்னேன் நினைவிருக்கா? விந்துவினுடைய, விந்து என்பது சுத்த மாயை, அதனுடைய காரியங்களுக்கு என்ன பேரு? விந்துவிலிருந்து தோன்றுவது விந்து வைந்தவம். விந்துன வைந்தவம் அதனுடைய காரியம், மாயையினுடைய காரியம்தான். மாயை என்பது அசுத்த மாயை, அசுத்த மாயினுடைய காரியங்கள் தான் மாயேயம். பிறகு பிரகிருதியினுடைய காரியங்களுக்கு என்ன பேரு? பிரகிருதி பிராகிருதம், பிராகிருதம் என்ற பெயர். இப்படி மூன்றாக காரியங்கள் சொல்லப்பட்டாலும் இப்போது வழக்கில் மாயேயம் என்றால் பொதுவாக எல்லா காரியங்கள், மாயினுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் பொதுவாக மாயேயம் என்று சொல்லுகிற வழக்கு உண்டு. அடுத்து இன்னொரு மலம், ஐந்தாவது மலம் எது என்றால் திரோதான சக்தியே. திரோதான சக்தியே ஒரு மலமாக சொல்லப்படுகிறது. இந்த மூன்று ஜடப்பொருள்களோடு சேர்த்து இறைவனுடைய சக்தியாகிய திரோதான சக்தியையும் ஒரு மலம் என்று வைத்திருக்கிறார். ஏனென்றால் அந்த திரோதான சக்தி தான் இந்த மும்மலங்களையும் செயற்படுத்தி இயக்கி இந்த ஆன்மாக்களுக்கு மறைப்பை மயக்கத்தை உண்டு பண்ணுகிறது. திரோதான சக்தி தான், அதுதான் இறைவன் செய்கிற மறைப்பு, மறைப்பாட்டு மறைத்தல் தொழில் அதுதான். மும்மலங்களையும் ஏவி அவற்றின் மூலமாக உயிர்களுக்கு மறைப்பை உண்டு பண்ணுகிறான் இறைவன். அந்த மறைத்தலின் மூலமாக உலகப் பொருள்களினுடைய இழிவை நாம் உணராதபடி செய்து, உலகப் பொருள்களுடைய சிறுமையை இழிவை நமக்கு தெரியாதபடி நமக்கு மறைத்து, அவற்றின் மேல் நமக்கு மேலும் மேலும் ஆசை பெருகும்படியாக வைக்கிறானே. இது நம்முடைய நன்மைக்கா தீமைக்கா? அப்படி செய்வதனுடைய, இறைவன் செய்வதனுடைய நோக்கம் பார்த்திடின் அருளே எல்லாம் என்று சொன்னதனாலே இறைவன் எது செய்தாலும் அவையெல்லாம் ஆன்மாக்களுடைய நன்மையின் பொருட்டுத்தான். எனவே இந்த மும்மலங்களை அப்படி செலுத்தினால், இயக்கினால்தான் அந்த ஆணவ மலத்தினுடைய ஆற்றல், அது என்ன செய்கிறது? நம்மை அந்த அறிவு இச்சை செயல்களை மறைத்து கொண்டிருக்கிற, வன்மையாக பற்றி இருக்கிற அந்த ஆணவ மலத்தினுடைய வலிமை குறைய வேண்டும், தேய வேண்டும், மெலிய வேண்டும் என்றால் அவற்றை செயல்படுத்த வேண்டும். செயல்படுத்தினால்தான் அதனுடைய வலிமை குறையும். ஜடப்பொருளினுடைய ஆற்றல் செயல்பட செயல்பட நாளாவட்டத்தில் வலிமை குறையும். அதனுடைய வலிமை செயல்பட செயல்படத்தான் ஜடப்பொருளினுடைய வலிமை குறையும். இப்போ நான் உடம்பே எடுத்துக்கங்க, இந்த உடம்பு 50 ஆண்டு 60 ஆண்டு செயல்பட செயல்பட என்ன ஆயிற்று? முன்பு இருந்த வலிமை இருக்கிறதா? நினைச்சு பார்த்தா வருத்தமா தான் இருக்கு. ஆக முன்பு போல ஆடி ஓடி முடியவில்லை. ஆசை மட்டும் குறையல, ஆசை மட்டும் குறையவில்லை, தேயவில்லை, ஆனா உடம்பு ஒத்துழைக்க மாட்டேங்குது. எனவே ஜடப்பொருளினுடைய ஆற்றல் செயல்பட செயல்பட தேய். எனவே அந்த முறையில இந்த ஆணவ மலத்தை செயல்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் இறைவன் தன்னுடைய சக்தியினாலே அந்த ஆணவ மலத்தை செயல்படுத்தி ஆன்மாக்களை பலவிதங்களிலே மயக்கி செயல்படுமாறு தூண்டுகிறான், செய்விக்கிறான். இப்படி இந்த ஆணவ மலம் பல பல பிறவிகளிலே செயல்பட செயல்பட அதனுடைய வலிமை தேய்கிறது, மெலிகிறது. அப்படி அந்த ஆணவ மலம் எப்பொழுது தேயும், எப்பொழுது மெலியும் என்று இறைவன் காத்து கொண்டிருக்கிறான். அவ்வாறு மெலிகின்ற காலம் எப்பொழுது வரும் என்று காத்திருந்து அந்த ஆணவ மலம் நீங்கக்கூடிய அந்த நிலை வந்தவுடனே அந்த திரோதான சக்தி அதற்கு வேலை இல்லை. அதனுடைய பணி முடிந்து விட்டது. திரோதான சக்தியினுடைய பணி, அதனுடைய அதற்கு கொடுக்கப்பட்ட பணி என்ன என்றால் ஆணவ மலத்தினுடைய வலிமையை தேய்விப்பது. அந்த நோக்கம் நிறைவேறிவிட்டால் பிறகு திருவருள் சக்தி தன்னுடைய பணியை நேராகவே உயிர்களுக்கு அருள் புரிதல் என்ற செயலை செய்ய தொடங்கும் என்று அது பின்னாலே வரும். எனவே அந்த நன்மையை கருதி ஆணவ மலத்தை நீக்க வேண்டும், பொல்லாத ஆணவத்தை போக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இறைவன் இந்த மலங்களை ஏவி இயக்கி இந்த மறைத்தலை செய்கிறான். எனவே அந்த முறையிலே இறைவனுடைய சக்தியை ஒரு மலமாக உபசாரமாக சொல்லுகிறார். உபசாரம், உபசாரம் என்றால் உண்மை இல்லை என்ற பொருள். உபசாரமாக மலம் என்று சொல்லுகிறார். உண்மையிலே அது மலம் என்று. அந்த வகையில 177 தானே, மாயையின் காரியத்தை மாயேய மலம் அது என்றும், மாயையின் காரியத்தை மாயேய மலம் அது என்றும். அடுத்து திரோதான சக்தி, ஏயும் மும்மலங்கள், ஏயும்னா பொருந்திய பொருந்துகிற அந்த மும்மலங்கள் தத்தம் தொழிலினை இயற்ற. இந்த மலங்கள் ஜடப்பொருள், அவை தாமாக தொழிற்படா. எனவே அவை தொழிற்படும்படியாக மும்மலங்கள் தத்தம் தொழிலினை இயற்ற ஏவும், தூண்டி செயல்படுத்துகிற தூயவன் தனதோர் சக்தி. அந்த இறைவனுடைய தூய அந்த சக்தி, தூயவன் தனதோர் சக்தி திரோதான கரியது, திரோதான கரியது என்று. திரோதானம் என்றால் மறைப்பு. கரி என்ற சொல்லுக்கு கரி என்றால் செய்வது, கரி என்றால் செய்வது, மறைப்பை செய்வது, திரோதான கரி என்றும் ஆய்வர் என்று இவ்வாறு ஆராய்ந்து கூறுவார்கள். இம்மலங்கள் ஐந்தும் அணுக்களை அணைந்து நிற்கும், ஆன்மாக்களை பொருந்தி நிற்கின்றன இந்த மலங்கள் ஐந்து. இந்த ஐந்து மலங்களை பற்றி நம்முடைய திருமுறைகளில் ஏதாவது குறிப்பு வருகிறதா? மலங்கள் பொதுவாக மூன்று என்பதுதான் பெரு வழக்கு. மூன்று ஐந்தாக கூறுகிற வழக்கமும் வரை உண்டு. அதற்கு எங்கேயாவது திருமுறையில திருவாசகத்துல வருது. திருவாசகத்துல வருகிறது நீத்தல் விண்ணப்பத்துல வருகிறது. நீத்தல் விண்ணப்பத்துல மலங்கள் ஐந்தால், மலங்கள் ஐந்தால் சுழல்வன் தயிரில் பொறு மத்து எனவி. மலங்கள் ஐந்தால் சுழல்வன் தயிரில் பொறு மத்து எனவே. அந்த மத்தினாலே கடைகிற போது அந்த தயிர் என்ன பாடுபடுகிறது, அதுபோல இந்த ஐந்து மலங்களாலும் நான் சுழல்கிறேன்கிறார். அடுத்த பாட்டுல மறுபடியும் அந்த பெயர்களை சொல்லுகிறார். மலம், மலம் என்றால் ஆணவ மலம், மாயை, கண்மம், மாயேயம், திரோதாயி. ஆக சொன்னதையே திரும்ப சொல்ல வேண்டும், ஆசிரியர்கள் கடமை. சொன்னதை ஒருமுறை சொல்லிவிட்டு ஓடிவிடக்கூடாது, மறுநாள் நினைவூட்ட வேண்டும், அதற்கு மறுநாள் கேள்வி கேட்க வேண்டும். அந்த முறையிலே அருணந்தி சிவம் அந்த மறுபடியும் அந்த ஐந்தையும் நினைவுபடுத்துகிறார். திரோதாயி மன்னி இந்த ஆன்மாக்கள் பொருந்தி சலம் ஆறும் பிறப்பு இறப்பில் தங்கி. பல வகையான பிறப்பு, பிறப்புகளிலே பிறப்பு இறப்புகளிலே சென்று சலமாறும். சலம்னா நிலையில்லாத, நிலையில்லாத மாறி மாறி வருகிற இந்த பிறப்பு இறப்புகளிலே உழன்று இந்த ஆன்மாக்கள் செல்கிற இடங்கள் எவை? இத்தரை, கீழ், மேலும். மேல் உலகம், கீழ் உலகம், நடு உலகம் ஆகிய இந்த பூமி நில உலகம். இத்தரை, கீழ், மேலும் நிலையாத கொள்ளி வட்டம். ஒருவமை சொல்லுகிறார், கொள்ளி வட்டம்னா தெரியுமா? கொள்ளி வட்டம் அந்த தீப்பந்தம், அந்த தீப்பந்தத்தை விரைவாக சுழற்றினால் ஒரு ஒளி, அந்த வட்டம் இடைவிடாமல் தோன்றுவது போல இந்த ஆன்மாக்கள் மாறி மாறி இடைவிடாமல் இந்த பிறப்பு இறப்புகளிலே சுழல்கின்றன. கொள்ளி வட்டம் போல, கொள்ளி வட்டம். அடுத்த ஓமை கரங்கு. இன்னொரு ஓமை கரங்கு. கரங்குன்னா காற்றாடி, காற்றாடி. கரங்குன்னா காற்றாடி, சக்கரமா. அதுக்கு நான் என்ன பொருள் போட்டிருக்கு? சக்கரமா, காற்றாடி, காற்றாடி. அந்த காற்றாடி போல அந்த ஓலை, காற்றாடியினுடைய ஓலை விரைவாக சுழல்வதை போல. இதுல மனோன்மணியத்துல வரும். மனோன்மணியத்துல சுந்தரம் பிள்ளை சொல்லுகிற போது காலம் என்பது கரங்கு போல் சுழன்று. காலம், காலம் என்பது கரங்கு போல் சுழன்று மேலது கீழா, கீழது மேலா மாற்றிடும் என்று சொல்லுகிறார். அப்படி இந்த கரங்கு என கொள்ளி வட்டம் போலவும் கரங்கு போலவும் நிமிடத்தின்கண் மிக விரைவிலே அலமாறும். அலமரும், அலமரும் என்றால் வருந்தும். இப்படியெல்லாம் போய் வந்து வருத்தமடையும். அலமரும் இறைவன் ஆணையா, அதை மறக்க மாட்டார். இறைவன் ஆணையா, இப்படி இறைவன் ஆணையால் உயிர் நடக்குமன்றே. இப்படியாக உயிரினுடைய வாழ்க்கை நடந்து செல்லுகிறது.
1: ஓம் நம சிவாய. You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
2: ஓம் சிவாய நம. Shaivam.org இன் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி பெரிய புராணம் சொற்பொழிவு. தலைப்பு தில்லைவாழ் அந்தணர்கள் புராணம். வழங்குபவர் திரு கு சுந்தரமூர்த்தி அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
3: அது யோகிகள் தன்னுடைய அந்த மாதிரி உச்சித்தொலை வழியாக ஆன்மா சென்று அந்த 12 அங்குலத்துக்கு மேல் இருக்கிற பரம்பொருளை வழிபாடு செய்யும் ஒன்றும் என்று சொல்லுகிறார்கள். நம்ம அந்த நிலைக்கே பக்கமே திரும்பல. அதனால சொல்லுகிறார்கள் சொல்லுகிறார்கள் சொல்லுகிறார்கள், அவ்வளவுதான் இந்த புண்ணிய இந்த பெருவீர புண்ணியம் நமக்கு.
4: சிற்பரவியோமமாகும் திருச்சிற்றம்பலத்துள் நின்று
3: என்றார். ரொம்ப அருமையா பாருங்க, முன்னே போதியா நிற்கும்னு சொன்னார், போதியா நிற்கும். இப்ப பொற்புடன் நடம் செய்கின்றே ரெண்டு பெருமானுதான். உயிருக்கு விடாத ஒரு கருத்தை சொல்லிக் கொண்டு அறிவுறுத்தி கொண்டிருக்கும்பா அதனால என்று சொன்னார். இப்ப என்ன சொல்லுகிறார், பொற்புடன் நடம் செய்கின்றே பொற்புனர். பொற்புன நேர் பொருள் அழகு என்று அர்த்தம். அவ்வளவுதான். அழகு இங்க என்ன அழகு, அழகு இதை நீங்க அழகுன்னு சொன்ன தெரியாதா சார், இது என்ன தெரியாதுன்னு. அழகிகள் போட்டியே வேணாங்கிறான் இன்னைய தாள்ல. பொற்புடன் நடம் செய்கின்ற பொற்புன்னு அழகு. என்ன அழகுன்னா நாம நினைக்கிற அழகு ஒண்ணு, ஆனா பெரிய அறிஞர் நினைக்கிற அழகு ஒன்னே ஒண்ணு சொல்றோம். திருவள்ளுவர் முதல் ஞானியும் நான் சொல்லிட்டு வர்றது அல்லவா, இன்னைக்கு இருக்கிற முதல் ஞானி திருவள்ளுவர். கண்ணுக்கு என்ன அழகு என்ன, கண்ணுக்கு என்ன அழகு, பார்வை. பார்வை ஆமா, கண்ணு பார்வைன்னு ஒண்ணு இருந்த வரைக்கும் சார் கண்ணு, இல்லைன்னா பார்வை இல்லைன்னா கண்ணு இருந்த என்ன, இருந்த என்ன இறந்த என்ன, அவியனும் வாழினும் என்ன, ரெண்டும் ஒண்ணுதான். அதான் குருடனுக்கு குருடன் தூங்கி இருந்தாண்டா முடிச்சாருனா சார் ரெண்டும் ஒண்ணுதான். பாவம் ஆமா, தூங்கும் போது கண்ணு முடியிருக்கு, இது விழிச்சாலும் கண்ணு முடியிருக்கு. குருடன் தூங்குனானா முடிச்சாருனா சார் ரெண்டும் ஒண்ணுங்கிறான். பாவம், அதுவும் ஒரு ஆன்மா தான் அந்த உடம்புக்குள்ள இருக்குது, என்ன செஞ்ச பாவமோ அப்படின்னு. ஆகவே பார்வை நீங்க அழகுனீங்க, திருவள்ளுவர் பார்த்தார் தோடான்ட்ட, பார்வை நீ தான் பாக்குறிய, பாம்பு தான் உன்னை பாக்குது, சிங்கங்கரணி தான் பாக்குது, காண்டாமிருகம் தான் பாக்குது, பார்வை அதுக்கு தான் கொடுத்துருக்கிறேன், பெரிய நீ என்ன பெரிய இது. அப்ப எல்லா உயிரினங்களுக்கு இருக்கிற பார்வை தான் உனக்கு இருக்குது இல்லைங்களா, அதனால அந்த பார்வை தான் அழக. பின்ன என்ன சுவாமி என்ன, கண்ணிற்கு அணிகலம் கண்ணோட்டம் அகுதின்றேல் புண்ணன்று உணரப்படும். கண்ணு கண்ணுனா கண்ணுக்கு என்னன்னா, நீ தூணை பார்த்தேன், நான் தொடையை பார்த்தேன், இது பத்தி சோத்தை பார்த்தேன், சாப்பிட்டேங்கிறதெல்லாம் இப்ப அது அழகம்டா. ஒரு உயிரை பார்க்கும்போது துன்பப்பட்டதுன்னு சொன்ன அடாராடா ஏப்பா அப்படி இருக்குது என்று இறக்கப்படுகிற அந்த ஒன்றுதான் கண்ணிற்கழகு. கண்ணிற்கு அணிகலம் கண்ணோட்டம் சுவாமி அது எங்கிட்ட இல்லைன்னா, அகுதின்றேல் புண்ணன்று உணரப்படும் பையன். அப்ப கண்ணுக்கு அழகுன்னு இதெல்லாம் வச்சுக்கிட்டு தான் பின்னால கூட குஞ்சி அழகும் கொடுந்தானை கோட்டழகும் மஞ்சள் அழகும் அழகல்ல. அப்ப உடல் உறுப்புகளால் வருகிற அழகு ஒரு பொருள் அல்ல, உணர்வு வகையினால் வருகின்ற உணர்ச்சி தான் அழகு என்று சொல்றோம். அது போல இங்கே பொற்புடன் நடம் செய்கின்ற. அப்ப இந்த நடனம் என்ன செய்கிறது அழகு என்று சொன்னால், கண்ணோட்டமான அழகுடையது. என்ன கண்ணோட்டம், எல்லா ஆன்மாக்களும் எப்படியாவது விரைவில் கரையேறணுமே கரையேறணுமே கரையேறணுமே என்ற ஒரு அந்த அழகு, அதான் பொற்பு. பொற்புடன் ஆண்டவனுக்கு ஆசை உண்டா ஒரு கேள்வி போடணும், அது உடனே அங்கே எழுதப்படாது, 10 பக்கம் தாண்டி உண்டு என்று போட்டு. அப்படியானால் அது என்ன, அங்கேயே போடப்படாது, இன்னொரு 15 பக்கம் தாண்டணும். எவனுக்கும் பெருட்டி இல்லை, பக்கத்து அப்படியே அங்கே பார்க்க அங்கே பார்க்க என்ன, ஏன் எங்கே இருக்குது எங்கே இருக்கு மட்டும் அவ்வளோ சொத்தைய நல்லா பெரட்டணும். ஆமாம், பன்னால் அலமறுதல் கண்ணுத்தருளி குருபரன் என்றோர் திருப்பேர் கொண்டு கூறன் சுவாமிகள். ஆண்டவன் எப்போ சுவாமி குருநாதன் வருவான்னு, குருநாதன் எப்போ வருவான் எப்போ வருவான் எப்போ வருவான், அவனுடைய ஆசை தூண்ட தூண்ட அவன் வேட்கை மீது ஒரு நாளைக்கு வருவான் அப்படின்னு வந்து உட்கார மாட்டான் அப்படின்னா, அது மாதிரி தூண்டினர். அது எப்படி வரும், அந்த ஆசை எந்த மாதிரி ஆசையினர், பேராசை அப்படின்னர். யாரு ஆண்டவனுக்கு பேராசையினர், இன்னையா ஆசாபாசம் எல்லாம் அற்றவங்கிறாங்க பேராசை. அப்படினாலும் என்ன பேராசை, இன்னொரு 15 பக்கம் தாண்டி திருவாசகம் தான், அலை கடல் வாய் மீன் விசிறும் பேராசை வாரியனை பாடுதும் அம்மானாய், அலைகடல் வாய் மீன் விசிறும் பேராசை வாரியம். கடல்ல ஒரு தரம் வலைவீசி வலைவீசின படலம் இருக்குது, அந்த வலைவீசின படலத்துல மீன் பிடித்து அந்த நந்தியையும் காப்பாற்றி பெருமாட்டியும் மனம்தான், அது திருவிழா பணத்து வரலாறு. இது நீங்க பருப்பொருள், அப்பொருள் நுண்பொருள் காண்பது அறிவு. அதுக்கு நுண்பொருள் சொன்னார் என்ன தெரியுமா, அவன் இந்த கடல்ல இன்னைக்கு மட்டும்தான்டா அது மாதிரி வந்து வலை விசிறலடா, அவன் வலை விசிறிக்கிட்டே இருக்கிறான். அப்ப அந்த மீன் யாரு சாமின்னாரு, மீன் யாரு, நீங்க நானும் தான் மீன். புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி அத்தனையும் மீன். அந்த அறுவடி விட்டான் அப்படியே, அப்படி விட்டு பிடிச்சானா அப்படியே இருப்பான் எழுத்து, ஏண்டா கரையேறினீங்களா, வீடு பேரு இன்னொரு தடவை சொல்லுவான், இப்படி உயிர்களாகிய மீன்களை பிறவியாகிய கடல்ல தன்னுடைய கருணையாகிய வலையை விட்டு மீன் பிடிச்சுக்கிட்டே இருக்காண்டா, மீன் பிடிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஆலை கடல் வாய் மீன் விசிறும் பேராசை வாரியனை. அதுல வரும்போது இருந்து பார்க்கும்போது நிறைய இருந்து வச்சுங்க, அதிபத்திற்கு அப்படி வந்து சொல்லுவோம் அல்லவா, அது மாதிரி நிறைய மீன் இருந்து வச்சு மீன் பிடிக்கணும். எவ்வளவு இதா இருந்தா கூட ரெண்டு பேர் சேர்ந்துக்கு எழுத்து நிறைய மீனப்பா நிறைய அப்படியே இருக்கு என்று. அது போல இந்த ஒரு தரம் அந்த கருணையாகிய வலையை விசிறி நம்ம ஆன்மாக்கள் அதை புல்லாகி பூடாயிருக்கிற ஆன்மாக்கள் எல்லாம் கரையறிச்சுன்னா இந்த தரத்துல பாருங்க 200,000 மீன் பிடிச்சதுன்னா அப்பா 200,000 மீன் இந்த தரம் என்று அந்த ஆசைப்படுவானா, அதான் ஆசை அவனுக்கு. பேராசை வாரியனை பாடுதுங்கானம்மானாய் என்னமோ சொன்னாங்க தெரியுங்க அல்லவா. இப்படி பொற்புடன் அடம் செய்கின்ற என்ன பொற்பு, எல்லா உயிரினங்களும் கரையேற வேண்டும் என்ற அந்த அந்த கருணையாகி அழகு. அப்படி நடம் செய்த அல்ல செய்யும் அல்ல இலக்கணம், இந்த பாட இந்த இலக்கணம்னா வேணாம்னு சொல்லப்படாது அல்லவா. நான் அடிக்கடி நானும் சொல்றேன், எல்லாரும் சொன்னா தொல்லாப்பியம் நடத்துறீங்க ரத்னகிரியில, தொல்லாப்பியம் எதுக்கு, நையே நானும் பேசுற மொழி நல்லா இருக்கணும், எழுதுற எழுத்து நல்லா இருக்கணும், ஆண்டவனை வாழ்த்துற வாழ்த்து நல்லா இருக்கணுங்கிறதாப்பா, வந்திச்சு நின்னுச்சு போச்சு இதான் தமிழா, நல்ல தமிழில் பேசி நல்ல தமிழில் ஒருவருக்கு ஒரு கருத்து பெருமாறு நல்ல தமிழில் பெருமானி போட்டணும். அதுக்கு இலக்கணம் வேணாமா, வேணாமா. பொற்புடன் நடம் செய்த, செய்த என்னைக்கோ செஞ்சா நிறுத்திட்டான்னு அர்த்தம். பொற்புடன் நடம் செய்யும், செய்யும்னா அப்ப இப்ப இல்லையாட்டுக்கு எப்ப நடனம் தொடங்குவாரோ காத்துக்கிட்டு இருக்கணும். நடம் செய்கின்ற பண்டும் செய்தான் இன்றும் செய்வான் என்றும் செய்வான். இலக்கணம் என்ன, முக்காலத்திலும் ஒத்தியல் பொருளை செப்பு வருகிடும் காலத்தானி. மூன்று காலத்திலையும் ஒப்ப நடக்கின்ற செயலை நிகழ்காலத்தில் சொல்லுங்க. நிகழ்காலத்தில் செய்கின்ற என்பது என்னது, நிகழ்காலம். கின்ற கிரு இதெல்லாம் நிகழ்காலத்தை சொல்லுன்னு தெரியாதானே, இது செய்கின்றங்கிறது நிகழ்காலம்னு சொல்ல முடியும். இலக்கணம் இல்லைன்னா என்ன பண்ணி குறைக்கிறது, வேணுமே மொழி சும்மா கறிவேறி இதெல்லாம் சொல்ல மாட்டோம். நம்ம என்ன பெரிய துவாசான பிள்ளைக்கு போயிட்டோமே, அதெல்லாம் கிடையாது. அப்படி போயிட்டோம்னா எந்த பேச்சுக்கெல்லாம் இல்லையே, அதனால அந்த பேச்சுக்கு இடம் இல்லாமல் போடுமே. அதனால நம்ம இந்த மாதிரி படியில் இருக்கிறவர்களுக்கெல்லாம் அது ஒரு பக்கம் வேணும். அப்ப பொற்புடன் நடம் செய்கின்ற, செய்கின்றன பண்டும் இன்றும் என்றும் செய்து கொண்டே இருக்கின்ற, செய்தன்னா ஒரு காலத்தில் செய்து நிறுத்திவிட்டான், செய்யும்னா இனிமேதான் செய்ய போறான்னு அர்த்தம். செய்கின்ற என்றால் பண்டும் என்றும் என்றும் உள்ள பொருள் என்றே பல்லாண்டு கூறுது நீ. அப்படி நட செய்து கொண்டே இருக்கலாம். ஏச ராத்திரில கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்க மாட்டானான் ஒருத்தன் பகுத்தறிவாதி கேட்டானார். ராத்திரி 12 1 2 அப்பவும் நடனம் ஆடுவானார். யார் சார் சொன்னார், நள்ளிருளில் நட்டம் பயின்றாடும் நாதனீ. நள்ளிருளில், நள்ளிருளில் நட்டம் பயின்றாடும் நாதனி. அது கூட பயின்று ஆடுவானா, என்ன காலையிலிருந்து ராத்திரி வரைக்கும் ஆடினதுனால சரி சும்மா சும்மா தைத்தை அப்படிங்க மாட்டான். பயின்றாடும் நாதனி என்று அந்த ஆட்டம் தொடங்கினா அதே மாதிரி, அதுதான் பண்டும் என்றும் என்றும் உள்ள பொருள் என்றே பல்லாண்டு பொருதுமே. பத்தீங்களா, அந்த செய்கின்றங்கிற ஒரு சொல்லுடைய உணர்ச்சி எங்கெல்லாம் போய் பார்க்க வேண்டியிருக்கு. அதனால பொற்புடன் நடம் செய்கின்ற பூங்கடல் போற்றி போற்றி அந்த திருவடிக்கு வணக்கம் வணக்கம் என்று சொன்னார். இந்த ரெண்டு பாடலும் தான் இங்க யாரு, பெருமானை பற்றியது, நடராஜாவை பற்றியது. இனிமேல் இப்படி இருக்கின்ற இந்த நடராஜா மீது கூத்த பெருமான் மீது அன்புடைய அந்தணர்களை பற்றி பாடுகிறார். தில்லைவாழ் அந்தணர்களை பற்றி பாடுகிறார் இல்லையா. போற்றி நீள் தில்லைவாழ் அந்தனர் திறம் புகழலுற்றேன். இதை விடவா ஒருத்தன் சொல்லுவான், ஐயா பெருமானை வணங்கினேன், வணங்கி அந்த அந்த புண்ணியத்தினாலே போற்றி நீள் தில்லைவாழ் அந்தனர் திறம் புகழலுற்றேன். அங்க வாழ்கின்ற அந்தனரை பற்றி நான் சொல்லுகிறேன், தில்லைவாழ் பற்றி சொல்லுகிறேன். நீற்றினால் நிறைந்த கோல நிறுத்தனுக்கு உரிய தொண்டாம் பேற்றினார். ஒரு பெரிய புண்ணியம் சார் அவர்களுக்கு. பேரு என்ன, நீற்றினால் நிறைந்த பெருமான் எப்படி பேசுவான், அணிந்திருப்பான்னு சொன்னா உடம்பெல்லாம் மெய்யெல்லாம் வெந்நீர் சன்னித்த மேனியன். அந்த மெய்யெல்லாம் வெந்நீர் சன்னித்த மேனியன் என்பதிலே சொக்கினார் அப்பர் சுவாமிகள். ஆனா மணிவாசகர் அந்த நீற்றினால் சொக்குகிறார். எந்த இடத்துல இருக்கிற திருநீரை பார்த்து, அடுத்த மாசம் வச்சுக்கோ சஸ்பென்ஸ்ல. எலோகம் வெந்நீர் சன்னித்த மேனியம் அப்புறம் சுவாமிகள். ஆனா மணிவாசகர் அந்த நீர் திருமேனியை பார்த்து அப்படியே சொக்கிறார், மனதுறாரு. ஆனால் எந்த உறுப்பில் இருக்கிற திருநீயத்தை பார்த்து அப்படி சொக்குகிறார் அடுத்த மாதம் அல்லவா.
4: நீற்றினால் நிறைந்த கோள நிறுத்தனுக்கு உரிய தொண்டாம் பேற்றினார்.
3: அந்த உடம்பெல்லாம் தென்னீர் அணிந்திருக்கிற பெரிய அருமையான கோலம் அந்த, அதை நம்ம இன்னும் கொஞ்சம் நகாசு கொடுப்பார் நம்முடைய ஞானசம்பந்தர்.
4: ஒரு வளர்ப்பவள மேனி ஒளி நீர் அணிந்து உமையோடும் வெள்ளை விடை மேல்.
3: அவருடைய மேனி பல பல பல பலன்னு பவள மாதிரி இருக்கும்பா. அது மேல இருக்கிற தென்னீர் அப்படின்னா அப்படியே நல்ல விளையாடுன்னு இருக்கும்பா. அந்த நல்ல சிவப்பான திருமேனியில வெண்மையான தென்னீரை இட்டா எப்படி இருக்குன்னு. அடாடாடா உள்ளெல்லாம் அந்த பவள நிறம், மேலெல்லாம் அவருடைய வெண்மையான நிறம்.
4: ஒரு வளர் பவள மேனி ஒளி நீர் அணிந்து
3: என்றெல்லாம் அனுபவித்தார்கள்.
4: நீற்றினால் நிறைந்த கோள நிறுத்தன்
3: கூத்த பெருமான்
4: அவனுக்கு உரிய தொண்டாம் பேற்றினார்.
3: தொண்டு செய்கின்ற ஒரு பெரும் புண்ணியம் வாய்ந்தவர்கள்.
4: பெருமைக்கு எல்லை ஆயினார்.
3: அந்த அவருடைய பெருமை தொண்டர்தம் பெருமை சொல்லவும் பெரிது, அது போல தெல்லைவாழ்ந்த பெருமை சொல்லவும் பெரிதான்.
4: எல்லை ஆயினார் பேணி வாழும் ஆற்றினார்.
3: நடராஜா தான் உயிரே அவர்களுக்கு. நடராஜா நடராஜா நடராஜா
4: பேணி வாழும் பேற்றினார்.
3: பெருமானே நினைந்து நினைந்து வாழுகின்ற அந்த பெருமை உடையவர்.
4: பெருகும் அன்பால் அடித்தவம் புரிந்து வாழ்வார்.
3: பெருகும் அன்புனர். அப்போ காலையில வழிபாடு செய்கின்ற பொழுது இருந்த அன்பு நண்பகலில் மேலும், மாலையில் மேலும், அர்த்தயாமத்தில் மேலும். யார் சொன்ன இதுக்கு? அப்படியே விளக்கம் சொல்லணும், சேக்கலர் வாக்கா இருக்கணும். அப்போதைக்கு அப்போது ஆர்வமிகும் அன்பினால் முப்போதும் திருமேனி வழிபடுவா. சேக்கலர் இந்த விளக்கம் சார், முப்போதும் திருமேனி வழிபடுறாங்களே, காலையில நண்பகல் மாலையில ஒரே பணியை செய்யும் போது. காலையில விஷயம் பண்ணாங்க, பண்ணியின் விஷயம் பேல பண்ணாங்க, அப்புறம் எல்லாம் உடம்பெல்லாம் அந்த திருமேனி உலர்த்திட்டு திரும்ப மாலை அணிஞ்சு இதெல்லாம் கட்டுறாங்க, வெற்றியம் பண்றாங்க, மந்திரம் சொல்றாங்க, மத்தியானம் அதே செய்யறாங்க. ராத்திரி கொஞ்சம் நான் நினைக்கிறேன் காலையில செய்யும் போது இருக்கிற உணர்ச்சி மத்தியானம் கொஞ்சம் கம்மியாயி ராத்திரி ஏதோ ஏனோ தானோ அப்படி இருக்குமோ அப்படின்னு அரைஞ்சார் கேட்கிறார். மக்கூப்பையில ஓம் புத்தி இருபதாம் நூற்றாண்டு புத்திய காட்டுறியடா. இங்க காலையில வழிபாடு செய்ய வர்றா இருப்பாரு, அப்ப இருக்கிற அன்பை விட உச்சி காலத்துல இன்னும் அன்பு, அர்த்த ஜாமத்துல இன்னும் அன்பு.
4: அப்போதைக்கு அப்போது ஆர்வமிகும் அன்பினால் திருமேனி தீண்டுவார்.
3: இந்த விளக்கம் அவர் சொல்ல நம்ம எப்படி தெரியும் பண்ணியிருக்காமே? ஒரு பெரியவர் சொன்னதுதான் தெரிஞ்சது. ஆகவே பெருகி எழும் அன்பு சீக்கல் டு என்ன எழுதணும்? ஒரே எழுதணும், இப்படி ஒரு பதிவு கூட வரணும். தப்பா எடுத்துடாதீங்க. பெருகி எழும் அன்பு அப்போதைக்கு அப்போது ஆரோமிகம் அன்பு. ஏ சார் இதே விளங்கல, அது அப்படி விளங்குற தகுதியை நமக்கு வளர்ந்துடணும், தகுதியை வளர்ந்துடணும். அது உரை, அதான் நான் உரையினே கருதுறேன். இதுக்கு அப்படி எழுதணும், பெருகி எழும் அன்பு.
4: பெருகி எழும் அன்பினால் அடித்தவம் புரிந்து வாழ்வார்.
3: அடித்தவமா திருவடியின் கீழ் பணி செய்வதே தவம். அவர் உற்ற நோய் நோண்டல் ஒருக்கும் செய்யாம அற்றே தவம். அந்த பெரியவர் இது எது தவம்?
4: பெருமான் திருவடியில இருந்து பணி செய்வதே தவம். அடித்தவம் புரிந்து வாழ்வார் பொங்கிய தெருவில் நீடும் பொற்புடை பணிகள் ஏந்தி. பொங்கிய தெருவில் நீடும் பொற்புடை பணிகள் ஏந்தி.
3: பொங்கிய தெருவில் நீடும் பொற்புடை, அங்க ஒரு அருமைப்பாடு என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப நீங்க சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா வந்து பாலாபிஷேகம் ஒரு செவ்வாய்க்கிழமை கொஞ்சம் வேணா பல மக்களும் கொண்டாந்து கொடுப்பாங்க. வெள்ளிக்கிழமை இருக்கும், செவ்வாய் வெள்ளியில இருக்கிற அளவுக்கு மற்ற இந்திய நாட்கள்ல பெரும்பாலும் வந்து பால் தான் சிறிது வயிற்றுக்கு மீயப்படும். திருக்குறள் படித்த புத்தி அங்கே சிறிது ஏதோ திருமேனியில் இருக்கும். இல்லையில அப்படி இல்லை,
4: எல்லா காலத்திலுமே நிரம்ப அபிஷேகம்.
3: ஏன்னா மக்கள் ஒரு பெரிய சிறப்பு தில்லைக்கு ஒருத்தர், அதெல்லாம் மாற்ற முடியாது. தில்லை மதுரை ரெண்டுலையும் நீங்க ஏனைய திருக்கோவில்னா நீங்க இந்த மாதிரி வந்து மற்றவங்க வழிபாடுக்கு போவாங்க, உள்ளூர்காரன் ஒருத்தனும் வர மாட்டான்.
4: ஆமா ஆமா,
3: தில்லையும் மதுரையும் இதற்கென்று விதிவிலக்கு. தில்லையில இருக்கிறவங்கல்ல பலர் அந்த பாலபிஷேகம் பார்க்கணும், இப்போ பால் நவீதியம் பார்க்கணியா அப்படின்னு வர்றவங்க ஒரு குழு குழு, ரெண்டாம் காலம் பார்க்கணும்னு வர்றவங்க ஒரு குழு, அடுத்த மத்தியான நண்பகல் உச்சி காலம் பார்க்குற ஒரு குழு, சாயரட்சிக்கு ஒரு குழு, ரெண்டாம் காலம் எட்டு மணிக்கு எட்டரை மணிக்கு வேணும் ராத்திரி அரைச்சி அமைச்சு பள்ளி அறைக்கு போறது, அதில் நீங்க உள்ளூர் பெருமக்களே நிரம்ப இருப்பாங்க. அதே போல மதுரை, இப்போ எங்கள் திருப்பனந்தாலே வேற ஒன்றும் வேற இந்திரனே சாலும் கறி, திருப்பனந்தாலே சாலும் கறி. சாயரட்சியில கொஞ்சம் அதிகமாக இருப்பாங்க, ரெண்டாம் காலத்துலலாம் அதிகமாக இருக்காது. அர்த்தயாமத்தில் அவர் அவர் தான் இருப்பாங்க. யான் தனக்கன்பின்றி யானும் தானும் அறிவோகம், அவ்வளோதான் இருக்கும். அதே போல் காலையில் உச்சி காலத்தில் இது விடியற் காலத்தில் கொஞ்சம் சில பேர் இருப்பாங்க. ரெண்டாம் காலம் அவங்க அலுவலகத்துக்கு போடுவான், அவங்களும் சமையல் பண்ணிட்டு இருக்காங்களா? ரெண்டாம் காலம் ரெண்டாம் காலம் தான், உச்சிக்காலம் உச்சிக்காலம் தான், அப்படித்தான் இருக்கு. யாராவது என்றாவது ஒரு நாள் திரு தலையாத்திர வந்து இப்போ ஆற்காட்டில் இருக்கும், நீங்கள் மாதிரி சேர்க்கிறா வந்தீங்கன்னா இன்னைக்கு என்ன சார் ஒரு பெரிய இது இருக்கா, எங்கேயோ ஆற்காடுங்களாம் பன்னீர் திருமண மன்றங்களாம் சேர்க்கிறார் விடாங்களாம் வந்திருக்காங்க. ஒரே கூட்டமாக போகுதுங்க, ரொம்பவும் அப்படியாவது அவங்களோட சேர்ந்தா வருவானா? வரமாட்டேன். அதனால பொங்கி, அதனால என்னன்னு கேட்டால் நீங்கள் காலையில் பால் விஷயம் பாருங்க, அந்த சிவலிங்க திருமேனிக்கு பால் அவர் பாட்டு ஊற்றிட்டே இருப்பார். ஏன்னா அவர் அவர்களும் கொண்டாந்து கொண்டாந்து கொடுத்துருப்பாங்க. பொங்கிய தெருவில் அவரவர்களும் கொண்டாந்து நீடும் எல்லாவற்றிலும் உயர்ந்து அந்த அபிஷேகம் அலங்காரம் எல்லாமே பொற்புடை பணிகள் ஏந்தி அழகான அந்த திருப்பணியை செய்து மங்கள தொழில்கள் செய்து நல்வினையாகிய தொழில்களையே செய்து மறைகளால் துதித்து நல்ல அரிய வேதங்களினாலே வழிபாடு செய்து மற்றும் தங்களுக்கு ஏற்ற பண்பில் தகும் பணி தலைமை தலை நின்று அப்படி பிரிச்சுக்குவாங்க. அது ஒரு பெரிய அறிவிப்பாடு. அதான் இன்றைக்கி அந்த கோயில் நீங்கள் உண்மை செய்ய முடியல, எதெல்லாம் சொல்லி பார்த்தாங்க, இது எங்களுக்கே உரிமைன்னு டெல்லியில் உரிமை வாங்கிட்டு வந்துட்டாங்க. அதெல்லாம் என்ன எழுதிங்கன்னா அவங்களுக்குள்ளேயே தான் தலைவர் செக்ரட்டரி பொருளாளர் எல்லாம் இருப்பாங்க, அவங்களுக்குள்ளே மாற்றிக்குவாங்களே தவிர ஆனால் நீங்கள் வேறு யாரும் உள்ள விட முடியாது. அதுலேயும் என்ன பண்ணி கேட்டால் தாங்களே வந்து உள்ள இன்னைக்கு வந்து பூஜை முறை வச்சுக்குவாங்க. இன்னொருவர் வெளியில் அந்த அந்த தொண்டு சிவலிங்க திருமேனிக்கு ஒருத்தர் தங்களுக்குள்ளே பாகுபாடுக்குவாங்களே தவிர அயலார முடியாது. அவங்களுக்குள்ள தங்களின் மரபுக்கேற்ற அவங்களுடைய எல்லைக்கு ஏற்ப அந்த வேலையை தாகும்பாணி தலை இவன் தலை நின்று வைத்தே அங்கனர் கோயில் உள்ளா அகம்படி தொண்டு செய்வார். அகம்படி தொண்டுன்னு பேர். அகம்படினா உள் உள், அதாவது இப்போ கூட மடங்களில் கூட உண்டு, வந்து மேமணியம் உள்மணியம்னு உண்டு. உள்மணியம்னா சாப்பாடு பார்ப்போக்குவரத்து கவனிச்சுட்டு அப்படி இருக்கிறது, வெளிமணியம்னா கிராமம்லாம் போகணும் வரணும் அப்படிலாம் இருக்கு. இவங்களுக்கு என்ன தெரியும்னா அப்பளம் இருக்கா, இது இருக்கா, நெய் இருக்கா, இது இருக்கா, இதை விட சரி அவர்கள் எப்படி இருந்தது, இன்றைக்கி எப்படி நல்லது என்னப்பா, இன்றைக்கி உழுது வச்சு எவ்வளோ நேரம் உழுது வச்சு என்ன பண்ணுச்சு என்ன நடவடிக்கைங்களா என்ன செய்யுது நிர்வாகம் தானே என்ன பண்ணி சொல்கிறேன். அது மாதிரி இங்கே ஆகம்பாடி தொண்டு செய்வார். உள்ள நடராஜ பெருமான் இருக்கிற இடத்த சுற்றுச்சூழலையே இருந்து அங்கேயே தொண்டு செய்வாங்க. அகம்படி சீக்கிய செலுத்தின அகம்படினா உள்ளிருந்து தொண்டுன்னு அர்த்தம். ஆகம்படிந்து தொண்டு செய்வார், இந்த மனசை அப்படியே திருவடியில் பதிச்சு சொல்லி செய்யணும் என்பது கருதி. அதனால ஆகம்பாடி தொண்டு செய்வார் வறுமுறை ஏறி முன் ஏறி மூன்று ஓம்பி மண்ணுயிர் அருளால் மல்க. வறுமுறை ஏறி மூன்று ஓம்பி ஆகவனியம் காரூபத்தியம் தட்சிணாக்கியம் சொல்லி சொல்றமே அந்த எரியை விடாமல் ஓம்புவாரலாம். அது எதனால சொன்னார் அப்படின்னா, சரி

சொல்லிட்டா ஞானசம்பந்தருடைய வாக்கு. கற்றாங்கு எரியோம்பி கலியை வாராமையே செற்றார் அவர் வாழ்த்தில்லை சிற்றம்பலம் என்று அவரே சொல்லிட்டார். அதனால வறு முறை எரி மூன்று ஓம்பி, அந்த மூவிதமான எரியும் ஓம்பி மண்ணுயிர் அருளால் மல்க, இந்த உலகத்தில் இருக்கும் உயிரெல்லாம் அருள் தர. அதான் அந்த வழிபாடு, நீங்க அதெல்லாம் பிரிச்சு வச்சோம் சரி. இப்ப கோவில் செய்கிற வழிபாடு எதன் பொருட்டு, அவரவர்கள் இல்லத்தில் செய்கிற வழிபாடு எதன் பொருட்டு, அது ரெண்டா பிரிச்சோம். என்ன பிரிச்சோம், ஆத்மார்த்தம் பரார்த்தம் என்று வட சொல்ல சொல்லிவிட்டோம். இவங்க வீட்டில் செய்யறது தன்னுடைய ஆன்மா கரையேற, தன்னுடைய குடும்பம் கரையேற. கோவில் நடக்கிற வழிபாடுகள் எல்லாம் இந்த எல்லா உயிரினும் கரையேற பரார்த்த பூஜை. அதனாலதான் நித்திய வழிபாட்டில் தன்னுடைய சொந்த நிலை வழிபாடு இருக்கணும், திருக்கோயில் வழிபாடு செய்யணும். அப்ப எல்லா உயிரிலும் நல்ல, அதுதான் சொன்னார். முன்னவனார் கோயில் பூசைகள் முட்டிடில் மன்னர்க்கு தீங்குல வாரி வழங்குன்றும் திருமூலர். கோவில்ல வழிபாடு சரியா நடக்கவில்லை என்று சொன்னால், நீங்க அதை பற்றி கவனிக்கவில்லை என்று சொன்ன, வேண்டியதெல்லாம் கொடுக்கல அப்படின்னு சொன்ன, யாருக்கு தீங்குனர், இங்க சமயமே சாராத அரசு டாம் டாம் பண்ணிட்டு இருக்கானே இவன் ஒழிஞ்சு போடுவான் அல்லவா, மன்னர்க்கு தீங்குல. அது மட்டும் இல்லப்பா வாரி வழங்குன்றும்னர், போட்ட நெல் வராது, நெசவு கூட்ட துணி சரி வராது, பிசினஸ் சரியா ஓடாது, நாட்டினுடைய பலமும் குன்றும். முன்னவனார் கோயில் பூசைகள் முற்றலில் மன்னர்க்கு தீங்குல வாரி வழங்குன்றும். இதை முன்மொழிந்த பெருமான் அவர் தான், திருமூலர் தான். அதனால இங்கே என்ன சொல்கிறார், இந்த உயிர்கள் மண்

அறச்சிந்தனையோடு செய்யணும். நமக்கு அதனாலதான் நம்முடைய நூல்கள் எல்லாமே வற்புறுத்தின. நம்முடைய பண்பாடு அதோடு வழிபாடு சேர்ந்தாதான் சரியா வருமே தவிர, பண்பாடற்ற வழிபாடு பெருமான் அப்படி ஏமாற்றவே முடியும். பண்பாடே இல்லை ஆனா வழிபாடு மட்டும் செஞ்சுட்டோம்னா அரை மணி நேரம் அதெல்லாம் ஒண்ணு நடக்காது. எங்க சொன்னாரு, பொக்கமிக்கவர் பூவும் நீரும் கண்டு நக்கு நிற்பன். இங்க உள்ள டன் டன்னா அழுக்காறு ஒன்றரை டன் பொய்ய பொய்மை இதெல்லாம் வச்சுக்கிட்டு பெருமான் அப்படியே நாங்க வந்து 1008 மலர் எடுத்து வழிபட்ட அவன் சிரிப்பான். சிரிப்பன்னர் பொக்கமிக்கவர் பூவும் நீரும் கண்டு நக்கு நிற்பன் அவரதமை நாணியர். எதுக்கு சார் சாமி சிரிக்கிறார்? அவர் எப்பவுமே சிரிச்சுட்டு இருப்பாருமா? இல்லடா, அவரதமை நாணியேன்னர். யார இந்த முண்டம் பூஜை பண்ணதே இதை பார்த்து ஏண்டா இப்படி ஏமாத்துறீங்க அப்படின்னு சொல்லுவாராம். ஏதா அப்பர் சாமி மாதிரி நெக்கு நெக்கு நினைப்பவர் நெஞ்சுலே புக்கு நிற்பன் பொன்னார் சரி அவங்க உள்ளத்துல அங்கே இருந்துரும் என்றெல்லாம் சொன்னார். அதான் பண்பாடு ஒரு புறமும் அதன் தலை சிகரமாக இறை வழிபாடு ஒரு புறமாக இருக்கணும் என்று சொன்ன எல்லாம் சொன்னாங்க. சித்தாந்தத்தில் ஒரு சித்தியான ஒரு பாட்டை அருமையாக சொன்னார். அதில் 14 சாத்திரத்தில் இந்த ஒரு சாத்திரம் தான் இந்த பண்பாடு பற்றி சொன்னது. அதனால தான் இந்த 14 சாத்திரங்களில் சிற்சில நூலில் சிற்சில தனித்தன்மைகள் இருக்கின்றன. அதில் சித்தியாளர் என்ன சுவாமி பண்பு வேணும்னர் ஒரு பட்டியலே போட்டார். ஒழு

வாய்மை அழுக்கிலா துறவு அறிவோடு அச்சித்தல் ஆதி இழுக்கிலா அறங்களானால் இறங்குவான் பணியறங்கள். இப்படிப்பட்ட நற்குணத்தோடு நீ வழிபாடு செய்தால் பெருமான் அருள் செய்வார். ஆகவே தருமமே பொருளா கொண்டு, அதனால அந்த அவர்களுக்கெல்லாம் எதுன்னு கேட்டா தர்மம் தான், அந்த அறந்தான் அவர்களுக்கு அடிப்படைத்தளம். தத்துவ நெறிய செல்லும் ஆறு மறை நான்கினோடு ஆறு அங்கமும் பயின்று வல்லாரும். தத்துவ நெறிய செல்லும், தத்துவம்னா உயிர் எது, ஆண்டவன் யார், ஏன் அடையவனோ, நாமார், என் உள்ளமார், ஞானங்களார், என்னை ஆரறிவார் என்ற தத்துவம். திருவாசகம் தத்துவம் என்பதற்கு போட்டோம்னா திருவாசகத்தை போட்டுடலாம். நானா, என் உள்ளமார், ஞானங்களார், என்னை ஆரறிவார், வானோர் பிரான் என்னை ஆண்டிலனி. நான் எங்க சார், எங்க பெருமான் திருப்பெருந்துறையில மட்டும் கொஞ்சம் அப்படி அப்படி காட்சி கொடுக்கலன்னா, நான் எத்தனையோ நாய் நெறி இல்லையா, அதுல ஒரு ஆள் நான் போடான. அதனால அந்த மாதிரி தத்துவ நெறிய செல்லும் ஆறு மறை நான்கினோடு, நான்கு வேதம், ஆறு அங்கமும், அந்த வேதத்தை உணர்வதற்கு அங்கமாக இருக்கிற ஆறு உறுப்புகள், இவற்றை எல்லாம் பயின்று வல்லார். திருநடம் புரிவார்க்கு ஆளாம் திருவினால் சிறந்த சிறந்த நீரார். திருநடம் புரிவார்க்கு ஆளாம் திருநர், ஆள்னா அடிமை, அந்த பெருமானுடைய அடிமையாகவே இருந்து வேலை செய்வார்களாம், பணி செய்வார்களாம், அப்படி இருப்பார்கள். மறுவிலா மரபின் வந்து, மறுவிலா மரபின் வந்து, நல்ல மரபில் தோன்றுவது இருக்கிறதே அது நல்லது. நல்ல மரபுங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, தாய் வழி தந்தை வழி இரண்டும் ரொம்ப தூய்மையாக இருக்கிறது, அதான் அந்த அருமறைங்கிறது. அந்த திருமுருகாட்டுப்படையில ரொம்ப அற்புதமாக சொன்னார்.

0: カルティア、アラムナ、ウィル、コルヘイ、エネ、ユーヴァル、スティア、パルヴェル、トリネル、ユーヴァル、タイ、サンデ、タイ、バディ、セリ、サンデ、バディ、セリ、ウォー、マス、マル、ソロムディア、サ、マル、ウィラ、マラ、ヴィル、ヴァンデ、マーリラ、ウォー、カム、ボンダ、アルミ、マラ、セリ、サランダ、プリカランダ、ギヴェン、ナチネル、ギヴェン、サンダ、アンジマニア、アンガプル、サ、サランダ、イルカランダ、Umbo Maniki, Adriamna, Yatreke, Adikit, Minia Pudu, Veramul, Daha, Azaka Pudu, Amama, Daha Pudu, Kala than our lam, Ketrum, Kala than our lam, Ketrum, yes, sir. Pujapanite, Yatreke Manichi, Angapo, and Ella, Wangi, which is the party and such a character.
1: Om Namashiva, Shaivam Datar, Manoli Nair Gale, Namtalatil, Adio Tokupugal in Nalav, Nalukuna, Adigarit Kundirikindra. Ipur the Yiravatia in the Iratirkum Merpata Adio Tokupugal Gondulam, Awayelam, Nam Vanoli Nair Gulik, Payan Bodumanam, Nigal Chigade, Matria Maitulam, Thurumurai Isai Matrum, Thurumurai Chopodivigal, Thurneri Tamaro Sailum, Tatua Chopodivigal Matrum, Bidiburan Chopodivigal, Shivatatatilum, Tamarilla, the Pyramid Nigal Chigal, Shaivalaharilum, Ulibarapagam.இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
2: இன்றைய சைவ சித்தாந்த ஞான சாத்திர சிந்தனையாகிய திருவருட்பயன் சிந்தனையை தொடர்ந்து செய்வதற்கு குருவருள் பாடித்துள்ளது. திருக்கயிலாய் விரம்பரை சந்தான குரவர் ஸ்ரீ உமாபதி சிவாச்சாரிய சுவாமிகள் அருளி செய்துள்ள சித்தாந்த அட்டகம் என்று சொல்லக்கூடிய எட்டு மெய்கண்ட சாத்திரங்களுள்ளே இந்த திருவருட்பயன் என்ற சாத்திரமானது குரல் வெண்பாவிலே அமைந்து சித்தாந்த கருத்துக்களை புதிய கோணத்திலே மிக நயமாக எடுத்துரைக்கின்ற பாங்குடன் மிளுகின்றது. அந்த வகையிலே இந்நூலின் முதல் மூன்று அதிகாரங்களை திருவருளும் குருவருளும் துணை கொண்டு சிந்தித்துள்ளோம். முதல் மூன்று அதிகாரங்களாவன சைவ சித்தாந்தத்துள் கூறப்படுகின்ற முப்பொருள்களாகிய பதி, பசு, பாசம் இவற்றை முறையே விளக்குவன. ஆகையினாலே முதல் அதிகாரம் பதிமுதுநிலை என்ற பெயரை தாங்கியுள்ளது. இது பதியினுடைய மேன்மையான இயல்புகளையெல்லாம் நன்கு எடுத்துரைத்து அந்த பதியினை வழிபட வேண்டும் என்ற உபதேசத்துடன் அமைந்துள்ளது. இரண்டாவது அதிகாரமாகிய உயிரவை நிலை பசுவை பற்றியது, பசுக்களாகிய உயிர்களின் இயல்புகளை விளக்கிச் சொன்னது. மூன்றாவது அதிகாரம் இருள்மன நிலை என்ற பெயர் தாங்கி சிறப்பாக ஆணவ மனத்தை பற்றியும் இனம்பற்றி கண்ம மாயைகளையும் விளக்கிச் சொன்ன அதிகாரமாக அந்த மூன்றாம் அதிகாரம் திகழ்கின்றது. இவ்வாறு சைவ சித்தாந்தத்தை கற்கப் போகும் மாணாக்கர்கள் சித்தாந்தத்தில் கூறப்படுகின்ற மூன்று பொருள்களாகிய பதி, பசு, பாசம் இவற்றிலே தெளிவு பெறும் பொருட்டு முப்பொருள்களையும் விளக்கி கூறிய ஆசிரியர் இனி நான்காம் அதிகாரத்திலே அருளது நிலை என்ற தலைப்பிலே அந்த பதியை விட்டு என்றும் நீங்காமல் எவ்வாறு தீயை விட்டு சூடு நீங்காமல் உள்ளதோ அதுபோல பதியை விட்டு நீங்காமல் அபின்னமாக பதியோடே இருக்கின்ற திருவருட்சக்தியை பற்றி விளக்கிச் சொல்கின்ற முறையிலே அருளது நிலை என்ற பெயரோடு நான்காம் அதிகாரம் அமைந்துள்ளது. இந்த அருளை பற்றி முதல் அதிகாரத்திலே அந்த பதிமுதுநிலை அதிகாரத்திலே சொல்லியிருக்கின்றார் ஆசிரியர். இரண்டாவது குரட்பா பதிமுதுநிலை அதிகாரத்திலே இரண்டாவது குரட்பாவிலே குறிப்பிட்டார். முதல் குரட்பாவிலே பதியினுடைய மேன்மையான குணங்களை எல்லாம் தொகுத்து அருளிய ஆசிரியர் இரண்டாம் அதிகாரத்திலே பதியினுடைய மிகச்சிறந்த குணமாகிய பேரருள் உடைமையினை தனியே எடுத்து கூறினார். பேரருள் உடைமைதான் எம்பெருமானுடைய குணங்களில் எல்லாம் மிகச்சிறந்த குணம். எம்பெருமானுக்கும் நமக்கும் தொடர்பை ஏற்படுத்துகின்ற குணம் அவனுடைய என் குணங்களுள்ளே பேரறிவு பேரருள் உடைமை என்பதுதான். ஏனென்றால் முற்றும் உணர்தல் இதனை சர்வஞ்ஞத்துவம் என்பார்கள். வரம்பில் ஆற்றல் உடைமை அனந்த சக்தி என்பார்கள். இப்படி முற்றும் உணர்தல், வரம்பில் ஆற்றல் உடைமை, இயல்பாகவே பாசங்களில் நீங்கி இருத்தல், போன்ற சிறந்த குணங்கள் எல்லாம் எம்பெருமானுக்கு இருந்தாலும் இந்த பேரருள் உடைமை, பேரருள் உடைமை என்ற குணம் எப்படிப்பட்டது என்றால், இது மிகச்சிறந்த குணம் என்று ஏன் சொல்லப்படுகின்றது என்றால், அந்த சிறந்த குணங்களை எல்லாம், அந்த பதிக்குரிய சிறந்த குணங்களை எல்லாம் பசுக்களாகிய நாமும் பெரும் பொருட்டு எம்பெருமான் கொண்டிருக்கின்ற குணம் ஆகையினாலே இந்த பேரருள் உடைமை என்ற குணத்திற்கு தனிச்சிறப்பு. அப்ப முதற் குரட்பாவிலே பதி இத்தனை மேன்மை குணங்களோடு இருக்கின்றான் என்பது மட்டுமல்ல, அத்தனை மேன்மை குணங்களையும் நமக்கும் வழங்க வேண்டும் என்ற கருணையோடு அவன் இருக்கின்றான். தான் மேன்மையாக இருக்க வேண்டும், தன்னை பலரும் பார்த்து மதிக்க வேண்டும், துதிக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தில் மட்டும் பதி இருக்கவில்லை, தன்னுடைய மேன்மையான குணங்களை எல்லாம் உயிர்களுக்கும் வழங்க வேண்டும் என்ற கருணையோடு அவன் இருக்கின்றான். தான் அங்கு ரொம்ப சிறப்பு. ஆகையினாலே வள்ளுவர் அருமையாக சொல்வார், ஊருணி நீர் நிறைந்தற்றே உலகவா பேரறி பேரறி வாழும் திரு என்று சொல்வார். அதான் ஒரு சிறந்த மனிதனிடம் செல்வம் இருந்தால் அது ஊர்நீர நீர் நிறைஞ்ச மாதிரி, அவரவர் வீட்டு கிணற்றில் நீர் நிறைந்தால் அது அவரவர் வீட்டுக்கு தான் பயன், ஊர்நீர நீர் நிறைஞ்சிருந்தால் அது ஊருக்கெல்லாம் பயன் சொன்னார். அந்த மாதிரி செல்வம் வந்து சிறந்தவர்களிடம் இருந்தால் அது பல மக்களுக்கும் பயன்படும் என்று சொல்வார். அதுபோல இந்த முற்றறிவு உடைமை, வரம்பில் ஆற்றல் உடைமை போன்ற இந்த பெருங்குணங்கள் எல்லாம் சிவபெருமானிடம் அமைந்திருப்பதனாலே, எப்படிப்பட்ட சிவபெருமானிடம், பேர் அருள் உடைய சிவபெருமானிடம் அமைந்திருப்பதனாலே தன்னுடைய பெருங்குணங்களை எல்லாம் உயிர்கள் அனைத்தும் பெற வேண்டும் என்று அவன் கருதுகின்றான். எதையுமே வேண்ட தெரியாத இந்த உயிர்களுக்கும் அவன் வழியே வந்து அருள் புரிந்து பிறவியை கொடுத்து இந்த முப்பொருள் உண்மைகளை எல்லாம் படிமுறையிலே உணர்த்தி வருகின்றான். எவ்வளவு பெரும் கருணை! அதான், அதாவது கருணை வந்து கிடைத்துக் கொண்டே இருக்கும் போது அதன் அருமைப்பாட்டினை உணராமல் விட்டுவிடுகின்றன உயிர்கள். உதாரணமாக எடுத்துக்கொள்வோம், எப்பவும் தண்ணீர் கிடைத்துக் கொண்டே இருக்கின்றது. இக்காலத்திற்கு ஏற்ற ஒரு உதாரணத்தை எடுத்துக்கொள்வோமானால், எப்போதும் தண்ணீர் கிடைத்துக் கொண்டே இருக்கும் போது தண்ணீருடைய அருமைப்பாடு தெரிவதில்லை. அதை வீணடிப்பது இது போன்ற செயல்களிலே மக்கள் ஈடுபடுவதை காண்கின்றோம். ஆனால் தண்ணீர் தட்டுப்பாடு என்று வரும்பொழுதுதான், அப்ப தண்ணீர் கிடைத்ததெல்லாம் கடவுள் நமக்கு மேல எவ்வளவு கருணையோடு இந்த அடிப்படை வசதிகளை எல்லாம் நமக்கு அருளி செய்திருக்கின்றார் என்று இல்லை என்று சொல்லும் போதல்லவா அதனுடைய அருமைப்பாடு தெரிகிறது. அந்த மாதிரி மனித பிறவின்னு ஒன்னு கொடுத்தும் அது எவ்வளவு பெரிய கருணை. எம்பெருமான் நமக்கு கருணையோடு இந்த மனித பிறவியை முன்னாடி என்னென்ன வினை செய்தோம் நமக்கு என்ன தெரியும், ஒன்னும் தெரியாது. ஒரு பிறவி நாம் வினைக்கிடாதனையா கிடைச்சது, என்ன வினை செஞ்சு நமக்கு தெரியுமா தெரியாது. அந்த வினைகளை எல்லாம் எம்பெருமான் தம்முடைய திருவுள்ளத்திலேயே குறித்துக் கொண்டு அதை மறவாமல் உரிய காலத்தை கூட்டி அது அதற்கு ஏற்ற பிறவிகளை எல்லாம் அவர் கொடுக்கின்றார் என்று சொன்னால், அது கருணையினாலே கிடைத்த பிறவியினை நாம் எப்படி பயன்கொள்ள வேண்டும், எவ்வளவு முறையாக பயன்படுத்த வேண்டும் என்றெல்லாம் அதெல்லாம் இது போன்ற சிந்தனைகள்லாம் இந்த நூல்களை சிந்திக்கும் பொழுதுதான் நமக்கு தோன்றும். உலகியலிலே வந்து அப்படியே போகின்ற போக்கிலே போய்கொண்டிருக்கத்தான் சொல்லும். இது போன்ற நூல்களுடைய சிறப்பு அதுதான். அப்ப அந்த முதல் அதிகாரத்திலே சொன்னாரே, இரண்டாவது குரட்பாவிலே, தன்னிலமை மண்ணுயிர்கள் சார தருஞ்சக்தி பின்னமிலான் எங்கள் பிரான் என்று சொன்னார்களே. எப்படிப்பட்ட சக்தியோடு சிவபெருமான் நீங்காமல் இருக்கின்றான் என்று சொன்னால், சிவவாழ்வாம் அந்த பேரியல்வினை அந்த சிவமாம் தன்மை பெருவாழ்வு என்று சொல்வார்களே, அந்த சிவமாம் தன்மை பெருவாழ்வினை உயிர்களுக்கு வழங்க வேண்டும் என்ற எண்ணம், உயிர்கள் சிவமாம் தன்மை பெற வேண்டும் என்ற எண்ணம் இருக்கின்றதே, அந்த எண்ணம் தான் அருட்சக்தி. அந்த எண்ணம் அந்த சங்கல்பம் தான் அருட்சக்தி. அந்த எண்ணத்தை விட்டு எப்போதும் நீங்காமல் இருக்கின்றான் சிவபெருமான். எப்பவுமே வந்து எல்லா உயிர்களையும் ஆட்கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்திலே இருக்கின்றான். அந்த எண்ணத்தை விட்டு ஒருபோதும் நீங்குவதில்லை. அந்த கருதுதல் அந்த சங்கல்பம் தான் அதான் திரு அருள் என்பது. அந்த அருளை பற்றி மிக விளக்கமாக சொல்கின்றார் இந்த நான்காம் அதிகாரத்திலே. அந்த அருளை பற்றி தான் இந்த நான்காம் அதிகாரத்திலே விளக்கமாக அருள்கின்றார். அப்ப அந்த குரட்பாவிலே நமக்கு அருளுடைய பெருமை நமக்கு புலப்படுகின்றது. அருள் என்பது எப்படிப்பட்டது? நமக்கு சிவமாம் தன்மையை வழங்க வேண்டும் என்ற கருணையைத்தான் திருவருள் என்று சொல்கின்றோம். சிவமாம் தன்மை பெருவாழ்வு என்பது எப்படிப்பட்டது? எப்படிப்பட்ட வாழ்க்கை நமக்கு இந்த உலகத்தில் கிடைச்சாலும் அதற்கும் மேலான நிலை என்று ஒரு நிலை இருக்கத்தான் செய்யும். எந்த நிலை அடைஞ்சாலும் சரி, எவ்வளவு சிறந்த வேலையை ஒருவர் பெற்றாலும் சரி, அதில் பெரிய பெரிய பதவிகள் அடைஞ்சாலும் சரி, அவருக்கும் மேல அதிகாரமானதுக்கு இன்னொருத்தர் இருந்துட்டு தான் இருப்பார். உலகியல் அது. ஆனால் அருளே வேண்டும் போகின்றார்களே ஞானிகள், அருளாளர்கள், ஆன்மீக சான்றோர்கள், அவர்களுக்கு கடவுள் மட்டும்தான் அவர்கள் வந்து அடிமை. வேற யாருக்கும் அவர்கள், மற்றவர்களுக்கு அவர்கள் தலைவர்களாகத்தான் இருப்பார். அதான் அருளை பெற்றதனால உள்ள பொருளை விட்டு அருளை பற்றியவர்கள் அடைகின்ற பெருமை அதுதான். ஆகையினாலே அப்படிப்பட்ட செல்வம் அருட்செல்வம். அது சிவமான் தன்மை பேற்றை வழங்கிவிட்டால் மற்ற பேர்களுக்கும் இந்த சிவமான் தன்மை பேற்றுக்கும் என்ன வேறுபாடு என்று சொன்னால், மற்ற ஒரு பேர் வந்ததுன்னா இருப்பதையெல்லாம் விட்டுற முடியாது. அம்மா ஐயா எனக்கு ஒரு சிறப்பு கிடைச்சிருக்கு, அதுக்காக என்கிட்ட இருக்கிறதுலாம் நான் விட முடியுமா அப்படின்னு தான் கேட்பேன். இருக்கிறதுலாம் ஒரு வேணும், அது போக எனக்கு இது ஒரு சிறப்பு. சிவமாந்தனை அப்படி இல்லை, அது கிடைத்து விட்டால் வேறு எதுவும் தேவையில்லை. அந்த ஒரு பேரே போதும், அதற்கு மேலான பேரும் கிடையாது. அப்படிப்பட்டது ஒரு பேரு இந்த சிவமாந்தன்மை பேரு. ஆகையினாலே தாய்மான் அடிகள் அருமையாக சொல்வேன், பேரனைத்தும் அணுவெனவே உதரித்தல்ல பேரின்பமாக வந்த பெருக்கே. நீ பேரின்ப பெருக்காக வந்தாய், அந்த சிவ பெருக்கிலே நான் கலந்து விட்டதனாலே எனக்கு நான் அதற்கு முன்பு பெற்றிருந்த பெயர்கள் எல்லாம் அணுவாக கருதி விட்டுவிடத்தக்க அளவிலே போய்விட்டன. ஆகவே அப்படிப்பட்ட முடிவான பேரு ஒன்று உள்ளதென்றால் சிவப்பேரு தான். அந்த சிவப்பேற்றை அருள்வதுதான் இந்த திருவருள். சிவப்பேருதான் முடிவானது, மிகச்சிறந்தது என்பதை நாம் உடன்பட்டால் இன்னொன்றையும் நாம் உடன்பட்டே ஆக வேண்டும். என்னவென்றால், அந்த முடிவான தன்னிகரற்ற சிவப்பேற்றினை திருவருளால் தான் நாம் பெற முடியும். மற்றபடி அங்க நம்முடைய செயலுக்கு அங்கு ஒன்று திருவருளால் தான் நாம் அந்த முடிவான பேற்றினை பெற முடியும். ஆகவே மிகச்சிறந்த பேற்றினை அருளக்கூடிய சிவபிரானுக்கும் நமக்கும் சம்பந்தத்தை தரக்கூடிய திருவருளை பற்றி இந்த நான்காம் அதிகாரத்திலே சொல்கின்றார்கள் என்றால் இது எவ்வளவு தலைசிறந்த அதிகாரம். மீண்டும் மீண்டும் நாம் இந்த நூலை கற்ற பிறகு கூட நாம் தனிமையிலே இந்த கருத்துக்களை எல்லாம் சிந்திக்கத்தக்க வகையிலே அமைந்துள்ள அதிகாரம். எப்பவும் திருவருள் சிந்தனையிலே நாம் இருக்கணும்னா அப்ப திருவருளுடைய அந்த பெருமையெல்லாம் நாம தெரிந்து கொண்டு வேண்டும். எல்லாரும் சொல்கின்றார், சான்றோர்கள், ஆன்றோர்கள், அருளாளர்கள் எல்லாரும் சொல்வது என்னவென்றால் சிவசிந்தனை வேண்டும். ஆனால் அது எளிதாக உள்ளதா? மிக அரிதாக உள்ளது. அப்ப எவ்வாறு அந்த சிவசிந்தனையை கொள்வது என்றால், உலகத்து பொருள்களை ஏன் நினைக்கின்றோம்? அந்த உலகத்து பொருளோடு நம்ம பழகி இருக்கின்றோம், அதனால் அந்த உலகத்து பொருள்களை பற்றி நமக்கு சிந்திக்க முடிகின்றது. அப்ப அருளோடு பழக வேண்டும், சிவத்தோடு பழக வேண்டும் என்றால் அது நூல் மூலமாகத்தான் தொடங்க வேண்டும். நூல் நமக்கு அருளையோ சிவத்தையோ நேரடியாக காட்டிவிடவில்லை. ஆனால் நூலின் துணை கூட இல்லாவிட்டால் நாம அருள் சிவம்னு வார்த்தையை தான் சொல்லிட்டு இருக்க முடியும். அதை பற்றிய எந்த ஒரு தெளிவும் நமக்கு கிடைக்காது. எனவே நூலே முடிவான பயனை தராவிட்டாலும் நூல்களை வாயிலாக கொண்டுதான் ஒருவன் சிவசிந்தனையை தொடங்க முடியும். நூல் அறிவுதான் ஒருவனை சிவசிந்தனையை நோக்கி படிப்படியாக வளர்த்து சிவத்தையே அவனுக்கு காட்டும். அருளினால் ஆகமத்தையே அறியலாம் என்று சிவஞான சித்தியார் இக்கருத்தை கூறியது. எனவே இந்த அருளது நிலை மிக இன்றியமையாத அதிகாரம். எனவே அதனுடைய முதல் குரட்பாவிலே தொடங்குகின்ற போன அதிகாரத்தையும் இந்த அதிகாரத்தையும் நாம் ஒப்பு நோக்கினால், போன அதிகாரம் இருள்மல நிலை, ஆணவமலத்தினுடைய ஆதிக்கம் நன்கு விளக்கப்பட்டது. அப்போ நமக்கெல்லாம் இந்த ஆணவமலம் எப்போது நம்மை விட்டு நீங்கும், இதிலிருந்து நாம் எப்போது விடுபடுவோ என்ற ஒரு ஆதங்கம் எழுந்திருக்கக்கூடும். எனவே ஆணவமலத்தை விளக்கிய ஆசிரியர் அந்த ஆணவமல ஆற்றலை ஒடுக்கவல்ல திருவருளை பற்றி அதை அடுத்தார்போல உள்ள இந்த அதிகாரத்திலே கூறுகின்றார். எனவே போன அதிகாரத்துக்கும் இந்த அதிகாரத்துக்கும் தொடர்பு உள்ளது, இந்த தொடர்ச்சி உள்ளது. போன அதிகாரம் இருள்மல நிலை, இந்த அதிகாரம் இந்த இருள்மலத்தை ஒடுக்கவல்ல அருளை விளக்கக்கூடிய அதிகாரம். அருளது நிலை. அதிலே முதல் குரற்பாவிலே ஆசிரியர் அருள்கின்றார், அருளில் பெரியது அகிலத்து இல் வேண்டும் பொருளில் தலையிலது போல் என்று அருள்கின்றார். அதாவது இந்த உலகத்திலே ஒருவருக்கு வேண்டும் பொருளில் தலையிலது, வேண்டும் பொருளில் தலையிலது, அந்த வேண்டும் பொருளில் தலையிலது என்பதை முதலில் பார்ப்போம். அதாவது நமக்கு பல தேவைகள் உள்ளன, உலக வாழ்விலே பல தேவைகள். அந்த தேவைகள் எப்படி அமைந்துள்ளன என்றால், எல்லாம் நமக்கு தேவைதான், பல தேவைகள் இருக்கின்றன. ஆனால் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலே ஒவ்வொன்று நமக்கு இன்றியமையாத தேவையாக உள்ளது. அவசரமாக ஒருவருக்கு ஒரு கருத்தை தெரிவிக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த காலத்தில் அதற்கும் கடிதம் தான். இப்போ தொலைபேசிகள் பெருகிவிட்டன. அப்போது தொலைபேசி நமக்கு மிக இன்றியமையாத தேவை. அந்த நேரத்தில் ஏதாவது லைன் ஃபால்ட் ஆயிருந்தது அப்படின்னா அடனா இப்ப பார்த்து போன் இப்படி

அந்த சந்தர்ப்பத்தில் அந்த மருந்து தான் அந்த நோயாளிக்கு வேறு எல்லா தேவைகளை விடவும் சிறந்த தேவை. இப்படி மனித வாழ்விலே ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலே ஒவ்வொரு பொருள் மிக மிக தேவையாக உள்ளது. காலையிலே அலுவலகத்துக்கு செல்ல வேண்டும் என்பவர்களுக்கு அப்போது அவர்கள் எந்த பேருந்தை பிடித்து செல்ல வேண்டுமோ அந்த பேருந்து தான் அவசியம் தேவை. அல்லது வேறு வாகனத்தை செல்லாலும் அந்த வாகனம் சரியாக இருக்க வேண்டும், அதுதான் அப்போது அவர்களுக்கு முக்கியமான தேவை. இப்படி ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு காலகட்டத்திலே ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலே ஒவ்வொரு பொருள் இன்றியமையாத தேவையாக இருக்கின்றதல்லவா? ஆனா இது ஒவ்வொரு சந்தர்ப்பத்தில் தான். இப்ப பேருந்தை பிடிச்சிட்டாரு அலுவலகத்துக்கு போயிட்டார், அல்லது டூ வீலர்ல அலுவலகத்துக்கு போயிட்டார். அலுவலகத்துக்கு போன பிறகு அதுக்கப்புறம் அந்த அத்தனை நம்பர் பேருந்து அவருக்கு வந்து உடனடியா தேவையில்லை. அதுக்கப்புறம் அவர் வந்து மறுநாள் போகும்போது தான் தேவைப்படுது, அந்தந்த நேரத்துக்கு தான் தேவை. ஆனா அந்தந்த நேரத்துக்கு அதாவது தவிர்க்க முடியாத தேவைதான். என்ன சொல்ல வருகின்றார் ஆசிரியர் என்றால், இப்படி உலகியல் பொருள்கள் எல்லாம் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திற்கு அத்தியாவசியமான தேவைகளாக இருக்கின்றன. ஆனால் ஒரு பொருள் உள்ளது, அந்த பொருள் எப்படிப்பட்டது என்றால் எல்லா சந்தர்ப்பத்திலும் நமக்கு அத்தியாவசியமான தேவையாக உள்ளது. உலகத்து பொருளாம் தேவைதான் இல்லை சொல்லவில்லை, தேவைதான், ஆனால் அந்தந்த சந்தர்ப்பத்திற்கு தேவை. ஆனால் எல்லா சந்தர்ப்பத்திலும் ஒரு பொருளை நாம் வேண்டி நிற்க வேண்டும், ஒரு பொருளை நாம் கருத வேண்டும், சிந்திக்க வேண்டும். அந்த பொருள்தான் அருள் என்று திருவருளை அறிமுகப்படுத்துகின்ற பாங்கினை நாம் எண்ணி பார்க்கிறோம். அதான் குறள் வெண்பாவிலே சொல்லும் பொழுது ஒரு செய்தியை மற்ற பாடல்களில் சொல்வதை விட குறள் வெண்பாவில் சொல்லும் பொழுது, அதுவும் மிகப்பெரிய ஆசிரியர்கள் சொல்லும் பொழுது, அந்த கருத்தினுடைய தன்மை தன்னிகரற்று விளங்குவதை. எப்படி உலகியல் கருத்துக்களை ஞான செய்திகளை இளைமறை காய்மறையாக உலகியல் கருத்துக்களை விரிவாக திருக்குறளிலே எப்படி தனிச்சிறப்போடு பார்த்தோமோ அதுபோல சித்தாந்த ஞான செய்திகளை தனிச்சிறப்பாக சொல்கின்ற பாங்கினை திருவருள் பயனிலே பார்க்கின்றோம். திருவருளை அறிமுகப்படுத்துகின்ற முறை இருக்கின்றதே மிகச் சிறப்பாக உள்ளது. மற்ற பொருள்கள்லாம் ஒவ்வொரு சந்தர்ப்பத்தில் நமக்கு தேவையாக உள்ளன. ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு பொருள் தேவைப்படும், ஆனா இன்னொரு சந்தர்ப்பத்தில் அது தேவைப்படாது, வேற ஒரு பொருள் தேவைப்படும். ஆனா எல்லா சந்தர்ப்பத்திலுமே நமக்கு அத்தியாவசியமானதாக உள்ளது எதுவென்றால் அதுதான் திருவருள். சிவபெருமானுடைய திருவருள் அப்படிப்பட்டது. எனவே அந்த திருவருளை விட உலகத்திலே நீங்கள் எத்தனையோ சிறந்த பொருள்களை நீங்கள் அடுக்கலாம், ஆனால் எல்லா சந்தர்ப்பத்திலும் நமக்கு வேண்டியது திருவருள் தான். ஆகையினாலே உலகத்து பொருள்கள் எல்லாவற்றோடு நாம் ஒப்பிட்டு பார்த்தாலும் திருவருளை விட சிறந்த பொருள் இந்த அகிலத்திலே இல்லை என்ற உட்கருத்தினை நாம் பெரும்படி செய்கின்றார். அதான் வேண்டும் பொருளில் தலையிலது போல் வேண்டும் பொருள். ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலே ஒவ்வொரு பொருளை வேண்டி நிற்கின்றோமே, அந்த சந்தர்ப்பத்தில் தலையிலது போல் அந்த பொருளை விட தலையாய பொருள் வேறு இல்லை அல்லவா? மருந்தை வேண்டி நிற்கும் போது அந்த மருந்தை விட தலையாய பொருள் வேறு இல்லை. உணவை வேண்டி நிற்கும் போது உணவை விட தலையாய பொருள் வேறு இல்லை. இப்படி ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலே நாம் எந்த பொருளை வேண்டி நிற்கின்றோமோ அந்த பொருளில் தலையிலது போல் அந்த பொருளினும் தலையாய பொருள் வேறு இல்லாதது போல அருளிற் பெரியது அகிலத்தில். அதுபோல எல்லா சந்தர்ப்பத்திலும் பார்த்தாலும் எந்த சந்தர்ப்பத்தில் பார்த்தாலும் திருவருளை விட பெரிய பொருள் ஒன்று இந்த உலகத்தில் இல்லை. ஏனென்றால் இது எல்லா சந்தர்ப்பத்திலும் எண்ண வேண்டிய பொருள். எனவே இதன் மூலம் ஆசிரியர் உரைக்கின்ற உபதேச மொழி என்னவென்றால், எனக்கு அப்படிப்பட்ட சூழல், ஆகவே நான் திருவருளை கருதவில்லை, சிவபெருமானுடைய கருணையை நான் எண்ணி பார்க்கவில்லை, என் சூழல் அப்படி, என் சந்தர்ப்பம் அப்படி என்றெல்லாம் அடியேனை போன்றவர்கள் கூறி வந்தால் அதை ஆசிரியர் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏனென்றால் எல்லா சந்தர்ப்பத்திற்கும் உரியது. இன்னும் ஒரு கோணத்தில் எண்ணி பார்க்க வேண்டும், நன்கு சிந்தித்து பார்க்க வேண்டும். அந்த சிந்தனையைத்தான் அடுத்த குறட்பாவிலே சொல்கின்றார். ஏன் இப்படி சொல்கின்றீர்கள், எல்லா சந்தர்ப்பத்திலும் தேவையாக உள்ளது திருவருள், எனவே ஒரு சந்தர்ப்பத்திலே நமக்கு தேவைப்பட்ட பொருளை விட மேலான பொருள் இருக்க முடியாது, அப்ப எல்லா சந்தர்ப்பத்திலுமே தேவைப்படுகின்ற அந்த பொருளை விட சிறந்த பொருள் வேறு என்ன இருக்க முடியும் என்று சொன்னீர்களே, அது எவ்வாறு பொருந்தும்? தண்ணீர் வேண்டி நிற்பவனுக்கும் அந்த இடத்துல தண்ணீர் தானே தேவையான பொருளாக இருக்க முடியும், தலையாய பொருளாக இருக்க முடியும். அவனுக்கு திருவருளும் தலையாய பொருளாக இருப்பது எப்படி என்று சொல்லும் பொழுது, அப்ப இரண்டாவது குறட்பாவை விளக்குகின்றார். பெருக்க நுகர வினை பேரொழியா எங்கும் அருக்கன் என நிற்கும் அருள். சொற்சுவை அது ஒரு பக்கம், எதுகை மோனை தொடை நயங்கள் அது ஒரு பக்கம், அவை ஒரு பக்கம் அணிவகுத்து நின்று அழகு செய்கின்றன. அதிலேயே மிகச்சிறப்பான செய்தி, நாம எதை விளக்குவது எதை விடுவது என்று தெரியவில்லை, அவ்வளவு சிறப்பாக

0: அமைந்துள்ளது. பெருக்க நுகர வினை பேரொழியாய் எங்கும் அருக்கன் என நிற்கும் அருள். ஏன் திருவருள்தான் உலகத்து பொருள் எல்லாவற்றிலும் திருவருள்தான் மேலானது என்று ஏன் சொல்கின்றோம் தெரியுமா? பெருக்க நுகர வினை, வினை பெருக்க, வினை நுகர என்று கூட்டிக் கொள்ள வேண்டும். வினை பெருக்க, ஒரு பொருள் நமக்கு வேண்டும், தேவையான பொருள் வேணும்னா அந்த பொருளை பெறுவதற்குரிய முயற்சியை நாம செய்ய வேண்டும். முயற்சியை செஞ்சா அந்த பொருளை பெறலாம். பெற்ற பிறகு அந்த பொருளை நுகர்கின்றோம், அதாவது அனுபவிக்கின்றோம். எனவே வினையை பெருக்கவும் அந்த வினைப்பலனை நுகரவும் எது துணை செய்கிறது தெரியுமா? பேரொழியாய் எங்கும் அருக்கன் என நிற்கும் அருள் தான் துணை செய்கின்றது. எங்கும் பேரொழியாக நிற்கின்றது அருள். எப்படின்னா கதிரவன் ஒளி எங்கும் நிறைந்திருப்பது போல. கதிரவன் ஒளி எங்கும் நிறைந்து காட்டுவதனால்தான் நாமெல்லாம் ஒரு செயலை ஈடுபட முடிகிறது. இதையா அது மாதிரி செயலுக்குரிய பலன்களை அனுபவிக்க முடிகின்றது. அதுக்கெல்லாம் கதிரவன் ஒளி இடம் கொடுத்து காட்டி நிற்கின்றான். அதையே நாம் எண்ணி பார்ப்பதில்லை. எல்லாம் நம்மால நடக்கின்றது. அதே மாதிரி தோன்றா துணையாக எங்கும் நிறைந்திருந்து இந்த திருவருள் தான் நமக்கு இன்னது தேவை என்று நமக்கு அறிவிப்பது திருவருள் தான். அந்த தேவையான பொருள் அந்த சந்தர்ப்பத்திலே நமக்கு கிடைக்கின்றது என்றால் அதை கொடுத்து உதவுவதும் திருவருள் தான். திருவருள் கொடுக்காட்டால் அந்த சந்தர்ப்பத்தில் அது கிடைக்காது. அதான் பக்குவ ஆன்மாக்கள் நன்கு சொல்லுவார்கள், எல்லாம் திருவருள் தான். நடக்க வேண்டிய நேரத்தில் அது நடக்குமோ நடக்காதோன்னு ஒரு தயக்கத்திலையும் அச்சத்திலே இருக்கும் பொழுது நல்ல முறையில காரியம் நடந்து கைகூடிக்குன்னா எல்லாம் திருவருள் என்று பக்குவ ஆழ்க்கையிலே பக்குவப்பட்டவர்கள் சொல்கின்றார்கள் என்றால் அப்போ அந்த சந்தர்ப்பத்தில் அதுதான் முக்கியம். தண்ணீர்னா தண்ணீர், உணவுன்னா உணவு, அதுதான் முக்கியம். பேருந்துன்னா பேருந்து, அதுதான் முக்கியம். ஆனால் அதை நமக்கு அந்த உரிய சந்தர்ப்பத்தில் நமக்கு அதனை கொடுத்து அருள்வது எது? திருவருள் தானே. எனவே ஒவ்வொரு சந்தர்ப்பத்தில் ஒவ்வொரு பொருள் தலையாய பொருளாக இருந்தாலும் அந்த தலையாய பொருளை நமக்கு அந்த தக்க சமயத்தில் கொடுத்தருவதும் திருவருள். எனவே எல்லா சந்தர்ப்பத்திலும் ஒருவன் அந்த திருவருளை கருதினால்தான் அவனுக்கு இம்மை வாழ்விலே கிடைக்கக்கூடிய பெயர்களும் கிடைக்கும், மறுமை பயனும் அவனுக்கு கிடைக்கும். இதிலே ஐயமே இல்லை என்று மிக தெளிவாக இந்த இரண்டாவது குரட்பாவின் மூலமாக உணர்த்தினார். கதிரவன் ஒளி காட்டாவிட்டால் உலக காரியங்கள் நடக்குமா? அதுபோல ஆன்ம அறிவிலே திருவருள் தங்கியிருக்காவிட்டால் ஆன்மாக்கள் வினைகளை ஈட்டுவதோ வினைப்பயன்களை நுகர்வதோ எவையுமே நடக்காது என்பதை தெரிவித்தருள்கின்றார். இவ்வாறு பெருக்க நுகர வினை பேரொழியாய் எங்கும் அருக்கன் என நிற்கும் அருள் என்ற இந்த இரண்டாவது குரட்பாவின் மூலம் முதல் குரட்பாவிலே கூறினார்களே அருளை விட தலையாய பொருள் அகிலத்தில் இல்லை என்ற அந்த கருத்தினை நன்கு வலியுறுத்தி அருள்கின்றார். இதன் மேல் ஒரு தடையை எழுப்பினால் ஏன் உயிர்களுக்கு அறிவில்லையா? உடம்பிலே பல கருவிகள் உள்ளனவே, அந்த கருவிகள் கண்டு அறிய மாட்டாவா? அல்லது அந்த கருவிகளின் துணை கொண்டு இந்த உயிர்களாவது கண்டு அறிய மாட்டாவா? திருவருள் காட்டினால்தான் உயிர்கள் நாம் காணுமா? அது என்ன என்று கேட்டால் மிகச் சிறப்பாக அதனை விளக்குகின்றார். ஊன் அறியாது என்றும் உயிர் அறியாது ஒன்றும் இவை தான் அறியாது ஆர் அறிவார்தான் என்று கேட்கின்றார். ஊன் அறியாது என்றும் உடம்பு அறியுமா? ஊன் ஊன் என்பது இரண்டு சுழியின் என்றால் அது வந்து சதையை குறித்து, அது சதையாலான உடம்பை குறிக்கும். மூன்று சுழியின் வரும்பொழுது உணவை குறிக்கும். இரண்டு சுழியின் வந்தது ஊன். ஊன் அறியாது என்றும் உடம்பு என்றுமே அறியாது, அது சடப்பொருள் தான். சரி, உயிர் சித்து பொருள் ஆயிற்றே, அது அறியாதா? உயிர் அறியாது ஒன்றும், உயிர் ஒன்றையும் அறியாதியா? கண் ஒன்றையும் காணாதுன்னு சொல்ற மாதிரி தான். எப்ப காணாது? கதிரவன் ஒளி துணை செய்யாவிட்டால் அல்லது வேறு விளக்கோடி துணை செய்யாவிட்டால் கண் ஒன்றையும் காணாது என்பதுதானே உண்மை. கண்ணுக்கு காணும் தன்மை உள்ளது என்பதும் உண்மைதான். ஆனால் வேறு ஒளி காட்டாவிட்டால் கண் ஒன்றையும் காணாது என்பதும் உண்மைதானே. அது மாதிரிதான் திருவருள் அறிவிக்காவிட்டால் உயிர் ஒன்றையும் அறியாது. இவை தான் அறியாது ஆர் அறிவார்தான். எனவே இவற்றை திருவருள் அறிந்து காட்டாமல் யார்தான் அறிய முடியும் என்று அருமையாக கேட்கின்றார். ஊன் அறியாது என்றும் உயிர் அறியாது ஒன்றும் இவை தான் அறியாது ஆர் அறிவார்தான். எனவே இந்த உலக விடயங்களை எல்லாம் திருவருள் உயிர்களுக்கு அறிவிக்காவிட்டால் யார்தான் அறிய முடியும் என்று அருமையாக விளக்குகின்றார். அடுத்த குரட்பாவினே மிக அருமையாக சொல்கின்றார். இவ்வுண்மை இவ்வாறு உள்ளது. எவ்வாறு உள்ளது? உயிர்களுக்கு வேண்டும் பொருள்கள் எல்லாம் தலையாய வேண்டும் பொருள், மிக முக்கியமான வேண்டத்தக்க பொருள் திருவருள் தான். இதுவே உண்மை. எனவே உயிர்களுக்கு உரிய பொருள்கள், வேண்டி பெற வேண்டிய பொருள்கள் எல்லாவற்றிலும் மிகச்சிறந்த பொருள் திருவருளாக உள்ளது. ஆனால் அந்த உயிர்கள் எப்படிப்பட்ட எண்ணத்திலே வாழ்கின்றன? இந்த உயிர்கள் நமக்கு மிக மிக அவசியமானது திருவருள்தான் என்பதை உணர்ந்து அந்த திருவருளையே எண்ணி வாழ்கின்றார்களா உயிர்கள்? மனித பிறவியாகிய அந்த மேலான பிறவி எடுத்த உயிர்களாவது அப்படி வாழ்கின்றார்களா? இந்த உயிர்களின் நிலை எப்படி உள்ளது? அருளின் நிலை இப்படி உள்ளது. ஆனால் அந்த அருளையே வேண்டி நிற்க வேண்டிய உயிர்களின் நிலை எப்படி உள்ளது என்பதை நமக்கு இடித்துரைத்து உணர்த்துகின்றார். எப்படி உள்ளது? பாலாளி மீனாளும் பான்மைத்து அருள் உயிர்கள் மாலாளி ஆளும் மறுத்து. பாலாளி மீனாளும் பான்மைத்து எடுத்துக்காட்டு சொல்லி சொன்னார். ஆழி என்பது கடல் என்று இங்கே பொருள்படும். ஆழி என்பது கடல். அறவாழி அந்தனன் தாள் சேர்ந்தார் கல்லால் பிறவாழி நீந்தல் அரிது என்று வாழ் தெய்வ புலமை திருவள்ளுவர் பெருமானும் கூறினார். ஆழி என்பது கடலை குறிக்கும். பால ஆழி என்று சொல்லும்போது பார்க்கடலை குறிக்கும். கடல் என்று சொன்னாலே அங்கே கடல்வாழ் உயிர்கள் இருக்க வேண்டும். அதுல நமக்கு எந்த ஐயப்பாடும் பார்க்கடலில் மீன் இருக்குமா, சந்துக்கள் இருக்குமா என்றெல்லாம் நமக்கு ஐயங்கள் தோன்றலாம். பார்க்கடல் என்பது என்ன? நாம பார்க்க முடியலையே. நாம பார்க்க முடியுதுன்னா இல்லையே, நாம முடிவு பண்ணிட முடியாது. அதுதான் பதி பசு பாசம் முப்பொருள்களையும் அனுமான அளவைப்படி எவ்வளவு சிறப்பாக.
1: ஓம் நம சிவாய. You're listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.

0: உயிர்த்தனை வீடு சேர்க்கும் சைவ சித்தாந்தம். அன்பு வணக்கம் நண்பர்களே. இறை அருளால் கற்க கசடர அறக்கட்டளையின் முயற்சியில் நம் ஐயா கம்பபாரதி இலங்கை திரு ஜெயராஜ் அவர்கள் அருளும் சைவ சித்தாந்த தொடர் வகுப்புகள். முதல் பாடம் ஞான குருவான திருமணவாசகம் கடந்த தேவர் அருளிய உண்மை விளக்கம். வகுப்பு 7.
1: இங்கே ஆசிரியர் மாணாக்கரை நோக்கி யோகம் நிகழ் புதல்வா என அழைக்கிறார். அம்மாணாக்கர் சரியை கிரியைகளை முற்றச் செய்து யோக நெறியில் நின்று அதன் பயனாக ஞானத்தை பெறுதலில் வேட்கையுற்று இவ்வினாக்களை கேட்கின்றார். ஆகலின் தாம் கூறும் விடைகளை வாங்கிக் கொள்ளும் பக்குவம் அவர்க்கு இருத்தலை நோக்கியே இவ்வாறு அழைக்கின்றார் என்று கொள்ளலாம்.
2: இன்றைக்கு நம்முடைய சமயத்திலே ஏற்பட்டிருக்கிற ஒரு பெருந்தீங்கிலே ஒன்று, சமயத்தை பின்பற்றாதவர்களால் வருகிற தீங்கை விட பெரிய தீங்கு என்னவென்றால், சமயத்தையும் இப்பொழுது என்ன என்ன செய்கிறார்கள், சில பேர் மலிவு விலைக்கு கொடுக்கிறார்கள். அதாவது யார் எவர் என்று தகுதி இல்லாமல் எல்லாருக்கும் எல்லாவற்றையும் உதவி செய்யும். இப்ப புதிதாக வந்திருக்கிற சமய அமைப்புகள் உங்களுக்கு தெரியும், இந்த வாழ்க வளமுடன் அப்படி இப்படி ஒரு 10 அமைப்பு வைத்திருக்கிறார்கள். யாருக்கு கொடுப்பது என்பது பற்றி, குண்டலினி சக்தி கிளப்புவதை பற்றி வகுப்பெடுக்கிறார்கள், எல்லாருக்குமாக எடுக்கிறார். அப்ப என்ன செய்யறது என்றால், அதை வகுப்பெடுக்கிறவருக்கு அந்த சக்தியினுடைய பவர் புரியவில்லை, அது தாங்கக்கூடியவனுக்கு மட்டும் கொடுக்க வேண்டிய விஷயம். இன்றைக்கு இந்த சித்தாந்திகளுக்கும் வேதாந்திகளுக்கும் இடையிலேயே நான் காணுகிற வித்தியாசம், பகிரங்க எல்லாருக்குமாக இதை கொடுத்தால் ஏதோ அதற்கு ஒரு மதிப்பு வரும் என்று நினைக்கிறார்கள். அப்படி அல்ல, தகுதி உள்ளவனுக்கு கொடுக்க வேண்டும். சின்மயானந்தர் சுவாமிகள் இமயத்திலே போய் தன் குருநாதனிடம் பாடம் கேட்ட பொழுது அவரது இந்த விஷயங்களை சொல்ல சொல்ல அவருக்கு ரொம்ப ஆழமா ஆச்சரியமாக இருந்திருக்கிறது. அவர் ஒரு எல்லையிலே குருநாதனிடம் சொல்லியிருக்கார், இதை உலகம் முழுவதும் நான் சொல்ல விரும்புகிறேன் என்று சொன்ன உடனே அந்த குருநாதர் ஒன்றும் பதில் சொல்லாமல் சிரித்தாராம். அது அதுக்கு என்ன அர்த்தம் என்றால், இவருடைய எண்ணத்திலும் தவறில்லை, ஒரு உயர்ந்ததை எல்லாருக்கும் பகிர வேணும் என்று அவர் நினைக்கிறார். இது எல்லாருக்கும் பயன்பட போறது இல்லை, தகுதி உள்ளவனுக்கு தான் பயன்பட போகிறது, இவனாக கொண்டுபடி எல்லாரிடமும் கொடுக்க போகிறா என்ற அர்த்தத்திலே அவர் சிரிக்கிறார். இன்றைக்கு அதை அவருடைய சிரிப்பினுடைய அர்த்தத்தை நாங்கள் யதார்த்தமாக உணர்கிறோம். எல்லாரும் ஒரு ஒரு பொய்மையான தத்துவ நிலைக்கு போகிறார். அப்படி போகக்கூடாது என்பதால் தான் இவர் சொல்கிறார், தகுதி பெற்றவர்களுக்கு மட்டும் இதை சொல்ல வேண்டும் என்கிறார்.
1: அடுத்த
2: நாங்கள் இன்னொன்றையும் சொல்லுவோம். வைஷ்ணவத்திலே சொல்கிற பொழுது ராமானுஜருக்கு அவருடைய குருநாதர் ஒரு மந்திரத்தை உபதேசித்து இதை உச்சாரணம் பண்ணி வீடு பேரடையலாம், ஆனால் இதை ஒருவருக்கும் சொல்லிவிடாதே என்று சொன்ன பொழுது ராமானுஜர் அதை ஸ்ரீரங்கம் கோபுரத்திலே ஏறி எல்லாருக்குமாக சொன்னார் என்பதை நாங்கள் ராமானுஜருடைய பெருமைக்கு சொல்லுகிறோம். அப்படியானால் அவர் குரு என்ன, தாழ்ந்தவரா? நான் சொல்வது உங்களுக்கு புரியவர், குரு தாழ்ந்தவர் அல்ல, அவ்வளவு பெரிய இதை உபதேசம் பண்ணவரா? அவர் என்ன, அவருக்கு தெரிகிறது இதை எல்லாருக்கும் சொன்னாலும் பயன்படாது என்று தெரிகிறது. அவரிடம் அன்பில்லை கருணை இல்லை, ராமானுஜருடன் தான் இருந்தது என்று நாம் நினைக்க கூடாது. இவருடைய அன்பினுடைய ஆரம்ப நிலை என்றபடியால் இதை எல்லாருக்கும் கொடுத்து எல்லாரையும் முத்தி அடைய வைக்கலாம் என்று நினைக்கிறார். ஆனால் அது சாத்தியமில்லை என்று தெரிந்தபடியால் தான் தகுதி உள்ளவருக்கு அவருடைய குருநாதர் கொடுத்தார். ஆகவே தகுதி இல்லாதவருக்கு இந்த பாடங்களை சொல்லக்கூடாது என்பது நம்முடைய பெரியவர்கள் வகுத்த சட்டம்.
1: அடுத்த பகுதிங்க பாசம் 6-6 தத்துவங்கள். இனி 6-6 தத்துவம் ஏது என்ற முதல் வினாவுக்கு விடை அளிக்கின்றார் ஆசிரியர். அவ்விடைகள் மிகவும் சுருக்கமாகவே உள்ளன. இனி 6-6 தத்துவம் ஏது என்ற முதல் வினாவுக்கு விடை அளிக்கின்றார் ஆசிரியர். அவ்விடைகள் மிகவும் சுருக்கமாகவே உள்ளன. இப்பொழுதே நேராக நாம் செய்யுட்கு சென்றால் பொருளை விளங்கிக் கொள்வதில் சிக்கலும் சிரமமும் ஏற்படும். ஆதலால் முதலில் தத்துவங்களை பற்றி ஓரளவு விரிவாக தெரிந்து கொள்வோம். முன்கூட்டியே தத்துவங்கள் தொடர்பான செய்திகளை தெரிந்து கொண்டால் பின் செய்யுட்களை விளங்கிக் கொள்ளுதல் எளிதாகும்.
2: அதோட அந்த பாட்டுக்கான விளக்கத்தை முடிக்கிறார். இதுல என்னவென்றால், திருக்குறள் படிக்கிற பொழுது தத்துவங்களை ஓரளவு பார்த்திருக்கிறோம் என்றபடியால் நமக்கு இதற்கான ஒரு ஞானம் உண்டு. அதான் நான் திரும்ப திரும்ப சொல்றது பாருங்க, திருக்குறள் படித்தாலே போதும், எல்லா அறிவும் திருக்குறளுக்குள்ளாக வந்துவிடும். தத்துவம் ஆகட்டும், உலகியல் ஆகட்டும், அரசியல் ஆகட்டும், காமம் ஆகட்டும், உண்மையிலே திருவள்ளுவரை நினைத்து வியப்படையாமல் இருக்க முடியாது. இவ்வளவு பெரிய நுட்பமான விஷயங்களை எல்லாம் ஓரண்டு குரலுக்கூடாக சொல்லி இருக்கிறார். இப்ப இவர் என்ன சொல்றார் என்றால், முதல் தத்துவ அடிப்படைகளை விளங்கி கொண்டு பிறகு நூல் ஊடாக விளங்குவதுதான் முறை என்று சொல்லிவிட்டு தத்துவங்களை விளங்கப்படுத்த தொடங்க போகிறார். முடிந்த அளவு படிப்போம்.
1: மாயை என்னும் மூலப்பொருள், ஒருவனால் செய்யப்படுகின்ற பொருள் காரிய பொருள் எனப்படும். அவன் பலவாகிய பகுதிகளை இணைத்து சேர்த்து அக்காரிய பொருளை உருவாக்குகிறான். எனவே காரிய பொருளெல்லாம் பகுதிகளை உடையதாக இருக்கும் என்பது தெளிவு. நாம் கையில் அணியும் கடிகாரம், உடம்பில் அணியும் ஆடை, தோளில் அணியும் மாலை, கழுத்தில் அணியும் நகை முதலியவை எல்லாம் பல பகுதிகளை உடைய காரிய பொருள்களே ஆகும். உற்று நோக்கினால் உலகப் பொருள்கள் அனைத்துமே இத்தகைய காரிய பொருள்கள் தாம் என்பது புலனாகும்.
2: காரிய பொருள் என்றால் பலவற்றினுடைய இணைப்பாலே உருவாகிற பொருளை காரிய பொருள் என்று சொல்கிறார்கள்.
1: நாம் வாழ்கின்ற இப்பெரிய நில உலகையே எடுத்துக் கொள்ளுங்கள். மண், நீர், தீ, காற்று, வெளி என்னும் ஐம்பூதங்களாகிய பகுதிகளின் சேர்க்கையால் உருவானதுதானே இவ்வுலகம். எனவே இவ்வுலகமும் ஒரு காரிய பொருளே. முதலாசிரியராக மெய்கண்டார் உலகம் காரிய பொருள் என்பதை பின்வருமாறு உணர்த்துவார். உலகில் எண்ணற்ற பொருள்கள் காணப்படுகின்றன. அவையெல்லாம் உலகின் பகுதிகளாக உள்ளன. அப்பகுதிகள் எல்லாம் சேர்ந்த காரிய பொருள்தான் உலகம். உலகின் பகுதிகளாய் அமைந்த சடப்பொருள்கள் அனைத்தையும் இரண்டு வகையுள் அடக்கிவிடலாம். பல்வேறு பிறவிகளாக காணப்படும் உடம்புகளாகிய சடப்பொருள்கள் என்பன ஒரு வகை. உடம்பு அல்லாத பிற சடப்பொருள்கள் எல்லாம் இரண்டாம் வகை. நிலம், நீர் முதலிய பெரும் பொருள்களும் அவற்றினால் ஆக்கப்படும் சிறு பொருள்களும் ஆகிய எல்லாம் இரண்டாம் வகையில் அடங்கிவிடும்.
2: அந்த பகுதியை மட்டும் திருப்பி ஒரு தரம் வாசிங்க.
1: உலகின் பகுதிகளாய் அமைந்த சடப்பொருள்கள் அனைத்தையும் இரண்டு வகையில் அடக்கிவிடலாம். பல்வேறு பிறவிகளாக காணப்படும் உடம்புகளாகிய சடப்பொருள்கள் என்பன ஒரு வகை. உடம்பு அல்லாத பிற சடப்பொருள்கள் எல்லாம் இரண்டாம் வகை.
2: அந்த விஷயம் உங்களுக்கு புரியுதுங்களா? அதாவது உயிர் பொருள்களை தாங்கி நிற்கின்றதாகிய உடம்புகள் என்று சொல்லுகிறோம். இப்ப நமக்கு நம்முடைய உடம்பு, நம் ஒரு உயிரை தாங்கி நிற்கிற உடம்பு, அது போல எறும்போ மரமோ எல்லாமே ஒரு உயிரை, ஆன்மாவை தாங்கி நிற்கிறவை எல்லாம் அந்த உடம்பாக இருக்கிற சடப்பொருள் என்று ஒரு பகுதி சடப்பொருளை நினைக்கிறார். இன்னொன்று உயிரை தாங்காத சடப்பொருள், இப்ப மண், கல், இதிலே உயிர் இல்லை, கல்லுக்கு உயிர் இல்லையா என்பது பற்றிய ஒரு சர்ச்சை இருக்கிறது, அதை நாம பிறகு பார்ப்போம். இப்போ ஒரு நம்ம நம்முடைய இயல்பிலே தெரியக்கூடிய சில விஷயங்கள் உயிரே இல்லை, அது இயல்பிலேயே அப்படித்தான் இருக்கிறது என்றால் உயிரை தாங்காத சடப்பொருள், உயிரை தாங்குகிற சடப்பொருள் என்று சடப்பொருளை இது கூறாக பிரித்து காட்டுகிறார்.
1: ஐயா, இதுதான் சேத்தனம் அச்சேதனம் சொல்றாங்க.
2: சேதனம் அச்சேதனம், ஆமா.
1: சரி, நிலம், நீர் முதலிய பெரும் பொருள்களும் அவற்றினால் ஆக்க
2: இல்ல. சேதனம் அசேதனம் வேற. சேதனம் என்பது உயிரில் பொருள், அசேதனம் என்பது உயிர் உள் பொருள். இல்ல, அசேதனம் என்பது உயிரில் பொருள், சேதனம் என்பது உயிர் பொருள். இந்த உள் பொருள் நாங்கள் நேற்று படித்தோமே, சித்து பொருள், அசித்து பொருள் என்று படிக்கிறோமே, அதைத்தான் சேதனம் அசேதனம் என்று சொல்கிறோம்.
3: தாவர சங்கமம் மாதிரி வருமையா?
2: தாவர சங்கமம் அது என்னவென்றால் உயிர் பொருள்களுக்குள்ளேயே ரெண்டு வகை, ஒன்று இயங்குகிற உயிர், மற்றது இயங்காத உயிர். இப்போ நாம் ஆடு மாடு எல்லாம் இயக்கமுடையவர்கள். இப்ப மரங்கள் எல்லாம் உயிர் பொருள் தான், ஆனால் வெளியிலே இயங்க முடியாதவை, ஆகவே இயங்குவதற்கை சங்கமம் என்றும், இயங்குகிற உயிரை சங்கமம் என்றும், இயங்காத உயிரை தாவரம் என்றும் சொல்லுகிற முறைமை இருக்கிறது.
3: நன்றி.
1: பல்வேறு பிறவிகளாக காணப்படும் உடம்புகளாகிய சடப்பொருள்கள் என்பன ஒரு வகை, உடம்பு அல்லாத பிற சடப்பொருள்கள் எல்லாம் இரண்டாம் வகை. நிலம், நீர் முதலிய பெரும் பொருள்களும் அவற்றினால் ஆக்கப்படும் சிறு பொருள்களும் ஆகிய எல்லாம் இரண்டாம் வகையில் அடங்கிவிடும். முதல் வகையினவாகிய உடம்புகளையும் கூட ஆண் உடம்பு, பெண் உடம்பு என இரு வகைப்படுத்தி கூறலாம். எனவே முன்னர் கூறிய இருவகையை இப்படி மூவகைப்படுத்தி கூறலாம். அதாவது ஆண் உடம்பு, பெண் உடம்பு, அவையல்லாத பிற சடப்பொருள் என வகைப்படுத்தலாம். உலகப் பொருள் அனைத்தும் இம்மூவகையுள் அடங்கிவிடும் என்றோ? மெய்கண்டார் இவ்வாறுதான் வகைப்படுத்துகிறார். ஆண் உடம்பை அவன் என்று சொல்ல அவன் என்ற சொல்லாலும், பெண்ணுடம்பை அவள் என்ற சொல்லாலும், பிறவற்றை அது என்ற சொல்லாலும் குறிப்பிடுகிறார். இம்மூன்றன் கூட்டம்தான் உலகம் என்பாராய் அவன், அவள், அது எனும் அவை என்று கூறி, உலகம் இவ்வாறு பகுதிகளை உடையதாக காணப்படுவதால் அது காரிய பொருளே என நிறுவுகிறார்.
2: எப்பவும் அவையவ பகுப்பு உள்ள பொருள்கள், ஒரு பொருளிலே அவையவ பகுப்பு இருந்தால் அது இன்னொருவராலே உருவாக்கப்பட்டது, அதைத்தான் காரிய பொருள் என்று சொல்லுகிறோம். இப்போ அது எப்படி சொல்வது? சாதாரணமாக நீங்கள் ஒரு ஒரு பொருளை பார்க்கிறீர்கள், ஒரு வீணை, அதுல அவையவ பகுப்பு இருக்கிறது, வேறு வேறு அவயவங்கள் சேர்ந்த ஒன்றாக இருக்கிறது. அப்படியானால் என்ன பொருள் என்றால் அது காரிய பொருள். காரிய பொருள் என்றால் செய்யப்பட்டது என்ற அர்த்தத்திலே உருவாகும். எந்த பொருளிலேயும் அவயவ பகுப்பு இருந்தால் அது காரிய பொருள்.
1: காரிய பொருள் எதுவாயினும் அதற்கு ஒரு மூலப்பொருள் வேண்டும். குடம் என்ற காரிய பொருளுக்கு களிமண் மூலப்பொருள், நாற்காலிக்கு மரம் மூலப்பொருள், நகைக்கு பொன் மூலப்பொருள். மூலப்பொருளை முதற் காரணம் என்று குறிப்பிடுவர். மற்றவையெல்லாம் நிரம்ப இருப்பினும் எந்த ஒன்று இல்லாமல் காரியம் தோன்றாதோ அந்த ஒன்றே முதற் காரணம் எனப்படும். குடம் என்ற
2: காரிய பொருள் உருவாவதற்கு, இப்ப நாங்கள் பேசணுமே அவையவ உள்ள பொருட்கள் எல்லாம் காரிய பொருட்கள், காரிய பொருள் உருவாவதற்கு மூன்று காரணங்கள் தேவை. அதை இதையெல்லாம் ஏன் சொல்லுகிறார் என்றால் உலகத்தை விளங்கப்படுத்த அல்ல, தத்துவத்தை விளங்கப்படுத்துவதற்காக கொண்டு வருகிறார். மூன்று முதல் காரணம், அடுத்தது துணை காரணம், அடுத்தது நிமித்த காரணம் என்று மூன்று காரணங்களை சொல்வார்கள். மூன்றும் சேருகிற பொழுதுதான் ஒரு பொருள் உருவாகிறது. அதற்கு அவர்கள் விளக்கம் சொல்வார்கள். இப்போ ஒரு மண் குடம் என்றால் அதற்கு மண் தான் முதல் காரணம். மண் இல்லாத பட்சத்திலே குடம் எப்படியும் உருவாக முடியாது. அதனாலே அந்த மூலப்பொருளை முதல் காரணம் என்று சொல்லுகிற வழக்கம். இனி மண் மட்டும் இருந்தால் குடம் உருவாகாது. மண் என்ற மூலப்பொருள் இருக்கிறது, குடம் உருவாக வாய்ப்பில்லை. அப்ப அதுக்கு என்ன செய்ய வேண்டும்? துணை காரணம் வேண்டும். திருகை என்று சொல்லுகிறோமே, மண் பானை முதலியவற்றை செருகிற திருகை, திருகையிலே இருந்து போட்டால்தான் மண்ணை நாங்கள் பானையாக்க முடியும். அப்போ அந்த திருகையை துணை காரணம் என்று சொல்லுவோம். அதுல என்ன பகுடைய அதுல என்ன சுவை என்று கேட்டால், முதல் காரணத்துக்கும் துணை காரணத்துக்கும் என்ன வித்தியாசம் என்றால், முதல் காரணம் இப்பவும் அந்த பொருளோடு இணைந்தே நிற்கும், பானை இருக்கும் வரையும் மண் இருக்கும். துணை காரணமாகிய திருகை பானை உருவாகிற வரைக்கும் அதனோடு சேர்ந்து நிற்கும். பானை உருவான பிறகு துணை காரணம் போய்விடும். அப்போ இப்ப ரெண்டு காரணம் படித்து விட்டோம், ஒன்று முதல் காரணம், துணை காரணம். இப்பொழுது கூட இந்த பொருள் உருவாக முடியாது. மூன்றாவது ஒரு காரணம் தேவைப்படுகிறது, நிமித்த காரணம் என்று அதற்கு பெயர். நிமித்த காரணம் என்றால் இந்த ரெண்டையும் வைத்து அந்த பொருளை செய்கிற மூன்றாவது ஒரு ஆள் தேவை. முதல் காரணம் மண் இருக்கிறது, திருகை இருக்கிறது, இந்த மண்ணையும் திருகையையும் வைத்து பானையை செய்கிற குயவன் இருக்கிறானே, இவன் நிமித்த காரணன் என்று சொல்வார். இந்த மூன்றும் சேருகிற பொழுதுதான் ஒரு காரிய பொருள் உருவாகும் என்பது தத்துவ கை. இதை என்ன எதுக்கு சொல்லுகிறார்னா, பின்னாலே தத்துவம் சொல்ல போகிறார்கள். அதற்காகத்தான் இவர் இதை இப்பவே இங்கிருந்து கொண்டு வருகிறார். நாம அந்த வழியிலேயே போவோம்.
1: மூலப்பொருளை முதற்காரணம் என்று குறிப்பிடுவர். மற்றவையெல்லாம் நிரம்ப இருப்பினும் எந்த ஒன்று இல்லாமல் காரியம் தோன்றாதோ அந்த ஒன்றே முதற்காரணம் எனப்படும். குடம் என்ற செயற்படுபொருள் உருவாவதற்கு சக்கரம், கழி முதலியவை பயன்படுகின்றன. அவற்றையெல்லாம் குறைவரப் பெற்றிருந்தாலும் களிமண் என்ற ஒன்று இல்லையே குடம் தோன்றாது. அது பற்றியே களிமண் முதற்காரணம் எனப்படுகிறது. இவ்வுண்மை பிற காரிய பொருள்களுக்கும் பொருந்தும். உலகம் காரிய பொருள் என பார்த்தோம். எனவே காரியமாகிய உலகுக்கும் ஒரு
2: காரிய பொருள். ஏன் உலகம் காரிய பொருள் கேட்டால் அது அவயவ பகுப்போடு இருக்கிறது, பலவற்றினுடைய சேர்க்கையாக இருக்கிறபடியால் உலகம் காரிய பொருள்.
1: பஞ்சபூதங்களாலே
2: பஞ்சபூதங்களினுடைய விளைவுகளாலே பல பொருட்களினுடைய சேர்க்கை தான் உலகமாக காட்சி தருகிறது. எப்பொழுது பகுக்கப்படக்கூடியதாக ஒன்று இருக்கிறதோ அது காரிய பொருள் என்று சொல்லப்படும். ஆகவே உலகம் காரிய பொருள் என்று தெரிந்து விட்டது. எப்படி ஒரு பானை காரிய பொருளோ அப்படி உலகமும் காரிய பொருள். இப்போ பானைக்கு எது முதல் காரணம், எது நிமித்த காரணம், எது துணை காரணம் என்று ஆராய்ந்து கண்டுபிடித்தோம். அப்போ உலகத்துக்கும் முதல் காரணம் ஒன்று இருக்க வேண்டும், நிமித்த காரணம் ஒன்று இருக்க வேண்டும், துணை காரணம் ஒன்று இருக்க வேண்டும். அது அதுக்காகத்தான் அந்த மேற்கிட்ட அந்த பானை விஷயத்தை கொண்டு வந்தார். ஒரு காரிய பொருள் உருவாகுவதற்கு முதல் காரணம் என்று ஒன்று இருக்கும். முதல் காரணத்தினுடைய லட்சணம் என்னவென்று கேட்டால் என்றும் அந்த பொருளோடு அது கலந்திருக்கும். அதுதான் முதல் காரணத்துக்கான வரைபடம். அது செய்து முடிக்கப்படும் வரையும் இணைந்திருக்கிறதுக்கு துணை காரணம் என்று பெயர். துணை காரணத்தை கொண்டு முதல் காரணத்தை கொண்டு ஒரு காரியத்தை செய்விக்கிறவனுக்கு நிமித்த காரணன் என்று பெயர். இந்த மூன்றும் சேர்கிற பொழுதுதான் ஒரு குயவனை நிமித்த காரணன் என்றும், மண்ணை முதல் காரணம் என்றும், திருகையை துணை காரணம் என்றும் சொல்லி படித்தோம். இப்போ திருப்பி வருகிறார், உலகத்துக்கு அந்த உவமையை கொண்டு வருகிறார். உலகம் காரிய பொருள் ஏனென்றால் அவய வகுப்பு இருக்கிறது. இந்த சொற்களை நான் சொன்னேனே, இதெல்லாம் இந்த தத்துவத்திலே பயன்படுத்துகிற சொற்கள். அது முதல் தரம் மனதுக்கு நிக்க கஷ்டப்படும், படிக்க படிக்க நின்றிருந்தது. நான் சொல்வேனே, அறிவியல் படிக்கிற பொழுதே கிளை சொற்கள் வந்துவிடும். அவயவ பகுப்பு என்பது அப்படி வருகிற ஒரு சொல். அவயவ பகுப்பு என்றால் உறுப்புகளாக பிரிக்கலாம், அவயவங்களாக பிரிக்கலாம். அவயவங்களாக பிரிக்கலாம் என்றால் என்ன தெரிகிறது? இவை எங்கோ வேற வேறு விஷயங்கள் ஒன்று சேர்க்கப்பட்டுத்தான் அவயவங்கள் ஆனது. ஆகவே பலவற்றினுடைய சேர்க்கை தான் ஒரு காரிய பொருள், உலகம் காரிய பொருள். இப்பொழுது என்ன ஆராயப் போகிறார் என்றால் இந்த உலகத்துக்கு முதல் காரணம் என்ன, துணை காரணம் என்ன, நிமித்த காரணம் என்ன என்று ஆராயப் போகிறார்.
1: உலகம் காரிய பொருள் என பார்த்தோம். எனவே காரியமாகிய உலகுக்கும் ஒரு முதற்காரணம் இருத்தல் வேண்டுமன்றோ? அம்முதற்காரணமாகிய மூலப்பொருள் எது? அதுவே மாயை என்பது.
2: பாருங்கள், எவ்வளவு நுட்பமான கேள்வியை எழுப்பிக் கொண்டு போகிறார்கள். நாங்க பாடமா படிக்கிறோம், அவர் சொல்றத நாங்க கேட்கிறோம், எங்களுக்கு ஒரு கஷ்டமா இல்லை. இதை முதல் முதல் நினைச்சவன் எப்படி யோசிச்சிருப்பார்? ஒரு பொருள் பலவற்றால் செயற்கையாலே உருவானது என்றால் அதை சேர்க்க ஒருவன் வேணும். மற்ற அடுத்த கேள்வி வரும், இதை எதை மூலப்பொருளாக வைத்து செய்திருக்கிறார்கள்? இது அடுத்த கேள்வி, யார் செய்தார்? மூன்று கேள்வி. அப்படி எழும்புகிற பொழுதுதான் இந்த உலகத்தினுடைய மூலப்பொருள் என்ன? நாங்கள் விஞ்ஞான அறிவு தான் பெரிய அறிவு என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஏதோ ஒரு பொருளின் மூலம் இருந்தால்தான் இந்த உலகம் உருவாகி இருக்கும். இப்ப என்ன செய்கிறோம்? தனித்தனி பொருள்களாக பார்த்து அதற்கான மூலப்பொருள் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். சட்டிக்கு மண், தங்கத்துக்கு நகைக்கு தங்கம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இது அந்தந்த பொருளை வச்சு சொல்வது. நான் கேட்பது ஒட்டுமொத்த பிரபஞ்சம் என்று சொல்கிறோம், இதற்கான மூலப்பொருள் என்ன? அதைத்தான் இப்ப ஆராய்கிறார்.
1: மாயையின் நுண்மையும் விரிவும். மாயை எப்படி இருக்கும்?
2: இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தினுடைய மூலப்பொருள் அல்லது முதல் காரணமாக இருப்பது மாயை. இந்த மாயையை நாங்கள் விளங்குவதற்கு தான் இவ்வளவும் சொல்லிக் கொண்டு வருகிறார். மாயை என்ற ஒன்றுதான் மரமாக, மனிதனாக, மேசையாக, எல்லா தோற்றமாகவும் இருப்பது மாயை. ஆகவே இந்த உலகத்திலே என்றும் கலந்திருக்கக்கூடிய, எப்போதும் கலந்திருக்கக்கூடியதால் இருக்கிறபடியால் தான் மாயையை நாங்கள் முதல் காரணம் என்றோம்.
1: மாயையின் நுண்மையும் விரிவும். மாயை எப்படி இருக்கும்? அது கண்ணுக்கு புலப்படாத நுண்மை உடைய அருவப் பொருளாகும். பின்வருமாறு சொன்னால் அதன் நுண்ணில் அதன் நுண்ணிலை ஒருவாறு விளங்கும். மாயையிலிருந்துதான் எல்லா காரிய பொருள்களும் தோன்றுகின்றன. காரியம் காரணத்தை விட பருமையாக இருக்கும். பருமை தூலம் எனப்படும். எனவே மாயையிலிருந்து படிமுறையில் தோன்றும் காரிய பொருள்கள் ஒன்றை விட ஒன்று தூலமாக இருக்கும். இறுதியில் தோன்றும் காரியங்கள் முந்திய எல்லாவற்றையும் விட தூலமாக இருக்கும். மாயையிலிருந்து இறுதியாக தோன்றுகின்ற தூலமான காரியங்களில் ஒன்றாக இருப்பது ஆகாயம். முன்னே தோன்றிய காரியங்களை பார்க்க தூலமான அந்த ஆகாயமே நமக்கு புலப்படாத அருவமாக இருக்கிறதே. அவ்வாறாயின் அதற்கு முன்னே தோன்றிய காரியங்கள் அதைவிட எவ்வளவு நுண்ணியவாக இருக்கும்.
2: அதாவது உலகம் காரிய பொருள் என்று முடிவாகிவிட்டது. ஏன் முடிவானது என்றால் அது அவயவ பகுப்பு உள்ளது. ஆகவே காரிய பொருள், காரிய பொருளுக்கு கட்டாயமாக ஒரு பொருள் காரியப்பட வேண்டுமானால் முதல் காரணம், துணை காரணம், நிமித்த காரணம் வேண்டும். ஒட்டுமொத்த உலகத்துக்கான முதல் காரணம் என்ன என்றால் மாயை. அதை சொல்லுகிறார். மாயை நமக்கு பார்த்து கேட்டு அறிய முடியாத ஒரு பொருள். ஏனென்றால் காரியங்களுக்கு காரணமாக இருக்கிறது அது. இந்த உலகத்தினுடைய காரிய பொருள்களுக்கு காரணமாக இருக்கிறது. எப்பொழுதும் காரியம் பருமை, காரணம் நுண்மை. இதுதான் உலகத்தினுடைய எந்த பொருளையும் எடுத்து பார்த்தீர்கள் என்றால் காரியப்படுகிற பொழுது அது பெருமை வந்துவிடும், காரணமாக இருக்கிற பொழுது நுண்மை இருக்கும். இதை இவ்வளவத்தையும் அவர் கொண்டு வருகிறார். இப்போ மாயையும் காரணமாக இருக்கிற பொழுது நுண்மை, காரியமாகிற பொழுது பெருமை. என்ன இதுல நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்றால் ஒரு காரணம் நேரடியாக காரியமாக மாறாது. இன்றையோட வகுப்பால நிக்கிறதா இருந்தா நிக்க வேண்டும். அதாவது ஒரு காரியம், ஒரு காரணம் நேரடியாக காரியமாக மாறாது, படிப்படியாகத்தான் காரியமாக மாறும். அப்படி மாறுகிற பொழுது ஒன்றை நோக்க மற்றது நுட்பமாக இருக்கு. நான் சொல்றது உங்களுக்கு புரிகிறதுங்களா? அதாவது ஒரு காரணம் காரியமாக மாறுகிறது. முதல் படியிலே காரியமாகி, இரண்டாம் படியிலே காரியமாகி, மூன்றாம் படியிலே காரியமாகி, நாலாம் படியிலே தான் எங்களுக்கு அது முழுவதுமாக தெரிய வருகிறது. இதற்கிடையிலே பல படிகள் உண்டு. இப்போ இந்த படிகள்ல நம்ம மாயை காரணம் என்று சொன்னோமே, அது எப்பொழுதும் வெளிப்படாது, உண்மையாக இருக்கும் என்றால் இந்த நாலு ரூபமாக வெளிப்பட்டது, இந்த நாலு ரூபங்களும் வந்ததோடு ஒப்பிட அதற்கு முதல் நிலை நுட்பமாகத்தான் இருக்கு. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? நாலு படிநிலையிலே ஒரு பொருள் உருவாகிறது என்றால் மூன்றாவது படியை ஒப்பிடுகிற பொழுது இரண்டாவது நுட்பம், நாலாவது ஒப்பிடுகிற பொழுது மூன்றாவது நுட்பம், நாலாவது தான் நம்ம காட்சிக்கு வருகிறதாகிய பெருமை பொருள். அப்படி இந்த மாயை ஆகிய முதல் பொருள் படிநிலையிலே தான் மாறுகிறது. அதுக்கு அவர் விளக்கம் சொல்லுகிறார் என்னவென்றால், மொத்த உலகமே பஞ்சபூதத்தினுடைய சேர்க்கை. நமக்கு நன்றாக தெரிந்திருக்கு, பஞ்சபூதத்தினுடைய சேர்க்கை தான் உலகம். எல்லாத்திலும் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து கடவுள் ஒரு பொருளை உருவாக்குகிறார். இப்ப நம்முடைய உடம்பு என்பது பஞ்சபூதத்தினுடைய சேர்க்கை. ஏன் எல்லாருடைய உடம்பும் பஞ்சபூதத்தினுடைய சேர்க்கை தானே, எல்லாருடைய உடம்பும் ஒன்றாக இல்லை என்றால் கடவுள் விகிதாசார வித்தியாசத்திலே உருவாக்குகிறார். என்னுடைய உடம்பு உருவாகிய பஞ்சபூத கணக்கு உங்க உடம்பு அல்ல, ஆனா எல்லாமே பஞ்சபூதம் தான். அப்ப ஏன் இந்த வித்தியாசத்தை கடவுள் பண்ண வேணும்? அவர் நேர்மையானவர், எல்லாருக்கும் ஒன்றை கொடுக்க வேணும் என்றால் அவர் ஒன்றும் பண்ண முடியாது என்றால் அவரவர் வினைக்கேற்ற உடம்பு. ஆகவே அந்த உடம்புகளுக்குள்ளே பேதம் இருக்கத்தான் வேண்டும். பேதம் இருக்க வேண்டும் என்றால் பஞ்சபூத கலவைகள் மாறத்தான் வேண்டும். இதுதான் அந்த இயற்கை நிலை. இப்போ அடிப்படையிலே பஞ்சபூதங்களினுடைய விரிவாக பிரிகிற பொழுது நான் இப்ப சொன்னதில்லை, பஞ்சபூதத்தையே பார்த்தோமானால் முதல் பூதமாக ஆகாய பூதம் உருவாகிறது. அதிலே இருந்து காற்று, அதிலே இருந்து நெருப்பு, அதிலே இருந்து நீர், அதிலே இருந்து நிலம். இப்ப இதை பார்த்தால் இந்த பூதங்களே ஒன்றோடு ஒன்று ஒப்பிடுகிற பொழுது நுண்மை பெற்றுக் கொண்டே போகும். ஆகாய பூதம் நமக்கு இருக்கிறதா இல்லையா என்பதே டவுட். அதனாலதான் நாத்திகர்கள் தத்துவத்தை நாலு தத்துவத்தோடு நிறுத்திவிட்டார். அவர்களுக்கு ஆகாய பூதம் என்று ஒன்றே இல்லை. ஏனென்றால் கண்ணுக்கு தெரியவில்லை, புலன்களாலே அறிய முடியவில்லை, ஆகவே ஆகாயம் இல்லை என்பது நாத்திக கொள்கை. அவர் எவ்வளவு முட்டாள்கள் என்று நினைத்து பாருங்கள். இன்றைக்கு அவர்கள் தான் அறிஞர்களாக உருவாக இருக்கிறார். ஏனென்றால் கண்ணுக்கு தெரியவில்லை என்பதற்காக ஒரு பொருள் இல்லை என்ற சொல்ல முடியும். ஆகாயம் என்ற ஒன்று இருக்கிறது என்பதற்கு அனுமானமாக நிறைய சான்றுகள் சொல்லலாம். இவர்களுக்கு எல்லாமே காட்சியாக வர வேண்டும், காட்சியாக வராத விட இல்லாம ஆகாயம் என்ற ஒரு பூதம் இருக்கிறது. அது என்ன செய்யறது? கொஞ்சம் பருமை உருகிற பொழுது காற்றாக மாறுகிறது. ஆகாயம் எப்படியும் நமக்கு உணரலாமே தவிர அறிய முடியாது. காற்று பிறகு கொஞ்சம் காற்று மேலே படுகிற பொழுது தெரிகிறது, கொஞ்சம் அது அறியப்படுகிறது. பிறகு காற்று நெருப்பாக வருகிற பொழுது கண்ணுக்கே காட்சிக்கு வந்து விடுகிறது, கண்காட்சிக்கே வந்து விடுகிறது. பிறகு நீர் நெருப்பு நீராகிற பொழுது பற்றவே முடிகிறது, கையில அள்ளலாம் பற்றவே முடிகிறது. பிறகு நீர் நிலமாகிற பொழுதுதான் முழுமையான பருமை உருவாகிறது. அது நீங்கள் இந்த திருவாசகத்துல மணிவாசல வடிவா சொல்லுவார்கள், காற்று நிலத்து நிலம் தாய் நிலம் தாய் போற்றி அப்படி அஞ்சையும் சொல்லுவார். அப்போ ஒரு ஆகாய விரிவே பஞ்சபூத விரிவே நுண்மை இருந்து பருமை, நுண்மையிலிருந்து பருமை, நுண்மையிலிருந்து பருமை. இது மொத்தமாக நாங்கள் பார்க்கிற போது இவை எல்லாவற்றிலும் நுண்மை, ஆகாயமே நம்மால் புரிய முடியவில்லை. ஆனால் அப்ப ஆகாயத்தை உருவாக்குகிற மாயையினுடைய நுண்மை என்பது எவ்வளவு சிரமமானது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும்.
1: மாயையிலிருந்துதான் எல்லா காரிய பொருள்களும் தோன்றுகின்றன. காரியம் காரணத்தை விட பருமையாக இருக்கும், பருமை தூலம் எனப்படும். எனவே மாயையிலிருந்து படிமுறையில் தோன்றும் காரிய பொருள்கள் ஒன்றை விட ஒன்று தூலமாக இருக்கும். இறுதியில் தோன்றும் காரியங்கள் முந்திய எல்லாவற்றையும் விட தூலமாக இருக்கும். மாயையிலிருந்து இறுதியாக தோன்றுகின்ற தூலமான காரியங்களில் ஒன்றாக இருப்பது ஆகாயம். முன்னே தோன்றிய காரியங்களை பார்க்க தூலமான அந்த ஆகாயமே நமக்கு புலப்படாத அருவமாக இருக்கிறதே. அவ்வாறாயின் அதற்கு முன்னே தோன்றிய காரியங்கள் அதைவிட எவ்வளவு நுண்ணியதாக இருக்கும்! அக்காரியங்கள் அனைத்திற்கும் மூலமாக இருக்கும் மாயை என்பது எத்துணை எத்துணை நுண்ணியதாக இருக்கும் என்பதை சொல்லவும் கூடுமோ?
2: அதாவது மாயை ஓரளவு காரியமாக வழிபடுகிற நிலைதான் ஆகாயம். அதையே நம்மால் புரிந்து கொள்ள முடியவில்லை. அதற்கு அடுத்தது படிப்படியாக இருந்து நிலத்துக்கு வருகிற போதுதான் நமக்கு கிளியராக தெரிகிறது. இந்த அஞ்சு நிலையும் மாயையினுடைய நேர் வழிபாடு அல்ல, மிக பிந்தின வழிபாடு. உங்களுக்கு தெரியும், நாங்கள் 36 தத்துவம் படித்தோம். கடைசியாக வருகிற 5 தத்துவம் தான் நிலம் நீர் தீகாற்று ஆகாயம். இப்ப இதுக்கு முன்பு 31 தத்துவம் இருக்கிறது. இந்த 5 தத்துவத்திலே ஆகாய தத்துவத்தையே நம்மால் புரிந்து கொள்ள முடியவில்லை. அப்ப மேலே இருக்கிற 31 தத்துவத்தையும் புரிந்து கொள்வது எவ்வளவு சிரமமாக இருக்க போகிறது? 36 தத்துவத்தை விளங்கப்படுத்துவதற்கு ஒரு முன்முறை செய்கிறார். கடைசி 5 தத்துவத்திலேயே இருக்கக்கூடிய முதல் 5 தத்துவத்தின் முதல் தத்துவமாக ஆகாயமே நமக்கு இருக்கிறதா இல்லையா என்று சந்தேகம் தருகிறது. அப்படியானால் அதுக்கு முன்பு வரப்போற 31 தத்துவங்களும் எவ்வளவு நுண்மையானது, இவர் இந்த 31 தத்துவத்தையும் உருவாக்குகிற மாயை எவ்வளவு நுட்பமானது என்பதை ஒரு ஒரு ஒரு ஒரு ஒரு வழிவட்ட படம் போட்டு நமக்கு காட்டுகிறார். இன்றைய வகுப்பை இந்த அளவிலே நிறுத்துவோம். நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், பெரிய அறிவியல் எல்லாம் பேசுகிறோம், எல்லா பொருளும் உருவாக அதற்கு ஒரு மூலப்பொருள் தேவை என்று உருவாக யோசிக்கிறோம். இதை அந்த காலத்திலேயும் நம்முடைய பெரியவர்களும் செய்திருப்பார்கள். ஒரு குறிப்பிட்ட எல்லைக்கு மேலே ஞானம் வளர்ந்த உடனே தான் அவர்களுக்கு இந்த கேள்வி பிறக்கிறது. ஒவ்வொரு பொருளும் உருவாக ஒரு மூலப்பொருள் தேவை என்றால் மொத்த பிரபஞ்சமும் உருவாகுவதற்கான ஒரு மூலப்பொருள் தேவைப்பட்டிருக்கும் அல்லவா என்று தேடிய தேடலினுடைய விளைவு தான் மாயையினுடைய கண்டுபிடிப்பு. இன்றைக்கு அறிவியலிலே மொத்த பிரபஞ்சத்தினுடைய மூலப்பொருள் இது என்று கேட்டால் அவர்களால் சொல்ல முடியாது. ஒவ்வொரு பொருளுக்கும் சொல்வார்கள். இதை விட இது எல்லாமே காரிய பொருளாக சேர்ந்த ஒரு காரியம், பிரபஞ்சம் என்ற ஒரு காரியத்தினுடைய மூலம் என்ன? தேடலுடைய விளைவுதான் மாயை கண்டுபிடிப்பு. அந்த மாயை பற்றி நாளை படிப்போம்.
0: உயிரை அன்பில் வளர்த்து அருளாக்கும் இம்முயற்சியில் இணைந்து பங்கேற்றமைக்கு நன்றி. இறை பணியான இம்முயற்சியின் மற்ற பதிவுகளை கேட்க www.karka.in வலைத்தளம் அல்லது யூடியூபில் கற்க கசடர சைவ சித்தாந்த தொடர் வகுப்புகள் என்ற இணைப்பிலும் காணலாம். நன்றி, வணக்கம். சிவார்ப்பணம்.
4: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நம சிவாய.
5: திருச்சிற்றம்பலம் சைவம் .org-இன் அன்பான நேயர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்க இருப்பது சைவ சித்தாந்தம் பற்றிய சொற்பொழிவு. தலைப்பு திருவுந்தியாரும் திருக்கழுற்றுப்படியாரும். உரை வழங்குபவர் சிவ விஜயலட்சுமி அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
6: அடுத்த ஒத்திருவுந்தியார் பாடல். ஏகனுமாகி அநேகனுமானவன் நாதனுமானான் என்று உந்திபர, நம்மையே ஆண்டான் என்று உந்திபர. ஒருவன் இன்னும் ஒருவன் காண்க என்றெல்லாம் நமது இது சொல்லும் இல்லையா. இதுல வந்து ஏங்கன் அநேங்கன் இறைவனடி வாழ்கன்னு நம்ம மணிவாசகரும் சொல்றார். அவன் ஒருவனாகவும் இருக்கின்றான், அநேகவனாகவும் இருக்கின்றான். சில மதவாதிகள் என்ன சொல்றாங்க, பிரம்மம் ஒன்றே, எல்லாமே பிரம்மத்தினுடைய. அவங்க என்ன சொல்றாங்க, ஒரு சந்திரன் இருக்கிறான், நீர் இருக்கு, அந்த நீர்ல அந்த ஒரு என்ன பண்றான், பல சந்திரன்களாக பிரதிபலிக்கிறான் இல்லையா. அதுபடி எல்லா ஆன்மாக்களும் அவனுடைய விளையாட்டால் பலவாக இருக்கின்றன. பிரம்மமே அவனுடைய விளையாட்டினால பல ஆன்மாக்களாக இருக்கிறான். அப்புறம் தனக்கென்ற அந்த விசேட ஞானத்தை இந்த ஆன்மாக்கள் பெற்ற பின் தான் பிரம்மம் என்பதை உணர்கிறது. இது யாரு, நம்மளோடது இல்ல. அது வந்து யாரு, ஏகாண்மவாதம், மாயாவாதம். அதனால அவங்க என்ன சொல்றாங்க, பிரம்மம் ஒன்றே பொருள், ஆன்மாக்கள்லாம் பிரம்மத்தினுடைய விளையாட்டால் பிரம்மம் எடுத்த ரூபங்கள் அப்படிதான் அவங்க சொல்றாங்க. ஆனால் நாம் அதை ஒத்துக்கொள்வதில்லை. ஆன்மாக்கள் பல, அவன் ஒருவன். அப்போ அவங்க அத அவர்களை மறுக்கு முகமாக அவன் எல்லா உயிர்களிலும் கலந்து நிற்கின்றான். எல்லாரையும் இப்ப மூவரையெல்லாம் அதித்திட்டு நின்று முத்தொழில்களை ஆற்றுகின்றான். அதனால் அவன் அநேகனும் ஆவான். அவர்களை சொல்ற கூற்றை மறுத்து அவன் அநேகனும் ஆகின்றான் என்பதுக்காக அநேகனும் ஆனான் என்று உந்திபரன் சொல்றார். அப்புறம் இந்த அநேக ஈஸ்வரவாதிகள் என்ன சொல்வான்னா, ஈஸ்வரர் வந்து ஒருத்தன் இல்ல, நிறைய பேரு. ஏன்னா அப்போ ஒரு வீட்டை ஒரு தேரை செய்யறோம், தேர் வந்து ஒருவனால செய்ய முடியுமா, அதுக்கு நிறைய பேர் சேர்ந்தாதான், தச்சர்கள் நிறைய சேர்ந்தாதான் அதை செய்ய முடியும். இப்படி ஒரு சாதாரண விஷயத்தை, அதுபடி ஒரு பெரிய கட்டடத்தை கட்டுறோம், அதுக்கு நிறைய பேர் இருந்தா தான் அந்த கட்டடத்தை கட்டி முடிக்க முடியும். இப்படி ஒரு சாதாரண உலகங்கள் விஷயத்துக்கே ஏகப்பட்ட பேர் ஒரு காரியத்தை செய்து முடிக்கிறதுக்கு வேண்டியதா இருக்கு. இப்போ இந்த அண்ட சராச்சரங்களையும் ஆள வேண்டும் என்றால் நிச்சயமா ஒருவனால முடியாது, பல கடவுளர் இருந்தா தான் முடியும் அப்படின்னு சொல்றது யாரு, அநேக ஈஸ்வரவாதிகள். ஆனா அப்புறம் அதை மறுத்து நாம என்ன சொல்றோம், ஒரு கட்டடத்தை கட்டுறதுக்கு பல பேர்னு இருந்தாலும் தலைமை கொத்தன்னு ஒருத்த ஓடி இருப்பான், அவனுக்கு கீழே தான் மற்றவர்கள் வேலை செய்வாங்களே தவிர அவங்க எல்லாருமா தலைமை இல்லாம அவங்க எல்லாருமா சேர்ந்து வீட்டை கட்ட முடியாது. அப்படின்னா அவன் ஆளுக்கு அவன் ஒரு கொத்தம் அவன் இஷ்டத்துக்கு கட்டுவான், இன்னொரு கொத்தம் அவன் இஷ்டத்துக்கு கட்டுவான் இல்லையா. தலைமை கொத்தன் இல்லாம அது வீடு வீடா வருமா, கட்டடம் கட்டடமா வருமா, வராது. அதனால அது மாதிரிதான் இந்த அண்டச்சராச்சரங்களையும் அவர் பல மூர்த்திகளையும் அதித்திட்டு நின்று செயல்பட்டாலும் மூவருக்கும் முதலாகி நிற்பவன் ஒருவனே. அதனால கடவுள் ஏகனே, அநேகன் அல்ல என்று மறுத்து கூறுவார். ஆக இந்த இருவித மாறுபட்ட மதவாதிகளையும் மறுத்து கூறுவதற்காக ஏகனுமானி ஏகனுமாகி நிற்பவன் அநேகனும் ஆனான் என்று உந்திபர என்று சொல்கிறார். அவன் ஏகனாகவும் இருக்கின்றான், அவனே அநேகனாகவும் இருக்கின்றான். அப்ப மாயாவாதத்தை மறுப்பதற்காக அநேகனாக இருக்கின்றான் என்ற உண்மையை எடுத்து சொன்னார். அநேக ஈஸ்வரவாதிகளை மறுப்பதற்காக ஏகனுமானான் என்ற அந்த உண்மையை எடுத்து சொல்கிறார். அதுதாங்க சொல்றார், ஏகனுமாகி அநேகனுமானவன் நாதனுமானான் என்று உந்திபர. நாதன் என்றால் தலைவன், இங்க நமக்கு ஞானாசிரியன். ஞானாசிரியன், ஞானாசிரியன் மானான் என்று உந்தீபரர். இதில் அநேகன மானான் என்பது அவன் சக்திகளை சக்தியாக பிரியும் பொழுது அநேக சக்திகளோடு கூடுவதனால அவன் அநேகனும் ஆனான் இல்லையா என்று சொல்கிறார்கள். நம்மையே அப்படி நாதனும் ஆனவன் வந்து என்ன செய்தான், நம்மையே ஆண்டான் என்று உந்தீபர. பொருள் சாதாரணமா புரியுதில்லையா, ஏகனுமாகி அநேகனுமானவன் நாதனும் ஆனான் என்று உந்தீபர, நம்மையே ஆண்டான் என்று உந்தீபர. அப்போ இது ஏகனமாதல் சிவமே ஆதல். ஆனா அடைப்பு குறிக்கல வேணா போட்டுக்கிடுங்க. என்னது அநேக ஈஸ்வரவாதியை மறுத்தல். இல்ல அவன் அநேகனுமானான்னு அவன் சொல்றான்ல, அநேக ஈஸ்வரவாதி, அதை மறுக்கும் பொருட்டு ஏகனாகி நிற்கின்றான் என்று சொல்கிறார். அவர்களை மறுத்து அவன் ஒருவனே என்று சொல்கிறார். அப்புறம் அநேகனுமானவன் சிவசக்திகள் ஆதல், அவன் செயல் செய்ய தொடங்கும் பொழுது ஐந்து சக்திகளாக ஆகின்றான். அது தெரியும் இல்லையா, ஐந்து சக்திகள் எதெல்லாம், அருள் சக்தி, ஆதிசக்தி, இச்சாசக்தி, ஞானசக்தி, கிரியாசக்தி. அத என்ன எழுதிக்கிடுங்க, என்னது அருள் சக்தி, ஆதிசக்தி, ஆதிசக்தி தான் திரோதான சக்தி, அருள் சக்தி, ஆதிசக்தி, இச்சாசக்தி, ஞானசக்தி, கிரியாசக்தி. அதனால நம்ம நேத்தோ பார்த்தோம் இல்லையா, ஓருருவாயினை மானாங்கரத்து ஈரியல்பாயின்னு சொல்றோம் இல்லையா. அப்போ சக்தியாக ரெண்டு அப்பாறான். அதேபடி பல ஆற்றல்களையோடு அவனை இணைக்கும் பொழுது அவன் ஐந்து விதமான சக்திகளாக அவனுடைய ஆற்றல் வெளிப்படுகின்றது. அதனால அப்போ அவன் என்னதாயிடுறான், அநேகனும் ஆனான். அதில் அடைப்புக்குறிக்குள்ள போட்டுட்டு மாயாவாதியை ஏகாண்மவாதியை மறுத்தல் பொருட்டு, ஏகாண்மவாதியை மறுத்தல் பொருட்டு சக்திய உயிர்கள்னு சொல்லக்கூடாது. பல அது ஆனவன் பல உயிர்களும் கலந்து நிற்கிறான், இதுதான் அந்த சக்திகள் ஆதல்ங்கிறதா மிக பொருத்தம். பல உயிர்களிலும் கலந்திருந்ததுனால அவனாகவே ஆயிர முடியாது, இதுலனா மாற்றமே இல்லை. அவன்தான், அவனேதான் அவனுடைய சக்தியும், அவனும் அவன் சக்தியும் ஒன்றுதானே. அதுக்கப்புறம் நாதனும் ஆனான். நாதனும் ஆனானா பதியும் ஆனான், சிவமானான், சிவ சக்திகளானான், அப்புறம் பதியும் ஆனான், நம்மையே ஆண்டான், ஆச்சாரியனும் ஆதல், ஞானாசிரியனுமாக ஆதல். இதனாலதான் அவனை கருணாமூர்த்திங்கிறோம், எல்லாம் இந்த உயிர்களுக்காகத்தான். அடுத்த திருக்கழிற்றுப்படியார் பதினோராவது பாடல். ஆற்று நீர் இருக்கு, அது வந்து என்ன ஆகுது, கடல் நீரோட போய் கலந்து விடுகிறது. ஆற்று நீர் கடல் நீரோட போய் கலந்து விடுகிறது. பதினோராவது பாடல் களிறு கலந்த உடனே அதுக்கப்புறம் அது அந்த திரும்ப வெளி வராது. வெளி வந்தா எப்படித்தான் வெளிவரும், ஆற்றோட கடலோட கலந்த ஆற்று நீர் வெளி வருவதில்லை. வந்தா எப்படிதான் வரும், கடல் நீராத்தான் வரும். நான் ஆத்துல நான் கலக்கும் போது நல்ல தண்ணியா தான் கலந்தேன், அதனால வரும்போது நல்ல தண்ணியா தான் வருவேன்னு சொல்ல முடியுமா, நல்ல தண்ணியாவா வரும், வராது. எப்படிதான் வரும், கடல் நீராக தான் வெளியில வரும். அதுபடி இந்த சிவஞானிகள் நிட்டை கூடினார்கள். அந்த கடல் நீர் என்பது நிட்டை கடல் நீர், கடல் நீரில் கலத்தல் என்பது என்னது, நிட்டை கூடுதல். அப்படி கூடி ஒருவேளை அந்த நிட்டை கலைந்தாலும் அப்போ அவளுடைய ஐம்பொருளுடைய செயல்பாடு இருக்கும். அப்படிதானே, நிட்டை கலைந்தாலும் ஐம்பொருளுடைய செயல்பாடு இருக்கும். ஆனா அந்த ஐம்பலுடைய செயல்பாடு இந்த உலக உயிர்களுடைய உயிர்களுக்கு உபகாரம் செய்வதாகவே இருக்கும். அது ரொம்ப ஒரு விசேஷமான செயல். சிவஞானிகளுடைய செயல்கள் எப்படி இருக்கும்னா, முழுவதும் அவங்க எதிலேயே ஆழ்ந்திருப்பர், சிவபோகத்திலேயே ஆழ்ந்திருப்பர். ஒருவேளை அவளுடைய ஐம்பொறிகள் அந்த சிவபோகத்தை விட்டு வெளியில வந்தாலும் அவங்களுடைய செயல்பாடுகள் யாருக்காகவே இருக்கும், இந்த உலகத்தவருடைய நன்மைக்காகவே இருக்கும் இல்லையா. அதான் நம்ம உமாபதி சிவம் கொடி கட்டும் போதும் கொடி ஏற்றும் போதும் என்ன சொல்றார், இந்த உலகத்து உயிர்களுக்கெல்லாம் அருள் கூடும்படி கொடி ஏற்றினேனே அப்படிம்பார். அந்தோ பரிதாபம், இந்த அருள் மலத்தில் அருளில் குளிக்க வேண்டிய இந்த உயிர்கள் திரிமலத்தில் குளிக்கின்றனவே, இவர்களுக்கெல்லாம் அருள் கூடுவது என்றோ, அருள் கூடும்படி கொடி ஏற்றினேன் அப்படிம்பார். அதான் நம்ம நாவுக்கரச பெருமான், ஞான சம்பந்த பெருமான் எல்லாம் செய்த அற்புதங்களை எல்லாம் அவர் பின்னாடி பாடுறார். இதெல்லாம் அவர்கள் ஐம்பொறிகளை அந்த அவனுடைய அந்த சிவபோகத்தை அனுபவிக்கிற நிலையிலிருந்து வெளியில வந்தாலும் அவர்கள் அவருடைய அந்த செயல்பாடுகள்லாம் யாருக்காகவே இருக்கும், உலக உயிர்களுக்காகத்தான் இருக்கும். சிவஞானிகளுடைய செயல்பாடுகள் இந்த உலகத்து உயிர்களுக்கு நன்மை செய்வதற்காகவே செயல்பாடுகள் எல்லாம் அமைந்திருக்கும். அதான் அப்படி கடல் நீர்ல கலந்த ஆற்று நீர் வெளியில வரும்போது கடல் நீராகவே வருவதனால அதனுடைய தன்மை தன்னுடைய தன்மை கற்று அந்த கடல் நீருடைய தன்மையை பெற்று வருவது போல, அது மாதிரிதான் என்னது சிவஞானிகள் அந்த சிவமா சிவத்தோடு ஒன்று கூடினதுக்கு அப்புறம் தங்களுடைய தன்மை கெட்டு சிவமான் தன்மையை அடைகிறார்கள். அந்த சிவமான் தன்மையிலிருந்து அவர்கள் வெளியே வந்தாலும் என்ன நடக்கும், இந்த உலகியலுக்காக பயன்படுத்தப்பட்ட ஐம்பொறிகளின் தன்மை கெட்டு இப்ப என்ன ஆயிரும், ஆன்மாக்களின் நலனைக்கே அவைகள் செயல்படுவதாக அமையும். எப்படி கடல் நீராக வெளிவருகிறதோ அது மாதிரி இவர்கள் அந்த சிவபோக நிலையை விட்டு நீங்கினாலும் அருள் தன்மையிலே நின்று உலக மக்களுக்கு அருள் புரிவார்கள். புரியுதா, குழப்பமா இருக்கா, புரியுற மாதிரி இருக்கா? அத ஓமையா நம்ம எழுதி போடணும்னா பொருள் ஓமை என்று எழுதி கொள்ளுங்கள். ஆறு கடலில் கலக்கிற மாதிரி இங்க என்னது சிவஞானிகள் சிவத்தோடு கலத்தல், சிவத்தோடு ஒன்றுதல். ஆற்று நீர் கலந்தபின் கடல் நீராகும், கடல் நீராதல். அது எதுக்கு ஓமை, சிவஞானிகள் சிவமே ஆதல், சிவமாம் தன்மை அடைதல். சிவமே ஆதல்னா அவரே ஆயிட்டேன், சிவமாம் தன்மை அடைதல், தன்மை அடைதல். அப்புறம் ஆற்று நீர் வெளிவருதல், அது வெளியில வராது, அப்படி வெளி வந்ததானால் ஆற்று நீர் வெளிவருதல். இங்க என்னது நிட்டை கலைதல், நிட்டை கலைதல். இதான் அந்த ஓமை. ஆற்று நீர் வெளிவருதல், அது வராது வந்ததானால். இப்ப இவர்கள் நிட்டை கலைந்தார்கள் என்றால் அப்புறம் அதில் கடைசியில வரி, கடதல் உள்ள கடைசி வரி, உயிர்களுக்கு அருள் புரியும் முகமாகவே அவருடைய செயல்பாடுகள் எல்லாம் இருக்கும். இதுக்கு தான் பல ஓமைகளையும் வர பாடல்கள்ல எடுத்து காண்பிக்கிறார். புரியுதா, சிவ மாதிரி கடல், சிவஞானி மாதிரி ஆறு, இந்த சிவஞானி சிவத்தோடு ஒன்றுதல் மாதிரி ஆறு, ஆறு கடலில் கலத்தல், அப்புறம் சிவஞானிகள் சிவமாம் தன்மை அடைதல் எனது ஆற்று நீர் கடல் நீராறுதல், அப்புறம் நிட்டை ஆற்று நீர் வெளியில் வருதல் வந்து எனது நிட்டை கலைதல், அந்த ஒன்றிய தன்மையிலிருந்து கலைதல். இப்போ பாடலை பாருங்க. ஆற்றால் அலை கடற்கே பாய்ந்த நீர் என்ன, ஆற்றால் அலைக்கடற்கே பாய்ந்த நீர் அந்நீர்மை மாற்றி, அந்நீர்மை மாற்றினா நல்ல தண்ணி அப்படியே அந்த கடல் தண்ணியாக மாறி, மாற்றிய ஆற்றான் மாற்றிய அவ்வாற்றான் மறித்தார் போல், மறித்தால் போல்னா திரும்ப வருதல் போல், மறித்தால் அதை எழுதிக்கிடுங்க பொருள், மறித்தால்னா திரும்ப வருதல். அந்நீர்மைனா என்னது, நீரின் தன்மை. அந்த நீரின் தன்மை என்னது இருக்கு, அந்த நீரின் தன்மை மாற்றி மாற்றப்பெட்டுங்கும் போது உப்பு நீர். இத ஒருபுடை ஓமையா எடுக்கணும், நல்ல நீர் உப்பு தீரா மாறி இருக்கணும், அப்படி அந்த ஓமையை எடுத்துடக்கூடாது. புரியுதா, கலத்தலுக்கு தான் இத ஓமையாக எடுக்கணும், தனக்குமை அப்படின்னு தான் எடுக்கணும். அந்நீர்மை என்றால் தனக்குரிய தன்மை, மாற்றி என்றால் மாறப்பெற்று கடல் நீராகி, மாற்றி என்றால் கடல் நீராகி. தனித்தனியா பொருள் எழுதலைனா அப்புறம் திரும்ப படிக்கும் போது அது பொருள், மாற்றி என்றால் கடல் நீராக மாறப்பெற்று உப்பு நீராக மாறப்பெற்று. அவ்வாற்றால், அவ்வாற்றால்னா அந்த நதி வழியே, அந்த நதி வழியே மறித்தார் போல திரும்ப வருதல் போல. அப்புறம் பாடலை பாருங்க. மறித்தார் போல் தோற்றி, தோற்றினா வெளிப்பட்டு. எது தோற்றி, புலன்கள் என, புலன்கள் என்ன, ஞானிகளின் ஐம்புலன்கள் போல. புலன்கள் என அப்படின்னா ஞானிகளின் ஐம்புலன்கள் போல. அப்புறம் புலன்கள் என போதம் புறம்பொழியும். புறம்பொழியும்னா என்ன அர்த்தம், பிரபஞ்சத்தில் இல்லையா, இந்த உலகத்தில் ஐம்புலன்கள் போல வெளிப்பட்டு இந்த பிரபஞ்சத்தில் புகுந்தாலும், இந்த பிரபஞ்சத்தில் புறம்பொழியும், புறமே வந்தாலும், பிரபஞ்ச நிலைக்கு வந்தாலும், பிரபஞ்ச அனுபவத்துக்கு வந்தாலும், பிரபஞ்ச அனுபவத்துக்கு வந்தாலும், நந்தம் மலங்கள் அற மாற்றுவிக்கும் வந்து. நம்தம், நந்தம்னா நம்தம் மலங்கள் அற பாசங்கள் நீங்குமாறு மாற்றுவிக்கும், நம் பாசங்கள் நீங்குமாறு மாற்றுவிக்கும், பாசங்கள் நீக்குமாறு மாற்றுவிக்கும். இப்போ மறுபடி வாசிங்க. ஆற்றால் அலைக்கடற்கே பாய்ந்த நீர் அந்நீர்மை மாற்றி அவ்வாற்றால் மரித்தார் போல், மரித்தார்னா திரும்ப வந்தால் போல் தோற்றி, தோற்றிங்கிறதா இதுக்கப்புறம் சொல்லணும், புலன்கள் தோற்றி, பல புலங்கள் என்ன போதம் தோற்றி புறம்பொழியும், புறம்பொழிந்தாலும் நந்தம் மலங்கள் அற மாற்றுவிக்கும் வந்து. அதை வேணா கடைசியில் வேணா எழுதிக்கிடுங்க. சிவஞானிகளது பொறிகள் பிரபஞ்சத்தில் கூடினாலும் அந்த கூடுதல், அந்த கூடுதல் நமக்கு உபகாரமாகவே இருக்கும், அந்த கூடுதல் நமக்கு உபகாரமாகவே இருக்கும். அதுக்கு தான் எடுத்துக்காட்டாக ஞானசம்பந்த பெருமான் பாலை நிலத்தை நெய்தல் நிலமாக்கியதும், நாவுக்கரச பெருமான் பாம்பு கடிப்பட்டு இறந்த அப்புதியடிகளார் மகனை எழுப்பியதும், சுந்தரர் பெருமான் முதலை உண்ட பாலனை மீட்ட வரவழைத்ததும், இதெல்லாம் எடுத்துக்காட்டுகளாக சொல்கிறார். இதெல்லாம் எடுத்துக்காட்டு. அவர்களுக்கெல்லாம் நம் கரணங்கள் போல அவர்களுடைய கரணங்கள் இல்லை. ஆனால் அவர்கள்லாம் அதை வந்து எப்படி செய்தாங்கன்னா, இப்போ சுந்தரர் எடுத்துக்கிட்டோன்னா நான் வரவழைச்சி கொடுக்குறேன்னு சொல்லி அந்த பாங்கில் அவங்க வரவழைக்கலை. சுவாமிட்ட என்ன சொல்கிறார், எற்றான் மறைக்கேன் என்ற அந்த பாடல்ல, கரைக்கால் முதலையே பிள்ளை தர சொல்லு காலனையே என்று பெருமான்கிட்ட தான் வென்றார் இல்லையா, அந்த அவிநாசி அப்பன்கிட்ட தான் வென்றார்.

0: ஓம் சிவாய நமன். சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி சைவ சித்தாந்த பொதுவகுப்பு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது சங்கர்ப்ப நிராகரம். வணக்கம். ஓம் சிவாய நமன்.
1: எல்லாம் வல்ல எம்பெருமானுடைய திருவடி கமலங்களை மனம் மொழி மேற்கால் என்னுடைய வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் முறையாக தெரிவித்து இன்றைக்கு சங்கற்ப நிராகரணத்தில் மூன்றாவது பகுதியாக இருக்கிற மாயாவாதியின் கொள்கைகளை நேற்று உரைநடை நிலையில் பார்த்தோம். இன்றைக்கு முதல் வகுப்பில் மாயாவாதியின் சங்கற்பம் என்று சொல்லுகிற 54 வரிகளுக்குரிய பொருள்களை நாம் பார்க்க இருக்கிறோம். சித்தாந்த சொற்களை உமாபதி சிவம் தன்னுடைய வரிகளில் இடம்பெறச் செய்திருந்தாலும் ஒரு முறைக்கு இருமுறை மீண்டும் மீண்டும் படித்தால் நல்ல பொருள் விளங்குமாறுதான் பெருமாள் பாடியிருக்கிறார். எனவே அந்த அடிப்படையில் முழுமையாக நாம் பார்க்க இருக்கிறோம். மாயாவாத சங்கற்பம் கொள்கைகள் அகம் பிரமாத்மி தத்துவமசி என்ற வேதத்தில் கூறப்பெற்றிருக்கின்ற தொடர்களுக்கு ஏற்ப தாங்கள் தங்களுடைய பக்குவத்துக்கேற்ப மாயாவாதி பொருள் கொண்டிருக்கிறார். எனவே அவனுடைய கருத்துக்களை சொல்லுகிற பொழுது நேற்று சிலருக்கு ஐயம் இருந்ததினாலே அதற்குரிய விளக்கமாக ஒரு செய்தியை உங்களிடத்தில் பதிவு செய்கிறேன். மாயாவாதி தன்னுடைய கொள்கைகளை சொல்லுகிற பொழுது எப்படி உயர்நிலையிலிருந்து அகிரணை தோன்றும் என்று கேள்விகள் கேட்பது போல நேற்று சொல்லப்பட்டதே, அந்த கேள்வி யாருடைய கேள்வி என்ற வினா உங்கள் மனதிலே இருந்ததை அறிந்தேன். வேறொன்றுமில்ல, தத்துவத்தில் எப்பொழுதுமே நேரடியாக பொருளை சொல்லுவதில்லை. நேரடியாக சொன்னால் விளங்காது. பிற உலகப் பொருள் எல்லாம் நேரடியாக சொன்னால் விளங்கும், ஆனால் தத்துவத்தில் நேரடியாக சொன்னால் இது ஏன் சொன்னார்கள் என்று வரும். இறைவன் உயிரோடு கலந்திருக்கிறான் சொல்லித்தான் நேரடியான பொருள். அது எப்படி உயிரோடு கலந்திருக்கிறான், அவனை கடுகா கலந்திருக்கிறானா, மிளகா கலந்திருக்கிறானா, இல்லை பலாப்பழமாகவே கலந்திருக்கிறானா, நேர கலந்திருக்கிறான்னா நமக்கு தெரியாது. எப்படி கலந்திருக்கிறான் அப்படின்னு நம்மள்கிட்ட ஒரு கேள்வியை கேட்டுக்கணும். உயிரில் இறைவன் எப்படி கலந்திருக்கிறான் எனில் உடம்பில் உயிர் கலந்திருப்பது போல. ஏன்னா இப்போ உடம்புல இருக்கிற உயிர் நமக்கு தெரியும், அது அனுபவிச்சாதான் தெரியுமே தவிர உயிர் எடுத்து காட்ட முடியாது. கருப்பா சிறப்பா நெட்டையா குட்டியான்னு காட்ட முடியாது. அப்ப உயிர் இறைவன் எத்தகையன் என்றால் உயிரோடு ஆன்மாவோடு கலந்திருக்கிறான். இது நேரடியான பொருள். நேரடியான பொருளை சொல்லுகிற பொழுது எப்படி கலந்திருக்கிறான்னு ஒரு சந்தேகம் வரும். அந்த சந்தேகத்துக்கு யாரும் விளக்கம் தரவே முடியாது. அவன் கையா கலந்திருக்கிறான், இல்லை கையில் ரத்தத்தில் கலந்திருக்கிறான், எலும்பில் கலந்திருக்கிறான், இல்லை உணர்ச்சியில் கலந்திருக்கிறான் சொல்ல முடியாது. ஆன்மாவோடு பெத்த நிலையில் இறைவன் கலந்திருக்கிறான் நாங்கவை போல என்று நமக்கே உதாரணம் வருது. அப்ப எப்படி கலந்திருக்கிறான்னு நம்மால் சொல்ல முடியாது, ஆனால் கேள்வி கேட்டுக்கணும், அப்பதான் விளக்கம் தெரியும். எப்படி கலந்திருக்கிறான்னா உடம்பில் உயிர் கலந்திருப்பது போல. எனவே உடம்பிலே இருக்கிற உயிர் நம்மால் காண முடியாதது, அது ஒரு உயிர்.

0: அறிவு பொருள், அது ஜடப்பொருள் அல்ல, உயிர் ஜடம் அல்ல, அறிவு பொருள். அப்படி கலந்திருக்கிறான்னு நம்மால் தெரிஞ்சுக்கிற முடிகிற அளவில் தான் நேரடியாக பொருள் சொன்னால் தெரியாது என்பதால் தத்துவ வித்தக பெருமக்கள், நம்முடைய ஞானாசிரிய பெருமக்கள் தங்களுக்குள்ளே கேள்வியை கேட்டுக்கொண்டு அதற்கு விடை தருவார். நெல்லைக்கு வந்தா எல்லா காய்கறியும் போட்டு அதுக்கு ஒரு சொதி அப்படின்னு வைக்கிறாங்க. இப்ப அது எப்படி செய்யறதுன்னு கேட்கறது இல்ல, நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டா போதும், உடனே செஞ்சவங்க எப்படி செஞ்சோம் சொல்லிடுவாங்க. செட்நாட்டில் இருக்கவங்களுக்கு கூட்டு நாட்டான் தெரியும், அதுக்கு வெஞ்சனம் வாங்க. அப்ப அந்த கூட்டு வேற இது வேறையானா இதுல தேங்காயெல்லாம் நல்லா அரைச்சி ஊற்றி நல்லா கம்மம்னு செய்யறதுங்க அப்படின்னு சொன்னாதான் வளரும். அப்ப ஓ அதுல எக்ஸ்ட்ரா ஒண்ணு சேர்ந்திருக்கா அப்படின்ட்டு. அதனால் மாயாவாதி தான் கூறுகிற கருத்தில் கருத்தை விளக்குவதற்காக சில வினாக்களை தானே தோற்றுவித்துக் கொண்டு தொடுத்து கொண்டு வரின்னு சொல்லணும். இதைத்தான் நமக்கு மாயாவாதியின் சந்தர்ப்பம் என்ற நிலையில் ஆசிரியர் குறிப்பிடுகிறார். நாம் முழுமையாக இன்றைக்கு முதல் வகுப்பிலே அதனை நாம் பார்ப்பது நவிற்றிய நிறையில் கூறப்பட்ட வரிசை முறையில் தில்லைக்குத்தனின் திருக்கோயிலில் மாயாவதி முதலாக மெய்கண்டாருடைய அடியவர் ஈராக வரிசையாக அமர்ந்திருக்கிறார். அந்த முறைப்படி முதலில் அமர்ந்திருக்கிற மாயாவதி நவிற்றிய கூறப்பெற்ற நிறையில் வரிசையில் அவித்தையினோர் இறைவன் ஒருவன் தான் என்று கூறுகிற அவித்தையுடையவர் உரை. ஆக முப்பொருளை நாம் ஏற்றுக்கொள்கிறோம், அந்த முப்பொருளில் ஒரு பொருளை ஏற்றுக்கொள்கிறவன் மாயாவன், மற்றவையெல்லாம் மயக்கத்தினால் வாசமாக உயிராக தோற்றமளிக்கிறது என்பது அவனுடைய கொள்கை. இந்த நூலை படித்து மனப்பாடம் செய்ய வேண்டும் என்பது அல்ல, படிக்க படிக்க நம்முடைய உள்ளத்திலேயே அது ஒரு நித்தன் இறைவனை பற்றிய மூன்று வரிகள், இறைவனுடைய குணம், நாம் இதெல்லாம் பிற சாஸ்திரங்களில் படித்ததுதான். நித்தன் அறிவன் சுத்தன் அகண்டிதன் முடிவில்லாதவன், கண்டிதன் என்றால் குறிப்பிட்ட கண்டிஷன், அத கண்டிதன்னு நம்ம கண்டிஷன் சொல்றாங்கள ஆங்கிலம் கண்டிஷன், இதுதான் இந்த மாதிரி இருக்கணுங்கிறது குறிப்பிடத்தக்கவன். அகண்டிதன் என்றால் குறிப்பிட இப்படிப்பட்டவன் என்று குறிப்பிட முடியாதவன் அகண்டிதன். நிர்விகற்பன் நிர்தத்துவன் அதற்குள்ள அடங்காதன் நிரஞ்சனன். சொல்வகை எவையும் தொடரா தூய்மணி, எந்த சொல்லாலும் நாம் அவனை வரையறுத்து காட்ட முடியாத தூய்மையான, இதெல்லாம் நம்ம பிற சாஸ்திரங்களில் நமக்கு தரப்பெற்ற செய்திகள். இவற்றுக்குரிய விளக்கங்களை சொன்னால் அதுவே தத்துவ விசாரமாக ஆகி அங்கு நாம் அதிலே அடங்கி போயிடுவோம். அதனால மேலோட்டமாக இத்தகைய நல்ல குண நல்ல இலக்கணத்தை தடத்த பொது இலக்கணத்தை உடையவன். இப்ப கொள்கை ஆரம்பம், வரம்பியில் வேத சிற தரும் பரம்பொருள், வேதத்தினுடைய உச்சியாக விளங்குகிற அல்லது வேதத்தை தந்த பரம்பொருள், வேத சிரம் தரும் வேதத்தின் உச்சியை வேதத்தின் உட்பொருளை தருகின்ற பரம்பொருள் சத்தாய் அறிவுடையவனாய். மாயாவாதியின் முதல் கொள்கை அதுதான், அறிவுடை அவன் ஒருவன் தான் அறிவுடையவன், அறிவாய் சத்தாய் எவையும் தானாய் மற்ற எல்லா பொருள்களையும் தானாக விளங்குகிறவன் தானாய். இது முதல் செய்தி. நாம் நேற்று குறித்துக் கொண்டது போல இறைவன் அறிவுடையவன், அவன் அனைத்து பொருள்களையும் தாமாக விளங்குகிறவன். அவித்தை தொத்தாது உயர்ந்த தொல் சுடர் மூவா இன்ன தன்மையன், எனவே அவன் அறிவினுடைய நிலையில் உயர்ந்த ஒளி மிகுந்த சுடர் கொண்டவனாக விளங்கி மூவா இளமை உடையவனாய் தன்மையன் ஏகன். அவன் ஒருவன்தான் அநேகனாக காட்சி தருகிறான். அதற்கு விளக்கு, எவையும் தானாய் என்பதற்கு மாயாவாதி கூறுகிற விளக்கம், அறிவாக விளங்குகிற உயர்ந்த தொல்சுடர் மூவாதவனாக விளங்குகிற இறைவன் ஏகனாக இருக்கிறவன் அநேகனாக தோற்றம் அளிக்கிறான். அநேகனாக தோற்றம் அளிக்கிறான், பிம்பம் அவருடைய நிழல் நிழலாக தோற்றுவிக்கிறான், அநேகனாக இருக்கிறான். இது முதல் செய்தி, அவனுடைய தத்துவங்களின் முதல் செய்தி. இதை பின்னால் நிராகரணம் சொல்லுகிற பொழுது இந்த ஒரு எட்டு வரியில இருக்கக்கூடிய செய்தியை ஒரு 30க்கு மேற்பட்ட வரிகளால் ஐக்கியவாத செய்வத்தான் மறுக்கிறார். இறைவன் அறிவுடையவன், அவன் எல்லா பொருளுமாக காட்சியளிக்கிறான் என்று சொல்லப்படுகிற ஒரு செய்தியை பின்னால் வருகிற ஐக்கியவாதி பலவாறு மறுக்கிறான், கேள்விகளை கேட்டு மறுக்கிறான். இனி இரண்டாவது கருத்து, இரண்டாவது கொள்கை. கண்ணல் பெரும் சுவை தன்னில் பிறவா வெற்றியின் இருந்து. கண்ணல் கரும்பு, அதனுடைய சுவையில் தனக்குத்தானே தெரியாது இருக்கின்ற கரும்பு போன்ற தன்மையில் இருந்து, தனக்குத்தானே தெரியாத தன்மையில் இருக்கின்றவன். இதெல்லாம் மறுப்பார்கள். பின்னே அவனுக்குத்தான் தன்னுடைய அறிவை தெரியாதுன்னா அப்புறம் தெரிஞ்சு சில செய்தியை சென்றான் சொல்றீடா ஏண்டான்னு கேட்பான். ஆக இரண்டாவது கொள்கை வலிமை பெறுகிறது. கரும்பு தன்னுடைய சுவையை அறியாதது போல என்று தெரிகிறது. கண்ணல் பெரும் சுவை தன்னில் பிறவா பெற்றியின் பிறவாத தன்மை போல, தான் அறியாத தன்மை போல இருந்தான். இது இரண்டாவது செய்தி. இப்ப ரெண்டு கொள்கை நாம் தெளிவாக தெரிந்து கொள்வோம். கரும்பு தன்னுடைய சுவையை அறியாதது போல, இறைவன் தன்னுடைய பெருமையை தான் அறியாதவன். பொற்பின் பொற்பணி இயல்பின் வான் வழி அனல் நீர் மண் மருந்து அன்ன மான தாது ஆறும் ஐங்கோசத் தொகுதி யாக்கை பகுதியது ஒரு குடை. எப்படி பொன்னானது பொன் பொற்பணி, பொன் அதனுடைய பணி என்று பிரிக்க வேண்டும். பொன் தங்கம், அதனுடைய பணி அதனுடைய செயல், அதனுடைய செயல் என்ன என்றால் பலவிதமான ஆபரணங்கள். பொன்னாலே செய்யப்படுகிற ஆபரணங்களைப் போல ஒருவனாக இருக்கிற அறிவுடையவனாக இருக்கிற ஒருவன் பலவித உடம்புகளாக வருகிறான். இந்த செய்தியை சொல்லுவதற்கு நடுவில் இரண்டு மூன்று வரிகளை மாயாவாதி குறிப்பிடுகிறார். மூன்றாவது கொள்கையை ஒரே வரியில் சொன்னால், எப்படி ஒரு பொன் அல்லது தங்கம் பல அணிகலன்களாக மாறுகிறதோ அதுபோல அறிவுடையவனாக இருக்கக்கூடிய இறைவன் பல பொருள்களாக மாறுகிறான். எப்படிப்பட்ட பொருளாக மாறுகிறான் என்றால், வான் வழி காற்று அனல் தீ நீர் மண் ஐம்பூதங்கள், பிறகு மருந்து நோய் வாய்ப்பட்டு இருக்கக்கூடிய மருந்து அன்ன அவற்றினுடைய மான தாது அவற்றின் அன்னதை போன்ற ஆறு தாதுக்களை உடையவனாக விளங்குகிறார். அது ஆறு தாதுக்களுக்கு பலவர் பலவிதமாக உரை எழுதுவார்கள். என்றாலும் நம்முடைய நிலையில் அவன் ஆறு தாதுக்களை கொண்டவனாக விளங்குகிறான் என்பதை நமக்கு ஆசிரியர்கள் குறிப்பிடுகிற பொழுது ஆறு தாதுக்களை அவர்கள் காட்டுகிறார்கள். தோல், எலும்பு, நரம்பு, மச்சை, குருதி, சுக்கிலம், போகுது. உடம்பிலே இருக்கக்கூடிய உள் உறுப்புகள், தோல், எலும்பு, நரம்பு, மச்சை, கொழுப்பு, குருதி, ரத்தம், சுக்கிலம், தெரி, கோஷம், அவற்றினுடைய சுக்கிலம், கோஷம், அது மேலே இருக்கக்கூடிய உடம்பினுடைய உரை. எனவே இத்தகைய தாதுக்களோடு ஐந்து கோஷங்களாக, ஐந்து அன்னமயம், பிராணமய கோஷம், அவனுக்கு தெரியும், மனோமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், ஆனந்தமய கோஷம் என்று சொல்லுவோம். இப்ப செய்தி, மூன்றாவது செய்தி என்ன அப்படின்னா, மாயாவாதியின் கொள்கையில் இறைவன் அறிவுடையவன், அவன் பல உடம்புகளாக தோற்றமளிக்கிறான். அந்த உடம்புகள் எப்படி தோன்றியிருக்கிறது என்று மாயாவாதி தன்னுடைய கருத்துக்கேற்ப இப்படி ஐம்பூதங்களோடும் அக உறுப்புக்கு, என உடம்பை பற்றி தான் திரும்ப திரும்ப நாம் இந்த இடத்தில் பார்க்க வேண்டியது, உடம்பை பற்றி எப்படி ஒரு பொன் பல உறுப்புகளாக தோன்றுகிற, பல நகைகளாக தோன்றுகிறதோ, அதுபோல இறைவன் பலவித உடம்புகளை பெற்றிருக்கிறான். அந்த ஒவ்வொரு உடம்பும் ஐம்பூதங்களையும் ஆறு தாதுக்களையும் ஐந்து வகையான உடம்பு நிலையிலும் கூறப்பெறும். இப்ப மூன்றாவது கருத்து நிறைவு பெற்றதா? இப்ப ஆறு ஐங்கோச தொகுதி யாக்கை பகுதியது ஒரு புடை, யாக்கையாக உலகத்து ஒரு பகுதியாக விளங்குகிறார். அதனால உடம்பாக மட்டுமல்ல, உலகத்திலே இருக்கிற பொருள்களில் நம்முடைய சைவ சித்தாந்தம் சொல்லுவது போல தனு கரண புவன
1: இருக்கக்கூடிய, எனவே அந்த உடம்பாக இருக்கக்கூடிய ஒரு உடை, ஒரு பகுதியாக அமைந்தார்.
0: ஏன் இப்படி இறைவன் ஒருவனாக அறிவுடையவனாக இருக்கிறவன் பல உடம்பாக தோன்ற வேண்டும் என்றால், அது ஒரு மயக்கம். இது அவருடைய அழுத்தமான கொள்கை, மாயாவாதியுடைய கொள்கை. அழுத்தமான கொள்கை இறைவன் ஒருவன் தான், அவன் பிற பொருளாக நாம் மயங்கும் வண்ணம் காட்சி தருகிறான். இது அவருடைய, மாயாவாதியுடைய அழுத்தமான கொள்கை. அது எப்படி சொல்றார், தொகுதி யாக்கை பகுதியது ஒரு புடை, ஒரு பக்கம் அது சுத்த சுத்தி, சுத்தின்னா சிப்பி அப்படின்னு, சுத்தி என்றால் செப்பி, சிப்பி என்பது பொருள், வெள்ளி வெள்ளியை ஒத்தது என, மித்தை மயக்கம், மித்தையில் தான் என ஆகும். இதுதான் மாயாவாதியினுடைய அடிப்படை கொள்கை. நாம் தெளிவாக இதனை உணர்ந்து கொள்ள வேண்டும். அதாவது நாம வந்து இப்ப இத முத்தப்ப உடம்புன்னு நினைச்சுக்கிறது எப்படின்னா, மயங்கி போய் அறிகிறோம் இறைவன் தான் அது. ஆனா நமக்கு ஒரு தெளிவான நிலையை தெரியாம இறைவனாக இருக்கிற பொருள் நமக்கு இப்ப மயக்கமாக தெரிகிறது. நாதஸ்வரம்னு ஒரு நாளைக்கு முடியும், ஒரு ஜன ஒரு க அது அந்த வித்தைக்காக சரி, மயக்கத்துக்காக ஒரு சாட்சியை காட்டும். ஒரு கதாபாத்திரம் நடந்து வந்துட்டு இருக்கும், அப்ப பின்னாடி வந்து ஒருத்தன் கட்டிடுவான், அடிச்சிருவான், என்னடா அப்படிமா. அப்புறம் திரும்பி பார்த்தா, அடாடா என் ஃப்ரெண்டு மாதிரியே
1: நீங்க இருந்து. இப்ப என்ன, பின்னால் இருந்து பார்க்கிற பொழுது தன்னுடைய நண்பனை போல காட்சியளித்ததினாலே வேறு ஒருவருடைய முதுகில் மயங்கி போய் கட்டினார். அதுபோலத்தான் நாம் இறைவனால் இருக்கிற அறிவுடைய பொருள் இங்கே இருக்கக்கூடிய உடம்பாக நமக்கு தோற்றமளிக்கிறது. நாம் மயங்கி அதை உடம்பு இறைவன் என்பதை உணர்வதற்கு இன்னும் பக்குவம் அல்ல. அதனால் உடம்பு என்று நாம் பயங்கி அறிகிறோம். எது போல என்றால், சிப்பி என்பதை தொடக்கத்தில் பார்க்கிற பொழுது வெளியை பற்றி நமக்கு தெரியாத காரணத்தால் சரியா தெரியாது. ஆனா அதனுடைய வெள்ளி வெள்ளையா இருக்குங்கிறது மட்டும் நமக்கு தெரியும். அந்த வெள்ளியினுடைய அந்த உலோகத்தினுடைய தன்மை என்ன என்று தெரியாத பொழுது அந்த வெள்ளியினுடைய மேற்போக்கு தெரியுது, உடம்பினுடைய மேற்போக்கு தெரியுது. ஆனால் இந்த உடம்பு இறைவனாக இருந்துதான் இப்பொழுது உடம்பாக காட்சியளிக்கிறது என்று உடம்பினுடைய தன்மையும் நமக்கு தெரியல, இறைவனுடைய தன்மையும் நமக்கு தெரியல. அதனால நாம் என்ன பண்றோம்னா உடம்பு தெரியும், வெள்ளியினுடைய தன்மையும் தெரியாது, சிப்பி என்பது ஒன்றத்துக்கு உதவாது என்பதும் தெரியாது. அப்படி இருக்கிற பொழுது சிப்பியை பார்த்து வெள்ளி என்று நாம் பயந்து அறிவிப்போம். அதுபோலத்தான் இறைவன் இந்த உடம்பாக பிரதிபலிக்கிறான். அந்த பிரதிபலிப்பதை நாம் உணர்ந்து கொள்ளாமல் வெறும் வெற்றுடம்பு உயிர் என்று நாம் சுத்தி வெள்ளி ஒத்த வித்தை, வித்தையின் மயக்கத்தின் காரணமாக நாம் சிப்பியை வெள்ளி என்று நினைக்கின்றோம். இது நான்காவது அடிப்படை. இது எப்படி ஒன்றை மற்றொன்றாக நாம் ஏன் கருத வேண்டும் கருதுகிறோம்? இப்படி கருதுவதற்கு என்ன காரணம்? அப்ப இறைவன் என்ற ஒருவன் இருக்கிறான், அவனுடைய பிம்பம் போல உடம்பாக இருக்கிற வேறொரு பொருள் இருக்கு என்று நாம் அறிவியா இறைவனை நாம் அறியல, உடம்பா பார்க்கிறோம். உடம்ப பார்த்த உடனே அது ஒரு பொருள் என்று நினைக்கிறோம். இப்ப இறைவனை இந்த உடம்புல பார்க்கல, உடம்ப உடம்பா பார்க்கிறோம். ஆனா அப்ப நம்ம என்னத்த உடம்பும் ஒரு பொருள். அடிப்படை எங்க போய் தச்சிருவார்? இறைவன் உடம்பு அவர்கள் ஏகாத்மவாதிகள், ஒரே பொருள் தான் உண்டு என்று நினைக்கிறோம். யாரு? மாயாவாதி. ஆனால் அவர்கள் இப்ப என்ன சொல்லுகிறார்கள்? இறைவன் ஒருவன் தான், ஆனால் உடம்பாக அவன் காட்சி தருகிறான். உடனே நமக்கு ஒரு சந்தேகம் வருது, சந்தேகத்தை அவங்களே கிளப்பிக்கிறாங்க. ஓ, இறைவன் ஒருவன் உடம்பாக காட்சி தரான், இன்னொரு பொருளாக காட்சி தரானு நீங்க நினைச்சிடாதீங்க. எப்படி சிலந்தியிலிருந்து சிலந்தி நூல் வருகிறதோ, சிலந்தி வேறல்ல, சிலந்தி நூல் வேறல்ல, ஆனா வேறாக நமக்கு தெரிகிறது. அது தனியா நீங்க பார்த்து நூலாடையா அங்க வீட்டுல நமக்கு பத்தி இருக்குன்னு சொன்னா அது வேற ஒரு பொருளா தெரியும். சிலந்தியிலிருந்து வாயிலிருந்து வருகிற பொழுது சிலந்தியினுடைய தோற்றம் தான் அது என்று அவர்கள் அந்த அடிப்படையில இந்த கருத்தை நம்ம இடத்துல பதிய வைக்கிறார். நீங்க சிலந்தி போயிட்டு வெறுமனே ஒட்டடை இருக்குன்னு வச்சுங்க, ஒட்டடையை நம்ம வேற ஒரு பொருளாக கருதுவோம். அவ என்ன சொல்றா? இல்லை, சிலந்தியிலிருந்து நூல் வருவது போல இந்த அறிவுடைய பொருளில் இருந்து அடுத்த பொருளா நீ நினைக்கிறியே அந்த நூல் வருகிறது. ஆனால் நூல் வேற இல்ல, சிலந்தி வேறல்ல, நூல் சிலந்தியோடு தொடர்புடையது. நீ வேறொரு பொருள்னா ஒண்ணுக்கு ஒண்ணு வேறுபட்டு இருக்கணும்ல, பேதமா இருக்கணும்ல, பேதப்பட்டாத்தான் வேறு பொருள். இப்ப முத்தப்பன் என்ற உடம்பிலிருந்து இரும்பு என்ற மைக்கு வேறுபட்டது. அப்ப முத்தப்பன் எடுத்துட்டு வாங்க மைக்கு எடுத்துட்டு வரக்கூடாது, முத்தப்பன் எடுத்துட்டு வாங்க முத்தப்பன் தான் கூட்டிட்டு வரணும். மைக்கு எடுத்துட்டு வாங்கினா முத்தப்படையும் சேர்த்து கூட்டிட்டு வந்துடக்கூடாது, மைக்கு தனிப்பொருள். ஏன்னா இது பேதப்பட்ட பொருள், பேதம் தனியாக தெரியும். அப்ப பேதப்பட்ட பொருள் அல்ல, இறைவன் தான் உயிர்களாக காட்சி தருகிறான், பேதப்பட்டது அல்ல. ஏனென்றால் சிலந்தியின் வாயிலிருந்து தோன்றுகின்ற நூல் போல இதெல்லாம் மறுக்கிறதுக்கு பின்னாடி வருவோம், அது வேற கொள்கையை மட்டும் பண்ணிட்டு. சுத்தி வெள்ளி ஒத்தன மெத்தையில் தானவன் ஆகும் தன்மைத்து, இது எப்படி என்றால் உழுதை அப்படின்னா சிலந்தின், சிலந்தியின் சில் நூல் தகையின் வேற்றுமை வரியது, வேற்றுமையாக பேதமாக தெரிகிறது. இப்ப இது நாலாவது கருத்து. அப்ப நாம் மயக்கத்தினாலே இறைவன் வேறு, உடம்பு வேறு என்று நாம் இருபொருளாக நினைக்கிறோம். அதை மாயாவாதி அப்படி நினைப்பதில்லை, ஒரு பொருளாக.
2: ஓம் நம சிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org. ஓம் சிவாய நம. Shaivam.org இன் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு கடிநெடில். வழங்குபவர் திரு சிவ குஞ்சிதவாதம் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
3: நான்கு பாடல்கள் ஐந்தாவது பாடலை நாம் பார்க்கலாம். முந்தைய நான் செய்த இடத்திற்கு இடமே முடித்தவா சிறப்பிலே முடிப்பாய். மூடும் இக்காலத்து இவ்வுடல் வினையை உற்றின் தொழிலென கொள்வாய். நந்திடா என்னை உனக்கு உடலாக்கி நன்னுமென் உயிர்வாய் நயப்பாய். நாடில் உன் கருணைக்கு ஏற்ற கைமாறு நான் செய்ய முடியுமோ நவிழ்வாய். சிந்தை மெய் வாக்கு மூன்றினும் உயிர்கள் செய்தினை கொடுத்திட அதற்கா சேகமே கொடுத்து மணவரி பாகம் செய்து அறிவினில் பவம் முடித்த அந்தமார் புறவர் சிகாமணி நீயே அண்ணலே என்னுயிர்க்கு அமுதே ஆவடு துரத்தை அம்பலவான அடியவர் கருளும் ஆகிய என்பது ஐந்தாவது பாடலே ஆசிரியர் சொல்லோருக்க கருத்து என்ன சொன்னார். ஆன்மாக்கள் பெத்த நிலையிலே, அதாவது கட்ட நிலையிலே, பாகச்சார்போடு கூடிய நிலையிலே இருக்கும்போது புண்ணியங்களை செய்கிறார்கள். பக்கம் அறிமுக பக்கம் வந்து ஆன்மாக்கள் பாவங்களை தவிர்த்து புண்ணியங்களை செய்கிறார்கள். யான் எனது என்ற உணர்வோடு செய்யப்படும் புண்ணியங்கள் தான் இந்த பக்கம் புண்ணியங்கள். யோகங்களுக்கு இன்னும் பக்குவம் இறுதியாக இருக்கும். அப்படி பசு புண்ணியம் செய்த பொழுது அந்த பசு புண்ணியத்திற்கு ஏற்ற உளவியல் பலனை பெருமாள் கொடுத்து விடுகிறார். எப்படி அந்த பசுமை எப்படி செய்யப்படுகின்றது? ஆன்மபோதம் முற்பட்டு செய்யப்படுகிறது. நான் செய்கின்றேன் என்ற உணர்வோடு செய்யப்படுகிறது. இறைவன் ஒன்றார் துணையாக அவன் தன்னை காட்டிக்கொள்ளாமல் மறைந்திருப்பதனாலே செலுத்துகின்ற இறைவனை பற்றி உணர முடியாமல் நான் செய்கின்றேன் என்ற உணர்வோடு நல்ல ஆன்மாக்கள் தான் புண்ணியங்களை தான் செய்கிறேன். அப்படி நான் செய்கின்றேன் என்ற உணர்வோடு செய்யும்போது அது பசு புண்ணியம் எனப்படுகிறது. அந்த வினை எப்படி செய்யப்பட்டது என்றால் அந்த பசு புண்ணியம் ஆன்மபோதம் உயிர் அறிவு முற்பட்டு விளங்க செய்யப்பட்டது. அதான் முந்த நான் செய்த என்றார். முந்த சொன்னால் என்னுடைய அறிவு முற்பட்டு விளங்க, என்னுடைய அறிவு முற்பட்டு விளங்கும்படி நான் செய்த புண்ணியங்களுக்கு உரிய பலனை நீ கொடுத்தான். இதம் இதம் என்பது நன்மையே என்று கூறுவோம். இதம் அகிதம் என்பார்கள் இந்தியாவில் வருகின்ற. இதம் என்பது இதம் அகிதம் என்று சொல்வார்கள் தமிழ் விளக்கப்பட்டு. இதம் அகிதம் என்பது இதம் என்பது நன்வினை புண்ணியம். அது பசு புண்ணியம் இருக்க ஏன்னா முந்த நான் செய்த இதத்தில் முந்த என்று சொல்லும்போது ஆன்ம அறிவு முற்பட்டு விளங்கும். ஆன்ம அறிவு பெத்த காலத்தில் எப்படி விளங்கும் என்று சொன்னால் அறிவுதான் ஒன்றை முந்தி அதுவதுவாக காணும் அறிவுதான். சிவபிரகாசத்திலே நீங்கள் பார்த்து கேட்டிருக்கிறீர்கள். சிவபிரகாசம் நடந்துள்ளது அறிவுதான் ஒன்றை முந்தி அதுவதுவாக காணும் அறிவுதான் என்று அறிவினால் கண்டையாவும் அசத்தாளர் அறிவி என்று தொடர்ந்து பாடலை நினைக்கின்றேன் பார்க்கப் போகிறேன். ஆகவே உயிர் அறிவானது தான் என்ற உணர்வோடு முற்பட்டு விளங்க புண்ணியத்தையும் செய்கின்றது பாவத்தையும் செய்கின்றது. அதில் நல்ல பண்பட்ட ஆன்மாக்கள் பாவங்களை தவிர்த்து புண்ணியங்களை செய்கின்றன. இல்லை இதம் தான் சொல்லியிருக்கின்றார். அது புண்ணியம் தான் விளங்கும். முந்த என்று சொன்னதுனால உயிர் அறிவு முற்பட்டு விளங்க என்பது பெறப்பட்டது. ஆகவே அது உயிரிழப்பு உட்பட்டு முனைப்போடு விளக்கி செய்த கல்வினை ஆகையினாலே இதை பார்க்க முடியும். இதற்கு இதமே முடித்தவா, முதல்ல சொன்ன இதம் வந்து நல்வினை பத்து முடியும், ரெண்டாவது சொன்ன இதம் வந்து அந்த புண்ணியத்தின் பலன், ரெண்டாவது சொன்ன இதம் வந்து புண்ணியம் அல்ல புண்ணியத்தின் பலன் ஆறு பேரா போடணும், ரெண்டாவது சொன்ன இதத்தை என்று புண்ணியத்தின் பயன் என்று ஆறு பேரா போடணும். அது நேர்பொருள் இதம் என்றால் புண்ணியம் தான், ஆனா இங்கு ஆறு பேரான புண்ணியத்தின் பயன் என்று போடுறது. ஆகவே ஆன்ம போதம் உயிர் அறிவு உட்பட்டு விளங்க நான் செய்த பத்து புண்ணியத்திற்கு அதற்கேற்ற பலனை இக்காலத்தில் ஆசிரியர் ஆசிரியர் வந்து ஒருவர்களை பெற்று சிவபுண்ணியங்களை இயக்கக்கூடிய நிலையை இருக்கிறார். ஒருவர்களை பெறுவதற்கு முன்பு நான் என்ற உலகம் உட்பட்டு விளங்க பத்து புண்ணியங்களை இயக்கி வந்தார். அப்போ அந்த பத்து புண்ணியங்களுக்கு ஏற்ற உளவியல் பயன்களை சிறுவர்கள் கொடுத்து வந்தது. இக்காலத்தில் ஆசிரியர் குருவைப்பாளர் என்று குருவர்கள் பெற்று சிவபுண்ணியங்களை ஏற்றி வருகின்றார். ஆகவே எப்படி நான் முற்காலத்தில் பத்து புண்ணியங்கள் ஏற்றிய போது அதற்கேற்ற பலனை கொடுத்தாயோ அதுபோல் இப்பொழுது சிவபுண்ணியங்கள் ஏற்றி வருகின்றேன், இதற்கேற்ற பலனை கொடுக்க வேண்டும். இதற்கேற்ற பலன் என்ன? பிறவியை முடித்துவிட வேண்டும். மேற்கொண்டு பிறவி தோன்றாதவாறு இந்த பிறவியோடு எனக்கு பிறவியை முடித்துவிட வேண்டும். அதான் சொல்லிட்டார். முந்தா நான் செய்த இடத்திற்கு இதனை முடித்தவா சிறப்பினை முடிப்பாள், இந்த இந்த காலத்தில் நான் செய்த சிவபுண்ணியத்துக்கு ஏற்ப சிறப்பினை முடிப்பாள் என்று அவரை வரைத்துக் கொள்ள வேண்டும். எப்படி ஒரு காலத்தில் நான் செய்த பத்மபுண்ணியத்துக்கு ஏற்ப பலனை கொடுத்தாயோ அதுபோல இப்போது நான் செய்கின்ற சிவபுண்ணியத்துக்கு ஏற்ற வகையிலே இந்த சிறப்பினை முடிந்து போக செய்கின்ற பலனை கொடுப்பாள், ஏதாவது முத்தியை கொடுப்பாள். சிறப்பு முடிந்து போகுதுன்னா முத்தி கிடைச்சுன்னா முத்தியாகிய பலனை கொடுப்பாள். பத்மபுண்ணியத்துக்கு உடலிய பலனை கொடுத்தது போல சிவபுண்ணியத்துக்கு முத்தியை கொடுப்பாள் என்று எழுதியிருக்கிறார். சரி, அந்த முத்தி அடைந்து தீவமுகனாக திகழ்கின்ற காலத்திலே முத்தி அடைந்தாச்சு, ஆனா உடல் இன்னும் நீங்கி போகவில்லை அப்படிங்கிற நிலை தான் என்ன சொல்வார்கள், சீவன் முத்தர் சொல்லுவாங்க. பன்னிரெண்டாம் புத்தகங்கள் அதுல நீங்க கண்டிப்பாக கேட்டு அப்போ சீவன் முத்தருடைய உடலிலே நடக்கின்ற செயல்கள் எல்லாம் சிவன் செயல்கள் சொல்வாங்க. பத்தாம் புத்தகத்திலே சொல்வாங்க ஏகநாடி இறைவனி நிற்கின்ற அம்மாவுக்கு அந்த உடலை நடக்கிற செயல்கள் எல்லாம் சிவ செய்கிறது. அந்த உடலை சிவன்தான் தனக்கு இடமாக கொண்டு வருகின்றான். இந்த ஏ ஈசா உடலிடம் கொண்டாய் என்று திருவாசகத்தில் நாம் பார்க்கின்றோம். ஆகையினாலே மூணு இக்காலத்து வினைகளை எல்லாம் மற்றும் மீன் தொழிலிடம் கொள்வார் இல்லையா, மற்றும் மீன் தொழிலிடம் கொள்வார். இந்த இந்த காலத்தில் இந்த சீவன்முக்தி காலத்திலே உடலிலே தோன்றுகிற வினைகள் எல்லாம் உன் செயல்களே என்று கொள்வார். இந்தியா பத்தாம் புத்தகத்துல இந்த இறைவனை நிற்க விளக்கமா சொல்லியிருக்கு. விஞ்ஞாபகத்துல ஏகமாகி இறைவனை நிற்க என்று வருகின்ற தொடருக்கு இந்த இறைவனை நிற்க என்பதற்கு சித்தியார் பத்தாம் புத்தகம் இதுக்கு இணையாக சித்தியார் அவர்கள் பத்தாம் புத்தகத்துல விளக்கமா சொல்லியிருக்கு. அதாவது சிவன் முத்தருடைய உடல் மூலமாக வெளிப்படுகின்ற செயல்கள் எல்லாம் சிவன் செயல்கள். அது சிவன் முத்தருக்கு பிறர் செய்கின்ற வினைகள் எல்லாம் அது சிவபெருமானுக்கே செய்கின்ற வினைகள். நல்லது செஞ்சா அது சிவபெருமானுக்கே நல்லது செய்வார் சொல்வார். ஆகவே சிவனும் இவன் செய்ததெல்லாம் என் செய்தார்கள் என்றும் செய்தது எனக்கு இவனுக்கு செய்தது என்றும் அப்படின்னு சொல்லி சித்தியாரதான் சொல்லுவார். செய்தது எனக்கு இவனுக்கு செய்தது என்றும் அப்படின்னா மாற்றிக் கொள்வோம், இவனுக்கு செய்தது எனக்கு செய்தது என்றும் அப்படின்னு சொல்வார் சொல்வார். ஆகினாலே சிவமுத்தருடைய உடலில் நடக்கின்ற செயல்கள் தான் சிவன் செய்தார்கள். அதான் மூழ்கு காலத்து என்ன சொல்றாரு, மற்றும் என் தொழிலாளர் கொள்வார், உடல்நிலைகள் எல்லாம் உன் தொழிலாளரே கொள்வார். அப்படி கொண்டு உடல்நிலைகள் எல்லாம் தர தனிகளாக சொல்றார். ஏன்னா இந்த ஆன்மா சீர்முத்தான உடலை இயக்கிக் கொண்டிருக்கவில்லை, அது சிவத்தை சார்ந்து சிவபோகத்தில் தான் கிடைத்துக் கொண்டிருக்கின்றது. அப்ப உடல பல செயல்கள் நடக்கின்றது, சமுதாய பெருமாட்டா யார் தேவைக்கின்றார்கள் நிற்கின்றார்கள் நடக்கின்றார்கள் இருக்கின்றார்கள் எல்லாம் செய்கின்றார்கள்னா அது அனைத்தும் சிவன் செயலே ஆகும். அந்த ஆன்மா சிவத்திலேயே தான் கிடைத்துக் கொண்டிருக்கிறது, உடலை இயக்கிக் கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த காலத்திலே இந்த காலத்திலும் மூழ்கின்றன வினைகள் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா அந்த பிராரத வாசனை காரணமா அந்த முக்கிய காலத்திலையும் வந்து வினைகள் தோன்றலாம். அதெல்லாம் தன் செய்யாம பெருமான் ஆக்கிக் கொண்டு அந்த உயிரை காத்துக் கொள்கின்றார். உயிரை எப்படி காத்துக் கொள்கின்றார். நாம உயிர் நம்ம உடம்பை எப்படி பாதுகாப்பு அழைப்போம், நம்ம உடம்புக்கு எதுவும் வராம எவ்வளவு எச்சரிக்கையாக பாதுகாக்கிறோம். அதே மாதிரி முத்தாம்மா என்று தன்னுடைய உடலாகவே ஏற்றுக்கொண்டு காத்து வருவார் சுவாமி அப்படி காத்து இருக்கின்றார். வினைகள் எதுவும் தாக்காத வண்ணம் அந்த உடலில் நடக்கிற வினைகள் எல்லாம் தானே உடலை இயக்கி தன்வினையாக ஆக்கி உடல் போகின்ற பழங்களை எல்லாம் அந்த ஆத்மாவுக்கு போய் சேர்ற மாதிரி பண்ணாம அதையெல்லாம் தானே ஏற்றுக்கொண்டு குழுவமா இந்த பழமே அனுபவிக்க மாட்டார். ஆன்மாவுக்கு அந்த பழங்கள் தாக்காக பாதுகாக்கின்றார். அதைத்தான் தான் ஏற்றுக்கொள்வதாக சொல்றாங்க. சிவபெருமான் வந்து முத்தன் கோருகின்ற முத்தாமா கோருகின்ற இன்பத்தை சிவபெருமான் ஏற்றுக்கொள்கிறார், முத்தாமா கோருகின்ற துன்பத்தையும் சிவபெருமான் ஏற்றுக்கொள்கிறார்னா அந்த இன்பது நோய் சிவபெருமான் அனுபவிப்பான் அர்த்தமா? ஐயா சொன்னார்கள், முப்பது பேர்ல அனுபவம் என்பது உயிருக்கு மட்டும்தான் உண்டு, சிவத்துக்கு அனுபவம் என்பது கிடையாது சொல்லியிருக்காங்க. என்ன அவர் சிவபெருமான் அந்த முத்தாமா கோருகிற பலன்களை தான் ஏற்றுக்கொள்ளலாம்னா அந்த ஆன்மாவை அந்த வினைப்படங்கள் தாக்காதபடி காத்துக் கொள்கின்றார். அவ்வளவுதான், இவர் சிவபெருமான் அதை அனுபவிக்க போகுது. தனக்கு வந்ததாக ஏற்றுக்கொள்கின்றார். முற்றுமை தொழிலாக கொள்வாய், நந்திடா என்னை உனக்கு உடலாக்கி நன்மை என் உயிர்வாய் நயப்பாய். நந்திடா என்னை, கெடாமல் இருக்கின்ற என்னை. அதாவது முட்டி நிலையிலே ஆன்மா சிவத்தோடு இரண்டரை கலந்து விடுகிறது. கலந்தும் ஆன்மா வந்து அழிந்து போயிருக்கிறது. சிவத்தோடு சிவமாக கலந்து விட்டது அப்படிங்கறதுனால என் ஆன்மாவே ஒரு பொருள் இல்லை போதும் அப்படின்னு சித்தாந்தம் சொல்லல. ஏன்னா முத்தி முத்தி நிலையில அந்த முத்தி இன்பத்தை அறிவிப்பது யாரு? ஆன்மா இருந்தால்தான் இன்பத்தை அறிவிக்க முடியும். அதனால அந்த ஆன்மா அழிந்து போய்விடவில்லை, திருப்பின்றி கலந்திருக்கின்றது. அவ்வளவுதான். இப்ப உடம்புல எப்படி கலந்திருக்கிறது? இது உடம்பு, இது உயிர் என்று பிரித்தறியும்படியா உடம்போடு உயிர் கலந்திருக்கின்றது? இல்லை. ஏன் உடம்பும் உயிரும் அவங்க பிரிக்க முடியாதபடி கலந்திருக்கின்றன. ஆனா இது ஒரு தற்காலிகமான கலந்து தான், வினை வினைப்பணம் முடிந்த வரைதான். ஆனா அது முடிவில்லாத கலந்து முசீர நிறத்தோடு கலந்து விடுகின்ற கலந்து இருக்கின்றது. அதுக்கு முடிவே கிடையாது, பிரிக்க முடியாத கலப்பு. ஆனால் அவங்க உயிர் வந்து கெடாமல் இருக்கின்றது என்பதை உணர்த்துவதற்காக தான் நந்திடா என்னை என்று சொன்னார். நந்துதெல்லாம் கெடுதல், நந்திடா என்னை கெடாத என்னை, நந்திடா என்னை உனக்கு உடலாக்கி. ஆகவே முத்தாமா சிவனுக்கு உடல் போல என்பது கருத்து. நந்திடா என்னை உனக்கு உடலாக்கி நன்மை என் உயிர்வாய் நயப்பாய், என்னை உனக்கு உடலாக்கி நீ எனக்கு உயிராக திகழ்வாய் என்று கூறுகிறார். நந்திடா என்னை உனக்கு உடலாக்கி நன்னுடன் உயிர்வாய் நயப்பாய், விருந்து என்னை உனக்கு உடலாக்குவாய், நீயும் எனக்கு உயிராக விளங்குவாய். நாளை உன் கருணைக்கு ஏற்ற கைமாறு நான் செய்ய முடியுமோ நம்பிவாய். ஆராய்ந்து பார்த்தா உன்னுடைய இந்த கருணைக்கு, அதாவது மர காதல் அதிகமா இருந்த காலத்திலே அறிவு உட்பட, எந்த அறிவு உட்பட நான் பல வினைகளை செய்தேன், அந்த வினைகளுக்கு ஏற்ற பலன்களை கொடுத்து என்னை பண்படுத்தினாய். பண்பட்ட நிலையிலே சிவபுண்ணியங்களை செய்தேன், அந்த சிவபுண்ணியங்களுக்கு பயனாக என்னுடைய பிறப்பினையே முடித்து எனக்கு வீடு வேறாகிவிட்டாய். வீடு வேறு பெற்று தீவமுகனாக திகழ்ந்த காலத்திலே மீண்டும் என்னை பாசம் தாக்காதவாறு என் உடல்நிலைகளை எல்லாம் உற்செயலாகவே கொண்டாய். என்னை எப்படி பாதுகாத்தாய்? உனக்கு உடலாகவும், என்னை உனக்கு உடலாகவும், நீ எனக்கு உயிராகவும் இருந்து என்னை எந்த வழிகளும் தாக்காதவாறு பாசம் தாக்காதவாறு பாதுகாத்து வருகின்றாய். இந்த கருணைக்கு என்னால் கைமாறு செய்ய முடியுமா? நம்ம ஒரு கைமாறு செய்யணும்னா எப்படி செய்ய முடியும்? நமக்கு ஒரு பிரச்சனை வந்து சிலர் உதவுகின்றார்கள். அப்ப நான் மனதில் வைத்திருந்து அவர்களுக்கு ஏதாவது பிரச்சனை வரும்போது நாம உதவலாம் இல்லையா? ஆனா சிவபெருமான் வந்து எந்த பிரச்சனையிலையும் எந்த காலத்திலும் சிக்கக்கூடியவரா அல்ல. அவருக்கு ஒரு இடையூறு என்று வளர்ந்ததோ அதற்கு நாம் வந்து உதவுவதோ என்பது அது வந்து அது சாத்தியமே கிடையாது. ஆகவே உன் கருணைக்கு ஏற்ற கைவாக நான் என்ன செய்ய முடியும்? ஒன்றும் செய்ய முடியாது. அவனுடைய கருணையை வளர்க்காமல் இருப்பதுதான் மேலாத அடியாக திகழ்வதுதான் அந்த செய்யக்கூடிய கைவாக இருக்கும். அதான் அவன் சொல்லுவார், யானை இருக்கிறனோ கைமாறு என்பார். யானை இருக்கிறனோ கைமாறு என்று சொல்வார்கள். கைமாறு செய்யலாம்னு சொன்னா அதை இந்த மாதிரி செய்யலாம் என்று அப்ப சுவாமிகள் ஒரு வழிகாட்டுகின்றார். என்ன என்ன வேற ஒன்றும் செய்ய முடியாது. மீரா ஆறாத கைமாறில்லை ஐயன் ஐயாளராக அவருக்கு மீரா ஆறாத விளங்குவதையால் வேறு கைமாறில்லை என்று அப்பர் பெருமான் சொல்வார். ஆகவே இதுவரை என்னை என்று நீ இந்த கட்டு நிலையில் இருந்து பக்குவப்படுத்தி முத்தி நிலைக்கு உயர்த்திருக்கின்றார். அந்த அந்த படிமுறையிலே நான் செய்த செயல்கள் எல்லாம் உள்ளிருந்து நீ செய்து செய்த செயல்கள் எல்லாம் ஆகவே இந்த உதவிக்கு கைமாறாக நான் ஏதாவது செய்கின்றேன் என்று புகுந்தாலும் அதுவும் நீ உள்ளிருந்து தெரிவித்ததாக இருப்போம். ஆகவே நான் என்ன கைமாறு செய்ய முடியும் என்று கேட்கின்றார். ஆகினாலே நாடி உன் கடனுக்கு ஏற்ற கைமாறு நான் செய்ய முடியுமோ நம்பிவாய் என்று சொன்னார். ஆக எப்படி இது நண்பாளர் சொன்னவர் இப்ப எல்லா உயிர்களிடமும் பொறுப்படையாக சொல்ல போகின்றார். எப்படி சொல்ல போகின்றார் என்றால், உயிர்கள் மூன்று வகையான வினைகளை செய்கின்றன, மூன்று வகையான கருவிகளை பயன்படுத்தி. ஒன்று மனம், இன்னொன்று வாக்கு, இன்னொன்று உடல். மனம், வாக்கு, உடல் மூன்றாவது உயிர்கள் வினைகளை செய்கின்றன. இந்த வினைகளுக்கு ஏற்ற விளைவுகளை கொடுத்து அந்த உயிர்களை ரத்த பலன்களை ஊட்டி பண்படுத்தி அந்த உயிர்களின் மலசக்தியை நன்கு இந்த வினைகளுக்கெல்லாம் செய்வதையும் காரணமாக இருக்கின்ற அந்த மூல நோயாகிய ஆணவ மலசக்தியை நன்கு கெடுத்து மலவழிபாகத்தை வரவழைத்து ஞான நிலையிலே அந்த உயிரை செலுத்தி வீடு வேட்டை அறிவிடுகின்றார் என்று சொல்கின்றார். எல்லா உயிர்களுக்குமே இப்படித்தான் நீ செய்து கொண்டிருக்கின்றார். உயிர்கள் மூன்று கருவிகளால் நினைத்துகின்றன என்று சொல்கின்றார். சிந்தை, மெய், வாக்கு மூன்றிலும் உயிர்கள் செய்வினை கொடுத்திட. சிந்தை என்பது ஒரு மனம், மெய் என்பது காயம், வாக்கு என்பது வாயால் சொல்லக்கூடிய சொற்கள். சிந்தை, மெய், வாக்கு மூன்றிலும் உயிர்கள் செய்வினை கொடுத்திட அதற்காக தேகமே கொடுத்து அதற்கு ஈடாக உடலை கொடுத்து மனவைவாகம் இயற்றி என்று சொன்னார். தேகம் கொடுத்து உடனே மனவைவாகம் வராது, பல பிறவிகள் அப்படி தேகங்களை பெற்று பெற்று பண்பட்டு
4: இந்த குருவினுடைய இந்த ஆசிரியருடைய குரு அபலவான தேசிகள்
3: அவர் வந்து முத்தி நிலையிலே, தீவிரமுத்தி நிலையிலே உடல் எப்படி இருக்கும் என்று, உடலை திருத்துவது யார் என்று ஒரு வினாவை எடுத்து அதற்கு அழகாக விடையை கொடுத்துள்ளார். அதாவது நின்றிடா உடல் கணித்து நீங்கிய ஆன்மா கூடாது, ஒன்றிடா சிவன் உடற்கண் ஒத்துருபவரார் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறேன். ஆன்மா முத்தி அடைஞ்சது, ஆனா உடல் வந்து அதுக்குரிய வினை முடிவுல தான் நீங்கும். இந்த திரையில் அந்த உடல் என்னென்ன வினைகளை எல்லாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும், வினைப்படங்களை எல்லாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் இருக்கோ, அந்த வினைப்படங்களை எல்லாம் ஏற்றுக்கொண்ட பிறகுதான் அந்த உடல் நீங்கும். அதுவரை அந்த உடல் இருக்கத்தான் செய்யும். சரி, ஆனா ஆன்மா முத்தி அடைஞ்சது சிவமுத்திரா, இப்போ அந்த உடலை ஏற்று நடத்துவோர் யார் என்று ஒரு கேள்வி கேட்கின்றார். உடல் யாரும் ஏற்றுன்றது வேண்டாம், உடல் அன்பாட்டும் இருக்கும் ஆனா சொல்ல முடியாது, அப்படி இருக்க முடியாது உடலால அப்படி சொல்லக்கூடாதுன்னு சொல்றாரு. உடல் தனித்து உயிராலும் இயக்கப்படாமல், சிவனாலும் இயக்கப்படாமல் உடல் மட்டும் தனித்து என்ன செய்யாது நிற்காது, நின்றிடா உடல் தனித்து. சரி, அந்த உயிர் வந்து முத்தி அடைந்த உயிர் திரும்ப உடலோடு கூடட்டும், உடலை விட்டு நீங்கி முத்தி அடைந்த உயிர் திரும்ப உடலை வந்து சாராது, அது கட்டு நிலையாகிவிடும். ஆனா நீங்க ஆன்மா கூடாது, அப்ப சிவபெருமான உடலோடு இணைந்துக்கணும், ஒன்றுதான் சிவன் உடற்கன் சிவபெருமான் உடலை பொருந்த மாட்டான். அப்ப ஒத்துருபவராக இருந்தீர்கள், இந்த உடலோடு ஒத்து விளங்கி இதை திருத்துபவர் யார் என்று கேட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த அடிகளை விடை சொல்றார். நின்றுடா உடல் தனித்து நீங்கிய ஆன்மா கூடாது, ஒன்றிடா சிவன் உடற்கன் ஒத்துருபவர் ஆர் என்னில் ஒன்றிடா உயிரை தன்பால் புகுத்துவான் உடற்கு வேறாய் சென்றிடான். அறிந்தால் உயிரை தன்னதமாக ஆக்கிக் கொண்டவன் உடலை மட்டும் விட்டு விடுவானா என்று கேட்கின்றான். ஏன்னா அந்த உயிர் சிவத்தோடு கடக்கும் போது எந்த உணர்வோடு கடந்தது, என்னுடைய உடல் பொருள் ஆவியெல்லாம் உணவே என்ற உணர்வோடு கடந்தது. அந்த உணர்வோடு உயிர் இருக்கும் பொழுது அதனுடைய அந்த உயிரோடு சேர்த்து பொருளையும் உடலையும் தன்னதாக ஏற்றுக்கொள்கின்றான் பெருமான். அதுதான் அன்றே என்ற ஆவியும் உடலும் உடமை இல்லாமல் குன்றே அயால் என்னை ஆட்கொண்ட போதே கொண்டிலையோ உடலே அவர் தனதாக கொண்டிருக்கின்றார். ஆகவே அவர் உடலிலே தோய்வதன்றி உடலிலே தோயாமல் அந்த உடலை இயக்கி வருவார் என்று ஒரு விளக்கத்தை அபரவான இயக்கியவர் அறிவிக்கின்றார்கள். அந்த மேற்கோளார் காட்டியிருக்கிறேன், அவர் சத்த காரியம் என்றும் செய்திருக்கின்றார்கள். அதுல இந்த மாதிரி சொல்கின்ற ஐயப்பாடுகள் எல்லாம் அப்படி அமையாக விளக்குகிறது உண்டு. ஆகவே இந்த பாடம் மிக அருமையான பாடம். ஆகையினாலே ஒன்றுக்கு ஒன்று பயனாக வருகின்றது. முத்தி அடைந்ததன் பயன் உடல் வினைகளை எல்லாம் சுவாமி தன்னுடைய வினையாக ஆக்கிக் கொள்கின்றார். அதற்கு ஏதுவாக உயிரை வந்து கர்த்தாவாக விளங்க செய்யாமல் தனக்கு கருவியாக உடலாக அடங்கிக் கொள்கின்றார். அதனால அந்த உயிர் வந்து அந்த கடமையை போட்டு இதற்கு நான் என்ன கைமாறு செய்ய முடியும் என்று சொல்லி அவன் மீது அன்பை செலுத்துகின்றது. அந்த அன்பினால் அது முத்தி சேர்ப்பதை அனுபவிக்கின்றது. எது பாடம் ஆக இந்த அருமையான பாடலை பார்த்தே நீ அடுத்த பாடலை நான் பார்த்த இந்த பாடலை வந்து முத்தி நிலையிலே உயிரானது சிவத்தோடு இரண்டரை கலந்து ஒன்றை கலந்து ஏகனாக நிற்கின்ற அந்த நிலை விளக்கப்படுகிறது. முத்தி நிலையை பற்றி மிக ஆழமாக விளக்கக்கூடிய ஒரு நூலாகும். ஆக அது அனுபவித்துதான் அந்த இன்பத்தை வந்து பெற முடியும், அதில் எந்த ஐயப்பாடும் இல்லை. ஆனால் அந்த நிலை எப்படிப்பட்டது என்பதை நமக்கு ஒரு தெளிவு இருக்கணும். ஏன்னா நமக்கு விஷயம் அதுதான், ஒரு ஊரை போய் அடையணும் அப்படின்னு சொன்னா அந்த ஊருக்கு வழி என்ன, அந்த ஊர்ல உள்ள சூழல்கள்லாம் எப்படி இருக்கும் என்பதை புறப்படும் போதே நாம வந்து தெளிவாக்கி கொண்டு புறப்படலாம் விரும்பும் போதே ஒரு வழியெல்லாம் அப்படி கேட்டுட்டே போவோம், அல்லது அந்த ஊருக்கு போய் பார்த்துக்கலாம் அப்படின்னு யாரும் நினைக்க மாட்டோம். அது முத்தி என்பது நமக்கு நாளைக்கே நிறைவேறக்கூடிய விஷயம் இல்லை என்றாலும் கூட அதனுடைய இயல்புகள் இப்படித்தான் இருக்கும் என்று தெரிந்து கொண்டால்தான் அதை அடைவதற்கு ஏற்ற நெறியை நடப்பதற்கு ஒரு ஊக்கம் வரும். அதனாலதான் நம்ம இந்த மாதிரி செய்திகள் தான் அவர்கள் உங்களாக எழுதி விட்டுள்ளார். ஆகவே அந்த ஆறாவது பாடம் மிகவும் ஆழமான பாடம், மிக சிறந்த பாடம். எப்படி இருக்கிற முக்கிய நிலையிலே அதாவது அறிவுள்ள பொருளுக்கு எல்லாமே விருப்பம் என்பது இருக்கும், விருப்பம் என்பது இருக்கும். அறிவுள்ள பொருளுக்கெல்லாம் விருப்பம், விருப்பத்தில் விளைவு என்பார், இச்சை என்று சொல்வார். அறிவுள்ள பொருளுக்கெல்லாம் இச்சை இருக்கும், அதே மாதிரி அறிவுள்ள பொருளுக்கெல்லாம் செயலும் இருக்கும். அறிவு இச்சை செயல் இந்த மூன்றையும் உடையவை இந்த பொருள்கள். உயிருக்கும் அறிவு இச்சை செயல் இந்த மூன்றும் உண்டு. சிவத்துக்கும் அறிவு இச்சை செயல் என்ற மூன்று உண்டு. முத்தி நிலையிலே உயிருடைய அறிவு இச்சை செயல் மூன்றுமே சிவனுடைய அறிவு இச்சை செயல்களிலே அடங்கி இருக்கிறது. அதுதான் அதற்கு அருமையான உவமைகளை எல்லாம் சொல்லி இந்த ஆசிரியர் இங்கே விளக்குகிறார். அப்படி உயிருடைய அறிவித்த செயல்கள் சிவபெருமானுடைய அறிவித்த செயல்களுக்குள் அடங்கி விளங்குகின்ற நிலையிலே உயிர் சிவபெருமானை எப்படி அறிகின்றது என்றால் உலகப் பொருள்களை எப்படி அறிந்திருந்ததோ அது போல அறிகிறது. உலகப் பொருள் அறியும் பொழுது நான் இப்பதான் இந்த மைக்க ஒளி வாங்கி அறிகின்றேன் சொன்னால் நான் இந்த ஒளி வாங்கியை அறிகின்றேன் என்ற உணர்வோடு, அதாவது நான் அறியும் பொருள் அறிவை கொண்டு அறிகின்றேன், இந்த ஒளி வாங்கி அறியப்படும் பொருள், ஆக அறிகின்றவன் அறிவு அறியப்படும் பொருள் என்ற இந்த மூன்று விதமான பாதுகாப்பு உணர்வோடுதான் உலகப் பொருள்கள் எல்லாவற்றையும் அறிந்தோம். அப்படி நம்ம அறியலன்னு சொன்னா நமக்கு தன் உணர்வு இல்லை என்றுதான் அர்த்தம் இல்லையா? அவங்களுக்கு நான் என்ன செய்யறேன்னு அவனுக்கு தெரியல, தன் உணர்வு இல்லை, கான்சியஸ்னஸ் இல்லாம இருக்கிறான் அப்படின்னா இப்படிதான் உலக உலகப் பொருள் எல்லாம் அறிய முடியும். அறிபவன் அறிவு அறியப்படும் பொருள் என்ற இந்த மூன்று விதமான பாகுபாடு கண்டிப்பாக உலகப் பொருள்களை அறியும்போது இருக்கும். ஆனா இப்படிப்பட்ட பாகுபாடு உணர்வோடு சிவத்தை அறிந்தால், அப்படி அறிகின்றதையும் உண்டு, அப்படி அறிந்தால் அங்க என்ன அந்த முத்தி இன்பம், அந்த முத்தி அனுபவம், இன்பம் இன்ப அனுபவம் கிடைக்காது. அறிகின்ற பொருளோடு ஒன்றை கலந்தால்தான் அந்த பொருளால் கிடைக்கக்கூடிய அனுபவம் கிடைக்கும். உயிர் வந்து எந்த பொருள் அறிகிறதோ அந்த பொருளை அழுந்த வேண்டும், அழுந்தி அறிந்தால்தான் அந்த உயிருக்கு அந்த பொருளால் கிடைக்கக்கூடிய அனுபவம் கிடைக்கும். ஆகவே இந்த மூன்று விதமான பாகுபாட்டை திரிமுடி என்று சொல்வார்கள். அது தலைப்பு திரிமுடி என்பது அது பெரிய வாய்ப்பு. அறிபவன் அறிவு அறியப்படும் பொருள், இதற்கு வராமல் பெயர்கள் அறிபவன் என்பதற்கு ஞானிகள் என்று சொல்வார்கள். ஒன்பதாம் சுற்று நீங்கள் சுயானவர்களை கேட்டிருப்பீர்கள், ஆனால் நமக்கு தெரிஞ்சதுதான் நினைவூட்டுகிறேன் அவ்வளவுதான். அறிபவன் என்பது ஞானிகள், அறிவு என்பது ஞானம், அறியப்படும் பொருளை ஞேயம் என்பார்.
4: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பிரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
5: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி திருவிளையாடல் புராணம் சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது வாதவூர் அடிகளுக்கு உபதேசித்த படலம். வழங்குபவர் சிவரமணன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
6: நம பார்வதி பதயே ஹர ஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சித் சபேஷா சிவசிதம்பரம் நம சிவகாம்யை ஜெகதம்பிகே. ஆடகமதுரை அரசே போற்றி, கூடல் இலங்கு குருமணி போற்றி. யஸ்ய நாம நிகமேஷு ரக்ஷிதம் யம் பிரதீக.

சக்தியாய் சிவமாகி தனிப்பர முத்தியான முதலை துதிசைய சுத்தியாகிய சொற்பொருள் நல்குவ சித்தியானை தன் செய்ய பொற்பாதமே. சுரும்பு முரல் கடிமலர் பூங்குழல் போற்றி உத்தரிய தொடித்தோள் போற்றி கரும் புருவச்சிலை போற்றி கவுனியர்க்கு பால் சுரந்த கலசம் போற்றி இரும்பு மனம் குழைத்து என்னை எடுத்தாண்டான் கயற்கண் எம்பிராட்டி அரும்பும் இளநகை போற்றி ஆரணனூபுரம் சிலம்பும் அடிகள் போற்றி. எழுதருமறைகள் தேரா இறைவனை எல்லில் கங்குல் பொழுது அருகாலத்தென்றும் பூசனை விடாது செய்து தொழுதகை தலை மீதேற துளும்பு கண்ணீருன் மூழ்கி அழுது அடி அடைந்த அன்பன் அடியவர்க்கு அடிமை செய்வாம். பெருந்துறையில் சிவபெருமான் அருளுதலும் பெருங்கருணை பற்றி நோக்கி கரைந்து கரைந்து இரு கண்ணீர் மழை வார துரிய நிலை கடந்து போந்து திருந்து பெரும் சிவபோக கொழுந்தேரல் வாய் மடுத்து தேக்கி செம்மாந்திருந்தருளும் பெருங்கீர்த்தி வாத ஊரடிகள் அடியினைகள் போற்றி. திருச்சிற்றம்பலம். பெரியவர்களே, குழந்தைகளே, இன்றைக்கு நம்ம 58வது திருவிளையாடல் திருவாதவூர் அடிகளுக்கு உபதேசித்தது. திருவாதவூர் அடிகள் என்ற திருநாமம் தாங்கியவர் நம்முடைய தமிழ்நாட்டு வைதிக சைவ சமயத்தினுடைய சமயாச்சாரியர் நால்வர் என்று சொல்லப்படுகின்ற அவளுடைய பிள்ளையார், அவளுடைய அரசு, அவளுடைய நம்பி, அவளுடைய அடிகள் திருஞான சம்பந்தர், அப்பர் என்ற பெயர் தாங்கிய திருநாவுக்கரசர், சுந்தரமூர்த்தி நாயனார், நிவாசக பெருமான்னு சொல்கிறோம். அந்த நால்வரில் இறுதியாக சொல்லப்படுகின்ற திருவாதவூர் அடிகள் அவர் அருளிய நூல்கள் திருவாசகமும் திருக்கோவையாரும். திருவாசகம் 658 பாடல்கள் கொண்டது, திருக்கோவையார் 400 பாடல்கள் கொண்டது. இந்த இரண்டு நூல்களையோ நம்முடைய குருநாதன் திருவாதவூர் அடிகள் சொல்ல சொல்ல தில்லை அம்பலமானர் தன்னுடைய திருக்கரத்தினாலே ஏட்டிலே எழுதினார். அந்த பெருமை வாய்ந்தது இந்த இரண்டு நூல்களும். அந்த நம்முடைய குருநாதரை திருப்பெருந்துரை என்ற தலத்தின்கண் சொக்கநாத பெருமான் எழுந்தருளி ஆட்கொண்ட திறம் அது இந்த 58வது திருவிளையாடல் என்று பார்க்கின்றோம். நம்முடைய மதுரைக்கு வடகிழக்கில் வைகைக்கரையில் திருவாத ஊர் என்ற ஒரு ஊர் இருக்கின்றது. இந்த வைகை நதி சமுத்திரத்தில் போய் சேரலை. அது ஏன் சேரலை அப்படின்னா, சமுத்திர ஜலத்தில் தன் ஜலத்தை சேர்த்து அந்த உப்பு ஜலம் யாருக்கும் பயன்படாமல் போகும். அதே ஒரு தனிக்கன் மாமன் மச்சான்னு சொல்லி பணக்காரனை கூப்பிட்டு பசி இல்லாதவனுக்கு பாயசம் கொடுக்கறத விட பசித்தவர்களுக்கு அன்னமிடுதல் என்பது புண்ணியம், வறிஞர்களுக்கு கொடுப்பது புண்ணியம், சொந்தக்காரனுக்கு கொடுக்கறத விட என்பதை ஒத்து நீரில்லாது இருக்கின்ற குளங்களுக்கும் ஏரிகளுக்கும் தன்னுடைய நீரினை குடிக்கின்றது வைகை. ஏற்கனவே நிறைய ஜலம் இருக்கு சமுத்திரத்தில், அதனால அது அப்புறம் பார்த்துக்கலாம்னு விட்டுருச்சு. இப்போ ஒத்தட்ட நம்ம பணம் கொடுக்குறோம், அது எப்போ நமக்கு இருமடங்கு புண்ணியமாக இருக்குது, அவளுக்கு தேவைப்படுறதுங்கும் போது நாம் கொடுக்குற பணம் நமக்கு ஒரு புண்ணியத்தை தருது. அந்த பணத்தை வாங்கிட்டவா தொடர்ந்து ஒரு புண்ணியத்தை பண்ணுவான்னா நமக்கு ரெண்டு மடங்கு புண்ணியம் வருது, கமிஷன், புண்ணியத்துக்கு கமிஷன் வருது. நாம் கொடுக்குற பணம் ஒருத்தருக்கு பயன்படுறது, தொடர்ந்து அவள் நல்ல காரியம் தான் பண்ண போகிறாங்கும் போது ரெண்டு மடங்காக அந்த புண்ணியம் வருது. அதுபோல் வைகை நீர் இல்லாத குளங்களுக்கும் ஏரிகளுக்கும் நீர் கொடுத்து அந்த குளங்கள் ஏரிகளுடைய நீர்ப்பசியை போக்குகின்றது, அந்த குளங்களும் ஏரிகளும் உழவனுக்கு பயன்படுகின்றன என்பதனால வைகைக்கு இருமடங்கு புண்ணியம் வருது. வரியார்க்கு ஒன்று ஈவதே ஈகை, இல்லாதவனுக்கு கொடுக்கறது தான் ஈகை, இருக்கிறவனுக்கே கொடுக்கக்கூடாது, சொந்தக்காரான்னு சொல்லி கூப்பிட்டு கூப்பிட்டு சாமி போட்டுருணும் அப்படி கூடாது. மற்ற எல்லாம் குறி எதிர்ப்பை நீரை துடைத்து எனக்கு நீ மாலை போடு உனக்கு நான் மாலை போடுறேங்கிற மாதிரி ஆயிடும்லாம் அப்படி இருக்கக்கூடாது. யாருக்கு தேவையோ அவர்களுக்கு அறம் செய்ய வேண்டும். வயலும் குளமும் வரியன பிறர்க்கு பயன்படுவன என்பதனால வைகை நீர் அவற்றை நிரப்பி சமுத்திரத்தில் சென்று சேருவதில்லை என்று பார்க்கின்றோம். அந்த வைகை என்ற புண்ணிய நதியினுடைய கரையில் திருவாதவூர் இருக்கின்றது. அதற்கு வாதவூர் என்று பெயர் எப்படி வந்ததுன்னா, இந்த கலியுகத்தில் அதுக்கு வாதவூர்னு பேர். அங்கு வேதநாயகனாகின்ற பெருமான் பரமேஸ்வரன், வேதநாயகி என்ற அம்பாள் கூட எழுந்துள்ள இருக்கின்றார், திருக்கோயில் கொண்டிருக்கின்றார். சங்க காலத்திலிருந்து அந்த கோயில் புகழ்பெற்று விளங்குகின்றது. சங்ககால புலவராகின்ற கபிலர் அந்த ஊரில் அவதாரம் பண்ணியிருக்கிறார். அவர் தன்னுடைய பெயரினால கபில தீர்த்தம் என்ற ஒரு தீர்த்தம் உண்டாக்கியிருக்கிறார். அந்த ஊர்

தொடர்ந்து ஜோதிடர்களை உண்டாக்கும். அன்னரர்லேயே ஒரு ஜாதி தொடர்ந்து மன்னனுக்கு போரிடுகின்ற சேனாதிபதிகளை கொடுக்கும். அதே இது மந்திரிகளை கொடுக்குற, ஏன்னா துரோணர் அவர் அன்னர் தான், ஆனால் அவர் கௌரவர்களுக்கும் அந்த பாண்டவர்களுக்கும் வில் வித்தை போன்றவற்றை கற்றுக் கொடுக்கின்ற ஒரு க்ஷத்திர குணம் அவற்றை இருந்தது என்று பார்க்கின்றோம். எல்லா வித்தைகளுக்கும் அந்தணர்கள் குருமார்களாக இருந்திருக்கிறார்கள். இதில் இந்த அமாத்திய குலத்திலே சைவாகம துறை விளங்க, புத்த இருள் மறைந்து ஓட, புத்த மதத்தை வெல்வதற்காகவும் சைவாகமங்களுடைய அந்த ஞானமானது உலகத்திலே பெருகுவதற்காகவும் பெருமாளுடைய திருவுருளினாலே ஒரு அந்தணர் குலத்திலே திருவாதோடிகள் பிறந்தார். அவருக்கு ஊர் பெருமாளுடைய பெயரை வைத்தார்கள். ஊர் சூர் சுவாமிக்கு என்ன பேர்? பாதபுரீஸ்வரன் சுவாமிக்கு பேர். அந்த பெயரையே இவருக்கு பிள்ளை திருநாமமாக வாத ஊரான் என்று வைத்தார்கள். அவர் உபநயனமாயிற்று, வேதங்களை கற்றார். 16 வயதில் அவர் 64 கலைகளிலும் தேர்ச்சி பெற்று விளங்கினார். அவருடைய பெருமையை கேட்டறிந்த அரிமர்தன பாண்டியன் மதுரையிலே ஆட்சி செய்கின்றான். அந்த அரிமர்தன பாண்டியன் அவருடைய பெருமையை கேட்டறிந்து அவரை வரவழைத்து அவரோடு உசாவி பார்த்து அவருடைய கல்வியின் ஆழத்தை கண்டு உணர்ந்து மகிழ்ந்து அவரை தன்னுடைய மந்திரி சபையிலே ஒரு மந்திரியாக அமர்த்தி கொண்டான். அப்புறம் அவர் இளம் வயது 16 வயசு தான். அந்த இளம் வயதில் அவருடைய பேராற்றலையும் வயதுக்கு மீறின பக்குவத்தையும் முதுக்குறை என்று சொல்வார்கள், அதை பார்த்து அவன் மந்திரிகளிலே முதல் மந்திரி ஆக்கிட்டார். கொஞ்ச நாள்லயே ப்ரொமோஷன் அப்பாயின்மெண்ட் கொடுத்து கொஞ்சம் வருஷத்திலே ப்ரொமோஷன் வந்துருச்சு. கொடுத்து அவருக்கு ஒரு சிறப்பான விருதும் கொடுத்தார். தென்னவன் பிரம்மராயன் அப்படிங்கிற சிறப்பான பட்டத்தையும் கொடுத்து அவரை வேலை வாங்குகின்றார். இவர் உண்மையாக 10 ரூபாய் ஒருத்தர சம்பளம் வாங்குறோம்னா 20 ரூபாய்க்கு உழைக்கணும், அதான் நேர்மை. யாருக்கும் கடன்படக்கூடாது, அதுவும் முக்கியமாக ஒருவரிடம் பணம் பெற்றுக்கொண்டு கடன்படக்கூடாது, ஆஃபீஸில் நேர்மையாக இருக்கணும். இவர் கண்ணும் கவசமுமாக இருந்து முழு நேரமும் மன்னனுக்கு உழைக்கின்றார். இருந்தாலும் இவருடைய பிறவி ஒரு ராஜாவுக்கு கடைசி வரையும் சேவை செய்து மடிவதற்காக இல்லை. இந்த ஜென்மால உத்தமமான பக்தி ஞான வைராக்கியங்களை அடைந்து பரமேஸ்வரனையே குருநாதனாக அடைந்து சிவஞானத்தை பெற்று அந்த சிவஞானத்தை தன்னுடைய பாடல்கள் மூலம் பின்வருகின்ற சந்ததியினருக்கு அளிக்கின்ற ஒரு குருநாதன் என்ற ஸ்தானத்தை அடைய, சர்வ ஜெகத்குருவாகின்ற ஒரு ஸ்தானத்தை அடையக்கூடிய தன்மையில் அவர் பிறந்திருக்கிறார். ஒரு ராஜாவுக்கு மந்திரியாக இருந்துட்டு போகிறதுக்கு அவர் பிறக்கலை என்பதனால அவருடைய மனம் எப்படி சஞ்சலிச்சுட்டே இருக்கு. நித்யாநித்திய வஸ்து விவேகம் என்பது அவருக்கு பூர்வ புண்ணியத்தினால உண்டானது. நித்யாநித்திய வஸ்து விவேகம்னா என்னென்ன? இந்த உலகத்திலே நிலைத்த பொருள் எது, நிலையாத பொருள் எது? உலகத்தில் முக்காவாசி நிலையாத பொருள் தான். நிலைத்த பொருள் என்பது புண்ணியம், ஆச்சாரம், சரியே கிரியை யோகம் என்ற ஆன்மீக கல்வி, பகவானுக்கு பண்ணுற தொண்டு, இதுதான் நிலைத்தது. பஸ்மருத்ராட்ச சாதனங்களால் அடைகின்ற ஒரு புண்ணியம், இது நிலைத்தது. ஏனையெல்லாம் நிலையாதவை. சாப்பிட்ற அசோகா அல்வா, பார்க்குற டிவி, எடுக்கிற படம், ஃபேஸ்புக்கு, செல்லு, இதெல்லாம் நிலையாது. நியூஸ் பேப்பரில் வர நியூஸு, டிவி, எல்லாம் நிலையாது. நேற்றுக்கிருந்து இன்றைக்கி இல்லை. நேற்று நியூஸுக்கு இன்றைக்கி மவுஸ் இருக்கோ, நேற்று பேப்பர் இன்றைக்கி பயன்படுறதோ, நிலையுதல் இல்லாது. ஆனால் ஒரு வருஷம் முன்னாடி மீனாட்சியை தரிசனம் பண்ணியிருந்தாலும் அது பலன் ஒரு வருஷம் கழிச்சும் கிடைக்கும். நிலையில்லாத உலகத்தில் நிலைத்தவை என்று சில இருக்கின்றன. மெஜாரிட்டி நிலை இல்லாது தான், மைனாரிட்டி நிலை உள்ளது. நிலை உள்ளதை அறிந்து அதை மட்டுமே ஒருவன் நாட வேண்டும். அதுக்கு நித்திய அநித்திய வஸ்து விவேகம் என்று பெயர். அதை அறிந்த ஒருவன் இந்த பிறவியிலும் இனி வருகின்ற பிறவிகளிலும், அதாவது இந்திரன் முதலிய பதங்களிலும் இருக்கின்ற இன்பத்தின் மீது வெறுப்பு கொள்வான், அந்த இன்பத்தை நாடமாட்டான். எவனொருவன் இன்பத்தை நாடுகின்றானோ அவன் துன்பத்தை பெறுவான் என்று மனு சொல்றான். உலகத்தில் எல்லா விதமான இன்பங்களும் துன்பக்கலப்போடு கலந்தவை தான். துன்பமில்லாத இன்பமே இல்லை என்ற காரணத்தினால துன்பக்கலப்பில்லாத ஒரு இன்பம் உண்டு என்றால் அதை மட்டும்தான் நாடுவேன். ஒரு உயர்ந்த வேட்டக்காரன் நாயையும் நிறைய வேட்டையாட மாட்டான். வேட்டையில் சிக்கலைனாலே யானையையும் புரியையும் சிங்கத்தையும் தான் வேட்டையாடுவேன். நிறையா ஆப்பிடுறதுங்கிறதுக்காக நிறையையும் நாயையும் வேட்டையாட மாட்டேன் அப்படின்னு ஒரு கொள்கை இருக்கணும். இந்த ஜென்மாவில் பகவானுடைய கிருப்பை கிடைக்கலனாலும் 10 ஜென்மா கழித்து இந்த கிருப்பை கிடைக்கிற மாதிரி இந்த ஜென்மாலேருந்து விவசாயம் பண்ணுவேன். ஈஸியாக கிடைக்கிறதுங்கிறதுனால இந்த உலகில் இன்பங்களோட நான் சாட்டிஸ்ஃபை ஆக மாட்டேன் என்று தன்னுடைய இலக்கினை உயர்ந்த இலக்காக கொள்ள வேண்டும். இதுதான் வந்து ஒருவனுக்கு குருநாதனே அடைவதற்கான தகுதி. ஒரு தகுதி உள்ளவனுக்கு பரமேஸ்வரன் தானே குருநாதனாக வரான் என்று நம்முடைய சாஸ்திரங்கள் சொல்றது. இது எந்த காலத்திலும் உண்மை. உங்களுக்கு இங்கே இருக்கிற யாருக்குமே ஒரு நல்ல தகுதி இருந்ததுன்னா சொக்கநாதர் நிச்சயம் எழுந்துள்ளுவார், ஞானத்தை உபதேசம் பண்ணுவார். கண்ணுவரை போன்றவர்களுக்கு எப்படி வேதப்புள்ளி சொன்னாரோ, நமக்கு என்ன தேவையோ, அழுத புள்ள பால் குடிக்கும், பசித்த குழந்தைக்கு அம்மா வருவா,

0: குழந்தைக்கு என்ன உணவோ அதை கொடுப்பா, பல்லு முளைச்சதுக்கு முறுக்கு, பல்லு இல்லாததுக்கு பால், ஏதோ கொடுப்பா என்று பார்க்கிறோம். அதுபோல மெய்மையாம் பொருள் விவேகமும் வேறுபாடாய பொய்மையாம் பொருள் விவேகமும், இதான் நித்தியானித்திய வஸ்து விவேகம். புந்தியுள் தோன்ற அவர் புத்தியில தோன்றினது அந்த ராஜாவுக்கு மந்திரியா சேவை பண்ணிட்டு இருக்கும் போதே. இம்மை ஆசையும் மறுமையில் ஆசையும் இகந்து இம்மை மறுமை இன்பங்களிலே பற்றினை அறுத்தார். செம்மையாகிய கருத்தராய் சிவகதி தேர்வார், மேலான சிவகதி அடைய வேண்டும், இந்த பிறவிலே அடைய வேண்டும், தள்ளி போடக்கூடாது என்று உறுதி கொண்டிருந்தார். லோகத்துல பார்க்கிறார் உயிர்கள் எல்லாம், எல்லாரும் நிறைய பாவம் பண்ணிருக்கா, கொஞ்சமா புண்ணியம் பண்ணிருக்கா. பேலன்ஸ் எங்க இருக்குன்னா முக்காவசி பிசினஸ் நஷ்டத்துல தான் ஓடுறது, பாவம் தான் அதிகமா இருக்கு உலகத்துல. மாயூரம் வேதநாயகம் பிள்ளைனு ஒருத்தர் இருந்தார், அவர் ஒரு பாட்டு பாடினார், பெற்றவர் செய்த பாவம் பிள்ளையாய் பிறக்கும் என்றேன். ஆனால் கோபாலகிருஷ்ண பாரதியார் அதை மறுத்தார், இப்படி பாடுறீங்களே எத்தனை பேருக்கு நல்ல குழந்தைகள் பிறக்கிறது, இப்படி பாடலாமா நீங்கிட்ட, நான் மெஜாரிட்டியை பாடினேன், இப்படி பாடினதுனாலேயே புண்ணியமும் பிறக்கும்னு அர்த்தம், அதுக்காக இதை மறுக்க வேண்டிய தேவையில்லை. மெஜாரிட்டி இப்படி இருக்கு, மைனாரிட்டி அப்படி இருக்கு என்பதனால தித்திர வினையினாலே சிறைப்படும் உயிரையெல்லாம் பார்த்தனர் உலக வாழ்வில் பயனில்லை என்று தேர்ந்தே. எல்லாரும் தங்களுடைய பாவத்தினுடைய பலனை அனுபவிச்சுட்டு கஷ்டப்பட்டு இருக்கா, ஒரு மாய வலைக்குள் சிக்கிட்டு இருக்கா. பொய் சொன்னவன் தொடர்ந்து பொய் சொல்லிகிட்டே இருக்கிறான், ஆசைப்படுறவன் தொடர்ந்து ஆசைப்பட்டுட்டே இருக்கிறான். முதல்ல ஒரு வஸ்துவை திருடுறவனுக்கு பயம் வரும், பயம் இருக்கும். ரெண்டாவது திருடும் போது அந்த பயம் குறையும். மூணாவது திருடும் போது பயம் இருக்காது. நாலாவது திருடும் போது அதில் இன்ட்ரெஸ்ட் வந்துடும். அஞ்சாவது தைரியமாக திருடுவான். அதுபோல பண்ணிய உலகினில் பயின்ற பாவம்னு அப்பர் பெருமான் சொல்கிறார். பாவம் பண்ணி பண்ணி நமக்கு சுரணல் இல்லாமல் போயிடுது. அதனால தொடர்ந்து பாவம் பண்ணுவதற்கே இவன் பிறவி எடுக்கின்றானே தவிர உயிர்விற்கான வழி இவனுக்கு அடபட்டு போறது. அதை பார்த்தார், இதில் நம்ம சிக்கக்கூடாது, இந்த இந்த தூண்டில் மீன் போல நம்ம இருக்கக்கூடாது. உலகில் இன்பம்ங்கிற தூண்டில் புழுவை ஒரு மீன் கடிச்சு சிக்கிக்கிறது, அதுக்கப்புறம் என்ன பண்றது, அது இன்னொத்தனுக்கு வயத்துக்கு சாம்பாரில் போயிடுறது, ஒரு சின்ன புழுவுக்கு ஆசைப்பட்டு இன்னொத்த வயத்துக்கு போயிடுறது. அதுபோல இந்த உலகில் வாழ்க்கை இருக்கு, சிற்றின்பத்திற்கு ஆசைப்பட்டு யமனுடைய வயத்துக்கு போயிடுறோம் நம்மெல்லாம். யமனுடைய யமன் உலகத்திற்கு இந்த உயிர் போகக்கூடாது, இந்த உயிர் சிவன் உலகத்திற்கு போகணும், அதற்கு என்ன வழின்னு பார்க்கணும் என்று பார்த்தார். ராஜாவுக்கு சேவை பண்ணும் பொழுதே அதில் பற்றில்லாமல் சேவை செய்தார். ஒரு காரியத்தை பற்றில்லாமல் செய்வன் திறம்பட செய்வான். எப்படின்னா ஒரு டாக்டர் தன்னுடைய பிள்ளைக்கு ஆப்ரேஷன் பண்ணும்போது அவர் பண்ண மாட்டார், ரியூன் டாக்டர் வச்சு தான் பண்ணுவார். என்ன காரணம்னா தன்னுடைய பிள்ளைங்கிற அபிமானத்தினால வயத்தை கிழிக்கும் போது ரத்தம் வெளியில் கொட்டும் போது கை நடுங்கும், ஒழுங்காக பண்ண முடியாது, இன்னொரு டாக்டர் வச்சு பண்ண சொல்லுவார். அப்பொழுது பற்றின்மை என்பது தான் ஒரு காரியத்தை செவ்வனே செய்வதற்கு பயன்படும். அந்த இன்னொரு டாக்டருக்கு ஃப்ரெண்டோடைய பிள்ளை, அது வந்து தன்னுடைய பிள்ளைங்கிறதுனால பயம் இருக்காது, அதே தவிர்த்து நன்னா செஞ்சு தரணும், நம்ம ஃப்ரெண்டுக்காக செய்கிறோங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும், இன்வால்மெண்ட் இருக்கணுமே தவிர அட்டாச்மெண்ட் இருக்கக்கூடாது, பற்று இருக்கக்கூடாது. அப்போ உலகத்தில் ஒரு காரியத்தை செவ்வனே செய்ய வேண்டும் என்றால், நம் பிள்ளைகளை நாம் ஒழுங்காக வளர்க்க வேண்டும் என்றால், இந்த பிள்ளைகள் நம் பிள்ளைகள் இல்லை, சொக்கனாருடைய பிள்ளைகள், அவர் நமக்கு கொடுத்து வச்சிருக்கிறாரு, குயில் காக்காவுடைய கூட்டில் முட்டை போட்டிருக்கு என்ற எண்ணத்தோடு வளர்க்கணும், அப்போ ஒழுங்காக வளர்க்கலாம், இல்லைன்னா நம்முடைய பாசத்தை கொட்டி கெடுத்துருவோம் என்று பார்க்கின்றோம். அப்போ இவர் பற்றில்லாத தன்னுடைய செயல்களை செவ்வனே செய்து வருகின்றார். கூத்தினர் செய்கை வேறு கோலம் வேறு ஆகுமா போல் நீத்தனர் மனத்தின் முன்போல் நிகழ்த்தினர் வழுதி வேலை. ஒரு ராஜா வேஷம் போட்டுன்னு ஒருத்தர் நடிக்கிறான், தன்னை ராஜாவா நினைக்கிறது இல்லை. அதே டிராமால அடுத்த காட்சியில் அவன் பிச்சைக்கார வேஷம் போட்டு நடிக்கலாம், அவன் தன்னை பிச்சைக்காரனா கருது இல்லை. எந்த வேஷம் போட்டுட்டாலும் 100 ரூபாய் சம்பளம், டிஃபன், காஃபி, வாகன வசதி இதெல்லாம் செஞ்சு கொடுக்கும் அந்த கம்பெனி. எந்த வேஷம் கொடுத்தாலும் அதை நொட்டு பண்ணி வச்சிருக்கான், ஒழுங்கா வேஷம் போட்டுட்டு நடிச்சுட்டு வருவான். அதை போல உலகத்தில் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி இருக்கிறார். அப்படி இருக்கும்போது இவருக்கு பகவானை தேடுறார், இந்த சம்சார துக்கத்திலிருந்து விடுபட வேண்டும் என்று வாதவுரடிகள் பகவானை தேடுறார். அப்பொழுது அகப்புற சமயங்கள், அதனுடைய தர்மங்கள், அதனுடைய சாதனங்கள், அவை அதுலலாம் அவருக்கு திருப்தி வரல. அவர் என்ன நினைக்கிறார், குரு அருள் வேண்டும். ஒரு விளக்கை ஏற்ற வேண்டும் என்றால் எரிகின்ற ஒரு விளக்கிலிருந்தா ஏற்ற முடியும். ஒரு பேப்பரில் விளக்கு படம் போட்டிருக்கு, அந்த விளக்குடைய படத்துலேருந்து ஒரு விளக்கு ஏற்ற முடியுமா? சாட்சாத்தா உண்மையா எரிகிற ஒரு விளக்குலேருந்து ஒரு விளக்கு ஏற்றலாம், ஏற்ற முடியாது. கொலுவில் இருக்கிற மாம்பழம், அது மண்ணிலேயோ அல்லது பிளாஸ்டிக்லேயோ பண்ணினது, பசிக்கு ஒரு குழந்தை எடுத்து வாயில் வச்சுக்கிறது நிஜ மாம்பழம்னு, அதுக்கு பசி அடங்குமா? அடங்காது. அதுபோல ஏட்டு கேள்வி வேஸ்ட்டுன்ட்டார். அது ஏட்டு கேள்வி கொலு மாம்பழம் போல, ஏட்டு சுரைக்காய். உண்மையாக ஒரு விளக்கிலேருந்து ஒரு விளக்கேற்றுற மாதிரி பகவானை நிஜமாக தெரிஞ்சுட்டவன்ட்டு இருந்தால் நாம் பகவானை தெரிஞ்சுக்க முடியும். ஆகவே பகவானை தெரிஞ்சுக்கிறது ஒரு குருநாதன் மூலமாகத்தான். அந்த குருநாதன் என்பவன் பெருமானை தெரிந்து கொண்டவன். அவன் நம்மை போல் இரண்டு கைகள் கொண்ட மனிதனா இருக்கிறான் என்று சொல்லி அவனை இகழக்கூடாது. இகழ்தல்னா ஏளனம் பண்றதில்ல, புறக்கணித்தல். இவன் மனுஷன் தானே, இவனால நமக்கு ஞானம் வருமானு நினைச்சிடக்கூடாது. இகழ்தல் என்பது புறக்கணித்தல். அப்படித்தான் ஞானம் வரும். சைவத்துல ஒளி செய்ய மாரடமாக சுவாமி தோன்றார். அறுபரத்துருவன் அவனியில் வந்து குருபரனாகிய அருளிய பெருமையை சிறுமையின்றி இகழாதே அந்த குருநாதனை பிடித்து கொண்டு புவனியில் சேவடி திண்டினன் காண்க சிவன் என யானும் தேரினன் காண்க. திருப்பெருந்திரையில ஒரு மனித வடிவத்தில் பெருமான் வந்து திருவடி தீட்சை கொடுத்தார். சிவன் என்று இவர் அறிந்தாரே தவிர மனிதன் என்று இகழவில்லை என்று பார்க்கிறோம். அப்ப அப்படி சுவாமி தனக்கு வரணும், இப்ப தொண்டு செய்து பக்தி செய்து பெருமானுடைய திருப்தியை சம்பாதித்து கொண்டு அந்த பகவானையே குருநாதனாக பெறுவதுதான் நேர்மையான வழி. இந்த பிறவியிலே பிறவி நோயை நீக்குவதற்கு, இந்த பிறவியிலேயே பிறவி நோய் நீங்க வேண்டும். அதற்கு பக்தி செய்து அரண் அருள் பெறும் பக்தருக்கன்றி முக்தி எய்தறிது என மறைமொழிவது. வேதங்கள் இவ்வாறு சொல்கின்றன, எஸ்ய தேவே பராபக்தி யதா தேவே ததா குரு தஸ்யை தே கதிதாக்கியர்த்தா பிரகாசந்தே மகாத்மனகா என்று கிருஷ்ண யஜுர்வேதத்தினுடைய சுக்லசாகைன்னு சொல்லப்படுற ஸ்வேத சாகை, அதனுடைய உபநிஷத்து ஸ்வேதாஸ்வதரம். அது சொல்றது பரமேஸ்வரன்ட்டையும் அந்த பரமேஸ்வரனை நமக்கு உபதேசம் பண்ற குருநாதன்ட்டையும் சமமா யாருக்கா பெரிய பக்தி இருக்கோ, பெரிய பக்தினா மற்ற பொருள்கள்ல இருக்கிற ஆசையெல்லாம் மறக்கடைக்கிற அளவுக்கு இவாள்கிட்ட பக்தி வேணும். எல்லாத்தையும் விட்டுட்டு அவன் பின்னாடி போற அளவுக்கு பக்தி வேணும். எப்படி உமாபதி சிவம் என்பவர் உலகத்தை விட்டுட்டு தன்னுடைய குருநாதன் பின்னாடியே போனாரோ அதை போல பக்தி வேணும், பெரிய பக்தி வேணும். அந்த பக்தியினாலதான் இந்த சம்சார துக்கம் நீங்கும். அப்பொது நூல் சத்திய பொருள் தெளிவலாம் சக்தி நிபாதற்கு உய்த்துணர்த்துவது ஆகமம் என்பர் மெய் உணர்ந்தோர். பகவான்டையும் குருநாதன்டையும் பக்தி பண்ணுன்னு வேதம் சொல்லிடுத்து, ஆனா அது பொதுவா சொன்னது. அந்த வேதத்தினுடைய ரகசியம் யாருக்கு புலனாகும்னா, அந்த வேத மார்க்கத்தில இருந்து பக்தி பண்ணுவோம்னு எவனுக்கு உண்மையான நம்பிக்கை வந்துடுத்தோ அப்ப அவனுக்கு சக்தி பதிஞ்சிருத்துன்னு அர்த்தம், சிவகிருப வந்துடுத்தோ. அப்படி சக்தி நிபாதம் ஏற்பட்ட ஒருவனுக்கு அந்த மார்க்கத்தை உடனேயே கையில கொடுக்கறது. எது கொடுக்கறதுன்னா ஆகமம் கொடுக்கறது. வேதத்துக்கு ஆகமத்துக்கு என்ன உறவு அப்படின்னு கேட்டா, காப்பி கலந்து கொடுத்துருக்க ஆகத்துல, காப்பி கஷப்பா இருக்கு, நமக்கு இன்னும் கொஞ்சம் அதுல இனிப்பு வேணும். அப்ப கரும்பு ஒண்ணு கரும்பு இருக்காத்துல, இந்த கரும்பை கடிச்சுட்டே காப்பி சாப்பிடுங்கோ அப்படின்னு சொன்னா அது சௌக்கியமா இருக்குமா, இல்ல ஒரு ஸ்பூன் ஜீனியை அதுல போட்டு கலக்கி சாப்பிடுங்கன்னு சொன்னா சௌக்கியமா இருக்குமா, எது சௌக்கியமா இருக்கும்? இந்த காப்பியில ஜீனியை போட்டு கலக்கி சாப்பிட்டா சௌக்கியமா இருக்கும். வேதம் கரும்பு மாதிரி இருக்கு, ஆகமம் ஜீனி மாதிரி இருக்கு. அப்ப உடனே காப்பி சாப்பிடணுங்கிற அந்த இச்சை உள்ளவனுக்கு, அதாவது உடனே முக்தியை பெற வேண்டும் என்ற அந்த மோட்ச இச்சை இருக்கிறவனுக்கு ஆகமம் உதவுவதை போல அந்த பொது நூலாகின்ற வேதம் உதவாது. வேதத்திலேருந்து தான் ஜீனி வருது, வேதத்தை நிந்தனம் பண்ணக்கூடாது. ஏன்னா கரும்பு இல்லைன்னா ஜீனியே இருக்காது, ஜீனி எடுக்க எடுக்க குறையும், கரும்பு வேணும், கரும்பு பயிர் விளையணும். அப்படி இருந்தாலும் இமிடியட்டா இது பயன்படுறதுன்னு கேட்டா ஜீனி பயன்படுறது. அது போல ஒருவனுக்கு தலையில நெருப்பு பிடிச்சு கொண்டா அவன் பொற்றாமரையில விழறதுக்கு பார்ப்பானா, இல்ல வந்து என்ன எஸ்எம்எஸ் வந்திருக்கு அப்படின்னு பார்ப்பான். அதே போல ஒருவன் வந்து ஆகமம் அவனுக்கு உடனே உடனடியாக சக்தி நிபாதம் கொண்டவனுக்கு, சக்தி நிபாதம் ஒருத்தனுக்கு வந்திருக்குன்னு எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா, பெருமானை உடனே அடைய வேண்டும் என்ற தவிப்பு தான் சக்தி நிபாதத்துக்கு அடையாளம். பகவானுடைய அனுகிரகம் ஒருத்தனுக்கு வந்துருத்தோ சக்தி விழுந்திருக்கிறது, அவன் சக்தி நிபாதத்துக்கு பாத்திரமா இருக்கிறான். சக்தி அவனுக்கு கிடைச்சிருக்கிறது எப்ப தெரியும்னா, அவனுக்கு இந்த பிரவிருத்தியில இச்ச இருக்காது, நேரம் வீணடிக்காமல் பகவானை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஆசைப்படுவான். அதே சொல்றார், ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ்வாழ்க. பரமேஸ்வரன் எப்படி வர எப்படி இனிக்கிறார், அன்னித்தல்னா இனித்தல், அருகில் வருதல். ஆகம ஞானமாக ஒரு முக்தி இச்சை கொண்ட பக்தனுக்கு பெருமான் நெருங்கி வருகின்றார். சம்பந்த பெருமான் வேதங்களுடைய மகிமையெல்லாம் நிறைய சொல்லிருக்கிறார். ஒரு இடத்துல பஞ்சமப்பன் பதிகத்தில் சொல்றார், கலைகளிலே உயர்ந்தது சைவாகம கலை, அரண் ஆகமம் மிக. இந்த ஞானசம்பந்தருடைய வாக்கினால சொல்லியிருக்கிறார். அப்ப அந்த குருநாதனை பெற வேண்டும், சைவாகம ஞானத்தை பெற வேண்டும். வேத ஆகம சென்னியில் விளைபொருள் அபேதம் பேதமாகிய பிணக்கருத்து. இந்த உயிரும் சிவமும் ஒன்றா இரண்டான எல்லா புஸ்தகங்களும் சண்டை போட்டு கொள்கின்றன, துவைத்தமா அத்வைத்தமான்னு. இரண்டும் இல்ல, அத்வைத்தம் என்ற திருஷ்டியும் இல்லாமல், துவைத்தம் என்ற திருஷ்டியும் இல்லாமல் அனுபவத்திற்கு அந்த பகவானை கொண்டு வரணும். சுவாமியும் வேறும், சுவாமியும் நானும் வேறு என்ற எண்ணம் இருக்கக்கூடாது, நானே சுவாமிங்கிற எண்ணம் இருக்கக்கூடாது. ஒரு வெள்ளப்பாகல ஜலத்துல வெள்ளம் கரைஞ்சிருக்கு, அந்த ஜலம் தன்னைத்தானே நக்கி கொண்டால் தன்னை உணராது, தன்னிலே கரைந்திருக்கின்ற வெள்ளத்தின் இனிப்பை உணர்வதைப் போல இந்த உயிர் பரமேஸ்வரனை அடையும் பொழுது தன்னை அறியாது பரமேஸ்வரனை அறியும். அதுதான் வேதாகமங்களுக்கு பொதுவான கருத்து. வேதம் சொல்ற அத்வைதமும் ஆகமம் சொல்ற அத்வைதமும் அதுதான், இரண்டற்ற தன்மை. இரண்டு பொருள் உண்டு, ஆனால் அது இரண்டற்ற தன்மையிலே ஒன்றோடொன்று சேர்கின்றன. அந்த நிலையிலே ஒரு பொருள் அடங்கி இருக்கும். இதே போல சூரியன் உதித்த போது கார்த்தால சமயம் சில நேரத்தில் சூரியன் உதிச்சிருக்கும், எய்தா மாதிரி சந்திரனும் தெரியும். சூரியன் உதித்த பொழுது குருநாதர் என்ன நினைக்கிறாருன்னா, பக்தி செய்து பெருமானுடைய அருளை பெற வேண்டும், அவருடைய ஒரு திருப்தியை சம்பாதித்து அவனை நேரடியாக குருநாதர் பெற வேண்டும். அந்த குருநாதன் யாருக்கு எழிவருவான் என்று சொன்னால், வஞ்சனை இல்லாத தூய அன்பு செய்வாருக்கு எழிவருவான். அது என்னன்னு கேட்டால், உலகத்தில் நம்முடன் இருக்கிற அத்துணை உறவுகளிலும் நம்ம எவ்வளவு அன்பு செய்தாலும் அந்த அன்பிலே போய் கலந்துருக்கும். வேதம் சொல்றது, நான் சொல்லல. நவாரே பத்யு காமாய பதி பிரியோ பவத்யாத் மனஸ்து காமாய பதி பிரியோ பவதி நவாரே ஜாயை காமாய ஜாயா பிரியா பவத்யாத் மனஸ்து காமாய ஜாயா பிரியா பவதி என்று உபனிஷத்து. ஒரு மனைவி தனக்காகத்தான் கணவனை விரும்புகின்றாள், ஒரு கணவன் தனக்காகத்தான் மனைவி விரும்புகின்றான், பெற்றோர்கள் தங்களுக்காகத்தான் பிள்ளையை விரும்புகின்றார்கள். ஆகவே சுயநலம் என்பதுதான் எல்லா அன்பிலும் அடிப்படை. வேதம் சொல்றது, அதனால பொய்யா இருக்காது. அதுக்காக நம்ம யார்ட்டையும் போய் சண்டை படக்கூடாது. இப்படிதான் எல்லாராலையும் முடியும், அப்படிதான் படைக்கப்பட்டிருக்கோம். அதனால சண்டைக்கான விஷயம் இல்லது, தத்துவத்தை தெரிஞ்சுக்கணும். நாய்வால நிமித்த முடியாதுன்னா நாய்கிட்ட சண்டை படக்கூடாது, நாய்வால நிமித்த முடியாது, அவ்வளவுதான். ஆனால் இந்த உலகத்துல குருநாதன் மட்டும் எந்த பிரதி பிரயோஜனமும் இல்லாமல், என்ன காரணம்னே தெரியாம பக்குவியா இருக்கிற சிஷ்யனுக்கு தன்னுடைய ஞானத்தையே கொடுக்கறான், கரவில்லாத அன்பு கொண்டவனா இருக்கிறான். கைமாறு கருதாது பேரன்பு செய்கின்ற ஒரு உறவுன்னு சொன்னா அந்த உலகத்துல குருநாதன் சிஷ்யனுக்கு செய்கிற அனுகிரகம் தான். அதை உணர்ந்த ஒரு சீடன் அந்த குருநாதனுடைய அருளை பெற்று இந்த பிறவி நோயை நீக்குகின்றான் அப்படிங்கிறத இதுதான் இந்த வேதாகம நூல்களுடைய அபரஞானம்னு புரிஞ்சின்றார். ஆகவே அந்த சுவாமியை குருநாதனாக அடைய வேண்டும் என்றே அவருடைய மனமானது எண்ணிக்கொண்டிருக்கின்றது. எத்தனையோ பேர் அந்த சபைக்கு வரா, அவள்லாம் யாராவது தனக்கு குருநாதனா ஆக முடியுமா அப்படிங்கிறதுக்காக அவள்கிட்ட பேசி பார்க்கிறார். எல்லாம் வெறும் எட்டுச்சரிக்காயா இருக்கு. ஒருவன் தாகத்துக்கு சமுதிர ஜலத்தை எடுத்து குடிச்சா தாகம் தீருமோ? தீராது. அதுபோல இவருடைய பசிக்கு அந்த வித்வான்களுடைய அந்த அனுபூதி என்பது பற்றாததாக இருக்கின்றது. ஆகவே சாட்சாதா பரமேஸ்வரனே எப்பொழுது தனக்கு நேரில் வருவான் என்று அந்த சுவாமிகிட்ட அன்பு பண்ணிட்டு இருக்கிறார். சுவாமிகிட்ட எப்படி அன்பு வச்சிருக்கிறார், உலகத்தில் அன்பு வைத்தவனை போல எப்படி நடிக்கிறார் அப்படிங்கிறதுக்கு உபமானம் சொல்றா. ஒரு பெண்ணுக்கு ஒரு கள்ள தொடர்பு இருக்கு, கள்ள காதலன்ட்ட எப்படி அதிக அன்பு இருக்குமோ அதுபோல நம்முடைய குருநாதருக்கு பரமேஸ்வரன்ட்ட அதிக அன்பு இருக்கு. ஆனா உண்மை புருஷன்ட்ட எப்படி சண்டை வராம பார்த்துப்பாளோ அதை போல உலகத்திட்ட சண்டை வராம பார்த்துக்கிறார். அப்படி நடந்துட்டு இருக்கிறார் குருநாதர். அப்படி இருக்கின்ற காலத்துல பாண்டிய தேசத்துக்கு குதிரைகள் வேண்டியிருக்கின்றன. கதையெல்லாம் உங்களுக்கு தெரியும், அதனால இந்த கதைகள் எல்லாரும் நன்றா தெரிஞ்ச காரணத்தினால கதையை சுருக்கி சொல்லலாம், தோஷம் இல்லை. அரிமர்த்தன பாண்டியனுக்கு குதிரை செல்வம் குறைவாக இருந்தது. கீழ் கடற்கரையில் அந்த அரபு நாடுகளிலிருந்து நிறைய குதிரைகள் வந்திருக்கிருப்பதாக ஒற்றர்கள் சொன்னார்கள். அந்த நேரத்தில் எப்பொழுதுமே மார்க்கெட்டில் சீக்கிரமாக போய் வெடிகாலமே ஒரு கரிகாயோ ஒரு பூவோ வாங்கினா சகாயமாக வாங்கலாம். அதனால அந்த கப்பலாக குதிரை வந்து இறங்கும்போது மற்ற அரசர்களுக்கு முன்னாடி நாம போய் பேசிட்டோம்னா நமக்கு சகாயமா கிடைக்கும், இதான் விஷயம். அதனால மந்திரியாக இருக்கின்ற இளைஞர் சிறப்பாக எந்த செயலையும் செய்பவர் பற்றில்லாதவர், அவரை அழைத்து நீங்க எவ்வளவு வேணா கஜானாலேருந்து பணம் எடுத்துக்கலாம், போய் நிறைய குதிரைகள் வாங்கிட்டு வாங்கோ, எவ்வளவு குதிரை வாங்கணுங்கிற முடிவிலேருந்து எல்லாமே நீங்க செய்யலாம், என்ன காரணம்னா நீங்க சரியான முடிவு எடுப்பீர்கள், உங்களுடைய திறமை எப்படிப்பட்டது. போய் பார்க்குறோம், ஒரு பொருள் நல்லா இருக்குன்னா மொத்தமா கூட வாங்கிக்கலாம். ஒரு நல்ல புஸ்தகம் வந்திருக்கு, 100 காப்பி இருக்கு, சில பேர் 100 காப்பியும் வாங்கிட்டு வருவா, தேவையான அளவுக்கு கொடுக்கலாம் நாமளே என்று சொல்லி நமக்கு 1 காப்பி போருமே நினைக்க தோணாது, 100 காப்பியும் வாங்கிக்கலாமே, நல்ல புஸ்தகமா இருக்கு. வேதா சார சிவசகசநாமம் போட்டிருக்கா, அது வந்து பரமேசிவந்திரங்கருடைய பாஷ்யத்தோட இருக்கு, அற்புதமான புஸ்தகம், வாங்குறதுக்கு ஆள் இல்லைன்னு சொல்லி தொடர்ந்து பாதி பாதி விலைக்கு கொடுத்துட்டு இருக்கா. சரஸ்வதி மகால் லைப்ரரியில 20 ரூபாய்க்கு போட்ட புத்தகம் 10 ரூபான்னு வாங்கினான், 5 ரூபான்னு வாங்குறதுக்கு ஆள் இல்லை, அப்புறம் ஒருத்தர் போனார் எல்லாத்தையும் வாங்கிட்டார் என்பதை போல. ஆகவே இவருக்கு உரிமை கொடுத்தார்கள். அவர் அந்த பணத்தை எடுத்துக்கிறார், எடுத்துட்டு நேர சொக்கநாத பெருமான் வரார். அவர் மனசு நினைக்கிறது, பெருமானே இந்த பணம் எல்லாம் உனக்கும் உடைய அடியாருக்கும் செலவழிக்க வேண்டும்ங்கிற எண்ணம் எனக்கு வருகின்றதே, எனக்கு ராஜாவுக்கு துரோகம் பண்ணணுங்கிற எண்ணம் கிடையாது, ஆனா இந்த பணத்தை எடுத்துனோடனே எனக்கு இப்படிப்பட்ட எண்ணம் வருகிறது, என்ன அறியாமல் வருகின்றது. ஒன்று வேண்டும் இப்பொருளெல்லாம் உனக்கும் ஐம்பொறியும் வென்று வேண்டும் நின் அன்பர்க்கும் ஆக்குக என்று சொக்கநாதருடைய சந்நிதியில் விடைபெறும் பொழுது அவருக்கு அந்த எண்ணம் வருகின்றது. ததாஸ்து என்று சொல்வதை போல, வாயத்திறந்து அவர் யாற்றையும் சொல்லலை, நீர் நினைப்பது ஆகும் என்று சொல்வதை போல அந்த சிவாச்சாரியர் வந்து பஸ்மா பிரசாதம் கொடுத்தார். வாங்கி நெற்றி நிறைய அணிந்து கொண்டு அவருக்கு நன்றி சொல்லிவிட்டு குதிரையில் புறப்படுறார். கூட வந்து வீரர்கள்லாம் வருகின்றார்கள், நிறையா பணத்தை மூட்டை கட்டி யானை மீது ஏற்றி கொண்டு வருகின்றார்கள். அப்படி வரும்பொழுது சமுத்திரத்தை நோக்கி வரா, மதுரையிலேருந்து தென்கிழக்காக பயணிக்கிறார். இப்படி பயணிக்கும்போது திருப்பெருந்துறை என்ற திவ்யமான க்ஷேத்திரத்துக்கு வந்து சேர்கிறார். தற்காலத்தில் அதுக்கு ஆவுடையார் கோயில்னு பேர், அறந்தாங்கி பக்கத்தாப்பில் இருக்குது. அந்த திருப்பெருந்துறைக்கு வந்து சேரும்பொழுது குருநாதர் அற்புதமான ஒரு காட்சியை பார்க்குறார். அந்த திருப்பெருந்துறை என்ற தலத்தில் ஓடுகின்ற நாய், பறக்கின்ற கொசு, பறவைகள் எல்லாமே அங்கிருக்கின்ற மனிதர்களைப் போல விபூதி ருத்ராட்சம் தரித்தவர்களாக இவர் கண்ணுக்கு படுறது. ஈ விபூதிட்டு இருக்கு, நாய் கழுத்தில் ருத்ராட்சம் போட்டுருக்கு, அப்படி தோன்றது காட்சி. காட்சி என்பது கடவுள் காட்டுவது, இந்த தலம் ஒரு அருமையான தலம், உனக்கு பயன்பட போகின்ற தலம் என்று அவரை சிந்திக்க வைப்பதற்காக பெருமான் இந்த காட்சியை காட்டுறார். உடனே நாம் இந்த தலத்தில் ஒரு நாள் தங்கியிருப்போம், அவசரப்பட்டுன்னு போக வேண்டாம் என்று சொல்லி அந்த மாலை பொழுதிலே அங்கு தங்குகின்றார். மந்திரியார், முதல் மந்திரியார் வந்திருக்கிறாருங்கிறதுனால அந்த திருத்தலம், அந்த ஆத்மநாத சுவாமின்னு அங்கே பெருமானுடைய கோயில் இருக்கு, சிவயோக நாயகின் அம்பாளுக்கு பேர். அந்த பெருமானையும் பெருமாட்டியும் வழிபடுகின்ற நம்பியார்கள் என்ற ஸ்தானிகர்கள், அவர்களில் ஒருத்தர் சிவசுவாமி நம்பியார்னு, அவர் வந்து முதல் மந்திரிக்கு மரியாதை பண்ணி விபூதி பிரசாதம் கொடுத்தார். கொடுத்து பெற்றுக்கொண்டு கார்த்தால தீர்த்தத்தில் ஸ்நானம் பண்ணி முறையாக நான் தரிசனம் பண்ணுறேன், இன்றைக்கு இந்த இரவு ஆகிவிட்டது, இந்த இரவில் அந்த பெருமானுடைய ஒரு புராணத்தை கேட்க விரும்புகிறேன் அப்படின்னு நம்முடைய குருநாதர் சொன்னார். தொடர்ந்து பார்ப்போம். நம பார்வதீபதையே ஹரஹர மகாதேவ, ஆடக மதுரை அரசே போற்றி, குடலிலங்கு குருமணி போற்றி.
1: ஓம் நம சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு shaivam.org ரேடியோஸ், 24/7 spiritual channels from shaivam.org. Om Namah Shivaya.
2: மேஷவாகனனானான் முருகப்பெருமான். இதை சொல்லும் பொழுது வேடிக்கையாக சொல்லுவார்கள், அஜன் அஜனானான். அது என்னது அஜன் அஜனானான்? முருகப்பெருமானுக்கு அஜன் என்கின்ற திருநாமம் உண்டு. ஜன் அப்படின்னா ஜனிக்கிறதுன்னு அர்த்தம், ஜனிப்பவன். அஜன் அதுக்கு ஆப்போசிட், ஜனிக்காதவன், ஜனிப்ப அதாவது பிறப்பே இல்லாதவன். உதியா மரியா உணரா மரவா விதி மாலறியா விமலன் புதல்வா, உதியா மரியா. முருகப்பெருமானுக்கு பிறப்பு கிடையாது, அதனால அவனுக்கு அஜன்னு பேர். ஜனித்தல் இல்லாதவன் அஜன். இப்போ அஜம்னு சொன்னா ஆடுன்னு அர்த்தம். மேஷ வாகனனாக ஆட்டுக்கடாயை வாகனமாக கொண்ட காரணத்தினால இவன் அஜன் ஆனான். அதாவது பிறப்பே இல்லாதவன் ஆடை வாகனமாக கொண்ட பொழுது அஜன், மேஷவாகனன், அஜன் என்கின்ற பொருளிலே ஆனான் என்று வேடிக்கையாக ஒரு ஸ்லோகமானது சொல்லப்படும். அப்படி முருகப்பெருமான் மேஷவாகனனாக ஆனான். அதோட இங்கே முடிச்சுள்ள ஸ்காந்தம், என்னைக்குமே இந்த புராணங்கள் ஒரு சிறப்பு என்னன்னா, ஒரு முடிவு ஆரம்பத்திலிருந்து முடிவு வரைக்கும் வரும், அப்படியே பாதியில் எந்த கதையும் விடுறதே கிடையாது. நான் தான் பாதி பாதி விடுவேனே தவிர அவர்கள் எதுவும் பாதி கதையை விடுறதே கிடையாது புராணங்களில். இல்லைன்னா இன்னொரு இடத்துலயாவது மிகச்சிலவாக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கும். நாரத பெருமான் யாகத்தை தொடங்கினார், இடையிலே தடைப்பட்டு இருந்தது. இப்ப முருகப்பெருமான் அட்டுக்கடாயை வாகனமாக கொண்ட பிறகு அவருக்கு அருள் செய்கிறான், நீ யாகமே பண்ணலனாலும் உனக்கு அதுக்கு என்ன பலன் உண்டோ அந்த பலனை உமக்கு கொடுத்தோம், ஏன்னா எனக்கு ஒரு வாகனத்தை நீ கொடுப்பதற்கு காரணமாக இருந்தாய் என்று சொல்லி. இப்ப இவர் பிராணாபாயத்தில் போய் நின்றார், ஐயோ என்னை காப்பாத்தினா போதும் நின்றார். இவனா, நீ எனக்கு ஒரு வாகனத்தை கொடுத்தியே, அதனால உனக்கு நான் அருள் செய்கின்றேன் என்று அவருக்கு அருள் செய்தானாம். அத்தோட விடலை இவர் கேட்டார், இல்லை நான் ஆரம்பித்ததை முடிக்க வேண்டுமே என்று சொன்ன பொழுது அதே இடத்திலேயே மீண்டும் நல்லபடியாக அந்த வேள்வியை தொடர்ந்து நடத்தி முடித்தார். இறைவனுடைய கருணைக்கு பாத்திரமானார். அப்ப அதை சொல்லும் பொழுது ஸ்காந்தத்தில் மிக அழகாக அவர் சொல்லி இருப்பார், இதை போல இந்த ஆடானது எப்படி அறிவு பெற்றதோ அதை போலவே இந்த சரித்திரத்தை எவன் கேட்கிறானோ அவன் அறியாமையிலே இருந்து அகன்று, அவன் அறியாமை அகன்று நம்முடைய அருளுக்கு பாத்திரமாகட்டும். இந்த ஆடு வந்து அறியாமையினுடைய உருவம், பின்னாடி பார்க்க போகிறோம், சூரபத்மனுடைய தங்கைக்கு பேரு அஜமுகின்னு பேர், ஆட்டுத்தலையை உடையவள். சூரபத்மன், சிம்மவத்ரன் என்று சொல்லக்கூடிய சிங்கமுகன், தாரகாசுரன், அஜமுகி, இந்த நாலு பேர் கூட பிறந்தவர்கள். சூரபத்மன் அசுரவடிவத்திலே இருக்கிறான், சிம்மமுகன் சிம்மவத்ரன் என்று சொல்லும்படியாக சிங்கத்தினுடைய முகத்தை உடையவன், தாரகன் யானையினுடைய முகத்தை உடையவன், அஜமுகி ஆட்டுக்கடாயை அந்த ஆடினுடைய முகத்தை உடையவள். இன்னொரு கதையை நம்ம பார்த்திருக்கலாம், அதுவும் இந்த கந்தபுராணத்திலே பின்னாடி வரும். ஸ்காந்தத்திலே இல்லாத அல்லது ஸ்காந்தத்திலே மிகச்சுருக்கமாக சொல்லப்பட்ட தக்ஷ யஜ்யத்தை பற்றி ஒரு காண்டமே பாடியிருக்கிறார். ஏன்னா சிவபெருமானும் முருகப்பெருமானும் ஒன்று என்கின்ற கருத்தை மீண்டும் மீண்டும் சொல்லக்கூடிய கட்சியப்பர், சிவபெருமானுடைய பரத்மம் சிவபரத்மம் சொல்லக்கூடியதாக இருக்கக்கூடிய தக்ஷ காண்டத்தை மிக விரிவாக பாடியிருக்கிறார். அதுல தக்ஷனுக்கு ஆட்டுத்தலையை கொடுத்தார் என்று சொல்லி அந்த சரித்திரமானது வரும். இங்கே ஆடை வாகனமாக கொண்டான், அஜமுகி ஆட்டுத்தலை உடையவள், தக்ஷன் அவனுக்கு ஆட்டுத்தலை கொடுக்கப்பட்டது. இந்த ஆடு என்பதற்கு என்ன உருவகம் என்று சொல்வார்கள் என்றால், ஆடு என்பது அறியாமையின் பார்ப்பட்ட அகங்காரம். ஒரு வேடிக்கையா ஒரு கதை சொல்லுவார்கள், ஒரு சன்னியாசி அப்படியே போயிட்டு இருந்தாராம், அவர் ரொம்ப அகங்காரம் அந்த சன்னியாசிக்கு. அப்போ எல்லாரும் வந்து இவர் சன்னியாசியாச்சேன்னு ஏதோ கும்பிட்டுருக்குறாங்க, அப்படி ஒன்றும் கண்டுக்கல இவரை. அவருக்கு ரொம்ப கோபம், என்னடா அது நான் வர்றேன் நம்ம யாரு தெரியுமா, ரொம்ப பேருக்கு தான் யாரு தெரியுமோ அப்படின்னுட்டு, என்னை வந்து உலகம் கண்டுக்கவே இல்லை, நான் யாரு தெரியுமா, என்ன மாதிரி உண்டா அப்படிம்பாங்க. அதை அவன் சொல்லக்கூடாது, அடுத்தவன் தான் சொல்லணும். நானே என்ன மாதிரி பேசுறேன் உண்டா, என்ன மாதிரி பாடுறேன் உண்டா, நானே சொல்லிக்கிறதா, அதை நீங்க சொல்லணும். அது சொல்றீங்களா சொல்லியோ அல்லது நாமே சொல்லிக்கிறோம். இப்ப எல்லாம் பல பேர் என்ன பண்ணிக்கிறாங்க, அடுத்தவன் சொல்ல மாட்டானேன்னு நினைச்சு இவங்க இவங்க சொல்லிக்கிறாங்க. ரொம்ப வேடிக்கையா சுக்கி சுகமர்கள் சொல்லுவார்கள், அரங்கேற்றம் வரும்பொழுதே டைட்டிலோட வர்றாங்கன்னுட்டு. ஏன்னு கேட்டா அரங்கேற்றம் ஆனவரை ஒருவேளும் டைட்டில் கொடுக்க மாட்டான், அதனால வர்றதுக்கு மாதிரி டைட்டிலோட குழந்தைகள் வருகிறது, டான்ஸ் ஆட வருகிறது என்று ரொம்ப வேடிக்கையா சொல்லி கொண்டு வருவார். அது மாதிரி இப்ப மற்றவர்கள் சொல்ல வேண்டும் இல்லையா, இவனுக்கு யாரும் வணங்கலன்னு இந்த சன்னியாசிக்கு ஒரு வருத்தம். போயிட்டு இருந்தா அப்ப ரெண்டு ஆட்டுக்கடை அப்படி தலையை குனிஞ்சுட்டு ரெண்டு பக்கம் நின்னது. அடே அப்பா பாத்தியா, இந்த பசங்கள்லாம் முட்டா பசங்க, இந்த ஆடுக்கு தான் அறிவு இருக்கு, ஏன் ஆடு ரெண்டும் தலையை குனிஞ்சிட்டு ரெண்டு பக்கம் நிக்கிது, எனக்காக வணக்கம் செலுத்துகிறது. அப்படி போய் நடுவில் நின்னா ரெண்டுக்கு நடுவில் ஆசீர்வாதம் கொடுத்தான். எல்லாரும் சொன்னாங்க, யோ சன்னியாச்சியே முதல்ல அந்த பக்கம் போ அப்படின்னாங்க. இவன் வந்து, உங்களுக்கெல்லாம் அறிவு இல்லை, என்னை பத்தி இந்த ஆடுகளுக்கு தான் தெரிஞ்சிருக்குது, அதனால அவர் இரண்டும் வணங்குகின்றத அப்படின்னு நானா. அப்படி திரும்பி நான் வந்து மோதினது ஒரு மோது, இவன் இடுப்பு காலி. அவங்க சொன்னாங்க, அறிவு இருக்கா உனக்கு, இந்த ரெண்டு ஆடு என்ன பண்ணி கொண்டிருக்கிறது, சண்டை போடுறதுக்காக முட்டிக்கிறதுக்காக தலையை கீழே போட்டு ரெண்டு பக்கம் பின்வாங்கி இருக்கிறது, பின்வாங்கி நான் எதுக்கு முன்னால வந்து முட்டுறதுக்காக, முட்டாளா இருக்கியே நீ எல்லாம் என்ன ஆடுன்னு கேட்டான். இது ஒரு வேடிக்கையான ஒரு கதை. இதுல நான் எடுத்துக்கொண்ட விஷயம் என்னன்னா, இந்த ஆடுகள் என்ன பண்ணும், முட்டி கொண்டு ரெண்டும் தலையாரே முட்டி கொண்டு சண்டை போடும், இந்த சண்டை போடும் வடியும், ஆனா அப்படியும் விடாது. இந்த மூர்க்கமான குணம் உண்டு, முட்டாள்தனமான, அதாவது தன்னுடைய அறியாமையின் காரணத்தினால வரக்கூடிய ஒரு மூர்க்கம் இந்த ஆடுகளுக்கு உண்டு. இது அறியாமை என்கின்ற ஒரு தத்துவத்தை வெளிப்படுத்தக்கூடியது ஆடு என்கின்ற தன்மை. அறியாமை எங்கே இருந்து வரும், உடனே கேட்கலாம், என்ன சார் இது அப்படின்னா, உங்க இதுலயே முரண்பாடு இருக்கே, அறியாமை வந்து ஒரு யாகத்திலிருந்து வருமா, ஆடு வந்து யாகத்திலிருந்து தானே வந்தது அப்படின்னா, யாகம் என்று சொல்லக்கூடியது இங்கே வேள்வி. வேள்வின்னா என்ன, எந்த விதமான யஜ்யம் என்று வடமொழியிலே சொல்லுகின்றார்களே, அதுல யஜ்யம் என்று சொல்லக்கூடிய ஒரு வார்த்தைக்கு தேவ பூஜைக்கும் கூட அர்த்தம் உண்டு. தினமும் பிராமணர்கள் இந்த ஐந்து யஜ்யம் செய்ய வேண்டும் என்று சொல்லுவார்கள். முதல்ல தேவ யஜ்யம், பிதிரு யஜ்யம், பூத யஜ்யம், பிரம்ம யஜ்யம் என்று சொல்லும்படியாக அஞ்சு யஜ்யம் செய்ய வேண்டும். இறைவனுக்கு பூஜை செய்யக்கூடியது, பித்திருக்களுக்கு ஒரு பூஜை, அந்த இடத்துல பிரம்ம யஜ்யம் என்று சொல்லும்படியாக ரிஷிகளுக்கும் பித்திருக்களுக்கும் தேவதைகளுக்கும் சொல்லக்கூடியது, தான் சாப்பிடக்கூடியது, மற்ற பிராணிகளுக்கு சாப்பாடு போடுறது, இது மாதிரி ஐந்து விதமான யஜ்யங்கள் இவர்கள் தினமும் ஐந்தொழில் வேள்வி அந்தனர் என்று சொல்லுவார்கள். ஐந்து விதமான வேள்விகள் உண்டு, இது அஞ்சு யஜ்யங்கள் என்று சொல்லுவார்கள். இந்த யஜ்யம் என்கின்ற சொல்லுக்கு யஜு என்று சொல்லக்கூடிய தாத்து சமஸ்கிருதத்தில் சொல்லும் பொழுது பெரியவர்கள் சொல்லுகின்றார்கள், தேவ பூஜாம் என்கின்ற ஒரு தன்மையை சொல்லுவார்கள். சரி, தேவ பூஜை யஜ்யம்னு சொல்றது சரி, இப்ப அதுல இருந்து அறியாம வரும்னா வருகிறது. நம்ம ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்க வேண்டிய இடம் எதுன்னு கேட்டா, எப்ப ஆன்மீகத்திலே நுழைந்து இந்த பூஜை பஜனை ஜபம் இதெல்லாம் பண்ண ஆரம்பிக்கிறோமோ அப்பதான் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். காரணம் என்னன்னா, நான் தான் பூஜை பண்றேன், நான் தான் ஜபம் பண்றேன், நான் தான் கோயிலுக்கு போறேன், மத்தவன்லாம் போகல. ஆவானை விட நான் ஒரு மடங்கு வசத்தி, எனக்கு ரெண்டு கொம்பு முளைச்சிருக்கு, இல்ல நாலு கொம்பு முளைச்சிருக்கு, இப்படி மனசுல எண்ணம் வரும். நான் யாரு தெரியுமா அப்படிங்கிற எண்ணம் வரும். இந்த அகங்காரமானது பூஜை செய்வதிலே இருந்து வருகிறது, அறியாமை. நம்ம பூஜை பண்றது எதுக்குன்னா, நம்முடைய அகங்காரம் போகணுங்கிறதுக்காக. ஆனா பூஜை பண்ணும் பொழுது, நான் பூஜை பண்றேன், நான் கோயிலுக்கு போகிறேன், நான் வந்து ஜபம் செய்கிறேன், நான் ரொம்ப ஒழுங்காக இருக்கிறேன், நான் வேதம் சொல்றேன், அது சொல்றேன், இது சொல்றேன், நான் பண்றேன், நான் பண்றேன்னு சொல்லி அறியாமையின் காரணத்தினாலே எந்த ஒரு அகங்காரம், காமயேஷ குரோதயேஷா என்று எது இருக்குமோ அதை போக்க வேண்டிய இந்த வேள்வியான பூஜையானது நம்மை அகங்காரத்திலே கொண்டு போய் தள்ளும். பல பேர் நீங்க பார்க்கலாம், நான் யார் தெரியுமா, இவர் தெளிநெல் தெளிநெல். நம்முடைய சனாதனமான தர்மம் கொஞ்சம் கீழ்பட போறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்னாச்சுன்னா, நான் தான் ஒசத்தின்னு நினைச்சு அவர்கள் மற்றவர்களை விலக்கியது. கண்டாலும் தீட்டு, கேட்டாலும் தீட்டு. சமணர்கள் முதல்ல இருந்தார்களா, மதுரையிலே சமணர்கள் ஆட்சி இருந்தது. அப்போ அங்கே நாயனாரை பற்றிய, குலச்சிறை நாயனார் இப்படியெல்லாம் நாயன்மாரை பற்றி பேசும் பொழுது ரொம்ப அழகாக ஒரு விஷயத்தை சொல்லுவார் சேக்கிழார் பெருமான். கண்டுமுட்டு கேட்டுமுட்டு என்று சொல்ல முடியாது, இவர்கள் பிறரை பார்த்தாலும் கேட்டாலும் கூட தீட்டு ஆகாது என்று சமணர்கள் இருந்தார்களாம். அப்படி இல்லாமல் சைவ சமயமே சமயம் என்று சொல்லி எல்லா உயிர்களையும் ஒரு சேர பார்க்கக்கூடிய தன்மை இந்த சமயத்துக்கு உண்டு என்று நிலைநாட்டுகின்றார்கள். இது கட்டும் மும்மைய மூர்த்தி நாயனார் சரித்திரத்தில் இதனுடைய தன்மையெல்லாம் மிகச்சிறப்பாக சொல்லப்பட்டிருக்கும். மும்மையால் உலகாண்ட மூர்த்திக்குமடியேன் என்று அதில் அங்கே சொல்லப்பட்டிருக்கும். இப்போ நம்முடைய சனாதன தர்மம் கீழே போறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்னன்னா, நாங்கள் உயர்ந்தவர்கள், ஏன்னா நான் வந்து பூஜை பண்றேன், எனக்கு வேதம் தெரிந்திருக்கிறது என்று ஒரு சாரார் இருந்ததுதான் காரணம். மற்றவர்களுக்கு இந்த அறிவை அவர்கள் சொல்லாத காரணத்தினாலே மற்றவர்களிலே இருந்து இவர்கள் விலகி நின்றார்கள். ஊரு ரெண்டு பட்டா கூத்தாடிக்கு கொண்டாட்டம் ஆனது. ஆனா ரொம்ப அழகா நம்ம பார்த்தோம், உள்ள நுழைஞ்சு பார்த்தோம்னா, இந்த புராணங்களை எல்லாம் சொன்னது யாரு, தண்டகாரண்யத்தில் மகரிஷிகளுக்கு சூத மகரிஷி. சூத மகரிஷி தாழ்ந்த குலத்திலே, சூத குலத்திலே பிறந்தவர். அவர் பேரு கூட இதை சொல்லல, சூத்தர் அந்த குலத்தை வைத்து தான் சொல்லப்படுகிறது. பல பேர் இது மாதிரி வேதங்களிலே சொல்லப்படக்கூடிய ரிஷிகளாகட்டும், இந்த புராணங்களையெல்லாம் தந்த ரிஷி ஆகட்டும், பிறப்பினாலே எதுவும் வருவது கிடையாது, நாம் செய்யக்கூடிய காரியத்தினாலே நாம் உயர்கிறோம் என்கின்ற தத்துவத்தை சுட்டிக்காட்டியது. அதே போலத்தான் நம்ம ஒரு காரியத்தை பூஜை செய்கிறோம், இப்ப கேட்கிறோம், பேசுகிறோம், பஜனை பாடுகிறோம், ஜபம் செய்கிறோம், நான் பண்ணாயிட்டேன், ஏதோ கடவுள் பக்கத்தில் அப்படியே கடவுள் எடுத்து தன்மடி மேல வச்சுட்டார் அப்படின்னு நினைச்சா, அதோட ஒரு தப்பான அபிப்பிராயம், நம்ம கீழே தள்ளக்கூடிய அபிப்பிராயம் இருக்க முடியாது. ராட்சசனாக யார் ஆனார்னா, ஒரு மகர்ஷி தான் மகிஷாசுரனாக ஆனார். மிகச்சிறந்த தவத்தை செய்த ராவணன் தவறுதலான காரியங்களையும், தவத்தை செய்தவன் தவற்றையும் செய்யக்கூடிய ஒரு நிலைக்கு உட்பட்டான். இவர்களெல்லாம் பெரிய நிலையிலே இருந்து கீழே போகிறார்கள். சாம கானத்தினாலே இறைவனை எவன் வசப்படுத்தினானோ அந்த ராவணன் அகங்காரத்திலே காமத்திலே அட்பட்டான். காரணம் என்ன? இது ரெண்டு விதமும் உண்டு. நக்கீரருடைய சரித்திரத்தை பற்றி திருமுருகாற்றுப்படை எப்படி வந்ததுன்னு சொல்லும் பொழுது, பூஜை செய்து கொண்டிருக்கும் பொழுது அவருடைய கவனம் சிதறியது. அதனால அவர் அந்த ராட்சசனாலே, பிரம்மராட்சசனாலே, பூதகணத்தாலே பிடித்துக் கொண்டு செல்லப்பட்டார் என்கின்ற சரித்திரம் வரும். நாம் மிக மிக நுட்பமாக கவனிக்கக்கூடிய விஷயம் என்னன்னா, எப்ப கோயிலுக்கு போக ஆரம்பிக்கிறோமோ, எப்பொழுது இறைவனை பிரார்த்தனை செய்து ஜபம் தபம் என்று இதெல்லாம் செய்ய ஆரம்பிக்கிறோமோ, நமக்கு பணிவு வர வேண்டும். இதுல திருக்குறளுக்கு பலவிதமான உரைகள் உண்டு. இப்ப பெரும்பாலும் வழங்கக்கூடியது பரிமேலழகருடைய, அத பொதுவாக இருக்கக்கூடிய உரை. பழைய காலத்தில் தத்தர் மணக்குடவர் பருதியார் என்று சொல்லக்கூடிய உரைகள் எல்லாம் சொல்லும் பொழுது, சிவபரமான சில உரைகளும் ஆன்மீகபரமான உரைகள் எல்லாம் இந்த திருக்குறளுக்கு உண்டு. பணிவுடையன் இன்சொலன் ஆதல் ஒருவருக்கு அணி அல்ல மற்ற பிற அப்படிங்கிற திருக்குறளுக்கு வரும். பணிவுடையன் அப்படின்னு சொல்றது எதுன்னா, எப்ப பார்த்தாலும் இறைவனை நினைந்து துதித்துக் கொண்டிருப்பதும், இன்சொல் இறைவனை நினைத்த அவனுடைய திரு வார்த்தைகளை செப்புவதுமே முக்கியமானது என்கின்ற ஒரு உரையும் உண்டு. பணிவுடையன் இன்சொலன் ஆதல் ஒருவருக்கு அணி. என்ன, எப்பொழுது பார்த்தாலும் சிவபெருமானை தோத்திரம் செய்து கொண்டு சிவபெருமானை நமஸ்கரித்துக் கொண்டிருக்க வேண்டும். இதுதான் ஒருவருக்கு அலங்காரம், ஒருவருக்கு அணி. மற்ற எதுவும் கிடையாது. பெரிய அப்படியே நெக்லஸ் போட்டுட்டாலும், இல்ல தங்க செயின் போட்டு கொண்டாலும், பெரிய தங்கத்துல செயின் போட்டாலும், இல்ல நம்ம வாட்ச் போட்டு கொண்டாலும், அதெல்லாம் அணிகலனோ ஆபரணங்களோ கிடையாது. இறைவனுடைய திருநாமமும் இறைவனை தொழுதலுமே நம்முடைய அணிகலன்கள் என்று சொல்லி இதற்கு ஒரு வியாக்கியானம் சொல்லுவார்கள். இருக்கட்டும், நான் எதற்காக இந்த கருத்தை எடுத்துக்கொண்டேன் என்றால், பூஜை செய்யும் பொழுதும் ஆன்மீகத்திலே இருக்கும் பொழுதும் கூட அகங்காரம் வரும். வந்த பொழுது இறைவன் அவர்களை தண்டித்து அவர்களுடைய அறியாமையை நீக்கி, ஆணவத்தை நீக்கி தன்னிடத்திலே அக்குள்ளுகின்றான் என்கின்ற தன்னையைத்தான் இந்த மேஷவாகனனாக இருக்கப்பட்ட இந்த சரித்திரமானது நமக்கு சுட்டிக்காட்டும். ஒன்று. இரண்டாவது, அது அங்கேயே முடியல, அதுல இருந்து அந்த யாகத்தையும் வேள்வியையும் பூர்த்தி செய்து எல்லாருக்கும் ஆரம்பித்த காரியத்தை விக்கிரம் இல்லாமல் இறைவன் செய்து கொடுத்தான் என்று, நிறைத்து கொடுத்தான் என்று இந்த சரித்திரமானது முடிகின்றது. இப்போ இவர் வந்து ஒரு அறியாமையினாலே தான் தெரியாமல் ஒரு காரியத்தை செய்துவிட்டார். ஆனா அகங்காரத்தினால ஒருத்தர் பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு சரித்திரம் உண்டு. அருணகிரிநாதர் அவரை பற்றி சொல்லும் பொழுது தாயுமானவர் சொல்லுவார், தாயுமானவரை போல மிகச்சிறந்த சன்னியாசியும் கிடையாது, தாயுமானவரை போல மிகச்சிறந்த தத்துவத்தை சொன்னவர்களும் கிடையாது. எளிமையான தமிழிலே சொல்லியிருக்கக்கூடியவர் தாயுமானவர். அவர் பாடுவார், கந்தர் அனுபூதி பெற்று கந்தர் அனுபூதி சொன்ன எந்த அருள் நாடி இருக்கிறாள் என்னாளோ என்று பாடுவார். கந்தர் அனுபூதி பெற்று அந்த அனுபவத்தை அடைந்தவர் அருணகிரிநாதர் பெருமான். அதனால் தான் சொல்லுவார்கள், கருணைக்கு அருணகிரி என்று சொல்லுவார்கள். வாக்குக்கு மட்டும் அருணகிரி பெறுவான் அல்ல, கருணைக்கு அருணகிரி. நமக்காக இந்த திருப்புகளை நமக்கு பாடி கொடுத்தார். இந்த திருப்புகள்ல மிக அதிகமான திருப்புகள்கள் மூன்று செய்திகளை சொல்லும். ரொம்ப அதிகமா இருக்கக்கூடியது எதுன்னா, சுரசம்ஹாரம், அதாவது அசுரர்களை அழித்தல், காமத்தை விட வேண்டும், அசுரர்களை அழிக்க வேண்டும். இந்த ரெண்டு சேர்ந்து வரக்கூடியது ஒரு மிகப்பெரிய ஒன்று. இரண்டாவது, வள்ளியை மனம் முழிந்து கொண்டான் முருகப்பெருமான் என்கின்ற கருத்து. மூன்றாவது, சிவனுக்கும் குருநாதனாக சுவாமிநாதனாக ஆனான் முருகப்பெருமான். இந்த மூன்று கருத்துக்களும் தான் அளவினாலே அதிகமாக இந்த திருப்புகளில் வரும். இதுக்கு என்ன காரணம்னு சொன்னால், பிரணவத்துக்கு உபதேசம் பெற்றுக் கொண்டவர்கள் மூன்று பேர். யாரு? முருகனிடத்திலே இருந்து, ஸ்காந்தத்திலேயே வரும். இந்த பரம்பரை பிரணவத்தை பற்றி இருக்கக்கூடிய இந்த ரகசியமான இந்த வித்தையை நீ இங்கேயே நிறுத்திடக்கூடாது. எனக்கு உபதேசம் பண்ண, நீ இன்னொருத்துக்கும் உபதேசம் பண்ணி இதை என்ன செய்ய வேண்டும், வளர்க்க வேண்டும் என்று சொல்லி முருகப்பெருமானுக்கு சிவபெருமான் சொல்லுகிறார். ஸ்காந்தத்துல வரும். தேவசிரேஷ்டராக வாரியார் ரொம்ப அழகா சொல்லுவார். வாரியார் சுவாமிகள் தேவசிரேஷ்டர், முனிஸ்ரேஷ்டர், நரசிரேஷ்டர், இந்த மூணு சிரேஷ்டமான பெரியவர்களுக்கு முருகப்பெருமான் பிரணவ உபதேசம் செய்தானாம். யாரது? தேவசிரேஷ்டராக இருக்கப்பட்ட சிவபெருமானுக்கு, முனிஸ்ரேஷ்டராக இருக்கப்பட்ட அகஸ்திய முனிவருக்கு, நரசிரேஷ்டராக இருக்கப்பட்ட அருணகிரிநாதருக்கு, இந்த மூணு பேருக்கும் உபதேசம் செய்தான் முருகப்பெருமான் என்று சொல்லி அதை சொல்லும் பொழுது, வேளா சரணம் சரணம் என்மேல் வெகுளாமல் இனிமேலாயினும் கடைக்கண்பார் பருப்பத வேந்தன் மகள் பாலா, குருமுனியாருக்கும் திருப்புகழ் பண்ணவர்க்கும் ஆலாலம் உண்டவர்க்கும் உபதேசித்த என் ஆண்டவனே என்று வரும். அவன் குருமுனியார், அதான் அகஸ்தியர், திருப்புகழ் பண்ணவர்க்கும் அருணகிரிநாதர், ஆலாலம் உண்டவர்க்கும் சிவபெருமான், உபதேசித்த என் ஆண்டவனே என்று சொல்லும்படியாக மூன்று பேருக்கும் முருகப்பெருமான் உபதேசம் செய்தானான். இதுல ஒரு அழகு உண்டு. அகஸ்தியருடைய மனைவி லோபாமுத்திரைன்னு பேரு. அகஸ்தியர் லோபாமுத்திரை ரெண்டு பேருமே ஸ்ரீவித்யை, அதாவது சக்தியை, அந்த சாத்தத்திலே சக்தியை முதற்பொருளாக கொண்ட வித்தையிலே லோபாமுத்திரை உயர்ந்தவள். அகஸ்தியர் போய் இந்த லலிதா சஹஸ்ரநாமம் எப்படி வந்ததுன்னு கேட்டா, அகஸ்தியர் போய் கேட்கிறார், ஹயக்ரீவரை கேட்கிறார். அவர் கேட்கும்போது ஹயக்ரீவ தயானிதே என்று அவர் இடத்துல கேட்கிறார், எனக்கு சொல்லித்தர வேண்டும். முதல்ல அது லலிதாயினுடைய கதையை கேட்டுட்டார், அடுத்தது லலிதா சஹஸ்ரநாமத்தை கேட்கிறார். கேட்கும் பொழுது அவர் சொல்லுகிறார், லோபாமுத்ரா பதே, அவர் சொல்லும்போது சொல்ல, அகஸ்தியா உனக்காக இல்லை, நீ லோபாமுத்திரையினுடைய பதி என்கின்ற காரணத்தினாலே உனக்கு சொல்லிக் கொடுக்கிறேன் அப்படிம்பர். இந்த ரெண்டு பேருமே பிரணவ உபதேசத்தை பெற்றவர் அகஸ்தியர், விநாயக பெருமானுடைய அருளை பெற்றவர், முருகனாலே உபதேசம் செய்விக்கப்பட்டவர். லோபாமுத்திரை ஸ்ரீவித்தைக்கு ஒரு வித்தைக்கு அதிபதி. லோபாமுத்திரை என்றே நம்முடைய குருநாதராக இருக்கப்பட்டவர் லோபாமுத்திரைனே பேரு. அப்படி லோபாமுத்திரையாக இருந்து ஒரு வித்தையை, அந்த ஸ்ரீவித்தையிலே ஒரு பகுதியை கொடுத்தவள் அகஸ்தியருடைய மனைவி. காவேரி நதிதான் அவள் என்று சொல்லும்படியாக சரித்திரங்கள் எல்லாம் சொல்லப்படும். இப்படி மூன்று பேருக்கு முருகப்பெருமான் உபதேசம் செய்தான். இந்த உபதேசத்தை பத்தி ஏராளமான திருப்புகள், ஒரு திருப்புகள் ரெண்டு திருப்புகள்னு சொல்ல முடியாது. வார்த்தைகளிலே அப்படியே கொஞ்சி வார்த்தைக்கு அருணகிரி அப்படின்னு பார்க்கணும்னா ரெண்டு விஷயம். ஒண்ணு, போர்க்களத்துல எப்படி முருகப்பெருமான் அசுரர்களை துவம்சம் செய்கிறான், எப்படி அவர்கள் அழிவிட்டார்கள், இது ஒன்று. ரெண்டாவது, எப்படி இவன் உபதேசம் செய்தான், ரொம்ப அழகா இருக்கும். மதுராந்தக திருப்புகள்ல சொல்லும் பொழுது பல்ல உடைக்கும்படியா இருக்கும் இந்த திருப்புகள். சகி

0: வட மதுராந்த மதுராந்தகத்து வட திருச்சிற்றம்பலத்தமர்ந்த பெருமானே என்று முடியும். மதுராந்தகத்தில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானை பாடுகிறார். இதுல என்ன சிறப்புன்னா, என்னுடைய குருநாதர் அதாவது என்னுடைய திருப்புகள் குருநாதர் பாடும் பொழுது இனி ஏழு அக்ஷரம் இந்த சதுரஸ்ர ஜம்பை என்று சொல்லும்படியாக இந்த தாளத்துல பாடுவாங்க. நான் பாடுறது சரியா தப்பா விட்டுருங்க, அதை பத்திலாம் நீங்க கவலைப்படாதீங்க. அவர் பாடும் பொழுது அக்ஷரம் ரொம்ப சரியா நிக்கணும், கொஞ்சம் மாறினாலும் தாளம் வேதாளமாயிடும். இங்க சைலாங்கனை குறுகி இடப்பம் அங்க நிற்கும், கம் கொடுத்த கம்பர் அடுத்தது வெகுசாரி சதிதாண்டவத்தர் சடையிடத்து அப்படி நிற்கும், எல்லாம் வந்து அங்க தொக்கிட்டு நிற்கும். கங்கை வைத்த நம்பர் உரைமாட செயல் மாண்டு சித்தமவிழ நித்த, அந்த வந்து ஏழு அக்ஷரம் நிற்கும். அடுத்தது எடுக்கணும், அது வந்து பிக்காம குதறாம பாடுறதுங்கிறது ரொம்ப அருமையா இருக்கும். இந்த திருப்புகள் பாடுறதுல வந்து எந்த ராத்திரமானாலும் பாடிட்டு போகட்டும். அப்ப கிருஷ்ணமூர்த்தி சாரன் எனக்கு சொல்லிக் கொடுத்தவர் ரொம்ப அருமையா இந்த இடத்துல தமிழும் சரி தாளமும் சரி அதுல இருக்கக்கூடிய இனி இசை இனிமையும் சரி ரொம்ப அழகா கொண்டு வருவார். இது எந்த ராகத்துல போனாலும் கௌரி மனோகரி செஞ்சுருட்டி எதாவது ஒருத்தரும் ஒரு ராகத்துல பாடுகிறார்கள், ராகத்தை பத்தி ஒண்ணும் இல்ல. ஏழு அக்ஷரத்துல சதுரஸ்ர ஜம்பை என்று சொல்லும்படியாக பாடுவார். இதுல என்ன சிறப்புனா, சைலாங்கனை அதாவது மலைமகள், சைலாங்கனை சைலம்னா மலை நர்த்தம், சைலாங்கனை அந்த மலையிலே உதித்த மலைமகள் அவளுக்கு உருகி இடப்பக்கம் கொடுத்த கம்பர் அது ஸ்தானுவாக இருக்கப்பட்ட இறைவன் வெகுசாரி சதி தாண்டவத்தர் மறுபடியும் எல்லா இடத்துலையும் சுத்தி சுத்தி ஆடுகின்றான். சதி தாண்டவத்தர் தாண்டவம் ஆடக்கூடிய சடையிடத்து கங்கை வைத்த நம்பர், இவ மட்டும் கிடையாது ஒரு பக்கத்துல இவ தலையிலே கங்கை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய நண்பராக இருக்கப்பட்ட இறைவன் உரைமாட அவருடைய பேச்சும் அரும்படியாக செயல் மாண்டு சித்தமவிழ நித்தத்துவம் அதாவது நித்தியத்துவம் அதத்தான் தமிழ்ல நித்தத்துவம் பெற பகர்ந்த உபதேசம் சிறியேன் தனக்கு உரை செய்ய சற்றும் குருத்துவம் குறையுமோதான். ஏண்டா குறைஞ்சு போயிடுமா அவனுடைய குருத்துவம், அவனுடைய குரு என்கின்ற தன்மை குறைஞ்சு போயிடுமா? எப்போ அந்த சிவபெருமானுக்கே உரைமாள செயல் மாண்டு சேத்தம் அவிழ நித்தத்துவம் பெற பகர்ந்த உபதேசம் செயல் மாண்டு சித்தம் அவிழ நித்தத்துவம் பெற பகர்ந்த உபதேசம் ரொம்ப அருமையான வார்த்தை. இது எப்படிப்பட்டது? நித்தியத்துவத்தை கொடுக்கக்கூடியது இந்த உபதேசம். என்ன உபதேசம்? பிரணவ உபதேசம். அதை எனக்கு கொடுத்தா ஆகாதா? சிறியேன் தனக்கும் உரை செய்கீர் சற்றும் குருத்துவம் குறையுமோ தான், குறைஞ்சு போயிடுமா அப்படின்னு இந்த இடத்துல கேட்பார். அப்படி முருகப்பெருமான் பல இடத்திலையும் அருணகிரிநாதர் இவரை பாடுவார். குருவாக இருந்த பெருமை, குருநாதனாக குருன்னு அவர்த்தார், இவரை தான் சொல்ல முடியும். குருநாதனுக்கும் குருநாதன் சுவாமிநாதனாக இருக்கப்பட்டவர், குழந்தையாக இருக்கிறார். சுவாமி வலைக்கு போயிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். 60 படிகளோட முருகப்பெருமான் 6.5 வசனத்துக்கு மேல நிக்கிறார். ஏன்? குழந்தை தானே அவர். குழந்தையாக இருக்கும் பொழுதுதானே முருகப்பெருமான் சிவனுக்கு உபதேசம் செய்தார். சின்ன உருவத்தில் இருக்க வேண்டாமா? கிடையாது. குரு என்றைக்கும் உயர்ந்தவர், குரு என்றைக்கும் எல்லாரையும் விட உயர்ந்தவர். அதனாலதான் உருவத்துல பெரியதாக வைத்தார்கள். மலை மேல இருந்து கொண்டிருக்கிற அங்கே முருகப்பெருமான் ரொம்ப அவசரத்துல மேல போய் பார்க்கும் பொழுது அந்த ஆனந்தமான அந்த முருகனை பார்க்க பார்க்க இவன்தான் குருநாதன், இவன்தான் சுவாமிநாதன் என்று சொல்லும்படியாக அவனை சொல்லப்படும். அப்போ அந்த சரித்திரத்தை ஸ்காந்தமும் சரி கந்தபுராணம் சரி ரொம்ப அழகாக எடுத்து செல்கின்றது. ஒரு நாள் பிரம்மன் மற்ற தேவாதி தேவர்களோடு சிவபெருமானை தரிசிப்பதற்காக கைலாயத்துக்கு வருகிறார். எல்லாரும் கூட வருகிறார்கள். எல்லாரும் கூட வரும்பொழுது அதான் பைத்தியக்காரன் பின்னாடி 10 பேர், பணக்காரன் பின்னாடி 10 பேர்னு. இப்ப வந்து அடுத்தது இன்னொன்னு சேர்த்துக்கலாம், அரசியல்வாதி பின்னாடி 10 பேர், சினிமாக்காரன் பின்னாடி 20 பேர். அவன் சும்மா ஒரு சீரியல்ல வந்தாலும் போதும், ஆ சார் சார் இவர் யார் தெரியுமா, இவர் யார் தெரியுமா அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த 4 பேரை நடன் கட்டன் நடன் விதூஷகன் என்று சொல்லி முதல்ல எல்லாம் விலக்கி வைத்திருந்தார்கள். இப்ப பார்த்தா அவங்க தான் நம்ம முக்கியமா எடுத்துக்கொண்டு இருக்கிறோம். ஏன்னா அதுதான் நம்ம வாழ்க்கையில பெரிய விஷயமா இருந்து கொண்டு இருக்கிறது. இருக்கட்டும், இப்ப அவங்க பின்னாடி போனாலே நான் யார் தெரியுமா, அவன் நடக்கும்போது பார்க்கணுமே. இந்த அரசியல்வாதி சினிமாக்காரன் பணக்காரன் ஒரு 10 பேர் கூட போனா நடக்கும்போது பாருங்க அந்த நடை எப்படி இருக்குன்னு, அந்த ஒரு திமிரோட ஒரு செருக்கோட இருக்கும் ஒரு நடை. இப்போ இவர் பத்து பேர் சேர்ந்து எல்லாரும் தேவர்களோட எல்லா தேவதைகளோடும் வரும் பொழுது பணிவற்றவராக பிரம்மன் வருகிறாராம். போகும் பொழுது ஒரு பக்கத்துல இருந்து கொண்டிருக்கிறார் முருகப்பெருமான், பார்க்கவே இல்லை, உள்ள போனார். சிவபெருமானை வணங்கினார், வணங்கி அவரை துதித்து அருள் பெற்றுக் கொண்டு திரும்பி வருகிறார். வரும்பொழுது முருகப்பெருமான் அந்த இடத்துல நின்று கொண்டிருக்கிறார். அங்கிருந்து அனுப்பிச்சாராம், அங்க ஒருத்தன் போறான் போற நாலதோட இடம் குடின்னு யார வீரபாகு அனுப்பிச்சு, பிரம்மா கூப்பிட்டவனே ஆஹா ஏதோ வில்லங்கம் வருகிறது அப்படின்னு வந்து நின்றார். வந்து நின்ற உடனே அவர் கேட்டார், யார் நீ? இப்போ ஒரு பெரிய ஆளுக்கு எது தெரியுமா, பெரிய அடியா வந்துவிடும். அதாவது நான் ரொம்ப பெரிய ஆள், நான் ரொம்ப பெரிய ஆளுன்னு நினைச்சுக்கிறவன யாருன்னு நீங்க கேட்டுட்டீங்கன்னு வச்சுங்க, அவனுடைய ஈகோ அடிபடும், ரொம்ப அடிபடும். நம்ம ஒருத்தனை அவனுடைய அகங்காரத்தை அடிக்கணும்னா நீ யாரு அப்படின்னு கேட்டாலே போதும், நான் ரொம்ப பிரசித்தியானவன் அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கிறோம். இப்படி கேட்டுட்டா ரொம்ப அடி வாங்குவான். நம்ம ரொம்ப பேருக்கு அதான் பிரச்சனையே, எல்லாரும் நம்ம தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுகிறோம், எப்படியோ தெரிஞ்சுக்கணும்னு. அது கொலை பண்ணி தெரிஞ்சாலும் சரி, திருடல தெரிஞ்சாலும் சரி, நல்லவனா இருந்தாலும் சரி, நாலு பேர் தெரிஞ்சுக்கிறதுங்கிறத விட நம்ம நமக்கு நல்லவனாக இருந்தாலே பெரிய விஷயம். இப்ப நாலு பேர் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காகவே பல பேர் காரியம் பண்ணுவான். சில பேர் ரோட்ல என்ன பண்ணுவான், நீங்க பாத்துருக்கோம், சர்ன்னு வண்டி ஓட்டின்னு போவான், என்னடா அது அப்படி பார்ப்பாங்க. அதுவும் சில பேர் சைலன்சர் இல்லாம டூ வீலர் ஓட்டின்னு போவான், அந்த கட கட கடகடான அந்த சத்தமானது கேட்கணும், நாலு பேர் திரும்பி பார்க்கணும், பல பேர் ட்ரெஸ் போடுறது. அதாவது நம்ம வாழ்க்கை நமக்காக இல்லை, நாலு பேர் பார்க்கறதுக்காக, நாலு பேர் பார்க்கறதுக்காக தான், மெச்சுறதுக்காக இல்லை, நாலு பேர் பார்க்கறதுக்காகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், நமக்காக வாழ்க்கை வாழ்வதில்லை. இருக்கட்டும், இவர் என்ன பண்ணார், பார்த்த உடனே ஆஹா யாருன்னு கேட்ட உடனே திகைத்தாராம், கிடையாது கேட்கிறதே இப்படி இருக்கார், இப்படி கேட்கிறாரே என்று அவருக்கு ஒரு பயமானது வர ஆரம்பிச்சது. ஏன்னா சின்ன குழந்தை கேட்கும் பொழுது யார் நீ அப்படின்னா, நான் பிரம்மதேவன், படைப்பு கடவுள். ஓஹோ ரொம்ப சந்தோஷம், என்ன பண்றவனுடைய தொழில் என்ன? அதான் சொன்னேன், இந்த பிரபஞ்சத்தை எல்லாம் சிருஷ்டி செய்வது என்னுடைய தொழில். அடேயப்பா பெரிய விஷயம். இந்த ஸ்காந்தத்துக்கும் கந்தபுராணத்துக்கும் இந்த அழகாக கொண்டு செல்லக்கூடிய இதை கொஞ்சம் வித்தியாசம் வரும், அதனால நான் இரண்டையும் எடுத்துக்கொண்டே செல்லுகிறேன். அடேயப்பா ரொம்ப சந்தோஷம், வாழ்வாரு பாப்பா பாப்பா வீரபாகு இங்க வா, வீரநாத்தா, வீர மகேந்திரா, உடனே எல்லாரும் வாருங்கள், எல்லா தம்பிகளும் வந்திருந்தாங்க. இந்த ஆக்சிடென்ட்ல எங்கேயாவது சும்மா எந்த காரையாவது உரசிட்டா கூட போயிடும், நாலு பேர் அவன் கூப்பிட்டான்னு வச்சுங்க, நமக்கு நெடுக்க ஆரம்பிக்கும். இது ஒரு சைக்காலஜி. இங்க அதே மாதிரிதான், அந்த 9 பேர் 9 லட்சம் வீரர்களோட எல்லாரும் வந்த உடனே பிரம்மாவுக்கு உதறல் எடுத்துதான் எல்லாரும் வந்து நின்று கொண்டார்கள். பாத்தீங்களா, பாத்தீங்க, நம்ம எல்லாம் சின்ன பசங்க, நமக்கு என்ன தெரியும், பாரு இவர் பெரியவர், கிழவர், உலகத்தை எல்லாம் இந்த பிரபஞ்சத்தை எல்லாம் படைக்கக்கூடியவர், இவர் தான் பிரம்மாவா? இவர் தான் பிரம்மாவா? ஓ சரி சரி சரி, இது கேட்டுக்கோ, இது இல்ல, இவர் வந்து படைப்பு தொழில் செய்கிறாராம், பிரபஞ்சத்தை எல்லாம் படைக்கிறாராம். அடேப்பா பெரிய விஷயம். சரி சொல்லு அடுத்தது, அண்ணா சொல்லுங்க. உடனே முருகப்பெருமான் கேட்கிறார் பிரம்மா இடத்துல, ஆ பிரம்மா படைப்பு தொழில் செய்கிறீரே, எதை வைத்து நீங்கள் படைப்பு தொழில் செய்கிறீர்கள்? ஏதாவது ஒரு காரியம் இருக்க, ஒரு ஒரு காரியம் பண்ணுகிறோம்னா அதுக்கு ஒரு மூலம் ஆதாரம் ஏதாவது இருக்க வேண்டாம், இதை வச்சு அதை பண்றோம்னு ஏதாவது இருக்க வேண்டாமா, ஒரு காரணம் இருக்க வேண்டாமா காரியத்துக்கு, எதை வைத்து செய்கிறீர்கள்? நான் வேதத்தை வைத்து சொல்கிறேன். அடே படைப்பா பாருங்கப்பா, வேதம் தெரிகிறது, வேதம் தெரிஞ்சவன், எங்களுக்கெல்லாம் ஒன்றும் தெரியாது, நீங்க வேதம் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தா நல்லா இருக்கும், எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாமே. அப்படியே அவர் திகைத்து நிற்கிறாராம் பிரம்மா. அவர் சொன்னார், வேதம் யாரு கொடுத்தது? உங்களுடைய தந்தையார் சிவபெருமான் கொடுத்தது. அடைய ஆஹா, அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப காலமாக செய்கிறீரோ? ஆமா, என்னை படைத்த காலத்திலே இருந்து நான் படைப்பு தொழிலை செய்து கொண்டு வருகிறேன். அடையே ரொம்ப காலம், பார் கிழவர் ரொம்ப காலம் செய்கிறார் அந்த காரியத்தை, ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டு. இதுல அப்படியே பழம் தின்னு கொட்டப்படுறதுன்னு சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி பழம் திங்காமலே கொட்டப்படுற ஆளுங்க இவ்வளவு, அவ்வளவு பெரிய அப்படியே இப்ப ரொம்ப தெரிஞ்சிருக்கிறது. வேதம் உங்களுக்கு வருமா? இது வந்து இதுதான் குசும்புன்னு பேர். இந்த தஞ்சாவூர் பக்கம் எல்லாம் ரொம்ப கேள்விகள்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். இந்த மத்தவங்க பக்கம் அந்த பக்கம் போகும் பொழுது திருநெல்வேலி தஞ்சாவூர் இவங்க கிட்ட பேசுறதுக்கு ரொம்ப சாமர்த்தியம் வேணும். அவங்க இங்கிருந்து எப்படி பேசுறாங்கன்னு யாராலையும் சொல்ல முடியாது, தவறு கிடையாது, அது காவேரியினுடைய மகிமை, அவ்வளவுதான் சொல்லலாம். இவர் கேட்கும் பொழுது இப்பதான் சொன்னார், இவர் படைப்பு தொழில் செய்கிறேன், வேதத்தை வைத்து நான் செய்து கொண்டிருக்கிறேன், இப்ப உனக்கு வேதம் வருமானு சொன்னா என்ன அர்த்தம்? அவர் சொன்னார், எனக்கு வேதம் வரும். இதே கந்தபுராணத்தில் ரொம்ப அழகாக கட்சியை கொண்டிருக்கிறார். ஐயகேள், என்னை ஆதி காலம் தனில் அழித்த மையுலாவரு களத்தினன் அளப்பிலா மறைகள் செய்ய ஆகமம் பற்பல புரிந்து அதில் சில யான் உயுமாறு அருள் செய்தான் அவை உணர்ந்து உடையேன். இந்த வார்த்தை சில பேர் தானே சும்மா போற சனின்னு எடுத்து விடுற மாதிரி இருக்கான், போய் சும்மா வாயில மாட்டிக்கிறதுன்ட்டு. என்னை ஆதி காலம் தனில் அளித்த மயிலாவருகளத்தினன் சிவபெருமான் அளப்பிலா மறைகள் செய்ய ஆகமம் பற்பல புரிந்து வேதங்கள் ஏற அனந்தோவை வேதாகா என்று சொல்லுவார்கள். இந்த நாலு வேதம் கிடையாது, நாளாக பகுக்கப்பட்டது. வேதங்கள் ஏராளமாக இருக்கின்றன, அனந்தோவை வேதாகா என்று சொல்லுவார்கள். அப்படி அளப்பிலா மறைகள் செய்ய ஆகமம், சிவாகமங்கள் ஏராளமாக இருக்கின்றன. அப்படி சிவ ஆகமங்கள் செய்து பற்பல புரிந்து அதில் சில யான் உய்யுமாறு அருள் செய்தனன், நான் உய்யும்படியாக அதுல கொஞ்சம் சிலது எனக்கு கொடுத்தான், அவை உணர்ந்து உடையேன். இந்த வார்த்தை தான் ரொம்ப முக்கியமான வார்த்தை. என்ன பண்ணணும்னா சொல்லும் பொழுது அது தெரியும், தெரியும்னா என்ன அர்த்தம், நாலெட்ஜுங்கிறது வேற. நம்ம என்ன சொல்லுகிறோம், உன்னை பத்தி எனக்கு தெரியும், நான் அறிந்தவன் தெரிந்தவன், ரெண்டுக்கும் வித்தியாசம் உண்டு. அறிதல் என்பது வேறு, தெரிதல் என்பது வேறு, இந்த ரெண்டுமே உண்டு.
1: ஓம் நம சிவாய. You are listening to Shaivam.org Radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
2: Om Shivaya Nam. Shaivam.org இன் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி ஸ்ரீ சிவ மகாபுராணம் சொற்பொழிவு. வழங்குபவர் வைத்தியநாதன் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமன்.
3: ஸ்ரீ சிவமகாபுராணம் முதலாவதான வித்யேஸ்வர சம்ஹிதை அத்தியாயம் 16. ரிஷிகள் கேட்கிறார்கள், பெரியோரே, எதனால் விரும்பும் அனைத்து லனன்களும் பெறலாகுமோ அந்த மண்ணால் வணையப்பட்ட இறைவனின் திருமேனிக்கான பூஜை முறைகளை கூறுங்கள். சூதர் கூறுகிறார், மகரிஷிகளே, நீங்கள் மிகவும் உயர்ந்த விஷயத்தை பற்றி கேட்டீர்கள். மண்ணால் வணையப்பட்ட தெய்வத் திருமேனியை பூஜிப்பது அனைத்து விருப்பங்களையும் தரவல்லது, துன்பங்கள் அனைத்தையும் ஒரு கணத்தில் நீக்கக்கூடியது. நான் கூற நீங்கள் கவனமாக கேளுங்கள். மண் முதலியவைகளால் ஆக்கப்பட்ட தெய்வத் திருமேனிகளை பூஜிப்பது இவ்வுலகில் அனைத்து நலன்களையும் தரவல்லது. ஆண்கள் பெண்கள் இருபாலருக்கும் இதில் உரிமையுண்டு. நதிகள், குளங்கள், கிணறுகள் ஆகியவற்றில் மூழ்கி அடியிலிருந்து மண்ணை எடுத்து வர வேண்டும். பின் நல்ல வாசனை பொடிகளோடு சேர்த்து மென்மையாக பிசைந்து மண்டபத்தில் ஒன்று கூட்ட வேண்டும். பின் கைகளால் பிரதிமை போல் செய்து பாலால் சுத்தம் செய்ய வேண்டும். அம்மண் திருமேனியின் அங்கங்களை ஒழுங்காக பிடித்து நல்ல உருவாக செய்து அதற்கான ஆயுதங்களையும் நிர்மாணிக்க வேண்டும். பத்மாசனத்தில் அத்திருமேனியை அமர்த்தி ஸ்ரத்தையோடு பூஜிக்க வேண்டும். அந்தணர்கள் கணேசர், சூரியன், விஷ்ணு, அம்பிகை, சிவன் ஆகியவர்களின் திருமேனிகள் அல்லது சிவலிங்கத்தை எப்பொழுதும் பூஜிக்க வேண்டும். இதுவே பஞ்சாயதன பூஜையாகும். 16 வகையான செல்வங்களையும் பெற 16 வகையான பூஜைகளை செய்தல் வேண்டும். மந்திரங்களை கூறிக்கொண்டே அபிஷேகமோ அல்லது புட்பத்தை நீரில் தோய்த்து புரோக்ஷணமோ தெளித்தலோ செய்யலாம். மார்கழி மாதம் கடைசியில், அதாவது தை மாத ஆரம்பத்தில் அறுவடை செய்த சம்பா அரிசியினால் நைவேத்தியம் தயார் செய்ய வேண்டும். நைவேத்தியம் ஒரு உழக்காவது இருக்க வேண்டும். வீட்டில் உள்ள மண்லிங்க பூஜைக்கு ஒரு உழக்கு நைவேத்தியமும், வெளியில் ஒரு மனிதனால் ஸ்தாபிக்கப்பட்ட லிங்கத்திற்கு ஒரு சேர் அளவு நைவேத்தியமும் படைக்கப்பட வேண்டும். தேவர்களால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட சிவலிங்கத்திற்கு 3 சேர் அளவுள்ள அன்னம் நிவேதனம் செய்ய வேண்டும். தானாக தோன்றிய சுயம்புலிங்கத்திற்கு 5 சேர் அன்னம் படைக்க வேண்டும். அப்பொழுதுதான் பூரண பலன் கிடைக்கும். இவ்வாறு 1000 முறை பூஜிக்கும் அந்தணன் சத்தியலோகத்தை பெறுகிறான். 12 அங்குல அகலம், 25 அங்குல உயரம், 15 அங்குல நீளம் உள்ள செம்பு அல்லது மரத்தாலான பாத்திரத்துக்கு சிவம் என்று பெயர், அதாவது படி. அதில் 8 ஒரு பங்கு பிரஸ்தம், நாழி என்று பெயர். அது 4 உழக்கிற்கு சமமாகும். மனிதர்களால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட சிவலிங்கத்திற்கு 10 நாழி அளவும், ரிஷிகளால் ஸ்தாபிக்கப்பட்ட சிவலிங்கத்திற்கு 100 நாழி அளவும், தானாக தோன்றிய சுயம்புலிங்கத்திற்கு 1000 நாழி அளவும் நைவேத்தியம் செய்யப்பட வேண்டும். நீர், தைலம், வாசனை திரவியங்களையும் அதற்குண்டான அளவு சேர்க்க வேண்டும். இதுவே சிவலிங்கத்திற்கான மகா பூஜை எனப்படும். தெய்வங்களுக்கு அபிஷேகம் செய்வதால் ஆன்மா தூய்மை பெறுகிறது. சந்தன அபிஷேகத்தால் புண்ணியம் கிடைக்கிறது. நைவேத்தியம் செய்வதால் ஆயுள் பெருகுகிறது, மன நிறைவு உண்டாகிறது. நறுமண தூபம் காட்டுவதால் செல்வம் பெருகுகிறது. தீபம் காட்டுவதால் ஞானம் பிறக்கிறது, தாம்பூலம் சமர்ப்பிப்பது போகங்களை தருகிறது. ஆகவே நீராட்டுதல் அதாவது ஸ்நானம் முதலிய ஆறு உபச்சாரங்களையும் கட்டாயம் செய்ய வேண்டும். வணங்குதலும் ஜபம் செய்தலும் விருப்பங்கள் அனைத்தையும் தருவன. ஆகவே போகமும் முக்தியும் விரும்புபவர்கள் பூஜையின் முடிவில் ஜபம் செய்து முடித்து நமஸ்காரம் செய்ய வேண்டும். பிறகு எடுத்தவர்கள் முதலில் மானசீக பூஜை செய்து பின் அந்தந்த உபச்சாரங்களோடு பூஜிக்க வேண்டும். தேவதைகளை பூஜிப்பது அந்தந்த தேவதைகளின் உலகத்தை அடைவிக்கிறது. அவ்வுலகத்திற்கு இடைப்பட்ட உலகத்திலும் விரும்பிய போகங்கள் கிடைக்கலாகும். அந்தணர்களே, இனி தேவ பூஜையினால் பெறலாகும் விசேஷமான பயன்களை கூறுகிறேன். கவனமாக கேளுங்கள். தடங்கல்களை நீக்கும் மகாகணபதியின் பூஜையினால் இவ்வுலகில் வேண்டிய பொருளெல்லாம் பெறலாம். வெள்ளிக்கிழமை, ஆவணி மாதம், புரட்டாசி மாதம் ஆகியவற்றில் வரும் வளர்பிறை சதுர்த்தி என்றும், தை மாதம் சதய நட்சத்திரத்தன்றும் ஸ்ரீ கணபதியை முறைப்படி பூஜிக்க வேண்டும். 100 அல்லது 1000 தினங்களில் 100 அல்லது 1000 முறை பூஜிக்க வேண்டும். தேவதை, அக்னி இவைகளில் ஸ்ரத்தை அதாவது நம்பிக்கை கொண்டு செய்யப்படும் நித்திய பூஜை மக்கள் செல்வத்தையும் விரும்பிய பொருள்களையும் தருகிறது. அது பாவங்கள் அனைத்தையும் பரவாறாக செய்த தீச்செயல்களையும் அழித்து விடுகிறது. வெவ்வேறு கிழமைகளில் செய்யப்பட்ட சிவபூஜை ஆன்மசுத்தியை தருகிறது. திதி, நட்சத்திரம், யோகம் இவைகளோடு நாளும் கிழமையும் நன்கு அமைந்துவிட்டால் அது விரும்பிய பலன்களை உடனே அளிக்கும். அதில் நிறைவோ குறைவோ இல்லாததால் அதை பூரணமான பிரம்மஸ்வரூபமாகவே கொள்ள வேண்டும். சூரியன் உதயத்திலிருந்து தொடங்கி மறுநாள் சூரியன் உதயம் வரையில் உள்ளது ஒரு நாள். அதுவே அந்தனர் முதலிய 4 வர்ணத்தவர்க்கும் வகுத்துள்ள கடமைகளை ஆற்றுவதற்கான ஆதாரமாகும். திதியின் முன்பாகத்தில் செய்யப்படும் பூஜை மனிதர்களுக்கான இன்பங்களை முழுமையாக அளிப்பது. காலையில நடுப்பகலுக்கு பின் திதி ஆரம்பிக்குமேயானால் இரவோடு சேர்ந்துள்ள அந்த திதியின் முன்பாகம் பித்திருக்களுக்கு செய்யப்படும் சாத்தம் முதலிய கர்மங்களுக்கு உத்தமம் என்று கூறப்படுகிறது. அந்த திதியின் பிற்பகுதி பகலோடு சேர்ந்துள்ளதால் அது தேவ பூஜைக்கு உகந்தது என்று நம்பப்படுகிறது. அந்த திதி நடுப்பகல் வரை இருக்குமேயானால் உதிக்கும் நேரத்தில் உள்ள அந்த திதியே தேவ பூஜைக்கு உகந்ததாக எடுத்துக்கொள்ள வேண்டும். இவ்வாறு நல்ல திதி நட்சத்திரங்களே தெய்வ காரியங்களுக்கு உகந்ததாக கொள்ள வேண்டும். நல்ல நாள் முதலி என பற்றி நன்கு தீர்மானித்த பின்பே பூஜை ஜபம் முதலி என தொடங்க வேண்டும். வேதங்களில் பூஜை எனும் சொல்லிற்கு இவ்வாறு விளக்கம் தரப்படுகிறது. பூஜாயதே அனேன இதி பூஜாஹா. பூ என்றால் போகம் மற்றும் பயனின் சித்தி கைகூடுதல் என்பதாகும். இவை எந்த ஒரு கர்மத்தினால் நமக்கு கிடைக்கிறதோ அந்த கர்மமே பூஜை என்பதாகிறது. மனதிற்கு பிடித்த பொருள் மற்றும் ஞானம் இவற்றைத்தானே அனைவரும் விரும்புவது. மனதில் விருப்பம் உள்ளவர்களுக்கு, பயனில் விருப்பம் உள்ளவர்களுக்கு விரும்பிய போகங்கள் கிடைப்பதும் பயனில் விருப்பமற்றவர்களுக்கு பரமனை பற்றிய ஞானமுமே எதிர்பார்ப்பதாக ஆகிறது. இவை இரண்டு ஒன்றோ பூஜை என்ற சொல்லிற்கான பொருள்? இவை இரண்டும் ஒன்று செய்வதால் அன்றோ பூஜை என்ற பொருள் பொருளையடையதாக ஆகிறது? வேதங்களிலும் உலக நடைமுறைகளிலும் பூஜை என்ற சொல்லின் பொருள் இவ்வாறுதான் போழப்படுகிறது. நித்திய மற்றும் நைமித்திக கர்மங்கள் என்றோதான் பலனளிக்கும். ஆனால் காமிய கர்மங்கள் முறைப்படி தவறாது செய்யப்பட்டால் அது உடனேயே பயனை தரும். ஒரு பட்சமோ

கர்ப்பத்திற்கான விரும்பிய போக பலன்களை தருகிறது. ஆவணி மாதம் ஞாயிற்றுக்கிழமை ஹஸ்த நட்சத்திரம் சேர்ந்த சப்தமி திதி, மாசி மாத வளர்பிறை சப்தமி திதி ஆகிய நாட்களில் சூரிய பகவானை பூஜிக்க வேண்டும். ஆனி, புரட்டாசி மாதங்களில் புதன்கிழமை மற்றும் திருவோண நட்சத்திரத்துடன் கூடிய துவாதசி திதி அல்லது வேறு நட்சத்திரத்துடன் கூடிய துவாதசி மட்டுமானாலும் அன்றைய தினம் செய்யப்படும் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் பூஜை விரும்பிய செல்வங்களை தரும். ஆவணி மாதம் செய்யப்படும் ஸ்ரீ விஷ்ணு பூஜை மனம் விரும்பும் பலனையும் நோயின்மையையும் அழிக்கிறது. 16 வகையான உபச்சாரங்களையும் அந்தந்த வஸ்துக்களை கொண்டு பூஜை செய்து பசு முதலிய 12 வஸ்துக்களையும் தானம் செய்வதால் கிடைக்கும் பயனை துவாதசி திதியில் மட்டுமே ஸ்ரீ மகாவிஷ்ணுவை ஆராதிப்பதால் பெறலாகும். துவாதசி திதியன்று கேசவ நாராயண முதலிய 12 நாமங்களால் 12 அந்தணர்களை நியமித்து 16 வகையான உபச்சாரங்களால் அவர்களை பூஜித்தால் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் திருவருளை பெறலாம். இவ்வாறு அந்தந்த தேவதைகளை அவரவர்களது 12 திருநாமங்களால் 12 அந்தணர்களை பூஜிப்பதால் அந்தந்த தேவதைகளின் திருவருளை பெறலாம். செல்வம் விரும்புபவன் ஆடி மாதம் திங்கட்கிழமை நவமி திதி மிருகசீர நட்சத்திரம் கூடிய தினத்திலும், புரட்டாசி ஐப்பதி மாதம் வளர்பிறை நவமி திதியிலும் அனைத்து போகங்களையும் தரக்கூடிய ஸ்ரீ அம்பிகையை பூஜிக்க வேண்டும். புரட்டாசி மாத வளர்பிறை நவமி திதி விரும்பியதை விரும்பியவாறு அளிப்பதாகும். புரட்டாசி மாதம் தேய்பிறை சதுர்தசி திதி ஞாயிற்றுக்கிழமையில் வருமேயானால் அந்நாள் ஒரு பொன்னான நாளாகும். அன்றைய தினம் திருவாதிரை நட்சத்திரமோ அல்லது அந்த நட்சத்திரத்தில் சூரியன் இருக்கும் போதோ அந்நாளை மகா ஆர்த்ரா என்பர். செய்யப்படும் சிவபூஜை மிகவும் உயர்ந்ததாக கருதப்படுகிறது. புரட்டாசி மாதம் தேய்பிறை சதுர்தசி திதி ஞாயிற்றுக்கிழமையில் வருமேயானால் அந்நாள் ஒரு பொன்னான நாளாகும். அன்றைய தினம் திருவாதிரை நட்சத்திரமோ அல்லது அந்த நட்சத்திரத்தில் சூரியன் இருக்கும் போதோ அந்நாளை மகா ஆர்த்ரா என்பர். செய்யப்படும் சிவபூஜை மிகவும் உயர்ந்ததாக கருதப்படுகிறது. மாசி மாதம் தேய்பிறை சதுர்த்திசி என்று மாசி மாதம் தேய்பிறை சதுர்த்தசி என்று செய்யப்படும் சிவபூஜை விருப்பங்கள் அனைத்தையும் அளிப்பது, நீண்ட ஆயுளை தருவது, மரண பயத்தை நீக்குவது, அனைத்து சித்திகளையும் தருவது. ஆனி மாதம் சதுர்தசி திதியும் மகா ஆர்த்ரா அதாவது சூரியனோடு கூடிய திருவாதிரை நட்சத்திரமும் சேர்ந்து அல்லது மார்கழி மாதம் எந்த ஒரு திதியிலும் திருவாதிரை நட்சத்திரம் வருமேயானால் அந்த நாளில் மண் முதலிய வஸ்துக்களால் ஆக்கப்பட்ட சிவமூர்த்தத்தை 16 வகை உபச்சாரங்களோடு பூஜித்து அவரது திருவடிகளை தரிசிப்பதே சிவவேள்வி என்று அறியவும். இது இகபர உலகங்களில் போகத்தையும் மோட்சத்தையும் அளிப்பதாகும். கார்த்திகை மாதத்தில் அந்தந்த தினத்தில் அந்தந்த தேவதையை பூஜிப்பது விசேஷமாகும். கார்த்திகை மாதம் வந்ததும் விஷயம் அறிந்தவன் தானம் தவம் ஹோமம் ஜபம் முதலிய நியமங்களோடு அனைத்து தேவதைகளையும் 16 உபச்சாரங்களை கொண்டு பூஜிக்க வேண்டும். அவ்வாறு செய்யும் பூஜையில் அத்தேவதையின் பிம்பம் அல்லது பிரதிமை அந்தணர்களின் மந்திரம் ஆகியன இருப்பது அவசியம். அந்தணர்களுக்கு அன்னம் பாலிப்பதாலேயே அந்த கர்மம் நிறைவு பெறுகிறது. பூஜை புரிபவன் பயனில் பற்றின்றி மன அமைதியோடு பூஜிக்க வேண்டும். கார்த்திகை மாதம் செய்யும் தேவதாராதனம் அனைத்து நலன்களையும் தருவது, நோய் தீர்ப்பது, பூத பிரேத பிசாசு முதலிய கிரக கோளாறுகளை அழிப்பது. கார்த்திகை மாத ஞாயிற்றுக்கிழமைகளில் சூரிய பகவானுக்கு பூஜை செய்து தைலதானம் பருத்தி ஆடை தானம் செய்வதால் குட்டம் அதாவது தொழுநோய் முதலியன அழிந்துவிடும். கடுக்காய் கருப்பு மிளகு நல்ல வஸ்திரம் பால் பாயசம் முதலியன தானம் செய்வதாலும் வேதத்தை ரட்சிப்பதாலும் எண்புருக்கி நோயான க்ஷயரோகம் நிவர்த்தியாகிறது. தீபம் கடுகு இவற்றை தானம் செய்வதால் அபஸ்மார வியாதி அதாவது காக்காய் வெளிப்பு குணமாகிறது. கார்த்திகை நட்சத்திரமும் திங்கட்கிழமையும் சேர்ந்த தினத்தில் செய்யும் சிவபூஜை எந்த ஏழ்மையையும் அழித்து அனைத்து செல்வங்களையும் தரும். ஒரு வீட்டிற்கு வேண்டிய அனைத்து பொருட்களுடன் கிரகதானமோ பூமிதானமோ செய்தாலும் முற்கூறிய நற்பயன்களை பெறலாம். செவ்வாய்க்கிழமையும் கிருத்திகா நட்சத்திரமும் சேரும் நாளில் முருகப்பெருமானை பூஜித்து தீபதானமோ பூஜை மணி தானமோ செய்தால் நல்ல வாக்சித்தி சொல் திறமை பெறலாகும். அவன் சொல்லும் ஒவ்வொரு சொல்லும் அப்படியே உண்மையாக நடக்கும். புதன்கிழமையில் கிருத்திகா நட்சத்திரம் வரும்போது ஸ்ரீ மகாவிஷ்ணுவை பூஜித்து தைரன்னம் தானம் செய்வது நன்மக்கட்பேரை அளிக்கிறது. கிருத்திகை நட்சத்திரமும் வியாழக்கிழமையும் சேர்ந்த நாளில் தனம் கொண்டு பிரம்மதேவரை பூஜித்து தேன் பொன் நெய் தானம் செய்தால் போகமும் செல்வமும் பெருகும். கிருத்திகை நட்சத்திரமும் வெள்ளிக்கிழமையும் சேர்ந்த தினத்தில் யானை முகத்தனான விநாயகனை பூஜித்து நறுமணச்சந்தனம் நல்ல புஷ்பங்கள் அன்னம் தானம் செய்வதால் இன்பம் நுகர்வதற்கான பொருட்கள் பெருகுகின்றன. அன்றைய தினம் தங்கம் வெள்ளி

0: முதலியன தானம் செய்வதால் மலடியும் நற்புத்திரப்பேறு பெறுவாள். கிருத்திகை நட்சத்திரமும் சனிக்கிழமையும் சேர்ந்து வரும் நாளில் இந்திரன் முதலிய எண்திசை பாலார்கள், ஐராவதம் முதலிய எண்திசை யானைகள், காளியன் வாசுகி முதலிய எழுதிசை நாகங்கள், சேது பாலகர்கள், முக்கண்ணரான ஸ்ரீ பரமசிவன், பாவம் போக்கும் பகவான் ஸ்ரீ விஷ்ணு, ஞானமளிக்கும் நான்முகன், தன்வந்தரி பகவான் மற்றும் அஸ்வினிகுமாரர்கள் ஆகிய இவர்களை பூஜிப்பதால் நோய், எதிர்பாராத கொடுமையான இறப்பு அதாவது ஆக்சிடென்ட், அகாலத்தில் வரும் மரணம் முதலியன கழியும். உடனேயே நோய் நொடிகளும் அகலும். உப்பு, இரும்பு, தைலம், உளுந்து, சுக்கு, மிளகு, திப்பிலி என்னும் திரிகடுகம், பழம், சந்தனம், நீர் மற்றும் நெய் முதலிய திரவப் பொருள்கள், தங்கம் முதலிய கடின வஸ்துக்கள் ஆகியனவற்றில் முடிந்தவற்றை தானம் செய்வதால் முன்னுலக இன்பம் கிடைக்கிறது. இதில் உப்பு முதலியன குறைந்தது ஒரு சேர் அளவாவது இருக்க வேண்டும். தங்கம் முதலியன குறைந்தது ஒரு பலம் அளவு இருக்க வேண்டும். மார்கழி மாதம் விடிவோரையில் சிவபெருமான் முதலிய அனைத்து தேவதைகளையும் பூஜிப்பது அனைத்து சித்திகளையும் சிறிது சிறிதாக தருவதாகிறது. மார்கழி மாதம் விடிவோரையில் சிவபெருமான் முதலிய அனைத்து தேவதைகளையும் பூஜிப்பது அனைத்து சித்திகளையும் சிறிது சிறிதாக தருவதாகிறது. இவ்வாறான பூஜையில் மார்கழியில் அறுவடையாகிய புது அரிசியில் ஆக்கிய ஹவிஸ் நிவேதனம் செய்வது அதாவது அன்னம் நிவேதனம் செய்வது மிகவும் உத்தமமாகும். தை மாதம் சித்திராண்ணம் நிவேதனம் செய்வது உயர்ந்தது. மார்கழி மாதத்தில் அன்னம் பாலிப்பதே விரும்பிய அனைத்தையும் தரவல்லது, பாவங்களை தொலைப்பது. அவ்வாறு தானம் செய்பவன் இஷ்ட சித்தி, நோயின்மை, அறம் மற்றும் வேதங்கள் பற்றிய அறிவு, நித்திய கர்மானுஷ்டானங்களை விடாது செய்வதன் பலன், இகபர உலகங்களில் உயர்ந்த போகங்கள், முடிவில் சாஸ்வதமான மோட்சம், வேதாந்த ஞானம் முதலியன பெறுகிறான். போகங்களில் இச்சையுள்ளவன் மார்கழி மாதத்தில் குறைந்தது 3 நாளாவது விடிவோரையில் தேவபூஜை செய்ய வேண்டும். மற்ற மாதங்களில் அவ்வாறான நியமம் இல்லை. விடிவோரை முதல் நடுப்பகல் வரை பூஜைக்கு உகந்த காலம். மார்கழி மாதம் முழுவதும் புலநடக்கம் கொண்டு உணவின்றி விடிவோரை முதல் நடுப்பகல் வரை அந்தனர்கள் வேதத்தாயான காயத்ரி மகாமந்திரத்தை ஜபிக்க வேண்டும். பின்பு இரவில் தூங்கச் செல்லும் வரை திருவைந்தெழுத்து அதாவது பஞ்சாட்சர முதலிய மந்திரங்களை ஜபிக்கலாம். இவ்வாறு அனுஷ்டிக்கும் அந்தணன் நல்ல ஞானத்தை பெற்று மரணமடைந்தவன் முக்தியை பெறுகிறான். அந்தனர் அல்லாத மற்ற ஆண் பெண் இருபாலரும் 3 வேளைகளிலும் நீராடி திருவைந்தெழுத்தை எப்பொழுதும் ஓதுவதால் தூய்மையான ஞானத்தை பெறுகிறார்கள். நமக்கு விருப்பமான மந்திரத்தை எப்பொழுதும் ஜபிப்பதால் பெரிய பெரிய மகா பாவங்களும் நாசத்தை அடைகிறது. நிறையதான அன்னம், தேன், நெய், உளுந்துவடை, தயிர், பால், இளநீர், 5 வாசனை திரவியங்கள் கலந்த சந்தனம், தாம்பூலம் இவற்றை படைப்பது மகா நைவேத்தியம் எனப்படும். மார்கழி மாதம் இவ்வாறு படைப்பதாலும் சிவனடியார்களுக்கு இவற்றை தானம் செய்வதாலும் இவ்வுலகில் அரசபதிவு பெற்று பின்பு சொர்க்கம் பெறுகிறான். இவ்வாறு 1000 முறை தானம் அளிப்பவன் சத்தியலோகத்தையும், இவ்வாறு 3000 முறை செய்பவன் திரும்பி வருதல் இல்லாத முக்தியையும் பெறுகிறான். தன் பிறந்த நாளில் செய்வது மிகவும் உயர்ந்தது. அது நம் பிறவியையே இறைவனுக்கு அர்ப்பணித்ததாகிறது. சிவலிங்கம் யோனிலிங்க ரூபமாக இருப்பதால் அது நமது பிறவியை குறிக்கிறது. ஆகவே இனி பிறவாதிருக்க ஸ்ரீ பரமசிவனுக்கு ஜன்மதினத்தில் பூஜை செய்ய வேண்டும். இவ்வுலகமே பிந்துநாத சுரூபமே. பிந்து என்பது சக்தி தத்துவம், நாதம் சிவ தத்துவம். ஆகவே இவ்வுலக சிவசக்தியின் இணைந்த உருவம். நாதம் பிந்துக்கு ஆதாரம், பிந்து இவ்வுலகுக்கு ஆதாரம். ஆகவே பிந்துவும் நாதமும் அதாவது சக்தியும் சிவமும் இவ்வுலகத்திற்கு ஆதாரமாக அமைந்துள்ளது. அனைத்திற்கும் ஆதாரமாக இருப்பதால் பிந்துவும் நாதமும் ஒருங்கிணைந்த அனைத்தும் சிவஸ்வரூபமே ஆகும். ஆதாரத்தில்தானே ஆதேயமானது லயத்தை அடையும். இதை சகலீகரணம் என்பர். இந்த சகலீகரணத்தின் இருப்பில்தான் படைப்பு தொழில் தொடங்கும் போது இவ்வுலகம் தோன்றுகிறது. சிவலிங்க திருமேனி பிந்தமும் நாதமும் இணைந்த சுரூபம். ஆகவேதான் அதை உலகத்திற்கு காரணமாக கூறுகிறார்கள். பிந்து தேவி, நாதம் சிவம், சிவமும் சிவையும் இணைந்த சுரூபமே சிவலிங்க திருமேனி. ஆகவே பிறவி துன்பத்திலிருந்து விடுதலை பெற சிவலிங்க பூஜை செய்ய வேண்டும். பிந்து ரூபமான உமை தாய், நாதரூபமான சிவன் தந்தை. தாய் தந்தையரது பூஜையே பரமானந்தத்தை அளிப்பதாகும். ஆகவே பரமானந்தத்தை பெற சிவலிங்கத்தை விசேஷமாக பூஜிக்க வேண்டும். சிவையும் சிவனும் இவ்வுலகத்திற்கு தாய் தந்தையராக இருப்பதால் இவர்களுக்கு சேவை செய்பவனான மகனிடம் தாய் தந்தையரின் கிருபை நாளுக்கு நாள் பெருகத்தானே பெருகும். மாதா தேவி பிந்துரூபா நாதரூப சிவபிதா பூஜிதாபியாம் பித்ருபியாம் து பரமானந்த ஏவகி பரமானந்த லாபார்த்தம் சிவலிங்கம் பிரபூஜையேத் சா தேவி ஜகதாம் மாதா ச சிவோ ஜகத பிதா பித்ரோ சுஸ்ரூஷகே நித்யம் கிருபாதிக்யம் ஹி வர்த்ததே. அதலால் தன்னை பூஜிப்பவன் மேல் கருணை கொண்டு தனது ஆந்திரிகமான அதாவது ஆன்மலாபமான பெருஞ்செல்வத்தையே அவனுக்கு அளிக்கிறார். ஆகவே அந்தணர்களே, ஆன்மலாபம் என்னும் ஆனந்தத்தை பெற சிவலிங்க திருமேனியை எமக்கு தாயும் தந்தையும் என்கிற எண்ணத்தோடு பூஜிக்க வேண்டும். பர்கர் என பர்கர் எனப்படும் சிவபெருமானே புருஷன். பர்கையான ஸ்ரீ சக்தி பார்வதி தேவி பிரகிருதி என கூறப்படுகிறாள். பர்கர் அதாவது பர்க பர்க அப்படின்னு சொன்னால் ஆதித்யன் சூரிய பெருமானை சொல்லும் அந்த பெயர் சிவபெருமானுடையதே என்று மறைமலையடிகள் நிரூபிக்கிறார். திருவாசக அந்த முதல் சிவபுராணத்தினுடைய உரையை படித்தவர்களுக்கு இது தெரியும். தொடர்கிறோம். பர்கர் எனப்படும் ஸ்ரீ சிவபெருமானே புருஷன். பர்கையான ஸ்ரீ சக்தி பார்வதி தேவி பிரகிருதி என கூறப்படுகிறார். வெளியில் தோன்றாது அதாவது கண்ணுக்கு தெரியாது உள்ளேயே ஆதாரமாக உள்ள கர்ப்பத்தை அதாவது கருவை புருஷன் என்றும், கண்ணுக்கு புலப்படுமாறு வெளியில் தோன்றும் ஆனால் உள்ளேயே அடங்கி கிடக்கும் ஆதாரமான கர்ப்பத்தை பிரகிருதி மாயையான பெண் என்றும் அழைப்பர். புருஷனே முதல் கர்ப்பம் அதாவது கரு. அவன் பிரகிருதி என்னும் கர்ப்பத்தோடு சேரும் பொழுது கர்ப்பவான் அதாவது கருவை உடையவன் ஆகிறான். ஏனெனில் அவன்தானே பிரகிருதியை பெற்றெடுக்கும் தந்தை. புருஷனிடமிருந்து பிரகிருதியில் சேர்வதே முதல் கர்ப்பமாகும். வெளிப்படையாக தெரியாமல் விளங்கும் பிரகிருதியிலிருந்து மகத் முதலிய தத்துவங்களின் வரிசையில் வெளிப்படையாக தோன்றும் ஜகத்து அதாவது இந்த உலகம் தோன்றுவதே பிரகிருதியின் இரண்டாவது ஜன்மம் ஆகும். ஜீவன் புருஷனிடமிருந்தே அடிக்கடி பிறப்பு இறப்பை பெறுகிறான். மாயை மூலமாக வேறு விருவத்தில் தோன்றும்படி செய்வதே அதன் ஜென்மம் அதாவது பிறப்பு எனப்படுகிறது. ஜீவனுடைய சரீரம் அதாவது இந்த உடல் பிறவியிலிருந்தே சிறிது சிறிதாக குறைய ஆரம்பிக்கிறது. அதாவது பிறத்தல் இருத்தல் வளர்தல் மாறுதல் தேய்தல் மாய்தல் ஆகிய ஆறுவித பாவ விகாரங்கள் ஐம்பெரும் பூதங்களால் ஆகிய இவ்வுடலுக்கு உண்டு. ஆகவே இதற்கு ஜீவன் என்ற பெயர் சூட்டப்பட்டுள்ளது. பிறவி எடுத்து பலவித தலைகளால் கட்டப்பட்டுள்ளதால் அதன் பெயர் ஜீவன். பிறவித்தலைகளால் கட்டுள்ளப்படுவதே ஜீவன் என்னும் சொல்லுக்கு பொருள். ஆகவே பிறப்பு இறப்பு என்னும் தடைகளில் இருந்து விடுதலை பெற பிறவிக்கு ஆதாரமாக விளங்கும் தாய் தந்தையர் திருவுருவில் காணும் சிவலிங்கத்தை பூஜிக்க வேண்டும். கோமயம் கோஷாணம் பசும்பால் பசுந்தயிர் பசுனை ஆகிய ஐந்தும் கலந்த கூட்டிற்கு பஞ்சகவ்யம் என்ற பெயர். ஞாயிற்றுக்கிழமை இந்த பஞ்சகவ்யத்தினால் சிவனை பூஜிக்க அது பிறவித்தலையை போக்குகிறது. பால் தயிர் தேன் கரும்புச்சாறு ஆகியவைகளினாலும் தனித்தனியே அபிஷேகம் செய்யலாம். பசும்பால் சேர்த்து சமைத்த பால் அன்னத்தை ஓம் என்னும் பிரணவ மந்திரம் கூறி புரோக்ஷித்து இறைவனுக்கு படைக்க வேண்டும். ஓங்கார பிரணவமே துவனி அதாவது ஒலிலிங்கம் ஆகும். ஸ்வயம்புலிங்கம் நாதவடிவாக உள்ளதால் அது நாதலிங்கம். எந்திரவடிவாக இருப்பது பிந்துலிங்கம். அசையாமல் உறுதியாக நிலையாக பிரதிஷ்டை செய்யப்பட்ட லிங்கம் மகார ரூபமாக உள்ளதால் அது மகாரலிங்கம். ஆங்காங்கே செல்லும் போது கையை பூஜைக்காக கைகளில் ஏந்தி எடுத்துச் செல்லப்படும் லிங்கம் உகார ரூபமான உகாரலிங்கம் ஆகும். சிவபூஜை தீட்சை தந்தருடைய ஆட்கொள்ளும் குருவே அவரது திருமேனி. அகாரத்தின் அடையாளமாக விளங்குவதால் அவரே அகாரலிங்கம் ஆவார். ஆக இவ்வாறு அகார உகார மகார பிந்து நாதம் துவனி வடிவாக விளங்கும் இந்த சிவலிங்கங்களை பூஜிக்கும் சாதகன் ஜீவன் முக்தன் ஆகிறான். ஒருவன் ருத்ராட்சம் அணிவதால் கால் பாகமும் விபூதி அணிவதால் அரை பாகமும் திருவைந்தெழுத்து ஓதுவதால் முக்கால் பாகமும் சிவபூஜையால் முழுமையும் அடைகிறான். சிவலிங்கத்தையும் சிவன் அடியார்களையும் பூஜிப்பதால் முக்தி பெறுகிறான். ஆகவே அந்தணர்களே, இவ்வத்தியாயத்தை படிப்பதாலும் கேட்பதாலும் சிவபக்தி உறுதியாகிறது அதாவது நிலைப்படுகிறது.
1: ஓம் நம சிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org. Om Namah Shivaya.

திருப்பெருந்துறையில் அருளியது. சிவவிளைவு. மாணிக்கவாசகப் பெருமானுக்கு திருப்பெருந்துறையிலே சிவபெருமான் குருபரனாக வந்து தம் திருவடியை சென்னியிலே தாங்கிய போது அதன் விளைவாக உண்டாகிய பேரானந்த பெருநிலையினை போற்றும் விதமாக பாடிய இப்பதிகமே சென்னிப்பத்தாகும். இது 10 பாடல்களை கொண்டது.

0: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: சிற்றம்பலம் மாதவ சிவஞான சுவாமிகள் அருளி செய்த காஞ்சி புராணம். வழங்குபவர் ஸ்ரீ வித்யாசங்கர சிவாச்சாரியார், திருச்சிற்றம்பலம்.
2: நம்முடைய கோயில்கள்லாம் பல்ல குகை குகைன்னு சொல்றாங்க. குகையிலதான் கோயில் முதல்ல ஆரம்பம். அப்புறம் பல்லவர் காலத்துல செங்கலால கட்ட ஆரம்பிச்சாங்க. கல்தடிங்கிறது சோழர் காலத்துக்கு பின்னால வந்ததுதான். கல்லால கட்டுறதுங்கிறது கோயில்கள் சோழர் காலத்துக்கு பின்னால வந்ததுதான். இப்ப அது வழக்கத்தில் வந்தது. இதுல கருவறை முதல் கோபுரம் வர இத சரீர பிரஸ்தாரம் வரும். அதாவது கோபுரம் இப்படி இருக்குல்ல, இது வந்து பாடம். ஒரு மனிதன் படுத்திருந்தா எப்படி இருக்கும் பாடம். விரல்கள் கோபுரம் கலசம். இப்படி வந்து மூலாதாரம் சார்ந்த வருஷா கொடிமரம் மூலாதாரம் இப்படிதான் சொன்ன. இதுல சூஷ்மலிங்கம் ஸ்தூலலிங்கம் காரணலிங்கம் நான் சொல்றது. கருவறைகள் லிங்கம் சூஷ்மலிங்கம், விமானம் ஸ்தூலலிங்கம், துவஜஸ்தம்பம் காரணலிங்கம், பலிபீடம் பத்ரலிங்கம். இந்த பலிபீடங்கும் போது ஒரு சின்ன கதை வரும். அனுபவத்தை சொல்லணும்ல. எங்க ஊர்ல சுவாமி கோவில் வந்து எப்படி இருக்கு, பலிபீடம் துவஜஸ்தம்பம் நந்தி, பலிபீடம் நந்தி துவஜஸ்தம்பம். அம்பாள் கோயிலுக்கு வந்தாச்சுன்னா துவஜஸ்தம்பம் நந்தி பலிபீடம் வரும், பலிபீடம் நந்தின்னு வரும். ஒருத்தர் கேட்டார், ஆச்சார் கேட்டார், சார் அங்க அப்படி இருக்கு இங்க எப்படி இருக்கே என்னன்னு. அதாவது படித்தவனால பிரயோஜனம் இல்லை, என்ன மாதிரி ஆட்டினால சமயோஜிதமா சொல்ல தெரியணும். அதான் டப்புன்னு பிடிக்கும். ஒரு கும்பாஷயம் கோலம் போடும், கோலம் எதை போடுவான், வெள்ள முடியாதான் போடுவான். நம்ம ஊருக்காரன் நீலத்தான போட்டிருந்தார். ஒரு விஷயம் டிவிஸ்காரன் நான் நோண்டி நோண்டி கட்டிட்டே இருப்பான். அவன் கூட அவன் பிஏ மலாடியோட பிஏ, அவன் அவ்வளோ விஷயம் தெரியும். நோண்டி நோண்டி என்ன சார் நீளத்துல கோலம் போட்டிருக்கியான்னு எவனா போட்டு போட்டான். சமயோஜனா சொல்லுங்க. இன்னைக்கு சனிக்கிழமை யா, அதனாலதான் நீளத்தை போட்டுக்கணும். அவர் என்ன பேசுவார், ஒழிஞ்சு ஒன்று. எங்க ஊர்ல மணிமண்டல பெரிய ஆச்சாராய்ச்சி மணி பாத்துக்க, மணிமண்டல பெரிய மணி, அதை கட்டுறதே அடிக்கிறதே கிடையாது. நாளை தூக்கி மேலே கட்டி அடிக்கிறதே கிடையாது. நான் அடித்து பார்த்ததில்ல. என்ன உத்தன்ராமலைன்னா ஒரு கமிஷனர் இருந்தார், திருநெல்வேலி ஜில்லாக்காரன் பிள்ளை. அவன் குறைஞ்சுட்டே இருப்பான் எல்லாத்தையும். அவங்க என் கோயிலெல்லாம் சுற்றி பார்த்தான். இந்த கோயிலுக்கு மணியை மேலே கட்டி வச்சிருக்கே அடிக்க வேண்டாமா, நாளத்துக்கு மேலே கட்டி வச்சிருக்கேன். அவர் அர்ச்சகர் சொன்னார், இதுக்கு பகு தேடின்னு இருக்க முடியாது, சொன்னால் வம்புல மாறிடும். இது ஆராய்ச்சி மணி. ஆமாம், அந்த காலத்துல கோயில குறைகண்ட மணி அடிச்சாத்தான் உடனே மன்னன் ஓடி வந்து என்ன குறைன்னு கேட்பான். அதனால யாரா மேல கட்டிக்கணும், உங்க ஆட்சியில குறையே இல்லைனாலும் மேல தூக்கி கட்டிட்டோம். அடிச்சு உச்சில் அடிச்ச மாதிரி இந்த மாதிரி சமயோஜனமா பேர் தெரியும், இல்லைன்னா பிரயோஜனம் இல்லை. அது மாதிரி எங்க கோயில அப்படி வெளிவீடம் நந்தி கொடிமரம், அம்பாள் கோயில்ல கொடிமரம் நந்தி வெளிவிடம் நந்தி இருக்கு. என்ன வேச்சனோ கேட்டேன், ஒரு சில இடத்துல அது காமிக்கானது காரணாகும். ஈ ஓட்ட சொல்லு நந்தி இருக்குமா, ஒரே கோயில ரெண்டாகவும் இருக்குமா. அத புஸ்தகத்துல இப்ப பதினெல்லாம் சிவாலயத்தையும் பற்றி ஒரு புஸ்தகம் போட்டிருக்காங்க. அதுல எங்கிட்ட கேட்டான் புஸ்தகம் போடுறதுனால அப்படி போடாங்கன்னு போடணும். காமிக்காகபடி கோயில் வரமாதிரி பார்த்தாங்க. ஒருத்தன் இதை கேட்டுட்டு இருந்த ஒருத்தர் உங்கள்கிட்ட நிலத்துக்கிட்டான், என்னவா போடலாம், அது காமிக்காகும் இது காரணாகும் அப்படி. ஆ ஓரே புறா அவளுக்கு பதிலடியாகணும். அந்த பேப்பர் எல்லாம் எங்கிட்ட வந்துட்டு ஏடா மண்டையடியா இருக்கான்னு சொல்லி தலை நானும் பிரமாணம் தொடர்புனா வெறுமனு எழுதக்கூடாது சொல்லி எல்லா வசதியும் புரட்டி பார்த்தா எப்படி வேணாலும் இருக்கலான்னு இருக்காகும். இதுக்கு காமியாகவும் காரணமாகவும் வேறெல்லாம் கிடையாதுங்க. இப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலாம் பிரதிஷ்ட பண்றவனுடைய நோக்கம் இது ஆகம் வித்தியாசம்லாம் ஒன்றும் கிடையாது. அதை எழுதிவிட்டேன். அவனுக்கு அதெல்லாம் ஒரு போரம் தெரியாமல் இருக்காரு. அப்படி இருந்து போற போதான்னு எதுக்கு சமயோஜிடம் வேணுங்கிற மாதிரி விமானம் என்ற ஸ்தூலலிங்கம், கஜஸ்தம்பம் காராலிங்கம், பலிபீடம் பத்மலிங்கம் ஆன பெயர். கஜஸ்தம்பம் அந்த விமானத்தை ஒட்டி இருக்கணும். ஏதோ ஒரு ஊர் போயிருக்க ராதாபுரம் தான் நினைக்கிறேன் பேர். அந்த காலத்து கொடிமரம் பெருசா கிடைச்சிட்டு நட்டுட்டான் பிள்ளை மாதிரி. அவனும் விமானத்துக்கு மேலே இருக்கு கொடிமரம், பெரிய கொடிமரம். அந்த மாதிரி நீளமான கொடிமரம் பார்க்கவே முடியாது. ஏன்னா கூட்டிட்டு போய் காட்டினாங்க இந்த மாதிரி இருக்கு, விமான அளவுலாம் இருக்கணும். ஆமாம், இப்போ இவ்வளோ உயரம் இருக்கு, ஆனால் அதை எடுத்து தரிக்கலாமான்னு நான் இந்த ஜாம் பயிற்சியிரு. அதை எதோ பெரியவா வச்சிருக்காங்க, அதை அப்படியே விட்டுறணுமே தவிர அதை போய் இவன விடாரு. இந்த மாதிரி கம்பு கிடைக்குமே ஐயா நாட்டில், கிடைக்கவே கிடையாது. அதனால கிடைச்சிருக்கு நட்டுட்டான் பாரு. நான் இன்னும் உயரம் உயரங்கிட்டான் நட்டுருப்பான். ஒரு கோயில்ல பூஜை இல்லை பாழடைஞ்சு கிடக்கு. ஒரு பெரியவர் நேர்ந்துக்கிறதுக்கு எத்தனையோ விதை இருக்கு. அவருக்கு குழந்தை பிறந்தா கொடிமரம் நடுறேன்னு நட்டுக்காரு. இந்த கோயில பூஜையே காணல, இப்படியா நேர்ந்துக்கிற ஒரு மனுஷன். நேர்ந்து குழந்தை வந்தோன்னா பெரிய கொடிமரம் வாங்கி போட்டு போயிட்டாரு. அதை சுற்றி எவன் நடுறது? அவருக்கு ஆயிரக்கணக்கான ரூபாய் செலவாகும். எங்கட வந்தாங்க ரெண்டு பையங்க, இந்த மாதிரி கொடிமரம் நடனம் பூஜை நடக்கிறான் இல்லைன்னு. ஏய் கொடிமரம், எனக்கு கொடிமரம் வேணாம், கொடிமரம் நட்டா திருநாள் நடத்தணும், திருநாள் நடத்து உற்சவமூர்த்தி வேணும். இதெல்லாம் உங்கள்கிட்ட ஒன்றும் கிடையாது. இதுதான் போய் சரி அவன் பைத்தான் அவன் தான் பண்ணானாக்க. இல்லை இந்த குடும்பம் சண்டைக்கு வரும், நான் வாங்கி போட்டாச்சுங்க அச்ச மாட்டேங்கிறான். அதை தூக்கிட்டு போச்சுலவா குடும்பத்தை, வேற எங்கே கொடியாக நடத்து ஏதாவது ஏதாவது காங்கிரஸ் கொடி அதுக்காக நடத்துது போதும். பூஜையே இல்லை, இப்படி பைத்தாத்தானா அந்த இடங்களை பண்ணிடுறேன். அந்த மாதிரி கொடிமரத்தினுடைய இது லிங்கத்தில் எப்பொழுதும் ஒரு அசைவு உண்டுன்னு சொல்கிறாங்க. இப்போ அசைவு உண்டான்னு பார்த்தா தெரியாது. லிங்கத்தில் எப்பொழுதும் ஒரு அசைவு சிவசக்தி, அந்த அசைவு தான் சக்தி. அந்த லிங்கத்தை சுற்றி இருப்பது ஆவடையாளின் பெயர். அதை வடக்கு மாட்டாக்கு கோமுச்சியின் பெயர். இது எது காரணம்? சிவபெருமான் ஆன்மாக்களினோடு திருநோக்கம் செய்கின்ற குறிப்பாக அமைந்திருக்கிறது அந்த கோமுச்சி. இத சிவலிங்க அப்படி இருக்கு. இது மூணு பாகம், பிரம்மபாகம் விஷ்ணுபாகம் ருத்ரபாகம். பீடத்துல கீழே வந்து பிரம்மபாகம், இதுலேருந்து அந்த பீடம் அந்த ஆவடையாள் மாதிரி வருத அது விஷ்ணுபாகம். அந்த லிங்கம் சிவபாகம் ருத்ரபாகம் சொல்லி அது சொல்லப்படுது. இது எதுக்கு வருதுன்னா இப்ப சொல்லினா இங்க என்னது பிரயோஜனம்? நான் கும்பாபிஷேகத்துல ஸ்பரிசாவதி பண்ணுவாங்கல்ல, கயிறு கட்டி கர்ப்ப கயிறு கட்டி எடுப்பாங்களே, அதுல ஒரு வேடிக்கைலாம் இருக்கு. மலையாளத்துல செய்ய மாட்டான், நம்மூரி கயிறு கட்டிலாம் எடுக்க மாட்டான். அது சாமி அவருக்கு போக தெரியும் போயிடுவாருன்ட்டான். போயிட்டான். எங்க ஊர்ல ஒரு சின்ன கோயில் கும்பாபிஷேகத்துக்கு அவங்கள கூப்பிட்டு வந்தாங்க. அவன் பண்ணல, கும்பாபிஷேகம் கும்பா கொண்டு போய் அபிஷேகம் பண்ணிட்டு பேசிட்டான், கயிறு கட்டி எடுக்கல. தமிழ்நாட்டில் அதுதான் ரொம்ப முக்கியம், உனக்கு என்ன தெரியுமோ தெரியாது, கயிறு கட்டி எடுத்துடணும். ஆமா, இல்லைன்னா கும்பாபிஷேகமே நடக்கலன்றான். சாமி அங்க போகவே இல்லை ஆண்டவன். அவன் என்ன பண்ணுவான்னா இதுக்கான ஒரு வழி தந்திரம் வச்சிருக்கான். கயிறை கட்டும் கும்பத்துல இருந்து சாமி கரம கொஞ்சம் தாழ்வாவே கட்டும், புரியுதா? நீங்க இருக்கு இங்க இருந்து கொஞ்சம் இப்படி இப்படி இறக்கமா தான் கொண்டு வரும், உள்ள ஒரு மோதிரத்தை சேர்த்து. இல்ல இவங்கள்ட்ட இருக்கு, அவன் தடுப்பையை வச்சு அப்படியே அப்படியே சாமி அப்படி வராறான். இந்த மோதிரம் அப்படி வருது வருது வருது, ஒரு தட்டு தட்டுனா டங் நினைக்கிறாங்கல்ல வந்துடும். இப்படியே கடை சாமி போய் சேர்ந்தாச்சு, ராயிட் மாதம் வந்தாச்சு. அவன் சொல்லுவான், தமிழ்நாட்டுக்காரன் இப்படித்தான் ஏமாற்ற வேண்டியிருக்கு போல இருக்கு. அந்த மாதிரி பெருசாக புரியுன்னு என்னன்னா, சுவாமி போல சுவாமி கும்பத்துல இருக்காரு, அப்புறம் தான் அவங்க சேரப்படுறாரு. இந்த 36 தத்துவங்களையும் கொண்டு சேர்க்கிறது தான். ஆமாம், இந்த 36 ஹோமகுண்டங்களை சேர்க்கணும். இதுக்கு எந்தெந்த பாகத்தில் சேர்க்கணும்னு விவகாரம் வரும். பிரம்ம பாகத்தில் என்ன சேர்க்கணும், விஷ்ணு பாகத்தில் என்ன சேர்க்கணும், ருத்ர பாகத்தில், அதுக்கு தகுந்தபடி அந்த கையில கட்டணும். இப்போ அங்கே போய் கட்டுறானாலும் கேட்கக்கூடாது, நான் சொல்ல கேட்டுக்கணும் அவ்வளோ கேட்கலாம். அதுக்கு தான் இந்த பிரம்ம பாகம் விஷ்ணு பாகம் வகுத்து கொடுத்துருக்காங்க. ஆண் பெண் என்கிற ஒரு ரூபத்தோட அந்த லிங்கம் இருக்கிறது. இதைத்தான் வடமொழி ஸ்திரீபும் நகம் சகாதித்தாரு ஆன வடமொழி சஞ்ஞான சொத்துக்கு அவன் அவள் அதிகம் அவள் மூசினது. இல்ல பெண்ணும் இல்லை ஆணும் இல்லைங்கிற மூன்றாவதுக்கு அலி என்கிறான சொல் தமிழ்ல இருக்கு, வடமொழியில இல்ல. அவன் என்ன டெக்னிக்கா சொல்லிட்டனா, நபும் சகம் தான் ஆம்பளை இல்ல ஆடா, இப்ப பொம்பளையா நான் சொல்ல மாட்டேன், பொம்பளமா ஸ்திரீ புலம் நான் பும்சகம் ஆம்பளை இல்லை. ஆனால் தமிழ அலி என்ற தனியான ஒரு சொல் அதுல இருக்கு. இப்படி அமைக்கப்பட்டிருக்கு இந்த முறையாக அமைந்த இந்த இதுல என்ன செய்யணும்னா, இப்ப இன்னைக்கு அதுக்கு அடுத்த சனக்குமார அவர்களுக்கு அடுத்து காஞ்சிபுரம் அந்த கஷேத்திரத்துடைய மகிமை, காஞ்சிபுரம் இவ்வளவு பெரிய கஷேத்திரம் ங்கிறதுக்காக உண்டான வருது. சிவபெருமானும் உமையம்மையாரும் இருக்கும்போது மற்ற எல்லாரும் கூடியிருக்கும்போது உமையம்மை ஒரு கேள்வி கேட்கிறான். வேறு வேதங்கள்லாம் திருவிழாட்டாளர்லாம் அவளுக்கு நீங்க ஏதோ அனுஷ்டானங்கள்லாம் பண்ணி முக்தி போயிடுவான்னு நீங்க சொல்றீங்க, சாதாரண ஜனங்கள் வாழலாம் எனக்கு வழி என்ன, அவளுக்கு எது எப்படி கிடையாது நானும் கேட்கிறேன். அதுக்கு அவர் சொல்றாரு, தீர்த்தங்கள் ஆடுவதுதான், கஷேத்திரங்களுக்கு செல்வது தீர்த்தங்கள் ஆடுவது இதுதான் அவளுக்கு முக்கியமானது. அதில் காஞ்சி கஷேத்திரம் மிக முக்கியமான கஷேத்திரம், அங்கே போய் தரிசனம் பண்ணால் அவளுக்கு முக்தி கிடைக்கும் ஆனு சொல்றார். அதில் அந்த கஷேத்திரத்துடைய மகிமை என்ன சொல்லுவேன், ஐயிரு நூல் உயர் சாகை சாகைகளாக படைத்தங்கண் அமர்ந்து வாழும் ஐயனே என் முதலின்றி எழுகோடி மனுக்கள் உபமனுவால் யாருக்கும் ஐயமரத் தெரிவிக்கும் மறைமாவின் சாரூபம் அடைந்த போதும் ஐநறு மாம்பொழில் என் ஞான்றும் கழிகளராதமனுமாங்கள். வேதான் ஐயிரு ஆனால் ரிக்வேதம் எதிர்வேதான இரண்டு, அது பல சாகைகள் உடையதார் வேதங்கள் வந்து ஏ சாகைனா கிளை பல சாகைகள் இருக்கு, நூற்றுக்கணக்கான சாகைகள் நூல் நடைமுறையில 50 சாகை இருந்திருக்கு. இந்த 50 சாகையிலும் இப்ப 11 தான் இருக்கு, 50 11 39 மறைஞ்சு, இந்த 11 சில சாகைலாம் உயிர் போல இருக்கு, சில இது இன்னைக்கு நாளைக்கு ஆச்சுன்னு தான் இருக்கு. இப்படி சாகைகள் நிறைய இருக்கிறது போல அந்த மாமரத்தையும் சாகைகள் நிறைய இருக்கிறது. காஞ்சிபுரம் ஸ்தலவிருட்சம், விப்ரர்கள் முதல் நால்வர் சங்கரன் நெய் தொழிலர் மயில்வினைஞர், அதாவது என்னென்ன ஜாதிக்காரா என்னென்ன தெருவில் இருக்கிறார்கள் என்று சொல்கிறார். பெரிய கடைவீதி காஞ்சிபுரத்தில் இருக்கான், அங்கே கிடைக்காத சாமானே கிடையாது. அதனோட ரெண்டு சாமான் தான் அங்கே கிடையாது, மற்ற எல்லாம் அங்கே கிடைக்கும். என்னன்னா தந்தைதாய் இரண்டொழிய பிறவெல்லாம் குலத்தகம் ஆவணங்கள் மல்கும் கிடைத்திரு ஆவணங்கள் தான். எந்த ஊர் வேதமே வேத வேதாந்தங்கள் மூவுலகம் எடுத்து கூறும் அந்த ஊரன வேத வேதாந்தங்கள் தான் எடுத்து கூறக்கூடிய ஊர் எது ஆனா அந்த ஊர். ஆதிசங்கரர் இப்படி போயிட்டு இருந்தார் கஷேத்திரம், வந்தனமிஸ்ரர்னு ஒருவர், அவர் வந்து மீமாம்சத்துல பெரிய வல்லவர், தர்க்க சாஸ்திரத்தையும் வல்லார், அவரை வெல்லணும் வந்துதான் அவன் பெரியதாயிடும் தேடி போறார். அவர் வீடு தெரியாது, போற வேண்டும் எதுக்கு பெண்கள் எல்லாம் வரா, எப்படி வரான், மூணு பானைக்கு மேல தண்ணி வச்சிருக்கா தலையில கை வீசிட்டு வர, பேசிட்டார். கண்ணு மேல் பானை இருக்கு, கை வீசிட்டு இருக்கா, பேச்சு வேற பக்குவம் பேசிட்டு அவர்கிட்ட போய் கேட்கிறார், இந்த மண்டலா மிஸ்டர் வீடு இங்க இருக்கு. பைத்தாரணி உள்ள ஊருக்கு உள்ளியா, புதுசா, அடையாளமே வேண்டாம். எந்த வீட்டினுடைய திண்ணையிலே கிளிகள் தக்கம் செய்து கொண்டிருக்கிறதோ அந்த வீடுதான் அவர் வீடு போன்ற தேவாரத்தில் பண்டமரே நான்கு வேதங்கள் பயின்று ஓரும் கோஷை கேட்டுனர் தேவாரம். அந்த மாதிரி போனால் இங்க கிளிகள் தக்கம் பண்ணிட்டு இருக்கு, அது ஒரு அடையாளம். அந்த மாதிரி வேத வேதாந்தங்கள்லாம் சொன்னவர்கள்லாம் காஞ்சியில இருக்காரு. திசைமுகனால் அஞ்சிக்கப்படுதனால் காஞ்சியன திசை போய் மல்கும் பிரம்மாவினால புதிக்கப்படுகிறான். அஞ்ச் என்கிற விகுதியிலிருந்து வந்ததுதான் காஞ்சி. வசையின்றி திப்பியமாய் புண்டரீகம் பேரல் யமக்கு வயங்கும் கோயில். திப்பியம் என்ன, அதிவ்யம் தான் திப்பியம் வந்ததா சொல்றாரு. ஆமா, அங்கனரில் அந்த காஞ்சியில பிடிப்பட்ட காஞ்சியில ஜோதி லிங்க வடிவாகியா என்றும் அமர்வே, அங்கதான் நான் அங்க போயிருக்கேன் நான் ஜோதி. இவ்வாறு இங்கு இரண்டாம் அரைவிளம் யஜுர்வேதம் சொல்லுதான், இரண்டாறு வேதம் சாந்தோகம் அறை எம்மை ஒளிவான் என்ன சாந்தோக்கியவன் என்று என்னை ஒளி பொருந்தியவன் என்று சொல்கிறது. துங்கனக தனை பிரம்மபுரம் என்று இறுதி மறை, அது அதர்மண வேதம் இறுதி மறை. சொர்க்கம் என்னும் அதுதான் சொர்க்கம் அதர்மண வேதம் சொல்லும். பங்கமரு தைத்திரியம் சோதி சூழ் சொர்க்கமன பகதா நிற்கம். தைத்திரியம் வேதமானது அதே சொர்க்கம் காஞ்சிபுரம் நான் சொன்ன வேதங்கள் தான் சொல்றது. ஆனால் இது புராணம், வேதத்தொன்னும் காணல காஞ்சிபுரத்தை பற்றி இருக்கணும் அர்த்தம். அப்பிரம்மபுரம் காஞ்சி நகரல்லால் வேறில்லை, அதை விட சிறந்த நகரம் வேறில்லை. யாகம் என்று செப்பும் உபனிடமெல்லாம் சிவாகமங்களோடு முழங்கும் உபனிடங்கள் சிவாகமங்களா அதை பெருமையா சொல்லும். இந்த வைப்பினை செய்கிடையானும் ஆயிடையானும் இருந்து வணங்கி பிரம்மா விஷ்ணுநாத வணங்கின்றார். எப்பெரும் எம்பெருமானும் எப்பெரும் பாவமும் நீங்கி வீடெய்தும் உனக்கு உண்மை எம்பினோம். அங்க போயிருந்தா பாவங்கள் எல்லாம் தீர்ந்துடும். இப்படியான காஞ்சி கஷேத்திரத்துல அதான் உயர்ந்த கஷேத்திரம், அதுல போய் நீங்கள் வழிபட்டால் எல்லா நலனையும் பெறலாம், எல்லா உயிர் வர்க்கங்களுக்கும் க்ஷேமம் கிடைக்கும் சொல்லி உமையம்மைக்கு இம்பெருமான் சொன்னதாக இந்த காஞ்சி புராணம் சொல்கிறது. ஆக இந்த அளவில் இந்த காஞ்சிபுராண சிந்தனையை நிறைவு செய்கின்றேன்.

0: கூறுசை தனி வேல் வாழ்க, கொக்குடம் வாழ்க, செவ்வேல் ஏரிய மண்ணே வாழ்க, யானிடன் நன்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியாரையா, வான்மகில் வழாறு பெய்க, மறைவழம் சுரக்க, மன்னன் கோர்முறை அரசு செய்க, உறைவிலாறுகள் வாழ், நான் மறை அறங்கள் ஓந்த, நச்சவம் வேள்வி மல்க, மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகம் எல்லாம். நம பார்வதி
1: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
2: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது ஆன்மீக சொற்பொழிவு திருவாதவூரர் புராணம். தலைப்பு திருப்பெருந்துறை சருக்கம். திருப்பெருந்துறை இறைவன் திருவாதவூரரை ஆட்கொள்ளுதல் தொடர்ச்சி. வழங்குபவர் திரு சிவரமணன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
3: சீடன் வாய் திறந்து சொன்னான்னா குருநாதர் நினைச்சிட்டாருன்னு அர்த்தம். குருநாதன் மனசுல அந்த நினைப்பு வராம இவன் வாயில வார்த்தை வராது. இந்த சீடன் சொல்லி மாட்டேன்னு குருநாதர் சொல்லவே மாட்டார். அப்படி அவங்களுக்குள்ள உறவு இருக்கு. குருநாதனுக்கு சீடனுக்கு இருக்கிற உறவு கிட்டத்தட்ட கணவனுக்கு மனைவி இருக்கிற உறவு மாதிரி, அவ்வளவு அன்புனால, அன்பு நெறியில ஒத்தர ஒத்தர் புரிஞ்சுக்கிறதுல இதுதான் ஹையஸ்ட் எக்ஸாம்பிள். அப்படின்னு அவர்தான் ரவுக்ஷாயனர். அவர் சொல்றார், ரவுக்ஷாயனர் எத்தனை கல்ப காலங்களாக பெருமானுக்கு தொண்டு செஞ்சிட்டு இருக்கிறார். குருநாதர் இப்பதான் வரார், பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் கழிச்சு இப்பதான் வரார். திருப்புரந்துறைக்கு வந்திருக்கிறவரை பார்த்து இவரை நீங்கள் உடனே ஆட்கொள்ள வேண்டும். ஏன் உடனே ஆட்கொள்ள வேண்டும் சொல்றார் அப்படின்னு கேட்டா, நாம ஒரு தீட்சை வாங்கணும்னு சொன்னா ஒரு நல்ல நாள் பார்ப்பாங்க. சிவராத்திரி, சங்கராந்தி, ஒரு நல்ல நாள் பார்ப்பாங்க. பல பேருக்கும் தீட்சை தரணும்னா எல்லாருக்கும் தனித்தனியா அவங்க ஜாதகத்தை அவங்க நட்சத்திரப்படி நல்ல நாள் பார்க்க முடியாது. சிவராத்திரி அன்னைக்கு நூத்து கணக்கான பேருக்கு தீட்சை தருவாங்க. ஒத்தருக்கு மட்டும் தனியா தீட்சை தருதுன்னா அவர்களுக்கு நல்ல நாள் பார்ப்பாங்க. அவங்க பிறந்த நட்சத்திரத்துக்கு ஒத்து வர மாதிரி ஒரு மந்திரத்தை ஒருத்தனுக்கு எடுத்து கொடுத்தா, அந்த மந்திரத்தை அவன் உயிர் உடம்புல உயிர் இருக்கிறவரையும் விடாம ரெண்டு வேளை ஜபிப்பானா, அது நல்ல நாளா பார்த்து எடுத்து கொடுத்தாதான் நிற்கும். அப்ப அதை நாள் பார்ப்பார்கள், நாள் பார்ப்பார்கள், உபதேசம் பண்ணுவதற்கான வேலை பார்ப்பார்கள், நல்ல நேரம் பார்ப்பார்கள். இதெல்லாம் பார்ப்பதற்கு முன்பாக பார்த்து முடிவு பண்ணிட்டாங்க, நாளைக்கு உங்களுக்கு நல்ல நாளா இருக்கு நட்சத்திரப்படி. அந்த நாள்லயும் பகற்பொழுது 11 to 12 நல்ல பொழுதா இருக்கு. அதுக்கு ஹோரையின்னு பேரு. ஒரு நாளிலே மிகச்சிறந்த பகுதிக்கு ஹோரையின்னு பேரு. அதே முடிவு பண்ணிட்டாங்க. இருந்தாலும் இதே போல பல நாட்கள் வரும். நாளைக்கு நிச்சயமா மந்திரம் தரலாமாங்கிறதுக்கு முடிவு பண்றதுக்கு என்ன பண்ணுவாங்க, இன்றைக்கு தாங்கள் உறங்கி விட்டு என்ன கனவு காண்கிறீர்களோ அதை சொல்லுங்கள். உறங்காது இருந்து சிவன நம்ம வந்து திருமுறைகளை படித்துக் கொண்டிருந்து விட்டு தானாக உறக்கம் வந்து அந்த தானாக வருகின்ற உறக்கத்துல நமக்கு நல்ல கனவு தான் வரும். திருமுறைகள் எல்லாம் படிச்சுக்கிட்டு சாமி தரிசனம் பண்ணிக்கிட்டு அப்படி இருக்கிற காரணத்தினால அப்ப அந்த கனவிற்கு ஏற்ப நமக்கு உபதேசம் செய்வார். அப்ப உபதேசம்ங்கிறது எடுத்தேன் கவிழ்த்தேன்னு உடனே ஆயிடாது. ஆனால் தலையிலே நெருப்பு பிடித்துக் கொண்டவன் தண்ணீரை திருடுவதற்கு நாள் பார்ப்பானா, முகூர்த்தம் பார்ப்பானா, கனவு காண்பானா? அதே போல தீவிர தரமான சக்தி பதிந்து ஒருவனுடைய தகுதியை பார்க்கும் பொழுது ரவுக்ஷன் என்ன சொல்றாரு, இந்த அடியவனை ஆட்கொள்வதற்கு நாள் பார்க்க தேவையில்லை பெருமானே, இவனை உடனே ஆட்கொள்ள வேண்டும் என்று விண்ணப்பித்தார். இந்த விண்ணப்ப கோலம் தான் அங்க காமிக்கப்பட்டிருக்கு திருப்புரந்துரையில. ரவுக்ஷன் என்ன சொல்றாரு, நம்முடைய குருநாதரை ஆட்கொள்ள வேண்டும் என்று விண்ணப்பிக்கிறார். பெருமான் உடனே ஆட்கொண்டு திருவடி தீட்சை தரார். திருவடி தீட்சையை வாங்கிக்கிட்டு இவர் கீழே இருக்கிறார். அதான் குருந்த மூலம். அப்ப அடியவரின் மிக்கார் ஒருவர், 999 அடியார்கள் இருக்கிறார்களே அவர்களிலே மிகுந்த தகுதி படைத்த ஒருவர் அவர் ரவுக்ஷனராக இருக்கலாம். இவ் அடிமை தன்னை அவர் சொன்னார், இந்த அடிமையை ஆட்கொள்ள வேண்டும். ஏன் அடிமை தன்னை ஆட்கொள்ளப்பட்ட பிறகுதானே ஒருவர் அடிமை ஆவார்கள்? அற்றன்று அப்படி என்று உலகத்திலே எல்லா உயிர்களும் பெருமானுக்கு அடிமைகளே. அவர்கள் அறிந்தாலும் அறியாவிட்டாலும் இந்த உலகத்தில் இருக்கின்ற உயிர்கள் எல்லோரும் பெருமானுக்கு அடிமைகள் தான் என்பதனால அடிமை என்று சொன்னால் குற்றம் கிடையாது. இந்த அடிமையை ஆட்கொள்ள வேண்டும். ஆட்கொள்வதற்கு முன்பு அவர் யாரு? அடிமைதான் என்று பார்க்கின்ற இவ் அடிமை தன்னை வெவ்வினை அகற்றி ஆள வேண்டும். வெவ்வினை என்றால் என்ன? மீண்டும் பிறவியை தருவதற்கு காரணமாகின்ற வினை. அந்த வினையினை அகற்றி ஆள வேண்டும். அது என்னென்ன? சஞ்சிதம்ங்கிற வினை இருக்கின்றது. அது மீண்டும் மீண்டும் அந்த வினை பயனை நுகராத வரையிலும் பயனை தந்து கொண்டே இருக்கும். இப்ப குருநாதன் திருவடி தீட்சை கொடுத்து ஆட்கொள்வதனால மூட்டை மூட்டையா இருக்கிற சேர்த்து வச்ச வினை இருக்கே, அதெல்லாம் தீக்கிறதுக்கு நம்ம பிறவி எடுக்கணும்னா ஒரு புளிய மரத்துல எத்தனை இலை இருக்குமோ அத்தனை பிறவி எடுத்து பத்தாதுங்கிற சாமி என்ன பண்றாரு? தீட்சையினால அந்த சஞ்சிதமாக என்ன மலை போல குவிச்சு வச்சிருக்கிற சஞ்சித வினையை அவர் தீட்சையினால அகற்றி விடுகின்றார். அதனால மறுபிறவியை ஒழிக்கின்றார். அப்படி இருந்தும் பிறவி எடுப்பதற்கான ஆபத்து வரும். அது சஞ்சிதத்தினால் வராது, ஆகாமி என்ற வினையினால். ஆட்கொள்ளப்பட்ட பிறகும் ஒரு வினை பற்றோடு இட்டுவோம் என்றால் அதனால் வரும். அந்த ஆகாமி வரிவினை என்றதுக்கு பெயர். அந்த வினையினால் பிறவி நிகழ்வது. அந்த வரிவினை புரிவதற்கு என்ன காரணம்னா, அந்த வரிவினை புரிவதற்கு காரணம் வினை பற்று. காரணம் வினை நீங்கினாலும் வினை நிலத்திலே பற்று இருக்கு. சித்தாந்த கிளாஸ் மாதிரி நம்ம கிளாஸ் இருந்தாலும் அடிப்படை எல்லாம் தெரிஞ்சுக்கணும். எத்தனை தடவை கேட்டாலும் இதை நம்ம திரும்பி திரும்பி கேட்டுட்டு இருக்க வேண்டியதுதான். பெருங்காய டப்பால தாளிப்பதற்கு பெருங்காயம் இருக்காது, ஆனால் காலி டப்பாலையும் பெருங்காய நாற்றம் இருக்கும், துர்நாற்றம் அந்த நாற்றம் இருக்கும். அதே போல நம்முடைய வினையை பெருமான் அழித்து விட்டாலும் வினை பற்று இருக்கும். ஒரு உயிர் செஞ்சதையே செய்யும். இப்ப ஒரு புழு வேப்பலைய கடிச்சு தின்னு வாழ்ந்ததா, அப்ப கசப்பையே திங்குதுன்னு சொல்லிட்டு இதுக்கு இன்பமான பொருளை தருவோம்னு அந்த புழு அதை எடுத்து ஒரு சின்ன டப்பாக்குள்ள ஒரு பெரிய கற்கண்டை வச்சு விட்டுட்டாங்க. பசிக்கும் போது வேற வழி இல்லாம அந்த கற்கண்டை நக்கி மேயும். இந்த புழு பூச்சிகளுக்கு எல்லாம் அதிகமான ஆக்சிஜன் தேவையில்லை. மாசக்கணக்கா அந்த டப்பாலேயே இருக்கும், உயிரோட இருக்கும். டப்பாவை திறந்து விட்டாங்களாம். விட்டோன்னே ஒரு மாசம் இதுக்கு ட்ரைனிங் கொடுத்துருக்குறோம். அதை கல்கண்டை நக்கி நக்கி பாதி கல்கண்டு குறைஞ்சு போச்சு, கல்கண்டு தின்னு பழகிடுச்சு அப்படின்னு சொல்லி இந்த புழுவை விட்டாங்களாம். வெளியில விட்டதுதான் பொருள் வேகமா ஓடி போச்சான் வேப்ப மரத்தடிக்கு. அதான் வினை பற்று. அப்ப நம்மளை கடவுள் நல்லவனா வச்சுட்டு இருந்தாலும் ஒரு வாய்ப்பு கிடைச்சா நம்ம கெட்டு போயிடுவோம். அதனால ஆட்கொள்ளப்பட்டவர்கள்லாம் குருநாதன் என்னத்தை எதை விண்ணப்பிக்கணும்னா, பெருமானே உன்னை பிரிந்து நான் வாழ மாட்டேன், உன்னை பிரிந்து நான் வாழ்ந்தால் கெட்டுப்போவேன் என்று விண்ணப்பிக்க வேண்டும். இந்த விண்ணப்பம் திருவாசத்துல இருக்கு, திருக்கோவையாறுல இருக்கு. அந்த உண்மையெல்லாம் உங்களுக்கு வருகின்ற இடத்துல நான் சொல்றேன். ஒரு மனைவி கணவனுக்கு டெலிபோன் பண்றா, என்ன பண்றா? பெருமானே என்னிடத்தில் நீர் வைத்திருக்கிற அன்பை விட உம்மிடத்தில் நான் வைத்திருக்கிற அன்பு குறைவு. நான் உண்மை எச்சரிக்கிறேன், நீர் எம்மை உடனே வந்து காணவில்லை என்று சொன்னால் நான் கெட்டு போவேன். பொறுப்பு என்னோடது இல்ல. என்ன காரணம்னா, எனக்கு உயர்ந்த தகுதி கிடையாது. எண்ணமே உடல்வாய் மூக்கொடு செவிகண் என்று இவை நின்கினை வைத்து மண்ணின் மேல் அடியேன் வாழ்கிலேன் கண்டாய் வருகையன் அருள் புரியாயே. உன்னை பிரிந்திருக்கிற நேரத்துல உன்னையே நினைச்சிட்டு இருக்கணும். என் கண் உன்னுடைய போட்டோவையே பார்க்கணும், என் காது உன்னுடைய குரலையே கேட்கணும். அப்படி நான் நிற்க மாட்டேன், எனக்கு அந்த தகுதி இல்ல. எப்படி வாழணுமோ கற்போடு அப்படி நான் வாழ மாட்டேன். ஆகவே என்னை நல்லவளாக வைத்திருப்பது உன்னுடைய பொறுப்பு என்று சாமிட்ட விண்ணப்பிக்கிறார் குருநாதர். ஆகவே என்னை மீண்டும் திருப்புரந்திரிக்கு வர வேண்டும் என்று நீ அழைத்துக் கொள்ள வேண்டும், என்னை நீ கூவி அழைத்துக் கொள்ள வேண்டும். இல்லை என்றால் நீ என்ன தீட்சை கொடுத்து என்ன பிரயோஜனம்? நான் கெட்டு போவதற்காக என்னை ஆட்கொண்டாய், கெட்டு போனோங்கிறதுக்காக ஆட்கொள்வது காக்கப்பட வேண்டும் என்று விண்ணப்பிக்க வேண்டும். கூச்சத்தை விட்டு உண்மையாக விண்ணப்பிக்க வேண்டும். அதான் உண்மையான அன்பு நிலை. பெருமானா அப்படி விண்ணப்பித்த பிறகு பெருமான் இறங்காது இருக்க மாட்டான். எப்படி விண்ணப்பிக்கிறார் பாருங்க. பெருமானே அருக்கிலேன் உடல் துணிபட, உன்னை பிரிந்து வாழ்கின்ற நான் இந்த உடம்பை வெட்டி போடல, அருக்கிலேன் உடல் துணிபட, தீப்புக்கு அருகிலேன் நெருப்புல போய் வேள திருவருள் வகை அறியலேன், பொறுக்கிலேன் உடல், இந்த உடம்ப சுமையாக கருதணும், இந்த உடம்ப நான் சுமையாக கருதுறேன், இந்த உடம்ப தூக்கிட்டு போறதே எனக்கு கஷ்டமா இருக்கு, பொறுக்கிலேன் உடல், சரி இதை எங்கேயா போட்டு உடைச்சிடலாம்னா எங்க கொண்டு போய் தள்ளுறதுன்னு தெரியல, போக்கிடம் காணேன், போற்றி போற்றி என் போர்விடைப்பாக இறக்கிலேன் உன்னை பிரிந்து நீ இருக்க, உன்னை பிரிந்து நான் இறந்து போயிருக்க வேண்டும், உயிர் வாழ்கின்றேனே, எனக்கு இந்த துன்ப நிலை அவனில்லை, என்னை நானே வெறுக்கின்றே, எனக்கு தகுமா? அடியேன் என்னையே நான் வெறுத்துக் கொள்வதற்காகவா நீ கருணை புரிந்தாய் அப்படின்னு கேட்கணும் பெருமாட்ட. இதை போல அன்பு நிலையில யாராவது கேட்கிறாங்களா? பிரிஞ்சிருக்கிற வீட்டுக்காருக்கு போன் பண்ணுவாங்களா? இதே மாதிரி குருநாதர் கடவுளுக்கு கடவுள்கிட்ட பேசினாவே நம்ம பேசுவோமா? அதான் உண்மையான அன்பு. அருக்கிலேன் உடல் துணிபட, தீப்புக்கு அருகிலேன், திருவருள் வகை அறியேன், பொறுக்கிலேன் உடல், பொக்கிடம் காணேன், போற்றி போற்றி என் போர்விடைப்பாக. நீ எப்படிப்பட்ட வெஹிக்கிள் வச்சிருக்கிற, கைலாசிலிருந்து அடுத்த நிமிஷம் இங்க வந்துடலாம், அப்படிப்பட்ட பாய்ந்து வருகின்ற விடை மீது வருபவன் நீ. போர் விடைப்பாக போன் பண்ணி கீழே வைக்கிறதுக்குள்ள வாசல்ல வந்து நிக்கிற அளவுக்கு ஆற்றல் உண்டு பெருமானுக்கு. போற்றி போற்றி என் போர்விடைப்பாக இறக்கிலேன் உன்னை பிரிந்து நிதிருக்க என் செய்கேன். இது செய்கை என்றாய், நான் என்ன செய்யணும்னு சொல்லு. என்ன செய்யணும்னே எனக்கு தெரியல, செய்வகை அறியேன். சிறைக்கனையே புனல் நிலவிய வயல் சூழ் திருப்பெருந்துரை மேவிய சிவனே. இதெல்லாம் திருவாசகம் முழுவதும் நம்முடைய குருநாதரே, அவருடைய குருநாதர் பிரிந்து போன பிறகு பாடினது. பிரிவாற்றாமையை கருதி, பிரிவினை ஆற்றுகின்ற தன்மை இல்லாமல் நெய்தல் திணையிலும் வந்து முல்லை திணையிலும் பாடியது. பிரிவினை பிரிந்து தாங்கி கொண்ட பொழுது முல்லை திணை, இனி உயிர் வாழ முடியாதுன்னு புலம்புவது நெய்தல் திணைன்னு சொன்னாங்க. இந்த திணையிலே பாடிய பாடல்கள் ஒரு பாட்டு கூட சாமி கூட இருக்கும்போது பாடலங்கிறது என்னுடைய கருத்து, அடியனுடைய கருத்து. புராணம் அப்படி சொல்லல, சாமி கூட இருக்கும்போது ஒரு வாயே திறக்கல, சாமி பிரிஞ்சு போன அப்புறம் தான் பாடுறாரு. ஆகவே சாமி இவரை பிரிஞ்சு போனதே திருவாசம் படணுங்கிறதுக்காகத்தான் அப்படின்னு அடியனுடைய கருத்து. இதெல்லாம் என்னுடைய கருத்து, என் குருநாதரை நான் அறிந்த வரையிலே நான் சொல்லுகின்றது. புராணம் அப்படி சொல்லல, அவர் பாடினார்னு வருது. ஆனா நான் நம்பல, அது ஏன் பாட போறாரு இவரு? சாமி பக்கத்துல இருக்கும்போது எதுக்கு பாட்டு? வீட்டுக்காரர் பக்கத்துல இருக்கும்போது யாராவது போன் பண்ணுவாங்களா? கொஞ்சம் வீட்டுக்காரர் பக்கத்துல இருக்கும்போது போட்டோ எடுத்து பார்ப்பாங்க. எட்டி இருக்கும்போது தானே போன் பண்ணணும். பெருமானுடைய சந்நிதியில பாட்டே எழாது. பெருமான் என்ன பண்ணார்? திருவாசகம் பாட வேண்டும்ங்கிறதுக்காகவே பிரிந்து போனார். எப்படி திருக்கோவையார் பாடுன்னு கேட்டாரோ அதை போல திருவாசத்தை பாடுன்னு கேட்காம பாட வச்சார். திருவாசத்தை பாட வைத்தார், திருக்கோவையாரை பாடுன்னு கேட்டுட்டார். இப்படி என்ன, திரும்பி திரும்பி ஒரே யுக்தியை கையாள முடியாது, திரும்பி திரும்பி பிரிஞ்சு போவேன்னு மிரட்ட முடியாது. அதனால என்ன சொன்னாரு, இங்க பாரு, திருவாசத்துக்காக தான் நான் உன்னை பிரிந்து போல் நடித்தேன், திருக்கோவையாரம் பாடிடு, நல்ல பிள்ளை தானே, திருக்கோவையாரும் பாடிடுவாயாக என்று கேட்டார். ஆகவே இப்ப பெருமான் ஆட்கொண்ட பொழுது பெருமான் பிரிவான் என்று இவர் நம்பவே இல்லை. அவருடைய அவர் காட்டிய அந்த அன்பு இருக்குது, கருணை வண்ணப்பணித்தின்று வா என்ற வான் கருணை. பின்னாடி வருது புராணத்துல தொடர்ந்து அடுத்த பாடல்கள்ல, உன்னை ஆட்கொள்வதற்காக எழுந்துள்ளோம் சாமி சொல்றார். திருப்பெருந்துறையில இந்த குருந்த மரத்தறையில இப்பொழுது நாம் காட்சி கொடுப்பது உன்னை ஆட்கொள்வதற்கென்றே இங்கு வந்தோம் அப்படின்னு சொல்ற. அப்படி சொல்வதை நம்முடைய குருநாதர் நூற்றுக்கு நூறு ஏற்றுக்கொண்டார், சந்தேகப்படல. ஒரு உண்மையான தலைவன் கூறுவதே உண்மையான தலைவி நம்பரா நூத்துக்கு நூறு. அவன் பொய்யே சொன்னாலும் எங்க வீட்டுக்காரர் சொன்னாது நிஜமாயிடும், அவரை விட யோக்கியமான அவன் யாருமே இருக்க முடியாது. திருக்கோயில வருது, அப்ப அவர் பொய் சொன்னா உண்மையாகும். அவர் வெள்ளைக்காக்கான்னு சொன்னா கருப்பு காக்கா வெள்ளையா ஆயிடுங்கிறேன், கருப்பு காக்கா வெள்ளையா தெரியும், அவர் சொன்னா தெரியும். அவர் எல்லாம் வல்லவர், முன்னவனே முன்னின்றால் முடியாத பொருள் உள்ளதோ எல்லாம் அவர் படைச்ச கருப்பு காக்கா, அவர் படைச்சா வெள்ளைக்காக்கா ஆயிடுது, அவர் தானே உண்மை பொருள். அவர் செய்த கருணை எப்படிப்பட்ட கருணைனா, அவரால் ஆட்கொள்ளப்பட்டவன் அழிய மாட்டான், அவர் சங்கரன், அவரால் ஆட்கொள்ளப்பட்டவன் அவரை பிரிய மாட்டான். இந்த பிரிவே பொய்னு சொல்றார் திருவாசகத்துல. திருவார் பெருந்துரை செல்வனாகி கருவார் ஜோதியில் கறந்த கள்ளும். அம்மா என்ன பண்றா, குழந்தை அழுதா நல்லா பசிக்கும், நல்லா பசிச்சு அதுக்கு சோறு ஊட்டினா அதுக்கு நல்லதுங்கிறதுக்காக கண்ணமுச்சு விளையாடுறா. அம்மாவை காணுன்னு குழந்தை அழுது அழுத உடனே வந்துடுறா. அந்த என்னைக்குமே அந்த அம்மா அந்த குழந்தை அந்த வீட்டை விட்டு வெளியில போவாது. பெருமான் திருப்புரந்தரை விட்டு என்றைக்குமே பிரியவே இல்லைன்னு ரெண்டு இடத்துல அடிச்சு சொல்றார். ஒரு இடத்துல என்ன சொல்றார்னா, பெருந்துரையே என்றும் பிரியானை வாயார பேசு, பெருந்துரையில் என்றும் பிரியான். திருப்புரந்தரை விட்டு ஆத்மநாதர் என்றைக்குமே பிரிய மாட்டார். அவிமுக்த க்ஷேத்திரம் அது, ஆத்மநாதர் படைப்பிற்கு முன்பாகவே அந்த க்ஷேத்திரத்துல இருக்கிறார். என்றும் பிரியான்னா ஒரு காலத்துல வந்தவனா இருந்தா இந்த சொல் சொல்ல முடியாது. திருப்பெருந்துரைங்கிற ஒரு தலம் நம்ம குருநாதரை இறைவன் ஆட்கொண்டப்பட்ட பிறகுதான் உண்டாச்சுன்னு சொல்றாங்க, அது தப்பு. நம்ம குருநாதரை ஆட்கொள்வதற்காக அந்த தலம் உண்டாயிட்டு சொன்னா என்றும் பிரியான் எப்படி சொல்ல முடியும்? என்றும் என்பது முக்காலத்துக்கும் பொது இல்லையா? குருநாதரை ஆட்கொண்டது ஒரு காலத்தில் தானே, குருநாதர் பிறக்கிறதுக்கு முன்னாடி சாமி இருந்தா தானே என்றும் பிரியான் சொல்ல முடியும். திருவாசகம் உண்மையா, இவங்க சொல்றது உண்மையா? திருவாசகம் உண்மைன்னு சொன்னாதான் நாம உருப்படலாம். பெருந்துரையில் என்றும் பிரியானை வாயார பேசு. அப்ப பெருமான் திருப்புரந்துல இருந்துகிட்டே கண்ணாமூச்சி விளையாடுறார். அப்ப எதுக்காக கண்ணாமூச்சி விளையாடுறார்? அழ வைக்கணுங்கிறதுக்காக விளையாடுறார். அவர் அழுதுதான் திருவாசகம், திருவாசகத்தை இவர் பாட வேண்டும் என்பதற்காகவே மறைந்து கொண்டார். ஒரு தாய் வந்து குழந்தை அழுது சாப்பிடட்டும், அது ஆடி ஓடி தேடி அது அழுது புலம்பினா நல்லா பசிச்சு சாப்பிட்டா அதுக்கு நல்லது. அதுக்காக அதே போல பெருமான் திருவார் பெருந்துரை செல்வனாகி கருவார் ஜோதியில் கறந்த கள்ளமும், கறந்த உண்மையும்னு சொல்லல், கறந்த கள்ளமும். பெருமான் அந்த அக்னி தீர்த்தத்திலே மறைந்து போனதை போல ஏமாற்றினார். அவர் கள்வர் தான், அன்னிலேந்து இன்னிவரையும் கள்வர் தான். அவர் அக்னி தீர்த்தத்திலேயும் கள்வர் தான், அவர் அந்த அந்த என்ன தீர்த்தம் வந்து பிரம்ம தீர்த்தத்திலேயும் கள்வர் தான். அங்க உள்ளங்கவர் கள்வர், இங்க கறந்த கள்வர் அவ்வளவுதான். அப்பொழுது ஆட்கொண்ட பொழுது எப்படி தோணுச்சுன்னா, பேராது நின்ற பெருங்கருணை பேராரே. நம்ம வீட்டுக்காரர் நம்ம வீடு எவ்வளவு பேருந்து வைத்து நாம தயங்கினாலும் கட்டிண்டா ஒன்னதான் கட்டிப்பேன்னு சொல்லி கட்டிக்கிட்டு இருக்கிறாரு, அவர் அவரா பிரிந்து போவார் அப்படின்னு நம்ம நினைக்கலாமா? அவர் ஆட்கொண்ட திறம் எப்படிப்பட்டதுன்னா, அவர் நம்மை பிரியவே மாட்டார் அவர் என்ற ஐயப்பாடின்றி நம்ம நம்பலாம். அதை மீறி ஒரு பிரிவு ஏற்பட்டால் அதற்கு பொறுப்பு நாம், நம்முடைய தீவினை. அவருடைய கருணை இன்மை இல்லை. குருநாதன் ஆட்கொள்ளும் பொழுது குருநாதனுக்கும் ஒரு சீடனுக்கும் ஒரு பிரிவு ஏற்பட்டதுன்னா அதற்கு பொறுப்பு சீடனே அன்றி குருநாதர் இல்ல. இது திருவாசகம் அளிக்கின்ற தீர்ப்பு. குருநாதர் நம்மளை திட்டினார், குருநாதருக்கு நம்மளை பிடிக்கல, குருநாதர் நம்மளை அடிச்சார் அப்படின்லாம் சொல்லக்கூடாது. குருநாதர் அடிச்சு திட்டி அவரை வந்து கோவிச்சுக்கிட்டு இப்படிதான் சீடன் வளர்ந்து வரான். அவன் அந்த வளர்ந்து அந்த பேரின்பத்தை அடையும் பொழுது அடிச்சதெல்லாம் ஞாபகத்துல இருக்காது, திட்டினதெல்லாம் ஞாபகத்துல இருக்காது. ஆகவே குருநாதருக்கு நம்மளை பிடிக்கல திட்டான்னு நினைச்சுக்கிட்டு ஒரு சீடன் பிரிந்தான் என்றால் அது சீடனுடைய தகுதியின்மையினால பிரிகின்றானே தவிர குருநாதர் கருணையை குறைக்கிறதே கிடையாது. அவர் ஆட்கொண்ட திறம் எப்படிப்பட்டதுன்னா, பேராது நின்ற பெருங்கருணை பேராரே. கைவிடாது இருக்கின்ற கடவுள், நாம தான் அவரை விட்டு போவோம், அவர் நம்ம விட்டு போக மாட்டார். அப்படி ஆட்கொண்டார். ஆனால் அப்படி ஆட்கொள்வதற்கு முன்பாக நம்மளை சோதித்து பார்ப்பார். அப்படி எல்லாரையும் எல்லா நிலையிலும் ஆட்கொண்டு விட மாட்டார், தகுதி பார்த்து ஆட்கொள்வார். அப்ப இவர் திவ்ய தரமான செய்தியர், ஆகவே இவரை ஆட்கொள்வதற்கு நேரம் பார்க்க வேண்டாம், உடனேயே ஆட்கொள்ளலாம் என்று ரோக்ஷாயனர் விண்ணப்பிக்க, இவ் அடிமை தன்னை வெவ்வினை அகற்றி ஆள வேண்டும். இப்ப வெவ்வினை என்பது சஞ்சித வினை, அது மறுபிறவிகள் எண்ணில்லாத மறுபிறவிகளை கொடுக்கும். அதையெல்லாம் பெருமான் தீட்சையினால இந்த பிறவிலேயே நீக்கி விடுவான். பிறந்த பிறப்பருக்கும் எங்கள் பெருமான். பிறந்த பிறப்பறுத்தல்னா இந்த பிறவினை அறுத்தல்னு அர்த்தம் கிடையாது. இந்த பிறவினை அறுப்பதற்கு யமனே போதும். இந்த பிறவியிலேயே வருகின்ற பிறவிலே அறுப்பதற்கு எம்மனால முடியாது, அது குருநாதனாலதான் முடியும். பிறந்த பிறப்பிற்கும் எங்கள் பெருமான் என்று சொன்னால், பிறந்த பிறப்பின்கண் வரு பிறப்புகளை அறுக்கின்ற பெருமான் எப்படி அறுப்பார்? சஞ்சித வினையை கேன்சல் பண்ணி அறுப்பார். அப்படி கருணையினாலே ஆற்றிய தொடர்ந்து ஒரு பிறவி இந்த உயிருக்கு வந்ததுனாது பிறவி, அந்த அந்த பிறவி என்பது உயிர் வினை பற்றின் காரணமாக, அதுக்கு வாசனா மலம்னு பேரு, வினை பற்றின் காரணமாக அது வந்து புதியதாக ஒரு வினையை செய்தால் மறுபிறவி ஏற்படும். அந்த வினைப்பற்றின் காரணமாக அது புதிதாக ஒரு வினையை செய்ய வேண்டும் என்று சொன்னால், வினைப்பற்று எப்பொழுது வந்து அதுக்கு வந்து அடரும்? வினைப்பற்று எப்பொழுது அடரும் என்றால், குருநாதனை விட்டு பிரிந்தால் அடரும். குருநாதன் கூடவே இருக்கிறவரையும் வாசனாமலம் தாக்காது. வாசனாமலம் தாக்காமல் இருப்பதற்கு என்ன பண்ணணும்னு வருது 12வது சூத்திரத்துல சிவஞான பதத்துல. குருநாதர் கூடவே இருக்கும்போது தாக்காது, குருநாதனை பிரிந்திருந்தால் ஜங்கம லிங்கங்களுடைய உபாசனையினால் தாக்காது. வருதா? மாலர நேயம் மலிந்தவர் வேடமும் ஆலயம் தானும் அரண் என தொழுமே. அரண் என்றால் நம்முடைய பாவத்தை போக்கிய, சஞ்சித வினையை போக்கிய குருநாதன். அரண் என்றால் அழிப்பவன். நம்முடைய வெவ்வினையை அழித்தவன் யார்? குருநாதன். தீட்சையினால் அழித்தவன். அவன் என்று இவர்களை தொழ வேண்டும். ஏன்? அவனே அருகில் இருக்கும்போது அந்த வினை பற்றி அடராது. ஏதோ காரணத்தினாலே குருநாதனை விட்டு பிரிந்து வாழ்கின்றோம் என்று சொன்னால் நாம் சிவலிங்க வழிபாடும் ஜங்கமலிங்க வழிபாடும் செய்தார்கள். மாலர நேயம் மலிந்தவர் வேடமும் ஆலயம் தானும் அரண் என குருநாதன் என்றே தொழுது வர வேண்டும். அவ்வாறு தொழுது வந்தால் அந்த வினை பற்று அடராமல் பார்த்துக் கொள்ளலாம். நீ எப்படி நான் கூப்பிடாம கைலாசத்துக்கு வந்த அப்படின்னு சுவாமி கேட்கிறார் சேரமான. சேரமான் என்ன சொல்றாரு? நீ மறுவு பாசத்தை அகன்றிட பன்தொண்டர் கூட்டம் வைத்தாய். பாசம் என்பது ஒருவனை வந்து சேரும், அவன் போய் சேர வேண்டாம், தானா வரும். எப்படி அப்படின்னு கேட்டா, வீட்டுக்கு போன உடனேயே தானா வரும், நாம ஒண்ணு சுவிட்ச போட வேண்டாம், தானா வந்து பிடிச்சுக்கணும். எதை போலன்னா, பாசி உள்ள ஒரு குளத்துல குளிக்கிறவன் கையால அந்த பாசியை நீக்கிட்டு குளிக்கிற வரையிலும் குளிக்கலாம், ஒரு செகண்ட் விட்டான்னா பாசி தானா வந்து ஏறும் மேல. தானா வந்து ஏறுகின்ற பாசி இருக்கின்றதே, அது ஏறக்கூடாது என்று சொன்னால் அதற்கு குருநாதன் துணை இருக்க வேண்டும். குருநாதனாகின்ற நம்பியாரூரே, நீ எனக்கு கொடுத்த எதுக்காக கொடுத்தன்ன? மறுவின்ற பாசம் மறுவக்கூடாது என்பதற்காக கொடுத்தாய். பாசம் அடரவில்லை பெருமானே, ஆகவே எளிதிலே உன்னுடைய கருணையாகின்ற கங்கை கொண்டு வந்து கைலாயத்தில் சேர்த்து விட்டது. கைலாயத்திற்கு வருவதற்கு தடையான பாசம், அந்த தடையினை நீ பூமியிலே ஒரு குருநாதனை கொடுத்து எனக்கு நீக்கி விட்டாய். கைலாயத்திற்கு வருகின்ற தடை நீங்கியது. தடை நீங்கினாலும் கைலாயத்திற்கு ஒருத்தர் ஒரு வெஹிக்கிள் வந்து அழைச்சிட்டு வரணும் இல்ல. இப்ப தூத்துக்குடிக்கு போக கூடாதுன்னு என்ன சொல்றதுக்கு யாரும் இல்ல, ஆகவே தூத்துக்குடிக்கு செல்கின்ற தடை நீங்கியது. ஆனால் தூத்துக்குடிக்கு வர வேண்டும் என்றால் ஒரு பஸ்ஸோ ஒரு ட்ரெயினோ ஏறி வரணும். அப்ப பெருமானுடைய கருணை என்ற பிரவாகம் வந்து என்னை கைலாயத்திற்கு அழைத்துக் கொண்டு வந்தது. அந்த வெஹிக்கிள்ல ஏற விடாம தடுக்கின்ற பாசம் என்ற தடையானது குருநாதனை நீ கொடுத்ததுனால நீங்கிவிட்டது என்று சொல்றார். ஆகவே குருநாதன் கூடவே வாழ்வதற்கு இந்த உயிரானது ஆசைப்படும். குருநாதனும் சீடனை பிரிந்து வாழக்கூடாது என்று விரும்புவான். என்ன காரணம்னா, ஒரு தாய் எப்படி தான் ஊட்டிய உணவு ஒரு குழந்தைக்கு செரிக்க வேண்டும் என்று நினைக்கின்றாளோ, அதுவரை என்ன பண்ணுவா, அதை தூக்கி கையில வச்சுக்கா, அதை படுக்க போட்டுற மாட்டான். இளம் பிள்ளையா இருந்தா அது ஒரு ஏப்பம் விட்டோன்னே அதை துணியில போட்டு நல்ல ஆட்டு ஆட்டி தூங்க வைப்பார். அப்ப தான் ஊட்டிய பாலோ உணவோ செரிக்க வேண்டும் என்றுதானே தாய் விரும்புகின்றாள். என் கடமை முடிஞ்சிருச்சு, நீ எப்படி வேணா போ அப்படின்னு நினைக்கிறாள. ஒரு தாயே அப்படி நினைக்கல. தாயெல்லாம் விட ஆயிரம் மடங்கு உயர்ந்த தாய், தாயினும் நல்ல சங்கரன், தாயான தத்துவன். அப்ப அந்த தத்துவன் தன்னால் ஆட்கொள்ளப்பட்ட ஒரு சீடன், என் கடமை முடிஞ்சது, நீ உன் தலையெழுத்துப்படி இருந்துக்க, நீ கெட்டு போன்னு நினைப்பானா அப்படி நினைக்காத காரணத்தினால அவர் என்ன பண்ணுவார், அவரும் சீடனை அனுப்ப மாட்டார் வெளியில. ஏ நீ வெளியில போனா கெட்டு போயிடுவாடா, இங்கேயே இருடா. சீடனுக்கு தெரியாது வெளியில போனன்னு ஆசைப்பட்டா கூட குருநாதர் என்ன சொல்லுவாரு, நீ இன்னும் கொஞ்ச நாள் என் கூட இரு, படிச்சுட்டேன்னு நினைக்காத, தெரிஞ்சுட்டேன்னு நினைக்காத, இந்த வீட்டை விட்டு வெளியில போனேன்னா திரும்ப எல்லாத்தையும் புதுசா அடுத்த பிரிவில இன்னொத்துட்ட படிக்க முடியாது, இங்கேயே இருந்துக்க என்று சொல்லுவார். தாய்மை இருக்கின்ற காரணத்தினால அதனால குருநாதர் என்ன சொல்றாரு, தாயான தத்துவன் போயாதே உள்குவார், உள்ளிருக்கும் உள்ளானை சேயானை சேவகனை தென்னன் பெருந்துரையின் மேயானை வேதியனை மாதிருக்கும் பாதியனை நாயான நந்தம்மை ஆட்கொண்ட நாயகனை தாயான தத்துவனை தானே உலைகழும் ஆயானை ஆழ்வானை பாடுதுங்கானம்மானாய். உலகத்துல இந்த உயிரிடத்துல தன் வயிற்றிலே பிறந்த பிள்ளைட்ட ஒரு தாய் எவ்வளவு அன்பு வச்சிருக்கிறாளோ, அதே போல தன் திருவடிக்கு தொண்டு செய்கின்ற சீடனிடத்துல ஒரு குருநாதன் அதனை ஒத்த அன்பினை செய்வான். ஆகவே இவனை ஆட்கொள்ள வேண்டும் ரவுஷாங்கர் கேட்கிறார். வெவ்வினை அகற்றி ஆள வேண்டும் என்று இறைஞ்சி நின்றார் பெருமான், ஆட்கொள்கின்றேன் என்று சொன்னார். கருப்புக நினையார், நம்முடைய குருநாதர் மீண்டும் ஒரு பிறவி வேண்டும் என்று விரும்புவர் இல்ல. குருநாதன் எப்படித்தான் ஆட்கொள்ளணும்னு

விட்டுட்டோம்னா அடுத்த பிறவி, இந்த பஸ்ஸை விட்டா நாளைக்கு, இந்த பிறவி விட்டா அடுத்த பிறவி என்பதை உணர்ந்து அடுத்த பிறவி வேண்டாம் நினைக்கிறவன் அது சீடனுக்கு தகுதி. அவன் அடிமுட்டாளா இருக்கலாம், அது தப்பு கிடையாது. குருநாதர் வந்து புத்திசாலியத்தான் சொல்லித்தருவேன்னு சொல்ல மாட்டார். அடிமுட்டாளா இருந்தாலும் இருட்டினை போக்கு விளக்கு போக்குவதை போல நம்முடைய அறியாமையை தன் கருணையினால இறைவன் போக்கி விடுவான். பத்து நாளா முடியிருக்க, ஒரு பத்து வருஷமா முடியிருக்க ஒரு ரூம், நிறைய இருட்டு சேர்ந்திருக்கு, குப்பை சேர்ந்திருக்கு, ஒரு விளக்கேத்தி வச்சா அத்தனை இருட்டும் போயிடுது. நம்முடைய அறியாமை எவ்வளவு பெருசா இருந்தாலும் ஞான தீபத்தின் முன்பு அந்த அறியாமை அடராது, அது நீங்கிடும். அறியாமை நீக்குவது பெருமானுக்கு கைவந்த கலை. அவன் எப்படி பண்ண போறாங்கிற கவலை நமக்கு வேணாம். நம்முடைய அறியாமையை கடவுள் எவ்வாறு இருக்குவான்ங்கிற கவலை நமக்கு வேணாம். என்ன அந்த கவலை கூட நமக்கு வரும் நம்முடைய அறியாமை காரணமாக. எல்லா விஷயத்தையும் திருவாசன் சொல்லுது, தீர்க்கின்றவாறு என் பிழையை என்கொள், தீர்க்கின்ற வாரன் பிழையை நீ சீரருள் என்கொள் என்று வேர்க்கின்ற என்னை விடுதி கண்டாய். பெருமானே, நான் மூட்டை மூட்டையா செத்து வச்சிருக்கிற அந்த தீவினையை உன் திருவருள் எவ்வாறு தீர்க்குமோ என்று அஞ்சுகின்ற என்னை நீ விட்டு விடாதே அப்படிங்கிறார். என்ன இந்த அச்சமே அவனால் கைவிடுபடுவதற்கு போதுமான காரணம். பெருமான் எல்லாம் வல்லவன், அவனுடைய வன்மையிலே அவனுடைய ஆற்றலிலே நம்பிக்கை இருக்க வேண்டும். அப்ப இந்த ஸ்கூல்ல சேர்ந்தா நிச்சயமா பாஸ். சில பேர் சொல்றாங்க இந்த டிரைவிங் ஸ்கூல்ல சேர்ந்தா நிச்சயமா நமக்கு லைசன்ஸ் வாங்கி கொடுத்துருவாங்க. அதுபோல பெரும் கருணையாளனாக இருக்கின்ற ஒரு கடவுள், அந்த கடவுளை வழிபட்டால் நமக்கு தகுதியின்மையே ஒரு தகுதி. சாமி என்ன பண்ணுவாரு, இவனை காப்பாத்துறதுன்னு முடிவு பண்ணுவார். எப்படி போலன்னா, நமக்கு கை அடிபட்டிருக்குன்னா லோக்கலா ஒரு ஆஸ்பத்திரியில அட்மிட் ஆகும், மண்டை அடிபட்டிருக்கு நாலு சில்லா இருக்கு, நம்ம லோக்கல் ஆஸ்பத்திரியில சேர்த்துப்பாங்களா? சேர்த்துக்க மாட்டாங்க. ஆனா மெட்ராஸ்ல அப்போலோல உடனே செத்துப்பாங்க. ஏன் காரணம், அவன் மறுக்கிறத தனக்கு அவமானமா நினைப்பான். இதுதான் நல்ல கேஸ். அப்ப எவ்வளவுக்கு நமக்கு தகுதி இல்லையோ பெருமான அருளை பெறுவதற்கு அதுவே ஒரு தகுதி, பெருமான் என்று உணர்ந்தால். அதனால்தான் தகுதியின்மை ஒரு தகுதி கிடையாது, பெருமானத்தில் இருக்கின்ற நம்பிக்கை தான் ஒரு தகுதி. அப்ப கற்றறியேன் கலைஞானம், கசிந்துருகேன் ஆயிடினும், மற்ற அறியேன் பிரதெய்வம், அதுதான் தகுதி. மற்றறியேன் பிரதெய்வம் வாக்கியலால் வார்கள் வந்து உற்று இருமான் திருந்தேனும் பெருமானே. சரி, தகுதியே இல்லாத எனக்கு பெருமான் எப்படி தகுதி, எப்படி பெருமை பண்றாருன்னா, சாமி சொன்னார் உனக்கு தகுதி இல்லையா, உனக்கு திருவடி தரேன். ஏன், நான் கடவுள், என் கருணை போதும் உனக்கு, வேறு ஒரு தகுதியே வேண்டாம். அப்பொழுது என்ன சாமி ஆட்கொண்டா போதும்னா வரேன், பிச்சைக்காரன் எதுக்காக வரா, எனக்கு பசிக்கு ஒரு பழைய சோறு போட்டா போறேன்னு வரான். நீ வந்திருக்கிறது என் பர்த்டே அன்னைக்கு, நீ உள்ள வந்து உட்காரு, தலைவாழை இலை போட்டு அவ்வளவு பதார்த்தங்களும் பர மாதிரி நீ நல்லா சாப்பிட்டுட்டு கையில வஸ்திரமும் பணமும் வாங்கிட்டு தான் போகணும். கருணை கொடுக்கிற தெய்வம் கூரையை பிச்சுன்னு தான் கொடுக்கும், கூரையை பிச்சுன்னு கொடுத்தாதான் அதுக்கு கடவுள்னு பேரு. நம்ம தகுதி பார்த்து கொடுத்தா அது கடவுள் கிடையாது, தன் தகுதி பார்த்து கொடுத்தாதான் கடவுள். கடவுளுடைய அடியார்களே அப்படிப்பட்டவர்களா, கடவுள் எப்படிப்பட்டவரா இருக்கணும். மதுரையில இருந்து ஒரு பத்திரன் ஒரு பாணன் பாணன் போறான், அவன் போய் சாமி எனக்கு கொஞ்சம் பணம் சாமி கொடுத்துக்காரு, கடவுள் எனக்கு தேவையானதை கொடுங்கன்னு கேக்குறாரு. சேரம்பர் என்ன சொல்றாரு, உங்களுக்கு தேவையானதை கொடுக்க மாட்டேன், நான் கருதுவதே உங்களுக்கு கொடுப்பேன், கஜானா முழுக்க நீங்க எடுத்துக்கிட்டு போங்க, இந்த அரசாட்சியை நீங்க வாங்கிக்கீங்க. தன் தகுதியின் அடிப்படையில் ஒருவன் கொடுக்க வேண்டும். அடியார்களே அவ்வாறு இருக்கும் பொழுது கடவுள் எப்படி இருப்பார்? ஆகவே அப்படிப்பட்டவர் இவர் என்ற எண்ணம் மட்டும் நமக்கு குருநாதனத்தில் வந்தால் போதும் என்பதை நமக்கு திருவாசகம் சொல்லுது, இந்த புராணம் சொல்லுது. ஆகவே மீண்டும் பிறக்கக்கூடாது என்று நினைக்கின்ற காரணத்தினாலே இவர் வந்து அடிமை விண்ணப்பிக்கின்றார். என்னை ஆட்கொள்ள வேண்டும் என்று விண்ணப்பதற்கு ஒரே காரணம், மீண்டும் பிறக்கக்கூடாது என்ற பிறவி அச்சம்தான். பாழ்த்த பிற பருத்திடுவான் யானு முனை பரவுவனே, அதை இந்த 88வது பாட்டில் சொன்னார். கருப்புக நினையார் தம்மேல் கண்ணருள் செய்து, மீண்டும் பிறக்கக்கூடாது என்று விரும்புகின்ற அந்த சீடனிடத்திலே பெருமான் நயன தீட்சை செய்தார். முதல்ல பெருமான் என்ன பண்ணுவாரா, சீடனை அன்போடு பார்ப்பார், விரட்டுற மாதிரி பார்க்க மாட்டார். முதல்ல அந்த கண்ணுல அன்பு தெரியும், கருணை தெரியும். கைலாயத்தில் இருக்கிற சாமி, நான் கூப்பிடாம நீ எப்படி வந்தேன்னு கேட்கிறார் சேரமான். நான் கூப்பிடாம நீ ஏன் வந்தவனை, யார் கூப்பிட்டுருந்தீங்க அப்படின்னு கோபமா கூப்பிட்டுருந்தாருன்னா சேரமானுடைய உயிர் போயிருக்கும். ஆனா சாமி எப்படி சொல்றார், கண்ணுல அன்பு தெரியுது. கேள்வி ஒரே கேள்விதான், நான் கூப்பிடாம நீ ஏன் வந்தேங்கிறது கேள்வி ஒண்ணுதான், ஆனா கண்ணுல அன்பு தெரியுது. அப்ப தைரியம் வருது, சாமர்த்தியசாலியா இருப்பவர்களுக்கு நீ இன்விடேஷன் இல்லாம இவ்வளவு பெரிய ஊருக்கு வந்திருக்கிற, இன்விடேஷன் இல்லாம சாதாரணமா ஒரு கல்யாணத்துக்கே போக முடியல இந்த காலத்துல எல்லாம். பழங்காலத்துலாம் கல்யாணத்துல ஏமாத்தி உள்ள போயிடுவாங்க, இப்ப எல்லாம் இன்விடேஷனை காமிச்சாதான் உள்ள செக்யூரிட்டி கார்டு அனுப்புறான்.
ஒரு கல்யாண மண்டபத்துக்குள்ளேயே இன்விடேஷன் எல்லாம் போக முடியல, நீ கைலாயத்துக்குள்ள எப்படி வந்த? கைலாயம்

0: முடிப்பட்டது கடிநகர். 108 கோடி ருத்ர கணங்களினால் காக்கப்படுகின்ற காவலை கொண்ட நகர். உலகத்திலேயே அதிகமான காவக்காரர் இருக்கிற ஊரு கைலாசம் தான். அதனால்தான் சம்பந்த பெருமான் கைலாயத்தை கடிநகர் சொல்றார். கடிநகராய் விற்றிருந்தான் கணபதியை சரத்தானே. கணபதி சரத்துல கைலாச கட்சியை கொடுக்காரு சொல்லும் போது கடிநகராய் விற்றிருந்தான். கடிநகர் என்பது கைலை, மிகுந்த காவல் கொண்ட நகர். 108 கோடி ருத்ரகணங்கள்ல மீறியா ஒருத்தன் உள்ள வர முடியும்? எப்படி வந்தார்? ஒரு நந்தியம்பெருமான் தடுத்தார், அது வேற விஷயம். ஆனா குரு அருள்னால உள்ள வந்துட்டார். அப்ப பெருமான் நீ எப்படி அழைக்காமல் வந்தா என்று சினந்து சொல்லல, அன்போடு சொன்னார். அப்ப முதல்ல ஒரு மனிதன் நமக்கு வரவேற்கத்தக்கவன் என்பதை கண்ணால் காட்ட வேண்டும். நம்ம வீட்டு வாசல்ல ஒருத்தர் காலிங்கல் அடிக்கிறார், கதவை திறந்து பாக்குறோம், ஒரு முறை முறை சொன்னா நான் இந்த வீட்டுக்கு வரல சட்டம் போடுவான். அவன் வேறு வீட்டுக்கு வந்திருந்தா கூட, வேற வீட்டுக்கு தான் வந்திருக்கான், இந்த அட்ரஸான்னு கேக்குறான். இது பக்கத்து தெருல இருக்கிறாரு, இருந்தாலும் வாங்க, என் நண்பர் தான் அவர், நீங்க இங்க வந்து கைகால விட்டு காபி சாப்பிட்டு அவங்க வீட்டுக்கு போலாமே. என் நண்பர் வீட்டுக்கு தான் நீங்க வந்திருக்கீங்க, இங்க உள்ள வாங்க, வேர்த்து கொட்டி இருக்குது, ஃபேன் கடியில உட்காருங்க, வெளியூர்ல இருந்து வரீங்க, கைகால் அலம்பிக்கிட்டு ஒரு காபி சாப்பிட்டு பக்கத்து தெருல தான் இருக்கு, நான் கொண்டு வந்து விடுறேன், அன்பா சொல்லலாமே. அப்ப வருபவனை அன்போடு பார்த்தல் உண்டு. ஆத்மநாத சுவாமி என்ன பண்ணாரா, அன்போடு பார்த்தார். அந்த கருணை நோக்கத்திற்கு இணை எதுவுமே கிடையாது. அந்த கருணை நோக்கத்தினால என்ன ஆகும்னா, நம்முடைய சஞ்சீதை வினைகள் அழியும் என்று வருது. குருநாதனுடைய கருணை நோக்கத்தினால நயன தீட்சை நம்முடைய சஞ்சீதை வினைகள் அழியும். கருப்புக நினையார் தன்மேல் கண்ணருள் செய்து நெஞ்சில் பரப்பர மிதித்தல் வேண்டி எடுத்த பொற்பாதம் கொண்டு. நெஞ்சில் பரப்பர மிதித்தல் வேண்டிங்கிறத கமா போட்டுக்குங்க. எடுத்த பொற்பாதம் வேற, எடுத்த பொற்பாதம் என்பது நடராஜ பெருமானுடைய தூக்கிய திருவடி. எடுத்தல்னா தூக்குது. தூக்கிய திருவடியினால பெருமான் சிவஞானத்தையே உபதேசிக்கிறான். முக்தியை தருவது தூக்கிய திருவடி. முக்தி அந்த தூக்கிய திருவடியில முக்தியை நாடுன்னு வருது. ஊன்றிய திருவடியை பத்தி சொல்றார். ஊன்றிய திருவடி என்ன பண்ணுமா, சிவஞானத்திற்கு தடையா இருப்பது என்ன? இப்ப ஒரு பாடம், ஒரு வாத்தியார் இருக்கிறாரு, சொல்லி தருது வரல, சொல்லி தராதெல்லாம் வருது. ஆணவ மனத்தினால சங்கீத பாடம் படிக்கும் போது நீங்க நல்லா தெரிஞ்சுக்கலாம், அவர் ஒரு பாடுறது நமக்கு வராது, அவர் சொல்லாத பாட்டு நமக்கு வரும், சங்கீதி வரும். ஏன் வருதுன்னு கேட்டா, மனம் இன்னொன்றை நினைக்கின்றது. ஸ்ரத்தையா குருநாதன் வாய்மொழியை கேட்காமல் மனம் இன்னொன்றை நினைப்பதுனால சொல்லிக் கொடுத்தது தெரியாம சொல்லிக் கொடுக்காது தெரியுது. இதுக்கு ஆவரண விக்ஷேபம் பேர். ஆவரணம் என்றால் மறைத்தல், விக்ஷேபம் என்றால் திரித்து கட்டுதல். கற்ற கல்வியை மறைத்து தேவையில்லாதே மனதிலே உண்டாக்கும் மனத்துடைய எண்ணம். அப்ப சிவஞானத்தை இந்த எடுது திருவடி நமக்கு அளிப்பதற்கு முன்பாக அதற்கு தடையா இருக்கின்ற மனதனுடைய பரபரப்பு இருக்கின்றதே, மனதனுடைய பரபரப்பு, பல எண்ணங்கள், அந்த எண்ணங்களை ஊன்றிய திருவடி அமுக்கும். சாமிக்கு ஏன் ரெண்டு காலு? சாமிக்கு காலே தேவையில்லை, ஒரு ஒத்த காலில் கூட இருக்கார் கோயில்ல. ஏகபாத திருமூர்த்தின்னு பேரு. உலகத்தை படைக்கிற கடவுள படைக்கிற கடவுள், உலகத்தை படைத்து காத்தழிக்கிற மூவர்களையும் படைக்கிற கடவுள் ஒரு காலில் நிற்கிறார். அப்ப சாமிக்கு ஒரு காலே போதும், அந்த கால் கூட வேணாம். அப்படி இருக்கும்போது இந்த ரெண்டு கால் என்ன இருக்குன்னா, அந்த ஊன்றிய திருவடியினாலே சிவஞானத்தை ஏற்கும் பொழுது தடையா இருக்கின்ற மனத்தினுடைய பரபரப்பை அமுக்கிறார். இடது திருவடியினால சிவஞானத்தை ஊற்றார். அப்ப அதை சொல்றாரு இங்க, நெஞ்சில் பரப்பர மிதித்தல் வேண்டி. நெஞ்சில் இருக்கின்ற பரப்பர மிதித்தல் வேண்டி. மிதிப்பது எது செய்யுது? வலது காலாகின்ற ஊன்றிய திருவடி மிதிக்குது. கமா எடுத்த பொற்பாதம் கொண்டு திருப்புனை மறையோர் போற்றும் தில்லையம்பலத்தை நின்ற அருட்பரானந்த வாரி ஆதலின் அதற்கு இசைந்தார். திருப்புனை மறையோர் முக்தி திருக்குரிய பக்தி திருவினை புரிந்திருக்கின்ற உலகுக்கெல்லாம் திருவுடை அந்தனர் சொல்லப்படுகின்ற தில்லைவாழ்ந்தனர்கள் பெருமானை 6 காலங்களிலும் போற்றி பாராட்டுகின்ற அந்த தில்லை அம்பலத்திலே ஊன்றிய திருவடியை கொண்டும் தூக்கிய திருவடியை கொண்டும் ஒரு ஆனந்த திருநத்தை இயற்றுகின்ற பெருமான். தூக்கிய திருவுடையை கொண்டே நடனத்தை நிகழ்த்தி விட முடியாது, ஊன்றிய திருவுடையை கொண்டே நிகழ்த்தி விட முடியாது. ஒரு திருவடியை ஊன்றி இன்னொரு திருவுடியை தூக்கி அந்த நடனத்தை நிகழ்த்த வேண்டும். அப்ப ஒரு திருவடியினாலே மனதில் இருக்கின்ற பரபரப்புகளை அடக்கி பரபரக்க வேண்டாம் பலகாலும் சொன்னேன்னு சொல்றார். பரபரத்தல் முதலாம் அடங்க வேண்டும். பல்லியல் வாய பரப்பர வந்த பராபரமாகாதே திருவாசகர் சொல்றார். பல தன்மைகள் கொண்ட, பன்முகத்தன்மை கொண்ட பரபரப்பு இருக்கின்றதே, இந்த பரபரப்பு அடங்கும் மண்ணும் பெருமான் வந்து அருள் செய்தான் அப்படிங்கிறார். அந்த மனதினுடைய பரபரப்புகளை அடக்குகின்ற ஊன்றிய திருவடியை கொண்டும் இந்த முக்தியினுடைய வடிவத்தையும் முக்தி இன்பத்தையும் ஊட்டுகின்ற தூக்கிய திருவடியை கொண்டும் உலகக்கெல்லாம் திருவுடைய அந்தனர்கள் 6 காலங்களிலும் பூஜிக்க ஆடுகின்ற அந்த தில்லையம்பலத்தில் ஆடுகின்ற பெருமான் அவன் எப்படிப்பட்டவன் என்றால், அருட்பரானந்த வாரி, மேன்மையான எல்லாவற்றுக்கும் மேலான அருளாகின்ற ஆனந்தம் இருக்கின்றதே அதுவே ஒரு கடல் போல. ஏன் கடல் வாரி என்றால் கடல், என்ன கடல்ல இருந்து எத்தனை பேர் எத்தனை பக்கெட் ஜலம் கொண்டு போனாலும் கடல் குறைந்தது போல தெரியாது. எல்லா உயிர்களுக்கும் பெருமான் முக்தி அளித்துக் கொண்டே இருக்கின்றான். அவனுடைய ஆனந்தத்திற்கு ஒரு குறைவு கிடையாது, அது எல்லை காணப்படாத ஆனந்த ஊற்று. அவனுடைய அருளுக்கோ ஆனந்தத்திற்கோ எல்லை கிடையாது. பெருமான் செய்கின்ற அருள், அவன் நமக்கு அறிவிக்கின்ற ஆனந்தம், இரண்டும் எல்லை கடந்தவை. ஆகவே சமுத்திரம் என்று சொன்னால் அருட்கடல், ஆனந்த கடல், மேலான அருட்கடல் ஆதலின் அப்படி இருக்குதுனால அதற்கு இசைந்தார். உடனே இவருக்கு தீட்சை தர வேண்டும், நாள் பார்க்க வேண்டாம் என்று ரவுக்ஷணராகின்ற தலைமைச் சென்று சொன்னவுடனே பெருமான் ஓம் என்று அதனை ஆதரித்தார். நீங்க சொல்றாமலே நான் செய்யறேன் என்று சொல்லி நம்முடைய குருநாதருக்கு தீட்சை தரப்போகின்றார். அது அடுத்த வகுப்புல நமக்கு நிகழும். நம பார்வதி பதையே ஹரஹர மகாதேவ சித் சபேசா சிவசிதம்பரம்.
1: ஓம் நம சிவாய. You're listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
2: Namah Shivaya. ஆசிரியர் சின்னையா சுவனேஷன்.

0: வணக்கம் நேயர்களே, உங்களோடு இணைந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி. டாக்டர்
1: ஞானவள்ளல் டாக்டர் அவர்கள் வந்திருக்கிறார்கள். வணக்கம் கூறி மீண்டும் இணைந்து கொள்கிறேன்.
0: நீங்கள் இன்றைக்கு டாக்டரோட இணைந்து செய்வீர்கள் என்று எதிர்பார்த்து கொண்டு, உண்மையிலே இந்த பொங்கல் திருநாளிலே பொங்கல் மகிழ்ச்சியான ஒரு நாள். பொங்கலோ பொங்கல் என்று எல்லோரிடத்திலும் ஒரு பொங்கி வழிகின்ற ஒரு தனிமையை நாங்கள் பார்க்கிறோம். மகிழ்ச்சியா இருக்கலாம், அல்லது நீங்கள் வீட்டிலே செய்த உங்களுடைய பொங்கலாக இருக்கலாம். எல்லாமே ஒரு மன நிறைவை தருகின்ற ஒரு விழாவாக அமைந்திருக்கிறது. இப்ப எங்களுடைய இந்த பொங்கல் விழாவை நான் நினைக்கிறேன் ஒரு காலம் வரையறை கூற முடியாத அளவுக்கு இந்த விழா தமிழர்களால் கொண்டாடப்பட்டு வந்திருக்கின்றது என்பதற்கு பல சான்றுகள் இருக்கின்றன. எனவே இந்த ஆரம்ப நிகழ்விலே அந்த நாட்களிலே அநேகமாக சூரியனை வழிபடுகின்ற ஒரு முறை தமிழ் மக்களிடையே இருந்திருக்கிறது. சூரியனை நாங்கள் வழிபடுவதற்கு பல காரணங்கள். இப்ப பெரும்பாலும் நீங்கள் பார்த்தீர்களானால் இந்த சூரிய வழிபாடு எங்களுடைய சமயத்திலே ஒரு முக்கிய இடம் வகுத்து வந்திருக்கிறது என்பது எல்லோருக்கும் தெரியும். அதனால்தான் இந்த சூரியனுடைய முக்கியத்துவத்தை உலகெங்கனும் இந்த தேங்க்ஸ் கிவிங் டே என்று கூட இங்கே எங்களுடைய மேலத்தேசத்திலே இருக்கிறவர்கள் கொண்டாடுகிறார். அதற்கு முக்கிய காரணம் இந்த சூரியனுடைய முக்கியத்துவத்தை இவர்கள் யாவருமே உணர்ந்திருக்கிறார்கள். இப்ப சூரியன் இல்லை என்றால் பல இயக்கங்கள், பல உயிர்வாழ் இனங்கள், தாவரங்கள் எல்லாம் அதிலேதான் தங்கி இருக்கிறது என்பதை எல்லோரும் நீங்கள் அறிவீர்கள். எனவே இன்றைக்கு இந்த மெஞ்ஞானமும் விஞ்ஞானமும் நிகழ்ச்சியிலே ஏற்கனவே டாக்டர் அவர்கள் சென்ற வாரம் இதை பற்றி தொட்டு சென்றிருக்கிறார். அதாவது வந்து இந்த ஆண்டு பிறக்கின்ற எங்களுடைய மகர சந்திராந்தி என்று கூறப்படுகின்ற உத்தராயண காலத்தை எல்லாம் இவ்வாறு நாங்கள் கணித்து விஞ்ஞானிகள் இதை பற்றி அறிவதற்கு முன்பே எங்களுடைய மெஞ்ஞானிகள் இவற்றை பற்றி விளக்கமாக பாடல்கள் கூட எங்களுடைய இதிலே கணிப்பு முறையிலே இருக்கின்ற அந்த வான சஞ்சாரம், வான சாஸ்திர விற்பனை எல்லாரும் அங்கே இருந்து கணித்து செய்த இதுகளை இப்பொழுதுதான் விஞ்ஞானிகள் ஓரளவுக்கு உணர்ந்து அந்த இதை பற்றி அறிய முற்படுகிறார்கள். எனவே இந்த மாதிரியான ஒரு சிறப்பான நாளிலே இன்றைக்கு நாங்கள் பொங்கல் பற்றி கூடிய விளக்கம், அதாவது வந்து சில சில விஷயங்களை நாங்கள் எதற்காக செய்கிறோம். புதுப்பானையிலே நாங்கள் இஞ்சி இலை மஞ்சள் இலை கட்டி நாங்கள் செய்கிறோம், அதுக்கெல்லாம் ஒரு காரணம் இருக்கிறது. எங்களுடைய முன்னோர்கள் இதையும் ஒரு மூடத்தனமாக செய்யவில்லை என்பதை நாங்கள் நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். இங்கே பலரும் பலவிதமாக பேசுகிறார்கள். அவர்களுக்கு உண்மையிலேயே ஒரு அந்த அதை பற்றிய விளக்கம் இல்லாமையினால் தான் அவ்வாறு பேசுகிறார்கள் என்றுதான் நாங்கள் கருத இடம் இருக்கிறது. எனவேதான் இன்றைக்கு வழக்கம் போல இங்கே கலையகத்திலே டாக்டர் வந்திருக்கிறார். வணக்கம் டாக்டர், உங்களுக்கு எனது புத்தாண்டு பொங்கல் வாழ்த்துக்கள். புத்தாண்டையும் சேர்த்துக் கொள்கிறோம்.
2: வணக்கம் ஆசிரியர் சிவனேசனர்களே, வணக்கம் இணையர்களே. உங்கள் அனைவரையும் இந்த பொங்கல் தினத்திலே சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். குருவரலும் திருவரலும் கை கூட உங்கள் எல்லாருக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இன்றைய நிகழ்ச்சியிலே உங்க அறிமுகத்திலே நட ராஜ்குமார் அவர்களும் சிவனேசன் சின்னையா அவர்களும் இதை பற்றிய ஆண்டை பற்றிய விளக்கங்களை சொல்லிக் கொண்டு வந்தார்கள். இந்த தை பிறந்தால் வழி பிறக்கும் சொல்லுவார்கள். அதே மாதிரியாக இந்த தை மாதம் ஒரு புது தொடக்கத்தோடு, புது ஆரம்பத்தோடு, ஒரு புத்துணர்ச்சியோடு, ஒரு புத்து ஊக்கத்தோடு அமைய வேண்டும், தொடங்க வேண்டும் என்று எல்லாரும் எல்லாரையும் சிந்தித்து இறைவனை வாழ்த்தி இந்த ஆண்டினுடைய பொங்கல் செய்தியை தொடர்கின்றோம். இந்த பொங்கலிலே பல தாற்பரியங்கள் இருக்கின்றன. பார்த்தால் இந்த பொங்கல் வந்து இந்து பண்டிகை, எல்லா இந்துக்களாலும் பொதுவாக
0: கொண்டாடப்படுகிறது.
2: ஆனால் இந்த சங்கராந்தி என்பது எல்லாருக்கும் பொது. சங்கராந்தி என்றால்
0: மகர சங்கராந்தி
2: மாசம் பிறக்கிற எல்லா தமிழ் மாசங்களுடைய முதல் நாள் இந்த பிறப்பை, மாச பிறப்பை சங்கராந்தி என்று சொல்லுவாங்க. இப்ப ஆங்கில மாதம் போல் அல்ல. ஆங்கில மாதம் தாய் மாதம் ஜனவரி ஃபர்ஸ்ட் என்று சொன்னால் அங்கே எந்த விதமான சிக்னிபிகன்ஸும் இல்லை. ஒரு ஆபிட்டரியா ஒரு நாளை தேர்ந்தெடுத்து அதுல இருந்து சுத்தி சுத்தி கணக்கு செய்து கொண்டு வரோம். ஆனா தமிழிலே தை மாதம் முதல் அந்தியது என்று சொன்னால் இன்றைக்கு என்று சொன்னால் சூரியனிலே 12 ராசிகள் வானமண்டலத்தை 12
0: ராசிகளாக பிரித்து ஜோடியக் சயின்ஸ்.
2: அந்த 12 ராசிகளிலே சூரியன் மகரத்திலே பிரவேசிக்கின்ற நாள்
0: இன்றைக்கு மகர ராசி மகர சந்திரன்.
2: அதே மாதிரியாக சூரியன் இந்த ராசிகளை முதலாவது ராசி எது
0: மேடம்
2: இடவம்
0: போகின்ற
2: அந்த மேடம் இடவம் என்றது முதலாவது ராசியாகிய மேடத்திலே சூரியன் பிரவேசிக்கிற மாசம்தான் மேட சங்கராந்தி. அதுதான் சித்திரை மாதத்தின் முதல் நாள். அது அந்த வானியல்ல 12 வானசாஸ்திர ரீதியாக 12 ராசிகள் இருக்கின்றன. அதை எப்படி மண்ணலாம் நீங்கள் மேடத்திலிருந்துதான் நீ நின்னு மண்ட யாராவது கேட்டால் அது பிரச்சனை இல்லை. ஆனால் வழக்கத்தில அது மேடம் ஆங்கில வழக்கிலையும் அப்படித்தானே ஏரி ஸ்டோரஸ் என்றுதான் சொல்லுகின்றார்கள். கிரீக் வானசாஸ்திரமும் சரி இந்திய வானசாஸ்திரம் சரி அதை மேடம் இடவம் என்றுதான் அது முதலாவதாக கொள்ளுகின்ற வரிசை இருக்கின்றது. அது அந்த முதலாவது ராசியான மேஷத்திலே சூரியன் பிரவேசிக்கின்ற பொழுது அது ஒரு புது வருடமாக தொடங்குகிறது. அதுதான் இந்து மரபு. அதான் எங்களுடைய வருடப்பிறப்பு சித்திரை மாதத்திலே வருகின்றது. அப்ப ஏன் தை மாதத்தில் வரப்படாது என்று கேட்கலாம். வரப்படாது என்று ஒன்றும் இல்லை. இது 12 மாறி எண்ணினாலும் அப்படித்தான் வரும். அப்ப அது ஆபிட்டரியா அது சேஞ்ச் வரும் காலப்போக்கில் வந்திருக்கும். ஆகவே பலர் இதை தமிழருடைய புத்தாண்டாகவும் இப்ப கொண்டாட தொடங்கி இருக்கின்றார்கள். அதுல தவறு இல்லை. ஆனால் இதுல இந்த ஏன் அப்படி என்று விளங்கிக் கொண்டா சரி சும்மா ஆபிட்டரியாக அவர் ஒரு புத்தாண்டு சொல்லுவார், பிறகு இன்னொரு ஆட்சியாளர் வந்து இன்னொரு புத்தாண்டு சொல்லுவார், பிறகு மற்றவர் வந்து அதை விலக்கி விட்டு இல்லை இல்லை இதுதான் என்றுவார். இப்படியா மனிதருக்காக அல்ல. இங்கு என்ன நடக்கின்றது என்றால் தை மாசம் முதலாம் திகதி விசேஷமான நாள். அது எல்லா இந்துக்களுக்கும் விசேஷம். அதுல ஏனென்று சொன்னால் இன்றைக்குத்தான் சூரியனுடைய வடதிசை பயணம் தொடங்கும். நீள்வட்ட பாதையில்தான் சூரியன் வருகிறது. அப்ப இப்படி ஒரு பக்கமா போகைக்குள்ள வடக்கு நோக்கி போற மாதிரி இருக்கும், இன்னொரு பக்கமா போகைக்கு அதுக்கு ஒப்போசிட்டா தெற்பு போக மாதிரி இருக்கும். இன்றைக்கு தாய் முதல்ல அவருடைய வடக்கு நோக்கிய பயணம் ஆரம்பமாகுது உத்தராயணம். அப்ப அது அதனுடைய இந்துக்களுக்கு இதெல்லாம் இதெல்லாம் மகாபாரதத்திலேயே வருகின்றது. பீஷ்மர் அம்பினாலே தொலைப்பட்டு போரிலே விழுந்து அம்பு படுக்கையிலே படுத்திருக்கின்றார். அவருக்கு இஷ்ட மரண பிராப்தி என்ற இது மரணம் இருக்கின்றது. அவருடைய தாயார் கொடுத்தது அதாவது வந்து இந்த நேரம் தன்னுடைய உயிரை தன்னுடைய உடம்பிலிருந்து விட வேண்டுமோ அந்த நேரம் விடலாம். அதுல இருக்கின்ற பொழுது மகாபாரதத்தில் வருகின்றது அனுசாசன பர்வன் கடைசி இதுல இருக்குது. அப்ப அதுல இருக்கிற பொழுது ஒவ்வொரு நாளும் யுத்தம் நடந்த பிறக்கின்ற பொழுதும் மாலை நேரங்கள்ல இரவில யுத்தம் நடந்து முடிந்த பிறகும் கூட எல்லாரும் ஒவ்வொரு நாளும் அவரிடம் வந்து அணுகி அவருடைய அப்போதனைகளை கேட்பார்கள். பீஷ்மருடைய பீஷ்மர் அந்த உயிரை ஏன் உடனே விடவில்லை என்று சொன்னால் நல்ல நாள் பார்த்துக் கொண்டிருந்தது. அவர் சொன்னார் உத்தராயணம் வரட்டும்
0: வரட்டும் நான்
2: அதுக்கு பிறகு போவோம் என்று. அப்ப தை மாசம் வந்து வளர்புறை பஞ்சமியிலே பீஷ்ம பஞ்சமி என்று சொல்லுவார்கள். அதுங்கேதான் அவர் உயிர் விடுகின்றார். அப்ப இந்த உத்தராயணம் வந்து மகாபாரத காலத்திலிருந்தே தை பிறக்கும் வரைக்கும் அவர் பார்த்துக் கொண்டிருந்திருக்கின்றார். அது மிக முக்கியமான காலம். அப்ப அதுக்கு முந்தின மார்கழி மாசத்திலேதான் பீஷ்மர் படுக்கையில இருந்தது. அதுல இருக்கைக்கு தான் நிறைய சொல்லுகின்றார். பீஷ்மர் தான் எல்லாரும் சொல்லுகின்ற விஷ்ணு சகஸ்ரநாமம் இருக்கின்றதே விஷ்ணுடைய சகஸ்ரநாமம். அந்த சகஸ்ரநாமத்தை இந்த மகாபாரதத்திலேதான் சகஸ்ரநாமம் இருக்குது. இந்த அம்பு படுக்கையிலே பீஷ்மர் இருக்கின்ற பொழுது கிருஷ்ணரை பார்த்து பீஷ்மர் சொன்னதுதான் இந்த விஷ்ணு சகஸ்ரநாமம். இது அதுலேதான் இருக்குது இந்த காலத்திலே. இதே மாதிரியாக சிவ சகஸ்ரநாமம் இருக்கிறது இல்லையா, அதுவும் மகாபாரதத்திலேதான் இருக்குது. அதுவும் இதே பீஷ்மர் அம்பு படுக்கையில் இருக்கின்ற பொழுது தர்மர் கேட்கின்றார் பீஷ்மரை பற்றி, பீஷ்மரிடம் கேட்கின்றார் சிவனை பற்றி கேட்கின்ற பொழுது அவருடைய பெருமையை நான் எப்படி சொல்லுவது கிருஷ்ணரை கேளும் என்று கிருஷ்ணரிடம் சொல்லுகின்றார். அந்த நேரத்திலே கிருஷ்ணர் தான் சிவனை வழிபட்டது தவன் செய்தது எல்லாவற்றையும் சொல்லி சிவனை வழிபடுவதற்காக தனக்கு உபநந்தி முனிவர் சொன்ன சிவ சகஸ்ரநாமத்தையும் சொல்லுகின்றார். ரெண்டு சகஸ்ரநாமங்களும் இந்த பக்கத்து பக்கத்துல இருக்கு. இதெல்லாம் பீஷ்மர் அம்பு படுக்கையில் இருந்த போது வந்தது. அப்ப இதெல்லாம் இந்த மார்கழி மாசத்திலேயே நடக்குது. அதான் மார்கழி மாசம் புனிதமான மாதம் என்று சொல்லியிருந்தோம். அப்ப இந்த பீஷ்மர் இந்த இந்துக்கள் அனைவருக்குமே புனிதமானது. ஆனால் இதை பொங்கி வழிபடுவது பொங்கல் என்று பொங்கி வழிபடுவது தமிழர் மரபு திராவிட மரபு. அவை தமிழ்நாட்டிலேயும் தமிழர்கள் தான் பொதுவாக பொங்கி வழிபடுகின்ற தன்மை. இன்றைக்கு பார்த்தால் முந்தியெல்லாம் தமிழர்களிடையே இருக்கின்ற கிறிஸ்தவர்கள் இதை கொண்டாடுவதில்லை.
3: ஆனால் இப்பொழுது கிறிஸ்தவர்கள் கூட பொங்கலை தமிழ் பண்டிகையாக
0: எடுத்துக்கொள்கிறார்கள்.
3: இன்றைக்கும் அவர்கள் நிறைகுடம் வைக்கின்றார்கள். நிறைகுடம் வைக்கின்றது என்பது இன்வொகேஷன் ஆஃப் தி தேவி அம்பாள், இறைவனுடைய பிரசன்னம். இன்றைக்கு கல்யாண வீட்டில் அவர்கள் வீட்டிலேயே நிறைகுடம் வச்சுதான் நடக்குது, தோரணம் கட்டுகின்றார்கள், எல்லாம் நடக்கின்றது. அப்ப இதே மாதிரியாக இந்த தைப்பொங்கல் என்ற இந்த தினமும் வந்து இன்றைக்கு அது ஒரு தமிழ் பண்டிகையாக, தமிழர் பண்டிகையாக கொண்டாடப்படுகின்ற தினமாக இருக்கின்றது. அப்ப அதுக்கு ஒரு ரிலிஜியஸ், அதுக்குரிய ஆத்மீக விளக்கம் என்ன, வரலாற்று பின்னணி என்ன, மற்றது வானசாஸ்திர ரீதியான பின்னணி என்பது என்பதை பார்த்தோம். அரசியல் ரீதியாக இப்பொழுது அதை சமூக ரீதியாகவும் தமிழர்கள் இது ஒரு புத்தாண்டு தினமாக கொண்டாடியிருக்கின்றார்கள். அதுவும் வரவேற்கத்தக்க ஒன்றுதான், அதில் ஒரு தப்பு என்று சொல்ல முடியாது. ஆனால் அது விளக்கத்தை விளங்கிக் கொண்டு செய்தால் சரி.
0: இதுல டாக்டர், இந்த பஞ்சாப் மாநிலத்தில் இருக்கிறவர்கள் இந்த காலத்தில் நான் நினைக்கிறேன் ஒரு அவருடைய அந்த கொண்டாட்ட காலம் ஒரு ஒரு வாரம் பிந்தித்தான் வருகிறது நினைக்கிறேன். லோரி என்று சொல்லி இப்ப நாங்கள் இந்த போகி பண்டிகை செய்கிற மாதிரி எல்லாம் பழையன கழிதல் எல்லாத்தையும் மாறி அப்படி ஒரு மூன்று நான்கு நாட்களுக்கு கொண்டாடுகிறார்கள்.
3: ரெண்டு வார மார்கழி மாதம் முடியக்குள்ளே துவங்கிவிடும். வீடெல்லாம் கழுவி, அந்த காலத்துல மண் வீடுகள், அவையெல்லாம் திருப்பி மண் விலகி சாணி பூசி எல்லாம் இருந்து வீட்டுல இருந்த அப்ப மட்பாண்டங்கள், அப்ப மட்பாண்டங்கள் பழதியனை வெற்றி புதியனை வெற்றி கிடைத்து புதிய தொடக்கத்தை கொடுப்பது அது ஒன்று. மற்ற அடுத்ததாக இது அறுவடை காலம்,
0: அது ஒன்று.
3: அப்ப ஆடி மாதத்திலே அவர்களுடைய விதைப்பு காலம் தொடங்கும். தமிழிலே பழமொழி இருக்கின்றது, நாங்களே நிலம் வைத்திருந்தோம் அம்மா சொல்லுவ, ஆடி உழவு தேடி உழுவன், வாடியிலே புழுதி பறக்கும் என்றாலும் இந்த முதல் உழவு புழுதியிலே உழுதாத்தான் எங்களுக்கு அங்காலே விளைச்சல் பின்னாலே வரும், கலை குறைவாக இருக்கும். அப்ப ஆடி உழவு தேடி உழவு என்று சொல்லுவார்கள், ஆடி விதை தேடி விதை என்று சொல்லுவார்கள். ஆடியிலே தொடங்கி அந்த காலத்தில் நெல் சாகுபடியிலே எங்களுடைய பாரம்பரிய நெல்லினங்கள் எல்லாம் நாலு ஐந்து மாதங்கள் வளருகின்ற நெல்லினங்கள், இப்போதான் புதிய நெல்லினங்கள் மூன்று மாதத்திலே வந்திருக்குது. அப்ப ஆடி ஆவணியிலே தொடங்கினால் அங்கால போய் மார்கழி தை வரைக்குள்ள அறுவடை காலம் தொடங்குகின்றது. அறுவடை தொடங்காவிட்டாலும் கூட விளைச்சலை பார்த்து கதிர் முட்டி நிற்கின்ற காலம் அல்லவா? அப்ப அந்த நேரத்திலே சூரியனுக்கு நன்றி செலுத்துகின்ற
0: நாள்.
3: ஏன் சூரியனுக்கு நன்றி செலுத்த வேண்டும்? தேங்க்ஸ் கிவிங் டே இருக்குது. இன்றைக்கு பொங்கல் என்றால் என்ன என்று கேட்டால் மற்றவர்கள் அதை எப்படி விளங்கப்படுத்துகிறது என்று கேட்டால் அவர்கள் கேட்டால் இந்த பொங்கல் என்பது தேங்க்ஸ் கிவிங் டேக்கு ஒப்பானது என்று சிலர் விளங்கப்படுத்துவார்கள். அதுல தப்பில்லை சொல்லலாம். அது ஏன்னா ஒரு விதத்திலே அது ஒரு தேங்க்ஸ் கிவிங் டே. ஆனா தேங்க்ஸ் கிவிங் டே மட்டும்தான் என்று இல்லை. நாங்க சொன்னது போல சூரியன் மகர ராசியிலே பிரவேசிப்பது, உத்தராயணம் என்ற பிரைட் ஹாஃப் ஆஃப் தி மந்த், ஆறு மாசங்கள் சூரியனுடைய வடதிசை பயணம் தொடங்குவது, மற்றது புண்ணிய காலம், புதிய தொடக்கம், புதிய ஆரம்பம், மற்றது அதோட அறுவடை காலத்தை எதிர்பார்த்து பயணம் எதிர்பார்த்து இருக்கின்ற காலம், அடுத்ததாக நன்றி செலுத்துகின்ற தேங்க்ஸ் கிவிங் டே. நன்றி செலுத்துக்கு தங்களோடு சேர்ந்து உழைத்த மாட்டுக்கு நன்றி செலுத்துகின்றார்கள். அதான் மாட்டு பொங்கல். அடுத்தது இது எல்லாவற்றுக்கும் அடிப்படையாக கண்கண்ட தெய்வமாக இருக்கிற சூரியன். கடவுளை காணலாம் காண முடியாது எங்க இருக்கிறார் அப்படி பெண கேள்விகள் இருக்குது. ஆனா இந்த உலக வாழ்க்கைக்கு உயிருக்கு அத்தியாவசியம் சூரியன். அது எந்த விஞ்ஞானியும் அல்லது எந்த நாஸ்திகவாதியும் கூட மறக்க முடியாத மறைக்க முடியாத உண்மை, சூரியன் இந்த உலக வாழ்க்கைக்கு ஆதாரம். அந்த சூரியனை நோக்கி செய்யப்படுகின்ற வழிபாடுதான் இந்த சூரிய வழிபாடு.
0: சூரிய நமஸ்காரம் என்றே ஒரு
3: அதான் பொங்கல் வந்து சூரியனுக்கு நன்றி செலுத்த அன்றைக்கு படைத்து சூரியனுக்கு தான் படைப்பார்.
0: ஏன்னா
3: அதான் கண்ணால காண்ற தெய்வம். எங்களுடைய வழிபாட்டிலே சூரிய வழிபாட்டுக்கு மிக முக்கியமான இடம் இருக்கின்றது. எங்களுடைய பூஜைகளிலே கூட நவக்கிரக சூரியன் என்று அது வழிபடுவது அது ஒன்று. இன்றைக்கு கிரகங்களை வழிபடுகின்ற பொழுது நவக்கிரகம். ஆனா இது மட்டுமல்ல, நவக்கிரகம் மட்டுமல்ல, சிவ பூஜை செய்பவர்கள் வீட்டிலே சிவ பூஜை செய்பவர்கள் தங்களுடைய பூஜை தொடங்கும் பொழுது எல்லாரும் சொல்லுவார்கள், பூஜை தொடங்கும் பொழுது விக்னேஸ்வரன் பிள்ளையார் வழிபட்டாலும் கூட முறையாக சிவதீட்சை செய்து வெட்டி சிவ பூஜை செய்பவர்கள் சூரிய பூஜையிலே தான் ஆரம்பிப்பார். ஏன் சூரிய பூஜை? தெரிந்ததிலிருந்து தெரியாததற்கு, காணக்கூடிய கண்ணால காணக்கூடிய அறியக்கூடிய கடவுள் சூரியன். அதுல இருந்து அந்த அறிய முடியாத கடவுளின் சொரூபத்தை நோக்கி பயணிக்கிற நிலைதான் அந்த பூஜை. அப்ப சூரியன் தான் முதல் பூஜை, கடைசி பூஜை சண்டேர் சர் சொல்வார்கள் சூரிய ஆதி சண்டாந்த பூஜை. ஆதி என்றா தொடக்கம், அந்த வேண்டா முடிவு. அப்ப வீட்டுல பூஜை செய்யும் பொழுது சிவலிங்கம் வச்ச பூஜை செய்தால் சூரிய பூஜை செய்து அதுக்கப்புறம் விக்னேஸ்வர பூஜை செய்து அதுக்கு அப்பால வரும், கடைசியாக சண்டேஸ்வர பூஜையில முடியும். அப்ப அந்த மரபு எங்களுடைய ஆக மரபு சைவ மரபில் இருக்குது, அது ஒன்று. அடுத்ததாக பலர் கேட்பார்கள் சூரியன் வந்து ஒரு ஜடம், ஒரு ஸ்டார் தானே, ஒரு நட்சத்திரம். அப்ப அதை கும்பிடுவதனால எங்களுக்கு எல்லாம் வந்துவிடுமா? இது அறிவில்லாத செயலா இருக்கிறதே. உண்மைதான், சூரியன் மட்டுமல்ல நவ கிரகங்களுமே வெறும் சட பொருட்கள் தானே. இன்னிமேட் மேட்டர், அதுக்கு அறிவு இருக்கா இல்லை, உணர்ச்சி இருக்கா இல்லை. அது அப்ப ஏன் நாங்கள் இந்த சூரியன் சந்திரன் எல்லாத்தையும் வழிபடுகிறோம் என்றால், நாங்கள் சூரிய சந்திரனை வழிபடவில்லை, அது கிரகங்கள், அவர்களுக்குரிய அதிதேவதைகள், பிரிசைடிங் டெய்டிஸ் ஆஃப் தட் பர்டிகுலர் பிளானட், அதைத்தான் நாங்கள் வழிபடுகின்றோம். அப்ப இங்கு வழிபடுவது சூரியன் என்கின்ற அந்த ஜடமான கிரகம் அல்ல, அந்த கிரகத்துக்கு ஆதிபதியாக நியமிக்கப்பட்டிருக்கின்ற சூரியன், அதைத்தான் நாங்கள் வழிபடுகின்றோம். அதுதான் அந்த அதனுடைய தன்மை. அதே மாதிரியாக இறைவன் வெளிப்பட்டு நிற்பதாக எட்டு இடங்களை சொல்லுவார்கள். சொல்லுவார்கள் பஞ்சபூதங்கள், நிலன், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், இந்த பஞ்சபூதங்களிலேயும் இறைவன் வெளிப்பட்டு நிற்கிறான். அடுத்ததாக சூரிய சந்திரர்கள், அது ரெண்டிலேயும் வெளிப்பட்டு நிற்கிறான், ரெண்டு சூடர்கள். அடுத்ததாக உயிர், எல்லா உயிர்களிலேயும் இறைவன் இருக்கின்றான், எல்லா உயிர்களிலேயும் ஒவ்வொரு உயிரிலையும் அவன் இருக்கின்றான், அவன் பிரிவதில்லை. அதனால்தான் அவனுக்கு பெயர் பிரான், பிரான் என்றால் பிரியான், இந்த உடம்பை விட்டு உயிர் பிரியும், ஆனால் உயிரை விட்டு இறைவன் பிரிவதில்லை. அதைத்தான் மாணிக்கவா சொன்னார், இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. இந்த நெஞ்சென்றது உயிர், நெஞ்சென்றது உயிர், என் உள்ளங்கவர்கள்வன், அந்த உள்ளம் என்றது இங்க உயிர். மாணிக்கவாசகர் சித்தமலம் அறுவித்து சிவமாக்கி இணையாண்ட, அங்க சித்தம் என்றது உயிர். ஒரு இடத்துல நெஞ்சம் அண்டு வரும், ஒரு இடத்துல உள்ளம் அண்டு வரும், ஒரு இடத்துல சித்தம் அண்டு வரும், அப்படித்தான். ஏன்னா அந்த மலம் வந்து உயிரைத்தானே பிடித்திருக்குது, சித்தத்தை கான்சியஸா பிடிச்சிருக்கிறது இல்லையே. அப்ப அந்த விதத்துல இந்த உயிருக்குள்ள இறைவன் இருக்கிறான். அப்ப இந்த எட்டு இடம், அஞ்சு பஞ்சபூதங்கள், இந்த சொல்வாங்க அஷ்டமூர்த்தம், எட்டு வடிவங்கள். அப்ப சூரியனுக்கு இதை பார்த்தா சூரியனை நிரந்தரமா பாக்குறோம். அதே மாதிரியாக சூரியன் ஆதாரம் என்று தெரியுது. சூரியன் மட்டுமல்ல, இந்த மற்ற பஞ்சபூதங்களும் சந்திரன் மற்றும் எல்லா உயிர்களும் கூட இறைவன் வெளிப்பட்டு நிற்கிற இடம். அதுக்காக அவை இறைவன் அல்ல, அவையினுடைய வெளிப்பாட்டுக்கு தளமாக அங்கே இருக்கின்றது அஷ்டமூர்த்தங்கள். இன்றைக்கு இந்த அஷ்டமூர்த்தங்களை நாங்கள் ரெஸ்பெக்ட் பண்ணி மதிப்பளித்து வந்தால் இன்றைக்கு எங்களுக்கு சூழல் மாசடுதல் பிரச்சனை இல்லை,
4: ஒன்றும் வந்திருக்காது.
3: இந்த கிரீன் மூவ்மெண்ட், என்வயர்மெண்டல் ப்ரொடெக்ஷன், இந்த ஃபாரஸ்ட் டீஃபாரஸ்டேஷன் வந்திருக்காது, இந்த சூழல் வெப்பநிலை இருக்காது, பசுங்குடல வாயு கிரீன் கேஸ் எஃபெக்ட் வந்திருக்காது, குளோபல் வார்மிங் இந்த பிரச்சனை இருக்காது. இந்த குளோபல் வார்மிங், கிரீன் கேஸ் எஃபெக்ட், டீஃபாரஸ்டேஷன் அண்ட் டிசப்பியரன்ஸ் ஆஃப் தி வெரி ரேர் அனிமல்ஸ் அண்ட் ஸ்பீசிஸ் அண்ட் பிளான்ட்ஸ், இந்த காத்தெல்லாம் மாசடைகிறது, நீர் மாசடைகிறது, நிலம் மாசடைகிறது எல்லாம் வந்ததுக்கு காரணம் என்ன என்று கேட்டால், இந்த இறைவன் வெளிப்பட்டு நிற்கிற இந்த பஞ்ச பூதங்களை நாங்கள் அறிவதுமில்லை, அதை பற்றி கவனிப்பதுமில்லை. இதுதான் சைவத்தில் சொல்லி வச்சிருக்கிறார்கள், இந்த சைவம் விளங்கி சென்றால் இந்த உலகம் நல்லா விளங்கும். நிலத்தை பாதுகாக்க வேண்டும், நாங்கள் காணியிலே கமன் செய்வதற்கு முன்பு, நிலத்தை உழுவதற்கு முன்பு கூட பூமாதேவியிடம் அனுமதி கேட்டு தேங்காய் உடைச்சுதான் தொடங்குறது. வயலேட்டிங் எக்ஸிஸ்டன்ஸ் உண்டு, அப்படி அப்படி செய்துதான் நாங்கள் எங்களுடைய பாரம்பரியம் தொடங்குகின்றது. அப்படி ஆளுகின்ற பொழுது இது ஒரு என்ன சொல்ற சஸ்டெயினபிள் டெவலப்மெண்ட் எக்கனமி வரும். இப்ப இந்த எட்டு மூர்த்தங்கள் இருக்கின்றன, சூரியன் மட்டுமல்ல எட்டு மூர்த்தங்கள் இருக்கின்றன. அது மட்டுமல்ல, அப்ப இந்த சூரியனை நாங்கள் சூரியன் என்னொன்று தெரிய வேணும், இந்த சூரியன் தான் எங்களுடைய கண் பார்வைக்கும் அதிதேவதை.
4: கண் பார்வை,
3: கண்ணுக்கு ஒவ்வொரு உடம்புல அங்க வெளியிலே சூரியன் சந்திரன் ஒவ்வொன்றுக்கும் அதிதேவதை இருக்கிற மாதிரி எங்களை உடம்புக்குள்ளேயும் ஒவ்வொரு அங்கங்களுக்கும் அதிதேவதைகள் உண்டு. பூஜை செய்கின்ற பொழுது பார்த்தீங்கன்னா இந்த நியாசம் என்ற ஒரு பகுதி வரும் என்றால் அந்த விருந்தாலும் ஒவ்வொரு அங்கங்களை தொட்டு தொட்டு செய்வது கோயில பூஜை பண்ணும் பொழுது பார்த்திருப்பாங்க. அது தொடுவது வந்து அந்தந்த இடங்களிலே இருக்கிற அந்த தேவதைகளுக்கு அந்தந்த இடங்களை தயார்படுத்தி அந்தந்த இடங்களிலே ஆவாகனம் பண்ணுவது. நெற்றியை புருவ மத்தியை தொடுவார்கள், ரெண்டு கண்களை தொடுவார்கள், ரெண்டு நாசிகளை தொடுவார்கள், ரெண்டு காதுகளை தொடுவார்கள், மார்பை தொடுவார்கள், தோள்களை தொடுவார்கள், முழந்தாளை தொடுவார்கள். இதெல்லாம் அந்தந்த இடங்கள். ஏன் 16 இடங்களில் விபூதி பூசுகின்றோம்? அந்தந்த இடங்களிலே இருக்கிற தேவதைகளை அமர்ந்தெல்லாம் பண்ணுவது, இருக்கையை தயார் பண்றது, பிறகு இன்வைட் பண்றது, பிறகு வந்து அமர்ந்த விட அந்தந்த இடங்கள்ல அந்தந்த இதுகளை செய்கிறது. அப்படி இருக்குது. இப்ப கண் பார்வைக்கு அதிதேவது சூரியன். கன பேர் கேட்பார்கள் இது என்ன நம்ப முடியாத, சூரிய ஒளி இல்லாவிட்டால் கண் இருந்தாலும் பார்க்க முடியுமா? ஒளி இருட்டில் பார்க்கின்ற மிருகங்கள் கூட ஒரு சிறு ஒளி இருந்தா தான் பார்க்க முடியும், ஒளி இல்லாட்டி பார்க்க இயலாது. அதான் அந்த விஞ்ஞானம். ஆகவே அந்த ஒளியை கண்ணொளி இருந்தாலும் கண் இருந்தாலும் பார்வை நிரம்பு மூளை இருந்தாலும் பார்வைக்கு சூரிய ஒளி இம்பார்ட்டன்ட். அதான் இந்த பார்வையோட சக்தி.
4: இல்ல இப்ப எங்களுடைய இதே கிரக நிலையில இப்ப ஒவ்வொருவருடைய பிறக்கும் போது இருக்கின்ற கிரக நிலையை நீங்கள் பார்த்தீர்கள் அந்த இதை பற்றிய சாதகம் பார்க்கிறவர்கள் சொல்லுவார்கள், சூரியன் உச்சமா இருந்தால் உங்களுக்கு கண் நிலை ஏதாவது ஒரு குறைபாடு இருக்கும், உச்சமா இருக்கிறவர்கள் காரணமாக கண்ணாடி போடுவார்கள் என்று சொல்வதை நான்
3: கேள்விப்பட்டிருக்கிறேன். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு அதிதேவதை இருக்கின்றது. அதே மாதிரி இன்னொன்று இருக்கிறது, ஒரு முறை எங்களை எல்லாருக்கும் தெரியும் முருகதாஸ், தூத்துக்குடி முருகதாஸ், அவர் அந்த கதா பிரசங்கம் எல்லாம் செய்வார், பாடல்கள் பாடுவார். இப்பொழுது வயதான இருப்பவன் வாழ்ந்து கொண்டிருக்கும்,
4: வாழ்ந்து கொண்டு நியாயமான வயது இருக்கும்,
3: வயது
4: அவரு 90 மேல.
3: அவருக்கு ஒரு முறை கண் பார்வை போக துவங்கிவிட்டது. கண்ணிலேயே உள்ளுக்கெல்லாம் இன்ஃபெக்ஷன் ஆகி சீல் பிடித்து வைத்தியர்கள் இந்தியாவில் மிகப்பெரிய வைத்தியர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் எல்லாம் பார்த்து உனக்கு கண் பார்வை போய்விடும், இது ஒன்றும் செய்ய முடியாது என்று சொல்லிவிட்டார்கள். ஆல்மோஸ்ட் இஸ் லூசிங் இஸ் விஷன். ரொம்ப கவலைப்பட்டு அவர் அப்ப இருந்த காஞ்சி பெரியவர்கிட்ட போனார். காஞ்சி பெரியவரிடம் சொன்னார், சூரிய சதகம் அண்டு சதம் அண்டா 100, செஞ்சுரி அடிக்கிறது சதம் அண்டுதான் நம்ம சொல்றது, சதம் அண்டா 100. சூரிய சதகம் அண்டு ஒரு சோஸ்திரம் இருக்குது சமஸ்கிருதத்துல, அந்த சோஸ்திரத்தை இடங்கிட்ட இருக்குது, அதை எடுத்து இப்ப இவருக்கு வாசிக்கல, அது கண்பார்வை போய் கொண்டு இருக்குது. அவர் நீ அதை பாட பண்ணி பதிவு செய்து கேட்டுக்கொண்டு வா என்று சொன்னார். அவர் அதை பாட பண்ணி பதிவு செய்து கேட்டுக்கொண்டு வந்ததால அவருடைய கண் பார்வை அந்த கூட தப்பிச்சது. இன்றைக்கும் அவர் இருக்கின்றார். அதுக்கு பிற்பால் அந்த சூரிய சதகத்தை அந்த பதிவு செய்து அந்த ஒளிப்பதிவு தட்டுகள்ல விநியோகிச்சிருக்கிறார். எனக்கும் எங்களுடைய சுவாமி சரஸ்வதி அம்மா மூலமா அந்த காப்பி கிடைச்சது. இங்க இப்ப இந்த கண் பார்வையிலே குறை உள்ளவர்கள், கண் பார்வையிலே பிரச்சனை உள்ளவர்கள், கண் சம்பந்தமான பிரச்சனை உள்ளவர்கள் இந்த சூரிய சதகத்தை பாராயணம் பண்ணி வந்தால், அல்லது பாராயணம் பண்ணுவது கஷ்டம் என்றாலும் கேட்டு வந்தால் அவர்களுக்கு இந்த கண்ணுக்கு, அதன் கண்ணுக்கு அதிதேவத சூரியன் என்பது இதனூடாக நிரூபிக்கப்படுகிறது. அது கொண்டு அதே மாதிரியாக ராமாயணத்திலையும் இருக்கிறது ஆதித்ய ஹிருதயம் என்ற சோத்திரம் இருக்கிறது. அகஸ்தியர் ராமருக்கு ராவனுடைய யுத்தத்தின் போது அந்த யுத்தத்திலே அவன் வெற்றி பெறுவதற்காக அகஸ்தியர் சொன்னது, நீ சூரியனை வழிபடு என்று சொல்லி அவருக்கு கொடுத்தது அகஸ்திய ஆதித்ய ஹிருதயம் அந்த சோத்திரம் இருக்கின்றது. அதே மாதிரியாக சூரியனுக்கு 12 நாமங்கள் இருக்கின்றன, அல்லது சோத்திரங்கள் இருக்கின்றன. இதில் ஏதாவது என்று சொல்லி வழிபடலாம் அந்த சூரியனை. அப்ப இந்த சூரியனை நாங்கள் வழிபாப்ப கண்ணுக்கு அதிதேவதையின் சூரியன் அதை பார்த்தோம். அது மட்டுமல்ல, எங்களுடைய உயிர் இங்கே இருந்து திரிஞ்சு போகுது இல்லையா, திரிஞ்சு போகின்ற பொழுது இந்த உயிர் போற பாதை வந்து இருட்பாதை ஒளிப்பாதை என்று இருக்கின்றது. நாங்கள் ஜேர்னி ஆஃப் த சோல்ல வரைக்கும் உயிர் பிரிந்தா என்ன நடக்குது என்றால் தேர் ஆர் 3 பாசிபிலிட்டிஸ். இந்த 1 பாசிபிலிட்டி மோஸ்ட் ஆஃப் அஸ் என்ன நடக்கிறேன்னு கேட்டா எங்கட இன்ப துன்பங்களை கேட்ப நரக சொர்க்கத்துக்கு அப்படி போவோம், அது ஒரு பக்கம், அது டார்க் பாத். இன்னொன்று இந்த ஆத்ம ஞானம் பிரம்ம ஞானம் உடையவர்கள் ஒரேடியாக மேலே போகலாம், அல்லது மேலான இடங்களுக்கு சென்று அங்கிருந்து அங்காலே போகலாம். மூன்றாவது ரெண்டுக்கும் இடைப்பட்டவர்கள் இங்கே பிரேத ஜென்மம் என்று சொல்லுவார்கள், அதுதான் கோஸ்ட் என்று சொல்லுவோம் நாங்கள், அந்த ஜென்மமாக இங்கே அலைந்து கொண்டிருப்பார்கள். பொதுவாக அவச்சா ஒரு விபத்து மரணம், தற்கொலை மரணம், மற்ற சாதாரண மரணங்களே சில உயிர்கள் கூட இப்படி அலையும். இந்த மூன்றாவது வகைக்குத்தான் அதிதேவதை வைரவர். நாங்கள் ஊரிலே சுடலையிலே வைரவர் வைத்திருப்பது, ஊர் இல்லையிலே வைரவர் வைத்திருப்பது, வீட்டு வளவு மூலையிலே வைரவர் வைத்திருப்பது இந்த காவலுக்கு தான். இந்த இருள் மார்க்கத்திலே போகின்ற உயிர்களை கவர்வதற்கு வருவதுதான் ஜமதூதர்கள். அவர்கள் ஜமன் தான் அவர்களுக்கு ஜட்ஜ், அவர்தான் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கிறது. தர்மவான், அவர் தர்மத்துக்கு அதிபதி, தர்மராஜன், யம தர்மராஜன் என்று சொல்றது. அவர் தான் ஜஸ்டிஸ், தி கிங் ஆஃப் தி ஜஸ்டிஸ். அவர் தான் யமன் வந்து கணக்க டிபார்ட்மெண்ட் இருக்கு, ஒன்று அவர் ஜஸ்டிஸ் டிபார்ட்மெண்ட் அவர்கிட்ட, அடுத்தது வந்து நரகலோகமும் அவர்கிட்ட தான். ஹெட் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட் ஆஃப் தி ஹெல்ஸ் வந்து அவர் தான். நரகலோகம் எல்லா சமயத்திலையும் இருக்கு. இஸ்லாம் சொல்லுது, கிறிஸ்தவம் சொல்லுது, பௌத்தம் சொல்லுது, எல்லாத்திலயும் நரகம் இருக்குது. ஆனபடினாலே அங்க நரகலோகத்துக்கு அவர் ஹெட் ஆஃப் டிபார்ட்மெண்ட் ஜம தர்மராஜா. அது ரெண்டு. மூன்றாவது அவருக்கு ஹெட் ஆஃப் டிபார்ட்மெண்ட் ஆஃப் தி சவுத் டிரெக்ஷன், டிரெக்ஷன் கோட்டு இல்லையா, திக்கிப்பாளர்கள், அஷ்டதிக்கப்பாளர்கள், தென் திசைக்குரிய கடவுளர். இது ஜமன். இந்த பூஜை பண்ணும் பொழுது, கும்பம் வைக்கும் பொழுது, கும்பாபிஷேகங்கள் எல்லாம் அந்த இதுகள் வைப்பார்கள். அப்ப இந்த யமன் வந்து இருட்பாதையில போறவர்களுக்கு, இந்த ஒளிப்பாதையில போறவர்களுக்கு யார் யார் கூட்டிக் கொண்டு போறோம் என்று சொன்னால், நிறைய பேர் வருவார்கள். வருஷத்துக்குரிய தேவதை, மற்றது ஒளிக்குரிய தேவதை, அப்படி எல்லாம் வரும்பொழுது சூரியனும் வருகின்றான். சூரியனும் அங்கே வந்து சூரிய தேவதை எல்லாம் கூட்டிக் கொண்டு போகின்ற. இது வந்து பிரம்ம சூத்திரத்துல இருக்குது, உபனிஷதங்கள்லாம் இருக்குது. அப்ப அங்க போகக்குள்ள, அங்க போகக்குள்ள என்னென்ன, அக்னி வருகிறார், பகல் தேவதை வருகிறது, சுக்லபட்ச தேவதை வருகிறது, உத்தராயண தேவதை, உத்தராயண காலத்துக்குன்னு ஒரு தேவதை இருக்குது, அது வருகிறது. வருஷம், வருஷத்துக்கு ஒவ்வொரு வருஷத்துக்கும் ஒரு தேவதை இருக்குது. பெக்கர வருஷம், கர வருஷத்துக்குரிய தேவதை. வாயு தேவன் வருகின்றான், சூரியன் வருகின்றான், சந்திரன், மின்னல், வர்ணன், இந்திரன், பிரம்மா, இப்படி எல்லாரும் அவரை அங்கால கொண்டு போயினும். இது ஒளிப்பாதை.
4: ஒளிப்பாதையில போகும்போது
3: இது திருக்குறள்லயே இருக்குது, அருள் சேர்ந்த நெஞ்சினார்க்கு இல்லை இருள் சேர்ந்த இன்னா உலகம் போகும். Who has a kindness in their heart, உள்ளத்துல மனசுல இரக்கம் உள்ளவர்கள் மற்றவர்களுக்கு இந்த இருள் மார்க்கத்துல போக வேண்டிய தேவை இல்லை. அப்ப இந்த ஒளி மார்க்கம் தான் எனக்கு என்றது இன்டெரக்டா சொல்றாரு. இது திருக்குறள்ல இருக்கு, 243 குறள். அப்ப இதே மாதிரியாக இந்த சூரியன் வந்து அந்த பாதையிலே அவன் இருக்கின்றான். அப்ப அந்த நேரத்திலையும் வருது. அப்ப சூரியனுடைய இன்னொரு பரிமாணத்தையும் நாங்கள் பார்க்கின்றோம். இது அப்பர் சுவாமிகள் கூட தன்னுடைய திருவாரத்திலே பாடி இருக்கின்றார். சொல்லுகிறார், சூரியனை நீங்க கடவுள் என்று நிற்க வேண்டாம். அதாவது வந்து சூரியனுடைய ஜடப்பொருள் தானே, நீங்க கேட்கிற மாதிரி சூரியனை கடவுள் என்று நினைக்க வேண்டாம். அந்த சூரிய மண்டலத்தின் ஊடு உங்கள் பயணம் அமைகின்றது. அந்த பயணத்திலே அங்கே உங்களை வரவேற்று போகின்றவன் தான் அந்த சூரியன் என்று சொல்லி அப்பர் சுவாமிகளுடைய பாடலே கூட இருக்கின்றது. அப்ப இது வந்து இப்ப நாங்கள் நினைக்கின்ற மாதிரி அந்த சூரியனுக்குரிய நன்றியறிதல் எங்களுடைய உலகியல் ரீதியாக, விஞ்ஞான ரீதியாக, ஆன்மீக ரீதியாக, அறிவியல் ரீதியாக, இப்படி எங்களுடைய புராண வேத இதிகாசங்கள், தேவார திருவாசகங்களின் அடிப்படையில் இந்த சூரிய வழிபாடு தாற்பயம் இதுதான்.
4: உண்மையிலே டாக்டர், நீங்கள் இவ்வாறு சூரியனை பற்றிய ஒரு விளக்கத்தை நீங்கள் நேர்களுக்காக சொல்லிக் கொண்டிருக்கிற வேளையிலே எனக்கு ஒரு முக்கியமான ஒரு அலுவல் இருக்கின்ற காரணத்தினால் இப்பொழுது நான் இந்த பொறுப்பை ராஜ்குமார் அவர்களிடம் கொடுத்துவிட்டு மீண்டும் உங்களை நாங்கள் அடுத்த வாரம் சந்திப்போம். டாக்டர் அவர்கள் விளக்கத்தை தொடர்வார்கள் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
5: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு shaivam.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் shaivam.org. ஓம் நம சிவாய.
6: ஸ்ரிதம்போபவத்தைரியஞ்சேத்ருஜமாத்மனஸ்திதிரியஞ்சஅந்யைகதம்லப்யதே.ப்ரத்யத்தேவகணம்த்ரசன்முனிகணம் நஸ்யத்ப்ரபஞ்சம்லயம்பஸ்யன்நிர்பய.ஏகஏவவிஹரதிஆனந்தசாந்த்ரோபவான்.யோகக்ஷேமதுரந்தரஸ்யசகலஸ்ரேயப்ரபோதோத்யோகின திருஷ்டாதிருஷ்டமோபதேசகிநாந்தரவியாபிநகரஸ்யம் வேதித்தவியம் மயா சம்போத்வம் பரமாந்தரங்கயிதி மே சித்தே ஸ்மராம்யன்வஹம். பக்தோ பக்தி குணவ்ரதே முதமுதா பூர்ணே பிரசன்னே மனக்கும்பே சம்பதவாக்னி பல்லவயுகம் சம்ஸ்தாப்ய சம்வித்ஃபலம் சத்வம் மந்த்ரமுதீரயன் நிஜ சரீராகார சுத்திம் வஹன் புண்ணியாஹம் பிரகடீகரோமி ருசிரம் கல்யாணமாபாதயன்.
7: சிவானந்தர் ஹரி பிரகரணம். பகவானுடைய பிரளயமூர்த்தியினுடைய ஸ்வரூபம் பார்த்திருக்கோம். சகல பிரபஞ்சத்தையும் அழிச்சு தனக்குள்ள சேர்த்துண்டு அதுக்கு கொஞ்ச நேரம் ஒரு விஸ்ராந்தியை கொடுத்து பிறகு மறுபடியும் பழைய நிலைக்கு கொண்டு வரக்கூடியதான ஒரு லீலை, அதான் பிரளயமூர்த்தி ஸ்வரூபம்னு பேரு. இந்த பிரளய காலத்தில் சகல பிரபஞ்சமும் தன்னுடைய காரணத்தோட உண்ணா போறது, காரியங்கள் தனித்தனியாக இருக்கிற நிலையில பல வேற்றுமைகள் காணப்பட்ட போதிலும் அது ஒன்றாக இருக்கும் பொழுது ஒரே ஸ்வரூபமாக ஒரு பேதமும் இல்லாமல் அவ்யவகாரியமான ஒரு நிலையில பெறுகிறது. அந்த நிலை ரொம்ப அவசியம். எப்பொழுதுமே நம்ம முழிச்சுண்டே இருந்தோம்னா நமக்கு சரீரத்தில் ரொம்ப களைப்பு ஏற்படும், கொஞ்ச நேரம் தூங்கணும். அதுக்காக 10 மணி தானே 12 மணி நேரம் தூங்கக்கூடாது, 6 மணிலிருந்து 8 மணி நேரம் ஒரு நாளைக்கு தூங்கணும். அது வரைக்கும் தூக்கம் இருந்தால் போகும், காடமான ஒரு நிதிரை இருந்தால் போகும், மறுநாளைக்கு ஒரு சிரமமும் இல்லாமல் எல்லா வேலையும் பண்ணலாம். அப்படி இந்த தூக்கம் இல்லாத போனால் புத்திக்கு அதிகமான ஒரு வேலை வருது, இந்த மனசருக்கு அதுக்கு அத்தியதிகமான வேலை இருக்கு. அதனால என்ன ஆறுது, மற்ற எல்லா செயல்களும் தடைபடுறது. அதே மாதிரியே இந்த உலகத்துக்கும் ஒரு சாந்தி வேணும். அதற்காக என்ன பண்ணிவிட்டார், அந்த உலகத்துக்கு ஒரு பிரளயத்தை கொண்டு வரணும் எனக்கூடியதான எண்ணத்துல பிரளயத்தை கொடுக்கிறார். அப்பொழுது புதுசாக எல்லாத்தையும் தயார் பண்ண முடியும். அந்த பிரளய காலத்தில் எப்படி இருக்குன்னு பார்க்கிறார். அந்த எல்லா மனுஷியாளுக்கும் எல்லா பிராணிகளும் அது அழிஞ்சு போகும் பொழுது அந்த காட்சியே பார்க்கறது ரொம்ப சிரமம். அது எப்படின்னு கருணாகரனாக இருந்து பார்க்கறது ரொம்ப சிரமம். சில பேர் காசுமச்சன் கத்துட்டே இருந்தாலும் அப்படியே இருந்துருப்பா, ஏன்னா தினந்தோறும் பார்த்தது. ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போனேன்னு வச்சுங்களேன், அங்கே உங்களால் ரொம்ப நேரம் இருக்க முடியாது, ஏன்னா ஜனங்கள்லாம் ஏதோ ஒரு கவலையோடு இருக்க. ஆனால் அங்கே இருக்கிற டாக்டருக்கு இதை பார்த்து பார்த்து பழகி போயிடுது. அதே மாதிரியே சாதாரணமாக குரூராளாக யமலோக்கத்தில் இருக்கிறவாள் பாருங்க, யமப்பட்டால் அவளுக்கெல்லாம் என்னென்ன இதை பார்த்து பார்த்து வழக்கம் ஆயிடுத்தவா, ஏதோ கத்துட்டு இருந்தா சரியும்பா. ஆனால் சகல கருணாமூர்த்தியை அறிந்து கொண்டு மற்ற யார்களுடைய யாருடைய ஒரு துன்பத்தையும் பார்த்து சகிக்க முடியாமல் அவளுக்கு எப்பொழுதுமே சகாயம் பண்ணி கொண்டே இருக்கணும் எனக்கூடியதான எண்ணத்தோடு இருக்கக்கூடியதான் அந்த மூர்த்திக்கு எப்படி ஒரு தைரியம் வந்ததுன்னு கேட்கறதுக்கு, ரூமஸ்தவ சாகசம் பசுபதே, நீங்கள் பசுபதி, பசுக்களாக இருக்கக்கூடியதான சாதாரண ஜனங்களை காப்பாற்றணும் எனக்கூடியதான எண்ணத்திலேயே இருக்கிறவர். அப்படிப்பட்ட தங்களுக்கு என்ன சாகசம், கஸ்யாஸ்தி சம்போ பவத் தைரியம், ஹே பரமேஸ்வரா உங்களுக்கு இப்படிப்பட்டதான தைரியம் எப்படி வந்தது, ஈத்ருஷம் ஆத்மனஸ்தி திரியம் ச அந்யை கதம் லப்யதே, இப்படிப்பட்டதான மனசுல ஒரு உறுதி. அது என்ன வேணும் மனுஷனுக்கு, வாழ்க்கையில கஷ்டம் வந்தா அந்த கஷ்டம் வரும்பொழுது அது உறுதி வேணும். இதுக்குத்தான் எல்லா சாஸ்திரமும் சொல்றது. ஒரு பையனுக்கு உபநயனம் பண்ணும் பொழுதோ அல்லது ஒரு பெண்ணுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கும் பொழுதோ என்ன பண்ணுறா வேதங்களில், ஒரு அம்மிக்கல்லை கொண்டு வந்து அந்த அம்மிக்கல் மேலே நிற்க சொல்கிறான், நின்றுட்டு அந்த பெண்ணை நிற்க சொல்லி அந்த பெண்ணுக்கு சொல்லி கொடுக்குற, அஸ்மா நமாரோஹா அஸ்மே வஸ்திரா பவா, வாழ்க்கையெல்லாம் அப்படியே ஒரு பூ மாலை மாதிரி புஷ்பம் மாதிரி இல்லைம்மா, புஷ்பங்களை நடக்கிற போல பூ மிதிக்கிற போல இல்லை வாழ்க்கை, இன்பங்களும் துன்பங்களும் மாறி மாறி வரும். துன்பம் வரும் பொழுது உறுதியாக நிற்க வேண்டியது நீ தான். எல்லாரும் ஆத்துக்காரராக இருக்கட்டும், பெரியவர்களாக இருக்கட்டும், சின்ன குழந்தைகளாக இருக்கட்டும், அப்பப்போ துன்பம் வரும்பொழுது அதை தாங்கி நிற்கணும், நாளைக்கு நல்லது வரணும்னு முயற்சி பண்ணக்கூடிய நான் தைரியம் உனக்கு வேணும். ஆகையால் இந்த கல் மேலே ஏறி நில்ல, என் வாழ்க்கை கல் மாதிரி இருக்கான். அஸ்மா நமாரோஹா அஸ்மே வஸ்திரா பவா, இந்த கல் மாதிரி ஸ்திரமாயிருப்பா அப்படின்னு சொல்றது. அது மாதிரி வாழ்க்கையில மனுஷனுக்கு வேண்டியது என்ன, துன்பம் வந்தா அப்படியே இடிஞ்சு விழப்படாது, வந்துடுத்தே துன்பம் அப்படின்னு அழப்படாது, அழுது என்ன பண்ண போறேன், இன்னும் தலைவலி தான் ஜாஸ்தியாகும். ரொம்ப அழுதுன்னா தலைவலி ஜாஸ்தியாகும், கவலை ஜாஸ்தியாகும். அழுதா என்ன பண்ணணும், அடுத்ததாக என்ன பண்ணணும்னு பார்க்கணும். இனிமேல் இப்படிப்பட்டதான துன்பம் வராமல் இருக்கிறதுக்கு நாம் என்ன முன்முயற்சி எடுத்து கொள்ளணும், அதை பார்க்கணும். இந்த துன்பத்தை போக்குறதுக்கு வழி என்ன, அது பார்க்கணும். ஆகையால் இப்படிப்பட்டதான ஒரு உறுதி மனிதனுக்கு, மனிதனுக்கு எப்படி வரும் அந்த மனசுக்கு, பகவதம் பவத்தைரியம் ஈதம் ஆத்மனஸ்திதிரியம் கதம் லபியதே. மற்றவர்களுக்கு எப்படிப்பா கிடைக்கும், உன்னுடைய அனுகிரகம் இருந்தால்தான் கிடைக்கும். மனுஷால்னா ஏதோ ஒரு சின்ன துன்பம் வந்தாலே தாங்க முடியாம பாரு. பரிசையை இப்ப பேப்பர்ல பாருங்க, எப்ப வந்தாலும் மேல மாடியில இருந்து கீழே விழுந்து பிராண விட்டான். இதை தான் பாக்குறோம். இது முன்னாள்லாம் எப்படி இருந்ததுன்னா படிக்காதவா பண்ணுவா, இப்ப படிச்சவ உத்தியோகத்துல இருக்கிறவ அவாளே பண்ணிட்டு இருக்க. இன்ஜினியரிங் படிச்சிருக்கான், பெரிய உத்தியோகத்துல இருக்கான், 40,000 சம்பாதிக்கிறான். என்னதான் விவகாரம் பண்ணார், ஏதோ ஒரு விவகாரம், அதனால பிராணம் விட்டுக்கிறான். என்னன்னு தெரியலையே. அப்ப துன்பத்தை தாங்கக்கூடியதான திறமை எல்லாருக்கும் போயிடுது. பழைய நாள்ல எப்படிப்பட்டதான கட்டம் வந்தாலும் பாட்டியம்மா சொல்வா, இதே மாதிரிதான் அவர் 20 வருஷத்துக்கு முன்னால வாசல வந்தது, கொஞ்ச நாள் ஆனா சரியா போயிடுது. இப்படி பேசி பேசியே துன்பத்தில விட்டு விட்டுருவான். இப்ப விவகாரம் என்ன சொல்றதுக்கு யாரும் ஆள் இல்லையே. நமக்கு இப்படி துன்பம் வந்தா அவ்வளவுதான், இடிஞ்சு விழுந்துட்டு அப்படியே பிராண போறதுக்காக ஆத்மஹத்தியக்காக தான் பிரயத்னம் பண்ணிட்டு இருக்கான். ஆகையால் இது கூட தேவகணம், எப்படி உலகத்தை எல்லாம் அழிக்கக்கூடியதான ஒரு ஹராஹலம் வரும்பொழுது பிரஸ்ய தேவகணம் திரசன் முனிகணம். அதே போல பிரளய காலத்துல தேவதைகள்லாம் ஓட தொடங்கி விட்டாராம். ஏண்டா நமக்கு இது போல எண்ணிக்கையும் வந்தது இல்லையே. சொர்க்கலோகத்துல ஒரு கஷ்டமே கிடையாது, எப்பொழுதும் ஆனந்தமாகவே இருந்துருந்தாவா. இருந்தா போல இருந்து மகாப்பிரளயம் வந்தாச்சு, சொர்க்கலோகம் பத்தின்றி இருக்கிறதுன்னு அவளுக்கு எப்படி இருக்கும். தேவகணம் தேவதைகளை அந்த இடத்துல இருந்து ஓட தொடங்கினா, எல்லா திக்குங்க ஓடுறா, எந்த பக்கம் ஓடணும் தெரியல, எந்த பக்கம் தோணினா அந்த பக்கம் ஓடிட்டு இருக்கா, எல்லாரும் சேர்ந்து ஒரு பக்கம் ஓட மாட்டேங்கிறா, என்னமோ ஓடிட்டு இருக்கா. இந்த மகர்ஷிகள்லாம் என்ன பண்ணார், அவளுக்கு தெரியும். இந்த தேவதைகளுக்கும் மகர்ஷிகளுங்க என்னன்னார், இவாளுக்கு வந்து ஏதோ ஜன்மாந்தரத்தில் பண்ண புண்ணியத்தினால வந்தது ஐஸ்வர்யம். தேவதைகளுக்கு தான் உறுதியாக சிரமப்பட்டு சம்பாதித்து கொண்டதான புண்ணியமானது மகர்ஷிகளுக்கு முனிகளுக்கு. எப்போ புண்ணியம் பண்ணினா, யஜ்ஞாகாதிகள்லாம் பண்ணினா, அதனுடைய வழியாக அதனுடைய பலமாக நிறைய சுகம் வந்தாச்சு, ஆனந்தம் வந்தாச்சு அவளுக்கு. அவ எல்லாத்தையும் மறந்து விட்டான். நாங்க அப்ப என்ன பண்ண இதை பண்ண எல்லாம் மறந்தாச்சு. இப்ப என்னடா லைஃப் என்ஜாய் பண்றது, அது ஒண்ணுதான் தெரியும். தேவலோகத்துல வேற எதை பத்தி யோஜனையே கிடையாது. எப்ப எது வேணும்னாலும் அப்ப அது கடைச்சுண்டே இருக்கு, ஆனந்தமா இருந்துட்டு இருக்க. ஆனா இந்த மகர்ஷிகள்லாம் என்னன்னா, அவளுக்கு தெரியும் சிரமப்பட்டு வேலையே பண்ணிட்டே இருக்கணும், தபஸ பண்ணிட்டே இருக்கணும், எப்பொழுதுமே ஜபம் பண்ணிட்டே இருக்கணும். அதான் மகர்ஷிகளுடைய சொல்றோம். ஒரு நாளும் சும்மா இருந்துட்டு இருக்க மாட்டா, எப்பொழுதும் நல்ல காரியத்தை பண்ணிட்டே இருக்கணும். ஏன்னா அது ஒண்ணுதான் க்ஷேமத்தை கொடுக்கும், நன்றா அறிந்தவாவா. இப்படி சப்தர்ஷிகள் மற்ற மகர்ஷிகள் அத்தனை பேரும் பாருங்க, சும்மா இருக்கவே மாட்டான். காயத்ரி மந்திரமோ ஏதோ ஒரு மந்திரத்தை சொல்லிட்டே இருக்க, அவளுக்கு மனசுல உறுதி இருக்கு. அவளுக்கு தெரியும் என்ன ஆக போறதுன்னு, அது வேற தெரியும், எங்களை காப்பாத்துறதுக்கு பரமேஸ்வரன் இருக்கான்னு தெரியும். சோ இந்த முனிகள்லாம் என்ன பண்ணுவான், அப்படியே பிரம்மலோகத்துக்கு போயிடுவாவா. அவளுக்கு தெரியறது இந்த தேவதைகளுக்கு என்ன ஆக போறதும் தெரியல, அதனால தேவதைகள் ஓடுறான். அவ என்னாச்சுன்னார், பகவான் நம்மள்கிட்ட இருக்கார், நம்மளுக்கு எரிக்க மாட்டார், நம்மளை ஒன்றும் பண்ண மாட்டார்னு ஒரு தைரியம் இருக்கு, உறுதி இருக்கு. இருந்தாலும் உலகத்துக்கு இப்படி ஆயிண்டிருக்கேன் எனக்கூடியதான எண்ணத்தினால அங்கேயே இருந்துட்டு பகவான ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருக்க. அத்ரசன் முனிகணம் நஸ்யத் பிரபஞ்சம் லயம் பசியன்னு, இது அழியக்கூடியதான் இந்த பிரபஞ்சம் லயத்தை அடையிறத பார்த்து பார்த்து நிர்பய ஏகையேவ விஹரதி. ஒரு பயமும் இல்லாம ஆனந்தமாக கூத்தாழிண்டிருக்கிற ஐயா பரமேஸ்வரன் நீர் ஒத்தர் தான். உலகம் மூக்க அழிந்துட்டு இருக்க பொழுது இவர் பாட்டு கூத்தாழிண்டே இருக்க பார்த்தேல, நிர்பய ஏகையேவ விஹரதி. இதனாலேயே தெரிகிறது ஆனந்த சாந்திரோ பவானு, ஆனந்த கட்டியா நீங்க இருக்கள் அப்படின்னு. எல்லாம் எப்படிப்பட்டதான துன்பம் வந்தாலும் மனநிலையை உடஞ்சு போகாமல் தைரியமாக இருக்கக்கூடியதான ஸ்வரூபம் உங்க அனுகிரகத்தினால்தான் வரும் அப்படிங்கிற ஒரு ஸ்லோகத்தை சொல்லி, காரணக்கு காரணம் பிரளய ஸ்வரூபமா இருக்கக்கூடியதா ஒரு ஸ்வரூபத்தை சொல்லி, அதுக்கப்புறம் ஒன்று கேட்கிறார், நானும் பார்க்கறேன், ஹே பரமேஸ்வர உன்னை வேண்டிக்கணும்னு பாக்கிறேன். ஒரு நேரத்துல என்னுடைய துன்பத்தை சொல்லணும்னு நினைச்சு பாக்கிறேன். ஏன்னா சாதாரணமா பாருங்க, மனுஷர்களுக்கு கவலை வந்ததுன்னா இந்த கவலை யார்கிட்டயாவது சொல்லிண்டா அது குறையும்னு ஒரு எண்ணம், அது சில பேருடைய அபிப்பிராயம். ஆனா நியாயமா பார்த்தேன்னா அது நிஜமா இல்லையான்னு பார்த்தேன்னா நிஜம் இல்லையான்னு தான் சொல்லணும். ஏன் தெரியும்னா, நீங்க துன்பத்தை மறக்கணும், மறக்கிறதுக்கு பதிலாக இன்னொருத்தரத சொல்லி வழக்கின்றிருக்கள், அவளுக்கும் துன்பத்தை கொடுக்கிறீள், நீங்களும் அதை மறக்காம மறுபடியும் அதை இன்னொருத்தர் ஞாபகப்படுத்திருக்கள், அது என்ன குறைகிற வழியா? ஆனா இன்னொரு என்ன சொல்றதுன்னு லோகத்துல ஒரு எண்ணம் என்னன்னு, ஒரு நமக்கு ஒரு துன்பம் வந்தா நாலு பேருக்கு சொல்லிக்கணும் சார், பரிமாறிக்கணும் சார், ஏன்னா அவளும் கஷ்டம் பண்ணுமோ, பரிமாறிக்கணும், பரிமாறினா சரியா போயிடும் குறையும் அப்படின்னு நினைக்கிறான். ஆனா அப்படி இல்லை. ஏன்னா இந்த துன்பம் நமக்கு எப்படி வந்தது? ஏதோ ஒரு ஜென்மாவில் தெரியாம ஏதோ ஒரு துன்பம் பண்ணினோம், ஒரு பாபம் பண்ணினோம், அதனுடைய விளைவா தானே வந்திருக்க. இந்த விளைவா வந்தது மறுபடியும் மறுபடியும் நாலு பேருக்கு சொன்னத்தினால இது போக போறது இல்லை, இது பழைய கர்மா அவனுடைய ஒரு பலம். அந்த பலத்தை நம்ம அனுபவிச்சோமானா தானா போயிட போறது. இருந்தாலும் ஜனங்களுக்கு அதை அனுபவிக்கிற காலத்துல நான் ஒண்டியா அனுபவிக்கிறேன்னு ஒரு கவலை இருந்த ஒண்டியா ஏகாந்தத்தை வந்து பார்த்தா அதுக்காகத்தான் நாலு பேருக்கு சொல்லிக்கிறான். அதனால என்ன ஆச்சுன்னு, அது வேண்டாம் அப்படிங்கிற அபிப்பிராயம் சொல்றார். யோகக்ஷேம துரந்தரஸ்யா, அப்படி இருக்கிற உங்களுக்கு என்னுடைய துன்பத்தை சொல்லி, ஹே பரமேஸ்வரா என்னை காப்பாத்தப்பா, என் வாழ்க்கையில எனக்கு வந்ததானே இந்த துன்பத்தை நீக்கப்பா அப்படின்னு சொல்லணும்னு நினைக்கிறேன். ஆனா நினைக்கிறதுக்கு முன்னால ஒண்ணு தோன்றது, இது அவசியமானு தோன்றும். நம்ம சொன்னாதான் அவருக்கு தெரியுமா அவருடைய ஸ்வரூபம் என்ன. பாருங்க, ஒரு விஷயம் ஒருத்தருக்கு தெரிஞ்சிருக்கு, தெரிஞ்சதையே மறுபடியும் மறுபடியும் அவர்கிட்டயே சொன்னா நச்சரிக்காதுன்னு கோபம் தான் வரும். தெரியாத விஷயத்த சொன்னா பரவாயில்ல, ஒரு தரம் சொல்றேன், ரெண்டு தரம் சொல்றேன், டெய்லி சொல்லுண்டே இருந்தாலும் அவருக்கு எப்படி இருக்கும்பா? தெரிஞ்சவர் இல்லாது பரமேஸ்வரன் உங்க இதயத்திலேயே இருந்துருக்கார், இருந்துட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கார். உங்களுக்கு வந்த துன்பமும் அவருக்கு தெரியும், இந்த துன்பம் ஏன் வந்ததுன்னு அவருக்கு தெரியும், எப்ப நீங்க ஏதோ ஒரு விளைவு பண்ணிருக்கீங்க அதனுடைய விளைவாக இன்னைக்கு இவருக்கு வந்திருக்குன்னு தெரியும். இது தெரிஞ்சிருக்கார். நீங்க ஏதோ ஒரு தரம் ஏதோ சொன்னேன்னு வச்சுங்களேன், ஏதோ போனா போறது துன்பம் சொல்லியிருக்காருன்னு சொல்லும். ஆனா நம்ம ஒரு தரம் இல்லையே, டெய்லியும் அவர் கேட்கிறோம், ப்ராப்ளம் போற பரியந்தம் என்னாச்சு என்னாச்சு என்னாச்சுன்னு கேட்டுட்டு இருந்தா மனுஷனுக்கு கோபம் வருமா வராதா சொல்லுங்க பார்க்கலாம். ஹே பரமேஸ்வரா நான் எப்படி சொல்றது உங்களுக்கு, யோகக்ஷேம துரந்தரஸ்ய சகல ஸ்ரேய பிரதோத்யோகினா. அந்த பரமேஸ்வரன் பாருங்க அவர் என்ன, எதற்காக இருக்கள் யோகக்ஷேமம் வஹம்யஹம், எல்லோருக்கும் யோகக்ஷேமத்தை கொடுக்கிறார். யோகம்னு என்னது, நம்மகிட்ட இல்லாத பொருளை நமக்கு வரும்படி பண்றதுக்கு யோகம்னு. அவனுக்கு இதுக்கு ராஜயோகம் சார் அப்படிங்கிற, அப்படின்னா இல்லாத காசு இவருக்கு சேராது இவருக்கு வந்திருக்கு. நம்மகிட்ட இதுவரைக்கும் இல்லாத நமக்கு வந்ததே ஆனால் ஒரு லாபம் வந்தா அதுக்கு யோகம்னு பேர். ஆனா அதே மாதிரி நம்மகிட்ட இருக்கிறது செலவாகாம இருக்க பார்த்தா அதுவும் க்ஷேமம்னு பேர். இந்த யோகத்துக்கும் க்ஷேமத்துக்கும் வித்தியாசம் தெரிஞ்சுக்கணும். யோகம்னா புதிதாக நமக்கு வரக்கூடியதுக்கு யோகம்னு பேர். இருக்கிறது செலவாகாம பத்திரமா அப்படியே வச்சுட்டு இருக்கோம் பார்த்தா இதுக்கு க்ஷேமம்னு பேர். ரெண்டும் அவசியம், தினந்தோறும் வந்துட்டு இருக்கணும், அதே போலயே இருக்கிறத பத்திரமா காப்பாத்துட்டு இருக்கணும். நிறைய காசு வருது சார், வந்த அளவுக்கு போயிட்டே இருக்குன்னு அப்புறம் என்ன இருக்கு மிச்சம்? விவகாரம் என்ன, வரணும், சம்பாதிக்கணும், சம்பாதிக்கணும், அப்படியே சேர்த்து வச்சோம்னா பிரயோஜனமே இல்லை. ஏன்டான்னு சேர்த்து வச்சா அது விலை குறைஞ்சு போயிட்டே இருக்கு, நீங்க வாழ்க்கையில் அனுபவிக்கல. ஸோ விவகாரம் என்ன, வரணும், வரதை நீங்க அனுபவிக்கணும், வந்தது முழுக்க அனுபவிச்சுட்டு இருக்கிறதையும் அனுபவிச்சுட்டுன்னா அப்புறம் ரொம்ப கட்டமா போயிடும். ஸோ 100 ரூபாய் வந்ததுன்னா ஒரு 70 ரூபாய் வரைக்கும் அனுபவிக்கலாம், மீதி கொஞ்சம் சேர்த்து வைக்கலாம். அதே போலயே என்ன பண்ணணும், சில பேருக்கு நம்மகிட்ட நம்மளை விட கீழே இருக்கிறவங்களுக்கு ஏதாவது சகாயம் பண்ணணும், இப்படி பண்ணிட்டே போனேன் எல்லாம் க்ஷேமா இருக்கும். அதனால சுக்கராச்சாரியர் சொல்றார், 100 ரூபாய் உங்களுக்கு இன்னைக்கு வந்ததே ஆனால் ஒரு 20 ரூபாய் தான தர்மம் பண்ணுங்க, நல்ல கர்மாவை பண்ணுங்க, மீதி 80 ரூபாயில உங்களால என்ன முடியுமோ அதை சேமிச்சு வச்சு மீதியை அனுபவிச்சிருந்தோம், அப்படியே சேர்த்து வச்சு பேங்க்ல போட்டு வச்சு வச்சு வச்சு அதுக்கு உங்க குழந்தைகள் என்ன பண்ணுவோம், அவளுக்கு பணத்தினுடைய அருமை தெரியாம போயிடும், அனாவசியமா செலவு பண்ணி நாசம் பண்ணி விடுவான், அவளும் சௌக்கியமா இருக்க மாட்டான், நீங்களும் சௌக்கியமா இருக்க மாட்டேன். ஆகையால் என்ன பண்ணனா, ஓரளவுக்கு நமக்கு புண்ணியத்தை சேர்த்துக்கணும், நம்மளோட கீழே யார் இருந்திருக்காளோ அவளுக்கு சகாயம் பண்ணணும், மீதியை கொஞ்சம் சேர்த்து வச்சு மற்றவர்களுக்கு அனுபவிக்கணும் இப்படின்னு சாஸ்திரம் சொல்றது. இப்படி ஒவ்வொரு மனுஷனுக்கும் யோகத்தையும் க்ஷேமத்தையும் அன்னன்னைக்கு வரக்கூடியதான ஒரு காசையும் இருக்கிற காசை பத்திரமா வச்சுக்கணும்னு சொல்லக்கூடியதான ஸ்வரூபமும் நீங்க தான் பண்ணிட்டு இருக்க. ஒவ்வொரு பிராணிக்கும் மனுஷாளுக்கு மட்டும் இல்லை, நமக்கு மனுஷன்ன வசதி. பரமேஸ்வரனுடைய கண்ணுல எறும்பிலிருந்து எல்லா பிராணியும் ஒண்ணுதான். நாலு வேதங்கள் வாசிச்ச பிராமணனோ அந்தனரோ இல்ல ஒரு எறும்போ ஒரு பன்னியோ அவர் கண்ணுல எல்லாம் ஒண்ணுதான். அவருக்கு எல்லாம் குழந்தைகள் மாதிரி. பிதாசி லோகசிய சராச்சரஸ்யா, எல்லா பிராணிகளும் காப்பாற்றுமா தேவர். ஆகையால் எல்லோருக்கும் நன்மையும் கொடுத்துருக்காரு, எல்லோருக்கும் க்ஷேமத்தை கொடுத்துருக்காரு. யோகக்ஷேம துரந்தரஸ்யா துரந்தரம், யோகக்ஷேமத்தை காப்பாற்றுவதில் முதல்ல இருக்கிறவர் அது அவருடைய வேலை. சகல ஸ்ரேய பிரத உத்யோகினா, அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணிருக்காரு, எல்லோருக்கும் ஸ்ரேயஸ்தை கொடுக்கணும், நன்மையை கொடுக்கணும். இந்த உலகத்துல ரெண்டு இருக்கு, ஸ்ரேயஸ்து பிரேயஸ்துன்னு. இந்த ஸ்ரேயஸ்துன்னு என்னன்னர், இப்ப நமக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும் பிறகு ரொம்ப நமக்கு நன்மையை கொடுக்கறதுக்கு ஸ்ரேயஸ்துன்னு. சின்ன குழந்தையில படிப்படிங்கிற அவனுக்கு அதுல இஷ்டமே இல்லை. ஹோம்ஒர்க் எழுதணும், புத்தகத்தை எழுதுக்கணும், பத்திரமா வச்சுக்கணும், அதை படிக்கணும், நோட்டு பண்ணணும், இதெல்லாம் அவனுக்கு இஷ்டம் இல்லை. அவனுக்கு எதுல இஷ்டம், கிரிக்கெட் பார்க்கணும், விளையாடணும். அந்த விளையாட்டுலயே புத்தி இருக்கு. ரொம்ப பேர் சொல்றா குழந்தையெல்லாம் படிக்க மாட்டா, குழந்தையெல்லாம் படிக்க மாட்டேங்கிறான் சார், என்ன பண்றது, படிப்பே வரலையே, அவன் மண்டல ஏறலையே அப்படிங்கிறார். இது என்ன உள்ள போட்டு இத ஜூஸ் மாதிரி உள்ள விட்டு விட்டு மூடிடுவேல என்ன, அப்படி இல்லை. அது என்ன பண்ணா, அந்த ஒரு சமயம் அவளுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி காட்டிண்டே இருக்கணும். படிச்சா தான் நன்னா இருப்பேன், படித்தா நான் நாலு தரம் சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் கொஞ்சமா படிக்க ஆரம்பிப்பான். ஸோ விவகாரம் என்னன்னா, இந்த எல்லாத்தையும் படிச்சுண்டு அவளுக்கு இன்னைக்கு கஷ்டமா இருந்த போதிலும் படிக்கிற காலத்துல கஷ்டமா இருந்தாலும் பிறகு அதுதான் ரொம்ப சுகத்தை கொடுக்கும். அதே போல இப்ப நம்ம ரொம்ப ஆனந்தமா இருந்தோம்னு வச்சுங்களேன், பின்னால கஷ்டப்படுவோம். அவன் பாட்டுக்கு சினிமா பார்க்கறது, பொழுது போக்குறது, இப்படி அனாவசியமாக பொழுது போக்கிண்டே இருந்தானேயானால் பின்னால இது எப்படி இருக்கு, காம்படிட்டிவ் வேர்ல்டா இருக்கு. அப்ப என்ன ஆகும்னா, இவனோட மற்ற ஜனங்கள் முன்னுக்கு வரும்பொழுது இவனுக்கு கஷ்டமா இருக்கும். இதுக்கு பிரேயஸ்ன்னு பேர். இந்த ஸ்ரேயஸ் இருக்கு பார்த்தா ஹீதம்னு பேர். இதுக்கு உலகத்துல ரொம்ப பேர் பிரியவாதிகளா இருப்பா, ஆஹாஹா நீங்க தான் வசதி, உங்களோட வேற என்ன இருக்கு, அப்படி இப்படின்னு இனிமையா பேசிட்டே இருப்பா. ஆனா அதனால நமக்கு நல்லது இல்லை. உண்மையை சொல்லணும், சார் இன்னைக்கு லெக்சர்ல இது கஷ்டமா இருந்தது, நீங்க ஒழுங்கா சொல்லல, எங்களுக்கு சரியா புரியல இப்படின்னு, அத உண்மை அதுக்காக வேணும்னு சொல்லப்படாது. இது போல நமக்கு அட்வைஸ் கொடுத்தா அதை மாத்திக்கலாம். பார்த்தீங்களா, இப்ப என்ன ஸ்ரேயஸ்து பிரேயஸ்துன்னு பேர். அவர் முகத்தை இருக்க எப்படி சார் சொல்றது, நன்னா இருக்குன்னு சொல்லிட்டு போவோம் அப்புறம் போங்க அப்படின்னு சொல்லப்படாது. எது உண்மையோ அது பேசணும். இப்ப என்ன ஆச்சுன்னா, இந்த லோகத்துல ஜனங்கள்னா சததம் பிரியவாதினா அப்பிரியஸ்தித பத்யஸ்யா வக்தா ஸ்ரோதா சதுர்லபா. ராமாயணத்துல சொல்ற அப்பிரியமா இருந்த போதிலும் உண்மையை பேசுறது, உனக்கு ஹிதத்தை பேசுறதுங்கிற மனுஷால் ரொம்ப குறைச்சல், சொல்றவாளும் குறைச்சல், சொன்னாலும் கேட்கிறவா அதை விட ரொம்ப குறைச்சல் தான் மாரீசன் ராமன் எடுத்துற. இது ராவணன் எடுத்துற. ராவணன் வர்றார் இங்க ஏது தபாஸ் தபஸ் பண்ணிட்டே இருக்கார் மாரீசன். என்ன சுவாமி, என்ன அவருக்கு அந்த ராமன் முதல்ல பானத்தை விட்டார் பார்த்தீங்களா, மீதி பேர்லாம் கொல்லுட்டார், இவர் மட்டும் வாயவயாஸ்திரம் போட்டு சமுத்திரத்துக்கு நடுவில் தள்ளிவிட்டார். இந்த மாரீசர் பாதி சமுத்திரத்துலேருந்து நீண்டு வந்தான். யோஜனை பண்ணி பாருங்க, நதியில் நீஞ்சறதே கேட்டோம், சமுத்திரத்தில் பாதியில் தள்ளிவிட்டார், அங்கிருந்து நீஞ்சுண்டு வந்தான். ஏதோ ஒன்று அண்ணியிலேருந்து ராமனுக்கு மகாபயம், இந்த மாரீசனுக்கு ராமனை கண்டா பயம். ரகாராதினி நாமா நீ ராமத்ரஸ்தானி ராவணா அப்படிங்கிறான். ராவணன் வந்தான், நீ எனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு. ராவணன் என்ன, அவ்வளோ ராட்சதாவளுக்கும் அதிபதியாக இருக்கிறவன், ஒரு சாதீகரணமாக இருக்கக்கூடிய மாரிக்கனை பார்த்து நீ எனக்கு

அதை கொண்டு வர்றதுக்காக உனக்கு பின்னால ஓடி வருவார். நீ அந்த சமயத்துல மகாவேகமா வெகு தூரம் செல்லணும், ராமனுடைய பாணம் விழறதுக்கு முன்னால வெகு தூரம். இதெல்லாம் அவனுக்கு தெரியும், என்ன மாயோ இல்லையா. இங்க மறைஞ்சு போயிடுவார், ஒரு 200 கிலோமீட்டர் அண்ணண்டா காணப்படுவார். அங்கே மறைஞ்சு போகிறார், இன்னொரு இடத்துல காணப்படுவார். நேராக ஓடினா பானத்தை அடிச்சு விடலாம். இங்கே மறைஞ்சு போனால் என்ன பண்ணுறது, இங்கேருந்து அங்கே தோணும், அங்கேருந்து இங்கே தோடுறோம். இந்த பானத்தை குறி வைக்க முடியாத அளவுக்கு நீ ஓடணும், வெகு தூரம் ஓடணும்னார். அப்புறம் என்ன சொன்னார், ஒருவேளை அவருடைய பானம் உங்கள் மேலே விழுந்ததுன்னா பிராணம் போகிறப்போ கூட நீங்கள் ஒரு சகாயம் பண்ணணும். என்னன்னார், ஹே லக்ஷ்மணான்னு கத்திவிட்டு பிராணம் பண்ணும். எப்படின்னார், ராமன் கோரத்தில் கட்டிட்டு இவர் பார்த்தார், இதெல்லாம் நடக்காத காரியம், எனக்கு ராமனை கண்டாலே பயம். ரகாராதி ராமன் மட்டும் இல்லை, ராங்கிற எழுத்து கண்டாலே எனக்கு ரதம்னாலே பயமா இருக்குன்னா. என்ன அந்த ராமன் என்ன ஒரு அடிக்கு அடிச்சார் பாருங்க, அன்னைக்கு விட்டதான அடி அன்னிலிருந்து என்னால தாங்க முடியாதப்பா, நான் இதை பண்ண மாட்டேன்ட்டான். ராவணன் பார்த்தான், பண்ண மாட்டேங்கிறியா, அப்ப நான் கொண்டுடுறேன்ட்டார். அப்புறம் பார்த்தார், நம்ம பிராணம் போறது தீர்மானம் ஆயிடுது, ஒண்ணு ராவணன் கையிலயோ என்ன ராமன் கையில, அவ்வளவுதான் சாய்ஸ் நமக்கு. ஏண்டா சொன்னது ஒத்துக்கல, என்ன இவனே கொண்டு விடுறான், சொன்னது ஒத்துண்டோன்னு வச்சுங்களேன், ராம பாணத்துக்கு இது கிடையாது. ஏன்னா ஒரு தரம் அம்ப விட்டாரு, ஆனால் அது கொல்லாம வரப்போறது இல்ல, தெரியும் அவனுக்கு விவகாரம் என்னாச்சு. இங்க பிராணனை விட அங்கே போறதே பெட்டர் அப்படின்னு கிளம்பின விவகாரம் முழுக்க. அப்ப வந்தான், ரகாராதீனி ராமத்ரஸ்தானி பாரதா ராவணா அப்படின்னு இவர் என்ன இப்படி அந்த அவன் சொல்றான். மனுஷாளுக்கு ஹிதத்தை சொன்னால், நன்மைய சொன்னா சொல்றவாளும் குறைச்சல், சொல்றது எடுத்துக்கிறவாளும் ரொம்ப கஷ்டம். அப்பிய வக்தா ஸ்ரோதா சதுர்லபா, சொல்றவனும் கஷ்டம் கேட்கறவனும் கஷ்டம். அப்படி இருக்கிற காலத்துல நீங்க எப்படி பண்றேன், எல்லோருக்கும் நன்மையை உண்டு பண்றேன். அந்த பரமேஸ்வரன் என்ன பண்ற, அவளுக்கு எப்படியாவது அவ மனசுல பூந்துண்டு அவளுக்கு ஒரு குருநாதரை கொடுத்து அவர் சொல்ல கேட்கிற சாஸ்திரங்களை காதால கேட்டு என்னைக்காவது நம்ம பகவான் அடைய மாட்டோமா எனக்கூடியதான வழியை உண்டு பண்றேன். ஸ்ரேயப்பதோத்யோகினா, எல்லோருக்கும் ஸ்ரேயப்பதத்தை கொடுக்கக்கூடியதான ஒரு செயல்லையே இருக்கள். திருஷ்டா திருஷ்ட மதோபதேச கிருதினா, அதோட இல்ல, காணக்கூடியதான இந்த உலகமோ பார்க்காதான பற்ற உலகங்கள்லையோ ஸ்ருதிகளையோ எல்லாவற்றையும் அது எப்படி அடையிறது எனக்கூடியதான தத்துவத்தை நீங்க ஈஸ்வர அனுகிரக தேவா பும்சாமத்வைத வாசனா மகாபயக்ருதத்ராண த்வித்ராணாம் உபஜாயதே. அந்த சாஸ்திரத்தை வாசிக்கிறது, உபனிஷத்துகளை கேட்கறது, சூத்திரங்களை கேட்கறது, அதுக்கு பாஷ்யத்தை கேட்கறது, அது பரமனுடைய பரம கருணை இருந்தால்தான் முடியும். நம்ம கேட்கணும்னு நினைக்கிறோம், சந்தர்ப்பமே கிடைக்காது. எத்தனையோ பேர் சன்னியாசம் வாங்கிட்டு சொல்றவா இல்லாம உபாசனம் பண்ணிட்டு இருக்கா. இங்க நினைக்கிறோம் நம்ம சன்னியாசம் வாங்கிண்டாச்சு, தினமும் வேதாந்தத்தை ஆரஹா உபாசீதா ஆரஹா வேதாந்த சிரவணம் குறியார். சன்னியாசம் வாங்கிட்டவா யதீஸ்வரால் அவன் என்ன பண்ணணும், தினந்தோறும் வேதாந்தத்தை கேட்கணும், சொன்னாத்தானே கேட்க முடியுங்கிறான். யார் சொல்ற கடைசியா, அட்லீஸ்ட் யாராவது அந்த சாதுர்மாசிய சமயத்திலேயாவது சொல்வாளான்னு காத்துருக்கேன். ஏண்டர் அதை சொல்றதே கொஞ்சம் ஹித்தமா இருக்கணும், முடியும் சொல்றது புரிகிறா போல சொல்லணும், தினந்தோறும் சொல்லணும். யார் சொல்றா, கேட்கணுங்கிறது அது சன்னியாசிகளுக்கு நித்திய விதி. அதே போல சன்னியஸ்ய சிரவணம் குறியாது, சன்னியாசம் பண்ணிட்டு என்ன பண்ணணும், சிரவணம் பண்ணணும். என்னது ஊர்வம் இல்லை கதையன், வேதாந்தத்தை சிரவணம் பண்ணும், தினந்தோறும் வேதாந்தத்தை சிரவணம் பண்ணும். யார் சார் வந்து சொல்ல போறா, அதுக்காக என்ன பண்ணிவிட்டா, இப்பாவது ஏதோ மெட்ராஸ்ல ஏதோ சொல்லிட்டு இருக்க, கிராமாந்தரத்துல யார் சொல்வா, அவ காட்டில்னா இருக்கணா, காட்டுல யாரு சொல்வா, ரொம்ப சிரமமா இருக்கு. அதுக்காக என்ன பண்றதுன்னு, ஓம்கார உபாசம் சொல்லி கொடுத்துடும் அவளுக்கு. எப்புனரேத திரிமாத்திரேன ஓமித்யேதேனை அக்ஷரம் உபத்யாயிதா ச தேஜசு சூரிய சம்பன்னா அப்படின்னு இந்த ஓங்கார உபாசனையினாலேயே அவ பிரம்மலோகத்துக்கு போற, அங்கே சிரவணம் கிடைக்கிறது, அங்கே மோட்சத்தை அடைக்க போற. ஆகையால் வேதாந்த சிரவணம்ங்கிறது அவ்வளவு சுலபம் இல்லை. பகூனாம் ஜன்மநாமந்தே ஜானவான்மாம் பிரபத்தியதே வாசுதேவ சர்வமிதி ச மகாத்மா சுதுர்லபா அப்படின்னு உன்னுடைய அனுகிரகத்தினால்தான் கிடைக்குமா. திரஷ்டா திரஷ்ட மதோபதேச கிருதினா, இந்த லோகத்தில் இருக்கக்கூடியதான பத பதார்த்தம்

0: கர்மங்களையும் பரலோகத்துக்காக சொல்லக்கூடியதான ஸ்ருதிகள்லாம் எதை சொல்றாலோ அந்த விஷயங்களை அடையக்கூடியதான வழியும் உபதேசம் பண்ணி கொண்டிருக்கீங்க நீங்க. திருஷ்ட அதிருஷ்ட மத உபதேசக்ருதினா இப்படி நீங்க. சோ ஒரு சாஸ்திரம் நம்ம வாசிக்கணும், உபனிஷத்துகளை நமக்கு கேட்கணும்னா பரமனுடைய அனுகிரகம், திவ்ய அனுகிரகம் வேணும். பல பிறவைகள்ல நமக்கு ஆச்சாரியனுக்கு நமஸ்காரம் பண்ணியிருக்கணும், கோவிலுக்கு போய் பகவான அடைஞ்சிருக்கணும். தமேதம் வேதானுவசனேன பிராமணா விதிசந்தி யஜ்ஞேன தானேன தபசா அநாசகேன. பல பிறவைகள்ல பண்ணினதான வேதாத்தியனங்கள் என்ன, விரதங்கள் என்ன, தபஸ் என்ன, ஜபம் என்ன, இவைகள்லாம் பண்ணினத்தினால, யஜ்ஞ யாகாதிகள்லாம் பண்ணினத்தினால உங்களுக்கு கேட்கக்கூடியதான வாய்ப்பு வருது. கேட்ட பிறகு புரியறதா இல்லையோ அது அப்புறம், கேட்கிற வாய்ப்பே இது கஷ்டம்ங்கிறது சாஸ்திரம். அதுக்கு கொடுக்கிறவர் அனுகிரகம் பண்ற திருட்டா திருட்ட மதோபதேச கிருதினா பாக்கியாபியந்தர வியாதினா பாக்கியாந்தர வியாதினா. எங்க இருக்கள் நீங்க? எல்லோருடைய இதயத்திலையும் இருக்கள், வெளியிலையும் இருக்கள். தாங்கள் இல்லாத இடம் இல்லை, எல்லா இடத்துலையும் வியாபிச்சிருக்க, ஒவ்வொரு இடத்துலையும் இருந்துருக்க. வெளியில இருந்தா மட்டும் போறாதுன்னு இதயத்துக்குள்ளேயே இருக்கள். என்ன, என் இதயத்துக்குள்ள இருந்தா தானே, என் இதயத்துக்குள்ள இருக்க கூடியதான கவலை அவருக்கு தெரியும்.
1: ஓம் நம சிவாய். You are listening to shaivam.org radio, the 24/7 spiritual channel from shaivam.org. ஓம்.

0: ஓம் நம சிவாய. சைவம் டாட் ஆர்கின் அன்பான நேயர்களை, அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது ஆறு தரிசனங்கள். தலைப்பு நியாய பாதகிருத்யா. வழங்குபவர் திரு ராமகிருஷ்ணன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
1: ஸ்ரீ குருப்பியோ நம. ஹரி ஓம். ஓம் நிதாய ஹிருதி விஸ்வேஷம் விதாய குரு வந்தனம் பாலானாம் சுகபோதாய கிரியதே தர்க்க சங்கிரஹ. அத அனுமான பரிச்சேத. அத அனுமானம், அது அனுமானம், அனுமதி கரணம் அனுமானம் அப்படின்னு பார்த்தோம். அனுமதிக்கு அனுமான ஞானம், அனுமானமானது கரணமானது அப்படின்னு சொல்லிட்டு. சரி, பிரத்யக்ஷ அனுமான யோகோ காரியகரண காரியகாரண பாவ சங்கதி சங்கத்தி அபிப்பிரேத்திய பிரத்யக்ஷ அனந்தரம் அனுமானம் நிரூபயதி. பிரத்யக்ஷமும் அனுமானமும் காரியகாரண காரியகாரண பாவ சங்கதி எங்கிருக்கு, காரியகாரணம் இருக்கு. அதாவது பிரத்யக்ஷம் காரணமாறுது, அனுமானம் காரியமாறுது. காரிய காரணம் எப்படி சங்கத்தியங்கிறது சம்பந்தம் எப்படி அப்படின்னு சொல்லி சொன்னா, பிரத்யக்ஷமானது காரணமாறுது. பிரத்யக்ஷ காரணத்தை வச்சுட்டு அனுமானத்தை நீங்க காரியமா அடையிறீங்க. எப்படின்னு சொல்லி சொன்னா, எல்லாத்துக்கும் ஆதாரம், மத்த எல்லா பிரமாணத்துக்கும் சப்த பிரமாணத்தை விடுங்க, மத்த எல்லா பிரமாணத்துக்கும் ஆதாரம் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, அது பிரத்யக்ஷம் தான். பிரத்யக்ஷத்தை உபஜீவமா வச்சுட்டுதான் மத்த எல்லாமே ஜீவிக்கிறது. பிரத்யம் தான் எல்லாத்துக்கும் ஆதாரமா இருக்கு. அதனால இப்படி இங்க அனுமானத்துக்கு பிரத்யம் ஆதாரமா இருக்க முடியும். காரிய அந்த காரண காரிய அந்த சம்பந்தம் எப்படி உண்டாகுது அப்படின்னு பார்த்தா, அனுமானம் பண்றோம் ஒரு விஷயத்த. அனுமானம் பண்ணும்போது லிங்கத்தை நீங்க பாக்குறீங்க, ஒரு குறிய பாக்குறீங்க. குறிய பார்த்து குறி மூலியமா தான் அனுமதி ஞானத்தை அடைகிறீங்க. நீங்க புகை அப்படிங்கிற ஒரு குறி, அது பிரத்யமா அடையணும். நீங்க பிரத்யமா நெருப்ப பார்க்காம இருக்கலாம், ஆனா புகை அப்படிங்கிற குறிய நிச்சயமா பார்த்தே ஆகணும். அதனால பிரத்யமானது இங்க காரணமானது. அந்த புகை மூலியமா நீங்க அனுமானம் அப்படிங்கறத செஞ்சு அந்த அனுமதி ஞானத்தை அடையறதுனால இங்க அது காரியமானது. அனுமிதேகே கரணம் அனுமானம் இத்தியர்த்த. அனுமதிக்கு காரணம் என்ன? அனுமானம். அதனாலதான் உபஜீவகத்தம் உபஜீவியத்தம் அப்படின்னு சொல்லி சொல்லுவான். உபஜீவகத்தம் காரியத்தம், உபஜீவியத்தம் காரணத்தம். தச்ச லிங்க பராமர்சம் ஏவேதி நிர்தேஷயதி நிவேதயிஷ்யதே. அப்போ தச்ச லிங்க பராமர்சம் ஏவைதி நிவேதயிஷ்யதே. அந்த லிங்க பராமர்சம் தான் அது அப்படின்னு சொல்லிட்டு இங்க அதை வந்து சித்தம் பண்றாங்க. சரி, குடாராத வதவியாப்தி வாரணை அனுமதி இது அனுமதிக்கரணம் அனுமானம் அப்படிங்கறத பதக்கிருத்தியம் பண்றாங்க. அனுமதிக்கரணம் ஏன் சொல்லணும் அப்படின்னா, இல்லாட்டி அனுமதினு சொல்லலன்னா கரணம் அனுமானம்னு சொல்லி சொன்னா பாணி முதல் எல்லாமே கரணம் ஆயிடுறதுனால அதுவும் வந்து அனுமதி. நீங்க பண்ண போன லட்சணம் அனுமானத்துக்கு, ஆனா லட்சணம் போனது மத்த பாணி கிணை எல்லாத்துக்கும். தச்ச அனுமானம் சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா, பிரத்யக்ஷம் மிதிதான், மிதினா ஞானம். எதனால நீங்க அளக்குறீங்களோ, எதனால அடையறீங்களோ அது அந்த ஞானம். மிதிகரணம் அதுவும் அதனால அங்க போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மாங் மானி அப்படிங்கிற தாத்துவலால உண்டாருது. பர்வதோ வன்னிமான் தூமாதிதி ஒரு அனுமானம் பண்றீங்க. அந்த இடத்த பர்வதோ வன்னிமான் அப்படிங்கறது தான் அனுமதி, அதுதான் காரியம். அந்த பர்வதோ வன்னிமான் அப்படிங்கிற அந்த அனுமதி அடையறதுக்கான என்ன செயலோ, அந்த பராமர்சம் தான், என்ன ஞானமோ அதுதான் வியாபாரம். அதனால உண்டாருது அனுமானம், அது வியாப்தி ஞானம். வியாப்தி ஞானம்னு சொல்லி சொன்னா எந்த இடத்துல சாத்திய அபாவத் விருப்தி இருக்கோ அதுதான் வியாப்தி. அதாவது எத்தனை தூமனா தத்திர வன்னி இது சாகச்சர நியமோ வியாப்தின்னு சொல்லி சொல்லுவோம். அதாவது தொடர்ந்து எல்லா இடத்துலயும் இருக்கிற மாதிரி இருக்கணும். மூணு நாலு இடத்துல பாத்துட்டீங்களா, அதுதான் சகச்சர நியமம். அது இங்க இருக்கு. பராமர்ஷ ஜன்யம் ஞானம் அனுமதி, பராமர்ஷ ஜன்யம் ஞானம் அனுமதி அப்படின்னு சொல்லிச்சிருக்கு. அனுமதினானது பராமர்ஷ ஜன்யம் ஞானம், அனுமானத்துக்கு அனுமதி கரணம் சொல்லியாச்சு. இப்ப அனுமதினான்னு சொல்லுங்க அப்படின்னு கேட்டா, பராமர்ஷ ஜன்யம் ஞானம், பராமர்ஷத்தினால என்ன ஞானத்தை நீங்க அடைறீங்களோ அதுக்கு பேரு அனுமதி. நானும் அனுமதியரேவ துர்நிருபத்துவாத் தத் கடித அனுமானம் அப்படி துர்நிரூபம் இது அதாக ஆக பராமர்சி. ஃபர்ஸ்ட் அனுமதியே நீங்க நிரூபிக்கல, அனுமதியை நிரூபிக்காம அனுமானத்துக்கு போயிட்டீங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் அனுமதி தான் பிரத்யம் நாலு வகையான ஞானம்னு சொல்லி சொல்லியாச்சு. யதார்த்தமா யதார்த்தம்னு பிரிக்கும் போது அதுல யதார்த்தத்தை நாலு வகை அப்படின்னு சொல்லி சொல்லியாச்சு. பிரத்யம் பிரத்யம் அனுமதி உபமிதி சாப்தம்னு சொல்லிட்டு, இப்ப அத்தத் காரணம் பிரத்யம் அனுமானம் உபமானம் சாப்தம் சப்தம்னு சொல்லி சொல்லியாச்சு. கரணத்தை தான் நீங்க நிரூபிச்சுட்டு இருக்கீங்க அனுமானம் சொல்லிட்டு. அந்த அனுமதியே நிரூபணமாகல, அது கருதிக்கு போயிட்டீங்களே நீங்க. ஃபர்ஸ்ட் அனுமதினா என்னன்னு சொல்லுங்க அப்படின்னு கேட்டா அனுமதினா சொல்றாரு பராமர்ஷ ஜன்யம் ஞானம் அப்படின்னு. பிரத்யக்ஷாத வதிவியாப்தி வாரணை பராமர்ஷ ஜன்யமிதி. ஜன்யம் ஞானம்னு சொல்லிட்டானா போதும், பிரத்யக்ஷம் அது வந்துடும். ஜன்யம் ஞானம் தான் பிரத்யக்ஷம் கூட, இந்திரியார்த்த சன்னிகர்ஷ ஜன்யம் ஞானம் அது. அதனால அங்கேயும் வந்து லட்சணம் போயிடும். அதனால என்ன பண்ணணும், பராமர்ஷ ஜன்யம் அப்படின்னு சொல்ல வேண்டிய பராமர்ஷங்கிற வார்த்தை கொடுக்கலன்னா இந்த பிரத்யக்ஷம் முதலீதுலயும் போயிடும். அதனால பிரத்யக்ஷம் அனுமானம் எல்லாமே ஜன்யம் ஞானம் தான், அங்கேயும் போயிடும். அதனால அதை நிராகரிக்கிறதுக்கோசரம், அதை நிவாரணம் பண்றதுக்கோசரம் பராமர்ஷம் அப்படிங்கறத சேர்க்கிறீங்க. சரி, பராமர்ஷ தம்சவாரணாய ஞானம் இது பராமர்ஷம். சரி, அதுக்கு பராமர்ஷ ஜன்யம் ஞானம்னு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லையா? பராமர்ஷம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பராமர்ஷ ஜன்யம்னு சொல்லிட்டாலே போதுமே. ஞானம் எதுக்கு சேர்க்கணும்? பராமர்ஷம் தான் நீங்க சொல்லணும். பராமர்ஷ ஜன்யம் அனுமானம் அனுமதினு சொல்லி சொல்லிட்டா போதுமே அப்படின்னா அப்படி சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா பராமர்ஷத்தினால ஜன்யம் தான் பராமர்ஷ ஜன்ய பராமர்ஷ துவம்சமும், பராமர்ஷ துவம்சமும் பராமர்ஷத்தினாலதான் உண்டாருது. அதனால பராமர்ஷ ஜன்ய ஞானம் அப்படின்னு சொல்லி தனியா சொல்லணும், துவம்சத்தை நிராகரிக்கிறதுக்கோசரம். ஏன்னா துவம்சம் வந்து ஞானம் இல்ல. அதனால பராமர்ஷ பிரத்யக்ஷ வாரணாய ஹேத்து அபிஷேகம் இது அபி போத்தியம். ஹேத்து அபிஷேகம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க சொல்லணும். ஏன் அப்படின்னு சொல்லி சொன்னா பராமர்ஷ பிரத்யக்ஷத்துக்கு இல்லாட்டி லட்சணம் போயிடும். அதனால லட்சணம் எப்படி இருக்கும், ஹேத்து அபிஷேகத்வே சதி பராமர்ஷ ஜன்யத்வே சதி ஞானத்வம் அப்படின்னு இருக்கும். ஹேத்து அபிஷேகத்வே சதி பராமர்ஷ ஜன்யத்வே சதி ஞானத்வம், அதுதான் லட்சணம் பதக்கிருத்தியத்துல. அதுதான் லட்சணம் ஆக்சுவலி, அது ஃபுல்லா வரலாங்க. அடுத்தது பராமர்ஷம், பராமர்ஷம் திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்கீங்க. பராமர்ஷம்னா என்னன்னு சொல்லுங்கயா அப்படின்னு கேட்டா, வியாப்தி விசிஷ்ட பட்ச தர்மதா ஜானம் பராமர்ஷ. வியாப்தி கூடியதான பட்ச தர்மதா ஜானம் தான் பராமர்ஷம். யதா வன்னி வியாப்திய தூமவான் அயம் பர்வத இது ஜானம் பராமர்ஷத ஜன்யம் பர்வதோ வன்னிமான் இது ஜானம் அனிதி. அப்போ உதாரணம் என்னன்னா, வன்னி வியாப்பிய தூமவான் அயம் பர்வத, வன்னினால் வியாபிக்கப்பட்ட வன்னி வியாபிச்சதான தூமம் உடையது இந்த பர்வத்தம், இந்த மலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றீங்க. இது பராமர்ஷம். இந்த பராமர்ஷ ஜன்யம் தான் அனுமதினு சொல்லியிருக்கு. இந்த பராமர்ஷத்தினால, இப்படிப்பட்ட பராமர்ஷத்தினால என்ன ஞானம் அனுமதி வர்றது அப்படின்னு கேட்டா, பருவத்தோ வன்னிவான் மலை நெருப்புடையது அப்படிங்கறதுதான் ஞானம். நெருப்பு புகை சூழப்பட்டதான நெருப்புடையது இந்த மலை அப்படின்னு சொல்லிட்டு பராமர்ஷம். அந்த பராமர்ஷத்தினால நீங்க அடையிற ஞானம் என்ன, நெருப்பு புகை மலை நெருப்புடையது அப்படின்ட்டு, இதுதான் அனுமதி. ஏன்னா பராமர்ஷ ஜன்யம் அனுமதினு சொல்லிருக்கு, பராமர்ஷ ஜன்யம் ஞானம் அனுமதினு சொல்லிருக்கு. பராமர்ஷ ஜன்யம் ஞானம் சொல்லி சொன்னா இந்த பராமர்ஷம் என்னது, புகை சூழ்ந்ததான நெருப்புடையது மலை அப்படின்ட்டு, இது பராமர்ஷம். இந்த பராமர்ஷத்தினால மலை நெருப்புடையதுங்கிறது அனுமதி. ஜன்யம் தானே, அதனால அனுமதி. வியாப்தி விசிஷ்டேதி வியாப்தி விசிஷ்ட பக்ஷ தர்மதா ஞானம் சொல்லி, வியாப்தி விசிஷ்டம்னு சொல்லி சொன்ன விஷயிதா சம்பந்தேன வியாப்தி விசிஷ்ட பக்ஷ தர்மதா ஞானம் பராமர்ஷ இத்யர்த்த. விஷயிதா சம்பந்தேன, ஒரு விஷயிதா ஒரு சம்பந்தம் உடையதாக, விஷயிதா அப்படின்ற சம்பந்தத்தோட பக்ஷ தர்மத்தோட ஞானம்ன்றதுக்கு அனுமி பராமர்ஷம்னு பேரு. கடாதி ஞான வாரணை பக்ஷ தர்மதா, இது இதுல பதக்கிருத்தியம் பண்ணணும்னு சொல்லி சொன்னா பக்ஷ தர்மத்தான் சொல்ல வேண்டியது எதுக்கு, வியாப்தி விசிஷ்ட அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு, வியாப்தி விசிஷ்ட பராமர்ஷ அப்படின்னு சொல்லி சொல்லிட்டா போதுமே அப்படின்னு சொல்லி சொன்னா, கடம் முதலியதெல்லாம் கூட வியாப்தி விசிஷ்டம் தான். எல்லா இடத்தையும் வியாப்தி கொண்டு வர முடியும். எதெல்லாம் இந்த மாதிரி உருண்டியா இருக்கோ அதெல்லாம் பானை, எதெல்லாம் களிமண்ல செய்யப்பட்டதோ அதெல்லாம் பானை, ரெண்டு கப்பாலம் சேர்ந்தது செய்யப்பட்டது பானை அப்படின்ட்டு எல்லாத்தையும் நீங்க பானை மாதிரி எல்லா இடத்தையும் இந்த மாதிரி வியாப்தி என்ன வியாப்தியானா கொண்டு வர முடியும், அப்ப அங்கெல்லாம் போயிடும். அதனால நீங்க என்ன பண்ணணும், பக்ஷ தர்மதா ஞானம்னு சொல்லி சொல்ல வேண்டியிருக்கும். தூமவான் பர்வத ஹிதி இத்தியாதி ஞான வாரணாய வியாப்தி விஷ்டேதி. பக்ஷ தர்மதா ஞானம்னு சொல்லி சொல்லிட்டா போதுமே, பக்ஷ தர்மதா ஞானம்னு சொல்லி சொல்லிட்டா தூமவான் பராயம் பர்வத அப்படின்னு சொல்லி மாத்திரம் ஞானம் உண்டாகும். அது நிராகரிக்கிறதுக்கோசரம் பண்ணி வியாப்தி அப்படின்னு சொல்லி சொல்றதுக்கு அங்க வியாப்தி விசிஷ்டம்னு சொல்லி சொல்லணும். பராமர்ஷ ஜன்யத்துவம் இத்தியர்த்த, பராமர்ஷ ஜன்யம் இத்தியர்த்த, தத் ஜன்யம்னு சொல்லி சொன்னா பராமர்ஷ ஜன்யம் அப்படின்னு அர்த்தம், ததுனா பராமர்ஷம் அப்படின்னு அர்த்தம். இங்க எத்த எத்திர வியாப்தினா வியாப்தி விசிஷ்ட தூமவான் அப்படின்னு சொல்லி, வியாப்தி விசிஷ்ட பட்ச தர்மதான்னு சொல்லி சொன்னீங்களே, இப்ப வியாப்தினா என்ன அப்படின்னு கேட்டா, வியாப்தினா எத்த எத்திர தூமஹ தத்திர வன்னி இது சாச்சரிய நியம, சாச்சரிய நியமோ வியாப்தி தான் லட்சணம். அந்த வியாப்திய அபிநயத்தோட சொல்றது, இதுக்கு அபிநயம்னு பேரு. ஒரு அபிநயம் பிடிச்சு காமிக்கிற மாதிரி, எங்கெல்லாம் போக இருக்கோ அங்கெல்லாம் நெருப்பு இருக்கு அப்படின்னு உங்களுக்கு ஒரு லைன்ல காமிக்கிறது, சம்பந்தத்தோட காமிக்கிறது, அதுதான் இங்க வியாப்தி. சாச்சரிய நியமக, தொடர்ந்து எல்லாத்தையும் பார்க்கக்கூடிய பொதுவான நியமத்துக்கு வியாப்தின்னு பேரு. மூணு நாலு இடத்துல இந்த வியாப்தியானது ஃபிட்டா எடுத்து நான் பொருந்திடுச்சு அப்படின்னு சொல்லி சொன்னா அந்த அதுதான் வியாப்தி, நீங்க எடுத்துட்டுலாம். ஆனா இந்த வியாப்தி கரெக்டா இருக்கணுங்கிறது இல்ல எல்லா இடத்துலயும், அது சில இடத்த தப்பா ஆகும், அப்போ வியாப்தி மாறும். நான் சொன்னேன் முதல்ல இந்த வியாப்தியை பத்தி சொல்லும்போது மூலத்துல ஒரு சின்ன கோழி கொஞ்சம் பத்தி சொன்ன, மூணு மாசம் அந்த இடத்துல நெல் இருந்ததுன்னா பிரச்சனை இல்லைன்னு அது வியாப்தி இருக்கு, ஆனா என்னது மூணாவது மாசம் கழுத்து திரிக்கிறான், அப்போ வியாப்தி தப்பாயிடுது. அதோட வியாப்தி இவ்வளவு நாளைக்கு நெல் இருந்தா பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி, நெல் இருக்கு ஆனா பிரச்சனை இல்லைங்கிற வியாப்தியானது மாறி போயிடுறது. அப்போ வியாப்தி மாறலாம், இது மாத்திரம் இல்ல, சயின்ஸ் இன்னைக்கு மாறிட்டே இருக்கு, டெய்லி மாறிட்டே இருக்கு. சயின்ஸ் அப்படி டெவலப் பண்ணிட்டே இருக்கு, அப்படிமா டெவலப் என்ன ஆயிட்டு இருக்கு, மாத்திட்டே இருக்காங்க. அது போய் டெவலப்மெண்டா இல்ல இல்ல இல்ல. தாமஸ் ஆல்வா எடிசன் கேட்டாங்களாம், ஒரு பல்பை கண்டுபிடிக்கிறதுக்கு 100 கணக்கான எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிருக்காரு மனுஷன், எல்லாத்தையும் நோட் பண்ணிருக்காரு. ஏன் நோட் பண்ணிருக்காருன்னு சொல்லி சொன்னா, திருப்பி அதே எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி தப்பு பண்ணிட கூடாது, அதனால நோட் பண்ணி வச்சிருப்பாரு. அப்ப யாரும் வந்து கேட்டாங்களாம், என்ன புத்தகம் ஃபுல்லா இவ்வளவு தப்பு பண்ணிருக்கீங்களா, அப்படின்னா இவ்வளவு தப்பு நடந்திருக்கா அப்படின்னா, இல்ல இல்ல இல்ல இல்ல இதெல்லாம் இல்லன்னு டிஸ்மிஸ் பண்றதுக்கு நான் இது செய்ய வேண்டியது இருந்தது அப்படின்னா. அது மாதிரி நீங்க இதெல்லாம் இல்லன்னு டிஸ்மிஸ் பண்றதா ஆயிடும். அங்க வியாப்தி விஷ்ட பக்ஷ அசாச்சர நியம எத்த எத்த தூமஹ தத்திர அக்னிஹி இது வியாப்தேகே நியம அபிநயம். அபிநயம் இதுதான், எங்க எங்கெல்லாம் புகை இருக்கோ அங்கெல்லாம் நெருப்பு இருக்கு அப்படிங்கறது வியாப்தியோட அபிநயம். எத்த சாச்சரிய நியமேதி லட்சணம், சாச்சரிய நியமோ வியாப்தி. எத்த சாச்சரிய நியம, எங்க சாச்சரிய நியமம் இந்த மாதிரியான சாச்சரிய நியமம் இருக்கோ அதுக்கு பேர் தான் வியாப்தி அப்படிங்கிறது லட்சணம். சாச்சரதீதி சகச்சரக தத்திபாவ சாச்சரியம். சாச்சரியம் அப்படின்னு சொல்லி சொன்னா என்ன, சகச்சரக சகச்சரதீதி சகச்சரக, ஒன்றாக இருப்பது அப்படிங்கிறது சகச்சரம். அதனுடைய பாவம் அதனுடைய தன்மை அப்படிங்கறதுனால சகச்சரியம் அப்படின்னு அர்த்தம். தத்திபாவ அப்படின்ட்டு நல் மாதிரி அண் மாதிரியான பிரத்தியம் வந்து சாகச்சரியம் அப்படின்னு அர்த்தம். இப்போ சமான அதிகரண்யம் இத்தியர்த்த இது ஆவது அப்படின்னா சகச்சரியம்னு சொல்லி சொன்னா சமான அதிகரணத்துல ஒரே நிலையில எது இருக்கோ அது அப்படின்னு பொருள். அதாவது தொகையும் நெருப்பும் ஒரே இடத்துல இருக்கணும், ஒரே நிலையில இருக்கணும். தொகை ஒரு இடத்துல பாத்தீங்க, நெருப்பு இன்னொரு இடத்துல அனுமானம் பண்ண முடியாது. நீங்க இந்த மலையில புகையை பாக்குறீங்க, அடுத்த மலையில போய் இங்க நெருப்பு இருக்குன்னு சொல்லக்கூடாது, அது சாச்சரிய நியமம் இல்ல. ஒரே அதிகாரத்துல இருக்கணும், ஒரே நிலையில இருக்கணும், அதுதான் சாச்சரிய நியாயம் பேரு. தஸ்ய நியமோ வியாப்தி இருக்கேன், சமானாதிகரணத்துல இருக்கிற ஒரு நியமம் எதுவோ அதுக்குதான் வியாப்தின்னு பேரு. அவ்வியபிசாரித்தம், அது மாத்திரம் இல்லாம இருக்கணும். அவ்விபிச்சாரிய மாற்றம் இல்லாம வெவிச்சாரி அபாவ தச்ச வெவிச்சார அபாவ, மாற்றம் இல்லாம தவறு இல்லாம எல்லா இடத்தையும் இதை பாக்கணும். நீங்க ஒரு இடத்துல மாத்திரம் இடத்துல இல்ல அப்படின்னு சொல்லி சொன்னா அது ஏதோ பிரச்சனை இருக்கு அப்படின்னு அர்த்தம். அப்போ இந்த இப்ப பாருங்க, மேல பத்ரிநாத்தோ இல்ல கேதார்நாத்தோ போறீங்க, பத்ரிநாத்த கரம் குண்டு இருக்கு, கேதார்நாத்ல கீழே கௌரி குண்டுல கரம் குண்டு இருக்கு, சூடான தண்ணி கிடைக்கிறது, தொகை தெரியறது, நெருப்புன்னு சொல்ல முடியும். அதுக்கு காரணம் வேற கண்டுபிடிப்போம், தொகை இல்லாது வாஸ்ப் அப்படிமோ அதுக்கு பேர் இங்கில, அது அந்த நீராவி கீழே சூடு இருக்கு, நீராவி வர்றது. சரி, இப்போ அந்த தண்ணி சூடா இருக்கு, எங்கெல்லாம் தண்ணி இருக்கோ அங்கதான் தண்ணி சூடா இருக்கணும் அப்படின்னு நியமம் தான் கொண்டு வர முடியுமா நம்ம இல்ல, இல்லாட்டி மலையில இருக்கிற தண்ணி எல்லாம் சூடா இருக்கும்ன்ற நியமம் தான் கொண்டு வர முடியுமா? பக்கத்துல இன்னொரு போட ஓடின்னு இருக்கு, அதுல தண்ணி சில்லுன்னு இருக்கு, சரஸ்வதி நதி ஓடின்னு இருக்கு, தண்ணி சரியான சில்லுன்னு இருக்கும் பத்ரிநாத்ல. அப்போ சாச்சரிய நியமம் அங்க வர்றது இல்ல, அதனால இங்க எல்லா இடத்துலயும் தவறு இல்லாம அந்த சம்பந்தமானது இருந்துட்டே இருக்கணும், எல்லா இடத்துலயும் இருக்கணும். இது இருந்ததுன்னா அது கண்டிப்பா இருக்கணும். அது சொல்லுவாங்கல்ல, எங்கயா கிருஷ்ணம்னா ராமன் எங்க இருப்பானோ அவன் அங்கதான் இருப்பான் அப்படின்னு சொல்லி சொல்லுவான். அப்படின்னா அர்த்தம் பலராமனோ இல்ல ராமனோ, இவங்க பலராமனோ இல்ல கிருஷ்ணனோ, இவங்க ரெண்டு பேரும் பிரிக்க முடியாது, அந்த மாதிரி ஒரு சம்பந்தத்தோட இருக்காங்க. அப்ப இவன் எங்க இருக்கானோ அவன் அங்க இருப்பான் அப்படிங்கிற அந்த சம்பந்தம், அந்த சாச்சர நியமம் அதுக்குதான் பேரு. விபிச்சாரஸ் சாத்தியபாவ குருத்தித்வம். அப்போ விபிச்சார அப்படின்னு சொல்லி சொன்னா, விபிச்சாரம்னு சொல்லி சொன்னா, தவறு அப்படின்னு சொல்லி சொன்னா, சாத்திய அபாவத்து விருத்தி, சாத்திய அபாவத்தை உடையதான நிலை இருப்பு. சாத்தியமானது இல்லாததுதான் வெவிச்சாரம். எந்த சாத்தியத்தை நீங்க நிரூபிக்க போறீங்களோ அந்த நெருப்பானது இல்லாத நிலை வெவிச்சாரம். அது இல்லாத சாத்திய அபாவது விருத்தித்வம் வியாபிருத்தி பௌரியவசன்னம். அதனால சாத்திய அபாவது விருத்தித்வம் தான் சாத்திய அபாவது விருத்தித்வம், சாத்தியம் இன்னும் இல்ல உள்ளதாக இருத்தல் நிலை அப்படிங்கிறது தான் வியாப்தி. வியாப்தியோட லட்சணம் மானசம் வன்னிமது, மகானசம் வன்னிமது தூமா இத்தியாதோ சாத்திய வன்னி ததவாவான் ஜலஹிரதாதி தது விருத்தித்வம் நௌகாதோ அவருத்தித்வம் பிரகிருத்தே ஹேத்துபூதே தூமே இது கிருத்வா லட்சண சமன்வய. இந்த லட்சணம் எனக்கு புரியலையே அப்படின்னு சொல்லி சொன்னா அந்த லட்சணத்துக்கு சமன்வயம் பண்றாரு. எப்படின்னா மகானசம் வன்னிமது தூமா அப்படின்னு ஒரு லட்சணம் இருக்கு, மகானசம் மகானசம் சமையலறை எப்படிப்பட்டது வன்னிமான், அது புகையுடையது நெருப்புடையது, சமையலறை நெருப்புடையது, ஏன் புகை இருப்பதால் அப்படிங்கறது லட்சணம். இந்த சாத்தியத்துல இந்த இடத்துல சாத்தியம் என்ன, நிரூபிக்க போறது என்ன, நெருப்பு. அதுக்கு ஹேத்து என்னது, தூமம். இந்த சாத்தியம் சாத்திய அபாவத்து அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கு, சாத்தியத்து சாத்தியமானது நெருப்பு, சாத்திய இன்மை நெருப்பின்மை, சாத்தியம் நெருப்பு, சாத்தியின்மை நெருப்பின்மை, ஆனா சாத்தியபாவம் சாத்தியபாவம் சாத்தியின்மை நெருப்பின்மை. நெருப்பின்மை எங்க இருக்கு, நீர்ல, அதுல விருத்தித்வம், அதுல இருத்தலுடையது எது, நௌகா முதலியது, அதுல படக முதலியது விருத்தித்வம், மீன் படக முதலியது விருத்தித்வம். அவருத்தித்வம் இன்மையுடையது என்னது, இங்க என்னத்தை பார்த்துட்டு இருக்கோமோ அது. அப்படி சாத்திய அபாவது அவருத்தித்வம் அதுதான் லட்சணம். சாத்தியம் நெருப்பு, சாத்திய அபாவம் நெருப்பின்மை. சாத்தியாபாவது, சாத்தியாபாவத்தை உடையது நீர், நீர்நிலை. அந்த நீர்ல விருத்தி இருத்தல் உடையது. தண்ணியில மீன் இருக்கலாம், குடகு இருக்கலாம், முதல இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம். விருத்தி இன்மை அவருத்தி, அது எதுல? சமையல் அறையில. புரிஞ்சுதா? ஒரு ஒரு பதத்துக்கும் லட்சண சமன்வயம் பண்றோம். சாத்திய அபாவத்து அவருத்தித்வம், சாத்திய அபாவது அவருத்தித்வம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கு. லட்சணம் தான் சாத்திய அபாவத்து, அபாவ அபாவம்னு சொல்லி சொன்னா இன்மை. அபாவத்னா இன்மை உடையது அர்த்தம். அவருத்தித்வம்னா விருத்தி இன்மை. சாத்தியம் இங்க நெருப்பு. சாத்திய அபாவம் நெருப்பின்மை. சாத்திய அபாவத்து நெருப்பின்மை உடையது நீர்நிலை. நீர்நிலையில் விருத்தி இருத்தல் உடையது என்னது? நீர்நிலையில என்ன இருக்கும்? மீன். அவருத்தி நீர் இல்லாதது நம்மளுடைய சமையலறை. அதுல சமையலறை அங்க நீர் இதுல வச்சிருக்க முடியாது, நீர்நிலையில இருக்காதே. அப்படி சாத்திய அபாவது அவருத்தித்தம், அதுதான் இங்க வியாப்தியோட லட்சணம். தூமவான் வண்ணே ரித்யாதோ சாத்தியோ தூம தபாவது அயோகோலகம் தது விருத்தித்வம் ஏவ வன்யாதோ இது நாதி வியாப்தி. தூமவான் வன்னி தீத்தியாதோ, தூமவான் வன்னி புகையுடையது நெருப்பு அப்படிங்கறதுல சாத்தியம் என்ன? தூம. சாத்தியம் என்ன? இங்க நம்ம நிரூபிக்க போறது என்னது? புகை. புகையின்மை சாத்திய அபாவத்து, புகையின்மை சாத்திய அபாவத்து. புகையின்மையுடைய விருத்தி எங்க இருக்கு? புகையின்மை எங்க இருக்கு? நெருப்புருண்டையில. நெருப்புருண்டைன்னு சொல்லி சொன்னா இரும்புருண்டை, இரும்பு நெருப்ப கொதிக்கும் போது அதுல புகையின்மை. நெருப்பு இருக்கானா? புகையின்மை. அப்போ தது விருத்தித்வம், அந்த இடத்துல விருத்தித்வம் இருக்கு. நெருப்பின்மையில நெருப்பு இருக்கு, ஆனா புகை இல்ல. அதனால தது அபாவத்து இருக்கு, நெருப்பின்மை இல்ல. புகையின்மை இருக்கு, ஆனா நெருப்பின்மை இல்ல. அதனால லட்சணம் பொருந்தது, பிரச்சனை இல்லை எங்க விட்டு. ஏன்னா தத் அவருத்தித்வம் தான் வேணும், நமக்கு விருத்தித்வம் வேண்டாம். அவருத்தித்வம் அங்க விருத்தி இருக்கு, அதனால பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அதிவியாப்தி தோஷம் நீங்க பார்க்க வேண்டாம். வியாப்திய பர்வதாதி விருத்தித்வம் பக்ஷ தர்மதா, பக்ஷ தர்மதா ஒண்ணு சொல்லிட்டான். வியாப்தி விசிஷ்ட பக்ஷத்திரமதா ஜானம்னு சொல்லி சொன்னான். வியாப்தினா என்னன்னு பார்த்துட்டோம். விசிஷ்டன்னா கூடிய, வியாப்தி விசிஷ்டனா வியாப்தி கூடிய. பக்ஷதர்மதா ஜானம் பராமர்ஷத்துக்கு என்ன லட்சணம் பார்த்தோம்? வியாப்தி விசிஷ்ட பக்ஷதர்மதான்னு பார்த்தோம். வியாப்தினா சாச்சரிய நியமம்னு பார்த்தோம். சாத்திய அபாவது அபிருத்தித்வம் பார்த்தோம். இப்போ வியாப்தினா என்னன்னு தெரிஞ்சு போச்சு. விசிஷ்டன்னா கூடியது. பக்ஷ தர்மத்தான்னு சொல்லி சொன்னோம். பக்ஷம்னா என்ன? அதுக்கப்புறம் பக்ஷ தர்மத்தா பார்ப்போம். பக்ஷ தர்மத்தா என்ன பாருங்க. வியாப்திய பர்வதாதி விருத்தித்வம் பக்ஷ தர்மதா. வியாப்தியானது எதை நீங்க பார்த்துட்டு இருக்கீங்களோ அந்த வியாப்தியில வியாபியமா என்ன இருக்கோ அந்த வியாபியமானது பர்வத்தம் முதலீதுல ஈர்த்தல் உடையதா இருக்கணும். அதுக்கு பேரு தான் பக்ஷ தர்மதா. நனு ஞாத்தையும் வியாப்தி. வியாபியம்னு சொல்லி சொன்னா, இங்க வியாபியம்னு சொல்லி சொன்னா அதிக தேச விருத்தித்வம் வியாபியம். அதிக தேசத்துல எது தொகைதான் இருக்கு? தொகைதான் வியாபியம். அப்படி வியாபியமானது மலை முதலியதுல இருத்தல் உடையதா இருக்கணும். அதுக்குதான் பக்ஷ தர்மத்தான் பேரு. நானும் ஞாத்தா எம் வியாப்தி. வியாப்தினா என்னன்னு தெரியும் நமக்கு. பக்ஷ தர்மதா ஜானம் இத்தியத்திர கா நாம பக்ஷ தர்மதா. வியாப்தினா என்னன்னு தெரிஞ்சு போச்சு. பக்ஷ தர்மதா ஜானம் சொல்லி சொன்னோம். வியாப்தி விசிஷ்ட பக்ஷ தர்மதான்னு சொல்லி சொன்னா பக்ஷ தர்மதான என்ன அப்படின்னு கேட்டா, அபேட்சமானம் பிரதி தத் சுரூபம் நிரூபித்தே. அப்படி கேள்வி கேட்கறவங்களுக்கு அதோட லட்சம் என்னன்னு சொல்லணுமே அப்படின்ட்டு இங்க பக்ஷ தர்மதாவ பேசுறோம். வியாப்தியோ நாம வியாப்தி ஆசிரய. வியாப்தியம்னு சொல்லி சொன்னா என்ன? எதை சார்ந்ததாக வியாப்தி இருக்கிறதோ. வியாப்தி எதை சார்ந்ததாக இருக்கிறது? எதை நீங்க பாக்குறீங்களோ அதுதான், அதான் சார்ந்ததா இருக்கணும். வியாப்தி எதை சார்ந்ததா இருக்கும்? எது நீங்க பாக்குறீங்களோ அதை சார்ந்ததா இருக்கு. புகையை நீங்க பாக்குறீங்க, நெருப்பு நீங்க பாக்கல. உங்களுடைய வியாப்தி எதை சார்ந்ததா இருக்கு? புகையை சார்ந்ததா இருக்கு. புகையை சார்ந்ததா நெருப்பு நீங்க நிரூபணம் பண்றீங்க. அதனால வியாப்தி ஆசிரய சஜா தூமாதி ரேவ தசிய பர்வதாதி விருத்தித்வம் பக்ஷதர்மதா இத்யர்த்தம். அப்படி அந்த தூமாதி அதுதான் வந்து வியாப்தி. அது எங்க இருக்கு? பக்ஷதர்ம மலை முதலிய இடத்துல இருக்கிறது. பருவம் பர்வத்தம் முதலிய இடத்துல இருக்கிறது தான் பக்ஷ தர்மத்தான் பேரு. என்ன வேணா எடுத்துக்கலாம் பக்ஷ தர்மத்தா. அப்படி பர்வதாதி விருத்தித்வம்னு சொல்லி சொன்னா பர்வத்தம்ங்கிற பட்சத்துல இருக்கிறது. பர்வத்தம்ங்கிறது இங்க பட்சம். அந்த பட்சத்துல இருக்கிறதுக்கு பேரு. பட்சம்னா என்னன்னு பாப்போம். இங்க அனுமானம் திவிதம் சுவார்த்தம் பரார்த்தம் ச. அப்படிப்பட்ட இந்த மாதிரியான அனுமானம் செய்யறோமே, இந்த அனுமானம் எத்தனை வகைன்னு சொல்லிச்சுன்னா ரெண்டு வகை. ஒன்னு சுவார்த்தம், இன்னொன்னு பரார்த்தம். சுவார்த்தம்னா சுவார்த்தம் சுவாநிமித்தி ஹேதோ பதக்கிருத்தியம். அத கதம் அனுமானம் அனுமதிகரணம் கதம் வா தஸ்மாத் அனுமதியே ஜனித ஜனிரிதி. அனுமதிக்கு அனுமான் அனுமதி காரணம் அனுமானம் சொல்லி சொன்னீங்க. அது எப்படி? ஒண்ணு முதல் கேள்வி. இல்லாட்டி இந்த அனுமதியினால் அனுமான அனுமானத்தினால எப்படி அனுமதி ஞானமானது உண்டாருது? அனுமதி காரணமா அனுமானம் எப்படி இருக்கு, இந்த அனுமானத்தினால எனக்கு அனுமதி ஞானமானது எப்படி உண்டாருது அப்படின்னு கேட்டா சொல்றோம், ஜிஜ்ஞாசமானம் பிரதி இப்படி கேட்கறவங்களுக்கு லாகவாது அனுமானம் விவாகம் முக்கியன ஏவ புபோத இஷு அனுமானம் விபசதே. ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி கேள்வி இருப்போ இப்படி எல்லாம் இருக்குப்பா டைரக்டா சொன்னோம்னா உங்களுக்கு கன்ஃபியூஷன் வந்துடும். அதனால ஃபர்ஸ்ட் பிரிச்சுக்கிறோம், ரெண்டு வகையான அனுமானம் இருக்கு, ஒன்னு சுவார்த்தம் இன்னொன்னு பராத்தம், ரெண்டு வகையா பிரிச்சுக்கிறோம். எப்போ நம்ம பிரிக்கிறோமோ எதுக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ்லயே அதை சொல்லணும் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா வித்தியாசம் என்ன, இந்த பதார்த்தம் எதுக்கு பிரிக்கணும்னா ஒரு ப்ராப்ளம் இருக்கு, முறை என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்றதுக்கு முறை என்னன்னு சொல்லி சொன்னா என்ன வகையான ப்ராப்ளமா இருந்தாலும் சரி அதை ஃபர்ஸ்ட் சிம்பிளா பிரிச்சிடணும், துண்டு துண்டா பிரிச்சு அந்த துண்டு துண்டா சால்வ் பண்ணோம்னா மொத்த ப்ராப்ளமும் சால்வ் ஆயிடும். ப்ராப்ளம் எவ்வளவு பெரிய ப்ராப்ளமா இருந்தாலும் அதை பீஸ் பீஸ் ஆக்கி துண்டு துண்டா அதை சால்வ் பண்ண ஆரம்பிச்சோம்னா மொத்த ப்ராப்ளமும் சால்வ் பண்ணிடலாம். அப்படி இங்கேயும் பெரிய ப்ராப்ளம் கொடுக்குறோம், அனுமானம் ஒரு ப்ராப்ளம் கொடுக்குறோம். அந்த அனுமானம் எப்படிப்பட்டது அப்படின்னு கேட்டா அதை நிறைய கேள்வி கேட்கிறேன், இப்ப நான் உங்களுக்கு பதில் சொல்றேன் அப்படின்னு ஃபர்ஸ்ட் சுவார்த்தம் பராத்தம் ரெண்டு வகையா பிரிச்சாச்சு. சுவார்த்தத்தை தனியா பிரிச்சு எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம், பராத்தத்தை தனியா பிரிச்சு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டா அனுமானம்னா என்னன்னு புரிஞ்சு போயிடும். அதனால சொல்றாரு வைவித்தியம் தர்சயதி, சுவார்த்தம் பராத்தம் ரெண்டு வகையா காமிக்கிறோம். அந்த சுவார்த்தம்னா என்ன, சுவார்த்த அனுமானம் சுவார்த்தம், தனக்காக பண்ணக்கூடிய அனுமானத்துக்கு பேரு சுவார்த்தம். அப்படின்னா அந்த அனுமானம், அந்த அனுமானத்தன் எப்படிப்பட்டது, இந்த சுவார்த்த அனுமானம் எப்படிப்பட்டதுன்னா நியாய அப்பிரயோஜ அனுமானம் சுவார்த்த அனுமானம். நியாயமானது அதாவது தர்க்க சாஸ்திரத்துல சொல்லப்படுற நியாயமானது தூமக அந்த பஞ்சாவய வாக்கியத்துக்கு நியாயம்னு பேரு. அந்த நியாயமானது பிரயோகம் இல்லாம தனக்கு ஞானம் உண்டாச்சுன்னா அதுக்கு பேரு சுவார்த்த அனுமானம். பராத்த அனுமானம்னு சொல்லி சொன்னா மற்றவங்களுக்கோசரம் பரப்பிரயோஜனத்துக்கோசம் நம்ம என்ன அனுமானத்தை பண்றோமோ அது அந்த அந்த பராத்த அனுமானம் அது நியாய பிரயோஜ அனுமானம், அது நியாயத்தை பிரயோகம் பண்ணித்தான் அது நிரூபிக்கப்பட முடியும். அதனால பிரயோஜ்யம் சொல்லி சொன்ன பிரயோஜ்யத்துவம் என்னது, நேரடியாக சாட்சா பரம்பரையாவா ஜன்யத்துவம், நேரடியாகவோ இல்ல பரம்பரையாவோ ஒரு ஞானத்தை கொடுக்கறது பிரயோஜ்யம் அப்படின்னு பேரு. சுவார்த்தானுமா சுவார்த்தம் சுவானுமித்தியே ஹேத்து, சுவானுமித்திக்கு ஹேத்து என்னது சுவார்த்த அனுமானம், தனக்கு அனுமதி ஞானமானது அடையறதுக்கு சுவார்த்த அனுமானது காரணம். ததாஹி எப்படின்னு கேட்டா ஸ்வயம் இவ தூயோ தர்ஷ்ணீன தனக்கு பிரயோஜனம் உடையதாக எது இருக்கோ அது சுவார்த்த அனுமானம். ஸ்வப்ரயோஜனம் அனுமேய பிரதிபத்தி, ஸ்வப்ரயோஜனம் சொல்லி சொன்னா தனக்கு என்ன பிரயோஜனம் இங்க அப்படின்னா தனக்கு அனுமான ஞானமானது அனுமதியானது உண்டாருதுதான் இங்க பிரயோஜனம். ஏவம் பராத்தம் இத்தியாபி, இங்கேயும் அதே மாதிரி பராத்தத்தையும் இதே மாதிரி புரிஞ்சுக்கணும். பரஸ்ய அர்த்தஹ பரஸ்ய பிரயோஜனம் அப்படின்னு சொல்லிட்டு வியாப்தி பலேன லீனம் அர்த்தம் கமயதீதி லிங்கம் தச்ச தூமாதிஹி, வியாப்தி பலத்தினால லிங்க பராமர்ஷ இத்தி உச்சதேன்னு சொல்லி சொன்னால லிங்கம்னா என்ன அப்படின்னு கேட்டா லீனம் அர்த்தம் கமயதி இதி லிங்கம், இந்த இடத்துல லீனம் அர்த்தம் கமயதி இதி லிங்கம், லிங்கத்துக்கு இங்க லீனம் அர்த்தம் கமயதி அப்படின்றதுக்கு லிங்கம் குறி அப்படின்னு சொல்லி சொல்றோம். வேற இடத்துல லிங்கத்துக்கு இந்த அர்த்தம் கொடுக்கல, சாங்கியத்துல லிங்கத்துக்கு வேற அர்த்தம், இங்க லிங்கத்துக்கு வேற அர்த்தம். அங்க லயயுக்தம் இது லிங்கம், அங்க லிங்கம்னு சொல்லி சொன்னதுன்னா லய யுக்தம். இங்க லிங்கம்னு சொல்லி சொல்றது லீனம் அர்த்தம் கமயதி, அப்படி மறைந்திருக்கும் பொருளை காமிக்கிறதுக்கு லிங்கம்னு பேரு. அந்த லிங்கம் என்னது, மறைந்திருக்கும் பொருளை சுட்டி காட்டுறது எங்க என்னது, பாயிண்டர். லிங்கம்னா பாயிண்டர், குறி. அப்ப இந்த குறி இங்க என்ன அப்படின்னு கேட்டா தூமம், புகைதான். புகையை வச்சுதான் நெருப்பு பாக்குறான், அதனால புகை குறி சுட்டி காட்டுறது. ஒரு இதுல எல்லாம் போட்டிருப்பான், ரவுண்ட் போட்டு ஒரு ஆரோ மார்க் காமிப்பான், இந்த இடத்துல அந்த சம்பவம் நடந்தது அப்படின்றது காமிக்கிறதுக்கு. நிறைய இருக்கும்போது எந்த இடத்த காமிக்கிறதுக்கோசம் ஒரு ஆரோ மார்க் டிவில தான் காமிக்கும், அந்த ஆரோ மூவ் ஆகிட்டே இருக்கும். அப்படி அந்த மாதிரி சுட்டி காட்டுறது, புகை இங்க இருக்குப்பா அப்படின்னு சுட்டி காட்டுறது, நமக்கு நெருப்பு இங்க இருக்குப்பா அப்படின்னு சுட்டி காட்டுறது இந்த புகை தான். சஸ்ய பராமர்ஷோ ஞான விசேஷ இத்தியர்த்த, அதனுடைய பராமர்ஷம் தான் ஞான விசேஷம். ஞான விசேஷம் தான் பராமர்ஷம். லிங்க பராமர்ஷா பராமர்ஷா இத்தியர்த்த அப்படி லிங்க் தஸ்மாத் அப்படின்னு சொல்லி சொன்னா, அந்த லிங்க பராமர்ஷத்தினால நமக்கு என்ன உண்டாருது, ஞானம் உண்டாது. சுவார்த்த அனுமானம் அனுபசம்ஹரதி, சுவார்த்த அனுமானத்தை முடிக்கிறார். என்னது, பரம பரதோ வன்னிமா நிதி ஞானம் உற்பத்தி அப்படின்ட்டு. எஸ்மாத் இதம் சப்பிரதிபத்தி ஹேத்து தஸ்மாத் ஏத சுவார்த்த அனுமானம் இது, அத்த தனக்கு ஞானமானது உண்டாரதுக்கு காரணமா இருக்கிறதுனால இது சுவார்த்த அனுமானம்னு சொல்லி அர்த்தம். சரி, அடுத்தது பரார்த்த அனுமானம் நம்ம பார்க்கணும். எத்து ஸ்வயம் தூமாத தூமாத அக்னிம் அனுமாய பரப்பிரதிபத்தியம் பஞ்சாவய வாக்கியம் பயிற்சியதே பராத்த அனுமானம். இப்போ தான் அக்னிய பார்த்தாச்சு, இந்த பராமர்ஷத்தெல்லாம் வச்சுட்டு மலை வந்து நெருப்புடையது அப்படின்ற ஞானமானது எனக்கு அடைஞ்சிட்டேன், நான் அடைஞ்சிட்டேன். நெருப்பு நான் டைரக்டா பார்க்கல, அனுமானத்தை வச்சு நான் புரிஞ்சுட்டேன், எனக்கு ஞானம் வந்துடுச்சு, மலையில நெருப்பு இருக்கு நிச்சயமா இருக்கு அப்படின்ட்டு. ரொம்ப மலையில நெருப்பு இருக்குப்பா அப்படின்னு பக்கத்துல இருக்கிறவன்ட்ட சொல்றேன், எனது அப்படிமா அவங்க ஏதாவது ப்ராப்ளமா அப்படின்னு கேட்பான். இல்லையா, மலை நெருப்பு எரிஞ்சுட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி சொன்னா எப்படி எரிஞ்சிட்டு இருக்க, அதை சொல்லி நீ, நானும் பாக்குறேன் அப்படிமா. அப்ப அவனுக்கு நீங்க சொல்லணும் சமையலற அதெல்லாம் அவனுக்கு புரியாது, அதனால இந்த நியாயத்தை பிரயோகம் பண்ணணும். என்ன நியாயம், யசா பர்வதோ வன்னிமான பஞ்சாவய வாக்கியம் பிரயோஜித்தே, அஞ்சவய வாக்கியமானதுதான் நியாயம்னு சொல்றது. இந்த பஞ்சாவய வாக்கியமா அவன் பிரயோகம் பண்ணணும், பஞ்சாவய வாக்கியத்தை பிரயோகம் பண்ணினா அவனுக்கு புரிஞ்சிடும். என்னது, பர்வதோ வன்னிமான் மலை நெருப்புடையது, ஏன் தூமவத்வா, காரணம் என்ன, புகை இருப்பதால் அப்படின்ட்டு. என்ன வியாப்தி அங்க, அதுக்கு என்ன உதாரணம் அப்படின்ட்டா, எங்க எங்கெல்லாம் புகை இருக்கோ அங்கெல்லாம் நெருப்பு இருக்கு, எப்படி சமையல் அறையோ அப்படின்ட்டு உதாரணம். ததா ஆச்சாரியம் நிகமனம் என்ன, எப்படி என்ன அந்த மாதிரி இங்கேயும் புகை இருக்கு பாரு, அதனால தஸ்மா ததா, அதனால இங்கேயும் நெருப்பு இருக்கு அப்படின்னு இந்த பஞ்சாவய வாக்கியத்தை பிரயோகம் பண்ணணும். ஆனையின பிரதிபாதிதாது லிங்காது பரோ அபி அக்னிம் பிரதிபத்தியதே, இந்த மாதிரி நியாயமா இந்த அஞ்சு அக்னியான பஞ்சாவய வாக்கியத்தையும் பிரயோகம் பண்ணினோம்னா, இந்த அஞ்சு அவையும் கூடிய வாக்கியத்தை பிரயோகம் பண்ணினோம்னா, அடுத்தவங்களும் புரிஞ்சுட்டுவாங்க, கரெக்ட்பா நான் சொன்னது கரெக்ட்பா, மலையில நெருப்பு இருக்கு அப்படின்னு. அந்த அடுத்தவனும் புரிஞ்சுக்கிறதுக்கோசரம், அனுமான ஞானத்தை அனுமதி அடையறதுக்கோசரம் பஞ்சாவய வாக்கியமானது அவசியமானது, வேற எதுக்கும் இல்ல. அடுத்தவங்க நம்மளுடைய அனுமானத்தை புரிஞ்சுக்கிறதுக்கோசரம் பஞ்சாவய வாக்கியம் பிரயோகமானது. வேதாந்திகள் பஞ்சாவய வாக்கியத்துல முதல் மூணோ இல்ல கடைசி மூணோ ஏதாவது ஒரு மூணு இருந்தா போதும்மா, பஞ்சாவயம் வேண்டாம் அப்படிமா. தர்க்கத்துல பஞ்சாவய வாக்கியம் தெளி, தர்க்கசாஸ்திரம் என்னது தெளிவு பண்ற சந்தேகமே வந்துடக்கூடாது நாளைக்கு, நீங்க நாளைக்கு வந்து கேட்க கூடாது, அதனால அஞ்சுத்தையும் புடிச்சுக்கோ அப்படின்னு அஞ்சுத்தையும் முடிச்சு கொடுத்துடுறாங்க. பதக்கிருத்தியம் என்னது, கிரம பிரார்த்தம் பரார்த்த அனுமானம் ஆக, சுவார்த்தம் பரார்த்தம் அப்படின்னு சொல்லி சொல்லி ரெண்டு வகையான அனுமானம், சுவார்த்தம் முடிஞ்சாச்சு, அடுத்தது பராத்தம் தான் நியாய பிரகாரம் முறைப்படி, அந்த முறைப்படி பார்த்து வந்ததுனால பராத்தத்தை சொல்றாரு. எது பஞ்சாவய வாக்கியம் பிரயோஜதே எதோ பராத்த அனுமானம் இது சம்பந்த, எந்த அஞ்சு அவயவம் கூடியதான அஞ்சு பாகம் கூடியதான வாக்கியத்தை பிரயோகம் பண்றோமோ அதுதான் பரார்த்த அனுமானம் அப்படின்னு அர்த்தம். அத அவயவத்தம் நாம திரவிய சமவாயி, திரவிய சமவாயி காரணத்தும் பிரதிஜாதிஷு தது அசம்பவாது கதம் ஏதே அவயவாக சுருச்சேது. அவயவம்னா என்ன, அவயவ தன்மைனா சொல்லுங்க, இது அவயவம்னு நான் நிரூபிக்கிறதுக்கு அதுல அவயவத்தன்மை இருக்கணும், மாடுங்கிறதுக்கு மாடு தன்மை இருக்கணும், மனுஷங்கிறதுக்கு மனுஷத்தனம் மனுஷத்தன்மை இருக்கணும். அவங்க அப்படி மாட்டுத்தனம் மனுஷத்தனம் மாடுத்தன்மை மனுஷத்தன்மை அது என்னதுன்னு எனக்கு சொல்லுங்க. மாடுத்தன்மை என்னன்னு தெரிஞ்சுட்டா மாடை நான் புரிஞ்சுட்டுருவேன், மனுஷத்தன்மை அந்த ஜாத்தியை பார்த்துட்டானே புரிஞ்சுட்டானா நான் மனுஷனை புரிஞ்சுட்டுருவேன். அதே மாதிரி இங்க நீங்க அந்த தன்மை என்னன்னு சொல்லுங்க, அந்த அவயவத்தன்மை என்னன்னு சொல்லுங்க, அவயவத்தனம்னா என்ன, அண்மை அவய தன்மைன்னா என்ன சொல்லுங்க, நான் அவயவத்தை புரிஞ்சுட்டுறேன் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, அவயவத்தன்மைனா என்னது, திரவிய சமவாய் காரணத்துவம், திரவிய சமவாய் காரணமா எது இருக்கோ காரணத்தன்மையுடையதா எது இருக்கோ அதுதான் அவயவத்துவம். பிரதிஜா அசம்பாத், பிரதிஜா முதலியதெல்லாம் அது வந்து இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி சொன்னா எப்படி இது அவயவம் அப்படின்னு ஆகும், இதெல்லாம் அவயவம் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டா சொல்றேன் கேட்டுக்கோங்க. அனுமான வாக்கிய ஏகதேசத்துவாது தே அவயவாக இது உபசரியதே இது கிரகான, இது அனுமான வாக்கியத்தோட ஒரு பாகமா இருக்கிறதுனால இங்க இத அவயவம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். பிரதிஜால திரவிய சமாய காரணத்துவம் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா கரெக்ட், ஆனா இந்த அவயவத்துக்கு ஒரு பாகமா, இந்த அனுமானத்துக்கு நியாயத்துக்கு நியாயத்துல ஒரு பாகமா அஞ்சா பிரிக்கிறோம், அந்த அஞ்சுல ஒரு பாகமா இருக்கிறதுனால இந்த பாகம் அவயவம்னு சொல்லி சொல்றோம். சரி, உபசாரமா சொல்றது ஏவம்பி அப்படின்னு சொல்லி சொன்னா கூட பஞ்சய வாக்கியசிய அனுமானம் அனுமானத்துவம் ஏவ ந விசாரசக தசிய லிங்க பராமர்சத்துவ அபாவம் இது செய்யுது அப்படின்னு சொன்னா கூட இந்த அஞ்சு அவயவும் சேர்ந்து அனுமானத்தை உண்டு பண்ண முடியாது. அனுமானத்தை உண்டு பண்ணும் சொல்றது ஒத்துக்கவே முடியாது. விசாரசா என்ன விசாரசான்னு சொல்லி சொன்னா ஒத்துக்கவே முடியாது. விசாரிச்சு பார்த்தோம்னா இங்க ஒண்ணுமே நீங்க சொன்னது தப்புன்னு உங்களுக்கே புரியும் அப்படின்னு சொல்லி சொன்னா அப்படி இல்ல. ஏன் அப்படின்னா என்ன காரணம் சொல்றான், தசிய லிங்க பராமர்சத்துவ அபாவம் அங்க லிங்க பராமர்சமானது இல்ல அப்படிங்கறதுனால நிச்சயமா அது இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி சொன்னா சொல்றோம் மைவம் அப்படி இல்லப்பா நீங்க சொல்றது தப்பு. ஏன் லிங்க பராமர்ச பிரயோஜகா லிங்க பிரதிபாதகத்துவேன அனுமானம் இது உபசார மாத்திரத்துவா லிங்க பராமர்ச பிரயோஜகமான லிங்க பிரதிபாதகத்துவேன லிங்கத்தை நிரூபிக்கிறதா இருக்கிறதுனால இங்கேயும் அனுமானம் அப்படிங்கறது ஒரு உபசாரம் தான். அது ஒரு உதாரணத்தை அது எப்படி அந்த பஞ்சாவய வாக்கியம் என்ன அப்படின்னா அதை உதாரணம் பண்றோம் யசா அப்படின்னு சொல்லிட்டு சதாச்சயம் அயம்னு சொல்லிட்டு முடிக்கிறோம். அதை அயம் ச பர்வதக ததா இந்த மலையும் அதே மாதிரி என்னது மண்ணி வியாபிய தூமவான் இந்த மலை புகை சூழ்ந்தான நெருப்புடையது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு முடியறது ஞானம் உண்டு. அர்த்தஸ்மா ததா அப்படின்றது ஞானம் என்னது வன்னி வியாபிய தூமவத்வாது வன்னிமா நித்திய புகை சூழ்ந்ததான நெருப்புடையதால் இந்த மலை எப்படிப்பட்டது புகை நெருப்புடையது அப்படின்னு நமக்கு ஞானமானது உண்டாருது. ஆனேன பஞ்சாவய வாக்கியன இத்தியர்த்த ஆனேன அப்படின்னு சொல்லி சொன்னா இந்த அஞ்சு அவய வாக்கியம்னால ஒருத்தனுக்கு ஞானமானது உண்டாருது அடுத்தவனுக்கும் ஞானமானது நம்ம நிரூபிக்கப்பட முடியும் நம்மளால நிரூபிக்க முடியும். அஞ்சாவயம்னா என்ன அப்படின்னு கேட்டா ஆரம்பிக்கிறான் பாப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணா பூர்ணமுதச்சரே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.
2: ஓம் நமஃ சிவாய. You are listening to shaivam.org radio, the 24/7 spiritual channel from shaivam.org.
3: சிவாயனம் சைவம் டாட்டார்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி சொற்பொழிவு. வழங்குபவர் சண்முகவேல் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாயனம்.
4: இச்சா சக்திக்கு தான் என்ன சொல்றாங்க ஒலிஷனல் பொட்டன்சி VOLITIO ஒலிஷனல் பொதுவா இச்சைனா ஆசைங்கிற அர்த்தம் நினைக்கிறோம் அங்க ஆசைன்னு பொருள் இல்ல அதுக்கு இச்சா அப்படிதான் உலகத்துல ஏன்னா நான் அதை இச்சிக்கிறேன் அதை விரும்புறேன் அந்த மாதிரி ஒரு பொருளை தான் உலகத்துல கையாள்றோம். இந்த உலகத்துல கையாள பொருளை வச்சு நமக்கு அர்த்தம் பண்ணிடக்கூடாது. இச்சா சக்திங்கிற எதையாவது ஒண்ணு நீங்க சங்கற்பிங்க அது சரியான வார்த்தை தான் சங்கற்பித்தல். வாட் யூ ப்ரப்போஸ் இங்கிலீஷ் சொல்ல வாட் யூ வாண்ட் டு ப்ரப்போஸ் வாட் யூ ப்ரப்போஸ் சங்கற்பம் சங்கற்பம் சங்கல்ப சங்கல்பங்கிற சம்ஸ்கிருத ரூட்டு அது தமிழ்ல வரும்போது சங்கற்பம். இப்போ அந்த த்ரீ பொட்டன்சிஸ் ஆஃப் த லார்ட் அண்ட் த சோல் will exactly coincide. The volitional, the conative and the cognitive potencies. ரெண்டுக்கு இருக்கு. அப்ப என்ன கேட்டா இறைவன் எதை விரும்புகிறானோ அதை தான் இதுவும் உயிரும் விரும்பும். வருது இல்லையா சில விஷயங்களை பாக்குறோம் அப்பாவுக்கும் மகனுக்கும் வந்து அந்த விஷயத்துல ஐ அக்ரி அப்படின்றோம் அந்த விஷயத்துல செஞ்சு சரிதான் அந்த விஷயத்துல இருந்தாலும் அவன் செஞ்சது சரியில்லை அப்படின்னு நம்ம டிஸ்டிங்விஷ் பண்றோம் பாருங்க. அந்த இறைவனுடைய இச்சாசக்தி ஞானசக்தி கிரியாசக்தியோட அது கம்ப்ளீட்டா கோயின்சைட் ஆகும்போதுதான் அதான் என்ன சொல்றோம் அது ஒரு ஆனந்த விளக்கம் அது ஒரு நிலை. அதாவது ரெண்டுக்கும் நீங்க லிட்டரலா அதாவது இந்த டெக்னிக்கல் வார்த்தைகள் எல்லாம் போடாம அதனுடைய கான்செப்ட விளக்குறா இருந்தா ரெண்டு வேறுபாடு ரெண்டுக்கு வேறுபாடு தெரியணும் இல்லையா அந்த நிலை என்ன இந்த நிலை என்னன்னு தெரியணும் இல்லையா. இங்க வந்து இச்சாசக்தியும் கோயின்சைட் ஆகுது சிவபோகத்துல அங்க ஞானசக்தி கிரியாசக்தி மட்டும்தான் கோயின்சைட் ஆகும் இச்சாசக்தி கோயின்சைட் ஆகாது அப்படி ஒண்ணு இல்லை. அதனாலதான் இன்பீரியர் சொல்ல வேண்டியது வருது ஏன்னா யோகத்தை விட போகம் சிறந்ததுன்னா அப்ப எந்த வகையில ஷார்ட் கமிங் தெரியணும் இல்லையா. இன்னொன்னு என்னன்னு கேட்டா இந்த சிவ யோகத்துல இது இது ஒரு ஒரு வித்தியாசம். சோ யோகத்துக்கும் போகத்துக்கும் ஒரு வித்தியாசம். ரெண்டாவது ஒரு வித்தியாசம்னு கேட்டா, சிவ யோகத்துல அவர் வந்து என்ன செய்யறாருன்னா, காணும் உபகாரத்தை மட்டும் செய்வார். காணும் உபகாரம் சிவபோகத்தில் காட்டும் உபகாரத்தையும் சேர்ந்து செய்வார். காணும் உபகாரம் காட்டும் உபகாரம். இப்ப காணும் உபகாரம்னா என்னன்னு கேட்டா, நம்முடைய ஆன்மாவோடு கலந்து நிற்பதுதான் காணும் உபகாரம். ஆனா எந்த பொருளையும் நம்ம அனுபவிக்கிறோமோ அந்த பொருளையும் கலந்து நிற்கிறார், அந்த பொருளோடையும் கலக்கிறார் பாருங்க, அதுதான் காட்டும் உபகாரம். அதே மாதிரி எழுதிக்கிறேன், காணும் உபகாரம் என்பது ஆன்மாவில் கலந்து நிற்பது, காட்டும் உபகாரம் என்பது பொருளிலும் கலந்து நிற்பது. ஏன்னா அப்பதான் என்ன தெரியும்னா, அந்த பொருளை இயக்குபவரும் அவர் தான். அதாவது நம்ம உயிரை இயக்கிறது மட்டும் அவர் இல்லை, அது நம்ம உயிரை இயக்குகிறார் என்பது ஒரு நிலை. அப்புறம் நீங்க காணுகின்ற பொருள் இருக்கு பாருங்க, அந்த பொருளையும் வந்து அவர் தான் இயக்குகிறார். அப்ப அந்த பொருளையும் கலந்து நிற்பது. அப்ப அதை வைத்துக் கொண்டுதான் அவர்கள் வந்து உலகம் வந்து சர்வம் சிவமயம், சர்வம் சிவமயம் என்று சொல்வதற்கு காரணம் இல்லையா, சிவகோசாமியுடைய நான்கு வாக்கியங்கள் அதுவும் ஒண்ணு. சர்வம் சிவமயம் என்று சொல்வதும் அதை வைத்து தான் சொன்னமையுடைய, இந்த உலகத்து பொருள்களாக இறைவன் பரிணமிப்பான் என்று பொருள் இல்லை, அந்த பொருள்களை இயக்குகிறவனு அவன் தான். அதை என்ன சொன்னாங்க தமிழ்ல, காட்டும் உபகாரம். அதுக்குதான் அந்த உதாரணம் சொல்ல வந்தார், ஏன் இந்த கண்ணை ஏங்க பிடிச்சாருன்னு ஒரு கேள்வி வருது இல்லையா, காணும் கண்ணுக்கு காட்டும் உடம்போலன்னு இந்த உதாரணத்தை ஏன் சொல்ல வர்றாருன்னு கேட்டா, இந்த உவமை, இந்த உவமையினால எதை ஸ்ட்ரெஸ் பண்ண வர்றாரு அப்படின்னு கேட்டா, நீங்க ஒரு விசாரம் சொன்னா தெரியும் உங்களுக்கு, அந்த கண்ணுக்கு இயல்பாக ஒரு ஒளி உண்டு அப்படிங்கறதான் நம்முடைய இந்திய தத்துவ ஞானம் சொல்லக்கூடியதுன்னா, கண்ணுக்கே ஒரு ஒளி உண்டு. அதனாலதான் கண்ணுக்கு என்னன்னா சென்று பற்றுகின்ற தன்மை, மைவாய் கண்மூக்கு செரிக்கிற அந்த ஐந்து இந்திரியங்கள்ல கண்ணுக்கும் மற்ற இந்திரியங்களுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டா, கண்ணு வந்து சென்று பற்றும், ஏனை நான்கு இந்திரியங்கள் நின்று பற்றும். கண் வந்து சென்று பற்றும், மற்ற நாலு இந்திரியங்கள் இருக்கு பாருங்க, அது வந்து நின்று பற்றும். இப்ப உங்க தோலா இருக்கட்டும், உங்க மூக்கா இருக்கட்டும், அதெல்லாம் என்ன பண்ணுதுன்னு கேட்டா, ஒரு வாசனை வந்து என்ன செய்யணும்னா, வாசனை எங்கேயோ இருக்குது, அந்த வாசனை வந்து அது ஒரு கண்டக்டர்ல வந்து உங்க மூக்கை தாக்கும் போதுதான் அது உணர முடியும். ஒரு சூடுன்னு ஒரு ஹீட் இருக்கு, அந்த ஹீட்டினுடைய எஃபெக்ட் உடம்புல படும்போதுதான் ஹீட்னு தெரியும், அது ஹாட்டோ கோல்டோ எது வேணாலும். மற்ற எல்லா இந்திரியங்களுக்கும் சுவை அதே மாதிரிதான், சுவை வந்து வாயில பட்டாதான் சுவை. ஆனா கண்ணு மட்டும் என்ன பண்ணுது அப்படின்னா, அந்த பொருள் இங்க வரணும்னு எதிர்பார்க்காது, என்ன பண்ணுது, இது போய் சென்று பற்று. லேட்டஸ்டா சந்திரசேகர் டெலிஸ்கோப்னு சொல்றான், நீங்க பாத்துருப்பீங்க, ஒரு பெரிய பெருமை இந்தியாவுக்கு ஒரு பெருமை. என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு அஸ்ட்ரானமில செய்யக்கூடிய மிகப்பெரிய பெருமைக்கெல்லாம் கண்டுபிடிச்ச ஒரு டெலிஸ்கோப் கண்டுபிடிச்ச ஒரு இந்தியன், அவன் பேர் சந்திரசேகர், சந்திரசேகர் டெலிஸ்கோப்னு பேரான். இவரே சொல்றாரு, ஹாக்கின்ஸே சொல்றாரு, அவன் இந்தியன், ஒரு பெரிய அஸ்ட்ரானமில டெவலப்மெண்ட்டுக்கு ஒரு இந்தியன். சந்திரசேகர் டெலிஸ்கோப்பை வச்சு பார்க்கும்போது அங்க என்ன வருதுன்னா, அந்த எத்தனையோ கோடி மைல்களுக்கு எத்தனையோ லைட் இயர்ஸ்க்கு அப்பால இருக்கக்கூடிய அந்த ஸ்டெல்லார் ஏரியாலாம் கண்ணுக்கு தெரியுது, ஆனா டெலிஸ்கோப்ல பார்த்தாலும் கண்ணு இங்க தானே இருக்கு. அதுதான் என்னன்னு கேட்டா, அதுக்குதான் என்ன சொன்னாங்க, கண்ணுக்கு ஒளி உண்டு. இப்ப கண்ணுக்கு ஒளி உண்டு என்று சொன்னால், அப்ப ஏன் லைட்டோட உதவி இல்லாம கண்ணு பார்க்க முடியும் நீங்க கேப்பீங்க அடுத்த கேள்வி, அதான் உங்க கேள்வி. கண்ணு ஹஸ் காட் அ லைட் சொன்னீங்கன்னா, வித்வுட் தி எய்ட் ஆஃப் சம் அதர் லைட் ஓ இட் இஸ் நாட் ஏபிள் டு பெர்சீவ். அதனால என்ன கேட்டா, அந்த ஒளி வந்து வியஞ்சகம், அதுக்கு பேர் என்ன சொன்னாங்க, கண்ணுக்கு ஒளி உண்டு, ஆனால் அந்த ஒளி வந்து இன்னொரு ஒளியினுடைய வியஞ்சகத்தோடுதான் செயல்படும். வியஞ்சகம், அதுக்குள்ள தமிழ் வார்த்தை வியஞ்சகம். வியஞ்சகம்னா என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, இட் வில் ரிக்வயர் சம் அதர் எய்ட் ஆர் ஹெல்ப். ஏன் இப்ப ஒரு என்ன பாயிண்ட் வருதுங்க, ரெண்டு லாஜிக்கலா அனலைஸ் பண்ணும்போது என்ன வருதுன்னு கேட்டா, இந்த லைட்டோட கண்ணுக்கு ஒளி உண்டு, இந்த கண்ணோட ஒளியானது இந்த வியஞ்சகமாகிய சூரிய ஒளியோ அல்லது சன்லைட்டோ ஏதோ ஒன்று நமக்கு இல்லாமல் பார்க்க முடியலன்னு சொல்கிறோம். இப்போ அடுத்த கேள்வி, இப்போ கண்ணுக்கு இப்போ வியஞ்சகம் பற்றி வருது. இப்போ அடுத்த கேள்வி என்னன்னு கேட்டால், இந்த ஒளி உண்டுங்கிறத ரிவர்ஸில் வருவோம். இப்போ ரிவர்ஸில் வந்தால், இப்போ லைட் இருக்கு, லைட் இருக்கு, ஒரு பிளைண்ட் மேனை கொண்டு வர்றீங்க, அவனுக்கு ஏன் தெரியல? லைட்டு தான் ஹெல்ப் பண்ணுதுன்னு சொன்னால், லைட்டு தான் உங்களை விளக்குதுன்னு சொன்னா, அது பிளைண்ட் மேனுக்கு விளக்கணுமே, பிளைண்ட் மேனுக்கு ஏன் விளக்கல? அது அதான். அப்ப என்ன தெரியுது, ரெண்டு காம்ப்ளிமெண்டரி அண்ட் சப்ளிமெண்டரி
5: இருந்தா
4: தான் இது இல்லைன்னா. இப்ப நீங்க சொல்றபடி என்னன்னா, இந்த லைட் இருந்து எல்லாருக்கும் கண்ணு தெரிஞ்சிருச்சுன்னு சொன்னா ரைட். அப்ப இன்னொரு வியஞ்சகம் வேண்டியது இல்லைன்னு நீங்க எஸ்டாப் பண்ணிடலாம். அல்ல, காசிவா சிந்துநாதையர் பாருங்க, அதான் இவருடைய நூல்கள் ஒரு பெரிய சிறப்பு. என்ன பாருங்க, அந்த இடத்த விளக்கிறாரு பாருங்க, கண்ணுக்கு ஒளி உண்டுங்கிறத எத்தனை உபநிஷத்துல, ஏன்னா இதை எவனும் மறுத்தக்கூடாது. என்ன இந்திய நாட்டு தத்துவத்தில் வரும்போது பெரிய சிக்கல் என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப சங்கரரோ ராமானுஜரோ அல்லது உபநிஷத்துலயோ வேறு விதமான இன்டர்பிரேஷன் இடம் இருந்ததுன்னா நிக்காது. ஏன்னா இது ஒரு முக்கியமான பாயிண்ட், கண்ணோட சம்பந்தப்பட்டது பாத்தீங்களா. இறைவன்னா யாரும் பார்க்காத பொருள், அது என்ன வேணாலும் சொல்லிக்கலாம். ஆனா இது அன்றாட அனுபவிக்கிற பொருளாச்சே, அதனால என்ன எழுதுவாருன்னா, அத பாருங்க எத்தனை மேற்கோள் காமிச்சு, இந்த கண்ணுக்கு ஒளி உண்டு என்பது இந்திய நாட்டில் சங்கரர் ராமானுஜர் மாத்துவர் எல்லாருமே ஒப்புக்கொண்ட ஒண்ணுங்களுக்கு மேற்கோள் காட்டு. அதுதான் சிந்தனாதியருடைய சிறப்பா தான், ஒன்னும் அசைய முடியாம அடிச்சிருவாங்க. அது வந்து என்னன்னா, இட் இஸ் ஆல் தி பிலாசபிஸ் ஆஃப் இந்தியா. கண் ஹஸ் காட் அ லைட், அதனால என்னது சென்று பற்றுவது. அது தமிழ் அருமையா சொன்னாங்க, கண் வந்து சென்று பற்றும். அந்த பொருள் இருக்கிற இடத்துக்கு இது போய் எப்படி ரீச் ஆகுது ஒரு கேள்வி. அப்ப இதுல இயற்கையாக ஒளி இருந்தா அது வியஞ்சகம். வியஞ்சகம்ங்கிறது என்ன சொல்லலாம்னா, ஒரு சப்சிடியரி ஹெல்ப் அப்படி சொல்லலாம், ஒரு சப்சிடியரி ஆர் கான்ட்ரிபியூட்டரி ஹெல்ப்.
5: காதுக்கு அப்ளை பண்ண அப்படி இருக்கு,
4: காதுக்கு அப்ளை பண்ண
5: காது கேளாத,
4: காதுக்கு அப்ளை பண்ணலாம். ஆனா என்ன காது என்ன ஆகுதுன்னா, அந்த ட்ரம் வந்து காது வந்து தாக்குது. இப்ப என்னன்னு கேட்டா, காதுக்கும் கண்ணுக்கு என்ன வித்தியாசம்னா, அந்த அந்த அந்த ஒலி சப்தம் இருக்கு, அந்த சப்தமானது ஒரு கண்டக்டர் வழியா வந்து ட்ரம் வந்து தாக்கணும். ட்ரம் தாக்குனாதான் தெரியும். இந்தியன் அவர் என்ன எழுதுறாருன்னா, இந்தியன் பிலாசபில தேர் இஸ் நோ செகண்ட் ஒப்பீனியன். கண்ணுக்கு ஒளி இல்லைங்கிறத மறுக்கிறதுக்கு பிலாசபியில எந்த பிலாசபியும் இடம் இல்லைன்னு எழுதுற மேற்கோள் காட்டுற கொட்டேஷன் காட்டுறேன். நீங்க பாக்கலாம் இந்த மாதிரி இடங்கள்லாம் ரசிக்க வேண்டிய என்னன்னு கேட்டா, அந்த எல்லா நூல்களையும் ஒரு நிரம்ப பயிற்சி உள்ளவங்களுக்கு தான் அப்படி கோட் பண்ண முடியும். அதனால கண்ணை சிறப்பா சொல்றது சிறப்பு. பாரதியாரும் பாடு இலக்கிய ஒளி படைத்த கண்ணினாய் வா வா வா, உறுதி கொண்ட நெஞ்சினாய் வா வா வா. கண்ணுக்கு சொல்லுங்க, ஒளி படைத்த கண்ணினாய் வா வா வா, உறுதி கொண்ட நெஞ்சினாய் வா வா வா. அப்ப லிட்டரலாவும் அத வருது
5: சித்தாந்தம்
4: இல்ல, அவர் வந்து பிலாசபிய ரொம்ப டீப்பா போயிட்டு இல்ல. ஆனா அவரு
6: கட்டுரை எழுதியிருக்கிறார்,
4: சைவ சித்தாந்த கருத்துக்கள். அவர் டிஎன்ஆருக்கு ரொம்ப ஈடுபாடு உண்டு பாரதியார். அதாவது அது பாரதியாரில் உள்ள சத்துவ கருத்துக்களை இப்ப பிடிப்பாரு டி என் ராமச்சந்திரன் இருக்குது. ஆனா அத அவருடைய கருத்து வந்து அந்த வேதாந்தத்துக்கு சமயம் கான்ட்ரிபியூட் பண்ணும். இந்த சித்தாந்தமே சிறந்ததுன்னு அப்படி
5: வரமாட்டேன்.
4: வேதாந்தமும் சேர்ந்துதான் வரும். அது மாதிரி வாவூசியும் அப்படிதான். அந்த சுதந்திர போராட்ட வீரர்கள்னு எடுத்துட்டீங்கன்னா, இந்த மூணு பேர் ஒரு கூட்டு, அதாவது பாரதியார், வாவு சிதம்பரம் பிள்ளை, சுப்பிரமணிய சிவா, இந்த மூணு பேர் ஒரு கூட்டணி. அவங்க ரெண்டு பேரும் எங்க பாத்தீங்கன்னா, எங்க ஒளிஞ்சாலும் ஒண்ணு போல ஒளிவாங்க. ஈத்தா இது அது ரொம்ப அது விவிஎஸ் விவிஎஸ் ஐயர்னு பேரு, வாவியேசு வாவிய சுப்பிரமணிய ஐயர் அவர் பேரு. அவர் திருக்குறளுக்கு அவரு ஒரு இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் இருக்கு. திருக்குறளுக்கு வா விவிஎஸ் ஐயர்னே ஒரு டிரான்ஸ்லேஷன் இருக்கு திருக்குறளுக்கு. ஆனா அவங்க இந்த வேதாந்தம் சித்தாந்தம் அப்படிங்கிற நிலையில அந்த வேறுபட்டு அப்படி சொல்ல மாட்டாங்க. அது வந்து வேதாந்தத்தை தெளிவாக, அது ஒரு பெரிய சப்ஜெக்ட், அதுக்குள்ள நான் போல. வேதாந்த தெளிவாம் செய்வ சித்தாந்தம். அதனாலதான் சினிமா கவிஞரும் பாடும்போதும் அவரு கரெக்டா பாடிட்டார். அந்த விஷயத்துல வரும்போது தெளிவாக தெரிந்தாலே சித்தாந்தம் அது தெரியாமற் போனாலே வேதாந்தம் அப்படின்ட்டாரு. அது நான் ரொம்ப ரசிக்கிறது உண்மையிலே, அது ஃபுல்லா பாட்டா பாண்டாரா இல்லைன்னா ஏதோ போற போக்குல வந்துருச்சா
7: பேச்சு வழக்கில் வேதாந்தம் பேசுறாங்கன்னு சொல்லுவாரு. என்ன சித்தாந்தம்
4: அப்ப என்னன்னு கேட்டா இங்க இத சொல்லினா ஏன்னா இங்க உதாரணம் ஏன் அதை சொல்றாருங்கிறது முக்கியம். அதாவது இதை சொல்லும் பொழுது இந்த காணும் உபகாரம் காட்டும் உபகாரம் அப்படிங்கிறதுக்கு இந்த கண்ணை ஏன் சொல்ல வேண்டிய கண்டு காட்டலி. இந்த கண்டு என்பது காணும் உபகாரம், காட்டு என்பது காட்டும் உபகாரம், அதான் கண்டு காட்டலின். அதாவது அங்க வந்து என்னன்னு கேட்டா ரெண்டும் செய்யல சிவயோகத்துல. இங்க வந்து என்ன செய்யறார், காணும் உபகாரத்தையும் காட்டுகிறார் செய்கிறார், காட்டும் உபகாரத்தையும் செய்கிறார். இப்ப அந்த கண்ணுக்கு வந்து என்னன்னு கேட்டா அந்த ஒளியானது போய் அங்க கேட்ச் பண்ணும்போது, இப்போ நீங்க எங்க எதை கேட்ச் பண்றீங்களோ அந்த இடத்துலயும் அந்த ஒளி படணும். அதான் உள்ள பாயிண்ட். கண்ணுக்கு ஒளி இருக்குது, ஆனா இங்க இருந்து கொண்டு இருட்டில் ஒரு பொருள் இருந்தா அது உங்களுக்கு தெரியும். அந்த நீங்க இருக்கிறதுல வெளிச்சம் இருக்கலாம், நீங்க வெளிச்சத்துல இருக்கிறீங்க, ஒரு பொருளை பாக்குறீங்க, அந்த பொருள் இருட்டில் இருக்குன்னு வைங்க, அப்ப தெரியுமா? அப்ப என்ன தெரியுதுன்னா அந்த விளக்கு ஒளியானது ரெண்டுலையும் கலக்கணும். இது ஒரு அற்புதமான ஒரு கருத்து. அந்த விளக்கு ஒளியானது கண்ணொளியோடையும் கலக்கணும், அந்த பொருளோடையும் கலக்கணும். அப்பதான் என்னது, விஷன் இஸ் கம்ப்ளீட். விஷன் பிகம்ஸ் கம்ப்ளீட், த கைட் வந்து இட் ஷுட் ஷோ த ஆப்ஜெக்ட் ஆல்சோ. இப்ப அதனால என்ன சொல்றாங்க, எந்தெந்த இடத்துல விஞ்ஞானத்துல ஒரு பாயிண்ட் என்ன சொல்றாங்கன்னா, எந்தெந்த இடத்துல லைட் இல்லையோ அந்த பொருள் இன்னும் நாங்க அப்சர்வ் பண்ண முடியலன்னு சொல்றான். முழுக்கமான கருத்து இருக்கு பாரு. அப்ப அந்த லைட் ஆனது நம்ம கண்ணொளியோடையும் கலக்கணும், நீங்க எந்த பொருளை அப்சர்வ் பண்றீங்களோ அந்த பொருள் மேலையும் கலக்கணும். அதே போலதான் அந்த இறைவனுடைய அந்த மிஸ்டரிங்கிற ஒண்ணு இருக்கு, அது என்ன பண்ணுதுன்னா இந்த ஆன்மாவிலையும் அவர் இருந்து செயல்படுத்தினா மட்டும் காணாது, அந்த மாயினால பொருள்கள் இருக்குல்ல அந்த பொருள்களையும் கலந்து நின்று அவர் அறிவிக்கணும். அப்ப அந்த பொருள்கள்ல கலந்து நிற்கும் போது அதுக்கு என்ன சொன்னாங்க, காட்டும் உபகாரம். இந்த உயிர்ல கலந்து இருக்கும் போது காணும் உபகாரம். உபகாரம்னா ஹெல்ப், உபகாரம் அது உலக உலக உலகில் ஒண்ணுல உபகாரம். உபகாரம் இடைஞ்சல் பண்ணா அபகாரம், தமிழ்ல அது சான்ஸ்கிரிட் வார்த்தை. உபகாரம்னா உங்களுக்கு ஹெல்ப் பண்றது, உங்களுக்கு இடைஞ்சல் பண்ணா அபகாரம். அங்க என்ன பாயிண்ட்னா, இந்த கான்செப்டை புரிஞ்சுக்கிறீங்க. இந்த கான்செப்டை புரிஞ்ச உடனே என்ன தெரியும்னா, அடுத்த கேள்வி என்ன வரும்னா, 11வது சூத்திரத்துல இந்த கண்ணை வச்சே வளர்க்கணும், அதை காணும் கண்ணுக்கு காட்டும் உடம்போல. அப்ப என்னன்னு கேட்டா, இந்த கண்ணு காணுகிறது, ஆனால் அந்த கண்ணுக்கு என்ன பொருளை பார்த்தோம் என்று காட்டுவது உளம், அதான் பொருடன். அன்னைக்கு நான் விளக்கினேன் இல்லையா, அதாவது இப்ப கண்ணை ஒரு பொருளை பாக்குறீங்க, பொருளை பார்த்தோம்னு என்ன பண்ணுது அப்படின்னா, நீங்க விரும்பினாலும் விரும்பாட்டிலும் அந்த பொருளானது ரெட்டினால பற்றுது. ஆனா என்ன பொருளை பார்த்தோம்னு சொல்றதுக்கு என்ன வேண்டி இருக்கு, இந்த உளம் கலந்துனாதான் சொல்ல முடியும். நீங்க பார்த்த அத்தனையும் ரீகலெக்ட் பண்ண முடியாது, அத்தனையும் சொல்ல முடியாது. அத்தனை ரெட்டினால பட்டுச்சே பிறகு சொல்ல முடியல, கேட்கலாம் லாஜிக்கலா ஒரு கேள்வி. நீங்க பார்த்த அத்தனையும் ரெட்டினால பதிஞ்சிருக்கே, தென் ஒய் யூ ஆர் நாட் ஏபிள் டு ரீகலெக்ட், அதுக்கு என்ன பதில் சொல்வீங்க? அங்கதான் என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த அது படிஞ்சா மட்டும் காணாது, அது என்னங்கறத இந்த அறிவு சென்று பற்றணும், அப்பதான் அது ரீகலெக்ட் பண்ண முடியும். அதனாலதான் என்ன சொன்னாங்க, அந்த கண்ணானது எப்படி அந்த ஒளியானது கண்ணுடைய ஒளிக்கு வந்து என்ன மாதிரி ஃபங்க்ஷன் இருக்கோ, இப்போ கண் அப்பதான் செயல்படுது, அறிவு அப்பதான் செயல்படுகிறது. அதே போலதான் இறைவன் வந்து ஆன்மாவில மட்டும் கலந்து நின்று இயக்கினா போதாது, அந்த பொருள்கள்லையும் இருந்து விளக்கணும். அது எப்ப விளக்குறாரு, இந்த நிட்டைங்கிற நிலைக்கு வரும்போது தான். அதனாலதான் அந்த சிவ யோகத்தையும் சிவபோகத்தையும் பிரிச்சது காரணம். இதைத்தான் இந்த அருமையான கருத்தை தான் காரைக்கால் அம்மையார் பாடினாங்க. பெரிய கான்செப்ட் எப்படி பாடினாங்க, அறிவானும் தானே அறிவிப்பான் தானே, அறிவாய் அறிகின்றான் தானே, அறிகின்ற மெய்ப்பொருள் விரிசுழர்வார் ஆகாசம் அப்பொருளும் தானே அவன், கலைக்கலாம். அற்புத திருமந்திராதி 20வது பாட்டு. அறிவானும் தானே அறிவிப்பான் தானே. இப்ப அறிவான் என்பது அங்க அந்த வார்த்தை எப்படி சொல்றாரு, அறிவான் என்பது காணும் விவகாரம், அறிவிப்பான் என்பது காட்டும் விவகாரம். அது அறிவானும் அறிவிப்பானும் இறைவன் தான் என்று அந்த அற்புத திருவந்தாதியில் அந்த கருத்தை காணுபகாரம் காட்டு உபகாரத்திற்கு அந்த திருமுறைகள்ல வந்து அது சிவஞான சுவாமி மேற்கோள் காட்டுற இந்த கருத்தை தான் காரைக்காலமையாக அற்புத திருவந்தாதியில் அறிவானும் தானே அறிவிப்பான் தானே. அது என்னன்னு கேட்டா அந்த மாபாடியத்துக்கு ஒரு பெரிய சிறப்பு என்னன்னு கேட்டா அவ்வளத்துக்கும் அவரு அந்த ஒவ்வொரு கருத்தையும் அவருக்குள்ள சிறப்பே என்னன்னா அந்த உபனிஷத்துக்கள் வேதங்கள் ஆகமங்கள் அதுல இருந்து சொல்லிட்டு அதே கருத்தை திருமுறை எப்படி சொல்லுதுங்கிறதே சொல்லுவார். அதுதான் அவற்றை உள்ள அந்த காம்ப்ரமைஸ், எல்லாத்துக்கும் ஒரு காம்ப்ரமைஸ். நீ சரியா அப்ரோச் பண்ணீங்கன்னா எல்லாம் சரியா புரியும். அங்க ஏதோ ஒரு உழைக்குதுன்னா நீ சரியான கரெக்டா பெர்சீவ் பண்ணல, அந்த கான்செப்ட பிடிக்கலன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லி விளக்குவேன். அதான் திருமந்தாதி இன்னொரு இவர் திருமாளிகத்தேருடைய திருமாளிகத்தேருடைய திருவிசைப்பாலும் என்ன சொல்றாரு, அறியுமாறு அறியே அறியே நுகருமாறு நுகரே. பூராமே திருமாளிய தேவர் திருவிசேப்பா பூரா அப்படிதான், உணர்த்துமாறு உணர்த்தே அறியுமாறு அறியே நுகருமாறு நுகரே. அது இந்த அறிவித்தல் என்ற ஒன்னையும் செய்வதனாலதான் அவரு இந்த திருவிசைப்பாலையும் அப்படி வர்றது காரணம். திருமாளிகை தேவர் இந்த 11வது திருமுறையில 9வது திருமுறையில திருவிசைப்பால அவர் முதல்ல அவருடைய திருவிசைப்பாதான் முதல் திருவிசைப்பா திருவிசைப்பா திருமாளிகை தேவர். அவருக்கு ஏன் திருமாளிகை தேவர்னு பேருன்னு கேட்டீங்கன்னா அவருடைய அந்த அற்புதமான சித்திகளை பார்த்து சோழ மன்னன் அவனுக்கு ஒரு பெரிய பேலஸ் கட்டி கொடுத்தார் அப்படி இருக்கிறதுக்காக. அதனால அது காரண பெயராக திருமாளிகை தேவர் அப்படின்னே பேர் அவருடைய. அவரை வந்து அதாவது அந்த திருமொழி ஆசிரியர்கள்லயே ஒரு சிறப்பு என்னன்னு கேட்டா அவருடைய உருவம் நான்கு கைகளோடு இருக்கும். திருமாளிகை தேவர் மட்டும் எப்படி உருவம் ஒருத்தி இங்க பாத்துருக்கீங்கன்னா நான்கு கரங்கள் அவருக்கு. அது என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா ஒரு முறை அவர் கேட்கிறாரு, என்ன கேட்கிறாருன்னா, நான் என்னை பாதுகாப்பதற்காக என்னை சுத்தம் செய்வதற்காக இந்த ரெண்டு கரங்களை பயன்படுத்தினேன். அந்த சிவ பூஜையெல்லாம் செய்யும் பொழுது என்ன பண்றோம், சிவபெருமானுக்கு நெய்வேத்தியம் பண்ற ஒரு தட்டில் நம்ம சாப்பிடுவோமா, எதுவுமே அப்படிதான். எதுவுமே இறைவனுக்கு நாம் பயன்படுத்துகின்ற பூஜைக்கு பயன்படுத்துகிற பாத்திரங்களை அதுல தண்ணி குடிக்கலாமா? அப்ப சிவபெருமானுடைய அந்த பூஜைக்கு பயன்படுத்துகின்ற எந்த பாத்திரத்தையும் நம்ம பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிற ஒரு மரபு. அதுபோல அவருக்கு என்ன வந்துச்சான், என்ன வந்ததுன்னா, எனக்கு பயன்படுத்துக்கு இந்த ரெண்டு கையை வச்சே உனக்கும் பூஜை பண்றேன், அதுவே ஒரு அனுசீதமா எனக்கு தெரியுதேன்னு நினைச்சாராம். ஆகவே அவர் நினைச்சாராம் மனசுக்குள்ள, ஆகவே உனக்கு பூஜை பண்ணதுக்கு தனியா எக்ஸ்ட்ரா ரெண்டு கரம் இருந்ததுன்னா அதுக்கு நான் அதை பயன்படுத்திக்கிறேன்னு நினைச்சாராம். உடனே ரெண்டு கையும் முளைச்சுதான். அதனால சிவ பூஜைக்கு அந்த ரெண்டு கரங்களை தான் பயன்படுத்தினார். இவருடைய உலக காரியங்களுக்கு இந்த ரெண்டு கரத்தை பயன்படுத்தினார். திருமாளிகை தேவர் நாலு கரத்தோட இருப்ப, அவ்வளவு பெரிய அற்புதமான ஒரு சித்தர். அவரை பற்றி திருமாளிகை தேவரை பற்றியே பல செய்திகள் உண்டு. அவருடைய சமாதியும் அந்த திருமூல சமாதி, இந்த மூணு பேருடைய சமாதி அடுத்தடுத்து இருக்கும் இந்த திருவாடுதுறையில. திருமூலருடைய அதாவது திருமூலருடைய அந்த உடல் இருக்கு இல்லையா, அந்த உடல் இருக்கு இல்லையா, அவர் அந்த உடலோடு மறுபடியும் போயிறார் கைலாயத்துக்கு. அந்த பூத உடலோடு இருந்தார்ல கொஞ்ச நாள், அந்த உடலுடைய சமாதி. அப்புறம் திருவாடுதுறை ஆதீனத்தை நிறுவிய நமசிவாயமூர்த்தியுடைய சமாதி, அப்புறம் திருமாளிகை தேவருடைய சமாதி, மூன்றும் அருகருகதான் இருக்கு. அவரு பின்னாடிதான், அதாவது அவர் வந்து தேவாராசிரியருக்கு பிற்பட்டவர் தானே. தேவாராசிரியருடைய காலம் வந்து ஏழாம் நூற்றாண்டோட முடிஞ்சிருது. அப்புறம் எட்டாம் நூற்றாண்டு மாணிக்கவாசர் தான் பிரச்சனை. ஆனா பின் வந்தவர்

0: நித்தியந்தானோ அரணேன தொழுமே. இது நாளைக்கு அந்த ஒரு ஃபர்ஸ்ட் 1 ஹவர்ல அதை சொல்லி முடிச்சிருவோம். செகண்ட் ஹவர்ல சில துணை செய்திகள், துணை செய்திகள் நிறைய பல செய்திகள் நம்ம தெரிஞ்சு கொண்டே இருக்கலாம். எப்பொழுதுனா அது உணர்த்தணும்னு தோணுகிறது அப்பொழுது எதுவுமே எங்களுக்கே தோணும். இதை சொன்னால இருக்குமேன்னு சொல்றோம். அந்த அளவில் நம்மளுடைய வேண்டுகோளை வந்து கிட்டத்தட்ட நிறைவேற்றி கொண்டு இருக்கிறோம். அதில் உதாரண வெண்பாக்களுக்குள்ள நான் உள்ளே போகலை. ஏன்னா உதாரண வெண்பாக்களில் போகும்போது நிறைய வந்து தமிழ் இலக்கணம் ரொம்ப அப்ளை ஆகும். அதனால ஒவ்வொரு இதே மாதிரி சூத்திரத்தை எழுதி போட்ட மாதிரியே ஒவ்வொரு உதாரண வெண்பா அதுக்கான பெரிய போர்டாக வேணும். அது கொஞ்சம் 4 லைன் எழுதி போட்டு அது நடத்தினோன்னா இன்னும் ரொம்ப சிறப்பு தான். இந்த திருஷ்டாந்தங்கள் எப்படி வளர்க்கிறார், ஒரு கருத்தை வளர்க்கறதுக்கு அப்படிங்கிறது உதாரண வெண்பா 81 உதாரண வெண்பார், 12 சூத்திரத்துக்கு 81 வெண்பா. 81 வெண்பாலையும் என்ன பண்றாருன்னா அந்த கான்செப்டை வந்து விளங்கிக் கொள்வதற்காக இந்த உலக நடையிலேயே வைத்து சில செய்திகளை சொல்றேன். ஆனா அதெல்லாம் இலக்கியத்திலிருந்து சொல்ல மாட்டார். அதான் உள்ள பிரச்சனை. மெய்கண்டார் எங்கேயெல்லாம் திஷ்டாந்தம் காட்டுற, ஒன்னு அஸ்ட்ரானமியா இருக்கும், இல்ல ஒண்ணு பாட்னியா இருக்கும், இல்ல ஒண்ணு ஜுவாலஜியா இருக்கும், ஒண்ணு ஜியாகிரபியா இருக்கும், அப்படிதான் இருக்கும். இந்த கம்பனை போல உதாரணம் காட்ட மாட்டேன். இயன்றாட்ட ஒரு பெரிய சிறப்பு என்னன்னா கம்பனை போல கம்பர் காட்டுகின்ற உதாரணங்கள் இன்னும் சேர்க்காக கூட சிறந்த இலக்கிய உதாரணங்கள் காட்டுறாங்க. ஏன்னா அது வந்து ஒரு காவியம் இல்லை. சிவஞான போதம்ங்கிறது ஒரு காவியமோ ஒரு இதோ இல்லை. அது வந்து சயின்ஸ்னாங்க எல்லாமே அந்த சயின்டிபிக் உதாரணமே தான் காட்டிட்டு போவார். அது ரொம்ப அற்புதமான அவருடைய ஒரு நிலை. அது எல்லா பல்வேறு விதமான சாஸ்திரங்களையும் பயிற்சியும் தான் இன்னும் கொஞ்சம் சிறப்பாக வழங்கும். அதாவது அந்த மற்ற என்னென்ன ஃபீல்டில் நான் நுழைகிறாரோ அந்த ஃபீல்டை பற்றி ஒரு நாலேஜ் இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் தெளிவாக வழங்கும். ஏன்னா அவர்கள்லாம் நம்மை போல ஓதாது ஓதியவர்கள், நம்மளை மாதிரி உட்கார்ந்து படிக்கிறேன். அந்த பூர்வ ஜென்மத்தோட செய்த தவத்தின் காரணமாக இறைவனே உள்நின்று உணர்த்துறான். அதனாலதான் அவங்க எந்த சயின்ஸுக்கும் அப்பாற்பட்ட விஷயத்தை சொல்ல முடியலன்னா அது இறைவனே உள்நின்று காணு விவகாரத்தையும் காட்டு விவகாரத்தையும் செய்து கொண்டு உணர்த்துகிறான். அதனாலதான் அவங்க வாக்களை வந்து தவறுகிறதற்கு இடமே இல்லை என்று அவரே சொல்வார். சன்னியாச சுவாமியே சொல்லும் பொழுது அப்படி சொல்வார்.
1: கனடாவிலேயே விரிவிரையாளர்
2: காட்டும் உபகாரம் என்றால் அந்த மாயையில் உள்ள பொருட்களை
0: எந்த பொருளா இருந்தாலும் அந்த பொருளையும்
2: ஞானிகளுக்கும்
0: அந்த நிஷ்டை கலைந்து இந்த உலகத்துல இந்த உடம்போட இருக்கிற வரைக்கும் நிஷ்டையிலேயே இருக்க முடியாது இல்லையா? நிஷ்டையிலே இருக்க மாட்டாங்க. எல்லாருக்கும் நிஷ்டையும் உண்டு. நம்ம சைவத்துல அவ்வளவு பேருக்கு நிஷ்டையும் உண்டு. நிஷ்டை கலைந்து வெளிவரும் போதுதான் அவருடைய பாடல்கள் எல்லாம் வருவதற்கான. திருமூல தேவநாயனார் என்னன்னு கேட்டா, ஒரு 3000 ஆண்டுகள் வந்து ஒரு ஆண்டு முழுசும் நிஷ்டையில தான் இருக்கிற. நிஷ்டையில இருந்துதான் அந்த ஒரு பாட்டை மட்டும் வெளிப்படுத்தி மட்டும் மழை நிஷ்டை அப்படிதான் அவர் சொன்னதாக வருகிறது.
1: சுவையோ சுவாமிகள் 40 நாள் நிஷ்டையில இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த நச்சிந்தனை
0: பாடல்கள். அதே போல பாம்பன் சுவாமிகள் வந்து 42 நாள் நினைக்கிறேன். இந்த பாம்பன்ங்கிற அவருடைய சொந்த ஊர் பிறப்பன் வலசைன்னு
1: பேர்.
0: இந்த பிறப்பன் வலசைங்கிறது இந்த பாம்பனுக்கு, பாம்பன்ங்கிறது ஒரு ரயில்வே ஸ்டேஷன் ராமேஸ்வரத்துக்கு
1: முன்னாடி.
0: இந்த பாம்பன் கழிச்சோன்னா தான் பாலம் வரும். ராமேஸ்வரத்துக்கும் பாம்பனுக்கும் இடையில தான் இந்த பாலம் கடல் வந்துருது. அதுக்கப்புறம் ஐலண்ட் அது. அப்போ வந்து அந்த அவருடைய சொந்த ஊர் வந்து பிறப்பன் வலசைன்னு பேர். அந்த பிறப்பன் வலசையில முருகப்பெருமானோடு நிஷ்டையில இருக்கணுங்கிறதுக்காக தான் அப்படியே ஒரு பெரிய குழிய தோண்டி உள்ள குழிக்குள்ள வந்து 45 நாள் குழிக்குள்ளே இருந்து நிஷ்டை கூடிதான் அப்புறம் வெளியில
1: வந்தேன்.
0: ஆமா, அந்த முருகன் உபதேசம் எல்லாம் வெளியில வரமாட்டேன்ட்டார். அப்படி இருந்து வெளிவந்ததான் பாம்பு சுவாமி சொல்லப்பட்டிருக்க. அவரும் ரொம்ப அற்புதமான மேற்கோள்கள் பாத்தீங்கன்னா, அவர் பள்ளிக்கூடத்துக்கே போகல, எல்லாம் போய் படிச்ச மாதிரியே வரலாறே இல்லைன்னா அவர் சமீப காலத்துல வாழ்ந்தவர்.
1: 1926.
0: ஆமா, இப்ப பாம்பன் சுவாமிகளை நேர்ல பாத்துருக்கிறாங்க. இப்ப சச்சிதானந்தம் பிள்ளை இந்த மாதிரி எல்லாம் ஆசா ஞானசம்பந்தம் இருக்காரு. ஆசா ஞானசம்பந்தனுடைய அப்பா வந்து அவரை நேரில் பார்த்திருக்காரு. சரண ஆறுமுகமதியார் பேர். அவருடைய சரண் தான் ஆசா ஞானசம்பந்தம் தான். அது மாதிரி அவரோட பார்த்தோம், நான் அவரை பார்த்தவங்க நான் பார்த்திருக்கிறேன். திருவானந்தவாரியை பார்த்திருக்கேன். இவர் கூட ஆசா கூட பார்த்துருக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவரும் தான் பார்த்துருக்கலாம், அவருமே பார்க்கறதுக்கு சான்ஸ் இருக்கு. அவரை கண்ணால் பார்த்தவங்க. ஆனா அவருடைய மேற்கோள்கள் பாத்தீங்கன்னா, ஒரு கருத்தை வலியுறுத்துவதற்காக என்ன மேற்கோள், தேவாரம், திருவாசகம், உபநிஷத்துல இருந்து எக்கச்சக்கமான கோள்.
1: பள்ளிக்கூடம் போய் படிக்கவே இல்லை.
0: பள்ளிக்கூடம் போய் படிக்கவே
1: இல்லை. சர்வஜ்ஞத்தன்மை வெறும் என்று சொல்றாங்க.
0: ஆமா, ஏதோ ஒரு சூப்பர் ஹியூமன்
1: அறிவு.

0: அவரு அவரும் நிறைய நூல் பண்ணியிருக்கிறார். மொத்தம் 676 பாடல்கள் பாடியிருக்கிறார். பாட்டாக முருகன்கிற முருக பக்தருங்கிறக்கா கரெக்டாக 6666 பாடல்கள். அதுபோக 30 மேற்பட்ட நூல்கள், 2 நூல்களுக்கு அவரே உரை எழுதியிருக்கிறார். அதான் அவர் யாருமே செய்யாத, தமிழ்நாடு செய்யாத என்னன்னா, ஒரு ஞானியுடைய நூலுக்கு அவரே உரை பண்ணார். அது பரிபூரணானந்த போதம்னு ஒன்று, இன்னொரு தகராலய ரகசியம். ரெண்டு நூலும் செய்யுள்ளே இருக்கும். அந்த நூலில் வந்து உரையும் அவரே தான், இந்த செய்யுள் கமெண்ட்ரியும் அவரே. அப்படி பண்ணி ஒரு பெரிய புது சாதனை ஏற்படுது. அது படமொழியில் நிறைய பேர் உண்டு, மூலத்தையும் எழுதி கமெண்ட்ரேட்டும் சேம். அதுபோல பாமன் சுவாமி ரெண்டு நூல் வந்து அவரே உரை பண்ணார். அதுக்கு முகவரை விருது கொடுத்துருப்பார். நம்ம ஆசா ஞானசம்பந்தனுடைய அப்பா இருக்கார் இல்லையா, அவர் வந்து முகவரை கொடுத்துருப்பார் அதுக்கு, அந்த நூலுக்கு. அவங்களாம் நேரம் அனுபவிச்சவங்க. அதுபோல அவருடைய நூலில் வந்து ஒரு நூல் வந்து குவியறி உடையாருக்கு செவியறு உரு. அந்த நூலுக்கு பேர் என்ன, குவியறி உடையாருக்கு செவியறி உரு, அவருடைய நூலுக்கு பேர். அது என்னன்னு கேட்டால், இந்த சச்சிதானந்தம் உள்ள மாதிரி பெரிய பெரிய அறிஞர்கள் பக்கத்தில் இருந்து இவர் டிக்டேட் பண்ணி எழுதினது அப்பாற்பட்ட ஒரு அறிவு வேலை செய்துங்கிறதுக்கு இவங்க எல்லாம் வந்து பிரமாணம். ஆரியரேதனந்தோள் வாழ்க அறிமுகம் வாழ்க வெண்பை ஊர் செய்திய மங்கை வாழ்க யானை வாழ்க
1: ஓம் நம சிவாய். சைவம் .org வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
2: அன்பான நேயர்களை, நீங்கள் கேட்கவிருப்பது ஆன்மீக சொற்பொழிவு அடியவர் அருள் வரலாறு, தலைப்பு அடியார் பெருமையும் சுந்தரர் வாழ்வும். வழங்குபவர் திரு ஆனைக்கா சிவ ராகவன் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
3: செறிவு உண்டு என்று திருத்தொண்டில் சென்று செல்லும் பயனுக்கும் குறி உண்டு. ஒன்றாயிரம் குறைவுண்டும் இல்லை. பெரியும் சோலை திருமுருகன் கூறும் வேடர் வழிவரிக்க பறிவுண்டவர் எம் பழவினை வே பறிப்பார் என்னும் பற்றார். இன்றைய கால சைவ உலகத்துக்கு இன்றியமையாது வேண்டப்படுவது ஒரு தேவை, ஒரு தேவை இன்றியமையாது வேண்டப்படுவது. அதற்கு செய்து முடித்தனர் கட்டடம் செய்து சுந்தர பெருமானுடைய திருவாக்கு அடங்கிய கோவை, ஒரு கோவை. இதற்கு இணையாக எல்லாம் காண முடியவில்லை பிடிதொரு சேவை. இதை செய்தவர்கள் இருக்கும் இடம் சென்னையிலே உள்ள அந்த பெருமக்களுடைய புகழையும் சிறப்பையும் போற்றுவதற்கு ஆட்டி படைப்பெயர் என் நாவை. இந்த தேவாரமானது உலகெங்கும் ஒழித்துவிடும் உயிர்களுக்கு நிகழும் சாவை. அப்படிப்பட்ட ஒரு உத்தமமான திருப்பணியை மேற்கொண்டு திருப்பெருந்துறைக்கும் சென்று திருவாதவும் என் கோமா நிகழாம் திருவிழையிலையும் வணங்கி இங்கு வந்திருப்போம். கூவை சங்கத்தினரை சார்ந்த கடற்கிற அத்துணை பேருக்கும் எங்களுடைய மனமார்ந்த வணக்கங்கள். அண்ணல் சிவபிரகாசம் அவர்கள் இடையோடியார் சீர்போற்றும், எம்பிரான் சேர்க்கையார் அடிபோற்றும், குறைவுடையார் திருக்கூட்ட பெருமக்கள் சார்பிலும் உங்களை எல்லாம் வருக வருக என சிரம் தாழ்த்தி கரம் கூப்பி வரவேற்று நன்றி உமது நல்வரவு நங்கள் தவம் என்றும் வாழ்வார் பெருந்துரை வழிபட்டவர் எவரோ அவரே வல்வினையை மாய்த்தவர், திருவார் பெருந்துரை வழிபட்டவர் எவரோ அவரையே தேவருலகம் வளம் கொண்டு வந்து வழிபட்டு ஏற்கும் துணை பெருமையை தரவல்லது திருப்பெருந்துரை வழிபாடு. அங்கே உருவநிலை வழிபாடு இல்லை, அருவநிலை வழிபாடு. அங்கே சிவஞான தேசிகருக்குத்தான் எல்லாம் சிறப்புகள். அத்தகைய ஞானமூர்த்தி ஆகிய அறிவால் சிவமே ஆகிய அண்ணலாரையும் வழிபட்டு அவருடைய திருவடி கமலங்களிலே சிந்தையை பதித்து இங்கே எழுந்துருளி பின்னும் சைவத்தருடைய தன்னேரில்லா பெரியார், ஒரு பெரியார் அவரை பெரிய புராணம் எப்படி அறிமுகப்படுத்தும், இவ்வுலகில் இருவர் தேடு ஒருவராய் எதிரின்று ஆண்ட சைவமுத திருத்தொண்டர், கவனிக்கணும் சைவமுத திருத்தொண்டர் என்று தீந்தமிழ் பார்க்கிறார் தெய்வ சேர்க்கிறார் போற்றுவது சுத்தமூர்த்தி நாயனார், அவர்தான் திருத்தொண்டர் முதல் திருத்தொண்டர் சைவமுத திருத்தொண்டர். அத்தகைய ஞான பேராளராம் நம்பிகளுடைய திருவாக்கிலே வந்த சொற்றமிழ் ஈசரே விரும்பி கேட்ட சொற்றமிழ் அந்த நூலில் அன்பிற்பட கட்டடம் செய்து ஒரு தொகுப்பாக ஆக்கி நல்ல முறையிலே வெளியிட்டு இன்றைக்கு அந்த வெளியீட்டை அமை ராஜலட்சுமி சிவபிரகாச இல்லத்திலே செய்ய வேண்டும் என்று கருணை கொண்டார் சுடலை. அதனால் நாங்கள் கடந்தோம் கடலை. இந்த திருமுறையினுடைய சிறப்புகளை பற்றி சில சொல்லலாம். திருமுறைகள் 12 என்பது யாவும் தெரிந்தது. அந்த 12 திருமுறைகளிலே இறைவரும் முதல் மொழி கொடுத்தருளப் பெற்று இறைவராக தம்மை பாட நம்பிகளை படிக்கும் போதும் வித்தாயிருந்தே பாடைய என்று முதல் மொழி கொடுத்த அப்படின்னா தம்முடைய அடிமரவா மேலவரம் மெய்யம்பினரை மெய்யடியவரை பாட நம்பிகளை படித்த போதும் இல்லைவார் அடியார்க்கும் அடியே என்று அங்கும் முதல் மொழி கொடுத்தார். எல்லாரும் படிக்கிறோம் அடிய பெருமை நம்ம அதிகம் தயவு பண்ணி இன்னைக்கு அடியார்கள் பெருமை ஓங்கிட்டுனா உலகம் உயிர் கொரோனா வராது. சைவம் சைவத்தினுடைய பேரா இருப்பவங்க சிவனடியார்கள் தான்.
4: நமச்சிவாய சிவாய நம சிவாய
3: நம்மளாம் உத்தராகம் போட்டுக்கிட்டு தீபதி பூசிக்கிட்டு சிவநாமம் சொல்லிக்கிட்டு திருப்பதி போறோம் அப்படின்னா சமணனும் சாக்கியம் நம்மளை தடுக்காம இறைப்பணி செய்ய நம்மளால் முடியுதுன்னா அதற்கு காரணம் சுந்தரம். ஆகவே மாதவ சிவஞான முடிவர் என்ன பண்ணார் தாச்சாரியாரையும் குழந்த சுந்தரர் சொல்லும் போது சைவர்களுக்கு குலதெய்வம் விஞ்ஞானசந்தர் குழந்தார் அப்புறம் குழந்தார் இளையரா பேரன்பும் மழைவாறு நினைவழியும் உழவாரத்தில் பழையரா திருக்கரமும் சிவபெருமா திருவடிக்கு பதித்த நெஞ்சும் அப்படின்னு பாண்ட. ஆனா சுந்தர செய்யும் போது நமது குலதெய்வமாகும் என்ன அவருக்கு தண்ணீர் இல்லாத பெருமைங்கிறது நம்ம கொஞ்சம் சிந்திச்சோம்னா இந்த திருமுறையை வெளியிட்டு பூவை கூட்டத்தாருடைய சேவையை பெரிது போட்டோம். இந்த காலத்தில் சிரமம் அச்சிப்பிழையோ நச்சிப்பிழையோ இருப்பார்கள் அதெல்லாம் பார்க்கணும். கடினமான முயற்சிகளை மேற்கொண்டு இடையராது அதில் ஈடுபட்ட சிலருக்கு தான் இதெல்லாம் சாத்தியம். சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய வரலாறு தான் பெரிய புராணமாக வருது. அங்கங்க நாயன்மார் வரலாறு வருது. ஆனா பிரதான வரலாறு திருக்கூட்டத்தின் நடுவனைந்தார். திருக்கூட்டத்தின் நடுவில் சுந்தரர் இருப்பதனால அவர் எந்த அடியார்கள் மத்தியில் இருக்காரோ எந்த நாயன்மார்கள் மத்தியில் இருக்காரோ அந்த நாயன்மார் வரலாம் அங்கங்கே சொல்லிக்கிட்டேன். திருமலை சிறப்பு, கருத்தார் கொண்ட புராணம், ஏறுவோம் கலிக்காமநாயனார் புராணம், கழச்சிடுவார் புராணம், வெள்ளாணை சிறப்பும் ஐந்து இடத்துல சுந்தரரை பற்றி பேசி இடையில இடையில பெரிய பெரிய நாயன்மார்களுடைய புகழையெல்லாம் வச்சார். நாயன்மார் மத்தியில தான் இருப்பார், அடியார் மத்தியில தான் இருப்பார். அவரோட வாக்கு பார்க்கும்போது அடியாருக்கு ஒரு கூத்த மரியாதை எவ்வளவு மரியாதை அடியார பாடி தராது. ஒரு பாட பாவம் கட்சி மேட்டது ஆட்டாம் பட்டமையால் அடியாருக்கு தொண்டுபட்டு எனக்கு முடியும். சிவனுக்கு ஆட்பட்ட பிறகுதான் அடியவருக்கு கூட முடியும். அடியவருக்கு ஆட்பட்ட பிறகுதான் அடிமை பூர்த்தியா நல்லா புரிஞ்சிடும். சிவனுக்கு ஆட்படுவது தொடக்கம், அடியவருக்கு ஆட்படுவது நிறைவு. நம்ம எல்லாரும் சாமி கும்பிடுறாங்க, நிறைய பேர் சாமி கும்பிடுறாங்க, அடியார் கும்பிடுறாங்களாங்கிறது கேள்வி புரியாது. அடியாரத்துல இணங்கியும் வணங்கியும் ஏத்தியும் வாழ்த்தியும் இன்னைக்கு சிவ உலகம் இருக்கா என்பது ஐயப்பாட்டு சிவன சிவருமா கோடிக்கணக்காங்க கும்பிடுறாங்க. சுப்பிரமூர்த்தி நாயனார் சொல்லி சிவபெருமான கும்பிட்டு பிறவி அற முடியாது. அடியார கும்பிட்டு பிறவி அருள் அதான் இந்த பாட்டுல சொல்ற ஆட்டா பட்டமையா அடியாக்கு தொண்டுபட்டு அடியாருக்கு தொண்டுபட்டு உடனே இந்த தகுதி வருது. சுவாமிகிட்ட ஒரு வரம் கேட்ட அந்த வரம் கேட்கக்கூடிய தகுதி வரம் கேட்கக்கூடிய வல்லமை எப்ப எனக்கு கிடைக்குது அப்படின்னா அடியாருக்கு தொண்டுபட்டு. இப்ப கேட்கறது என்ன வரும் கேட்டே கேட்பதெல்லாம் பிறவாமை கேட்டொழிந்தே சுவாமி கேட்கறதுக்கான தகுதி அடியார வழிபட்டா தான் வரும். அந்த அடியார வழிபட்டு வழிபட்டு தான் சாமிக்கு அம்மாவான காரைக்காலம் பேர். அவர் வரலாற்றில் பார்க்கணும் நம்பர் அடியார் அணைந்தார் நல்ல திருவு முதலித்தும் செம்பொன்னும் நம்மனையும் செடுந்துகிலும் முதலான தம்பறிவினால் அவருக்கு தகுதியும் வேண்டுகோள் கொடுத்தும் உம்பருவினான் திருவடிக்கு உணர்வு ஒழுகும் நாள். இது காரைக்காலம் அப்படில அடியார வணங்கி வணங்கி வணங்கி படத்துல திருமணம் பண்ணும்போது அடியார் அம்மையுடைய இல்லத்துல எல்லாம் தயாராகல உணவு பதார்த்தங்கள் ஆயத்தமான விலையில இல்லை. என்ன சொல்றாங்க விளைய வந்தன் அடியாரை பேரழகி விழுந்து பெரியவனும் தெரியும். நம்ம அடியாருக்கு விருந்து படைக்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், நம்ம படைக்கிற விருந்து அப்புறம் அடியார் நம்ம வீட்டுக்கு வராங்களே அவங்களே பேரழகும் நினைக்கிறேன். வர்ற அடியார்கள் பெருஞ்சாத்தார் அந்த அம்மை செய்தார். விடையவந்த அடியாரே பரலறிய திருந்தார் மேல் வந்து சொல்ல வேறு இதன் மேல் இல்லை. அதை அடியார் வராத விட ஒருத்தர் பெறக்கூடிய பேரு அவர் வாழ்க்கையில இந்த காரணத்தினாலதான் காரைக்காலம் போன கைலாயத்துல சாமி சொல்ற வரும் இவள் நம்மை பேணும் அம்மைதான் நம்மை பேணுகின்ற அம்மை. அப்படி சாமி சொல்றதுக்கு என்ன அடிப்படை என்று கேட்டால் இருந்தோறும் அடியார வழிபட்டு வழிபட்டு வழிபட்டு அந்த அம்மை செய்த பணிவிடைகளும் தேவர்களும் திருவுங்கு படையர்களும் ஈஸ்வருக்கே ஹாய் எனும் பெருமையை அந்த அம்மை பெரும்படி செய்தனர் தெரிஞ்சுக்கணும். அடியார வணங்கி எளிதா விளக்கம் அதை சொல்லி கண்டவர் சொல்லணும் ஆட்டான் பட்டமையால் அடியாத்து தொண்டுபட்டு கேட்டே கேட்பதெல்லாம் பிறவாமை கேட்டொழிந்தே மாளிகை திருமேற்றலி உரையும் மாட்டே உன்னை எல்லா மகிழ்ந்து ஏத்த மாட்டேனே. இன்னொரு பாட்டு இதை சொல்ற இது மழபாடி மழபாடி தேவா அடியார் அடியார்களுக்கெல்லாம் தொண்டே பூண்டொழிந்தேன், தொடராமை துரிசு அறுத்தேன். உரைநடைப்படுத்தும் போது துரிசு தொடராமை அறுத்தேன்னு வரும். துரிசுன்னா மலக்குற்றம், ஆணவம், கண்ணும், மாயம். அந்த மலங்கினுடைய சேர்க்கையினால் உயிருக்கு விளைகின்ற குற்றம் இங்கு துரிசு எனப்பட்டது. அந்த மலக்குற்றமாகிய துரிசு நீங்க வேண்டும் என்றால் அடியார்க்கு தொண்டுபட வேண்டும். பண்டே நின்னடியே அடியார் அடியாருக்கெல்லாம் தொண்டே புண்டுழிந்தே தொடராமை துரிசருத்தே. நல்ல மனிதர் இன்னொரு தேவாரம் சொல்ற பருமணி படையினர் ஆடுமின் நன்புடையீர் அடிக்காட்பட்ட தூளி கொண்டு சூடுமின் தொண்டர் உள்ளீர். அடிக்காட்பட்ட தூளினா என்ன? தூளின தூள் நட்பு. சிவனுக்கு நம்ம ஆட்பட்டோங்கிறதுக்கு அடையாளம் என்ன தெரியுமா? அந்த திருவடி நீர். அது பராசக்தி சொல்லுவோம். நல்ல கவனம் சொல்லுவோம். நம்ம காரியங்கள் வெற்றி ஆகணும் அப்படின்னா நம்முடைய அறிவு கொண்டும் செயல் கொண்டும் வெற்றி பெற முடியாது. உயிருடைய அறிவு ரொம்ப சின்னது, உயிருடைய செயல் ரொம்ப கீழான. உயிருடைய அறிவு கொண்டும் உயிருடைய செயல் கொண்டும் வெற்றி பெறுதல் என்பது இயலாது. என்ன செய்யலாம்? அம்மையை நம்ம பிழைக்க கூட்டியிருக்கோம். அம்மைக்கு ஆணைன்னு ஒரு பேர் உண்டு. அந்த திருநீருக்கும் ஆணைன்னு பேர் உண்டு. ஆணையாம் என நீர் கண்டு அப்படின்னு திருக்குறிப்பு தொடர் புராணத்துல ஆசிரியர் நமக்கு தெளிவுபடுத்துவார். அந்த வாழ்க்கையில வெற்றி பெறணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா திருநீரை தவறாமல் திருநீரை பூசறவா வெற்றியில திருநீர் இருக்கும்போது அவ உள்ளத்துல அம்பாள், உள்ளத்துல அம்பாள் வந்துட்டு வெற்றி மட்டும்தான். சத்தி சிவச்ச சத் சப்த கிருதி பிரதித்தி யோதித்தோ என்பது பாதுலாகும். என்ன புறம் பேரா? சக்தியும் சிவமுமாய் இருக்கிற திருநீரை ஒருத்தர் அணிஞ்சுட்டார்னா அவர் வாழ்க்கையில வெற்றி மட்டும்தான். இன்னைக்கு சைவ உலகத்துல ரொம்ப உயர்வான இதை வச்சு பேரப்படுதா என்பது தெரியும். சேக்கிட பெருமா பூஜையார் புராணத்துல சொல்வார், மேதகு பூதி. பூதினா செல்வம், மேலான செல்வம் போது விபூதின்னு நம்ம சொல்றோம். ஆசிரியர் சொல்லும் போது மேதகுணங்களை சொல்லும் போது நீர் தரும் மூலம் அவதாரம் செய்யும் மூர்த்தம். அற்புதமா வார்த்தை. பசுவை என்ன சொல்லணும்? மூர்த்தம். மூர்த்தம்னா அருள் வெளிப்படுகிற இடம் தான் மூர்த்தம். சிவமூர்த்தம் அருள் வெளிப்படுற இடம். அது என்ன வெளிப்படுது? திருநீர் தரும் மூலம். நம்ம பசுஞ்சு ஆனவங்க சாணம்னு நாம சொல்லி பட்சப்படுத்துற ஒரு பொருளை சேக்கிடா சுவாமி சொல்ற நீர் தரும் மூலம். அந்த மூலம் அவதாரம் செய்ய மூர்த்தம் தான் கோகுலம் எடுத்து சொல்றேன். திருநீர் அத்தனை பெரும் அதுதான் அப்புறம் சாடின. திருக்கோவில் இல்லாத தெருவில் நீரும் திருவெண்ணீர் அணியாத தெருவில் ஊரும். நமக்கு என்ன சொல்லுவாங்க? பாஸ்ம ஜாபால உபனிஷத்துன்னு இருக்கு. அந்த உபனிஷம் சொல்லும், திருநீர் இடாத வெற்றியில தீய வச்சு சுடுது. திருநீர் அதிக பயப்படணும் ஓதியே கழிக்கின்றீர்கள் உலகத்தில் ஒருவன் தன்னை நீதியால் நினைவ மாட்டீர். ஓதினா போறார், ஓதி உணரும். கற்க கசடர கற்பவை கற்றவை நிற்க. பின்னால் ஒன்று சொன்னாரு, கற்றதோட நெற்றிராத அதுபடி நில், அதுபடி நில். அதுதான் சிக்கல்கள் படிக்கணும், நிறைய சொல்லுவோம். மேற்கொள்கள் காட்டும் சொந்த வாழ்க்கையில பார்த்தா செய்யணும். விஞ்ஞான சம்பந்தருக்கு குழந்தையா உடனே அவங்க அம்மா அப்பா காப்பு சாப்பிடறாங்க. பணக்கார குழந்தைகளுக்கு தங்கம் அதோட கொஞ்சம் குறைவா இருக்கு. வெள்ளி ரொம்ப தாழ்ந்த நிலையில் இருக்கிறவங்க செப்பு பித்தளை இரும்பு இப்படி காப்பிடுவாங்க. திருநீற்றுக்கா வேறு பல காப்பு மிகை என்று அவர் விரும்பார் நீரஞ்சல் நெற்றியின் மேல் நிறுத்தி நிரூபித்தார். இறுதி அணிந்த போனீங்கன்னா உன் காயம் சத்தியமாக எல்லாரும் அம்மையை போறாங்க. நம்மளோட அம்மா இருந்துருக்காங்க, அந்த உணர்வோட போனீங்கன்னா தொட்டது போனான். இதுல சுந்தரம் சாமி சொல்ற மண்ணும் திருநீர் பூசுதல் மண்ணும் ஒன்று உடைத்து திருநீர் பூசினா நமக்கு நிலைபெற்ற சிவலோக பெருவாடு. இப்ப என்ன சொன்ன அதான் ஆட்பட்ட தூளின் சொல்ற ஆடும் நன்புடைய அடிக்க அட்பட்ட தூளி கொண்டு சூடுமின் தொண்டர் உள்ளீர் உமரோடு எம சூட வந்து சாமி பாட சொல்ற ஆட சொல்ற திருநீர் பூச சொல்ற. ஏன் ஆடுமை வாழ்க்கை நன்மை வாழ்க்கை முழுக்க மாட்டம்தான் வருந்தாம வருத்தம் தான். கவலை கவலை இல்லாத யாரு பாட்டமும் வருத்தமும் உலக வாழ்க்கை நிரம்பி இருக்கு. வாடுமே வாழ்க்கை தன்னை வருந்தாமல் திரிஞ்ச சென்று வேடுமின் பத்தருள்ளி வாடுமின் பத்தருள்ளி வடமண்ணி படிக்கிறையே பாட சொல்றேன். அதுக்கப்புறம் இந்த பாட்டுக்கு அவ்வளவு ஆற்றல் எல்லா தொண்டு சிவனுக்கு உகந்த தொண்டுதான். ஆனா எல்லா தொண்டும் கோடிக்கணக்கான தொண்டு திருவரங்கு விடுதல் திருவழுக்கிடுதல் திரு நந்தரவன பணி செய்தல் மல தொடுத்தல் மாலை அமைத்தல் இறைவருக்கு சூட்டுதல் நிறைய தொண்டு. தலைமை பெற்ற தொண்டு எது தெரியுமா பாடல். இத சுந்தரே சொல்றது நம்ம கவனிக்க வேண்டிய கைலாய் போறார் தோடுடைய சிறையின்னு தெரியாது சொன்னார். ஆஞ்சர் செவி சொன்னார்ல இவர் முடிச்சார் அஞ்சயப்பருக்கு அறிவிப்பதே செவியில் அறிவிங்கோ ஏழு துரும திருமுறையும் ஈஸ்வருக்கு அறிவிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு தெரியும். விஞ்ஞான சம்பந்தம் தொடங்கி வச்ச திருமுறைய செவின்னு அவர் தொடங்கினார். அந்த செவியில அறிவிங்கன்னு சொன்னார். கடைசி பதிவம் எல்லாரும் தெரிஞ்சது வானொலி போகும்போது பாண்டது இல்லையா. அதுல ஒரு பாட்டு நம்ம கவனத்துக்குரியதா இருக்கு. அதை சொல்ல போகும்போது கையாத்து போயிட்டு இருக்காரு. அங்க அங்க அடியார் நிறைய பேர் இருக்கா. மனுலகில் பிறந்து உமை வாழ்த்தும் படிகடியார் கவனிக்கணும். இந்த வாழ்த்தலவா வாழவா பொண்ணுலகம் பெறுதல் தொண்டே இன்று கண்டொழிந்தேன். கூட்டமா சேர்ந்து பாடம் பாடுவாங்க. அந்த வல்லமைக்கு சமையிலேயே சொல்ல முடியும். கோடி பீரங்கி வந்து நின்னாலும் அதை விட ஆற்றல் பெற்றதா இருக்கக்கூடிய கூட்டமா அந்த பாடல் கூட்டம். சுந்தரம் சாமியிலே பாடவாத பார்த்து சொல்ற மெய்மான பாடலும் குடி அடியவர் திருக்கோலத்தா தேவாலயத்துடைய திருக்கடைக்காக சொல்ற மெய்மான பாடல் அம் குடி மெய்மான உண்மையிலே உயர்வான மானம்னா உயர்வு உண்மை உண்மை உண்மையிலே உயர்வானது பாடக்கூடிய கூட்டம் அம் குடின அழகான கூட்டம். இந்த பதிகங்கள் எல்லாம் வெறுமனையே நூலளவுல இல்லாம ஏற்றளவிலே இல்லாம எல்லாரும் வாசிக்கணும்னு ஆசைய கருணை செஞ்சு செஞ்சாங்க. பூவ கூட்டத்தார் அவ திருவடியில் நாம பூவ தூய
5: வணக்கம்.
3: இன்னும் நிறைய பெருமைப்பா. இப்ப நான் சாமிக்கு போறேன், நான் திருப்பதிக்கு போறேன், உங்க நான் வணங்க எனக்கு என்ன கிடையாது பரிசு நீங்க பெற்ற அருள் நாம வாங்கி அதான் கோயிலுக்கு திருப்பிருந்திருக்கே போதாம ஒரு பைசா செலவு பண்ணாம நீங்க போய் வழிபட்ட உங்களை கும்பிடுற உங்களை விட அதிகமான பலன் எனக்குதான். உங்களை விட அதிகமான பலன் இப்படி சொல்றது நீங்க என்ன தருங்க நீங்க கேட்பீங்க. சுந்தர தேவாரத்தை மறுபடியா தரேன். திருச்சுடியல் தேவாரம் கௌவை கடல் கதறி குடல் முத்தம் கரை கேட்ட ஒவ்வை துவர்வாயார் குடைந்தாடும் திருச்சுழியர் தெய்வத்தினை வழிபாடு செய்துவார் அடி தொழுவார். நீங்க வழிபாடு செஞ்சீங்க உங்க அடிய நான் தொழுத அவ்வத் திசை கரதாகுவர் அலராள் பிரியாளே. அந்தந்த திசைக்கு அவங்க ராஜாவாயிடுவாங்க. திருமகள் அவங்களை விட்டு பிரிய மாட்டாங்க. திருமகள் செல்வம் மகாலட்சுமி இருந்தா என்ன பொருள் செல்வம் இருக்குன்னு அர்த்தம். வளருகின்ற செல்வம் திரு அவங்கள்ட்ட தழைக்கும். யாருக்கு சிவபெருமான போய் கும்பிட்டு வர்றாங்களே அவங்கள வணங்குறவங்க இத்தனை பெருமை அடியார் பேர் சொல்றாரு. நம்மெல்லாம் உணர்ந்தோமாங்கிறது தான் நான் உணரல நீங்க உணர்ந்திருக்கலா இந்த சைவத்துல கடைப்பட்ட நாயனான் கடைப்பட்ட நம்ம சுந்தரரை பத்தி பேசிட்டு இருக்கோம். இன்னும் கொஞ்சம் பார்ப்போம். திருவாமத்தூர் தேவத்தில் ஒரு அடியார் பெருமைய சொல்றார், உற்றன் உற்றவர் தம்மை ஒழிந்து உள்ளத்து உள்பொருள் பற்றினன் பற்றினன் பங்கைய சேவடி கேசல அற்றனன் அற்றனன் ஆமாத்தூர் மேயான். சாமியை சொல்லல, ஆமாத்தூர் மேயான் ஈஸ்வர குறிக்கும் அவர் விட்ட ஆமாத்தூர் மேயா அடியார்கட்கு அடியார் பாருங்க ஆள் பெற்றனன் பெற்றனன் ஏன் எதுக்கு அடியார் நீ ஆட்பட்ட பயன் சொல்ற பெயத்தும் பெயத்தும் பிரவாமைக்கே மீண்டும் மீண்டும் பெறாம இருக்கிறதுக்கு நான் சிவனுக்கு ஆட்படல சிவன் அடியாருக்கு ஆட்பட்டேன். இதை விட அடியார் பெருமையை எப்படி சொல்ல முடியும்? இனி அவர் வாழ்வில் கொஞ்சம் சிந்திப்போம். அவர் வாக்கு பார்த்தோம், வாக்கை பற்றி நான் அந்த தேவாரம் சொன்னேன். கொஞ்சம் வாழ்வையும் பார்த்தோம். அவர் அவதாரம் பண்ணதுக்கு உத்தமமான நோக்கம் உண்டு. மாதவம் செய்த தென்திசை பாண்டிதர் தென்திசை வாடத்துக்காக வந்தார். நம்ம வாட திசை தான் தென்திசை. மாதவம் செய்த தென்திசை பாண்டிடர் தீதிலா திருத்தொண்ட தொகைதர் தீமையை இல்லைன்னு செய்யக்கூடிய திருத்தொண்ட தொகை. ஏன்னா அடியார் பெருமையில தான் அத்தனையும் அடங்கியிருக்குங்கிறார் தெய்வ சீர்கழார் பெருமானா. அவர் வார்த்தைக்கு மேல அப்பீல் பண்ணும் அந்த பாட்டை கூட கருத்து உங்களை சொல்ல விரும்புறேன். எல்லாரும் என்ன சொல்றோம், பன்னெண்டாம் பாண்டவர் தெய்வ சீர்கழார் உண்மைதான் குரல் தான் கொடுத்தார். இந்த சினிமாவில் ஒரு பாட்டு பாடுறாங்க கதாநாயகர், பின்னணி வேற ஒருத்தர் தானே, பாடுற நடிகர் அல்லவே, நடிக்கிற நடிகர் அல்லவே, பாடுற குரல் பின்னால் ஒரு பின்னணி குரல் இல்லைங்களா, பிளேபேக் சிங்கர்னு சொல்றாங்க இல்லையா. அதே மாதிரி சேக்கிழார் பாயசிச்சது தான், பாடியது தில்லை கூத்து. அவர் சொல்றது அதுக்கு மேல கேட்க வேணாம் இல்லையா. நம்ம அவர்கிட்ட போறோம், சாமி உலகம் வீதி போடணும் சாமி, இந்த கொரோனா வேற எங்களெல்லாம் படுத்திக்கிட்டு இருக்கீங்க, போக முடியல. இன்னும் சைவம் போகணும். சைவத்தில் பல பிரச்சனை இருக்கு. சைவத்தில் அடியாரெல்லாம் நல்லா இருமாந்து இருக்கிற நிலை இல்லை, ஒரு மாதிரி தான் இருக்கும். இதெல்லாம் ஒழியணும் சாமி. ஏன்னா அப்படி சொல்ற சேக்கிறார், உலகம் உயவும் சைவம் என்று ஓங்கவும் அழகில் சீர் நம்பி ஆரூரர் பாடிய நிலவு தொண்டர்தம் கூட்டம் நிறைந்து உரைய வேண்டும். அதுக்காக தான் இவன் என்ன பண்ணா, ஊகை கூட்டத்தை புச்சாலி நுட்பமாக அறிஞ்சவா ஞானிகள் பார்த்து அவளுக்கு கவலை, சென்னை தலைவர் தலைநகரில் இருக்கார் வழி தமிழகத்தின் தலைநகரில், அதில் பார்த்தா அவள் இருக்கிற இடம் பூவை அவள் செஞ்ச அற்புதமான ஒரு சேவை என்ன அப்படின்னா இந்த திருமுறை வீட்டை. இப்போ உலகத்தில் இருக்கிற பஞ்சங்கள்லாம் போய்விட்டன உறுதியாக சத்தியம் பண்ணி சொல்லும் திருமுறை மேலே ஆணையிட்டு சொல்லும். எங்க சுந்தர நாமம் பேசப்படுதோ அங்க நன்மை மட்டும்தான் இருக்கும், அங்க செல்வம் மட்டும்தான் இருக்கும், அங்க நலம் மட்டும்தான் நிலம், எல்லாம் ஐயவன் சுந்தரருடைய பேரை சொன்னவானுடைய பல கோடி ஜென்ம பாவம் போயிடும். இதுக்கு நான் பிரமாணம் காட்டிடுறேன், வாய்வத்தே நான் சொல்ல போல எல்லாத்துக்கும் பிரமாணம் காட்டுறேன். நாளும் நம்பி ஆளுநர் நாமம் நவீன நலத்தாலே ஆளும் படியா அணிமாதி சித்தியான அணைந்ததன் பின் பெருமைகளுக்கு தினந்தோறும் சொல்வானோ நம்பி ஆறுவர் நம்பி ஆறுவர் நம்பி ஆறு, அது ஐந்து எழுத்து மந்திரம். நம் இம்முக்கு எழுத்து எண்ணிக்கை வராது, புள்ளி வச்ச எழுத்து மெய்யெழுத்துன்னு இலக்கணம் சொல்லும், புள்ளி வச்ச மெய்யெழுத்துக்கு எண்ணிக்கையில் அது இடம் பெறாது. நம் பி ஆ ரூ அஞ்சு நம்ம வேணா சொல்லி நம்மளாம் அடிமையாக இருக்கிறனால எம்பிரான் நம்பி ஆறுன்னு சொன்னால் எம்பிரான் நம்பி சொன்னலாம் அட்டமா சித்தி கிடைக்கும். அனிமா மகிமா லகிமா பிராத்தி பிரகாமியம் வசத்துவம் வீசத்துவம் அத்தனை சக்தி நீங்க நினைச்சா தேர்தல் வரப்போது நின்று நீங்க தான் பேசும் ஆசை இருக்க தெரியும், அந்த ஆசையெல்லாம் படமாட்டேன்னு தெரியும். இருப்பினும் ஒரு உதாரணத்துக்காக அந்த பெருமை அதுக்காக சொல்ற இன்னொரு இடத்துல சொல்ற சோமாசேகர் புராணத்துல சொல்ற சிவகோகம் பிரணமம் அந்த சோமாசேகர் ரொம்ப ஒன்றும் பிரமாதமா ஒன்றும் பண்ணல ஒன்றும் பண்ணல என்ன பண்ணாராம் சுந்தரரே சொல்லியிருந்தாராம், துன்றும் புலன் ஐந்துடன் ஆறு தொகுத்த குற்றம் வென்று இங்கு இது நன்னெறி செய்யும் விளக்கம் என்று வண்டுண்டர் பாதம் தொழுது ஆன சிறப்பு வாய்ப்பார். சுந்தரரை குண்டாரா சிறப்பு தானா வைந்து வாய்த்தாராம், தானா வந்து சிறப்பு சோமாஜிமாரருக்கு கிடைச்சுதான். ஏன் அவர் என்ன பண்ணார், வண்டுண்டரை தொழுத நம்மளும் தொழுவதற்கு புசகம் போட்டிருக்கா போல காரணம்.
5: Om Namah Shivaya. You're listening to Shaivam.org radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
6: திருநாவுக்கரசு நாயனார் அருளிச் செய்த நான்காம் திருமுறை திருநேரிசை.

0: நமஸ் சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நமஸ் சிவாய.
1: சுந்தரமூர்த்தி நாயனார் அருளி செய்த ஏழாம் திருமுறை பண்

திருஞான சம்பந்தப் பெருமான் அருளிய திருப்பதிகம் கருகார் கச்சி திருஏகம்பத்து பண் கொல்லி திரு இருக்குக்குறள் மூன்றாம் திருமுறை திருச்சிற்றம்பலம்.

0: ओम नमः शिवाय।
1: यू आर लिसनिंग टू शैवम.org रेडियो, द 24/7 स्पिरिचुअल चैनल फ्रॉम शैवम.org।
2: கோயில் பெரும்பற்ற புலியூர், பெரும்புலியூர், எருக்கத்தம்புலியூர், பாதிரிப்புலியூர், ஓமமாம்புலியூர் என்று ஐம்பெரும் புலியூர் தலங்கள் அமையும். புலிக்கால் முனிவராம் வியாக்கிரபாதர் வழிபட்ட தலங்கள் இவை. இவற்றுள் முதன்மையானது பெரும்பற்ற புலியூர் எனப் போற்றப்பெறும் சிதம்பரம். கோயில் என்றாலே சிதம்பரத்தைத்தான் குறிக்கும் என்பது சைவப் பெருமக்களது எண்ணம். சிவமே நிலவிய திருவீதிகள் 4, திருக்கோபுரங்கள் 4. இவற்றுள் மேலை திருக்கோபுர வாயில் வழியாக திருநாவுக்கரசு சுவாமிகள் எழுந்தருளினர் என்பது வரலாறு. நந்தி வாகனம் எதிர் இருக்க நல்லருள் புரியும் கற்பக விநாயகர் இத்திருக்கோபுரத்தே மேற்கு நோக்கி எழுந்தருளியுள்ளார். கிழக்கு நோக்கி செவ்வேட்பரமன் செல்வாய செல்வம் வழங்கி அருள் பாலித்து வருகிறார். நீடும் திருப்பெருகு ஒளி நிறை அம்பலத்தில் நிறுத்தனார் அமுதத் திருநடம் கண்டு கசிந்து உருகிய அப்பரடிகள் கண்ணில் நீர்வார கரமலர்களை உச்சிமேற்குவித்து சொன்மாலைகள் பல பாடி மகிழ்ந்து இருந்தனர். பின்தாள் சடையான் திருநடம் கும்பிடும் பேரார்வம் கொண்டு அங்கு எழுந்தருளியிருந்த காலத்து அருளிய திருப்பதிகங்களுள் ஒன்று கருநட்ட கண்டனை எனத் தொடங்கும் திருவிருத்தம். இத்திருப்பதிகத்தில் இரண்டாவதாக வருவது ஒன்றி இருந்து நினைமின்கள் எனத் தொடங்கும் பாடல்.

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: ஓம் சிவாய. சைவம் டாட் ஆர்க்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி தினம் ஒரு சிவாலயம். வழங்குபவர் சிவபாத சேகரன் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: பெண்ணமர்மேனியினாரும் பிறை புல்கு

கொங்கு நாட்டின் அமைந்துள்ள தேவார பாடல் பெற்ற தலங்கள் ஏழினுள் கொடுமுடி என்ற திருத்தலத்தை நாம் இன்று தரிசிக்கின்றோம். இந்த ஊர் ஈரோடிலிருந்து திருச்சி செல்லும் பாதையில் அமைந்துள்ளது. இதற்கு பேருந்து வசதிகளும் ரயில் வசதிகளும் நிரம்ப உண்டு. இங்கு காவிரி தாயானவள் வடக்கிலிருந்து தெற்கு நோக்கி ஓடி வருகின்றாள். அதன் மேற்கரையில் அமைந்துள்ள கீழ் திசையை நோக்கிய சிவாலயம் இது. இக்கோயிலின் சன்னதிக்கு நேராக தானும் கிழக்கு நோக்கி காவிரி ஓட ஆரம்பிக்கின்றது. அதன் கரையில் விநாயகப் பெருமான் காட்சியளிக்கின்றார். இத்தலம் மூர்த்தி, தலம், தீர்த்தம் ஆகிய மூன்றாலும் சிறப்புடையது. தேவார மூவராலும் பாடல் பெற்றது. சிவபெருமானை தவிரவும் பிரமன், விஷ்ணு ஆகியோருக்கும் சன்னதிகள் அமைந்துள்ள திருத்தலம். சுவாமிக்கும் அம்பிகைக்கும் திருமாலுக்கும் தனித்தனியாக மூன்று ராஜகோபுரங்கள் பாண்டிய அரசனால் அமைக்கப்பெற்றுள்ளது. இதனுடைய மற்றொரு சிறப்பாகும். சுவாமி சன்னதிக்கு அமைந்துள்ள கோபுரவாயிலில் நுழைந்து உள்ளே செல்லும் பொழுது இடதுபுறத்தில் சந்திரனையும் வலதுபுறத்தில் சூரியனையும் தரிசிக்கின்றோம். கொடிமரத்தை வணங்கிவிட்டு நந்தியம் பெருமானையும் வணங்கிவிட்டு உள்ளே நுழைகின்றோம். கொடுமுடி என்று சொன்னவுடனேயே பெரிய சிகரம் என்ற பொருளை கொண்டு இங்கு மலை அமைந்துள்ளதோ என்று ஒரு ஐயம் ஏற்படுவது இயற்கை. பெருமானே மலைச்சிகர வடிவாக எழுந்துள்ளார். மூலமூர்த்தி கோயம்பு திருமேனியாக அமைந்துள்ளது. கிழக்கு நோக்கிய பெருமான் அளவில் சிறியதாக தோற்றமளித்தாலும் கருணையிலும் மகிமையிலும் மிகப்பெரிய மூர்த்தி இவர். அகத்திய முனிவர் வழிபடும்போது ஏற்பட்ட கைவிரல் தழும்பினை பெருமான் மீது காண முடிகிறது. இவருக்கு மலைக்கொழுந்தீஸ்வரர், மகுடேஸ்வரர், கொடுமுடிநாதர், கொடுமுடி லிங்கேஸ்வரர் என்றெல்லாம் பல பெயர்கள் வழங்கப்படுகின்றன. கல்வெட்டுகளிலும் இவரை திருப்பாண்டி கொடுமுடி மகாதேவர், ஆளுடைய நாயனார் என்றெல்லாம் வழங்கியிருக்கிறார்கள். உள்பிரகாரத்தை நாம் வரம் வரும்பொழுது தென்புறமாக 63 நாயன்மார்களுடைய திருவுருவங்களையும் மேற்புறம் கன்னிமூலை கணபதியையும் உமாமகேஸ்வரர், அகத்தியர், அகஸ்தீஸ்வரர், வள்ளி தெய்வானையுடனாகிய அறுமுகப்பெருமான் ஆகியோரை தரிசித்துவிட்டு நடராஜ பெருமானுடைய சன்னதியையும் தரிசிக்கின்றோம். அம்பிகை தனிச்சன்னதி கொண்டு விளங்குகின்றாள். சுமார் 3 அடி உயரம் உள்ள இந்த அழகிய அம்பிகைக்கு அதற்கேற்ப பெயரும் சௌந்தராம்பிகை என்று அமைந்துள்ளது. பன்மொழியாள், வடிவுடை நாயகி என்றும் பெயர்கள் இந்த அம்பிகைக்கு உண்டு.

சுவாமி சன்னதிக்கும் தேவியாருடைய சன்னதிக்கும் நடுவில் பின்புறத்தில் திருமால் வீரநாராயண பெருமாள் என்ற திருநாமத்தோடு கோயில் கொண்டுள்ளார். பள்ளி கொண்ட நிலையில் காட்சியளிக்கின்றார். மிகப்பெரிய திருமேனி. இங்கு ஆதிசேஷன் மீது சயனித்த வண்ணம் உள்ள பெருமாளை தரிசித்தவர்களாக விபீஷணர், ஆஞ்சநேயர், பரவாசுதேவர், கவேர முனிவர், பிரம்மா, நாரதர், ஸ்ரீதேவி பூதேவி, கருடாழ்வார் ஆகியோரையும் காண்கின்றோம். துவாரபாலகர்களும் அழகிய சிற்ப வடிவங்களாக விளங்குகின்றார்கள். இந்த வீரநாராயண பெருமாளுக்கு வலப்புறம் உள்ளது திருமங்கை நாச்சியாருடைய சன்னதி. கன்னிமுனையில் உள்ள ஆஞ்சநேயர் சன்னதியையும் காண்கின்றோம். சலவிருஷமாகிய வன்னிமரத்தின் அருகில் பிரம்மதேவனுடைய திருவுருவத்தையும் காண்கின்றோம். மகுடேஸ்வர பெருமானையும் வழிவுடை நாயகியையும் ஆவணி பங்குனி ஆகிய மாதங்களில் 4 நாட்கள் காலையில் சூரியன் தன்னுடைய கதிர்களால் வழிபடுவதை தரிசிக்கின்றோம். சூரிய பூஜை என்று இது சொல்லப்படுகின்றது. முருகப்பெருமானை அருள்நாதர் திருப்புகழ் பாடல்களால் பாடி பரவியுள்ளார். ஆதிசேஷனுக்கும் வாயுக்கும் ஏற்பட்ட போட்டியில் ஆதிசேஷன் மேருவனுடைய சிகரத்தை அசைக்க முயன்றபொழுது அந்த சிகரத்தினுடைய ஒரு பகுதியானது அறுபட்டு விழுந்தபொழுது 5 பகுதிகளாக சிதறியது. அவற்றில் ஒன்று திருவண்ணாமலையாகவும் மற்றொன்று ஈங்கோய்மலையாகவும் பிறிதொன்று திருவாட்போக்கியாகவும் பொதிகை மலையாகவும் கொடுமுடியாகவும் ஆகின என்று இந்த ஊருடைய தலபுராணம் குறிப்பிடுகின்றது. இத்தலபுராணம் 12 சர்க்கங்களை உடையது. 819 பாடல்களை உடையது. சிறந்தவை போக எஞ்சியவை தொகுக்கப்பெற்றுள்ளன. கொடுமுடி என்று சொன்னவுடனேயே தீவனை கெட்டுவிடுவதாக அந்த புராணம் நமக்கு குறிப்பிடுகின்றது. இதற்கு கரையூர் என்ற ஒரு பெயர் உண்டு. கர்மாஷன் என்ற வேதியினுடைய வயிற்றிலிருந்த கரையானது போனபடியால் கரையூர் என்று பெயர் வந்ததாக கூறுவார்கள். மலைத்வீஜ பாண்டியனுடைய மகன் அங்கவர்தனனுடைய குறைபட்ட ஒரு பெருவிரல் மீண்டும் வளரப்பெற்றதால் அங்கவர்தனபுரம் என்று மற்றொரு பெயரும் இந்த ஊருக்கு வழங்கப்படுகின்றது. இத்தலத்தின் மீது மன்னர்கள் மிகவும் பக்தி மேலிட்டு விளங்கினார்கள் என்பதை இந்த கல்வெட்டுக்கள் மூலம் நாம் அறிகின்றோம். கோமாரவர்மன், தேர்மாரவர்மன், சுந்தரபாண்டிய கேசரி ஆகிய மன்னர்களுடைய காலத்து கல்வெட்டுக்களை நாம் காண்கின்றோம். பாண்டிய மன்னர்கள் பல கிராமங்களை மகுடலிங்கருக்கு தேவதானமாக அளித்துள்ள செய்தியையும் இந்த கல்வெட்டுக்கள் நமக்கு அறிவிக்கின்றன. சித்திரையில் பிரம்மோற்சவம் நடைபெறுகின்றது. இங்கு தேரோட்டம் மிகவும் சிறப்பு வாய்ந்தது. கார்த்திகை மாத கடைசி சோமவாரத்தில் சங்காபிஷேகமும் மாருதி திருவாதிரையும் மிகச் சிறப்பு வாய்ந்த திருவிழாக்களாக கொண்டாடப்படுகின்றது. வீரநாராயண பெருமாள் தனது தங்கையாகிய வடிவுடை நாயகிக்கு ஊஞ்சலிட்டு பரிசு பொருள்கள் கொடுப்பது இன்றும் நடந்து வரும் ஒரு உற்சவமாகும். தீர்த்தமாக தேவதீர்த்தம், பிரம்ம தீர்த்தம், காவிரி ஆகியவை அமைந்துள்ளன. அகத்தியருடைய கபண்டல நீரை காக்கை உருவ கொண்டு விநாயகப் பெருமான் இங்கு உள்ள அகத்திய பாறையில் செய்து காட்டிய ஒரு திருவிளையாடலை இந்த தலபுராண வரலாறு குறிப்பிடுகின்றது. இந்த பெருமானை திருநாவுக்கரசு சுவாமிகள்
பாடி பரவும் பொழுது இந்த பாண்டி கொடுமுடி என்ற தலத்தில் உள்ள சிவபெருமானை வழிபடும்போது நம்முடைய வினைகளெல்லாம் நாசமாகிவிடும் என்று அறிவிக்கின்றார்.

இத்தலத்தின் மீது அமைந்துள்ள நமசிவாய பதிகம் மிகவும் பிரபலமானது. சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இங்கு எழுந்துள்ள பொழுது இந்த திருப்பதிகத்தை பெருமான் மீது தமிழ் மாலையாக சூட்டி அருளினார். இப்பதிகம் நாள்தோறும் பாராயணம் செய்ய வேண்டிய பதிகங்களுள் ஒன்றாக வழங்கப்படுகின்றது. அகத்தியர் தேவாரத்திலும் இப்பதிகத்தை ஒன்றாக அமைத்துள்ளார்கள் பெரியவர்கள். உன்னை நான் ஒரு கால் மறந்தாலும் என்னுடைய நாவானது உன்னுடைய நாமமாகிய நமசிவாயத்தை மறவாது என்று இந்த பதிகத்தில் உள்ள பாடல்கள் தோறும் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் குறிப்பிடுவதை நாம் காண்கின்றோம். இந்த பதிகத்தை பாடுவதால் நாமும் அப்பாடல் தோறும் நமசிவாய மந்திரம் வருவதால் இதனை நாமும் சொல்லக்கூடிய ஒரு ஏற்றினை பெறுகின்றோம். அந்த வகையிலே இப்பதிகத்தை சிவனடியார்கள் நாள்தோறும் ஓதி நலமியாவும் பெற்று இந்த பெருமானை தூதால் அவர்களுக்கு துன்பமே இல்லை என்று இந்த பதிகத்தின் பலனாக அறிவிக்கின்றார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள்.

0: திருச்சிற்றம்பலம்.
1: ஓம் நம சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
2: வணக்கம் குழந்தைகளா, சைவம் டாட் ஆர்கில் கதை கேட்க வந்திருக்கிறவங்க எல்லாரையும் வரவேற்கிறேன்.
3: சரி, நாம் அடுத்த படலத்தை பார்ப்போமா. 14வது திருவிளையாடல், இந்திரன் முடிமேல் வளையறிந்த படலம். 13ஆம் திருவிளையாடலில் என்ன பார்த்தோம்? உக்ரபாண்டியன் பொங்கி வந்த கடலின் மேல் தன்னுடைய வேலாயுதத்தை எரிந்து கடலை அடக்கினதை பார்த்தோம் இல்லையா? இந்திரன் தோற்று போனதையும் பார்த்தோம். தோற்று போனதால இந்திரன் மனம் திருந்தினாரான்னு கேட்டா, அதுதான் இல்லை. இந்திரனுக்கு உக்ரபாண்டியன் மேல இன்னும் அதிகமா கோபம் வந்துருச்சு. தன்னை தோற்கடிச்ச உக்ரபாண்டியனை பழி வாங்கியே தீரணும்னு இன்னும் அதிகமான பொறாமையும் ஆத்திரமும் உக்ரபாண்டியன் மேல அவரு கொண்டு வந்தாரு. சரியான தருணம் வேண்டி காத்திருந்தார் இந்திரன். அப்போ கிரகங்களின் நிலை வேற சரியா இல்லாததால மழை பெய்யாம பஞ்சம் வந்துடுச்சான். பயிரெல்லாம் தண்ணி இல்லாம காஞ்சி தீஞ்சு போச்சு. திராவிட நாடுகளான சேர சோழ பாண்டிய நாடுகள் மூணுமே பஞ்சத்துல வாடி போச்சு. இப்போதான் நாம பொல்யூஷன், குளோபல் வார்மிங்னு மேன்மேட் டிசாஸ்டர்ஸால மழை இல்லாம கஷ்டப்படுறோம். ஆனா அப்போதான் மனிதர்கள் சாஸ்திர சம்பிரதாயப்படி தான் வாழ்ந்து வந்தாங்க. அதனால மழை தவறுவதற்கோ பஞ்சம் ஏற்படுறதுக்கோ வாய்ப்பே இல்லாம இருந்தது. இந்த சூழ்நிலையில மூணு நாட்லையும் பல காலம் மழை பெய்யாம பஞ்சம் தலைவிரித்து ஆடினதால மூணு வேந்தர்களும் ரொம்ப குழம்பி போயிட்டாங்க. என்னாச்சு, என்ன தப்பு நடந்துச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்க விரும்பினாங்க. நம்ம நாட்டுல மட்டும் இல்ல, சேர நாட்டுல மட்டும் இல்ல, சோழ நாட்டிலயும் இதே அவலம் தான் இருக்கு, பாண்டிய நாட்டிலயும் இதே அவலம் தான் இருக்கு அப்படின்னு மக்கள் படுற துன்பத்தை பார்த்து இந்த மூன்று மன்னர்களும் தங்களுக்குள்ள இருந்த பகைமைய மறந்துட்டு ஒன்னு கூடினாங்களாம். இப்படி மூன்று நாட்டிலுமே மழை பெய்யாம இருக்கே, அப்போ ஏதோ பெரிய காரணம் தான் இருக்கும். அது என்ன காரணம் அப்படின்னு நாம கண்டுபிடிச்சு அதை தீர்த்து வைக்கணும், அந்த குறைய தீர்த்து வைக்கணும். நம்ம பகையெல்லாம் மறந்துட்டு ஒரு கஷ்டம்னா ஒண்ணு கூடி நம்ம இந்த நேரத்துல நம்ம மக்களை காப்பாத்தணும் அப்படின்னு முடிவு பண்ணாங்க. அதனால பொதிகை மலையில இருந்த அகத்திய முனிவரை கண்டு தங்களோட நாட்டுல மழை இல்லாததால வறுமையில மக்கள் வாடுறத எடுத்து சொன்னாங்க. அகத்திய முனிவரும் ரொம்ப வருத்தப்பட்டார். உடனே கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்த்து, நீங்க இந்திரலோகம் போய் இந்திரன்கிட்டயே மழை பெய்ய சொல்லி கேளுங்க, மழை பெய்விக்கிற வருணன் இந்திரன் கட்டுப்பாட்டில் தான் இருக்காரு அப்படின்னு சொன்னாராம். இந்திரனை பார்க்க, இந்திரலோகம் போகணுமா, அது எப்படி போறது, நாங்க அரசர்கள்னாலும் சாதாரண மனிதர்கள் தானே, நாங்க எப்படி அங்க போறது அப்படின்னு கேட்டாங்களாம் இந்த மூன்று வேந்தர்களும். அப்போ அகத்திய மாமுனிவர் சோமவார விரதத்தை பற்றி எடுத்து கூறி, இவ்வளோ சிறப்பான சோமவார பூஜையை நீங்க மேற்கொண்டால் ஈசன் திருவருளால கண்டிப்பா இந்திரலோகம் போக முடியும் அப்படின்னு, இந்திரலோகத்துக்கே போகக்கூடிய ஆற்றலை கொடுக்கக்கூடிய சோமவார விரதம் பத்தி கேட்க உங்களுக்கும் ஆர்வமா

0: மீனாட்சி அம்மன் கோயிலில் அனுஷ்டிப்பது ரொம்ப விசேஷம். அமாவாசை அன்னைக்கு வரும் சோமவாரம் அதை விட விசேஷம். இந்த விரதத்துக்கு பூ, பழம், வெற்றிலை பாக்கு, அப்புறம் அபிஷேக பொருட்கள் வாங்கணும் இல்லையா? அதுக்கு பணம் வேணும் இல்லையா? அந்த பணம் நேர்மையான வழியில சம்பாதித்த பணமா இருக்கணுமா, அப்போதான் விரதம் பலன் கொடுக்கும். இந்த சோமவார விரதத்தை கார்த்திகை அல்லது மார்கழி மாதம் தான் தொடங்கணுமா, அதுவும் முதல் நாள் ஞாயிற்றுக்கிழமை நைட்டு சாப்பிடாம கீழே தரையில படுத்து தூங்கணும். திங்கக்கிழமை விடிய காலையிலேயே எழுந்து மீனாட்சி அம்மையோட கூடிய சோமசுந்தர கடவுளை தியானித்து அன்னைக்கு செய்ய வேண்டிய நித்திய கடன்களை செய்து முடிச்சுட்டு மனசுல எந்த குற்றமும் இல்லாம பொற்றாமரை குளத்துக்கு போகணும். அங்க விபூதி, வில்வத்தடி மண், தருப்பை, கோமயம், எள் இதையெல்லாம் கொஞ்சம் தலையில வச்சு கையில பவித்திரம் தரித்து சோமசுந்தர கடவுளை தியானித்து இந்த உலகில் உள்ள உத்தம தீர்த்தங்கள் எல்லாத்துலேயும் குளித்த பலனை எனக்கு இங்கே தந்தருளுங்கள் இறைவா அப்படின்னு இறைஞ்சி கேட்டு மூழ்கி எழணும். பிறகு சுத்தமான உலர்ந்த வெண்ணிற ஆடை அணிந்து எல்லாமே வெள்ளை பூக்களாய், வெள்ளை மந்தாரம், முல்லை, மல்லிகை, சாதி, இருவாட்சி, வெள்ளருக்கு, வெண்தாமரை போன்ற பூக்களையும் வில்வம், அருகு, அட்சதை, எள், விபூதி முதலியவற்றையும் எடுத்துக்கிட்டு கோயிலுக்கு போகணும். பூஜை பொருட்களை கோயிலுக்கு எடுத்துட்டு போகும்போது இப்ப நிறைய பேரு பிக்ஷாப்பர் பேக்ல போட்டு கையை கீழே தொங்க விட்டுட்டு போறாங்க, அது தப்பு. இங்க வித்யா குரு கோமதி நாயகம் ஐயா வந்து சொல்லுவாரு, கோயிலுக்கு உள்ள போனாலே கை இடுப்புக்கு கீழே போகக்கூடாது. கை கூப்பி இருக்கும் போதும் தலைக்கு மேல இருந்தா, கைய தலைக்கு மேல கூப்பினா ரொம்ப உத்தமம். நெஞ்சுக்கிட்ட இருந்தா மத்தியமம். இடுப்புக்கு கீழே கை எக்காரணத்தை கொண்டு வரவே கூடாது அப்படின்னு சொல்லுவாரு. அவர் சொல்றத கேட்டு நாங்களும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். கொஞ்சம் கை வலிக்கும், ஷோல்டர்லாம் வலிக்கும் தான், ஆனா எந்த காரணத்தை கொண்டும் நாங்க கோயிலுக்கு எடுத்துட்டு போற பொருட்களையோ இல்ல படிக்கிறதுக்காக பாராயணம் செய்யறதுக்காக கொண்டு போகிற தேவாரம், திருவாசகம் மாதிரி நூல்களையோ தோல் பையில போட்டு இடுப்புக்கு கீழே நாங்க தொங்க விடவே மாட்டோம். இடுப்புக்கு கீழே அபிஷேக பொருட்களை கொண்டு போனா அது ரொம்ப பெரிய அபச்சாரமா. அதனால பேக்ல நீங்க எடுத்துட்டு போனாலும் அத நெஞ்சுக்கிட்டயோ வயத்துக்கிட்டயோ இருக்க பிடிச்சிட்டு வாங்க. அதனால பூஜை பொருட்களை தலையில் வைத்தால் உத்தமம், தோளில் வைத்தால் மத்தியமம், ஆனா இடுப்புக்கு கீழே மட்டும் என்னைக்குமே தூக்கிட்டு போகக்கூடாது. அதே போல இது சோமவார விரதத்துக்குன்னு மட்டும் இல்லை, சாதாரண மனிதர்கள் கோயிலுக்கு போனா கூட இதுதான் விதி அப்படின்னு எங்க ஐயா சொல்லுவாரு. இப்போலாம் பாத்தீங்கன்னா நிறைய பேர் ஜீன்ஸு, டிஷர்ட்டு, பிளாக் கலர்ல கூட ட்ரெஸ் போட்டுட்டு, தலையை விரிச்சு போட்டுட்டு, செல்போனை நோண்டிக்கிட்டு, அங்க இங்க நின்று போட்டோஸ் எடுத்துட்டு, அதை எஃபியில அப்லோட் பண்ணி ஏதோ பிக்னிக் போற மாதிரி போறாங்க. இந்த மாதிரி மக்கள் கோயிலுக்கு போறதே ரொம்ப அபூர்வம். ஏதோ நல்ல நாள் விசேஷம்னா போவாங்க. அப்படி அபூர்வமா போற அன்னைக்கும் புண்ணியத்தை சேர்க்காம அனாச்சாரத்தை செஞ்சுட்டு பாவத்தை தான் சேர்த்துக்கிட்டு வருவாங்க. ஐயா கோமதி நாயகம் ஐயா இதை பத்தி ஒரு முறை ரொம்ப சுவாரஸ்யமா சொன்னாரு, இறைவன் ரொம்ப கருணையானவர், நாம என்ன கேட்டாலும் கொடுக்கக்கூடியவர், அவரை ஏதோ வரம் வேண்டி கேட்கிறோம்னு வைங்க, அவர் உடனே சரிப்போ வச்சுக்கோ அப்படின்னு அப்ளிகேஷன்ல சைன் பண்ணி கொடுத்துருவாராம். ஆனா அவர் கொடுத்த வரத்தை சாங்ஷன் பண்றது யாரு தெரியுமா? சண்டிகேஸ்வரர். நாம கோயிலுக்குள்ள வந்ததுல இருந்து நாம ஒவ்வொருவரையும் உள்ளும் புறமா கவனிக்கிறது அவர் தான். நாம கோயிலுக்குள்ள உண்மையான பக்தியோட சரணாகதியோட போகலன்னா அந்த பக்குவம் வரும் வரை சாங்ஷன் ஆர்டரை மூவ் பண்ணாம வச்சுக்கிட்டு இருப்பாராம். சோ குழந்தைகளா, அடுத்த முறை கோயிலுக்கு போகும்போது பக்தியோட போகணும், புரிஞ்சுதா? சரி, நாம இப்போ சோமவார விரதத்துக்கு போகலாம். எந்த காரியத்தையும் துவக்கிறதுக்கு முன்னாடி எடுத்த காரியம் நல்லா நடக்கும், சித்தி விநாயகர் நல்லபடியா நடக்கணும்னு வேண்டிக்கணும்.
1: அப்படி

0: இந்த மூன்று அரசர்களும் முறையா சோமவார விரதம் அனுஷ்டித்ததோட பலனா அவங்களுக்கு பறக்கும் ஆற்றல் வந்தது. பாருங்க, அந்த காலத்துல நாட்டை ஆண்ட மன்னர்கள் மக்கள் மேல எவ்வளவு அன்பு வச்சிருந்தாங்க. இந்த மக்கள் வந்து கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லி மழை வேண்டி கேக்குறாங்க. இந்த காலத்துல யாராவது அப்படியெல்லாம் செய்வாங்களா? அப்படியெல்லாம் செஞ்சிருந்தா இப்போ உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம். இவ்வளவு சிறப்பான சோமவார விரதத்தை மேற்கொண்டு நேரா மழையே வேணும்னு வேண்டி கேட்டிருக்கலாமே. எதுக்கு கஷ்டப்பட்டு நோன்பிருந்து பறக்கும் ஆற்றல் வந்து இந்திரலோகம் போய் இந்திரன்கிட்ட வேண்டி நிக்கணும் அப்படின்னு கேட்க தோணுது இல்லையா? அங்கதான் இருக்கு ட்விஸ்ட். இந்திரன் மதுரை மாநகர் மீது கடலை பொங்க வச்சார் இல்லையா? கடல் மீது உக்ரபாண்டியன் வேலை செலுத்தினார். அதனால கடல் கட்டுப்பட்டு இந்திரன் தோத்து போயிட்டாரு. அவர் தோத்து போனாலும் உக்ரபாண்டியன் மேல இருந்த கோபமும் பொறாமையும் தீரவே இல்லை. அதை தீர்க்கதான் இந்த 16 திருவிளையாடலே. மூன்று பேரரசர்களும் விண்ணுலகம் போனாங்க இல்லையா? இந்திரன் அவங்கள எப்படி நடத்தினார் தெரியுமா? வந்திருக்கிறவங்க சாதாரண மனிதர்கள் தானேன்னு மூன்று தாழ்ந்த இருக்கைகளை, லோ சீட்டட் சேர்ஸ் ஏற்படுத்தினாராம். சேரனும் சோழனும் அதுல போய் உட்கார்ந்துக்கிட்டாங்க. உக்ரபாண்டியனுக்கு இது ஏற்கக்கூடியதா இல்லை. அவர்தான் இந்திரனை ஏற்கனவே தோற்கடிச்சவராச்சே. அப்போ லாஜிக்கா பார்த்தா இந்திரலோகம் யாருக்கு சொந்தம்? ஜெயிச்ச உக்ரபாண்டியனுக்கு தானே சொந்தம். அப்ப அவர் எங்க உட்காரணும்? இந்திரனுடைய ஆசனத்துல தானே உட்காரணும். அந்த இருக்கைய கொடுத்தா அவர் எப்படி அதுல போய் உட்காருவாரு? இதுக்க இந்த மூன்று அரசர்களும் முறையா வேத வேள்விகளை, கோயில் பூசைகளை செய்யறவங்க. அதுல போடப்படும் அவர் பாகத்தை வாங்கிட்டு மக்களுக்கு மழை தராதது இந்திரனுடைய தப்பு தானே? இவங்க கரெக்டா பே பண்ணியிருக்காங்க, அப்ப அவர் கரெக்டா டெலிவர் பண்ணணும். கொடுத்த அவிர்வாகத்தை வாங்கிட்டு அவர் கொடுக்க வேண்டிய மழையை கொடுக்கலன்னா எதுக்கு போய் கெஞ்சி கேட்கணும்? அதனால உக்ரபாண்டிய நேரா இந்திரனோட சீட்ல போய் உட்கார்ந்துட்டாராம். சேர சோழ மன்னர்கள் மழை வேணும்னு இந்திரன் கிட்ட மிகவும் கீழ்ப்படிந்து வணங்கி கேட்டுக்கிட்டாங்க. இந்திரனை ஆஹா ஓஹோன்னு புகழ்ந்து அவனோட ஆதரவை பெற்றுட்டு கிளம்பினாங்க. இந்திரனும் அவங்களோட ரொம்ப இணக்கமாகி, சரி இனிமே உங்க எல்லாருக்கும் ரெயின்ஃபால் சப்ளை பண்ண ஜியோ போட்டுறேன், கவலைப்படாம போயிட்டு வாங்க அப்படின்னு ஃப்ரெண்ட்லியா பேசி அனுப்பி வச்சாராம். அது மட்டுமல்ல, நிறைய பொன் பொருள், தங்க வைர ஆபரணங்களை எல்லாம் பரிசா சோழ மன்னர்கள் போயாச்சு. அங்க பாகோ இந்திரனுடைய சிம்மாசனத்துல உட்கார்ந்துட்டு இருக்காரு. இந்திரனுக்கு இத பார்க்கும்போது பயங்கர கடுப்பா வருது. உக்ரபாண்டியன் சிவபெருமானுடைய மகன், முருக கடவுள் அப்படிங்கிறது இந்திரனுக்கு விளங்கவே இல்லை. அதனால ஒரு சாதாரண மானிடனுக்கு என்ன திமிர்? நான் கடலால மதுரை மாநகரை அழிக்க முயன்ற போது வேளால அதை தடுத்து நிறுத்திட்டார் இந்த உக்ரபாண்டியன். இப்போ என் தேவலோகத்துக்கு வந்து ஏன் முன்னாலேயே ஏன் சிம்மாசனத்திலேயே ஏறி உட்கார்ந்துகிட்டு இருக்காரு? என்னை தோற்கடிச்ச பெருமை தான் இந்த உக்ரபாண்டியனுக்கு. அதனால அவரோட கர்வத்துக்கு தக்க பதில் தரணும் அப்படின்னு என்ன பண்ணார் தெரியுமா? ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப பெரிய கனமான முத்து கொண்டு வந்தாராம். பெரிய முத்து மாலைன்னா நம்ம கற்பனை கூட செய்து பார்க்க முடியாத அளவுக்கு பெரிய மாலை. ஒவ்வொரு முத்தும் ரெண்டு பேர் சேர்ந்தா கூட கட்டி பிடிக்க முடியாத அளவுக்கு பெருசா இருக்க, 20-25 கிலோமீட்டர் நீளத்துக்கு பெரிய மாலையா கட்டி கொண்டு வந்தாங்க. அதை ஒரு பெரிய தள்ளுவண்டியில வச்சு 100 பேர் தள்ள முடியாம தள்ளிட்டு வந்தாங்களாம். இந்திரனுக்கு கழுத்தில் அணிஞ்சுக்க முடியாண்டியனுக்கு கொடுத்து சபை நடுவே அவரை திண்டாட வச்சு எல்லார் முன்னாலேயும் அவரை கேலி பொருளா ஆக்கணுங்கிறது தான் ஆசை. அப்படின்னு யாரு? முருக கடவுளாச்சே. உலகத்தை ஆளும் ஈசன் மகனுக்கு இதை ஏதோ பூமாலை எடுக்கிறது போல சுலபமா எடுத்து ஈஸியா ஒரு கையில பிடிச்சி கழுத்துல போட்டுக்கிட்டாராம். அப்ப அடைச்சு போயிட்டான். என்னடா இது, இந்த உக்ரபாண்டியன் கிட்ட எதுவுமே செல்லுபடி ஆக மாட்டேங்குதே அப்படின்னு மலைச்சு போய் நின்னுட்டான். இந்திரன் கிட்ட இதுக்கு மேல இருக்க பிடிக்காத உக்ரபாண்டியன் மதுரை மாநகருக்கே திரும்பி வந்துட்டார். இந்திரனோட சூழ்ச்சியால சேர சோழ மன்னர்களுடைய நாடுகளில் மட்டும் மழை பெஞ்சு வழமையா இருந்தது. ஆனா பாண்டிய நாட்டில், அதாவது மதுரையின் பதியில, மழை பொழியாமல் வறண்டு போயிருந்ததாம். இதை நினைச்சு அவர் ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தாரு. தன் மேல உள்ள பகையின் காரணமா தன் நாட்டு மக்களை துன்புறுத்தும் இந்திரனுக்கு புத்தி புகட்டணும்னு காத்திருந்தார். அப்போதான் ஒரு விஷயம் நடந்தது. உக்ரபாண்டியன் பொதிகை மலை சாரலுக்கு போன போது மழை பொழிய வேண்டிய மேகங்கள் எல்லாம் அந்த பொதிகை மலை உச்சியில சும்மா கிடந்ததை பார்த்தாரு. வந்ததே கோபம் அவருக்கு. தன் நாட்டு மக்களுக்கு மழை பொழியாம சும்மா சோம்பி கிடந்த அந்த மேக கூட்டத்தை கட்டி இழுத்துட்டு வந்தாராம். வந்து என்ன பண்ணார் தெரியுமா? என் நாட்டுல மழை பொழியுங்க அப்படின்னு சொல்லல. அப்படி செஞ்சா தன் கடமையை செய்யாத மேகங்களுக்கு தண்டனை கிடைச்ச மாதிரி ஆகாதே. அவ்வளோ நாள் சும்மா இருந்த மேகங்கள் மழையை பொழிஞ்சிட்டு ஜாலியா எஸ்கேப் ஆயிடும்ல, அதனால அந்த மேகங்களை எல்லாம் தன்னுடைய சிறையில போட்டு அடைச்சிட்டாராம். ஃப்ரீயா சுத்திட்டு இருந்தீங்கல்ல, இப்ப உள்ளேயே அடைஞ்சு கிடங்க அப்படின்னு உள்ள போட்டு அடைச்சிட்டாராம். இப்போ நீங்க கேள்வி கேட்கலாம், என்னது மேகங்களுக்கு தண்டனையா? அது என்ன லிவிங் பீயிங்கா? அதை பிடிச்சி முதல்ல ஜெயிலில் போட முடியுமா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க இல்லையா? அப்படியே கதைக்காக மேகத்தை தண்டிச்சாலும் அது மேகங்களுடைய குற்றம் இல்லையே, அதெல்லாம் இந்திரனின் கண்ட்ரோலில் தானே இருக்கு. இந்திரன் சொல்படி கேட்டதால இந்திரனை தானே தண்டிக்கணும் அப்படின்னு சொல்கிறேன். முதல்ல கிளவுட்ஸ் எல்லாம் லிவிங் பீயிங்ஸான்னு கேட்டால் எஸ் தே ஆர் டிவைன் லிவிங் பீயிங்ஸ் அப்படின்னு தான் சொல்லுவேன். இதுதான் எல்லாத்துக்கும் ஆதாரமே. அதில் இருந்து உள்வாங்க தனக்குள்ள தேங்கி வச்சு அதை கரெக்டான சீசன்ல பொழிகிற கிளவுட் எப்படி நான் லிவிங்கா இருக்க முடியும்? ஃபைவ் எலிமெண்ட்ஸ்ல அதுவும் ஒன்று தானே. அடுத்த சந்தேகம் என்ன, மேக கூட்டங்கள் எல்லாம் தன்னோட தலைவன் இந்திரன் சொற்படி தானே நடந்தது, அப்போ தப்பு இந்திரன் மேலதானேன்னு கேக்குறீங்க கரெக்டா? இதை ரொம்ப ஈஸியா எக்ஸ்பிளைன் பண்ணலாம். இப்போ நீங்க எல்லாரும் ஸ்கூலுக்கு போறீங்க, உங்கள் கிளாஸுக்கு ஒரு கிளாஸ் லீடர் இருப்பார். உங்கள் கிளாஸ் டீச்சர் உங்கள் எல்லாருக்கும் ஒரு ஒர்க் கொடுக்குறாங்க. ஆனால் உங்கள் கிளாஸ் லீடர் அதை செய்ய வேணான்னு சொல்கிறோம். அப்போது நீங்கள் என்ன செய்வீங்க? உங்கள் இமீடியட் அத்தாரிட்டி கிளாஸ் லீடர் சொல்கிறத கேட்பீங்களா, இல்லை உங்கள் சுப்பீரியர் கிளாஸ் டீச்சர் சொல்கிறத கேட்பீங்களா? கிளாஸ் டீச்சர் சொல்கிறது தானே கேட்கணும். இப்போ புரியுதா? உக்ரபாண்டியன் மேகங்களுக்கு ஏன் தண்டனை கொடுத்தாருன்னு, உக்ரபாண்டியன் தன்னுடைய மழை பொழியும் மேகங்களை சிறைச்சாலையில் போட்டு அடைச்சிட்டாருன்னு தெரிஞ்சதும் இந்திரனுக்கு வந்ததே கோபம். இந்த மானுடன் தன்னோட பாதையில் ரொம்ப கிராஸ் ஆறான், இவனை சும்மா விடக்கூடாது அப்படின்னு தன்னுடைய தேவர் படையை திரட்டிக்கிட்டு இந்திரன் போருக்கு கிளம்பிட்டான். உக்ரபாண்டியன் இதைத்தான் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்தார். ரெண்டு பேருக்கும் நடுவில் கடும் போர் நடந்தது. பயங்கரமான ஆயுதங்களை எல்லாம் ரெண்டு பேரும் ஒருத்தர் மேலே ஒருத்தர் பிரயோகிச்சாங்க. முடிவில் வேற வழி இல்லாமல் இந்திரன் தன்னுடைய வஜ்ராயுதத்தை எடுத்து வீசினார். இந்த வஜ்ராயுதம் என்னன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ததிசி முனிவரோட முதுகு எலும்புதான் வஜ்ராயுதம். ததிசி முனிவரோட முதுகு எலும்புதான் வஜ்ராயுதம்னு நாம் முன்னமே பார்த்தோம். அதை எடுத்து தன்னுடைய ஃபைனல் ஆயுதமாக வீசினார் இந்திரன். முருகப்பெருமானுக்கு அதற்கு இணையான ஆயுதம் அவரோட திருமணத்தின் போது அவருடைய தந்தையான சிவபெருமான் கொடுத்திருந்தார். உக்ரபாண்டியனின் திருமணத்தப்போ என்னென்ன ஆயுதம் கொடுத்தாரு சொல்லுங்க பார்க்கலாம். வேலு, வளையம், சண்டாயுதம் கொடுத்தார் இல்லையா? வேலை மதுரையில் கடல் பொங்கி வந்தபோது எரிஞ்சு கடலை அடக்கினார். அடுத்து வளையம், அதைத்தான் இப்போ உபயோகிக்க போறாரு. வஜ்ராயுதத்தை இந்திரன் வீசவும் உக்ரபாண்டியன் தன் வளையத்தை வீசினாராம். சிவபெருமான் தன் திருக்கரத்தால கொடுத்த ஆயுதத்தின் முன்னே இந்த வஜ்ராயுதம் எம்மாத்திரம். அந்த வளையம் வஜ்ராயுதத்தை வீழ்த்தி இந்திரனோட தலையில இருந்த அவருடைய கிரௌனை கீழே தள்ளிடுச்சான். ஒரு ராஜா தலையில இருக்கிற கிரீடத்தை அவரோட போரிடுபவர் கீழே தள்ளிட்டாலே ராஜா டிஃபீட்டட்னு தான் அர்த்தம். அவ்வளோதான், இந்திரன் தோத்து போயாச்சு. ரொம்ப அவமானமாக போச்சு இந்திரனுக்கு. த தன் தோல்வியை ஒப்புக்கிட்டு இனிமேல் மதுரையில் ஒழுங்கா மழை பொழிய வைக்கிறேன் அப்படின்னு தன்னையும் தன் மேக கூட்டங்களையும் மன்னிச்சு விட சொன்னாராம். உக்கிரபாண்டியனும் சரி பொழைச்சுப்போம் அப்படின்னு மன்னிச்சு விட்டுட்டாராம். இந்திரனும் மேகங்களும் ஃப்ரீயாகிட்டாங்க. அப்புறம் மேகங்கள் முறையாக மழை பெஞ்சிட்டு வந்ததாம். பாண்டிய நாடும் சுபிக்ஷமாக இருந்ததான். உக்கிரபாண்டியன் தன்னுடைய வலையால் இந்திரனை தோற்கடித்த இந்த படலம் தான் திருவிளையாடல் புராணத்தில் 14 திருவிளையாடல் ஆகும். ஒவ்வொரு புராணத்தையும் கேட்டால் ஒரு பலன் கிடைக்கும் இல்லையா? இந்த படலத்தை கேட்டால் என்னவெல்லாம் கிடைக்கும் தெரியுமா? நவரத்னத்தை வாங்கும் அதிர்ஷ்டமும் சுகபோக வாழ்வும் கிடைக்கும். மழை பொழியாமல் வறண்டு போயிருக்கும் காலங்களிலோ, இல்லை சீசன் தவறி மழை பொழிஞ்சு பயிர்கள் நாசமாகும் காலங்களிலோ இந்த புராணத்தை தினமும் படித்தாலோ கேட்டாலோ சிந்திச்சாலோ சரியாக மழை பொழிந்து நாடும் மக்களும் சுபிக்ஷமாக இருப்பாங்களாம். என்ன குழந்தைகளா, இந்த புராணம் எப்படி இருந்தது? ரொம்ப அற்புதமாக இருந்தது இல்லையா? நாளைக்கு நாம அடுத்த புராணத்தை கேட்கலாம், சரியா?
1: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு shaivam.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் shaivam.org. ஓம் நம சிவாய.
2: திருக்கையிலையில் எம்பெருமானிடம் இரவாத இன்ப அன்பு வேண்டி பிறவாமை பெற்று அறவா நான் மகிழ்ந்து பாடி நீ ஆடும்போது உன் அடியின் கீழ் இருக்க வேண்டும் என்ற மட்டற்ற அன்பின் வெளிப்பாடாகிய விண்ணப்பத்தினை செய்து அதனை பெற்றவராகி அம்மையார் நான்மறையின் முடிவாக என்றும் நிலைத்து நிற்பவர் என்று போற்றப்பெறும் இறைவரிடம் விடைபெற்று கொண்டு வணங்கிச் சென்று சொலற்கரிய பேரன்பினால் விளங்குகின்ற திருவாலங்காடு எனும் ஒப்பற்ற திருப்பதியை தலையினால் நடந்து சென்று அணைகின்றார். அவர்தம் விருப்பம் பெருமானுடைய திருநடத்தே திளைத்து நிற்பதென்றும் கண்ணாரக் கண்டும் என் கையாரக் கூப்பியும் எண்ணார எண்ணத்தால் எண்ணியும் விண்ணோன் எரியாடி என்றென்றும் என்புருவன் கொல்லோ பெரியானை காணப்பெறின் என்ற பேரன்பினால் இறைவன் தன் திருநடனத்தினை காண பெருமானின் திருமுன்பு அணைகின்றார் அம்மையார். இடம் திரு ஆலங்காடு.

குறைவிலா நிறைவே, கோதிலா அமுதே, குணப்பெரும் குன்றே, ஈரிலா ஈசனே, திருவாலங்காடுரையும் சிவக்கொழுந்தே, உலகெல்லாம் விரும்பி போற்றி வரும் உன் திருக்கூத்தினை, தொழுது உன் அடியின் கீழ் இருக்கும் பெரும் பேற்றினை, அடியேனுக்கு அருளிச் செய்த இறைவா, போற்றி போற்றி.

0: பெருக்கெடுத்த கங்கையை சடையில் கொண்ட சிவபெருமான் அம்மையே என இனிய மொழியால் அழைத்தருளப் பெற்றாரை. அப்பெருமான் மகிழ்ந்தாடும் திருக்கூத்தில் எடுத்தருளுகின்ற திருவடிக்கு என்றும் இருக்கின்றாரே, பொருந்திய பெருஞ்சிறப்பினை எடுத்துப் போற்றும் செயல் எவருடைய அறிவில் அடங்கும்? ஒருவர் அறிவிலும் அடங்காது முதலும் முடிவும் இல்லாத இறைவன் அருட்கூத்து இயற்றும்போது அவர் திருவடிக்கீழிருந்து பண்ணமைந்த பாடல்களை பாடி மகிழும் அம்மையாரின் பேரன்பினை நினைந்து நினைந்து நாமும் பிறந்த பிறவியின் பயனை அடைவோமாக. திருச்சிற்றம்பலம். ஓம் நமசிவாய்.
1: யூ ஆர் லிசனிங் டு சைவம்.org ரேடியோ, the 24/7 spiritual channel from shivam.org.
2: Om Namah Shivaya.

நல்லார்தொழுவெண்ணை நல்லூர் சிவாலயத்துள் பொல்லார்தா

சைவத்தின் மேல் சமயம் வே.

0: ప్రభు పార్వదీపదే அருள்வடிவாயிய கடம்பவனேஸ்வருடைய பெருங்கருணையினாலே இன்று சைவ சமய நெறியிலே ஆச்சாரியர் இலக்கணம் தீக்கை முறைகள் பற்றி இப்பொழுது விரிவுரை செய்ய எண்ணுகிறேன். உயிர்கள் உயர்ந்த கதி அடைவதற்கு ஆதாரமாக இருப்பது ஆச்சாரியனுடைய உபதேச வாக்கியம். உயிர்கள் உயர்ந்த கதியை அடைவதற்கு ஆதாரமாக இருப்பது ஆச்சாரியனுடைய வாக்கியம். ஞானாசிரியனுடைய வாக்கியத்தினாலேதான் உயிர்கள் உயர்ந்த கதியை அடைய முடியும். ஞானாசிரியனுடைய உபதேசம் இல்லாமல் உயர்ந்தவன் என்று சொன்னால் உலகத்திலே உயர்ந்திருக்கலாம், ஏதோ பணங்காசு மற்ற வகையில் உயர்ந்திருக்கலாம், இதை விட அவன் உயர்ந்த கதியை அடைய முடியாது. அதனாலே உயிருக்கு துணையாக இருப்பது ஆசாரியனுடைய மந்திர மொழி. உபதேச மந்திர பொருளாலே, மந்திர பொருள்ங்கிறார் பாருவோ, உபதேச மந்திர பொருளாலே உனை நான் நினைந்து அருள் பெறுவேனோ, அப்படி ஒரு பாக்கியம் எனக்கு அமையுமா அப்படின்னு கேட்கிறாங்க. யாரு? அருணகிரிநாதர். தழுவிய நீர் ராகம் விளைத்துமா யாக்கை தனையும் அரு நாளையும் அபத்திலே போக்கு தலையறிவிலேனே நெறி நிற்க நீ தீச்சை தர வேணுங்கிறார் அருணகிரிநாதர். அறிவை ஒரு பாகமான அருணகிரிநாதர் பூசை அடைவு தவறாது வேணும் அறிவாளன்கிறார் அருணகிரிநாதர். அதனாலே உயிர்கள் உயர்வதற்கு ஞானாசிரியனுடைய மந்திர மொழி கிடைக்கவில்லையானால் அது என்ன செய்யும் என்றால் மறுபடி பிறக்கும் இறக்கும் பிறக்கும் இறக்கும் பாவத்தையும் புண்ணியத்தையும் செய்யும். புண்ணியம் செய்ய தெரியாமலும் போய்விடும், பாவத்தையே செய்து மறுபடி பல வகையான பிறவிகளில் பிறந்து எத்தனையோ காலம் துன்பத்தை அடையும். அதனாலே உயிர்கள் உயருவதற்கு உயர்ந்த கதியடைவதற்கு ஞானாசிரியனுடைய வாக்கியம் மந்திர மொழி உபதேச மொழி முக்கியமானது. அது இல்லையானால் உயிர்கள் உயராது. உபதேசத்தையும் கதியையும் ஆச்சாரியனுடைய தன்மையையும் சிவனுடைய பெருமையையும் நம்முடைய சிறுமையையும் சொல்லுகின்ற நூல்களை படித்து, ஞான நூல்களை படித்து கேட்டு உணர்ந்தால்தான் இந்த உண்மை விளங்கும். ஞான நூல்களை படித்து கேட்டு உணர்ந்தால், படித்தால் மட்டும் போதுமா என்றே ஒரு சினிமா வந்தது. படித்தால் மட்டும் போதுமா, கேட்டால் மட்டும் போதுமா, போதாது, உணர. அதனாலே ஞானாசிரியன் கொடுக்கின்ற அந்த உபதேசம் இருக்கு பாருங்க, அதுக்கு வாழ்னு வேறு, ஞான வாழ்னு வேறு. ஞானாசிரியனுடைய உபதேச மொழின்னு சொல்றது, அந்த உபதேச மொழி ஞான வாழ்னு வேறு. யமபடரை மோதும் மோன உரையில் உபதேச வாழை எனது பகை தீர நீயும் அருள்வாயே அருள்வாய். நீ திருப்பூர்லாம் படிச்சு பாத்தீங்கன்னா பாட்டும் அந்த பொண்ணு புண்ணியம் பாடி இருக்கிறான். யமபடரை மோது மோன, யமபடரை யமதூதர்களை மோதி அடிக்கிற வெற்றி கொள்ளுகிற யமபடரை மோது மோன, மோனம்னா புரியுதா, மௌனோபதேசம், மோது மோன உரையில் உபதேச வாழை எனது பகை தீர நீயும் அருள்வாய். அதத்தான் மாணிக்கவாசகர் ஞானவாள் எந்தும் ஞானவாள் எந்தும் ஐயர் நாதப்பறை அறிமின் மானமா ஏறும் ஐயர் மதிவன் குடை கவிமின் ஆன நீற்று கவசம் அடைய புகும் என்று. அடியார்களுக்கு திருநூறு தான் கவசம், ஆன நீற்று கவசம் அடைய புகும். வானவூர் கொள்வோம்னா மாயப்படை வாராமே, மாயப்படையை வெல்லுவதற்கு இதுதான் நமக்கு சேனைகளும் ஆயுதங்களும். இவ்வளவு பாட்டு ஞானவாள் ஏந்தும், ஐயர் நாதப்பறை அறைமன் மானமாயேறும் ஐயர் மதிவெண் குடை கவிமின் ஆன நீற்று கவசம் அடைய புகுமின்கள் வான ஊர் கொள்வோம் நாம் மாயப்படை வாரா என்பது திருவாசகம் திருப்படை எழுச்சி. அதனாலே அப்படியே மற்றையர்கள் வாக்கையெல்லாம் விரிவாக்கு ஆசாரியின் வாக்கு தான் திருவாக்கு. அந்த மற்றவர்கள் பேசுகின்ற வார்த்தையெல்லாம் விட்டு விடலாம், ஆசாரியன் சொல்கிற வார்த்தையை வச்சிருக்கிறோம் அதெல்லாம் வாங்கி விட்டுறலாம். இந்த காதல வாங்கி இந்த காதல விட்டுறலாம், இதை இந்த காதல வாங்கி எந்த காதல வாங்குறோம், இந்த காதல வாங்கி எங்க வைக்கணும், இதயத்துல வச்சு நன்றாக பூட்டி விடணும், சாவியும் வச்சுக்கணும், திறக்கணும் பூட்டணும் அப்படி இருக்கணும், சாவியும் வச்சுக்கணும் திறக்கணும் பூட்டணும், வேற ஒருத்தருக்கு அதை விட்டுறப்படாது. அதனாலதான் மந்திரத்தை வெளிப்படையா சொல்லப்படாது என்கின்ற ஒரு குறிப்பு. அதனாலே இப்படி ஆச்சாரியன் பரமேஸ்வரனே ஆச்சாரியனாக எழுந்தருளி வருகிறான். அப்படின்னா ஆச்சாரியருக்குள்ளே இருந்து பரமேஸ்வரன் உயிரெடுக்க அனுக்கிரகத்தை பண்ணுகிறது, அவன் உள்ளே இருந்து அனுக்கிரகம் பண்ண. ஆனா அந்த மாதிரி ஆச்சாரியன் அமையணும், அதுதான் ஒரு ஆச்சரியம். ஆச்சாரிய பத்தில நிறைய சொல்றாரு, அந்த மாதிரி ஆச்சாரியன் அமைந்து அந்த ஆச்சாரியன் ஒரு வார்த்தை சொன்னான்னா போதும். எப்படி சொல்றாரு, புற்றுமாய் மரமாய் புனல்காலை உண்டியாய் அண்டவானரும் பெறனும் வற்றி யாருன்னு மலரடி காணார் மன்ன என்னை ஓர் வார்த்தை உட்படுத்து பற்றினார். அப்பா அப்படின்னா அந்த வார்த்தை எப்படிப்பட்டதா இருக்கும், ஒரே வார்த்தையில மாணிக்க வாசகரை பிடிச்சு விட்டாராம், ஒரே வார்த்தையில் ஓர் வார்த்தை உட்படுத்து பற்றினாய் என்பது சித்திலாபத்து. அதனாலே ஞானாசிரியன் ஒரு வாக்கியம் அப்படின்னு சொல்லிட்டான், பக்குவம் உள்ள சீடனுக்கு அந்த வாக்கியம் வந்துருச்சுன்னா அப்பா முத்தா விளைஞ்சுவோம், அது இல்லையா அது பதர், முத்து ஆகவில்லைனா என்ன அர்த்தம், அது பதர். அதனாலே இப்படி வந்து ஆச்சாரியன் தீட்சை பண்ணுவதை பத்தி இதுல சொல்லுகிறாரு. அந்த ஆச்சாரியன் எப்படிப்பட்டவனா இருக்கணும்னா, அவன் சிவனை தனக்குள்ளே கண்டவனாக இருக்கணும், தனக்குள்ளே சிவனை கண்டு சீடனுக்கு காட்டுபவனாக இருக்கணுமா, சிவனை தனக்குள்ளே கண்டு அந்த சிவனை சீடனுக்கு காட்டுவனாக இருக்கணும். பக்குவம் உள்ள சீடனுக்கு எல்லா சீடனும் காட்ட முடியாது இல்ல, சீடன் இருக்கமா நிறைய வருது, நீங்க தவறாம இது கேட்க வேண்டிய நூல். அது நான் ரொம்ப கவலைப்படுறேன், நம்ம சொல்லி ஆகணும் நல்லா சொல்லணும், உங்களும் வந்து நல்லா கேட்கணுமே வேண்டாம் அப்படின்னு என்று எண்ணுகிறேன். அதனாலே அப்படி வந்து அமலனை தன்னுட்கண்டு, அமலனாயி சௌருமானை தன்னுட்கண்டு தன்னுட்கண்டு அகம் பிரமம் என்று சமலர்க்கு பாசந்தெடுத்து சாம்பவியால் சத்தியான் மந்திரியார் சத்திபதிந்து ஆம்பயத்தின் பேதம் ஆராய்ந்து சாம்பவி தீர்க்கை சத்தி தீர்க்கை மாந்திரி தீர்க்கை என்கின்ற தீக்கையினாலே சக்தி எவ்வளவு பதிந்திருக்கிறது, இந்த மாணவனுக்கு எவ்வளவு சக்தி பதிந்திருக்கிறது, சக்தி நிபாதம் எவ்வளவு பதிந்து இருக்கிறது, இவன் எதற்கு தகுதியுடையவன் என்றெல்லாம் கண்டு அதன் பிறகு வீட்டி மலம் மூன்றும் உயிருள் விமலன் பொற்பாதம் காட்டும் அவன் தேசிகனே காடு. வீட்டி மலம் மூன்றும், மூன்று மலத்தையும் அழித்து, வீட்டின்னு அழித்து மூன்று மலத்தையும் அழித்து உயிருள் விமலன் பொற்பாதம், உயிருக்குள்ளே சீடனுடைய உயிருக்குள்ளே கடவுள் எங்க இருக்கிறாரு, உயிருக்குள்ள இருக்கிறார், உயிரையே காண முடியவில்லை, உயிருக்கு உயிராக இருக்கிற கடவுளை காணும், அது யாரு காட்டுவான்னா மெஞ்ஞானி காட்டுவார், விஞ்ஞானி காட்ட முடியாது மெஞ்ஞானி காட்டுவார், உயிருக்கு உயிராக இருக்கின்ற கடவுளை அவனுடைய பாசத்தை கெடுத்து அதற்கு மேல அவனுடைய பொற்பாதத்தை விமலனுடைய பொற்பாதத்தை யார் காட்டுகிறானோ அவன் தான் தேசிகன்னார். அந்த அளவுக்கு ஆற்றலுடைய ஞானமுடையவன், என்ன ஆற்றல், அதுக்கு பேரு ஞானம், ஞானம் ஆகிய ஆற்றல் காட்டும் அவன் வீட்டி மலம் மூன்றும் உயிருள் விமலன் பொற்பாதம் காட்டும் அவன் தேசிகனே காண், தேசிகன் என்றாலும் ஆச்சாரியன் என்றாலும் ஒன்று, யாரு மாணவனுடைய உயிருக்குள்ளே சிவன் பொற்பாதத்தை காட்டுகிறானோ அவன் தேசிகன் ஆச்சாரியன். சக்தி மனத்தார் புரிகை சாம்பவி ஞானக்கணினார் சுத்தி செயல் என்றே துணி, அதையால சக்தி தீக்கையும் சாம்பவி தீக்கையும் பத்தி சொல்லுகிறாரு. சக்தி தீக்கை என்பது மனத்தாலே செய்வது, மனசிலேயே வந்து சீடனுக்கு உண்டான பாசத்தை கெடுப்பதற்கு வேண்டிய கிரிகள் எல்லாம் மனத்துக்குள்ளேயே செய்து சீடனுக்கு இருக்கிற பாசத்தை போக்கு. அதுக்கு ஞானாவதியினும் வேறு, சக்தியினும் வேறு. சக்தி மனத்தார் புரிகை. அப்படின்னா அந்த மனம் அந்த தீக்க பண்ணுகிறவர்கள் ஆச்சாரியனுக்கு எப்படி இருக்க வேணும்? அப்பா, மன ஆச்சாரியனுக்கு கட்டுப்பட்டு, ஆச்சாரியனுடைய மன ஆச்சாரியனுக்கு கட்டுப்பட்டு அந்த சீடனுக்கு பாசத்தை கெடுப்பதற்கான செயல்கள் அத்தனையும் உள்ளே செய்கிறான்னா மனசு எப்படி இருக்கும்? எந்த அளவுக்கு ஞானம் இருந்தா அந்த மனம் கட்டுப்பட்டு நின்று அதை செய்யப்படும். அதனாலதான் அதுக்கு சக்தியினே வேறு. சக்தி மனத்தார் புரியை. சாம்பவி ஞானக்கணினால், சாம்பவி தீக்க இருக்கே அது வந்து கண்ணாலே பார்த்து ஆச்சாரியன் சீடனுக்கு பாசத்தை கொடுப்பது. சாம்பவி மனத்தால், சாம்பவி தீட்சையானது திருநோக்கு முதலியவற்றால் மாணாக்கனது பாசத்தை சேதித்தலாம். எல்லாம் பாசத்தை கெடுக்கிறதுக்கு தான். பாசத்தை கெடுக்கிறதுனா என்ன? அதான் அப்படின்னா என்ன அப்படின்னா சிவன் அருளிலே பற்று வருவதற்கும் பற்று உண்டாவதற்கும் உலகப்பற்று விடுவதற்கும். ஜீவன் உலகப்பற்று விடுவதுன்னா உடனே விட்டுறாது, சாமான்யமா விடாது. சாமான்யமா விடாது உலகப்பற்று, சாமான்யமா விடாது. அது விடுவதற்கு ஆச்சாரியன் செய்த உபதேச மந்திர மொழியினாலும் அவன் செய்கின்ற அனுட்டானங்களினாலும் அவன் சிவன் மேலே வைத்திருக்கிற பற்றினாலும் சிவன் அருளை பெற வேண்டும் என்கின்ற அவாவினாலும் நாளடைவில் உண்டாகும். சாமானியம் அல்ல. பற்றை யாரு உண்டு பண்ணினால் என்று கேட்டால் யார் உண்டு பண்ணினா? சாமிதான் உண்டு பண்ண. பற்றை கெடுப்பது யாருன்னா அவன் தான் கெடுக்கும். மாட்டை கட்டி போட்டவன வந்த, மாட்டை அவுத்து விடுறவன வந்த. இவன் கட்டி போட்டாலும் அவன் அவுத்து விடுற, அதான் அவுத்துக்காது, அதான் கட்டிக்காது, அதான் அவுக்காது. அது உங்களுக்கு நல்லா தெரியும்ல. அது பந்தம், கட்டி போடுவது பந்தம், அவிழ்த்து விடுவதுதான் வீடு. பந்தம் வீடு, பந்தம் வீடவை ஆய பராவரம். பந்தமும் வீடும் ஆயினார், பந்தமும் வீடும் படைப்போன் காணும். எதுக்கு பந்தத்துல கட்டி போட்டானா? நீ சுத்திக்கிட்டு அலைஞ்சு அங்கெல்லாம் போய் முட்டுப்பட்டு வந்தீல்ல, அதனால கட்டி போட்டான். அப்புறம் கட்டி போட்டு அதுக்கு வேண்டிய தீனிய வச்சு தண்ணிய வச்சு இருந்து அதன் பிறகு அதனுடைய பிரியத்துக்கு கலகலப்பா அலைவதற்காக அந்த கட்டிலிருந்து அவுத்து விடுறான். கட்டு நீத்தவர்க்கு இன்னருளே செய்யும் சிட்டர் ஊலும் சிராப்பள்ளி செய்வர். அதான் கட்டு அறுத்தல், அதான் கட்டு அறுத்தல். கட்டு கட்டு அப்பா பாபா பாபா கட்டு அறுத்து என ஆண்டு கண்ணார நீரிட்டு அன்பரோடு யாவரும் காணவே பட்டி மண்டபம் ஏற்றினை என்பது திருவாசகம். ஆகையினாலே இப்படி ஞானக்கணினால் கண்ணால பார்த்து பாசத்தை கொடுத்தார். அந்த ஆச்சாரியன் அந்த அளவுக்கு இருக்கணும். இருந்தா கண்ணால பார்த்த உடனே அவனுக்கு ஞானம் வந்தது. ஆச்சாரியன் வாக்கு வீண் வார்த்தை பேசாது, எல்லாம் வந்து மந்திர மொழியாத்தான் இருக்கும். வீண் வார்த்தை உலகியல் வார்த்தை அதிகம் இருக்காது. பேசுவதெல்லாம் அறநாம், பேசுவதெல்லாம் அறநாம். அந்த நிலையில இருக்கிற ஆச்சாரியன் மாணவனை பார்க்கும் போது அவனுக்கு ஒரு பவர் உண்டாயிரும், மாணவனுக்கு ஒரு அனுக்கிரகம் கிடைச்சிடும், பார்வை. அப்புறம் தொட்டா அண்ணா கிடைக்கும், அப்புறம் நினைச்சா அண்ணா கிடைக்கும், அப்புறம் திருவடியை வச்சா என்ன கிடைக்கும்? அதுக்கு மேல வந்து மந்திரத்தோடு ஹோமத்தோடு கூடிய தீக்க, தீக்க எத்தனை எத்தனை வகை, பல வகை, பல பலவிதம் ஆசாம் பாசமோசம். அதனாலே சக்தி மனத்தார் புரிய சாம்பவி ஞானக்கணியா சுத்தி செயல் என்று துணி. எதை சுத்தி செய்கிறான்? ஆன்மாவை சுத்தி செய்கிறான். ஆன்மாவை சுத்தி செய்தல் ஆச்சாரியன் எதை சுத்தி செய்வான்? ஆன்மாவை சுத்தி செய்வான். ஆன்மாவில் ஒட்டி இருக்கிற அழுக்கை போக்குதல், உடம்பில் இருக்கிற அழுக்கை நாம் போக்கிக் கொள்ளுகிறோம். நீர் போக்குகிறது, நாம போக்குகிறோம், நீர் தான். உடம்பில் இருக்கிற அழுக்கை கூட நாம நீக்கிக் கொள்ள முடியலையே, இன்னொரு பொருளினுடைய உதவியினால்தானே நீக்கிக் கொள்ளுகிறோம். புறந்தூய்மை அகந்தூய்மை அதனாலே வேற ஒரு பொருள் உதவி இல்லாமல் இந்த உடம்பு தூய்மை அடைய முடியாது, வாழவும் முடியாது, தூய்மை அடைய முடியாது. உயிர் தூய்மை அடைகிறதுன்னா அந்த உயிரை தூய்மை செய்கின்றவன் எப்படிப்பட்டவனா இருக்கணும்? சிவன் தான். அதனாலே மாணிக்கவாசகர் பல இடங்களில் சொல்றார், அருவரத்துருவன் அவனியில் வந்து குருவரனாகி அருளிய என்று பேசுகிறார். அதனாலே மாந்திரிதான் குண்டத்தான் மண்டலத்தினால் மலத்தை தேய்ந்திடவே செய்யும் செயல். மாந்திரிதான் மாந்திரி தீட்சையானது குண்டத்தான் மண்டலத்தான் மலத்தை தேர்ந்திடவே, குண்டமண்டலங்களை புறத்தே இட்டு, குண்டம் மண்டலம், மண்டலங்கிறதா வேதிகை, அது கலசம்லாம் வைக்கிறார்கள்ல அது வேதிகை மண்டலம். அதை புறத்தே விதிப்படி ஆகமத்தில் சொல்லி இருக்கப்பட்ட விதிப்படி இட்டு ஆகுதி முதலிய கிரியைகளை புறம்பே விதிப்படி புறம்பே ஆகுதி முதலிய கிரிய செய்து மாணாக்கனது மலத்தை குன்றும்படி செய்யும் தீட்சையா, அதுக்கு மாந்திரி தீட்சை. குண்டமண்டலங்களை அமைத்து அதில் வந்து சிவாகமத்தில் சொல்லி இருக்கப்பட்டபடி சடங்குகளை செய்து வேதியில அந்த குண்டலத்தில் சுவாமியை பூசித்து, வேதியில் இருக்கிற சுவாமியை பூசித்து, அதற்கு மேல ஆச்சாரியன் வந்து அந்த சீடனுடைய உள்ளத்திலே புகுந்து ஆச்சாரியனுடைய உயிர் மாணவனுடைய உயிருக்குள்ளே புகுந்து உயிரில் இருக்கிற அழுக்க போக்குவதற்கான மந்திரங்கள் மூலமாக வாகீஸ்வரி வாகீஸ்வரி மூலமாக அவனை பிறக்க வைத்து அதன் மூலமாக அவனை தூய்மை செய்து அதுக்கும் முற்பாடு அவனுக்கு மந்திர உபதேசம் பண்றோம். அதுக்குதான் வந்து புறத்திலே செய்யறது. இது மாந்திரியனும் கிரியாவதியனும் உக்கும், கிரியாவதினாலும் மாந்திரியினாலும் ஒண்ணு, ஞானவதி கிரியாவதி என்று இரண்டு அவுத்திரி தீட்சை எனப்படும். ஞானாவதி கிரியாவதினு சொல்ற மாதிரி ஞானாவதிங்கிறது மனசுல செய்யறது, கிரியாவதிங்கிறது வெளியில செய்யறது, ரெண்டுமே அவுத்திரி தீட்சைன்னு சொல்றது. அவுத்திரினா இந்த யாகத்தோடு செய்யறோம், யாகம் வளர்த்து யாகம் இல்லாமல் ஒரு காரியமும் கிடையாது. ஆச்சாரியர் வகையும் பெயரும் உணர்த்துகிறார், ஆச்சாரியர் வகையும் பெயரும். முந்தி பிரேரிப்பான் போதிப்பான் முத்திதன் என்று இந்த விதத்தார் தேசிகர். முந்தி பிரேரிப்பான், முந்தி பிரேரிப்பான், போதிப்பான், முத்திதன் இந்த விதத்தார் தேசிகர். தேசி ஆச்சாரியர் முந்தி பிரேரிப்பான், பிரேரக ஆச்சாரியனும் பிரேரக ஆச்சாரியனும் போதக ஆச்சாரியனும் முத்திதாச்சாரியனும் என மூவகையினர். ஆச்சாரியர் மூன்று வகையா பிரிக்கிறார், எப்படி பிரேரக ஆச்சாரியன், போதக ஆச்சாரியன், முத்திதாச்சாரியன். இந்த மூன்றிலே முந்தி பிரேரிப்பான் முற்பட்டு செலுத்துவான், பிரேரகனினும் சோதகனினும் இழுக்காதென்க. சைவரை சார அருட் அக்கான் இவன் என்று உவிப்பான் முத்திதன் என்று ஓர். அதாவது மூவகை ஆச்சாரியர் உள்ளோ முற்பட்ட பிரேரகாச்சாரியன் ஆவான், பிரேரக இல்ல வடமொழி சொல்லு, பிரேரகாச்சாரியன் என்பவன் சைவத்துக்கு யோக்கியர்களாகிய மாணாக்கர்களை, பிரேரகாச்சாரியன் உமக்கு அருள் செய்தற்கு யோக்கியராகிய ஆச்சாரியர் இவர் என்று காட்டி அவரை அடையும்படி செலுத்தி உய்விப்பவன். இவர் நல்ல ஆச்சாரியருப்பா, இவர்கிட்ட நீ தீட்சையை பெற்றுக் கொள்ளு என்று சொல்லி செலுத்துபவன் பிரேரக ஆச்சாரியன். இவன் சொல்லல ஆச்சாரியன் உனக்கு தெரியாது, ஆச்சாரியரே தெரிந்தவன், ஆச்சாரியனை பற்றி நன்றாக தெரிந்தவன், ஆச்சாரியனை தெரிந்தவன், ஆச்சாரியனை பற்றி நன்றாக தெரிந்தவன் இன்னொருவருக்கு, அப்பா இவரிடத்திலே நீ தீட்சையை பெற்றுக்கொள், உபதேசத்தை பெற்றுக்கொள், நல்ல ஆச்சாரியர் இவர், ஞானம் உள்ளவர், அதனால இவரிடத்திலே பெற்றுக்கொள் என்று அவரிடத்திலே கொண்டு போய் விடுபவன் பிரேரக ஆச்சாரியன், செலுத்துபவன். பிரேரகம்னா செலுத்துதல், அப்படி இல்லாம யாருக்கும் ஒன்றும் தெரியாது. நேரா ஆச்சாரியனும் குருவும் சந்தித்தது கிடையாது, ஒருவர் மூலமாகத்தான் சந்திக்க முடியும், ஒருவர் மூலமாகத்தான் சந்திக்க முடியும். அந்த முறையிலே செலுத்துகின்றவன் தான் பிரேரக ஆச்சாரியன். யோக்கியன அல்லாத ஆச்சாரியனை அந்த ஆச்சாரியன் குரு யோக்கியம் இல்லாமல் இருந்தான் வச்சுக்கோ, ஞானம் இல்லாமல் இருந்தான், யோக்கியம் இல்லாமல் இருந்தான், ஆச்சாரம் இல்லாமல் இருந்தான், அப்படிப்பட்ட குருவை அந்த குருவுக்கு இவனுக்கு இருக்கிற நப்பினாலு சிநேகத்தினால குருவுக்கு நல்லது செய்வோம், நம்ம குரு அவர்னால இவருக்கு ஏதோ ஆதாயம், இப்படி ஏதோ ஏதோ வேறு காரணங்களை வச்சு யோக்கியம் அல்லாத ஆச்சாரியனு தன்னுடைய பிரியத்துக்காக ஆச்சாரியம் இல்ல வைத்திருக்கிற பிரியத்துக்காக இவர் நல்ல ஆச்சாரியர் அவர்கிட்ட போய் நீ வாங்கிக்கப்பா அப்படின்னு சொன்னான்னா அவனுக்கு நரகமா? யாருக்கு நரகம்? யோக்கியன் இல்லாத ஆச்சாரியன யோக்கியன் என்று சொல்லி காட்டின பிரேரக ஆச்சாரியனுக்கு நரகமா? யோக்கியன் அல்லாத ஆச்சாரியனை வாரத்தால் யோக்கியன் என்று காட்டினோம் நரகமடைவான் என்று ஆகமம் போதுமென அறிக. ஆனா இதெல்லாம் ரொம்ப சாக்கிரதையா இருக்க வேண்டியது, ரொம்ப சாக்கிரதையா இருக்கும். அதனாலதான் வெகுவேறு இந்த பக்கம் வர்றதில்ல. அதெல்லாம் தெரிஞ்சவனு பாக்குறேன். பல பேரு இந்த கட்சியில சேர்றதுக்கா இல்லாம சேராம இருக்கிறது காரணம் தெரிஞ்சு சேர தெரியா தெரிஞ்சு இல்ல தெரியாமையே நின்னுகிட்ட விளங்குற. பரிந்தடைந்தானை தீக்கை பரிந்து அடைந்தானை தீக்க பண்ணி நியதி புரிந்து அருள்வான் போதகன். போதகாச்சாரியனை பத்தி சொல்ல முதல்ல பிரேரகாச்சாரியன்னு சொன்னாரா, அடுத்தவள போதகாச்சாரியன். போதகாச்சாரியன் என்று சொன்னால் பரிந்து அடைந்தானை தீக்கை பண்ணி நியதி புரிந்து அருள்வான் கொண்டு தன்னை அடைந்த மாணாக்கனுக்கு தன்மேல் அன்பு கொண்டு தன்னை அடைந்த மாணாக்கனுக்கு சமய தீட்சை விசேஷ தீட்சைகளை செய்து ஆசாரங்களை கற்பித்து அருள்வோம். தீட்சை செய்து ஆசாரங்களை கற்பித்தருளுவோன் போதகாச்சாரியன். போதகாச்சாரியன் என்றால் போதிப்பவன், எது மந்திர மொழிகளை போதிப்பவன் போதகாச்சாரியன் விளங்குத. அவருக்கு சமய விசேஷ தீட்சைகளை பண்ணி ஆசாரங்களை கற்பித்தருள்வான். தீட்சை பண்ணினதோடு விடுறதில்லை. தீட்சை பண்ணினதோடு விட்ட தீட்சை பண்ணி வாங்கிட்டியா? வாங்கிட்டவன போயிட்டு வா. சரி, அப்புறம் என்னன்னு அந்த ஆச்சாரியன் இவனை கேட்கறதில்ல, இவன் ஆச்சாரியனை கேட்கறதில்ல, ஆச்சாரியன் மாணவனை கேட்கணும் முதல்ல. இவனுக்கு என்ன தெரியும், மாணவனுக்கு என்ன தெரியும்? தெரிஞ்சது நல்லதுன்னு செஞ்சுக்கிட்டே இருப்பான். ஆச்சாரியனுக்குள்ள தெரியணும், சரியா செய்யறியா செய்யலையா, என்ன உனக்கிட்ட என்ன பொருளை கொடுத்த இந்த கண்ணாடி, எப்ப ஏற்பட்ட கண்ணாடி, இது எப்படி வச்சிருக்க வேணும், வச்சிருக்கிறியா சாக்கிரதையா, இத பயன்படுத்தும் போது பயன்படுத்துகிறியா, பயன்படுத்துகிற முறையில பயன்படுத்துகிறியா என்று யாரு கேட்கணும்? யாரு பொருளை கொடுத்தவன்? பொருளை கொடுத்தவன் யாரு? ஆச்சாரியன் தானே பொருளை கொடுத்தவன். அந்த பொருளுடைய அருமை யாருக்கு தெரியும்? இவனுக்கு என்ன தெரியும் வாங்கினவனுக்கு? ஆச்சாரியனுக்குள்ள தெரியும். அதுதான் அருண் சாக்கிரதையா சொன்னார், உபதேச மந்திர என்ன பொருளுக்கு மந்திர பொருள் அருமையான வாய்ப்பு. அந்த பொருளுடைய அருமை தெரிஞ்சவன் கேட்கணும், வாங்கின சிஷியனுக்கு தெரியாது. சிஷியனுக்கு தெரியாது, ஏதோ பத்தி வந்து வாங்கின அவ்வளவு. அந்த பொருளுடைய கணம் தெரியாது, மதிப்பு தெரியாது. அதனால ஆச்சாரியன் சோதிக்கவனும் சிஷியனை ஒவ்வொருத்தரையும் சோதிக்கவனும். மந்திரத்தை சொல்லு சுத்தமா சொல்றியா, உச்சரிப்பு சரியா இருக்குதா, பூச ஒழுங்கா பண்றியா, சோடசுபஜாரம்னா நல்லா தெரியுதா, பஞ்சசுத்தினா தெரியுதா, ஆவாகனாதினா தெரியுதா, அபிஷேக முறைகளை தெரிந்து கொண்டாயா, பதமந்திரம் தெரிந்து கொண்டாயா, அதுக்கு மேல வந்து சுவாமி எழுந்தருள பண்ணுகிற முறை தெரிந்து கொண்டாயா, எங்கிருந்து சுவாமி எழுந்தருளாது தெரிந்து கொண்டாயா என்று பூஷைகளை நன்றாக கேட்கணும். அதுக்கு மேலதான் இவனுக்கு தெரியும், ஓ அப்படிலாம் தெரிஞ்சுக்கணும் மாட்டிருக்கு, அப்புறம் தான் இவனுக்கு தெரியும், ஓஹோ நாம பேசாம இருந்துட்டது வரையிலும் அப்படின்னு தெரியும். அப்புறமாவது அது வல்ல இவனுக்கு தெரியாது. அதனால ஆச்சாரியம் தான் கண்ணும் கருத்துமா இருக்கவன், ஆச்சாரியம் தான் கண்ணும் கருத்துமா. மாட்டுக்கு என்ன தெரியும்? மாட்டுக்காரனுக்கு தான் தெரியும், இவ்வளவு பணம் போட்டு வாங்கினமே இந்த மாட்டுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் நம்ம செய்து கொண்டு இருக்கணும். அது என்ன போட்டா திங்கி இல்லைன்னா கத்தும் அவ்வளவுங்க. அதுபோல மாட்டுக்காரன் ஆச்சாரியன் மாட்டுக்காரன், ஆச்சாரியன் இத்தனை மாடுகளையும் கட்டி மேய்க்கிற இடையன், சிவருமானுக்கு இடையன் தானே வேறு. பசுக்களை காப்பவன பதி, பசுபதி அவன் தானே. இந்த பசுக்களை எல்லாம் உருப்படி ஆக்குறது யாரு? பசுக்களுக்கு ஒன்னும் தெரியாது, பசுக்களுக்கு ஒன்னும் தெரியாது, சாப்பிடத்தான் தெரியும். ஞானத்தை பத்தி யாரு தெரியும்? பதிக்குத்தான் தெரியும். பதிதான் கவனிக்கணும், பதிதான் கவனிக்கணும், ஆச்சாரியன் தான் கவனிக்கணும் செய்யல. பிள்ளைய யாரு கவனிப்பா? பிள்ளைக்கு என்ன தெரியும்? எந்த நேரத்துக்கு என்ன சாப்பிடுறது, எந்த நேரத்துக்கு மருந்து சாப்பிடுறது, எந்த நேரத்துக்கு பால் சாப்பிடுறது பிள்ளைக்கு தெரியுமா? அம்மா நேராஜமா பாலை கொண்டாமான்னு கேக்குமா? பத்தினா புள்ள கத்தும் அவ்வளவுதான். அது எதுக்கு கத்துதுன்னு இவளுக்கும் தெரியாது, அவனுக்கும் தெரியாது, அதுக்கும் தெரியாது. ஆனா நல்ல தாய்க்கு தெரியும் இந்த புள்ள இதுக்கு தாங்கத்துதுன்னு தெரியும். அது மாதிரிதான் இப்ப இல்ல வேற அது வேற. அதனாலே இப்படி ஆச்சாரியன் மானவனை கவனிக்கணும், தாய் பிள்ளைய கவனிக்கணும், மாட்டுக்கார மாட்டை கவனிக்கணும். கவனிக்கலைன்னா போச்சு, ஐயோ அவ்வளவு பெரிய பொருளை கொடுத்தோமே என்ன பண்ணானோ, அந்த பொருளை பத்திரமா வச்சிருக்கானா, நல்லபடியா அந்த பொருளுடைய தன்மையை தெரிஞ்சிருக்கானான்னு ஆச்சாரியன் சொல்லணும். அதனாலதான் மாணவர்கள் செய்த தவறு ஆச்சாரியனை சேரும், மனைவி செய்த தவறு கணவனை சேரும், மனைவி செய்த தவறு கணவனை சேரும். கணவன் கவனிச்சுக்கிட்டே இருக்கணும், மனைவியை வேண்டியதெல்லாம் கொடுத்து கவனிச்சுக்கிட்டே இருக்கணும். அதே போல ஆச்சாரியன் மாணவனை மாணவன் தப்பு செஞ்சானா அதெல்லாம் சேர்ந்த ஆச்சாரியனுக்கு போய் ஆச்சாரியனுக்கு நரம் கிடைக்கும்.
1: ஓம் நம சிவாய. You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
2: ஓம் சிவாய நம. Shaivam.org இன் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது பெரிய புராணம் சொற்பொழிவு. தலைப்பு சண்டேஸ்வர நாயனார் புராணம். வழங்குபவர் குளித்தலை ராமலிங்கம் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
3: நடக்கும் நமக்கருள் செய்திட தடக்கையேந்துடை தாழ்வீனின் உடை கடக்களிற்றே கருத்துள் இருத்துவார் சைவத்தின் மேற்சமயம் வேறில்லை அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் தெய்வத்தின் மேல் சமயம் வேறில்லை அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனு நான் மறைச்சும் பொருள் வாய்மை வைத்த சீர்திரு தேவாரம் திருவாசகம் உய் வைத்தரச் செய்த நால்வர் பொற்றாயும் உயிர் துணையே பிரகுத்தாளறிந்து நிறுத்தறிறு தாளைச் சேர்ந்தமைந்ததால் வேத நெறி செய்வ நெறி பத்தி நெறி வளாது வாய்மை சிந்தைதாரண நடிக்கே செலுத்தினராய் சிவானுபவ செல்வராய் பந்தமாம் தொடக்கருத்த திருத்துண்டர் தாழ் வரவி பணிதல் செய்வாற்றம்பலம்

வந்து

சேரடைந்த தன்கழனி செய்ங்களூர் நயவனே. திருச்சிற்றம்பலம் நம்ம பார்வதி அருக்கடலாகிய அம்பலவாணருடைய பெருங்கருணையினாலே இன்று பெரிய புராணத்திலே சண்டேஸ்வர நாயனார் புராணம் பற்றி இப்பொழுது விரிவுரை செய்ய முயல்கிறேன். நாயன்மார்கள் எல்லாருமே திருவருளை நிரம்ப பெற்ற சிறப்புடையவர்கள். ஒவ்வொரு நாயன்மார்களுக்கும் தனிச்சிறப்பு உண்டு. இந்த சண்டேஸ்வர நாயனார் எல்லா நாயனார்களுக்கும் திருத்தொண்டர் அத்துணவருக்கும் தலைவராக இருப்பவர். தொண்டர்க்கு நாயகமும் என்பது திருப்பல்லாண்டு. தொண்டர்களுக்கு தலைவராக இருப்பவர், சிவ குடும்பத்திலே ஒருவராக இருப்பவர். சிவ குடும்பம் என்றால் சிவபெருமான், பார்வதி, விநாயகர், சுப்பிரமணியர் இவர்கள் எல்லாம் புறப்பட்டார்கள் என அவர்களோடு இவரும் ஒருவர் புறப்படுவார். பஞ்சமூர்த்திகள்னு சொன்னா சண்டேஸ்வரர் சிவன், பார்வதி ரெண்டு, விநாயகர் சுப்பிரமணியர் நாலு, சண்டேஸ்வரரும் நான்கு. சண்டேஸ்வரர் சேர்த்துதான் பஞ்சமூர்த்திகள்னு சொல்லுவோம். பஞ்சமூர்த்திகள் புறப்பாடு என்று சொன்னால் அதுல இவர் ஏன் ஒரு ஒருவரை வச்சிருக்கிறாருன்னா இவர் தான் தொண்டர்களுக்கு எல்லாம் தலைவர். தலைவராக இருப்பதனால எல்லா தொண்டர்களும் இவர் ஒருத்தர் வந்தா எல்லா தொண்டர்களும் வந்த மாதிரி அதற்காக இவரை வச்சிருக்கிறார். சிவ குடும்பத்துல இவர் ஜனாதிபதி வீட்டுல இவர் ஒருத்தர். சிவபூஷா பலனை கொடுக்கிறவர் இவர் தான். சிவபூஷா பலனே பரார்த்த பூசையிலையும் சரி ஆன்மார்த்த பூசையிலையும் இந்த சண்டேஸ்வரரை பூசை பண்ணாத்தான் பலம் கிடைக்கும். சண்டனை அர்ச்சித்தவரே சம்புவை அர்ச்சித்த பலம் கொண்டுடுவர், மற்றையர் கொள்ளார் என்பது சைவ சமய நெறி. அதனால சண்டை பூசை பண்ணலையான சிவபூசையினுடைய பலம் கிடைக்காது. இவர் என்னார் வந்தாங்க, இப்படி கும்பிட்டாங்க, இப்படி பூசை பண்ணாலும் கணக்கு எழுதுறவர். அதனால சண்டேஸ்வர பதம் என்பது சிவபெருமானுக்கு எப்போதும் உள்ளது. சண்டேஸ்வரர் என்கின்ற பதவியை ஒருத்தர் கொடுத்து வச்சிருக்கிறார். இவருக்கு முந்தி இருந்த சண்டேஸ்வரர்கள் வெவ்வேறு, அவங்க அதுக்கு மேல சிவனோடு ஐக்கியம் ஆகிவிட்டார்கள். அதன் பிறகு இந்த சண்டேஸ்வரர் இப்படி அந்த பதத்துல அந்த போஸ்டில இவர் வந்து உட்கார்ந்துருவார். அப்படிப்பட்டவர் இந்த சண்டேஸ்வர நாயனாரு நம்ம ஊருக்காரர் தான். அதாவது ஒரு அதிசயமா இருக்கு. நம்ம ஊருன்னா திருச்செங்கலூர், கும்பகோணத்துக்கு பக்கத்துல திருச்செங்கலூர் நம்ம தமிழ்நாட்டுல அது பெரிய பெருமை அல்லவா. மற்ற நாட்டுக்காரன் எவன் வந்து கும்பிட்டாலும் நம்ம நாட்டுக்காரன் அருள் பண்றார். அப்படின்னா சண்டேஸ்வருடைய பெருமை அளவுபடாது. சிவபூஷையினால்தான் பிறவியை அறுக்கலாம் என்று காட்டினவர். சிவபூஷைக்கு யாரு தப்பு பண்ணினாலும் அவனை வந்து வெட்டணும், இல்லைன்னா அவனை தட்டணும். சிவபூஷைக்கு சிவகர்மத்துக்கு யாராவது இடைஞ்சல் பண்ணான்னா அவனை வெட்டுனா புண்ணியம். அது அப்பனா இருந்தாலும் சரி, பிராமணனா இருந்தாலும் சரி, அப்படி செய்து காட்டினவர் இந்த சண்டை. அதை செய்ய வச்சவர் சிவபெருமான். அதனால இந்த சண்டேஸ்வருடைய ஒரு பெருமை தனிச்சிறப்புடைய. கையில மழு வச்சிருப்பார், கோயில்ல தீர்த்தம் தூட்டிக்கிட்ட அவர்தான் இருப்பார். ஆகையினால இப்படிப்பட்ட சண்டேஸ்வரர் உடைய வரலாற்றை பத்தி இப்பொழுது சொல்ல போறோம். இந்த வரலாற்றில ரொம்ப முக்கியமாக இருப்பது பசுக்கள் தான் சிவபூஷைக்கு புண்ணிய காரியங்களுக்கெல்லாம் மூலமாக இருக்கு. பசுக்கள் இல்லையானால் சைவமே இல்லை, புண்ணியமே இல்லை. திருநீர் பசுதான் புண்ணியம் என்பதே உலகத்துல கிடையாது. அதனால பசுக்களை காப்பது புண்ணியம், பசுக்களை வளர்ப்பது புண்ணியம், பசுக்களுக்கு பூசை செய்வது புண்ணியம். கோ பூசைன்னு தனம் தனம்னு மூணு தனம் வரும். தனம் தனம்னு மூணு தனம், ஒன்று நந்தனா, இன்னொன்று சந்தனா, இன்னொன்று கோதனம். நந்தனம் சந்தனம் கோதனம் மூணு ஜோசிக்குரியது. நந்தனம்ங்கிறது நந்தனவனம், மலர் கொடுப்பது. சந்தனம் சுவாமிக்கு சாத்துகிற வாசகம். கோதனம் பசு, கோதனங்களின் பால் கறந்தார்.

0: போன வெண்மணர் சிவஞ்சன்மே சென்ற தாதை தாளரை எரிந்த சண்டிக்கு உன் சடை மிசை மலர் அருசையக் கண்டு பூதவாளினன் பொன்னடி அடைந்தேன் பூம்பொழில் திருப்புன் கூறுளானே என்பது சுந்தர தேவார். அதனால கோதனம், தனம்னா செல்வம், கோதனம் பூனா பசு, அது தனம். நந்தனம் பூ மலர் கொடுக்கின்றதும் தனம். சந்தனம் சந்தனம் நந்தனம் கோதனம். அதனாலே அப்படிப்பட்ட பசுக்களை காப்பது, பசுக்களுக்கு ஒரு இடையூறு வந்து அதை நீக்குவது, அது சிறந்த புண்ணியம். அதற்கு மேல சிவ பூசைக்கு மேல உயர்ந்த புண்ணியம் இல்லை என்பதும், சிவ பூசைக்கு இடையூறு செய்கின்றவர்களுக்கிட்ட உறவு வைத்துக் கொள்ளாமல் இருப்பது புண்ணியம் என்றெல்லாம் இந்த உண்மைகளை காட்டியது இந்த சண்டேஸ்வர நாயனார் கூறான். இவர் அவதாரம் பண்ணினது சோழ நாடுதான், கும்பகோணத்துக்கு பக்கத்தில் திருச்செய்கிறது. அது பூசக்காரனா அவசியம் போய் பார்க்கணும். அது பல செய்வர்களுக்கு தெரியாது. அதனாலே அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான தலம். அந்த ஊருக்கு பக்கத்துல வந்த போதே திருஞானந்தர் பல்லக்கு விட்டு இறங்கிட்டாராம். சண்டேஸ்வர நாயனார் அவதாரம் பண்ணின ஊரு, அதனாலே பல்லக்கில் ஓப்படான்னு இறங்கிக்கிட்டாராம். ஞானசம்பந்தர் இறங்கி ஞானசம்பந்தன் முதலான எல்லாரும் வணங்குகின்ற ஒரு நாயன்மார்கள் ரெண்டு பேர், ஒருத்தர் சண்டேஸ்வரன் இன்னொருத்தர் கண்ணப்பர். இந்த ரெண்டு பேர்த்தையும் எல்லாரும் வணங்குவார்கள். இந்த ரெண்டு பேர்த்தான் திருவாசகத்தில் எடுத்து மாணிக்க வாசகர் விதந்து பாடிக்கிறார். திருவாசகத்துல நாயன்மார்கள் இந்த ரெண்டு பேரும் அவர் வர்றாங்க. கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பின்மை, தீதில்லை மாணி சிவகருமன் சிதைத்தானை, அவர் தான் சண்டேஸ்வரன். தீதில்லை மாணி சிவகருமன், சிவகருமன் சிவபூஷே சிதைத்தானை, அதுக்கு வைத்திருந்த பாலை தட்டி விட்டவர். தீதில்லை மாணி சிவகருமன் சிதைத்தானை சாதியும் வேதியும் தாதை, தாதைனா அப்பா, தாள் இரண்டும் சேதிப்ப ஈசன் திருவருளால் தேவர்களோட பாதகமே சோறு பற்றினவாதோம் என்பது திருவாசகம். திருவாசகத்தில் வருகிற நாயன்மார்கள் இந்த ரெண்டு பேர், கண்ணப்பர் ஒருத்தர், சண்டேஸ்வரர் ஒருத்தர். அதனால இவருடைய ஒரு பெருமை சிறப்பு அளவில்லாது. இவரை மடியில தூக்கி வைத்து சிவபெருமான் முதுகை தடவி கொடுத்து தன்னுடைய தலையில் இருந்த கொட்டை மாலையே கழட்டி போட்டார். உனக்கு அடுத்த அப்பா நான் தான், அடுத்தா போல அடுத்து இருக்கிறது, அடுத்துன்னா பக்கத்தில் இருக்கிற அப்பா நான் தான். இவர் அவதாரம் பண்ணின ஊரு சேங்கரூர், திருச்சேங்கரூர். அது எப்படி சேங்கரூர் என்று வந்தது என்றால், சேயாய முருகப்பெருவானுக்கு நல்ல ஊர். சேயின்னா முருகை, சேயின்னா அவர் 2000 வெள்ளம் பூத வெள்ளங்களோடு சுவாமியினுடைய உத்தரவின் பேரிலே சூரசம்காரம் செய்வதற்காக கைலாயத்திலிருந்து தெற்கு முகமாக வரும்போது இங்கே சேங்கலூர்கிட்ட வந்தவுடனே மணர் பாருங்க காவேரியினுடைய கிளையாறு மண்ணி ஆற்றங்கிற அதுல இருக்குது அந்த திருச்செங்கலூர். அந்த ஆற்றுக்கிட்ட வந்த உடனே மாலை வேலை, அந்த மாலை வேலையில இந்த இடம் நல்ல இடமாக இருக்கிறது, இல்லைங்க தங்கலாம் என்று தேவர்கள் சொல்ல சுப்பிரமணிய சுவாமி அதற்கு ஒத்துக்கொண்டு உடனே விஸ்வகர்மாவுக்கு உத்தரவு போட்டார். தேவகர்மா தேவதச்சன்னு வேறு, தேவதச்சன். சுப்பிரமணியர் புறப்படுறாருனா எல்லா டிபார்ட்மெண்ட் அதிகாரிகளும் கூட வந்துகிட்டு இருக்கணும், இல்லைன்னா அவெல்லாம் டிஸ்மிஸ் பண்ணிடுவார். மந்திரி வர்றாருன்னா எல்லா டிபார்ட்மெண்ட் அதிகாரிகள் இருக்கணும்ப்பா, உண்டா இல்லையா? அதுபோல சுப்பிரமணிய சுவாமி புறப்படுறாருனா எல்லா டிபார்ட்மெண்ட் அதிகாரிகளும் கூட இருக்கணும், விஸ்வகர்மா கூடவே இருக்கிறோம். எங்கனா பங்களா அமைக்க சொல்வாரோ உடனே கட்டிடுவோம். அதனாலே இந்த இடத்துல நாம் தங்குவதற்கு மாளிகையை கட்டுனாரு. அப்புறம் சிவபெருமான பூஜை பண்றதுக்கு கோயிலை கட்டுனாரு. அது ஒரு நொடியில கட்டி, எவ்வளவு நேரத்துல ஒரு நொடியில், அதிலே முருகப்பெருமான் சிவலிங்கத்தை ஸ்தாபித்து பூஜை பண்ணிடு. அந்த ஊர்ல முருகப்பெருமான் பூஜை பண்ணியது, அந்த சிவலிங்கம் முருகப்பெருமான் பிரதிஷ்டம் பண்ணியது திருச்செங்கலூர். இப்ப ரொம்ப பரிதாபமா இருக்குதான் அந்த ஊர், பார்க்க பரிதாபமா இருக்கான். ஆகையினாலே அப்படிப்பட்ட முருகப்பெருமானுக்கு நல்ல ஊர் என்று தேவர்கள் சொன்னார்களாம். அதனால சேயிங்கலூர்னு ஒன்று, சேய்க்கு நல்ல ஊர் சேயிங்கலூர். அந்த நகரம் நகரமாக, நகரம் நானா நகரமாக வந்து சேயிங்கலூர். அதே சேக்கலாரும் பாடுறார், பூந்தன் பொன்னி என்னாடும் பொய்யாதளிக்கும் புனல் நாட்டு வற்றாத சீவநதியாம் பொன்னி, பூந்தன் பொன்னி என்னாலும் பொய்யாது அடிக்கும் வேலை விட்டவனாயி முருகன்.
1: எந்தும் அயில்வேல் நிலை காட்டி இமையோரி கல்வம் பகை கடக்கும் சேந்தன் அளித்த திருமறையூர் முது செல்வ செங்கலூர். சேந்தன் அளித்த திருமறையோர் முதூர் செல்வ செங்கலூர்
0: அப்படின்னு முதல்லயே அந்த வரலாற்றை சொல்லிடுறார். அந்த ஊரிலே அந்தணர்கள் அதிகமாக இருந்திருக்கிறார்கள். அந்தணர்கள் இருக்கிறார்கள் என்றால் அந்த ஊர்ல சிவாலயம் இருக்கு. அந்தணர் இருக்காங்கன்னா அவங்க தெருவில் ஒரு பக்கத்துல சிவாலயம் இருக்கு. அங்கே யாகங்கள் இருக்கும், வேதங்கள் இருக்கும், ஆகமங்கள் இருக்கும், இந்த மாதிரி புண்ணிய காரியம். அந்த சாமிக்கு அதுதான் பிடிக்கும். அந்த சாமியை வச்சா அதுதான் செய்யணும், இந்த சாமியை வச்சா இதுதான் செய்யணும். அதனால அந்த சாமியை வச்சு வாழ்கின்ற அந்தணர்கள், அந்த அந்தணர்கள் என்பவர்கள் அதனால நான்கு வேதத்தையும் ஓதினவர்கள். அதனால வேதத்தை ஓதினபடினால அவர்களுக்கு வேதியர்கள், வேதத்தை ஓதியபடினாலே வேதியர்கள் என்று போய் நூல் ஓதவில்லை ஆனால் அவன் வேதியன் அல்ல. வேறு யாரா இருந்தாலும் அந்த ஞான நூலை ஓதினா அவன் வேதியன். அப்படி ஞான நூலை ஓதவில்லையானால் வேதியனும் புலையனே, புலையனும் நான் ஞான நூல் ஓதினா அவன் வேதியனே. அதனால நூல் அளவே யாருமான் நுண்ணறிவு. அந்த அந்தணரை பத்தி ஒரு பாட்டு பாடுறார். இது என்ன அலங்காரம் வரும், ஒன்று இரண்டு மூன்று நான்கு அஞ்சு ஆறு ஏழுன்னு வரும். ஏழு வரையில என்ன அலங்காரமோ இந்த பாட்டு வரும்.
1: செம்மை வெண்ணீற்றொருமையினார் இரண்டு பிறப்பின் சிறப்பினார்.
0: செம்மை நெறிய தருகின்ற வெண்ணீற்றை அணிந்த ஒருமைப்பட்ட மனமுடையவர்கள், ஒருமைப்பட்ட மனம் ஒருமையுடன் நடந்தது மரலடி நினைக்கின்ற அதுபோல ஒன்றிய
1: செம்மை வெண்ணீற்றொருமையினார் இரண்டு பிறப்பின் சிறப்பினார்.
0: இரண்டு பிறப்பை உடையவர்கள், தாய் வயிற்றிலிருந்து பிறக்கிறது ஒரு பிறப்பு. அடுத்தார் போல உபநயனம் பூநூல் கல்யாணம் இருந்ததுவா தீட்சையில ஒரு பிறப்பு, நமக்கு தீட்சையிலே ஒரு வரும். தீட்சை வாங்கினவர்கள்லாம் இரண்டு வரும், உப்பைய குலம்னு சொல்லுவது.
1: இரண்டு வரப்பின் சிறப்பினர் மும்மை தடலோம் நெறியார், மும்மை தடலோம் விய நெறியாறு.
0: மும்மை தடல் என்கின்ற மூன்று வகையான அக்கினியை வளர்ப்பவர்கள், வேதத்தில் சொல்லி இருக்கப்பட்ட அக்கினியை வளர்ப்பவர்கள். நான்கு வேதம் முறை பயின்றார். இருக்கு எதிர்ஜாம அதரவன் என்கின்ற நான்கு வேதத்தையும் நன்றாக பயின்றவர்கள். நான்கு வேதம் முறை பயின்றார். கல்வி இருக்கணும், கல்வி அருட்கள் இல்லைங்க. அதே மனுஷன் ஜென்மா பிறந்த அது மிருகம் அதற்கான விலங்கூடு மக்கள் அணையர் இலங்கு நூல் கற்றாருடைய அணையவன். கல்வி இல்லையான அருள்நூல்கள், கல்வி இல்லையானா அதுவும் விலங்கும் ஒண்ணுதான். விலங்குக்கும் மனுஷனுக்கு என்னடா வித்தியாசம்னா, கற்றவனுக்கும் கல்லாதவனுக்கு என்ன வித்தியாசம்னா, விலங்குக்கும் மனுஷனுக்கும் உள்ள வித்தியாசம் தான். விலங்கோடு மக்கள் அணையர் இலங்கு கற்றாரோடு இணைவன். கற்றவனுக்கும் கல்லாதவனுக்கு என்ன வித்தியாசம்னா, மிருகமும் மனுஷனுக்கும் எவ்வளவு வித்தியாசமோ அவ்வளவு வித்தியாசம் தான். அதனால திருமூலர் கல்லாத மூடரை காணவும் ஆகாது. கல்லாத மூடருக்கு கல்லாரே நல்லவரம். கல்லாத மூடர் சொல் கிருக்க கடன், கல்லாத மூடருக்கு கல்லாரே, கல்லாத மூடர் கருத்தறியாரு என்பது திருமந்திரம். நான்கு வேதம் முறை பயின்றார். தம்மை ஐந்து புலனும் பின் செல்லும் தகையார் அப்படி கற்றார்களா, கற்க கசடரா கற்றவன் நிற்க அதற்கு தகை என்றார் போல அந்த கற்ற நூல்படியே நின்றவர்கள். அவர்களுக்கு ஐந்து புலன்களும் பின்னாலே செல்லும், ஐந்து புலன்களும் பின்னாலே செல்லும். அஞ்ஞானிகளுக்கு புலன்கள் முன்னாலே போவோம், அதுக்கு பின்னாலே அஞ்ஞானி போவோம். மெஞ்ஞானிகளுக்கு புலன்கள் பின்னாலே வந்து இவங்க முன்னாடி போவோம், இவங்க சொன்னபடி புலன்கள் கேட்கும். மெய்வாய்கள் நூக்கச்சரியாய் ஐந்து புலன்களும் ஞானிகள் சொன்னபடி கேட்கும், அஞ்ஞானிகள் புலன்கள் சொன்னபடி கேட்பான். இவ்வளவுதான் வித்தியாசம். தம்மை ஐந்து புலனும் தென் செல்லுந்தகையார் அரு தொழிலின் மெய்மை ஒடுக்கம். அவர்களுக்கு ஆறு தொழில்கள், அந்தனருக்கு ஆறு வகையான தொழில். வேதத்தை ஊதுதல், ஊதுவித்தல், பலருக்கு ஓதி வைப்பது, அதற்கு மேல யாகத்தை செய்வது, செய்து வைப்பது, அப்புறம் தானம் செய்வது, தானம் பெற்றுக்கொள்வது. ஆறு குரு: ஓதல், ஓதுவித்தல், வேட்டல், வேட்பித்தல், ஈதல், ஏற்றல். ஈதல் இதெல்லாம் பிராமணம் கேட்கணும். மெய்மை ஒழுக்கம் பின் செல்லுந்தகையார் தம்மை ஐந்து புலனும் பின் செல்லுந்தகையார் அறுதொழிலில் மெய்மை ஒழுக்கம் ஏழுலகம் ஓற்றும் மறையோர் விளங்கும் விளங்கும். அதனால இவருடைய தன்மையைக் கண்டு ஏழு லோகமும் போற்று வரலாம். இவருடைய பெருமையைக் கண்டு ஏழு லோகமும் போற்று வரலாம். அப்படிப்பட்ட சிறப்புடைய அந்தணர்கள் அந்த ஊரிலே வாழ்கிறார் என்று அதை தொடர்ந்து சொல்றாரு. கோதில் மாந்தோல் புதி முன்னூல் குலவும் மார்பில் கொலை குடிவி. மாந்தோல் அவர்கள் இருப்பதற்கு ஆசனம் மாந்தோல், அதற்கு மேலே நூல். குலவும் மார்பில் கொலை குடிவி, குடிவி குடிமி இருப்பது, பூநூல் இருப்பது, ஆசனம் மாந்தோல். இப்படிப்பட்ட மாணாக்கர்கள், இப்படிப்பட்ட மாணாக்கர்கள், இப்படிப்பட்ட அடையாளமுடைய வேடமுடையவர்கள், அவர்களும் அப்படிப்பட்டவர்களுக்கு கற்பிக்கின்ற ஆசிரியர்களும், வேதத்தை ஊதி வைக்கின்ற அந்த ஆசிரியர்களும் மாணவர்களும் நிறைய அங்கு இருக்கிறார். அவர் அந்த பாடசாலை அங்கு இருக்கிறது. பாடசாலை, பாடசாலை, வேத பாடசாலை, வேத பாடசாலை, ஆகம பாடசாலை, ஊர்னா அதெல்லாம் இருக்கணும். எந்த மக்களுக்கு இந்த இது உணர்வு இருக்குது? யாராவது இதை பத்தி சொல்றானா? யாரும் சொல்றதே கிடையாது. அறிவு, ஒழுக்கம், சத்காரியம், இவைகளிலே புத்தி உண்டாகும்படியான செயலை செய்யணும் இல்ல, நாடு தோறும் ஊர் தோறும் செய்யணும் இல்லையே. எந்த வகையில எது செய்தா அறிவு ஒழுக்கம் கெட்டு போகிறோம், அதைத்தான் செய்து வச்சிருக்கோம். என்ன அப்புறம் படிப்பு பண்பு, அப்புறம் திருக்குறள் நெறி, திருவள்ளுவர் வழி, காந்திய நெறி எங்க இருக்குது? ஆனா யாரும் அவன்தான் செய்யறான்னு வச்சுக்க, மக்கள் யாரும் அதை பத்தி எல்லளவு சிந்திக்கிறதும் கிடையாது, சொல்றதும் கிடையாது. எது இருக்கணும், எது இருக்கப்படாது, இருக்க வேண்டியது இல்ல, இருக்கூடாதது இருக்கு. நம்ம ஒருத்தன் சொல்லுகிறவர் முதலமைச்சர், இந்த நூலை பாடினவர் சோழ நாட்டு முதலமைச்சர். கோதில் கோதில் மாந்தோல் புரிமுன்னூல் குலவும் குடை குடுமி சிறுவர்களும் உதவும் பெருமை ஆசானும் போதும் விழப்போதின் விளங்கும் தாரகையும் மதியும் போல புனர் மடங்கள் மீது முடங்கு முகில் ஒதுங்க வேத ஒலிகள் முழங்குவன. இப்படிப்பட்ட மாணவர்களும், வேதத்தை ஊதுகின்ற மாணவர்களும், ஊதி வைக்கின்ற குருமார்களும் உடைய கிடைகள் அங்கு இருக்கிறார். கிடை, கிடை அந்த பாடசாலைக்கு கிடையுது, ஆடு மாடு அடைக்கிற கிடையல்ல. தாரகையும் அந்த ஆசான் வந்து சந்திரனை போல இருக்கிறானா, சிஷியர்கள் தாரக நட்சத்திரங்களை போல இருக்கிறாங்க. குரு வந்து சந்திரனை போல இருக்கிறான், குருவும் நான் நட்சத்திரம் போல இருந்துட்டா என்ன பிரயோஜனம்? சிஷியர்களுக்கு நட்சத்திர ஓமை, குருவுக்கு சந்திரன் ஓமை, விளங்குதா? அதையினாலே இப்படிப்பட்ட மாணவர்களும் ஆசானும் இருக்கின்ற மடங்கள் பல. அதே வந்து முகில் உதுங்குதான், முகில்னா மேகம் வந்து ஒரு ஐந்து விட்டு போகுதான், அது போடுற சத்தம் இந்த வேத ஊலிகளால அது அடங்குது. யாக நிலையும் நிலையும் சாலை தூரம் மறையூர் இந்த அபியுணவின் பாக நுகர வருமாலும் அயனும் ஊரும் படர்கிறைப்புமாக இகந்து வந்திருக்கும் சேக்க எனவும் வானவர் உன் நாக அணையும் கந்தனவும் நாட்டும் போய்விட்டப்படும். அந்த ஊரிலே யாகங்கள் நடந்து கொண்டிருக்கிறதா, அந்த யாகத்துக்கு தேவர்கள் வந்து கொண்டு அபிப்பாகம் வாங்கி கொண்டு செல்றாங்களா, அவங்க வந்த வாகனத்துல அங்கங்க கட்டி போட்டிருக்காங்களா,
2: பிரம்மா வந்து அன்னத்தை கட்டி போட்டிருக்காரு, விஷ்ணு வந்து கருடனை கட்டி போட்டிருக்காரு, இந்த மாதிரி இந்திரன் ஐராவத்தை கட்டி போட்டிருக்காங்க.
0: அதற்கு மேல அந்த வீதி எப்படின்னு சொல்றாரு, வீதியில பசு கூட்டங்கள் போய்கிட்டே இருக்கும், பசு கூட்டங்கள் போயிட்டு அது போகும் போதே பால் ஒளிக்கிட்டு இருக்கு. அது என்ன சொல்றாரு, அந்த அந்த அந்த பசுக்கு பேர் என்ன வைக்கிறது தெரியுமா, ஓம தேனா, ஓம தேனு, காமதேனு சொல்லல, ஓமதேனு. இது இவ்வளவு குறைச்சி பாத்தீங்களா, ஓமத்துக்கு உதவுகின்ற, ஓமத்துக்கு திம்பால் உழுக, திம்பால்னா ருஷியுடைய பால் உழுக, பொழுதுதொரு ஓமதேனு செல்வனம், ஓமதேனு தாம்பாடிய சாமங்கணி போர் சமிதை இட கொண்ட அனைவரும் சாம வேதத்தை ஓதிக்கொண்டு கையில சமித்தும் தற்பையும் ஒன்று செல்லுகின்ற, தாம்பாடிய சாமங்கணி போர் சமிதை இட கொண்ட அனைவனும் பூம்பாசடை நீர் தடமொழி மறையோர் மகளிர் குருவனவும் அங்க இருக்கின்ற நீர்நிலைகளிலே ஸ்நானம் செய்து விட்டு செல்லுகின்ற மகளிர்கள் தாம்பான்மையில் விளங்குவன அணிநீள் மருகு பலவும், அப்படிப்பட்ட வீதிகள் பல பசு கூட்டங்கள் சென்று கொண்டிருக்கிறது. அந்தனர்கள் வேதத்தை ஓதிக்கொண்டு சமித்து தற்ப முதலானவற்றை சென்று கொண்டு சென்று கொண்டிருக்கிறார்கள். அதற்கு விட மகளிர்கள் ஸ்நானத்தை நீராடிக்கொண்டு அந்த வீதியிலே சென்று கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட வாழ்வுற்பதி மற்ற அதன் மருங்கு மண்ணி திரைகள் வயல் வரம்பின் தாழ்வி தரளம் சுதி குலைப்பால் சமைத்த யாக தடஞ்சால சூழ் வைப்பிடங்கள் நெருங்கியுள்ள தொடங்கு சடங்கு முடித்தேறும் வேள்வித் தலைவர் பெருந்தேர் முன்னோர் ஏறும் மானங்கள். ஆகையினாலே அங்கு வந்திருக்கின்ற தேவர்களும் அந்த யாகத்தை செய்கின்ற புரோகிதர்களும் அங்கு சடங்கை முடித்துக் கொண்டு செல்லுகின்றார்கள். ஆகையாலே தேவர்கள் விமானத்தில் ஏறி செல்லுகின்றார்கள்.
3: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
4: ஹர ஹர நம பார்வதி பதயே சத்குரு சுவாமினஹா.

ಷಡ್ಭಿರಂಗೈರುಪೇತಾಯ ವಿವಿಧೈರವ್ಯಯೈರಪಿ ಶಾಶ್ವತಾಯ ನಮಸ್ಕುರ್ಮಃ ವೇದಾಯ ಚ ಭವಾಯ ಚ ಉಚ್ಚೈರ್ಗತಿರ್ಜಗತಿ ಸಿದ್ಧ್ಯತಿ ಧರ್ಮತಶ್ಚೇತ್ ತಸ್ಯ ಪ್ರಮಾಚ ವಚನೈಃ ಕೃತಕೇತರೈಶ್ಚೇತ್ ತೇಷಾಂ ಪ್ರಕಾಶನ ದಶಾ ಚ ಮಹೀಸುರೈಶ್ಚೇತ್ ತಹಾನಂತರೇಣ ನಿಪತೇತ್ ಕೊನು ಮತ್ ಪ್ರಣಾಮಃ. ವೇದೆ ಸರ್ವೇಷಾಂ ಜನಾನಾಂ ವಿಶ್ವಸ್ಮಿನ್ ಜಗತಿ ವರ್ತಮಾನಾನಾಂ ಸರ್ವಾಣಿ ದಿನಾನಿ ಸುದಿನಾನಿ ಭವಂತು ಇತಿ ಪ್ರಾರ್ಥನಾ ವರ್ತತೆ ಚಮಕ ಗ್ರಂಥೆ. ಸೂಷಾ ಚ ಮೇ ಸುದಿನಂಚ ಮೇ. ಪ್ರತಿದಿನ ಪ್ರಾತಃಕಾಲೆ ಉಷಃಕಾಲ ಅನಂತರಂ ದಿನಭಾಗ ಸರ್ವಮಪಿ ಅಸ್ಮಾಕಂ ಹಿತಕರಂ ಭವತು. ಮೇ ಇತಿ ಏಕವಚನೆ ಏಕವಚನಂ ಜಾತ್ಯೇಕವಚನಂ. ಸರ್ವೇಷಾಂ ಪ್ರಾರ್ಥನಾ ಶನ್ನೋ ಅಸ್ತು ದ್ವಿಪದೇ ಶಂಚತುಷ್ಪದೇ. ಶಂ ನಾಮ ಇಹಲೋಕೆ ವಿದ್ಯಮಾನಾನಿ ಸುಖಾನಿ ಏವಮೇವ ಅನ್ಯಜನ್ಮನಿ ವಿದ್ಯಮಾನಾನಿ ಯಾನಿ ಸ್ವರ್ಗಾದಿ ಸುಖಾನಿ ಉಭಯಮಪಿ. ಯತ್ರ ತು ಶಂಚಮೇ ಮಯಶ್ಚಮೇ ಇತಿ ವರ್ತತೆ ತತ್ರ ಮಯಃ ಐಹಿಕಲೋಕ ಸುಖಂ ಶಂ ನಾಮ ಆಮುಷ್ಮಿಕ ಸುಖಂ. ಉಭಯಮಪಿ ಸುಖಂ ಅಸ್ಮಾಕಂ ಅಪೇಕ್ಷಿತಂ. ಅಸ್ಮಿನ್ ಜನ್ಮನಿ ಸುಖಿನಃ ಅನ್ಯಸ್ಮಿನ್ ಜನ್ಮನಿ ದುಃಖಿನಃ ಇತಿ ನ. ಏತಾದೃಶ ಸುಖಂ ಕುತೋ ಲಭ್ಯತೆ ಧರ್ಮಾನುಷ್ಠಾನಾತ್ ಸಹ ಧರ್ಮಃ ವೇದೇನ ಜ್ಞಾಯತೆ. ಧರ್ಮಸ್ಯ ಇದಂ ಲಕ್ಷಣಂ ಲೋಕಧಾರಕತ್ವಂ ಧರ್ಮೋ ವಿಶ್ವಸ್ಯ ಜಗತಃ ಪ್ರತಿಷ್ಠಾ ಇತಿ ಮಹಾನಾರಾಯಣೋಪನಿಷತ್ತು ವರ್ತತೆ. ಧರ್ಮಸ್ಯ ಪ್ರಮಾಣಂ ವೇದಃ ವೇದೋ ಅಖಿಲೋ ಧರ್ಮಮೂಲಂ ಸಜ ವೇದಃ ಋಗ್ವೇದಃ ಯಜುರ್ವೇದಃ ಸಾಮವೇದಃ ಅಥರ್ವವೇದಃ ಇತಿ ಚತುರ್ಧಾ ವೇದವ್ಯಾಸಾಚಾರ್ಯೈಹಿ ವಿಭಕ್ತಃ. ಚತುರ್ಷ್ವಪಿ ವೇದೇಷು ಕೇ ವಿಷಯಃ ಅಸ್ಮಾಕಂ ಕೇ ಉಪಯುಕ್ತಃ ಸುಖಜೀವನಾರ್ಥಂ ಯೇ ವಿಷಯಃ ಏವಮೇವ ವೈಜ್ಞಾನಿಕಾಶ್ಚ ವಿಷಯಃ ಆತ್ಮತತ್ವ ವಿಷಯಶ್ಚ ಉಪನಿಷದಿ ಸರ್ವಂ ವರ್ತತೆ ಇತಿ ಬೋಧಯಿತುಂ ಕಾಂಚಿ ಮಹಾಸ್ವಾಮಿನಃ ಮಾಂ ಆದಿಷ್ಟವಂತಃ. ಮದ್ರಪುರ್ಯಾಮಪಿ ತತ್ರ ತತ್ರ ವೇದಸಪ್ತಾಹಃ ಆಸೀತ್. ಬೆಂಗಳೂರು ನಗರೇಪಿ ಇದಾನೀಂ ಅನಂತರಂ ತಿರುವನಂತಪುರಂ ನಗರೇಪಿ ಭವಿಷ್ಯತಿ ಏವಂ ತತ್ರ ತತ್ರ ಪ್ರಚಾರಃ. ಅತ್ರ ತಾವತ್ ಅಸ್ಮಿನ್ ನಗರೇ ವಿಶೇಷತಃ ಅಸ್ಮಾಕಂ ಶಂಕರಮಠೇ ಏವ ಇದಂ ಕಾರ್ಯಂ ಪ್ರವರ್ತತೆ. ವಿಶಿಷ್ಯ ಚತುರ್ವೇದೇಪಿ ಪಾರಾಯಣಮಪಿ ಸಂಯೋಜಿತಮಸ್ತಿ. ಮೂಲಂ ಪಾರಾಯಣಂ ಅನಂತರಂ ತಸ್ಯ ವ್ಯಾಖ್ಯಾ ನಿರ್ಮೂಲಂ ನಭವತಿ ಇದಂ ವ್ಯಾಖ್ಯಾನಂ ಇತಿ ಮಹಾನ್ ಸಂತೋಷ. ಆರಂಭೇ ಕಿಂಚಿತ್ ಸಂಸ್ಕೃತೇ ಉಚ್ಯತೆ ಸರ್ವೇಷಾಂ ಭಯಂ ಮಾಸ್ತು. ಕಾಂಚಿ ಮಹಾಸ್ವಾಮಿನಃ ಯತ್ರ ಯತ್ರ ಭಾಷಣಂ ಭವತಿ ಮಮ ತತ್ರ ನಿಮೇಷತ್ರಯೇ ಪಂಚನಿಮೇಷೇ ವಾ ಸಂಸ್ಕೃತೇ ಏವ ಭಾಷಣಂ. ತತ್ರ ಮತ್ತೂರ್ ಗ್ರಾಮಾತ್ ಕೇಚನ ವಿದ್ವಾಂಸಃ ಆಗತಃ ಏತೇ ಮಾರ್ಕಂಡೇಯ ದೀಕ್ಷಿತಃ ಅಪಿ. ತಸ್ಯ ಗ್ರಾಮಸ್ಯ ಸಂಸ್ಕೃತ ಗ್ರಾಮಃ ಇತ್ಯಪಿ ನಾಮ. ಪೂರ್ವಂ ಪೂರ್ಣತೆಯಾ ಅನ್ವರ್ಥಮಾಸೀತ್ ಇದಾನೀಮಪಿ ಕಿಂಚಿತ್ ಪ್ರಚಾರಃ ಅಧಿಕಃ ವರ್ತತೆ. ತೇಷಾಂ ಪರಿಚಯಃ ಮಮ ಅಧಿಕಃ ವರ್ತತೆ. ಮಾತೃಭಾಷೆಯ ಕನ್ನಡ ಭಾಷೆಯ ಏತೇಷಾಂ ಅನ್ಯೇಷಾಂಚ ಅವಧಾನಿನಾಮಪಿ ಶ್ವಪ್ರಭೃತಿ ಏಕಘಂಟಾ ಪರ್ಯಂತಂ ಮಧ್ಯೆ ವರ್ತತೆ. ಅದ್ಯ ತಾವತ್ ಪ್ರಥಮಂ ಅಯಂ ಉಪನ್ಯಾಸಃ ಅನಂತರಂ ಶ್ರೀಚರಣಾನಾಂ ಆಗಮಃ ಶ್ರೀಚರಣಾನಾಂ ಉಪಕ್ರಮಾನಂತರಂ ಮಮೈವ ಉಪನ್ಯಾಸಃ ಇತಿ ತೇಷ ನಿಶ್ಚಿತಮಸ್ತಿ. ಇಂದ ಉಲಹಂಬೂರ ಇಯಂಗರ್ತಕ್ಕೆ ಕಾರಣಂ ಭಗವಾನುಡಿಯ ಒಂದು ಶಕ್ತಿ. ಭಗವಾನುಡಿಯದಾನ ಶಕ್ತಿ ಇಲ್ಲೇನ್ನ ಎದುವೂ ನಗರ ಮುಡಿಯದು.
தேன வினா திருணம் அபி நச்சலதி. அந்த ஒரு ஆல்மைட்டியினுடைய பவர் இல்லைன்னா ஒரு புல்லு கூட அசையாது. அந்த ஆல்மைட்டிக்கு எதனால பவர் அப்படின்னு கேட்டாக்க, அது கிருஷ்ண பரமாத்மாவே சொல்றார் பாகவதாதி கிரந்தங்கள்ல சூக்ஷ்மமாக, தெய்வாதீனம் ஜெகத் சர்வம், மந்திராதீனந்து தெய்வதம், தன் மந்திரம் பிராமணாதீனம் பிராமணா மம தேவதாக. சர்வ எல்லா உலகத்துக்கும் எனர்ஜியை, அததுக்கு தேவையா உள்ள எனர்ஜியை சப்ளை பண்றது சூரியன் வடிவமாக இருக்கக்கூடிய பரமாத்மா. அந்த பரமாத்மா அந்த சூரிய வடிவமாக இருந்து எனர்ஜியை சப்ளை பண்ணணும்னா எனர்ஜி அவருக்கு ஸ்டோர் அப் ஆகணும். இப்போ பேட்டரி வச்சு எல்லாம் ஓடுறதுன்னு சொன்னோமே, ஆனால் அதை ரீசார்ஜ் பண்ணணும். ஸோ பரமாத்மாவில் அந்த எனர்ஜி எல்லாம் சேர்ந்து உலகத்துக்கு வருதுன்னா தெய்வாதீனம் ஜெகத் சர்வம் ஆயிடுச்சு. இந்த மந்திரங்கள் எல்லாம் அந்தந்த வேதங்களில் கரெக்டாக சம்பிரதாய சித்தமாக ஸ்வரத்தோடு சொல்றதுனாலையும், மந்திரம் சொல்றதோடு மட்டும் இல்லாமல் அந்த மந்திரங்களை வச்சு நாம் பண்ணுற கர்மானுஷ்டானங்கள்னாலையும் தான் அந்த பரமாத்மாவுக்கு அவர் மந்திராதீனந்து தெய்வதம். அந்த மந்திரங்கள் எல்லாம் யார் வேணால் சொல்ல முடியுமான்னா ரிஷி பரம்பரையில் வந்து அது ஆச்சார அனுஷ்டானங்களோடு இருக்கிறவாளுக்கு தான். அதனால தான் ஒவ்வொருத்தரும் அபிவாதியை சொல்லும் பொழுது, இந்த கோத்திரம் இன்ன ரிஷிகளுடைய பிரவரத்தில் வந்தேன், இந்த வேதத்தை நாங்கள் எங்களுடைய பிரான்ச்சாக எங்களுடைய சொந்தமாக வச்சுருக்கோம்னு சொல்லி அத்தியனம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கோம். அத்தியனம் பண்ணாமலே அத்தியனம் பண்ணுறோம்னு சொல்லலாமான்னு ஒருத்தர் என்கிட்ட கேட்டார். பொய் சொல்கிற மாதிரி யாருது, அதுக்காக தான் அபிவாதியை சொல்லலேன்னர். யஜுஸ்வாகாத்யாயி யஜுர்வேதாந்தர்கது தைத்திரிய சாகாத்யாயின்னு காசியெல்லாம் சொல்கிறார். நாம் அதையே மீன் பண்ணி யஜுஸ்வாகாத்யாயின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஆனால் யஜுஸ்வாகா பலது இருக்குது. யஜுஸ்வாகாந்தர்கது தைத்திரிய சாகாத்யாயிங்கிறது நிறைய பேர் இருக்கும். இது நான் ஒன்றே ஒன்று சொன்னேன், உபநயன ஆகி அவனுக்கு காயத்ரி உபதேசம் ஆயிடுத்துன்னா காயத்ரியே மூணு வேத சாரம்னு சொல்லியிருக்கு. அதனால் காயத்ரி ஜபம் பண்ணா போகிறோம், மூணு வேதம் வேண்டாங்கிறதுக்காக சொல்லலை, நமக்கெல்லாம் ஒரு தெம்புக்காக சொல்கிறேன். காயத்ரி மாத்திர சாரோப்பி பிராமணோ நாத்திர சம்சயா. இந்த பிராமணங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா, பிரம்மணி வேதே வேத பிரதிபாத்தியே பரமாத்மனி அனிதி பிராணனம் கரோதி சர்வதா ததேக பரஹா யஹா சஹா பிராமணா. பிரம்மன்னா பரமாத்மா ஆல்மைட்டி, அதை தெரிவிக்கக்கூடிய வேதங்கள். அந்த வேதங்களுக்காகவே உயிரை வச்சுட்டு அதை இவ்வளோ தூரம் காப்பாற்றிருக்கா பார்த்தியால, அதனால தான் இன்றைக்கி எல்லாரும் அதை நாம் கொஞ்சம் விட்டுட்டோமே, விட்டுவிட்டாலும் அதுக்கு பிராயச்சித்தமாக எல்லாம் வேதங்களை ஆதரிக்கணும்னு மகாபிரிவா சொல்லி ஒவ்வொரு தெய்வத்தின் குரல்லையும் பெரியவா 100 பக்கமாவது வேதம் படித்தவா வேத மந்திரங்கள் ஒலிச்சுட்டே இருக்கணும். அதனால தான் லோகக்ஷேமம் வருது. இந்த சவுண்ட்ஸுக்கு ஒரு தனியான பவர் இருக்குது. சவுண்டு எல்லா சவுண்டுக்கும் ஒரு பவர் இருக்கு. சவுண்டு வேவ்ஸ் ஆறா வேவ்ஸாக மாறுறது. அந்த சவுண்டு வேவ்ஸ் மாறி போகும்பொழுது சிற்றில சவுண்டுகளுக்கு தீய சக்திகளை விளக்கிறதும் நன்மையை உண்டு பண்ணுறக்கூடிய பவரும் இருக்குன்னு ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சிட்டுருக்கான். அப்போ அந்த பவரெல்லாம் அதில் இருக்கிறதுனால இதை குறையாமல் இருக்கணுமே. நடுவாந்தரத்தில் ரொம்ப குறைஞ்சி போச்சு. ஒரு 60-70 வருஷம் முன்னாடி அத்தியனம் பண்ணுவா, 70 வருஷம் மேலே ரொம்ப நிறைய இருந்தால் நடுவாந்தரத்தில் எல்லாரும் இதில் ஒன்றும் மதிப்பு இல்லை, பொழப்பும் இல்லை, அந்த மாதிரி ஒரு காலம் இருந்தது. அதுக்காக தபஸ் பண்ணி அவளுக்கு ஏதாவது லௌகிகமாகவும் சௌக்கியம் வரணுமே, இது நிறைய ஆகணுமேங்கிறதுக்காக வேத ரக்ஷண நிதினு ஆரம்பித்து வேதத்தை அத்தியனம் பண்ணுறவாளுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறதுன்னு ஆரம்பித்து, அதன் பிறகு அதில் சொன்னதான கர்மாக்கள் ஜாதகர்ம நாமகரண அன்னப்பிராசன சௌளோபநயனன்னு நமக்கு சம்ஸ்காரங்கள்லாம் சொல்லக்கூடிய மந்திரங்கள் அதனுடைய அர்த்தங்கள்லாம் தெரிஞ்சு அந்த வேலையெல்லாம் நன்னா நடக்கணுமேங்கிறதுக்காக வேத தர்ம சாஸ்திர பரிபாலன சபான்னு ஆரம்பித்து நம்ம மகாபிரிவா செஞ்சது. அதை தொடர்ந்து இவா வளர்த்துன்றிருக்கிறத கொஞ்சம் சொல்லிவிட்டு தான் ஆரம்பிக்கணும். அது ஆரம்பித்தா அப்புறம் மகாபிரிவாளுடையதான ஷஷ்டியப்த பூர்த்தி நடந்த பொழுது கிட்டத்தட்ட 60 வருஷம் முன்னாடி அவ வேத பாஷ்யத்தை பிரிண்ட் பண்ணி தூங்கின்றிருக்கு புனாவில். வித்யாரண்யர்ங்கிறவர் ரொம்ப பெரியவர், சுங்கேரி மடத்தில் பரம்பரையில் சன்னியாசியாக இருந்தவர், பீடாதிபதியாக இருந்தவர். அவர் பீடாதிபதியாக வரத்துக்கு முன்னே ஹம்பிங்கிறதான அந்த இடத்துல மந்திரியாக இருந்தவர் பூர்வாசிரமத்தில்.
அவர் நாலு வேதத்துக்கும் பாஷ்யம் எழுதியிருக்கார், அத்தர்வ வேதத்துக்கும் சுலபமாக எழுதியிருக்கார், அது மட்டும் இல்லை எல்லா சாஸ்திரங்களுக்கும் எழுதியிருக்கார். அவர் எழுதினதான பாஷ்யம் தான் பிரசித்தமாக இருக்கு. அதுக்கு முன்னாடியே ஒருத்தர் ரெண்டு பேர் பட்டபாஸ்கரர் இன்னும் அதே போல சுக்லயஜுர்வேதத்துக்கு வேறெல்லாம் எழுதியிருக்கார். எத்தனையோ வியாக்கரணங்கள் இருந்தாலும் பாணினியினுடைய வியாக்கரணம் தான் எப்படி ரொம்ப பிரசித்தமாக இருக்கோ அதுபோல வித்யாரண்யர் எழுதினதுக்கு அப்புறம் மற்ற பாஷ்யங்கள் எல்லாம் அவ்வளவு தூரம் இல்லை. அதை புனா ஆனந்தாசிரமத்தில் பிரிண்ட் பண்ணி தூங்கிட்டு இருக்குன்னுட்டு பெரிவா இதுக்கு ஒரு ஸ்கீம் வைக்கணும், இதுக்கு ஒரு ஏற்பாடு பண்ணணும்னு அவருடைய 60வது வருஷத்தை ஆரம்பிச்சதுனால தான் வேத மந்திரங்களுக்கு என்னென்ன அர்த்தங்கள்ங்கிறத பல பேர் தெரிஞ்சுண்டு முழுக்க தெரிஞ்சுண்டு. அதனால அவரதான ஒரு சிக்னிஃபிகன்ஸ் என்ன, அது என்ன சொல்றது அப்படிங்கிறத எல்லாருக்கும் பிரச்சாரம் பண்ணுறதுன்னு ஆரம்பிச்சது. அந்த மாதிரி ஸ்கீம்கள் இன்னும் நடந்துட்டு இருக்கு. இப்பவும் என்னிடத்துலேயே 18 பேர் படிக்கிறார் ரிக்வேத பாஷ்யம், யஜுர்வேத பாஷ்யம், சாமவேத பாஷ்யம். நடுப்புற பையங்கள்லாம் குறைஞ்சுது. இதுக்காக சொல்ல வரேன், மீனிங்கோடு தெரிஞ்சுட்டா அதுக்கு பலன் ஜாஸ்தி. வெறும் மந்திரம் சொன்னாலும் பலன் உண்டு. நாம் ரெண்டு தெரிஞ்சுக்கணும். நம்ம வாத்தியாருக்கெல்லாம் மீனிங் தெரியலையேன்னு யாரும் வாத்தியார் குறை சொல்லக்கூடாது. மீனிங்கோடு சொன்னால் 4 பங்கு பலன். மீனிங் தெரியாமலே அந்த மந்திரங்களை கரெக்டாக சொன்னால் நிச்சயமாக 2 பங்கு பலன் உண்டு. அது எப்படின்னு கேட்டாக்க அதுக்கும் மகாபெரிவா தான் ஒரு உதாரணம் சொல்லியிருக்கா. நம்ம இப்போ லேட்டஸ்டாக இந்த போஸ்டல் டிபார்ட்மெண்ட்டில் டிலே இல்லாமல் எல்லா ஊருக்கும் தபால் போகணும்னா பின் நம்பர்னு ஒன்று கொடுத்துருக்கான், பின். அதை கடைசியில் பின்னு போட்டு எழுதுறோம். பின்னுங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னு தெரிஞ்சுட்டு ஒத்துணும் எழுதலை. இது பிஐஎன் பின்னு போட்டால் சரியாக போச்சு. ஒரு தரம் பெரியவா வந்து அந்த மீனிங் தெரியாமலே நாம் செய்ய வேண்டியதை செஞ்சால் அது நடக்க வேண்டியது நடக்கும் அப்படிங்கிறதுக்காக என்ன சொல்கிறா, ஒரு தபால் வந்த உடனே அந்த பின்னுக்கு என்ன அர்த்தம்னு அந்த தபால் கொண்டு வந்தவனை கேட்டா. தெரியலன்னா ஒவ்வொருத்தருக்கா தெரியலன்னு வந்த உடனே அர்த்தம் தெரியாமல் எதுக்கா பின்னுன்னு எழுதுறா அப்படின்னா, இல்லை அது எழுதினா கரெக்டாக போய் சேர்றதுன்னா. அப்போ யாருக்கு அர்த்தம் தெரியணுமோ அவனுக்கு தெரியும். அதனால் நாம் மந்திரங்களை சொல்லிட்டோமே ஆனால் கரெக்டாக அது யாருக்கு அர்த்தம் தெரியணுமோ அவளுக்கு தெரிஞ்சிருங்கிறதுனால அதுக்கு ஒரு பலன் கண்டிப்பாக உண்டு. ஆனால் சாமவேதம் சாந்தோக்கிய உபனிஷத்தில் மீனிங்கோடு தெரிஞ்சு சொன்னால் அதற்கு பல மடங்கு பலன் என்பதாக வேதமே சொல்றது. எதேவ வித்யா கரோதி ததேவ வீரியவத்தரம் பவதி. அது அர்த்தத்தோடு தெரிஞ்சுண்டு அந்த மனசில் அந்த அர்த்தத்தையும் வாங்கிண்டு ஒரு ஏகாகிரமாக சொன்னோமேயானால் அதனுடைய பலன் அதிகமாக ஆறது அப்படிங்கிறதா சொல்லியிருக்கார். அந்த மாதிரி இருக்கிறதுல வேதத்தில் சாதாரணமாக நடுவாந்தரத்தில் என்ன ஆச்சுன்னா வேத மந்திரங்களுக்கெல்லாம் ஒன்றும் மீனிங் கிடையாது, இவருன்னு சொன்னால் ஒரு புண்ணியம் வரும் அப்படிங்கிற நிலைமை இருந்தது போக இது எல்லாருக்கும் பிரச்சாரம் பண்ணும். வேதங்கிற வார்த்தைக்கே அறிவு கடல். விதந்தி சர்வம் அர்த்தஜாதம் அனேனா இது வேதா. வேதேனவை தேவா அசுராணாம் வித்தம் அவிந்தம் ததத் வேதஸ்ய வேதத்வம். வேதம்ங்கிறதுக்கு வேதத்தன்மை அதனுடைய சிறப்பு என்னங்கிறத ஒரு இடத்துல சொல்றார். அசுரால்னு சொன்னாக்க நம்ம விட சக்தி நிறைய இருக்கும். தேவாள் அசுரால்னு ரெண்டு சொன்னோமே ஆனால் அந்த அசுரால்ங்கிறவாளுக்கு இயல்பாகவே சில சக்திகள் அதில். அதனாலதான் எப்படி சார் அவர் வேலை செய்கிறார், அசுர வேலை செய்கிறார் சார். அசுர வேலை செய்கிறார்னா கெடுக்கிறாருன்னு அர்த்தம் இல்லை. ஒருத்தன் தன்னுடைய உடல் வலிமைக்கு மீறி அதிகமாக வேலை செஞ்சு அதன் தீர்மானமாக நடத்தினான்னா அதுக்கு தமிழில் அசுர வேலை அப்படின்னு சொல்கிறோம். அதனால இந்த அசுராளிடத்தில் இருந்ததான பலவிதமான மந்திர சக்திகள் அது இது என்னென்ன விதமான லோகத்துக்கு தேவையா உள்ள வித்தியோ அதை இந்த வேத மந்திரங்கள் மூலமாக அறிஞ்சான்னு ஒரு இடத்துல இருக்கு. அதனால எல்லா ஞானங்களுக்கும் அடிப்படையாக உள்ள புஸ்தகம் வேதம் அப்படின்னு நாம தீர்மானம் பண்ணணும். அந்த வேதத்தை ஒரே விதமாக இருந்தது வேதவியாசருங்கிறவர் கலியுகத்தில் 4 வேதம் 3 வேதங்கள்லாம் அத்தியனம் பண்ணுவா உண்டு. சாமவேதத்திலேயே ஒரு பையன் 12 வயசுல உபநயன ஆகி குருகுலத்துக்கு போய் ஒவ்வொரு வேதத்தை 3 வருஷத்தில் புனிச்சு 12லேருந்து இன்னொரு 12 24வது வயசுல 3 வேதமும் நொற்று பண்ணிட்டு வந்தானோ. நம்ம ஒரு சூக்தம் சொன்னாலே நொற்றுவா சொல்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. 3 வேதமும் அத்தியனம் பண்ணி 12 வயசுல போனோம், 24 வயசுல திரும்ப வந்தான்னு சொல்றார். இது அத்தியனத்தை நாம பண்ணாம முழுக்க இருந்தோமே ஆனால்
நமக்கு பேரளவுக்கு தான் பிராமணன் சொல்லலாம் முடியாதுன்னு நான் முதல்லயே ஒன்று சொன்னேன். அத்தியனம் பண்ணாமலே அத்தியனம் பண்ணதா அப்படி சொல்லலாம்னா, காயத்ரிங்கிறது மூணு வேத சாரமாக இருக்கிறதுனால அதை மட்டுமா சொல்லிட்டு இருந்தோமையான அது சொல்லலாம்னு இந்த காயத்ரி மகிமையெல்லாம் நடப்பு நடப்புற சொல்றேன். பேர்பட்ட வேதமானது எல்லா விதமான உலக அறிவுகளையும் சொல்றது. உலக அறிவுக்கு அப்பாற்பட்டு நம்முடைய விஞ்ஞானம்னு சொல்ற சயின்ஸுக்கும் அப்பாற்பட்டு கண்டுபிடிக்க முடியாத, டெக்னாலஜியினாலையும் சாதிக்க முடியாததான தர்மத்தையும் பிரம்மத்தையும் பத்தி சொல்றது. அதனாலதான் பெரியவாள்லாம் என்ன ஸ்மிருதிகள்ல வேதத்தினுடைய பெருமை சொல்லும் போது அதில் எல்லா விஷயங்களும் இருக்கு. சூரியனுடைய எனர்ஜியை பத்தி சொல்றது, பூமியை பத்தி சொல்றது, இந்த சந்திரன்ல ஏன் கருப்பு இருக்குங்கிறத சயின்ஸ் எல்லாம் சொல்றது. அதனால பெருமைன்னு சொல்லலை. இதனாலெல்லாம் உணர முடியாத பிரத்யக்ஷேண அனுமித்யாவா யஸ்து உபாயோ ந புத்தியதே ஏனம் விதந்தி வேதேன தஸ்மாத் வேதஸ்ய வேதத்தா. நம்ம கண் முதலிய புலன்களாலோ இன்ஃபரன்ஸு அல்லது வேறு விதமான லௌகிக வித்தியைகளாலோ எதை நாம் உணர முடியாதோ அது என்னதுன்னா தர்மம் அல்லது ஆத்மஸ்வரூபமான பிரம்மம். இது ரெண்டையும் வேதத்தினால மட்டும் உணர்றதுனால அதுக்கு ஒரு தனி பெருமை அப்படின்னு சொல்லியிருக்கா. இருந்தாலும் வேற உலக விஷயமும் சொல்றதுன்னு சொல்லணும். இந்த வேதத்தினுடைய ஒரு பெருமை என்ன தெரிஞ்சுக்கணும், அதனுடைய டேட் என்ன. இதை நாமெல்லாம் ஸ்கூலில் படிக்கிறதுனால ஒரு முதல்லயே ஒரு விபரீதமான ஒரு ஞானம் ஒன்று வந்துடுறது. அவா ஒரு தினசா இவாளுக்கு தெரிஞ்ச நிலைமையில வேதத்தினுடைய டேட் ஆஃப் பர்த் என்ன. ரிக்வேதத்துக்கு வேற, அது முதல்ல, அப்புறம் யஜுர்வேதம், அப்புறம் சாமவேதம், அப்புறம் அதர்வ வேதம். இந்த ரிக்வேதத்திலே ரெண்டு மூணு லெவலில் வந்தது அப்படின்னு இவாளா அதனுடைய ஸ்டைலை பார்த்து புஸ்தகங்கள்லாம் எழுதுறான். சில மண்டலங்கள் முதல்ல வந்தது யஜ்வேதத்தில், அப்புறம் சில மண்டலங்கள் வந்தது, கடைசியாக உபநிஷத்து வந்தது, அதுக்கப்புறம் யஜுர்வேதம் வந்ததுன்னு. இது எவ்வளவுமா சேர்த்து ஒரு ஆயிரம் கணக்கான 2000-3000 வருஷத்துக்குள்ளதான் வேதமே யாரோ எழுதினா. அவாவா அந்த சிந்து நதிக்கரையில் உட்காந்து ரிஷிகள் எல்லாம் எழுதினா. ஸோ இது வந்து இதுக்கு இவ்வளவுதான் வேல்யூன்னு அவ சொல்றா. ஹிஸ்டாரிக்கலாம் ஏதோ கண்டுபிடிச்சு. நான் என்ன சொல்றேன்னா, இந்த வேதமே புருஷ சூக்தம்ங்கிறது எல்லா வேதத்திலும் இருக்கு. தான் எப்படி வந்தேங்கிறது ஆட்டோபயோகிராஃபியாக அதே வேத வாக்கியத்திலேயே பரமாத்மா சொன்னதாக ஒரு வாக்கியம் இருக்கு. அதனால வேதம் எப்போ வந்ததுங்கிறத நீங்க தீர்மானம் பண்ணிக்கணும். இது முதல்ல தெரியணும், இது எழுதப்பட்ட புஸ்தகம் அல்ல. இதை வந்து போஜ மகாராஜாங்கிற சக்கரவர்த்தி சொல்றார். அந்த வேதத்தினுடைய பெருமை என்ன, அது எப்படி வந்ததுங்கிறத வேதம் சொல்றதுன்னு நம்ப வேண்டாம். ஒரு ராஜா உலகத்தில் இருக்கிறவர் பெரிய விஷயத்தை எடுத்து சொல்றார். இதை ரெண்டையும் தெரிஞ்சுட்டு அது வேதத்தினுடைய டேட்டா சொல்றேன். வேதத்தில் என்ன சொல்றது, தஸ்மா

आत यजुस्तस्मादजायत। சாதாரணமாக ஒரு மொழியை ரொம்ப பெருமை வாய்ந்ததுன்னு சொன்னால் கல் தோன்றி மண் தோன்றா காலத்திற்கு முன் தோன்றியன்னு சொல்கிறான். கல் மண்டூர் தான் மண் இல்லையா, அப்புறம் ரொம்ப நாமி நாடிங்கிறது. இந்த வேர்ல்டில் இருக்கக்கூடிய யூனிவர்ஸில் ஒரு பொருள்கள் உண்டாடுறதுக்கு முன்னாடியே இந்த ஒரு பொருள்களை உண்டு பண்ணுறதுக்கும் பொருள்களில் எனர்ஜி ஏற்படுத்துவதற்கும் சக்தி வாய்ந்ததான வேதங்களை முதல்ல பரமாத்மா சொன்னார், உண்டு பண்ணார். இதுக்கப்புறம் தான் தஸ்மா தஸ்வாஜாயந்தான்லாம் வருது. ஆக ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம் இதை மூணா பிரித்து இவர் பண்ணாரே ஒழிய இந்த வேத மந்திரங்கள் எல்லாம் மொத்தமாக இருந்தது. இப்போ ராமாயணத்தில் சுந்தரகாண்டத்தில் சனீஸ்வரத்துக்காக சில ஸ்லோகங்கள் சொல்லலாம் பிரித்து போடுவார். சூரிய கிரகம் போரில் என்ன போடுவார், அந்தராம் திருஷ ஜெயமங்கல ஸ்தோத்திரத்தில் போட்டிருக்கார். இப்படி பிரித்து வச்சா ராமாயணத்தில் இப்படி பிரிஞ்சிருக்கான்னு கேட்கக்கூடாது. இவராக சொல்கிறார் கலெக்ஷனை. அதுபோல இந்த வேதங்களுடைய மூணு விபாகமுமே சேர்ந்து முதல்ல வந்ததுன்னு சொல்றார் வேதத்தை. சோ உலகம் படைப்பதற்கு முன்னாடி வேதம் வந்திருக்கு. வேத சப்தேப்ய ஏவாதோ நிர்மமே சமஹேஸ்வரஹா. இந்த உலகத்தை எந்த பவர்ல, எந்த ஒரு பவர்னால சிருஷ்டி பண்ணார் பரமாத்மானா, வேத சப்தங்களை. அதே வேதத்துல சபூரி திவ்யாஹரத் சபூமி மசிஜதா சபுவய திவ்யாஹரத் சோந்தரிக்ஷமசஜதா சசுவரி திவ்யாஹரத் சதிபமசஜதா. அதே வேதத்தில் பூஹுன்னு சொன்னி அந்த வார்த்தையினுடைய பெருமையில் அது சிற்று பண்ணார். மகாபிரிவாளுடைய தெய்வத்தின் குரல் லெக்சரில் நவீனமான ரிசர்ச்சுக்காரெல்லாம் கூட முத முதல்ல ஒரு சவுண்டுன்னு ஒன்று இருந்து அந்த சவுண்டு பளிச்சுன்னு வெளியில் வரும்போது அந்த சவுண்டு வேவ்ஸ்னால தான் அந்த உலகங்கிறது தோன்றிடுதுன்னு அவா உருதுன்னு சார் சொல்கிறா. இப்போ நாம் சொல்கிறது அவா சொல்கிறான்னா நாம் சொன்னதுனால நம்ப மாட்டேன், அவா சொல்கிறதுனால நம்பளும், ஏதோ ஒன்று சொல்லாமல் இல்லைப்பா. அதுன்னு பெரிய விஷயம் இல்லை. நம்ம தாத்தா ஒரு விஷயம் சொல்லிருக்காருன்னு வச்சவங்களாம் அது எந்த பேர்னு கேட்க துப்பு இருக்காது. ஏன்னா வீட்டு பச்சலை. அப்புறம் யாரோ வயலில் போகிறவர் ஒருத்தர் சொன்னார், சார் ஃபாரினர் ஒருத்தர் வந்திருக்கார் லண்டன்லேருந்து, அவர் இதே விஷயத்தை சொல்லும் பேஷ் பேஷ் நன்னா இருக்கேன் பின்னாடி வரும். அதனால அந்த சவுண்டினுடைய வைப்ரேஷனை வச்சுண்டு உலகத்தை கிரியேட் பண்ணார். இது இங்கிலீஷில் சில மதங்கள்காரெல்லாம் இதை கண்டுபிடிச்சிருக்க. அப்போது இந்த வேதத்தை அப்படி பண்ணார்னு அவர் சொல்கிறார். இந்த வேதத்தை யாரும் மனிதனால் எழுதப்பட்டதான புஸ்தகம் அல்ல, மனித புத்திக்கு உள்ள விஷயம் அல்ல அப்படிங்கிறதுக்கு பல விஷயங்கள் சொல்ல போகிறேன். ஆனால் மனித புத்திக்கு எட்டாததான ஆயிரம் விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்குங்கிறதையும் நிரூபிக்க போகிறோம். போஜ மகாராஜா என்ன பண்ணார், இந்த வேதாத்தியனம் பண்ண வேதவித்து பிராமணாளுக்கு தான் நமஸ்காரமே ஒழிய எல்லா நமஸ்காரமும் கேசவம் பிரதிகச்சத்தின்னு முதல்ல ஒருத்தர் சொன்னார், அது இல்லைன்னு நான் சொல்லலை. ஆனால் இவாளை விட்டு என்னுடைய நமஸ்காரம் யாருக்கு போகும், தானந்தரேன நிபதே கொனு மத் பிரணாமகா, வேதம் படித்ததான பெரியோர்களை விட்டுவிட்டு வேற யாருக்கு என் நமஸ்காரம் உரியதாகும். ஏன் அவளுக்கு என்ன பெருமை, இந்த மந்திரங்களை சொல்லி இந்த மந்திரங்கள்னால இருக்கக்கூடிய கர்மானுஷ்டானங்கிற தர்மத்தை பண்ணி அந்த தர்மத்தினால உலக இயக்கத்துக்கு வேண்டியதான எனர்ஜி எல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணுறேன். ஒரு மனிதனுக்கு நல்லது வரணும்னா உச்சயிர்கத்திர் ஜகதி சித்தியதி தர்மத்தேத். இதோ கொடுத்து வச்சிருக்கார், புண்ணியம் பண்ணிருக்கார், கிடைக்கிறது. அவர் ஏன் சார் ரொம்ப பிரமாதமாக இருக்கார், எஸ்எல்சி கூட பாஸ் பண்ணல மந்திரியாக இருக்காருன்னா அதிர்ஷ்டசாலி, ஏதோ கொடுத்து வச்சிருக்காருங்க. எந்த ஊரில் எதை கொடுத்து வச்சாருன்னு தெரியல. அதனால ஒரு அதிர்ஷ்டம் புண்ணியம்னு ஒன்று வச்சுக்கிறோம், தர்மம். அந்த தர்மத்தினால தான் உலகத்தில் நல்ல கதி நன்மைகள் எல்லாம் வரும். அந்த தர்மம் என்னங்கிறத தெரிஞ்சுக்கணுமே ஆனால் அந்த தர்மத்துக்கு பெருமையே தர்மோ விஸ்வஸ்ய ஜகத

வதந்தி. மகாநாராயண உபனிஷத்தில் 11 விஷயங்கள் மனிதனுக்கு தேவை. அது அதனுடைய பெருமை சொல்ற இடத்துல இந்த தர்மஹா தாரணா தர்ம உச்சத்தை. தர்மங்கிறது நம்ம அந்த வார்த்தைக்கு ஈக்குவலான வேர்டு சம்ஸ்கிருதத்திலேயே இன்னொன்று கிடையாது, வேற பாஷையில் கிடையவே கிடையாது. அப்போ அந்த தர்மங்கிறது எல்லாத்தையும் காப்பாத்துறது. அது தனித்தனியான ஆசாமிகளுக்கு சில இதுக்கு சில தர்மங்கள், விசேஷமாக அதில் சில பிரிவுகளுக்கு தர்மங்கள், விசேஷ தர்மங்கள். இதெல்லாம் சரியாக நடந்ததுன்னா உலகம் என்ன நடக்கிறதுங்கிறதாக சொல்லியிருக்கார். அந்த தர்மத்தை உணர்த்துவது வேதம் தான். நம்ம சனாதன தர்மத்துக்கு முக்கியமான லா புக் என்ன, வழிகாட்டி என்னன்னு கேட்டால் வேதம்னு சொல்லணும் எல்லாரும். இந்த வேதத்துக்கு பெருமை இருக்குங்கிறத உலகத்தில் எல்லாரும் ஒத்துன்ட்ருக்கா. ஒவ்வொரு மதக்காரால் பின்னாடி வந்தவாளெல்லாம் அதில் ஒரு பெரியவர் எழுதினதான ஒரு புஸ்தகத்தை இந்த மதத்தினுடைய வேத நூல். இப்போ தமிழில் எடுத்துட்டா திருவள்ளுவர் எழுதியிருக்கக்கூடிய திருக்குறள் அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு அப்படின்னு சொல்றாரு. இது தமிழ் வேதம். அதுபோல ஒவ்வொரு மதத்தில் பைபிள் வேதம், அதே போல குரான் வேதம் அப்படின்னு அவ சொல்றார். இப்போ இந்த ஊர்ல ஓடுற ஒரு நதிக்கு பெருமை சொன்னா இது இந்த ஊர்ல ஓடுற கங்கை. மாயவரத்தில் துலாமாசம் சாணம் பண்ணால் கங்கையை விட பெருசு அப்படின்னா கங்கைங்கிறது தீர்மானமாக அக்செப்டடாக எல்லாருக்கும் பெருசுன்னு அர்த்தம். அதே போல் ஒரு பெரியவர் ஒரு வார்த்தை சொன்னார், அதை நம்பலாமான்னா ஏன் நம்பக்கூடாது, இன்னொருத்த நம்பக்கூடாதுங்க, அது என்ன பெரிய வேத வாக்கோ. அவர் சொல்கிறது என்ன பெரிய வேத வாக்கோன்னு என்ன அர்த்தம், அது தீர்மானமாக சுப்ரீம் கோர்ட்டில் கூட அப்பீல் பண்ண முடியாத ட்ரூத்துகளை சொல்கிறதுன்னு அர்த்தம். அப்போது அந்த வேதம் இவ்வளவு பெருமை வாய்ந்ததாக இருக்க அதில் தர்மத்தை சொல்லி அதன் மூலமாக நாம் நன்மை அடையணும். இன்னொரு பெருமை பார்த்தேன்னா சூரியன் சோலார் எனர்ஜி இருக்கு பார்த்தேன், இதில் என்னெல்லாமும் கண்டுபிடிக்கிறான். இப்போ பெங்களூர் போகிற அநேகமாக இந்த மின்சாரம் கிடையாது, அந்த சோலார் இது மூலமாக தான் சொல்கிறா. அதுலேருந்து எலக்ட்ரிசிட்டி ஃபார்ம் ஆகுது, அதுலேருந்து எல்லாம் வருது. எலக்ட்ரிசிட்டி ஃபார்ம் ஆகி பண்ணக்கூடிய காரியங்கள் மட்டும் இல்லை, நமக்கு மூச்சு காத்து உயிர் வாழ்க்கைக்கே தேவையாக உள்ளதான சமாச்சாரங்கள் இந்த சூரிய கிரணங்களில் அடங்கியிருக்கு. சயின்ஸுபடி அது ஏதோ ஒரு பெரிய அக்னி உருண்டை, அதில் இன்னெல்லாம் எரிஞ்சின்னு இருக்கு, அதில் என்னென்ன இன்ன கேஸ் இருக்கு, அது இவ்வளோ ஆயிரக்கணக்கான வருஷம் கழிச்சு கருகி போயிடும். இதெல்லாம் ஒரு நிமிஷம் சொல்லிருக்கா, அதை நான் இப்போ இருக்கா இல்லையான்னு நான் சொல்ல தயாரா இல்லை. வேதம் என்ன சொல்லியிருக்கு, மகாநாராயண உபனிஷத்தில் சோலார் எனர்ஜி சூரியஹான்னு பேர். சூரியஹானாலே என்ன அர்த்தம், சுஷ்டு சர்வான் பிராணினஹா ஜந்தூனு ஈரயதி சக்தி பிரதானேன தத்தத் காரிய சமர்த்தான் கரோதி இது சூரியா. சூரியங்கிற வார்த்தைக்கு அந்தந்த பிராணிகளை அந்தந்ததான ஸ்தாவரங்களையும் ஜங்கமங்களையும் தேவையா உள்ளதை கொடுத்து அதை அந்த சக்தி வாய்ந்ததாக தூண்டிவிடும் ஒரு எனர்ஜி சூரியன். சுஷ்டு ஈரயதி பிராணினஹா விரக்ஷாதீம்ச்ச இதி சூரியா. அவருக்கு எப்படி அந்த எனர்ஜி வந்தது அப்படின்னு கேட்டாக்க அது மகாநாராயண உபனிஷத்தில் சொல்லியிருக்கு.

மண்டலேர்ச்சிஷி புருஷஸ்தானியஜூவம்ஷி. சூரிய மண்டலத்தில் மூணு பாகமா பிரிச்சுக்கணும். ஒரு பாகத்தில் உள்ளதான எனர்ஜி ரிக்வேத மந்திரங்களுடைய உச்சாரணத்தினாலையும் அந்த மந்திரங்களினால யாகங்கள்ல பண்ற பிரயோகத்தினாலையும் ஏற்பட்டதான மாறுதல் ஒரு பக்கம் மண்டலம். இந்த மண்டலத்துக்குள்ள ஒரு விசேஷமான ஒளி ஒன்று இருக்கு. அந்த ஒளி சாமவேத மந்திரங்களாலையும் சாமவேத மந்திரங்களால செய்யற கர்மாக்கள்னாலையும் ஏற்பட்ட போர்ஷன். அதற்குள்ள ஒரு ஸ்பெஷலான பரமாத்ம ஸ்வரூபமானது இருந்து எல்லாத்தையும் இயக்கி வைக்கிறதுங்கிறதுக்கு அதுக்குள்ள எனர்ஜி யஜுர்வேதத்தினால யஜுர்வேத மந்திரங்கள் அனுஷ்டானங்களாலேன்னு சொல்லியிருக்கா. இப்போ நீங்கள் போய் பார்த்துக்கலாம்னா, இப்போ இவன் போய் பார்த்தோனோ இந்த கேஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு, ஏன்னா சந்திர மண்டலத்து வேணால் விளையாட்டாக ஏதோ இங்கேருந்து மெட்ராஸ் போகிற மாதிரி போயிட்டு போயிட்டு வரான். சூரிய மண்டலத்துக்கு இது வரைக்கும் யாரும் போனவும் திரும்பி வர முடியாது. ஏன்னா சூரிய மண்டலத்துக்கிட்ட போனால் என்ன ஆகும், ராமாயணத்தில் சம்பாத்தியும் ஜடாயுமா ரெண்டும் போட்டி போட்டு பறந்து போச்சான். ரொம்ப கிட்டக்கு போனோடனே ஒன்று இறக்க உடைஞ்சு கீழே விழுந்து கொடுத்து இன்னொன்று பேசாத திரும்பி வந்து கொடுத்து அன்னைக்கு உள்ளதானே சமாச்சாரத்திலேயே. அதனால இந்த நம்பிக்கை முதல்ல வேணும். அவள் சொல்கிறான்னா அதில் ஏதோ ஒரு ட்ரூத் இருக்கலாம்னு நாம் நம்பணுமோ இல்லையா. பேர்பட்டதான எனர்ஜியெல்லாம் அங்கே இருக்குது. இந்த எனர்ஜியில் சூரிய வடிவமாக இருக்கிற பகவானையே ஸ்ரீருத்ரத்தில் அதனால தான் சூரியன்னு சொல்லியிருக்கு. வேத பிரதிபாத்தியமான பரமாத்மாவை உத்த

வேத சிவ சிவோ வேத வேதாத்யாயி சதாசிவா அப்படின்னு ஒரு ஸ்மிருதி வச்சனங்கள்லாம் இருக்கு. பரமாத்மாவே வேத பிரதிபாத்தியமான வேத ஸ்வரூபமான மூர்த்தி. அவரை நாம் தினமும் பார்க்கணுமேயானால் இதை பாருங்கோ, தினமும் கார்த்தால உதிச்சு சூரியா பிரத்யக்ஷ தேவதா அப்படின்னு சொல்றோம். அங்க இந்த மந்திரங்களுடைய எனர்ஜி தான் இருக்குன்னு சொல்றாரு. அதனாலதான் இதுல சைவ வைஷ்ணவ சண்டை இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக நம்ம சிவன்னு சொல்றத நாராயணர்னு சொல்றது. ரெண்டு விதத்திலையும் ஒரே வஸ்துவை ரெண்டு தினசா பேசுறா. இப்ப எப்படின்னு கேட்டேன்னா, என்னை வந்து என்னுடைய பேத்தி கூப்பிட்டா தாத்தான்னு கூப்பிடுவோம், என் பையன் கூப்பிட்டா அப்பான்னு கூப்பிடுவோம், என்னுடைய மருமான் கூப்பிட்டா மாமான்னு கூப்பிடுவோம். ஒரே ஆளுக்கு பல தினசான பேர் உண்டு. ஒருத்தருக்கே பையன்னும் பேரு, அப்பான்னும் பேரு, தாத்தான்னும் பேரு. எப்படின்னா அங்கேருந்து பார்க்கணும், இங்கேருந்து பார்க்கணும். நாராயணன பரிபாலனம்ங்கிற ஆஸ்பெக்ட்ல நாராயணன் பேர். உபசம்ஹார மூர்த்தின்னு பார்த்தா பரமேஸ்வரன் பேர் அப்படிங்கிறதாக. அதனாலதான் என்ன சொல்லிருக்கான்னு கேட்டேன்னா, சங்கர நாராயணாத்மா சூரியா ஏகா. ஆதிசங்கர பகவத் பாதாள் பிரஷ்னோத்தர ரத்ன மாளிகாங்கிற புஸ்தகத்துல கடைசி கேள்வி, கோ வந்தியா சர்வைஹி, எல்லாரும் யாரை துதிக்க வேண்டும், நமஸ்கரிக்க வேண்டும் அப்படின்னு ஒரு கேள்வி, இது கடைசி கேள்வி. சங்கர நாராயணாத்மா சூரியா ஏகா என்ன பதில். இதோடு முடிஞ்சு போச்சு பிரஷ்னோத்தர ரத்ன மாளிகை. சங்கரராகவும் நாராயணராகவும் இருக்கக்கூடிய ஒரே தெய்வம் சூரிய மண்டலத்தில் இருக்கிறத வணங்கணும். விரிஞ்சி நாராயண சங்கராத்மனே, நாம சந்தியாவந்தனத்தில் பிரம்மானி சேர்த்துனுட்டோம். தேய சதா சவித்ருமண்டல மத்தியவர்த்தி நாராயண சரசிஜாசன சன்னிவிஷ்ட கையூரவான் மகர குண்டலவான். இது ஸ்லோகம், இது மந்திரம் இல்லை. கிரீட்டி ஹாரி ஹிரண்மய வபு திருத சங்க சக்கரஹா முதல்ல. அதுக்கப்புறம் இன்னொரு இடத்துல விரிஞ்சி நாராயண சங்கராத்மனே, இதுக்கு முன்னாடி இருக்கு. தேயசதா சவித்ருமண்டல மத்தியவர்த்தி நமசவித்ரே ஜெகதேக சக்ஷுஷே ஜெகத் பிரசூதி ஸ்திதி நாச ஹேதவே த்ரயி. இங்க சொன்னதுதான் த்ரயிமயான்னா ஆதித்யோவா ஏஷேதன் மண்டலம் தபத்தின்னு வேதத்துல என்ன சொல்லித்தோ அதைத்தான் அந்த ஸ்லோகத்தை சந்தியாவந்த சொல்லி முடிக்கிறோம். த்ரயிமயாய திரிகுணாத்மதாரிணே விரிஞ்சி நாராயண சங்கராத்மனே அப்படின்னு அபேதத்தை சொல்றோம். பேர்பட்டதான ஒரு பெருமை உள்ளது வேதங்கள். சில பேர் என்ன பண்றா, இப்போ யுகபேதேன்னு இந்த வேதங்கள்லாம் கத்துக்கிறது கஷ்டம், அதுல சொன்ன கர்மாவெல்லாம் பண்றது கஷ்டம் அப்படின்னு வந்தோடனே பெரியவாள்லாமே அதுக்கு கீழே கீழே சப்ஸ்டியூட்டா சொல்லியிருக்கா. கலியுகத்துல நாம சங்கீர்த்தனத்தினாலேயே எல்லாம் அடையலாம், மற்ற காரியங்கள்லாம் பண்ணணும்னு அவ்வளவு நிர்பந்தம் இல்லை. வேதங்கள் எல்லாம் படிச்சா என்ன பலன் வருமோ அது நாம சங்கீர்த்தனத்தினாலும் வரும். கலோ சங்கீர்த்த கேசவம் தியாயன் கிருதே யஜன் யஜ்ஞி திரேதாயாம் துவாபரே அர்ச்சையன்னு இதையும் சேர்த்து சொல்லணும். எதாப்னோதி ததாப்னோதி கலோ சங்கீர்த்த கேசவம் வாஸ்தவம். ஆனால் அந்த வேதத்தினுடைய அக்ஷரங்கள் ஒவ்வொரு எழுத்துமே ஒரு ஒரு கேசவநாமான்னு இதுக்காகவே சொல்லியிருக்கார். நாமாவுக்கு பெருமை சொன்னாலும் இந்த நாமாவுனுடைய பெருமைங்கிறது உண்டுன்னாலும் அதை வேதத்தை சொல்லித்தான் சொல்லணும். யாவந்தி வேதாட்சராணி கீர்த்தித்தானி திஜாதி பிஹி தாவந்தி ஹரிநாமானு கீர்த்தித்தானி நசம்சயஹான்னு ஸ்மிருதி வச்சனம் இருக்கு. அப்படி பார்த்தாலுமே எல்லாம் வேதத்தினுடைய ஒவ்வொரு எழுத்து ஒவ்வொரு நாமா. இங்கேயாவது ராமான்னு ரெண்டு சொல்லணும், இரு ஆ இம்மு ஆ நாலு. இங்க வேதத்துல ஈனாலே ராமா ஆயிடுது, ஷேன்னா ராமா இஷேத்வா அந்த மாதிரி ஈக்குவல் பண்ணி சொல்லியிருக்காரு. ஏன்னா வேதம் போல இது இது போல அதுன்னு சொன்னாதானே புரியும். ஆகினால நாமகர்மா நாமாவை எப்படி உச்சாரணம் பண்ணணும்னு சொல்ற இடத்துல திஜாதிபிகி ஒவ்வொரு நாளும் சொல்லணும். இது போல கர்த்தவியம் நித்திய கர்மவது. நாம சங்கீர்த்தனத்தை எவ்வளவு எப்படி பண்ணணும், எல்லாரும் தினம் கார்த்தாலயம் சாயந்தரம் பகவான் நாம எப்படி பண்ணணும் அப்படின்னா நித்திய கர்மவதுங்கிறார். வதுனா இவான் அர்த்தம். எப்படி சந்தியாவந்தனங்கள் எல்லாம் நித்தியம் பண்ணணுமோ அதுல இருக்கக்கூடிய விஷயத்தை சொல்றேனா, சந்தியாவந்தனாதிகள் எப்படி நித்தியமே பண்ணணுமோ அதுபோல இதுவும் நித்திய உச்சாரணம் பண்ணணுங்கிறதா சொல்லியிருக்கார். அப்ப வேதாட்சராணி யாவந்தி படிதானி த்விஜாதிபிஹி தாவந்தி ஹரிநாமானி கீர்த்திதானி நசம்சயஹா அப்படிங்கிறதாக
நாம சங்கீர்த்தனத்துக்குள்ள பெருமை வேதத்துக்கும் உண்டு, ரெண்டையும் கலந்துக்கணும். ஏன் கலந்துக்கணும்னு கேட்டா, ஒரு மனுஷனுக்கு நன்மைகள் நிறைய வரணும், இருக்கிற தீமைகள் விலகணும். முதல்ல தீமை ரொம்ப ஜாஸ்தி ஆகிட்டதுனால அது விலகணும். இதற்கு ரெண்டு மூணு வழிகள் இருந்தால் காம்ப்ளிமெண்ட்ரியா எடுத்துக்கணும், ஒன்றுக்கு ஒன்று கான்ட்ராடிக்ஷனாக எடுத்துக்கூடாது, அதுவும் வேணும். அதனால தான் சந்தியாவந்தநாதிகள் அச்சுதா எனமஹ, அனந்தா எனமஹ, கோவிந்தா எனமஹ, இதெல்லாம் நாம சங்கீர்த்தனம் தான். அதோட நிறுத்தாம ஆபோஹிஷ்டாமயோகான்னு ஆரம்பிச்சு மந்திரங்களை சேர்த்திருக்கா. ஒன்னொன்னு இருந்தாலும் ஒரு பெருமை. அதனால இதனால வரக்கூடியது அதனால வருமா, இதனால வர்றது இதனால வருமாங்கிறது பிரச்சனைகளே இல்லை. அப்படி இருக்கும்போது இந்த மந்திரங்கள்னால நம்ம நிறைய சொல்லணுங்கிறதா சொல்லிருக்கார். இந்த வேதத்திலேயே தான் இந்த நாம மகிமையும் சொல்லியிருக்கு. அதே வேதமானது 2வது அஷ்டகம் 4வது பிரச்சனத்தில் எஃப்

0: அஞ்சித் அபியசது. நாம சங்கீர்த்தன பெருமை சொல்றவாள்லாம் வேதத்துல பெருமை சொல்றேன்னு சொல்றேன்.
1: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிசனிங் டு shaivam.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் shaivam.org. ஓம் நம சிவாய.
2: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு: சிவாலய வழிபாட்டு முறையும் அதன் தத்துவங்களும். வழங்குபவர் திரு ஸ்ரீதர் சுவாமிநாதன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
3: ஆலயம் என்பது நமது தலைப்பில் சிவாலய வழிபாட்டு முறையும் அதன் தத்துவங்களும் என்பதன் அடிப்படையில் இரண்டாவதாக வரக்கூடியதான ஒரு பதம் ஆலய. முதல் முதலில் ஆலய என்பதை வரலாற்று ஆராய்ச்சியாளர்கள் பல விதங்களில் கூறுகிறார்கள். முதலில் இயற்கை வழிபாடு மட்டுமே இருந்தது, அதன் பிறகு திறந்தவெளி கோவில்கள் இருந்தன, அதன் பிறகு மண்தளிகள் இருந்தன, அதன் பிறகு கற்றளிகள் இருந்தன என்றெல்லாம் வரலாற்று ஆராய்ச்சியாளர்கள் குறிப்பிடுவதுண்டு. ஆனால் ஆஸ்திக பெருமக்கள் ஆகிய நாம் சிவனார் குடிகொண்டுள்ளதான ஒரு உயர்ந்த இடம்தான் ஆலயம். அதுவே இந்த உலகத்தில் எண்ணற்றதாக பறந்து விரிந்து காணப்படுகின்றன என்ற ஒரு கொள்கையினை நாம் கொண்டுள்ளோம். ஆலயம் என்றாலே ஆத்மா லயிக்கும் இடம் ஆலயம், ஆலயஹா என்று அதனை சம்ஸ்கிருதத்தில் கூறுதல் உண்டு. ஆலயம் என்றால்

எனவே சம்ஸ்கிருதத்திலும் கூட திக் கிராமம் அசிவாலயம், எந்த ஒரு கிராமமானது சிவாலயம் இல்லாது இருக்கின்றதோ அது பாழான ஒரு வீணான ஒரு கிராமமாக திகழும் என்றெல்லாம் கூறப்படுகின்றது. இந்த ஆலயம் என்பதை இரண்டு விதமாக பிரிக்கலாம். அகத்தே இருக்கக்கூடியதான ஆலயம், புறத்தே இருக்கக்கூடியதான ஆலயம் என இரண்டாக பிரிக்கலாம். அகத்தே இருக்கக்கூடியதான ஆலயம் என்றால், அதாவது ஆலயம் அதில் இருக்கக்கூடியதான தேவன் என்று நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த முதல் நமது தேகமே ஒரு ஆலயம் என நாம் கருதுதல் வேண்டும். இதனை சம்ஸ்கிருதத்தில் தேகோ தேவாலய புரோக்தா ஜீவோ தேவ சனாதனா தியஜேத் அஜ்ஞான நிர்மால்யம் சோகம் பாவேன பூஜையேத் என்று கூறுதல் உண்டு. அதாவது இந்த தேகம், அதாவது ஐம்பூதங்களால் ஆகியிருக்கக்கூடியதான இந்த தேகமே தேவாலயம் என்றும், ஜீவோ தேவஹா சனாதனஹா அங்கு இருக்கக்கூடியதான பழமையான ஒரு தெய்வம் யாதெனில் நம் தேகத்தில் இருக்கக்கூடியதான ஜீவனே, தியஜேத் அஜ்ஞான நிர்மால்யம் அஜ்ஞானம் அறியாமை, நிர்மால்யம் அழுக்கு போன்றவைகள், தியஜேத் விலக்கிவிட்டு, சோகம் பாவேன பூஜையேத் அந்த பரம்பொருளே நான் என்பதான ஒரு எண்ணத்தில் ஒருவன் பூசனை செய்ய வேண்டும் என்பதான ஒரு கருத்தினை நம்மால் உணர முடிகிறது. எனவே முதலில் நமதுடையதான தேகமே ஒரு ஆலயம், அந்த ஆலயத்தில் உள்ளே இருக்கக்கூடியதான ஒரு தெய்வம் யாதெனில் அதுவே நமது ஜீவன் என்று முழுமுதல் ஒரு கொள்கையினை நம் மனதில் வைக்க வேண்டும். ஏனென்றால் தேகம் சுத்தமாக இருந்தால்தான் எண்ணங்கள் சுத்தமாக இருக்கும், அதன் மூலம்தான் நற்செயல்கள் பல புரிய முடியும், அதன் பிறகுதான் மோட்சம் கிடைக்கும் என்பதெல்லாம் சைவத்தில் இருக்கக்கூடும். இவ்வாறு முதல் ஆலயமாக திகழ்வது மானுட உடம்பே. எனவேதான் நமது சாஸ்திரங்கள் பல நமது தேகத்தினை ஒழுங்காக பாதுகாத்தல் வேண்டும் என்றெல்லாம் குறிப்பிடுகின்றது. அடுத்தபடியாக நாம் காணக்கூடியதான கோவில்கள், இந்த கோவில்கள்தான் மிக சிறந்ததாக சிறந்ததான ஒரு இடமாக கருதப்படுகின்றது. நமது பாரத தேசம், ஏன் உலகெங்கிலும் இருக்கக்கூடியதான அனைத்து இடங்களையும் விட கோவில் என்பது தனியான ஒரு மகத்துவத்தை பெற்ற தலமாக விளங்குகின்றது. எவரேனும் நமக்கு மன அமைதி வேண்டும் என்றால் நான் கோவிலுக்கு சென்று வருகிறேன் என்றெல்லாம் கூறுவார்கள். மனக்குழப்பம் இருக்கின்றது, நான் கோவிலுக்கு சென்று வருகிறேன். எவரும் நான் திரையரங்கிற்கு செல்கிறேன், பூங்காவிற்கு செல்கிறேன் என்றெல்லாம் ஒரு சாமானியன் கூறமாட்டான். ஆனால் மாறாக நான் கோவிலுக்கு சென்று வருகிறேன், அதுவும் இந்த பேரிடர் காலங்களில் நாம் அனுபவித்ததான ஒரு கஷ்டம் யாதெனில், பல நபர்கள் கூறியுள்ளார்கள், கோவிலை திறந்து மட்டுமாது வையுங்கள், எங்களுக்கு கோவிலை திறந்து மட்டுமாது வையுங்கள், நாங்கள் தரிசனம் கூட செய்ய வரவில்லை, அதன் பிறகு அடுத்த நிலையாக நாங்கள் கோயிலுக்கு வருதல் தரிசனம் செய்தல் போன்றதெல்லாம் பார்த்து கொள்ளலாம். ஏனெனில் கோவில் கதவு மூடுதல் என்பது மிக ஒரு மூடியே இருத்தல், தொடர்ச்சியாக திருக்கோவிலின் கதவு மூடியே இருத்தல் என்பது மிகவும் ஒரு அபசகுணமான ஒரு செயலுக்கு இருக்கக்கூடியதான சமிஞ்ஞையாகும். எனவோ அந்த பரம்பொருளினுடையதான லீலை என்றே அனைத்தையும் நாம் கருதுதல் வேண்டும். அப்பரம்பொருளின் அனுகிரகத்தின் பெயரில் நாளை முதல் நமது தமிழகத்தில் திருக்கோவில்கள் அனைத்தும் திறக்கப்படும்.

0: திருக்கோயிலின் நடை திறக்கப்படும் என்பதான ஒரு செய்தியானது நமக்கு சிறிதளவு ஒரு நம்பிக்கையும் வாழ்க்கையில் புத்துணர்ச்சியையும் ஊட்டுகின்றது. இது மிக முக்கியமானது. எனவே ஆலயம் என்றால் நமது தேகமே முதலில் இருக்கக்கூடியதான ஆலயம், அதன் பிறகு புறத்தே அமைந்துள்ளதான கோவில்கள். அகக்கோயில் புறக்கோயில் என ஆலயத்தினை நாம் இரண்டாக பிரிக்கலாம். அந்த புறக்கோயில் என்பதுதான் விநாயகர் முதலாக சண்டிகேஸ்வரர் வரை இருக்கக்கூடியதான தெய்வங்கள். விநாயகர், பலிபீடம், துவஜஸ்தம்பம், நந்தி, சிவன், அம்பாள், சுப்பிரமணியர் மற்றும் பரிவார தெய்வங்கள் போன்றவைகளுடன் கூடியதான ஒரு ஆலயமே புறத்தே இருக்கக்கூடியதான ஒரு ஆலயம் என்று நாம் பகிரலாம். இது ஆலயத்தினை பொறுத்தவரையில். அடுத்தபடியாக வழிபாடு என்று மிக முக்கியமானதான ஒரு சொல். வழிபாடு அல்லது வழிபடுதல் என்பதை இரண்டு விதமாக, இரண்டு கூறுகளாக அந்த ஒரு சொல்லினை பிரிக்கலாம். வழிபடுதல், வழி என்றால் பாதை, படுதல் என்றால் அதனை பின்பற்றுதல். எனவே வழிபடுதல் என்றால் ஒரு பாதையினை பின்பற்றுதல் என்பதான ஒரு அர்த்தம் நமக்கு விளங்குகின்றது. அதாவது நமது மூதாதையர்கள் யாது ஒரு வழியினை பின்பற்றினாரோ அதே வழியினை நாம் பின்பற்றுதல்தான் வழிபாடு என அதனை சாமான்யமாக புரிந்து கொள்ளலாம். இன்னதது வழிபாடு, பாதையை பின்பற்றுதல் என்றால் நமது மூதாதையர்கள் நற்கதியின் பொருட்டு உலகத்தின் முழுமுதல் கடவுளான பரமேஸ்வரனை, பார்வதி சமேத பரமேஸ்வரனை வழிபட்டு அவர்களுடையதான பாதையினை பின்பற்றி முக்தி அடைந்தார்கள் அல்லவா, அதேதான் வழிபாடு என்ற ஒரு சொல்லினால் விளக்கப்படுகின்றது. எனவே வழிபடுதல், இதனை ஒரு செய்யுளின் மூலமாக நாம் காணலாம். கவிக்குலகுரு காளிதாசர் என்பவர் தனது ரகுவம்சம் என்பதான ஒரு நூலில் திலீபன் என்று சொல்லக்கூடியதான அரசன் எவ்வாறு ஆட்சி புரிந்தான் என்பதை விளக்கும் சமயத்தில் ஓர் செய்யுளை கூறுகிறார். ரேகா மாத்திரம் அபிக்ஷுன்னாது ஆ மனோகோ வர்த்மனப்பரம் ந வியதியுகு பிரஜாஸ்தஸ்ய நியந்துர் நேதி யந்திரினாம். இதன் பொருள், திலீப மன்னனுடையதான அரசாட்சியில் மக்கள் மனுகாலம் முதல் பின்பற்றி வந்த வாழ்க்கை முறையையே பின்பற்றினார்கள், அவ்வழியை ஒரு நூலளவும் மீறவில்லை என்றார். இதற்கு உவமையாக ஒரே பாதையில் ரதத்தை செலுத்தினால் அந்த ரதத்தின் சக்கரங்கள் பதிந்து ஒரு பள்ளம் ஏற்பட்டு விடுமாம் அதன் பாதையில். அதன் பிறகு எந்த ரதம் அந்த ரதத்தின் வீதி வழியாக சென்றாலும் அது சரியானதான ஒரு இடத்தையே அடையும். அதை போலவே நமது பெரியோர்கள் யாது ஒரு வழிபாட்டு முறையினை பின்பற்றி முக்தி அடைந்தார்களோ அதே வழியினை நாமும் பின்பற்றி முக்தி அடைதல் வேண்டும். நமது மூதாதையர்கள் வழிபாட்டினை பின்பற்றினார்கள் என்றால் ஏனோ தானோவென அவர்கள் எதனையும் பின்பற்றவில்லை. முழு முதல் சாத்திரமான சைவ ஆகமங்கள், வேதங்கள், புராணங்கள் போன்றவைகளின் அடிப்படையில்தான் அவர்கள் அனைத்து வழிபாட்டினையும் செய்தார்கள். எனவே சிவாலயத்தினை பொறுத்தில் ஒரு சிவாலய தரிசனம் என்றால் அது சித்தாந்த சைவ ஆகமங்கள் என்று சொல்லக்கூடியதான காமிகம் முதல் வாக்குளம் ஈற்றாக இருக்கக்கூடியதான 28 ஆகமங்கள் மதும் மற்றும் அதன் உபாகமங்கள் ஆகியவைகளின் அடிப்படையில்தான் அமைதல் வேண்டும். இதனை தவிர வேறு எவரேனும் தன் விருப்பம் போல் கூறுகிறார்கள் என்றால் அது வழிபாட்டு முறை ஆகாது. அடுத்தபடியாக வேதங்களின் அடிப்படையில் இருக்கலாம், புராணங்களின் அடிப்படையில் இருக்கலாம். புராணங்கள் வேதங்கள் இவைகளை காட்டிலும் சிவாலய வழிபாடு, சிவாலய பூசனை போன்றதான விஷயங்கள் அனைத்திலும் சைவ ஆகமங்களின் முடிவே முடிந்த முடிவாக கருதுதல் வேண்டும். எனவேதான் அதற்கு சைவ சித்தாந்தம் என்று பெயரிடப்பட்டுள்ளது. இது வழிபாடு, இது காலம் சிவ என்பதன் அர்த்தத்தினை பார்த்தோம், ஆலய என்பதன் அர்த்தத்தினை பார்த்தோம், வழிபாடு என்பதான அர்த்தத்தினை பார்த்தோம். அடுத்தபடியாக முறை. முறை என்பதும் ஏறத்தாழ இந்த வழிபாடு என்பதன் அதிலேயே அர்த்தம் வந்துள்ளது என்று நம் அனைவருக்கும் தோன்றுகிறது. பகவான் பகவத்கீதையில் கூறுவார், யத்யதாச்சரதி சிரேஷ்டா தத்தத்தேவேதரோ ஜனாஹ சயத் பிரமாணம் குருதே லோகஸ்ததனுவர்த்ததே என்பார். அதாவது சிரேஷ்டாக உயர்ந்தவர்கள் எத்யத் ஆச்சரித்து எதை எதனை ஆசரித்தார்களோ, ஆச்சரணம் செய்தார்களோ, பின்பற்றினார்களோ, தத்தத்தேவேதரோ ஜனாஹ மற்ற மக்களும் அதனையே பின்பற்றினார்கள். சயத் பிரமாணம் குருதே அதனையே ஒரு பிரமாணமாக, ஒரு பிரமாணம் என்றால் ஒரு எக்ஸாம்பிள், பிரமாணமாக லோகஸ்ததனுவர்த்ததே உலகம் அதனையே அனுவர்த்தனம் செய்கின்றது. எனவே எனது மூதாதையர் கோவிலுக்கு எவ்வாறு சென்றார் என்றால் காலையில் எழுந்து அவர் அகத்தூய்மை புறத்தூய்மை ஆகிய இரண்டுடனும் கூடியவராக இருந்து கொண்டு அவர் திருக்கோவிலுக்கு சென்றார் என்றால் நானும் அதே முறையை பின்பற்றுதல் வேண்டும். கோவிலுக்கு செல்லும் சமயத்தில் அகத்தூய்மை மட்டும் இருந்தால் போதும், புறத்தூய்மை தேவையில்லை என்று யாரும் கருதுதல் கூடாது. ஏனெனில் நமது மூதாதையர்கள் அனைவரும் தூய்மையுடன்தான் திருக்கோவிலுக்கு சென்றார்கள் என்பதை நாம் பலவாறாக பார்த்து வருகிறோம். அதிகாலையில் பிரம்ம முகூர்த்தம் என்று சொல்லக்கூடியதான நேரத்தில் அவர்கள் எழுந்து தங்களது காலை கடன்கள் போன்றவைகளை முடித்துவிட்டு ஸ்நானம் செய்துவிட்டு மடியாக கோவிலுக்கு செல்வார்கள். ஒருவர் மேல் ஒருவர் பட்டு கொள்ள மாட்டார்கள். ஒருவர் அகத்தூய்மை மற்றும் புற தூய்மையுடன் அவர்கள் இருப்பார்கள். இதுவே மிக முக்கியமான ஒரு சான்று. இன்று நாம் அனைவரும் யாது செய்கிறோம், எழுந்தவுடன் புற தூய்மை இல்லாமல் நடைபயிற்சி என்பதான ஒன்றிற்கு தேவையற்று செல்கிறோம். பழங்காலத்தில் பார்த்தோம் என்றால் அனைவரும் அகத்தூய்மை மற்றும் புற தூய்மையுடன் கூடியவர்களாக இருந்து அதிகாலையில் திருக்கோவிலுக்கு செல்வார்கள். அரச மரத்தடியில் இருக்கக்கூடியதான விநாயகரை தரிசிக்க சென்றேன், இந்த மாணிக்கப்பட்டி என்று சொல்வார்கள் அல்லவா, கோவிலில் வெள்ளை மற்றும் காவி நிறத்தில் ஒரு வண்ணம் பூசப்பட்டிருக்கும். அதனுடையதான மகத்துவமே தனி. பல தெய்வீக ஆற்றல் மற்றும் தேக ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடியதான திருத்தலமாக கோவில்கள் விளங்கின. காலையில் எழுந்து அரச மரத்தினை அதன் கீழ் இருக்கக்கூடியதான விநாயகரை பிரதட்சிணம் செய்வார்கள் கிராமத்தில் பார்த்தோம் என்றால். எனவே இந்த ஆலய வழிபாடு என்பதே ஒரு அறிவியல் பூர்வமான ஒரு விஷயம். பெரியோர்கள் ஆலயத்தினுள் ஆடவர்கள் மேல் ஆடையின்றி செல்ல வேண்டும் என்றால் அந்த கோவிலில் இருக்கக்கூடியதான தெய்வீக கதிர்கள் பக்தனின் மேல் படுதல் வேண்டும் என்ற காரணத்தினால்தான் பழங்காலத்தில் பெரியவர்கள் அந்த ஒரு வழிபாட்டினை வகுத்தார்கள். ஆனால் இன்று நாம் திருக்கோவிலுக்கு செல்லும் சமயத்தில் பலவிதமான மேல் ஆடைகளை அணிந்து செல்கிறோம். வசதி அதாவது மனம் இருக்கக்கூடியவர்கள் அனைவரும் ஆலயத்தினுள் அவரவர் மூதாதையர்கள் எப்படி சென்றார்களோ அதாவது எனது பாட்டனாருக்கு பாட்டனார், எனது பாட்டனார், எனது தகப்பனார் போன்றவர்கள் திருக்கோவிலுக்கு எவ்வாறு சென்றார்களோ அதே முறையில்தான் நானும் செல்லுதல் வேண்டும். இதில் வெட்கம் பட தேவை கிடையாது. மற்றவர்கள் நம்மை பார்ப்பார்களா? நமக்கு கடவுள் நம்மை பார்த்தல் வேண்டும், அதுதான் மிக முக்கியமே தவிர, மற்றவர்கள் யாராவது நம்மை பார்க்கிறார்களா, கண்காணிக்கிறார்களா என்றெல்லாம் நாம் வெட்கப்பட தேவையில்லை. அந்த தெய்வீக கதிர்கள் நம்மேல் படுதல் வேண்டும். இது ஆன்மீக சம்பந்தமானது. அறிவியல் சம்பந்தமாக கோவிலுக்குள் செல்ல செல்ல குறுகிய இடமாக இருக்கக்கூடும், எனவே சமயத்தில் வியர்வை அதிகமாக இருக்கலாம். அவ்வாறு இருந்தால் பரம்பொருளை வழிபட நம்மால் முடியாது என்ற காரணத்தினாலும் கூட இருக்கலாம். நமது மூதாதையர்கள் வகுத்து கொடுத்த திட்டங்கள் அனைத்திலும் ஆன்மீகம் அறிவியல், ஆன்மீகம் அறிவியல் என்பதான பல விஷயங்கள் புதைந்து கிடக்கின்றன. அவைகளை நாம் சரியாக பதில் சொல்லாததான காரணத்தினால் அவைகள் மூட நம்பிக்கைகள் என்று தற்காலத்தில் பெயரிடப்பட்டது. மூட நம்பிக்கை என்றால், அதாவது அதனை சொல்ல தெரியாதவன் மூட. சுவாமி விவேகானந்தர் கூறுவார், வி ஆர் இன் த வேர்ல்ட் ஆஃப் குவஸ்டின்ஸ் என்று கூறுவார். நாம் கேள்விகள் நிறைந்ததான இந்த உலகத்தில் இருக்கிறோம் என்று கேள்விகளுக்கு சரியான பதில் சொல்ல முடியவில்லையோ அன்று நாம் தான் மூடர்களாக ஆகிறோமே தவிர அந்த பழக்க வழக்கங்கள் மூட நம்பிக்கையாக ஆகுதல் கிடையாது. ஏன் ஆடி மாதம் அனைவரும் கூழ்வார்க்கிறார்கள் மாரியம்மன் திருக்கோவில்களில் என்றால் அதன் பின்னால் ஒரு அறிவியல் உண்மை இருக்கின்றது, அனைவருக்கும் தெரிந்தது. இதை போல பல விஷயங்கள், தீபாவளி வரும் சமயத்தில் ஏன் பட்டாசு வெடித்தல் வேண்டும், அதன் பின்னாலும் இருக்கின்றது. இப்படி பல அறிவியல் விஷயங்களை தன்னகத்தே கொண்டது நமது இந்த இந்து மதம் ஆகும். எனவே அவைகளின் முறையை நாம் அனைவரும் உணர்தல் வேண்டும். அடுத்தபடியாக தத்துவம், தத்துவம், தத்துவம் என்றாலே அது நீ அதுவாக இருக்கிறாய் என்று பொருள். நீ என்று சொல்லக்கூடியது இந்த சமயத்தில் சாதாரண ஜீவாத்மாக்களை. அது என்றால் அந்த பரமாத்மா, அதுவாக இருக்கிறாய், நீ அதுவாக இருக்கிறாய், அதுதான் தத்துவம், தத்துவம் என்று நாம் சொல்கிறோம். எனவே இந்த பரம்பொருளை அடைதலின் பொருட்டு நீ என்ன ஒரு முயற்சி எடுக்கிறாயோ, வேறு ஒரு இடத்தில் வரும், ஏன ஏனகி ரூபேன சாதகா சம்ஸ்மரேத் சிவம் தஸ்ய தன்மயதாம் யாதி சிந்தாமணி ரிவேஸ்வரஹா. ஏன ஏனகி ரூபேன, எந்த எந்த உருவங்களினால் சாதகா சாதகனானவன் சிவம் சிவபெருமானை சம்ஸ்மரேத் நன்கு நினைக்கிறானோ தஸ்ய தன்மயதாம் யாதி, அவனுக்கு அந்த நிலையினை சிவபெருமான் கொடுக்கிறார். சிந்தாமணி ரிவேஸ்வரஹா, எவ்வாறென்றால் சிந்தாமணியைப் போல வேண்டிய விருப்பங்களை கொடுக்கக்கூடியதான பல பொருள்கள் இந்த உலகத்தில் உள்ளன. அவைகளில் சிந்தாமணி என்று சொல்லக்கூடியதான ஒன்றும் இருப்பதாக கருத்து. அதனை போல் சிவனாரானவர் அந்த விருப்பத்தினை கொடுக்கிறார். எனவே நாம் சிவபெருமானிடம் அழியக்கூடியதான இன்பங்களான பணம், பொருள், பதவி, மக்கள் செல்வம் போன்ற அனைத்தையும் எப்பொழுதும் கேட்காமல் என்றுமே நிலைத்து இருக்கக்கூடியதான ஆனந்தம், நித்திய ஆனந்தம், என்றுமே நிலைத்திருக்கக்கூடியதான ஒரு ஆனந்தம், அதாவது அதற்கு பெயர் முக்தி என்று சொல்வார்கள், அதனை கேட்டல் வேண்டும் என்பதாய் நாம் மனதில் கொள்ளுதல் வேண்டும். இப்பொழுது நாம் கேட்கிறோம் அல்லவா, எனக்கு பணம் தேவை, வேலை தேவை, நல்ல பதவி தேவை, வசதி வாய்ப்புகள் தேவை, வீடு தேவை, வாகனம் தேவை, இவை அனைத்தையும் இன்பம் என்பார்கள். என்றுமே நிலைத்து இருக்கக்கூடியதான ஒன்றிற்கு ஆனந்தம் என்பார்கள். எனவே இன்பத்தினை நீக்கி ஆனந்தத்தினையே ஒரு சாதகனானவன் எப்பொழுதும் எதிர்பார்க்க வேண்டும் என்பது நமது மேலான குறிக்கோளாகும். அவ்வாறு நாம் எண்ணினால் இந்த உலகியல் இன்பங்கள் அனைத்தையும் நாம் நன்று அனுபவித்து அதன் பிறகு மேலான நிலையான முக்தியினை நாம் அடையலாம் என்பதே மிகச்சிறந்ததான ஒரு கருத்தாகும். எனவே நான் திருக்கோவிலுக்கு சென்றால் குழந்தை பாக்கியம் வேண்டுதல் கூடாதா, வசதி வாய்ப்புகள் தேவை என்று வேண்டுதல் கூடாதா என்றால் அவைகள் அனைத்தும் தேவை. அவைகள் அனைத்தும் பூரணமாக பெற்றான பிறகு நாம் அனைவரும் முக்தி என்று சொல்லக்கூடியதான பேரானந்தம், அதனை நாம் பெறுதல் வேண்டும். அதன் பொருட்டே நாம் நமது வாழ்க்கையில் இந்த பிறவி எடுத்தோம் அல்லவா. சைவத்தின் அடிப்படையில் மறுபடியும் நாம் நோக்கும் கால் இந்த ஆத்மா என்பது உயிரெடுக்கும் சமயத்தில் அதற்கு நான்கு விஷயங்களை இறைவன் படைக்கிறார். அவைகள் தனு, கரண, புவன, போகம். தனு என்றால் உடம்பு, கரணம் என்றால் கருவிகள், புவனம் என்றால் இந்த உலகம், போகம் என்றால் அதில் இருக்கக்கூடியதான இன்பங்கள். இந்த நான்கினையும் இந்த ஆத்மாவானது சரியாக பயன்படுத்தி கொள்ளுமே எனில் அந்த ஆத்மாவானது முக்தியை அடையக்கூடும். எனவேதான் இந்த உலகத்தில் நாம் பூஜை செய்தல் வேண்டும். நாம் புராணங்கள் போன்றவைகளில் பல இடங்களில் பார்த்திருக்கிறோம், தேவலோகங்கள் போன்றதான பல லோகங்கள் இருக்கின்றன. ஆனால் அவை அனைத்திலும் இதனை போன்ற சிறப்புகள் பல கொண்டதான ஆலயங்கள் இருக்கின்றன, அவைகள் யாதும் இல்லை என்பதே ஒரு தெளிந்த முடிவாக இருக்கின்றது. ஆனால் அவை அனைத்தையும் காட்டிலும் இந்த கர்ம பூமியான இந்த பூ உலகில் எண்ணற்றதான ஆலயங்கள் காணப்படுகின்றன. பாடல் பெற்ற ஸ்தலம், அபிமான ஸ்தலம், வைப்பு ஸ்தலம், இது சைவத்தில். இதனை தவிர வைணவத்தில் பல ஸ்தலங்கள். எனவே இவை அனைத்தையும் நாம் நோக்கும் கால் நாம் இந்த ஆத்மா முக்தி அடைய வேண்டும். இதனை பறைசாற்றுவதற்காகவே பல ஸ்தலங்கள், திருத்தலங்கள் நமது பூவுலகில் இருக்கின்றன. மேலும் ஒரு படி சைவம் மேலே சென்று யாது கூறுகின்றதென்றால், மானுடன் மட்டும் அல்லாமல் விலங்குகள், பறவைகள் போன்றதான அனைத்தும் முக்தி பெற்றன, அவைகளே முக்தி பெற்றன, நீ முக்தி அடைய முடியாதா என்பதை உணர்த்தும் கால் மிருகங்களுக்கும் விலங்குகளுக்கும் பறவைகளுக்கும் முக்தி கொடுத்ததான ஒரு தலம், ஒரு மதம் நமது இந்த உன்னதமான சைவ மதம். இந்த சைவ மதத்தில்தான் எண்ணற்றதான தத்துவங்கள், அரிய பல தத்துவங்கள் புதைந்து கிடக்கின்றன. இவைகள் அனைத்தையும் நாம் உணர்ந்து சிவபெருமானுடையதான எட்டு குணங்கள், சர்வஜ்ஞத்வம், சர்வகர்த்திருவம், அநாதிபோதத்வம் என்றெல்லாம் கூறுவார்கள். அந்த ஒரு சக்திகளையும் குணங்களையும் இந்த ஆத்மா பெறுதல் வேண்டும். அனைவரும் இந்த சர்வஜ்ஞத்வம், சர்வகர்த்திருவம் போன்றதான குணங்கள் அனைத்தும் நமது தேகம் எடுத்தல் வேண்டும் என்பதை நினைத்தல் கூடாது. அந்த தேகத்தினுள் இருக்கக்கூடியதான ஆத்மாவானது இதனை பெறுதல் வேண்டும் என்பதான ஒரு சீரிய உயர்ந்த பண்பட்ட நோக்குடன் நாம் அனைவரும் ஆலய வழிபாட்டினை செய்தல் வேண்டும். அவ்வாறு ஆலய வழிபாடு என்பதை இனி வரும் காலங்களில், அதாவது இன்றைய தினம் பொதுவான ஒரு அறிமுகமாக இருந்தது எனது சிற்றறிவுக்கு எட்டியவரை, இனி வரும் காலங்களில் தக்க பிரமாண ஸ்லோகத்துடன் எந்தெந்த பிரமாண ஸ்லோகங்கள் ஒரு பக்தனுக்கு அடிப்படையாக தெரிதல் வேண்டுமோ அந்தந்த பிரமாண ஸ்லோகத்துடன் நமது இந்த சிவாலய வழிபாட்டு முறை மற்றும் அதன் தத்துவங்களும் என்பதான ஒரு சிறப்புரை அல்லது ஒரு சிற்றுரை அமையக்கூடும். இச்சமயத்தில் இத்துணை காலம், இத்துணை மணி நேரம் என்னுடன் இணையதளத்தில் இணைந்து எனது இந்த அறிவு பகர்வினை கேட்டு களித்த சிவனேய பக்தர்கள் அனைவருக்கும் இதனை ஏற்பாடு செய்த இந்த மகோன்னதமான ஒரு வைபவம் என்றே கூறலாம், உற்சவம் என்றே கூட கூறலாம். ஏனெனில் shaivam.org என்றதான ஒரு இணையதளத்தில் நாம் பார்த்தோம் என்றால் ஏறத்தாழ ஒரு 3 வாரமாக என நினைக்கிறேன், எனது சிற்றறிவுக்கு எட்டிய வரை ஒரு 3 வாரமாக பல ஆன்மீக நிகழ்வுகள், அதுவும் முழுமுதல் கடவுளான சிவனாரை உணரக்கூடியதான பல விஷயங்களை அவர்கள் நடாத்தி வருகிறார்கள். அந்த அமைப்பினருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நாளை முதல் சைவ ஆகமங்களின் அடிப்படையில் சிவாலய வழிபாட்டு முறை மற்றும் அதன் தத்துவம், அந்த ஆலய வழிபாட்டில் இருக்கக்கூடியதான கூறுகள் யாது, உதாரணமாக பக்தன், ஆலயம் போன்றதான அந்த பக்தனால் செய்யப்பட வேண்டியதான கிரியைகள், உதாரணமாக பிரதட்சிணம், நமஸ்காரம் போன்ற அனைத்தும் சைவ ஆகமங்களின் அடிப்படையிலும் புராண ஸ்லோகங்களின் அடிப்படையிலும் யதாமதி சிந்திக்க உள்ளோம். இச்சமயத்தில் இந்த வாய்ப்பினை கொடுத்ததான அனைவருக்கும் எனது நன்றி. என்னுள்ளே இருந்து என்னை பேச வைத்த என் ஐயன் பார்வதி சமேத பரமேஸ்வரருக்கு எனது மனமார்ந்த கிருதஜ்ஞதாவை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இதிஷம் யசிவோ நாம ரூபாபியாம் யா தேவி சர்வமங்களா தயோஹோ சம்ஸ்மரணாத் பும்சாம் சர்வதோ ஜயமங்களம். சர்வே பவந்து சுகினஹ, சர்வே சந்து நிராமயாஹ, சர்வே பத்ராணி பஷ்யந்து மா கஷ்சித் துக்கபாக் பவேத். ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி. இதிஷம்.
1: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு shaivam.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் shaivam.org. ஓம் நம சிவாய.
2: என்று இப்படி அப்ப சுவாமிகள் இறைவனுடைய எண்குணங்களை அருமையாக தொகுத்து தந்திருக்கிறார் இந்த ஒரு பாட்டிலே. எனவே இந்த செய்திகள் எல்லாம் 6 நூற்பாவிலே. அடுத்து 7வது நூற்பா. 7வது நூற்பாவிலே இப்போ 6வது நூற்பாவிலே சொல்லப்பட்ட கருத்து பாசம் அசத்து. பாசம் அசத்து, பதி சத்து, ரெண்டு கருத்து தான் சொல்லப்பட்டிருக்கிறது இல்லையா? பாசம் உணர்வுரு, எனவே அசத்து. உணர்வுருவாகிய பாசம் அசத்து, இறைவன் சத்து. உடனே மாணவருக்கு என்ன சந்தேகம் உண்டாகிறது? சரி, இந்த ரெண்டையும் சொல்லிவிட்டீர்கள், இந்த பசுவாகிய நாங்கள் இந்த ரெண்டுல எதை சேர்ந்தவர்கள்? ஆன்மாக்கள். நாங்கள் சத்தா அசத்தா அதை சொல்லவில்லையே. பாசத்தை சொன்னீர்கள், பதியை சொன்னீர்கள், பசுவாகிய உயிரினுடைய நிலை என்ன என்று மாணவர் கேட்கிறார். அதை 7வது நூற்பாவிலே சொல்லுகிறேன். எனவே அதனுடைய ஒளிவு, அதனுடைய 6வது நூற்பாவினுடைய தொடர்ச்சியாக 7வது நூற்பாவை அமைக்கிறார். அதனுடைய தொடர்ச்சி தான் இது. ஆன்மா என்பது சத்தா அசத்தா என்பதற்கு விடை கூறுகிறார். என்ன விடை? ஆன்மா சத்துமில்லை அசத்துமில்லை, இதுதான் அவர் சொல்லுகிற விடை. சத்துமில்லை அசத்தும் இல்லை. ஏன் இப்படி சொல்லுகிறீர்கள்? ஆன்மாவை சத்து என்று ஏன் சொல்லக்கூடாது என்றால் அதற்கு என்ன விடை சொல்லுவீர்கள்? ஏன் சத்து என்று ஆன்மாவை சொல்லக்கூடாது? சத்தினுடைய இலக்கணம் என்ன பார்த்தோம்? சத்தினுடைய இலக்கணம் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது 6வது நூற்பாவிலே? 6வது நூற்பாவிலே சத்தினுடைய இலக்கணம் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? என்றும் மாறாதிருப்பது சத்து. என்றும் மாறாமல் இருப்பதுதான் சத்து. ஒருதன்மையாக இருப்பதுதான் சத்து. அந்த இலக்கணம் ஆன்மாவுக்கு பொருந்துமா? ஆன்மா என்றும் ஒரு தன்மையாக இருப்பதா? இதுதான் பிறந்து இறந்து அல்லற்படுகிறது. எனவே பிறப்பு இறப்பு மற்ற நான்காம் நூற்பாவில் தான் எத்தனை அவைத்து அவத்தைகளை படித்திருக்கிறோம். கேவலாவத்தை சகலாவத்தை என்று பல அவத்தைப்படுகிற இந்த ஆன்மாவை எப்படி சத்து என்று சொல்ல முடியும்? எனவே ஆன்மா சத்து என்று சொல்ல முடியாது. சரி சரி, அதை விட்டு தள்ளுங்கள். அசத்து என்று சொல்லலாம் அல்லவா? சத்து இல்லாவிட்டால் அசத்து என்று ஏன் கொள்ளக்கூடாது ஆன்மாவை என்றால்? சத்தினுடைய இலக்கணம் என்ன பார்த்தோம்? சத்து அறிவற்றது, அசத்து அறிவற்றது. அசத்து என்றால் அறிவற்றதுதான் பாசம். ஆனால் ஆன்மாவை அறிவற்றது என்று சொல்ல முடியுமா? அது அறிவு உடைய பொருளாயிற்று, சித்து பொருளாயிற்று. அதை அசத்து என்று எப்படி சொல்ல முடியும்? எனவே ஆன்மா அசத்தும் அன்று சத்தும் அன்று. ஆனால் இந்த ஆன்மாவுக்கு என்ன ஒரு சிறப்பு இருக்கிறது? இந்த சத்து அசத்து இரண்டையும் அனுபவிக்கின்ற ஒரு திறமை இருக்கிறது ஆன்மாவுக்கு. சத்தோடு சேர்ந்து சத்தாகிய இறைவனையும் அது அனுபவிக்கக்கூடியது, அசத்தாகிய இந்த உலகத்தை சார்ந்து உலக போகத்தையும் அது அனுபவிக்கிறது, சிவபோகத்தையும் அனுபவிக்கிறது. ரெண்டு திறனும் ஆன்மாவுக்கு இருக்கிறது. உலகம் என்பது அனுபவித்தற்கு உரியதுதான். உலகம் என்பது போக பூமி, நுகர்வதற்கு உரிய இடம். எனவே உலகம் என்பது அனுபவிப்பதற்கு உரியது. சரி, இறைவன் அவனும் அனுபவிப்பதற்கு உரியவன். ஏனென்றால் அவன் இன்ப வடிவமாக இருக்கிறான். எனவே இறைவனும் இன்பத்தை தருகின்றவனாக இருக்கிறான், உலகமும் இன்பத்தை தருவதாக இருக்கிறது. இந்த இரண்டும், அதாவது உலகமும் இறைவனும் ஒன்றை ஒன்று அனுபவிக்குமா? உலகம் இறைவனை அனுபவிக்குமா? உலகத்திற்கு அறிவு கிடையாது, பாசத்திற்கு அறிவு கிடையாது. சரி, இறைவனுக்கு அறிவு இருக்கிறதே, அவன் உலகத்தை அனுபவிக்கிறானா? அவன் உலகத்தை அனுபவிப்பது இல்லை. ஏன் அனுபவிக்க கூடாது? அறிவு இருக்கிறதல்லவா, ஏன் உலகத்தை அனுபவிக்க மாட்டான் இறைவன்? அனுபவித்தல் என்றால் என்ன? அதாவது புதிதாக ஒன்றை அறிகிற போதுதான் அனுபவித்தல் நிகழ்கிறது. புதிதாக ஒன்றை புதிதாக அறியும் போதுதான் அனுபவித்தல் நிகழ்கிறது. அப்படி இறைவன் எதையாவது புதிதாக அறிகிறானா? அவன் அன்று தொட்டே அனாதியாகவே எல்லாவற்றையும் அறிந்து கொண்டிருக்கிறானே. இதுவரை அவன் அறியாமல் இருந்து எதையாவது அறிந்து அறிகிறானா? இல்லையே. எனவே அவன் அனுபவிக்க மாட்டான். இன்னொன்று, அனுபவித்தல் என்றால் ஒரு வரையறைக்கு உட்பட்ட பொருளை, இடம் காலம் என்ற எல்லைக்கு உட்பட்ட பொருளை, அதுக்கு என்ன பொருள் என்று பார்த்தோம், ஏகதேச பொருளை, தனக்கு எதிராக இருக்கக்கூடிய அந்த பொருளை சுட்டி அறிந்து, அறிந்தால்தான் அனுபவிக்க முடியும். இது இன்னது என்று சுட்டறிவினால் அனுபவித்தல் உண்டாகும். எனவே அனுபவிக்க வேண்டுமானால் நமக்கு எதிராக பொருள் இருக்க வேண்டும். அனுபவித்தல் நிகழ வேண்டுமானால் எதிரே பொருள் இருக்க வேண்டும். அப்படி இறைவனுக்கு எதிராக, இறைவனுக்கு வேறாக, இறைவனுடைய முன்னிலையிலே ஏதாவது இருக்கிறதா? அவன் சுட்டி அறிந்து அனுபவிக்கும்படியாக ஏதாவது ஒரு பொருள் இருக்கிறதா? இறைவனுக்கு அப்பால், இறைவனுக்கு எதிரிலே, இறைவனுடைய முன்னிலையிலே ஏதாவது உண்டா? இல்லை. எல்லாம் அவனுக்குள்ளே அடங்கி இருக்கின்றனவே. எல்லா பொருள்களும் அவனுடைய வியாபகத்திலே அடங்கி இருக்கிற போது சுட்டறிவு என்பது அவனுக்கு கிடையாது. சுட்டறிவு இறைவனுக்கு இல்லை. சுட்டறிவு இருந்தால்தானே அனுபவிப்பதற்கு. எனவே உயிர்கள்தான் உலகப் பொருள்களை, ஏகதேச பொருள்களாகிய உலகப் பொருள்களை சுட்டி அறிந்து அனுபவிக்கிறது உயிர்தான். எனவே உலகமும் இறைவனை அனுபவிக்காது, இறைவனும் உலகத்தை அனுபவிக்க மாட்டான். ஆனால் இந்த இரண்டுமே அனுபவிப்பதற்குரிய பொருள்களாக இருக்கின்றன. அப்படியானால் இதிலிருந்து என்ன தெரிகிறது? இந்த இரண்டையும் அனுபவிக்கக்கூடிய மூன்றாவது பொருள் ஒன்று இருக்கிறது. போகப் பொருள் இருக்கிறது, அப்படியான அனுபவிப்போர்னு ஒருவன் கட்டாயம் இருக்க வேண்டும். ஒரு வீட்டிலே ஒரு நல்ல அலங்கார மெத்தை எல்லாம் அலங்கரித்து வைத்திருக்கிறார்கள் என்றால் அதை அனுபவிப்பதற்கு ஒருவன் இருக்கிறான் என்று அனுமானத்தினாலே சொல்லலாமே. எனவே போகப் பொருளை பார்த்தால் அனுபவிப்பவன் ஒருவன் இருக்கிறான் என்று நாம் அனுமானத்தாலே துணியலாம். எனவே உலகமும் போகப் பொருள், இறைவனும் போகப் பொருள், இந்த இரண்டு போகங்களையும் அனுபவிப்பதற்கு உரியவன் ஒருவன் இருக்கிறான், அவன்தான் ஆன்மா என்று இந்த ஏழாம் நூற்பாவிலே கூறுகிறார். எனவே அவனை, அந்த ஆன்மாவை சத்து என்றும் சொல்ல முடியாது, அசத்து என்றும் சொல்லக்கூடாது. ஆனால் இரண்டையும் அறிந்து அனுபவிப்பவனாக இருக்கிறான். எனவே சத சத்து, சதசத்து என்ற பெயராலே அவனை குறிப்பிடலாம். சதசத்து, சதசத்தை பிரித்தால் எப்படி பிரிக்க வேண்டும்? சத்து அசத்து. எனவே அதற்கு என்ன விளக்கம்? அசத்தோடு கூடிய போது அசத்தாகவே இருக்கிறது ஆன்மா, அசத்தோடு கூடிய போது அசத்தாகவே இருக்கிறது, ஆனால் அசத்து அன்று. ஆன்மா அசத்தோடு கூடினால் அசத்தாக இருக்கும், சத்தோடு கூடினால் சத்தாகவே இருக்கும். இப்படி இந்த இரண்டு தன்மையும் ஒரு பொருளிடத்தில் இருக்க முடியுமா? இரண்டு தன்மை, இப்ப தவளை இருக்குல்ல, தவளை முதலை, நீர்லையும் வாழும் நிலத்திலையும் வாழும், ரெண்டுக்கும் அதற்கு திறன் இருக்கிறது, ரெண்டுக்கும் ரெண்டிலையும் வாழும். அதுபோல இந்த ஆன்மா உலகத்திலேயும் கூடி வாழும், இறைவனையும் கூடி வாழும். இப்போ அசத்தாகிய உலகத்தை எப்படி அறிந்து அனுபவிக்கிறது ஆன்மா? அசத்தாகிய உலகத்தை எதனாலே அறிகிறது? அசத்தாகிய உலகத்தை எதனால் அறிகிறது? எனவே அசத்தாகிய உலகத்தை அசத்தாகிய கருவிகளால் அறிகிறது. அசத்தாகிய உலகத்தை அசத்தாகிய கருவிகளால் அறிந்து அறிந்து என்ன செய்கிறது? அசத்தினிடத்திலேயே அழுந்தி நிற்கிறது. அசத்தினிடத்தில் அழுந்தி நிற்கிறது. அசத்தை அசத்தால் அறிந்து அசத்தின்பால் அழுந்தி நிற்கிறது. அசத்தினிடத்தில் அழுந்தி நிற்கிறது. அதையே சத்துக்கு சொல்லுகிற போது சத்தை, சத்தாகிய சிவத்தை எப்படி அறிகிறது? ஆமா, சத்தாகிய திருவருளால், பதிஞானத்தால். சத்தாகிய திருவருளை, சத்தாகிய சிவத்தை சத்தாகிய திருவருளால் அறிந்து அந்த சத்தினிடத்தில் அழுந்தி நிற்கிறது. ஆகவே ஆன்மா எதை சார்ந்தாலும் எதை அறிந்தாலும் அதனிடத்திலே அழுந்தி அழுந்தி அனுபவிக்கும். எனவே ஆன்மாவுக்கு இரண்டு சார்புகள், அசத்தாகிய உலகம் என்ற சார்பு, சத்தாகிய இறைவன் என்ற சார்பு. இந்த இரண்டு சார்புகள், இந்த சார்புகளை ஆன்மா பெறுகிறபோது அவற்றின் தன்மையை பெறுகிறது. சார்ந்ததன் வண்ணம் ஆகிறது ஆன்மா, சார்ந்ததன் வண்ணம் ஆகிறது. உடம்போடு கூடியிருக்கிற போது உடம்பாகவே இருக்கிறது, உடம்பின் தன்மையையே தன் தன்மையாக கொண்டு இருக்கிறது. உடம்போடு கூடியிருக்கிற போது உடம்பாகவே இருக்கிறது, உடம்பினுடைய தன்மையை பெற்று நிற்கிறது. அதேபோல இறைவனை, சிவத்தை சாருகிற போது சிவத்தின் தன்மையையே தன் தன்மையாக பெறுகிறது, சிவமாம் தன்மையை பெறுகிறது. அந்த சிவத்தின் தன்மையாகிய ஒரு தன்மை என்றும் மாறாதிருக்கிற தன்மையை ஆன்மா பெறுகிறது. இப்படி எதை எதை சாருகிறதோ அதன் அதன் வண்ணமாகவே இருக்கிறது ஆன்மா. இந்த சார்ந்ததன் வண்ணமாதல் என்ற தன்மை ஆன்மாவுக்கு உரிய சிறப்பு இயல்பு, எல்லா ஆன்மாக்களுக்கும் உரிய சிறப்பியல்பு. இந்த இரண்டு சார்புகளிலே ஒன்று இயற்கையான சார்பு, இன்னொன்று செயற்கையான சார்பு. எது இயற்கையான சார்பு ஆன்மாவுக்கு? இறைவனோடு, சத்தாகிய இறைவனோடு சார்ந்து இருப்பதுதான் ஆன்மாவுக்கு உரிய இயற்கையான தன் இயற்கையான இயல்பு. அதுதான் இயற்கையான சார்பு. ஏனென்றால் ஆன்மா சித்துப்பூர்வ. எனவே சித்தாகிய ஆன்மா தன்னை போல சித்தாக இருக்கிற சிவபெருமானை சார்ந்து வாழ்வதுதானே இயற்கை. அப்படி இல்லாமல் இந்த சித்தாகிய ஆன்மா ஜடமாகிய வேற்று இனமாகிய தன்னினம் அல்லாத உலகத்தை சார்ந்து வாழுவது அதற்கு செயற்கையான நிலை. அது செயற்கையான சார்பு தான். ஆனால் நமக்கு எந்த சார்பு ரொம்ப பிடித்தமாக இருக்கிறது? இந்த ரெண்டு சார்புல இறைவனை சார்வதா? ஏதோ இறைவனை பற்றி இப்போது அறிகிறோமே, அந்த அளவுக்கு தான் நிற்கிறோமே தவிர இறைவனை சார வேண்டும் என்ற எண்ணம் எங்க வருகிறது? எனவே இறைச்சார்பு நமக்கு கொஞ்சம் கசப்பாகத்தான் இருக்கிறது. அதற்கு என்ன காரணம்? திருவர் பயன் விடை கூறுகிறதே, தித்திக்கும் பால்தானும் கைக்கும். தித்திக்கும் பால்தானும் கைக்கும் எப்பொழுது? நாக்கில பித்தம் இருக்கிற வரை. நாக்கில பித்தம் இருக்கிற வரை இனிப்பான பால் கசப்பாகத்தான் தோன்றும். எப்போது பால் இனிக்கும்? அந்த பித்த நோய் நீங்கினால். அதுபோல நம்மிடத்தில் இருக்கிற மலம் நீங்கினால்தான் இந்த உலக சார்பு கசக்கும். அப்போதுதான் உவர்ப்பு உண்டாகும். இது எத்தனாவது நூற்பா? ஏழு. நம்ம திருமுறையில் ஏழாவது எது? சுந்தரர் அவருடைய வாழ்க்கையை பாருங்க. அவர் எங்க வாழ்ந்தார்? அவர் பிறந்து வளர்ந்தது எங்க? திருநாவலூர் பிறந்தது, ஆனால் திருவண்ணைநல்லூரிலே வளர்ந்தார். அரசர், அரசருடைய அரண்மனையிலே வளர்க்கப்பட்டார். ஆரூரர் என்ற பெயரை உடையவர், அந்தனர் குலத்திலே. அவர் தன்னுடைய உண்மையான சார்பை அறியாமல் உலக சார்பிலேயே வளர்கிறார். அவருக்கு உண்மையை உணர்த்துவதற்காக இறைவனே வருகிறார். எந்த நேரத்தில்? அவருடைய நல்ல முக்கியமான தருணத்தில், திருமண மண்டபத்துக்கே வருகிறார். வந்து நீ என்னுடைய அடிமை, என்னுடைய இசைவி பெறாமல் நீ எப்படி இந்த திருமணத்தை செய்ய முடியும் என்கிறார். இதை கேட்டு அவர் கொதித்து போய் விடுகிறார் சுந்தரர். நான் யாருக்கு அடிமை இல்லை என்று அவர் சாதிக்கிறார். உன்னுடைய தாத்தாவுக்கு தாத்தா கொடுத்த அடிமை ஓலை, அடிமை சீட்டனிடம் இருக்கிறது, எங்கே கொடு என்று கேட்டு அதை கோபத்தோடு கிழித்து போட்டு விட்டார் ஆரூரர். உடனே அவர் என்ன சொல்ல, இதற்கு மூல ஓலை நான் உனக்கு இழைத்தவனா? மூல ஓலை என்னிடம் வைத்திருக்கிறேன், அதை காட்டுனார். உன்னிடம் காட்டுவேனா? வா சபைக்கு வா, வழக்கு மன்றத்துக்கு தான் காட்டுவேன் என்றார். பிறகு அங்கே காட்டி அந்த ஊர் சபையார் தீர்ப்பளித்தார்கள், அடிமைதான் இவருக்கு, நீ அடிமை. உடனே நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள் என்று அவர்கள் கேட்டபோது, நான் இந்த ஊர்க்காரன்தான் என்று அழைத்து கொண்டு போய் திருவண்ணைநல்லூர் கோயிலிலே அங்கே மறைகின்றார். அப்போதுதான் இவருக்கு தன்னுடைய சார்பு, உண்மையான சார்பு சுந்தரருக்கு விளங்குகிறது. ஆக அத்தா உன்னையல்லால் இனி யாரை நினைக்கிறேன்? இத்தனை நாளும் மறந்திருந்தார், ஆனால் என்ன பாடுகிறார், உன்னை எல்லாமல் நான் யாரை நினைப்பேன். அதே போல இன்னொரு நிகழ்ச்சி, திருவதிகைக்கு வருகிறார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். திருவதிகை அது நம்முடைய நாவுக்கரசர் பெருமான் உழவார பணி செய்த இடமல்லவா திருவதிகை. அந்த ஊர் மண்ணை மிதிப்பதற்காக அஞ்சுகிறார் சுந்தரர். ஊர் எல்லையிலேயே ஒரு மடத்திலே தங்குகிறார் அடியார்களோடு இரவு நேரம். அப்போது இறைவனே ஒரு கிழவராக வந்து அவருக்கு பக்கத்திலே படுக்கின்றார். படுத்து தன்னுடைய காலை நீட்டி வேண்டுமென்றே சுந்தரருடைய தலையிலே மிதித்தார். உடனே அவருக்கு விழிப்பு வந்துவிட்டது. ஐயா, உம்முடைய கால்கள் என் தலைமையில் படுகின்றனவே என்றார். ஆமா, எனக்கு மூப்பு ஆகிவிட்டது அல்லவா, திசை அறியா வகை செய்தது என்னுடைய மூப்புக்கான் என்று சொன்னார். சரி என்று சுந்தரர் கொஞ்சம் தள்ளி படுத்துக் கொண்டார். பிறகு மறுபடியும் அந்த கிழவேதியர் தன்னுடைய காலை நீட்டி தலையிலே மிதித்தார். உடனே சுந்தரருக்கு கோபம் வந்து விட்டது. யாரையா நீர்? எங்கிருந்து வருகிறேன் என்று ஒரு அதட்டி கேட்டார். என்ன ஆறுவரா என்னை தெரியவில்லையா என்று சொல்லி மறைந்தார். அப்போது பாடிய பதிகம்தான், தம்மானை அறியாத சாதியார் உள்ளரே. ஆக தம்முடைய தலைவனை அறியாத இயல்பினர் உண்டோ? இருக்கிறார்கள். நாமெல்லாம் அந்த சாதியார் தான். நம்முடைய தலைவனை, ஆமா, நம்முடைய சார்பை அறியாத நிலையில தான் இருக்கிறோம். தம்மானை அறியாத சாதியார் உளறி, அந்த பாட்டிலேயே நடுவுல அம்மான் தன் அடிக்கொண்டு என் முடிமேல் வைத்திடும் என்னும் ஆசையால் வாழ்கின்ற அறிவிலா நாயேன். அம்மான் தன் அடிக்கொண்டு என் முடிமேல் வைத்திடும் என்னும் ஆசையால் வாழ்கின்ற அறிவிலா நாயேன், உன்னை அறியாமல் இருந்துவிட்டேனே என்று வருந்தி பாடுகிறார். இப்படி சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய வாழ்க்கை. ஆக உலகச் சார்பு, இறைச்சார்பு, இறைவன், இந்த இரண்டிலே இறைவன் என்ற சார்பு தான் நமக்கு உரியது என்ற கருத்தை விளக்குவதனாலேதான் இந்த ஏழாம் நூற்பாவிலே அந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகளை நினைத்து மெய்கண்டார் இந்த கருத்தை அமைத்திருக்கிறார் என்று இப்படி ஒவ்வொரு திருமுறைக்கும் இங்கே ஒவ்வொரு நூற்பாவை பொருத்தி பார்க்கலாம். அவ்வளவு அருமையாக அமைத்திருக்கிறார் மெய்கண்டா. எனவே இன்னும் நூற்பாவுக்குள்ளே போகலையே.
3: ஓம் நம சிவாய். யூ ஆர் லிசனிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய்.

176 அந்த மும்மலம் நெல்லினுக்கு முளையோடு தவிடு உமிப்போ. எனவே முளை போல்வது எது? முளையை போன்றது கண்மம். முளை என்பது அந்த முளைக்கின்ற ஆற்றல் சக்தி தான், முளைத்தல் சக்தி. தவிடு போன்றது மாயை, உமி போல ஆணவம். அதுபோல மம்மர் செய்து இந்த மும்மலங்களும் உயிர்களுக்கு மயக்கத்தை கொடுக்கின்றன. மம்மர்ன மயக்கம், மம்மர் செய்து உயிர்களுடைய அறிவை மயங்கச் செய்து அணுவின் உண்மை வடிவினை மறைத்து நிற்கும். ஆன்மாவினுடைய வடிவினை, இயல்பை, ஆன்மாவினுடைய இயல்பை உணரவிடாமல் மறைத்து நிற்கும். ஆன்மா தன்னுடைய இயல்பை, உண்மையான இயல்பை உணரவிடாமல் இந்த மூன்று மலங்களும் மறைத்து நிற்கின்றன. ஆக இந்த மூன்று மலங்களும் எதை மறைக்கின்றன? உயிரினுடைய இயல்பை, உயிரினுடைய உண்மை இயல்பை மறைக்கின்றன. அப்படியானால் எதை காட்டுகின்றன? எதை காட்டுகின்றன என்றால் உலகத்தை, உலகத்தையே நோக்கும்படியாக செய்கின்றன. அதாவது உலக போகத்தையே நாடும்படியாக இந்த மூன்று மலங்களுமே செய்கின்றன. உலக போகத்தை, போகம் என்பது இன்ப துன்பங்கள், இன்ப துன்பங்களாகிய போகத்தை தோற்றுவிப்பது எது என்றால் கண்மம். கண்ம மலம் இன்ப துன்பங்களை தோற்றுவிக்கிறது. அந்த இன்ப துன்பங்கள் உயிரை வந்து சேர்வதற்குரிய வழியாக, வாயிலாக அமைகின்றது எது என்றால் மாயை. மாயை பல்வேறு உலகப் பொருள்களாக அமைந்து அந்த உலகப் பொருள் வாயிலாக இன்ப துன்பங்களை உயிருக்கு சேர்ப்பிக்கிறது. பிறகு அந்த ஆணவமலம்தான் என்ன செய்கிறது? உயிருக்கு நுகர்வோன் என்ற தன்மையை கொடுத்து அதற்கு என்ன பெயர் பார்த்தோம்? போத்திருத்துவம். ஆணவ மலம்தான் உயிர்களுக்கு போத்திருத்துவத்தை உண்டாக்கி உலக நாட்டத்தை கொடுக்கிறது. நுகர்வோனாம் தன்மையை உண்டாக்குகிறது. இந்த போகம் வேண்டும், அது வேண்டும், இது வேண்டாம் என்று விருப்பு வெறுப்பை இந்த ஆணவ மலம்தான் தோற்றுவித்து உலகப் பொருள்களை நுகரும்படியாக செய்யும். எனவே இந்த மூன்று மலங்களுக்கும் உள்ள தொடர்பை எப்படி கூறுகிறார்கள்? இந்த ஆணவ மலம் என்பது அதற்கு என்ன பெயர்? ஆணவ மலத்திற்கு பிரதிபந்தம். பிரதிபந்தம், பிரதிபந்தம் என்பது ஆணவ மலம். பிரதின அர்த்தம் இப்ப வாதி, பிரதிவாதிங்கிறோம், எதிராளி. பிரதினா எதிராளி. எனவே ஆன்மாவுக்கு எதிரி யார் என்றால் ஆணவன்தான். பிரதிபந்தம் என்றால் ஆன்மாவுக்கு எதிரான கட்டு. பந்தம்னா கட்டு, ஆன்மாவுக்கு பகையாகிய கட்டு. ஆணவ மலம் பகை, ஆன்மாவுக்கு பகையாகிய கட்டு பிரதிபந்தம் ஆணவ மலம். அனுபந்தம், அனுபந்தம், அனுபந்தம் என்றால் அணு என்றால் என்ன அந்த வார்த்தைக்கு? ஆமா, பின், பின் அனுபந்த பின்னாலே, ஆணவ மலத்திற்கு பின்னாலே அதை தொடர்ந்து வருகிற கட்டு. ஆணவத்திற்கு பின்னாலே தொடர்கிற கட்டு எது? எது? கண்மம். கண்மம், எனவே கண்மம் என்றால் என்ன என்று பார்த்திருக்கிறோம். நான் என்ற முனைப்போடு, விருப்பு வெறுப்போடு செய்கிற செயல்தான் கண்மம். நான் என்ற முனைப்போடு விருப்பு வெறுப்பு கொண்டு செய்வதுதான் கண்மம்.
இந்த நான் என்ற முனைப்பை தருவது இது என்றால் ஆணவ மலம், அது ஆணவ மலத்தாலே வருவது. எனவே ஆணவ மலம் இல்லை என்றால் கண்மம் தோன்றும். ஆணவ மலத்தினாலேதான் கண்மம் வருகிறது. ஆணவ மலம் நீங்கினால் கண்மமும் நீங்கிவிடும். எனவே ஆணவ மலத்தோடு தொடர்வது கண்மம். எனவே அது அனுபந்தம் எனப்படுகிறது. கண்மம் பின்தொடர்வது அனுபந்தம், பின்தொடர்கிற கட்டு. அடுத்த மூன்றாவது பந்தம் சம்பந்தம். சம்பந்தம் இப்ப கண்மத்தோடு சம்பந்தியாவது யாரு? சம்பந்தம் கொள்வது மாயை கண்மத்தோடு. எப்படி சம்பந்தம், எப்படி சம்பந்தப்படுகிறது? அந்த இன்ப துன்பங்கள் வருவதற்கு, ஆன்மாவை சார்வதற்கு வாயிலாக வழி செய்கின்றது மாயை. ஆணவத்தோடு தொடர்பு உடையது, சம்பந்தம் உடையது ஆணவத்தோடைய, கண்மத்தோடு சம்பந்தம் உடையது மாயை. இப்படி இந்த மும்மலங்களும் ஒன்றோடு ஒன்று தொடர்பு பட்டு மூன்றும் கூடி ஆன்மாவை மயக்குகின்றன. ஆணவ மலம் தனியாக இருந்தால் இந்த மயக்கத்தை தருமா? ஆணவ மலம் அதனுடைய தனித்த நிலையில அது என்ன செய்யும்? மறைக்கும். மறைத்தலை தான் செய்யும், மயக்குதலை செய்யாது. தனி நிலையில ஆணவ மலம் மறைத்தலை மட்டும்தான் செய்யும், அறிவை விளங்க ஒட்டாமல் செய்யும். இப்போது அது அறிவை மயக்குகிறது, திரிவுபடுத்துகிறது. அதற்கு காரணம் இந்த மாயை கண்மங்களினுடைய தொடர்பு. அதேபோல மாயை கண்மங்கள் தனியாக இருந்தால் மயக்க அறிவை தருமா? மாயை கண்மங்கள் தனித்த நிலையிலே என்ன செய்யும்? மாயை அதன் தனித்த நிலையில என்ன செய்யும்? அறிவை விளக்கும், விளக்கம்தான் கொடுக்கும். தனித்த நிலையிலே மாயை கண்மங்கள் அறிவை விளக்கும். ஆனால் இந்த இப்போது ஆணவ மலத்தோடு அது அந்த இரண்டும் சேர்ந்திருப்பதனாலே மயக்க அறிவை தருகின்றன. இப்படி இது பொது தடத்த நிலை. தடத்த நிலையிலே இப்படி இந்த மும்மலங்கள் செயல்படுகின்றன. எனவே ஒவ்வொரு பொருளுக்கும் உரிய சொரூப நிலை, தடத்த நிலை, அதை தெரிந்து கொள்ள வேண்டும். ஆணவ மலத்தினுடைய சொரூப நிலை, உண்மை நிலை என்ன என்றால் அறிவை தடுப்பது, மறைப்பது. மறைப்பதுதான் அதனுடைய உண்மையான சொரூபம். ஆணவ மலத்தினுடைய பொது இயல்பு என்ன என்றால் ஏனைய மலங்களோடு கூடி அறிவை மயக்குதல். அதேபோல மாயை கண்மங்களுடைய அந்த உண்மை இயல்பு சொரூப இலக்கணம் என்ன என்றால் மாயை கண்மங்களுக்கு அறிவை விளக்குதல், அறிவை விளக்குதல். அவற்றினுடைய பொது இயல்பு என்ன என்றால் மாயை கண்மங்களுக்கு பொது இயல்பு ஆணவ மலத்தினுடைய சார்பினால் மாயை கண்மங்கள் இரண்டும் அறிவுக்கு மயக்க அறிவை தருகின்றன. அதனால்தான் முன்னாடி பார்த்தோம், மாயை மயக்கமும் செய்யுமன்றே என்று சொன்னது பொது இயல்பு பற்றி. அது பொது இயல்பு, மயக்கமும் செய்யும். சரி, இப்ப பாருங்க, மும்மலம் நெல்லினுக்கு முளையோடு தவிடு உமிப்போல் மம்மர் செய்து அணுவின் உண்மை வடிவினை மறைத்து நிற்கும். பொய்மை செய் போக பந்த போத்திருத்துவங்கள் பண்ணும். மூன்று சொல்லுகிறார், போகம் பந்தம் போத்திருத்துவம். இந்த மூன்றையும் இந்த மும்மலங்கள் செய்கின்றன. போகம், போகத்தை தருவது எது? கண்மம். போகத்தை தருவது கண்மம். அந்த போகத்தோடு ஆன்மாவை பந்தப்படுத்துவது மாயை கண்மங்கள். போத்திருத்துவம், நுகர்வோனாம் தன்மையை தருவது ஆணவ மலம். போத்திருத்துவங்கள்,
பண்ணும். இம்மலம் மூன்றினோடும் இந்த மூன்று போதாது என்று இறைவன் மேலும் இரண்டு மலங்களை சேர்ப்பிக்கிறானாம். இம்மலம் மூன்றினோடும் இருமலம் இசைப்பன் இன்னும் மேலும், இன்னும்னா மேலும், மேலும் இருமலங்களை கூட்டுவிக்கிறான். அவை எவை? ஒன்று மாயேயம். மாயேயம், மாயேயம் என்றால் மாயையினுடைய காரியங்கள், மாயா காரியங்கள், அதாவது தனுகரண புவன போகங்கள், அவற்றையும் ஒரு மலமாக சேர்த்து கொள்ளுகிறார்கள். ஏனென்றால் அந்த காரண மாயை என்பது காட்சிக்கு புலனாகாது, நம்மால் விளங்கிக் கொள்ள முடியாது. ஆனால் காரிய மாயையை நாம் கண்கூடாக பார்க்கிறோம், அது நம்மை மயக்குவதும் தெரிகிறது. எனவே அந்த காரிய மாயையை ஒரு மலமாக சேர்த்துக் கொள்ளுவார்கள், அதற்கு மாயேயம் என்ற பெயர். அந்த மூன்று மாயைக்கும் அதனுடைய காரியங்களுக்கு பேர் சொன்னேன் அல்லவா, விந்துவினுடைய காரியத்துக்கு என்ன பேர் சொன்னேன் நினைவிருக்கா? விந்துவினுடைய, விந்து என்பது சுத்த மாயை, அதனுடைய காரியங்களுக்கு என்ன பேரு? விந்துவிலிருந்து தோன்றுவது விந்து, வைந்தவம், விந்துன வைந்தவம், அதனுடைய காரியம் மாயையினுடைய காரியம்தான். மாயை என்பது அசுத்த மாயை, அசுத்த மாயினுடைய காரியங்கள் தான் மாயேயம். பிறகு பிரகிருதியினுடைய காரியங்களுக்கு என்ன பேரு? பிரகிருதி, பிராகிருதம், பிராகிருதம் என்ற பெயர். இப்படி மூன்றாக காரியங்கள் சொல்லப்பட்டாலும், இப்போது வழக்கில் மாயேயம் என்றால் பொதுவாக எல்லா காரியங்கள், மாயினுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் பொதுவாக மாயேயம் என்று சொல்லுகிற வழக்கு உண்டு. அடுத்து இன்னொரு மலம், ஐந்தாவது மலம் எது என்றால் திரோதான சக்தி.

அதுதான் இறைவன் செய்கிற மறைப்பு, மறைப்பாட்டு மறைத்தல் தொழில். அதுதான் மும்மலங்களையும் ஏவி அவற்றின் மூலமாக உயிர்களுக்கு மறைப்பை உண்டு பண்ணுகிறான் இறைவன். அந்த மறைத்தலின் மூலமாக உலகப் பொருள்களினுடைய இழிவை நாம் உணராதபடி செய்து, உலகப் பொருள்களுடைய சிறுமையை இழிவை நமக்கு தெரியாதபடி நமக்கு மறைத்து, அவற்றின் மேல் நமக்கு மேலும் மேலும் ஆசை பெருகும்படியாக வைக்கிறானே. இது நம்முடைய நன்மைக்கா தீமைக்கா? அப்படி செய்வதனுடைய இறைவன் செய்வதனுடைய நோக்கம் பார்த்திடின் அருளே எல்லாம் என்று சொன்னதனாலே இறைவன் எது செய்தாலும் அவையெல்லாம் ஆன்மாக்களுடைய நன்மையின் பொருட்டுத்தான். எனவே இந்த மும்மலங்களை அப்படி செலுத்தினால் இயக்கினால்தான் அந்த ஆணவ மலத்தினுடைய ஆற்றல் அது என்ன செய்கிறது, நம்மை அந்த அறிவு இச்சை செயல்களை மறைத்து கொண்டிருக்கிற வன்மையாக பற்றி இருக்கிற அந்த ஆணவ மலத்தினுடைய வலிமை குறைய வேண்டும், தேய வேண்டும், மெலிய வேண்டும் என்றால் அவற்றை செயல்படுத்த வேண்டும். செயல்படுத்தினால்தான் அதனுடைய வலிமை குறையும். ஜடப்பொருளினுடைய ஆற்றல் செயல்பட செயல்பட நாளாவட்டத்தில் வலிமை குறையும். அதனுடைய வலிமை செயல்பட செயல்படத்தான் ஜடப்பொருளினுடைய வலிமை குறையும். இப்ப நான் உடம்பே எடுத்துக்கங்க, இந்த உடம்பு 50 ஆண்டு 60 ஆண்டு செயல்பட செயல்பட என்ன ஆயிற்று? முன்பு இருந்த வலிமை இருக்கிறதா? நினைச்சு பார்த்தா வருத்தமா தான் இருக்கு. ஆக முன்பு போல ஆடி ஓடி முடியவில்லை, ஆசை மட்டும் குறையல, ஆசை மட்டும் குறையவில்லை தேயவில்லை, ஆனா உடம்பு ஒத்துழைக்க மாட்டேங்குது. எனவே ஜடப்பொருளினுடைய ஆற்றல் செயல்பட செயல்பட தேய். எனவே அந்த முறையில இந்த ஆணவ மலத்தை செயல்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் இறைவன் தன்னுடைய சக்தியினாலே அந்த ஆணவ மலத்தை செயல்படுத்தி ஆன்மாக்களை பலவிதங்களிலே மயக்கி செயல்படுமாறு தூண்டுகிறான், செய்விக்கிறான். இப்படி இந்த ஆணவ மலம் பல பல பிறவிகளிலே செயல்பட செயல்பட அதனுடைய வலிமை தேய்கிறது, மெலிகிறது. அப்படி அந்த ஆணவ மலம் எப்பொழுது தேயும், எப்பொழுது மெலியும் என்று இறைவன் காத்து கொண்டிருக்கிறான். அவ்வாறு மெலிகின்ற காலம் எப்பொழுது வரும் என்று காத்திருந்து அந்த ஆணவ மலம் நீங்கக்கூடிய அந்த நிலை வந்தவுடனே அந்த திரோதான சக்தி அதற்கு வேலை இல்லை, அதனுடைய பணி முடிந்து விட்டது. திரோதான சக்தியினுடைய பணி, அதனுடைய அதற்கு கொடுக்கப்பட்ட பணி என்ன என்றால் ஆணவ மலத்தினுடைய வலிமையை தேய்விப்பது. அந்த நோக்கம் நிறைவேறிவிட்டால் பிறகு திருவருள் சக்தி தன்னுடைய பணியை நேராகவே உயிர்களுக்கு அருள் புரிதல் என்ற செயலை செய்ய தொடங்கும் என்று அது பின்னாலே வரும். எனவே அந்த நன்மையை கருதி ஆணவ மலத்தை நீக்க வேண்டும், பொல்லாத ஆணவத்தை போக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இறைவன் இந்த மலங்களை ஏவி இயக்கி இந்த மறைத்தலை செய்கிறான். எனவே அந்த முறையிலே இறைவனுடைய சக்தியை ஒரு மலமாக உபசாரமாக சொல்லுகிறார். உபசாரம், உபசாரம் என்றால் உண்மை இல்லை என்ற பொருள். உபசாரமாக மலம் என்று சொல்லுகிறார். உண்மையிலே அது மலம் என்று. அந்த வகையில 177 தானே, மாயையின் காரியத்தை மாயேய மலம் அது என்றும், மாயையின் காரியத்தை மாயேய மலம் அது என்றும். அடுத்து திரோதான சக்தி, ஏயும் மும்மலங்கள், ஏயும்னா பொருந்திய பொருந்துகிற அந்த மும்மலங்கள்.

0: தத்தம் தொழிலினை இயற்ற. இந்த மலங்கள் ஜடப்பொருள், அவை தாமாக தொழிற்படா. எனவே அவை தொழிற்படும்படியாக மும்மலங்கள் தத்தம் தொழிலினை இயற்ற ஏவும் தூண்டி செயல்படுத்துகிற தூயவன் தனதோர் சக்தி, அந்த இறைவனுடைய தூய அந்த சக்தி, தூயவன் தனதோர் சக்தி திரோதான கரியது. திரோதான கரியது என்று, திரோதானம் என்றால் மறைப்பு, கரி என்ற சொல்லுக்கு கரி என்றால் செய்வது, கரி என்றால் செய்வது, மறைப்பை செய்வது, திரோதான கரி என்றும் ஆய்வர் என்று இவ்வாறு ஆராய்ந்து கூறுவார்கள். இம்மலங்கள் ஐந்தும் அணுக்களை அணைந்து நிற்கும், ஆன்மாக்களை பொருந்தி நிற்கின்றன இந்த மலங்கள் ஐந்து. இந்த ஐந்து மலங்களை பற்றி நம்முடைய திருமுறைகளில் ஏதாவது குறிப்பு வருகிறதா? மலங்கள் பொதுவாக மூன்று என்பதுதான் பெரு வழக்கு. மூன்று ஐந்தாக கூறுகிற வழக்கமும் வரை உண்டு. அதற்கு எங்கேயாவது திருமுறையில, திருவாசகத்துல வருது, திருவாசகத்துல வருகிறது, நீத்தல் விண்ணப்பத்துல வருகிறது. நீத்தல் விண்ணப்பத்துல மலங்கள் ஐந்தால், மலங்கள் ஐந்தால் சுழல்வன் தயிரில் பொறு மத்து எனவே. மலங்கள் ஐந்தால் சுழல்வன் தயிரில் பொறு மத்து எனவே. அந்த மத்தினாலே கடைகிற போது அந்த தயிர் என்ன பாடுபடுகிறது, அதுபோல இந்த ஐந்து மலங்களாலும் நான் சுழல்கிறேன்கிறார். அடுத்து பாட்டுல மறுபடியும் அந்த பெயர்களை சொல்லுகிறார். மலம், மலம் என்றால் ஆணவ மலம், மாயை, கண்மம், மாயேயம், திரோதாயி. ஆக சொன்னதையே திரும்ப சொல்ல வேண்டும், ஆசிரியர்கள் கடமை. சொன்னதை ஒரு முறை சொல்லிவிட்டு ஓடிவிடக்கூடாது, மறுநாள் நினைவூட்ட வேண்டும், அதற்கு மறுநாள் கேள்வி கேட்க வேண்டும். அந்த முறையிலே அருணந்தி சிவம் அந்த மறுபடியும் அந்த ஐந்தையும் நினைவுபடுத்துகிறார். திரோதாயி மன்னி இந்த ஆன்மாக்கள் பொருந்தி சலம் ஆறும் பிறப்பு இறப்பில் தங்கி, பல வகையான பிறப்பு பிறப்புகளிலே, பிறப்பு இறப்புகளிலே சென்று சலமாறும். சலம்னா நிலையில்லாத, நிலையில்லாத மாறி மாறி வருகிற இந்த பிறப்பு இறப்புகளிலே உழன்று இந்த ஆன்மாக்கள் செல்கிற இடங்கள் எவை? இத்தரை, கீழ், மேலும். மேல் உலகம், கீழ் உலகம், நடு உலகமாகிய இந்த பூமி நில உலகம். இத்தரை, கீழ், மேலும் நிலையாத கொள்ளி வட்டம். ஒருவமை சொல்லுகிறார், கொள்ளி வட்டம்னா தெரியுமா? கொள்ளி வட்டம் அந்த தீப்பந்தம், அந்த தீப்பந்தத்தை விரைவாக சுழற்றினால் ஒரு ஒளி, அந்த வட்டம் இடைவிடாமல் தோன்றுவது போல இந்த ஆன்மாக்கள் மாறி மாறி இடைவிடாமல் இந்த பிறப்பு இறப்புகளிலே சுழல்கின்றன. கொள்ளி வட்டம் போல, கொள்ளி வட்டம். அடுத்த ஓமை கரங்கு, இன்னொரு ஓமை கரங்கு. கரங்குன காற்றாடி, காற்றாடி கரங்குனா காற்றாடி சக்கரமா, என்ன பொருள் போட்டிருக்கு சக்கரமா, காற்றாடி, காற்றாடி. அந்த காற்றாடி போல அந்த ஓலை, காற்றாடியினுடைய ஓலை விரைவாக சுழல்வதை போல. இதுல மனோன்மணியத்துல வரும், மனோன்மணியத்துல சுந்தரம் பிள்ளை சொல்லுகிற போது காலம் என்பது கரங்கு போல் சுழன்று, காலம், காலம் என்பது கரங்கு போல் சுழன்று மேலது கீழா கீழது மேலா மாற்றிடும் என்று சொல்லுகிறார். அப்படி இந்த கரங்கு என கொள்ளிவட்டம் போலவும் கரங்கு போலவும் நிமிடத்தின்கண் மிக விரைவிலே அலமாறும். அலமரும் அலமரும் என்றால் வருந்தும், இப்படியெல்லாம் போய் வந்து வருத்தமடையும். அலமரும் இறைவன் ஆணையா, அதை மறக்க மாட்டார். இறைவன் ஆணையா, இப்படி இறைவன் ஆணையால் உயிர் நடக்குமன்றே. இப்படியாக உயிரினுடைய வாழ்க்கை நடந்து செல்லுகிறது.
1: ஓம் நமஃ சிவாய. You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
2: ஓம் சிவாய நம. Shaivam.org இன் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி பெரிய புராணம் சொற்பொழிவு. தலைப்பு தில்லைவாழ் அந்தணர்கள் புராணம். வழங்குபவர் திரு கு சுந்தரமூர்த்தி அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
3: அது யோகிகள் தன்னுடைய அந்த மாதிரி உச்சித்தொலை வழியாக ஆன்மா சென்று அந்த 12 அங்குலத்துக்கு மேலே இருக்கிற பரம்பொருளை வழிபாடு செய்யும் ஒன்றும் என்று சொல்லுகிறார்கள். நம்ம அந்த நிலைக்கே பக்கமே திரும்பல. அதனால சொல்லுகிறார்கள் சொல்லுகிறார்கள் சொல்லுகிறார்கள், அவ்வளவுதான் இந்த பெருகிற புண்ணியம். நமக்கு
4: சிப்பரவியோமமாகும் திருச்சிற்றம்பலத்துள் நின்று
3: என்றார். ரொம்ப அருமையா பாருங்க. முன்னே போதியா நிற்கும்னு சொன்னார், போதியா நிற்கும்னாரு. இப்ப பொற்புடன் நடம் செய்கின்ற ரெண்டு பெருமானு தான். முன்னே உயிருக்கு விடாத ஒரு கருத்தை சொல்லி கொண்டு அறிவுறுத்தி கொண்டிருக்கும்பா அதனால என்று சொன்னார். இப்ப என்ன சொல்லுகிறார், பொற்புடன் நடம் செய்கின்ற பொற்புன நேர் பொருள் அழகு என்று அர்த்தம். அழகு இங்க என்ன அழகு, அழகு இதை நீங்க அழகுன்னு சொன்ன தெரியாதா சார், இது என்ன தெரியாதுன்னு. அழகிகள் போட்டியே வேணாங்கிறான் நீ தாள்ல. பொற்புடன் நடம் செய்கின்ற பொற்புன்னு அழகு, என்ன அழகுன்னா நாம நினைக்கிற அழகு ஒண்ணு, ஆனா பெரிய அறிஞர் நினைக்கிற அழகு ஒன்னே ஒண்ணு சொல்றோம். திருவள்ளுவர் முதல் ஞானி நான் சொல்லிட்டு வர்றது அல்லவா, இன்னைக்கு இருக்கிறதுல முதல் ஞானி திருவள்ளுவர். கண்ணுக்கு என்ன அழகு என்ன, கண்ணுக்கு என்ன அழகு, பார்வை. பார்வை ஆமா கண்ணு, பார்வைன்னு ஒண்ணு இருந்த வரைக்கும் தான் சார் கண்ணு, இல்லைன்னா பார்வை இல்லைன்னா கண்ணு இருந்து என்ன, இருந்தேன்னு இறந்தேன்ன, அவியனும் வாழினும் என்ன, ரெண்டும் ஒண்ணுதான். அதான் குருடனுக்கு குருடன் தூங்கி இருந்தாண்டா முடிச்சாருனா சார் ரெண்டும் ஒண்ணுதான். பாவம், ஆமா தூங்கும்போது கண்ணு முடியிருக்கு, இது விழிச்சாலும் கண்ணு முடியிருக்கு. குருடன் தூங்கினானா முடிச்சாருனா சார் ரெண்டு ஒண்ணுங்கிறான். பாவம், அதுவும் ஒரு ஆன்மா தான் அந்த உடம்புக்குள்ள இருக்குது, என்ன செஞ்ச பாவமோ அப்படின்னு. ஆகவே பார்வை நீங்க அழகுங்க, திருவள்ளுவர் பார்த்தார் தோடான்ட்ட, பார்வை நீ தான் பாக்குறிய, பாம்பு தான் உன்னை பாக்குது, சிங்கங்கரணி தான் பாக்குது, காண்டாமிருகம் தான் பாக்குது, பார்வை அதுக்கு தான் கொடுத்துருக்குறேன், பெரிய நீ என்ன பெரிய இது. அப்ப எல்லா உயிரினங்களுக்கு இருக்கிற பார்வை தான் உனக்கு இருக்குது இல்லைங்களா, அதனால அந்த பார்வை தான் அழக. பின்ன என்ன சுவாமி என்ன, கண்ணிற்கு அணிகலம் கண்ணோட்டம் அகுதின்றேல் புண்ணன்று உணரப்படும். கண்ணு கண்ணுனா கண்ணு கண்ணுன்னா நீ தூணை பார்த்தேன், நான் தொடையை பார்த்தேன், இது பத்தி சோத்தை பார்த்தேன், சாப்பிட்டேங்கிறதெல்லாம் இப்ப அது அழகம்டா. ஒரு உயிரை பார்க்கும்போது துன்பப்பட்டதுன்னு சொன்ன அடாராடா ஏப்பா அப்படி இருக்குது என்று இறக்கப்படுகிற அந்த ஒன்றுதான் கண்ணிற்கழகு. கண்ணிற்கு அணிகலம் கண்ணோட்டம் சுவாமி, அது எங்கிட்ட இல்லைன்னார். அகுதின்றேல் புண்ணன்று உணரப்படும் பையன், அப்ப கண்ணுக்கு அழகுன்னு. இதெல்லாம் வச்சுக்கிட்டு தான் பின்னால கூட குஞ்சி அழகும் கொடுந்தானை கோட்டழகும் மஞ்சள் அழகும் அழகல்ல. அப்ப உடல் உறுப்புகளால் வருகிற அழகு ஒரு பொருள் அல்ல, உணர்வு வகையினால் வருகின்ற உணர்ச்சி தான் அழகு என்று சொல்றோம். அது போல இங்கே பொற்புடன் நடம் செய்கின்ற. அப்ப இந்த நடனம் என்ன செய்கிறது அழகு என்று சொன்னால் கண்ணோட்டமான அழகுடையது. என்ன கண்ணோட்டம், எல்லா ஆன்மாக்களும் எப்படியாவது விரைவில் கரையேறணுமே கரையேறணுமே கரையேறணுமே என்ற ஒரு அந்த அழகு, அதான் பொற்பு. பொற்புடன் ஆண்டவனுக்கு ஆசை உண்டா ஒரு கேள்வி போடணும், அது உடனே அங்கே எழுதப்படாது, 10 பக்கம் தாண்டி உண்டு என்று போட்டு. அப்படியானால் அது என்ன, அங்கேயே போடப்படாது, இன்னொரு 15 பக்கம் தாண்டணும். எவனுக்கும் பெரட்டில் பக்கத்தான் விடையே அங்கே பார்க்க அங்கே பார்க்கணும், ஏன் எங்க எங்க இருக்கு மட்டும் அவ்வளோ சொத்தைய நல்லா பெரட்டணும். ஆமா, பன்னால் அலமடுதல் கண்ணுற்றருளி குருபரன் என்றோர் திருப்பெயர் கொண்டு கூறன் சுவாமிகள். ஆண்டவன் எப்ப சாமி குருநாதன் வருவான்னு, குருநாதன் எப்ப வருவான், எப்ப வருவான், எப்ப வருவான், ஆசை தூண்ட தூண்ட அவன் வேட்கை மீது ஒரு நாளைக்கு வருவான் அப்படின்னு உட்கார மாட்டான் அப்படின்னார். அது மாதிரி தூண்டினார். அது எப்படி வரும், அந்த ஆசை எந்த மாதிரி ஆசைனர், பேராசை அப்படின்னார். யாரு ஆண்டவனுக்கு பேராசையினர், இன்னையா ஆசாபாசம் எல்லாம் அற்றவங்கிறாங்க. பேராசை அப்படின்னாலும் என்ன பேராசை, இன்னொரு பாஞ்சு பக்கம் தாண்டி திருவாசகம் தான். அலை கடல் வாய் மீன் பிசிரும் பேராசை வாரியனை பாடுங்கான் அம்மானாய். அலைகடல் வாய் மீன் பிசிரும் பேராசை வாரியன். கடல்ல ஒரு தரம் வலைவீசி வலைவீசின படலம் இருக்குது. அந்த வலைவீசின படலத்துல மீன் பிடித்து அந்த நந்தியையும் காப்பாற்றி பெருமாட்டியும் மனம்தான். அது திருவிழா பணத்து வரலாறு. இது நீங்க பருப்பொருள் அப்பொருள் நுண்பொருள் காண்பது அறிவு. அதுக்கு நுண்பொருள் சொன்னார் என்ன தெரியுமா, அவன் இந்த கடல்ல இன்னைக்கு மட்டும் தாண்டா அது மாதிரி வந்து வலை விசிறலடா, அவன் வலை விசிறிக்கிட்டே இருக்கான். அப்ப அந்த மீன் யாரு சாமின்னாரு, மீன் யாரு, நீயும் நானும் தான் மீன். புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி அத்தனையும் மீனும். அந்த அறுபடி விட்டான் அப்படியே, அப்படி விட்டு படிச்சானா அப்படியே எடுப்பான் எழுத்து. ஏண்டா கரையேறினீங்களா, வீடு பேரு இன்னொரு தடவை என்ன சொல்லுவான், இப்படி உயிர்களாகிய மீன்களை பிறவியாகிய கடல்ல கருணை தன்னுடைய கருணையாகிய வலையை விட்டு மீன் பிடிச்சுக்கிட்டே இருக்காண்டா, மீன் பிடிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஆலை கடல் வாய் மீன் விசிறும் பேராசை வாரியனை. அதுல வரும்போது இருந்து பார்க்கும்போது நிறைய இருந்துன்னு வச்சுங்க, அதிபத்தருக்கு அப்படி வந்து சொல்லுவோம். அது மாதிரி நிறைய மீன் இருந்து மீன் பிடிக்கணும், எவ்வளவு இதா இருந்தா கூட ரெண்டு பேர் சேர்ந்துக்கிருந்து எழுத்து நிறைய மீனப்பா நிறைய அப்படியே இருக்கு என்று. அது போல இந்த ஒரு தரம் அந்த கருணையாகிய வலையை விசிறி நம்ம ஆன்மாக்கள் அதை புல்லாகி பூடா இருக்கிற ஆன்மாக்கள் எல்லாம் கரையறிச்சுன்னா இந்த தரத்துல பாருங்க 200,000 மீன் பிடிச்சதுன்னா அப்பா 200,000 மீன் இந்த தரம் என்று அந்த ஆசைப்படுவான். அதான் ஆசை அவனுக்கு, பேராசை வாரியனை பாடுதுங்கானம்மானாய் என்னமோ சொன்னாங்க தெரியுங்க அல்லவா. இப்படி பொற்புடன் அடம் செய்கின்ற என்ன பொற்பு, எல்லா உயிரினங்களும் கரையேற வேண்டும் என்ற அந்த அழகு, அந்த கருணையாகி அழகு. அப்படி நடம் செய்த அல்ல செய்யும் அல்ல இலக்கணம், இந்த பாட இந்த இலக்கணம் தான் வேணாம்னு சொல்லக்கூடாது அல்லவா. நான் அடிக்கடி நானும் சொல்றேன், எல்லாரும் சொன்னா தொல்லாப்பியம் நடத்துறீங்க ரத்னகிரியில, தொல்லாப்பியம் எதுக்கு, நைய நானும் பேசுற மொழி நல்லா இருக்கணும், எழுதுற எழுத்து நல்லா இருக்கணும், ஆண்டவனை வாழ்த்துற வாழ்த்து நல்லா இருக்கணுங்கிறது தான்ப்பா, வந்துச்சு நின்றுச்சு போச்சு இதான் தமிழ, நல்ல தமிழில் பேசி நல்ல தமிழில் ஒருவருக்கு ஒரு கருத்து பெருமா நல்ல தமிழில் பெருமானை போற்றணும். அதுக்கு இலக்கணம் வேணாமா, வேணாமா. பொற்புடன் நடம் செய்த, செய்த என்னைக்கோ செஞ்சா நிறுத்திட்டான்னு அர்த்தம். பொற்புடன் நடம் செய்யும், செய்யும்னா அப்ப இப்ப இல்லையாட்டு இருக்கு, எப்ப நடனம் தொடங்குவாரோ காத்துக்கிட்டு இருக்கணும். நடம் செய்கின்ற பண்டும் செய்தான் இன்றும் செய்வான் என்றும் செய்வான். இலக்கணம் என்ன, முக்காலத்தினும் ஒத்தியல் பொருளை செப்புவர்களும் காலத்தானே. மூன்று காலத்திலையும் ஒப்ப நடக்கின்ற செயலை நிகழ்காலத்தில் சொல்லுங்க. நிகழ்காலத்தில் செய்கின்ற என்பது என்ன, நிகழ்காலம். கின்ற கிரு இதெல்லாம் நிகழ்காலத்தில் சொல்லுன்னு தெரிஞ்சாதானே இது செய்கின்றங்கிறது நிகழ்காலம்னு சொல்ல முடியும். இலக்கணம் இல்லைன்னா என்ன பண்ணி தொலைக்கிறது, வேணுமே மொழி சும்மா கறிவேறி இதெல்லாம் சொல்ல மாட்டோம். நம்ம என்ன பெரிய துவாசாந்த பிள்ளைக்கு போயிட்டோமே அதெல்லாம் கிடையாது. அப்படி போயிட்டோம்னா இந்த பேச்சுக்கெல்லாம் இல்லையே, அதனால அந்த பேச்சுக்கு இடம் இல்லாமல் போடுமே. அதனால நம்ம இந்த மாதிரி படியில் இருக்கிறவர்களுக்கெல்லாம் அது ஒரு பக்கம் வேணும். அப்ப பொற்புடன் நடம் செய்கின்ற, செய்கின்றன பண்டும் இன்றும் என்றும் செய்து கொண்டே இருக்கின்ற, செய்தன்னா ஒரு காலத்தில் செய்து நிறுத்திவிட்டான், செய்யும்னா இனிமே தான் செய்ய போறான்னு அர்த்தம். செய்கின்ற என்றால் பண்டும் என்றும் என்றும் உள்ள பொருள் என்றே பல்லாண்டு கூறுது நீ. அப்படி நடை செய்து கொண்டே இருக்கலாம். ஏதா ராத்திரில கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்க மாட்டானான் ஒருத்தன் பகுத்தறிவாதி கேட்டானார். ராத்திரி 12 1 2 அப்பவும் நடனம் ஆடுவானார். யார் சார் சொன்னார், நள்ளிருளில் நட்டம் பயின்றாடும் நாதனீ. நள்ளிருளில், நள்ளிருளில் நட்டம் பயின்றாடும் நாதனே. அது கூட பயின்று ஆடுவானா, என்ன காலையிலிருந்து ராத்திரி வரைக்கும் ஆடினதுனால சரி சும்மா சும்மா தைத்தை அப்படிங்க மாட்டான். பயின்றாடும் நாதனே என்று அந்த ஆட்டம் தொடங்கினா அதே மாதிரி, அதுதான் பண்டும் என்றும் என்றும் உள்ள பொருள் என்றே பல்லாண்டு குருதுமே. இதெல்லாம் செய்கின்றங்கிற ஒரு சொல்லுடைய உணர்ச்சி எங்கெல்லாம் போய் பார்க்க வேண்டியிருக்கு. அதனால பொற்புடன் நடம் செய்கின்ற பூங்கடல் போற்றி போற்றி அந்த திருவடிக்கு வணக்கம் வணக்கம் என்று சொன்னார். இந்த ரெண்டு பாடலும் தான் இங்க யாரு பெருமானை பற்றியது, நடராஜாவை பற்றியது. இனிமேல் இப்படி இருக்கின்ற இந்த நடராஜா மீது கூத்த பெருமான் மீது அன்புடைய அந்தணர்களை பற்றி பாடுகிறார். தில்லைவாழ் அந்தணர்களை பற்றி பாடுகிறார் இல்லையா. போற்றி நீள் தில்லைவாழ் அந்தனர் திறம் புகழலுற்றேன். இதை விடவா ஒருத்தன் சொல்லுவான், ஐயா பெருமானை வணங்கினேன், வணங்கி அந்த அந்த புண்ணியத்தினாலே போற்றி நீள் தில்லைவாழ் அந்தனர் திறம் புகழலுற்றேன். அங்க வாழ்கின்ற அந்தனரை பற்றி நான் சொல்லுகிறேன், தில்லைவாழ் பற்றி சொல்லுகிறேன். நீற்றினால் நிறைந்த கோல நிறுத்தனுக்கு உரிய தொண்டாம் பேற்றினார். ஒரு பெரிய புண்ணியம் சார் அவருக்கு. பேரு என்ன நடு? நீற்றினால் நிறைந்த பெருமான் எப்படி பேசுவான், அணிந்திருப்பான்னு சொன்னா உடம்பெல்லாம் மெய்யெல்லாம் வெந்நீர் சன்னித்த மேனியன். அந்த மெய்யெல்லாம் வெந்நீர் சன்னித்த மேனியன் என்பதே சொக்கினார் அப்பர் சுவாமிகள். ஆனா மணிவாசகர் அந்த நீற்றினால் சொக்குகிறார். எந்த இடத்துல இருக்கிற திருநீரை பார்த்து அடுத்த மாசம் வச்சுக்கோ சஸ்பென்ஸ்ல. மெய்யலோகம் வெந்நீர் சன்னித்த மேனியன் அப்பர் சுவாமிகள். ஆனா மணிவாசகர் அந்த நீர் நிலை திருமேனியை பார்த்து அப்படியே சொக்கிறார், மனதுறாரு. ஆனால் எந்த உறுப்பில் இருக்கிற திருநீரத்தை பார்த்து அப்படி சொக்குகிறார் அடுத்த மாதம் அல்லவா. நீற்றினால் நிறைந்த கோல நிறுத்தனுக்கு உரிய தொண்டாம் பேற்றினார். அந்த உடம்பெல்லாம் திருநீர் அணிந்திருக்கிற பெரிய அருமையான கோலம் அந்த, அதை நம்ம இன்னும் கொஞ்சம் நகாசு கொடுப்பார் நம்முடைய ஞானசம்பந்தர். ஒரு வளர்ப்பவள மேனி ஒளி நீரணிந்து உமையோடும் வெள்ளை விடை மேல். அவருடைய மேனி பல பல பல பலன்னு பவள மாதிரி இருக்கும்பா. அது மேல இருக்கிற திருநீர் அப்படின்னா அப்படியே நல்ல வெளியேன்னு இருக்கும்பா. அந்த நல்ல சிவப்பான திருமேனியில வெண்மையான திருநீரை இட்டா எப்படி இருக்குனாரு, அடாடாடா உள்ளெல்லாம் அந்த பவள நிறம், மேல எல்லாம் அவருடைய வெண்மையான நிறம். பாறேன் பாறேன் ஒரு வளர்ப்பவள மேனி ஒளி நீரணிந்து என்றெல்லாம் அனுபவித்தார்கள். நீற்றினால் நிறைந்த கோல நிறுத்தன் கூத்த பெருமான் அவனுக்கு உரிய தொண்டாம் பேற்றினார். தொண்டு செய்கின்ற ஒரு பெரும் புண்ணியம் வாய்ந்தவர்கள். பெருமைக்கு எல்லை ஆயினார். அந்த அவருடைய பெருமை தொண்டர்தம் பெருமை சொல்லவும் பெரிதோ, அது போல தில்லைவாழ்ந்த பெருமை சொல்லவும் பெரிதான். எல்லை ஆயினார் பேணி வாழும் ஆற்றினார். நடராஜா தான் உயிரே அவர்களுக்கு. நடராஜா நடராஜா நடராஜா பேணி வாழும் பேற்றினார். பெருமானையே நினைந்து நினைந்து வாழுகின்ற அந்த பெருமை உடையவர். பெருகும் அன்பால் அடித்தவம் புரிந்து வாழ்வார். பெருகும் அன்புனர் அப்போ காலையில வழிபாடு செய்கின்ற பொழுது இருந்த அன்பு நண்பகலில் மேலும், மாலையில் மேலும், அர்த்தயாமத்தில் மேலும். யார் சொன்ன இதுக்கு அப்படியே விளக்கம் சொல்லணும், சேக்கிலார் வாக்கா இருக்கணும். அப்போதைக்கு அப்போது ஆர்வம் மிகும் அன்பினால் முப்போதும் திருமேனி வழிபடுவா. சேக்கிலார் இருந்த விளக்கம் சார், முப்போதும் திருமேனி வழிபடுறாருங்களே, காலையில நண்பகல் மாலையில ஒரே பணியை செய்யும் போது. காலையை விஷயம் பண்ணாங்க, பண்ணியன் விஷயம் பேரலாம் பண்ணாங்க, அப்புறம் எல்லாம் உடம்பெல்லாம் அந்த திருமேனி உழைச்சிட்டு திரும்ப மாலை அணிஞ்சு இதெல்லாம் கட்டாங்க, வெஞ்சியம் பண்ணுறாங்க, என்ன மந்திரம் சொல்றாங்க, மத்தியானம் அதே செய்யறாங்க. ராத்திரி கொஞ்சம் நான் நினைக்கிறேன் காலையில் செய்யும்போது இருக்கிற உணர்ச்சி மத்தியானம் கொஞ்சம் கம்மியாகி ராத்திரி ஏதோ ஏனோ தானோ அப்படி இருக்குமோ அப்படின்னா அரைஞ்சார் சேக்கிலார். மக்கு பயல ஓன் புத்தி இருபதாம் நூற்றாண்டு புத்தியை காத்திரியடா. இங்கே காலையில் வழிபாடு செய்ய வர்றா இருப்பாரு, அப்போ இருக்கிற அன்பை விட உச்சி காலத்தில் இன்னும் அன்பு, அர்த்த ஜாமத்தில் இன்னும் அன்பு. அப்போதைக்கு அப்போது ஆர்வம் மிகும் அன்பினால் ஒப்போதும் திருமேனி தீண்டுவார். இந்த விளக்கம் அவர் சொல்ல நம்ம எப்படி தெரியும் பண்ணியிருக்காமே, ஒரு பெரியவர் சொன்னதுதானே தெரிஞ்சது. ஆகவே பெருகி எழும் அன்பு சீக்கல் டு என்ன எழுதணும், ஒரே எழுதணும், இப்படி ஒரு பதிவு கூட வரணும், தப்பா எடுத்துடாதீங்க. பெருகி எழும் அன்பு அப்போதைக்கு அப்போது ஆரோமிகம் அன்பு. ஏ சார் இதே விளங்கல, அது அப்படி விளங்குற தகுதியை நமக்கு வளர்ந்துடணும், தகுதியை வளர்ந்துடணும். அது உரை, அதான் நான் உரையினே கருதுறேன். இதுக்கு அப்படி எழுதணும், பெருகி எழும் அன்பு. பெருகி எழும் அன்பினால் அடித்தவம் புரிந்து வாழ்வார். அடித்தவமா திருவடியின் கீழ் பணி செய்வதே தவம். அவர் உற்ற நோய் நோண்டல் ஒருக்குதும் செய்யாமல் அற்றே தவம்னாரு. யாரு அந்த பெரியவர்? இது எது தவம்னாரு, பெருமான் திருவடியில இருந்து பணி செய்வதே தவம். அடித்தவம் புரிந்து வாழ்வார் பொங்கிய தெருவில் நீடும் பொற்புடை பணிகள் ஏந்தி, பொங்கிய தெருவில் நீடும் பொற்புடை பணிகள் ஏந்தி. பொங்கிய தெருவில் நீடும் பொற்புடை. அங்க ஒரு அருமைப்பாடு என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப நீங்க சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா வந்து பாலாபிஷேகம் ஒரு செவ்வாய்க்கிழமை கொஞ்சம் வேணா பல மக்களும் கொண்டாந்து கொடுப்பாங்க, வெள்ளிக்கிழமை இருக்கும், செவ்வாய் வெள்ளியில இருக்கிற அளவுக்கு மற்ற எஞ்சிய நாட்கள்ல பெரும்பாலும் வந்து பால் தான் சிறிது வயிற்றுக்கு மிகப்படும். திருக்குறள் படித்த புத்தி அங்கே அல்லவா, சிறிது ஏதோ திருமையில இருக்கும் இல்லையில, அப்படி இல்லை எல்லா காலத்திலுமே நிரம்ப அபிஷேகம். ஏன்னா மக்கள் ஒரு பெரிய சிறப்பு தில்லைக்கு ஒருத்தர், அதெல்லாம் மாற்ற முடியாது. தில்லை மதுரை ரெண்டுலையும் நீங்க ஏனைய திருக்கோவில்னா நீங்க இந்த மாதிரி வந்து மற்றவங்க வழிபாடுக்கு போவாங்க, உள்ளூர்காரன் ஒருத்தனும் வர மாட்டான். ஆமா ஆமா, தில்லையும் மதுரையும் இதற்கென்று விதிவிலக்கு. தில்லையில இருக்கிறவங்கல்ல பலர் அந்த பால் அபிஷேகம் பார்க்கணும், இப்போ பால் நவீனியம் பார்க்கணுயா அப்படின்னு வர்றவங்க ஒரு குழு குழு, ரெண்டாம் காலம் பார்க்கணும்னு வர்றவங்க ஒரு குழு, அது மத்தியான நண்பகல் உச்சிக்காலம் பார்க்குற ஒரு குழு, சாயரட்சிக்கு ஒரு குழு, ரெண்டாம் காலம் எட்டு மணிக்கு எட்டரை மணிக்கு வேணும் சாத்தியா அரிசி அமைச்சு பள்ளி அறைக்கு போகிறது, அதில் நீங்கள் உள்ளூர் பெருமக்களே நிரம்ப இருப்பாங்க. அதே போல் மதுரை, இப்போ எங்கள் திருப்பனந்தாலே வேற ஒன்றும் வேற இந்திரனே சாலும் கறி, திருப்பனந்தாலே சாலும் கறி சரிங்களா, சாயரட்சியில் கொஞ்சம் அதிகமாக இருப்பாங்க, ரெண்டாம் காலத்துலலாம் அதிகமாக இருக்காது, அர்த்தயாமத்தில் அவரும் அவரும் தான் இருப்பாங்க. யான் தனக்கண்பின்றி யானும் தானும் அறிவோகம் அவ்வளோதான் இருக்கும். அதே போல் காலையில் உச்சி காலத்தில் இது விடியற் காலத்தில் கொஞ்சம் சில பேர் இருப்பாங்க, ரெண்டாம் காலம் அவங்க அலுவலகத்துக்கு போயிடுவான் அவங்களும் சமையல் பண்ணிகிட்டு இருக்காங்களா, ரெண்டாம் காலம் ரெண்டாம் காலம் தான், உச்சி காலம் உச்சி காலம் தான் வச்சுக்கேன் அப்படித்தான் இருக்கு. யாராவது என்றாவது ஒரு நாள் திரு தலையாத்திரை வந்து இப்போ ஆற்காடில் இருக்கும், நீங்கள் மாதிரி சேர்க்கிறா வந்தீங்கன்னா இன்றைக்கி என்ன சார் ஒரு பெரிய இது இருக்கா, எங்கேயோ ஆற்காடுங்களாம் பன்னீர் திருமண மன்றங்களாம் சேர்க்கிறார் விடங்களாம் வந்திருக்காங்க, ஒரே கூட்டமாக போகுதுங்க இந்த வெம்புவோம், அப்படியாவது அவங்களோட சேர்ந்தால் வருவானா வரமாட்டேன். அதனால் பொங்கி அதனால் என்னன்னு கேட்டால், நீங்கள் காலையில் பால் விஷயம் பாருங்கள், அந்த சிவலிங்க திருமணிக்கு பால் அவர் பாட்டு ஊற்றிட்டே இருப்பார், ஏன்னா அவர் அவர்களும் கொண்டாந்து கொண்டாந்து கொடுத்துருப்பாங்க. பொங்கிய தெருவில் அவரவர்களும் கொண்டாந்து நீடும் எல்லாவற்றிலும் உயர்ந்து அந்த அபிஷேகம் அலங்காரம் எல்லாமே பொற்புடை பணிகள் ஏந்தி அழகான அந்த திருப்பணியை செய்து மங்கள தொழில்கள் செய்து நல்வினையாகிய தொழில்களையே செய்து மறைகளால் துதித்து நல்ல அரிய வேதங்களினாலே வழிபாடு செய்து மற்றும் தங்களுக்கு ஏற்ற பண்பில் தகும் பணி தலைமை தலை நின்று அப்படி பிரிச்சுக்குவாங்க. அது ஒரு பெரிய அறிவிப்பாடு. அதான் இன்னைக்கு அந்த கோயில் நீங்கள் உண்மை செய்ய முடியல, எதெல்லாம் சொல்லி பார்த்தாங்க, இது எங்களுக்கே உரிமைன்னு டெல்லியில் உரிமை வாங்கிட்டு வந்துட்டாங்க. அதெல்லாம் என்ன கேட்டீங்கன்னா, அவங்களுக்குள்ளேயே தான் தலைவர் செக்ரட்டரி பொருளாளர் எல்லாம் இருப்பாங்க, அவங்களுக்குள்ளே மாற்றிக்குவாங்களே தவிர ஆனால் நீங்கள் வேறு யாரும் உள்ள விட முடியாது. அதுலேயும் என்ன பண்ணிங்கன்னு கேட்டால், தாங்களே வந்து உள்ள இன்னைக்கு வந்து பூஜை முறை வச்சுக்குவாங்க, இன்னொருவர் வெளியில் அந்த அந்த தொண்டு இந்த சிவலிங்க திருமணிக்கு ஒருத்தர் தங்களுக்குள்ளே பாகுபாடுக்குவாங்களே தவிர அயலார முடியாது. அவங்களுக்குள்ள தங்களின் மரபுக்கேற்ற அவங்களுடைய எல்லைக்கு ஏற்ப அந்த வேலையை தாகும்பாணி தலை இவன் தலை நின்று வைத்தே அங்கனர் கோயில் உள்ளா அகம்படி தொண்டு செய்வார். அகம்படி தொண்டுன்னு பேர், அகம்படினா உள் அதாவது இப்போ கூட மடங்களில் கூட உண்டு, வந்து மேமணியம் உள்மணியம்னு உண்டு. உள்மணியம்னா சாப்பாடு போக்குவரத்து கவனிச்சுட்டு அப்படி இருக்கிறது, வெளிமணியம்னா கிராமம்லாம் போகணும் வரணும் அப்படிலாம் இருக்கு. இவங்க என்ன தெரியும்னா அப்பளம் இருக்கா இது இருக்கா நெய் இருக்கா இது இருக்கா இதை விட சரி, அவர்கள் எப்படி சரி எனக்கு எப்படி நல்லதுல என்னப்பா நீங்கள் உழுது வச்சு எவ்வளோ நேரம் உழுது வச்சு என்ன பண்ணுச்சு என்ன நடவடிக்கைங்களா என்ன செய்யுது நிர்வாகம் தானே என்ன பண்ணி கொடுக்கணும். அது மாதிரி இங்கே ஆகம்பாடி தொண்டு செய்வார், உள்ள நடராஜ பெருமான் இருக்கிற இடத்த சுற்றுச்சூழலையே இருந்து அங்கேயே தொண்டு செய்வாராம். அகம்படி சீக்கிய செலுதுனர் அகம்படினா உள்ளிருந்து தொண்டுன்னு அர்த்தம், ஆகம்படிந்து தொண்டு செய்வார். இந்த மனசை அப்படியே திருவடியில் பதிச்சு சொல்லுவார் செய்யணும் என்பது கருதி. அதனால அகம்பாடி தொண்டு செய்வார் வறுமுறை ஏறி முன் ஏறி மூன்று ஓம்பி மண்ணுயிர் அருளால் மல்க, வறுமுறை ஏறி மூன்று ஓம்பி ஆகவனியம் காரகபத்தியம் தட்சிணாச்சினியம் சொல்லி சொல்றமே அந்த எரியை விடாமல் ஓம்பு வாழலாம். அது எதனால சொன்னார் அப்படின்னா, சரி

யார் சொல்லிட்டா? ஞானசம்பந்தருடைய வாக்கு. கற்றாங்கு எரியோம்பி கலியை வாராமிய செற்றார் அவர் வாழ்த்தில்லை சிற்றம்பலம் என்று அவரே சொல்லிட்டார். அதனால வறு முறை எரி மூன்று ஓம்பி, அந்த மூவிதமான எரியும் ஓம்பி மண்ணுயிர் அருளால் மல்க, இந்த உலகத்தில் இருக்க உயிரெல்லாம் அருள் தர. அதான் அந்த வழிபாடு. நீங்க அதெல்லாம் பிரிச்சு வச்சோம் சரி. இப்ப கோவில் செய்கிற வழிபாடு எதன் பொறுத்து, அவரவர்களும் இல்லத்தில் செய்கிற வழிபாடு எதன் பொறுத்து, அது ரெண்டா பிரிச்சோம். என்ன பிரிச்சோம்? ஆத்மார்த்தம் பரார்த்தம் என்று வட சொல்ல சொல்லிவிட்டோம். இவங்க வீட்டுல செய்யறது தன்னுடைய ஆன்மா கரையேற, தன்னுடைய குடும்பம் கரையேற. கோவில் நடக்கிற வழிபாடுகள் எல்லாம் இந்த எல்லா உயிரினும் கரையேற, பரார்த்த பூஜை. அதனாலதான் நித்திய வழிபாட்டுல தன்னுடைய சொந்த நிலை வழிபாடு இருக்கணும், திருக்கோயில் வழிபாடு சொல்லணும். அப்ப எல்லா உயிரிலும் நல்ல. அதுதான் சொன்னார், முன்னவனார் கோயில் பூசைகள் முட்டிடில் மன்னர்க்கு தீங்குல வாரி வழங்குன்றும் திருமூலர். கோவில்ல வழிபாடு சரியா நடக்கவில்லை என்று சொன்னால், நீங்க அதை பற்றி கவனிக்கவில்லை என்று சொன்ன, வேண்டியதெல்லாம் கொடுக்கல அப்படின்னு சொன்ன, யாருக்கு தீங்குன்னு? எங்க சமயமே சாராத அரசு டாம் டாம் பண்ணிட்டு இருக்கானே, இவன் ஒழிஞ்சு போடுவான் அல்லவா? மன்னர்க்கு தீங்குல. அது மட்டும் இல்லப்பா, வாரி வழங்குன்றும்னர். போட்ட நெல் வராது, நெசவு கூட்ட துணி சரி வராது, பிசினஸ் சரியா ஓடாது, நாட்டினுடைய பலமும் குன்றும். முன்னவனார் கோயில் பூசைகள் முற்றலில் மன்னர்க்கு தீங்குல வாரி வழங்குன்றும். இதை முன்மொழிந்த பெருமான் அவர் தான், திருமூலர் தான். அதனால இங்கே என்ன சொல்கிறார், இந்த உயிர்கள் மண்

அறச்சிந்தனையோடு செய்யணும் நமக்கு. அதனாலதான் நம்முடைய நூல்கள் எல்லாமே வற்புறுத்தின. நம்முடைய பண்பாடு அதோடு வழிபாடு சேர்ந்தாதான் சரியா வருமே தவிர, பண்பாடற்ற வழிபாடு பெருமாள் நம்முடைய ஏமாத்தவே முடியும். பண்பாடே இல்லை ஆனா வழிபாடு மட்டும் செஞ்சுட்டோம்னா அரை மணி நேரம் அதெல்லாம் ஒண்ணு நடக்காது. எங்க சொன்னாரு, பொக்கமிக்கவர் பூவும் நீரும் கண்டு நக்கு நிற்பன். இங்க உள்ள டன் டன்னா அழுக்காறு ஒன்றரை டன் பொய்ய பொய் மெய் இதெல்லாம் வச்சுக்கிட்டு பெருமான் அப்படியே நாங்கள் வந்து 1008 மலர் எடுத்து வழிபட்ட அவன் சிரிப்பான். சிரிப்பன்னர் பொக்கமிக்கவர் பூவும் நீரும் கண்டு நக்கு நிற்பன் அவரதமை நாணியர். எதுக்கு சார் சாமி சிரிக்கிறார்? அவர் எப்பவுமே சிரிச்சுட்டு இருப்பார்மா. இல்லடா அவரதமை நாணியேன்னர். யார இந்த முண்டம் பூஜை பண்ணதே இதை பார்த்து ஏண்டா இப்படி ஏமாத்துறீங்க அப்படின்னு சொல்லுவாராம். அப்பர் சாமி மாதிரி நெக்கு நெக்கு நினைப்பவர் நெஞ்சுலே புக்கு நிற்பன் பொன்னார் சரி அவங்க உள்ளத்தில் அங்கே இருந்துரும் என்றெல்லாம் சொன்னார். அதான் பண்பாடு ஒரு புறமும் அதன் தலை சிகரமாக இறை வழிபாடு ஒரு புறமாக இருக்கணும் என்று சொன்னார். எல்லாம் சொன்னாங்க. சித்தாந்தத்தில் ஒரு சித்தியார ஒரு பாட்டை அருமையாக சொன்னார். அதில் 14 சாத்திரத்தில் இந்த ஒரு சாத்திரம் தான் இந்த பண்பாடு பற்றி சொன்னது. அதனால்தான் இந்த 14 சாத்திரங்களில் சிற்சில நூறுல சிற்சில தனித்தன்மைகள் இருக்கின்றன. அதில் சித்தியார் என்ன சுவாமி பண்பு வேணும்னர் ஒரு பட்டியலே போட்டார். ஒழுக்க

0: வாய்மை அழுக்கிலா துறவு அறிவோடு அச்சித்தல் ஆதி இழுக்கிலா அறங்களானால் இறங்குவான் பணியறங்கள். இப்படிப்பட்ட நற்குணத்தோடு நீ வழிபாடு செய்தால் பெருமான் அருள் செய்வார். ஆகவே தருமமே பொருளா கொண்டு, அதனால அந்த அவர்களுக்கெல்லாம் எதுன்னு கேட்டா தருமம் தான், அந்த அறந்தான் அவர்களுக்கு அடிப்படைத்தளம். தத்துவ நெறிய செல்லும் ஆறு மறை நான்கினோடு ஆறு அங்கமும் பயின்று வல்லாரும். தத்துவ நெறிய செல்லும், தத்துவம்னா உயிர் எது, ஆண்டவன் யார், ஏன் அடையவனும், நாமார், என் உள்ளமார், ஞானங்களார், என்னை ஆரறிவார் என்ற தத்துவம். திருவாசகம் தத்துவம் என்பதற்கு போட்டோம்னா திருவாசகத்தை போட்டுடலாம். நானா, என் உள்ளமார், ஞானங்களார், என்னை ஆரறிவார், வானோர் பிரான் என்னை ஆண்டிலனி. நான் எங்க சார், எங்க பெருமான் திருப்பெருந்துறையில மட்டும் கொஞ்சம் அப்படி அப்படி காட்சி கொடுக்கலன்னா, நான் எத்தனையோ நாய் நெறி இல்லையா, அதுல ஒரு ஆள் நான் போடான்னு. அதனால அந்த மாதிரி தத்துவ நெறியில் செல்லும் ஆறு மறை நான்கினோடு, நான்கு வேதம் ஆறு அங்கமும், அந்த வேதத்தை உணர்வதற்கு அங்கமாக இருக்கிற ஆறு உறுப்புகள், இவற்றை எல்லாம் பயின்று வல்லார். திருநடம் புரிவார்க்கு ஆளாம் திருவினால் சிறந்த சிறந்த நீரார். திருநடம் புரிவார்க்கு ஆளாம் திருநர், ஆள்னா அடிமை, அந்த பெருமானுடைய அடிமையாகவே இருந்து வேலை செய்வார்களாம், பணி செய்வார்களாம், அப்படி இருப்பார்கள். மறுவிலா மரபின் வந்து, மறுவிலா மரபின் வந்து, நல்ல மரபில் தோன்றுவது இருக்கிறதே அது நல்லது. நல்ல மரபுங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, தாய் வழி தந்தை வழி இரண்டும் ரொம்ப தூய்மையாக இருக்கிறது, அதான் அந்த அருமறைங்கிறது. அந்த திருமுருகாட்டு படையிலே ரொம்ப அற்புதமாக சொன்னார். இருமூந்தெய்தியல்வினின் வளாது இருவர் சுட்டிய பல்வேறு தொல்குடி அருணான்கிரட்டி இளமை நல்யாண்டு ஆறினில் கழுத்திய அறம் நவில் கொள்கை. என்ன இருவர் சுற்றிய பல்வேறு தொழிலினர், இருவர்ங்கிறது தாய் தந்தை, தாய் வழியும் சரி தந்தை வழியும் சரி, ஒரு மாசு மறு சொல்ல முடியாது சார். மறுவிலா மரபில் வந்து மாறிலா ஒடுக்கம் பூண்டார் அருமை. மர சரி பிறந்தது அப்படி பிறந்திருக்கலாம், இவன் என்ன ஆச்சுன்னர், இது என்ன சாயந்தரம் அஞ்சு மணி ஆச்சுன்னா அங்க போடுவோம் சார், இடங்கள்ல இருக்கிறாங்க, ஒன்பது மணிக்கு அர்த்தஜாமம்னா எட்டரைக்கே அடிச்சுட்டு நீயே போடுது, வேறமில்ல தாகம் அதுக்காக போகுது. ஆமாமா தாகத்துக்கு கேளாதனவெல்லாம் கேட்கிறோம், கேளாதனவெல்லாம் கேட்கிறோம். ஏதா பூஜை பண்ணிட்டு எத்தனைக்கு மணி அடிச்சுட்டு அங்க போகுதா, இல்லை வாங்கி வச்சிருக்கு பாரியன் சர்க்கு சரக்கு.
1: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
2: இன்றைய சைவ சித்தாந்த ஞான சாத்திர சிந்தனையாகிய திருவருட்பயன் சிந்தனையை தொடர்ந்து செய்வதற்கு குருவருள் பாடித்துள்ளது. திருக்கயிலாய் விரம்பரை சந்தானக்குறவர் ஸ்ரீ உமாபதி சிவாச்சாரிய சுவாமிகள் அருளி செய்துள்ள சித்தாந்த அட்டகம் என்று சொல்லக்கூடிய 8 மெய்கண்ட சாத்திரங்களுள்ளே இந்த திருவருட்பயன் என்ற சாத்திரமானது குறள் வெண்பாவிலே அமைந்து சித்தாந்த கருத்துக்களை புதிய கோணத்திலே மிக நயமாக எடுத்துரைக்கின்ற பாங்குடன் மிளுகின்றது. அந்த வகையிலே இந்நூலின் முதல் 3 அதிகாரங்களை திருவருளும் குருவருளும் துணை கொண்டு சிந்தித்துள்ளோம். முதல் 3 அதிகாரங்களாவன சைவ சித்தாந்தத்துள் கூறப்படுகின்ற முப்பொருள்களாகிய பதி, பசு, பாசம் இவற்றை முறையே விளக்குவன. ஆகையினாலே முதல் அதிகாரம் பதிமுது நிலை என்ற பெயரை தாங்கியுள்ளது. இது பதியினுடைய மேன்மையான இயல்புகளையெல்லாம் நன்கு எடுத்துரைத்து அந்த பதியினை வழிபட வேண்டும் என்ற உபதேசத்துடன் அமைந்துள்ளது. 2 அதிகாரமாகிய உயிரவை நிலை பசுவை பற்றியது. பசுக்களாகிய உயிர்களின் இயல்புகளை விளக்கிச் சொன்னது. மூன்றாவது அதிகாரம் இருள்மன நிலை என்ற பெயர் தாங்கி சிறப்பாக ஆணவ மனத்தை பற்றியும் இனம்பற்றி கண்மமாயைகளையும் விளக்கிச் சொன்ன அதிகாரமாக அந்த மூன்றாம் அதிகாரம் திகழ்கின்றது. இவ்வாறு சைவ சித்தாந்தத்தை கற்கப் போகும் மாணாக்கர்கள் சித்தாந்தத்தில் கூறப்படுகின்ற மூன்று பொருள்களாகிய பதி, பசு, பாசம் இவற்றிலே தெளிவு பெறும் பொருட்டு முப்பொருள்களையும் விளக்கி கூறிய ஆசிரியர் இனி நான்காம் அதிகாரத்திலே அருளது நிலை என்ற தலைப்பிலே அந்த பதியை விட்டு என்றும் நீங்காமல் எவ்வாறு தீயை விட்டு சூடு நீங்காமல் உள்ளதோ அதுபோல பதியை விட்டு நீங்காமல் அபிண்ணமாக பதியோடே இருக்கின்ற திருவருட்சக்தியை பற்றி விளக்கிச் சொல்கின்ற முறையிலே அருளது நிலை என்ற பெயரோடு நான்காம் அதிகாரம் அமைந்துள்ளது. இந்த அருளை பற்றி முதல் அதிகாரத்திலே அந்த பதிமூது நிலை அதிகாரத்திலே சொல்லியிருக்கின்றார் ஆசிரியர். இரண்டாவது குரட்பா பதிமூது நிலை அதிகாரத்திலே இரண்டாவது குரட்பாவிலே குறிப்பிட்டார். முதல் குரட்பாவிலே பதியினுடைய மேன்மையான குணங்களை எல்லாம் தொகுத்து அருளிய ஆசிரியர் இரண்டாம் அதிகாரத்திலே பதியினுடைய மிகச்சிறந்த குணமாகிய பேரருள் உடைமையினை தனியே எடுத்து கூறினார். பேரருள் உடைமைதான் எம்பெருமானுடைய குணங்களில் எல்லாம் மிகச்சிறந்த குணம். எம்பெருமானுக்கும் நமக்கும் தொடர்பை ஏற்படுத்துகின்ற குணம் அவனுடைய என் குணங்களுள்ளே பேரறிவு பேரருள் உடைமை என்பதுதான். ஏனென்றால் முற்றும் உணர்தல் இதனை சர்வஞ்ஞத்துவம் என்பார்கள். வரம்பில் ஆற்றல் உடைமை அனந்த சக்தி என்பார்கள். இப்படி முற்றும் உணர்தல் வரம்பில் ஆற்றல் உடைமை இயல்பாகவே பாசங்களில் நீங்கி இருத்தல் போன்ற சிறந்த குணங்கள் எல்லாம் எம்பெருமானுக்கு இருந்தாலும் இந்த பேரருள் உடைமை என்ற குணம் எப்படிப்பட்டது என்றால் இது மிகச்சிறந்த குணம் என்று ஏன் சொல்லப்படுகின்றது என்றால் அந்த சிறந்த குணங்களை எல்லாம் அந்த பதிக்குரிய சிறந்த குணங்களை எல்லாம் பசுக்களாகிய நாமும் பெரும் பொருட்டு எம்பெருமான் கொண்டிருக்கின்ற குணம் ஆகையினாலே இந்த பேரருள் உடைமை என்ற குணத்திற்கு தனிச்சிறப்பு. அப்ப முதற் குரட்பாவிலே பதி இத்தனை மேன்மை குணங்களோடு இருக்கின்றான் என்பது மட்டுமல்ல அத்தனை மேன்மை குணங்களையும் நமக்கும் வழங்க வேண்டும் என்ற கருணையோடு அவன் இருக்கின்றான். தான் மேன்மையாக இருக்க வேண்டும், தன்னை பலரும் பார்த்து மதிக்க வேண்டும், துதிக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தில் மட்டும் பதி இருக்கவில்லை. தன்னுடைய மேன்மையான குணங்களை எல்லாம் உயிர்களுக்கும் வழங்க வேண்டும் என்ற கருணையோடு அவன் இருக்கின்றான். தான் அங்கு ரொம்ப சிறப்பு. ஆகையினாலே வள்ளுவர் அருமையாக சொல்வார், ஊருணி நீர் நிறைந்தற்றே உலகவாம் பேரறி வாழன் திரு என்று சொல்வார். அதான் ஒரு சிறந்த மனிதனிடம் செல்வம் இருந்தால் அது ஊர்நீர நீர் நிறைஞ்ச மாதிரி. அவரவர் வீட்டு கிணற்றில் நீர் நிறைந்தால் அது அவரவர் வீட்டுக்கு தான் பயன். ஊர்நீர நீர் நிறைஞ்சிருந்தா அது ஊருக்கெல்லாம் பயன் சொன்னார். அந்த மாதிரி செல்வம் வந்து சிறந்தவர்களிடம் இருந்தால் அது பல மக்களுக்கும் பயன்படும் என்று சொல்வார். அதுபோல இந்த முற்றறிவு உடைமை, வரம்பில் ஆற்றல் உடைமை போன்ற இந்த பெருங்குணங்கள் எல்லாம் சிவபெருமானிடம் அமைந்திருப்பதனாலே, எப்படிப்பட்ட சிவபெருமானிடம், பேர் அருள் உடைய சிவபெருமானிடம் அமைந்திருப்பதனாலே தன்னுடைய பெருங்குணங்களை எல்லாம் உயிர்கள் அனைத்தும் பெற வேண்டும் என்று அவன் கருதுகின்றான். எதையுமே வேண்ட தெரியாத இந்த உயிர்களுக்கும் அவன் வழிய வந்து அருள் புரிந்து பிறவியை கொடுத்து இந்த முப்பொருள் உண்மைகளை எல்லாம் படிமுறையிலே உணர்த்தி வருகின்றான். எவ்வளவு பெரும் கருணை! அதான், அதாவது கருணை வந்து கிடைத்துக் கொண்டே இருக்கும்போது அதன் அருமைப்பாட்டினை உணராமல் விட்டுவிடுகின்றன உயிர்கள். உதாரணமாக எடுத்துக்கொள்வோம், எப்பவும் தண்ணீர் கிடைத்துக் கொண்டே இருக்கின்றது. இக்காலத்திற்கு ஏற்ற ஒரு உதாரணத்தை எடுத்துக்கொள்வோம் எனால் எப்போதும் தண்ணீர் கிடைத்துக் கொண்டே இருக்கும்போது தண்ணீருடைய அருமைப்பாடு தெரிவதில்லை. அதை வீணடிப்பது இது போன்ற செயல்களிலே மக்கள் ஈடுபடுவதை காண்கின்றோம். ஆனால் தண்ணீர் தட்டுப்பாடு என்று வரும்பொழுதுதான், அப்ப தண்ணீர் கிடைத்ததெல்லாம் கடவுள் நமக்கு மேல எவ்வளவு கருணையோடு இந்த அடிப்படை வசதிகளை எல்லாம் நமக்கு அருளி செய்திருக்கின்றார் என்று இல்லை என்று சொல்லும் போதல்லவா அதனுடைய அருமைப்பாடு தெரிகிறது. அந்த மாதிரி மனித பிறவின்னு ஒன்னு கொடுத்தும் அது எவ்வளவு பெரிய கருணை. எம்பெருமான் நமக்கு கருணையோடு இந்த மனித பிறவியை முன்னாடி என்னென்ன வினை செய்தோம் நமக்கு என்ன தெரியும், ஒன்னும் தெரியாது. ஒரு பிறவி நான் வினை கிடாதனையா கிடைச்சது. என்ன வினை செஞ்சு நமக்கு தெரியுமா தெரியாது. அந்த வினைகளை எல்லாம் எம்பெருமான் தம்முடைய திருவுள்ளத்திலே குறித்துக் கொண்டு அதை மறவாமல் உரிய காலத்தை கூட்டி அது அதற்கு ஏற்ற பிறவிகளை எல்லாம் அவர் கொடுக்கின்றார் என்று சொன்னால், அது கருணையினாலே கிடைத்த பிறவியினை நாம் எப்படி பயன்கொள்ள வேண்டும், எவ்வளவு முறையாக பயன்படுத்த வேண்டும் என்றெல்லாம் அதெல்லாம் இது போன்ற சிந்தனைகள்லாம் இந்த நூல்களை சிந்திக்கும் பொழுதுதான் நமக்கு தோன்றும். உலகியலிலே வந்து அப்படியே போகின்ற போக்கிலே போய்கொண்டிருக்கத்தான் சொல்லும். இது போன்ற நூல்களுடைய சிறப்பு அதுதான். அப்ப அந்த முதல் அதிகாரத்திலே சொன்னாரே, இரண்டாவது குரட்பாவிலே, தன்னிலமை மண்ணுயிர்கள் சார தருஞ்சக்தி பின்னமிலான் எங்கள் பிரான் என்று சொன்னார்களே. எப்படிப்பட்ட சக்தியோடு சிவபெருமான் நீங்காமல் இருக்கின்றான் என்று சொன்னால், சிவவாழ்வாம் அந்த பேரியல்வினை அந்த சிவமாம் தன்மை பெருவாழ்வு என்று சொல்வார்களே, அந்த சிவமாம் தன்மை பெருவாழ்வினை உயிர்களுக்கு வழங்க வேண்டும் என்ற எண்ணம், உயிர்கள் சிவமாம் தன்மை பெற வேண்டும் என்ற எண்ணம் இருக்கின்றதே, அந்த எண்ணம் தான் அருட்சக்தி. அந்த எண்ணம் அந்த சங்கல்பம் தான் அருட்சக்தி. அந்த எண்ணத்தை விட்டு எப்போதும் நீங்காமல் இருக்கின்றான் சிவபெருமான். எப்பவுமே வந்து எல்லா உயிர்களையும் ஆட்கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்திலே இருக்கின்றான். அந்த எண்ணத்தை விட்டு ஒருபோதும் நீங்குவதில்லை. அந்த கருதுதல் அந்த சங்கல்பம் தான் அதுதான் திரு அருள் என்பது. அந்த அருளை பற்றி மிக விளக்கமாக சொல்கின்றார் இந்த நான்காம் அதிகாரத்திலே. அந்த அருளை பற்றி தான் இந்த நான்காம் அதிகாரத்திலே விளக்கமாக அருள்கின்றார். அப்ப அந்த குரட்பாவிலே நமக்கு அருளுடைய பெருமை நமக்கு புலப்படுகின்றது. அருள் என்பது எப்படிப்பட்டது? நமக்கு சிவமாம் தன்மையை வழங்க வேண்டும் என்ற கருணையைத்தான் திருவருள் என்று சொல்கின்றோம். சிவமாம் தன்மை பெருவாழ்வு என்பது எப்படிப்பட்டது? எப்படிப்பட்ட வாழ்க்கை நமக்கு இந்த உலகத்தில் கிடைச்சாலும் அதற்கும் மேலான நிலை என்று ஒரு நிலை இருக்கத்தான் செய்யும். எந்த நிலை அடைஞ்சாலும் சரி, எவ்வளவு சிறந்த வேலையை ஒருவர் பெற்றாலும் சரி, அதில் பெரிய பெரிய பதவிகள் அடைந்தாலும் சரி, அவருக்கும் மேல அதிகாரமானதுக்கு இன்னொருத்தர் இருந்துட்டு தான் இருப்பார். உலகியல் அது. ஆனால் அருளே வேண்டும் போகின்றார்களே ஞானிகள், அருளாளர்கள், ஆன்மீக சான்றோர்கள், அவர்களுக்கு கடவுள் மட்டும்தான் அவர்கள் வந்து அடிமை. வேற யாருக்கும் அவர்கள், மற்றவர்களுக்கு அவர்கள் தலைவர்களாகத்தான் இருப்பார். அதான் அருளை பெற்றதனால் உள்ள பொருளை விட்டு அருளை பற்றியவர்கள் அடைகின்ற பெருமை அதுதான். ஆகையினாலே அப்படிப்பட்ட செல்வம் அருட்செல்வம். அது சிவமான் தன்மை பேற்றை வழங்கிவிட்டால் மற்ற பேர்களுக்கும் இந்த சிவமான் தன்மை பேற்றுக்கும் என்ன வேறுபாடு என்று சொன்னால், மற்ற ஒரு பேர் வந்ததுன்னா இருப்பதையெல்லாம் விட்டுற முடியாது. அம்மா, ஏன் எனக்கு ஒரு சிறப்பு கிடைச்சிருக்கு, அதுக்காக என்ட இருக்கிறதெல்லாம் நான் விட முடியுமா அப்படின்னு தான் கேட்பான். இருக்கிறதுலாம் ஒரு வேணும், அது போக எனக்கு இது ஒரு சிறப்பு. சிவமான் தன்மை அப்படி இல்லை, அது கிடைத்து விட்டால் வேறு எதுவும் தேவையில்லை. அந்த ஒரு பேரே போதும், அதற்கு மேலான பேரும் கிடையாது. அப்படிப்பட்டதொரு பேரு இந்த சிவமாம் தன்மை பேரு. ஆகையினாலே தாய்மான் அடிகள் அருமையாக சொல்வார், பேரனைத்தும் அணுவெனவே உதரித்தல்ல பேரின்பமாக வந்த பெருக்கே என்பார். நீ பேரின்ப பெருக்காக வந்தாய், அந்த சிவ பெருக்கிலே நான் கலந்து விட்டதனாலே எனக்கு நான் அதற்கு முன்பு பெற்றிருந்த பெயர்கள் எல்லாம் அணுவாக கருதி விட்டுவிடத்தக்க அளவிலே போய்விட்டன. ஆகவே அப்படிப்பட்ட முடிவான பேரு ஒன்று உள்ளது என்றால் சிவப்பேரு தான். அந்த சிவப்பேற்றை அருள்வதுதான் இந்த திருவருள். சிவப்பேரு தான் முடிவானது, மிகச்சிறந்தது என்பதை நாம் உடன்பட்டால் இன்னொன்றையும் நாம் உடன்பட்டே ஆக வேண்டும். என்னவென்றால், அந்த முடிவான தன்னிகரற்ற சிவப்பேற்றினை திருவருளால் தான் நாம் பெற முடியும். மற்றபடி அங்க நம்முடைய செயலுக்கு அங்கு ஒன்று திருவருளால் தான் நாம் அந்த முடிவான பேச்சினை பெற முடியும். ஆகவே மிகச்சிறந்த பேச்சினை அருளக்கூடிய சிவபிரானுக்கும் நமக்கும் சம்பந்தத்தை தரக்கூடிய திருவருளை பற்றி இந்த நான்காம் அதிகாரத்திலே சொல்கின்றார்கள் என்றால் இது எவ்வளவு தலைசிறந்த அதிகாரம். மீண்டும் மீண்டும் நாம் இந்த நூலை கற்ற பிறகு கூட நாம் தனிமையிலே இந்த கருத்துக்களை எல்லாம் சிந்திக்கத்தக்க வகையிலே அமைந்துள்ள அதிகாரம். எப்பவும் திருவருள் சிந்தனையிலே நாம இருக்கணும்னா அப்ப திருவருடைய அந்த பெருமையெல்லாம் நாம தெரிந்து கொள்ள வேண்டும். எல்லாரும் சொல்கின்றார், சான்றோர்கள் ஆன்றோர்கள் அருளாளர்கள் எல்லாரும் சொல்வது என்னவென்றால் சிவசிந்தனை வேண்டும். ஆனால் அது எளிதாக உள்ளதா? மிக அரிதாக உள்ளது. அப்ப எவ்வாறு அந்த சிவசிந்தனையை கொள்வது என்றால், உலகத்து பொருள்களை ஏன் நினைக்கின்றோம்? அந்த உலகத்து பொருளோடு நம்ம பழகி இருக்கின்றோம், அதனால் அந்த உலகத்து பொருள்களை பற்றி நமக்கு சிந்திக்க முடிகின்றது. அப்ப அருளோடு பழக வேண்டும், சிவத்தோடு பழக வேண்டும் என்றால் அது நூல் மூலமாகத்தான் தொடங்க வேண்டும். நூல் நமக்கு அருளையோ சிவத்தையோ நேரடியாக காட்டிவிடவில்லை. ஆனால் நூலின் துணை கூட இல்லாவிட்டால் நாம அருள் சிவம்னு வார்த்தையை தான் சொல்லிட்டு இருக்க முடியும் ஒழிய அதை பற்றிய எந்த ஒரு தெளிவும் நமக்கு கிடைக்காது. எனவே நூலே முடிவான பயனை தராவிட்டாலும் நூல்களை வாயிலாக கொண்டுதான் ஒருவன் சிவசிந்தனையை தொடங்க முடியும். நூல் அறிவுதான் ஒருவனை சிவசிந்தனையை நோக்கி படிப்படியாக வளர்த்து சிவத்தையே அவனுக்கு காட்டும். அருளினால் ஆகமத்தை அறியலாம் என்று சிவஞான சித்தியார் இக்கருத்தை கூறியது. எனவே இந்த அருளது நிலை மிக இன்றியமையாத அதிகாரம். எனவே அதனுடைய முதல் குரட்பாவிலே தொடங்குகின்ற போன அதிகாரத்தையும் இந்த அதிகாரத்தையும் நாம் ஒப்பு நோக்கினால், போன அதிகாரம் இருள்மல நிலை, ஆணவமலத்தினுடைய ஆதிக்கம் நன்கு விளக்கப்பட்டது. அப்போ நமக்கெல்லாம் இந்த ஆணவமலம் எப்போது நம்மை விட்டு நீங்கும், இதிலிருந்து நாம் எப்போது விடுபடுவோ என்ற ஒரு ஆதங்கம் எழுந்திருக்கக்கூடும். எனவே ஆணவமலத்தை விளக்கிய ஆசிரியர் அந்த ஆணவமல ஆற்றலை ஒடுக்கவல்ல திருவருளை பற்றி அதை அடுத்தார்போன இந்த அதிகாரத்திலே கூறுகின்றார். எனவே போன அதிகாரத்துக்கும் இந்த அதிகாரத்துக்கும் தொடர்பு உள்ளது, இந்த தொடர்ச்சி உள்ளது. போன அதிகாரம் இருள்மல நிலை, இந்த அதிகாரம் அந்த இருள்மலத்தை ஒடுக்கவல்ல அருளை விளக்கக்கூடிய அதிகாரம், அருளது நிலை. அதிலே முதல் குரட்பாவிலே ஆசிரியர் அருள்கின்றார், அருளில் பெரியது அகிலத்து இல் வேண்டும் பொருளில் தலையிலது போல் என்று அருள்கின்றார். அதாவது இந்த உலகத்திலே ஒருவருக்கு வேண்டும் பொருளில் தலையிலது, வேண்டும் பொருளில் தலையிலது. அந்த வேண்டும் பொருளில் தலையிலது என்பதை முதலில் பார்ப்போம். அதாவது நமக்கு பல தேவைகள் உள்ளன, உலக வாழ்விலே பல தேவைகள். அந்த தேவைகள் எப்படி அமைந்துள்ளன என்றால், எல்லாம் நமக்கு தேவைதான், பல தேவைகள் இருக்கின்றன. ஆனால் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலே ஒவ்வொன்று நமக்கு இன்றியமையாத தேவையாக உள்ளது. அவசரமாக ஒருவருக்கு ஒரு கருத்தை தெரிவிக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த காலத்தில் அதற்கும் கடிதம்தான். இப்போ தொலைபேசிகள் பெருகிவிட்டன. அப்போது தொலைபேசி நமக்கு மிக இன்றியமையாத தேவை. அந்த நேரத்தில் ஏதாவது லைன் ஃபால்ட் ஆயிருந்தது அப்படின்னா அடா இப்ப பார்த்து போன் இப்படி வேலை செய்யாம போச்சு, லைன் கிடைக்காம போது எவ்வளவு வருந்துகின்றோம் பதறுகின்றோம். ஒரு முக்கியமான செய்தியை ஒருவிடம் தொடர்பு கொண்டு தெரிவிக்க வேண்டும் என்றால் அப்போ நமக்கு போன தவிர அதை விட ஒரு பெரிய தேவை வேறொன்று இருக்க முடியாது. அதே போல ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் ஒருவன் நீர் வேண்டி மிகுந்த வேட்கையோடு மயங்கி விடக்கூடிய நிலையிலே இருக்கின்றான், நீ தண்ணீர் சாகத்திலே இருக்கின்றான் என்றால் அப்போது அவனுக்கு பணம் செயல் பொருள் மற்றதெல்லாம் அப்புறம்தான். அப்ப அவனுக்கு அந்த தண்ணீர் தான் தவிர்க்க முடியாத தேவை. அதுபோல ஒரு நோயாளி போராடி கொண்டிருக்கின்றார், இன்ன மருந்து கொடுத்தாதான் கேட்கும். அந்த சந்தர்ப்பத்தில் அந்த மருந்து தான் அந்த நோயாளிக்கு வேறு எல்லா தேவைகளை விடவும் சிறந்த தேவை. இப்படி மனித வாழ்விலே ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலே ஒவ்வொரு பொருள் மிக மிக தேவையாக உள்ளது. காலையிலே அலுவலகத்துக்கு செல்ல வேண்டும் என்பவர்களுக்கு அப்போது அவர்கள் எந்த பேருந்தை பிடித்து செல்ல வேண்டுமோ அந்த பேருந்து தான் அவசியம் தேவை. அல்லது வேறு வாகனத்தை சென்றாலும் அந்த வாகனம் சரியாக இருக்க வேண்டும், அதுதான் அப்போது அவர்களுக்கு முக்கியமான தேவை. இப்படி ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு காலகட்டத்திலே ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலே ஒவ்வொரு பொருள் இன்றியமையாத தேவையாக இருக்கின்றதல்லவா? ஆனா இது ஒவ்வொரு சந்தர்ப்பத்தில் தான். இப்ப பேருந்த பிடிச்சாரு அலுவலகத்துக்கு போயிட்டார், அல்லது டூ வீலர்ல அலுவலகத்துக்கு போயிட்டார். அலுவலகத்துக்கு போன பிறகு அதுக்கப்புறம் அந்த அத்தனை நம்பர் பேருந்து அவருக்கு வந்து உடனடியா தேவையில்லை. அதுக்கப்புறம் அவர் வந்து மறுநாள் போகும்போது தான் தேவைப்படுது, அந்தந்த நேரத்துக்கு தான் தேவை. ஆனா அந்தந்த நேரத்துக்கு அதாவது தவிர்க்க முடியாத தேவைதான். என்ன சொல்ல வருகின்றார் ஆசிரியர் என்றால், இப்படி உலகியல் பொருள்கள் எல்லாம் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திற்கு அத்தியாவசியமான தேவைகளாக இருக்கின்றன. ஆனால் ஒரு பொருள் உள்ளது, அந்த பொருள் எப்படிப்பட்டது என்றால், எல்லா சந்தர்ப்பத்திலும் நமக்கு அத்தியாவசியமான தேவையாக உள்ளது. உலகத்து பொருளாம் தேவைதான் இல்லைன்னு சொல்லவில்லை, தேவைதான். ஆனால் அந்தந்த சந்தர்ப்பத்திற்கு தேவை. ஆனால் எல்லா சந்தர்ப்பத்திலும் ஒரு பொருளை நாம் வேண்டி நிற்க வேண்டும், ஒரு பொருளை நாம் கருத வேண்டும், சிந்திக்க வேண்டும். அந்த பொருள்தான் அருள் என்று திருவருளை அறிமுகப்படுத்துகின்ற பாங்கினை நாம் எண்ணி பார்க்கிறோம். அதான் குரல் வெண்பாவிலே சொல்லும் பொழுது ஒரு செய்தியை மற்ற பாடல்களில் சொல்வதை விட குரல் வெண்பாவில் சொல்லும் பொழுது, அதுவும் மிகப்பெரிய ஆசிரியர்கள் சொல்லும் பொழுது, அந்த கருத்தினுடைய தன்மை தன்னிகரற்று விளங்குவதை, எப்படி உலகியல் கருத்துக்களை ஞான செய்திகளை இலைமறை காய்மறையாக உலகியல் கருத்துக்களை விரிவாக திருக்குறளிலே எப்படி தனிச்சிறப்போடு பார்த்தோமோ, அதுபோல சித்தாந்த ஞான செய்திகளை தனிச்சிறப்பாக சொல்கின்ற பாங்கினை திருவருள் பயனிலே பார்க்கின்றோம். திருவருளை அறிமுகப்படுத்துகின்ற முறை இருக்கின்றதே மிகச்சிறப்பாக உள்ளது. மற்ற பொருள்கள்லாம் ஒவ்வொரு சந்தர்ப்பத்தில் நமக்கு தேவையாக உள்ளன. ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு பொருள் தேவைப்படும், ஆனா இன்னொரு சந்தர்ப்பத்தில் அது தேவைப்படாது, வேற ஒரு பொருள் தேவைப்படும். ஆனா எல்லா சந்தர்ப்பத்திலுமே நமக்கு அத்தியாவசியமானதாக உள்ளது எதுவென்றால், அதுதான் திருவருள். சிவபெருமானுடைய திருவருள் அப்படிப்பட்டது. எனவே அந்த திருவருளை விட உலகத்திலே நீங்கள் எத்தனையோ சிறந்த பொருள்களை நீங்கள் அடுக்கலாம், ஆனால் எல்லா சந்தர்ப்பத்திலும் நமக்கு வேண்டியது திருவருள் தான். ஆகையினாலே உலகத்து பொருள்கள் எல்லாவற்றோடு நாம் ஒப்பிட்டு பார்த்தாலும் திருவருளை விட சிறந்த பொருள் இந்த அகிலத்திலே இல்லை என்ற உட்கருத்தினை நாம் பெரும்படி செய்கின்றார். அதான் வேண்டும் பொருளில் தலையிலது போல், வேண்டும் பொருள் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலே ஒவ்வொரு பொருளை வேண்டி நிற்கின்றோமே, அந்த சந்தர்ப்பத்தில் தலையிலது போல் அந்த பொருளை விட தலையாய பொருள் வேறு இல்லை அல்லவா. மருந்தை வேண்டி நிற்கும் போது அந்த மருந்தை விட தலையாய பொருள் வேறு இல்லை. உணவை வேண்டி நிற்கும் போது உணவை விட தலையாய பொருள் வேறு இல்லை. இப்படி ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலே நாம் எந்த பொருளை வேண்டி நிற்கின்றோமோ அந்த பொருளில் தலையிலது போல், அந்த பொருளினும் தலையாய பொருள் வேறு இல்லாதது போல, அருளில் பெரியது அகிலத்தில். அதுபோல எல்லா சந்தர்ப்பத்திலும் பார்த்தாலும், எந்த சந்தர்ப்பத்தில் பார்த்தாலும், திருவருளை விட பெரிய பொருள் ஒன்று இந்த உலகத்தில் இல்லை. ஏனென்றால் இது எல்லா சந்தர்ப்பத்திலும் எண்ண வேண்டிய பொருள். எனவே இதன் மூலம் ஆசிரியர் உரைக்கின்ற உபதேச மொழி என்னவென்றால், எனக்கு அப்படிப்பட்ட சூழல், ஆகவே நான் திருவருளை கருதவில்லை, சிவபெருமானுடைய கருணையை நான் எண்ணி பார்க்கவில்லை, என் சூழல் அப்படி, என் சந்தர்ப்பம் அப்படி என்றெல்லாம் அடியேனை போன்றவர்கள் கூறி வந்தால் அதை ஆசிரியர் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏனென்றால் எல்லா சந்தர்ப்பத்திற்கும் உரியது. இன்னும் ஒரு கோணத்திலே எண்ணி பார்க்க வேண்டும், நன்கு சிந்தித்து பார்க்க வேண்டும். அந்த சிந்தனையைத்தான் அடுத்த குறட்பாவிலே சொல்கின்றார். ஏன் இப்படி சொல்கின்றீர்கள், எல்லா சந்தர்ப்பத்திலும் தேவையாக உள்ளது திருவருள், எனவே ஒரு சந்தர்ப்பத்திலே நமக்கு தேவைப்பட்ட பொருள் பொருளை விட மேலான பொருள் இருக்க முடியாது, அப்ப எல்லா சந்தர்ப்பத்திலுமே தேவைப்படுகின்ற அந்த பொருளை விட சிறந்த பொருள் வேறு என்ன இருக்க முடியும் என்று சொன்னீர்களே, அது எவ்வாறு பொருந்தும்? தண்ணீர் வேண்டி நிற்பவனுக்கும் அந்த இடத்துல தண்ணீர் தானே தேவையான பொருளாக இருக்க முடியும், தலையாய பொருளாக இருக்க முடியும். அவனுக்கு திருவருளும் தலையாய பொருளா இருப்பது எப்படி என்று சொல்லும் பொழுது, அப்ப இரண்டாவது குறட்பாவை விளக்குகின்றார். பெருக்க நுகர வினை பேரொழியா எங்கும் அருக்கன் என நிற்கும் அருள் சொற்சுவை, அது ஒரு பக்கம், எதுகை மோனை தொடை நயங்கள் அது ஒரு பக்கம், அவை ஒரு பக்கம் அணிவகுத்து நின்று அழகு செய்கின்றன. அதிலேயே மிகச்சிறப்பான செய்தி, நாம எதை விளக்குவது எதை விடுவது என்று தெரியவில்லை, அவ்வளவு சிறப்பாக அமைந்துள்ளது. பெருக்க நுகர வினை பேரொழியாய் எங்கும் அருக்கன் என நிற்கும் அருள். ஏன் திருவருள் தான் உலகத்து பொருள் எல்லாவற்றினும் திருவருள் தான் மேலானது என்று ஏன் சொல்கின்றோம் தெரியுமா? பெருக்க நுகர வினை, வினை பெருக்க, வினை நுகர என்று கூட்டிக் கொள்ள வேண்டும். வினை பெருக்க, ஒரு பொருள் நமக்கு வேண்டும், தேவையான பொருள் வேணும்னா அந்த பொருளை பெறுவதற்குரிய முயற்சியை நாம செய்ய வேண்டும். முயற்சியை செஞ்சா அந்த பொருளை பெறலாம். பெற்ற பிறகு அந்த பொருளை நுகர்கின்றோம், அதாவது அனுபவிக்கின்றோம். எனவே வினையை பெருக்கவும் அந்த வினைப்பலனை நுகரவும் எது துணை செய்கிறது தெரியுமா? பேரொழியாய் எங்கும் அருக்கன் என நிற்கும் அருள் தான் துணை செய்கின்றது. எங்கும் பேரொழியாக நிற்கின்றது அருள். எப்படின்னா கதிரவன் ஒளி எங்கும் நிறைந்திருப்பது போல, கதிரவன் ஒளி எங்கும் நிறைந்து காட்டுவதனால்தான் நாமெல்லாம் ஒரு செயலை ஈடுபட முடிகிறது, இதையா அது மாதிரி செயலுக்குரிய பலன்களை அனுபவிக்க முடிகின்றது. அதுக்கெல்லாம் கதிரவன் ஒளி இடம் கொடுத்து காட்டி நிற்கின்றான், அதையே நாம் எண்ணி பார்ப்பதில்லை. எல்லாம் நம்மால நடக்கின்றது. அதே மாதிரி தோன்றா துணையாக எங்கும் நிறைந்திருந்து இந்த திருவருள் தான் நமக்கு இன்னது தேவை என்று நமக்கு அறிவிப்பது திருவருள் தான். அந்த தேவையான பொருள் அந்த சந்தர்ப்பத்திலே நமக்கு கிடைக்கின்றது என்றால் அதை கொடுத்து உதவுவதும் திருவருள் தான். திருவருள் கொடுக்காட்டால் அந்த சந்தர்ப்பத்தில் அது கிடைக்காது. அதான் பக்குவ ஆன்மாக்கள் நன்கு சொல்லுவார்கள், எல்லாம் திருவருள் தான். நடக்க வேண்டிய நேரத்தில் அது நடக்குமோ நடக்காதோன்னு ஒரு தயக்கத்திலையும் அச்சத்திலையும் இருக்கும் பொழுது நல்ல முறையில காரியம் நடந்து கைகூடிக்குன்னா எல்லாம் திருவருள் என்று பக்குவ வாழ்க்கையிலே பக்குவப்பட்டவர்கள் சொல்கின்றார்கள் என்றால் அப்போ அந்த சந்தர்ப்பத்தில் அதுதான் முக்கியம். தண்ணீர்னா தண்ணீர், உணவுன்னா உணவு, அதுதான் முக்கியம். பேருந்துன்னா பேருந்து, அதுதான் முக்கியம். ஆனால் அதை நமக்கு அந்த உரிய சந்தர்ப்பத்தில் நமக்கு அதனை கொடுத்து அருள்வது எது? திருவருள் தானே. எனவே ஒவ்வொரு சந்தர்ப்பத்தில் ஒவ்வொரு பொருள் தலையாய பொருளாக இருந்தாலும் அந்த தலையாய பொருளை நமக்கு அந்த தக்க சமயத்தில் கொடுத்தருள்வதும் திருவருள். எனவே எல்லா சந்தர்ப்பத்திலும் ஒருவன் அந்த திருவருளை கருதினால்தான் அவனுக்கு இம்மை வாழ்விலே கிடைக்கக்கூடிய பெயர்களும் கிடைக்கும், மறுமை பயனும் அவனுக்கு கிடைக்கும். இதிலே ஐயமே இல்லை என்று மிக தெளிவாக இந்த இரண்டாவது குரட்பாவின் மூலமாக உணர்த்தினார். கதிரவன் ஒளி காட்டாவிட்டால் உலக காரியங்கள் நடக்குமா? அதுபோல ஆன்மா அறிவிலே திருவருள் தங்கி இருக்காவிட்டால் ஆன்மாக்கள் வினைகளை ஈட்டுவதோ வினைப்பயன்களை நுகர்வதோ எவையுமே நடக்காது என்பதை தெரிவித்தருள்கின்றார். இவ்வாறு பெருக்க நுகர வினை பேரொழியாய் எங்கும் அருக்கன் என நிற்கும் அருள் என்ற இந்த இரண்டாவது குரட்பாவின் மூலம் முதல் குரட்பாவிலே கூறினார்களே அருளைவிட தலையாய பொருள் அகிலத்தின்

0: அது ஆறறிவார்தான் என்று கேட்கின்றார். ஊன் அறியாது என்றும் உடம்பு அறியுமா? ஊன் ஊன் என்பது இரண்டு சுழியின் என்றால் அது வந்து சதையை குறித்து, அது சதையாலான உடம்பை குறிக்கும். மூன்று சுழியின் வரும்பொழுது உணவை குறிக்கும். இரண்டு சுழியின் வந்தது ஊன். ஊன் அறியாது என்றும் உடம்பு என்றுமே அறியாது, அது சடப்பொருள் தான். சரி, உயிர் சித்து பொருள் ஆயிற்றே, அது அறியாதா? உயிர் அறியாது ஒன்றும், உயிர் ஒன்றையும் அறியாதியா? கண் ஒன்றையும் காணாதுன்னு சொல்ற மாதிரிதான். எப்ப காணாது? கதிரவன் ஒளி துணை செய்யாவிட்டால் அல்லது வேறு விளக்கோளி துணை செய்யாவிட்டால் கண் ஒன்றையும் காணாது என்பதுதானே உண்மை. கண்ணுக்கு காணும் தன்மை உள்ளது என்பதும் உண்மைதான். ஆனால் வேறு ஒளி காட்டாவிட்டால் கண் ஒன்றையும் காணாது என்பதும் உண்மைதானே. அதே மாதிரிதான் திருவருள் அறிவிக்காவிட்டால் உயிர் ஒன்றையும் அறியாது. இவை தான் அறியாது ஆறறிவார் தான். எனவே இவற்றை திருவருள் அறிந்து காட்டாமல் யார்தான் அறிய முடியும் என்று அருமையாக கேட்கின்றார். ஊன் அறியாது என்றும் உயிர் அறியாது ஒன்றும் இவை தான் அறியாது ஆறறிவார் தான். எனவே இந்த உலக விடயங்களை எல்லாம் திருவருள் உயிர்களுக்கு அறிவிக்காவிட்டால் யார்தான் அறிய முடியும் என்று அருமையாக விளக்குகின்றார். அடுத்த குரட்பாவிலே மிக அருமையாக சொல்கின்றார், உண்மை இவ்வாறு உள்ளது. எவ்வாறு உள்ளது? உயிர்களுக்கு வேண்டும் பொருள்கள் எல்லாம் தலையாய வேண்டும் பொருள், மிக முக்கியமான வேண்டத்தக்க பொருள் திருவருள் தான். இதுவே உண்மை. எனவே உயிர்களுக்கு உரிய பொருள்கள், வேண்டி பெற வேண்டிய பொருள்கள் எல்லாவற்றிலும் மிகச்சிறந்த பொருள் திருவருளாக உள்ளது. ஆனால் அந்த உயிர்கள் எப்படிப்பட்ட எண்ணத்திலே வாழ்கின்றன? இந்த உயிர்கள் நமக்கு மிக மிக அவசியமானது திருவருள் தான் என்பதை உணர்ந்து அந்த திருவருளையே எண்ணி வாழ்கின்றார்களா உயிர்கள்? மனித பிறவியாகிய அந்த மேலான பிறவி எடுத்த உயிர்களாவது அப்படி வாழ்கின்றார்களா? இந்த உயிர்களின் நிலை எப்படி உள்ளது? அருளின் நிலை இப்படி உள்ளது. ஆனால் அந்த அருளையே வேண்டி நிற்க வேண்டிய உயிர்களின் நிலை எப்படி உள்ளது என்பதை நமக்கு இடித்துரைத்து உணர்த்துகின்றார். எப்படி உள்ளது? பாலாளி மீனாளும் பான்மைத்து அருள் உயிர்கள் மாலாளி ஆளும் மறுத்து. பாலாளி மீனாளும் பான்மைத்து எடுத்துக்காட்டு சொல்லி சொன்ன ஆழி என்பது கடல் என்று இங்கே பொருள்படும். ஆழி என்பது கடல். அறவாளி அந்தனன் தாழ் சேர்ந்தார் கல்லால் பிறவாளி நீந்தல் அரிது என்று தெய்வ புலமை திருவள்ளுவர் பெருமானும் கூறினார். ஆழி என்பது கடலை குறிக்கும். பாலாழி என்று சொல்லும்போது பார்க்கடலை குறிக்கும். கடல் என்று சொன்னாலே அங்கே கடல்வாழ் உயிர்கள் இருக்க வேண்டும், அதுல நமக்கு எந்த ஐயப்பாடும் இல்லை. பார்க்கடலின் மீன் இருக்குமா, சந்துக்கள் இருக்குமா என்றெல்லாம் நமக்கு ஐயங்கள் தோன்றலாம். பார்க்கடல் என்பது என்ன? நாம பார்க்க முடியலையே. நாம பார்க்க முடியுதுன்னா இல்லையே, நாம முடிவு பண்ணிட முடியாது. அதுதான் பதி பசு பாசம் முப்பொருள்களையும் அனுமான அளவைப்படி எவ்வளவு சிறப்பாக
1: ஓம் நம சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.

0: உயிர்த்தனை வீடு சேர்க்கும் சைவ சித்தாந்தம். அன்பு வணக்கம் நண்பர்களே. இறை அருளால் கற்க கசடர அறக்கட்டளையின் முயற்சியில் நம் ஐயா கம்பபாரதி இலங்கை திரு ஜெயராஜ் அவர்கள் அருளும் சைவ சித்தாந்த தொடர் வகுப்புகள். முதல் பாடம் ஞான குருவான திருமணவாசகம் கடந்த தேவர் அருளிய உண்மை விளக்கம். வகுப்பு 7.
1: இங்கே ஆசிரியர் மாணாக்கரை நோக்கி யோகம் நிகழ் புதல்வா என அழைக்கிறார். அம்மாணாக்கர் சரியை கிரியைகளை முற்றச் செய்து யோக நெறியில் நின்று அதன் பயனாக ஞானத்தை பெறுதலில் வேட்கையுற்று இவ்வினாக்களை கேட்கின்றார். ஆகலின் தாம் கூறும் விடைகளை வாங்கிக் கொள்ளும் பக்குவம் அவர்க்கு இருத்தலை நோக்கியே இவ்வாறு அழைக்கின்றார் என்று கொள்ளலாம்.
2: இன்றைக்கு நம்முடைய சமயத்திலே ஏற்பட்டிருக்கிற ஒரு பெருந்தீங்கிலே ஒன்று, சமயத்தை பின்பற்றாதவர்களால் வருகிற தீங்கை விட பெரிய தீங்கு என்னவென்றால், சமயத்தையும் இப்பொழுது என்ன என்ன செய்கிறார்கள், சில பேர் மலிவு விலைக்கு கொடுக்கிறார்கள். அதாவது யார் எவர் என்று தகுதி இல்லாமல் எல்லாருக்கும்

0: எல்லாவற்றையும் உதய செய்து. இப்ப புதிதாக வந்திருக்கிற சமய அமைப்புகள் உங்களுக்கு தெரியும், இந்த வாழ்க வளமுடன் அப்படி இப்படி ஒரு 10 அமைப்பு வைத்திருக்கிறார்கள். யாருக்கு கொடுப்பது என்பது பற்றி, குண்டலினி சக்தி கிளப்புவதை பற்றி வகுப்பெடுக்கிறார்கள், எல்லாருக்குமாக எடுக்கிறார்கள். அப்ப என்ன செய்யறது என்றால், அதை வகுப்பெடுக்கிறவருக்கு அந்த சக்தியினுடைய பவர் புரியவில்லை, அது தாங்கக்கூடியவனுக்கு மட்டும் கொடுக்க வேண்டிய விஷயம். இன்றைக்கு இந்த சித்தாந்திகளுக்கும் வேதாந்திகளுக்கும் இடையிலேயே நான் காணுகிற வித்தியாசம், பகிரங்க எல்லாருக்குமாக இதை கொடுத்தால் ஏதோ அதற்கு ஒரு மதிப்பு வரும் என்று நினைக்கிறார்கள். அப்படி அல்ல, தகுதி உள்ளவனுக்கு கொடுக்க வேண்டும். இன்மையானந்தர் சுவாமிகள் இமயத்திலே போய் தன் குருநாதனிடம் பாடம் கேட்ட பொழுது அவர் இந்த விஷயங்களை சொல்ல சொல்ல அவருக்கு ரொம்ப ஆழமா ஆச்சரியமாக இருந்திருக்கிறது. அவர் ஒரு எல்லையிலே குருநாதனிடம் சொல்லியிருக்கார், இதை உலகம் முழுவதும் நான் சொல்ல விரும்புகிறேன் என்று சொன்ன உடனே அந்த குருநாதர் ஒன்றும் பதில் சொல்லாமல் சிரித்தாராம். அது அதுக்கு என்ன அர்த்தம் என்றால், இவருடைய எண்ணத்திலும் தவறில்லை, ஒரு உயர்ந்ததை எல்லாருக்கும் பகிர வேணும் என்று அவர் என்ன நினைக்கிறார், இது எல்லாருக்கும் பயன்பட போறது இல்லை, தகுதி உள்ளவனுக்கு தான் பயன்பட போகிறது, இவனாக கொண்டுபடி எல்லாரிடமும் கொடுக்க போகிறா என்ற அர்த்தத்திலே அவர் சிரிக்கிறார். இன்றைக்கு அதை அவருடைய சிரிப்பினுடைய அர்த்தத்தை நாங்கள் யதார்த்தமாக உணர்கிறோம். எல்லாரும் ஒரு ஒரு பொய்மையான தத்துவ நிலைக்கு போகிறார், அப்படி போகக்கூடாது என்பதால் தான் இவர் சொல்கிறார், தகுதி பெற்றவர்களுக்கு மட்டும் இதை சொல்ல வேண்டும் என்கிறார்.
1: அடுத்த
0: நாங்கள் இன்னொன்றையும் சொல்லுவோம். வைஷ்ணவத்திலே சொல்கிற பொழுது ராமானுஜருக்கு அவருடைய குருநாதர் ஒரு மந்திரத்தை உபதேசித்து இதை உச்சாரணம் பண்ணி வீடு வேறடையலாம், ஆனால் இதை ஒருவருக்கும் சொல்லிவிடாதே என்று சொன்ன பொழுது ராமானுஜர் அதை ஸ்ரீரங்கம் கோபுரத்திலே ஏறி எல்லாருக்குமாக சொன்னார் என்பதை நாங்கள் ராமானுஜருடைய பெருமைக்கு சொல்லுகிறோம். அப்படியானால் அவர் குரு என்ன, தாழ்ந்தவரா? நான் சொல்வது உங்களுக்கு புரியவர், குரு தாழ்ந்தவர் அல்ல, அவ்வளவு பெரிய இதை உபதேசம் பண்ணவரா? அவர் என்ன, அவருக்கு தெரிகிறது இதை எல்லாருக்கும் சொன்னாலும் பயன்படாது என்று தெரிகிறது. அவரிடம் அன்பில்லை கருணை இல்லை, ராமானுஜருடன் தான் இருந்தது என்று நாம் நினைக்கக்கூடாது. இவருடைய அன்பினுடைய ஆரம்ப நிலை என்றபடியால் இதை எல்லாருக்கும் கொடுத்து எல்லாரையும் முத்தி அடைய வைக்கலாம் என்று நினைக்கிறார். ஆனால் அது சாத்தியமில்லை என்று தெரிந்தபடியால் தான் தகுதி உள்ளவருக்கு அவருடைய குருநாதர் கொடுத்தார். ஆகவே தகுதி இல்லாதவருக்கு இந்த பாடங்களை சொல்லக்கூடாது என்பது நம்முடைய பெரியவர்கள் வகுத்த சட்டம்.
1: அடுத்த பகுதிங்க பாசம் 6-6 தத்துவங்கள். இனி 6-6 தத்துவம் ஏது என்ற முதல் வினாவுக்கு விடை அளிக்கின்றார் ஆசிரியர். அவ்விடைகள் மிகவும் சுருக்கமாகவே உள்ளன. இனி 6-6 தத்துவம் ஏது என்ற முதல் வினாவுக்கு விடை அளிக்கின்றார் ஆசிரியர். அவ்விடைகள் மிகவும் சுருக்கமாகவே உள்ளன. இப்பொழுதே நேராக நாம் செய்யுட்கு சென்றால் பொருளை விளங்கிக் கொள்வதில் சிக்கலும் சிரமமும் ஏற்படும். ஆதலால் முதலில் தத்துவங்களை பற்றி ஓரளவு விரிவாக தெரிந்து கொள்வோம். முன்கூட்டியே தத்துவங்கள் தொடர்பான செய்திகளை தெரிந்து கொண்டால் பின் செய்யுட்களை விளங்கிக் கொள்ளுதல் எளிதாகும்.
0: அதோட அந்த பாட்டுக்கான விளக்கத்தை முடிக்கிறார். இதுல என்னவென்றால், திருக்குறள் படிக்கிற பொழுது தத்துவங்களை ஓரளவு பார்த்திருக்கிறோம் என்றபடியால் நமக்கு இதற்கான ஒரு ஞானம் உண்டு. இதுதான் நான் திரும்ப திரும்ப சொல்றது பாருங்க, திருக்குறள் படித்தாலே போதும், எல்லா அறிவும் திருக்குறளுக்குள்ளாக வந்துவிடும். தத்துவமாகட்டும், உலகியலாகட்டும், அரசியலாகட்டும், காமமாகட்டும், உண்மையிலே திருவள்ளுவரை நினைத்து வியப்படையாமல் இருக்க முடியாது. இவ்வளவு பெரிய நுட்பமான விஷயங்களை எல்லாம் ஒரு 2 குறளுக்கூடாக சொல்லி நிற்கிறார். இப்ப இவர் என்ன சொல்றார் என்றால், முதல் தத்துவ அடிப்படைகளை விளங்கி கொண்டு பிறகு நூலூடாக விளங்குவதுதான் முறை என்று சொல்லிவிட்டு தத்துவங்களை விளங்கப்படுத்த தொடங்க போகிறார். முடிந்த அளவு படிப்போம்.
1: மாயை என்னும் மூலப்பொருள். ஒருவனால் செய்யப்படுகின்ற பொருள் காரிய பொருள் எனப்படும். அவன் பலவாகிய பகுதிகளை இணைத்து சேர்த்து அக்காரிய பொருளை உருவாக்குகிறான். எனவே காரிய பொருளெல்லாம் பகுதிகளை உடையதாக இருக்கும் என்பது தெளிவு. நாம் கையில் அணியும் கடிகாரம், உடம்பில் அணியும் ஆடை, தோளில் அணியும் மாலை, கழுத்தில் அணியும் நகை முதலியவை எல்லாம் பல பகுதிகளை உடைய காரிய பொருள்களே ஆகும். உற்று நோக்கினால் உலகப் பொருள்கள் அனைத்துமே இத்தகைய காரிய பொருள்கள் தாம் என்பது புலனாகும்.
0: காரிய பொருள் என்றால் பலவற்றினுடைய இணைப்பாலே உருவாகிற பொருளை காரிய பொருள் என்று சொல்கிறார்கள்.
1: நாம் வாழ்கின்ற இப்பெரிய நில உலகையே எடுத்துக் கொள்ளுங்கள். மண், நீர், தீ, காற்று, வெளி என்னும் ஐம்பூதங்களாகிய பகுதிகளின் சேர்க்கையால் உருவானதுதானே இவ்வுலகம். எனவே இவ்வுலகமும் ஒரு காரிய பொருளே. முதலாசிரியராக மெய்கண்டார் உலகம் காரிய பொருள் என்பதை பின்வருமாறு உணர்த்துவார். உலகில் எண்ணற்ற பொருள்கள் காணப்படுகின்றன. அவையெல்லாம் உலகின் பகுதிகளாக உள்ளன. அப்பகுதிகள் எல்லாம் சேர்ந்த காரிய பொருள்தான் உலகம். உலகின் பகுதிகளாய் அமைந்த சடப்பொருள்கள் அனைத்தையும் இரண்டு வகையுள் அடக்கிவிடலாம். பல்வேறு பிறவிகளாக காணப்படும் உடம்புகளாகிய சடப்பொருள்கள் என்பன ஒரு வகை. உடம்பு அல்லாத பிற சடப்பொருள்கள் எல்லாம் இரண்டாம் வகை. நிலம், நீர் முதலிய பெரும் பொருள்களும் அவற்றினால் ஆக்கப்படும் சிறு பொருள்களும் ஆகிய எல்லாம் இரண்டாம் வகையில் அடங்கிவிடும். உலகின் பகுதிகளாய் அமைந்த சடப்பொருள்கள் அனைத்தையும் இரண்டு வகையில் அடக்கிவிடலாம். பல்வேறு பிறவிகளாக காணப்படும் உடம்புகளாகிய சடப்பொருள்கள் என்பன ஒரு வகை. உடம்பு அல்லாத பிற சடப்பொருள்கள் எல்லாம் இரண்டாம் வகை.
0: அந்த விஷயம் உங்களுக்கு புரியுதுங்களா? அதாவது இப்போ உயிர் பொருள்களை தாங்கி நிற்கின்றதாகிய உடம்புகள் என்று சொல்லுகிறோம். இப்ப நமக்கு நம்முடைய உடம்பு, நம் ஒரு உயிரை தாங்கி நிற்கிற உடம்பு. அது போல எறும்போ மரமோ எல்லாமே ஒரு உயிரை, ஆன்மாவை தாங்கி நிற்கிறவை எல்லாம் அந்த உடம்பாக இருக்கிற சடப்பொருள் என்று ஒரு பகுதி சடப்பொருளை நினைக்கிறார். இன்னொன்று உயிரை தாங்காத சடப்பொருள். இப்ப மண், கல் இதிலே உயிர் இல்லை, கல்லுக்கு உயிர் இல்லையா என்பது பற்றிய ஒரு சர்ச்சை இருக்கிறது. அதை நாம பிறகு பார்ப்போம். இப்போ ஒரு ஒரு நம்ம கண் நம்முடைய இயல்பிலே தெரியக்கூடிய சில விஷயங்கள் உயிரே இல்லை. அது இயல்பிலேயே அப்படித்தான் இருக்கிறது என்றால் உயிரை தாங்காத சடப்பொருள், உயிரை தாங்குகிற சடப்பொருள் என்று சடப்பொருளை இரு கூறாக பிரித்து காட்டுகிறார்.
1: ஐயா, இதுதான் சேத்தனம் அச்சேதனம் சொல்றாங்க.
0: சேதனம் அச்சேதனம். ஆமா,
1: சரி. நிலம், நீர் முதலிய பெரும் பொருள்களும் அவற்றினால் ஆக்கப்படும்.
0: இல்ல இல்ல இல்ல இல்ல, சேதனம் அசேதனம் வேற. சேதனம் என்பது உயிரில் பொருள், அசேதனம் என்பது உயிர் உள் பொருள். இல்ல, அசேதனம் என்பது உயிரில் பொருள், சேதனம் என்பது உயிர் பொருள். இந்த உள் பொருள் நாங்கள் நேற்று படித்தோமே, சித்து பொருள் அசித்து பொருள் என்று படிக்கிறோமே, அதைத்தான் சேதனம் அசேதனம் என்று சொல்கிறோம்.
2: தாவர சங்கமம் மாதிரி வருமையா?
0: தாவர சங்கமம் அது என்னவென்றால் உயிர் பொருள்களுக்குள்ளேயே ரெண்டு வகை. ஒன்று இயங்குகிற உயிர், மற்றது இயங்காத உயிர். போனா மாடு, மாடு எல்லாம் இயக்கமுடையவர்கள். மரங்கள் எல்லாம் உயிர் பொருள் தான், ஆனால் வெளியிலே இயங்க முடியாதவை. ஆகவே இயங்குவதற்கை சங்கமம் என்றும், இயங்குகிற உயிரை சங்கமம் என்றும், இயங்காத உயிரை தாவரம் என்றும் சொல்லுகிற முறைமை இருக்கிறது.
1: பல்வேறு பிறவிகளாக காணப்படும் உடம்புகளாகிய சடப்பொருள்கள் என்பன ஒரு வகை. உடம்பு அல்லாத பிற சடப்பொருள்கள் எல்லாம் இரண்டாம் வகை. நிலம், நீர் முதலிய பெரும் பொருள்களும் அவற்றினால் ஆக்கப்படும் சிறு பொருள்களும் ஆகிய எல்லாம் இரண்டாம் வகையில் அடங்கிவிடும். முதல் வகையினவாகிய உடம்புகளையும் கூட ஆண் உடம்பு, பெண் உடம்பு என இரு வகைப்படுத்தி கூறலாம். எனவே முன்னர் கூறிய இருவகையை இப்படி மூவகைப்படுத்தி கூறலாம். அதாவது ஆண் உடம்பு, பெண் உடம்பு, அவையல்லாத பிற சடப்பொருள் என வகைப்படுத்தலாம். உலகப் பொருள் அனைத்தும் இம்மூவகையுள் அடங்கிவிடும் என்றோ? மெய்கண்டார் இவ்வாறுதான் வகைப்படுத்துகிறார். ஆண் உடம்பை அவன் என்று சொல்ல அவன் என்ற சொல்லாலும், பெண் உடம்பை அவள் என்ற சொல்லாலும், பிறவற்றை அது என்ற சொல்லாலும் குறிப்பிடுகிறார். இம்மூன்றின் கூட்டம்தான் உலகம் என்பாராய் அவன் அவள் அது எனும் அவை என்று கூறி உலகம் எவ்வாறு பகுதிகளை உடையதாக காணப்படுவதால் அது காரிய பொருளே என நிறுவுகிறார்.
0: எப்பவும் அவையவ பகுப்பு உள்ள பொருள்கள், ஒரு பொருளிலே அவையவ பகுப்பு இருந்தால் அது இன்னொருவராலே உருவாக்கப்பட்டது, அதைத்தான் காரிய பொருள் என்று சொல்லுகிறோம். இப்போ அது எப்படி சொல்வது, சாதாரணமாக நீங்கள் ஒரு ஒரு பொருளை பார்க்கிறீர்கள், ஒரு வீணை, அதுல அவயவ பகுப்பு இருக்கிறது, வேறு வேறு அவயவங்கள் சேர்ந்த ஒன்றாக இருக்கிறது. அப்படியானால் என்ன பொருள் என்றால் அது காரிய பொருள். காரிய பொருள் என்றால் செய்யப்பட்டது என்ற அர்த்தத்திலே உருவாகும். எந்த பொருளிலேயும் அவயவ பகுப்பு இருந்தால் அது காரிய பொருள்.
1: காரிய பொருள் எதுவாயினும் அதற்கு ஒரு மூலப்பொருள் வேண்டும். குடம் என்ற காரிய பொருளுக்கு களிமண் மூலப்பொருள், நாற்காலிக்கு மரம் மூலப்பொருள், நகைக்கு பொன் மூலப்பொருள். மூலப்பொருளை முதற் காரணம் என்று குறிப்பிடுவர். மற்றவையெல்லாம் நிரம்ப இருப்பினும் எந்த ஒன்று இல்லாமல் காரியம் தோன்றாதோ அந்த ஒன்றே முதற் காரணம் எனப்படும். குடம் என்ற
0: காரிய பொருள் உருவாவதற்கு, நாங்கள் பேசணுமே அவையவ உள்ள பொருட்கள் எல்லாம் காரிய பொருட்கள், காரிய பொருள் உருவாவதற்கு மூன்று காரணங்கள் தேவை. அதை இதையெல்லாம் ஏன் சொல்லுகிறார் என்றால் உலகத்தை விளங்கப்படுத்த அல்ல, தத்துவத்தை விளங்கப்படுத்துவதற்காக கொண்டு வருகிறார். மூன்று முதல் காரணம், அடுத்தது துணை காரணம், அடுத்தது நிமித்த காரணம் என்று மூன்று காரணங்களை சொல்வார்கள். மூன்றும் சேருகிற பொழுதுதான் ஒரு பொருள் உருவாகிறது. அதற்கு அவர்கள் விளக்கம் சொல்வார்கள். இப்போ ஒரு மண் குடம் என்றால் அதற்கு மண் தான் முதல் காரணம். மண் இல்லாத பட்சத்திலே குடம் எப்படியும் உருவாக முடியாது. அதனாலே அந்த மூலப்பொருளை முதல் காரணம் என்று சொல்லுகிற விளக்கம். இனி மண் மட்டும் இருந்தால் குடம் உருவாகாது. மண் என்ற மூலப்பொருள் இருக்கிறது, குடம் உருவாக வாய்ப்பில்லை. அப்ப அதுக்கு என்ன செய்ய வேண்டும், துணை காரணம் வேண்டும். திருகை என்று சொல்லுகிறோமே, மண் பானை முதலியவற்றை செருகிற திருகை, திருகையிலே இருந்து போட்டால்தான் மண்ணை நாங்கள் பானையாக்க முடியும். அப்போ அந்த திருகையை துணை காரணம் என்று சொல்வோம். அதுல என்ன பகலிய, அதுல என்ன சுவை என்று கேட்டால், முதல் காரணத்துக்கும் துணை காரணத்துக்கும் என்ன வித்தியாசம் என்றால், முதல் காரணம் இப்பவும் அந்த பொருளோடு இணைந்தே நிற்கும், பானை இருக்கும் வரையும் மண் இருக்கும். துணை காரணமாகிய திருகை பானை உருவாகிற வரைக்கும் அதனோடு சேர்ந்து நிற்கும். பானை உருவான பிறகு துணை காரணம் போய்விடும். அப்போ இப்ப ரெண்டு காரணம் படித்து விட்டோம், ஒன்று முதல் காரணம், துணை காரணம். இப்பொழுது கூட இந்த பொருள் உருவாக முடியாது, மூன்றாவது ஒரு காரணம் தேவைப்படுகிறது, நிமித்த காரணம் என்று அதற்கு பெயர். நிமித்த காரணம் என்றால் இந்த ரெண்டையும் வைத்து அந்த பொருளை செய்கிற மூன்றாவது ஒரு ஆள் தேவை. முதல் காரணம் மண் இருக்கிறது, திருகை இருக்கிறது, இந்த மண்ணையும் திருகையையும் வைத்து பானையை செய்கிற குயவன் இருக்கிறானே, இவன் நிமித்த காரணன் என்று சொல்வார். இந்த மூன்றும் சேருகிற பொழுதுதான் ஒரு காரிய பொருள் உருவாகும் என்பது தத்துவ இதை என்ன எதுக்கு சொல்லுகிறான்னா, பின்னாலே தத்துவம் சொல்ல போகிறார்கள். அதற்காகத்தான் இவர் இதை இப்பவே இங்கிருந்து கொண்டு வருகிறார். நாம அந்த வழியிலேயே போவோம்.
1: மூலப்பொருளை முதற் காரணம் என்று குறிப்பிடுவர். மற்றவையெல்லாம் நிரம்ப இருப்பினும் எந்த ஒன்று இல்லாமல் காரியம் தோன்றாதோ அந்த ஒன்றே முதற் காரணம் எனப்படும். குடம் என்ற செயற்படு பொருள் உருவாவதற்கு சக்கரம், கழி முதலியவை பயன்படுகின்றன. அவற்றையெல்லாம் குறைவரப் பெற்றிருந்தாலும் களிமண் என்ற ஒன்று இல்லையே குடம் தோன்றாது. அது பற்றியே களிமண் முதற் காரணம் எனப்படுகிறது. இவ்வுண்மை பிற காரிய பொருள்களுக்கும் பொருந்தும். உலகம் காரிய பொருள் என பார்த்தோம். எனவே காரியமாகிய உலகுக்கும் ஒரு
0: முதற் காரணம் காரிய பொருள். ஏன் உலகம் காரிய பொருள் கேட்டால், அது அவயவ பகுப்போடு இருக்கிறது, பலவற்றினுடைய சேர்க்கையாக இருக்கிறபடியால் உலகம் காரிய பொருள். பஞ்சபூதங்களாலே, பஞ்சபூதங்களினுடைய விளைவுகளாலே பல பொருட்களினுடைய சேர்க்கை தான் உலகமாக காட்சி தருகிறது. எப்பொழுது பகுக்கப்படக்கூடியதாக ஒன்று இருக்கிறதோ அது காரிய பொருள் என்று சொல்லப்படும். ஆகவே உலகம் காரிய பொருள் என்று தெரிந்து விட்டது. எப்படி ஒரு பானை காரிய பொருளோ அப்படி உலகமும் காரிய பொருள். இப்ப பானைக்கு எது முதல் காரணம், எது நிமித்த காரணம், எது துணை காரணம் என்று ஆராய்ந்து கண்டுபிடித்தோம். அப்போ உலகத்துக்கும் முதல் காரணம் ஒன்று இருக்க வேண்டும், நிமித்த காரணம் ஒன்று இருக்க வேண்டும், துணை காரணம் ஒன்று இருக்க வேண்டும். அது அதுக்காகத்தான் அந்த மெனக்கட்ட அந்த பானை விஷயத்தை கொண்டு வந்தார். ஒரு காரிய பொருள் உருவாகுவதற்கு முதல் காரணம் என்று ஒன்று இருக்கும். முதல் காரணத்தினுடைய லட்சணம் என்னவென்று கேட்டால் என்றும் அந்த பொருளோடு அது கலந்திருக்கும். அதுதான் முதல் காரணத்துக்கான வரைபடம். அது செய்து முடிக்கப்படும் வரையும் இணைந்திருக்கிறதுக்கு துணை காரணம் என்று பெயர். இந்த துணை காரணத்தை கொண்டு முதல் காரணத்தை கொண்டு ஒரு காரியத்தை செய்விக்கிறவனுக்கு நிமித்த காரணன் என்று பெயர். இந்த மூன்றும் சேர்கிற பொழுதுதான் ஒரு குயவனை நிமித்த காரணன் என்றும், மண்ணை முதல் காரணம் என்றும், திருகையை துணை காரணம் என்றும் சொல்லி படித்தோம். இப்போ திருப்பி வருகிறார், உலகத்துக்கு அந்த உவமையை கொண்டு வருகிறார். உலகம் காரிய பொருள், ஏனென்றால் அவய வகுப்பு இருக்கிறது. இந்த சொற்களை நான் சொன்னேனே, இதெல்லாம் இந்த தத்துவத்திலே பயன்படுத்துகிற சொற்கள். அது முதல் தரம் மனதுக்கு நிக்க கஷ்டப்படும், படிக்க படிக்க நின்று இருந்த நான் சொல்வேனே, அறிவியல் படிக்கிற பொழுதே கிளை சொற்கள் வந்துவிடும். அவயவ பகுப்பு என்பது அப்படி வருகிற ஒரு சொல். அவயவ பகுப்பு என்றால் உறுப்புகளாக பிரிக்கலாம், அவயவங்களாக பிரிக்கலாம். அவயவங்களாக பிரிக்கலாம் என்றால் என்ன தெரிகிறது? இவை எங்கோ வேற வேறு விஷயங்கள் ஒன்று சேர்க்கப்பட்டுத்தான் அவயவங்கள் ஆனது. ஆகவே பலவற்றினுடைய சேர்க்கை தான் ஒரு காரிய பொருள், உலகம் காரிய பொருள். இப்பொழுது என்ன ஆராயப் போகிறார் என்றால், இந்த உலகத்துக்கு முதல் காரணம் என்ன, துணை காரணம் என்ன, நிமித்த காரணம் என்ன என்று ஆராயப் போகிறார்.
1: உலகம் காரிய பொருள் என பார்த்தோம். எனவே காரியமாகிய உலகுக்கும் ஒரு முதற் காரணம் இருத்தல் வேண்டுமன்றோ? அம்முதற் காரணமாகிய மூலப்பொருள் எது? அதுவே மாயை என்பது.
0: பாருங்கள், எவ்வளவு நுட்பமான கேள்வியை எழுப்பி கொண்டு போகிறார்கள். நாங்க பாடமா படிக்கிறோம், அவர் சொல்றதை நாங்க கேட்கிறோம், எங்களுக்கு ஒரு கஷ்டமா இல்லை. இதை முதல் முதல் நினைச்சவன் எப்படி யோசிச்சிருப்பார்? ஒரு பொருள் பலவற்றால் செயற்கையாலே உருவானது என்றால் அதை சேர்க்க ஒருவன் வேணும். மற்ற அடுத்த கல்விகளும் இதை எதை மூலப்பொருளாக வைத்து செய்திருக்கிறார்கள்? இது அடுத்த கல்வி. யார் செய்தார்கள்? மூன்று கல்வி. அப்படி எழும்புகிற பொழுதுதான் இந்த உலகத்தினுடைய மூலப்பொருள் என்ன? நாங்கள் விஞ்ஞான அறிவு தான் பெரிய அறிவு என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஏதோ ஒரு பொருளின் மூலம் இருந்தால்தான் இந்த உலகம் உருவாகி இருக்கும். இப்ப என்ன செய்கிறோம்? தனித்தனி பொருள்களாக பார்த்து அதற்கான மூலப்பொருள் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். சட்டிக்கு மண், தங்கத்துக்கு நகைக்கு தங்கம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இது அந்தந்த பொருளை வைத்து சொல்வது. நான் கேட்பது ஒட்டுமொத்த பிரபஞ்சம் என்று சொல்கிறோம், இதற்கான மூலப்பொருள் என்ன? அதைத்தான் இப்ப ஆராய்கிறார்.
1: மாயையின் நுண்மையும் விரிவும். மாயை எப்படி இருக்கும்?
0: ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தினுடைய மூலப்பொருள் அல்லது முதல் காரணமாக இருப்பது மாயை. இந்த மாயையை நாங்கள் விளங்குவதற்கு தான் இவ்வளவும் சொல்லிக் கொண்டு வருகிறார். மாயை என்ற ஒன்றுதான் மரமாக, மனிதனாக, மேசையாக, எல்லா தோற்றமாகவும் இருப்பது மாயை. ஆகவே இந்த உலகத்திலே என்றும் கலந்திருக்கக்கூடிய, எப்போதும் கலந்திருக்கக்கூடியதால் இருக்கிறபடியால் தான் மாயையை நாங்கள் முதல் காரணம் என்றோம்.
1: மாயையின் நுண்மையும் விரிவும். மாயை எப்படி இருக்கும்? அது கண்ணுக்கு புலப்படாத நுண்மை உடைய அருவப் பொருளாகும். பின்வருமாறு சொன்னால் அதன் நுண்ணில் அதன் நுண்ணிலை ஒருவாறு விளங்கும். மாயையிலிருந்துதான் எல்லா காரிய பொருள்களும் தோன்றுகின்றன. காரியம் காரணத்தை விட பருமையாக இருக்கும். பருமை தூலம் எனப்படும். எனவே மாயையிலிருந்து படிமுறையில் தோன்றும் காரிய பொருள்கள் ஒன்றை விட ஒன்று தூலமாக இருக்கும். இறுதியில் தோன்றும் காரியங்கள் முந்திய எல்லாவற்றையும் விட தூலமாக இருக்கும். மாயையிலிருந்து இறுதியாக தோன்றுகின்ற தூலமான காரியங்களில் ஒன்றாக இருப்பது ஆகாயம். முன்னே தோன்றிய காரியங்களை பார்க்க தூலமான அந்த ஆகாயமே நமக்கு புலப்படாத அருவமாக இருக்கிறதே. அவ்வாறாயின் அதற்கு முன்னே தோன்றிய காரியங்கள் அதைவிட எவ்வளவு நுண்ணியவாக இருக்கும்?
0: இங்கிருந்துதான் பிடிக்கிறார் வேறு மாத்திரா. அதாவது உலகம் காரிய பொருள் என்று முடிவாகிவிட்டது. ஏன் முடிவானது என்றால் அது அவயவ பகுப்பு உள்ளது. ஆகவே காரிய பொருள். காரிய பொருளுக்கு கட்டாயமாக ஒரு பொருள் அறியப்பட வேண்டுமானால் முதல் காரணம், துணை காரணம், நிமித்த காரணம் வேண்டும். ஒட்டுமொத்த உலகத்துக்கான முதல் காரணம் என்ன என்றால் மாயை. அதை சொல்லுகிறார், மாயை நமக்கு பார்த்து கேட்டு அறிய முடியாத ஒரு பொருள். ஏனென்றால் காரியங்களுக்கு காரணமாக இருக்கிறது அது, இந்த உலகத்தினுடைய காரிய பொருள்களுக்கு காரணமாக இருக்கிறது. எப்பொழுதும் காரியம் கருமை, காரணம் நுண்மை. இதுதான் உலகத்தினுடைய எந்த பொருளையும் எடுத்து பார்த்தீர்கள் என்றால் காரியப்படுகிற பொழுது அது பெருமை வந்துவிடும், காரணமாக இருக்கிற பொழுது நுண்மை இருக்கும். இதை இவ்வளவத்தையும் அவர் கொண்டு வருகிறார். இப்போ மாயையும் காரணமாக இருக்கிற பொழுது நுண்மை, காரியமாகிற பொழுது பெருமை. இப்ப என்ன இதுல நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்றால், ஒரு காரணம் நேரடியாக காரியமாக மாறாது. இன்றையோடு வகுப்பால நிக்கிறதா இருந்தா நிக்க வேணும். அதாவது ஒரு காரியம், ஒரு காரணம் நேரடியாக காரியமாக மாறாது, படிப்படியாகத்தான் காரியமாக மாறும். அப்படி மாறுகிற பொழுது ஒன்றை நோக்க மற்றது நுட்பமாக இருக்கு. நான் சொல்றது உங்களுக்கு புரிகிறதுங்களா? அதாவது ஒரு காரணம் காரியமாக மாறுகிறது, முதல் படியிலே காரியமாகி, இரண்டாம் படியிலே காரியமாகி, மூன்றாம் படியிலே காரியமாகி, நாலாம் படியிலே தான் எங்களுக்கு அது முழுவதுமாக தெரிய வருகிறது. இதற்கிடையிலே பல படிகள் உண்டு. இப்போ இந்த படிகள்ல நம்ம மாயை காரணம் என்று சொன்னோமே, அது எப்பொழுதும் வெளிப்படாது, உண்மையாக இருக்கும் என்றால் இந்த நாலு ரூபமாக வெளிப்பட்டது, இந்த நாலு ரூபங்களும் வந்ததோடு ஒப்பிட அதற்கு முதல் நிலை நுட்பமாகத்தான் இருக்கு. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? நாலு படிநிலையிலே ஒரு பொருள் உருவாகிறது என்றால் மூன்றாவது படியை ஒப்பிடுகிற பொழுது இரண்டாவது நுட்பம், நாலாவது ஒப்பிடுகிற பொழுது மூன்றாவது நுட்பம், நாலாவது தான் நம்ம காட்சிக்கு வருகிறதாகிய பெருமை பொருள். அப்படி இந்த மாயை ஆகிய முதல் பொருள் படிநிலையிலே தான் மாறுகிறது. அவர் விளக்கம் சொல்லுகிறார் என்னவென்றால், மொத்த உலகமே பஞ்சபூதத்தினுடைய சேர்க்கை. அது நமக்கு நன்றாக தெரிந்திருக்கு, பஞ்சபூதத்தினுடைய சேர்க்கை தான் உலகம். எல்லாத்திலும் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து கடவுள் ஒரு பொருளை உருவாக்குகிறார். இப்ப நம்முடைய உடம்பு என்பது பஞ்சபூதத்தினுடைய சேர்க்கை. ஏன் எல்லாருடைய உடம்பும் பஞ்சபூதத்தினுடைய சேர்க்கை தானே, எல்லாருடைய உடம்பும் ஒன்றாக இல்லை என்றால் கடவுள் விகிதாசார வித்தியாசத்திலே உருவாக்குகிறார். என்னுடைய உடம்பு உருவாகிய பஞ்சபூத கணக்கு உங்க உடம்பு அல்ல, ஆனா எல்லாமே பஞ்சபூதம் தான். அப்ப ஏன் இந்த வித்தியாசத்தை கடவுள் பண்ண வேணும், அவர் நேர்மையானவர் எல்லாருக்கும் ஒன்றை கொடுக்க வேணும் என்றால், அவர் ஒன்றும் பண்ண முடியாது என்றால் அவரவர் வினைக்கேற்ற உடம்பு. ஆகவே அந்த உடம்புகளுக்குள்ளே பேதம் இருக்கத்தான் வேண்டும், பேதம் இருக்க வேண்டும் என்றால் பஞ்சபூத கலவைகள் மாறத்தான் வேண்டும். இதுதான் அந்த இயற்கை நிலை. இப்போ அடிப்படையிலே பஞ்சபூதங்களினுடைய விரிவாக பிரிகிற பொழுது நான் இப்ப சொன்னதில்லை, பஞ்சபூதத்தையே பார்த்தோமானால் முதல் பூதமாக ஆகாய பூதம் உருவாகிறது. அதிலே இருந்து காற்று, அதிலே இருந்து நெருப்பு, அதிலே இருந்து நீர், அதிலே இருந்து நிலம். இப்ப இதை பார்த்தால் இந்த பூதங்களே ஒன்றோடு ஒன்று ஒப்பிடுகிற பொழுது நுண்மை பெற்றுக் கொண்டே போகும். ஆகாய பூதம் நமக்கு இருக்கிறதா இல்லையா என்றதே டவுட். அதனாலதான் நாத்திகர்கள் தத்துவத்தை நாலு தத்துவத்தோடு நிறுத்தி விட்டார். அவர்களுக்கு ஆகாய பூதம் என்று ஒன்றே இல்லை, ஏனென்றால் கண்ணுக்கு தெரியவில்லை, புலன்களாலே அறிய முடியவில்லை, ஆகவே ஆகாயம் இல்லை என்பது நாத்திக கொள்கை. அவர் எவ்வளவு முட்டாள்கள் என்று நினைத்து பாருங்கள். இன்றைக்கு அவர்கள் தான் அறிஞர்களாக உலா வருகிறார்கள். ஏனென்றால் கண்ணுக்கு தெரியவில்லை என்பதற்காக ஒரு பொருள் இல்லை என்றதை சொல்ல முடியும், ஆகாயம் என்ற ஒன்று இருக்கிறது என்பதற்கு அனுமானமாக நிறைய சான்றுகள் சொல்லலாம். இவர்களுக்கு எல்லாமே காட்சியாக வர வேண்டும், காட்சியாக வராதபடி இல்லை, ஆகாயம் என்ற ஒரு பூதம் இருக்கிறது. அது என்ன செய்யறது, கொஞ்சம் பருமை உருகிற பொழுது காற்றாக மாறுகிறது. ஆகாயம் எப்படியும் நமக்கு உணரலாமே தவிர அறிய முடியாது. காற்று பிறகு கொஞ்சம் காற்று மேலே படுகிற பொழுது தெரிகிறது, அது அறியப்படுகிறது. பிறகு காற்று நெருப்பாக வருகிற பொழுது கண்ணுக்கே காட்சிக்கு வந்து விடுகிறது, கண்காட்சிக்கே வந்து விடுகிறது. பிறகு நீர், நெருப்பு நீராகிற பொழுது பற்றவே முடிகிறது, கையில அல்லலாம் பற்றவே முடிகிறது. பிறகு நீர் நிலமாகிற பொழுதுதான் முழுமையான பருமை உருவாகிறது. நீங்கள் இந்த திருவாசகத்துல மணிவாசல வடிவா சொல்லுவார்கள், காற்று நிலத்து நிலம் தாய் நிலம் தாய் போற்றி அப்படியா அஞ்சையும் சொல்லுவார். அப்போ ஒரு ஆகாய விரிவே, பஞ்சபூத விரிவே நுண்மை இருந்து பெருமை, நுண்மையிலிருந்து பெருமை, நுண்மையிலிருந்து பெருமை. இது மொத்தமாக நாங்கள் பார்க்கிற போது இவை எல்லாவற்றிலும் நுண்மை, ஆகாயமே நம்மால் புரிய முடியவில்லை. ஆனால் அப்ப ஆகாயத்தை உருவாக்குகிற மாயையினுடைய நுண்மை என்பது எவ்வளவு சிரமமானது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும்.
1: மாயையிலிருந்துதான் எல்லா காரிய பொருள்களும் தோன்றுகின்றன. காரியம் காரணத்தை விட பருமையாக இருக்கும். பருமை தூலம் எனப்படும். எனவே மாயையிலிருந்து படிமுறையில் தோன்றும் காரிய பொருள்கள் ஒன்றை விட ஒன்று தூலமாக இருக்கும். இறுதியில் தோன்றும் காரியங்கள் முந்திய எல்லாவற்றையும் விட தூலமாக இருக்கும். மாயையிலிருந்து இறுதியாக தோன்றுகின்ற தூலமான காரியங்களில் ஒன்றாக இருப்பது ஆகாயம். முன்னே தோன்றிய காரியங்களை பார்க்க தூலமான அந்த ஆகாயமே நமக்கு புலப்படாத அருவமாக இருக்கிறதே. அவ்வாறாயின் அதற்கு முன்னே தோன்றிய காரியங்கள் அதைவிட எவ்வளவு நுண்ணியதாக இருக்கும்! அக்காரியங்கள் அனைத்திற்கும் மூலமாக இருக்கும் மாயை என்பது எத்துணை எத்துணை நுண்ணியதாக இருக்கும் என்பதை சொல்லவும் கூடுமோ?
0: அதாவது மாயை ஓரளவு காரியமாக வெளிப்படுகிற நிலைதான் ஆகாயம். அதையே நம்மால் புரிந்து கொள்ள முடியவில்லை. அதற்கடுத்தது படிப்படியாக இருந்து நிலத்துக்கு வருகிற போதுதான் நமக்கு கிளியராக தெரிகிறது. இந்த அஞ்சு நிலையும் மாயையினுடைய நேர் வெளிப்பாடு அல்ல, மிக பிந்தின வெளிப்பாடு. உங்களுக்கு தெரியும், நாங்கள் 36 தத்துவம் படித்தோம். கடைசியாக வருகிற அஞ்சு தத்துவம் தான் நிலம் நீர் தீகாற்று ஆகாயம். இப்ப இதுக்கு முன்பு 31 தத்துவம் இருக்கிறது. இந்த அஞ்சு தத்துவத்திலே ஆகாய தத்துவத்தையே நம்மால் புரிந்து கொள்ள முடியவில்லை. அப்ப மேலே இருக்கிற 31 தத்துவத்தையும் புரிந்து கொள்வது எவ்வளவு சிரமமாக இருக்க போகிறது? 36 தத்துவத்தை விளங்கப்படுத்துவதற்கு ஒரு முன்முறை செய்கிறார். கடைசி அஞ்சு தத்துவத்திலேயே இருக்கக்கூடிய முதல் அஞ்சு தத்துவத்தின் முதல் தத்துவமாக ஆகாயமே நமக்கு இருக்கிறதா இல்லையா என்று சந்தேகம் தருகிறது. அப்படியானால் அதுக்கு முன்பு வரப்போற 31 தத்துவங்களும் எவ்வளவு நுண்மையானது, இவர் இந்த 31 தத்துவத்தையும் உருவாக்குகிற மாயை எவ்வளவு நுட்பமானது என்பதை ஒரு ஒரு ஒரு ஒரு ஒரு வெளிவட்ட படம் போட்டு நமக்கு காட்டுகிறார். இன்றைய வகுப்பை இந்த அளவிலே நிறுத்துவோம். நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், பெரிய அறிவியல் எல்லாம் பேசுகிறோம், எல்லா பொருளும் உருவாக அதற்கு ஒரு மூலப்பொருள் தேவை என்று உருவாக யோசிக்கிறோம். இதை அந்த காலத்திலேயும் நம்முடைய பெரியவர்களும் செய்திருப்பார்கள். ஒரு குறிப்பிட்ட எல்லைக்கு மேலே ஞானம் வளர்ந்த உடனே தான் அவர்களுக்கு இந்த கேள்வி பிறந்தது. ஒவ்வொரு பொருளும் உருவாக ஒரு மூலப்பொருள் தேவை என்றால் மொத்த பிரபஞ்சமும் உருவாகுவதற்கான ஒரு மூலப்பொருள் தேவைப்பட்டிருக்கும் அல்லவா என்று தேடிய தேடலினுடைய விளைவுதான் மாயையினுடைய கண்டுபிடிப்பு. இன்றைக்கு அறிவியலிலே மொத்த பிரபஞ்சத்தினுடைய மூலப்பொருள் இது என்று கேட்டால் அவர்களாலே சொல்ல முடியாது. ஒவ்வொரு பொருளுக்கும் சொல்வார்கள். இதை விட இது எல்லாமே காரிய பொருளாக சேர்ந்த ஒரு காரியம், பிரபஞ்சம் என்ற ஒரு காரியத்தினுடைய மூலம் என்ன? தேடலுடைய விளைவுதான் மாயை கண்டுபிடிப்பு. அந்த மாயை பற்றி நாளை படிப்போம்.
3: உயிரை அன்பில் வளர்த்து அருளாக்கும் இம்முயற்சியில் இணைந்து பங்கேற்றமைக்கு நன்றி. இறை பணியான இம்முயற்சியின் மற்ற பதிவுகளை கேட்க www.karka.in வலைத்தளம் அல்லது யூடியூபில் கற்க கசடர சைவ சித்தாந்த தொடர்வகுப்புகள் என்ற இணைப்பிலும் காணலாம். நன்றி, வணக்கம். சிவார்ப்பணம்.
4: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம்.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம்.org. ஓம் நம சிவாய.
5: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கின் அன்பான நேயர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்க இருப்பது சைவ சித்தாந்தம் பற்றிய சொற்பொழிவு. தலைப்பு: திரு உந்தியாரும் திருக்கழுற்றுப்படியாரும். உரை வழங்குபவர் சிவ விஜயலட்சுமி அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
6: அடுத்த ஒத்திருந்தியார் பாடல்: ஏகனுமாகி அநேகனுமானவன் நாதனுமானான் என்று உந்திபர, நம்மையே ஆண்டான் என்று உந்திபர. ஒருவன் இன்னும் ஒருவன் காண்க என்றெல்லாம் நமது இது சொல்லும் இல்லையா. இதுல வந்து ஏங்கன் அநேகன் இறைவனடி வாழ்கன்னு நம்ம மணிவாசகரன் சொல்றார். அவன் ஒருவனாகவும் இருக்கின்றான், அநேகவனாகவும் இருக்கின்றான். சில மதவாதிகள் என்ன சொல்றாங்க, பிரம்மம் ஒன்றே, எல்லாமே பிரம்மத்தினுடைய. அவங்க என்ன சொல்றாங்க, ஒரு சந்திரன் இருக்கிறான், நீர் இருக்கு, அந்த நீர்ல அந்த ஒரு என்ன பண்றான், பல சந்திரன்களாக பிரதிபலிக்கிறான் இல்லையா. அதுபடி எல்லா ஆன்மாக்களும் அவனுடைய விளையாட்டால் பலவாக இருக்கின்றன. பிரம்மமே அவனுடைய விளையாட்டினால பல ஆன்மாக்களாக இருக்கிறான். அப்புறம் தனக்கென்ற அந்த விசேட ஞானத்தை இந்த ஆன்மாக்கள் பெற்ற பின் தான் பிரம்மம் என்பதை உணர்கிறது. இது யாரு, நம்மளோடது இல்ல. அது வந்து யாரு, ஏகான்மவாதம், மாயாவாதம். அதனால அவங்க என்ன சொல்றாங்க, பிரம்மம் ஒன்றே பொருள், ஆன்மாக்கள்லாம் பிரம்மத்தினுடைய விளையாட்டால் பிரம்மம் எடுத்த ரூபங்கள் அப்படிதான் அவங்க சொல்றாங்க. ஆனால் நாம் அதை ஒத்துக்கொள்வதில்லை. ஆன்மாக்கள் பல, அவன் ஒருவன். அப்போ அவங்க அத அவர்களை மறுக்கு முகமாக அவன் எல்லா உயிர்களிலும் கலந்து நிற்கின்றான். எல்லாரையும் இப்போ மூவரையெல்லாம் அதித்திட்டு நின்று முத்தொழில்களை ஆற்றுகின்றான். அதனால் அவன் அநேகனும் ஆவான். அவர்களை சொல்ற கூற்றை மறுத்து அவன் அநேகனும் ஆகின்றான் என்பதுக்காக அநேகனும் ஆனான் என்று உந்திபரன் சொல்றார். அப்புறம் இந்த அநேக ஈஸ்வரவாதிகள் என்ன சொல்வான்னா, ஈஸ்வரர் வந்து ஒருத்தன் இல்லை, நிறைய பேரு. ஏன்னா அப்போ ஒரு வீட்டை ஒரு தேரை செய்யறோம், தேர் வந்து ஒருவனால செய்ய முடியுமா, அதுக்கு நிறைய பேர் சேர்ந்தாதான், தச்சர்கள் நிறைய சேர்ந்தாதான் அதை செய்ய முடியும். இப்படி ஒரு சாதாரண விஷயத்தை, அதுபடி ஒரு பெரிய கட்டடத்தை கட்டுறோம், அதுக்கு நிறைய பேர் இருந்தால் தான் அந்த கட்டடத்தை கட்டி முடிக்க முடியும். இப்படி ஒரு சாதாரண உலகங்கள் விஷயத்துக்கே ஏகப்பட்ட பேர் ஒரு காரியத்தை செய்து முடிக்கிறதுக்கு வேண்டியதாக இருக்கு. இப்போ இந்த அண்ட சராச்சரங்களையும் ஆள வேண்டுமென்றால் நிச்சயமாக ஒருவனால் முடியாது, பல கடவுளர் இருந்தாதான் முடியும் அப்படின்னு சொல்றது யாரு, அநேக ஈஸ்வரவாதிகள். ஆனா அப்புறம் அதை மறுத்து நாம என்ன சொல்றோம், ஒரு கட்டடத்தை கட்டுறதுக்கு பல பேர்னு இருந்தாலும் தலைமை கொத்தன்னு ஒருத்தன் ஓடி இருப்பான், அவனுக்கு கீழே தான் மற்றவர்கள் வேலை செய்வாங்களே தவிர அவங்க எல்லாருமா தலைமை இல்லாம அவங்க எல்லாருமா சேர்ந்து வீட்டை கட்ட முடியாது. அப்படின்னா அவன் ஆளுக்கு அவன் ஒரு கொத்தம் அவன் இஷ்டத்துக்கு கட்டுவான், இன்னொரு கொத்தம் அவன் இஷ்டத்துக்கு கட்டுவான் இல்லையா. தலைமை கொத்தன் இல்லாம அது வீடு வீடா வருமா, கட்டடம் கட்டடமா வருமா, வராது. அதனால அது மாதிரிதான் இந்த அண்டச்சராச்சரங்களையும் அவர் பல மூர்த்திகளையும் அதித்திட்டு நின்று செயல்பட்டாலும் மூவருக்கும் முதலாகி நிற்பவன் ஒருவனே, அதனால கடவுள் ஏகனே, அநேகன் அல்ல என்று மறுத்து கூறுவார். ஆக இந்த இருவித மாறுபட்ட மதவாதிகளையும் மறுத்து கூறுவதற்காக ஏகனுமானி ஏகனுமாகி நிற்பவன் அநேகனும் ஆனான் என்று உந்திபர என்று சொல்கிறார். அவன் ஏகனாகவும் இருக்கின்றான், அவனே அநேகனாகவும் இருக்கின்றான். அப்ப மாயாவாதத்தை மறுப்பதற்காக அநேகனாக இருக்கின்றான் என்ற உண்மையை எடுத்து சொன்னார். அநேக ஈஸ்வரவாதிகளை மறுப்பதற்காக ஏகனுமானான் என்ற அந்த உண்மையை எடுத்து சொல்கிறார். அதுதாங்க சொல்றார், ஏகனுமாகி அநேகனுமானவன் நாதனுமானான் என்று உந்திபர. நாதன் என்றால் தலைவன், இங்க நமக்கு ஞானாசிரியன், ஞானாசிரியன், ஞானாசிரியனுமானான் என்று உந்திபர. இதில் அநேகனுமானான் என்பது அவன் சக்திகளை சக்தியாக பிரியும் பொழுது அநேக சக்திகளோடு கூடுவதனால அவன் அநேகனும் ஆனான் இல்லையா என்று சொல்கிறார்கள். நம்மையே அப்படி நாதனும் ஆனவன் வந்து என்ன செய்தான், நம்மையே ஆண்டான் என்று உந்திபர. பொருள் சாதாரணமா புரியுது இல்லையா, ஏகனுமாகி அநேகனுமானவன் நாதனும் ஆனான் என்று உந்திபர, நம்மையே ஆண்டான் என்று உந்திபர. அப்போ இது ஏகனமாதல் சிவமே ஆதல். ஆனா அடைப்பு குறிக்கலாம் போட்டுக்கிடுங்க, என்னது அநேக ஈஸ்வரவாதியை மறுத்தல். இல்ல அவன் அநேகனும் ஆனான்னு அவன் சொல்றான்ல, அநேக ஈஸ்வரவாதி, அதை மறுக்கும் பொருட்டு ஏகனாகி நிற்கின்றான் என்று சொல்கிறார். அவர்களை மறுத்து அவன் ஒருவனே என்று சொல்கிறார். அப்புறம் அநேகனுமானவன் சிவசக்திகள் ஆதல். அவன் செயல் செய்ய தொடங்கும் பொழுது ஐந்து சக்திகளாக ஆகின்றார். அது தெரியும் இல்லையா, ஐந்து சக்திகள் எதெல்லாம்? அருள் சக்தி, ஆதிசக்தி, இச்சாசக்தி, ஞானசக்தி, கிரியாசக்தி. அத என்ன எழுதிக்கிடுங்க, என்னதே அருள் சக்தி, ஆதிசக்தி. ஆதிசக்தி தான் திரோதான சக்தி. அருள் சக்தி, ஆதிசக்தி, இச்சாசக்தி, ஞானசக்தி, கிரியாசக்தி. அதனால நம்ம நேத்தோ பார்த்தோம் இல்லையா, ஓருருவாயினை மானாங்கரத்து ஈரியல்பாய்னு சொல்றோம் இல்லையா. அப்போ சக்தியாக ரெண்டா பாடுறான். அதேபடி பல ஆற்றல்களையோடு அவனை இணைக்கும் பொழுது அவன் ஐந்து விதமான சக்திகளாக அவனுடைய ஆற்றல் வெளிப்படுகின்றது. அதனால அப்போ அவன் என்னதாயிடுறான், அநேகனும் ஆனான். அதுல அடைப்புக்குறிக்குள்ள போட்டுட்டு மாயாவாதியை ஏகாண்மவாதியை மறுத்தல் பொருட்டு, ஏகாண்மவாதியை மறுத்தல் பொருட்டு. சக்திய உயிர்கள்னு சொல்லக்கூடாது. பல அது ஆனவன் பல உயிர்களும் கலந்து நிற்கிறான். இதுதான் அந்த சக்திகள் ஆதல்ங்கதான் மிக பொருத்தம். பல உயிர்களிலும் கலந்திருந்ததுனால அவனாகவே ஆயிர முடியாது. இதுல என்ன மாற்றமே இல்லை, அவன்தான், அவனேதான் அவனுடைய சக்தியும், அவனும் அவன் சக்தியும் ஒன்றுதானே. அதுக்கப்புறம் நாதனும் ஆனான். நாதனும் ஆனானா பதியும் ஆனான், சிவமானான், சிவ சக்திகளானான், அப்புறம் பதியும் ஆனான், நம்மையே ஆண்டான், ஆச்சாரியனும் ஆதல், ஞானாசிரியனுமாக ஆதல். இதனாலதான் அவனை கருணாமூர்த்திங்கிறோம். எல்லாம் இந்த உயிர்களுக்காகத்தான். அடுத்த திருக்களிட்டுப்படியா 11வது பாடல். ஆற்று நீர் இருக்கு, அது வந்து என்ன ஆகுது, கடல் நீரோட போய் கலந்து விடுகிறது. ஆற்று நீர் கடல் நீரோட போய் கலந்து விடுகிறது. 11வது பாடல் களிறு கலந்த உடனே அதுக்கப்புறம் அது அந்த திரும்ப வெளி வராது. வெளி வந்தா எப்படித்தான் வெளிவரும், ஆற்றோட கடலோட கலந்த ஆற்று நீர் வெளி வருவதில்லை. வந்தா எப்படிதான் வரும், கடல் நீராத்தான் வரும். நான் ஆத்துல நான் கலக்கும் போது நல்ல தண்ணியா தான் கலந்தேன், அதனால வரும்போது நல்ல தண்ணியா தான் வருவேன்னு சொல்ல முடியுமா? நல்ல தண்ணியாவா வரும், வராது. எப்படிதான் வரும், கடல் நீராக தான் வெளியில வரும். அதுபடி இந்த சிவஞானிகள் நிட்டை கூடினார்கள். அந்த கடல் நீர் என்பது நிட்டை கடல் நீர், கடல் நீரில் கலத்தல் என்பது என்னது, நிட்டை கூடுதல். அப்படி கூடி ஒருவேளை அந்த நிட்டை கலைந்தாலும் அப்போ அவர்களுடைய ஐம்பொருளுடைய செயல்பாடு இருக்கும். அப்படிதானே, நிட்டை கலைந்தாலும் ஐம்பொருளுடைய செயல்பாடு இருக்கும். ஆனா அந்த ஐம்பலுடைய செயல்பாடு இந்த உலக உயிர்களுடைய உயிர்களுக்கு உபகாரம் செய்வதாகவே இருக்கும். அது ரொம்ப ஒரு விசேஷமான செயல். சிவஞானிகளுடைய செயல்கள் எப்படி இருக்கும்னா, முழுவதும் அவங்க எதிலேயே ஆழ்ந்திருப்பர், சிவபோகத்திலேயே ஆழ்ந்திருப்பர். ஒருவேளை அவளுடைய ஐம்பொறிகள் அந்த சிவபோகத்தை விட்டு வெளியில வந்தாலும் அவங்களுடைய செயல்பாடுகள் யாருக்காகவே இருக்கும், இந்த உலகத்தவருடைய நன்மைக்காகவே இருக்கும் இல்லையா. அதான் நம்ம உமாபதி சிவம் கொடி கட்டும் போதும் கொடி ஏற்றும் போதும் என்ன சொல்றார், இந்த உலகத்து உயிர்களுக்கெல்லாம் அருள் கூடும்படி கொடி ஏற்றினேனே அப்படிம்பார். அந்தோ பரிதாபம், இந்த அருள் மலத்தில் அருளில் குளிக்க வேண்டிய இந்த உயிர்கள் திரிமலத்தில் குளிக்கின்றனவே, இவர்களுக்கெல்லாம் அருள் கூடுவது என்றோ, அருள் கூடும்படி கொடி ஏற்றினேன் அப்படிம்பார். அதான் நம்ம நாவுக்கரச பெருமான், ஞான சம்பந்த பெருமான் எல்லாம் செய்த அற்புதங்களை எல்லாம் அவர் பின்னாடி பாடுறார். இதெல்லாம் அவர்கள் ஐம்பொறிகளை அந்த அவனுடைய அந்த சிவபோகத்தை அனுபவிக்கிற நிலையிலிருந்து வெளியில வந்தாலும் அவர்கள் அவருடைய அந்த செயல்பாடுகள்லாம் யாருக்காகவே இருக்கும், உலக உயிர்களுக்காகத்தான் இருக்கும். சிவஞானிகளுடைய செயல்பாடுகள் இந்த உலகத்து உயிர்களுக்கு நன்மை செய்வதற்காகவே செயல்பாடுகள் எல்லாம் அமைந்திருக்கும். அதான் அப்படி கடல் நீர்ல கலந்த ஆற்று நீர் வெளியில வரும்போது கடல் நீராகவே வருவதனால அதனுடைய தன்மை, தன்னுடைய தன்மை கற்று அந்த கடல் நீருடைய தன்மையை பெற்று வருவது போல, அது மாதிரிதான் என்னது சிவஞானிகள் அந்த சிவமா சிவத்தோடு ஒன்று கூடினதுக்கு அப்புறம் தங்களுடைய தன்மை கட்டு சிவமான் தன்மையை அடைகிறார்கள். அந்த சிவமான் தன்மையிலிருந்து அவர்கள் வெளியே வந்தாலும் என்ன நடக்கும், இந்த உலகியலுக்காக பயன்படுத்தப்பட்ட ஐம்பொறிகளின் தன்மை கெட்டு இப்ப என்னாயிரும், ஆன்மாக்களின் நலனைக்கே அவைகள் செயல்படுவதாக அமையும். எப்படி கடல் நீராக வெளிவடுகிறதோ அது மாதிரி இவர்கள் அந்த சிவபோக நிலையை விட்டு நீங்கினாலும் அருள் தன்மையிலே நின்று உலக மக்களுக்கு அருள் புரிவார்கள். புரியுதா? குழப்பமா இருக்கா? புரியுற மாதிரி இருக்கா? அத ஓமையா நம்ம எழுதி போடணும்னா பொருள் ஓமை என்று எழுதி கொள்ளுங்கள். ஆறு கடலில் கலக்கிற மாதிரி இங்க என்னது? சிவஞானிகள் சிவத்தோடு கலத்தல், சிவத்தோடு ஒன்றுதல். ஆற்று நீர் கலந்தபின் கடல் நீராகும், கடல் நீராதல். அது எதுக்கு ஓமை? சிவஞானிகள் சிவமே ஆதல், சிவமாம் தன்மை அடைதல். சிவமே ஆதல்னா அவரே ஆயிட்டேன், சிவமாம் தன்மை அடைதல், தன்மை அடைதல். அப்புறம் ஆற்று நீர் வெளிவருதல், அது வெளியில வராது, அப்படி வெளி வந்ததானால் ஆற்று நீர் வெளிவருதல். இங்க என்னது? நிட்டை களைதல், நிட்டை களைதல். இதுதான் அந்த ஓமை. ஆற்று நீர் வெளிவருதல், அது வராது, வந்ததானால். இப்ப இவர்கள் நிட்டை களைந்தார்கள் என்றால் அப்புறம் அதில் கடைசியில வரி, கடதல் உள்ள கடைசி வரி, உயிர்களுக்கு அருள் புரியும் முகமாகவே அவருடைய செயல்பாடுகள் எல்லாம் இருக்கும். இதுக்குத்தான் பல ஓமைகளையும் வர பாடல்கள்ல எடுத்து காண்பிக்கிறார். புரியுதா? சிவ மாதிரி கடல், சிவஞானி மாதிரி ஆறு. இந்த சிவஞானி சிவத்தோடு ஒன்றுதல் மாதிரி ஆறு, ஆறு கடலில் கலத்தல். அப்புறம் சிவஞானிகள் சிவமாம் தன்மை அடைதல் எனது ஆற்று நீர் கடல் நீராறுதல். அப்புறம் நிட்டை ஆற்று நீர் வெளியில் வருதல் வந்து எனது நிட்டை கலைதல், அந்த ஒன்றிய தன்மையிலிருந்து கலைதல். இப்போ பாடலை பாருங்க. ஆற்றால் அலை கடற்கே பாய்ந்த நீர் என்ன? ஆற்றால் அலைக்கடற்கே பாய்ந்த நீர் அந்நீர்மை மாற்றி, அந்நீர்மை மாற்றினா நல்ல தண்ணி அப்படியே அந்த கடல் தண்ணியாக மாறி, மாற்றிய ஆற்றான் மாற்றிய அவ்வாற்றான் மறித்தார் போல், மறித்தால் போல்னா திரும்ப வருதல் போல், மறித்தால் அதை எழுதிக்கிடுங்க பொருள், மறித்தால்னா திரும்ப வருதல். அந்நீர்மைனா என்னது? நீரின் தன்மை. அந்த நீரின் தன்மை என்னது இருக்கு? அந்த நீரின் தன்மை மாற்றி, மாற்றப்பெட்டுங்கும் போது உப்பு நீர். இத ஒரு புடை ஓமையா எடுக்கணும், நல்ல நீர் உப்பு தீரா மாறி இருக்கணும், அப்படி அந்த ஓமையை எடுத்துடக்கூடாது. புரியுதா? கலத்தலுக்கு தான் இத ஓமையாக எடுக்கணும், தனக்குமை அப்படின்னு தான் எடுக்கணும். அந்நீர்மை என்றால் தனக்குரிய தன்மை, மாற்றி என்றால் மாறப்பெற்று கடல் நீராகி, மாற்றி என்றால் கடல் நீராகி. தனித்தனியா பொருள் எழுதலைன்னா அப்புறம் திரும்ப படிக்கும் போது அது பொருள். மாற்றி என்றால் கடல் நீராக மாறப்பெற்று, உப்பு நீராக மாறப்பெற்று. அவ்வாற்றால், அவ்வாற்றால்னா அந்த நதி வழியே, அந்த நதி வழியே. மறித்தார் போல, திரும்ப வருதல் போல. அப்புறம் பாடலை பாருங்க. மறித்தார் போல் தோற்றி, தோற்றினா வெளிப்பட்டு. எது தோற்றி? புலன்கள் என, புலன்கள் என ஞானிகளின் ஐம்புலன்கள் போல. புலன்கள் என அப்படின்னா ஞானிகளின் ஐம்புலன்கள் போல. அப்புறம் புலன்கள் என போதம் புறம்பொழியும், புறம்பொழியும்னா என்ன அர்த்தம்? பிரபஞ்சத்தில் இல்லையா, இந்த உலகத்தில் ஐம்புலன்கள் போல வெளிப்பட்டு இந்த பிரபஞ்சத்தில் புகுந்தாலும், இந்த பிரபஞ்சத்தில் புறம்பொழியும், புறமே வந்தாலும், பிரபஞ்ச நிலைக்கு வந்தாலும், பிரபஞ்ச அனுபவத்துக்கு வந்தாலும், பிரபஞ்ச அனுபவத்துக்கு வந்தாலும் நந்தம் மலங்கள் அற மாற்றுவிக்கும் வந்து. நம்தம், நந்தம்னா நம்தம் மலங்கள் அற பாசங்கள் நீங்குமாறு மாற்றுவிக்கும். நம் பாசங்கள் நீங்குமாறு மாற்றுவிக்கும். பாசங்கள் நீக்குமாறு மாற்றுவிக்கும். இப்போ மறுபடி வாசிங்க. ஆற்றால் அலைக்கடற்கே பாய்ந்த நீர் அந்நீர்மை மாற்றி அவ்வாற்றால் மறித்தார் போல், மறித்தார்னா திரும்ப வந்தால் போல் தோற்றி, தோற்றிங்கிறத இதுக்கப்புறம் சொல்லணும், புலங்கள் தோற்றி பல புலங்கள்ன போதம் தோற்றி புறம்பொழியும் புறம்பொழிந்தாலும் நந்த மலங்களற மாற்றுவிக்கும் வந்து. அதை வேணா கடைசியில் வேணா எழுதிக்கிடுங்க. இங்க சிவஞானிகளது பொறிகள் பிரபஞ்சத்தில் கூடினாலும் அந்த கூடுதல், அந்த கூடுதல் நமக்கு உபகாரமாகவே இருக்கும். அந்த கூடுதல் நமக்கு உபகாரமாகவே இருக்கும். அதுக்கு தான் எடுத்துக்காட்டாக ஞானசம்பந்த பெருமான் பாலை நிலத்தை நெய்தல் நிலமாக்கியதும், நாவுக்கரச பெருமான் பாம்பு கடிப்பட்டு இறந்த அப்புதியடிகளார் மகனை எழுப்பியதும், சுந்தரர் பெருமான் முதலை உண்ட பாலனை மீட்ட வரவழைத்ததும் இதெல்லாம் எடுத்துக்காட்டுகளாக சொல்கிறார்கள். இதெல்லாம் அவர்களுக்கெல்லாம் நம் கரணங்கள் போல அவர்களுடைய கரணங்கள் இல்லை. ஆனா அவர்கள்லாம் அதை வந்து எப்படி செய்தாங்கன்னா, இப்ப சுந்தரர் எடுத்துக்கிட்டோம்னா, நான் வரவழைச்சு கொடுக்கறேன்னு சொல்லி அந்த பாங்கில அவங்க வரவழைக்கல. சுவாமிட்ட என்ன சொல்றார், எற்றான் மறக்கேன் என்ற அந்த பாடல்ல, கரைக்கால் முதலையே பிள்ளை தர சொல்லு காலனையே என்று பெருமான்கிட்ட தான் வென்றார் இல்லையா, அந்த அவிநாசி அப்பன்கிட்ட தான் வென்றார். கரைக்கால் முதலையே பிள்ளை தர சொல்லு, காலன்டேந்து வாங்கி முதல்கிட்ட கொடுத்து எனக்கு பிள்ளைய தர சொல்லு அப்படிங்கிறார். அதான் சிவஞானிகள் வந்து அதிலிருந்து மீண்டு வந்தாலும் அவருடைய கரணங்கள் உலகத்துக்கு உபகாரமாகவே இருக்கும். இதை நாம அடுத்தாப்புல பார்ப்போம்.
7: ஓம் நமசிவாய்.
8: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
7: Om Namah Shivaya.

0: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி சைவ சித்தாந்த பொது வகுப்பு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது சங்கற்ப நிராகரம். வணக்கம். ஓம் சிவாய நம.
1: எல்லாம் அல்ல எம்பெருமானுடைய திருவடி கமலங்களை மனம் மொழி மேற்கொள்ளால் என்னுடைய வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் முறையாக தெரிவித்து இன்றைக்கு சங்கற்ப நிராகரணத்தில் மூன்றாவது பகுதியாக இருக்கிற மாயாவாதியின் கொள்கைகளை நேற்று உரைநடை நிலையில் பார்த்தோம். இன்றைக்கு முதல் வகுப்பில் மாயாவாதியின் சங்கற்பம் என்று சொல்லுகிற 54 வரிகளுக்குரிய பொருள்களை நாம் பார்த்திருக்கிறோம். சித்தாந்த சொற்களை உமாபதி சிவம் தன்னுடைய வரிகளில் இடம்பெறச் செய்திருந்தாலும் ஒரு முறைக்கு இருமுறை மீண்டும் மீண்டும் படித்தால் நல்ல பொருள் விளங்குமாறுதான் பெருமாள் பாடியிருக்கிறார். எனவே அந்த அடிப்படையில் முழுமையாக நாம் பார்க்க இருக்கிறோம். மாயாவாத சங்கற்பம் கொள்கைகள் அகம் பிரமாத்மி தத்துவமசி என்ற வேதத்தில் கூறப்பெற்றிருக்கின்ற தொடர்களுக்கு ஏற்ப தாங்கள் தங்களுடைய பக்குவத்துக்கேற்ப மாயாவாதி பொருள் கொண்டிருக்கிறான். எனவே அவனுடைய கருத்துக்களை சொல்லுகிற பொழுது நேற்று சிலருக்கு ஐயம் இருந்ததினாலே அதற்குரிய விளக்கமாக ஒரு செய்தியை உங்களிடத்தில் பதிவு செய்கிறேன். மாயாவாதி தன்னுடைய கொள்கைகளை சொல்லுகிற பொழுது எப்படி உயர்நிலையிலிருந்து அகிரணை தோன்றும் என்று கேள்விகள் கேட்பது போல நேற்று சொல்லப்பட்டதே, அந்த கேள்வி யாருடைய கேள்வி என்ற வினா உங்கள் மனதிலே இருந்ததை அறிந்தேன். வேறொன்னுமில்லை, தத்துவத்தில் எப்பொழுதுமே நேரடியாக பொருளை சொல்லுவதில்லை. நேரடியாக சொன்னால் விளங்காது. பிற உலகப் பொருள் எல்லாம் நேரடியாக சொன்னால் விளங்கும், ஆனால் தத்துவத்தில் நேரடியாக சொன்னால் இது ஏன் சொன்னார்கள் என்று. இறைவன் உயிரோடு கலந்திருக்கிறான் சொல்லித்தான் நேரடியான பொருள். அது எப்படி உயிரோட கலந்திருக்கிறான், அவனை கடுகா கலந்திருக்கிறானா, மிளகா கலந்திருக்கிறானா, இல்லை பலாப்பழமாகவே கலந்திருக்கிறானா, நேர கலந்திருக்கிறான்னா நமக்கு தெரியாது. எப்படி கலந்திருக்கிறான் அப்படின்னு நம்மள்கிட்ட ஒரு கேள்வியை கேட்டுக்கணும். உயிரில் இறைவன் எப்படி கலந்திருக்கிறான், உடம்பில் உயிர் கலந்திருப்பது போல. ஏன்னா இப்போ உடம்புல இருக்கிற உயிர் நமக்கு தெரியும், அது அனுபவிச்சா தான் தெரியுமே தவிர உயிர் எடுத்து காட்ட முடியாது. கருப்பா சிறப்பா நெட்டையா குட்டியாது காட்ட முடியாது. அப்ப உயிர் இறைவன் எத்தகையன் என்றால் உயிரோடு ஆன்மாவோடு கலந்திருக்கிறான். இது நேரடியான பொருள். நேரடியான பொருளை சொல்லுகிற பொழுது எப்படி கலந்திருக்கிறான்னு ஒரு சந்தேகம் வரும். அந்த சந்தேகத்துக்கு யாரும் விளக்கம் தரவே முடியாது. அவன் கையா கலந்திருக்கிறான், இல்ல கையில ரத்தத்துல கலந்திருக்கிறான், எலும்புல கலந்திருக்கிறான், இல்ல உணர்ச்சியில கலந்திருக்கிறான் சொல்ல முடியாது. ஆன்மாவோடு பெத்த நிலையில் இறைவன் கலந்திருக்கிறான் நான்கவை போல என்று நமக்கு உதாரணம் வருது. அப்ப எப்படி கலந்திருக்கிறான்னு நம்மால சொல்ல முடியாது, ஆனா கேள்வி கேட்டுக்கணும், அப்பதான் விளக்கம் தெரியும். எப்படி கலந்திருக்கிறான்னா உடம்பில் உயிர் கலந்திருப்பது போல. எனவே உடம்பிலே இருக்கிற உயிர் நம்மால் காண முடியாதது, அது ஒரு உயிர் அறிவு பொருள், அது ஜடப்பொருள் அல்ல, உயிர் ஜடம் அல்ல, அறிவு பொருள். அப்படி கலந்திருக்கிறான்னு நம்மால் தெரிஞ்சுக்கிற முடிகிற அளவில் தான் நேரடியாக பொருள் சொன்னால் தெரியாது என்பதால் தத்துவ வித்தக பெருமக்கள், நம்முடைய ஞானாசிரிய பெருமக்கள் தங்களுக்குள்ளே கேள்வியை கேட்டுக்கொண்டு அதற்கு விடை தருவார்கள். நெல்லைக்கு வந்தா எல்லா காய்கறியும் போட்டு அதுக்கு ஒரு சொதி அப்படின்னு வைக்கிறாங்க. இப்ப அது எப்படி செய்யறதுன்னு கேட்கறது இல்ல, நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டா போதும், உடனே செஞ்சவங்க எப்படி செஞ்சோம்னு சொல்லிடுவாங்க. செட்நாட்டில் இருக்கவங்களுக்கு கூட்டுனாத்தான் தெரியும், அதுக்கு வெஞ்சனம் வாங்க. அப்ப அந்த கூட்டு வேற இது வேறையானா இதுல தேங்காய் எல்லாம் நல்லா அரைச்சி ஊற்றி நல்லா கம்மமும் செய்யறதுங்க அப்படின்னு சொன்னாத்தான் வழங்கும். அப்ப ஓ அதுல எக்ஸ்ட்ரா ஒண்ணு சேர்ந்துருக்கா அப்படின்ட்டு. அதனால் மாயாவாதி தான் கூறுகிற கருத்தில் கருத்தை விளக்குவதற்காக சில வினாக்களை தானே தோற்றுவித்துக் கொண்டு தொடுத்துக்கொண்டு பதில் சொல்லும். இதைத்தான் நமக்கு மாயாவாதியின் சந்தர்ப்பம் என்ற நிலையில் ஆசிரியர் குறிப்பிடுகிறார். நாம் முழுமையாக இன்னைக்கு முதல் வகுப்பிலே அதனை நாம் பார்ப்பது நவிற்றிய நிறையில் கூறப்பட்ட வரிசை முறையில் தில்லைக்குத்தனின் திருக்கோயிலில் மாயாவதி முதலாக மெய்கண்டாருடைய அடியவர் ஈராக வரிசையாக அமர்ந்திருக்கிறார். அந்த முறைப்படி முதலில் அமர்ந்திருக்கிற மாயாவதி நவிற்றிய கூறப்பெற்ற நிறையில் வரிசையில் அவித்தையினோர் இறைவன் ஒருவன் தான் என்று கூறுகிற அவித்தையை உடையவர் உரை. ஆக முப்பொருளை நாம் ஏற்றுக்கொள்கிறோம், அந்த முப்பொருளில் ஒரு பொருளை ஏற்றுக்கொள்கிறவன் மாயாவன், மற்றவையெல்லாம் மயக்கத்தினால் வாசமாக உயிராக தோற்றமளிக்கிறது என்பது அவனுடைய கொள்கை. இந்த நூலை படித்து மனப்பாடம் செய்ய வேண்டும் என்பது அல்ல, படிக்க படிக்க நம்முடைய உள்ளத்திலேயே அது நித்தன். இறைவனை பற்றிய மூன்று வரிகள், இறைவனுடைய குணம், நாம் இதெல்லாம் பிற சாஸ்திரங்களில் படித்ததுதான். நித்த

உத்தரா தூய்மணி எந்த சொல்லாலும் நாம் அவனை வரையறுத்து காட்ட முடியாத தூய்மையான. இதெல்லாம் நம்ம பிற சாஸ்திரங்களில் நமக்கு தரப்பெற்ற செய்திகள். இவற்றுக்குரிய விளக்கங்களை சொன்னால் அதுவே தத்துவ விசாரமாக ஆகி அங்கு நாம் அதுவே அடங்கி போய்விடும். அதனால மேலோட்டமாக இத்தகைய நல்ல குண நல்ல இலக்கணத்தை தடத்த பொது இலக்கணத்தை உடையவன். இப்ப கொள்கை ஆரம்பம். வரம்பியில் வேத சிற தரும் பரம்பொருள், வேதத்தினுடைய உச்சியாக விளங்குகிற அல்லது வேதத்தை தந்த பரம்பொருள், வேத சிரம் தரும் வேதத்தின் உச்சியை வேதத்தின் உட்பொருளை தருகின்ற பரம்பொருள் சத்தாய் அறிவுடையவனாய். மாயாவாதியின் முதல் கொள்கை அதுதான், அறிவுடை அவன் ஒருவன்தான் அறிவுடையவன். அறிவாய் சத்தாய் எவையும் தானாய் மற்ற எல்லா பொருள்களையும் தானாக விளங்குகிறவன் தானாய். இது முதல் செய்தி. நாம் நேற்று குறித்துக் கொண்டது போல இறைவன் அறிவுடையவன், அவன் அனைத்து பொருள்களையும் தாமாக விளங்குகிறவன். அவித்தை தொத்தாது உயர்ந்த தொல் சுடர் மூவா இன்ன தன்மையன். எனவே அவன் அறிவினுடைய நிலையில் உயர்ந்த ஒளி மிகுந்த சுடர் கொண்டவனாக விளங்கி மூவா இளமை உடையவனாய் தன்மையன் ஏகன். அவன் ஒருவன்தான் அநேகனாக காட்சி தருகிறான். அதற்கு விளக்கு எவையும் தானாய் என்பதற்கு மாயாவாதி கூறுகிற விளக்கம், அறிவாக விளங்குகிற உயர்ந்த தொல் சுடர் மூவாதவனாக விளங்குகிற இறைவன் ஏகனாக இருக்கிறவன் அநேகனாக தோற்றம் அளிக்கிறான். அநேகனாக தோற்றம் அளிக்கிறான். பிம்பம் அவருடைய நிழல் நிழலாக தோற்றுவிக்கிறார், அநேகனாக இருக்கிறார். இது முதல் செய்தி, அவருடைய தத்துவங்களின் முதல் செய்தி. இதை பின்னால் நிராகரணம் சொல்லுகிற பொழுது இந்த ஒரு எட்டு வரியில இருக்கக்கூடிய செய்தியை ஒரு 30 மேற்பட்ட வரிகளால் ஐக்கியவாத செய்வத்தான் மறுக்கிறார். இறைவன் அறிவுடையவன், அவன் எல்லா பொருளுமாக காட்சியளிக்கிறான் என்று சொல்லப்படுகிற ஒரு செய்தியை பின்னால் வருகிற ஐக்கியவாதி பலவாறு மறுக்கிறான், கேள்விகளை கேட்டு மறுக்கிறான். இனி இரண்டாவது கருத்து, இரண்டாவது கொள்கை. கண்ணல் பெரும் சுவை தன்னில் பிறவா வெற்றியின் இருந்து. கண்ணல் கரும்பு, அதனுடைய சுவையில் தனக்குத்தானே தெரியாது இருக்கின்ற கரும்பு போன்ற தன்மையில் இருந்து, தனக்குத்தானே தெரியாத தன்மையில் இருக்கின்றவன். இதெல்லாம் மறுப்பார்கள். பின்னே அவனுக்குத்தான் தன்னுடைய அறிவை தெரியாதுன்னா அப்புறம் தெரிஞ்சு சில செய்தியை செஞ்சான் சொல்றீடா ஏண்டான்னு கேட்பான். ஆக இரண்டாவது கொள்கை வலிமை பெறுகிறது. கரும்பு தன்னுடைய சுவையை அறியாதது போல என்று தெரிகிறது. கண்ணல் பெரும் சுவை தன்னில் பிறவா பெற்றியின் பிறவாத தன்மை போல, தான் அறியாத தன்மை போல இருந்தான். இது இரண்டாவது செய்தி. இப்ப ரெண்டு கொள்கை நாம் தெளிவாக தெரிந்து கொள்வோம். கரும்பு தன்னுடைய சுவையை அறியாதது போல, இறைவன் தன்னுடைய பெருமையை தான் அறியாதவன். பொற்பின் பொற்பணி இயல்பின் வான் வழி அனல் நீர் மண் மருந்து அன்ன மான காது ஆறும் ஐங்கோசத் தொகுதி யாக்கை பகுதியது ஒரு குடை. எப்படி பொன்னானது பொன் பொற்பணி பொன் அதனுடைய பணி என்று பிரிக்க வேண்டும். பொன் தங்கம் அதனுடைய பணி அதனுடைய செயல். அதனுடைய செயல் என்ன என்றால் பலவிதமான ஆபரணங்கள். பொன்னாலே

0: செய்யப்படுகிற ஆபரணங்களை போல, ஒருவனாக இருக்கிற அறிவுடையவனாக இருக்கிற ஒருவன் பலவித உடம்புகளாக வருகிறான். இந்த செய்தியை சொல்லுவதற்கு நடுவில் இரண்டு மூன்று வரிகளை மாயாவாதி குறிப்பிடுகிறார். மூன்றாவது கொள்கையை ஒரே வரியில் சொன்னால், எப்படி ஒரு பொன் அல்லது தங்கம் பல அணிகலன்களாக மாறுகிறதோ, அதுபோல அறிவுடையவனாக இருக்கக்கூடிய இறைவன் பல பொருள்களாக மாறுகிறான். எப்படிப்பட்ட பொருளாக மாறுகிறான் என்றால், வான், வழி, காற்று, அனல், தீ, நீர், மண் ஐம்பூதங்கள். பிறகு மருந்து, நோய் வாய்ப்பட்டு இருக்கக்கூடிய மருந்து, அன்ன அவற்றினுடைய மான அவற்றின் அன்னதை போன்ற ஆறு தாதுக்களை உடையவனாக விளங்குகிறார். அது ஆறு தாதுக்களுக்கு பலவர் பலவிதமாக உரை எழுதுவார்கள். என்றாலும் நம்முடைய நிலையில் அவன் ஆறு தாதுக்களை கொண்டவனாக விளங்குகிறான் என்பதை நமக்கு ஆசிரியர்கள் குறிப்பிடுகிற பொழுது ஆறு தாதுக்களை அவர்கள் காட்டுகிறார்கள். தோல், எலும்பு, நரம்பு, மச்சை, குருதி, சுக்கிலம், கோசம். உடம்பிலே இருக்கக்கூடிய உள் உறுப்புகள் தோல், எலும்பு, நரம்பு, மச்சை, கொழுப்பு, குருதி, ரத்தம், சுக்கிலம், தை, கோசம் அவற்றினுடைய சுக்கிலம், கோசம் அது மேலே இருக்கக்கூடிய உடம்பினுடைய உரை. எனவே இத்தகைய தாதுக்களோடு ஐந்து கோஷங்களாக, ஐந்து அன்னமயம், பிராணமய கோஷம் அவனுக்கு தெரியும், மனோமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், ஆனந்தமய கோஷம் என்று சொல்லுவோம். இப்ப செய்தி, மூன்றாவது செய்தி என்ன அப்படின்னா, மாயாவாதியின் கொள்கையில் இறைவன் அறிவுடையவன், அவன் பல உடம்புகளாக தோற்றமளிக்கிறான். அந்த உடம்புகள் எப்படி தோன்றியிருக்கிறது என்று மாயாவாதி தன்னுடைய கருத்துக்கேற்ப இப்படி ஐம்பூதங்களோடும் அக உறுப்புக்கு, என உடம்பை பற்றி தான் திரும்ப திரும்ப நாம் இந்த இடத்தில் பார்க்க வேண்டியது, உடம்பை பற்றி. எப்படி ஒரு பொன் பல உறுப்புகளாக தோன்றுகிற, பல நகைகளாக தோன்றுகிறதோ, அதுபோல இறைவன் பலவித உடம்புகளை பெற்றிருக்கிறான். அந்த ஒவ்வொரு உடம்பும் ஐம்பூதங்களையும் ஆறு தாதுக்களையும் ஐந்து வகையான உடம்பு நிலையிலும் கூறப்பெறும். இப்ப மூன்றாவது கருத்து நிறைவு பெற்றதா? இப்ப ஆறு ஐங்கோச தொகுதி யாக்கை பகுதியது ஒரு புடை. யாக்கையாக உலகத்து ஒரு பகுதியாக விளங்குகிறார். அதனால உடம்பாக மட்டுமல்ல, உலகத்திலே இருக்கிற பொருள்களில் நம்முடைய சைவ சித்தாந்தம் சொல்லுவது போல தனு கரண புவன
1: எனவே அந்த உடம்பாக இருக்கக்கூடிய ஒரு உடை ஒரு பகுதியாக அமைகிறார்.
0: ஏன் இப்படி இறைவன் ஒருவனாக அறிவுடையவனாக இருக்கிறவன் பல உடம்பாக தோன்ற வேண்டும் என்றால், அது ஒரு மயக்கம். இதுதான் அவருடைய அழுத்தமான கொள்கை. மாயாவாதியினுடைய கொள்கை, அழுத்தமான கொள்கை என்னன்னா, இறைவன் ஒருவன் தான், அவன் பிற பொருளாக நாம் மயங்கும் வண்ணம் காட்சி தருகிறான். இது அவருடைய, மாயாவாதியுடைய அழுத்தமான கொள்கை. அது எப்படி சொல்றார், தொகுதி ஆக்கை பகுதியது ஒரு புடை, ஒரு பக்கம் அது சுத்த சுத்தி சுத்தின்னா சிப்பி அப்படிங்கிற சுத்தி என்றால் செப்பி சிப்பி என்பது பொருள். வெள்ளி வெள்ளியை ஒத்தது என மித்தை மயக்கம், மித்தையில் தான் என ஆகும். இதுதான் மாயாவாதியினுடைய அடிப்படை கொள்கை. நாம் தெளிவாக இதனை உணர்ந்து கொள்ள வேண்டும். அதாவது நாம வந்து இப்ப இத முத்தப்ப உடம்புன்னு நினைச்சுக்கிறது எப்படின்னா மயங்கி போய் அறிகிறோம், இறைவன் தான் அது. ஆனா நமக்கு ஒரு தெளிவான நிலையை தெரியாம இறைவனாக இருக்கிற பொருள் நமக்கு இப்ப மயக்கமாக தெரிகிறது. நாதஸ்வரம்னு ஒரு நாளைக்கு முடியும் ஒரு ஜன ஒரு கதை, அதான் அந்த வித்தைக்காக சரி மயக்கத்துக்காக ஒரு சாட்சியை காட்டும். ஒரு கதாபாத்திரம் நடந்து வந்துட்டு இருக்கும், அப்ப பின்னாடி வந்து ஒருத்தன் கட்டிடுவான் அடிச்சிருவான், என்னடா அப்படின்னு. அப்புறம் திரும்பி பார்த்தா அடாடா என் ஃப்ரெண்டு மாதிரியே
1: நீங்க. இப்ப என்ன பின்னால் இருந்து பார்க்கிற பொழுது தன்னுடைய நண்பனை போல காட்சியளித்ததாக வேறு ஒருவருடைய முதுகில் மயங்கி போய் தட்டினார். அதுபோலத்தான் நாம் இறைவனால் இருக்கிற அறிவுரை பொருள் இங்கே இருக்கக்கூடிய உடம்பாக நமக்கு தோற்றமளிக்கிறது. நாம் மயங்கி அதை உடம்பு இறைவன் என்பதை உணர்வதற்கு இன்னும் பக்குவம் அல்ல, அதனால் உடம்பு என்று நாம் பயங்கி அறிகிறோம். எது போல என்றால் சிப்பி என்பதை தொடக்கத்தில் பார்க்கிற பொழுது வெளியை பற்றி நமக்கு தெரியாத காரணத்தால் சரியா தெரியாது கிடக்கிறோம். ஆனால் அதனுடைய வெள்ளி வெள்ளையா இருக்குங்கிறது மட்டும் நமக்கு தெரியும். அந்த வெள்ளியினுடைய அந்த உலோகத்தினுடைய தன்மை என்ன என்று தெரியாத பொழுது அந்த வெள்ளியினுடைய மேற்போக்கு தெரியுது, உடம்பினுடைய மேற்போக்கு தெரியுது. ஆனால் இந்த உடம்பு இறைவனாக இருந்துதான் இப்போது உடம்பாக காட்சியளிக்கிறது என்று உடம்பினுடைய தன்மையும் நமக்கு தெரியல, இறைவனுடைய தன்மையும் நமக்கு தெரியல. அதனால நாம் என்ன பண்றோம்னா உடம்பு தெரியும், வெள்ளியினுடைய தன்மையும் தெரியாது, சிப்பி என்பது ஒன்றத்துக்கு உதவாது என்பதும் தெரியாது. அப்படி இருக்கிற பொழுது சிப்பியை பார்த்து வெள்ளி என்று நாம் பயங்கி அறிவிக்கிறோம். அதுபோலத்தான் இறைவன் இந்த உடம்பாக பிரதிபலிக்கிறான். அந்த பிரதிபலிப்பதை நாம் உணர்ந்து கொள்ளாமல் வெறும் வெற்றுடம்பு உயிர் என்று நாம் சுத்தி வெள்ளி ஒத்த வித்தை வித்தையின் மயக்கத்தின் காரணமாக நாம் சிப்பியை வெள்ளி என்று நினைக்கின்றோம். இது நான்காவது அடிப்படை. இது எப்படி ஒன்றை மற்றொன்றாக நாம் ஏன் கருத வேண்டும் கருதுகிறோம், இப்படி கருதுவதற்கு என்ன காரணம்? அப்ப இறைவன் என்ற ஒருவன் இருக்கிறான், அவனுடைய பிம்பம் போல உடம்பாக இருக்கிற வேறொரு பொருள் இருக்கு என்று நாம் அறிவியா இறைவனை நாம் அறியல, உடம்பா பார்க்கிறோம். உடம்பா பார்த்த உடனே அது ஒரு பொருள் என்று நினைக்கிறோம். இப்ப இறைவனை இந்த உடம்புல பார்க்கல, உடம்ப உடம்பா பார்க்கிறோம். ஆனா அப்ப நம்ம எண்ணத்துல உடம்பும் ஒரு பொருள். அடிப்படை எங்க போய் தச்சிருப்பார் இறைவன் உடம்பு? அவர்கள் ஏராளமவாதிகள், ஒரே பொருள் தான் உண்டு என்று நினைக்கிறோம். யாரு? மாயாவாதி. ஆனால் அவர்கள் இப்ப என்ன சொல்லுகிறார்கள், இறைவன் ஒருவன் தான், ஆனால் உடம்பாக அவன் காட்சி தருகிறான். உடனே நமக்கு ஒரு சந்தேகம் வருது, சந்தேகத்தை அவங்களே கிளப்பிக்கிறாங்க. ஓ, இறைவன் ஒருவன் உடம்பாக காட்சி தரான், இன்னொரு பொருளாக காட்சி தரானு நீங்க நினைச்சிடாதீங்க. எப்படி சிலந்தியிலிருந்து சிலந்தி நூல் வருகிறதோ, சிலந்தி வேறல்ல சிலந்தி நூல் வேறல்ல, ஆனா வேறாக நமக்கு தெரிகிறது. அது தனியா நீங்க பார்த்து நூலாடையா அங்க வீட்டுல நமக்கு பத்தி இருக்குன்னு சொன்னா அது வேற ஒரு பொருளா தெரியும். சிலந்தியிலிருந்து வாயிலிருந்து வருகிற பொழுது சிலந்தியினுடைய தோற்றம் தான் அது என்று அவர்கள் அந்த அடிப்படையில இந்த கருத்தை நம்ம இடத்துல பதிய வைக்கிறார். நீங்க சிலந்தி போயிட்டு வெறுமனே ஒட்டடை இருக்குன்னு வச்சுங்க, ஒட்டடையை நம்ம வேற ஒரு பொருளாக கருதுவோம். அவ என்ன சொல்றா, இல்லை சிலந்தியில் இருந்து நூல் வருவது போல இந்த அறிவுடைய பொருளில் இருந்து அடுத்த பொருளா நீ நினைக்கிறியே அந்த நூல் வருகிறது. ஆனால் நூல் வேறல்ல, சிலந்தி வேறல்ல, நூல் சிலந்தியோடு தொடர்புடையது. நீ வேறொரு பொருளா ஒண்ணுக்கொண்ணு வேறுபட்டு இருக்கணும்ல, பேதமா இருக்கணும்ல, பேதப்பட்டாத்தான் வேறுபொருள். இப்ப முத்தப்பன் என்ற உடம்பில் இருந்து இரும்பு என்ற மைக்கு வேறுபட்டது. அப்ப முத்தப்பன் எடுத்துட்டு வாங்க மைக் எடுத்துட்டு வரக்கூடாது. முத்தப்பன் எடுத்துட்டு வாங்க முத்தப்பன் தான் கூட்டிட்டு வரணும். மைக் எடுத்துட்டு வாங்கினா முத்தப்பனையும் சேர்த்து கூட்டிட்டு வந்துடக்கூடாது. மைக்கு தனிப்பொருள், ஏன்னா இது பேதப்பட்ட பொருள், பேதம் தனியாக தெரிகிறது. அப்ப பேதப்பட்ட பொருள் அல்ல, இறைவன் தான் உயிர்களாக காட்சி தருகிறான், பேதப்பட்டது அல்ல. ஏனென்றால் சிலந்தியின் வாயிலிருந்து தோன்றுகின்ற நூல் போல. இதெல்லாம் மறுக்கிறதுக்கு பின்னாடி வருவோம், அது வேற கொள்கையை மட்டும் பண்ணிருப்போம். சுத்தி வெள்ளி ஒத்தன மெத்தையில் தானவன் ஆகும் தன்மைத்து. இது எப்படி என்றால் உழுதை அப்படின்னா சிலந்தின், சிலந்தியின் சில் நூல் தகையின் வேற்றுமை வலியது, வேற்றுமையாக பேதமாக தெரிகிறது. இப்ப இது நாலாவது கருத்து. அப்ப நாம் மயக்கத்தினாலே இறைவன் வேறு உடம்பு வேறு என்று நாம் இருபொருளாக நினைக்கிறோம். அதை மாயாவாதி அப்படி நினைப்பதில்லை, ஒரு பொருளாக.
2: ஓம் நமசிவாய. You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org. ஓம் சிவாய நம. Shaivam.org இன் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு கடிநெடில். வழங்குபவர் திரு சிவ குஞ்சிதவாதம் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
3: நான்கு பாடல்கள், ஐந்தாவது பாடலை நாம் பார்க்கலாம். முந்தைய நான் செய்த இடத்திற்கு இடமே முடித்தவா சிறப்பிலே முடிப்பாய். மூடும் இக்காலத்து இவ்வுடல் வினையை உற்றின் தொழிலென கொள்வாய். நந்திடா என்னை உனக்கு உடலாக்கி நன்னுமென் உயிர்வாய் நயப்பாய். நாடில் உன் கருணைக்கு ஏற்ற கைமாறு நான் செய்ய முடியுமோ நவிழ்வாய். சிந்தை மெய் வாக்கு மூன்றினும் உயிர்கள் செய்தினை கொடுத்திட அதற்கா சேகமே கொடுத்து மணவரி பாகம் செய்து அறிவினில் பவம் முடித்த அந்தமார் புறவர் சிகாமணி நீயே அண்ணலே என்னுயிர்க்கு அமுதே ஆவடு துரத்தை அம்பலவான அடியவர் கருளும் ஆகியே என்பது ஐந்தாவது பாடலே ஆசிரியர் சொல்லோருக்க கருத்து என்ன. ஆன்மாக்கள் பெத்த நிலையிலே, அதாவது கட்ட நிலையிலே, பாகச்சார்போடு கூடிய நிலையிலே இருக்கும்போது புண்ணியங்களை செய்கிறார்கள். பக்கம் அருமன்ற பக்கம் அந்த ஆன்மாக்கள் பாவங்களை தவிர்த்து புண்ணியங்களை செய்கிறார்கள். யான் எனது என்ற உணர்வோடு செய்யப்படும் புண்ணியங்கள் தான் இந்த பத்து புண்ணியங்கள். யோகங்களுக்கு இன்னும் பக்கம் இறுதியாக அப்படி பத்து புண்ணியம் செய்த பொழுது அந்த பத்து புண்ணியத்திற்கு ஏற்ற உளவியல் பலனை பெருமாள் கொடுத்து விடுகிறார். எப்படி அந்த பசுமை எப்படி செய்யப்படுகின்றது? ஆன்ம மூலம் உட்பட்டு செய்யப்படுகிறது. நான் செய்கின்றேன் என்ற உணர்வோடு செய்யப்படுகிறது. இறைவன் ஒன்றார் துணையாக அவன் தன்னை காட்டிக்கொள்ளாமல் மறைந்திருப்பதனாலே செலுத்துகின்ற இறைவனை பற்றி உணர முடியாமல் நான் செய்கின்றேன் என்ற உணர்வோடு நல்ல ஆன்மாக்கள் தான் புண்ணியங்களை தான் செய்கின்றன. அப்படி நான் செய்கிறேன் என்று உணர்வோடு செய்யும்போது அது பசு புண்ணியம் எனப்படுகிறது. அந்த வினை எப்படி செய்யப்பட்டது என்றால் ஆன்மபோதம் உயிர் அறிவு முற்பட்டு விளங்க செய்யப்பட்டது. அதான் முந்த நான் செய்ய என்றார். முந்த சொன்னால் என்னுடைய அறிவு முற்பட்டு விளங்க, என்னுடைய அறிவு முற்பட்டு விளங்கும்படி நான் செய்த புண்ணியங்களுக்கு உரிய பலனை நீ கொடுத்திருக்கிறான். இதம் இதம் என்பது நன்மையே என்று கூறுவோம். இதம் அகிதம் என்பார்கள் வித்தியாசம் வருகின்ற. இதம் என்பது இதம் அகிதம் என்று சொல்வார்கள் தமிழ் விளக்கப்பட்டு. இதம் அகிதம் என்பது இதம் என்பது நன்மையை புண்ணியம். அது பத்து புண்ணியம் இருக்க, ஏன்னா முந்த நான் செய்த இதத்தில் முந்த என்று சொல்லும்பொழுது ஆன்ம அறிவு முற்பட்டு விளங்கும். ஆன்ம அறிவு பெற்ற காலத்தில் எப்படி விளங்கும் சொன்னால், அறிவுதான் ஒன்றை முந்தி அறுவதுவாக காணும் அறிவுதான். சிவபிரகாசத்திலே நீங்கள் பார்த்து கேட்டிருக்கிற சிவபிரகாசம் நடந்துள்ளது. அறிவுதான் ஒன்றை முந்தி அறுவதுவாக காணும் அறிவுதான் என்று அறிவினால் கண்டையாவும் அசத்தாளர் அறிவி என்று தொடர்ந்து பாடல் நினைக்கின்றேன் பார்த்துக் கொள்கிறேன். ஆகவே உயிர் அறிவானது தான் என்ற உணர்வோடும் உட்பட்டு விளங்க புண்ணியத்தையும் செய்கின்றது பாவத்தையும் செய்கின்றது. அதில் நல்ல பண்பட்ட ஆன்மாக்கள் பாவங்களை தவிர்த்து புண்ணியங்களை செய்கின்றன. இல்லை இதம் தான் புரிஞ்சுக்கிட்டார். அது புண்ணியம் தான் விளங்கும். முந்த என்று சொன்னதுனால உயிர் அறிவு உட்பட்டு விளங்க என்பது பெறப்பட்டது. ஆகவே அது உயிர் அறிவு உட்பட்டு முனைப்போடு விளங்கி செய்த கல்வினை. ஆகையினாலே இது பார்க்க முடியும். இதற்கு இதனே முடித்தவா முதல்ல சொன்ன இதம் வந்து நல்வினை பத்து முனையும், ரெண்டாவது சொன்ன இதம் வந்து அந்த புண்ணியத்தின் பலன். ரெண்டாவது சொன்ன இதம் வந்து புண்ணியம் அல்ல, புண்ணியத்தின் பலன் ஆளுவையா பலன். ரெண்டாவது சொன்ன இதத்தை என்று புண்ணியத்தின் பயன் என்று ஆளுவையா பலன். அது நேர்பொருள் இதம் என்றால் புண்ணியம்தான், ஆனா ஆளுவையான புண்ணியத்தின் பயன் என்று கூறவர். ஆகவே ஆன்ம போதம் உயிர் அறிவு உட்பட்டு விளங்க நான் செய்த பத்து புண்ணியத்திற்கு அதற்கேற்ற பலனை கொடுத்து கொடுத்தால் கொடுத்தது போல கொடுத்தது போல இக்காலத்தில் இக்காலத்தில் என்று ஆசிரியர் சொல்கிறார். ஆசிரியர் வந்து ஒருவர்களை பெற்று சிவபுண்ணியங்களை இயக்கக்கூடிய நிலையை இருக்கிறார். ஒருவரை பெறுவதற்கு முன்பு நான் என்ற உலகம் உட்பட்டு விளங்க பத்து புண்ணியங்களை இயக்கி வந்தார். அப்போ அந்த பத்து புண்ணியங்களுக்கு ஏற்க உலகியல் பயன்களை சிறுவர்கள் கொடுத்து வந்தது. இக்காலத்தில் ஆசிரியர் குருவைப்பு பலன் என்று குருவர்கள் பெற்று சிவபுண்ணியங்களை ஏற்றிருக்கிறார். ஆகவே எப்படி நான் முற்காலத்தில் பத்து புண்ணியங்கள் ஏற்றிய போது அதற்கேற்ற பலனை கொடுத்தாயோ அதுபோல் இப்பொழுது சிவபுண்ணியங்கள் ஏற்றி வருகின்றேன், இதற்கேற்ற பலனை கொடுக்க வேண்டும். இதற்கேற்ற பலன் என்ன? பிறவியை முடித்துவிட வேண்டும். மேற்கொண்டு பிறவி தோன்றாதவாறு இந்த பிறவியோடு எனக்கு பிறவியை முடித்துவிட வேண்டும். அதான் சொல்லிருக்கிறார். முந்தா நான் செய்த இடத்திற்கு இதனே முடித்தவா சிறப்பினை முடிப்பாய். இந்த காலத்தில் நான் செய்த சிவபுண்ணியத்துக்கு ஏற்ப சிறப்பினை முடிப்பாய் என்று அதை வரைத்துக் கொண்டு கொள்ள வேண்டும். எப்படி ஒரு காலத்தில் நான் செய்த பத்மபுண்ணியத்துக்கு ஏற்ற பலனை கொடுத்தாயோ அதுபோல இப்போது நான் செய்கின்ற சிவபுண்ணியத்துக்கு ஏற்ற வகையிலே இந்த சிறப்பினை முடிந்து போக செய்கின்ற பலனை கொடுப்பாய், அதாவது முத்தியை கொடுப்பாய். சிறப்பு முடிந்து போகுதுன்னா முத்தி கிடைச்சுன்னா முத்தியாகிய பலனை கொடுப்பாய். பத்மபுண்ணியத்துக்கு உலகிய பலனை கொடுத்தது போல சிவபுண்ணியத்துக்கும் முத்தியை கொடுப்பாய் என்று எழுதியிருக்கிறார். சரி, முத்தி அடைந்து தீவன் உதகாரத்தில் இருக்கின்ற காலத்திலே முத்தி அடைந்தாச்சு, ஆனா உடல் இன்னும் நீங்கி போகவில்லை அப்படிங்கிற நிலைதான் என்ன சொல்வார்கள் தீவன் உத்தரவு சொல்வாங்க. பனிரெண்டாம் கண்டிப்பாக அப்போ தீவன் உத்தரவுடைய உடலிலே நடக்கின்ற செயல்கள் எல்லாம் சிவன் செயல்கள் சொல்வாங்க. பத்தாந்திரத்திலே சொல்வாங்க ஏகநாடி இறைவனி நிற்கின்ற அண்ணாவுக்கு அந்த உடலை நடக்கிற செயல்கள் எல்லாம் சிவன் செய்கிறது. அந்த உடலை சிவன்தான் தனக்கு இடமாக கொண்டு இருக்கிறான். இந்த ஏசா உடலிடம் கொண்டாய் என்று திருவாசகத்தை நாம் பார்க்கின்றோம். ஆகையினாலே மூணு இக்காலத்து வினைகளை எல்லாம் மற்றும் மீன் தொழிலிடம் கொள்வார் இல்லையா, மற்றும் மீன் தொழிலிடம் கொள்வார். இந்த காலத்தில் இந்த சீவன்முக்தி காலத்திலே உடல்களை கொண்டிருந்த வழிகள் எல்லாம் உந்தைகளே என்று கொள்வார். இந்தியா பத்தாம் யுத்தத்துல இந்த இறைவனை நிற்க விளக்கமா சொல்லியிருக்கு. விஞ்ஞாபகத்துல ஏகநாடி இறைவனை நிற்க என்று வருகின்ற தொடருக்கு இந்த இறைவனை நிற்க என்பதற்கு இந்தியா பத்தாம் யுத்தம் இதுக்கு இணையாக இந்தியாவோட பத்தாம் யுத்தத்துல விளக்கமா சொல்லியிருக்கு. அதாவது சிவன் முத்தருடைய உடல் மூலமாக வெளிப்படுகின்ற செயல்கள் எல்லாம் சிவன் செய்கிறது. அது சிவன் முத்தருக்கு பிறர் செய்கின்ற வினைகள் எல்லாம் அது சிவபெருமானுக்கே செய்கின்ற வினைகள். நல்லது செஞ்சா அது சிவபெருமானுக்கே நல்லது செய்வார்கள் சொல்வார்கள். ஆகவே சிவனும் இவன் செயலெல்லாம் எது செய்கிறார் என்றும் செய்தல் எனக்கு இவனுக்கு செய்தல் என்றும் அப்படின்னு சொல்லி சித்தியாபரதன் சொல்லுவார். என்ன செய்தல் எனக்கு இவனுக்கு செய்தல் என்றும் அப்படின்னா மாற்றி கொடுக்கணும். இவனுக்கு செய்தது எனக்கு செய்தது என்றும் அப்படின்னு சொல்லுவான் சொல்வார். அப்படின்னாலே சிவபுத்தருடைய உடலை நடக்கின்ற செயல்கள் தான் சிவன் செயல்கள். அதான் மூழ்கு காலத்து என்ன சொல்றாரு முற்றும் நின் தொழிலன போடுவார். உடல்நிலைகள் எல்லாம் உன் தொழிலனவே போடுவார்.
4: மீண்டும் என்னை பார்க்கும் காக்காதவாறு என் உடல்நிலைகளை எல்லாம் உண்மையாகவே கொண்டார்.
3: என்னை எப்படி பாதுகாத்தாய், உனக்கு உடலாகவும் என்னை உனக்கு உடலாகவும் நீ எனக்கு உயிராகவும் இருந்து என்னை எந்த வெளிகளும் தாக்காதவாறு பாசம் தாக்காதவாறு பாதுகாத்து வருகின்றாய். இந்த கருணைக்கு என்னால் கைமாறு செய்ய முடியுமா? நம்ம ஒரு கைமாறு செய்யணும்னா எப்படி செய்ய முடியும்? நமக்கு ஒரு பிரச்சனை வந்து சிலர் உதவுகின்றார்கள், அப்ப நான் மனதில் வைத்திருந்து அவர்களுக்கு ஏதாவது பிரச்சனை வரும்போது நாம உதவலாம் இல்லையா. ஆனா சிவபெருமான் வந்து எந்த பிரச்சனையிலையும் எந்த காலத்திலும் சிக்கக்கூடியவர் அல்ல. அவருக்கு ஒரு இடையூறு என்று வளர்ந்ததோ அதற்கு நாம் வந்து உதவுவதோ என்பது அது வந்து அது சாத்தியமே கிடையாது. ஆகவே கருணைக்கு ஏற்ற கைவாக நான் என்ன செய்ய முடியும்? ஒன்றும் செய்ய முடியாது. அவனுடைய கருணையை வளர்க்காமல் இருப்பதுதான் மேலாத அடியாக திகழ்வதுதான் அந்த செய்யக்கூடிய கைவாக இருக்கும்.
4: ஒருவருடைய உதயத்தை கேட்டு சிந்திக்கும் போதுதான் தெளிவு கிடைக்கின்றது.
3: ஆகவே இறப்பிலிருந்து விடுவிக்கின்ற அமுதவாக இருப்பவர் குருநாதர் என்று சொல்கிறார். அண்ணலே என்னுயிருக்கு அமுதே என்று சொன்னார். ஆவடு குலத்தை அம்பலவானா அடியவர் கருடும் மாணவியே. இப்படிப்பட்ட பெருமான் முத்தாமாவை இப்படி தனக்கு உடலாக பாதுகாத்து பேணி வருகின்ற பெருமான் யார் என்றார்? திருவாவுக்கரையில் இறங்கக்கூடிய இந்த அமலவானது இருக்கிறாரிய குருநாதர் என்று சொன்னார். இதிலே ஒன்றுக்கொன்று காரியமாக சொல்லியிருக்கின்றார். நீங்கள் பார்த்தா ரொம்ப நல்லா இருக்கும். அதாவது நன்வினை செய்வதற்கு வந்து உலகியல் பயனை கொடுக்கின்றார். அது மாதிரி சிவபுண்ணியம் செய்வதற்கு முத்தியை கொடுக்கின்றார். அப்ப வந்து முத்தியை கொடுப்பதற்கு சிவபுண்ணியம் வந்து காரணமா இருக்கும். சிவபுண்ணியத்தின் பயன் முத்தி. முத்தி அடைந்ததன் பயன் என்ன? முத்தனுடைய உடல்வினைகளை எல்லாம் இறைவன் தன்னுடைய வினைகளாக ஏற்றுக்கொள்கிறார். அப்படி ஏற்பதற்கு எப்படி இருக்கணும் அப்படின்னா, உயிரை வந்து அது ஒரு கர்த்தாவா நினைச்சதுன்னா அது உடலை இயக்கிட்டு இருக்கும். உயிர் வந்து தன்னை கர்த்தாவா நினைக்காம உயிரே கல்வியாக அடைகிறோம். எப்படி கல்வியா அடங்கணும் அப்படின்னா, இறைவனுக்கு தான் உடல் என்று கல்வியா அடைகிறோம். இறைவன் தன்னை திருத்துகிறான், இறைவனுக்கு தான் உடல் தான் என்று இந்த உயிர் அடங்கி விட்டதுன்னா இந்த உயிர் என்ன செய்யாது? அது உடலை திருத்தாது, உடலை இறைவன் பார்த்துக்கொள்வோம் இல்லையா. இந்த குருவினுடைய இந்த ஆசிரியருடைய குரு அபரவான தேசிகர் அவர் வந்து முத்தி நிலையிலே தீவிரமுத்தி நிலையிலே உடல் எப்படி இருக்கும் என்று, உடலை திருத்துவது யார் என்று ஒரு வினாவை எடுத்து அதற்கு அழகாக விடையை பார்த்துள்ளார். அதாவது நின்றிடா உடல் தனித்து நீங்கிய ஆன்மா கூடாது, ஒன்றிடா சிவன் உடற்கண் ஒத்துபவரார் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறேன். ஆன்மா முத்தி அடைஞ்சது, ஆனா உடல் வந்து அதுக்குரிய வினை முடிவுல தான் நீங்கும். இந்த திரையில் அந்த உடல் என்ன வினைகளை எல்லாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும், வினைப்படங்களை எல்லாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் இருக்கோ, அந்த வினைப்படங்களை எல்லாம் ஏற்றுக்கொண்ட பிறகுதான் அந்த உடல் நீங்கும். அதுல அந்த உடல் இருக்கத்தான் செய்யும். சரி, ஆனா ஆன்மா முத்தி அடைஞ்சது சிவமுத்திரா. இப்போ அந்த உடலை ஏற்று நடத்துபவர் யார் என்று ஒரு கேள்வி கேட்கின்றார். உடல் யாரும் ஏற்றுன்றது வேண்டாம், உடல் அன்பாட்டும் இருக்கும் ஆனா சொல்ல முடியாது. அப்படி இருக்க முடியாது உடலால, அப்படி சொல்லக்கூடாதுன்னு சொல்றாரு. உடல் தனித்து உயிராலும் இயக்கப்படாமல் சிவனாலும் இயக்கப்படாமல் உடல் மட்டும் தனித்து என்ன செய்யாது? இருக்காது. நின்றிடா உடல் தனித்து. சரி, அந்த உயிர் வந்து முத்தியடைந்த உயிர் திரும்ப உடலோடு கூடட்டும். உடலை விட்டு நீங்கி முத்தியடைந்த உயிர் திரும்ப உடலை வந்து சாராது, அது கட்டு நிலையாகிவிடும். ஆனா நீங்க ஆத்மா கூடாது. அப்ப சிவபெருமான உடலோடு இணைந்துக்கட்டும். ஒன்றுதான் சிவன் உடற்கன், சிவபெருமான் உடலை பொருந்த மாட்டான். அப்ப ஒத்துபவராக இந்த உடலோடு ஒத்து விளங்கி இதை திருத்துபவர் யார் என்று கேட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த அடிகளை விடை சொல்றார். இன்றிலா உடல் தனித்து நீங்கிய ஆன்மா கூடாது, ஒன்றிடா சிவன் உடற்கன், ஒத்துபவர் ஆர் என்னில் ஒன்றிடா உயிரை தன்பால் புகுத்துவான், உடற்கு வேறாய் சென்றிடான். அறிவில்லாத உயிரை தன்னத்தமாக ஆக்கிக் கொண்டவன் உடலை மட்டும் விட்டுவிடுவானா என்று கேட்கின்றார். ஏன்னா அந்த உயிர் சிவத்தோடு கடக்கும் போது எந்த உணர்வோடு கடந்தது? என்னுடைய உடல் பொருள் ஆவியெல்லாம் உணவே என்ற உணர்வோடு கடந்தது. அந்த உணர்வோடு உயிர் இருக்கும் பொழுது அதனுடைய அந்த உயிரோடு சேர்த்து பொருளையும் உடலையும் தன்னதாக ஏற்றுக்கொள்கின்றார் பெருமான். அதுதான் அன்றே என்ற ஆவியும் உடலும் உடமை இல்லாமல் குன்றே அயால் என்னை ஆட்கொண்ட போதே கொண்டிலையோ உடலே அவர் தனதாக கொண்டிருக்கின்றார். ஆகவே அவர் உடலிலே தோய்வதன்றி உடலிலே தோயாம அந்த உடலை இயக்கி வருவார் என்று ஒரு விளக்கத்தை அபரவானோட அறிவிருக்கின்றார்கள். அந்த மேற்கோளாக காட்டியிருக்கிறேன். அவர் சத்த காரியம் என்று செய்திருக்கின்றார்கள். அதுல இந்த மாதிரி சொல்கின்ற ஐயப்பாடுகள் எல்லாம் அதை அருமையாக விளக்குகிறது உண்டு. ஆகவே இந்த பாடம் மிக அருமையான பாடம். ஆகையினாலே ஒன்றுக்கொன்று பயனாக வருகின்றது. முத்தியடைந்ததன் பயன் உடல் வினைகளை எல்லாம் சுவாமி தன்னுடைய வினையாக ஆக்கிக் கொள்கின்றார். அதற்கு ஏதுவாக உயிரை வந்து கர்த்தாவாக விளங்க செய்யாமல் தனக்கு கருவியாக உடலாக அடக்கிக் கொள்கின்றார். அதனால அந்த உயிர் வந்து அந்த கடமையை போட்டு இதற்கு நான் என்ன கைமாறு செய்ய முடியும் என்று சொல்லி அவன் மீது அன்பை செலுத்துகின்றது. அந்த அன்பினால் அது முத்தி சேர்ப்பதை அனுபவிக்கின்றது. எது பாடம் ஆக இந்த அருமையான பாடலை பார்த்தே நீ அடுத்த பாடலை நான் பாடம். இந்த பாடலை வந்து முத்தி நிலையிலே உயிரானது சிவத்தோடு இரண்டர கலந்து ஒன்றை கலந்து ஏகனாக நிற்கின்ற அந்த நிலை விளக்கப்படுகிறது. முத்தி நிலையை பற்றி மிக ஆழமாக விளக்கக்கூடிய ஒரு நூலாகும். இருந்தாலும் கூட அதனுடைய இயல்புகள் இப்படித்தான் இருக்கும் என்று தெரிந்து கொண்டால்தான் அதனை அடைவதற்கு ஏற்ற நெறியிலை நடப்பதற்கு ஒரு ஊக்கம் வரும். அதனாலதான் நம்ம இந்த மாதிரி செய்திகள் தான் அவர்கள் உங்களாக எழுதிவிட்டுள்ளார். ஆகவே அந்த ஆறாவது படம் மிகவும் ஆழமான படம், மிக சிறந்த படம். எப்படி இருக்கிற முக்கிய நிலையிலே அதாவது அறிவுள்ள பொருளுக்கு எல்லாமே விருப்பம் என்பது இருக்கும், விருப்பம் என்பது இருக்கும். அறிவுள்ள பொருளுக்கெல்லாம் விருப்பம், விருப்பத்தை விளைவு என்பார்கள், இச்சை என்று சொல்வார்கள். அறிவுள்ள பொருளுக்கெல்லாம் இச்சை இருக்கும், அதே மாதிரி அறிவுள்ள பொருளுக்கெல்லாம் செயலும் இருக்கும். அறிவு, இச்சை, செயல், இந்த மூன்றையும் உடையவை சித்து பொருள்கள். உயிருக்கும் அறிவு, இச்சை, செயல் இந்த மூன்றும் உண்டு. சிவத்துக்கும் அறிவு, இச்சை, செயல் என்ற மூன்றும் உண்டு. முத்திய நிலையிலே உயிருடைய அறிவு, இச்சை, செயல் மூன்றுமே சிவனுடைய அறிவு, இச்சை, செயல்களிலே அடங்கி இருக்கிறது. அதுதான் அதற்கு அருமையான உபமைகளை எல்லாம் சொல்லி இந்த ஆசிரியர் இங்கே விளக்குகிறார். அப்படி உயிருடைய அறிவித்த செயல்கள் சிவபெருமானுடைய அறிவித்த செயல்களுக்குள் அடங்கி விளங்குகின்ற நிலையிலே உயிர் சிவபெருமானை எப்படி அறிகின்றது என்றால் உலகப் பொருள்களை எப்படி அறிந்திருந்ததோ அது போல அறிவது. உலகப் பொருள் அறியும் பொழுது நான் இப்பதான் இந்த மைக்க ஒளி வாங்கி அறிகின்றேன் சொன்னால் நான் இந்த ஒளி வாங்கியை அறிகின்றேன் என்ற உணர்வோடு அறிவு, அதாவது நான் அறியும் பொருள் அறிவை கொண்டு அறிகின்றேன், இந்த ஒளி வாங்கி அறியப்படும் பொருள். ஆக அறிகின்றவன், அறிவு, அறியப்படும் பொருள் என்ற இந்த மூன்று விதமான பாகுபாட்டு உணர்வோடுதான் உலகப் பொருள்கள் எல்லாவற்றையும் அறிந்தோம். அப்படி நம்ம அறியன்னு சொன்னா நமக்கு தன் உணர்வு இல்லை என்றுதான் இருக்கணும் இல்லையா. உங்களுக்கு நான் என்ன செய்யறேன்னு உனக்கு தெரியல, தன் உணர்வு இல்லை, கான்சியஸ்னஸ் இல்லாம இருக்கிறான் அப்படின்னா இப்படிதான் உலகப் பொருள்கள் எல்லாம் அறிய முடியும். அறிபவன், அறிவு, அறியப்படும் பொருள் என்ற இந்த மூன்று விதமான பாகுபாடு கண்டிப்பாக உலகப் பொருள்களை அறியும்போது இருக்கும். ஆனா இப்படிப்பட்ட பாகுபாடு உணர்வோடு சிவத்தை அறிந்தால், அப்படி அறிகின்றவர்களையும் உண்டு, அப்படி அறிந்தால் அங்க என்ன அந்த முத்தி இன்பம், அந்த முத்தி அனுபவம், இன்பம், இன்ப அனுபவம் கிடைக்காது. அறிகின்ற பொருளோடு ஒன்றை கலந்தால்தான் அந்த பொருளால் கிடைக்கக்கூடிய அனுபவம் கிடைக்கும். உயிர் வந்து எந்த பொருள் அறிகின்றதோ அந்த பொருளை அழுந்த வேண்டும், அழுந்தி அறிந்தால்தான் அந்த உயிருக்கு அந்த பொருளால் கிடைக்கக்கூடிய அனுபவம் கிடைக்கும். ஆகவே இந்த மூன்று விதமான பாகுபாட்டை சிறிமொழி என்று சொல்வார்கள். தலைப்பு சிறிமொழி என்பது அது பெரிய தலைப்பு. அறிபவன், அறிவு, அறியப்படும் பொருள். இதற்கு வடமொழிப்பெயர்கள் அறிபவன் என்பதற்கு ஞானிகள் என்று சொல்வார்கள். ஒன்பதாம் சுத்திரம் நீங்கள் சுயானந்தத்தை கேட்டிருப்பீர்கள், ஆனால் உங்களுக்கு தெரிஞ்சதுதான் நினைவூட்டுகிறேன். அவ்வளவுதான் அறிபவன் என்பது ஞானிகள், அறிவு என்பது ஞானம்,
4: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
5: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி திருவிளையாடல் புராணம் சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது வாதவூர் அடிகளுக்கு உபதேசித்த படலம். வழங்குபவர் சிவரமணன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
6: நம பார்வதி பதயே ஹர ஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சித் சபேஷா சிவசிதம்பரம் நம சிவகாம்யை ஜெகதம்பிகே. ஆடகமதுரை அரசே போற்றி, கூடல் இலங்கு குருமணி போற்றி. யஸ்ய நாம நிகமேஷு ரக்ஷிதம் யம் பிரதீக நிகமா நமந்த்யஹோ. யத்பதம் ஹரி விரிஞ்சி மார்கிதம் தத்பதம் சம

ప్రసాదాద్గతి మన్యథ వృథైవోపాయ జాలంతు తస్మాత్ భక్తిం వృణే నిశం శక్తియా ఇచివ మాహిత నిప్పర ముత్తియాన ముదలైత్తు దిశయ శుద్ధియాగియ సొర్పొరుల్ నల్గువ சித்தியானை தன் செய்ய பொற்பாதமே சுரும்பு முரல் கடிமலர் பூங்குழல் போற்றி உத்தரிய தொடித்தோள் போற்றி கரும் புருவச்சிலை போற்றி கவுனியர்க்கு பால் சுரந்த கலசம் போற்றி இரும்பு மனம் குழைத்து என்னை எடுத்தாண்டான் கயற்கண் எம்பிராட்டி அரும்பும் இளநகை போற்றி ஆரணனூபுரம் சிலம்பும் அடிகள் போற்றி எழுதருமறைகள் தேரா இறைவனை எல்லில் கங்குல் பொழுது அருகாலத்தென்றும் பூசனை விடாது செய்து தொழுதகை தலை மீதேற துளும்பு கண்ணீருன் மூழ்கி அழுது அடி அடைந்த அன்பன் அடியவர்க்கு அடிமை செய்வாம். பெருந்துறையில் சிவபெருமான் அருளுதலும் பெருங்கருணை பற்றி நோக்கி கரைந்து கரைந்து இரு கண்ணீர் மழை வார துரிய நிலை கடந்து போந்து திருந்து பெரும் சிவபோக கொழுந்தேரல் வாய் மடுத்து தேக்கி செம்மாந்திருந்தருளும் பெருங்கீர்த்தி வாத ஊரடிகள் அடியினைகள் போற்றி. திருச்சிற்றம்பலம். பெரியவர்களே, குழந்தைகளே, இன்றைக்கு நம்ம 58வது திருவிளையாடல் திருவாதவூர் அடிகளுக்கு உபதேசித்தது. திருவாதவூர் அடிகள் என்ற திருநாமம் தாங்கியவர் நம்முடைய தமிழ்நாட்டு வைதிக சைவ சமயத்தினுடைய சமயாச்சாரியர் நால்வர் என்று சொல்லப்படுகின்ற அவளுடைய பிள்ளையார், அவளுடைய அரசு, அவளுடைய நம்பி, அவளுடைய அடிகள் திருஞான சம்பந்தர், அப்பர் என்ற பெயர் தாங்கிய திருநாவுக்கரசர், சுந்தரமூர்த்தி நாயனார், நினைவாசக பெருமான்னு சொல்கிறோம். அந்த நால்வரில் இறுதியாக சொல்லப்படுகின்ற திருவாதவூர் அடிகள். அவர் அருளிய நூல்கள் திருவாசகமும் திருக்கோவையாரும். திருவாசகம் 658 பாடல்கள் கொண்டது, திருக்கோவையார் 400 பாடல்கள் கொண்டது. இந்த இரண்டு நூல்களையோ நம்முடைய குருநாதன் திருவாதவூர் அடிகள் சொல்ல சொல்ல தில்லை அம்பலமானர் தன்னுடைய திருக்கரத்தினாலே ஏட்டிலே எழுதினார். அந்த பெருமை வாய்ந்தது இந்த இரண்டு நூல்களும். அந்த நம்முடைய குருநாதரை திருப்பெருந்துரை என்ற தலத்தின்கண் சொக்கநாத பெருமான் எழுந்தருளி ஆட்கொண்ட திறம் அது இந்த 58வது திருவிளையாடல் என்று பார்க்கின்றோம். நம்முடைய மதுரைக்கு வடகிழக்கில் வைகைக்கரையில் திருவாத ஊர் என்று ஒரு ஊர் இருக்கின்றது. இந்த வைகை நதி சமுத்திரத்தில் போய் சேரலை. அது ஏன் சேரலை அப்படின்னா, சமுத்திர ஜலத்தில் தன் ஜலத்தை சேர்த்து அந்த உப்பு ஜலம் யாருக்கும் பயன்படாமல் போகும். அதே ஒரு தனிக்கன் மாமன் மச்சான்னு சொல்லி பணக்காரனை கூப்பிட்டு பசி இல்லாதவனுக்கு பாயசம் கொடுக்கறத விட பசித்தவர்களுக்கு அன்னமிடுதல் என்பது புண்ணியம், வறிஞர்களுக்கு கொடுப்பது புண்ணியம், சொந்தக்காரனுக்கு கொடுக்கறத விட என்பதை ஒத்து நீரில்லாது இருக்கின்ற குளங்களுக்கும் ஏரிகளுக்கும் தன்னுடைய நீரினை குடிக்கின்றது வைகை. ஏற்கனவே நிறைய ஜலம் இருக்கு சமுத்திரத்தில், அதனால அது அப்புறம் பார்த்துக்கலாம்னு விட்டுருச்சு. இப்போ ஒத்தட்ட நம்ம பணம் கொடுக்குறோம், அது எப்போ நமக்கு இருமடங்கு புண்ணியமாக இருக்குது, அவளுக்கு தேவைப்படுறதுங்கும் போது நாம் கொடுக்குற பணம் நமக்கு ஒரு புண்ணியத்தை தருது. அந்த பணத்தை வாங்கிட்டவா தொடர்ந்து ஒரு புண்ணியத்தை பண்ணுவான்னா நமக்கு ரெண்டு மடங்கு புண்ணியம் வருது, கமிஷன், புண்ணியத்துக்கு கமிஷன் வருது. நாம் கொடுக்குற பணம் ஒருத்தருக்கு பயன்படுறது, தொடர்ந்து அவன் நல்ல காரியம் தான் பண்ண போகிறாங்கும்போது ரெண்டு மடங்கு அந்த புண்ணியம் வருது. அதுபோல் வைகை நீர் இல்லாத குளங்களுக்கும் ஏரிகளுக்கும் நீர் கொடுத்து அந்த குளங்கள் ஏரிகளுடைய நீர்ப்பசியை போக்குகின்றது, அந்த குளங்களும் ஏரிகளும் உழவனுக்கு பயன்படுகின்றன என்பதனால வைகைக்கு இரு மடங்கு புண்ணியம் வருது. வரியார்க்கு ஒன்று ஈவதே ஈகை, இல்லாதவனுக்கு கொடுக்கறது தான் ஈகை, இருக்கிறவனுக்கே கொடுக்கக்கூடாது, சொந்தக்காரான்னு சொல்லி கூப்பிட்டு சாமி போட்டு அப்படி கூடாது. மற்ற எல்லாம் குறி எதிர்ப்பை நீரை துடைத்து எனக்கு நீ மாலை போடு உனக்கு நான் மாலை போடுறேங்கிற மாதிரி ஆயிடும்லாம், அப்படி இருக்கக்கூடாது. யாருக்கு தேவையோ அவர்களுக்கு அறம் செய்ய வேண்டும். வயலும் குளமும் வரியன பிறர்க்கு பயன்படுவன என்பதனால வைகை நீர் அவற்றை நிரப்பி சமுத்திரத்தில் சென்று சேருவதில்லை என்று பார்க்கின்றோம். அந்த வைகை என்ற புண்ணிய நதியினுடைய கரையில் திருவாதவூர் இருக்கின்றது. அதற்கு வாதவூர் என்று பெயர் எப்படி வந்ததுன்னா, இந்த கலியுகத்தில் அதுக்கு வாதவூர்னு பேர். அங்கு வேதநாயகனாகின்ற பெருமான் பரமேஸ்வரன், வேதநாயகி என்ற அம்பாள் கூட எழுந்துள்ள இருக்கின்றார், திருக்கோயில் கொண்டிருக்கின்றார். சங்க காலத்திலிருந்து அந்த கோயில் புகழ்பெற்று விளங்குகின்றது. சங்ககாலப்புலவராகின்ற கபிலர் அந்த ஊரில் அவதாரம் பண்ணியிருக்கிறார். அவர் தன்னுடைய பெயரினால கபில தீர்த்தம் என்ற ஒரு தீர்த்தம் உண்டாக்கியிருக்கிறார்.
அந்த ஊர் யுகங்கள் தோறும் வெவ்வேறு பெயர் தாங்கி வந்திருக்கின்றது. கலியுகத்தில் காற்று கடவுள் பூசித்த காரணத்தினால் அதுக்கு வாத ஊர் என்று பெயர். வாதம் என்றால் காற்று. இந்த கலியுகத்தில் வாயு பகவான் பூஜை பண்ணதுனால அதுக்கு வாத ஊர்னு பேர். அந்த ஊரிலே நம்முடைய குருநாதர் அவதாரம் பண்ணுறார். அமாத்திய குலம் என்று ஒரு குலம், அது அந்தனர் குலம்தான். அந்த குலத்திலிருந்து தொடர்ந்து மன்னனுக்கு மந்திரிகளை வழங்கி வந்த காரணத்தினால அந்த குலத்திற்கு அமாத்திய குலம் என்று பெயர். அந்தனர்களிலேயே ஒரு வகை, அந்தனர்களிலே ஒரு வகை வந்து தொடர்ந்து மருத்துவர்களை உண்டாக்கும், அந்தனர்களே ஒரு ஜாதி தொடர்ந்து ஜோதிடர்களை உண்டாக்கும், அந்தனர்களே ஒரு ஜாதி தொடர்ந்து மன்னனுக்கு போரிடுகின்ற சேனாதிபதிகளை கொடுக்கும். அது இந்த மந்திரிகளை கொடுக்குற, ஏன்னா துரோணர் அவர் அந்தனர் தான், ஆனால் அவர் கௌரவர்களுக்கும் அந்த பாண்டவர்களுக்கும் வில் வித்தை போன்றவற்றை கற்றுக் கொடுக்கின்ற ஒரு க்ஷத்ர குணம் அவற்றை இருந்தது என்று பார்க்கின்றோம். எல்லா வித்தைகளுக்கும் அந்தனர்கள் குருமார்களாக இருந்திருக்கிறார்கள். இதில் இந்த அமாத்திய குலத்திலே சைவாகம துறை விளங்க புத்த இருள் மறைந்து ஓட புத்த மதத்தை வெல்வதற்காகவும் சைவாகமங்களுடைய அந்த ஞானமானது உலகத்திலே பெருகுவதற்காகவும் பெருமாளுடைய திருவுருளினாலே ஒரு அந்தனர் குலத்திலே திருவாதோடிகள் பிறந்தார். அவருக்கு ஊர் பெருமாளுடைய பெயரை வைத்தார்கள். ஊர் சூர் சுவாமிக்கு என்ன பேர்? பாதபுரீஸ்வரன்னு சுவாமிக்கு பேர். அந்த பெயரையே இவருக்கு பிள்ளை திருநாமமாக வாத ஊரான் என்று வைத்தார்கள். அவர் உபநயனமாயிற்று, வேதங்களை கற்றார். 16 வயதில் அவர் 64 கலைகளிலும் தேர்ச்சி பெற்று விளங்கினார். அவருடைய பெருமையை கேட்டர் இந்த அரிமர்தன பாண்டியன் மதுரையிலே ஆட்சி செய்கின்றான். அந்த அரிமர்தன பாண்டியன் அவருடைய பெருமையை கேட்டறிந்து அவரை வரவழைத்து அவரோட உசாவி பார்த்து அவருடைய கல்வியின் ஆழத்தை கண்டு உணர்ந்து மகிழ்ந்து அவரை தன்னுடைய மந்திரி சபையிலே ஒரு மந்திரியாக அமர்த்தி கொண்டான். அப்புறம் அவர் இளம் வயது 16 வயசு தான். அந்த இளம் வயதில் அவருடைய பேராற்றலையும் வயதுக்கு மீறின பக்குவத்தையும் முதுக்குறை என்று சொல்வார்கள். அதை பார்த்து அவன் மந்திரிகளிலே முதல் மந்திரி ஆக்கிட்டார். கொஞ்ச நாள்லேயே ப்ரொமோஷன் அப்பாயின்மெண்ட் கொடுத்து கொஞ்சம் வருஷத்திலே ப்ரொமோஷன் வந்துடுச்சு. கொடுத்து அவருக்கு ஒரு சிறப்பான விருதும் கொடுத்தார். தென்னவன் பிரம்மராயன் அப்படிங்கிற சிறப்பான பட்டத்தையும் கொடுத்து அவரை வேலை வாங்குகின்றார். இவர் உண்மையாக 10 ரூபாய் ஒருத்தர்கிட்ட சம்பளம் வாங்குறோம்னா 20 ரூபாய்க்கு உழைக்கணும். அதான் நேர்மை, யாருக்கும் கடன்படக்கூடாது. அதுவும் முக்கியமாக ஒருவரிடம் பணம் பெற்றுக்கொண்டு கடன்படக்கூடாது, ஆஃபீஸில் நேர்மையாக இருக்கணும். இவர் கண்ணும் கவசமுமாக இருந்து முழு நேரமும் மன்னனுக்கு உழைக்கின்றார். இருந்தாலும் இவருடைய பிறவி ஒரு ராஜாவுக்கு கடைசி வரையும் சேவை செய்து மடிவதற்காக இல்லை. இந்த ஜென்மால உத்தமமான பக்தி ஞான வைராக்கியங்களை அடைந்து பரமேஸ்வரனையே குருநாதனாக அடைந்து சிவஞானத்தை பெற்று அந்த சிவஞானத்தை தன்னுடைய பாடல்கள் மூலம் பின்வருகின்ற சந்ததியினருக்கு அளிக்கின்ற ஒரு குருநாதன் என்ற ஸ்தானத்தை அடைய, சர்வ ஜெகத்குருவாகின்ற ஒரு ஸ்தானத்தை அடையக்கூடிய தன்மையில் அவர் பிறந்திருக்கிறார். ஒரு ராஜாவுக்கு மந்திரியாக இருந்துட்டு போகிறதுக்கு அவர் பிறக்கலை என்பதனால அவருடைய மனம் எப்படி சஞ்சலிச்சுட்டே இருக்கு. நித்யாநித்திய வஸ்து விவேகம் என்பது அவருக்கு பூர்வ புண்ணியத்தினால உண்டானது. நித்யாநித்திய வஸ்து விவேகம்னா என்னென்ன? இந்த உலகத்திலே நிலைத்த பொருள் எது, நிலையாத பொருள் எது? உலகத்தில் முக்காவாசி நிலையாத பொருள் தான். நிலைத்த பொருள் என்பது புண்ணியம், ஆச்சாரம், சரியே கிரியை யோகம் என்ற ஆன்மீக கல்வி, பகவானுக்கு பண்ணுற தொண்டு, இதுதான் நிலைத்தது. பஸ்மருத்ராட்ச சாதனங்களால் அடைகின்ற ஒரு புண்ணியம், இது நிலைத்தது. ஏனையெல்லாம் நிலையாதவை. சாப்பிட்ற அசோகா அல்வா, பார்க்குற டிவி, எடுக்கிற படம், ஃபேஸ்புக்கு, செல்லு, இதெல்லாம் நிலையாது. நியூஸ் பேப்பரில் வர நியூஸு, டிவி, எல்லாம் நிலையாது. நேற்றுக்கு இருந்து இன்றைக்கி இல்லை. நேற்று நியூஸுக்கு இன்றைக்கி மவுசு இருக்கோ, நேற்று பேப்பர் இன்றைக்கி பயன்படுறதோ, நிலையுதல் இல்லாது. ஆனால் ஒரு வருஷம் முன்னாடி மீனாட்சியை தரிசனம் பண்ணியிருந்தாலும் அது பலன் ஒரு வருஷம் கழிச்சும் கிடைக்கும். நிலை இல்லாத உலகத்தில் நிலைத்தவை என்று சில இருக்கின்றன. மெஜாரிட்டி நிலை இல்லாதது தான், மைனாரிட்டி நிலை உள்ளது. நிலை உள்ளதை அறிந்து அதை மட்டுமே ஒருவன் நாட வேண்டும். அதுக்கு நித்திய அநித்திய வஸ்து விவேகம் என்று பெயர். அதை அறிந்த ஒருவன் இந்த பிறவியிலும் இனி வருகின்ற பிறவிகளிலும், அதாவது இந்திரன் முதலிய பதங்களிலும் இருக்கின்ற இன்பத்தின் மீது வெறுப்பு கொள்வான், அந்த இன்பத்தை நாடமாட்டான். எவனொருவன் இன்பத்தை நாடுகின்றானோ அவன் துன்பத்தை பெறுவான் என்று மனு சொல்றார். உலகத்தில் எல்லா விதமான இன்பங்களும் துன்பக் கலப்போடு கலந்தவை தான். துன்பமில்லாத இன்பமே இல்லை என்ற காரணத்தினால துன்ப கலப்பில்லாத ஒரு இன்பம் உண்டு என்றால் அதை மட்டும்தான் நாடுவேன். ஒரு உயர்ந்த வேட்டக்காரன் நாயையும் நிறைய வேட்டையாட மாட்டான். வேட்டையில் சிக்கலைனாலே யானையையும் புரியையும் சிங்கத்தையும் தான் வேட்டையாடுவேன். நிறையா ஆப்பிடுறதுங்கிறதுக்காக நிறையையும் நாயையும் வேட்டையாட மாட்டேன் அப்படின்னு ஒரு கொள்கை இருக்கணும். இந்த ஜென்மாவில் பகவானுடைய கிருப்பை கிடைக்கலனாலும்
பத்து ஜென்மா கழிச்சு இந்த கிருப கிடைக்கிற மாதிரி இந்த ஜென்மாலேருந்து விவசாயம் பண்ணுவேன், ஈஸியாக கிடைக்கிறதுங்கிறதுனால இந்த உலகில் இன்பங்களோட நான் சாட்டிஸ்ஃபை ஆக மாட்டேன் என்று தன்னுடைய இலக்கினை உயர்ந்த இலக்காக கொள்ள வேண்டும். இதுதான் வந்து ஒருவனுக்கு குருநாதனே அடைவதற்கான தகுதி. ஒரு தகுதி உள்ளவனுக்கு பரமேஸ்வரன் தானே குருநாதனாக வரான் என்று நம்முடைய சாஸ்திரங்கள் சொல்றது. இது எந்த காலத்திலும் உண்மை. உங்களுக்கு இங்க இருக்கிற யாருக்குமே ஒரு நல்ல தகுதி இருந்ததுன்னா சொக்கநாதர் நிச்சயம் எழுந்துள்ளுவார், ஞானத்தை உபதேசம் பண்ணுவார். கண்ணுவரை போன்றவர்களுக்கு எப்படி வேதப்புள்ளு சொன்னாரோ, நமக்கு என்ன தேவையோ, அழுத புள்ள பால் குடிக்கும், பசித்த குழந்தைக்கு அம்மா வருவா, அந்த குழந்தைக்கு என்ன உணவோ அதை கொடுப்பா, பல்லு முளைச்சதுக்கு முறுக்கு, பல் இல்லாததுக்கு பால், ஏதோ கொடுப்பா என்று பார்க்கிறோம். அதுபோல மெய்மையாம் பொருள் விவேகமும் வேறுபாடாய பொய்மையாம் பொருள் விவேகமும், இதான் நித்தியானித்திய வஸ்து விவேகம். புந்தியுள் தோன்ற அவர் புத்தியில தோன்றினது. அந்த ராஜாவுக்கு மந்திரியா சேவை பண்ணிட்டு இருக்கும் போதே இம்மை ஆசையும் மறுமையில் ஆசையும் இகந்து இம்மை மறுமை இன்பங்களிலே பற்றினை அறுத்தார். செம்மையாகிய கருத்தராய் சிவகதி தேர்வார், மேலான சிவகதி அடைய வேண்டும், இந்த பிறவிலே அடைய வேண்டும், தள்ளி போடக்கூடாது என்று உறுதி கொண்டிருந்தார். லோகத்தில் பார்க்கிறார் உயிர்கள் எல்லாம் எல்லாரும் நிறைய பாவம் பண்ணியிருக்கா, கொஞ்சமாக புண்ணியம் பண்ணியிருக்கா. பேலன்ஸ் எங்கே இருக்குன்னா முக்கியவாசி பிஸ்னஸ் நஷ்டத்தில் தான் ஓடுறது, பாவம் தான் அதிகமாக இருக்கு உலகத்தில். மாயூரம் வேதநாயகம் பிள்ளைன்னு ஒருத்தர் இருந்தார், அவர் ஒரு பாட்டு பாடினர், பெற்றவர் செய்த பாவம் பிள்ளையாய் பிறக்கும் என்றேன். ஆனால் கோபாலகிருஷ்ண பாரதி அதை மறுத்தார். இப்படி பாடுறீங்களே, எத்தனை பேருக்கு நல்ல குழந்தைகள் பிறக்கிறது, இப்படி பாடலாமா நீங்கன்னு கிட்ட. நான் மெஜாரிட்டியை பாடினேன், இப்படி பாடினதுனாலேயே புண்ணியமும் பிறக்கும்னு அர்த்தம், அதுக்காக இதை மறுக்க வேண்டிய தேவையில்லை. மெஜாரிட்டி இப்படி இருக்கு, மைனாரிட்டி அப்படி இருக்கு என்பதனால தீத்திர வினையினாலே சிறைப்படும் உயிரையெல்லாம் பார்த்தனர் உலக வாழ்வில் பயனில்லை என்று தேர்ந்தே. எல்லாரும் தங்களுடைய பாவத்தினுடைய பலனை அனுபவிச்சுட்டு கஷ்டப்பட்டு இருக்கா, ஒரு மாய வலைக்குள் சிக்கின்னு இருக்கா. பொய் சொன்னவன் தொடர்ந்து பொய் சொல்லிகிட்டே இருக்கிறான், ஆசைப்படுறவன் தொடர்ந்து ஆசைப்பட்டுட்டே இருக்கிறான். முதல்ல ஒரு வஸ்துவை திருடுறவனுக்கு பயம் வரும், பயம் இருக்கும். ரெண்டாவது திருடும்போது அந்த பயம் குறையும். மூணாவது திருடும்போது பயம் இருக்காது. நாலாவது திருடும்போது அதில் இன்ட்ரெஸ்ட் வந்துடும். அஞ்சாவது தைரியமாக திருடுவான். அதுபோல பண்ணிய உலகினில் பயின்ற பாவம்னு அப்பர் பெருமான் சொல்கிறார். பாவம் பண்ணி பண்ணி நமக்கு சுரணம் இல்லாமல் போயிடுது. அதனால தொடர்ந்து பாவம் பண்ணுவதற்கே இவன் பிறவி எடுக்கின்றானே தவிர உயிர்விற்கான வழி இவனுக்கு அடபட்டு போகிறது. அதை பார்த்தார், இதில் நம்ம சிக்கக்கூடாது, இந்த இந்த தூண்டில் மீன் போல நம்ம இருக்கக்கூடாது. உலகில் இன்பம்ங்கிற தூண்டில் புழுவை ஒரு மீன் கடித்து சிக்கிக்கிறது, அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது, அது இன்னொத்தனுக்கு வயத்துக்கு சாம்பாரில் போயிடுது. ஒரு சின்ன புழுவுக்கு ஆசைப்பட்டு இன்னொத்த வயத்துக்கு போயிடுறது. அதுபோல் இந்த உலகில் வாழ்க்கை இருக்குது. சிற்றின்பத்திற்கு ஆசைப்பட்டு யமனுடைய வயத்துக்கு போயிடுறோம் நம்மெல்லாம். யமனுடைய யமன் உலகத்திற்கு இந்த உயிர் போகக்கூடாது, இந்த உயிர் சிவனுலகத்திற்கு போகணும், அதற்கு என்ன வழின்னு பார்க்கணும் என்று பார்த்தார். ராஜாவுக்கு சேவை பண்ணும்பொழுதே அதில் பற்றில்லாமல் சேவை செய்தார். ஒரு காரியத்தை பற்றில்லாமல் செய்வன் திறம்பட செய்வான். எப்படின்னா ஒரு டாக்டர் தன்னுடைய பிள்ளைக்கு ஆப்ரேஷன் பண்ணும்போது அவர் பண்ண மாட்டார், ரியூன் டாக்டர் வச்சு தான் பண்ணுவார். என்ன காரணம்னா தன்னுடைய பிள்ளைங்கிற அபிமானத்தினால வயத்தை கிழிக்கும் போது ரத்தம் வெளியில் கொட்டும் போது கை நடுங்கும், ஒழுங்காக பண்ண முடியும்.

அப்ப ஒழுங்கா வளர்க்கலாம், இல்லைன்னா நம்முடைய பாசத்தை கொட்டி கெடுத்துருவோம் என்று பார்க்கின்றோம். அப்ப இவர் பற்றில்லாத தன்னுடைய செயல்களை செவ்வனே செய்து வருகின்றார். கூத்தினர் செய்கை வேறு கோலம் வேறு ஆகுமா போல் நித்தனர் மனத்தின் முன்போல் நிகழ்த்தினர் வழுதி வேலை. ஒரு ராஜா வேஷம் போட்டு நடிக்கிறான், தன்னை ராஜாவா நினைக்கிறது இல்ல. அதே டிராமால அடுத்த காட்சியில அவன் பிச்சைக்கார வேஷம் போட்டு நடிக்கலாம், அவன் தன்னை பிச்சைக்காரனா கருது இல்ல. எந்த வேஷம் போட்டுருந்தாலும் 100 ரூபாய் சம்பளம், டிஃபன், காஃபி, வாகன வசதி இதெல்லாம் செஞ்சு கொடுக்கும் அந்த கம்பெனி. எந்த வேஷம் கொடுத்தாலும் அதை நொட்டு பண்ணி வச்சிருக்கான், ஒழுங்கா வேஷம் போட்டு நடிச்சுட்டு வருவான். அதை போல உலகத்துல வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி இருக்கிறார். அப்படி இருக்கும்போது இவருக்கு பகவானை தேடுறார். இந்த சம்சார துக்கத்திலிருந்து விடுபட வேண்டும் என்று வாதவுரடிகள் பகவானை தேடுறார். அப்பொழுது அகப்புற சமயங்கள், அதனுடைய தர்மங்கள், அதனுடைய சாதனங்கள், அவை அதுலாம் அவருக்கு திருப்தி வரல. அவர் என்ன நினைக்கிறார், குரு அருள் வேண்டும். ஒரு விளக்கை ஏற்ற வேண்டும் என்றால் எரிகின்ற ஒரு விளக்கிலிருந்தா ஏற்ற முடியும். ஒரு பேப்பர்ல விளக்கு படம் போட்டிருக்கு, அந்த விளக்கு படத்திலேருந்து ஒரு விளக்கு ஏற்ற முடியுமா? சாட்சாத்தா உண்மையா எரிகிற ஒரு விளக்கிலேருந்து ஒரு விளக்கு ஏற்றலாம், ஏற்ற முடியாது. கொலுவில் இருக்கிற மாம்பழம், அது மண்ணிலேயோ அல்லது பிளாஸ்டிக்லேயோ பண்ணினது, பசிக்கு ஒரு குழந்தை எடுத்து வாயில வச்சுக்கிறது நிஜ மாம்பழம்னு, அதுக்கு பசி அடங்குமா? அடங்காது. அதுபோல ஏட்டு கேள்வி வேஸ்ட்ன்ட்டார். அது ஏட்டு கேள்வி கொலு மாம்பழம் போல, எட்டு சுரைக்காய். உண்மையா ஒரு விளக்கிலேருந்து ஒரு விளக்க ஏத்துறா மாதிரி பகவானை நிஜமா தெரிஞ்சுட்டவன்ட்டு நாம பகவானை தெரிஞ்சுக்க முடியும். ஆகவே பகவானை தெரிஞ்சுக்கிறது ஒரு குருநாதன் மூலமாகத்தான். அந்த குருநாதன் என்பவன் பெருமானை தெரிந்து கொண்டவன். அவன் நம்மை போல் 2 கைகள் கொண்ட மனிதனா இருக்கிறான் என்று சொல்லி அவனை இகழக்கூடாது. இகழ்தல்னா ஏளனம் பண்றது இல்ல, புறக்கணித்தல். இவன் மனுஷன் தானே, இவனால நமக்கு ஞானம் வருமானு நினைச்சிடக்கூடாது. இகழ்தல் என்பது புறக்கணித்தல். அப்படித்தான் ஞானம் வரும். சைவத்துல ஒளிசெய்ய மாரணமாக சுவாமி தோன்றார். அறுபரத்துருவன் அவனியில் வந்து குருபரன் ஆகிய அருளிய பெருமையை சிறுமையின்றி இகழாதே அந்த குருநாதனை பிடித்து கொண்டு புவனியில் சேவடி திண்டினன் காண்க சிவன் என யானும் தேரினன் காண்க. திருப்புரந்திரில ஒரு மனித வடிவத்தில் பெருமான் வந்து திருவடி தீட்சை கொடுத்தார். சிவன் என்று இவர் அறிந்தாரே தவிர மனிதன் என்று இகழவில்லை என்று பார்க்கிறோம். அப்ப அப்படி சுவாமி தனக்கு வரணும். இப்ப தொண்டு செய்து பக்தி செய்து பெருமானுடைய திருப்தியை சம்பாதித்துக் கொண்டு அந்த பகவானையே குருநாதனாக பெறுவதுதான் நேர்மையான வழி. இந்த பிறவியிலே பிறவி நோயை நீக்குவதற்கு, இந்த பிறவியிலேயே பிறவி நோய் நீங்க வேண்டும். அதற்கு பக்தி செய்து அறன் அருள் பெறும் பக்தருக்கன்றி முக்தி எய்தறிது என மறை மொழிவது. வேதங்கள் இவ்வாறு சொல்கின்றன. எஸ்ய தேவே பராபக்தி யதா தேவே ததா குரு தஸ்யைதே கிருதாக்யர்த்தா பிரகாசந்தே மகாத்மனகா என்று கிருஷ்ண யஜுர்வேதத்தினுடைய சுக்ல சாகைன்னு சொல்லப்படுற ஸ்வேத சாகை, அதனுடைய உபனிஷத்து ஸ்வேதாஸ்வதரம். அது சொல்றது பரமேஸ்வரன்ட்டையும் அந்த பரமேஸ்வரனை நமக்கு உபதேசம் பண்ற குருநாதன்ட்டையும் சமமா யாருக்கு பெரிய பக்தி இருக்கோ, பெரிய பக்தினா மற்ற பொருள்கள்ல இருக்கிற ஆசையெல்லாம் மறக்கடைக்கிற அளவுக்கு இவாள்கிட்ட பக்தி வேணும். எல்லாத்தையும் விட்டுட்டு அவன் பின்னாடி போற அளவுக்கு பக்தி வேணும். எப்படி உமாபதி சிவம் என்பவர் உலகத்தை விட்டுட்டு தன்னுடைய குருநாதன் பின்னாடியே போனாரோ, அதை போல பக்தி வேணும், பெரிய பக்தி வேணும். அந்த பக்தியினாலதான் இந்த சம்சார துக்கம் நீங்கும். அப்பொது நூல் சத்திய பொருள் தெளிவலாம் சக்தி நிபாதற்கு உய்த்துணர்த்துவது ஆகமம் என்பர் மெய் உணர்ந்தோர். பகவான்டையும் குருநாதன்டையும் பக்தி பண்ணுன்னு வேதம் சொல்லிடுத்து, ஆனா அது பொதுவா சொன்னது. அந்த வேதத்தினுடைய ரகசியம் யாருக்கு புலனாகும்னா, அந்த வேத மார்க்கத்தில இருந்து பக்தி பண்ணுவோம்னு எவனுக்கு உண்மையான நம்பிக்கை வந்துடுத்தோ அப்ப அவனுக்கு சக்தி பதிஞ்சிருத்துன்னு அர்த்தம், சிவகிருபா வந்துடுத்தோ. அப்படி சக்தி நிபாதம் ஏற்பட்ட ஒருவனுக்கு அந்த மார்க்கத்தை உடனேயே கையில கொடுக்கறது. எது கொடுக்கறதுன்னா ஆகமம் கொடுக்கறது. வேதத்துக்கு ஆகமத்துக்கு என்ன உறவு அப்படின்னு கேட்டா, காப்பி கலந்து கொடுத்துருக்கா ஆகத்துல, காப்பி கஷப்பா இருக்கு, நமக்கு இன்னும் கொஞ்சம் அதுல இனிப்பு வேணும். அப்ப கரும்பு ஒண்ணு கரும்பு இருக்கு ஆத்துல, இந்த கரும்பை கடிச்சுட்டே காப்பி சாப்பிடுங்கோ அப்படின்னு சொன்னா அது சௌக்கியமா இருக்குமா? இல்ல ஒரு ஸ்பூன் ஜீனியை அதுல போட்டு கலக்கி சாப்பிடுங்கன்னு சொன்னா சௌக்கியமா இருக்குமா? எது சௌக்கியமா இருக்கும்? இந்த காப்பியில ஜீனியை போட்டு கலக்கி சாப்பிட்டு சௌக்கியமா இருக்கும். வேதம் கரும்பு மாதிரி இருக்கு, ஆகமம் ஜீனி மாதிரி இருக்கு. அப்ப உடனே காபி சாப்பிடணுங்கிற அந்த இச்சை உள்ளவனுக்கு, அதாவது உடனே முக்தியை பெற வேண்டும் என்ற அந்த மோட்ச இச்சை இருக்கிறவனுக்கு ஆகமம் உதவுவதை போல அந்த பொது நூலாகின்ற வேதம் உதவாது. வேதத்திலேருந்து தான் ஜீனி வருது, வேதத்தை நிந்தனம் பண்ணக்கூடாது. ஏன்னா கரும்பு இல்லைன்னா ஜீனியே இருக்காது, ஜீனி எடுக்க குறையும், கரும்பு வேணும், கரும்பு பயிர் விளையணும். அப்பொழுது இருந்தாலும் இமிடியட்டா இது பயன்படுறதுன்னு கேட்டா ஜீனி பயன்படுறது. அது போல ஒருவனுக்கு தலையில நெருப்பு பிடிச்சு கொண்டா அவன் பொற்றாமலையில விழறதுக்கு பார்ப்பானா, இல்லை வந்து என்ன எஸ்எம்எஸ் வந்திருக்கு அப்படின்னு பார்ப்பானா?
அதே போல ஒருவன் வந்து ஆகமம் அவனுக்கு உடனே உடனடியாக சக்தி நிபாதம் கொண்டவனுக்கு, சக்தி நிபாதம் ஒருத்தனுக்கு வந்திருக்கு.

0: எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா, பெருமானை உடனே அடைய வேண்டும் என்ற தவிப்பு தான் சக்தி நிபாதத்துக்கு அடையாளம். பகவானுடைய அனுகிரகம் இவத்துக்கு வந்துருத்தோ சக்தி விழுந்திருக்கிறது, அவன் சக்தி நிபாதத்துக்கு பாத்திரமா இருக்கிறான். சக்தி அவனுக்கு கிடைச்சிருக்கிறது எப்போ தெரியும்னா, அவனுக்கு இந்த பிரவிருத்தியில் இச்சை இருக்காது, நேரம் வீணடிக்காமல் பகவானை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கன்னு ஆசைப்படுவான். சொல்றார், ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ்வாழ்க. பரமேஸ்வரன் எப்படி வர எப்படி இனிக்கிறார், அன்னித்தல்னா இனித்தல், அருகில் வருதல். ஆகம ஞானமாக ஒரு முக்தி இச்சை கொண்ட பக்தனுக்கு பெருமான் நெருங்கி வருகின்றார். சம்பந்த பெருமான் வேதங்களுடைய மகிமையெல்லாம் நிறைய சொல்லிருக்கிறார். ஒரு இடத்துல பஞ்சம பண் பதிகத்தில் சொல்றார், கலைகளிலே உயர்ந்து சைவாகம கலை அரண் ஆகமம் மிக. இந்த ஞானசம்பந்தருடைய வாக்கினால சொல்லியிருக்கிறார். அப்ப அந்த குருநாதனை பெற வேண்டும், சைவாகம ஞானத்தை பெற வேண்டும். வேத ஆகம சென்னியில் விளைபொருள் அபேதம் பேதமாகிய பிணக்கருத்து. இந்த உயிரும் சிவமும் ஒன்றா இரண்டான எல்லா புஸ்தகங்களும் சண்டை போட்டு கொள்கின்றன, துவைத்தமா அத்வைத்தமானு. இரண்டும் இல்ல, அத்வைத்தம் என்ற திருஷ்டியும் இல்லாமல், துவைத்தம் என்ற திருஷ்டியும் இல்லாமல் அனுபவத்திற்கு அந்த பகவானை கொண்டு வரணும். சுவாமியும் வேறும், சுவாமியும் நானும் வேறு என்ற எண்ணமும் இருக்கக்கூடாது, நானே சுவாமிங்கிற எண்ணமும் இருக்கக்கூடாது. ஒரு வெள்ளப்பாகல ஜலத்தில் வெள்ளம் கரைஞ்சிருக்கு, அந்த ஜலம் தன்னைத்தானே நக்கி கொண்டால் தன்னை உணராது, தன்னிலே கரைந்திருக்கின்ற வெள்ளத்தின் இனிப்பை உணர்வதைப் போல இந்த உயிர் பரமேஸ்வரனை அடையும் பொழுது தன்னை அறியாது பரமேஸ்வரனை அறியும். அதுதான் வேதாகமங்களுக்கு பொதுவான கருத்து. வேதம் சொல்ற அத்வைதமும் ஆகமம் சொல்ற அத்வைதமும் அதுதான், இரண்டற்ற தன்மை. இரண்டு பொருள் உண்டு, ஆனால் அது இரண்டற்ற தன்மையிலே ஒன்றோடொன்று சேர்கின்றன. அந்த நிலையிலே ஒரு பொருள் அடங்கி இருக்கும். இதே போலன சூரியன் உதித்த போது கார்த்தால சமயம் சில நேரத்தில் சூரியன் உதிச்சிருக்கும், எய்தா மாதிரி சந்திரனும் தெரியும். சூரியன் உதித்த பொழுது குருநாதர் என்ன நினைக்கிறார்னா, பக்தி செய்து பெருமானுடைய அருளை பெற வேண்டும், அவருடைய ஒரு திருப்தியை சம்பாதித்து அவனை நேரடியாக குருநாதன் பெற வேண்டும். அந்த குருநாதன் யாருக்கு எழிவருவான் என்று சொன்னால், வஞ்சனை இல்லாத தூய அன்பு செய்வாருக்கு எழிவருவான். அது என்னன்னு கேட்டால், உலகத்தில் நம்முடன் இருக்கிற அத்துணை உறவுகளிலும் நம்ம எவ்வளவு அன்பு செய்தாலும் அந்த அன்பிலே போய் கலந்திருக்கும். வேதம் சொல்றது, நான் சொல்லல, நவா அரே பத்யு காமாய பதிப்பிரியோ பவத்யாத் மனஸ்து காமாய பதிப்பிரியோ பவதி, நவா அரே ஜாயை காமாய ஜாயா பிரியா பவத்யாத் மனஸ்து காமாய ஜாயா பிரியா பவதி என்று உபனிஷத்து. ஒரு மனைவி தனக்காகத்தான் கணவனை விரும்புகின்றாள், ஒரு கணவன் தனக்காகத்தான் மனைவியை விரும்புகின்றான், பெற்றோர்கள் தங்களுக்காகத்தான் பிள்ளையை விரும்புகின்றார்கள். ஆகவே சுயநலம் என்பதுதான் எல்லா அன்பிலும் அடிப்படை. வேதம் சொல்றது, அதனால பொய்யா இருக்காது. அதுக்காக நம்ம யார்ட்டையும் போய் சண்டை போடக்கூடாது. இப்படிதான் எல்லாரிலையும் முடியும், அப்படிதான் படைக்கப்பட்டிருக்கோம். அதனால சண்டைக்கான விஷயம் இல்லது, தத்துவத்தை தெரிஞ்சுக்கணும். நாய்வால நிமித்த முடியாதுன்னா நாய்கிட்ட சண்டை போடக்கூடாது, நாய்வால நிமித்த முடியாது, அவ்வளவுதான். ஆனால் இந்த உலகத்துல குருநாதன் மட்டும் எந்த பிரதி பிரயோஜனமும் இல்லாமல், என்ன காரணம்னே தெரியாம பக்குவியா இருக்கிற சிஷ்யனுக்கு தன்னுடைய ஞானத்தையே கொடுக்குறான், கரவில்லாத அன்பு கொண்டவனா இருக்கிறான். கைமாறு கருதாது பேரன்பு செய்கின்ற ஒரு உறவுன்னு சொன்னா, அந்த உலகத்துல குருநாதன் சிஷ்யனுக்கு செய்கிற அனுகிரகம் தான். அதை உணர்ந்த ஒரு சீடன் அந்த குருநாதனுடைய அருளை பெற்று இந்த பிறவி நோயை நீக்குகின்றான் அப்படிங்கிறத இதுதான் இந்த வேதாகம நூல்களுடைய அபரஞானம்னு புரிஞ்சின்றார். ஆகவே அந்த சுவாமியை குருநாதனாக அடைய வேண்டும் என்றே அவருடைய மனமானது எண்ணிக்கொண்டிருக்கின்றது. எத்தனையோ பேர் அந்த சபைக்கு வரா, அவள்லாம் யாராவது தனக்கு குருநாதனா ஆக முடியுமா அப்படிங்கிறதுக்காக அவள்கிட்ட பேசி பார்க்கிறார். எல்லாம் வெறும் எட்டு சுரக்காயா இருக்கு. ஒருவன் தாகத்துக்கு சமுதிர ஜலத்தை எடுத்து குடிச்சா தாகம் தீருமோ? தீராது. அதுபோல இவருடைய பசிக்கு அந்த வித்வான்களுடைய அந்த அனுபூதி என்பது பற்றாததாக இருக்கின்றது. ஆகவே சாட்சாதா பரமேஸ்வரனே எப்பொழுது தனக்கு நேரில் வருவான் என்று அந்த சுவாமிகிட்ட அன்பு பண்ணிட்டு இருக்கிறார். சுவாமிகிட்ட எப்படி அன்பு வச்சிருக்கிறார், உலகத்தில் அன்பு வைத்தவனை போல எப்படி நடிக்கிறார் அப்படிங்கிறதுக்கு உபமானம் சொல்லிருக்கா. ஒரு பெண்ணுக்கு ஒரு கள்ள தொடர்பு இருக்கு, கள்ள காதலன்ட்ட எப்படி அதிக அன்பு இருக்குமோ அதுபோல நம்முடைய குருநாதருக்கு பரமேஸ்வரன்ட்ட அதிக அன்பு இருக்கு. ஆனா உண்மை புருஷன்ட்ட எப்படி சண்டை வராம பார்த்துப்பாளோ அதை போல உலகத்திட்ட சண்டை வராம பார்த்துக்கிறார். அப்படி நடந்துட்டு இருக்கிறார் குருநாதர். அப்படி இருக்கின்ற காலத்துல பாண்டிய தேசத்துக்கு குதிரைகள் வேண்டியிருக்கின்றன. கதையெல்லாம் உங்களுக்கு தெரியும், அதனால இந்த கதைகள் எல்லாரும் நன்றா தெரிஞ்ச காரணத்தினால கதையை சுருக்கி சொல்லலாம், தோஷம் இல்லை. அரிமர்த்தன பாண்டியனுக்கு குதிரை செல்வம் குறைவாக இருந்தது. கீழ் கடற்கரையில் அந்த அரபு நாடுகளிலிருந்து நிறைய குதிரைகள் வந்திருக்கிருப்பதாக ஒற்றர்கள் சொன்னார்கள். அந்த நேரத்தில் எப்பொழுதுமே மார்க்கெட்டில் சீக்கிரமாக போய் வெடிகாலமே ஒரு கரிகாயோ ஒரு பூவோ வாங்கினா சகாயமாக வாங்கலாம். அதனால் அந்த கப்பல் கப்பலாக குதிரை வந்து இறங்கும்போது மற்ற அரசர்களுக்கு முன்னாடி நாம் போய் பேசிட்டோன்னா நமக்கு சகாயமாக கிடைக்கும், இதான் விஷயம். அதனால் மந்திரியாக இருக்கின்ற இளைஞர் சிறப்பாக எந்த செயலையும் செய்பவர், பற்றில்லாதவர், அவரை அழைத்து நீங்கள் எவ்வளவு வேணால் கஜானாலேருந்து பணம் எடுத்துக்கலாம், போய் நிறைய குதிரைகள் வாங்கிட்டு வாங்கோ, எவ்வளவு குதிரை வாங்கணுங்கிற முடிவிலேருந்து எல்லாமே நீங்கள் செய்யலாம். என்ன காரணம்னா நீங்கள் சரியான முடிவு எடுப்பீர்கள், உங்களுடைய திறமை எப்படிப்பட்டது. போய் பார்க்குறோம், ஒரு பொருள் நல்லா இருக்குன்னா மொத்தமாக கூட வாங்கிக்கலாம். ஒரு நல்ல புஸ்தகம் வந்திருக்கு, 100 காப்பி இருக்குது, சில பேர் 100 காப்பியும் வாங்கிட்டுருவா, தேவையானவர்களுக்கு கொடுக்கலாம் நாமளே என்று சொல்லி நமக்கு 1 காப்பி போருமே நினைக்க தோணாது, 100 காப்பியும் வாங்கிக்கலாமே, நல்ல புஸ்தகமாக இருக்கு, வேதா சார சிவசகசநாமம் போட்டிருக்கா, அது வந்து பரமேசிவந்தருங்கிறவருடைய பாஷ்யத்தோடு இருக்குது, அற்புதமான புஸ்தகம், வாங்கிறதுக்கு ஆள் இல்லைன்னு சொல்லி தொடர்ந்து பாதி பாதி விலைக்கு கொடுத்துட்டுருக்கா சரஸ்வதிமா லைப்ரரியில். 20 ரூபாய்க்கு போட்ட புத்தகம் 10 ரூபான்னு வாங்கினான், 5 ரூபான்னு வாங்குறதுக்கு ஆள் இல்லை, அப்புறம் ஒருத்தர் போனார் எல்லாத்தையும் வாங்கிட்டுட்டார் என்பதை போல. ஆகவே இவருக்கு உரிமை கொடுத்தார்கள், அவர் அந்த பணத்தை எடுத்துக்கிறார், எடுத்துட்டு நேராக சொக்கநாத பெருமான்ட்ட வரார். அவர் மனசு நினைக்கிறது, பெருமானே இந்த பணம் எல்லாம் உனக்கும் உன்னுடைய அடியாருக்கும் செலவழிக்க வேண்டும்ங்கிற எண்ணம் எனக்கு வருகின்றதே, எனக்கு ராஜாவுக்கு துரோகம் பண்ணணுங்கிற எண்ணம் கிடையாது, ஆனால் இந்த பணத்தை எடுத்துனோடனே எனக்கு இப்படிப்பட்ட எண்ணம் வருகிறது, என்னை அறியாமல் வருகின்றது. ஒன்று வேண்டும் இப்பொருளெல்லாம் உனக்கும், ஐம்பொறியும் வென்று வேண்டும் நின் அன்பர்க்கும் ஆக்குக என்று சொக்கநாதருடைய சந்நிதியில் விடைபெறும் பொழுது அவருக்கு அந்த எண்ணம் வருகின்றது. ததாஸ்து என்று சொல்வதைப் போல, வாயை திறந்து அவர் யார்ட்டும் சொல்லலை, நீர் நினைப்பது ஆகும் என்று சொல்வதைப் போல அந்த சிவாச்சாரியர் வந்து பஸ்மா பிரசாதம் கொடுத்தார், வாங்கி நெற்றி நிறைய அணிந்து கொண்டு அவருக்கு நன்றி சொல்லிவிட்டு குதிரையில் புறப்படுறார். கூட வந்து வீரர்கள்லாம் வருகின்றார்கள், நிறையா பணத்தை மூட்டை கட்டி யானை மீது ஏற்றிக்கொண்டு வருகின்றார்கள். அப்படி வரும்பொழுது சமுத்திரத்தை நோக்கி வர மதுரையிலேருந்து தென்கிழக்காக பயணிக்கிறார். அப்படி பயணிக்கும்போது திருப்பெருந்துறை என்ற திவ்யமான க்ஷேத்திரத்துக்கு வந்து சேர்கிறார். தற்காலத்தில் அதுக்கு ஆவுடையார் கோயில் பேர், அறந்தாங்கி பக்கத்தாப்பில் இருக்கு. அந்த திருப்பெருந்துறைக்கு வந்து சேரும்பொழுது குருநாதர் அற்புதமான ஒரு காட்சியை பார்க்குறார். அந்த திருப்பெருந்துறை என்ற தலத்தில் ஓடுகின்ற நாய், பறக்கின்ற கொசு, பறவைகள் எல்லாமே அங்கிருக்கின்ற மனிதர்களைப் போல விபூதி ருத்ராட்சம் தரித்தவர்களாக இவர் கண்ணுக்கு படுறது. ஈ விபூதிட்டுருக்கு, நாய் கழுத்தில் ருத்ராட்சம் பட்டுருக்கு, அப்படி தோன்றது காட்சி. காட்சி என்பது கடவுள் காட்டுவது, இந்த தலம் ஒரு அருமையான தலம், உனக்கு பயன்பட போகின்ற தலம் என்று அவரை சிந்திக்க வைப்பதற்காக பெருமான் இந்த காட்சியை காட்டுறார். உடனே நாம் இந்த தலத்தில் ஒரு நாள் தங்கியிருப்போம், அவசரப்பட்டுன்னு போக வேண்டாம் என்று சொல்லி அந்த மாலை பொழுதிலே அங்கு தங்குகின்றார். மந்திரியார், முதல் மந்திரியார் வந்திருக்கிறாருங்கிறதுனால அந்த திருத்தலம், அந்த ஆத்மநாத சுவாமின்னு அங்கே பெருமானுடைய கோயில் இருக்கு, சிவயோக நாயகின்னு அம்பாளுக்கு பேர். அந்த பெருமானையும் பெருமாட்டையும் வழிபடுகின்ற நம்பியார்கள் என்ற ஸ்தானிகர்கள், அவர்களில் ஒருத்தர் சிவசுவாமி நம்பியார்னு, அவர் வந்து முதல் மந்திரிக்கு மரியாதை பண்ணி விபூதி பிரசாதம் கொடுத்தார். கொடுத்து பெற்றுக்கொண்டு கார்த்தால தீர்த்தத்தில் ஸ்நானம் பண்ணி முறையாக நான் தரிசனம் பண்ணுறேன், இன்றைக்கு இந்த இரவு ஆகிவிட்டது, இந்த இரவில் அந்த பெருமானுடைய ஒரு புராணத்தை கேட்க விரும்புகிறேன் அப்படின்னு நம்முடைய குருநாதர் சொன்னார். தொடர்ந்து இதே பார்ப்போம். நம பார்வதி பதையே ஹரஹர மகாதேவ, ஆடக மதுரை அரசே போற்றி, குடலிலங்கு குருமணி போற்றி.
1: ஓம் நம சிவாய. யூஆர் லிசனிங் டு shaivam.org ரேடியோஸ், 24/7 spiritual channels from shaivam.org. Om Namah Shivaya.
2: மேஷவாகனான் முருகப்பெருமான், இதை சொல்லும் பொழுது வேடிக்கையாக சொல்லுவார்கள், அஜன் அஜனானான். அது என்னது அஜன் அஜனானான்? முருகப்பெருமானுக்கு அஜன் என்கின்ற திருநாமம் உண்டு. ஜன் அப்படின்னா ஜனிக்கிறதுன்னு அர்த்தம், ஜனிப்பவன். அஜன் அதுக்கு ஆப்போசிட், ஜனிக்காதவன், ஜனிப்ப அதாவது பிறப்பே இல்லாதவன். உதியா மரியா உணரா மரவா விதி மாலறியா விமலன் புதல்வா, உதியா மரியா. முருகப்பெருமானுக்கு பிறப்பு கிடையாது, அதனால அவனுக்கு அஜன்னு பேர், ஜனித்தல் இல்லாதவன் அஜன். இப்போ அஜம்னு சொன்னா ஆடுன்னு அர்த்தம். மேஷ வாகனனாக ஆட்டுக்கடாயை வாகனமாக கொண்ட காரணத்தினால இவன் அஜன் ஆனான். அத பிறப்பே இல்லாதவன் ஆடை வாகனமாக கொண்ட பொழுது அஜன், மேஷ வாகனன் அஜன் என்கின்ற பொருளிலே ஆனான் என்று வேடிக்கையாக ஒரு ஸ்லோகமானது சொல்லப்படும். அப்படி முருகப்பெருமான் மேஷவாகனனாக ஆனான். அத்தோட இங்க முடிச்சுள்ள ஸ்காந்தம். என்னைக்குமே இந்த புராணங்கள்ல ஒரு சிறப்பு என்னன்னா, ஒரு முடிவு ஆரம்பத்துல இருந்து முடிவு வரைக்கும் வரும். அப்படியே பாதியில எந்த கதையும் விடுறதே கிடையாது. நான் தான் பாதி பாதி விடுவேனே தவிர அவர்கள் எதுவும் பாதி கதையை விடுறதே கிடையாது புராணங்கள்ல. இல்லைன்னா இன்னொரு இடத்துலயாவது மிகச் செலவாக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கும். நாரத பெருமான் யாகத்தை தொடங்கினார், இடையிலே தடைப்பட்டு இருந்தது. இப்ப முருகப்பெருமான் ஆட்டுக்கடாயை வாகனமாக கொண்ட பிறகு அவருக்கு அருள் செய்கிறான், நீ யாகமே பண்ணலனாலும் உனக்கு அதுக்கு என்ன பலன் உண்டோ அந்த பலனை உமக்கு கொடுத்தோம், ஏன்னா எனக்கு ஒரு வாகனத்தை நீ கொடுப்பதற்கு காரணமாக இருந்தாய் என்று சொல்லி. இப்ப இவர் பிராணாபாயத்துல போய் நின்றார், ஐயோ என்னை காப்பாத்தினா போதும் நின்றார். இவனா, நீ எனக்கு ஒரு வாகனத்தை கொடுத்தியே, அதனால உனக்கு நான் அருள் செய்கின்றேன் என்று அவருக்கு அருள் செய்தானாம். அத்தோட விடலை இவர் கேட்டார், இல்லை நான் ஆரம்பித்ததை முடிக்க வேண்டுமே என்று சொன்ன பொழுது அதே இடத்திலேயே மீண்டும் நல்லபடியாக அந்த வேள்வியை தொடர்ந்து நடத்தி முடித்தார். இறைவனுடைய கருணைக்கு பாத்திரமானார். அப்ப அதை சொல்லும் பொழுது ஸ்காந்தத்துல மிக அழகாக அவர் சொல்லி இருப்பார், இதை போல இந்த ஆடானது எப்படி அறிவு பெற்றதோ அதை போலவே இந்த சரித்திரத்தை எவன் கேட்கிறானோ அவன் அறியாமையிலே இருந்து அகன்று, அவன் அறியாமை அகன்று நம்முடைய அருளுக்கு பாத்திரமாகட்டும். இந்த ஆடு வந்து அறியாமையினுடைய உருவம். பின்னாடி பார்க்க போகிறோம், சூரபத்மனுடைய தங்கைக்கு பேரு அஜமுகின்னு பேர், ஆட்டுத்தலையை உடையவள். சூரபத்மன் சிம்மவத்ரன் என்று சொல்லக்கூடிய சிங்கமுகன், தாரகாசுரன், அஜமுகி, இந்த நாலு பேர் கூட பிறந்தவர்கள். சூரபத்மன் அசுரபடிவத்திலே இருக்கிறான், சிம்மமுகன் சிம்மவத்ரன் என்று சொல்லும்படியாக சிங்கத்தினுடைய முகத்தை உடையவன், தாரகன் யானையினுடைய முகத்தை உடையவன், அஜமுகி ஆட்டுக்கடாயை அந்த ஆடினுடைய முகத்தை உடையவள். இன்னொரு கதையை நம்ம பார்த்திருக்கலாம், அதுவும் இந்த கந்தபுராணத்திலே பின்னாடி வரும். ஸ்காந்தத்திலே இல்லாத அல்லது ஸ்காந்தத்திலே மிகச் சுருக்கமாக சொல்லப்பட்ட தக்ஷ யஜ்யத்தை பற்றி ஒரு காண்டமே பாடியிருக்கிறார். ஏன்னா சிவபெருமானும் முருகப்பெருமானும் ஒன்று என்கின்ற கருத்தை மீண்டும் மீண்டும் சொல்லக்கூடிய கட்சியப்பர், சிவபெருமானுடைய பரத்மம் சிவபரத்மம் சொல்லக்கூடியதாக இருக்கக்கூடிய தக்ஷ காண்டத்தை மிக விரிவாக பாடியிருக்கிறார். அதுல தக்ஷனுக்கு ஆட்டுத்தலையை கொடுத்தார் என்று சொல்லி அந்த சரித்திரமானது வரும். இங்கே ஆடை வாகனமாக கொண்டான், அஜமுகி ஆட்டுத்தலை உடையவள், தக்ஷன் அவனுக்கு ஆட்டுத்தலை கொடுக்கப்பட்டது. இந்த ஆடு என்பதற்கு என்ன உருவகம் என்று சொல்வார்கள் என்றால், ஆடு என்பது அறியாமையின் பார்ப்பட்ட அகங்காரம். ஒரு வேடிக்கையா ஒரு கதை சொல்லுவார்கள், ஒரு சன்னியாசி அப்படியே போயிட்டு இருந்தாராம், அவர் ரொம்ப அகங்காரம் அந்த சன்னியாசிக்கு. அப்போ எல்லாரும் வந்து இவர் சன்னியாசியாச்சேன்னு ஏதோ கும்பிட்டுருக்காங்க, அப்படி ஒன்றும் கண்டுக்கல இவரை. அவருக்கு ரொம்ப கோபம், என்னடா அது, நான் வர்றேன் நம்ம யாரு தெரியுமா, ரொம்ப பேருக்கு தான் யாரு தெரியுமோ அப்படின்னுட்டு, என்னை வந்து உலகம் கண்டுக்கவே இல்லை, நான் யாரு தெரியுமா, என்ன மாதிரி உண்டா அப்படிம்பாங்க. அதை அவன் சொல்லக்கூடாது, அடுத்தவன் தான் சொல்லணும், நானே என்ன மாதிரி பேசுறேன் உண்டா, என்ன மாதிரி பாடுறேன் உண்டா, நானே சொல்லிக்கிறதா, அதை நீங்க சொல்லணும். அது சொல்றீங்களா சொல்லியோ அல்லது நாமே சொல்லிக்கிறோம். இப்பெல்லாம் பல பேர் என்ன பண்ணிக்கிறாங்க, அடுத்தவன் சொல்ல மாட்டான்னே நினைச்சு இவங்க இவங்க சொல்லிக்கிறாங்க. ரொம்ப வேடிக்கையா சுக்கி சிவர்கள் சொல்லுவார்கள், அரங்கேற்றம் வரும் பொழுதே டைட்டிலோட வர்றாங்கன்னுட்டு. ஏன்னு கேட்டால் அரங்கேற்றம் ஆனவரை ஒருவேளும் டைட்டில் கொடுக்க மாட்டான், அதனால வர்றதுக்கு முன்னாடி டைட்டிலோட குழந்தைகள் வருகிறது, டான்ஸ் ஆட வருகிறது என்று ரொம்ப வேடிக்கையாக சொல்லி கொண்டு வருவார். அது மாதிரி இப்போ மற்றவர்கள் சொல்ல வேண்டும் இல்லையா, இவனுக்கு யாரும் வணங்கலைன்னு இந்த சன்னியாசிக்கு ஒரு வருத்தம். போயிட்டு இருந்தா அப்போ ரெண்டு ஆட்டுக்கடை அப்படி தலையை குனிஞ்சுட்டு ரெண்டு பக்கம் நின்னது, அடே அப்பா பாத்தியா இந்த பசங்கள்லாம் முட்டா பசங்க, இந்த ஆடுக்கு தான் அறிவு இருக்கு, ஏன் ஆடு ரெண்டும் தலையை குனிஞ்சிட்டு ரெண்டு பக்கம் நிக்கிது, எனக்காக வணக்கம் செலுத்துகிறது அப்படி போய் நடுவில் நின்னா ரெண்டுக்கு நடுவில் ஆசீர்வாதம் கொடுத்தான். எல்லாரும் சொன்னாங்க, யோ சன்னியாச்சிய முதல்ல அந்த பக்கம் போ அப்படின்னாங்க. இவன் வந்து, உங்களுக்கெல்லாம் அறிவு இல்லை, என்னை பத்தி இந்த ஆடுகளுக்கு தான் தெரிஞ்சிருக்குது, அதனால அவர் இரண்டும் வணங்குகின்றத அப்படின்னு நானா. அப்படி திரும்பி நான் வந்து மோதினது ஒரு மோது, இவன் இடுப்பு காலி. அவங்க சொன்னாங்க, அறிவு இருக்கா உனக்கு, இந்த ரெண்டு ஆடு என்ன பண்ணி கொண்டிருக்கிறது, சண்டை போடுறதுக்காக முட்டிக்கிறதுக்காக தலையை கீழே போட்டு ரெண்டு பக்கம் பின்வாங்கி இருக்கிறது, பின்வாங்கினா எதுக்கு, முன்னால வந்து முட்டுறதுக்காக, முட்டாளா இருக்கியே நீலாம் என்ன ஆடுன்னு கேட்டானோ. இது ஒரு வேடிக்கையான ஒரு கதை. இதுல நான் எடுத்துக்கொண்ட விஷயம் என்னன்னா, இந்த ஆடுகள் என்ன பண்ணும், முட்டி கொண்டு ரெண்டும் தலையாலே முட்டி கொண்டு சண்டை போடும், இந்த சண்டை போடும் வடியும், ஆனா அப்படியும் விடாது. இந்த மூர்க்கமான குணம் உண்டு, முட்டாள்தனமான, அதாவது தன்னுடைய அறியாமையின் காரணத்தினால வரக்கூடிய ஒரு மூர்க்கம் இந்த ஆடுகளுக்கு உண்டு. இது அறியாமை என்கின்ற ஒரு தத்துவத்தை வெளிப்படுத்தக்கூடியது ஆடு என்கின்ற தன்மை. அறியாமை எங்கே இருந்து வரும்? உடனே கேட்கலாம், என்ன சார் இது அப்படின்னா, உங்க இதுலயே முரண்பாடு இருக்கே. அறியாமை வந்து ஒரு யாகத்தில் இருந்து வருமா? ஆடு வந்து யாகத்தில் இருந்தானே வந்தது. அப்படின்னா யாகம் என்று சொல்லக்கூடியது இங்கே வேள்வி. வேள்வின்னா என்ன? எந்த விதமான யஜ்யம் என்று வடமொழியிலே சொல்லுகின்றார்களே, அதுல யஜ்யம் என்று சொல்லக்கூடிய ஒரு வார்த்தைக்கு தேவ பூஜைக்கும் கூட அர்த்தம் உண்டு. தினமும் பிராமணர்கள் இந்த 5 யஜ்யம் செய்ய வேண்டும் என்று சொல்லுவார்கள். முதல்ல தேவ யஜ்யம், பிதிரு யஜ்யம், பூத யஜ்யம், பிரம்ம யஜ்யம் என்று சொல்லும்படியாக 5 யஜ்யம் செய்ய வேண்டும். இறைவனுக்கு பூஜை செய்யக்கூடியது, பித்திருக்களுக்கு ஒரு பூஜை, அந்த இடத்துல பிரம்ம யஜ்யம் என்று சொல்லும்படியாக ரிஷிகளுக்கும் பித்திருக்களுக்கும் தேவதைகளுக்கும் சொல்லக்கூடியது, தான் சாப்பிடக்கூடியது, மற்ற பிராணிகளுக்கு சாப்பாடு போடுறது, இது மாதிரி 5 விதமான யஜ்யங்கள் இவர்கள் தினமும் 5 வேள்வி அந்தனர் என்று சொல்லுவார்கள். 5 விதமான வேள்விகள் உண்டு, இது 5 யஜ்யங்கள் என்று சொல்வார்கள். இந்த யஜ்யம் என்கின்ற சொல்லுக்கு யஜு என்று சொல்லக்கூடிய தாத்து சமஸ்கிருதத்தில் சொல்லும் பொழுது பெரியவர்கள் சொல்லுகின்றார்கள் தேவ பூஜாம் என்கின்ற ஒரு தன்மையை சொல்லுவார்கள். சரி, தேவ பூஜை யஜ்யம்னு சொல்றது சரி, இப்ப அதுல இருந்து அறியாம வரும்னா வருகிறது. நம்ம ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்க வேண்டிய இடம் எதுன்னு கேட்டா, எப்ப ஆன்மீகத்திலே நுழைந்து இந்த பூஜை பஜனை ஜபம் இதெல்லாம் பண்ண ஆரம்பிக்கிறோமோ அப்பதான் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். காரணம் என்னன்னா, நான் தான் பூஜை பண்றேன், நான் தான் ஜபம் பண்றேன், நான் தான் கோயிலுக்கு போறேன், மற்றவன்லாம் போகல, ஆவானை விட நான் ஒரு மடங்கு வசதி, எனக்கு 2 கொம்பு முளைச்சிருக்கு இல்ல 4 கொம்பு முளைச்சிருக்கு, இப்படி மனசுல எண்ணம் வரும், நான் யாரு தெரியுமா அப்படிங்கிற எண்ணம் வரும். இந்த அகங்காரமானது பூஜை செய்வதிலே இருந்து வருகிறது, அறியாமை. நம்ம பூஜை பண்றது எதுக்குன்னா, நம்முடைய அகங்காரம் போகணுங்கிறதுக்காக. ஆனா பூஜை பண்ணும் பொழுது நான் பூஜை பண்றேன், நான் கோயிலுக்கு போகிறேன், நான் வந்து ஜபம் செய்கிறேன், நான் ரொம்ப ஒழுங்காக இருக்கிறேன், நான் வேதம் சொல்றேன், அது சொல்றேன், இது சொல்றேன், நான் பண்றேன், நான் பண்றேன்னு சொல்லி அறியாமையின் காரணத்தினாலே எந்த ஒரு அகங்காரம் காமயேஷ குரோதயேஷா என்று எது இருக்குமோ அதை போக்க வேண்டிய இந்த வேள்வியான பூஜையானது நம்மை அகங்காரத்திலே கொண்டு போய் தள்ளும். பல பேர் நீங்க பார்க்கலாம், நான் தெரியுமா இவர் தெளிநெல் தெளிநெல், நம்முடைய சனாதனமான தர்மம் கொஞ்சம் கீழ்பட போறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்னாச்சுன்னா, நான் தான் ஒசத்தின்னு நினைச்சு அவர்கள் மற்றவர்களை விலக்கியது. கண்டாலும் தீட்டு, கேட்டாலும் தீட்டு. சமணர்கள் முதல்ல இருந்தார்களாம், மதுரையிலே சமணர்கள் ஆட்சி இருந்தது. அப்போ அங்கே நாயனாரை பற்றிய, குலச்சிறை நாயனார் இப்படியெல்லாம் நாயன்மாரை பற்றி பேசும் பொழுது ரொம்ப அழகாக ஒரு விஷயத்தை சொல்வார் சைக்கிளார் பெருமான். கண்டுமுட்டு கேட்டுமுட்டு என்று சொல்லும்படியாக இவர்கள் பிறரை பார்த்தாலும் கேட்டாலும் கூட தீட்டு ஆகாது என்று சமணர்கள் இருந்தார்களாம். அப்படி இல்லாமல் சைவ சமயமே சமயம் என்று சொல்லி எல்லா உயிர்களையும் ஒரு சேர பார்க்கக்கூடிய தன்மை இந்த சமயத்துக்கு உண்டு என்று நிலைநாட்டுகின்றார்கள். இது கட்டும் மும்மைய மூர்த்தி நாயனார் சரித்திரத்தில் இதனுடைய தன்மையெல்லாம் மிகச் சிறப்பாக சொல்லப்பட்டிருக்கும். மும்மையால் உலகாண்ட மூர்த்தி குமடியேன் என்று அதில் அங்கே சொல்லப்பட்டிருக்கும். இப்போ நம்முடைய சனாதன தர்மம் கீழே போறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்னன்னா, நாங்கள் உயர்ந்தவர்கள், ஏன்னா நான் வந்து பூஜை பண்றேன், எனக்கு வேதம் தெரிந்திருக்கிறது என்று ஒரு சாரார் இருந்ததுதான் காரணம். மற்றவர்களுக்கு இந்த அறிவை அவர்கள் சொல்லாத காரணத்தினாலே மற்றவர்களிலே இருந்து இவர்கள் விலகி நின்றார்கள். ஊரு 2 பட்டா கூத்தாடிக்கு கொண்டாட்டம் ஆனது. ஆனா ரொம்ப அழகா நம்ம பார்த்தோம், உள்ள நுழைஞ்சு பார்த்தோம்னா இந்த புராணங்களை எல்லாம் சொன்னது யாரு? தண்டகாரண்யத்துல மகரிஷிகளுக்கு சூத மகரிஷி. சூத மகரிஷி தாழ்ந்த குலத்திலே, சூத குலத்திலே பிறந்தவர். அவர் பேர் கூட இதை சொல்லல, சூத்தர் அந்த குலத்தை வைத்து தான் சொல்லப்படுகிறது. பல பேர் இது மாதிரி வேதங்களிலே சொல்லப்படக்கூடிய ரிஷிகள் ஆகட்டும், இந்த புராணங்களையெல்லாம் தந்த ரிஷி ஆகட்டும், பிறப்பினாலே எதுவும் வருவது கிடையாது, நாம் செய்யக்கூடிய காரியத்தினாலே நாம் உயர்கிறோம் என்கின்ற தத்துவத்தை சுட்டிக்காட்டியது. அதே போலத்தான் நம்ம ஒரு காரியத்தை பூஜை செய்கிறோம், இப்ப கேட்கிறோம், பேசுகிறோம், பஜனை பாடுகிறோம், ஜபம் செய்கிறோம், நான் பண்ணாயிட்ட ஏதோ கடவுள் பக்கத்துல அப்படியே கடவுள் எடுத்து தன்மடி மேல வச்சுட்டார் அப்படின்னு நினைச்சா அதோட ஒரு தப்பான அபிப்பிராயம், நம்ம கீழே தள்ளக்கூடிய அபிப்பிராயம் இருக்க முடியாது. ராட்சசனாக யார் ஆனான்னா, ஒரு மகர்ஷி தான் மகிஷாசுரனாக ஆனார். மிகச்சிறந்த தவத்தை செய்த ராவணன் தவறுதலான காரியங்களையும், தவத்தை செய்தவன் தவற்றையும் செய்யக்கூடிய ஒரு நிலைக்கு உட்பட்டான். இவர்களெல்லாம் பெரிய நிலையிலே இருந்து கீழே போகிறார்கள். சாமகானத்தினாலே இறைவனை எவன் வசப்படுத்தினானோ அந்த ராவணன் அகங்காரத்திலே காமத்திலே ஆட்பட்டான். காரணம் என்ன? இது ரெண்டு விதமும் உண்டு. நக்கீரருடைய சரித்திரத்தை பற்றி திருமுருகாற்றுப்படை எப்படி வந்ததுன்னு சொல்லும் பொழுது, பூஜை செய்து கொண்டிருக்கும் பொழுது அவருடைய கவனம் சிதறியது. அதனால அவர் அந்த ராட்சசனாலே, பிரம்மராட்சசனாலே, பூதகணத்தாலே பிடித்து கொண்டு செல்லப்பட்டார் என்கின்ற சரித்திரம் வரும். நாம் மிக மிக நுட்பமாக கவனிக்கக்கூடிய விஷயம் என்னன்னா, எப்ப கோயிலுக்கு போக ஆரம்பிக்கிறோமோ, எப்பொழுது இறைவனை பிரார்த்தனை செய்து ஜபம் தபம் என்று இதெல்லாம் செய்ய ஆரம்பிக்கிறோமோ, நமக்கு பணிவு வர வேண்டும். இதுல திருக்குறளுக்கு பலவிதமான உரைகள் உண்டு. இப்ப பெரும்பாலும் வழங்கக்கூடியது பரிமேலழகருடைய, அத பொதுவாக இருக்கக்கூடிய உரை. பழைய காலத்துல தத்தர் மணக்குடவர் பருதியார் என்று சொல்லக்கூடிய உரைகள் எல்லாம் சொல்லும் பொழுது, சிவபரமான சில உரைகளும் ஆன்மீகபரமான உரைகள் எல்லாம் இந்த திருக்குறளுக்கு உண்டு. பணிவுடையன் இன்சொலன் ஆதல் ஒருவருக்கு அணி அல்ல மற்ற பிற அப்படிங்கிற திருக்குறளுக்கு வரும். பணிவுடையன் அப்படின்னு சொல்றது எதனா, எப்ப பார்த்தாலும் இறைவனை நினைந்து துதித்துக் கொண்டிருப்பதும், இன்சொல் இறைவனை நினைத்த அவனுடைய திரு வார்த்தைகளை செப்புவதுமே முக்கியமானது என்கின்ற ஒரு உரையும் உண்டு. பணிவுடையன் இன்சொலன் ஆதல் ஒருவருக்கு அணி என்ன, எப்பொழுது பார்த்தாலும் சிவபெருமானை தோத்திரம் செய்து கொண்டு சிவபெருமானை நமஸ்கரித்துக் கொண்டிருக்க வேண்டும். இதுதான் ஒருவருக்கு அலங்காரம், ஒருவருக்கு அணி. மற்ற எதுவும் கிடையாது. பெரிய அப்படியே நெக்லஸ் போட்டுட்டாலும், இல்ல தங்க செயின் போட்டு கொண்டாலும், பெரிய தங்கத்துல செயின் போட்டாலும், இல்ல நம்ம வாட்ச் போட்டு கொண்டாலும், அதெல்லாம் அணிகலனோ ஆபரணங்களோ கிடையாது. இறைவனுடைய திருநாமமும் இறைவனை தொழுதலுமே நம்முடைய அணிகலன்கள் என்று சொல்லி இதற்கு ஒரு வியாக்கியானம் சொல்லுவார்கள். இருக்கட்டும். நான் எதற்காக இந்த கருத்தை எடுத்துக்கொண்டேன் என்றால், பூஜை செய்யும் பொழுதும் ஆன்மீகத்திலே இருக்கும் பொழுதும் கூட அகங்காரம் வரும். வந்த பொழுது இறைவன் அவர்களை தண்டித்து அவர்களுடைய அறியாமையை நீக்கி, ஆணவத்தை நீக்கி தன்னிடத்திலே ஆட்கொள்ளுகின்றான் என்கின்ற தன்மையைத்தான் இந்த மேஷவாகனனாக இருக்கப்பட்ட இந்த சரித்திரமானது நமக்கு சுட்டிக்காட்டும். ஒன்று. இரண்டாவது, அது அங்கேயே முடியல, அதுல இருந்து அந்த யாகத்தையும் வேள்வியையும் பூர்த்தி செய்து எல்லாருக்கும் ஆரம்பித்த காரியத்தை விக்கிரமில்லாமல் இறைவன் செய்து கொடுத்தான் என்று, நிறைத்து கொடுத்தான் என்று இந்த சரித்திரமானது முடிகின்றது. இப்போ இவர் வந்து ஒரு அறியாமையினாலே தான் தெரியாமல் ஒரு காரியத்தை செய்துவிட்டார். ஆனா அகங்காரத்தினால ஒருத்தர் பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு சரித்திரம் உண்டு. அருணகிரிநாதர் அவரை பற்றி சொல்லும் பொழுது தாயுமானவர் சொல்லுவார், தாயுமானவரை போல மிகச்சிறந்த சன்னியாசியும் கிடையாது, தாயுமானவரை போல மிகச்சிறந்த தத்துவத்தை சொன்னவர்களும் கிடையாது. எளிமையான தமிழிலே சொல்லியிருக்கக்கூடியவர் தாயுமானவர். அவர் பாடுவார், கந்தர் அனுபூதி பெற்று கந்தர் அனுபூதி சொன்ன எந்தை அருள் நாடி இருக்கிறாள் என்னாளோ என்று பாடுவார். கந்தர் அனுபூதி பெற்று அந்த அனுபவத்தை அடைந்தவர் அருணகிரிநாத பெருமான். அதனால்தான் சொல்லுவார்கள், கருணைக்கு அருணகிரி என்று சொல்லுவார்கள். வாக்குக்கு மட்டும் அருணகிரி பெருமான் அல்ல, கருணைக்கு அருணகிரி. நமக்காக இந்த திருப்புகளை நமக்கு பாடி கொடுத்தார். இந்த திருப்புகள்ல மிக அதிகமான திருப்புகள்கள் மூன்று செய்திகளை சொல்லும். ரொம்ப அதிகமா இருக்கக்கூடியது எதுன்னா, சுரசம்ஹாரம், அதாவது அசுரர்களை அழித்தல். காமத்தை விட வேண்டும், அசுரர்களை அழிக்க வேண்டும். இந்த ரெண்டு சேர்ந்து வரக்கூடியது ஒரு மிகப்பெரிய ஒன்று. இரண்டாவது, வள்ளியை மனம் முழிந்து கொண்டான் முருகப்பெருமான் என்கின்ற கருத்து. மூன்றாவது, சிவனுக்கும் குருநாதனாக சுவாமிநாதனாக ஆனான் முருகப்பெருமான். இந்த மூன்று கருத்துக்களும் தான் அளவினாலே அதிகமாக இந்த திருப்புகளில் வரும். இதுக்கு என்ன காரணம்னு சொன்னால், பிரணவத்துக்கு உபதேசம் பெற்றுக் கொண்டவர்கள் மூன்று பேர். யாரு? முருகனிடத்திலே இருந்து ஸ்காந்தத்திலேயே வரும் இந்த பரம்பரை பிரணவத்தை பற்றி இருக்கக்கூடிய இந்த ரகசியமான இந்த வித்தையை நீ இங்கேயே நிறுத்திடக்கூடாது. எனக்கு உபதேசம் பண்ண, நீ இன்னொருத்துக்கும் உபதேசம் பண்ணி இதை என்ன செய்ய வேண்டும், வளர்க்க வேண்டும் என்று சொல்லி முருகப்பெருமானுக்கு சிவபெருமான் சொல்லுகிறார். ஸ்காந்தத்துல வரும். தேவசிரேஷ்டராக வாரியார் ரொம்ப அழகா சொல்லுவார். வாரியார் சுவாமிகள் தேவசிரேஷ்டர், முனிசிரேஷ்டர், நரசிரேஷ்டர், இந்த மூணு சிரேஷ்டமான பெரியவர்களுக்கு முருகப்பெருமான் பிரணவ உபதேசம் செய்தானாம். யாரது? தேவசிரேஷ்டராக இருக்கப்பட்ட சிவபெருமானுக்கு, முனிஸ்ரேஷ்டராக இருக்கப்பட்ட அகஸ்திய முனிவருக்கு, நரஸ்ரேஷ்டராக இருக்கப்பட்ட அருணகிரிநாதருக்கு, இந்த மூணு பேருக்கும் உபதேசம் செய்தான் முருகப்பெருமான் என்று சொல்லி அதை சொல்லும் பொழுது, வேளா சரணம் சரணம் என்மேல் வெகுளாமல் இனிமேலாயினும் கடைக்கண்பார் பருப்பத வேந்தன் மகள் பாலா, குருமுனியார்க்கும் திருப்புகழ் பண்ணவர்க்கும் ஆலாலம் உண்டவர்க்கும் உபதேசித்த என் ஆண்டவனே என்று வரும். அவன் குருமுனியார், அதான் அகஸ்தியர், திருப்புகழ் பண்ணவர்க்கும் அருணகிரிநாதர் ஆலாலம் உண்டவர்க்கும் சிவபெருமான் உபதேசித்த என் ஆண்டவனே என்று சொல்லும்படியாக மூன்று பேருக்கும் முருகப்பெருமான் உபதேசம் செய்தான். இதுல ஒரு அழகு உண்டு. அகஸ்தியருடைய மனைவி லோபாமுத்திரைன்னு பேரு. அகஸ்தியர் லோபாமுத்திரை ரெண்டு பேருமே ஸ்ரீவித்யை, அதாவது சக்தியை, அந்த சாத்தத்திலே சக்தியை முதற்பொருளாக கொண்ட வித்தையிலே லோபாமுத்திரை உயர்ந்தவள். அகஸ்தியர் போய் இந்த லலிதா சஹஸ்ரநாமம் எப்படி வந்ததுன்னு கேட்டா, அகஸ்தியர் போய் கேட்கிறார், ஹயக்ரீவரை கேட்கிறார். அவர் கேட்கும்போது ஹயக்ரீவ தயானிதே என்று அவரிடத்துல கேட்கிறார், எனக்கு சொல்லித்தர வேண்டும். முதல்ல அது லலிதாயினுடைய கதையை கேட்டுட்டார், அடுத்தது லலிதா சஹஸ்ரநாமத்தை கேட்கிறார். கேட்கும்பொழுது அவர் சொல்லுகிறார், லோபாமுத்ராபதே. அவர் சொல்லும்போது சொல்ல, அகஸ்தியா உனக்காக இல்லை, நீ லோபாமுத்திரையினுடைய பதி என்கின்ற காரணத்தினாலே உனக்கு சொல்லிக் கொடுக்கிறேன் அப்படின்பர். இந்த ரெண்டு பேருமே பிரணவ உபதேசத்தை பெற்றவர் அகஸ்தியர், விநாயக பெருமானுடைய அருளை பெற்றவர், முருகனாலே உபதேசம் செய்விக்கப்பட்டவர். லோபாமுத்திரை ஸ்ரீவித்யக்கு ஒரு வித்தைக்கு அதிபதி. லோபாமுத்திரை என்றே நம்முடைய குருநாதராக இருக்கப்பட்டவர் லோபாமுத்திரைனே பேரு. அப்படி லோபாமுத்திரையாக இருந்து ஒரு வித்தையை, அந்த ஸ்ரீவித்தியிலே ஒரு பகுதியை கொடுத்தவள் அகஸ்தியருடைய மனைவி. காவேரி நதிதான் அவள் என்று சொல்லும்படியாக சரித்திரங்கள் எல்லாம் சொல்லப்படும். இப்படி மூன்று பேருக்கு முருகப்பெருமான் உபதேசம் செய்தான். இந்த உபதேசத்தை பத்தி ஏராளமான திருப்புகள், ஒரு திருப்புகள் ரெண்டு திருப்புகள்னு சொல்ல முடியாது. வார்த்தைகளிலே அப்படியே கொஞ்சி வார்த்தைக்கு அருணகிரி அப்படின்னு பார்க்கணும்னா ரெண்டு விஷயம். ஒண்ணு, போர்க்களத்துல எப்படி முருகப்பெருமான் அசுரர்களை துவம்சம் செய்கிறான், எப்படி அவர்கள் அழிவிட்டார்கள், இது ஒன்று. ரெண்டாவது, எப்படி இவன் உபதேசம் செய்தான், ரொம்ப அழகா இருக்கும். மதுராந்தக திருப்புகள்ல சொல்லும் பொழுது பல்ல உடைக்கும்படியா இருக்கும் இந்த திருப்புகள். சகி

0: மதுராந்தகத்து வடதிருச்சிற்றம்பலத்தமர்ந்த பெருமானே என்று முடியும். மதுராந்தகத்தில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானை பாடுகிறார். இதுல என்ன சிறப்புன்னா, என்னுடைய குருநாதர் அதாவது என்னுடைய திருப்புகள் குருநாதர் பாடும் பொழுது இனி ஏழு அக்ஷரம் இந்த சதுரஸ்ர ஜம்பை என்று சொல்லும்படியாக இந்த தாளத்துல பாடுவாங்க. இது நான் பாடுறது சரியா தப்பா விட்டுருங்க, அதை பத்திலாம் நீங்க கவலைப்படாதீங்க. அவர் பாடும் பொழுது அக்ஷரம் ரொம்ப சரியா நிக்கணும், கொஞ்சம் மாறினாலும் தாளம் வேதாளமாயிடும். இங்க சைலாங்கனை குறுகி இடப்பம் அங்க நிற்கும், கம் கொடுத்த கம்பர் அடுத்தது வெகுசாரி சதிதாண்டவத்தர் சடையிடத்து அப்படி நிற்கும், எல்லாம் வந்து அவங்க தொக்கிட்டு நிற்கும். கங்கை வைத்த நம்பர் உரைமாட செயல் மாண்டு சித்தமவிழ நித்த, அந்த வந்து ஏழு அக்ஷரம் நிற்கும். அடுத்தது எடுக்கணும், அது வந்து பிக்காம குதறாம பாடுறதுங்கிறது ரொம்ப அருமையா இருக்கும். இந்த திருப்புகள் பாடுறதுல வந்து எந்த ராத்திரமானாலும் பாடிட்டு போகட்டும், அப்ப கிருஷ்ணமூர்த்தி சாரன் எனக்கு சொல்லிக் கொடுத்தவர் ரொம்ப அருமையா இந்த இடத்துல தமிழும் சரி தாளமும் சரி அதுல இருக்கக்கூடிய இனி இசை இனிமையும் சரி ரொம்ப அழகா கொண்டு வருவார். இது எந்த ராகத்துல போனாலும் கௌரி மனோகரி செஞ்சுருட்டி எதாவது ஒருத்தரும் ஒரு ராகத்துல பாடுகிறார்கள், ராகத்தை பத்தி ஒண்ணும் இல்ல. ஏழு அக்ஷரத்துல சதுரஸ்ர ஜம்பை என்று சொல்லும்படியாக பாடுவார். இதுல என்ன சிறப்புனா, சைலாங்கனை அதாவது மலைமகள், சைலாங்கனை சைலம்னா மலையின் அர்த்தம், சைலாங்கனை அந்த மலையிலே உதித்த மலைமகள் அவளுக்கு உருகி இடப்பக்கம் கொடுத்த கம்பர் அது ஸ்தானுவாக இருக்கப்பட்ட இறைவன் வெகுசாரி சதி தாண்டவத்தர் மறுபடியும் எல்லா இடத்துலையும் சுத்தி சுத்தி ஆடுகின்றான், சதி தாண்டவத்தர் தாண்டவம் ஆடக்கூடிய சடையிடத்து கங்கை வைத்த நம்பர், இவ மட்டும் கிடையாது ஒரு பக்கத்துல இவ தலையிலே கங்கை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய நண்பராக இருக்கப்பட்ட இறைவன் உரைமாட அவருடைய பேச்சும் அரும்படியாக செயல் மாண்டு சித்தமவிழ நித்தத்துவம் அதாவது நித்தியத்துவம் அதத்தான் தமிழ்ல நித்தத்துவம் பெற பகர்ந்த உபதேசம் சிறியேன் தனக்கு உரை செய்ய சற்றும் குருத்துவம் குறையுமோதான், ஏண்டா குறைஞ்சு போயிடுமா அவனுடைய குருத்துவம் அவனுடைய குரு என்கின்ற தன்மை குறைஞ்சு போயிடுமா? எப்போ அந்த சிவபெருமானுக்கே உரைமாள செயல் மாண்டு சித்தம் அவிழ நித்தத்துவம் பெற பகர்ந்த உபதேசம் செயல் மாண்டு சித்தம் அவிழ நித்தத்துவம் பெறப்பகர்ந்த உபதேசம் ரொம்ப அருமையான வார்த்தை. இது எப்படிப்பட்டது, நித்தியத்துவத்தை கொடுக்கக்கூடியது இந்த உபதேசம். என்ன உபதேசம், பிரணவ உபதேசம். அதை எனக்கு கொடுத்தா ஆகாதா, சிறியேன் தனக்கும் உரை செய்யீர் சற்றும் குருத்துவம் குறையுமோதான், குறைஞ்சு போயிடுமா அப்படின்னு இந்த இடத்துல கேட்பார். அப்படி முருகப்பெருமான் பல இடத்திலையும் அருணகிரிநாதர் இவரை பாடுவார். குருவாக இருந்த பெருமை, குருநாதனாக குருன்னு ஒருத்தர் இவரை தான் சொல்ல முடியும், குருநாதனுக்கும் குருநாதன் சுவாமிநாதனாக இருக்கப்பட்டவர், குழந்தையாக இருக்கிறார். சுவாமி மலைக்கு போயிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், 60 படிகளோட முருகப்பெருமான் 6.5 வசனத்துக்கு மேல நிக்கிறார். ஏன், குழந்தை தானே அவர், குழந்தையாக இருக்கும் பொழுது தானே முருகப்பெருமான் சிவனுக்கு உபதேசம் செய்தார், சின்ன உருவத்தில் இருக்க வேண்டாமா? கிடையாது, குரு என்றைக்கும் உயர்ந்தவர், குரு என்றைக்கும் எல்லாரையும் விட உயர்ந்தவர், அதனாலதான் உருவத்துல பெரியதாக வைத்தார்கள். மலை மேல இருந்து கொண்டிருக்கிற அங்கே முருகப்பெருமான் ரொம்ப அவசரத்துல மேல போய் பார்க்கும் பொழுது அந்த ஆனந்தமாக அந்த முருகனை பார்க்க பார்க்க இவன்தான் குருநாதன், இவன்தான் சுவாமிநாதன் என்று சொல்லும்படியாக அவனை சொல்லப்படும். அப்போ அந்த சரித்திரத்தை ஸ்காந்தமும் சரி கந்தபுராணம் சரி ரொம்ப அழகாக எடுத்து செல்கின்றது. ஒரு நாள் பிரம்மன் மற்ற தேவாதி தேவர்களோடு சிவபெருமானை தரிசிப்பதற்காக கைலாயத்துக்கு வருகிறார். எல்லாரும் கூட வருகிறார்கள். எல்லாரும் கூட வரும் பொழுது அதான் பைத்தியக்காரர் பின்னாடி 10 பேர், பணக்காரர் பின்னாடி 10 பேர்னு, இப்ப வந்து அடுத்தது இன்னொன்னு சேர்த்துக்கலாம், அரசியல்வாதி பின்னாடி 10 பேர், சினிமாக்காரன் பின்னாடி 20 பேர். சும்மா ஒரு சீரியல்ல வந்தாலும் போதும், இவர் யார் தெரியுமா இவர் யார் தெரியுமா அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த 4 பேரை நடன் கட்டன் நடன் விதூஷகன் என்று சொல்லி முதல்ல எல்லாம் விலக்கி வைத்திருந்தார்கள். இப்ப பார்த்தா அவங்கதான் நம்ம முக்கியமா எடுத்துக்கொண்டு இருக்கிறோம், ஏன்னா அதுதான் நம்ம வாழ்க்கையில பெரிய விஷயமா இருந்து கொண்டு இருக்கிறது. இருக்கட்டும், இப்ப அவங்க பின்னாடி போனாலே நான் யார் தெரியுமா, அவன் நடக்கும் போது பாக்கணுமே, இந்த அரசியல்வாதி சினிமாக்காரன் பணக்காரன் ஒரு 10 பேர் கூட போனா நடக்கும் போது பாருங்க அந்த நடை எப்படி இருக்குன்னு, அந்த ஒரு திமிரோட ஒரு செருக்கோட இருக்கும் ஒரு நடை. இப்போ இவர் 10 பேர் சேர்ந்து எல்லாரும் தேவர்களோடு எல்லா தேவதைகளோடும் வரும் பொழுது பணிவற்றவராக பிரம்மன் வருகிறாராம். போகும்பொழுது ஒரு பக்கத்தில் இருந்து கொண்டிருக்கிறார் முருகப்பெருமான், பார்க்கவே இல்லை, உள்ள போனார். சிவபெருமானை வணங்கினார், வணங்கி அவரை துதித்து அருள் பெற்றுக் கொண்டு திரும்பி வருகிறார். வரும்பொழுது முருகப்பெருமான் அந்த இடத்துல நின்று கொண்டிருக்கிறார். அங்கிருந்து அனுப்பிச்சாராம், அங்கே ஒருத்தன் போறான், போற நாரதோட இடம் குடின்னு யார வீரபாகு அனுப்பிச்சு பிரம்மா கூப்பிட்டவனே, ஆஹா ஏதோ வில்லங்கம் வருகிறது அப்படின்னு வந்து நின்றார். வந்து நின்ற உடனே அவர் கேட்டார், யார் நீ? இப்போ ஒரு பெரிய ஆளுக்கு எது தெரியுமா, பெரிய அடியா வந்துவிடும். அதாவது நான் ரொம்ப பெரிய ஆள், நான் ரொம்ப பெரிய ஆளுன்னு நினைச்சுக்கிறவனே யாருன்னு நீங்க கேட்டுட்டீங்கன்னு வச்சுங்க, அவனுடைய ஈகோ அடிபடும், ரொம்ப அடிபடும். நம்ம ஒருத்தனை அவனுடைய அகங்காரத்தை அடிக்கணும்னா நீ யாரு அப்படின்னு கேட்டாலே போதும், நான் ரொம்ப பிரசித்தியானவன் அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கிறோம். இப்படி கேட்டுட்டா ரொம்ப அடி வாங்குவான் அவன். நம்ம ரொம்ப பேருக்கு அதான் பிரச்சனையே, எல்லாரும் நம்ம தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுகிறோம், எப்படியோ தெரிஞ்சுக்கணும்னு. அது கொலை பண்ணி தெரிஞ்சாலும் சரி, திருடல தெரிஞ்சாலும் சரி, நல்லவனா இருந்தாலும் சரி, 4 பேர் தெரிஞ்சுக்கிறதுங்கிறத விட நம்ம நமக்கு நல்லவனாக இருந்தாலே பெரிய விஷயம். இப்ப 4 பேர் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காகவே பல பேர் காரியம் பண்ணுவான். சில பேர் ரோட்ல என்ன பண்ணுவான் நீங்க பாத்துருக்கோம், சர்ன்னு வண்டி ஓட்டின்னு போவான், என்னடா அது அப்படி பார்ப்பாங்க. அதுவும் சில பேர் சைலன்சர் இல்லாம 2-வீலர் ஓட்டின்னு போவான், அதை கிடக்கிட கிடக்கடான்னு அந்த சத்தமானது கேட்கணும், 4 பேர் திரும்பி பார்க்கணும், பல பேர் ட்ரெஸ் போடுறது. அதாவது நம்ம வாழ்க்கை நமக்காக இல்லை, 4 பேர் பார்க்கறதுக்காக, 4 பேர் பார்க்கறதுக்காக தான், மெச்சுறதுக்காக இல்லை, 4 பேர் பார்க்கறதுக்காகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், நமக்காக வாழ்க்கை வாழ்வதில்லை. இருக்கட்டும், இவர் என்ன பண்ணார், பார்த்த உடனே ஆஹா யாருன்னு கேட்ட உடனே திகைத்தாராம். கிடையாது, கேட்கறதே இப்படி இருக்கார், இப்படி கேட்கிறாரே என்று அவருக்கு ஒரு பயமானது வர ஆரம்பிச்சது. ஏன்னா சின்ன குழந்தை கேட்கும் பொழுது யார் நீ அப்படின்னா, நான் பிரம்மதேவன், படைப்பு கடவுள். ஓஹோ ரொம்ப சந்தோஷம், என்ன பண்ற, உன்னுடைய தொழில் என்ன? அதான் சொன்னேன், இந்த பிரபஞ்சத்தை எல்லாம் சிருஷ்டி செய்வது என்னுடைய தொழில். அடேயப்பா பெரிய விஷயம். ஸ்காந்தத்துக்கும் கந்த புராணத்துக்கும் இந்த அழகாக கொண்டு செல்லக்கூடிய இதை கொஞ்சம் வித்தியாசம் வரும், அதனால நான் இரண்டையும் எடுத்துக்கொண்டே செல்லுகிறேன். அடேயப்பா ரொம்ப சந்தோஷம், வா வா வாப்பா வாப்பா, வீரபாகு இங்க வா, வீரநாக்தா, வீர மகேந்திரா, உடனே எல்லாரும் வாருங்கள், எல்லா தம்பிகளும் வந்திருந்தாங்க. இந்த ஆக்சிடென்ட்ல எங்கேயாவது சும்மா எந்த காரையாவது உரசிட்டா கூட போயிடும், 4 பேர் அவன் கூப்பிட்டான்னு வச்சுங்க, நமக்கு நெடுக்க ஆரம்பிக்கும். இது ஒரு சைக்காலஜி. இங்க அதே மாதிரிதான், அந்த 9 பேர் 9 லட்சம் வீரர்களோட எல்லாரும் வந்த உடனே பிரம்மாவுக்கு உதறல் எடுத்துதான் எல்லாரும் வந்து நின்று கொண்டார்கள். பாத்தீங்களா, பாத்தீங்க, நம்ம எல்லாம் சின்ன பசங்க, நமக்கு என்ன தெரியப்பார், இவர் பெரியவர், கிழவர், உலகத்தை எல்லாம் இந்த பிரபஞ்சத்தை எல்லாம் படைக்கக்கூடியவர், இவர் தான் பிரம்மாவாம். இவர் தான் பிரம்மாவா? ஓ சரி சரி சரி, இது கேட்டுக்கோ, இது இல்ல, இவர் வந்து படைப்பு தொழில் செய்கிறாராம், பிரபஞ்சத்தை எல்லாம் படைக்கிறாராம். அடேப்பா பெரிய விஷயம். சரி சொல்லு அடுத்தது, அண்ணா சொல்லுங்க. உடனே முருகப்பெருமான் கேட்கிறார் பிரம்மாவிடத்துல, ஆ பிரம்மா, படைப்பு தொழில் செய்கிறீரே, எதை வைத்து நீங்கள் படைப்பு தொழில் செய்கிறீர்கள்? ஏதாவது ஒரு காரியம் இருக்கணும், ஒரு ஒரு காரியம் பண்ணுகிறோம்னா அதுக்கு ஒரு மூலம் ஆதாரம் ஏதாவது இருக்க வேண்டாம், இதை வச்சு அதை பண்றோம்னு ஏதாவது இருக்க வேண்டாமா, ஒரு காரணம் இருக்க வேண்டாமா காரியத்துக்கு, எதை வைத்து செய்கிறீர்கள்? நான் வேதத்தை வைத்து சொல்கிறேன். அடே படைப்பா, இந்த பாருங்கப்பா வேதம் தெரிகிறது, வேதம் தெரிஞ்சவன் இந்த பாருங்க, எங்களுக்கெல்லாம் ஒன்றும் தெரியாது, நீங்க வேதம் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தா நல்லா இருக்கும், எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாமே. அப்படியே அவர் திகைத்து நிற்கிறாராம் பிரம்மா. சொன்னார், வேதம் யாரு கொடுத்தது? உங்களுடைய தந்தையார் சிவபெருமான் கொடுத்தது. அடையா, ஆஹா, அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப காலமாக செய்கிறீரோ? ஆமா, என்னை படைத்த காலத்திலே இருந்து நான் படைப்பு தொழிலை செய்து கொண்டு வருகிறேன். அடையே ரொம்ப காலம் பார், கிழவர் ரொம்ப காலம் செய்கிறார் அந்த காரியத்தை, ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டு. இதுல அப்படியே பழம் தின்னு கொட்டப்படுறதுன்னு சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி பழம் திங்காமலே கொட்டப்படுற ஆளுங்க இவங்களும் அவ்வளவு பெரிய அப்படியே ரொம்ப தெரிஞ்சிருக்கிறது. வேதம் உங்களுக்கு வருமா? இது வந்து இதுதான் குசும்புன்னு பேர். இந்த தஞ்சாவூர் பக்கம் எல்லாம் ரொம்ப கேள்விகள்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். இந்த மத்தவங்க பக்கம் அந்த பக்கம் போகும்பொழுது திருநெல்வேலி தஞ்சாவூர் இவங்க கிட்ட பேசுறதுக்கு ரொம்ப சாமர்த்தியம் வேணும். அவங்க இங்கிருந்து எப்படி பேசுறாங்கன்னு யாராலையும் சொல்ல முடியாது, தவறு கிடையாது, அது காவேரியினுடைய மகிமை, அவ்வளவுதான் சொல்லலாம். இவர் கேட்கும் பொழுது இப்பதான் சொன்னார், இவர் படைப்பு தொழில் செய்கிறேன், வேதத்தை வைத்து நான் செய்து கொண்டிருக்கிறேன், இப்ப உனக்கு வேதம் வருமான்னு சொன்னா என்ன அர்த்தம்? அவர் சொன்னார், எனக்கு வேதம் வரும். இதே கந்தபுராணத்தில் ரொம்ப அழகாக கட்சி எப்ப கொண்டிருக்கிறார், ஐயகேள் என்னை ஆதிகாலம் தனில் அழித்த மையுலாவரு களத்தினன் அளப்பிலா மறைகள் செய்ய ஆகமம் பற்பல புரிந்து அதில் சில யான் உயுமாறு அருள் செய்தான் அவை உணர்ந்து உடையேன். இந்த வார்த்தை சில பேரு தானே சும்மா போற சனின்னு எடுத்து விடுற மாதிரி இருக்கான், போய் சும்மா வாயில மாட்டிக்கிறதுன்ட்டு. என்னை ஆதி காலந்தனில் அளித்த மயிலாவர்களத்தினும் சிவபெருமான் அளப்பிலா மறைகள் செய்ய ஆகமம் பற்பல புரிந்து வேதங்கள் ஏற அனந்தோவை வேதாகா என்று சொல்லுவார்கள். இந்த நாலு வேதம் கிடையாது, நாளாக பகுக்கப்பட்டது. வேதங்கள் ஏராளமாக இருக்கின்றன. அனந்தோவை வேதாகா என்று சொல்லுவார்கள். அப்படி அளப்பிலா மறைகள் செய்ய ஆகமம், சிவாகமங்கள் ஏராளமாக இருக்கின்றன. அப்படி சிவ ஆகமங்கள் செய்து பற்பல புரிந்து அதில் சில யான் உய்யுமாறு அருள் செய்தனன், நான் உய்யும்படியாக அதுல கொஞ்சம் சிலது எனக்கு கொடுத்தான், அவை உணர்ந்து உடையேன். இந்த வார்த்தை தான் ரொம்ப முக்கியமான வார்த்தை. என்ன பண்ணணும்னா சொல்லும் பொழுது எனக்கு தெரியும், தெரியும்னா என்ன அர்த்தம், நாலெட்ஜுங்கிறது வேற. நம்ம என்ன சொல்லுகிறோம், உன்னை பத்தி எனக்கு தெரியும், நான் அறிந்தவன் தெரிந்தவன், ரெண்டுக்கும் வித்தியாசம் உண்டு. அறிதல் என்பது வேறு, தெரிதல் என்பது வேறு, இந்த ரெண்டுமே உண்டு.
1: ஓம் நம சிவாய. You are listening to Shaivam.org Radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
2: Om Shivaya Nam. Shaivam.org இன் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி ஸ்ரீ சிவ மகாபுராணம் சொற்பொழிவு. வழங்குபவர் வைத்தியநாதன் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஃ.
3: ஸ்ரீ சிவமகாபுராணம் முதலாவதான வித்யேஸ்வர சம்ஹிதை அத்தியாயம் 16. ரிஷிகள் கேட்கிறார்கள், பெரியோரே, எதனால் விரும்பும் அனைத்து லனன்களும் பெறலாகுமோ அந்த மண்ணால் வணையப்பட்ட இறைவனின் திருமேனிக்கான பூஜை முறைகளை கூறுங்கள். சூதர் கூறுகிறார், மகரிஷிகளே, நீங்கள் மிகவும் உயர்ந்த விஷயத்தை பற்றி கேட்டீர்கள். மண்ணால் வணையப்பட்ட தெய்வத் திருமேனியை பூஜிப்பது அனைத்து விருப்பங்களையும் தரவல்லது. துன்பங்கள் அனைத்தையும் ஒரு கணத்தில் நீக்கக்கூடியது. நான் கூற நீங்கள் கவனமாக கேளுங்கள். மண் முதலியவைகளால் ஆக்கப்பட்ட தெய்வத் திருமேனிகளை பூஜிப்பது இவ்வுலகில் அனைத்து நலன்களையும் தரவல்லது. ஆண்கள் பெண்கள் இருபாலருக்கும் இதில் உரிமையுண்டு. நதிகள், குளங்கள், கிணறுகள் ஆகியவற்றில் மூழ்கி அடியிலிருந்து மண்ணை எடுத்து வர வேண்டும். பின் நல்ல வாசனை பொடிகளோடு சேர்த்து மென்மையாக பிசைந்து மண்டபத்தில் ஒன்று கூட்ட வேண்டும். பின் கைகளால் பிரதிமை போல் செய்து பாலால் சுத்தம் செய்ய வேண்டும். அம்மண் திருமேனியின் அங்கங்களை ஒழுங்காக பிடித்து நல்ல உருவாக செய்து அதற்கான ஆயுதங்களையும் நிர்மாணிக்க வேண்டும். பத்மாசனத்தில் அத்திருமேனியை அமர்த்தி ஸ்ரத்தையோடு பூஜிக்க வேண்டும். அந்தணர்கள் கணேசர், சூரியன், விஷ்ணு, அம்பிகை, சிவன் ஆகியவர்களின் திருமேனிகள் அல்லது சிவலிங்கத்தை எப்பொழுதும் பூஜிக்க வேண்டும். இதுவே பஞ்சாயதன பூஜையாகும். 16 வகையான செல்வங்களையும் பெற 16 வகையான பூஜைகளை செய்தல் வேண்டும். மந்திரங்களை கூறிக்கொண்டே அபிஷேகமோ அல்லது புட்பத்தை நீரில் தோய்த்து புரோக்ஷணமோ தெளித்தலோ செய்யலாம். மார்கழி மாதம் கடைசியில், அதாவது தை மாத ஆரம்பத்தில் அறுவடை செய்த சம்பா அரிசியினால் நைவேத்தியம் தயார் செய்ய வேண்டும். நைவேத்தியம் ஒரு உழக்காவது இருக்க வேண்டும். வீட்டில் உள்ள மண்லிங்க பூஜைக்கு ஒரு உழக்கு நைவேத்தியமும், வெளியில் ஒரு மனிதனால் ஸ்தாபிக்கப்பட்ட லிங்கத்திற்கு ஒரு சேர் அளவு நைவேத்தியமும் படைக்கப்பட வேண்டும். தேவர்களால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட சிவலிங்கத்திற்கு 3 சேர் அளவுள்ள அன்னம் நிவேதனம் செய்ய வேண்டும். தானாக தோன்றிய சுயம்புலிங்கத்திற்கு 5 சேர் அன்னம் படைக்க வேண்டும். அப்பொழுதுதான் பூரண பலன் கிடைக்கும். இவ்வாறு 1000 முறை பூஜிக்கும் அந்த சத்தியலோகத்தை பெறுகிறான். 12 அங்குல அகலம், 25 அங்குல உயரம், 15 அங்குல நீளம் உள்ள செம்பு அல்லது மரத்தாலான பாத்திரத்துக்கு சிவம் என்று பெயர், அதாவது படி. அதில் 8 ஒரு பங்கு பிரஸ்தம் நாவி என்று பெயர். அது 4 உழக்கிற்கு சமமாகும். மனிதர்களால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட சிவலிங்கத்திற்கு 10 நாழி அளவும், ரிஷிகளால் ஸ்தாபிக்கப்பட்ட சிவலிங்கத்திற்கு 100 நாழி அளவும், தானாக தோன்றிய சுயம்புலிங்கத்திற்கு 1000 நாழி அளவும் நைவேத்தியம் செய்யப்பட வேண்டும். நீர், தைலம், வாசனை திரவியங்களையும் அதற்குண்டான அளவு சேர்க்க வேண்டும். இதுவே சிவலிங்கத்திற்கான மகா பூஜை எனப்படும். தெய்வங்களுக்கு அபிஷேகம் செய்வதால் ஆன்மா தூய்மை பெறுகிறது. சந்தன அபிஷேகத்தால் புண்ணியம் கிடைக்கிறது. நைவேத்தியம் செய்வதால் ஆயுள் பெருகுகிறது, மன நிறைவு உண்டாகிறது. நறுமண தூபம் காட்டுவதால் செல்வம் பெருகுகிறது. தீபம் காட்டுவதால் ஞானம் பிறக்கிறது, தாம்பூலம் சமர்ப்பிப்பது போகங்களை தருகிறது. ஆகவே நீராட்டுதல் அதாவது ஸ்நானம் முதலிய ஆறு உபச்சாரங்களையும் கட்டாயம் செய்ய வேண்டும். வணங்குதலும் ஜபம் செய்தலும் விருப்பங்கள் அனைத்தையும் தருவன. ஆகவே போகமும் முக்தியும் விரும்புபவர்கள் பூஜையின் முடிவில் ஜபம் செய்து முடித்து நமஸ்காரம் செய்ய வேண்டும். பிறவி எடுத்தவர்கள் முதலில் மானசீக பூஜை செய்து பின் அந்தந்த உபச்சாரங்களோடு பூஜிக்க வேண்டும். தேவதைகளை பூஜிப்பது அந்தந்த தேவதைகளின் உலகத்தை அடைவிக்கிறது. அவ்வுலகத்திற்கு இடைப்பட்ட உலகத்திலும் விரும்பிய போகங்கள் கிடைக்கலாகும். அந்தணர்களே, இனி தேவ பூஜையினால் பெறலாகும் விசேஷமான பயன்களை கூறுகிறேன். கவனமாக கேளுங்கள். தடங்கல்களை நீக்கும் மகாகணபதியின் பூஜையினால் இவ்வுலகில் வேண்டிய பொருளெல்லாம் பெறலாம். வெள்ளிக்கிழமை, ஆவணி மாதம், புரட்டாசி மாதம் ஆகியவற்றில் வரும் வளர்பிறை சதுர்த்தி என்றும் தை மாதம் சதய நட்சத்திரத்தன்றும் ஸ்ரீ கணபதியை முறைப்படி பூஜிக்க வேண்டும். 100 அல்லது 1000 தினங்களில் 100 அல்லது 1000 முறை பூஜிக்க வேண்டும். தேவதை, அக்னி இவைகளில் ஸ்ரத்தை அதாவது நம்பிக்கை கொண்டு செய்யப்படும் நித்திய பூஜை மக்கட்செல்வத்தையும் விரும்பிய பொருள்களையும் தருகிறது. அது பாவங்கள் அனைத்தையும் பரவாறாக செய்த தீச்செயல்களையும் அழித்து விடுகிறது. வெவ்வேறு கடமைகளில் செய்யப்பட்ட சிவபூஜை ஆன்மசுத்தியை தருகிறது. திதி, நட்சத்திரம், யோகம் இவைகளோடு நாளும் கிழமையும் நன்கு அமைந்துவிட்டால் அது விரும்பிய பலன்களை உடனே அளிக்கும். அதில் நிறைவோ குறைவோ இல்லாததால் அதை பூரணமான பிரம்மஸ்வரூபமாகவே கொள்ள வேண்டும். சூரியன் உதயத்திலிருந்து தொடங்கி மறுநாள் சூரியன் உதயம் வரையில் உள்ளது ஒரு நாள். அதுவே அந்தனர் முதலிய 4 வர்ணத்தவர்க்கும் வகுத்துள்ள கடமைகளை ஆற்றுவதற்கான ஆதாரமாகும். திதியின் முன்பாகத்தில் செய்யப்படும் பூஜை மனிதர்களுக்கான இன்பங்களை முழுமையாக அளிப்பது. காலையில நடுப்பகலுக்கு பின் திதி ஆரம்பிக்குமேயானால் இரவோடு சேர்ந்துள்ள அந்த திதியின் முன்பாகம் பித்திருக்களுக்கு செய்யப்படும் சாத்தம் முதலிய கர்மங்களுக்கு உத்தமம் என்று கூறப்படுகிறது. அந்த திதியின் பிற்பகுதி பகலோடு சேர்ந்துள்ளதால் அது தெய்வ பூஜைக்கு உகந்தது என்று நம்பப்படுகிறது. அந்த திதி நடுப்பகல் வரை இருக்குமேயானால் உதிக்கும் நேரத்தில் உள்ள அந்த திதியே தெய்வ பூஜைக்கு உகந்ததாக எடுத்துக்கொள்ள வேண்டும். இவ்வாறு நல்ல திதி நட்சத்திரங்களே தெய்வ காரியங்களுக்கு உகந்ததாக கொள்ள வேண்டும். நல்ல நாள் முதலியன பற்றி நன்கு தீர்மானித்த பின்பே பூஜை ஜபம் முதலியன தொடங்க வேண்டும். வேதங்களில் பூஜை எனும் சொல்லிற்கு இவ்வாறு விளக்கம் தரப்படுகிறது. பூஜாயதே அனேன இதி பூஜாஹா. பூ என்றால் போகம் மற்றும் பயனின் சித்தி கைகூடுதல் என்பதாகும். இவை எந்த ஒரு கர்மத்தினால் நமக்கு கிடைக்கிறதோ அந்த கர்மமே பூஜை என்பதாகிறது. மனதிற்கு பிடித்த பொருள் மற்றும் ஞானம் இவற்றைத்தானே அனைவரும் விரும்புவது. மனதில் விருப்பம் உள்ளவர்களுக்கு, பயனில் விருப்பம் உள்ளவர்களுக்கு விரும்பிய போகங்கள் கிடைப்பதும் பயனில் விருப்பமற்றவர்களுக்கு பரமனை பற்றிய ஞானமுமே எதிர்பார்ப்பதாக ஆகிறது. இவை இரண்டு ஒன்றோ பூஜை என்ற சொல்லிற்கான பொருள்? இவை இரண்டும் ஒன்று சேர்வதால் அன்றோ பூஜை என்ற பொருள் பொருளையடையதாக ஆகிறது? வேதங்களிலும் உலக நடைமுறைகளிலும் பூஜை என்ற சொல்லின் பொருள் இவ்வாறுதான் போழப்படுகிறது. நித்திய மற்றும் நைமித்திக கர்மங்கள் என்றோதான் பலனளிக்கும். ஆனால் காமிய கர்மங்கள் முறைப்படி தவறாது செய்யப்பட்டால் அது உடனேயே பயனை தரும். ஒரு பட்சமோ அதாவது 15 நாட்களோ, 1 மாதமோ, 1 வருடமோ தொடர்ந்து தினம் தவறாது பூஜை செய்பவரின் அந்தந்த கர்மங்களுக்கான பயன் உடனே கிடைக்கிறது. அதே போல பாபமும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைகிறது. ஒவ்வொரு மாதமும் தேய்பிறையில் வரும் சதுர்த்தி தினத்தன்று செய்யப்படும் ஸ்ரீ மகாகணபதியின் பூஜையால் அந்த பட்சத்தில் அதாவது 15 நாட்களில் செய்த பாவங்கள் நீங்கி உயர்ந்ததான போகங்கள் கிடைக்கிறது. சித்திரை மாதத்தின் சதுர்த்தி என்று செய்த பூஜை 1 மாதம் முழுவதும் பூஜை செய்ததன் பயனை தருகிறது. சூரியன் சிம்மராசியில் என்று சிம்மராசியில் இருக்கும் ஆவணி மாதம் மற்றும் புரட்டாசி மாதத்தில் வரும் சதுர்த்தியில் செய்த ஸ்ரீ கணேஷ பூஜை 1 வருடத்திற்கான விரும்பிய போக பலன்களை தருகிறது. ஆவணி மாதம் ஞாயிற்றுக்கிழமை ஹஸ்த நட்சத்திரம் சேர்ந்த சப்தமி திதி, மாசி மாத வளர்பிறை சப்தமி திதி ஆகிய நாட்களில் சூரிய பகவானை பூஜிக்க வேண்டும். ஆனி புரட்டாசி மாதங்களில் புதன்கிழமை மற்றும் திருவோண நட்சத்திரத்துடன் கூடிய துவாதசி திதி அல்லது வேறு நட்சத்திரத்துடன் கூடிய துவாதசி மட்டுமானாலும் அன்றைய தினம் செய்யப்படும் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் பூஜை விரும்பிய செல்வங்களை தரும். ஆவணி மாதம் செய்யப்படும் ஸ்ரீ விஷ்ணு பூஜை மனம் விரும்பும் பலனையும் நோயின்மையையும் அழிக்கிறது. 16 வகையான உபச்சாரங்களையும் அந்தந்த வஸ்துக்களை கொண்டு பூஜை செய்து பசு முதலிய 12 வஸ்துக்களையும் தானம் செய்வதால் கிடைக்கும் பயனை துவாதசி திதியில் மட்டுமே ஸ்ரீ மகாவிஷ்ணுவை ஆராதிப்பதால் பெறலாகும். துவாதசி திதியன்று கேசவ நாராயண முதலிய 12 நாமங்களால் 12 அந்தணர்களை நியமித்து 16 வகையான உபச்சாரங்களால் அவர்களை பூஜித்தால் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் திருவருளை பெறலாம். இவ்வாறு அந்தந்த தேவதைகளை அவரவர்களது 12 திருநாமங்களால் 12 அந்தணர்களை பூஜிப்பதால் அந்தந்த தேவதைகளின் திருவருளை பெறலாம். செல்வம் விரும்புபவன் ஆடி மாதம் திங்கட்கிழமை நவமி திதி மிருகசீரிஷ நட்சத்திரம் கூடிய தினத்திலும், புரட்டாசி ஐப்பதி மாதம் வளர்பிறை நவமி திதியிலும் அனைத்து போகங்களையும் தரக்கூடிய ஸ்ரீ அம்பிகையை பூஜிக்க வேண்டும். புரட்டாசி மாத வளர்பிறை நவமி திதி விரும்பியதை விரும்பியவாறு அளிப்பதாகும். புரட்டாசி மாதம் தேய்பிறை சதுர்தசி திதி ஞாயிற்றுக்கிழமையில் வருமேயானால் அந்நாள் ஒரு பொன்னான நாளாகும். அன்றைய தினம் திருவாதிரை நட்சத்திரமோ அல்லது அந்த நட்சத்திரத்தில் சூரியன் இருக்கும் போதோ அந்நாளை மகா ஆர்த்ரா என்பர். செய்யப்படும் சிவபூஜை மிகவும் உயர்ந்ததாக கருதப்படுகிறது. புரட்டாசி மாதம் தேய்பிறை சதுர்தசி திதி ஞாயிற்றுக்கிழமையில் வருமேயானால் அந்நாள் ஒரு பொன்னான நாளாகும். அன்றைய தினம் திருவாதிரை நட்சத்திரமோ அல்லது அந்த நட்சத்திரத்தில் சூரியன் இருக்கும் போதோ அந்நாளை மகா ஆர்த்ரா என்பர். செய்யப்படும் சிவபூஜை மிகவும் உயர்ந்ததாக கருதப்படுகிறது. மாசி மாதம் தேய்பிறை சதுர்த்திசி என்று மாசி மாதம் தேய்பிறை சதுர்த்தசி என்று செய்யப்படும் சிவபூஜை விருப்பங்கள் அனைத்தையும் அளிப்பது, நீண்ட ஆயுளை தருவது, மரண பயத்தை நீக்குவது, அனைத்து சித்திகளையும் தருவது. ஆனி மாதம் சதுர்தசி திதியும் மகா ஆர்த்ரா அதாவது சூரியனோடு கூடிய திருவாதிரை நட்சத்திரமும் சேர்ந்து அல்லது மார்கழி மாதம் எந்த ஒரு திதியிலும் திருவாதிரை நட்சத்திரம் வருமேயானால் அந்த நாளில் மண் முதலிய வஸ்துக்களால் ஆக்கப்பட்ட சிவமூர்த்தத்தை 16 வகை உபச்சாரங்களோடு பூஜித்து அவரது திருவடிகளை தரிசிப்பதே சிவவேள்வி என்று அறியவும். இது இகபர உலகங்களில் போகத்தையும் மோட்சத்தையும் அளிப்பதாகும். கார்த்திகை மாதத்தில் அந்தந்த தினத்தில் அந்தந்த தேவதையை பூஜிப்பது விசேஷமாகும். கார்த்திகை மாதம் வந்ததும் விஷயம் அறிந்தவன் தானம் தவம் ஹோமம் ஜபம் முதலிய நியமங்களோடு அனைத்து தேவதைகளையும் 16 உபச்சாரங்களை கொண்டு பூஜிக்க வேண்டும். அவ்வாறு செய்யும் பூஜையில் அத்தேவதையின் பிம்பம் அல்லது பிரதிமை அந்தணர்களின் மந்திரம் ஆகியன இருப்பது அவசியம். அந்தணர்களுக்கு அன்னம் பாலிப்பதாலேயே அந்த கர்மம் நிறைவு பெறுகிறது. பூஜை புரிபவன் பயனில் பற்றின்றி மன அமைதியோடு பூஜிக்க வேண்டும். கார்த்திகை மாதம் செய்யும் தேவதாராதனம் அனைத்து நலன்களையும் தருவது, நோய் தீர்ப்பது, பூத பிரேத பிசாசு முதலிய கிரக கோளாறுகளை அழிப்பது. கார்த்திகை மாத ஞாயிற்றுக்கிழமைகளில் சூரிய பகவானுக்கு பூஜை செய்து தைலதானம் பருத்தி ஆடை தானம் செய்வதால் குட்டம் அதாவது தொழுநோய் முதலியன அழிந்துவிடும். கடுக்காய் கருப்பு மிளகு நல்ல வஸ்திரம் பால் பாயசம் முதலியன தானம் செய்வதாலும் வேதத்தை ரட்சிப்பதாலும் எண்புருக்கி நோயான க்ஷயரோகம் நிவர்த்தியாகிறது. தீபம் கடுகு இவற்றை தானம் செய்வதால் அபஸ்மார வியாதி அதாவது காக்காய் வெளிப்பு குணமாகிறது. கார்த்திகை நட்சத்திரமும் திங்கட்கிழமையும் சேர்ந்த தினத்தில் செய்யும் சிவபூஜை எந்த ஏழ்மையையும் அழித்து அனைத்து செல்வங்களையும் தரும். ஒரு வீட்டிற்கு வேண்டிய அனைத்து பொருட்களுடன் கிரகதானமோ பூமி தானமோ செய்தாலும் முற்கூறிய நற்பயன்களை பெறலாம். செவ்வாக்கிழமையும் கிருத்திகா நட்சத்திரமும் சேரும் நாளில் முருகப்பெருமானை பூஜித்து தீபதானமோ பூஜை மணி தானமோ செய்தால் நல்ல வாக் சித்தி சொல் திறமை பெறலாகும். அவன் சொல்லும் ஒவ்வொரு சொல்லும் அப்படியே உண்மையாக நடக்கும். புதன்கிழமையில் கிருத்திகா நட்சத்திரம் வரும்போது ஸ்ரீ மகாவிஷ்ணுவை பூஜித்து தைரன்னம் தானம் செய்வது நன்மக்கட்பேரை அளிக்கிறது. கிருத்திகை நட்சத்திரமும் வியாழக்கிழமையும் சேர்ந்த நாளில் தனம் கொண்டு பிரம்மதேவரை பூஜித்து தேன் பொன் நெய் தானம் செய்தால் போகமும் செல்வமும் பெருகும். கிருத்திகை நட்சத்திரமும் வெள்ளிக்கிழமையும் சேர்ந்த தினத்தில் யானை முகத்தனான விநாயகனை பூஜித்து நறுமணச்சந்தனம் நல்ல புஷ்பங்கள் அன்னம் தானம் செய்வதால் இன்பம் நுகர்வதற்கான பொருட்கள் பெருகுகின்றன. அன்றைய தினம் தங்கம் வெள்ளி முதலியன தானம் செய்வதால் மலடியும் நற்புத்திரப்பேறு பெறுவாள். கிருத்திகை நட்சத்திரமும் சனிக்கிழமையும் சேர்ந்து வரும் நாளில் இந்திரன் முதலிய எண்டிசை பாலார்கள், ஐராவதம் முதலிய எண்டிசை யானைகள், காளியன் வாசுகி முதலிய எழுதிசை நாகங்கள், சேது பாலகர்கள், முக்கன்னரான ஸ்ரீ பரமசிவன், பாவம் போக்கும் பகவான் ஸ்ரீ விஷ்ணு, ஞானமளிக்கும் நான்முகன், தன்வந்தரி பகவான் மற்றும் அஸ்வினி குமாரர்கள் ஆகிய இவர்களை பூஜிப்பதால் நோய், எதிர்பாராத கொடுமையான இறப்பு அதாவது ஆக்சிடென்ட், அகாலத்தில் வரும் மரணம் முதலியன கழியும். உடனேயே நோய் நொடிகளும் அகலும். உப்பு இரும்பு தைலம் உளுந்து சுக்கு மிளகு திப்பிலி என்னும் திரிகடுகம் பழம் சந்தனம் நீர் மற்றும் நெய் முதலிய திரவப் பொருள்கள் தங்கம் முதலிய கடின வஸ்துக்கள் ஆகியனவற்றில் முடிந்தவற்றை தானம் செய்வதால் முன்னுலக இன்பம் கிடைக்கிறது. இதில் உப்பு முதலியன குறைந்தது ஒரு சேர் அளவாவது இருக்க வேண்டும்.
4: தங்கம் முதலியன குறைந்தது ஒரு பலம் அளவு இருக்க வேண்டும். மார்கழி மாதம் விடிவோரையில் சிவபெருமான் முதலிய அனைத்து தேவதைகளையும் பூஜிப்பது அனைத்து சித்திகளையும் சிறிது சிறிதாக தருவதாகிறது. மார்கழி மாதம் விடிவோரையில் சிவபெருமான் முதலிய அனைத்து தேவதைகளையும் பூஜிப்பது அனைத்து சித்திகளையும் சிறிது சிறிதாக தருவதாகிறது. இவ்வாறான பூஜையில் மார்கழியில் அறுவடையாகிய புது அரிசியில் ஆக்கிய ஹவிஸ் நிவேதனம் செய்வது, அதாவது அன்னம் நிவேதனம் செய்வது மிகவும் உத்தமமாகும். தை மாதம் சித்திராண்ணம் நிவேதனம் செய்வது உயர்ந்தது. மார்கழி மாதத்தில் அன்னம் பாலிப்பதே விரும்பிய அனைத்தையும் தரவல்லது, பாவங்களை தொலைப்பது. அவ்வாறு தானம் செய்பவன் இஷ்ட சித்தி, நோயின்மை, அறம் மற்றும் வேதங்கள் பற்றிய அறிவு, நித்திய கர்மானுஷ்டானங்களை விடாது செய்வதன் பலன், இகவர உலகங்களில் உயர்ந்த போகங்கள், முடிவில் சாஸ்வதமான மோட்சம், வேதாந்த ஞானம் முதலியன பெறுகிறான். போகங்களில் இச்சையுள்ளவன் மார்கழி மாதத்தில் குறைந்தது 3 நாளாவது விடிவோரையில் தேவ பூஜை செய்ய வேண்டும். மற்ற மாதங்களில் அவ்வாறான நியமம் இல்லை. விடிவோரை முதல் நடுப்பகல் வரை பூஜைக்கு உகந்த காலம். மார்கழி மாதம் முழுவதும் புலனடக்கம் கொண்டு உணவின்றி விடிவோரை முதல் நடுப்பகல் வரை அந்தனர்கள் வேதத்தாயான காயத்ரி மகாமந்திரத்தை ஜபிக்க வேண்டும். பின்பு இரவில் தூங்கச் செல்லும் வரை திருவைந்தெழுத்து, அதாவது பஞ்சாட்சரம் முதலிய மந்திரங்களை ஜபிக்கலாம். இவ்வாறு அனுஷ்டிக்கும் அந்தணன் நல்ல ஞானத்தை பெற்று மரணமடைந்தவன் முக்தியை பெறுகிறான். அந்தனர் அல்லாத மற்ற ஆண் பெண் இருபாலரும் 3 வேளைகளிலும் நீராடி திருவைந்தெழுத்தை எப்பொழுதும் ஓதுவதால் தூய்மையான ஞானத்தை பெறுகிறார்கள். நமக்கு விருப்பமான மந்திரத்தை எப்பொழுதும் ஜபிப்பதால் பெரிய பெரிய மகா பாவங்களும் நாசத்தை அடைகிறது. நிறையதான அன்னம், தேன், நெய், உளுந்துவடை, தயிர், பால், இளநீர், 5 வாசனை திரவியங்கள் கலந்த சந்தனம், தாம்பூலம் இவற்றை படைப்பது மகா நைவேத்தியம் எனப்படும். மார்கழி மாதம்

பிந்து இவ்வுலகுக்கு ஆதாரம். ஆகவே பிந்துவும் நாதமும், அதாவது சக்தியும் சிவமும், இவ்வுலகத்திற்கு ஆதாரமாக அமைந்துள்ளது. அனைத்திற்கும் ஆதாரமாக இருப்பதால் பிந்துவும் நாதமும் ஒருங்கிணைந்த அனைத்தும் சிவஸ்வரூபமே ஆகும். ஆதாரத்தில் தானே ஆதேயமானது லயத்தை அடையும். இதை சகலீகரணம் என்பர். இந்த சகலீகரணத்தின் இருப்பில்தான் படைப்பு தொழில் தொடங்கும் போது இவ்வுலகம் தோன்றுகிறது. சிவலிங்க திருமேனி பிந்துவும் நாதமும் இணைந்த சுரூபம். ஆகவேதான் அதை உலகத்திற்கு காரணமாக கூறுகிறார்கள். பிந்து தேவி, நாதம் சிவம், சிவமும் சிவையும் இணைந்த சுரூபமே சிவலிங்க திருமேனி. ஆகவே பிறவி துன்பத்திலிருந்து விடுதலை பெற சிவலிங்க பூஜை செய்ய வேண்டும். பிந்து ரூபமான உமை தாய், நாதரூபமான சிவன் தந்தை. தாய் தந்தையரது பூஜையே பரமானந்தத்தை அடிப்பதாகும். ஆகவே பரமானந்தத்தை பெற சிவலிங்கத்தை விசேஷமாக பூஜிக்க வேண்டும். சிவையும் சிவனும் இவ்வுலகத்திற்கு தாய் தந்தையராக இருப்பதால் இவர்களுக்கு சேவை செய்பவனான மகனிடம் தாய் தந்தையரின் கிருபை நாளுக்கு நாள் பெருகத்தானே பெருகும். மாதா தேவி பிந்து ரூபா நாதரூப சிவபிதா பூஜிதாபியாம் பித்ருபியாம் து பரமானந்த ஏவகி பரமானந்த லாபார்த்தம் சிவலிங்கம் பிரபூஜயேத் சா தேவி ஜகதாம் மாதா ச சிவோ ஜகத பிதா பித்ரோ சுஸ்ரூஷகே நித்யம் கிருபாதிக்யம் ஹி வர்த்ததே. அதலால் தன்னை பூஜிப்பவன் மேல் கருணை கொண்டு தனது ஆந்தரிகமான, அதாவது ஆன்மலாபமான பெருஞ்செல்வத்தையே அவனுக்கு அளிக்கிறார். ஆகவே அந்தணர்களே, ஆன்மலாபம் என்னும் ஆனந்தத்தை பெற சிவலிங்க திருமேனியை எமக்கு தாயும் தந்தையும் என்கிற எண்ணத்தோடு பூஜிக்க வேண்டும். பர்கர் என பர்கர் எனப்படும் சிவபெருமானே புருஷன். பர்கையான ஸ்ரீ சக்தி பார்வதி தேவி பிரகிருதி என கூறப்படுகிறாள். பர்கர், அதாவது பர்க அப்படின்னு சொன்னா ஆதித்யன் சூரிய பெருமானை சொல்லும். அந்த பெயர் சிவபெருமானுடையதே என்று மறைமலையடிகள் நிரூபிக்கிறார். திருவாசக அந்த முதல் சிவபுராணத்தினுடைய உரையை படித்தவர்களுக்கு இது தெரியும். தொடர்கிறோம். பர்கர் எனப்படும் ஸ்ரீ சிவபெருமானே புருஷன். பர்கையான ஸ்ரீ சக்தி பார்வதி தேவி பிரகிருதி என கூறப்படுகிறாள். வெளியில் தோன்றாது, அதாவது கண்ணுக்கு தெரியாது, உள்ளேயே ஆதாரமாக உள்ள கர்ப்பத்தை, அதாவது கருவை புருஷன் என்றும், கண்ணுக்கு புலப்படுமாறு வெளியில் தோன்றும் ஆனால் உள்ளேயே அடங்கி கிடக்கும் ஆதாரமான கர்ப்பத்தை பிரகிருதி மாயையான பெண் என்றும் அழைப்பர். புருஷனே முதல் கர்ப்பம், அதாவது கரு. அவன் பிரகிருதி என்னும் கர்ப்பத்தோடு சேரும் பொழுது கர்ப்பவான், அதாவது கருவை உடையவன் ஆகிறான். ஏனெனில் அவன்தானே பிரகிருதியை பெற்றெடுக்கும் தந்தை. புருஷனிடமிருந்து பிரகிருதியில் சேர்வதே முதல் கர்ப்பமாகும். வெளிப்படையாக தெரியாமல் விளங்கும் பிரகிருதியிலிருந்து மகத் முதலிய தத்துவங்களின் வரிசையில் வெளிப்படையாக தோன்றும் ஜகத்து, அதாவது இந்த உலகம் தோன்றுவதே பிரகிருதியின் இரண்டாவது ஜன்மம் ஆகும். ஜீவன் புருஷனிடமிருந்தே அடிக்கடி பிறப்பு இறப்பை பெறுகிறான். மாயை மூலமாக வேறு உருவத்தில் தோன்றும்படி செய்வதே அதன் ஜன்மம், அதாவது பிறப்பு எனப்படுகிறது. ஜீவனுடைய சரீரம், அதாவது இந்த உடல், பிறவியிலிருந்தே சிறிது சிறிதாக குறைய ஆரம்பிக்கிறது. அதாவது பிறத்தல், இருத்தல், வளர்தல், மாறுதல், தேய்தல், மாய்தல் ஆகிய ஆறுவித பாவ விகாரங்கள் ஐம்பெரும் பூதங்களால் ஆகிய இவ்வுடலுக்கு உண்டு. ஆகவே இதற்கு ஜீவன் என்ற பெயர் சூட்டப்பட்டுள்ளது. பிறவி எடுத்து பலவித தலைகளால் கட்டப்பட்டுள்ளதால் அதன் பெயர் ஜீவன். பிறவித்தலைகளால் கட்டுள்ளப்படுவதே ஜீவன் என்னும் சொல்லுக்கு பொருள். ஆகவே பிறப்பு இறப்பு என்னும் தடைகளில் இருந்து விடுதலை பெற பிறவிக்கு ஆதாரமாக விளங்கும் தாய் தந்தையர் திருவுருவில் காணும் சிவலிங்கத்தை பூஜிக்க வேண்டும். கோமயம், கோஷாணம், பசும்பால், பசுந்தயிர், பசுனை ஆகிய ஐந்தும் கலந்த கூட்டிற்கு பஞ்சகவ்யம் என்ற பெயர். ஞாயிற்றுக்கிழமை இந்த பஞ்சகவ்யத்தினால் சிவனை பூஜிக்க அது பிறவித்தலையை போக்குகிறது. பால், தயிர், தேன், கரும்புச்சாறு ஆகியவைகளினாலும் தனித்தனியே அபிஷேகம் செய்யலாம். பசும்பால் சேர்த்து சமைத்த பாலன்னத்தை ஓம் என்னும் பிரணவ மந்திரம் கூறி புரோக்ஷித்து இறைவனுக்கு படைக்க வேண்டும். ஓங்கார பிரணவமே துவனி, அதாவது ஒலிலிங்கம் ஆகும். ஸ்வயம்புலிங்கம் நாதபடிவாக உள்ளதால் அது நாதலிங்கம். எந்திரபடிவாக இருப்பது பிந்துலிங்கம். அசையாமல் உறுதியாக நிலையாக பிரதிஷ்டை செய்யப்பட்ட லிங்கம் மகார ரூபமாக உள்ளதால் அது மகாரலிங்கம். ஆங்காங்கே செல்லும் போது கையை பூஜைக்காக கைகளில் ஏந்தி எடுத்துச் செல்லப்படும் லிங்கம் உகார ரூபமான உகாரலிங்கம் ஆகும். சிவபூஜை தீட்சை தந்தருடைய ஆட்கொள்ளும் குருவே அவரது திருமேனி. அகாரத்தின் அடையாளமாக விளங்கும்

0: இருப்பதால் அவரே அகாரலிங்கம் ஆவார். ஆக இவ்வாறு அகார உகார மகார பிந்து நாதம் துவனி வடிவாக விளங்கும் இந்த சிவலிங்கங்களை பூஜிக்கும் சாதகன் ஜீவன் முக்தன் ஆகிறான். ஒருவன் ருத்ராட்சம் அணிவதால் கால் பாகமும், விபூதி அணிவதால் அரை பாகமும், திருவைந்தெழுத்து ஓதுவதால் முக்கால் பாகமும், சிவபூஜையால் முழுமையும் அடைகிறான். சிவலிங்கத்தையும் சிவன் அடியார்களையும் பூஜிப்பதால் முக்தி பெறுகிறான். ஆகவே அந்தணர்களே, இவ்வத்தியாயத்தை படிப்பதாலும் கேட்பதாலும் சிவபக்தி உறுதியாகிறது, அதாவது நிலைப்படுகிறது.
1: ஓம் நம சிவாய்.
2: யூ ஆர் லிசனிங் டு சைவம்.org ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் சைவம்.org.
1: ஓம் நம சிவாய்.

திருப்பெருந்துறையில் அருளியது. சிவவிளைவு. மாணிக்கவாசகப் பெருமானுக்கு திருப்பெருந்துறையிலே சிவபெருமான் குருபரனாக வந்து தம் திருவடியை சென்னியிலே தாங்கிய போது அதன் விளைவாக உண்டாகிய பேரானந்த பெருநிலையினை போற்றும் விதமாக பாடிய இப்பதிகமே சென்னிப்பத்தாகும். இது 10 பாடல்களை கொண்டது.

0: ओम नमः शिवाय।
1: यू आर लिसनिंग टू शैवम.org रेडियो, द 24/7 स्पिरिचुअल चैनल फ्रॉम शैवम.org।
2: சிற்றம்பலம் மாதவ சிவஞான சுவாமிகள் அருளி செய்த காஞ்சி புராணம். வழங்குபவர் ஸ்ரீ வித்யாசங்கர சிவாச்சாரியார், திருச்சிற்றம்பலம்.
3: நம்முடைய கோயில்கள்லாம் பல்ல குகை குகைன்னு சொல்றாங்க. குகையிலதான் கோயில் இருந்து முதல்ல ஆரம்பம். அப்புறம் பல்லவர் காலத்துல செங்கலால கட்டாரம் தான். கல்கலிங்கிறது சோழர் காலத்துக்கு பின்னால வந்ததுதான். கல்லால கட்டுறதுங்கிறது கோயில்கள் சோழர் காலத்துக்கு பின்னால வந்ததுதான். இப்ப அது வழக்கத்தில் வந்தது. இதுல கருவறை முதல் கோபுரம் வர இத சரீர பிரஸ்தாரம் ஒரு, அதாவது கோபுரம் இப்படி இருக்குல்ல, இது வந்து பாடம். ஒரு மனிதன் படுத்திருந்தா எப்படி இருக்கும் அது பாடம். விரல்கள் கோபுரம் கலசம். இப்படி வந்து மூலாதாரம் சார்ந்த வருஷா கொடிமரம் மூலாதாரம் இப்படிதான் சொன்ன. இதுல சூஷ்மலிங்கம் ஸ்தூலலிங்கம் காரணலிங்கம் நான் சொல்றது. கருவறைகள் லிங்கம் சூஷ்மலிங்கம், விமானம் ஸ்தூலலிங்கம், துவஜஸ்தம்பம் காரணலிங்கம், பலிபீடம் பத்ரலிங்கம். இந்த பலிபீடங்கும் போது ஒரு சின்ன கதை வரும், அனுபவத்தை சொல்லணும்ல. எங்க ஊர்ல சுவாமி கோவில் வந்து எப்படி இருக்கு, பலிபீடம் துவஜஸ்தம்பம் நந்தி, பலிபீடம் நந்தி துவஜஸ்தம்பம். அம்பாள் கோவிலுக்கு வந்தாச்சுன்னா துவஜஸ்தம்பம் நந்தி பலிபீடம்னு வரும், பலிபீடம் நந்தின்னு வரும். ஒருத்தர் கேட்டார், ஆச்சரியம் சார் அங்க அப்படி இருக்கு இங்க எப்படி இருக்கே என்னன்னு. அதாவது படித்தவனால பிரயோஜனம் இல்லை, என்ன மாதிரி ஆட்டினால சமயோஜிதமா சொல்ல தெரியணும், அதான் டப்புன்னு பிடிக்கும். ஒரு கும்பாஷயம் கோலம் போடும், கோலம் எதை போடுவான், வெள்ள முடியாதான் போடுவான். நம்ம ஊருக்காரன் நீலத்தானா போட்டிருந்தார். ஒரு விஷயம் டிவிஸ்காரன் நான் நோண்டி நோண்டி கட்டிட்டே இருப்பான் அவன் கூட, அவன் பிஏ மலாடியோட பிஏ, அவனுக்கு அவ்வளவு விஷயம் தெரியும். என்ன சார் நீளத்துல கோலம் போட்டிருக்கியா, போட்டு பார்த்தான் சமயோஜனா சொல்லுங்க. இன்னைக்கு சனிக்கிழமை அதனாலதான் நீளத்துல போட்டுக்கணும். அவர் என்ன பேசுவார், ஒழிஞ்சு ஒன்று. எங்க ஊர்ல மணிமண்டல பெரிய ஆச்சாராய்ச்சி மணி பாத்துக்க, மணிமண்டல பெரிய மணி, அதை கட்டுறதே அடிக்கிறதே இல்லை, நாளை தூக்கி மேல கட்டி அடிக்கிறதே இல்லை. நான் அடிச்சு பார்த்ததுல என்ன, உத்தன்ராமலைன்னா ஒரு கமிஷனர் இருந்தார் திருநெல்வேலி ஜில்லாக்காரன் பிள்ளை, அவன் குறைஞ்சுட்டே இருப்பான் எல்லாத்தையும். அவங்க என் கோயிலெல்லாம் சுற்றி பார்த்தான், இந்த கோயிலுக்கு மணியை மேலே கட்டி வச்சிருக்கேன் அடிக்க வேண்டாமா, நாளத்துக்கு மேலே கட்டி வச்சிருக்கேன். அவர் அர்ச்சகர் சொன்னார், இதுக்கு பகு தேடின்னு இருக்க முடியாது, சொன்னால் வம்புல மாறிடும், இது ஆராய்ச்சி மணி. ஆமாம், அந்த காலத்துல கோயில குறைகின்ற மணி அடிச்சாத்தான் உடனே மன்னன் ஓடி வந்து என்ன குறைன்னு கேட்பான். அதனால யாரையும் மேல கட்டிக்கணும், உங்க ஆட்சியில குறையே இல்லைனாலும் மேல சீ கட்டிட்டோம். நான் அடிச்சு உச்சில் அடிச்சமா இந்த மாதிரி சமயோஜனமா பேர் தெரியும், இல்லைன்னா பிரயோஜனம் இல்லை. அது மாதிரி எங்க கோயில அப்படி வெளிவீடம் நந்தி கொடிமரம், அம்பாள் கோயில்ல கொடிமரம் நந்தி வெளிவிடம் நந்தி இருக்கு. என்ன வேச்சனோ ஒரு சில இடத்துல அது காமிக்கானது காரணம் ஈ ஓட்ட சொல்ல நந்தி இருக்குமா, ஒரே கோயில ரெண்டு ஆகம் இருக்குமா. அத புஸ்தகத்துல இப்ப எல்லா சிவாலயத்தையும் பற்றி ஒரு புஸ்தகம் போட்டிருக்காங்க, அதுல எங்கிட்ட கேட்டான் புஸ்தகம் போடுறதுனால அப்படி போடாங்கன்னு போடும் காமிக்கப்படி கோயில் பெருமாள் பாட்டாங்க. ஒருத்தன் இதை கேட்டுட்டு இருந்த ஒருத்தர் உங்கள்கிட்ட நிலத்துக்கிட்டான், என்னவா போடலாம், அது காமிக்காகும் இது காரணாகும், அப்படி யா ஊர்லே போறா. அவளுக்கு பதிலடி ஆகணும். அந்த பேப்பரெல்லாம் எங்கிட்ட வந்துட்டு ஏடா மண்டையடியா இருக்கான்னு சொல்லி கடை நானும் புறமான தொடர் எழுதுனா வெறுமன் எழுதக்கூடாதுன்னு சொல்லி எல்லா வசதியும் புரட்டி பார்த்தா எப்படி வேணாலும் இருக்கலான்னு இருக்காகும். இதுக்கு காமியாகவும் காரணமாகவும் வேற எல்லாம் கிடையாதுங்க. இப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலாம் பிரதிஷ்டை பண்றவனுடைய நோக்கம் இது. ஆகம் வித்தியாசம்லாம் ஒன்றும் கிடையாது. அதை எழுதிவிட்டேன். அவனுக்கு அதெல்லாம் இவர் ஓரம் தெரியாமல் இருக்காரு. அப்படியே இருந்து போற போதான்னு எதுக்கு சமயோஜிடம் வேணுங்கிற மாதிரி விமானம் என்ற ஸ்தூலலிங்கம், துவஜஸ்தம்பம் காராலிங்கம், பலிபீடம் பத்மலிங்கம் நான் பெயர். துவஜஸ்தம்பம் அந்த விமானத்தை ஒட்டி இருக்கணும். ஏதோ ஒரு கூர் போயிரு ராதாபுரம் கோயிலுக்கு தான் நினைக்கிறேன் பேர். அந்த காலத்து கொடிமரம் பெருசாக கிடைச்சிட்டு நட்டுட்டான் பிள்ளை மாதிரி. அவனும் விமானத்துக்கு மேலே இருக்கு கொடிமரம், பெரிய கொடிமரம். அந்த மாதிரி நீளமான கொடிமரம் பார்க்கவே முடியாது. ஏன்னா கூட்டிட்டு போய் காட்டாங்க இந்த மாதிரி இருக்கு விமான அளவுலாம் இருக்கணும். ஆமாம் இப்போ இவ்வளோ உயரம் இருக்கு, ஆனால் அதை எடுத்து தரிக்கலாமான்னு நான் இதுதான் போய்ச்சிரு. அதை எதோ பெரியவா வச்சிருக்காங்க, அதை அப்படியே விட்டுறணுமே தவிர அதை போய் இவன விடாரு. இந்த மாதிரி கம்பு கிடைக்குமாயா நாட்டில் கிடைக்கவே கிடையாது. அதனால கிடைச்சிருக்கு நட்டுட்டான் பாரு. நான் இன்னும் உயரம் உயரங்கிட்டான் நட்டுருப்பான். ஒரு கோயிலில் பூஜை இல்லை பாழடைஞ்சு கிடக்கு. ஒரு பெரியவர் நேர்ந்துக்கிறதுக்கு எத்தனையோ விதை இருக்கு. அவருக்கு குழந்தை பிறந்தா கொடிமரம் நடுறேன்னு நட்டுக்காரு. இந்த கோயில பூஜையே காணல. இப்படியா நேர்ந்துக்கிற ஒரு மனுஷன் நேர்ந்து குழந்தை வந்தோன்னா பெரிய கொடிமரம் வாங்கி போட்டு போயிட்டாரு. அதை சுற்றி எவன் நடுறது? அவருக்கு ஆயிரக்கணக்கான ரூபா செலவாகும். எங்கட வந்தாங்க ரெண்டு பையங்க இந்த மாதிரி கொடிமரம் நடனம் பூஜை நடக்கிறான்னு இல்லைன்னு ஏய் கொடிமரம் கொடிமரம் வேணாம், கொடிமரம் நட்டா திருநாள் நடத்தணும், திருநாளத்துக்கு உற்சவமூர்த்தி வேணும். இதெல்லாம் உங்கள்ட்ட ஒன்றும் கிடையாது. இதுதான் போய் சேரையும் அவன் வைத்தான் அவன் தான் பண்ணானாக்க. இல்லை இந்த குடும்பம் சண்டைக்கு வரும், நான் வாங்கி போட்டாச்சுங்க அச்ச மாட்டேங்கிறான். அதை தூக்கிட்டு போச்சுலவா குடும்பத்தை வேற எங்கே கொயிலாக நடத்து. ஏதாவது ஏதாவது காங்கிரஸ் கொடி அதுக்காக நடத்துது போதும். பூஜையே இல்லை இப்படி பைத்தாத்தானா அந்த இடங்களை பண்ணிடுறேன். அந்த மாதிரி கொடிமரத்தினுடைய இது லிங்கத்தில் எப்பொழுதும் ஒரு அசைவு உண்டுன்னு சொல்கிறாங்க. இப்போ அசைவு உண்டான்னு பார்த்தா தெரியாது. லிங்கத்தில் எப்பொழுதும் ஒரு அசைவு சிவசக்தி, அந்த அசைவு தான் சக்தி. அந்த லிங்கத்தை சுற்றி இருப்பது ஆவடையாளின் பெயர். அதை வடக்கு மாட்டாக்கு கோமுச்சியின் பெயர். இது எது காரணம்? சிவபெருமான் ஆன்மாக்களினோடு திருநோக்கம் செய்கின்ற குறிப்பாக அமைந்திருக்கிறது அந்த கோமுகி. இதுல சிவலிங்க அப்படி இருக்கு. இது மூணு பாகம், பிரம்ம பாகம், விஷ்ணு பாகம், ருத்ர பாகம். பீடத்துல கீழே வந்து பிரம்ம பாகம். இதுல இருந்து அந்த பீடம் அந்த ஆவடையாள் மாதிரி வருது அது விஷ்ணு பாகம். அந்த லிங்கம் சிவபாகம் ருத்ர பாகம் சொல்லி அது சொல்லப்படுது. இது எதுக்கு வருதுன்னா இப்ப சொல்லினா இது என்னது பிரயோஜனம்? நான் கும்பாபிஷேகத்துல ஸ்பரிசாவதி பண்ணுவாங்கல்ல, கயிறு கட்டி கர்ப்ப கயிறு கட்டி எடுப்பாங்கள, அதுல ஒரு வேடிக்கைலாம் இருக்கு. மலையாளத்துல செய்ய மாட்டான், நம்பூரி கயிறு கட்டிலாம் எடுக்க மாட்டான். அது சாமி அவருக்கு போக தெரியும் போயிடுவாருன்ட்டான் போயிட்டான். எங்க ஊர்ல ஒரு சின்ன கோயில் கும்பாபிஷேகத்துக்கு அவங்கள கூப்பிட்டு வந்தாங்க. அவன் பண்ணல, கும்பாபிஷேகம் கும்பா கொண்டு போய் அபிஷேகம் பண்ணிட்டு பேசிட்டான், கயிறு கட்டி இழுக்கல. தமிழ்நாட்டில் அதுதான் ரொம்ப முக்கியம். உனக்கு என்ன தெரியுமா தெரியாது, கயிறு கட்டி இழுத்துடணும். ஆமா இல்லைன்னா கும்பாபிஷேகமே நடக்கலன்றான். சாமி அங்க போகவே இல்லை ஆண்டவன். அவன் என்ன பண்ணுவான்னா இதுக்குக்கான ஒரு வழி தந்திரம் வச்சிருக்கான். கயிறை கட்டும் கும்பத்துல இருந்து சுவாமி கரம கொஞ்சம் தாழ்வாவே புரியுதா? நீங்க இருக்கு இருக்கா இங்கேருந்து கொஞ்சம் இப்படி இப்படி இறக்கமாக தான் கொண்டு வரோம். உள்ள ஒரு மோதிரத்தை சேர்த்துருவோம். இல்லை இவங்கள்ட்ட இருக்கு அவன் தடுப்பையை வச்சு அப்படியே அப்படியே சாமி அப்படி வராறான். இந்த மோதிரம் அப்படி வருது வருது கடை ஒரு தட்டு தட்டுனா டங்கன்னு கிடைங்கன்னா வந்துடும். இப்படியே கடை சாமி போய் சேர்ந்தாச்சு ராய் கும்பாபிஷேகம் அப்படின்னு சொல்லுவான். தமிழ்நாட்டுக்காரன் இப்படித்தான் ஏமாற்ற வேண்டியிருக்கு பொறுப்பு. அந்த மாதிரி பெருசாக புரியுன்னு என்னன்னா, சுவாமி போல சுவாமி கும்பத்துல இருக்காரு, அப்புறம் அவங்களுக்கு சேரப்படுறாரு. இந்த 36 தத்துவங்களையும் கொண்டு சேர்க்கறது தான். ஆமா, இந்த 36 ஹோமகுண்டங்களையும் சேர்க்கணும். இதுக்கு எந்தெந்த பாகத்துல சேர்க்கணும்னு விவகாரம் வரும். பிரம்ம பாகத்துல என்ன சேர்க்கணும், விஷ்ணு பாகத்துல என்ன சேர்க்கணும், ருத்ர பாகத்துல, அதுக்கு தகுந்தபடி இந்த கையில கட்டணும். இப்ப அங்க போய் கட்டுறானாலும் கேட்கக்கூடாது, நான் சொல்ல கேட்டுக்கணும் அவ்வளோ சரிங்களா. அதுக்குதான் இந்த பிரம்ம பாகம் விஷ்ணு வகுத்து கொடுத்துருக்காங்க. ஆண் பெண் என்கிற ஒரு ரூபத்தோட அந்த லிங்கம் இருக்கிறது. இதைத்தான் வடமொழி ஸ்திரீபும் நகம் சகாதித்தாரு ஆன வடமொழி சஞ்ஞான சொத்து. அவன் அவள் அதிகம் அவள் மூசினது. இல்ல பெண்ணும் இல்லை ஆணும் இல்லைங்கிற மூன்றாவதுக்கு அலி என்கிறான சொல் தமிழ்ல இருக்கு, வடமொழியில இல்ல. அவன் என்ன டெக்னிக்கா சொல்லுனா, நபும் சகம் தான் ஆம்பளை இல்ல ஆடா, இப்ப பொம்பளையா நான் சொல்ல மாட்டேன், பொம்பளமா ஸ்திரீ புலம் நான் பும்சகம் ஆம்பளை இல்லை. ஆனால் தமிழ அலி என்ற தனியான ஒரு சொல் அதுல இருக்கு. இப்படி அமைக்கப்பட்டிருக்கு இந்த முறையாக அமைந்த இந்த இதுல என்ன செய்யணும்னா, இப்ப இன்னைக்கு அதுக்கு அடுத்த சனக்குமார அவர்களுக்கு அடுத்து காஞ்சிபுரம் அந்த கஷேத்திரத்துடைய மகிமை, காஞ்சிபுரம் இவ்வளவு பெரிய கஷேத்திரம் ங்கிறதுக்காக உண்டான வருது. சிவபெருமானும் உமையம்மையாரும் இருக்கும்போது மற்ற எல்லாரும் கூடியிருக்கும்போது உமையம்மை ஒரு கேள்வி கேட்கிறாங்க. வேத வேதங்கள்லாம் திருவிழாட்டாளர்லாம் அவளுக்கு நீங்க ஏதோ அனுஷ்டானங்கள்லாம் பண்ணி முக்தி போயிடுவான்னு நீங்க சொல்றீங்க, சாதாரண ஜனங்கள் வாழலாம் எனக்கு வழி என்ன, அவளுக்கு எது எப்படி கிடையாது நானும் கேட்கிறேன். அதுக்கு அவர் சொல்றாரு, தீர்த்தங்கள் ஆடுவதுதான், கஷேத்திரங்களுக்கு செல்வது தீர்த்தங்கள் ஆடுவது, இதுதான் அவளுக்கு முக்கியமானது. அதுல காஞ்சி கஷேத்திரம் மிக முக்கியமான கஷேத்திரம், அங்க போய் தரிசனம் பண்ணா அவளுக்கு முக்தி கிடைக்கும் சொல்றார். அதுல அந்த கஷேத்திரத்தின் மகிமை என்ன சொல்ற, ஐயிரு நூல் உயர் சாகை சாகைகளாக படைத்தங்கண் அமர்ந்து வாழும் ஐயனே என் முதலின்றி எழுகோடி மனுக்கள் உப மனுவால் யாருக்கும் ஐயமர தெரிவிக்கும் மறைமாவின் சாரூபம் அடைந்த போதும் ஐநறு மாம்பொழில் என் ஞான்றும் கழிகளராதமனுமாங்கள். வேதான் ஐயிரு ஆனா ரிக்வேதம் எதிர்வேதான இரண்டு அது பல சாகைகள் உடையதார். வேதங்கள் வந்து ஏ சாகைனா கிளை, பல சாகைகள் இருக்கு, நூற்றுக்கணக்கான சாகைகள். நூல் நடைமுறையில 50 சாகை இருந்திருக்கு. இந்த 50 சாகையிலும் இப்ப 11 தான் இருக்கு. 50 பதினொன்னா 39 மறந்து. இந்த 11 சில சாகைலாம் உயிர் போல இருக்கு, சில இது இன்னைக்கு நாளைக்கு ஆச்சுன்னு தான் இருக்கு. இப்படி சாகைகள் நிறைய இருக்கிறது போல அந்த மாமரத்தையும் சாகைகள் நிறைய இருக்கிறது. காஞ்சிபுரம் ஸ்தலவிருட்சம், விப்ரர்கள் முதல் நால்வர் சங்கரன் நெய் தொழிலர் மயில்வினைஞர், அதாவது என்னென்ன ஜாதிக்காரா என்னென்ன தெருவில் இருக்கிறார்கள் என்று சொல்கிறார். பெரிய கடைவீதி காஞ்சிபுரத்தில் இருக்கான், அங்க கிடைக்காத சாமானே கிடையாது. அதனோட ரெண்டு சாமான் தான் கிடையாது, மற்ற எல்லாம் அங்க கிடைக்கும். என்னன்னா, தந்தைதாய் இரண்டொழிய பிறவெல்லாம் குலத்தகம் ஆவணங்கள் மல்கும் கிடைத்திரு ஆவணங்கள் தான். எந்த ஊர் வேதமே வேத வேதாந்தங்கள் மூவுலகம் எடுத்து கூறும் அந்த ஊரன வேத வேதாந்தங்கள் தான் எடுத்து கூறக்கூடிய ஊர் எது ஆனா அந்த ஊர். ஆதிசங்கரர் இப்படி போயிட்டு இருந்தார் கஷேத்திரம். வந்தனமிஸ்ரர்னு ஒருவர், அவர் வந்து மீமாம்சத்துல பெரிய வல்லவர், தர்க்க சாஸ்திரத்தையும் அவரை வெல்லணும் வந்துதான் அவன் பெரியதாயிடும் தேடி போறார். அவர் வீடு தெரியாது, போற வேண்டும் சிலகாட்டம். எதுக்கு பெண்கள்லாம் வரா? எப்படி வரானா, மூணு பானைக்கு மேல தண்ணி வச்சிருக்கா தலையில, கை வீசிட்டு வரா, பேசிட்டு தண்ணி மேல் பானை இருக்கு, கை வீசிட்டு இருக்கா, பேச்சு வேற பக்குவ பேசிட்டே வரா. அவர்கிட்ட போய் கேட்கிறார், இந்த மண்டலா மிஸ்டர் வீடு எங்க இருக்கு? பைத்தாரணி உள்ள ஊருக்கு உள்ளியா புதுசா? அடையாளமே வேண்டாம். எந்த வீட்டினுடைய திண்ணையிலே கிளிகள் தக்கம் செய்து கொண்டிருக்கிறதோ அந்த வீடுதான் அவர் வீடு போன்ற. தேவாரத்தில் பண்டமரே நான்கு வேதங்கள் பயின்று ஓரும் கோசை கேட்டுன்னு தேவாரம். அந்த மாதிரி போனால் இந்த கிளிகள் தக்கம் பண்ணிட்டு இருக்கு, அது ஒரு அடையாளம். அந்த மாதிரி வேத வேதாந்தங்கள்லாம் சொன்னவர்கள்லாம் காஞ்சியில இருக்காரு. திசைமுகனால் அஞ்சிக்கப்படுதனால் காஞ்சியன திசை போய் மல்கும் பிரம்மாவினால புதிக்கப்படுகிறான். அஞ்ச் எங்கிற விகுதியிலிருந்து வந்ததுதான் காஞ்சி. வசையின்றி திப்பியமாய் புண்டரீகம் பேரல் யமக்கு வயங்கும் கோயில். திப்பியம் என்ன? அதிவ்யம் தான் திப்பியம் வந்ததா சொல்றாரு. ஆமா, அங்கனரில் அந்த காஞ்சியில பிடிப்பட்ட காஞ்சியில ஜோதி லிங்க வடிவாகியா என்றும் அமர்வே. அங்கதான் நான் அங்க போயிருக்கேன். நான் ஜோதி இவ்வாறு இங்கு இரண்டாம் அரைவிளம் யஜுர்வேதம் சொல்றதான் இரண்டாறு வேதம். சாந்தோகம் அறை எம்மை ஒளிவான் என்னும் சாந்தோக்கியவன் என்று என்னை ஒளி பொருந்தியவன் என்று சொல்கிறது. துங்கனக தனை பிரம்மபுரம் என்றும் இறுதி மறை அது அதர்மண வேதம். இறுதி மறை சொர்க்கம் என்னும் அதுதான் சொர்க்கன் அதர்மண வேதம் சொல்லும். அங்கமரு தைத்திரியம் சோதி சூழ் சொர்க்கமன பகதா நிற்கம். தைத்திரியம் வேதமானது அதே சொர்க்கம் காஞ்சிபுரம் நான் சொன்ன வேதங்கள் தான் சொல்றது. ஆனால் இது புராணம் வேதத்தொன்னும் காணல காஞ்சிபுரத்தை பற்றி இருக்கணும் நான். அப்பிரம்மபுரம் காஞ்சி நகரல்லால் வேறில்லை, அதை விட சிறந்த நகரம் வேறில்லை. யாகம் என்று செப்பும் உபனிடமெல்லாம் சிவாகமங்களோடு முழங்கும் உபனிடங்கள் சிவாகமங்களா அதை பெருமையா சொல்லும். இந்த வைப்பினை செய்கிடையானும் ஆயிடையானும் இருந்து வணங்கி பிரம்மா விஷ்ணுநாத வணங்கின்றார். எப்பெரும் எம்பெருமானும் எப்பெரும் பாவமும் நீங்கி வீடெய்தும் உனக்கு உண்மை வியம்பினோம். அங்க போயிருந்தா பாவங்கள் எல்லாம் தீர்ந்துடும். இப்படியான காஞ்சி கஷேத்திரத்துல அதான் உயர்ந்த கஷேத்திரம். அதுல போய் நீங்கள் வழிபட்டால் எல்லா நலனையும் பெறலாம், எல்லா உயிர் வர்க்கங்களுக்கும் க்ஷேமம் கிடைக்கும் சொல்லி உமையம்மைக்கு இம்பெருமான் சொன்னதாக இந்த காஞ்சி புராணம் சொல்கிறது. ஆக இந்த அளவில் இந்த காஞ்சிபுராண சிந்தனையை நிறைவு செய்கின்றேன்.

0: வாழ்க வாழ்க ஸ்ரீரடியாரல்லா. வான்மகிழ் வழாது பெய்க மதிவழம் சுரக்க மன்னன் கோர்முறை அரசு செய்க உறைவிடாருவாழ். நான் மறை அறங்கள் ஓங்க நச்சபம் வேள்வி மல்க மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகம் அல்ல. நம பார்வதி
1: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
2: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது ஆன்மீக சொற்பொழிவு திருவாதவூரர் புராணம். தலைப்பு திருப்பெருந்துறை சருக்கம். திருப்பெருந்துறை இறைவன் திருவாதவூரரை ஆட்கொள்ளுதல் தொடர்ச்சி. வழங்குபவர் திரு சிவரமணன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
3: சீடன் வாய் திறந்து சொன்னான்னா குருநாதர் நினைச்சிட்டாருன்னு அர்த்தம். குருநாதன் மனசுல அந்த நினைப்பு வராம இவன் வாயில வார்த்தை வராது. இந்த சீடன் சொல்லி மாட்டேன்னு குருநாதர் சொல்லவே மாட்டார். அப்படி அவங்களுக்குள்ள உறவு இருக்கு. குருநாதனுக்கும் சீடனுக்கு இருக்கிற உறவு கிட்டத்தட்ட கணவனுக்கும் மனைவி இருக்கிற உறவு மாதிரி, அவ்வளவு அன்புனால, அன்பு நெறியில ஒத்தர ஒத்தர் புரிஞ்சுக்கிறதுல இதுதான் ஹையஸ்ட் எக்ஸாம்பிள். அப்படி அவர்தான் ரவுக்ஷாயனர். அவர் சொல்றார், ரவுக்ஷாயனர் எத்தனை கல்ப காலங்களாக பெருமாளுக்கு தொண்டு செஞ்சுட்டு இருக்கிறார். குருநாதர் இப்பதான் வரார், பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் கழிச்சு இப்பதான் வரார் திருப்புரந்துறைக்கு. வந்திருக்கிறவரை பார்த்து இவரை நீங்கள் உடனே ஆட்கொள்ள வேண்டும்ங்கிறார். ஏன் உடனே ஆட்கொள்ள வேண்டும் சொல்றார் அப்படின்னு கேட்டா, நாம ஒரு தீட்சை வாங்கணும்னு சொன்னா ஒரு நல்ல நாள் பார்ப்பாங்க. சிவராத்திரி சங்கராந்தி ஒரு நல்ல நாள் பார்ப்பாங்க. பல பேருக்கும் தீட்சை தரணும்னா எல்லாருக்கும் தனித்தனியா அவங்க ஜாதகத்தை அவங்க நட்சத்திரப்படி நல்ல நாள் பார்க்க முடியாது. சிவராத்திரி அன்னைக்கு நூத்துக்கணக்கான பேருக்கு தீட்சை தருவாங்க. ஒத்தருக்கு மட்டும் தனியா தீட்சை தருதுன்னா அவர்களுக்கு நல்ல நாள் பார்ப்பாங்க. அவங்க பிறந்த நட்சத்திரத்துக்கு ஒத்து வர மாதிரி ஒரு மந்திரத்தை ஒருத்தனுக்கு எடுத்து கொடுத்தா அந்த மந்திரத்தை அவன் உயிர் உடம்புல உயிர் இருக்கிறவரையும் விடாம ரெண்டு வேளை ஜபிப்பானா அது நல்ல நாளா பார்த்து எடுத்து கொடுத்தாதான் நிற்கும். அப்ப அதை நாள் பார்ப்பார்கள், நாள் பார்ப்பார்கள், உபதேசம் பண்ணுவதற்கான வேலை பார்ப்பார்கள், நல்ல நேரம் பார்ப்பார்கள். இதெல்லாம் பார்ப்பதற்கு முன்பாக பார்த்து முடிவு பண்ணிட்டாங்க, நாளைக்கு உங்களுக்கு நல்ல நாளா இருக்கு நட்சத்திரப்படி. அந்த நாள்லயும் பகற்பொழுது 11-12 நல்ல பொழுதா இருக்கு. அதுக்கு ஹோரைன்னு பேரு. ஒரு நாளிலே மிகச்சிறந்த பகுதிக்கு ஹோரைன்னு பேரு. அதையும் முடிவு பண்ணிட்டாங்க. இருந்தாலும் இதே போல பல நாட்கள் வரும். நாளைக்கு நிச்சயமா மந்திரம் தரலாமாங்கிறதுக்கு முடிவு பண்றதுக்கு என்ன பண்ணுவாங்க, இன்றைக்கு தாங்கள் உறங்கி விட்டு என்ன கனவு காண்கிறீர்களோ அதை சொல்லுங்கள். உறங்காது இருந்து சிவனை நம்ம வந்து திருமுறைகளை படித்துக் கொண்டிருந்து விட்டு தானாக உறக்கம் வந்து அந்த தானாக வருகின்ற உறக்கத்துல நமக்கு நல்ல கனவு தான் வரும். திருமுறைகள் எல்லாம் படிச்சுக்கிட்டு சாமி தரிசனம் பண்ணிக்கிட்டு அப்படி இருக்கிற காரணத்தினால அப்ப அந்த கனவிற்கு ஏற்ப நமக்கு உபதேசம் செய்வார். அப்ப உபதேசம்ங்கிறது எடுத்தேன் கவிழ்த்தேன்னு உடனே ஆயிடாது. ஆனால் தலையிலே நெருப்பு பிடித்துக் கொண்டவன் தண்ணீரை தேடுவதற்கு நாள் பார்ப்பானா, முகூர்த்தம் பார்ப்பானா, கனவு காண்பானா? அதே போல தீவிரத்தரமான சக்தி பதிந்து ஒருவனுடைய தகுதியை பார்க்கும் பொழுது அது ரவுக்ஷன் என்ன சொல்றாரு, இந்த அடியவனை ஆட்கொள்வதற்கு நாள் பார்க்க தேவையில்லை பெருமானே, இவனை உடனே ஆட்கொள்ள வேண்டும் என்று விண்ணப்பித்தார். இந்த விண்ணப்ப கோலம் தான் அங்க காமிக்கப்பட்டிருக்கு திருப்புரந்துரையில. ரவுக்ஷன் என்ன சொல்றாரு, நம்முடைய குருநாதரை ஆட்கொள்ள வேண்டும் என்று விண்ணப்பிக்கிறார். பெருமான் உடனே ஆட்கொண்டு திருவடி தீட்சை தரார். திருவடி தீட்சையை வாங்கிக்கிட்டு இவர் கீழே இருக்கிறார். அதான் குருந்த மூலம். அப்ப அடியவரின் மிக்கார் ஒருவர், 999 அடியார்கள் இருக்கிறார்களே அவர்களிலே மிகுந்த தகுதி படைத்த ஒருவர் அவர் ரவுக்ஷணராக இருக்கலாம். இவ் அடிமை தன்னை அவர் சொன்னார் இந்த அடிமையை ஆட்கொள்ள வேண்டும்ங்கிறார். ஏன் அடிமை தன்னை ஆட்கொள்ளப்பட்ட பிறகுதானே ஒருவர் அடிமை ஆவார்கள்? அற்றன்று அப்படி என்று உலகத்திலே எல்லா உயிர்களும் பெருமானுக்கு அடிமைகளே. அவர்கள் அறிந்தாலும் அறியாவிட்டாலும் இந்த உலகத்தில் இருக்கின்ற உயிர்கள் எல்லோரும் பெருமானுக்கு அடிமைகள் தான் என்பதனால அடிமை என்று சொன்னால் குற்றம் கிடையாது. இந்த அடிமையை ஆட்கொள்ள வேண்டும். ஆட்கொள்வதற்கு முன்பு அவர் யாரு, அடிமைதான். என்று பார்க்கின்றோம். இவ் அடிமை தன்னை வெவ்வினை அகற்றி ஆள வேண்டும். வெவ்வினை என்றால் என்ன? மீண்டும் பிறவியை தருவதற்கு காரணமாகின்ற வினை, அந்த வினையினை அகற்றி ஆள வேண்டும். அது என்னென்ன? சஞ்சிதம்ங்கிற வினை இருக்கின்றது, அது மீண்டும் மீண்டும் அந்த வினை பயனை நுகராத வரையிலும் பயனை தந்து கொண்டே இருக்கும். இப்ப குருநாதன் திருவடி தீட்சை கொடுத்து ஆட்கொள்வதனால மூட்டை மூட்டையா இருக்கிற சேர்த்து வச்ச வினை இருக்கே, அதெல்லாம் தீக்கிறதுக்கு நம்ம பிறவி எடுக்கணும்னா ஒரு புளிய மரத்துல எத்தனை இலை இருக்குமோ அத்தனை பிறவி எடுத்து பத்தாதுங்கிற சாமி என்ன பண்றாரு? தீட்சையினால அந்த சஞ்சிதமாக என்ன மலை போல குவிச்சு வச்சிருக்கிற சஞ்சித வினையை அவர் தீட்சையினால அகற்றி விடுகின்றார். அதனால மறுபிறவியை ஒழிக்கின்றார். அப்படி இருந்தும் பிறவி எடுப்பதற்கான ஆபத்து வரும். அது சஞ்சிதத்தினால் வராது, ஆகாமி என்ற வினையினால். ஆட்கொள்ளப்பட்ட பிறகும் ஒரு வினையை பற்றோடு இட்டுவோம் என்றால் அதனால் வரும். அந்த ஆகாமி வரிவினை என்றதுக்கு பெயர். அந்த வினையினால் பிறவி நிகழ்வது, அந்த வரிவினை புரிவதற்கு என்ன காரணம்னா, அந்த வரிவினை புரிவதற்கு காரணம் வினை பற்று. காரணம் வினை நீங்கினாலும் வினை நிலத்திலே பற்று இருக்கு. சித்தாந்த கிளாஸ் மாதிரி நம்ம கிளாஸ் இருந்தாலும் அடிப்படை எல்லாம் தெரிஞ்சுக்கணும். நீங்க எத்தனை தடவை கேட்டாலும் இதை நம்ம திரும்பி திரும்பி கேட்டுட்டு இருக்க வேண்டியதுதான். பெருங்காய டப்பால தாளிப்பதற்கு பெருங்காயம் இருக்காது, ஆனால் காலி டப்பாலையும் பெருங்காய நாற்றம் இருக்கும், துர்நாற்றம் அந்த நாற்றம் இருக்கும். அதே போல நம்முடைய வினையை பெருமான் அழித்து விட்டாலும் வினை பற்று இருக்கும். ஒரு உயிர் செஞ்சதையே செய்யும். இப்ப ஒரு புழு வேப்பலைய கடிச்சே தின்னு வாழ்ந்ததான், அப்ப கசப்பையே திங்குதுன்னு சொல்லிட்டு இதுக்கு இன்பமான பொருளை தருவோம்னு அந்த புழு அதை எடுத்து ஒரு சின்ன டப்பாக்குள்ள ஒரு பெரிய கற்கண்டை வச்சு விட்டுட்டாங்க. பசிக்கும் போது வேற வழி இல்லாம அது கற்கண்டை நக்கி மேயும். இந்த புழு பூச்சிகளுக்கு எல்லாம் அதிகமான ஆக்சிஜன் தேவையில்லை, மாசக்கணக்கா அந்த டப்பாலேயே இருக்கும், உயிரோட இருக்கும். டப்பாவை திறந்து விட்டாங்களாம், விட்டோடனே ஒரு மாசம் இதுக்கு ட்ரைனிங் கொடுத்துருக்குறோம். அதை கல்கண்டை நக்கி நக்கி பாதி கல்கண்டு குறைஞ்சு போச்சு, கல்கண்டு தின்னு பழகிடுச்சு அப்படின்னு சொல்லி இந்த புழுவை விட்டாங்களாம். வெளியில விட்டதுதான் பொருள் வேகமா ஓடி போச்சான் வேப்ப மரத்தடிக்கு. அதான் வினை பற்று. அப்ப நம்மள கடவுள் நல்லவனா வச்சிட்டு இருந்தாலும் ஒரு வாய்ப்பு கிடைச்சா நம்ம கெட்டு போயிடுவோம். அதனால ஆட்கொள்ளப்பட்டவர்கள்லாம் குருநாதர் என்னத்தை எதை விண்ணப்பிக்கணும்னா, பெருமானே உன்னை பிரிந்து நான் வாழ மாட்டேன், உன்னை பிரிந்து நான் வாழ்ந்தால் கெட்டு போவேன் என்று விண்ணப்பிக்க வேண்டும். இந்த விண்ணப்பம் திருவாசத்துல இருக்கு, திருக்கோவையார்ல இருக்கு. அந்த உண்மையெல்லாம் உங்களுக்கு வருகின்ற இடத்துல நான் சொல்றேன். ஒரு மனைவி கணவனுக்கு டெலிபோன் பண்றா, என்ன பண்றா? பெருமானே என்னிடத்தில் நீர் வைத்திருக்கிற அன்பை விட உம்மிடத்தில் நான் வைத்திருக்கிற அன்பு குறைவு, நான் உம்மை எச்சரிக்கிறேன், நீர் எம்மை உடனே வந்து காணவில்லை என்று சொன்னால் நான் கெட்டு போவேன், பொறுப்பு என்னோடது இல்ல. என்ன காரணம்னா, எனக்கு உயர்ந்த தகுதி கிடையாது. எண்ணமே உடல்வாய் மூக்கொடு செவிகண் என்று இவை நின்கினை வைத்து மண்ணின் மேல் அடியேன் வாழ்கிலேன் கண்டாய் வருகையன் அருள் புரியாயே. உன்னை பிரிந்திருக்கிற நேரத்தில் உன்னையே நினைச்சிட்டு இருக்கணும், என் கண் உன்னுடைய போட்டோவையே பார்க்கணும், என் காது உன்னுடைய குரலையே கேட்கணும். அப்படி நான் இருக்க மாட்டேன், எனக்கு அந்த தகுதி இல்ல. எப்படி வாழணுமோ கற்போடு அப்படி நான் வாழ மாட்டேன். ஆகவே என்னை நல்லவளாக வைத்திருப்பது உன்னுடைய பொறுப்பு என்று சாமிட்ட விண்ணப்பிக்கிறார் குருநாதர். ஆகவே என்னை மீண்டும் திருப்பிருந்திரிக்கு வர வேண்டும் என்று நீ அழைத்துக் கொள்ள வேண்டும், என்னை நீ கூவி அழைத்துக் கொள்ள வேண்டும். இல்லை என்றால் நீ என்ன தீட்சை கொடுத்து என்ன பிரயோஜனம்? நான் கெட்டு போவதற்காக என்னை ஆட்கொண்டாய், கெட்டு போனோங்கிறதுக்காக ஆட்கொள்வது, காக்கப்பட வேண்டும் அல்லவா என்று விண்ணப்பிக்க வேண்டும். கூச்சத்தை விட்டு உண்மையாக விண்ணப்பிக்க வேண்டும். அதான் உண்மையான அன்பு நிலை. பெருமான அப்படி விண்ணப்பித்த பிறகு பெருமான் இறங்காது இருக்க மாட்டான். எப்படி விண்ணப்பிக்கிறார் பாருங்க. பெருமானே அருக்கிலே உடல் துணிபட, உன்னை பிரிந்து வாழ்கின்ற நான் இந்த உடம்பை வெட்டி போடல, அருக்கிலே உடல் துணிபட தீப்புக்கு அருகிலேன் நெருப்புல போய் வேழ திருவருள் வகை அறியலே பொறுக்கிலேன் உடல். இந்த உடம்ப சுமையாக கருதணும், இந்த உடம்ப நான் சுமையாக கருதுறேன், இந்த உடம்ப தூக்கிட்டு போறதே எனக்கு கஷ்டமா இருக்கு, பொறுக்கிலேன் உடல். சரி இது எங்கேயா போட்டு உடைச்சிடலாம்னா எங்க கொண்டு போய் தள்ளுறதுன்னு தெரியல. போக்கிடம் காணேன் போற்றி போற்றி என் போர்விடைப்பாக இறக்கிலேன் உன்னை பிரிந்து நீ இருக்க, உன்னை பிரிந்து நான் இறந்து போயிருக்க வேண்டும், உயிர் வாழ்கின்றேனே, எனக்கு இந்த துன்ப நிலை அவனில்லை, என்னை நானே வெறுக்கின்றே, எனக்கு தகுமா? அடியேன் என்னையே நான் வெறுத்துக் கொள்வதற்காகவா நீ கருணை புரிந்தாய் அப்படின்னு கேட்கணும் பெருமாண்ட. இதை போல அன்பு நிலையில யாராவது கேட்கறாங்களா? பிரிஞ்சிருக்கிற வீட்டுக்காருக்கு போன் பண்ணுவாங்களா? இதே மாதிரி குருநாதர் கடவுளுக்கு கடவுள்கிட்ட பேசினா மாதிரி நம்ம பேசுவோமா? அதான் உண்மையான அன்பு. அருக்கிலேன் உடல் துணிபட தீப்புக்கு அருகிலேன் திருவருள் வகை அறியேன் பொறுக்கிலேன் உடல் பொக்கிடம் காணேன் போற்றி போற்றி என் போர்விடைப்பாக. நீ எப்படிப்பட்ட வெஹிக்கிள் வச்சிருக்கிற, கைலாசிலிருந்து அடுத்த நிமிஷம் இங்க வந்துடலாம், அப்படிப்பட்ட பாய்ந்து வருகின்ற விடை மீது வருபவன் நீ. போர் விடைப்பாக போன் பண்ணி கீழே வைக்கிறதுக்குள்ள வாசல்ல வந்து நிக்கிற அளவுக்கு ஆற்றல் உண்டு பெருமானுக்கு. போற்றி போற்றி என் போர் விடைப்பாக இறக்கிலேன் உன்னை பிரிந்து நிதிருக்க என் செய்கேன் இது செய்கை என்று நான் என்ன செய்யணும்னு சொல்லு, என்ன செய்யணும்னே எனக்கு தெரியல, செய்வகை அறியேன். சிறைக்கணையே புனல் நிலவிய வயல் சூழ் திருப்பெருந்துரை மேவிய சிவனே, இதெல்லாம் திருவாசகம் முழுவதும் நம்முடைய குருநாதரே அவருடைய குருநாதர் பிரிந்து போன பிறகு பாடினது. பிரிவாற்றாமையை கருதி பிரிவினை ஆற்றுகின்ற தன்மை இல்லாமல் நெய்தல் திணையிலும் வந்து முல்லை திணையிலும் பாடியது. பிரிவினை பிரிந்து தாங்கி கொண்ட பொழுது முல்லை திணை, இனி உயிர் வாழ முடியாதுன்னு புலம்புவது நெய்தல் திணைன்னு சொன்னாங்க. இந்த திணையிலே பாடிய பாடல்கள் ஒரு பாட்டு கூட சாமி கூட இருக்கும்போது பாடலங்கிறது என்னுடைய கருத்து, அடியனுடைய கருத்து. புராணம் அப்படி சொல்லல, சாமி கூட இருக்கும்போது இவர் வாயே திறக்கல, சாமி பிரிஞ்சு போன அப்புறம் தான் பாடுறார். ஆகவே சாமி இவரை பிரிஞ்சு போனதே திருவாசம் படணுங்கிறதுக்காகத்தான் அப்படின்னு அடியனுடைய கருத்து. இதெல்லாம் என்னுடைய கருத்து, என் குருநாதரை நான் அறிந்த வரையிலே நான் சொல்லுகின்றது. புராணம் அப்படி சொல்லல, அவர் பாடினார்னு வருது, ஆனா நான் நம்பல. அது ஏன் பாட போறாரு இவரு? சாமி பக்கத்துல இருக்கும்போது எதுக்கு பாட்டு? வீட்டுக்காரர் பக்கத்துல இருக்கும்போது யாராவது போன் பண்ணுவாங்களா? கொஞ்சம் வீட்டுக்காரர் பக்கத்துல இருக்கும்போது போட்டோ எடுத்து பார்ப்பாங்க, எட்டி இருக்கும் போது தானே போன் பண்ணணும். பெருமாளுடைய சந்நிதியில பாட்டே எழாது. பெருமாள் என்ன பண்ண, திருவாசகம் பாட வேண்டும்ங்கிறதுக்காகவே பிரிந்து போனார். எப்படி திருக்கோவையார் பாடுன்னு கேட்டாரோ அதை போல திருவாசத்தை பாடுன்னு கேட்காம பாட வச்சார். திருவாசத்தை பாட வைத்தார், திருக்கோவையாரை பாடுன்னு கேட்டுட்டார். இப்படி என்ன, திரும்பி திரும்பி ஒரே யுக்தினை கையாள முடியாது, திரும்பி திரும்பி பிரிஞ்சு போவேன் மிரட்ட முடியாது. அதனால என்ன சொன்னாரு, இங்க பாரு திருவாசத்துக்காக தான் நான் உன்னை பிரிந்து போல் நடித்தேன், திருக்கோவையாரம் பாடிடு நல்ல பிள்ளை தானே, திருக்கோவையாரும் பாடிடுவாயாக என்று கேட்டார். ஆகவே இப்ப பெருமான் ஆட்கொண்ட பொழுது பெருமான் பிரிவான் என்று இவர் நம்பவே இல்லை. அவருடைய அவர் காட்டிய அந்த அன்பு இருக்குதே கருணை, வண்ணப்படைத்தின்று வா என்ற வான் கருணை. பின்னாடி வருது புராணத்துல தொடர்ந்து அடுத்த பாடல்கள்ல, உன்னை ஆட்கொள்வதற்காக எழுந்துள்ளோம் சாமி சொல்றார். திருப்பெருந்துறையில இந்த குருந்த மரத்தறையில இப்பொழுது நாம் காட்சி கொடுப்பது உன்னை ஆட்கொள்வதற்கென்றே இங்கு வந்தோம் அப்படின்னு சொல்ற. அப்படி சொல்வதை நம்முடைய குருநாதர் நூற்றுக்கு நூறு ஏற்றுக்கொண்டார், சந்தேகப்படல. ஒரு உண்மையான தலைவன் கூறுவதே உண்மையான தலைவி நம்பரா நூத்துக்கு நூறு. அவன் பொய்யே சொன்னாலும் எங்க வீட்டுக்காரர் சொன்னாது நிஜமாயிடும், அவரை விட யோக்கியமானவன் யாருமே இருக்க முடியும். திருக்கோயில வருது, அப்ப அவர் பொய் சொன்னா உண்மையாகும். அவர் வெள்ளைக்காக்கான்னு சொன்னா கருப்பு காக்கா வெள்ளையா ஆயிடுங்கிறேன், கருப்பு காக்கா வெள்ளையா தெரியும், அவர் சொன்னா தெரியும். அவர் எல்லாம் வல்லவர், முன்னவனே முன்னின்றால் முடியாத பொருள் உள்ளதோ எல்லாம் அவர் படைச்ச கருப்பு காக்கா, அவர் படைச்சா வெள்ளைக்காக்காவா ஆயிடுது, அவர் தானே உண்மை பொருள். அவர் செய்த கருணை எப்படிப்பட்ட கருணைனா, அவரால் ஆட்கொள்ளப்பட்டவன் அழிய மாட்டான், அவர் சங்கரன், அவரால் ஆட்கொள்ளப்பட்டவன் அவரை பிரிய மாட்டான். இந்த பிரிவே போயின்னு சொல்றார் திருவாசகத்துல. திருவார் பெருந்துரை செல்வனாகி கருவார் ஜோதியில் கறந்த கள்ளும். அம்மா என்ன பண்றா, குழந்தை அழுதா நல்லா பசிக்கும், நல்லா பசிச்சு அதுக்கு சோறு ஊட்டினா அதுக்கு நல்லதுங்கிறதுக்காக கண்ணமுச்சு விளையாடுறா. அம்மாவை காணும்னு குழந்தை அழுது அழுத உடனே வந்துடுறான். அந்த என்னைக்குமே அந்த அம்மா அந்த குழந்தை அந்த வீட்டை விட்டு வெளியில போவாது. பெருமான் திருப்பெருந்துரை விட்டு என்றைக்குமே பிரியவே இல்லைன்னு ரெண்டு இடத்துல அடிச்சு சொல்றார். ஒரு இடத்துல என்ன சொல்றாருன்னா, பெருந்துரையே என்றும் பிரியானை வாயார பேசு, பெருந்துரையில் என்றும் பிரியான். திருப்பெருந்துரை விட்டு ஆத்மநாதர் என்றைக்குமே பிரிய மாட்டார். அவிமுக்த க்ஷேத்திரம் அது, ஆத்மநாதர் படைப்பிற்கு முன்பாகவே அந்த க்ஷேத்திரத்துல இருக்கிறார். என்றும் பிரியான்னா ஒரு காலத்துல வந்தவனா இருந்தா இந்த சொல்லு சொல்ல முடியாது. திருப்பெருந்துரைங்கிற ஒரு தலம் நம்ம குருநாதரை இறைவன் ஆட்கொண்டப்பட்ட பிறகுதான் உண்டாச்சுன்னு சொல்றாங்க, அது தப்பு. நம்ம குருநாதரை ஆட்கொள்வதற்காக அந்த தலம் உண்டாயிட்டுன்னு சொன்னா என்றும் பிரியான் எப்படி சொல்ல முடியும்? என்றும் என்பது முக்காலத்துக்கும் பொது இல்லையா? குருநாதரை ஆட்கொண்டது ஒரு காலத்தில் தானே, குருநாதர் பிறக்கிறதுக்கு முன்னாடி சாமி இருந்தா தானே என்றும் பிரியான்னு சொல்ல முடியும். திருவாசகம் உண்மையா இவங்க சொல்றது உண்மையா? திருவாசகம் உண்மைன்னு சொன்னாதான் நாம உருப்படலாம். பெருந்துரையில் என்றும் பிரியானை வாயார பேசு. அப்ப பெருமான் திருப்புறந்துல இருந்துகிட்டே கண்ணாமூச்சி விளையாடுறார். அப்ப எதுக்காக கண்ணாமூச்சி விளையாடுறார்? அழ வைக்கணுங்கிறதுக்காக விளையாடுறார். அவர் அழுதுதுதான் திருவாசகம். திருவாசகத்தை இவர் பாட வேண்டும் என்பதற்காகவே மறைந்து கொண்டார். ஒரு தாய் வந்து குழந்தை அழுது சாப்பிடட்டும், அது ஆடி ஓடி தேடி அது அழுது புலம்பினா நல்லா பசிச்சு சாப்பிட்டா அதுக்கு நல்லது. அதுக்காக அதே போல பெருமான் திருவார் பெருந்துரை செல்வனாகி கருவார் ஜோதியில் கறந்த கள்ளமும், கறந்த உண்மையும்னு சொல்லல், கறந்த கள்ளமும். பெருமான் அந்த அக்னி தீர்த்தத்திலே மறைந்து போனதை போல ஏமாற்றினார். அவர் கள்வர் தான், அன்னிலேந்து இன்னி வரையும் கள்வர் தான். அவர் அக்னி தீர்த்தத்திலேயும் கள்வர் தான், அவர் அந்த அந்த என்ன தீர்த்தம் வந்து பிரம்ம தீர்த்தத்திலேயும் கள்வர் தான். அங்க உள்ளங்கவர் கள்வர், இங்கு கறந்த கள்வர், அவ்வளவுதான். அப்பொழுது ஆட்கொண்ட பொழுது எப்படி தோணுச்சுன்னா, பேராது நின்ற பெருங்கருணை பேராறு. நம்ம வீட்டுக்காரர் நம்ம மீது எவ்வளவு பேரன்பு வைத்து நாம தயங்கினாலும் கட்டிண்டா ஒன்னதான் கட்டிப்பேன்னு சொல்லி கட்டிக்கிட்டு இருக்கிறாரு. அவர் அவரா பிரிந்து போவார் அப்படின்னு நம்ம நினைக்கலாமா? அவர் ஆட்கொண்ட திறம் எப்படிப்பட்டதுன்னா, அவர் நம்மை பிரியவே மாட்டார் அவர் என்ற ஐயப்பாடின்றி நம்ம நம்பலாம். அதை மீறி ஒரு பிரிவு ஏற்பட்டால் அதற்கு பொறுப்பு நாம், நம்முடைய தீவின். அவருடைய கருணை இன்மை இல்லை. குருநாதன் ஆட்கொள்ளும் பொழுது குருநாதனுக்கும் ஒரு சீடனுக்கும் ஒரு பிரிவு ஏற்பட்டதுன்னா அதற்கு பொறுப்பு சீடனே அன்றி குருநாதர் இல்ல. இது திருவாசகம் அளிக்கின்ற தீர்ப்பு. குருநாதர் நம்மளை திட்டினார், குருநாதருக்கு நம்மளை பிடிக்கல, குருநாதர் நம்மளை அடிச்சார் அப்படின்லாம் சொல்லக்கூடாது. குருநாதர் அடிச்சு திட்டி அவரை வந்து கோவிச்சுக்கிட்டு இப்படிதான் சீடன் வளர்ந்து வரான். அவன் அந்த வளர்ந்து அந்த பேரின்பத்தை அடையும் பொழுது அடிச்சதெல்லாம் ஞாபகத்தில் இருக்காது, திட்டினதெல்லாம் ஞாபகத்தில் இருக்காது. ஆகவே குருநாதருக்கு நம்மளை பிடிக்கல திட்டான்னு நினைச்சுக்கிட்டு ஒரு சீடன் பிரிந்தான் என்றால் அது சீடனுடைய தகுதியின்மையினால பிரிகின்றானே தவிர குருநாதர் கருணையை குறைக்கிறதே கிடையாது. அவர் ஆட்கொண்ட திறம் எப்படிப்பட்டதுன்னா, பேராது நின்ற பெருங்கருணை பேராரே, கைவிடாது இருக்கின்ற கடவுள். நாம தான் அவரை விட்டு போவோம், அவர் நம்மை விட்டு போக மாட்டார். அப்படி ஆட்கொண்டார். ஆனால் அப்படி ஆட்கொள்வதற்கு முன்பாக நம்மளை சோதித்து பார்ப்பார். அப்படி எல்லாரையும் எல்லா நிலையிலும் ஆட்கொண்டு விட மாட்டார், தகுதி பார்த்து ஆட்கொள்வார். அப்ப இவர் திவ்ய தரமான செய்தியர், ஆகவே இவரை ஆட்கொள்வதற்கு நேரம் பார்க்க வேண்டாம், உடனேயே ஆட்கொள்ளலாம் என்று ரோக்ஷாயனர் விண்ணப்பிக்க, இவ் அடிமை தன்னை வெவ்வினை அகற்றி ஆள வேண்டும். இப்ப வெவ்வினை என்பது சஞ்சித வினை, அது மறுபிறவிகள் எண்ணில்லாத மறுபிறவிகளை கொடுக்கும். அதையெல்லாம் பெருமான் தீட்சையினால இந்த பிறவிலேயே நிக்கி விடுவான். பிறந்த பிறப்பருக்கும் எங்கள் பெருமான். பிறந்த பிறப்பறுத்தல்னா இந்த பிறவினை அறுத்தல்னு அர்த்தம் கிடையாது. இந்த பிறவினை அறுப்பதற்கு யமனே போதும். இந்த பிறவியிலேயே வருகின்ற பிறவிலே அறுப்பதற்கு யமனால முடியாது, அது குருநாதனால தான் முடியும். பிறந்த பிறப்பருக்கும் எங்கள் பெருமான் என்று சொன்னால், பிறந்த பிறப்பின்கண் வரு பிறப்புகளை அறுக்கின்ற பெருமான் எப்படி அறுப்பார்? சஞ்சீத வினையை கேன்சல் பண்ணி அறுப்பார். அப்படி கருணையினாலே ஆற்றி தொடர்ந்து ஒரு பிறவி இந்த உயிருக்கு வந்ததுன்னா பிறவி என்பது உயிர் வினை பற்றின் காரணமாக, அதுக்கு வாசனா மலம்னு பேரு. வினை பற்றின் காரணமாக அது வந்து புதியதாக ஒரு வினையை செய்தால் மறுபிறவி ஏற்படும். அந்த வினை பற்றின் காரணமாக அது புதியதாக ஒரு வினையை செய்ய வேண்டும் என்று சொன்னால், வினை பற்றி எப்பொழுது வந்து அதுக்கு வந்து அடரும்? வினை பற்றி எப்பொழுது அடரும் என்றால், குருநாதனை விட்டு பிரிந்தால் அடரும். குருநாதன் கூடவே இருக்கிறவரையும் வாசனா மலம் தாக்காது. வாசனாமலம் தாக்காமல் இருப்பதற்கு என்ன பண்ணணும்னு வருது 12வது சூத்திரத்துல, சிவஞான பதத்துல. குருநாதர் கூடவே இருக்கும்போது தாக்காது. குருநாதரை பிரிந்திருந்தால் ஜங்கம லிங்கங்களுடைய உபாசனையினால் தாக்காது. வருதா? மாலர நேயம் மலிந்தவர் வேடமும் ஆலயம் தானும் அரணெனத்துழுமே. அரண் என்றால் நம்முடைய பாவத்தை போக்கிய, சஞ்சித வினையை போக்கிய குருநாதன். அரண் என்றால் அழிப்பவன். நம்முடைய வெவ்வினையை அழித்தவன் யார்? குருநாதன். தீட்சையினால் அழித்தவன். அவன் என்று இவர்களை தொழ வேண்டும். ஏன்? அவனே அருகில் இருக்கும்போது அந்த வினை பற்றி அடராது. ஏதோ காரணத்தினாலே குருநாதனை விட்டு பிரிந்து வாழ்கின்றோம் என்று சொன்னால், நாம் சிவலிங்க வழிபாடும் ஜங்கமலிங்க வழிபாடும் செய்தார்கள். மாலர நேயம் மலிந்தவர் வேடமும் ஆலயம் தானும் அரண் என குருநாதன் என்றே தொழுது வர வேண்டும். அவ்வாறு தொழுது வந்தால் அந்த வினை பற்று அடராமல் பார்த்துக் கொள்ளலாம். நீ எப்படி நான் கூப்பிடாம கைலாசத்துக்கு வந்த அப்படின்னு சுவாமி கேட்கிறார் சேரமான. சேரமான் என்ன சொல்றாரு? நீ மறுவு பாசத்தை அகன்றிட பண் தொண்டர் கூட்டம் வைத்தாய். பாசம் என்பது ஒருவனை வந்து சேரும், அவன் போய் சேர வேண்டாம், தானா வரும். எப்படி அப்படின்னு கேட்டா, வீட்டுக்கு போன உடனேயே தானா வரும், நாம ஒண்ணு சுவிட்ச போட வேண்டாம், தானா வந்து பிடிச்சுக்கும். எதை போலன்னா, பாசி உள்ள ஒரு குளத்துல குளிக்கிறவன் கையால அந்த பாசியை நீக்கிட்டு குளிக்கிற வரையிலும் குளிக்கலாம். ஒரு செகண்டு விட்டான்னா பாசி தானா வந்து ஏறும் மேல. தானா வந்து ஏறுகின்ற பாசி இருக்கின்றதே, அது ஏறக்கூடாது என்று சொன்னால் அதற்கு குருநாதன் துணை இருக்க வேண்டும். குருநாதனாகின்ற நம்பியாரூரரே, நீ எனக்கு கொடுத்த எதுக்காக கொடுத்தன்னா, மறுவின்ற பாசம் மறுவக்கூடாது என்பதற்காக கொடுத்தாய். பாசம் அடரவில்லை பெருமானே, ஆகவே எளிதிலே உன்னுடைய கருணையாகின்ற கங்கை கொண்டு வந்து கைலாயத்தில் சேர்த்து விட்டது. கைலாயத்திற்கு வருவதற்கு தடையான பாசம், அந்த தடையினை நீ பூமியிலே ஒரு குருநாதனை கொடுத்து எனக்கு நீக்கி விட்டாய். கைலாயத்திற்கு வருகின்ற தடை நீங்கியது. தடை நீங்கினாலும் கைலாயத்திற்கு ஒருத்தர் ஒரு வெஹிக்கிள் வந்து அழைச்சிட்டு வரணும் இல்ல. இப்ப தூத்துக்குடிக்கு போகக்கூடாதுன்னு என்ன சொல்றதுக்கு யாரும் இல்ல. ஆகவே தூத்துக்குடிக்கு செல்கின்ற தடை நீங்கியது. ஆனால் தூத்துக்குடிக்கு வர வேண்டும் என்றால் ஒரு பஸ்ஸோ ஒரு ட்ரெயினோ ஏறி வரணும். அப்ப பெருமாளுடைய கருணை என்ற பிரவாகம் வந்து என்னை கைலாயத்திற்கு அழைத்துக் கொண்டு வந்தது. அந்த வெஹிக்கிள் ஏற விடாம தடுக்கின்ற பாசம் என்ற தடையானது குருநாதனை நீ கொடுத்ததுனால நீங்கிவிட்டது என்று சொல்றார். ஆகவே குருநாதன் கூடவே வாழ்வதற்கு இந்த உயிரானது ஆசைப்படும். குருநாதனும் சீடனை பிரிந்து வாழக்கூடாது என்று விரும்புவான். என்ன காரணம்னா, ஒரு தாய் எப்படி தான் ஊட்டிய உணவு ஒரு குழந்தைக்கு செரிக்க வேண்டும் என்று நினைக்கின்றாளோ, அதுவரை என்ன பண்ணுவா, அதை தூக்கி கையில வச்சுக்கா, அதை படுக்க போட்டுற மாட்டோம். இளம் பிள்ளையா இருந்தா அது ஒரு ஏப்பம் விட்டோன்னே அதை துளியில போட்டு நல்ல ஆட்ட ஆட்டி தூங்க வைப்பார். அப்ப தான் ஊட்டிய பாலோ உணவோ செரிக்க வேண்டும் என்று தானே தாய் விரும்புகின்றான். என் கடமை முடிஞ்சிருச்சு, நீ எப்படி வேணா போ அப்படின்னு நினைக்கிறாள. ஒரு தாயே அப்படி நினைக்கல, தாயெல்லாம் விட ஆயிரம் மடங்கு உயர்ந்த தாய், தாயினும் நல்ல சங்கரன், தாயான தத்துவன். அப்ப அந்த தத்துவன் தன்னால் ஆட்கொள்ளப்பட்ட ஒரு சீடன், என் கடமை முடிஞ்சது, நீ உன் தலையெழுத்துப்படி இருந்துக்க, நீ கெட்டு போன்னு நினைப்பானா அப்படி நினைக்காத காரணத்தினால அவர் என்ன பண்ணுவார், அவரும் சீடனை அனுப்ப மாட்டார் வெளியில. ஏ நீ வெளியில போனா கெட்டு போயிடுவாடா, இங்கேயே இருடா. சீடனுக்கு தெரியாது வெளியில போனா ஆசைப்பட்டா கூட குருநாதர் என்ன சொல்லுவாரு, நீ இன்னும் கொஞ்ச நாள் என் கூட இரு, படிச்சுட்டேன்னு நினைக்காத, தெரிஞ்சுட்டேன்னு நினைக்காத, இந்த வீட்டை விட்டு வெளியில போனேன்னா திரும்ப எல்லாத்தையும் புதுசா அடுத்த பிரிவில இன்னொத்துட்ட படிக்க முடியாது, இங்கேயே இருந்துக்க என்று சொல்லுவார். தாய்மை இருக்கின்ற காரணத்தினால, அதனால குருநாதர் என்ன சொல்றாரு, தாயான தத்துவன் போயாதே உள்குவார், உள்ளிருக்கும் உள்ளானை சேயானை சேவகனை தென்னன் பெருந்துரையின் மேயானை வேதியனை மாதிருக்கும் பாதியனை நாயான நந்தம்மை ஆட்கொண்ட நாயகனை தாயான தத்துவனை தானே உலைகழும் ஆயானை ஆழ்வானை பாடுதுங்கானம்மானாய். உலகத்துல இந்த உயிரிடத்துல தன் வயிற்றிலே பிறந்த பிள்ளைட்ட ஒரு தாய் எவ்வளவு அன்பு வச்சிருக்கிறாளோ, அதே போல தன் திருவடிக்கு தொண்டு செய்கின்ற சீடனிடத்துல ஒரு குருநாதன் அதனை ஒத்த அன்பினை செய்வான். ஆகவே இவனை ஆட்கொள்ள வேண்டும் ரவிஷாங்கர் கேட்கிறார். வெவ்வினை அகற்றி ஆள வேண்டும் என்று இறைஞ்சி நின்றார் பெருமான், ஆட்கொள்கின்றேன் என்று சொன்னார். கருப்புக நினையார், நம்முடைய குருநாதர் மீண்டும் ஒரு பிறவி வேண்டும் என்று விரும்புவர் இல்ல. குருநாதன் எப்படித்தான் ஆட்கொள்ளணும் நினைச்சாலும் சீடன் வந்து இருங்க இருங்க நான் எல்லாத்தையும் சொல்லிட்டு வந்துடுறேன், பர்மிஷன் கேட்டுக்கிட்டு வரேன் அப்படின்னு சொன்னா அவருக்கு தகுதி கிடையாதுன்னு அர்த்தம். பஸ் வரும்போது ஏறினாதான் ஜேர்னி. இந்த ஊருக்கு இன்னைக்கு ஒரு பஸ் தான் வரும், மலை மேல நம்ம வீடு இருக்கு, நம்ம இன்னைக்கு அந்த வீட்டுக்கு போய் சேரணும்னா இன்னைக்கு வர பஸ், அந்த பஸ் வர நேரத்துல நம்ம யார்ட்டையும் பேசிட்டு இருக்க கூடாது. அது போல இன்னைக்குங்கிறது இந்த பிறவி, ஒரு பஸ்ங்கிறது இந்த குருநாதர், இன்னைக்கு இந்த பஸ்ல ஏறினாதான் வீட்டுக்கு போலாம், இந்த பிறவியில இந்த குருநாதர் வானு கூப்பிடும் போது கூட போனாதான் வீட்டுக்கு போலாம். வீடு எது, திருக்கையிலாயம். விட்டுட்டோம்னா அடுத்த பிறவி, இந்த பஸ் விட்டா நாளைக்கு, இந்த பிறவி விட்டா அடுத்த பிறவி என்பதை உணர்ந்து அடுத்த பிறவி வேண்டாம் நினைக்கிறவன் அது சீடனுக்கு தகுதி. அவன் அடிமுட்டாளா இருக்கலாம், அது தப்பு கிடையாது. குருநாதர் வந்து புத்திசாலியத்தான் சொல்லித்தருவேன்னு சொல்ல மாட்டார், அடி முட்டாளா இருந்தாலும் இருட்டினை போக்கு விளக்கு போக்குவதை போல நம்முடைய அறியாமையை தன் கருணையினால இறைவன் போக்கி விடுவான். பத்து நாளா முடி இருக்கு, ஒரு பத்து வருஷமா முடி இருக்கு, ஒரு ரூம் நிறைய இருட்டு சேர்ந்துருக்கு, குப்பை சேர்ந்துருக்கு, ஒரு விளக்கேத்தி வச்சா அத்தனை இருட்டும் போயிடுது. நம்முடைய அறியாமை எவ்வளவு பெருசா இருந்தாலும் ஞான தீபத்தின் முன்பு அந்த அறியாமை அடராது, அது நீங்கிடும். அறியாமை நீக்குவது பெருமானுக்கு கைவந்த கலை, அவன் எப்படி பண்ண போறாங்கிற கவலை நமக்கு வேணாம். நம்முடைய அறியாமையை கடவுள் எவ்வாறு எடுக்குவாங்கிற கவலை நமக்கு வேணாம். என்ன அந்த கவலை கூட நமக்கு வரும் நம்முடைய அறியாமை காரணமாக. எல்லா விஷயத்தையும் திருவாசன் சொல்லுது, தீர்க்கின்றவாறு என் பிழையை என்கொள், தீர்க்கின்றவாறு என் பிழையை நீ சீரருள் என்கொள் என்று வேர்க்கின்ற என்னை விடுதி கண்டாய். பெருமானே, நான் மூட்டை மூட்டையா செத்து வச்சிருக்கிற அந்த தீவினையை உன் திருவருள் எவ்வாறு தீர்க்குமோ என்று அஞ்சுகின்ற என்னை நீ விட்டு விடாதே அப்படிங்கிறார். என்ன இந்த அச்சமே அவனால் கைவிடுபடுவதற்கு போதுமான காரணம். பெருமான் எல்லாம் வல்லவன், அவருடைய வன்மையிலே அவருடைய ஆற்றலிலே நம்பிக்கை இருக்க வேண்டும். அப்ப இந்த ஸ்கூல்ல சேர்ந்தா நிச்சயமா பாஸ். சில பேர் சொல்றாங்க இந்த டிரைவிங் ஸ்கூல்ல சேர்ந்தா நிச்சயமா நமக்கு லைசன்ஸ் வாங்கி கொடுத்துருவாங்க. அது போல பெரும் கருணையாளனாக இருக்கின்ற ஒரு கடவுள், அந்த கடவுளை வழிபட்டால் நமக்கு தகுதியின்மையே ஒரு தகுதி. சாமி என்ன பண்ணுவாரு, இவனை காப்பாத்துறதுன்னு முடிவு பண்ணுவார். எப்படி போலன்னா, நமக்கு கை அடிபட்டிருக்குன்னா லோக்கலா ஒரு ஆஸ்பத்திரியில அட்மிட் ஆகும், மண்டை அடிபட்டிருக்கு நாலு சில்லா இருக்கு, நம்ம லோக்கல் ஆஸ்பத்திரியில சேர்த்துப்பாங்களா, சேர்த்துக்க மாட்டாங்க. ஆனா மெட்ராஸ்ல அப்போலோல உடனே சேர்த்துப்பாங்க. ஏன் காரணம், அவன் மறுக்கிறத தனக்கு அவமானமா நினைப்பான். இதுதான் நல்ல கேஸ். அப்ப எவ்வளவுக்களோ நமக்கு தகுதி இல்லையோ பெருமானுடைய அருளை பெறுவதற்கு அதுவே ஒரு தகுதி, பெருமான் என்று உணர்ந்தால். அதனால்தான் தகுதியின்மை ஒரு தகுதி கிடையாது, பெருமானத்தில் இருக்கின்ற நம்பிக்கை தான் ஒரு தகுதி. அப்ப கற்றறியேன் கலைஞானம் கசிந்துருகேன் ஆயிடினும் மற்ற அறியேன் பிரதெய்வம், அதுதான் தகுதி. மற்றறியேன் பிரதெய்வம் வாக்கியலால் வார்கள் வந்து உற்று இருமான் திருந்தேனும் பெருமானே. சரி, தகுதியே இல்லாத எனக்கு பெருமான் எப்படி தகுதி எப்படி பெருமை பண்றாருன்னா, சாமி சொல்றார், உனக்கு தகுதி இல்லையா, உனக்கு திருவடி தரேன். ஏன்? நான் கடவுள், என் கருணை போதும் உனக்கு, வேறு ஒரு தகுதியே வேண்டாம். அப்பொழுது என்ன சாமி ஆட்கொண்டா போதுன்னு நான் வரேன். பிச்சைக்காரன் எதுக்காக வரா? எனக்கு பசிக்கு ஒரு பழைய சோறு போட்டா போறனு வரா. நீ வந்திருக்கிறது என் பர்த்டே அன்னைக்கு. நீ உள்ள வந்து உட்காரு, தலைவாழை இலை போட்டு அவ்வளவு பதார்த்தங்களும் பர மாதிரி நீ நல்லா சாப்பிட்டுட்டு கையில வஸ்திரமும் பணமும் வாங்கிட்டு தான் போகணும். கருணை கொடுக்கிற தெய்வம் கூரையை பிச்சுன்னு தான் கொடுக்கும். கூரையை பிச்சுன்னு கொடுத்தாதான் அதுக்கு கடவுள்னு பேரு. நம்ம தகுதி பார்த்து கொடுத்தா அது கடவுள் கிடையாது, தன் தகுதி பார்த்து கொடுத்தாதான் கடவுள். கடவுளுடைய அடியார்களே அப்படிப்பட்டவர்கள், கடவுள் எப்படிப்பட்டவரா இருக்கணும்? மதுரையில இருந்து ஒரு பத்திரன்னு ஒரு பாணன் பாணன் போறான். அவன் போய், சாமி எனக்கு கொஞ்சம் பணம் சாமி கொடுத்துக்காரு, கடவுள் எனக்கு தேவையானதை கொடுங்கன்னு கேக்குறாரு. சேரம்பர் என்ன சொல்றாரு? உங்களுக்கு தேவையானதை கொடுக்க மாட்டேன், நான் கருதுவதே உங்களுக்கு கொடுப்பேன். கஜானா முழுக்க நீங்க எடுத்துக்கிட்டு போங்க, இந்த அரசாட்சியை நீங்க வாங்கிக்கீங்க. தன் தகுதியின் அடிப்படையில் ஒருவன் கொடுக்க வேண்டும். அடியார்களே அவ்வாறு இருக்கும் பொழுது கடவுள் எப்படி இருப்பார்? ஆகவே அப்படிப்பட்டவர் இவர் என்ற எண்ணம் மட்டும் நமக்கு குருநாதனிடத்திலே வந்தால் போதும் என்பதை நமக்கு திருவாசகம் சொல்லுது, இந்த புராணம் சொல்லுது. ஆகவே மீண்டும் பிறக்கக்கூடாது என்று நினைக்கின்ற காரணத்தினாலே இவர் வந்து அடிமை விண்ணப்பிக்கின்றார். என்னை ஆட்கொள்ள வேண்டும் என்று விண்ணப்பதற்கு ஒரே காரணம், மீண்டும் பிறக்கக்கூடாது என்ற பிறவி அச்சம் தான். பாழ்த்த பிற படுத்திடுவான், யானும் முனை பரவுவனே. அதை இந்த 88வது பாட்டில் சொன்னார். கருப்புக நினையார் தம்மேல் கண்ணருள் செய்து, மீண்டும் பிறக்கக்கூடாது என்று விரும்புகின்ற அந்த சீடனிடத்திலே பெருமான் நயன தீட்சை செய்தார். முதல்ல பெருமான் என்ன பண்ணுவாரா, சீடனை அன்போடு பார்ப்பார், விரட்டுற மாதிரி பார்க்க மாட்டார். முதல்ல அந்த கண்ணுல அன்பு தெரியும், கருணை தெரியும். கைலாயத்தில் இருக்கிற சாமி, நான் கூப்பிடாம நீ எப்படி வந்தேன்னு கேட்கிறார் சேரமான்ட்ட. நான் கூப்பிடாம நீ ஏன் வந்த, உன்னை யார் கூப்பிட்டுருந்தீங்க அப்படின்னு கோபமாக கூப்பிட்டுருந்தாருன்னா சேரமானுடைய உயிர் போயிருக்கும். ஆனால் சாமி எப்படி சொல்றார், கண்ணில் அன்பு தெரியுது. கேள்வி ஒரே கேள்வி தான், நான் கூப்பிடாம நீ ஏன் வந்தேங்கிற கேள்வி ஒன்று தான், ஆனால் கண்ணில் அன்பு தெரியுது. அப்போ தைரியம் வருது. சாமர்த்தியசாலியாக இருப்ப போல இருக்கு, நீ இன்விடேஷன் இல்லாமல் இவ்வளோ பெரிய ஊருக்கு வந்திருக்கிற, இன்விடேஷன் இல்லாமல் சாதாரணமாக ஒரு கல்யாணத்துக்கே போக முடியல இந்த காலத்துலலாம். பழங்காலத்துலலாம் கல்யாணத்தில் ஏமாற்றி உள்ளே போயிடுவாங்க, இப்பெல்லாம் இன்விடேஷனை காமிச்சாதான் உள்ள செக்யூரிட்டி கார்டு அனுப்புறான். ஒரு கல்யாண மண்டபத்துக்குள்ளேயே இல்லை, இன்விடேஷன்லாம் போக முடியல. நீ கைலாயத்துக்குள்ளே எப்படி வந்த? கைலாயம் முடிப்பட்டது, கடி நகர், 108 கோடி ருத்ர கணங்களினால் காக்கப்படுகின்ற காவலை கொண்ட நகர். உலகத்திலேயே அதிகமான காவக்காரர் இருக்கிற ஊர் கைலாசம் தான். அதனால தான் சம்பந்த பெருமான் கைலாயத்தை கடி நகர்னு சொல்றார். கடி நகராய் விற்றிருந்தான் கணபதியை சரத்தானே. கணபதி சிரத்தில் கைலாச கட்சியை கொடுக்காருன்னு சொல்லும் போது கடிநகராய் விற்றிருந்தான். கடிநகர் என்பது கைலை, மிகுந்த காவல் கொண்ட நகர். 108 கோடி ருத்ரகணங்கள்ல மீறியா ஒருத்தன் உள்ள வர முடியும்? எப்படி வந்தார்? ஒரு நந்தியம்பெருமான் தடுத்தார், அது வேற விஷயம். ஆனா குரு அருள்னால உள்ள வந்துட்டார். அப்ப பெருமான், நீ எப்படி அழைக்காமல் வந்தா என்று சினந்து சொல்லல, அன்போடு சொன்னார். அப்ப முதல்ல ஒரு மனிதன் நமக்கு வரவேற்கத்தக்கவன் என்பதை கண்ணால் காட்ட வேண்டும். நம்ம வீட்டு வாசல்ல ஒருத்தர் காலிங் பெல் அடிக்கிறார், கதவை திறந்து பாக்குறோம், ஒரு முறை முறைச்சோம்னா நான் இந்த வீட்டுக்கு வரல சட்டம் போடுவான். அவன் வேறு வீட்டுக்கு வந்திருந்தா கூட, வேற வீட்டுக்கு தான் வந்திருக்கான், இந்த அட்ரஸான்னு கேக்குறான். இது பக்கத்து திரையில இருக்கிறாரு, இருந்தாலும் வாங்க, என் நண்பர் தான் அவர். நீங்க இங்க வந்து கைகாலம் விட்டு காபி சாப்பிட்டா அவங்க வீட்டுக்கு போலாமே. என் நண்பர் வீட்டுக்கு தான் நீங்க வந்திருக்கீங்க, இங்க உள்ள வாங்க, வேர்த்து கொட்டி இருக்குது, ஃபேன் கடியில உட்காருங்க, வெளியூர்ல இருந்து வரீங்க, கைகால் அனுப்பிக்கிட்டு ஒரு காபி சாப்பிட்டுட்டு பக்கத்து திரையில இருக்கு, நான் கொண்டு வந்து விடுறேன், அன்பா சொல்லலாமே. அப்ப வருபவனை அன்போடு பார்த்தல் உண்டு. ஆத்மநாத சுவாமி என்ன பண்ணாரா, அன்போடு பார்த்தார். அந்த கருணை நோக்கத்திற்கு இணை எதுவுமே கிடையாது. அந்த கருணை நோக்கத்தினால என்ன ஆகும்னா, நம்முடைய சஞ்சிதை வினைகள் அழியும் என்று வருது. குருநாதனுடைய கருணை நோக்கத்தினால நயன தீட்சை நம்முடைய சஞ்சிதை வினைகள் அழியும். கருப்புக நினையார் தன்மேல் கண்ணருள் செய்து, நெஞ்சில் பரப்பர மிதித்தல் வேண்டி எடுத்த பொற்பாதம் கொண்டு. நெஞ்சில் பரப்பர மிதித்தல் வேண்டிங்கிறத கமா போட்டுக்குங்க. எடுத்த பொற்பாதம் வேற, எடுத்த பொற்பாதம் என்பது நடராஜ பெருமானுடைய தூக்கிய திருவடி. எடுத்தெல்லாம் தூக்குது, தூக்கிய திருவடியினால பெருமான் சிவஞானத்தையே உபதேசிக்கிறான். முக்தியை தருவது தூக்கிய திருவடி, முக்தி அந்த தூக்கிய திருவடியில முக்தியை நாடுன்னு வருது. ஊன்றிய திருவடியை பத்தி சொல்றார். ஊன்றிய திருவடி என்ன பண்ணுமா, சிவஞானத்திற்கு தடையா இருப்பது என்ன? இப்ப ஒரு பாடம் ஒரு வாத்தியார் இருக்கிறாரு, சொல்லித்தருது வரல, சொல்லித்தராதெல்லாம் வருது. ஆணவ மனத்தினால சங்கீத பாடம் படிக்கும் போது நீங்க நல்லா தெரிஞ்சுக்கலாம், அவர் ஒரு பாடுறது நமக்கு வராது, அவர் சொல்லாத பாட்டு நமக்கு வரும், சங்கீதி வரும். ஏன் வருதுன்னு கேட்டா, மனம் இன்னொன்றை நினைக்கின்றது. ஸ்ரத்தையா குருநாதன் வாய்மொழியை கேட்காமல் மனம் இன்னொன்றை நினைப்பதனால சொல்லிக் கொடுத்தது தெரியாம சொல்லிக் கொடுக்காது தெரியுது. இதுக்கு ஆவரண விக்ஷேபம் பேர். ஆவரணம் என்றால் மறைத்தல், விக்ஷேபம் என்றால் திரித்து கட்டுதல். கற்ற கல்வியை மறைத்து தேவையில்லாதே மனதிலே உண்டாக்கும் மனத்துடைய எண்ணம். அப்ப சிவஞானத்தை இந்த இடது திருவடி நமக்கு அளிப்பதற்கு முன்பாக அதற்கு தடையா இருக்கின்ற மனதனுடைய பரபரப்பு இருக்கின்றதே, மனதனுடைய பரபரப்பு, பல எண்ணங்கள், அந்த எண்ணங்களை ஊன்றிய திருவடி அமுக்கும். சாமிக்கு ஏன் ரெண்டு காலு? சாமிக்கு காலே தேவையில்லை, அவர் ஒத்த காலில் கூட இருக்கார் கோயில்ல. ஏகபாத திருமூர்த்தின்னு பேரு. உலகத்தை படைக்கிற கடவுள படைக்கிற கடவுள், உலகத்தை படைத்து காத்தழிக்கிற மூவர்களையும் படைக்கிற கடவுள் ஒரு கால

0: பக்தி திருவினை புரிந்திருக்கின்ற உலகுக்கெல்லாம் திருவுடைய அண்ணன் என்று சொல்லப்படுகிற தில்லைவாழ்ந்தனர்கள் பெருமானை ஆறு காலங்களிலும் போற்றி பாராட்டுகின்ற அந்த தில்லை அம்பலத்திலே ஊன்றிய திருவடியை கொண்டும் தூக்கிய திருவடியை கொண்டும் ஒரு ஆனந்த திருநடத்தை ஏற்றுகின்ற பெருமான். தூக்கிய திருவடியை கொண்டே நடனத்தை நிகழ்த்திவிட முடியாது, ஊன்றிய திருவடியை கொண்டே நிகழ்த்திவிட முடியாது. ஒரு திருவடியை ஊன்றி இன்னொரு திருவடியை தூக்கி அந்த நடனத்தை நிகழ்த்த வேண்டும். அப்ப ஒரு திருவடியினாலே மனதில் இருக்கின்ற பரபரப்புகளை அடக்கி பரபரக்க வேண்டாம் பலகாலும் சொன்னேன்னு சொல்றார். பரபரத்தல் முதலாம் அடங்க வேண்டும். பல்லியல் பாய பரப்பர வந்த பராபரமாகாதே திருவாசகர் சொன்னார். பல தன்மைகள் கொண்ட பன்முகத்தன்மை கொண்ட பரபரப்பு இருக்கின்றதே, இந்த பரபரப்பு அடங்கும் மண்ணும் பெருமான் வந்து அருள் செய்தான் அப்படிங்கிறார். அந்த மனதினுடைய பரபரப்புகளை அடக்குகின்ற ஊன்றிய திருவடியை கொண்டும் இந்த முக்தியினுடைய வடிவத்தையும் முக்தி இன்பத்தையும் ஊட்டுகின்ற தூக்கிய திருவடியை கொண்டும் உலகிற்கெல்லாம் திருவுடைய அந்தனர்கள் ஆறு காலங்களிலும் பூஜிக்க ஆடுகின்ற அந்த தில்லை அம்பலத்தில் ஆடுகின்ற பெருமான் அவன் எப்படிப்பட்டவன் என்றால் அருள் பரானந்த வாரி மேன்மையான எல்லாவற்றுக்கும் மேலான அருளாகின்ற ஆனந்தம் இருக்கின்றதே அதுவே ஒரு கடல் போல. ஏன் கடல் வாரி என்றால் கடல் என்ன, கடல்லேருந்து எத்தனை பேர் எத்தனை பக்கெட் ஜலம் கொண்டு போனாலும் கடல் குறைந்தது போல தெரியாது. எல்லா உயிர்களுக்கும் பெருமான் முக்தி அளித்துக் கொண்டே இருக்கின்றான். அவனுடைய ஆனந்தத்திற்கு ஒரு குறைவு கிடையாது, அது எல்லை காணப்படாத ஆனந்த ஊற்று. அவனுடைய அருளுக்கோ ஆனந்தத்திற்கோ எல்லை கிடையாது. பெருமான் செய்கின்ற அருள் அவன் நமக்கு அறிவிக்கின்ற ஆனந்தம் இரண்டும் எல்லை கடந்தவை. ஆகவே சமுத்திரம் என்று சொன்னால் அருட்கடல் ஆனந்த கடல் மேலான அருட்கடல் ஆதலின் அப்படி இருக்கிறதுனால அதற்கு இசைந்தார். உடனே இவருக்கு தீட்சை தர வேண்டும் நாள் பார்க்க வேண்டாம் என்று ரவுக்ஷணராகின்ற தலைமைச் செயலர் சொன்னவுடனே பெருமான் ஓம் என்று அதனை ஆதரித்தார். நீங்க சொல்றாமலே நான் செய்யறேன் என்று சொல்லி நம்முடைய குருநாதருக்கு தீட்சை தரப்போகின்றார். அது அடுத்த வகுப்புல நமக்கு நிகழும். நம பார்வதி பதையே ஹரஹர மகாதேவ சித் சபேஷா சிவசிதம்பரம்.
1: ஓம் நம சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு Shaivam.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் Shaivam.org. ஓம் நம சிவாய.
2: ஆசிரியர் சின்னையா சிவனேஷன்.

0: வணக்கம் நேயர்களே, உங்களோடு இணைந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி.
1: வணக்கம் கூறி மீண்டும் இணைந்து கொள்கிறேன்.
0: நீங்கள் இன்றைக்கு டாக்டரோட இணைந்து செய்வீர்கள் என்று எதிர்பார்த்து கொண்டு, உண்மையிலேயே இந்த பொங்கல் திருநாளிலே பொங்கல் மகிழ்ச்சியான ஒரு நாள். பொங்கலோ பொங்கல் என்று எல்லோரிடத்திலும் ஒரு பொங்கி வழிகின்ற ஒரு தனிமையை நாங்கள் பார்க்கிறோம். மகிழ்ச்சியா இருக்கலாம், அல்லது நீங்கள் வீட்டிலே செய்த உங்களுடைய பொங்கலாக இருக்கலாம். எல்லாமே ஒரு மன நிறைவை தருகின்ற ஒரு விழாவாக அமைந்திருக்கிறது. இப்ப எங்களுடைய இந்த பொங்கல் விழாவை நான் நினைக்கிறேன் ஒரு காலம் வரையறை கூற முடியாத அளவுக்கு இந்த விழா தமிழர்களால் கொண்டாடப்பட்டு வந்திருக்கின்றது என்பதற்கு பல சான்றுகள் இருக்கின்றன. எனவே இந்த ஆரம்ப நிகழ்விலே அந்த நாட்களிலே அநேகமாக சூரியனை வழிபடுகின்ற ஒரு முறை தமிழ் மக்களிடையே இருந்திருக்கிறது. சூரியனை நாங்கள் வழிபடுவதற்கு பல காரணங்கள். இப்ப பெரும்பாலும் நீங்கள் பார்த்தீர்களானால் இந்த சூரிய வழிபாடு எங்களுடைய சமயத்திலே ஒரு முக்கிய இடம் வகுத்து வந்திருக்கிறது என்பது எல்லோருக்கும் தெரியும். அதனால்தான் இந்த சூரியனுடைய முக்கியத்துவத்தை உலகெங்கனும் இந்த தேங்க்ஸ் கிவிங் டே என்று கூட இங்கே எங்களுடைய மேலதேசத்திலே இருக்கிறவர்கள் கொண்டாடுகிறார். அதற்கு முக்கிய காரணம் இந்த சூரியனுடைய முக்கியத்துவத்தை இவர்கள் யாவருமே உணர்ந்திருக்கிறார்கள். இப்ப சூரியன் இல்லை என்றால் பல இயக்கங்கள், பல உயிர்வாழ் இனங்கள், தாவரங்கள் எல்லாம் அதிலேதான் தங்கி இருக்கிறது என்பதை எல்லோரும் நீங்கள் அறிவீர்கள். எனவே இன்றைக்கு இந்த

0: விஞ்ஞானமும் விஞ்ஞானமும் நிகழ்ச்சியிலே ஏற்கனவே டாக்டர் அவர்கள் சென்ற வாரம் இதை பற்றி தொட்டு சென்றிருக்கிறார். அதாவது வந்து இந்த ஆண்டு பிறக்கின்ற எங்களுடைய மகர சந்திராந்தி என்று கூறப்படுகின்ற உத்தராயண காலத்தை எல்லாம் இவ்வாறு நாங்கள் கணித்து விஞ்ஞானிகள் இதை பற்றி அறிவதற்கு முன்பே எங்களுடைய மெஞ்ஞானிகள் இவற்றை பற்றி விளக்கமாக பாடல்கள் கூட எங்களுடைய இதிலே கணிப்பு முறையிலே இருக்கின்ற அந்த வான சஞ்சாரம் வான சாஸ்திர விற்பனை எல்லாரும் அங்கே இருந்து கணித்து செய்த இதுகளை இப்பொழுதுதான் விஞ்ஞானிகள் ஓரளவுக்கு உணர்ந்து அந்த இதை பற்றி அறிய முற்படுகிறார்கள். எனவே இந்த மாதிரியான ஒரு சிறப்பான நாளிலே இன்றைக்கு நாங்கள் பொங்கல் பற்றி கூடிய விளக்கம், அதாவது வந்து சில சில விஷயங்களை நாங்கள் எதற்காக செய்கிறோம், புதுப்பானையிலே நாங்கள் இஞ்சி இலை மஞ்சள் இலை கட்டி நாங்கள் செய்கிறோம், அதுக்கெல்லாம் ஒரு காரணம் இருக்கிறது. எங்களுடைய முன்னோர்கள் இதையும் ஒரு மூடத்தனமாக செய்யவில்லை என்பதை நாங்கள் நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். இங்கே பலரும் பலவிதமாக பேசுகிறார்கள், அவர்களுக்கு உண்மையிலேயே ஒரு அந்த அதை பற்றிய விளக்கம் இல்லாமையினால் தான் அவ்வாறு பேசுகிறார்கள் என்றுதான் நாங்கள் கருத இடம் இருக்கிறது. எனவேதான் இன்றைக்கு வழக்கம் போல இங்கே கலையகத்திலே டாக்டர் வந்திருக்கிறார். வணக்கம் டாக்டர், உங்களுக்கு எனது புத்தாண்டு பொங்கல் வாழ்த்துக்கள். புத்தாண்டையும் சேர்த்துக் கொள்கிறோம்.
1: வணக்கம் ஆசிரியர் சிவனேசனர்களே, வணக்கம் இணையர்களே. உங்கள் அனைவரையும் இந்த பொங்கல் தினத்திலே சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். குருவரலும் திருவரலும் கை கூட உங்கள் எல்லாருக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இன்றைய நிகழ்ச்சியிலே உங்க அறிமுகத்திலே நட ராஜ்குமார் அவர்களும் சிவனேசன் சின்னையா அவர்களும் இதை பற்றிய ஆண்டை பற்றிய விளக்கங்களை சொல்லிக் கொண்டு வந்தார்கள். இந்த தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று சொல்லுவார்கள். அதே மாதிரியாக இந்த தை மாதம் ஒரு புது தொடக்கத்தோடு, புது ஆரம்பத்தோடு, ஒரு புத்துணர்ச்சியோடு, ஒரு புத்து ஊக்கத்தோடு அமைய வேண்டும், தொடங்க வேண்டும் என்று எல்லாரும் எல்லாரையும் சிந்தித்து இறைவனை வளர்த்தி இந்த ஆண்டினுடைய பொங்கல் செய்தியை தொடர்கின்றோம். இந்த பொங்கலிலே பல தாற்பரியங்கள் இருக்கின்றன. இன்னைக்கு பார்த்தால் இந்த பொங்கல் வந்து இந்து பண்டிகை என்று எல்லா இந்துக்களாலும் பொதுவாக
0: கொண்டாடப்படுகிறது.
1: ஆனால் இந்த சங்கராந்தி என்பது எல்லாருக்கும் பொது. சங்கராந்தி என்றால்
0: மகர சங்கராந்தி
1: மாசம் பிறக்கிற எல்லா தமிழ் மாசங்களுடைய முதல் நாள் இந்த பிறப்பை, மாச பிறப்பை சங்கராந்தி என்று
0: சொல்லுவேன்.
1: இப்ப ஆங்கில மாதம் போல் அல்ல, ஆங்கில மாதம் தாய் மாதம் ஜனவரி ஃபர்ஸ்ட் என்று சொன்னால் அங்கே எந்த விதமான சிக்னிபிகன்ஸும் இல்லை. ஒரு ஆபிக்கரையா ஒரு நாளை தேர்ந்தெடுத்து அதுல இருந்து சுத்தி சுத்தி கணக்கு செய்து கொண்டு வரோம்.
0: ஆனா
1: தமிழிலே தை மாதம் முதல் ஆண்டியது என்று சொன்னால், இன்றைக்கு என்று சொன்னால், சூரியனிலே 12 ராசிகள், வானமண்டலத்தை 12
0: ராசிகளாக பிரித்து ஜோடியக் சைன்ஸ்,
1: அந்த 12 ராசிகளிலே சூரியன் மகரத்திலே பிரவேசிக்கின்ற நாள்
0: இன்றைக்கு
1: மகர
0: ராசி மகர சந்திரன்.
1: அதே மாதிரியாக சூரியன் இந்த ராசிகளை முதலாவது ராசி எது,
0: மேடம்
1: இடவம் கடகம்
0: போகின்றது.
1: அந்த மேடம் இடவம் என்றது முதலாவது ராசியாகிய மேடத்திலே சூரியன் பிரவேசிக்கிற மாசம்தான் மேட சங்கராந்தி. அதுதான் சித்திரை மாதத்தின் முதல் நாள். அது அந்த வானியல்ல 12 வானசாஸ்திர ரீதியாக 12 ராசிகள் இருக்கின்றன. அதை எப்படி மின்னலாம் நீங்கள் மேடத்திலிருந்து தான் நீ நோடு மண்டு யாராவது கேட்டால் அது பிரச்சனை இல்லை. ஆனால் வழக்கத்துல அது மேடம், ஆங்கில வழக்கிலையும் அப்படித்தானே, ஏரி ஸ்டோரஸ் என்றுதான் சொல்லுகின்றார்கள். கிரீக் வானசாஸ்திரமும் சரி இந்திய வானசாஸ்திரம் சரி, அதை மேடம் இடவம் என்றுதான் அது முதலாவதாக கொள்ளுகின்ற வரிசை இருக்கின்றது. அது அந்த முதலாவது ராசியான மேஷத்திலே சூரியன் பிரவேசிக்கின்ற பொழுது அது ஒரு புது வருடமாக தொடங்குகிறது. அதுதான் இந்து மரபு, அதான் எங்களுடைய வருடப்பிறப்பு சித்திரை மாதத்திலே வருகின்றது. அப்ப ஏன் தை மாதத்தில் வரப்படாது என்று கேட்கலாம், வரப்படாது என்று ஒன்றும் இல்லை. இது 12 மாறி எண்ணினாலும் அப்படித்தான் வரும். அப்ப அது ஆபிட்டரியா அது சேஞ்ச் வரும், காலப்போக்கில் வந்திருக்கும். ஆகவே பலர் இதை தமிழருடைய புத்தாண்டாகவும் இப்ப கொண்டாட தொடங்கி இருக்கின்றார்கள். அதுல தவறு இல்லை, ஆனால் இதுகளை இந்த ஏன் அப்படி என்றதை விளங்கிக் கொண்டா சரி, சும்மா ஆபிட்டரியாக அவர் ஒரு புத்தாண்டு சொல்லுவார், பிறகு இன்னொரு ஆட்சியாளர் வந்து இன்னொரு புத்தாண்டு சொல்லுவார், பிறகு மற்றவர் வந்து அதை விலக்கிவிட்டு இல்லை இல்லை இதுதான் என்றுவார். இப்படியா மனிதருக்காக அல்ல, இங்கு என்ன நடக்கின்றது என்றால் தை மாசம் முதலாம் திகதி
2: விசேஷமான நாள். அது எல்லா இந்துக்களுக்கும் விசேஷம். அதுல ஏனென்று சொன்னால் இன்றைக்குத்தான் சூரியனுடைய வடதிசை பயணம் தொடங்கும். நீள்வட்ட பாதையில்தான் சூரியன் வருகிறது. அப்ப இப்படி ஒரு பக்கமா போகைக்குள்ள வடக்கு நோக்கி போற மாதிரி இருக்கும், இன்னொரு பக்கமா போய்க்கு அதுக்கு ஒப்போசிட்டா தெற்புக்கா போக மாதிரி இருக்கும். இன்றைக்கு தாய் முதல்ல அவருடைய வடக்கு நோக்கிய பயணம் ஆரம்பமாகுது, உத்தராயணம். அப்ப அது அதனுடைய இந்துக்களுக்கு இதெல்லாம் இதெல்லாம் மகாபாரதத்திலேயே வருகின்றது. பீஷ்மர் அம்பினாலே தொலைப்பட்டு போரிலே விழுந்து அம்பு படுக்கையிலே படுத்திருக்கின்றார். அவருக்கு இஷ்ட மரண பிராப்தி என்ற இது மரணம் இருக்கின்றது, அவருடைய தாயார் கொடுத்தது. அதாவது வந்து இந்த நேரம் தன்னுடைய உயிரை தன்னுடைய உடம்பிலிருந்து விட வேண்டுமோ அந்த நேரம் விடலாம். அதுல இருக்கின்ற பொழுது மகாபாரதத்திலே வருகின்றது அனுசாசன பர்வன் கடைசி இதுல இருக்குது. அப்ப அதுல இருக்கிற பொழுது ஒவ்வொரு நாளும் யுத்தம் நடந்த பிறக்கின்ற பொழுதும் மாலை நேரங்கள்ல இரவில யுத்தம் நடந்து முடிந்த பிறகும் கூட எல்லாரும் ஒவ்வொரு நாளும் அவரிடம் வந்து அணுகி அவருடைய போதனைகளை கேட்பார்கள். பீஷ்மருடைய பீஷ்மர் அந்த உயிரை ஏன் உடனே விடவில்லை என்று சொன்னால் நல்ல நாள் பார்த்துக் கொண்டிருந்தது. அவர் சொன்னார் உத்தராயணம் வரட்டும்
0: வரட்டும், நான்
2: அதுக்கு பிறகு போவோம். அப்ப தை மாசம் வந்து வளர்புறை பஞ்சமியிலே பீஷ்ம பஞ்சமி என்று சொல்லுவார்கள், அங்கேதான் அவர் உயிர் விடுகின்றார். அப்ப இந்த உத்தராயணம் வந்து மகாபாரத காலத்தில இருந்தே தை பிறக்கும் வரைக்கும் அவர் பார்த்துக் கொண்டிருந்திருக்கின்றார். அது மிக முக்கியமான காலம். அப்ப அதுக்கு முந்தின மார்கழி மாசத்திலேதான் பீஷ்மர் படுக்கையில இருந்தது. அதுல இருக்கைக்கு தான் நிறைய சொல்லுகின்றார் பீஷ்மர் தான் எல்லாரும் சொல்லுகின்ற விஷ்ணு சகஸ்ரநாமம் இருக்கின்றதே, விஷ்ணுடைய சகஸ்ரநாமம். அந்த சகஸ்ரநாமத்தை இந்த மகாபாரதத்திலேதான் சகஸ்ரநாமம் இருக்குது. இந்த அம்பு படுக்கையிலே பீஷ்மர் இருக்கின்ற பொழுது கிருஷ்ணரை பார்த்து பீஷ்மர் சொன்னதுதான் இந்த விஷ்ணு சகஸ்ரநாமம். இது அதிலேதான் இருக்குது இந்த காலத்திலே. இதே மாதிரியாக சிவ சகஸ்ரநாமம் இருக்கிறது இல்லையா, அதுவும் மகாபாரதத்திலேதான் இருக்குது. அதுவும் இதே பீஷ்மர் அம்பு படுக்கையில் இருக்கின்ற பொழுது தர்மர் கேட்கின்றார் பீஷ்மரை பற்றி, பீஷ்மரிடம் கேட்கின்றார் சிவனை பற்றி கேட்கின்ற பொழுது அவருடைய பெருமையை நான் எப்படி சொல்லுவது கிருஷ்ணரை கேளும் என்று கிருஷ்ணரிடம் சொல்லுகின்றார். அந்த நேரத்திலே கிருஷ்ணர் தான் சிவனை வழிபட்டது தவன் செய்தது எல்லாவற்றையும் சொல்லி சிவனை வழிபடுவதற்காக தனக்கு உபமந்தி முனிவர் சொன்ன சிவ சகஸ்ரநாமத்தையும் சொல்லுகின்றார். ரெண்டு சகஸ்ரநாமங்களும் இது பக்கத்துல பக்கத்துல இருக்கு. இதெல்லாம் பீஷ்மர் அம்பு படுக்கையில இருந்த போது வந்தது. அப்ப இதெல்லாம் இந்த மார்கழி மாசத்திலே நடக்குது. அதான் மார்கழி மாசம் புனிதமான மாதம் என்று சொல்லியிருந்தோம். அப்ப இந்த பீஷ்மர் இந்த இந்துக்கள் அனைவருக்குமே புனிதமானது. ஆனால் இதை பொங்கி வழிபடுவது பொங்கல் என்று பொங்கி வழிபடுவது தமிழர் மரபு, திராவிட மரபு. அவை தமிழ்நாட்டிலேயும் தமிழர்கள் தான் பொதுவாக பொங்கி வழிபடுகின்ற தன்மை. இன்றைக்கு பார்த்தால் முந்தியெல்லாம் தமிழர்களிடையே இருக்கின்ற கிறிஸ்தவர்கள் இதை கொண்டாடுவதில்லை. ஆனால் இப்பொழுது கிறிஸ்தவர்கள் கூட பொங்கலை தமிழ் பண்டிகையாக
0: கொண்டாடுகிறார்கள்,
2: எடுத்துக்கொள்கிறார்கள். இன்றைக்கும் அவர்கள் நிறைகுடம் வைக்கின்றார்கள். நிறைகுடம் வைக்கின்றது என்பது இன்வொகேஷன் ஆஃப் த தேவி அம்பாள், இறைவனுடைய பிரசன்னம். கல்யாண வீட்டில் அவர்கள் வீட்டிலேயே நிறைகுடம் வச்சுதான் நடக்குது, தோரணம் கட்டுகின்றார்கள், எல்லாம் நடக்கின்றது. அப்ப இதே மாதிரியாக இந்த தைப்பொங்கல் என்ற இந்த தினமும் வந்து இன்றைக்கு அது ஒரு தமிழ் பண்டிகையாக தமிழர் பண்டிகையாக கொண்டாடப்படுகின்ற தினமாக இருக்கின்றது. அப்ப அதுக்கு ஒரு ரிலிஜியஸ் அதுக்குரிய ஆத்மீக விளக்கம் என்ன, வரலாற்று பின்னணி என்ன, மற்றது வானசாஸ்திர ரீதியான பின்னணி என்பது என்பதை பார்த்தோம். அரசியல் ரீதியாக இப்பொழுது அதை சமூக ரீதியாகவும் தமிழர்கள் இது ஒரு புத்தாண்டு தினமாக கொண்டாடுகின்றார்கள். அதுவும் வரவேற்கத்தக்க ஒன்றுதான், அதில் ஒரு தப்பு என்று சொல்ல முடியாது. ஆனால் அந்த விளக்கத்தை விளங்கி கொண்டு செய்தால் சரி.
0: இதுல டாக்டர், இந்த பஞ்சாப் மாநிலத்தில் இருக்கிறவர்கள் இந்த காலத்தில் நான் நினைக்கிறேன் ஒரு அவருடைய அந்த கொண்டாட்ட காலம் ஒரு ஒரு வாரம் பிந்தித்தான் வருகிறது நினைக்கிறேன். லோரி என்று சொல்லி இப்ப நாங்கள் இந்த போகி பண்டிகை செய்கிற மாதிரி எல்லாம் பழையன கழிதல் எல்லாத்தையும் மாறி அப்படி ஒரு மூன்று நான்கு நாட்களுக்கு கொண்டாடுகிறாங்க.
2: ரெண்டு வேற இந்த தாய் மார்கழி மாதம் முடியக்குள்ளே துவங்கிவிடும். வீடெல்லாம் கழுவி அந்த காலத்துல மண் வீடுகள் அவையெல்லாம் திருப்பி மண் உலகி சாணி பூசி எல்லாம் வீட்டுல இருந்த அப்ப மட்பாண்டங்கள், அப்ப மட்பாண்டங்கள் பழையன வெற்றி புதியன வெற்றி கிடைத்து புதிய தொடக்கத்தை கொடுப்பது அது ஒன்று. மற்ற அடுத்ததாக இது அறுவடை காலம்,
0: அதுவும் உண்டு.
2: அப்ப ஆடி மாதத்திலே அவர்களுடைய விதைப்பு காலம் தொடங்கும். தமிழிலே பழமொழி இருக்கின்றது, நாங்களே நிலம் வைத்திருந்தோம் அம்மா சொல்லுவோம் ஆடி உழவு தேடி உழுவன் வாடியிலே புழுதி பறக்கும். என்றாலும் இந்த முதல் உழவு புழுதியிலே உழுதாத்தான் எங்களுக்கு அங்காலே விளைச்சல் பின்னாலே வரும், கலை குறைவாக இருக்கும். அப்ப ஆடி உழவு தேடி உழவு என்று சொல்லுவார்கள், ஆடி விதை தேடி விதை என்று சொல்லுவார்கள். ஆடியிலே தொடங்கி அந்த காலத்தில் நெல் சாகுபடியிலே எங்களுடைய பாரம்பரிய நெல்லினங்கள் எல்லாம் 4-5 மாதங்கள் வளருகின்ற நெல்லினங்கள். இப்போதான் புதிய நெல்லினங்கள் 3 மாதத்திலே வந்திருக்குது. அப்ப ஆடி ஆவணியிலே தொடங்கினால் அங்கால போய் மார்கழி தை வரைக்குள்ள அறுவடை காலம் தொடங்குகின்றது. அறுவடை தொடங்காவிட்டாலும் கூட விளைச்சலை பார்த்து கதிர் முட்டி நிற்கின்ற காலம் அல்லவா? அப்ப அந்த நேரத்திலே சூரியனுக்கு நன்றி செலுத்துகின்ற
0: நாள்.
2: ஏன் சூரியனுக்கு நன்றி செலுத்த வேண்டும்? தேங்க்ஸ் கிவிங் டே இருக்குது. இன்றைக்கு பொங்கல் என்றால் என்ன என்று கேட்டால் மற்றவர்கள் அதை எப்படி விளங்கப்படுத்துகிறார்கள் என்று கேட்டால், இந்த பொங்கல் என்பது தேங்க்ஸ் கிவிங் டேக்கு ஒப்பானது என்று சிலர் விளங்கப்படுத்துவார்கள். அதுல தப்பில்லை சொல்லலாம். அது ஏன்னா ஒரு விதத்திலே அது ஒரு தேங்க்ஸ் கிவிங் டே. ஆனா தேங்க்ஸ் கிவிங் டே மட்டும்தான் என்று இல்லை. நாங்கள் சொன்னது போல சூரியன் மகர ராசியிலே பிரவேசிப்பது, உத்தராயணம் என்ற பிரைட் ஹாஃப் ஆஃப் தி மந்த், 6 மாசங்கள் சூரியனுடைய வடதிசை பயணம் தொடங்குவது, மற்றது புண்ணிய காலம், புதிய தொடக்கம், புதிய ஆரம்பம், மற்றது அதோட அறுவடை காலத்தை எதிர்பார்த்து பயனை எதிர்பார்த்திருக்கின்ற காலம், அடுத்ததாக நன்றி செலுத்துகின்ற தேங்க்ஸ் கிவிங் டே. நன்றி செலுத்திக்கு என்னென்ன தங்களோடு சேர்ந்து உழைத்த மாட்டுக்கு நன்றி செலுத்துகின்றார்கள். அதான் மாட்டு பொங்கல். அடுத்தது இது எல்லாவற்றுக்கும் அடிப்படையாக கண்கண்ட தெய்வமாக இருக்கிற சூரியன். கடவுளை காணலாம் காண முடியாது எங்க இருக்கிறார் அப்படி பல கேள்விகள் இருக்குது. ஆனா இந்த உலக வாழ்க்கைக்கு உயிருக்கு அத்தியாவசியம் சூரியன். அது எந்த விஞ்ஞானியும் அல்லது எந்த நாஸ்திகவாதியும் கூட மறக்க முடியாத உண்மை. சூரியன் இந்த உலக வாழ்க்கைக்கு ஆதாரம். அந்த சூரியனை நோக்கி செய்யப்படுகின்ற வழிபாடுதான் இந்த சூரிய வழிபாடு.
0: சூரிய நமஸ்காரம் என்றே ஒரு
2: அதான் பொங்கல் வந்து சூரியனுக்கு நன்றி செலுத்துகின்றால் அன்றைக்கு படைத்து சூரியனுக்கு தான் படைப்பார். அதான் கண்ணால காண்ற தெய்வம். எங்களுடைய வழிபாட்டிலே சூரிய வழிபாட்டுக்கு மிக முக்கியமான இடம் இருக்கின்றது. எங்களுடைய பூஜைகளிலே கூட நவக்கிரக சூரியன் என்று அது வழிபடுவது அது ஒன்று. இன்றைக்கு கிரகங்களை வழிபடுகின்ற பொழுது நவக்கிரகம். ஆனா இதை மட்டுமல்ல, நவக்கிரகம் மட்டுமல்ல, சிவ பூஜை செய்பவர்கள் வீட்டிலே சிவ பூஜை செய்பவர்கள் தங்களுடைய பூஜை தொடங்கும் பொழுது எல்லாரும் சொல்லுவார்கள், பூஜை தொடங்கும் பொழுது விக்னேஸ்வரன் பிள்ளையார் வழிபட்டாலும் கூட முறையாக சிவதீட்சை செய்து வெட்டி சிவ பூஜை செய்பவர்கள் சூரிய பூஜையிலே தான் ஆரம்பிப்பார். ஏன் சூரிய பூஜை? தெரிந்ததிலிருந்து தெரியாததற்கு, காணக்கூடிய கண்ணால காணக்கூடிய அறியக்கூடிய கடவுள் சூரியன். அதுல இருந்து அந்த அறிய முடியாத கடவுளின் சொரூபத்தை நோக்கி பயணிக்கிற நிலைதான் அந்த பூஜை. அப்ப சூரியன் தான் முதல் பூஜை. கடைசி பூஜை சண்டேசர் இருக்கு. அதை சொல்வார்கள் சூரிய ஆதி சண்டாந்த பூஜை. ஆதி கண்டா தொடக்கம், அந்த வேண்டா முடிவு. அப்ப வீட்டுல பூஜை செய்யும் பொழுது சிவலிங்கம் பஜ பூஜை செய்தால் சூரிய பூஜை செய்து அதுக்கப்புறம் விக்னேஸ்வர பூஜை செய்து அதுக்கு அப்பால வரும், கடைசியாக சண்டேசர பூஜையில முடியும். அப்ப அந்த மரபு எங்களுடைய ஆக மரபு சைவ மரபில இருக்குது. அது ஒன்று. அடுத்ததாக பலர் கேட்பார்கள் சூரியன் வந்து ஒரு ஜடம், ஒரு ஸ்டார் தானே, ஒரு நட்சத்திரம். அப்ப அதை கும்பிடுவதனால எங்களுக்கு எல்லாம் வந்து விடுமா? இது அறிவில்லாத செயலாயிருக்கிறதே. உண்மைதான், சூரியன் மட்டுமல்ல நவ கிரகங்களுமே வெறும் ஜட பொருட்கள் தானே. இன்னிமேட் மேட்டர். அதுக்கு அறிவு இருக்கா இல்லை, உணர்ச்சி இருக்கா இல்லை, அது அப்ப ஏன் நாங்கள் இந்த சூரியன் சந்திரன் எல்லாத்தையும் வழிபடுகிறோம் என்றால், நாங்கள் சூரிய சந்திரனை வழிபடவில்லை, அது கிரகங்கள், அவர்களுக்குரிய அதிதேவதைகள், பிரிசைடிங் டெய்டிஸ் ஆஃப் தட் பர்டிகுலர் பிளானட், அதைத்தான் நாங்கள் வழிபடுகின்றோம். அப்ப இங்கு வழிபடுவது சூரியன் என்கின்ற அந்த ஜடமான கிரகம் அல்ல, அந்த கிரகத்துக்கு ஆதிபதியாக நியமிக்கப்பட்டிருக்கின்ற அது சூரியன், அதைத்தான் நாங்கள் வழிபடுகின்றோம். அதான் அந்த அதனுடைய தன்மை. அதே மாதிரியாக இறைவன் வெளிப்பட்டு நிற்பதாக 8 இடங்களை சொல்லுவார்கள். அது சொல்லுவார்கள் பஞ்சபூதங்கள், நிலன், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், இந்த பஞ்சபூதங்களிலேயும் இறைவன் வெளிப்பட்டு நிற்கிறான். அடுத்ததாக சூரிய சந்திரர்கள், அது ரெண்டிலேயும் வெளிப்பட்டு நிற்கிறான், ரெண்டு சுடர்கள். அடுத்ததாக உயிர், எல்லா உயிர்களிலேயும் இறைவன் இருக்கின்றான். எல்லா உயிர்களிலையும் ஒவ்வொரு உயிரிலையும் அவன் இருக்கின்றான். அவன் பிரிவதில்லை. அதனால்தான் அவனுக்கு பெயர் பிரான். பிரான் என்றால் பிரியான். இந்த உடம்பை விட்டு உயிர் பிரியும், ஆனா உயிரை விட்டு இறைவன் பிரிவதில்லை. அதைத்தான் மாணிக்கவா சொன்னார், இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. இந்த நெஞ்சென்றது உயிர், நெஞ்சென்றது உயிர், என் உள்ளங்கவர்கள்வன். அந்த உள்ளம் என்றது இங்க உயிர். மாணிக்கவாசகர் சித்தமலம் அறுவித்து சிவமாக்கி இணையாண்ட, அங்க சித்தம் என்றது உயிர். ஒரு இடத்துல நெஞ்சம் அண்டு வரும், ஒரு இடத்துல உள்ளம் அண்டு வரும், ஒரு இடத்துல சித்தம் அண்டு வரும். அப்படித்தான் என்னன்னா மலம் வந்து உயிரைத்தானே பிடித்திருக்குது, சித்தத்தை கான்சியஸ் பிடிச்சிருக்கிறது இல்லையே. அப்ப அந்த விதத்துல இந்த உயிருக்குள்ள இறைவன் இருக்கிறான். அப்ப இந்த எட்டு இடம், அஞ்சு பஞ்ச பூதங்கள், இந்த சொல்லுவார் அஷ்டமூர்த்தம், எட்டு படிங்கவங்கள். அப்ப சூரியனுக்கு இதை பார்த்தா சூரியனை நிரந்தரமா பாக்குறோம். அதே மாதிரியாக சூரியன் ஆதாரம் என்று தெரியுது. சூரியன் மட்டுமல்ல, இந்த மற்ற பஞ்சபூதங்களும் சந்திரன் மற்றும் எல்லா உயிர்களும் கூட இறைவன் வெளிப்பட்டு நிற்கிற இடம். அதுக்காக அவை இறைவன் அல்ல, அவையினுடைய வெளிப்பாட்டுக்கு தளமாக அங்கே இருக்கின்றது அஷ்டமூர்த்தங்கள். இன்றைக்கு இந்த அஷ்டமூர்த்தங்களை நாங்கள் ரெஸ்பெக்ட் பண்ணி மதிப்பளித்து வந்தால் இன்றைக்கு எங்களுக்கு சூழல் மாசடுதல் பிரச்சனை இல்லை,
3: ஒன்னும் வந்திருக்காது.
2: இந்த கிரீன் மூவ்மெண்ட், என்வயர்மெண்டல் ப்ரொடெக்ஷன், ஃபாரஸ்ட் டிஃபாரஸ்டேஷன் வந்திருக்காது, இந்த சூழல் வெப்பநிலை இருக்காது, பசுங்குடல வாயு கிரீன் கேஸ் எஃபெக்ட் வந்திருக்காது, குளோபல் வார்மிங் இந்த பிரச்சனை இருக்காது. இந்த குளோபல் வார்மிங், கிரீன் கேஸ் எஃபெக்ட், டிஃபாரஸ்டேஷன் அண்ட் டிசப்பியரன்ஸ் ஆஃப் தி வெரி ரேர் அனிமல்ஸ் அண்ட் ஸ்பீசிஸ் அண்ட் பிளான்ட்ஸ், இந்த காத்தெல்லாம் மாசடைகிறது, நீர் மாசடைகிறது, நிலம் மாசடைகிறது எல்லாம் வந்ததுக்கு காரணம் என்ன என்று கேட்டால், இந்த இறைவன் வெளிப்பட்டு நிற்கிற இந்த பஞ்ச பூதங்களை நாங்கள் அறிவதும் இல்லை, அதை பற்றி கவனிப்பதும் இல்லை. இதுதான் சைவத்தில் சொல்லி வச்சிருக்கிறார்கள். இந்த சைவம் விளங்கி சென்றால் இந்த உலகம் நல்லா விளங்கும். நிலத்தை பாதுகாக்க வேண்டும். நாங்கள் காணியிலே கமன் செய்வதற்கு முன்பு, நிலத்தை உழுவதற்கு முன்பு கூட பூமாதேவியிடம் அனுமதி கேட்டு தேங்காய் உடைச்சுதான் தொடங்குறது. என்னால் வி ஆர் வயலேட்டிங் எக்ஸிஸ்டன்ட். அப்படி செய்துதான் நாங்கள் எங்களுடைய பாரம்பரியம் தொடங்குகின்றது. அப்படி ஆளுகின்ற பொழுது இது ஒரு என்ன சொல்ற சஸ்டெயினபிள் டெவலப்மெண்ட் எக்கனமி வரும். அப்ப இந்த எட்டு மூர்த்தங்கள் இருக்கின்றன, சூரியன் மட்டுமல்ல எட்டு மூர்த்தங்கள் இருக்கின்றன. அது மட்டுமல்ல, அப்ப இந்த சூரியனை நாங்கள் சூரியன் என்னொன்று தெரிய வேணும். இந்த சூரியன் தான் எங்களுடைய கண் பார்வைக்கும் அதிதேவதை.
3: கண் பார்வை,
2: கண்ணுக்கு ஒவ்வொரு உடம்பில அங்க வெளியிலே சூரியன் சந்திரன் ஒவ்வொன்றுக்கும் அதிதேவதை இருக்கிற மாதிரி எங்களை உடம்புக்குள்ளேயும் ஒவ்வொரு அங்கங்களுக்கும் அதிதேவதைகள் உண்டு. பூஜை செய்கின்ற பொழுது பாத்தீங்கன்னா இந்த நியாசம் என்ற ஒரு பகுதி வரும் என்றால் அந்த விருந்தாலும் ஒவ்வொரு அங்கங்களை தொட்டு தொட்டு செய்வது, கோயில பூஜை பண்ணும் பொழுது பார்த்திருப்பாங்க. அது தொடுவது வந்து அந்தந்த இடங்களிலே இருக்கிற அந்த தேவதைகளுக்கு அந்தந்த இடங்களை தயார்படுத்தி அந்த இடங்களிலே ஆவாகன பண்ணுவது. நெற்றியை புருவ மத்தியை தொடுவார்கள், ரெண்டு கண்களை தொடுவார்கள், ரெண்டு நாசிகளை தொடுவார்கள், ரெண்டு காதுகளை தொடுவார்கள், மார்பை தொடுவார்கள், தோள்களை தொடுவார்கள், முழந்தாளை தொடுவார்கள். இதெல்லாம் அந்தந்த இடங்கள், ஏன் 16 இடங்களில் விபூதி பூசுகின்றோம், அந்தந்த இடங்களிலே இருக்கிற தேவதைகளை அமர்ந்தல்ல பண்ணி இருக்கைய தயார் பண்றது, பிறகு இன்வைட் பண்றது, அமர்ந்த விட அந்தந்த இடங்கள்ல அந்தந்த இதுகளை செய்கிறது. அப்படி இருக்குது. இப்ப கண் பார்வைக்கு அதிதேவது சூரியன். கன பேர் கேட்பார்கள் இது என்ன நம்ப முடியாத, சூரிய ஒளி இல்லாவிட்டால் கண் இருந்தாலும் பார்க்க முடியுமா? ஒளி இருட்டில் பார்க்கின்ற மிருகங்கள் கூட ஒரு சிறு ஒளி இருந்தா தான் பார்க்க முடியும், ஒளி இல்லாட்டி பார்க்க இயலாது. அதான் அந்த விஞ்ஞானம். ஆகவே அந்த ஒளியை, கண்ணொளி இருந்தாலும் கண் இருந்தாலும் பார்வை நிரம்பு மூளை இருந்தாலும் பார்வைக்கு சூரிய ஒளி இம்பார்ட்டன்ட். அதான் இந்த பார்வையோட சக்தி.
3: இல்ல இப்ப எங்களுடைய இதே கிரக நிலையில இப்ப ஒவ்வொருவருடைய பிறக்கும் போது இருக்கின்ற கிரக நிலையை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அந்த இதை பற்றிய சாதகம் பார்க்கிறவர்கள் சொல்லுவார்கள், சூரியன் உச்சமா இருந்தால் உங்களுக்கு கண்ணிலை ஏதாவது ஒரு குறைபாடு இருக்கும், உச்சமா இருக்கிறவர்கள் காரியமாக கண்ணாடி போடுவார்கள் என்று சொல்வதை நான்
2: கேள்விப்பட்டிருக்கிறேன். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு அதிதேவதை இருக்கின்றது. அதே இன்னொன்று இருக்கிறது, ஒரு முறை எங்கள் எல்லாருக்கும் தெரியும் முருகதாஸ், முருகதாஸ் அவர் அந்த கதாபிரசங்கம் எல்லாம் செய்வார், பாடல்கள் பாடுவார். இப்போது வயதான இருப்பவன் வாழ்ந்து
3: கொண்டிருக்கிறார், நியாயமான வயது இருக்கு,
2: வயது
3: அவர் 90 மேலே.
2: அவருக்கு ஒரு முறை கண் பார்வை போக துவங்கிவிட்டது. இப்ப கண்ணிலையும் உள்ளுக்கெல்லாம் இன்ஃபெக்ஷன் ஆகி சீழ் பிடித்து வைத்தியர்கள் இந்தியாவில் மிகப்பெரிய வைத்தியர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் எல்லாம் பார்த்து உனக்கு கண் பார்வை போய்விடும், இது ஒன்னும் செய்ய முடியாது என்று சொல்லிவிட்டார்கள். ஆல்மோஸ்ட் இஸ் லூசிங் இஸ் விஷன். ரொம்ப கவலைப்பட்டு அவர் அப்பா இருந்த காஞ்சி பெரியவர்கிட்ட போனார், காஞ்சி பெரியவரிடம். காஞ்சி பெரியவர் சொன்னார், சூரிய சதகம் அண்டு சதம் அண்டா நூறு, இன்னைக்கெல்லாம் செஞ்சுரி அடிக்கிறது சதம் அண்டுதான் நம்ம சொல்றது, சதம் அண்டா நூறு, சூரிய சதகம் அண்டு ஒரு சோஸ்திரம் இருக்குது சமஸ்கிருதத்துல, அந்த சோஸ்திரத்தை இடங்கிட்ட இருக்குது, அதை எடுத்து இப்ப இவருக்கு வாசிக்கல, அது கண் பார்வை போய் கொண்டு இருக்குது, அவ நீ அதை பாட பண்ணி பதிவு செய்து கேட்டு கொண்டு வா என்று சொன்னேன். அவர் அதை பாட பண்ணி பதிவு செய்து கேட்டுக்கொண்டு வந்ததால அவருடைய கண் பார்வை அந்த கூட தப்பிச்சது. இன்றைக்கு அவர் இருக்கின்றார். அவர் அதுக்கு பிற்பால் அந்த சூரிய சதகத்தை அந்த பதிவு செய்து அந்த ஒளிப்பதிவு தட்டுகள்ல விநியோகிச்சிருக்கிறார். எனக்கும் எங்களுடைய சுவாமி சரஸ்வதி அம்மா மூலமா அந்த காப்பி கிடைச்சது. இங்க இந்த கண் பார்வையிலே குறைவுள்ளவர்கள், கண் பார்வையிலே பிரச்சனை உள்ளவர்கள், கண் சம்பந்தமாக பிரச்சனை உள்ளவர்கள் இந்த சூரிய சதகத்தை பாராயணம் பண்ணி வந்தால், அல்லது பாராயணம் பண்ணுவது கஷ்டம் என்றாலும் கேட்டு வந்தால் அவர்களுக்கு இந்த கண்ணுக்கு, அதன் கண்ணுக்கு அதிதேவ சூரியன் என்பது இதனூடாக நிரூபிக்கப்படுகிறது. அது கொண்டு அதே மாதிரியாக ராமாயணத்திலையும் இருக்கிறது ஆதித்ய ஹிருதயம் என்ற சோத்திரம் இருக்கிறது. அகஸ்தியர் ராமருக்கு ராவனுடைய யுத்தத்தின் போது அந்த யுத்தத்திலே அவன் வெற்றி பெறுவதற்காக அகஸ்தியர் சொன்னது, நீ சூரியனை வழிபடு என்று சொல்லி அவருக்கு கொடுத்தது அகஸ்திய ஆதித்ய ஹிருதயம் அந்த சோத்திரம் இருக்கின்றது. அதே மாதிரியாக சூரியனுக்கு 12 நாமங்கள் இருக்கின்றன, அல்லது சோத்திரங்கள் இருக்கின்றன, இதில் ஏதாவது ஒன்று சொல்லி வழிபடலாம் அந்த சூரியனை. அப்ப இந்த சூரியனை நாங்கள் வழிபட, கண்ணுக்கு அதிதேவதையும் சூரியன் அதை பார்த்தோம். அது மட்டுமல்ல, எங்களுடைய உயிர் இங்கே இருந்து திரிஞ்சு போகுது இல்லையா, திரிஞ்சு போகின்ற பொழுது இந்த உயிர் போற பாதை வந்து இருட்பாதை ஒளிப்பாதை என்று இருக்கின்றது. நாங்கள் ஜேர்னி ஆஃப் த சால்ல வரைக்கும் உயிர் பிரிந்தா என்ன நடக்குது என்றால், தேர் ஆர் 3 பாசிபிலிட்டிஸ் ஒன் பாசிபிலிட்டி மோஸ்ட் ஆஃப் அஸ் என்ன நடக்கிறேன் கேட்டா, எங்க இன்பதுன்பங்களை கேட்ப நரக சொர்க்கத்துக்கு அப்படி போவோம், அது ஒரு பக்கம், அது டார்க் பாத். இன்னொன்று இந்த ஆத்ம ஞானம் பிரம்ம ஞானம் உடையவர்கள் ஒரேடியாக மேலே போகலாம், அல்லது மேலான இடங்களுக்கு சென்று அங்கிருந்து அங்காலே போகலாம். மூன்றாவது ரெண்டுக்கும் இடைப்பட்டவர்கள் இங்கே பிரேத ஜென்மம் என்று சொல்லுவார்கள், அதுதான் கோஸ்ட் என்று சொல்லுவோம் நாங்கள், அந்த ஜென்மமாக இங்கே அலைந்து கொண்டிருப்பார்கள். பொதுவாக அவச்சா, ஒரு விபத்து மரணம், தற்கொலை மரணம், மற்ற நோ சாதாரண மரணங்களே சில உயிர்கள் கூட இப்படி அலையும். இந்த மூன்றாவது வகைக்குத்தான் அதிதேவதை வைரவர். நாங்கள் ஊரிலே சுடலையிலே வைரவர் வைத்திருப்பது, ஊர் இல்லையிலே வைரவர் வைத்திருப்பது, வீட்டு வளவு மூலையிலே வைரவர் வைத்திருப்பது இந்த காவலுக்கு தான். இந்த இருள் மார்க்கத்திலே போன்ற உயிர்களை கவர்வதற்கு வருவன் தான் ஜமதூதர்கள். அவர்கள் ஜமன் தான் அவர்களுக்கு ஜட்ஜ், அவர் தான் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கிறது. தர்மவான், அவர் தர்மத்துக்கு அதிபதி, தர்மராஜன், ஜம தர்மராஜன் என்றுதான் சொல்றது. அவர் தான் ஜஸ்டிஸ், தி கிங் ஆஃப் தி ஜஸ்டிஸ் அவர் தான். ஜமன் வந்து கிணக்க டிபார்ட்மெண்ட் இருக்கு, ஒன்று அவர் ஜஸ்டிஸ் டிபார்ட்மெண்ட் அவர்கிட்ட, அடுத்தது வந்து நரகலோகமும் அவர்கிட்ட தான், ஹெட் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட் ஆஃப் த ஹெல்ஸ் வந்து அவர் தான். நரகலோகம் எல்லா சமயத்திலையும் இருக்கு, இஸ்லாம் சொல்லுது, கிறிஸ்தவன் சொல்லுது, பௌத்தம் சொல்லுது, எல்லாத்திலையும் நரகம் இருக்குது. ஆனபடினாலே அங்க நரகலோகத்துக்கு அவர் ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் வந்து ஜம தர்மராஜா, அது ரெண்டு. மூன்றாவது அவருக்கு ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் ஆஃப் த சவுத் டிரெக்ஷன், டிரெக்ஷன் கோட்டு இருக்கு இல்லையா, திக்கிப்பாளர்கள் அஷ்டதிக்கப்பாளர்கள் தென் திசைக்குரிய கடவுளர். இது ஜமன். இந்த பூஜை பண்ணும் பொழுது, கும்பம் வைக்கும் பொழுது, கும்பாபிஷேகங்கள் எல்லாம் அந்த இதுகள் வைப்பார்கள். அப்ப இந்த யமன் வந்து இருட்பாதையில போறவர்களுக்கு, இந்த ஒளிப்பாதையில போறவர்களுக்கு யார் யார் கூட்டிக் கொண்டு போறோம் என்று சொன்னால், நிறைய பேர் வருவார்கள். வருஷத்துக்குரிய தேவதை, மற்றது ஒளிக்குரிய தேவதை, அப்படி எல்லாம் வரும்பொழுது சூரியனும் வருகின்றான். சூரியனும் அங்கே வந்து சூரிய தேவதை எல்லாம் கூட்டிக் கொண்டு போகின்றான். அப்ப இது வந்து பிரம்ம சூத்திரத்துல இருக்குது, உபனிஷதங்கள்ல இருக்குது. அப்ப அங்க போயக்குள்ள என்னென்ன, அக்னி வருகிறார், பகல் தேவதை வருகிறது, சுக்லபட்ச தேவதை வருகிறது, உத்தராயண தேவதை, உத்தராயண காலத்துக்கு ஒரு தேவதை இருக்குது, அது வருகிறது. வருஷம், வருஷத்துக்கு ஒவ்வொரு வருஷத்துக்கும் ஒரு தேவதை இருக்குது. பெக்கர வருஷம் என்றால் கர வருஷத்துக்குரிய தேவதை. வாயு தேவன் வருகின்றான், சூரியன் வருகின்றான், சந்திரன், மின்னல், வர்ணன், இந்திரன், பிரம்மா, இப்படி எல்லாரும் அவரை அங்கால கொண்டு போயினும். இது ஒளிப்பாதை,
3: ஒளிப்பாதையில போகும்போது
2: இது திருக்குறள்லயே இருக்குது, அருள் சேர்ந்த நெஞ்சினாருக்கு இல்லை இருள் சேர்ந்த இன்னா உலகம் புகழ். Who has the kindness in their heart, உள்ளத்தில மனசுல இரக்கம் உள்ளவர்கள் மற்றவர்களுக்கு இந்த இருள் மார்க்கத்துல போக வேண்டிய தேவை இல்லை. அப்ப இந்த ஒளி மார்க்கம் தான் எனக்கு என்றது இன்டெரக்டா சொல்றேன். இது திருக்குறள்ல இருக்கு, 243 குறள். அப்ப இதே மாதிரியாக இந்த சூரியன் வந்து அந்த பாதையிலே அவன் இருக்கின்றான். அப்ப அந்த நேரத்திலையும் வருது. அப்ப சூரியனுடைய இன்னொரு பரிமாணத்தையும் நாங்கள் பார்க்கின்றோம். இது அப்பர் சுவாமிகள் கூட தன்னுடைய திருவாரத்திலே பாடியிருக்கின்றார். சொல்லுகிறார், சூரியனை நீங்கள் கடவுள் என்று நிற்க வேண்டாம், அதாவது சூரியன் ஒரு ஜடப்பொருள் தானே, நீங்க கேட்கிற மாதிரி சூரியனை கடவுள் என்று நினைக்க வேண்டாம். அந்த சூரிய மண்டலத்தின் ஊடு உங்கள் பயணம் அமைகின்றது. அந்த பயணத்திலே அங்கே உங்களை வரவேற்று போகின்றவன் தான் அந்த சூரியன் என்று சொல்லி அப்பர் சுவாமிகளுடைய பாடலே கூட இருக்கின்றது. அப்ப இது வந்து இப்ப நாங்கள் நினைக்கின்ற மாதிரி அந்த சூரியனுக்குரிய நன்றியறிதல் எங்களுடைய உலகியல் ரீதியாக, விஞ்ஞான ரீதியாக, ஆன்மீக ரீதியாக, அறிவியல் ரீதியாக, இப்படி எங்களுடைய புராண வேத இதிகாசங்கள் தேவார திருவாசகங்களின் அடிப்படையில் இந்த சூரிய வழிபாடினுடைய தாற்பயம் இதுதான்.
0: உண்மையிலே டாக்டர், நீங்கள் இவ்வாறு சூரியனை பற்றிய ஒரு விளக்கத்தை நீங்கள் நேரலுக்காக சொல்லிக் கொண்டிருக்கிற வேளையிலே எனக்கு ஒரு முக்கியமான ஒரு அலுவல் இருக்கின்ற காரணத்தினால் இப்பொழுது நான் இந்த பொறுப்பை ராஜ்குமார் அவர்களிடம் கொடுத்துவிட்டு மீண்டும் உங்களை நாங்கள் அடுத்த வாரம் சந்திப்போம், டாக்டர் அவர்கள் விளக்கத்தை தொடர்வார்கள் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
4: ஓம் நம சிவாய. You are listening to Shaivam.org Radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
5: Kimbro mastavasah sambasumate kasya stitam bho bhavadhaityam jetrgam atmanastitiriyam cha anyai kadham labhyate ப்ரத்யத்தேவகணம் த்ரசன்முனிகணம் நஸ்யத் ப்ரபஞ்சம் லயம் பஸ்யன் நிர்பய ஏக ஏவ விஹரதி ஆனந்த சாந்த்ரோ பவான். யோகக்ஷேம துரந்தரஸ்ய சகல ஸ்ரேய ப்ரபோதோத்யோகினா த்ருஷ்டா த்ருஷ்டமதோபதேச கிருதினா பாஹ்யாந்தர வியாபினா சர்வஜ்ஞஸ்ய தயாகரஸ்ய பவதஹ கிம் வேதிதவ்யம் மயா சம்போத்வம் பரமாந்தரங்க இதி மே சித்தே ஸ்மராம்யன்வஹம். பக்தோ பக்தி குணவ்ரதே முதமுருதா பூர்ணே பிரசன்னே மன கும்பே சம்பதவாக்னி பல்லவயுகம் சம்ஸ்தாப்ய சம்வித் ஃபலம் சத்வம் மந்திரமுதீரயன் நிஜ சரீராகார சுத்திம் வஹன் புண்ணியாஹம் பிரகடீகரோமி ருச்சிரம் கல்யாணமாபாரயன். சிவானந்தர் ஹரி பிரகரணம். பகவானுடைய பிரளயமூர்த்தியினுடைய ஸ்வரூபம் பார்த்திருக்கோம். சகல பிரபஞ்சத்தையும் அழிச்சு தனக்குள்ள சேர்த்துண்டு அதுக்கு கொஞ்ச நேரம் ஒரு விஸ்ராந்தியை கொடுத்து பிறகு மறுபடியும் பழைய நிலைக்கு கொண்டு வரக்கூடியதான ஒரு லீலை, அதான் பிரளயமூர்த்தி ஸ்வரூபம்னு பேரு. இந்த பிரளய காலத்தில் சகல பிரபஞ்சமும் தன்னுடைய காரணத்தோட ஒன்னா போறது, காரியங்கள் தனித்தனியாக இருக்கும் நிலையில பல வேற்றுமைகள் காணப்பட்ட போதிலும் அது ஒன்றாக இருக்கும் பொழுது ஒரே ஸ்வரூபமாக ஒரு பேதமும் இல்லாமல் அவ்யவகாரியமான ஒரு நிலையில் பெறுகிறது. அந்த நிலை ரொம்ப அவசியம். எப்பொழுதுமே நம்ம முழிச்சுட்டே இருந்தோம்னா நமக்கு சரீரத்தில் ரொம்ப களைப்பு ஏற்படும், கொஞ்ச நேரம் தூங்கணும். அதுக்காக 10 மணி தானே 12 மணி நேரம் தூங்கக்கூடாது, 6 மணிலிருந்து 8 மணி நேரம் ஒரு நாளைக்கு தூங்கணும். அது வரைக்கும் தூக்கம் இருந்தால் போகும், காடமான ஒரு நிதிரை இருந்தால் போகும், மறுநாளைக்கு ஒரு சிரமமும் இல்லாமல் எல்லா வேலையும் பண்ணலாம். அப்படி இந்த தூக்கம் இல்லாத போனால் புத்திக்கு அதிகமான ஒரு வேலை வருது, இந்த மனசருக்கே அதுக்கு அத்தியதிகமான வேலை இருக்கு. அதனால் என்ன ஆறுது, மற்ற எல்லா செயல்களும் தடைபடுறது. அதே மாதிரியே இந்த உலகத்துக்கும் ஒரு சாந்தி வேணும். அதற்காக என்ன பண்ணிவிட்டார், அந்த உலகத்துக்கு ஒரு பிரளயத்தை கொண்டு வரணும் என கூடியதான எண்ணத்தில் பிரளயத்தை கொடுக்கிறார். அப்பொழுது புதுசாக எல்லாத்தையும் தயார் பண்ண முடியும். அந்த பிரளய காலத்தில் எப்படி இருக்குன்னு பார்க்கறது, அந்த எல்லா மனுஷியாளுக்கும் எல்லா பிராணிகளும் அது அழிஞ்சு போகும் பொழுது அந்த காட்சியே பார்க்கறது ரொம்ப சிரமம். அது எப்படி கருணாகரனா இருந்து பார்க்கறது ரொம்ப சுலம். சில பேர் காசுமச்சன் கத்துட்டே இருந்தாலும் அப்படியே இருந்துருப்பா. ஏன்னா தினந்தோறும் பார்த்தது. ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போனேன்னு வச்சுங்களேன், அங்கே உங்களால் ரொம்ப நேரம் இருக்க முடியாது. ஏன்னா ஜனங்கள்லாம் ஏதோ ஒரு கவலையோட இருக்க. ஆனால் அங்கே இருக்கிற டாக்டருக்கு இதை பார்த்து பார்த்து பழகி போயிடுது. அதே மாதிரியே சாதாரணமாக குரூராளா யமலோகத்தில் இருக்கிறவாள் பாருங்க, யமப்பட்டால் அவளுக்கெல்லாம் என்னென்ன இதை பார்த்து பார்த்து வழக்கமாயிடுத்தவா. ஏதோ கத்துன்ட்டு இருந்தா சரியும்பா. ஆனால் சகல கருணாமூர்த்தியை அறிந்து கொண்டு மற்ற யார்களுடைய யாருடைய ஒரு துன்பத்தையும் பார்த்து சகிக்க முடியாமல் அவளுக்கு எப்பொழுதுமே சகாயம் பண்ணி கொண்டே இருக்கணும் எனக்கூடியதான் எண்ணத்தோடு இருக்கக்கூடியதான் இந்த மூர்த்திக்கு எப்படி ஒரு தைரியம் வந்ததுன்னு கேட்கறதுக்கு ரூமஸ்தவ சாகசம்பதே. நீங்க பசுபதி, பசுக்களா இருக்கக்கூடியதான சாதாரண ஜனங்களை காப்பாற்றணும் எனக்கூடியதான எண்ணத்திலேயே இருக்கிறவர். அப்படிப்பட்ட தங்களுக்கு என்ன சாகசம், கஸ்யாஸ்தி சம்போ பவத் தைரியம், ஏ பரமேஸ்வரா உங்களுக்கு இப்படிப்பட்டதான தைரியம் எப்படி வந்தது? ஈத்ருஷம் ஆத்மனஸ்தி திரியம் ச அந்யை கதம் லப்யதே. இப்படிப்பட்டதான மனசுல ஒரு உறுதி, அதுனா வேணும் மனுஷனுக்கு. வாழ்க்கையில கஷ்டம் வந்தா அந்த கஷ்டம் வரும்பொழுது அந்த உறுதி வேணும். இதுக்குத்தான் எல்லா சாஸ்திரமும் சொல்றது. ஒரு பையனுக்கு உபநயனம் பண்ணும் பொழுதோ அல்லது ஒரு பெண்ணுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கும் பொழுதோ என்ன பண்ணுறா வேதங்களில், ஒரு அம்மிக்கல்லை கொண்டு வந்து அந்த அம்மிக்கல் மேலே நிற்க சொல்கிறேன். நின்றுட்டு அந்த பெண்ணை நிற்க சொல்லி அந்த பெண்ணுக்கு சொல்லி கொடுக்குறேன், அஸ்மா நமாரோஹா அஸ்மே வஸ்திரா பவா. வாழ்க்கையெல்லாம் அப்படியே ஒரு பூ மாலை மாதிரி, புஷ்பம் மாதிரி இல்லைம்மா. புஷ்பங்களை நடக்கிற போல பூ மதிக்கிற போல இல்லை வாழ்க்கை. இன்பங்களும் துன்பங்களும் மாறி மாறி வரும். துன்பம் வரும்பொழுது உறுதியாக நிற்க வேண்டியது நீ தான். எல்லாரும் ஆத்துக்காரராக இருக்கட்டும், பெரியவர்களாக இருக்கட்டும், சின்ன குழந்தைகளாக இருக்கட்டும், அப்பப்போ துன்பம் வரும்பொழுது அதை தாங்கி நிற்கணும். நாளைக்கு நல்லது வரும்னு முயற்சி பண்ணக்கூடிய நான் தைரியம் உனக்கு வேணும். ஆகையால் இந்த கல் மேலே ஏறி நில்லு, என் வாழ்க்கை கல் மாதிரி இருக்கான். அஸ்மான் அமாரோஹா அஸ்மே வஸ்திரா பவா, இந்த கல் மாதிரி ஸ்திரமாயிருப்பா அப்படின்னு சொல்றது. அது மாதிரி வாழ்க்கையில மனுஷனுக்கு வேண்டியது என்ன? துன்பம் வந்தா அப்படியே இடிஞ்சு விழப்படாது. வந்துடுத்தே துன்பம் அப்படின்னு அழப்படாது. அழுது என்ன பண்ண போறேன், இன்னும் தலைவலி தான் ஜாஸ்தியாகும். ரொம்ப அழுதுன்னா தலைவலி ஜாஸ்தியாகும், கவலை ஜாஸ்தியாகும். அழுதா என்ன பண்ணணும், அடுத்ததாக என்ன பண்ணணும்னு பார்க்கணும். இனிமேல இப்படிப்பட்டதான துன்பம் வராம இருக்கிறதுக்கு நாம என்ன முன்முயற்சி எடுத்து கொள்ளணும் அதை பார்க்கணும். துன்பத்தை போக்குறதுக்கு வழி என்ன அது பார்க்கணும். ஆகையால் இப்படிப்பட்டதான ஒரு உறுதி மனிதனுக்கு, மனிதனுக்கு எப்படி வரும் அந்த மனசுக்கு? பகவத் அனுகிரகம். பவத் தைரியம் ஈதம் ஆத்மனஸ்திதிரியம் கதம் லப்யதே. மற்றவர்களுக்கு எப்படிப்பா கிடைக்கும்? உன்னுடைய அனுகிரகம் இருந்தால்தான் கிடைக்கும். மனுஷால்லாம் ஏதோ ஒரு சின்ன துன்பம் வந்தாலே தாங்க முடியாம பாரு. வரிசையை இப்ப பேப்பர்ல பாருங்க, எப்ப வந்தாலும் மேல மாடியில இருந்து கீழே விழுந்து பிராண விட்டான். இதைத்தான் பாக்குறோம். இது முன்னாள்லாம் எப்படி இருந்ததுன்னா படிக்காதவா பண்ணுவா, இப்ப படிச்சவா உத்தியோகத்துல இருக்கிறவா அவளே பண்ணிட்டு இருக்க. இன்ஜினியரிங் படிச்சிருக்கான், பெரிய உத்தியோகத்துல இருக்கான், 40,000 சம்பாதிக்கிறான், என்ன விவகாரம் பண்ணார், ஏதோ ஒரு விவகாரம், அதனால பிராணம் விட்டுக்கிறான். என்னன்னு தெரியலையே. அப்ப துன்பத்தை தாங்கக்கூடியதான திறமை எல்லாருக்கும் போயிடுது. பழைய நாளில் எப்படிப்பட்டதான கட்டம் வந்தாலும் பாட்டியம்மா சொல்வான், இதே மாதிரி தான் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னால் வாசலில் வந்தது, கொஞ்ச நாள் ஆனால் சரியாக போயிடுத்து. இப்படி பேசி பேசியே துன்பத்தில் விட்டு விட்டுருவான். இப்போ விவகாரம் என்ன சொல்கிறதுக்கு யாரும் ஆள் இல்லையே. நமக்கு இப்படி துன்பம் வந்தால் அவ்வளோதான், இடிஞ்சு விழுந்துட்டு அப்படியே பிராணம் போகிறதுக்காக ஆத்மஹத்தியக்காக தான் பிரயத்னம் பண்ணிட்டு இருக்கான். ஆகையால் அது கூட பிரஸ்ய தேவகணம், எப்படி உலகத்தை எல்லாம் அழிக்கக்கூடியதான ஒரு ஹாலாகலம் வரும்பொழுது பிரஸ்ய தேவகணம் த்ரசன் முனிகணம். அதே போல பிரளய காலத்தில் தேவதைகள்லாம் ஓட தொடங்கி விட்டாராம். ஏண்டா நமக்கு இது போல எண்ணிக்கையும் வந்தது இல்லையே. சொர்க்கலோகத்தில் ஒரு கஷ்டமே கிடையாது, எப்பொழுதும் ஆனந்தமாகவே இருந்துருந்தாவா. இருந்தா போல இருந்து மகாப்பிரளயம் வந்தாச்சு, சொர்க்கலோகம் பத்தின் இருக்கிறதுன்னு அவளுக்கு எப்படி இருக்கும்? தேவகணம் தேவதைகளை அந்த இடத்துல இருந்து ஓட தொடங்கினா, எல்லா திக்குங்கும் ஓடுறா, எந்த பக்கம் ஓடணும்னு தெரியல, எந்த பக்கம் தோணினா அந்த பக்கம் ஓடிட்டு இருக்கா, எல்லாரும் சேர்ந்து ஒரு பக்கம் ஓட மாட்டேங்கிறான், என்னமோ ஓடிட்டு இருக்கா. இந்த மகர்ஷிகள்லாம் என்ன பண்ணார்? அவளுக்கு தெரியும் இந்த தேவதைகளுக்கும் மகர்ஷிகளுக்கும் என்னன்னார், இவாளுக்கு வந்து ஏதோ ஜன்மாந்தரத்தில் பண்ண புண்ணியனால் புண்ணியத்தினால வந்தது ஐஸ்வர்யம் தேவதைகளுக்கு, தான் உறுதியாக சிரமப்பட்டு சம்பாதித்து கொண்டதான புண்ணியமானது மகர்ஷிகளுக்கு முனிகளுக்கு. எப்போ புண்ணியம் பண்ணினா, யஜ்யாகாதிகள்லாம் பண்ணினா, அதனுடைய வழியாக அதனுடைய பலமாக நிறைய சுகம் வந்தாச்சு, ஆனந்தம் வந்தாச்சு அவளுக்கு. அவ எல்லாத்தையும் மறந்து விட்டான். நாங்கள் அப்போ என்ன பண்ண இதை பண்ண எல்லாம் மறந்தாச்சு. இப்போ என்னடா லைஃப் என்ஜாய் பண்ணுறது, அது ஒன்று தான் தெரியும். தேவலோகத்தில் வேற எதை பற்றி யோஜனையே கிடையாது. எப்போ எது வேணும்னாலும் அப்போ அது கடைச்சுண்டே இருக்கு, ஆனந்தமாக இருந்துட்டு இருக்க. ஆனால் இந்த மகர்ஷிகள்லாம் என்னென்ன, அவளுக்கு தெரியும் சிரமப்பட்டு வேலையே பண்ணிகிட்டே இருக்கணும், தபஸ பண்ணிகிட்டே இருக்கணும், எப்பொழுதுமே ஜபம் பண்ணிகிட்டே இருக்கணும். அதுதான் மகர்ஷிகளுடைய சொல்லும். ஒரு நாளும் சும்மா இருந்துட்டு இருக்க மாட்டா, எப்பொழுதும் நல்ல காரியத்தை பண்ணிகிட்டே இருக்கணும். ஏன்னா அது ஒன்று தான் க்ஷேமத்தை கொடுக்கும். நன்றாக அறிந்தவாவா இப்படி சப்தர்ஷிகள் மற்ற மகர்ஷிகள் அத்தனை பேரும் பாருங்கள், சும்மா இருக்கவே மாட்டான். காயத்ரி மந்திரமோ ஏதோ ஒரு மந்திரத்தை சொல்லிகிட்டே இருக்க, அவளுக்கு மனசில் உறுதி இருக்கு. அவளுக்கு தெரியும் என்ன ஆக போகிறதுன்னு. அது வேறு தெரியும், எங்களை காப்பாற்றுறதுக்கு பரமேஸ்வரன் இருக்கான்னு தெரியும். ஸோ இந்த முனிகள்லாம் என்ன பண்ணுவான்னு, அப்படியே பிரம்மலோகத்துக்கு போயிடுவாவா. அவளுக்கு தெரியறது இந்த தேவதைகளுக்கு என்ன ஆக போகிறதுன்னு தெரியல. அதனால் தேவதைகள் ஓடுறான். அவள் என்னாச்சுன்னார், பகவான் நம்மகிட்ட இருக்கார், நம்மளுக்கு எரிக்க மாட்டார், நம்மளை ஒன்றும் பண்ண மாட்டார், ஒரு தைரியம் இருக்குது, உறுதி இருக்குது. இருந்தாலும் உலகத்துக்கு இப்படி ஆயிண்டிருக்கேன் எனக்கூடியதான எண்ணத்தினால அங்கேயே இருந்துன்னு பகவானை ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருக்க, அத்தன் முனிகணம் நஸ்யத் பிரபஞ்சம் லயம் பஸ்யன்னு. இது அழியக்கூடியதான் இந்த பிரபஞ்சம் லயத்தை அடையிறத பார்த்து பார்த்து, நிர்பய ஏகையேவ விஹரதி, ஒரு பயமும் இல்லாமல் ஆனந்தமாக கூத்தாழிண்டிருக்கிற ஐயா பரமேஸ்வரன் நீர்வத்தர் தான். உலகம் மூக்க அழுதுண்டு இருக்க பொழுது இவர் பாட கூத்தாழிண்டே இருக்க பார்த்தீங்கள, நிர்பய ஏக ஏவ விஹரதி. இதனாலேயே தெரிகிறது ஆனந்த சாந்திரோ பவானு, ஆனந்த கட்டியா நீங்க இருக்கள் அப்படின்னு. எல்லாம் எப்படிப்பட்டதான துன்பம் வந்தாலும் மனநிலையை உடஞ்சு போகாமல் தைரியமாக இருக்கக்கூடியதான ஸ்வரூபம் உங்க அனுகிரகத்தினால்தான் வரும் அப்படிங்கிற ஒரு ஸ்லோகத்தை சொல்லி, காரணக்கு காரணம் பிரளய ஸ்வரூபமாக இருக்கக்கூடியதான ஒரு ஸ்வரூபத்தை சொல்லி, அதுக்கப்புறம் ஒன்று கேட்குறார், நானும் பார்க்குறேன், ஹே பரமேஸ்வர உன்னை வேண்டிக்கணும்னு பார்க்குறேன், ஒரு நேரத்தில் என்னுடைய துன்பத்தை சொல்லணும்னு நினைச்சு பார்க்குறேன். ஏன்னா சாதாரணமாக பாருங்க, மனுஷாளுக்கு கவலை வந்ததுன்னா இந்த கவலை யார்கிட்டயாவது சொல்லிண்டா அது குறையும்னு ஒரு எண்ணம், அது சில பேருடைய அபிப்பிராயம். ஆனால் நியாயமாக பார்த்தேன்னா அது நிஜமா இல்லையான்னு பார்த்தேன்னா நிஜம் இல்லைன்னு தான் சொல்லணும். ஏன் தெரியும்னா, நீங்கள் துன்பத்தை மறக்கணும், மறக்கிறதுக்கு பதிலாக இன்னொருத்தர சொல்லி வழக்கின்றிருக்கேன், அவளுக்கும் துன்பத்தை கொடுக்குறேள், நீங்களும் அதை மறக்காமல் மறுபடியும் அதை இன்னொருத்தரும் ஞாபகப்படுத்தின்றிருக்கேள், அது என்ன குறைகிற வழியா? ஆனால் இன்னொரு என்ன சொல்கிறதுன்னு, லோகத்தில் ஒரு எண்ணம் என்னன்னு, ஒரு நமக்கு ஒரு துன்பம் வந்தால் நாலு பேருக்கு சொல்லிக்கணும் சார், பரிமாறிக்கணும் சார், ஏன்னா அவளும் கஷ்டப்படணுமோ, பரிமாறிக்கணும், பரிமாறினா சரியாக போயிடும் குறையும் அப்படின்னு நினைக்கிறான். ஆனால் அப்படி இல்லை. ஏன்னா இந்த துன்பம் நமக்கு எப்படி வந்தது? ஏதோ ஒரு ஜென்மாவில் தெரியாமல் ஏதோ ஒரு துன்பம் பண்ணினோம், ஒரு பாபம் பண்ணினோம், அதனுடைய விளைவாகத்தானே வந்திருக்க. இந்த விளைவாக வந்தது மறுபடியும் மறுபடியும் நாலு பேருக்கு சொன்னத்தினால இது போக போகிறதில்ல, இது பழைய கர்மாவனுடைய ஒரு பலம். அந்த பலத்தை நம்ம அனுபவிச்சோமானா தானாக போயிட போகிறது. இருந்தாலும் ஜனங்களுக்கு அதை அனுபவிக்கிற காலத்தில் நான் ஒண்டியாக அனுபவிக்கிறேன்னு ஒரு கவலை, இந்த ஒண்டியாக ஏகாந்தத்தை வந்து பார்த்தா அதுக்காகத்தான் நாலு பேருக்கு சொல்லிக்கிறான். அதனால என்னாச்சுன்னு, அது வேண்டாம் அப்படிங்கிற அபிப்பிராயம் சொல்கிறார். யோகக்ஷேம துரந்தரஸ்யா, அப்படி இருக்கிற உங்களுக்கு என்னுடைய துன்பத்தை சொல்லி, ஹே பரமேஸ்வரா என்னை காப்பாத்தப்பா, என் வாழ்க்கையில் எனக்கு வந்ததான இந்த துன்பத்தை நீக்கப்பா அப்படின்னு சொல்லணும்னு நினைக்கிறேன். ஆனால் நினைக்கிறதுக்கு முன்னால் ஒன்று தோன்றது, இது அவசியமானு தோன்றும். நம்ம சொன்னால் தான் அவருக்கு தெரியுமா அவருடைய ஸ்வரூபம் என்ன பாருங்க. ஒரு விஷயம் ஒருத்தருக்கு தெரிஞ்சிருக்கு, தெரிஞ்சதையே மறுபடியும் மறுபடியும் அவர்கிட்டயே சொன்னா நச்சரிக்காதுன்னு கோபம் தான் வரும். தெரியாத விஷயத்த சொன்னா பரவாயில்ல, ஒரு தரம் சொல்றேன், ரெண்டு தரம் சொல்றேன், டெய்லி சொல்லிட்டே இருந்தேன் அவருக்கு எப்படி இருக்குப்பா? தெரிஞ்சவர் இல்லாது பரமேஸ்வரன் உங்க இதயத்திலேயே இருந்துருக்கார், இருந்துட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கார். உங்களுக்கு வந்த துன்பமும் அவருக்கு தெரியும், இந்த துன்பம் ஏன் வந்ததுன்னு அவருக்கு தெரியும். எப்ப நீங்க ஏதோ ஒரு விளைவு பண்ணிருக்கல, அதனுடைய விளைவாக இன்னைக்கு இவருக்கு வந்திருக்குன்னு தெரியும். இது தெரிஞ்சிருக்கார். நீங்க ஏதோ ஒரு தரம் ஏதோ சொன்னேன்னு வச்சுங்களேன், ஏதோ போனா போறது துன்பம் சொல்லியிருக்காருன்னு சொல்லும். ஆனா நம்ம ஒரு தரம் இல்லையே, டெய்லின்னு அவர் கேட்கிறோம். ப்ராப்ளம் போற பரியந்தம் என்னாச்சு என்னாச்சு என்னாச்சுன்னு கேட்டுட்டு இருந்த மனுஷன் கோபம் ஒரு மாதிரி அதான் சொல்லுங்க பாக்கலாம். ஹே பரமேஸ்வரா, நான் எப்படி சொல்றது உலகையோ, கட்சேம துரந்தரத்ய சகலஸ்ரேய பிரதோத்யோகினா. அந்த பரமேஸ்வரன் பாருங்க அவர் என்ன, எதற்காக இருக்கள் யோகக்ஷேமம் வஹம்யஹம். எல்லோருக்கும் யோகக்ஷேமத்தை கொடுக்கிறார். யோகம்னா என்னது, நம்மகிட்ட இல்லாத பொருளை நமக்கு வரும்படி பண்றதுக்கு யோகம்னு. அவனுக்கு இதுக்கு ராஜயோகம் சார் அப்படிங்கிற, அப்படின்னா இல்லாத காசு இவருக்கு சேராது, இவருக்கு வந்திருக்கு. நம்மகிட்ட இதுவரைக்கும் இல்லாத நமக்கு வந்ததை ஆனால் ஒரு லாபம் வந்தா அதுக்கு யோகம்னு பேர். ஆனா அதே மாதிரியே நம்மகிட்ட இருக்கிறது செலவாகாம இருக்க பார்த்தாலும் அதுவும் க்ஷேமம்னு பேர். இந்த யோகத்துக்கும் க்ஷேமத்துக்கும் வித்தியாசம் தெரிஞ்சுக்கணும். யோகம்னா புதிதாக நமக்கு வரக்கூடியதுக்கு யோகம்னு பேர். இருக்கிறது செலவாகாம பத்திரமா அப்படியே வச்சுருக்கோம் பார்த்தாலும் இதுக்கு க்ஷேமம்னு பேர். ரெண்டும் அவசியம். தினந்தோறும் வந்துட்டு இருக்கணும், அதே போலயே இருக்கிறத பத்திரமா காப்பாத்துட்டு இருக்கணும். நிறைய காசு வருது சார், வந்த அளவுக்கு போயிட்டே இருக்குன்னு அப்புறம் என்ன இருக்கு மிச்சம்? விவகாரம் என்ன, வரணும், சம்பாதிக்கணும், சம்பாதிக்கணும், அப்படியே சேர்த்து வச்சோம்னா பிரயோஜனமே இல்லை. ஏண்டான்னு சேர்த்து வச்சா அது விலை குறைஞ்சு போயிட்டே இருக்கு, நீங்க வாழ்க்கையில அனுபவிக்கல. ஸோ விவகாரம் என்ன, வரணும், வரத நீங்க அனுபவிக்கணும், வந்தது முழுக்க அனுபவிச்சுட்டு இருக்கிறதையும் அனுபவிச்சுட்டுன்னா அப்புறம் ரொம்ப கட்டமா போயிடும். ஸோ 100 ரூபா வந்ததுன்னா ஒரு 70 ரூபா வரைக்கும் அனுபவிக்கலாம், மீதி கொஞ்சம் சேர்த்து வைக்கலாம். அதே போலயே என்ன பண்ணணும், சில பேருக்கு நம்மகிட்ட நம்மளை விட கீழே இருக்கிறவங்களுக்கு ஏதாவது சகாயம் பண்ணணும். இப்படி பண்ணிட்டே போனேன் எல்லாம் க்ஷேமா இருக்கும். அதனால சுக்கராச்சாரியர் சொல்றார், 100 ரூபா உங்களுக்கு இன்னைக்கு வந்ததை ஆனால் ஒரு 20 ரூபா தான தர்மம் பண்ணுங்க, நல்ல கர்மாவை பண்ணுங்க, மீதி 80 ரூபாயில் உங்களால் என்ன முடியுமோ அதை சேமித்து வச்சு மீதியாக அனுபவிச்சுருந்தோம், அப்படியே சேர்த்து வச்சு பேங்க்கில் போட்டு வச்சு வச்சு வச்சு அதுக்கு உங்கள் குழந்தைகள் என்ன பண்ணுவாங்க, அவளுக்கு பணத்தினுடைய அருமை தெரியாமல் போயிடும், அனாவசியமாக செலவு பண்ணி நாசம் பண்ணி விடுவான். அவளும் சௌக்கியமாக இருக்க மாட்டான், நீங்களும் சௌக்கியமாக இருக்க மாட்டேன். ஆகையால் என்ன பண்ணணும், ஓரளவுக்கு நமக்கு புண்ணியத்தை சேர்த்துக்கணும், நம்மளோட கீழே யார் இருந்திருக்காளோ அவளுக்கு சகாயம் பண்ணணும், மீதியை கொஞ்சம் சேர்த்து வச்சு மற்றவர்களுக்கு அனுபவிக்கணும், இப்படின்னு சாஸ்திரம் சொல்றது. இப்படி ஒவ்வொரு மனுஷனுக்கும் யோகத்தையும் க்ஷேமத்தையும் அன்னன்னைக்கு வரக்கூடியதான ஒரு காசையும் இருக்கிற காசை பத்திரமா வச்சுக்கணும்னு சொல்லக்கூடியதான ஸ்வரூபமும் நீங்க தான் பண்ணிட்டு இருக்க. ஒவ்வொரு பிராணிக்கும், மனுஷர்களுக்கு மட்டும் இல்லை, நமக்கு மனுஷன்னா வசதி. பரமேஸ்வரனுடைய கண்ணுல எறும்புலேருந்து எல்லா பிராணியும் ஒன்று தான். 4 வேதங்கள் வாச பிராமணனோ அந்தனரோ இல்லை ஒரு எறும்போ ஒரு பன்னியோ அவர் கண்ணில் எல்லாம் ஒன்று தான். அவருக்கு எல்லாம் குழந்தைகள் மாதிரி. பிதாசி லோகசிய சராசரஸ்யா, எல்லா பிராணிகளும் காப்பாற்ற மாதிரி அவர். ஆகையால் எல்லோருக்கும் நன்மையும் கொடுத்துருக்கார், எல்லோருக்கும் க்ஷேமத்தை கொடுத்துருக்கார். யோகக்ஷேம துரந்தரஸ்யா துரந்தரம், யோகக்ஷேமத்தை காப்பாற்றுவதில் முதல்ல இருக்கிறவர் அது அவருடைய வேலை. சகல ஸ்ரேயப்ரத உத்யோகினா, அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணிருக்கார், எல்லோருக்கும் ஸ்ரேயஸ்தை கொடுக்கணும், நன்மையை கொடுக்கணும். இந்த உலகத்துல ரெண்டு இருக்கு, ஸ்ரேயஸ்து பிரேயஸ்துன்னு. இந்த ஸ்ரேயஸ்துன்னு என்னன்னு, இப்ப நமக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும் பிறகு ரொம்ப நமக்கு நன்மையை கொடுக்கறதுக்கு ஸ்ரேயஸ்துன்னு. சின்ன குழந்தையில படிப்படிங்கிற அவனுக்கு அதுல இஷ்டமே இல்லை. ஹோம்ஒர்க் எழுதணும், புத்தகத்தை எழுதுக்கணும், பத்திரமா வச்சுக்கணும், அதை படிக்கணும், நோட்டு பண்ணணும், இதெல்லாம் அவனுக்கு இஷ்டம் இல்லை. அவனுக்கு எதுல இஷ்டம், கிரிக்கெட் பார்க்கணும், விளையாடணும். அந்த விளையாட்டுலயே புத்தி இருக்கு. ரொம்ப பேர் சொல்றான், குழந்தையெல்லாம் படிக்க மாட்டா, குழந்தையெல்லாம் படிக்க மாட்டேங்கிறான் சார், என்ன பண்றது, படிப்பே வரலையே, அவன் மண்டலை ஏறலையே அப்படிங்கிற. இது என்ன, எல்லாம் உள்ள போட்டு இத ஜூஸ் மாதிரி உள்ள விட்டு விட்டு மூடிடுவேடா என்ன? அப்படி இல்லை, அத அது என்ன வேணா அந்த ஒரு சமயம் அவளுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி காட்டிகிட்டே இருக்கணும். படித்தா தான் நான் இருப்பேன், படித்தா நான் நாலு தரம் சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் கொஞ்சமாக படிக்க ஆரம்பிப்பான். ஸோ விவகாரம் என்னென்ன, இந்த எல்லாத்தையும் படிச்சுண்டு அவளுக்கு இன்னைக்கு கஷ்டமாக இருந்த போதிலும் படிக்கிற காலத்தில் கஷ்டமாக இருந்தாலும் பிறகு அதுதான் ரொம்ப சுகத்தை கொடுக்கும். அதே போல இப்போ நம்ம ரொம்ப ஆனந்தமாக இருந்தோம்னு வச்சுங்களேன், பின்னால் கஷ்டப்படுவோம். அவன் பாட்டுக்கு சினிமா பார்க்கறது, பொழுது போக்குறது, இப்படி அனாவசியமாக பொழுது போக்கின்றே இருந்தானேயானால் பின்னால் இது எப்படி இருக்கு, காம்படிட்டிவ் வேர்ல்டாக இருக்குது. அப்போ என்ன ஆகும்னார், இவனோட மற்ற ஜனங்கள் முன்னுக்கு வரும்பொழுது இவனுக்கு கஷ்டமாக இருக்கும். இதுக்கு பிரேயஸ்ன்னு பேர். இந்த ஸ்ரேயஸ் இருக்கு பார்த்தா ஹீதம்னு பேர் இதுக்கு. உலகத்தில் ரொம்ப பேர் பிரியவாதிகளாக இருப்பா, ஆஹாஹா நீங்கள் தான் வசதி, உங்களோட வேறு என்ன இருக்குது அப்படி இப்படின்னு இனிமையாக பேசிகிட்டே இருப்பா, ஆனால் அதனால் நமக்கு நல்லது இல்லை. உண்மையை சொல்லணும், சார் இன்றைக்கி லெக்சரில் இது கஷ்டமாக இருந்தது, நீங்கள் ஒழுங்காக சொல்லலை, எங்களுக்கு சரியாக புரியலை இப்படின்னு, அதை உண்மை அதுக்காக வேணும்னே சொல்லக்கூடாது. இது போல் நமக்கு அட்வைஸ் கொடுத்தா அதை மாற்றிக்கிறான். பார்த்தீங்களா இப்போ என்ன ஸ்ரேயஸ்ஸு பிரேயஸ்ன்னு பேர். அவன் முகத்தை எதிர்க்க எப்படி சார் சொல்றது, நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு போவோம் அப்புறம் போங்க அப்படின்னு சொல்லப்படாது. எது உண்மையோ அது பேசணும். இப்போ என்ன ஆச்சுன்னா, இந்த லோகத்தில் ஜனங்கள்னா சததம் பிரியவாதினா அப்பிரியஸ்ய பத்யஸ்ய வக்தா ஸ்ரோதா சதுர்லபா. ராமாயணத்தில் சொல்றார், அப்பிரியமா இருந்த போதிலும் உண்மையை பேசுறது, உனக்கு ஹிதத்தை பேசுறதுங்கிற மனுஷால் ரொம்ப குறைச்சல், சொல்றவாளும் குறைச்சல், சொன்னாலும் கேட்கறவா அதை விட ரொம்ப குறைச்சல் தான். மாரீச்சன் ராமன் எடுத்துற, இது ராவணன் எடுத்துற. ராவணன் வர்றார் இங்க ஏது பார்த்து தபாஸ் தபஸ் பண்ணிட்டே இருக்கார் மாரீச்சன். என்ன சுவாமி, அவருக்கு அந்த ராமன் முதல்ல பானத்தை விட்டார் பார்த்தீங்களா, மீதி பேர்லாம் கொல்லுட்டார், இவர் மட்டும் வாயோயாஸ்திரம் போட்டு சமுத்திரத்துக்கு நடுவில் தள்ளிவிட்டார் இந்த மாரீச்சர். பாதி சமுத்திரத்துலேருந்து நீஞ்சுண்டு வந்தான், யோஜனை பண்ணி பாருங்க, நதியில நீஞ்சறதே கேட்டோம், சமுத்திரத்தில் பாதியில் தள்ளிவிட்டார், அங்கிருந்து நீஞ்சிட்டு வந்தான். ஏதோ ஒன்று அண்ணியிலேருந்து ராமனுக்கு மகாபயம், இந்த மாரீச்சனுக்கு ராமனை கண்டா பயம். ரகாராதினி நாமா நீ ராமத்ரஸ்தானே ராவணா அப்படிங்கிறான். ராவணன் வந்தான், நீ உனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு. ராவணன் என்ன, அவ்வளோ ராட்சதாவளுக்கும் அதிபதியாக இருக்கிறவன், ஒரு சாதீகரணமாக இருக்கக்கூடிய மாரீச்சனை பார்த்து நீ எனக்கு சகாயம் பண்ணணுங்கிறான். மாரீச்சன் பார்த்தார், வந்து விட்டாரோ இல்லையோ இன்னைக்கு, நமக்கு ஏதோ ஆயிடுதுன்னு நினைச்சான். என்ன சகாயம் பண்ணணும்னு, இல்லை நீ ஒரு அழகான ஒரு மான் வேஷம் போட்டுக்கணும், அது எப்படி தங்க மானாக வேஷம் போட்டுண்டு அந்த ராமனுடைய பர்ணசாலை இருக்கிறதில் அந்த குடிசைக்கு முன்னால் அப்படியே சுத்திட்டே இருக்கணும், சீதாதேவி கண்ணில் விழறா போல சுத்தணும், உன்னுடைய அழகை பார்த்து அந்த சீதாதேவி அந்த மான் வேணும்னு கேட்கணும் ராமனை, ராமன் அதை கொண்டு வர்றதுக்காக உனக்கு பின்னால் ஓடி வருவார், நீ அந்த சமயத்தில் மகாவேகமாக வெகு தூரம் செல்லணும், ராமனுடைய பானம் விழறதுக்கு முன்னால் வெகு தூரம், இதெல்லாம் அவனுக்கு தெரியும். என்ன மாயோ இல்லையா, இங்கே மறைஞ்சு போயிடுவார், ஒரு 200 கஜத்துக்கு அண்ணண்டா காணப்படுவார், அங்கே மறைஞ்சு போவார், இன்னொரு இடத்த காணப்படுவார், நேராக ஓடினா பானத்தை அடித்து போடலாம். இங்கே மறைஞ்சு போனால் என்ன பண்ணுறது, இங்கேருந்து அங்கே தோணும், அங்கேருந்து இங்கே தோடுறோம், இந்த பானத்தை குறி வைக்க முடியாத அளவுக்கு நீ ஓடணும், வெகு தூரம் ஓடணும்னார். அப்புறம் என்னாச்சுன்னார், ஒருவேளை அவருடைய பானம் உங்க மேல விழுந்ததுன்னா பிராணன் போறப்போ கூட நீங்க ஒரு சகாயம் பண்ணணும். என்னன்னார், ஹே லக்ஷ்மணான்னு கத்தி விட்டு பிராணம் பண்ணும். எப்படின்னார், ராமன் கோரத்துல கட்டிட்டு இவர் பார்த்தார், இதெல்லாம் நடக்காத காரியம், எனக்கு ராமனை கண்டாலே பயம், ரகாராதி ராமன் மட்டும் இல்ல ராங்கிற எழுத்து கண்டாலே எனக்கு ரதம்னாலே பயமா இருக்குன்னா, என்ன அந்த ராமன் என்ன ஒரு அடிக்கு அடிச்சார் பாருங்க, அன்னைக்கு விட்டதான அடி அண்ணிலிருந்து என்னால் தாங்க முடியாதப்பா, நான் இதை பண்ண மாட்டேன்ட்டான். ராவணன் பார்த்தேன், பண்ண மாட்டேங்கிறியா, அப்போ நான் கொண்டு விடுறேன்ட்டேன். அப்புறம் பார்த்தேன், நம்ம பிராணம் போகிறது தீர்மானம் ஆகிடுது, ஒன்று ராவணன் கையிலேயே என்ன ராமன் கையில், அவ்வளோதான் சாய்ஸ் நமக்கு. ஏண்டா நேர் சொன்னது ஒத்துக்கலைன்னா இவனே கொண்டு விடுறான், சொன்னது ஒத்துண்டோன்னு வச்சுங்களேன், ராம பாணத்துக்கு இது கிடையாது, ஏன்னா ஒரு தரம் அம்பை விட்டார், ஆனால் அது கொல்லாமல் வரப்போகிறது இல்லை தெரியும் அவனுக்கு. விவகாரம் என்னாச்சுன்னு, ஸோ இங்கே பிராணனை விட அங்கே போகிறதே பெட்டர் அப்படின்னு கிளம்பினா விவகாரம் முழுக்க. அப்போ வந்து சொல்கிறான், ரகாராதி நினாமணி ராமத்ரஸ்தானி பாரதா ராவணா அப்படின்னு. இவர் என்னன்னார், இப்படி அந்த அவன் சொல்கிறான், மனுஷாளுக்கு ஹிதத்தை சொன்னால், நன்மையை சொன்னால், சொல்றவாளும் குறைச்சல், சொல்றது எடுத்துக்கிறவாளும் ரொம்ப கஷ்டம். அப்பிய வக்தா ஸ்ரோதா சதுர்லபா, சொல்றவனும் கஷ்டம் கேட்கறவனும் கஷ்டம். அப்படி இருக்கிற காலத்துல நீங்க எப்படி பண்றீங்க? எல்லோருக்கும் நன்மையை உண்டு பண்றீங்க. அந்த பரமேஸ்வரன் என்ன பண்ற, அவளுக்கு எப்படியாவது அவ மனசுல பூந்துட்டு அவளுக்கு ஒரு குருநாதரை கொடுத்து அவர் சொல்ல கேட்கிற சாஸ்திரங்களை காதால கேட்டு என்னைக்காவது நம்ம பகவான் அடைய மாட்டோமா எனக்குடியதான வழியை உண்டு பண்றேன். எல்லோருக்கும் ஸ்ரேயப்பதத்தை கொடுக்கக்கூடியதான ஒரு செயல்லையே இருக்கள். திருஷ்டா திருஷ்ட மதோபதேச கிருதினா, அதோட இல்ல, காணக்கூடியதான இந்த உலகமோ பார்க்காதான பற்ற உலகங்கள்லயோ ஸ்ருதிகளையோ எல்லாவற்றையும் அது எப்படி அடையிறது என கூடியதான தத்துவத்தை நீங்க ஈஸ்வர அனுகிரகா தேவா பும்சாமத்வைத வாசனா மகாபய கிருதத்ராண த்வித்ராணாம் உபஜாயதே. அந்த சாஸ்திரத்தை வாசிக்கிறது, உபனிஷத்துகளை கேட்கறது, சூத்திரங்களை கேட்கறது, அதுக்கு பாஷ்யத்தை கேட்கறது, அது பரமனுடைய பரம கருணை இருந்தால்தான் முடியும். நம்ம கேட்கணும்னு நினைக்கிறோம், சந்தர்ப்பமே கிடைக்காது. எத்தனையோ பேர் சன்னியாசம் வாங்கிட்டு சொல்றவா இல்லாம உபாசனம் பண்ணிட்டு இருக்கான். இங்க நினைக்கிறோம் நம்ம சன்னியாசம் வாங்கிண்டாச்சு, தினமும் வேதாந்தத்தை ஆரஹா உபாசிதா ஆரஹா வேதாந்த சிரவணம் குறியார். சன்னியாசம் வாங்கிட்டவா யதீஸ்வரால் அவன் என்ன பண்ணணும், தினந்தோறும் வேதாந்தத்தை கேட்கணும், சொன்னாத்தானே கேட்க முடியுங்கிறான். யார் சொல்ற கடைசி, அட்லீஸ்ட் யாராவது அந்த சாதுர்மாசிய சமயத்திலேயாவது சொல்வாளான்னு காத்துட்டு இருக்க. அதை சொல்றதே கொஞ்சம் ஹித்தமா இருக்கணும், முடியும் சொல்றது புரிகிறா போல சொல்லணும், தினந்தோறும் சொல்லணும். யார் சொல்றா கேட்கணுங்கிறது, அது சன்னியாசிகளுக்கு நித்திய விதி. அதே போல சன்னியஸ்ய சிரவணம் குறியாது, சன்னியாசம் என்ன பண்ணணும், சிரவணம் பண்ணணும். என்னது ஊர்வம் இல்ல கதை, வேதாந்தத்தை சிரவணம் பண்ணும், தினந்தோறும் வேதாந்தத்தை சிரவணம் பண்ணும். யார் சார் வந்து சொல்ல போற, அதுக்காக என்ன பண்ணிவிட்டா? இப்பாவது ஏதோ மெட்ராஸ்ல ஏதோ சொல்லிட்டு இருக்க, கிராமாந்தரத்துல யார் சொல்வா? அவ காட்டுலன்னா இருக்கணா, காட்டுல யாரு சொல்வா? ரொம்ப சிரமமா இருக்கு, அதுக்காக என்ன பண்றது, ஓம்கார உபாசம் சொல்லி கொடுத்துடா அவளுக்கு. எப்புனரேத திரிமாத்திரேன ஓமித்யேதேனைவ அக்ஷரம் உபத்யாயிதா ச தேஜசு சூரிய சம்பன்னா அப்படின்னு இந்த ஓங்கார உபாசனையினாலேயே அவ பிரம்மலோகத்துக்கு போற, அங்கே சிரவணம் கிடைக்கிறது, அங்கே மோட்சத்தை அடைக்க போற. ஆகையால் வேதாந்த சிரவணம்ங்கிறது அவ்வளவு சுலபம் இல்லை. பகூனாம் ஜன்மநாமந்தே ஜானவான்மாம் பிரபத்தியதே வாசுதேவ சர்வமிதி ச மகாத்மா சுதுர்லபா அப்படின்னு உன்னுடைய அனுகிரகத்தினால்தான் கிடைக்கும். திரஷ்டா திரஷ்ட மதோபதேச கிருதினஹா, இந்த லோகத்தில் இருக்கக்கூடியதான பத பதார்த்தங்களையும் பரலோகத்துக்காக சொல்லக்கூடியதான ஸ்ருதிகள்லாம் எதை சொல்றாளோ அந்த விஷயங்களை அடையக்கூடியதான வழியும் உபதேசம் பண்ணி கொண்டிருக்கேன். நீங்க திருஷ்ட அதிருஷ்ட மத உபதேச கிருதினஹா இப்படி நீங்க. ஸோ ஒரு சாஸ்திரம் நம்ம வாசிக்கணும், உபனிஷத்துகளை நமக்கு கேட்கணும்னா பரமனுடைய அனுகிரகம், திவ்ய அனுகிரகம் வேணும். பல பிறவிகளில் நமக்கு ஆச்சாரியனுக்கு நமஸ்காரம் பண்ணியிருக்கணும், கோவிலுக்கு போய் பகவானை அடைஞ்சிருக்கணும். தமேதம் வேதானுவச்சனேன பிராமணா விதிசந்தி யஜ்ஞேன தானேன தபசா அநாசகேன, பல பிறவிகளில் பண்ணினதான வேதாத்தியனங்கள் என்ன, விரதங்கள் என்ன, தபஸ் என்ன, ஜபம் என்ன, இவைகள்லாம் பண்ணினத்தினால யஜ்ய யாகாதிகள்லாம் பண்ணினத்தினால உங்களுக்கு கேட்கக்கூடியதான வாய்ப்பு வருது. கேட்ட பிறகு புரியறதா இல்லையோ அது அப்புறம், கேட்கிற வாய்ப்பே இது கஷ்டங்கிறது சாஸ்திரம். அதுக்கு கொடுக்கிறவர் அனுகிரகம் பண்ற திருட்டா திருட்ட மதோபதேச கிருதினா பாக்கியாபியந்தர வியாதினா பாக்கியாந்தர வியாதினா. எங்க இருக்கள் நீங்க? எல்லோருடைய இதயத்திலையும் இருக்கள், வெளியிலையும் இருக்கள். தாங்கள் இல்லாத இடம் இல்லை, எல்லா இடத்துலையும் வியாபிச்சிருக்க, ஒவ்வொரு இடத்துலையும் இருந்துருக்க. வெளியில இருந்தா மட்டும் போறாதுன்னு இதயத்துக்குள்ளேயே இருக்கள். என்ன என் இதயத்துக்குள்ள இருந்தா தானே என் இதயத்துக்குள்ள இருக்க கூடியதான கவலை அவருக்கு தெரியும்.
6: ஓம் நம சிவாய். You are listening to shaivam.org radio, the 24/7 spiritual channel from shaivam.org.
7: ஓம் நம சிவாய்.

0: ஓம் நம சிவாய. சைவம் டாட் ஆர்கின் அன்பான நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது ஆறு தரிசனங்கள். தலைப்பு நியாய பாதகிருத்யா. வழங்குபவர் திரு ராமகிருஷ்ணன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
1: ஸ்ரீ குருப்பியோ நம. ஹரி ஓம். ஓம் நிதாய ஹிருதி விஸ்வேஷம் விதாய குரு வந்தனம் பாலானாம் சுகபோதாய கிரியதே தர்க்க சங்கிரஹ. அத அனுமான பரிச்சேத. அத அனுமானம், அது அனுமானம், அனுமதி கரணம் அனுமானம் அப்படின்னு பார்த்தோம். அனுமதிக்கு அனுமான ஞானம், அனுமானமானது கரணமானது அப்படின்னு சொல்லிட்டு. சரி, பிரத்யக்ஷ அனுமான யோகோ காரியகரண காரியகாரண பாவ சங்கதி சங்கத்தி அபிப்பிரேத்திய பிரத்யக்ஷ அனந்தரம் அனுமானம் நிரூபயதி. பிரத்யக்ஷமும் அனுமானமும் காரியகாரண காரியகாரண பாவ சங்கதி எங்க இருக்கு? காரியகாரணம் இருக்கு. அதாவது பிரத்யக்ஷம் காரணமாறுது, அனுமானம் காரியமாறுது. காரிய காரணம் எப்படி சங்கத்தி அங்கிறது சம்பந்தம் எப்படி அப்படின்னு சொல்லி சொன்னா, பிரத்யக்ஷமானது காரணமாறுது. பிரத்யக்ஷ காரணத்தை வச்சுட்டு அனுமானத்தை நீங்க

சம்பந்தம் எப்படி உண்டாகுது அப்படின்னு பார்த்தா, அனுமானம் பண்ற ஒரு விஷயத்த அனுமானம் பண்ணும்போது லிங்கத்தை நீங்க பாக்குறீங்க, ஒரு குறிய பாக்குறீங்க, குறிய பார்த்து குறி மூலியமா தான் அனுமதி ஞானத்தை அடையிறீங்க நீங்க. புகை அப்படிங்கிற ஒரு குறி, அது பிரத்யட்சமா அடையணும் நீங்க. நீங்க பிரத்யட்சமா நெருப்ப பார்க்காம இருக்கலாம், ஆனா புகை அப்படிங்கிற குறிய நிச்சயமா பார்த்தே ஆகணும். அதனால பிரத்யட்சமானது இங்க காரணமானது. அந்த புகை மூலியமா நீங்க அனுமானம் அப்படிங்கிற செஞ்சு அந்த அனுமதி ஞானத்தை அடையறதுனால இங்க அது காரியமானது. அனுமிதேகே காரணம் அனுமானம் இத்தியர்த்தம். அனுமதிக்கு காரணம் என்ன? அனுமானம். அதனாலதான் உபஜீவகத்தம் உபஜீவியத்தம் அப்படின்னு சொல்லி சொல்லுவான். உபஜீவகத்தம் காரியத்தம், உபஜீவியத்தம் காரணத்தம். தச்ச லிங்க பராமர்சம் ஏவேதி நிர்தேஷயதி நிவேதயிஷ்யதே. அப்போ தச்ச லிங்க பராமர்சம் ஏவைதி நிவேதயிஷ்யதே, அந்த லிங்க பராமர்சம் தான் அது அப்படின்னு சொல்லிட்டு இங்க அதை வந்து சித்தம் பண்றாங்க. சரி, குற்றாராத வதிவியாப்தி வாரணை அனுமதி தி அனுமதிக்கரம் அனுமானம் அப்படிங்கறத பறக்க பதக்கத்தையும் பண்றாங்க. அனுமதிக்கரணம் ஏன் சொல்லணும் அப்படின்னா, இல்லாட்டி அனுமதினு சொல்லலன்னா கரணம் அனுமானம்னு சொல்லி சொன்னா பாணி முதல் எல்லாமே கரணம் ஆயிடுறதுனால அதுவும் வந்து அனுமதி. நீங்க பண்ண போன லட்சணம் அனுமானத்துக்கு, ஆனா லட்சணம் போனது மத்த பாணை கிணையலத்துக்கும். தச்ச பிரத்யாதி வாரணைய அனுமதி மானம் அனுமதி காரணம் மானம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டா போதுமே. அனுமானம் எதுக்கு சொல்லணும்? மிதிகரணம் அப்படின்னு சொல்லி சொன்னா போதுமே. மிதிகரணம் அனுமானம் அப்படின்னு சொல்லி சொன்னா போதுமே அப்படின்னு கேட்டா, மிதிகரணம் அனுமானம் சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா பிரத்யக்ஷம் மிதிதான், மிதினா ஞானம். எதனால நீங்க அளக்குறீங்களோ எதனால அடையறீங்களோ அது அந்த ஞானம் மிதிகரணம். அதுவும் அதனால அங்க போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மாங் மானி அப்படின்ற தாத்துவலால உண்டாருது. பர்வதோ வன்னிமான் தூமாதிதி ஒரு அனுமானம் பண்றீங்க. அந்த இடத்த பர்வதோ வன்னிமான் அப்படிங்கறது தான் அனுமதி, அதுதான் காரியம். அந்த பர்வதோ வன்னிமான் அப்படிங்கிற அந்த அனுமதி அடையறதுக்கான என்ன செயலோ அந்த பராமர்சம் தான், என்ன ஞானமோ அதுதான் வியாபாரம். அதனால உண்டாடுறது அனுமானம், அது வியாப்தி ஞானம். வியாப்தி ஞானம்னு சொல்லி சொன்னா எந்த இடத்துல சாத்திய அபாவத் விருப்தி இருக்கோ அதுதான் வியாப்தி. அதாவது எத்தனை தூமனா தத்திர வன்னி சாகசர நியமோ வியாப்தின்னு சொல்லி சொல்லுவோம். அதாவது தொடர்ந்து எல்லா இடத்துலயும் இருக்கிற மாதிரி இருக்கணும். மூணு நாலு இடத்த பாத்துட்டீங்களா அதுதான் சகச்சர நியமம், அது இங்க இருக்கு. பராமர்ஷ ஜன்யம் ஞானம் அனுமதி, பராமர்ஷ ஜன்யம் ஞானம் அனுமதி அப்படின்னு சொல்லி சொல்லிருக்கு. அனுமதினானது பராமர்ஷ ஜன்யம் ஞானம், அனுமானத்துக்கு அனுமதி கரணம் சொல்லியாச்சு. இப்ப அனுமதினான்னு சொல்லுங்க அப்படின்னு கேட்டா பராமர்ஷ ஜன்யம் ஞானம், பராமர்ஷத்தினால என்ன ஞானத்தை நீங்க அடையிறீங்களோ அதுக்கு பேரு அனுமதி. நானும் அனுமதியரேவ துர்நிருபத்துவாது தது கடித அனுமானம் அப்படி துர்நிரூபம் இது அதாக ஆக பராமர்சி. ஃபர்ஸ்ட் அனுமதியே நீங்க நிரூபிக்கல, அனுமதியை நிரூபிக்காம அனுமானத்துக்கு போயிட்டீங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் அனுமதி தான் பிரத்யம் நாலு வகையான ஞானம்னு சொல்லி சொல்லியாச்சு. யதார்த்தம் அயதார்த்தம்னு பிரிக்கும் போது அதுல யதார்த்தத்தை நாலு வகை அப்படின்னு சொல்லி சொல்லியாச்சு. பிரத்யம் பிரத்யம் அனுமதி உபமிதி சாப்தம்னு சொல்லிட்டு இப்ப அத்தத் காரணம் பிரத்யம் அனுமானம் உபமானம் சாப்தம் சப்தம்னு சொல்லி சொல்லியாச்சு. கரணத்தை தான் நீங்க நிரூபிச்சிருக்கீங்க அனுமானம் சொல்லிட்டு, அந்த அனுமதியே நிரூபணமாகல, அது கருதிக்கு போயிட்டீங்களே நீங்க. ஃபர்ஸ்ட் அனுமதினா என்னன்னு சொல்லுங்க அப்படின்னு கேட்டா அனுமதினா சொல்ற பராமர்ஷ ஜன்யம் ஞானம் அப்படின்ட்டு. பிரத்யாத வதிவியாப்தி வாரணை பராமர்ஷ ஜன்யமிதி, ஜன்யம் ஞானம்னு சொல்லிட்டனா போதும் பிரத்யம் அது வந்துடும். ஜன்யம் ஞானம் தான் பிரத்யம் கூட இந்திரியா சன்னிகர்ஷ ஜன்யம் ஞானம் அது. அதனால அங்கேயும் வந்து லட்சணம் போயிடும். அதனால என்ன பண்ணணும்? பராமர்ஷ ஜன்யம் அப்படின்னு சொல்லி சொல்ல வேண்டிய பராமர்ஷங்கிற வார்த்தை கொடுக்கலன்னா இந்த பிரத்யம் முதலீதியும் போயிடும். அதனால பிரத்யம் அனுமானம் எல்லாமே ஜன்யம் ஞானம் தான், அங்கேயும் போயிடும். அதனால அதை நிராகரிக்கிறதுக்கோசரம் அதை நிவாரணம் பண்றதுக்கோசரம் பராமர்ஷம் அப்படிங்கறத சேர்க்கிறீங்க. சரி, பராமர்ஷ துவம்ச வாரணாய ஞானமிதி பராமர்ஷம். சரி, அதுக்கு பராமர்ஷ ஜன்யம் ஞானம்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லையா? பராமர்ஷம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பராமர்ஷ ஜன்யம்னு சொல்லிட்டாலே போதுமே, ஞானம் எதுக்கு சேர்க்கணும்? பராமர்ஷம் தான் நீங்க சொல்லணும், பராமர்ஷ ஜன்யம் அனுமானம் அனுமதினு சொல்லி சொல்லிட்டா போதுமே அப்படின்னா அப்படி சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா பராமர்ஷத்தால ஜன்யம் தான் பராமர்ஷ ஜன்ய பராமர்ஷ துவம்சமும், பராமர்ஷ துவம்சமும் பராமர்ஷத்தினாலதான் உண்டாருது. அதனால பராமர்ஷ ஜன்ய ஞானம் அப்படின்னு சொல்லி தனியா சொல்லணும், துவம்சத்தை நிறவேற்றிருக்கோம். ஏன்னா துவம்சம் வந்து ஞானம் இல்ல. அதனால பராமர்ஷ பிரத்யக்ஷ வாரணாய ஹேத்து அபிஷேகம் இது அபி போத்தியம். ஹேத்து அபிஷேகம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க சொல்லணும். ஏன் அப்படின்னு சொல்லி சொன்னா பராமர்ஷ பிரத்யத்துக்கு இல்லாட்டி லட்சணம் போயிடும். அதனால லட்சணம் எப்படி இருக்கும்? ஹேத்து அபிஷேகத்வே சதி பராமர்ஷ ஜன்யத்வே சதி ஞானத்துவம் அப்படின்னு இருக்கும். ஹேத்து அபிஷேகத்வே சதி பராமர்ஷ ஜன்யத்வே சதி ஞானத்துவம், அதுதான் லட்சணம் பதக்கிருத்தியத்துல, அதுதான் லட்சணம். ஆக்சுவலி அது ஃபுல்லா வரலாங்க. அடுத்தது பராமர்ஷம், பராமர்ஷம் திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்கீங்க. பராமர்ஷம்னா என்னன்னு சொல்லுங்க அப்படிங்க.

0: വ്യാപ്തിവിശിഷ്ട പക്ഷധർമ്മതാ ജ്ഞാനം പരാമർശ. വ്യാപ്തി കൂടിയതാണ് പക്ഷധർമ്മതാ ജ്ഞാനം എന്നാ പരാമർശം. യഥാ വണ്ണിത്യാപ്യ ധൂമവാൻ അയം പർവ്വത ഇതി ജ്ഞാനം പരാമർശ. തജന്യം പർവ്വതോ വണ്ണിമാണിതി ജ്ഞാനം അന്തി. അപ്പോ ഉദാഹരണം എന്നാ, വണ്ണി വ്യാപ്യ ധൂമവാൻ അയം പർവ്വത, വണ്ണിനാൽ വ്യാപിക്കപ്പെട്ട, വണ്ണി വ്യാപിച്ചതാണ് ധൂമമുടേത് ഇന്ന പർവ്വതം, ഇന്ന മല അപ്പം ചൊല്ലിട്ട് சொல்றீங்க. இது பராமர்சம். இந்த பராமர்சம் ஜென்யம் தான் அனுமதினு சொல்லியிருக்கு. இந்த பராமர்சத்தினால, இப்படிப்பட்ட பராமர்சத்தினால என்ன ஞான அனுமதி வர்றது அப்படின்னு கேட்டா, பருவத்தோ வன்னிவான் மலை நெருப்புடையது அப்படிங்கறதுதான் ஞானம். நெருப்பு புகை சூழப்பட்டதான நெருப்புடையது இந்த மலை அப்படின்னு சொல்லிட்டு பராமர்சம். அந்த பராமர்சத்தினால நீங்க அடையிற ஞானம் என்ன, நெருப்பு புகை மலை நெருப்புடையது அப்படின்ட்டு. இதுதான் அனுமதி. ஏன்னா பராமர்ச ஜன்யம் அனுமதினு சொல்லிருக்கு. பராமர்ச ஜன்யம் ஞானம் அனுமதினு சொல்லிருக்கு. பராமர்ச ஜன்யம் ஞானம்னு சொல்லி சொன்னா, இந்த பராமர்சம் என்னது, புகை சூழ்ந்ததான நெருப்புடையது மலை அப்படின்ட்டு. இது பராமர்சம். இந்த பராமர்சத்தினால மலை நெருப்புடையதுங்கிறது அனுமதி. ஜன்யம் தானே, அதனால அனுமதி. வியாப்தி விசிஷ்டேதி, வியாப்தி விசிஷ்ட பக்ஷ தர்மதா ஞானம் சொல்லிருக்கு. வியாப்தி விசிஷ்டம் சொல்லி சொன்ன விஷயதா சம்பந்தேன வியாப்தி விசிஷ்ட பக்ஷ தர்மதா ஞானம் பராமர்ஷ இத்யர்த்த. விஷயதா சம்பந்தேன, ஒரு விஷயதா ஒரு சம்பந்தம் உடையதாக, விஷயதா அப்படின்ற சம்பந்தத்தோட பக்ஷ தர்மத்தோட ஞானம்த்துக்கு அனுமதி பராமர்ஷம்னு பேரு. கடாதி ஞான வாரணை பக்ஷ தர்மதா, இந்த இதுல பதக்கிருத்தியம் பண்ணணும் சொல்லி சொன்னா, பக்ஷ தர்மதான்னு சொல்ல வேண்டியது எதுக்கு, வியாப்தி விசிஷ்ட அப்படின்னு சொல்லி சொல்லிட்டா, வியாப்தி விசிஷ்ட பராமர்ஷ அப்படின்னு சொல்லி சொல்லிட்டா போதுமே அப்படின்னு சொல்லி சொன்னா, கடம் முதலியதெல்லாம் கூட வியாப்தி விசிஷ்டம் தான். எல்லா இடத்தையும் வியாப்தியை கொண்டு வர முடியும். எதெல்லாம் இந்த மாதிரி உருண்டியா இருக்கோ அதெல்லாம் பானை, எதெல்லாம் களிமண்ணில் செய்யப்பட்டதோ அதெல்லாம் பானை, ரெண்டு கப்பாலம் சேர்ந்தது செய்யப்பட்டது பானை அப்படின்ட்டு எல்லாத்தையும் நீங்க பானை மாதிரி எல்லா இடத்தையும் இந்த மாதிரி வியாப்தி என்ன வியாப்தியானா கொண்டு வர முடியும். அப்ப அங்கெல்லாம் போயிடும். அதனால நீங்க என்ன பண்ணணும், பக்ஷ தர்மதா ஞானம்னு சொல்லி சொல்ல வேண்டியிருக்கும். ஜூமவான் பர்வத்தி இத்தியாதி ஞான வாரணாய வியாப்தி விஷ்டேத்தி. பக்ஷ தர்மதா ஞானம்னு சொல்லி சொல்லிட்டா போதுமே. பக்ஷ தர்மதா ஞானம் சொல்லி சொல்லிட்டா, தூமவான் பராயம் பர்வத்த அப்படின்னு சொல்லி மாத்திரம் ஞானம் உண்டாகும். அது நிராகரிக்கிறதுக்கோசரம் பண்ணி வியாப்திய அப்படின்னு சொல்லி சொல்றதுக்கு அங்க வியாப்தி விசிஷ்டம் சொல்லி சொல்லணும். பராமர்ச ஜன்யத்துவம் பராமர்ச ஜன்யம் ஜன்யம் சொல்லி சொன்னா பராமர்ச ஜன்யம் அப்படின்னு அர்த்தம். ததுனா பராமர்ஷம் அப்படின்னு அர்த்தம். இங்க எத்த எத்த வியாப்தினா, வியாப்தி விசிஷ்ட தூமவான் அப்படின்னு வியாப்தி விசிஷ்ட பட்ச தர்மதான்னு சொல்லி சொன்னீங்களே. இப்ப வியாப்தினா என்ன அப்படின்னு கேட்டா, வியாப்தினா எத்த எத்திர தூம தத்திர வன்னி இது சாச்சரிய நியம. சாச்சரிய நியமோ வியாப்தி தான் லட்சணம். அந்த வியாப்திய அபிநயத்தோட சொல்றது, இதுக்கு அபிநயம்னு பேரு. ஒரு ஒரு அபிநயம் பிடிச்சு காமிக்கிற மாதிரி, எங்கெல்லாம் போக இருக்கோ அங்கெல்லாம் நெருப்பு இருக்கு அப்படின்னு உங்களுக்கு ஒரு லைன்ல காமிக்கிறது, சம்பந்தத்தோட காமிக்கிறது, அதுதான் இங்க வியாப்தி. சாச்சரிய நியம, தொடர்ந்து எல்லாத்தையும் பார்க்கக்கூடிய பொதுவான நியமத்துக்கு வியாப்தின்னு பேரு. மூணு நாலு இடத்துல இந்த வியாப்தியானது ஃபிட்டா எடுத்து நான் பொருந்திடுச்சு அப்படின்னு சொல்லி சொன்னா, அந்த அதுதான் வியாப்தியை நீங்க எடுத்துட்டுலாம். ஆனா இந்த வியாப்தி கரெக்டா இருக்கணுங்கிறது இல்ல எல்லா இடத்துலயும், அது சில இடத்த தப்பா ஆகும். அப்போ வியாப்தி மாறும். நான் சொன்னே முதல்ல இந்த வியாப்தியை பத்தி சொல்லும்போது, மூலத்துல ஒரு சின்ன கோழி கொஞ்சம் பத்தி சொன்னேன். மூணு மாசம் அந்த இடத்துல நெல் இருந்ததுன்னா பிரச்சனை இல்லைன்னு அது வியாப்தி இருக்கு. ஆனா என்ன ஆறுது, மூணாவது மாசம் கழுத்து திரிக்கிறான். அப்போ வியாப்தி தப்பாயிடுது. அதோட வியாப்தி இவ்வளவு நாளைக்கு நெல் இருந்தா பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி, நெல் இருக்கு ஆனா பிரச்சனை இல்லைங்கிற வியாப்தியானது மாறி போயிடுறது. அப்போ வியாப்தி மாறலாம். இது மாத்திரம் இல்ல, சயின்ஸ் இன்னைக்கு மாறிட்டே இருக்கு, டெய்லி மாறிட்டே இருக்கு. சயின்ஸ் அப்படி டெவலப் பண்ணிட்டே இருக்கு அப்படிமா, டெவலப் என்ன ஆயிட்டு இருக்கு, மாத்திட்டே இருக்காங்க. அது போய் டெவலப்மெண்டா இல்ல இல்ல இல்ல. தாமஸ் ஆல்வா எடிசன்ட கேட்டாங்களாம், ஒரு பல்பை கண்டுபிடிக்கிறதுக்கு நூத்து கணக்கான எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிருக்காரு மனுஷன். எல்லாத்தையும் நோட் பண்ணிருக்காரு. ஏன் நோட் பண்ணிருக்காருன்னு சொல்லி சொன்னா, திருப்பி அதே எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி தப்பு பண்ணிட கூடாது, அதனால நோட் பண்ணி வச்சிருப்பாரு. அப்ப யாரும் வந்து கேட்டாங்களாம், என்ன புத்தகம் ஃபுல்லா இவ்வளவு தப்பு பண்ணிருக்கீங்களா, அப்படின்னா இவ்வளவு தப்பு நடந்திருக்கா அப்படின்னா, இல்ல இல்ல இல்ல இல்ல இதெல்லாம் இல்லன்னு டிஸ்மிஸ் பண்றதுக்கு நான் இது செய்ய வேண்டியது இருந்தது அப்படின்னா. அது மாதிரி நீங்க இதெல்லாம் இல்லன்னு டிஸ்மிஸ் பண்றதா ஆயிடும் அங்க. வியாப்தி விஷ்ட பட்ச தர்மதா சாச்சர நியம எத்திர எத்திர தூம தத்திர அக்னி வியாப்தே நியம அபிநய. அபிநயம் இதுதான், எங்க எங்கெல்லாம் புகை இருக்கோ அங்கெல்லாம் நெருப்பு இருக்கு அப்படிங்கறது வியாப்தியோட அபிநயம். எத்திர சாச்சரிய நியமேதி லட்சணம். சாச்சரிய நியமோ வியாப்தி, எத்திர சாச்சரிய நியம, எங்க சாச்சரிய நியமம் இந்த மாதிரியான சாச்சரிய நியமம் இருக்கோ அதுக்கு பேர் தான் வியாப்தி அப்படிங்கிறது லட்சணம். சாச்சரதீதி சகச்சர தத்யபாவ சாச்சரியம். சாச்சரியம் அப்படின்னு சொன்னா என்ன, சகச்சர சகச்சரதீதி சகச்சர, ஒன்றாக இருப்பது அப்படிங்கிறது சகச்சரம். அதனுடைய பாவம் அதனுடைய தன்மை அப்படிங்கறதுனால சகச்சரியம் அப்படின்னு ஆறுது. தத்யபாவ அப்படின்ட்டு நல் மாதிரி அண் மாதிரியான பிரத்யம் வந்து சாகச்சரியம் அப்படின்னு ஆறுது. இப்போ சமான அதிகரண்யம் இத்தியர்த்த இது ஆவது அப்படின்னா, சகச்சரியம் சொல்லி சொன்னாங்க சமான அதிகரணத்துல ஒரே நிலையில எது இருக்கோ அது அப்படின்னு பொருள். அதாவது தொகையும் நெருப்பும் ஒரே இடத்துல இருக்கணும், ஒரே நிலையில இருக்கணும். தொகை ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா நெருப்பு இன்னொரு இடத்துல அனுமானம் பண்ண முடியாது. நீங்க இந்த மலையில புகையை பாக்குறீங்க, அடுத்த மலையில போய் இங்க நெருப்பு இருக்குன்னு சொல்லக்கூடாது. அது சாச்சரிய நியமம் இல்ல. ஒரே அதிகாரத்துல இருக்கணும், ஒரே நிலையில இருக்கணும். அதுதான் சாச்சரிய நியாயம். தசு நியமோ வியாப்தி இருக்கேன். சமானாதிகரணத்துல இருக்கிற ஒரு நியமம் எதுவோ அதுக்குதான் வியாப்தின்னு பேரு. அவ்வியபிச்சாரித்வம், அது மாற்றம் இல்லாம இருக்கணும். அவ்வியபிச்சாரினா மாற்றம் இல்லாம, வெபிச்சாரி அபாவ தச்ச வெபிச்சார அபாவ, மாற்றம் இல்லாம தவறு இல்லாம எல்லா இடத்தையும் இதை பாக்கணும். நீங்க ஒரு இடத்துல மாத்திரம் இன்னொரு இடத்துல இல்ல அப்படின்னு சொல்லி சொன்னா அது ஏதோ பிரச்சனை இருக்கு அப்படின்னு அர்த்தம். அப்போ இந்த இப்ப பாருங்க, மேல பத்ரிநாத்தோ இல்ல கேதார்நாத்தோ போறீங்க. பத்ரிநாத்த கரம் குண்டு இருக்கு, கேதார்நாத்ல கீழே கௌரி குண்டுல கரம் குண்டு இருக்கு. சூடான தண்ணி கிடைக்கிறது, தொகை தெரியுது, நெருப்புன்னு சொல்ல முடியும். அதுக்கு காரணம் வேற கண்டுபிடிப்போம். தொகை இல்லாது வாஸ்ப் அப்படிமோ அதுக்கு பேர் இந்தியில. அது அந்த நீராவி, கீழே சூடு இருக்கு, நீராவி வர்றது. சரி, இப்போ அந்த தண்ணி சூடா இருக்கு, எங்கெல்லாம் தண்ணி இருக்கோ அங்கதான் தண்ணி சூடா இருக்கணும் அப்படின்னா நியமம் தான் கொண்டு வர முடியுமானுமா? இல்ல. இல்லாட்டி மலையில இருக்கிற தண்ணி எல்லாம் சூடா இருக்கும்ன்ற நியமம் தான் கொண்டு வர முடியுமா? பக்கத்திலே இன்னொரு ஓட ஓடினு இருக்கு, அதுல தண்ணி சில்லுன்னு இருக்கு. சரஸ்வதி நதி ஓடினு இருக்கு, தண்ணி சரியான சில்லுன்னு இருக்கும். பத்ரிநாத் அப்போ சாச்சரிய நியமம் அங்க வர்றது இல்ல. அதனால இங்க எல்லா இடத்துலயும் தவறு இல்லாம அந்த சம்பந்தமானது இருந்துட்டே இருக்கணும், எல்லா இடத்துலயும் இருக்கணும். இது இருந்ததுன்னா அது கண்டிப்பா இருக்கணும். சொல்லுவாங்கல்ல, எங்கயா கிருஷ்ணம்னா ராம எங்க இருப்பானோ அவன் அங்கதான் இருப்பான் அப்படின்னு சொல்லி சொல்லுவான். அப்படின்னா அர்த்தம் பலராமனோ இல்ல ராமனோ, இவங்க பலராமனோ இல்ல கிருஷ்ணனோ, இவங்க ரெண்டு பேரும் பிரிக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு சம்பந்தத்தோட இருக்காங்க. அப்ப இவன் எங்க இருக்கானோ அவன் அங்க இருப்பான் அப்படிங்கிற அந்த சம்பந்தம், அந்த சாச்சரிய நியமம் அதுக்குதான் பேரு. விபிச்சாரஸ்ய சாத்யபாவ பிரதித்வம். அப்போ விபிச்சாரஹ அப்படின்னு சொல்லி சொன்னான், விபிச்சாரம்னு சொல்லி சொன்னான, தவறு அப்படின்னு சொல்லி லட்சணம். மானசம் வன்னிமது, மகானசம் வன்னிமது, தூமாதித்யாதோ சாத்திய வன்னி ததவாவான் ஜலஹிரதாதி தது விருத்தித்வம் நௌகாதோ அவிருத்தித்வம் பிரகிருத்தே ஹேதுபூதே தூமே இதி கிருத்வா லட்சண சமன்வய. இந்த லட்சணம் எனக்கு புரியலையே அப்படின்னு சொல்லி சொன்னா அந்த லட்சணத்துக்கு சமன்வயம் பண்றாரு. எப்படின்னா மகானசம் வன்னிமது தூமாத் அப்படின்னு ஒரு லட்சணம் இருக்கு. மகானசம், மகானசம் சமையலறை எப்படிப்பட்டது? வன்னிமான், அது புகையுடையது, நெருப்புடையது. சமையலறை நெருப்புடையது, ஏன்? புகை இருப்பதால் அப்படிங்கறது லட்சணம். இந்த சாத்தியத்துல இந்த இடத்துல சாத்தியம் என்ன, நிரூபிக்க போறது என்ன? நெருப்பு. அதுக்கு ஹேத்து என்னது? தூமம். இந்த சாத்தியம் சாத்திய அபாவத்து அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கு. சாத்தியத்து சாத்தியமானது நெருப்பு, சாத்திய இன்மை நெருப்பின்மை, சாத்தியம் நெருப்பு, சாத்தியின்மை நெருப்பின்மை. ஏன்னா சாத்தியபாவம், சாத்தியபாவம் சாத்தியின்மை நெருப்பின்மை. நெருப்பின்மை எங்க இருக்கு? நீர்ல. அதுல விருத்தித்வம், அதுல இருத்தலுடையது நௌகா முதலியது, அதுல படக முதலியது விருத்தித்வம், மீன் படக முதலியது விருத்தித்வம். அவிருத்தித்வம் இன்மையுடையது என்னது? இங்க என்னத்தை பார்த்துட்டு இருக்கோம்? அது அப்படி சாத்திய அபாவது அவிருத்தித்வம், அதுதான் லட்சணம். சாத்தியம் நெருப்பு, சாத்திய அபாவம் நெருப்பின்மை, சாத்தியாபாவது சாத்தியாபாவத்தை உடையது நீர், நீர்நிலை. அந்த நீர்ல விருத்தி இருத்தலுடையது தண்ணியில மீன் இருக்கலாம், படகு இருக்கலாம், முதல்ல இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம். விருத்தி இன்மை அவிருத்தி, அது எதுல? சமையல் அடையில. புரிஞ்சுதா? ஒரு ஒரு பதத்துக்கும் லட்சண சமன்வயம் பண்றோம். சாத்திய அபாவத்து அவிருத்தித்வம், சாத்திய அபாவது அவிருத்தித்வம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கு. லட்சணம் தான் சாத்திய அபாவத்து, அபாவ அபாவம்னு சொல்லி இன்மை, அபாவத்னா இன்மை உடையது அர்த்தம். அவிருத்தித்வம்னா விருத்தி இன்மை. சாத்தியம் இங்க நெருப்பு, சாத்திய அபாவம் நெருப்பின்மை, சாத்திய அபாவத்து நெருப்பின்மை உடையது நீர்நிலை. நீர்நிலையில் விருத்தி இருத்தல் உடையது என்னது? நீர்நிலையில என்ன இருக்கும்? மீன். அவிருத்தி நீர் இல்லாதது நம்மளுடைய சமையலறை. அதுல சமையலறை அங்க நீர்ல, நீர் இதுல வச்சிருக்க முடியாது, நீர்நிலையில இருக்காதே. அப்படி சாத்திய அபாவது அவிருத்தித்வம், அதுதான் இங்க வியாப்தியோட லட்சணம். தூமவான் வண்ணே இத்தியாதோ சாத்தியோ தூம தபா ததபாவது அயோகோலகம் தது விருத்தித்வம் ஏவ வன்னியாதோ இது நாதி வியாப்தி. தூமவான் வண்ணி இத்தியாதோ, தூமவான் வண்ணி புகையுடையது நெருப்பு அப்படிங்கறதுல சாத்தியம் என்ன? தூம. சாத்தியம் என்ன? இங்க நம்ம நிரூபிக்க போறது என்னது? புகை. புகையின்மை சாத்திய அபாவது, புகையின்மை சாத்தியபாவத்து. புகையின்மையுடைய விருத்தி எங்க இருக்கு? புகையின்மை எங்க இருக்கு? நெருப்புருண்டையில. நெருப்புருண்டைன்னு சொல்லி சொன்னா இரும்புருண்டையில, இரும்பு நெருப்ப கொதிக்கும் போது அதுல புகையின்மை, நெருப்பு இருக்கானா புகையின்மை. அப்போ தத் விருத்தித்வம், அந்த இடத்துல விருத்தித்வம் இருக்கு. நெருப்பின்மையில நெருப்பு இருக்கு ஆனா புகை இல்ல, அதனால தத் அபாவத்து இருக்கு. நெருப்பின்மை இல்ல, புகையின்மை இருக்கு ஆனா நெருப்பின்மை இல்ல, அதனால லட்சணம் பொருந்தது, பிரச்சனை இல்லை எங்ககிட்ட. ஏன்னா அவிருத்தித்வம் தான் வேணும் நமக்கு, விருத்தித்வம் வேண்டாம். அவிருத்தித்வம் அங்க விருத்தி இருக்கு, அதனால பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதிக்கு அப்படி தோஷம் நீங்க பார்க்க வேண்டாம். வியாபியசிய பர்வதாதி விருத்தித்வம் பக்ஷ தர்மதா. பக்ஷ தர்மதா ஒண்ணு சொல்லிட்டான், வியாப்தி விசிஷ்ட பக்ஷதர்மதா ஜானம்னு சொல்லி சொன்னான். வியாப்தினா என்னன்னு பார்த்துட்டோம், விசிஷ்டன்னா கூடிய, வியாப்தி விசிஷ்டன்னா வியாப்தி கூடிய பக்ஷ தர்மதா ஜானம். பராமர்சத்துக்கு என்ன லட்சணம் பார்த்தோம், வியாப்தி விசிஷ்ட பக்ஷ தர்மதான்னு பார்த்தோம். வியாப்தினா சாச்சரிய நியமம்னு பார்த்தோம், சாத்திய அபாவது அபிருத்தித்வம் பார்த்தோம். இப்போ வியாப்தினா என்னன்னு தெரிஞ்சு போச்சு, விசிஷ்டன்னா கூடியது, பக்ஷ தர்மத்தான்னு சொல்லி சொன்னோம். பக்ஷம்னா என்ன ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் பக்ஷ தர்மத்தா பார்ப்போம். பக்ஷ தர்மத்தா என்னன்னு பாருங்க, வியாப்தியசிய பர்வதாதி விருத்தித்வம் பக்ஷ தர்மதா. வியாப்தியானது எதை நீங்க பாத்துட்டு இருக்கீங்களோ அந்த வியாப்தியில வியாபியமா என்ன இருக்கோ அந்த வியாபியமானது பர்வத்தம் முதலீதுல ஈர்த்தல் உடையதா இருக்கணும், அதுக்கு பேர் தான் பக்ஷ தர்மதா. நனு ஞாத்தையும் வியாப்தி, வியாப்தியம்னு சொல்லி சொன்னா இங்க வியாபியம்னு சொல்லி சொன்னா அதிக தேச விருத்தித்வம் வியாபியம், அதிக தேசத்துல எது தொகை தான் இருக்கு, தொகைதான் வியாபியம். அப்படி வியாபியமானது மலை முதலியதுல இருத்தலுடையதா இருக்கணும், அதுக்குதான் பக்ஷ தர்மத்தான் பேரு. நானு ஞாத்தா எம் வியாப்தி, வியாப்தினா என்னன்னு தெரியும் நமக்கு. பக்ஷ தர்மதா ஜானம் இத்தியத்திர கா நாம பக்ஷ தர்மதா, வியாப்தினா என்னன்னு தெரிஞ்சு போச்சு. பக்ஷ தர்மதா ஜானம் சொல்லி சொன்னோம், வியாப்தி விசிஷ்ட பக்ஷ தர்மதான்னு சொல்லி சொன்னோம். பக்ஷ தர்மதா என்ன அப்படின்னு கேட்டா, அபேட்சமானம் பிரதி தத் சுரூபம் நிரூபித்தே. அப்படி கேள்வி கேட்கறவங்களுக்கு அதோட லட்சம் என்னன்னு சொல்லணுமே அப்படின்ட்டு இங்க பக்ஷ தர்மதாவ பேசுறோம். வியாபியம் நாம வியாப்தி ஆசிரய, வியாப்தியம்னு சொல்லி சொன்னா என்ன, எதை சார்ந்ததாக வியாப்தி இருக்கிறதோ, வியாப்தி எதை சார்ந்ததாக இருக்கிறது, எதை நீங்க பாக்குறீங்களோ அதுதான், அதைதான் சார்ந்ததா இருக்கணும். வியாப்தி எதை சார்ந்ததா இருக்கும், எது நீங்க பாக்குறீங்களோ சார்ந்த பர்வதாதி விருத்தித்வம்னு சொல்லி சொன்னா என்ன, பர்வதம்ங்கிற பட்சத்துல இருக்கிறது, பர்வதம்ங்கிறது இங்க பட்சம், அந்த பட்சத்துல இருக்கிறதுக்கு பேரு. பட்சம்னா என்னன்னு பாப்போம். இங்க அனுமானம் திவிதம் சுவார்த்தம் பராத்தம் ச, அப்படிப்பட்ட இந்த மாதிரியான அனுமானம் செய்யறோமே, இந்த அனுமானம் எத்தனை வகைன்னு சொன்னா ரெண்டு வகை, ஒண்ணு சுவார்த்தம் இன்னொன்னு பராத்தம். சுவார்த்தம்னா சுவார்த்தம் சுவாநிமித்தி ஹேதோ பதக்கிருத்தியம். அத கதம் அனுமானம் அனுமதிகரணம், கதம் வா தஸ்மாத் அனுமிதே ஜனித ஜனிரிதி. அனுமித்திற்கு அனுமான் அனுமித்தி காரணம் அனுமானம் சொல்லி சொன்னீங்க, அது எப்படி ஒண்ணு முதல் கேள்வி. இல்லாட்டி இந்த அனுமித்தினால் அனுமானத்தினால எப்படி அனுமித்தி ஞானமானது உண்டாருது, அனுமித்தி காரணமா அனுமானம் எப்படி இருக்கு, இந்த அனுமானத்தினால எனக்கு அனுமித்தி ஞானமானது எப்படி உண்டாருது அப்படின்னு கேட்டா சொல்றோம். ஜிஜ்ஞாசமானம் பிரதி இப்படி கேட்கறவங்களுக்கு லாகவாது அனுமானம் விவாகம் முக்கியன ஏவ புபோத இஷு அனுமானம் விபசதே. ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி கேள்வி இருப்போ இப்படி எல்லாம் இருக்குப்பா டைரக்டா சொன்னோம்னா உங்களுக்கு கன்ஃபியூஷன் வந்துடும், அதனால ஃபர்ஸ்ட் பிரிச்சுக்கிறோம். ரெண்டு வகையான அனுமானம் இருக்கு, ஒன்னு சுவார்த்தம் இன்னொன்று பராத்தம்னு ரெண்டு வகையா பிரிச்சுக்கிறோம். எப்போ நம்ம பிரிக்கிறோமோ, எதுக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ்லயே அதை சொல்லணும் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, வித்தியாசம் இந்த பதார்த்தம் எதுக்கு பிரிக்கணும்னா, ஒரு ப்ராப்ளம் இருக்கு, முறை என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்றதுக்கு முறை என்னன்னு சொல்லி சொன்னா, என்ன வகையான ப்ராப்ளமா இருந்தாலும் சரி அதை ஃபர்ஸ்ட் சிம்பிளா பிரிச்சிடணும், துண்டு துண்டா பிரிச்சு அந்த துண்டு துண்டா சால்வ் பண்ணோம்னா மத்த ப்ராப்ளமும் சால்வ் ஆயிடும். ப்ராப்ளம் எவ்வளவு பெரிய ப்ராப்ளமா இருந்தாலும் அதை பீஸ் பீஸ் ஆக்கி துண்டு துண்டா அதை சால்வ் பண்ண ஆரம்பிச்சோம்னா மொத்த ப்ராப்ளமும் ஃபுல்லா சால்வ் பண்ணிடலாம். அப்படி இங்கேயும் பெரிய ப்ராப்ளம் கொடுக்கறோம், அனுமானம் ஒரு ப்ராப்ளம் கொடுக்கறோம். அந்த அனுமானம் எப்படிப்பட்டது அப்படின்னு கேட்டா அதை பத்தி நிறைய கேள்வி கேட்கிறேன், இப்ப நான் பதில் சொல்றேன் அப்படின்னு. ஃபர்ஸ்ட் சுவார்த்தம் பராத்தம் ரெண்டு வகையா பிரிச்சாச்சு, சுவார்த்தத்தை தனியா பிரிச்சு எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம், பராத்தத்தை தனியா பிரிச்சு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அனுமானம்னா என்னன்னு புரிஞ்சு போயிடும். அதனால சொல்றாரு, வைவித்தியம் தர்சயதி சுவார்த்தம் பராத்தம் ரெண்டு வகையா காமிக்கணும். அந்த சுவார்த்தம்னா என்ன, சுவார்த்த அனுமானம் சுவார்த்தம், தனக்காக பண்ணக்கூடிய அனுமானத்துக்கு பேரு சுவார்த்தம். அப்படின்னா அந்த அனுமானம், அந்த அனுமானத்தன் எப்படிப்பட்டது, இந்த சுவார்த்த அனுமானம் எப்படிப்பட்டதுன்னா நியாய அப்பிரயோஜ அனுமானம் சுவார்த்த அனுமானம். நியாயமானது அதாவது தர்க்க சாஸ்திரத்துல சொல்லப்படுற நியாயமானது தூமக அந்த பஞ்சாவய வாக்கியத்துக்கு நியாயம்னு பேரு. அந்த நியாயமானது பிரயோகம் இல்லாம தனக்கு ஞானம் உண்டாச்சுன்னா அதுக்கு பேரு சுவார்த்த அனுமானம். பரார்த்த அனுமானம்னு சொல்லி சொன்னா மற்றவங்களுக்கோசரம் பரப்பிரயோஜனத்துக்கோசரம் நம்ம என்ன அனுமானத்தை பண்றோமோ அது அந்த அந்த அபராத்த அனுமானம் அது நியாய பிரயோஜ்ய அனுமானம். அது நியாயத்தை பிரயோகம் பண்ணித்தான் அது நிரூபிக்கப்பட முடியும். அதனால பிரயோஜ்யம் சொல்லி சொன்ன பிரயோஜ்யத்துவம் என்னது? நேரடியாக சாட்சாத் பரம்பரையாவா ஜன்யத்துவம், நேரடியாகவோ இல்ல பரம்பரையாவோ ஒரு ஞானத்தை கொடுக்கறது பிரயோஜ்யம் அப்படின்னு பேரு. சுவார்த்த அனுமா சுவார்த்தம் சுவானுமித்தியே ஹேத்து, சுவானுமித்திக்கு ஹேத்து என்னது? சுவார்த்த அனுமானம். தனக்கு அனுமதி ஞானமானது அடையறதுக்கு சுவார்த்த அனுமானது காரணம். ததா ஹி எப்படின்னு கேட்டா, ஸ்வயமிவ குயோ தர்ஷ்ணீன எத்திர எத்திரதுனா அக்னிவிதி மகானசாதோ வியாப்தியும் கிரகித்வா. ஒருத்தன் எங்கெங்கெல்லாம் புகை இருக்கு அங்கெல்லாம் நெருப்பு இருக்கு அப்படின்னு தானே திருப்பி திருப்பி பல இடத்துல பாக்குறான். சமையல் அறையில யாக குண்டத்துல இதெல்லாம் பாத்துட்டு புரிஞ்சுட்டுறான். குப்பை கொளுத்துற இடத்துல எல்லாம் இப்ப எல்லாத்தையும் பார்த்து எல்லா லெவல்லையும் சொல்றேன் நானு. சமையல் அறை மீடியம், சுத்தம் சுத்தம்னு ஒண்ணும் இல்ல. குப்பை கொளுத்துற இடம் கேவலமான இடம், அதே மாதிரி யாகம் புனிதமான இடம். இப்படி எல்லா இடத்துலயும் அவன் பாக்குறான். பாத்துட்டு ஒரு அர்த்தம் புரியறது என்ன, எங்கெல்லாம் பொங்க இருக்கோ அங்கெல்லாம் நெருப்பு இருக்குன்னு. இப்ப இந்த வியாப்தியானது அவனுக்கு உண்டாயிடுச்சு. அதுக்கப்புறம் பர்வத சமீதம் கதக, அவன் மலை பக்கத்துல போறான். தர்கதை சாக்னோ சந்திகான, அங்க நெருப்பப்பா அந்த நெருப்பை பாக்கிறதுக்கு ஆசைப்படுறான். அந்த சந்தேகம் வருது அவனுக்கு, நெருப்பு இருக்கோ அப்படின்னு. எப்படி நெருப்பு இருக்கோ சந்தேகம் வருது? பர்வதே தூமம் பஷ்யன், அங்க புகைய பாக்குறதுனால அவனுக்கு சந்தேகம் வருது. இந்த மலையில நெருப்பு இருக்குமா அப்படின்னு பார்த்து பாக்குறான். மலையில் நெருப்பு இருக்குமா அப்படின்னு பாக்கும்போது பார்த்தா அவனுக்கு புகை தெரியறது இங்கே. உடனே அவனுக்கு வியாப்தி ஞாபகம் வருது, எங்கெல்லாம் புகை இருக்கோ அங்கெல்லாம் நெருப்பு இருக்கு அப்படின்ற வியாப்தி. எத்திரத்தை தூம தத்திரதா நிறுத்தி வியாப்தியும் ஸ்மரதி, அந்த வியாப்தியானது அவன் ஞாபகம் வைக்கிறான். உடனே அவனுக்கு என்ன ஆகுது? ததாந்தரம் வன்னி வியாபிய தூமவான் அயம் பர்வதஹ இதி ஞானம் உற்பத்தியதே, இந்த மலை எப்படிப்பட்டது? வன்னியானது, தூமம் சூழ்ந்தாக புகை சூழ்ந்தாக இருக்கும் நெருப்புடையது இந்த மலை அப்படிங்கிற ஞானமானது அவனுக்கு உண்டாருது. அயமேவே லிங்க பராமர்சம் எத்தி உச்சத, இதுதான் லிங்க பராமர்சம்னு சொல்லி சொல்றது. தஸ்மாத் பர்வதோ வன்னிமான் இதி ஞானம் ஞானம் அனுமதி உற்பத்தியதே, அதனால அவனுக்கு மலை நெருப்புடையது அப்படிங்கிற ஞானமானது அனுமதியானது உண்டாருது. அந்த அனுமதி தான் தரையத சுவார்த்த அனுமானம், அதுதான் சுவார்த்த அனுமானம்னு சொல்லப்படுறது. ஸ்வஸ்ய அர்த்த ஸ்வஸ்திய அர்த்த பிரயோஜனம் எஸ்மாது ஸ்வார்த்தம் இது யாசமாக. சுவார்த்த அனுமானம்னு சொல்லி சொன்னா சுவார்த்தம்னா என்ன? ஸ்வஸ்திய அர்த்தம் தனக்கு பிரயோஜனம் உடையதாக எது இருக்கோ அது சுவார்த்த அனுமானம். ஸ்வப்பிரயோஜனம் சஸ்ய அனு அனுமேய பிரதிபத்தி, ஸ்வப்பிரயோஜனம் சொல்லி சொன்னா தனக்கு என்ன பிரயோஜனம் இங்க அப்படின்னா தனக்கு அனுமான ஜானமானது அனுமதியானது உண்டாடுறதுதான் இங்க பிரயோஜனம். ஏவம் ஏவம் பராத்தம் இத்தியாபி, இங்கேயும் அதே மாதிரி பராத்தத்தையும் இதே மாதிரி புரிஞ்சுக்கணும். பரஸ்ய அர்த்த பரஸ்ய பிரயோஜனம் அப்படின்னு சொல்லிட்டு, வியாப்தி பலேன லீனம் அர்த்தம் கமயதீதி லிங்கம் தச்ச தூமாதிஹி, வியாப்தி பலத்தினால லிங்க பராமர்ஷ இத்தி உச்சதேன்னு சொல்லி சொன்னால லிங்கம்னா என்ன அப்படின்னு கேட்டா, லீனம் அர்த்தம் கமயதி இதி லிங்கம், இந்த இடத்துல லீனம் அர்த்தம் கமயதி இதி லிங்கம், லிங்கத்துக்கு இங்க லீனம் அர்த்தம் கமயதி அப்படின்றதுக்கு லிங்கம் குறி அப்படின்னு சொல்லி சொல்றோம். வேற இடத்துல லிங்கத்துக்கு இந்த அர்த்தம் கொடுக்கல. சாங்கியத்துல லிங்கத்துக்கு வேற அர்த்தம், இங்க லிங்கத்துக்கு வேற அர்த்தம். அங்க லய யுக்தம் இது லிங்கம், அங்க லிங்கம்னு சொல்லி சொன்னதுன்னா லய யுக்தம், இங்க லிங்கம்னு சொல்லி சொல்றது லீனம் அர்த்தம் கமயதி. அப்படி மறைந்திருக்கும் பொருளை காமிக்கிறதுக்கு லிங்கம்னு பேரு. அந்த லிங்கம் என்னது? மறைந்திருக்கும் பொருளை சுட்டி காட்டுறது இங்க என்னது? பாயிண்டர், லிங்கம்னா பாயிண்டர் குறி. அப்படி இந்த குறி இங்க என்ன அப்படின்னு கேட்டா தூமம் புகைதான். புகையை வச்சுதான் நெருப்பு பாக்குறான், அதனால புகை குறி சுட்டி காட்டுறது. ஒரு இதுல எல்லாம் போட்டிருப்பான், ரவுண்டு போட்டு ஒரு ஆரோ மார்க் காமிப்பான், இந்த இடத்துலதான் அந்த சம்பவம் நடந்தது அப்படின்றது காமிக்கிறதுக்கு. நிறைய இருக்கும் போது எந்த இடத்த காமிக்கிறதுக்கோசம் ஒரு ஆரோ மார்க் டிவில தான் காமிக்கும் போது அந்த ஆரோ மூவ் ஆயிட்டே இருக்கும். அப்படி அந்த மாதிரி சுட்டி காட்டுறது, புகை இங்க இருக்குப்பா அப்படின்னு சுட்டி காட்டுறது, நமக்கு நெருப்பு இங்க இருக்குப்பா அப்படின்னு சுட்டி காட்டுறது இந்த புகை தான். சசிய பராமர்ஷோ ஞான விசேஷ இத்தியர்த்த, அதனுடைய பராமர்ஷம் தான் ஞான விசேஷம், ஞான விசேஷம் தான் பராமர்ஷம். லிங்க பராமர்ஷா பராமர்ஷா இத்தியர்த்த அப்படி தஸ்மாத் அப்படின்னு சொல்லி சொன்னா அந்த லிங்க பராமர்ஷத்தினால நமக்கு என்ன உண்டாருது? ஞானம் உண்டாது. சுவார்த்த அனுமானம் அனுபசம்ஹரதி, சுவார்த்த அனுமானத்தை முடிக்கிறாரு. என்னது? பரம பரதோ வன்னிமா நிதி ஞானம் உற்பத்தி அப்படின்ட்டு. எஸ்மாத் இதம் சப்பிரதிபத்தி ஹேத்து தஸ்மாத் ஏத சுவார்த்த அனுமானம் இது அர்த்த, தனக்கு ஞானமானது உண்டாரதுக்கு காரணமா இருக்கிறதுனால இது சுவார்த்த அனுமானம்னு சொல்லி அர்த்தம். சரி, அடுத்தது பரார்த்த அனுமானம் நம்ம பார்க்கணும். எத்து ஸ்வயம் தூமாதோ தூமாத அக்னிம் அனுமாய பரப்பிரதிபத்தியர்த்தம் பஞ்சாவய வாக்கியம் பயிற்சியதே பராத்த அனுமானம். இப்போ தான் அக்னியை பார்த்தாச்சு, இந்த பராமர்ஷத்தெல்லாம் வச்சுட்டு மலை வந்து நெருப்புடையது அப்படின்ற ஞானமானது எனக்கு அடைஞ்சிட்டேன், நான் அடைஞ்சிட்டேன். நெருப்பு நான் டைரக்டா பார்க்கல, அனுமானத்தை வச்சு நான் புரிஞ்சுட்டேன், எனக்கு ஞானம் வந்துடுச்சு, மலையில நெருப்பு இருக்கு நிச்சயமா இருக்கு அப்படின்ட்டு. மலையில நெருப்பு இருக்குப்பா அப்படின்னு பக்கத்துல இருக்கிறவன் சொல்றேன், அது அப்படிமா அவங்க ஏதாவது ப்ராப்ளமா அப்படின்னு கேட்பான். இல்லையா, மலை நெருப்பு எரிஞ்சுட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி சொன்னா எப்படி எரிஞ்சிட்டு இருக்கு அதை சொல்லி நானும் பாக்குறேன் அப்படிமா. அப்ப அவனுக்கு நீங்க சொல்லணும் சமையலற அதெல்லாம் அவனுக்கு புரியாது. அதனால இந்த நியாயத்தை பிரயோஜனம் பிரயோகம் பண்ணணும். என்ன நியாயம்? யதா பர்வதோ வன்னிமான் பஞ்சாவய வாக்கியம் பிரயோஜித்து அஞ்சாவய வாக்கியமானதுதான் நியாயம்னு சொல்றது. இந்த பஞ்சாவய வாக்கியமா அவன் பிரயோகம் பண்ணணும். பஞ்சாவய வாக்கியத்தை பிரயோகம் பண்ணினா அவனுக்கு புரிஞ்சிடும் என்னது பர்வதோ வன்னிமான் மலை நெருப்புடையது. ஏன் தூமவத்வா? காரணம் என்ன? புகை இருப்பதால் அப்படின்ட்டு. என்ன வியாப்தி அங்க? அதுக்கு என்ன உதாரணம் அப்படின்ட்டா எங்கெங்கெல்லாம் புகை இருக்கோ அங்கெல்லாம் நெருப்பு இருக்கு, எப்படி சமையல் அறையோ அப்படின்ட்டு உதாரணம். ததா ஆச்சாரியம் நிகமனம் என்ன? எப்படி என்ன அந்த மாதிரி இங்கேயும் புகை இருக்கு பாரு, அதனால கஷ்மா ததா, அதனால இங்கேயும் நெருப்பு இருக்கு அப்படின்னு இந்த பஞ்சாவய வாக்கியத்தை பிரயோகம் பண்ணணும். ஆனையின பிரதிபாதிதா லிங்காது பரோபி அக்னிம் பிரதிபத்தியதே. இந்த மாதிரி நியாயமா இந்த அஞ்சு பஞ்சாவய வாக்கியத்தையும் பிரயோகம் பண்ணினோம்னா, இந்த அஞ்சு அவையும் கூடிய வாக்கியத்தை பிரயோகம் பண்ணினோம்னா அடுத்தவங்களும் புரிஞ்சுடுவாங்க. கரெக்ட்பா, நான் சொன்னது கரெக்ட்பா, மலையில நெருப்பு இருக்கு அப்படின்னு. அந்த அடுத்தவனும் புரிஞ்சுக்கிறதுக்கோசரம், அனுமான ஞானத்தை அனுமதி அடையறதுக்கோசரம் பஞ்சாவய வாக்கியமானது அவசியமாகுது. வேற எதுக்கும் இல்ல, அடுத்தவங்க நம்மளுடைய அனுமானத்தை புரிஞ்சுக்கிறதுக்கோசரம் பஞ்சாவய வாக்கியம் பிரயோகமாகுது. வேதாந்திகள் பஞ்சாவய வாக்கியத்துல முதல் மூணோ இல்ல கடைசி மூணோ ஏதாவது ஒரு மூணு இருந்தா போதும்மா, பஞ்சாவயம் வேண்டாம் அப்படிமா. தர்க்கத்துல பஞ்சாவய வாக்கியம் தெளிவு, தர்க்கசாஸ்திரம் என்னது தெளிவு பண்ற சந்தேகமே வந்துடக்கூடாது நாளைக்கு. நீ நாளைக்கு வந்து கேட்க கூடாது, அதனால அஞ்சுத்தையும் புடிச்சுக்கோ அப்படின்னு அஞ்சுத்தையும் கொடுத்துடுறாங்க. பதக்கிருத்தியம் என்னது? கிரம பிரார்த்தம் பரார்த்த அனுமானம் ஆக சுவார்த்தம் பரார்த்தம் அப்படின்னு சொல்லி சொல்லியாச்சு. ரெண்டு வகை அனுமானம், சுவார்த்தம் முடிஞ்சாச்சு, அடுத்தது பராத்தம் தான் நியாய பிரகாரம் முறைப்படி. அந்த முறைப்படி பார்த்தது வந்ததுனால பராத்தத்தை சொல்றாரு. எது பஞ்சாவய வாக்கியம் பிரயோஜித்தே எதோ பராத்த அனுமானம் இது சம்பந்த. எந்த அஞ்சு அவயவம் கூடியதான அஞ்சு பாகம் கூடியதான வாக்கியத்தை பிரயோகம் பண்றோமோ அதுதான் பரார்த்த அனுமானம் அப்படின்னு அர்த்தம். அத அவயவத்தம் நாம திரவிய சமவாயி திரவிய சமவாயி காரணத்துவம் பிரதிஜாதிஷு தது அசம்பவாது கதம் ஏதே அவயவாகா சுருச்சேத். அவயவம்னா என்ன? அவயவ தன்மைனா என்ன சொல்லுங்க. இது அவயவம்னு நான் நிரூபிக்கிறதுக்கு அதுல அவயவ தன்மை இருக்கணும். மாடுங்கிறதுக்கு மாடு தன்மை இருக்கணும், மனுஷங்கிறதுக்கு மனுஷத்தனம் மனுஷத்தன்மை இருக்கணும். அவங்க அப்படி மாட்டுத்தனம் மனுஷத்தனம் மாடுத்தன்மை மனுஷத்தன்மை அது என்னதுன்னு எனக்கு சொல்லுங்க. மாடுத்தன்மை என்னன்னு தெரிஞ்சுட்டா மாடை நான் புரிஞ்சுட்டுருவேன். மனுஷத்தன்மை அந்த ஜாத்தியை பார்த்துட்டானே புரிஞ்சுட்டானா நான் மனுஷனை புரிஞ்சுட்டுருவேன். அதே மாதிரி இங்க நீங்க அந்த தன்மை என்னன்னு சொல்லுங்க, அந்த அவயவ தன்மை என்னன்னு சொல்லுங்க. அவயவத்தனம்னா என்ன அன்மை, அவய தன்மை என்னன்னு சொல்லுங்க, நான் அவயவத்தை புரிஞ்சுட்டுறேன் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அவயவத்தன்மைனா என்னது? திரவிய சமவாய் காரணத்துவம், திரவிய சமவாய் காரணமா எது இருக்கோ காரணத்தன்மையுடையதா எது இருக்கோ அதுதான் அவயவத்துவம். பிரதிஜா அசம்பவா, பிரதிஜா முதலியதெல்லாம் அது வந்து இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி சொன்னா எப்படி இது அவயவம் அப்படின்னு ஆகும், இதெல்லாம் அவயவம் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டா சொல்றேன் கேட்டுக்கோங்க. அனுமான வாக்கிய ஏகதேசத்துவாது தே அவயவாக இது உபசரியதே இது கிரகான. இது அனுமான வாக்கியத்தோட ஒரு பாகமா இருக்கிறதுனால இங்க இத அவயவம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். பிரதிஜால திரவிய சமாய்காரத்துவம் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா கரெக்ட். ஆனா இந்த அவயவத்துக்கு ஒரு பாகமா, இந்த அனுமானத்துக்கு நியாயத்துக்கு நியாயத்துல ஒரு பாகமா அஞ்சா பிரிக்கிறோம், அந்த அஞ்சுல ஒரு பாகமா இருக்கிறதுனால இது பாகம் அவயவம்னு சொல்லி சொல்றோம். சரி, உபகாரமா சொல்றது என்ன ஏவம் பி அப்படின்னு சொல்லி சொன்னா கூட பஞ்சாய வாக்கிய அனுமானம் அனுமானத்துவம் ஏவ ந விசாரசக தசிய லிங்க பராமர்சத்துவ அபாவது செய்யுது அப்படின்னு சொன்னா கூட இந்த அஞ்சு அவையும் சேர்ந்து அனுமானத்தை உண்டு பண்ண முடியாது. அனுமானத்தை உண்டு பண்ணும்னு சொல்றது ஒத்துக்கவே முடியாது. விசாரசா என்ன விசாரசான்னு சொல்லி சொன்னா ஒத்துக்கவே முடியாது. விசாரிச்சு பார்த்தோம்னா இங்க ஒண்ணுமே நீங்க சொன்னது தப்புன்னு உங்களுக்கே புரியும் அப்படின்னு சொல்லி சொன்னா அப்படி இல்லை. ஏன் அப்படின்னா அப்படின்னு என்ன காரணம் சொல்றான், தசிய லிங்க பராமர்சத்துவ அபாவத்தாங்க லிங்க பராமர்சமானது இல்லை அப்படிங்கறதுனால நிச்சயமா அது இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி சொன்னா சொல்றோம் அப்படி இல்லப்பா நீங்க சொல்றது தப்பு. ஏன் லிங்க பராமர்ச பிரயோஜக லிங்க பிரதிபாதகத்துவேன அனுமானம் இது உபசார மாத்திரத்துவா, லிங்க பராமர்ச பிரயோஜகமான லிங்க பிரதிபாதகத்துவன லிங்கத்தை நிரூபிக்கிறதா இருக்கிறதுனால இங்கேயும் அனுமானம் அப்படிங்கறது ஒரு உபசாரம் தான். அது ஒரு உதாரத்தி, அது எப்படி அந்த பஞ்சாவய வாக்கியம் என்ன அப்படின்னா அதை உதாரணம் பண்றோம். யசா அப்படின்னு சொல்லிட்டு சதாச்சயம் அயம் சொல்லிட்டு முடிக்கிறோம். அத அயம் ச பர்வதக ததா இந்த மலையும் அதே மாதிரி என்னது மண்ணி வியாபிய தூமவான் இந்த மலை புகை சூழ்ந்தான நெருப்புடையது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு முடியறது ஞானம் உண்டு. அத்தஸ்மா ததா அப்படின்றது ஞானம் என்னது வன்னி வியாபிய தூமவத்வாது வன்னிமான் இத்தியர்த்த புகை சூழ்ந்ததான நெருப்புடையதால் இந்த மலை எப்படிப்பட்டது புகை நெருப்புடையது அப்படின்னு நமக்கு ஞானமானது உண்டாருது. ஆனையன பஞ்சாவய வாக்கியன இத்தியர்த்த ஆனையன அப்படின்னு சொல்லி சொன்னா இந்த அஞ்சு அவய வாக்கியம்னால ஒருத்தனுக்கு ஞானமானது உண்டாருது, அடுத்தவனுக்கும் ஞானமானது நம்ம நிரூபிக்கப்பட முடியும், நம்மளால நிரூபிக்க முடியும். அஞ்சு அவயம்னா என்ன அப்படின்னு கேட்டா அதை ஆரம்பிக்கிறான் பாப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்சரே. பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.
1: ஓம் நமஶிவாய. You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
2: ஓம் சிவாய நமஹ. Shaivam.org இன் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி சொற்பொழிவு. வழங்குபவர் சண்முகவேல் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஹ.
3: இச்சா சக்திக்கு தான் என்ன சொல்றாங்க, ஒலிஷனல் பொட்டன்சி. VOLITIO, ஒலிஷனல். VOLITION, ஒலிஷன். I have done it of my own volition. அப்படின்னு சொல்ல முடியாது. என்னன்னு கேட்டா, ஏன் அதை சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, இது இச்சைனா இது ஆசைன்னு அர்த்தம் பண்ணிடக்கூடாது. நீங்க அதான் உள்ள பாயிண்ட். பொதுவா இச்சைனா ஆசைங்கிற அர்த்தம் நினைக்கிறோம். அங்க ஆசைன்னு பொருள் இல்லை அதுக்கு. இச்சான்னு அப்படிதான் உலகத்துல, ஏன்னா நான் அதை இச்சிக்கிறேன்னா அதை விரும்புறேன், அந்த மாதிரி ஒரு பொருளை தான் உலகத்துல கையாளுறோம். இந்த உலகத்துல கையாளுற பொருளை வச்சு நம்ம அர்த்தம் பண்ணிடக்கூடாது. இச்சா சக்திங்கிற எதையாவது ஒண்ணு நீங்க சங்கற்பிக்க, சரியான வார்த்தை தான் சங்கற்பித்தல். வாட் யூ ப்ரப்போஸ், இங்கிலீஷ் சொல்லாதான் வாட் யூ வாண்ட் டு ப்ரப்போஸ், வாட் யூ ப்ரப்போஸ். சங்கற்பம், சங்கற்பம், சங்கல்ப, சங்கல்பங்கிற சம்ஸ்கிருத ரூட்டு. அது தமிழ்ல வரும்போது சங்கற்பம். இப்போ அந்த த்ரீ பொட்டன்சிஸ் ஆஃப் த லார்ட் அண்ட் த சோல் வில் எக்ஸாக்ட்லி கோயின்சைட். த ஒலிஷனல், த கோனேட்டிவ் அண்ட் த காக்னேட்டிவ் பொட்டன்சிஸ் ரெண்டுக்கு இருக்கு. அப்ப என்ன கேட்டா, இறைவன் எதை விரும்புகிறானோ அதை தான் இதுவும் உயிரும் விரும்பும். வருது இல்லையா, சில விஷயங்களை பாக்குறோம். அப்பாவுக்கும் மகனுக்கும் வந்து அந்த விஷயத்துல ஐ அக்ரி அப்படின்றோம். அந்த விஷயத்துல செஞ்சு சரிதான், இந்த விஷயத்துல இருந்தாலும் அவன் செஞ்சது சரியில்லை அப்படின்னு டிஸ்டிங்விஷ் பண்றோம் பாருங்க. அந்த இறைவனுடைய இச்சாசக்தி, ஞானசக்தி, கிரியாசக்தியோட அது கம்ப்ளீட்டா கோயின்சைட் ஆகும்போதுதான் அதான் என்ன சொல்றோம், அது ஒரு ஆனந்த விளக்கம், அது ஒரு நிலை. அதாவது ரெண்டுக்கும் நீங்க லிட்டரலா, அதாவது இந்த டெக்னிக்கல் வார்த்தைகள்லாம் போடாம அதனுடைய கான்செப்ட விளக்கறா இருந்தா ரெண்டு வேறுபாடு, ரெண்டுக்கு வேறுபாடு தெரியணும் இல்லையா, அந்த நிலை என்ன இந்த நிலை என்னன்னு தெரியணும் இல்லையா. இங்க வந்து இச்சாசக்தியும் கோயின்சைட் ஆகுது சிவபோகத்துல, அங்க ஞானசக்தி கிரியாசக்தி மட்டும்தான் கோயின்சைட் ஆகும், இச்சாசக்தி கோயின்சைட் ஆகாது அப்படி ஒரு நிலை. அதனாலதான் இம்பீரியன்னு சொல்ல வேண்டியது வருது. ஏன்னா யோகத்தை விட போகம் சிறந்ததுன்னா அப்ப எந்த வகையில ஷார்ட் கமிங் தெரியணும் இல்லையா. இன்னொன்னு என்னன்னு கேட்டா, இந்த சிவ யோகத்துல இது இது ஒரு வித்தியாசம், யோகத்துக்கும் போகத்துக்கும் ஒரு வித்தியாசம். ரெண்டாவது ஒரு வித்தியாசம் என்னன்னு கேட்டா, சிவ யோகத்துல அவர் என்ன செய்யறாருன்னா, காணும் உபகாரத்தை மட்டும் செய்வார். காணும் உபகாரம் சிவபோகத்தில் காட்டும் உபகாரத்தையும் சேர்ந்து செய்வார். காணும் உபகாரம், காட்டும் உபகாரம். இப்ப காணும் உபகாரம்னா என்னன்னு கேட்டா, நம்முடைய ஆன்மாவோடு கலந்து நிற்பதுதான் காணும் உபகாரம். ஆனா எந்த பொருளையும் நம்ம அனுபவிக்கிறோமோ அந்த பொருளையும் கலந்து நிற்கிறார், அந்த பொருளோடையும் கலக்கிறார் பாருங்க, அதுதான் காட்டும் உபகாரம். அதுவும் எழுதிக்கிறேன், காணும் உபகாரம் என்பது ஆன்மாவில் கலந்து நிற்பது, காட்டும் உபகாரம் என்பது பொருளிலும் கலந்து நிற்பது. ஏன்னா அப்பதான் என்ன தெரியும்னா, அந்த பொருளை இயக்குபவரும் அவர் தான். அதாவது நம்ம உயிரை இயக்கிறது மட்டும் அவர் இல்லை, அது நம்ம உயிரை இயக்குகிறார் என்பது ஒரு நிலை. அப்புறம் நீங்க காணுகின்ற பொருள் இருக்கு பாருங்க, அந்த பொருளையும் வந்து அவர்தான் இயக்குகிறார். அப்ப அந்த பொருளையும் கலந்து நிற்பது. அப்ப அதை வைத்துக் கொண்டுதான் அவர்கள் வந்து உலகம் வந்து சர்வம் சிவமயம், சர்வம் சிவமயம் என்று சொல்வதற்கு காரணம் இல்லையா, சிவகோசாமியுடைய நான்கு வாக்கியங்கள் அதுவும் ஒண்ணு. சர்வம் சிவமயம் என்று சொல்வதும் அதை வைத்து தான் சொல்றமே உடைய, இந்த உலகத்து பொருள்களாக இறைவன் பரிணமிப்பான் என்று பொருள் இல்லை, அந்த பொருள்களை இயக்குகிறவனு அவன் தான். அதை என்ன சொல்றாங்க தமிழ்ல, காட்டும் உபகாரம். அதுக்கு தான் அந்த உதாரணம் சொல்ல வந்தார். ஏன் இந்த கண்ணை எங்க பிடிச்சாருன்னு ஒரு கேள்வி வருது இல்லையா, காணும் கண்ணுக்கு காட்டும் உளம் போலன்னு இந்த உதாரணத்தை ஏன் சொல்ல வர்றாருன்னு கேட்டா, இந்த ஓமை, இந்த ஓமையினால எதை ஸ்ட்ரெஸ் பண்ண வர்றாரு அப்படின்னு கேட்டா, நீங்க அதை ஒரு விசாரம் தான் தெரியும் உங்களுக்கு, அந்த கண்ணுக்கு இயல்பாக ஒரு ஒளி உண்டு அப்படிங்கறதான் நம்முடைய இந்திய தத்துவ ஞானம் சொல்லக்கூடியதுன்னா, கண்ணுக்கே ஒரு ஒளி உண்டு. அதனாலதான் கண்ணுக்கு என்னன்னா சென்று பற்றுகின்ற தன்மை, மைவாய் கண்மூக்கு செரிக்கிற அந்த ஐந்து இந்திரியங்கள்ல கண்ணுக்கும் மற்ற இந்திரியங்களுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டா, கண்ணு வந்து சென்று பற்றும், ஏனை நான்கு இந்திரியங்கள் நின்று பற்றும், கண் வந்து சென்று பற்றும், மற்ற நாலு இந்திரியங்கள் இருக்கு பாருங்க அது வந்து நின்று பற்றும். இப்ப உங்க தோலா இருக்கட்டும், உங்க மூக்கா இருக்கட்டும், அதெல்லாம் என்ன பண்ணுதுன்னு கேட்டா, ஒரு வாசனை வந்து என்ன செய்யணும்னா, வாசனை எங்கேயோ இருக்குது, அந்த வாசனை வந்து அது ஒரு கண்டக்டர்ல வந்து உங்க மூக்கை தாக்கும் போதுதான் அது உணர முடியும். ஒரு சூடுன்னு ஒரு ஹீட் இருக்கு, அந்த ஹீட்டினுடைய எஃபெக்ட் உடம்புல படும்போதுதான் ஹீட்டுன்னு தெரியும், அது ஹாட்டோ கோல்டோ எது வேணாலும். மற்ற எல்லா இந்திரியங்களுக்கும் சுவை அதே மாதிரிதான், சுவை வந்து வாயில பட்டாதான் சுவை. ஆனா கண்ணு மட்டும் என்ன பண்ணுது அப்படின்னா, அந்த பொருள் இங்க வரணும்னு எதிர்பார்க்காது, என்ன பண்ணுது இது போய் சென்று பத்து. லேட்டஸ்டா சந்திரசேகர் டெலிஸ்கோப் சொல்றான், நீங்க பாத்துருப்பீங்க. பெரிய பெருமை இந்தியாவுக்கு ஒரு பெருமை என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு அஸ்ட்ரானமில செய்யக்கூடிய மிகப்பெரிய பெருமைக்கெல்லாம் கண்டுபிடிச்ச ஒரு டெலிஸ்கோப் கண்டுபிடிச்ச ஒரு இந்தியன், அவன் பேர் சந்திரசேகர், சந்திரசேகர் டெலிஸ்கோப்னு பேரான். இவரே சொல்றாரு, ஹாக்கின்ஸே சொல்றாரு, அவன் இந்தியன், ஒரு பெரிய அஸ்ட்ரானமி டெவலப்மெண்ட்டுக்கு ஒரு இந்தியன். சந்திரசேகர் டெலிஸ்கோப்ப வச்சு பார்க்கும்போது அங்க என்ன வருதுன்னா, அந்த எத்தனையோ கோடி மைல்களுக்கு எத்தனையோ லைட் இயர்ஸ்க்கு அப்பால இருக்கக்கூடிய அந்த ஸ்டெல்லார் ஏரியாலாம் கண்ணுக்கு தெரியுது, ஆனா டெலிஸ்கோப்ல பார்த்தாலும் கண்ணுங்க தானே இருக்கு. கண்ணுக்கு ஒளி உண்டு, ஆனால் அந்த ஒளி வந்து இன்னொரு ஒளியினுடைய வியஞ்சகத்தோடு தான் செயல்படும். வியஞ்சகம், அதுக்குள்ள தமிழ் வார்த்தை வியஞ்சகம். வியஞ்சகம்னா என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, இட் வில் ரிக்வயர் சம் அதர் எய்ட் ஆர் ஹெல்ப். ஏன் இப்ப ஒரு என்ன பாயிண்ட் வருதுங்க, ரெண்டு லாஜிக்கலா அனலைஸ் பண்ணும்போது என்ன வருதுன்னு கேட்டா, இந்த லைட்டோட கண்ணுக்கு ஒளி உண்டு, இந்த கண்ணோட ஒளியானது இந்த வியஞ்சகமாகிய சூரிய ஒளியோ அல்லது சன்லைட்டோ ஏதோ ஒண்ணு நமக்கு இல்லாம பார்க்க முடியலன்னு சொல்றோம். இப்ப அடுத்த கேள்வி, இப்ப கண்ணுக்கு இப்ப வியஞ்சக பட்டி வருது, இப்ப அடுத்த கேள்வி என்னன்னு கேட்டா, இந்த ஒளி உண்டுங்கிறத ரிவர்ஸ்ல வருவோம். இப்ப ரிவர்ஸ்ல வந்தா, இப்ப லைட் இருக்கு ஒரு பிளைண்ட் மேன கொண்டு வர்றீங்க, அவனுக்கு ஏன் தெரியல, லைட் தான் ஹெல்ப் பண்ணுதுன்னு சொன்னா, லைட் தான் உங்களை விளக்குதுன்னு சொன்னா, அது பிளைண்ட் மேனுக்கு விளக்கணுமே, பிளைண்ட் மேனுக்கு ஏன்
4: விளக்கல்லது?
3: அப்ப என்ன தெரியுது, ரெண்டு காம்ப்ளிமெண்டரி அண்ட் சப்ளிமெண்டரி
5: இருந்தா தான் அது தெரியும்.
3: இப்ப இது இல்லைன்னா, இப்ப நீங்க சொல்றபடி என்னன்னா, இந்த லைட் இருந்து எல்லாருக்கும் கண்ணு தெரிஞ்சிருச்சுன்னு சொன்னா ரைட், அப்ப இன்னொரு வியஞ்சகம் வேண்டியது இல்லைன்னு நீங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணிடலாம். அல்ல, காசிவா சிந்துநாதையர் பாருங்க, அதான் இவருடைய நூல்களில் ஒரு பெரிய சிறப்பு என்ன பாருங்க, அந்த இடத்த விளக்கிறாரு பாருங்க, கண்ணுக்கு ஒளி உண்டுங்கிறத எத்தனை உபநிஷத்துல, ஏன்னா இதை எவனும் மறுத்தக்கூடாது. என்ன இந்திய நாட்டு தத்துவத்தில் வரும்போது பெரிய சிக்கல் என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப சங்கரரோ ராமானுஜரோ அல்லது உபநிஷத்துலயோ வேறு விதமான இன்டர்பிரேஷன் இடம் இருந்ததுன்னா நிக்காது. ஏன்னா இது ஒரு முக்கியமான பாயிண்ட், கண்ணோட சம்பந்தப்பட்டது பாத்தீங்களா, இறைவன்னா யாரும் பார்க்காத பொருள், அது என்ன சொல்லிக்கலாம், ஆனா இது அன்றாட அனுபவிக்கிற பொருளாச்சே, அதனால என்ன எழுதுவாருன்னா, அதுல பாருங்க எத்தனை மேற்கோள் காமிச்சு, இந்த கண்ணுக்கு ஒளி உண்டு என்பது இந்திய நாட்டில் சங்கரர் ராமானுஜர் மாத்துவர் எல்லாருமே ஒப்புக்கொண்ட ஒண்ணுங்கிறதுக்கு மேற்கோள் காட்டு, அதுதான் சிந்தனாதியருடைய சிறப்பா தான், ஒன்னும் அசைய முடியாம அடிச்சிருவாங்க. அது வந்து என்னன்னா இட் இஸ் இன் ஆல் த பிலாசபிஸ் ஆஃப் இந்தியா. கண் ஹஸ் காட் அ லைட், அதனால என்னது சென்று பற்றுவது. அது தமிழ் அருமையா சொன்னாங்க, கண் வந்து சென்று பற்றும். அந்த பொருள் இருக்கிற இடத்துக்கு இது போய் எப்படி ரீச் ஆகுது ஒரு கேள்வி. அப்ப இதுல இயற்கையா ஒளி இருந்தா அது வியஞ்சகம். வியஞ்சகம்ங்கிறது என்ன சொல்லலாம்னா ஒரு சப்சிடியரி ஹெல்ப் அப்படி சொல்லலாம், சப்சிடியரி ஆர் கான்ட்ரிபியூட்டரி ஹெல்ப்.
4: காதுக்கு அப்ளை பண்ண அப்படி இருக்கு,
3: காதுக்கு அப்ளை பண்ண
4: காது கேடாது,
3: காதுக்கு அப்ளை பண்ணலாம். ஆனா என்ன காது என்ன ஆகுதுன்னா அந்த ட்ரம் வந்து காது வந்து தாக்குது. இப்ப என்னன்னு கேட்டா காதுக்கும் கண்ணுக்கு என்ன வித்தியாசம்னா அந்த அந்த அந்த ஒலி சப்தம் இருக்கே அந்த சப்தமானது ஒரு கண்டக்டர் வழியா வந்து ட்ரம் வந்து தாக்கணும், ட்ரம் தாக்குனாதான் தெரியும். இந்தியன் அவர் என்ன எழுதுறாருனா இந்தியன் பிலாசபில தேர் இஸ் நோ செகண்ட் ஒபீனியன், கண்ணுக்கு ஒளி இல்லைங்கிறத மறுக்கிறதுக்கு பிலாசபில எந்த பிலாசபியும் இடம் இல்லைன்னு எழுதுறாரு. மேற்கோள் காட்டுற கொட்டேஷன் காட்டுற பண்ணிங்கிறதெல்லாம் நீங்க பாக்கலாம். அது மாதிரி இடங்கள்லாம் ரசிக்க வேண்டிய என்னன்னு கேட்டா அந்த எல்லா நூல்களையும் ஒரு நிரம்ப பயிற்சி உள்ளவங்களுக்கு தான் அப்படி கோட் பண்ண முடியும். அதனால கண்ணை சிறப்பா சொல்றது சிறப்பு. பாரதியாரும் பாடு இலக்கிய ஒளிபடைத்த கண்ணினாய் வா வா, உறுதி கொண்ட நெஞ்சினாய் வா வா வா. கண்ணுக்கு சொல்லுங்க ஒளிபடைத்த கண்ணினாய் வா வா வா, உறுதி கொண்ட நெஞ்சினாய் வா வா வா. அப்ப லிட்டரலாவும் அத வருது
4: சித்தாந்தம்
3: இல்ல. அவர் வந்து பிலாசபிய ரொம்ப டீப்பா போயிட்டு இல்ல, ஆனா ஒரு
6: கட்டுரை எழுதியிருக்கிறார்
3: பாடல்களில் சைவ சித்தாந்த கருத்துக்கள். அவர் டிஎன்ஆருக்கு அவங்க ரொம்ப ஈடுபாடு உண்டு பாரதியார், அதாவது பாரதியார்ல உள்ள சத்துவ கருத்துக்களை பிடிப்பார் டி என் ராமச்சந்திரன் இருக்குது. ஆனா அது அவருடைய கருத்து வந்து அந்த வேதாந்தத்துக்கும் சமயம் கான்ட்ரிபியூட் பண்ணும். சித்தாந்தமே சிறந்ததுன்னு அப்படி
4: வரமாட்டேன்,
3: வேதாந்தமும் சேர்ந்துதான் வரும். அது மாதிரி வாவூசி அப்படிதான். அந்த சுதந்திர போராட்ட வீரர்கள் எடுத்துட்டீங்கன்னா இந்த மூணு பேர் ஒரு கூட்டு, அதாவது பாரதியார், வாவு சிதம்பரம் பிள்ளை, சுப்பிரமணிய சிவா, இந்த மூணு பேர் ஒரு கூட்டணி. அவங்க ரெண்டு பேரும் எங்க பாத்தீங்கன்னா எங்க ஒளிஞ்சாலும் ஒண்ணு போல ஒளிவாங்க. ஈத்தாக இது அது ரொம்ப அது விவிஎஸ் ஐயர்னு பேரு, வாவியேசு வாவிய சுப்பிரமணிய ஐயர் அவர் பேரு. அவர் திருக்குறளுக்கு அவரும் ஒரு இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் இருக்கு, திருக்குறளுக்கு வா விவிஎஸ் ஐயர்னே ஒரு டிரான்ஸ்லேஷன் இருக்கு திருக்குறள். ஆனா அவங்க இந்த வேதாந்தம் சித்தாந்தம் அப்படிங்கிற நிலையில இந்த வேறுபட்டு அப்படி சொல்ல மாட்டாங்க. அது வந்து வேதாந்தத்தை தெளிவாக, அது ஒரு பெரிய சப்ஜெக்ட், அதுக்குள்ள நான் போல. வேதாந்த தெளிவாம் செய்வ சித்தாந்தம், அதனாலதான் சினிமா கவிஞரும் பாடும்போதும் அவரு கரெக்டா பாடிட்டார் அந்த விஷயத்துல வரும்போது. தெளிவாக தெரிந்தாலே சித்தாந்தம், அது தெரியாமற் போனாலே வேதாந்தம் அப்படின்ட்டாரு. அது நான் ரொம்ப ரசிக்கிறது உண்மையிலே, அது பொருளை பாட்டா பாண்டாரா இல்லைன்னா ஏதோ போற போக்குல வந்துருச்சா
6: பேச்சு வழக்கில் வேதாந்தம் பேசுறாங்கன்னு சொல்லுவாங்க என்ன சித்தாந்தம்.
3: அப்ப என்னன்னு கேட்டா இங்க இத சொல்லினா ஏன்னா இங்க உதாரணம் ஏன் அதை சொல்றாருங்கிறது முக்கியம். அதாவது இதை சொல்லும் பொழுது இந்த காணும் உபகாரம் காட்டும் உபகாரம் அப்படிங்கிறதுக்கு இந்த கண்ணை ஏன் சொல்ல வேண்டிய, அதாவது கண்டு காட்டலி, இந்த கண்டு என்பது காணும் உபகாரம், காட்டு என்பது காட்டும் உபகாரம், அதான் கண்டு காட்டலின்னர். அதாவது அங்க வந்து என்னன்னு கேட்டா ரெண்டும் செய்யல சிவயோகத்துல, இங்க வந்து என்ன செய்யறார், காணும் உபகாரத்தையும் காட்டுகிறார் செய்கிறார், காட்டும் உபகாரத்தையும் செய்கிறார். இப்ப அந்த கண்ணுக்கு வந்து என்னன்னு கேட்டா அந்த ஒளியானது போய் அங்க கேட்ச் பண்ணும்போது, இப்போ நீங்க எங்க எதை கேட்ச் பண்றீங்களோ அந்த இடத்துலயும் அந்த ஒளி படணும், அதான் உள்ள பாயிண்ட். கண்ணுக்கு ஒளி இருக்குது, ஆனா இங்க இருந்து கொண்டு இருட்டுல ஒரு பொருள் இருந்தா அது உங்களுக்கு தெரியும். அந்த நீங்க இருக்கிறதுல வெளிச்சம் இருக்கலாம், நீங்க வெளிச்சத்துல இருக்கிறீங்க, ஒரு பொருளை பாக்குறீங்க, அந்த பொருள் இருட்டுல இருக்குன்னு வைங்க, அப்ப தெரியுமா? அப்ப என்ன தெரியுதுன்னா அந்த விளக்கு ஒளியானது ரெண்டுலையும் கலக்கணும். இது ஒரு அற்புதமான ஒரு கருத்து. அந்த விளக்கு ஒளியானது கண்ணொளியோடையும் கலக்கணும், அந்த பொருளோடையும் கலக்கணும், அப்பதான் என்னது விஷன் இஸ் கம்ப்ளீட். விஷன் பிகம்ஸ் கம்ப்ளீட் கைட் வந்து இட் ஷுட் ஷோ த ஆப்ஜெக்ட் ஆல்சோ. இப்ப அதனால சொல்றாங்க எந்தெந்த இடத்துல விஞ்ஞானத்துல ஒரு பாயிண்ட் என்ன சொல்றாங்கன்னா எந்தெந்த இடத்துல லைட் இல்லையோ அந்த பொருள் இன்னும் நாங்க அப்சர்வ் பண்ண முடியலன்னு தானே சொல்றான் விஞ்ஞானத்தை. அது டார்க் மேட்டர் டிக்ளேர் பண்ணிடுறான், பொருள் இருக்கு, ஆனா அங்க லைட் இல்ல. So we can't approach. Even though we are having the scientific instruments, we can't approach because there is no light on the object. So we call it dark matter. அப்போ அங்க என்னன்னு கேட்டா அது ஒரு நுணுக்கமான கருத்து இருக்கு பாரு. அப்ப இந்த லைட் ஆனது நம்ம கண்ணொளியோடையும் கலக்கணும், நீங்க எந்த பொருளை அப்சர்வ் பண்றீங்களோ அந்த பொருள் மேலையும் கலக்கணும்.
7: என்ன
3: சரியா இருக்கா? அப்ப என்ன விஷன் இஸ் கம்ப்ளீட். அதே போலதான் அந்த இறைவனுடைய அந்த மிஸ்டரிங்கிற ஒண்ணு இருக்கு, அது என்ன பண்ணுதுன்னா இந்த ஆன்மாவிலையும் அவர் இருந்து செயல்படுத்தினா மட்டும் காணாது, அந்த மாயினால பொருள்கள் இருக்குல்ல அந்த பொருள்களையும் கலந்து நின்று அதை அறிவிக்கணும். அப்ப அந்த பொருள்கள்ல கலந்து நிற்கும் போது அதுக்கு என்ன சொன்னாங்க, காட்டும் உபகாரம். இந்த உயிர்ல கலந்து இருக்கும் போது காணும் உபகாரம். உபகாரம்னா ஹெல்ப், உபகாரம். அது உலக்கு உலக உலக ஒண்ணு இல்ல, உபகாரம். உபகாரம் இடைஞ்சல் பண்ணா அபகாரம், தமிழ்ல அது சான்ஸ்கிரிட் வார்த்தை. உபகாரம்னா உங்களுக்கு ஹெல்ப் பண்றது, உங்களுக்கு இடைஞ்சல் பண்ணா அபகாரம். அங்க என்ன பாயிண்ட்னா இந்த கான்செப்ட புரிஞ்சுக்கிறீங்க. இந்த கான்செப்ட புரிஞ்ச உடனே என்ன தெரியும்னா அடுத்த கேள்வி என்ன வரும்னா, 16 சூத்திரத்துல இந்த கண்ணை வச்சே வளர்க்கணும், அத காணும் கண்ணுக்கு காட்டும் உடம்போல. அப்ப என்னன்னு கேட்டா இந்த கண்ணு காணுகிறது, ஆனால் அந்த கண்ணுக்கு என்ன பொருளை பார்த்தோம் என்று காட்டுவது உளம், அதான் பொருளுடன். அன்னைக்கு நான் விளக்கணும் இல்லையா? அதாவது இப்ப கண்ணை ஒரு பொருளை பாக்குறீங்க, பொருளை பார்த்தோம் என்ன பண்ணுது அப்படின்னா, நீங்க விரும்பினாலும் விரும்பாட்டிலும் அந்த பொருளானது ரெட்டினால பற்றுது. ஆனா என்ன பொருளை பார்த்தோம்னு சொல்றதுக்கு என்ன வேண்டி இருக்கு, இந்த உளம் கலந்துனாதான் சொல்ல முடியும். நீங்க பார்த்த அத்தனையும் ரீகலெக்ட் பண்ண முடியாது, அத்தனையும் சொல்ல முடியாது, அத்தனையும் ரெட்டினால பட்டுச்சே பிறகு சொல்ல முடியல. கேட்கலாம் லாஜிக்கலா ஒரு கேள்வி, நீங்க பார்த்த அத்தனையும் ரெட்டினால பதிஞ்சிருக்கே, then why you are not able to recollect? அதுக்கு என்ன பதில் சொல்வீங்க? அங்கதான் என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த அது படிஞ்சா மட்டும் காணாது, அது என்னங்கறத இந்த அறிவு சென்று பற்றணும், அப்பதான் அது ரீகலெக்ட் பண்ண முடியும். அதனாலதான் என்ன சொன்னாங்க, அந்த கண்ணானது எப்படி அந்த ஒளியானது, கண்ணுடைய ஒளிக்கு வந்து என்ன மாதிரி ஃபங்க்ஷன் இருக்கோ, அப்ப கண் அப்பதான் செயல்படுது, அறிவு அப்பதான் செயல்படுகிறது. அதே போலதான் இறைவன் வந்து ஆன்மாவில மட்டும் கலந்து நின்று இயக்கினா போதாது, அந்த பொருள்கள்லையும் இருந்து விளக்கணும். அது எப்ப விளக்குறாரு, இந்த நிட்டைங்கிற நிலைக்கு வரும்போது தான். அதனாலதான் அந்த சிவ யோகத்தையும் சிவபோகத்தையும் உங்களுக்கு பிரிச்சது காரணம் இதத்தான். இந்த அருமையான கருத்தை தான் காரைக்கால் அம்மையார் பாடினாங்க, பெரிய கான்செப்ட் எப்படி பாடினாங்க, அறிவானும் தானே அறிவிப்பான் தானே, அறிவாய் அறிகின்றான் தானே, அறிகின்ற மெய்ப்பொருள் விரி சுழர்வான் ஆகாசம் அப்பொருளும் தானே அவன். காரைக்காம அற்புத திருமந்திராது 20 பாட்டு. அறிவானும் தானே அறிவிப்பான் தானே, அறிவான் என்பது அங்க அந்த வார்த்தை எப்படி சொல்றாரு, அறிவான் என்பது காணும் விவகாரம், அறிவிப்பான் என்பது காட்டும் விவகாரம். அது அறிவானும் அறிவிப்பானும் இறைவன் தான் என்று அந்த அற்புத திருவந்தாதியில் அந்த கருத்தை காணுபகாரம் காட்டு உபகாரத்துக்கு அந்த திருமுறைகள்ல வந்து அது சிவஞான சுவாமி மேற்கோள் காட்டுற இந்த கருத்தை தான் காரைக்காலமையான அற்புத திருவந்தாதியில் அறிவானும் தானே அறிவிப்பான் தானே. அது என்னன்னு கேட்டா அந்த மாபாடியத்துக்கு ஒரு பெரிய சிறப்பு என்னன்னு கேட்டா, அவ்வளத்துக்கும் அவரு ஒவ்வொரு கருத்தையும் அவருக்குள்ள சிறப்பே என்னன்னா, அந்த உபனிஷத்துக்கள் வேதங்கள் ஆகமங்கள் அதுல இருந்து சொல்லிட்டு அதே கருத்தை திருமுறை எப்படி சொல்லுதுங்கிறதையும் சொல்லுவார். அதுதான் அவர்கிட்ட உள்ள அந்த காம்ப்ரமைஸ், எல்லாத்துக்கும் ஒரு காம்ப்ரமைஸ். நீ சரியா அப்ரோச் பண்ணீங்கன்னா எல்லாம் சரியா போயும், அங்க ஏதோ ஒரு உதைக்குதுன்னா நீ சரியான கரெக்டா பெர்சீவ் பண்ணல, அந்த கான்செப்ட பிடிக்கலன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லி விளக்குவார். அதான் திருமந்தாதியும் இன்னொரு இவர் திருமாணியத்தேருடைய திருமாணியத்தேருடைய திருவிசைப்பாலும் என்ன சொல்றாரு, அறியுமாறு அறியே அறியே நுகருமாறு நுகரே. பூராமே திருமாணியத்தேவர் திருவிசைப்பா பூரா அப்படிதான், உணர்த்துமாறு உணர்த்தே அறியுமாறு அறியே நுகருமாறு நுகரே. அது அந்த அறிவித்தல் என்ற ஒன்னையும் செய்வதனாலதான் அவர் இந்த திருவிசைப்பாலும் அப்படி வர்றது காரணம். திருமாளிகைத்தேவர் இந்த 11 திருமுறையில 9 திருமுறையில திருவிசைப்பால அவர் முதல்ல அவருடைய திருவிசைப்பா தான் முதல் திருவிசைப்பா திருவிசைப்பா திருமாளிகைத்தேவர். அவருக்கு ஏன் திருமாளிகைத்தேவர்னு பேருன்னு கேட்டீங்கன்னா, அவருடைய அந்த அற்புதமான சித்திகளை பார்த்து சோழ மன்னன் அவனுக்கு ஒரு பெரிய பேலஸ் கட்டி கொடுத்தேன் அப்படி இருக்கிறதுக்காக. அதனால அது காரண பெயராக திருமாளிகை தேவர் அப்படின்னே பேர். அவருடைய அவரை வந்து அதாவது அந்த திருமொழி ஆசிரியர்கள்லேயே ஒரு சிறப்பு என்னன்னு கேட்டால் அவருடைய உருவம் நான்கு கைகளோடு இருக்கும். திருமாளிகை தேவர் மட்டும் எப்படி உருவமூர்த்தி இங்கே பார்த்துருக்கீங்க, நான்கு கரங்கள் அவருக்கு. அது என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, ஒரு முறை அவர் கேட்கிறார், என்ன கேட்கிறாருன்னா, நான் என்னை பாதுகாப்பதற்காக என்னை சுத்தம் செய்வதற்காக இந்த ரெண்டு கரங்களை பயன்படுத்துறேன். அந்த சிவ பூஜையெல்லாம் செய்யும் பொழுது என்ன பண்றோம், சிவபெருமானுக்கு நெய்வேத்தியம் மட்டும் ஒரு தட்டில் நம்ம சாப்பிடுவோமா? எதுவுமே அப்படிதான், எதுவுமே இறைவனுக்கு நாம் பயன்படுத்துகின்ற பூஜைக்கு பயன்படுத்துகிற பாத்திரங்களை அதுல தண்ணி குடிக்கலாமா? அப்ப சிவபெருமானுடைய அந்த பூஜைக்கு பயன்படுத்துகின்ற எந்த பாத்திரத்தையும் நம்ம பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிற ஒரு மரபு. அதுபோல அவருக்கு என்ன வந்துச்சான், என்ன வந்ததுன்னா, எனக்கு பயன்படுத்துக்கு இந்த ரெண்டு கையை வச்சே உனக்கும் பூஜை பண்றேன், அதுவே ஒரு அனுசீதமா எனக்கு தெரியுதேன்னு நினைச்சாரான். ஆகவே அவர் நினைச்சாரான் மனசுக்குள்ள, ஆகவே உனக்கு பூஜை பண்ணதுக்கு தனியா எக்ஸ்ட்ரா ரெண்டு கரம் இருந்ததுன்னா அதுக்கு நான் அதை பயன்படுத்திக்கிறேன்னு நினைச்சாரான். உடனே ரெண்டு கையும் முளைச்சுதான். அதனால சிவ பூஜைக்கு அந்த ரெண்டு கரங்களை தான் பயன்படுத்தினேன், இவருடைய உலக காரியங்களுக்கு இந்த ரெண்டு கரத்தை பயன்படுத்தினார். திருமாளிகேவர் நாலு கரத்தோட இருப்ப, அவ்வளவு பெரிய அற்புதமான சித்தர். அவரை பற்றி, திருமாளிகத்தேவரை பற்றியே பல செய்திகள் உண்டு. அவருடைய சமாதியும் அந்த திருமூலர் சமாதி, இந்த மூணு பேருடைய சமாதி அடுத்தடுத்து இருக்கும் திருவாடுதுறையில். திருமூலருடைய, அதாவது திருமூலருடைய அந்த உடல் இருக்கு இல்லையா, அந்த உடல் இருக்கு இல்லையா, அவர் அந்த உடலோடு மறுபடியும் போயிறார் கைலாயத்துக்கு. அந்த பூத உடலோடு இருந்தார்ல கொஞ்ச நாள், அந்த உடலுடைய சமாதி. அப்புறம் திருவாடுதுறை ஆதீனத்தை நிறுவிய நமசிவாயமூர்த்தியுடைய சமாதி, அப்புறம் திருமாளிகத்தேவருடைய சமாதி, இந்த மூன்றும் அருகருக தான் இருக்கு. அவர் பின்னாடிதான், அதாவது அவர் வந்து தேவாராசிரியர்களுக்கு பிற்பட்டவர் தானே. தேவாராசிரியருடைய காலம் வந்து ஏழாம் நூற்றாண்டோட முடிஞ்சிருது. அப்புறம் எட்டாம் நூற்று மாணிக்க வாசல் தான் பிரச்சனை. ஆனா பின் வந்தவர் அப்படிங்கறதா எஸ்டாப்ளிஷ் ஃபேக்ட், அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. நம்ம ஆராய்ச்சி கழகம் என்னவோ சொல்றாங்க, ஆனா அது சரி, கைலாய பரம்பரையை கொள்ளப்படுவது ஒரு அடுத்தாலும் வந்தவர் தான். அவ ஓரளவு பன்னெண்டாம் சூத்திரத்தை நாளைக்கு பார்த்து செம்மலர், அது ஒரு அருமையான சூத்திரம். செம்மலர் நோந்தாள் சேரலோட்டம் அம்மலம் கடி அன்பரோடு மறியி மாலர நேயம் மணிந்தவர் வேடமும் ஆலயம் ஆலயம் தானும் அரணென தொழுமே. இது நாளைக்கு அந்த ஒரு ஃபர்ஸ்ட் ஒன் ஹவர்ல அதை சொல்லி முடிச்சிருவான். செகண்ட் ஹவர்ல சில துணை செய்திகள், துணை செய்திகள் நிறைய பல செய்திகள் நம்ம தெரிந்து கொண்டே இருக்கலாம். எப்பொழுதுனா அது உணர்த்தணும்னு தோணுகிறது, அப்பொழுது எதுவுமே எங்களுக்கே தோணும், சொன்னாலும் சொல்றோம். அந்த அளவில் நம்முடைய வேண்டுகோளை வந்து கிட்டத்தட்ட நிறைவேற்றி கொண்டு இருக்கிறோம். அதில் உதாரண வெண்பாக்களுக்குள்ள நான் உள்ள போகலை, ஏன்னா உதாரண வெண்பாக்களில் போகும்போது நிறைய வந்து தமிழ் இலக்கணம் ரொம்ப அப்ளை ஆகும். அதனால ஒவ்வொரு இதே மாதிரி சூத்திரத்தை எழுதி போட்ட மாதிரியே ஒவ்வொரு உதாரண வெண்பா, அதுக்கு என்ன பெரிய போர்டாக வேணும், அதாவது கொஞ்சம் நாலு லைன் எழுதி போட்டு அது நடத்தினோம்னா இன்னும் ரொம்ப சிறப்பு தான். இந்த திருஷ்டாந்தங்களை எப்படி வளர்க்கிறார், ஒரு கருத்தை வளர்க்கறதுக்கு அப்படிங்கிறது உதாரண வெண்பா. 81 உதாரண வெண்பா, 12 சூத்திரத்துக்கு 81 வெண்பா. இந்த 81 வெண்பாலையும் என்ன பண்றாருன்னா, அந்த கான்செப்டை வந்து வழங்கிக் கொள்வதற்காக இந்த உலக நடையிலேயே வைத்து சில செய்திகளை சொல்றேன். ஆனா அவையெல்லாம் இலக்கியத்திலிருந்து சொல்ல மாட்டார், அதான் உள்ள பேசும். மெய்கண்டார் எங்கேயெல்லாம் திருஷ்டாந்தம் காட்டுறாரு, அதாவது ஒன்னு அஸ்ட்ரானாமியா இருக்கும், இல்ல ஒன்னு பாட்னியா இருக்கும், இல்லைன்னா ஒன்னு ஜுவாலஜியா இருக்கும், ஒன்னு ஜியாகிரபியா இருக்கும், அப்படிதான் இருக்கும். இந்த கம்பனை போல உதாரணம் காட்ட மாட்டேன். இயன்றாட்ட ஒரு பெரிய சிறப்பு என்னன்னா, கம்பனை போல கம்பர் காட்டுகின்ற உதாரணங்கள், இன்னும் சேர்க்காக கூட சில இலக்கிய உதாரணங்கள் காட்டுவார். ஏன்னா அது வந்து ஒரு காவியம் இல்லை, சிவஞான போதம்ங்கிறது ஒரு காவியமோ ஒரு இதோ இல்லை, அது வந்து சயின்ஸ்னால எல்லாமே அந்த சயின்டிபிக் உதாரணமே தான் காட்டிட்டு போவார். அது ரொம்ப அற்புதமான அவருடைய ஒரு நிலை. அது எல்லா பல்வேறு விதமான சாஸ்திரங்களையும் பயிற்சியும் தான் இன்னும் கொஞ்சம் சிறப்பாக வழங்கும். அதாவது அந்த மற்ற என்னென்ன ஃபீல்ட்ல நான் நுழைகிறாரோ அந்த ஃபீல்ட பற்றி ஒரு நாலேஜ் இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் தெளிவாக வழங்கும். ஏன்னா அவர்கள்லாம் நம்மை போல ஓதாது ஓதியவர்கள், நம்மளை மாதிரி உட்கார்ந்து படிக்கிறேன். அந்த பூர்வ ஜென்மத்தில் செய்த தவத்தின் காரணமாக இறைவனையும் உள்நின்று உணர்த்துறான். அதனாலதான் அவங்க எந்த சயின்ஸுக்கும் அப்பாற்பட்ட விஷயத்தை சொல்ல முடியலன்னா, அது இறைவனே உள்நின்று காணு விவகாரத்தையும் காட்டு விவகாரத்தையும் செய்து கொண்டு உணர்த்துகிறான். அதனாலதான் அவங்க வாழ்க்கையில வந்து தவறுகிறதற்கு இடமே இல்லை என்று அவரே சொல்வார். சன்னியாசுவாமியை சொல்லும் பொழுது அப்படி சொல்வார்.
6: கனடாவிலேயே விரிவிரியாளர்
7: காட்டும் உபகாரம் என்றால் அந்த மாயையில் உள்ள பொருட்களை
3: எந்த பொருளா இருந்தாலும் அந்த பொருளையும்
7: போய் காட்டுவேன். ஞானிகளுக்கும்
3: அந்த நிஷ்டை கலைஞ்சு இந்த உலகத்துல இந்த உடம்போட இருக்கிற வரைக்கும் நிஷ்டையிலே இருக்க முடியாது இல்லையா, அந்த நிஷ்டையிலே இருக்க மாட்டாங்க. எல்லாருக்கும் நிஷ்டை உண்டு, நம்ம சைவத்துல அவ்வளவு பேருக்கு நிஷ்டை உண்டு. அந்த நிஷ்டை கலைந்து வெளிவரும் போதுதான் அவருடைய பாடல்கள் எல்லாம் வருவதற்கான. திருமூல தேவராயனார் என்னன்னு கேட்டா, 3000 ஆண்டுகள் வந்து ஒரு ஆண்டு முழுசும் நிஷ்டையில தான் இருக்கிற, நிஷ்டையில இருந்துதான் அந்த ஒரு பாட்டை மட்டும் வெளிப்படுத்தி மட்டும் மழை நிஷ்டை அப்படிதான் அவர் சொன்னதாக வருவது.
7: ஸ்வயோ சுவாமிகள் 40 நாள் நிஷ்டையில் இருந்தாங்க, அதுக்கப்புறம் தான் அந்த நற்சிந்தனை பாடல்கள்.
3: அதே போல பாம்பன் சுவாமிகள் வந்து 42 நாள் நினைக்கிறேன். இந்த பாம்பன்ங்கிற அவருடைய சொந்த ஊர் பிறப்பன் வலசைன்னு
7: பேர்.
3: இந்த பிறப்பன் வலசைங்கிறது இந்த பாம்பனுக்கு, பாம்பன்ங்கிறது ஒரு ரயில்வே ஸ்டேஷன் ராமேஸ்வரத்துக்கு
7: முன்னாடி.
3: இந்த பாம்பன் கழிச்சோன்னா தான் பாலம் வரும்.
7: பாம்பன் பாலம்
3: ராமேஸ்வரத்துக்கும் பாம்பனுக்கு இடையில தான் இந்த பாலம் கடல் வந்துருது. அதுக்கப்புறம் ஐலண்ட் அது. அப்போ வந்து அந்த அவருடைய சொந்த ஊர் வந்து பிறப்பன் வலசைன்னு பேர். அந்த பிறப்பன் வலசையில முருகப்பெருமானோடு நிஷ்டையில இருக்கணுங்கிறதுக்காக தான் அப்படியே ஒரு பெரிய குழிய தோண்டி உள்ள குழிக்குள்ள வந்து 45 நாள் குழிக்குள்ளே இருந்து நிஷ்டை கூடி தான் அப்புறம் வெளியில
6: வந்தேன். காட்சி
3: ஆமா, அந்த முருகன் உபதேசம் எல்லாம் வெளியில வரமாட்டேன்ட்டார். அப்படி இருந்து வெளிவந்ததான் பாம்பன் சுவாமிகள் சொல்லப்பட்டிருக்கு. அவரும் ரொம்ப அற்புதமான மேற்கோள்கள் பாத்தீங்கன்னா, அவர் பள்ளிக்கூடத்துக்கே போகல, எல்லாம் போய் படிச்ச மாதிரி வரலாறே இல்லைன்னா அவர் சமீப காலத்துல வாழ்ந்தவர்.
6: 1926.
3: ஆமா, இப்ப பாம்பன் சுவாமிகளை நேர்ல பாத்துருக்காங்க. இப்ப சச்சிதானந்தம் பிள்ளை இந்த மாதிரி எல்லாம் இப்ப ஆசா ஞானசம்பந்தம் இருக்காரு. ஆசா ஞானசம்பந்தனுடைய அப்பா வந்து அவரை நேர்ல பாத்திருக்காரு. சரண ஆறுமுகமதியார்னு பேர், அவருடைய சரண ஆசா ஞானசம்பந்தம். அது மாதிரி அவரோட பார்த்தோம், நான் அவரை பார்த்தவங்க நான் பாத்துருக்கிறேன். திருவாங்கதாரியார் பாத்துருக்கேன். இவரு கூட ஆசா கூட பாத்துக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா பாத்துருக்கலாம், அவருமே பாக்குறதுக்கு சான்ஸ் இருக்கு. அவரை கண்ணால பார்த்தவங்க. ஆனா அவருடைய மேற்கோள்கள் பாத்தீங்கன்னா, ஒரு கருத்தை வலியுறுத்துவதற்காக என்ன மேற்கோள், தேவாரம், திருவாசகம், உபநிஷத்துல இருந்து எக்கச்சக்கமான கோள்.
6: பள்ளிக்கூடம் போய் படிக்க இல்லை,
3: பள்ளிக்கூடம் போய் படிக்கவே
6: இல்லை. சர்வஜ்ஞத்தன்மை வெறும் என்று சொல்றாங்க.
3: ஆமா, ஏதோ ஒரு சூப்பர்
6: ஹியூமன்.
3: அதனால அவரு அவரும் நிறைய நூல் பண்ணியிருக்கிறார். மொத்தம் 666 பாடல்கள் பாடிக்கிறார். பாட்டா அது முருகன்ங்கிற முருக பக்தருங்கிறக்கா கரெக்டா 6666 பாடல்கள். அதுபோக 30 மேற்பட்ட நூல்கள். 2 நூல்களுக்கு அவரே உரை எழுதியிருக்கிறார். அதான் அவர் யாருமே செய்யாத, தமிழ்நாடு செய்யாத என்னன்னா, ஒரு ஞானியுடைய நூலுக்கு அவரே உரை பண்ணார். அது பரிபூரணானந்த போதம்னு ஒண்ணு, இன்னொரு தகராலய ரகசியம். இந்த 2 நூலும் செய்யுள்ளே இருக்கும். அந்த நூல்ல வந்து உரையும் அவரே தான், இந்த செய்யுள் கமெண்ட்ரியும் அவரே. அப்படி பண்ணி ஒரு பெரிய புது சாதனை ஏற்படுது. அது வடமொழியில் நிறைய பேர் உண்டு. மூலத்தையும் எழுதி கமெண்ட்ரியும் சேம். அதுபோல பாம்பன் சுவாமி 2 நூல் வந்து அவரே உரை பண்ண, அதுக்கு முகவரை விருது கொடுத்துருப்பார். நம்ம ஆசா ஞானசம்பந்தனுடைய அப்பா இருக்கார் இல்லையா, அவர் வந்து முகவரை கொடுத்துருப்பார் அதுக்கு, அந்த நூலுக்கு. அவங்களாம் நேர அனுபவிச்சவங்க. அதுபோல அவருடைய நூல்ல வந்து ஒரு நூல் வந்து, குவி அறி உடையாருக்கு செவியறு உரு. அந்த நூலுக்கு பேர் என்ன, குவி அறி உடையாருக்கு செவியறி உரு, அவருடைய நூலுக்கு பேர். அது என்னன்னு கேட்டா, இந்த சச்சிதானந்தம் உள்ள மாதிரி பெரிய பெரிய அறிஞர்கள் பக்கத்துல இருந்து இவர் டிக்டேட் பண்ணி எழுதினது அப்படி ஒரு நூல். அதுவும் அற்புதமான
7: கருத்தை.
3: அது மாதிரி நம்ம பார்க்கும்போதுதான் உங்களுக்கு வந்து என்னன்னா, அந்த மனித அறிவுக்கு அப்பாற்பட்ட ஒரு அறிவு வேலை செய்துங்கிறதுக்கு இவங்க எல்லாம் வந்து பிரமாணம். ஆரிரேரடந்தோள் வாழ்க அருமுகம் வாழ்க வெப்பை ஊர்சே தங்கிலே வாழ்க ஏறிய மங்கை வாழ்க யானிதன் நடந்து வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியார் எல்லாம் மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியார் எல்லாம் மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியார் எல்லாம்.
8: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
9: சிவாய சைவம் டாட் ஆர்கின் அன்பான நேயர்களை, நீங்கள் கேட்கவிருப்பது ஆன்மீக சொற்பொழிவு அடியவர் அருள் வரலாறு. தலைப்பு: அடியார் பெருமையும் சுந்தரர் வாழ்வும். வழங்குபவர் திரு ஆனைக்கா சிவ ராகவன் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
10: செறிவு உண்டு என்று திருத்தொண்டில் செஞ்சு செல்லும்

0: உலகத்துக்கு இன்றியமையாது வேண்டப்படுவது ஒரு தேவை, ஒரு தேவை இன்றியமையாது வேண்டப்படுவது. அதற்கு செய்து முடித்தர கட்டடம் செய்து சுந்தர பெருமானுடைய திருவாக்க அடங்கிய கோவை, ஒரு கோவை. இதற்கு இணையாக எல்லாம் காண முடியவில்லை, காண முடியவில்லை, பிடிதொரு சேவை. இதை செய்தவர்கள் இருக்கும் இடம் சென்னையிலே உள்ள அந்த பெருமக்களுடைய புகழையும் சிறப்பையும் போற்றுவதற்கு ஆட்டி படைப்பெயர் என் நாவை. இந்த தேவாரமானது உலகெங்கும் ஒழித்துவிடும் உயிர்களுக்கு நிகழும் சாவை. ஒரு உத்தமமான திருப்பணியை மேற்கொண்டு திருப்பெருந்துறைக்கும் சென்று திருவாதவும் என் கோமா நிகழாம் திருவிழையையும் வணங்கி இங்கு வந்திருப்போம். கோவை சங்கத்தினரை சார்ந்த கடகத்தினர் அத்துணை பேருக்கும் எங்களுடைய மனமார்ந்த வணக்கங்கள். அண்ணன் சிவபிரகாசம் அவர்கள் நடிகார் சீர்போற்றும், எம்பிரான் சேர்க்கை அடி போற்றும், உறையூரடியார் திருக்கூட்ட பெருமக்கள் சார்பிலும் உங்களை எல்லாம் வருக வருக என சிரம் தாழ்த்தி கரம் கூப்பி வரவேற்று நன்று உமது நல்வரவு நங்கள் தவம் என்றும், வாழ்வார் பெருந்துரை வழிபட்டவர் எவரோ அவரே வல்வினையை மாய்த்தவர், திருவார் பெருந்துரை வழிபட்டவர் எவரோ அவரையே தேவருலகம் வளம் கொண்டு வந்து வழிபட்டு ஏற்கும் துணை பெருமையை தரவல்லது திருப்பெருந்துரை வழிபாடு. அங்கே உருவநிலை வழிபாடு இல்லை, அருவநிலை வழிபாடு தான். அங்கே சிவஞான தேசிகருக்குத்தான் எல்லாம் சிறப்புகள். அத்தகைய ஞானமூர்த்தி ஆகிய அறிவால் சிவமே ஆகிய அண்ணலாரையும் வழிபட்டு அவருடைய திருவடி கமலங்களிலே சிந்தையை பதித்து இங்கே எழுந்துருளி பின்னும் சைவத்தருடைய தன்னேரில்லா பெரியார், ஒரு பெரியார் அவரை பெரிய புராணம் எப்படி அறிமுகப்படுத்தும், இவ்வுலகில் இருவர் தேடு ஒருவராய் எதிரின்று ஆண்ட சைவமுத திருத்தொண்டர், கவனிக்கணும் சைவமுத திருத்தொண்டர் என்று தீந்தமிழ் பார்க்கிறார் தெய்வ சேர்க்கிறார் போற்றுவது சுத்தமூர்த்தி நாயனார். அவர்தான் திருத்தொண்டர், முதல் திருத்தொண்டர், சைவமுத திருத்தொண்டர். அத்தகைய ஞான பேராளராம் நம்பிகளுடைய திருவாக்கிலே வந்த சொற்றமிழ் ஈசரே விரும்பி கேட்ட சொற்றமிழ் அந்த நூலில் அன்பிற்பட கட்டடம் செய்து ஒரு தொகுப்பாக ஆக்கி நல்ல முறையிலே வெளியிட்டு இன்றைக்கு அந்த வெளியீட்டை அமை ராஜலட்சுமி சிவபிரகாசம் இல்லத்திலே செய்ய வேண்டும் என்று கருணை கொண்டார் சுடலை. அதனால் நாங்கள் கடந்தோம் விரும்பி கடலை. இந்த திருமுறையினுடைய சிறப்புகளை பற்றி சில சொல்லலாம். திருமுறைகள் 12 என்பது யாவும் தெரிந்தது. அந்த 12 திருமுறைகளிலே இறைவரும் முதல் மொழி கொடுத்தருளப் பெற்று இறைவராக தம்மை பாட நம்பிகளை படிக்கும் போதும் வித்தாயிருந்தே பாடைய என்று முதல் மொழி கொடுத்த அப்படின்னா தம்முடைய அடிமரவா மேலவர மெய்யம்பினரை மெய்யடியவரை பாட நம்பிகளை படித்த போதும் இல்லைவார் அந்த நலம் அடியார்க்கும் அடியார்க்கும் அடியே என்று அங்கும் முதல் மொழி கொடுத்தார். எல்லாரும் படிக்கிறோம் அடிய பெருமை நம்ம தயவு பண்ணி இன்னைக்கு அடியார்கள் பெருமை ஓங்கிட்டுனா உலகம் விதி கொரோனா வராது. சைவம் சைவத்தினுடைய பேரா இருப்பவங்க சிவனடியார்கள் தான்.
1: நமச்சிவாய சிவாய நம சிவாய
0: நம்மளாம் உத்தராகம் போட்டுக்கிட்டு பூசிக்கிட்டு சிவநாமம் சொல்லிக்கிட்டு திருக்கோயில் போறோம் அப்படின்னா சமணனும் சாக்கியம் நம்மளை தடுக்காம இறைப்பணி செய்ய நம்மளால முடியுதுன்னா அதற்கு காரணம் சுந்தரம். ஆகவே மாதவ

0: முனிவர் என்ன பண்ணார், மத்தாச்சாரியாரையும் புகழ்ந்த சுந்தரர் சொல்லும் போது சைவர்களுக்கு குலதெய்வம் விஞ்ஞானசந்தர் புகழ்ந்தார், அப்புறம் புகழ்ந்தார், இளையரா பேரன்பும் மழைவாறு நினைவழியும் உழவாரத்தின் பழையரா திருக்கரமும் சிவபெருமா திருவடிக்கு பதித்த நெஞ்சும் பாண்டார். ஆனா சுந்தர செய்யும் போது நமது குலதெய்வமா என்ன அவருக்கு தண்ணீர் இல்லாத பெருமைங்கிறது நம்ம கொஞ்சம் சிந்திச்சோம்னா இந்த திருமுறையை வெளியிட்டு கூட்டத்தாருடைய சேவையை பெய்து போட்டோம். இந்த காலத்துல சிரமம் அச்சிப்பிழையோ நச்சிப்பிழையோ இருப்பார்கள், அதெல்லாம் பார்க்கணும். கடினமான முயற்சிகளை மேற்கொண்டு இடையராத ஈடுபட்ட சிலருக்கு தான் இதெல்லாம் சாத்தியம். சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய வரலாறு தான் பெரிய புராணமாக அங்கங்க நாயன்மார் வரலாறு, ஆனா பிரதான வரலாறு சுந்தருடைய வரலாறு. நடுப்புற நடுப்புற நாயன்மார் வச்ச சேர்க்கிறார்கள். ஏன் சுந்தருடைய வாழ்க்கைய உம்மர் நாயகர் அடியார் வேறுவரை தாமைத நம்பி ஆளுர் திருக்கூட்டத்தின் நடுவனை, திருக்கூட்டத்தின் நடுவில் சுந்தரர் இருப்பதனால அவர் எந்த அடியார்கள் மத்தியில் இருக்காரோ எந்த நாயன்மார்கள் மத்தியில் இருக்காரோ அந்த நாயன்மார் வரலாம் அங்கங்க சொல்லிக்கிட்டேன். திருமலை சிறப்பு, கருத்தார் கொண்ட புராணம், ஏறுவோம் கரிகாமநாயனார் புராணம், கரட்சிடுவார் புராணம், வெள்ளானை சிறப்பும் ஐந்து இடத்துல சுந்தரரை பற்றி பேசி இடையில இடையில பெரிய பெரிய நாயன்மார்களுடைய புகழையெல்லாம் வச்சார். நாயன்மார் மத்தியில்தான் இருப்பார், அடியார் மத்தியில்தான் இருப்பார். அவரோட வார்த்தை பார்க்கும்போது அடியாருக்கு ஒரு கூத்த மரியாதை எவ்வளவு மரியாதை அடியார பாடித்தான் ஒரு பாட பாவம் கட்சி மேட்டது ஆட்டாம் பட்டமையால் அடியாருக்கு தொண்டுபட்டு நினைக்கணும். சிவனுக்கு ஆட்பட்ட பிறகுதான் அடியவருக்கு ஆட்பட முடியும், அடியவருக்கு ஆட்பட்ட பிறகுதான் அடிமை பூர்த்தியா நல்லா புரிஞ்சுக்கணும். சிவனுக்கு ஆட்படுவது தொடக்கம், அடியவருக்கு ஆட்படுவது நிறைவு. நம்ம எல்லாரும் சாமி கும்பிட்றாங்க, நிறைய பேர் சாமி கும்பிட்றாங்க, அடியார் கும்பிட்றாங்களாங்கிறது கேள்விக்குரிய. அடியாரகத்துல இணங்கியும் வணங்கியும் ஏத்தியும் வாழ்த்தியும் இன்னைக்கு சிவ உலகம் இருக்கா என்பது ஐயப்பாட்டு சிவபெருமா கோடி கணக்கான சுந்தரமூர்த்தி நாயனார் சொல்லி சிவபெருமான கும்பிட்டு பிறவி அற முடியாது, அடியார கும்பிட்டு பிறவி அருள் அதான் இந்த பாட்டுல சொல்ற ஆட்டா பட்டமையா அடியாருக்கு தொண்டுபட்டு அடியாருக்கு தொண்டுபட்டு உடனே தகுதி வருது. சுவாமிகிட்ட ஒரு வரம் கேட்ட அந்த வரம் கேட்கக்கூடிய தகுதி வரம் கேட்கக்கூடிய வல்லமை எப்ப எனக்கு கிடைக்குது அப்படின்னா அடியாருக்கு தொண்டுபட்டு. இப்ப கேட்கறது என்ன கேட்டே கேட்பதெல்லாம் பிறவாமை கேட்டொழிந்தே சுவாமி கேட்கறதுக்கான தகுதி அடியார வழிபட்டா தான் வரும். அந்த அடியார வழிபட்டு வழிபட்டு தான் சாமிக்கு அம்மாவான காரைக்காலம் பேர். நான் ஒரு வரலாற்றுல பார்த்தேன் நம்பரடியா அணைந்தார் நல்ல திருவு முதலித்தும் செம்பொன்னும் நம்மனையும் செடுந்துகிலும் முதலான தம்பறிவினால் அவருக்கு தகுதியும் வேண்டுகோள் கொடுத்தும் உம்பருவினான் திருவடிக்கு உணர்வு ஒழுகும் நாள். இது காரைக்கால மாப்பிள நம்ம அடியார வணங்கி வணங்கி வணங்கி படத்துல திருமுறை பண்ணும்போது அடியார் வர அம்மா அண்ணையருடைய இல்லத்துல எல்லாம் தயாராகல, உணவு பதார்த்தங்கள் ஆயத்தமான நிலையில இல்லை. அடியாரை விருந்து அப்புறம் அடியார் நம்ம வீட்டுக்கு வராங்களே அவங்களே பிறலரும் குழுவாக பெருஞ்சாத்தாக இருக்கிறார் என்று சொன்னால் அந்த அம்மை செய்தார். இவடைய வந்த நடிகாரே பிறலறிய திருந்தார் மேலும் சொல்ல வேறு இதன் மேல் இல்லை. அடியார் வராத விட ஒருத்தர் பெறக்கூடிய பேரு அவர் வாழ்க்கையில வாழ்க்கையில யார் அதை அனுஷ்டானம் பண்றாங்க? அடியார பார்த்து நம்ம எப்படி வணங்கறோம் இருக்கு. இந்த காரணத்தினாலதான் காரைக்காலம் வந்து போனோம்னா கைலாயத்துல சாமி சொல்ற, வரும் இவள் நம்மை பேணும் அம்மைதான், நம்மை பேணுகின்ற அம்மை. அப்படி சாமி சொல்றதுக்கு என்ன அடிப்படை என்று கேட்டால், இருந்தோறும் அடியார வழிபட்டு வழிபட்டு வழிபட்டு அந்த அம்மை செய்த பணிவிடைகளும் சேவர்களும் திருவும் படையர்களும் ஈஸ்வருக்கே ஹாய் எனும் பெருமை இந்த அம்மை பெரும்படி செய்தன. நான் தெரிஞ்சுக்கணும் அடியார வணங்கி எளிதா விளக்கம் அதை சொல்லி கண்டவர் சொல்லணும். ஆட்டான் பட்டமையால் அடியாத்து தொண்டுபட்டு கேட்டே கேட்பதெல்லாம் பிறவாமை சேட்டார் மாளிகை திருமேற்றலி உரையும் மாட்டே உன்னை எல்லாம் மகிழ்ந்து ஏத்த மாட்டேனே. பாட்டு சொல்ற இது மழபாடி, மழபாடி தேவா. அடியார் அடியார்கெல்லாம் தொண்டே பூண்டொழிந்தேன் தொடராமை துரிசு அறுத்தேன். உரைநடைப்படுத்தும் போது துரிசு தொடராமை அறுத்தேன்னு துரிசுனா மலக்குற்றம் ஆணவம் கண்ணும் மாயை. அந்த மலங்கினுடைய சேர்க்கையினால் உயிருக்கு விளைகின்ற குற்றம் இங்கு துரிசு எனப்பட்டது. அந்த மலக்குற்றமாகிய துரிசு நீங்க வேண்டும் என்றால் அடியாருக்கு தொண்டுபட வேண்டும். அட்டான்பட்டமையால் பண்டே நின்னடியே அடியார் அடியாருக்கெல்லாம் தொண்டே புண்டுடிந்தே தொடராமை துரிசருத்தே. நல்ல மனிதன் சிவனுக்கு நம்ம ஆட்பட்டோம் அடையாளம் என்ன தெரியுமா? அந்த திருவடி நீர் அது பராசக்தி சொரூபம். நல்ல கவனம் சொல்லுவோம், நம்ம காரியங்கள் வெற்றி ஆகணும் அப்படின்னா நம்முடைய அறிவு கொண்டும் செயல் கொண்டும் வெற்றி பெற முடியாது. உயிருடைய அறிவு ரொம்ப சின்னது, உயிருடைய செயல் ரொம்ப கீழானது. உயிருடைய அறிவு கொண்டும் உயிருடைய செயல் கொண்டும் வெற்றி பெறுதல் என்பது இயலாது. என்ன செய்யலாம்? அம்மையை நம்ம பணிக்கு கூட்டிருக்கோம். அம்மைக்கு ஆணைன்னு ஒரு பேர் உண்டு, அந்த திருநீருக்கும் ஆணைன்னு பேர் உண்டு. ஆணையாம் என நீர் கண்டு அப்படின்னு திருக்குறிப்பு தொடர் காலத்துல ஆசிரியர் நமக்கு தெளிவுபடுத்துவார். வாழ்க்கையில வெற்றி பெறணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா திருநீர தவறாம திருநீர பூசறவா வெற்றியில திருநீர் இருக்கும் போது அவ உள்ளத்துல அம்பாள், உள்ளத்துல அம்பாள் வந்துட்டு வெற்றி மட்டும்தான். சத்தி சிவச்ச சத் சப்தப்ர கிருதி பிரதித்திய யோதித்தோ என்பது பாதுலாகம். என்ன புறவு பேரா? சக்தியும் சிவமுமாய் இருக்கிற திருநீரை ஒருத்தர் அணிஞ்சிட்டார்னா அவர் வாழ்க்கையில வெற்றி மட்டும்தான். இன்னைக்கு சைவ உலகத்துல ரொம்ப உயர்வான இதை வச்சு பேரப்படுதா என்பது தெரியல. செக்கிட பெருமா பூஜா புராணத்துல சொல்வார், மேதகு பூஜி பூஜினா செல்வம், மேலான செல்வம் போது விபூதின்னு நம்ம சொல்றோம். அது ஆசிரியர் சொல்லும் போது மேதகு பசு கோக்கணங்களை சொல்லும் போது நீர் தரும் மூலம் அவதாரம் செய்யும் மூர்த்தம் அற்புதமா வார்த்தை. பசு என்ன சொல்லணும்? மூர்த்தம். மூர்த்தம்னா அருள் வெளிப்படுகிற இடம் தான் மூர்த்தம், சிவமூர்த்தம் அருள் வெளிப்படுற இடம். அது என்ன வெளிப்படுது? திருநீர் தரும் மூலம். நம்ம பசுஞ்சு ஆணவம் சாணம்னு நாம சொல்லி கொச்சப்படுத்துற ஒரு பொருளை சேக்கிரா சுவாமி சொல்ற நீர் தரும் மூலம். அந்த மூலம் அவதாரம் செய்ய மூர்த்தம் தான் கோகுலன் எதிர்த்து சொல்றேன். திருநீருக்கு அத்தனை பெரும் அதுதான் அப்புறம் சாடின திருக்கோவில் இல்லாத தெருவில் நீரும் திருவெண்ணீர் அணியாத தெருவில் நூறும். நமக்கு என்ன சொல்லுவாங்க? பாஸ்ம ஜபால உபனிஷத்துன்னு இருக்கு. அந்த உபனிஷத்து சொல்லும், திருநீர் இடாத வெற்றியில தீய வச்சு சுடுது திருநீர் அதிக. அப்ப நம்ம சாமி அணிகளே சொல்றாரு, வெண்ணீர் அணிகளாதவரை கண்டார் சொல்றோம். ஆனா பூசரம் வாங்குறது எல்லாம் சொல்றோம், அதை பின்பற்றம் வாங்குறது பிடிகளாம் வேணும் இங்கே பிறப்பினுடைய இறப்பு வந்து துணிநிலா அணியராங்க தொழும்பொருள் அடிந்தி அம்மா இனிநிலம் பிளந்தும் காணா சேவடி பதவி வெண்ணீர் அவ யார பார்த்தா பயப்படணும் அப்படின்னா பீபதி பூசாம யாராவது வராங்களோ இல்லையோ அவங்கள பார்த்து பயப்படும். அதுதான் நம்ம நடைமுறையை வச்சுட்டா நம்ம யோசிக்கும். அவங்களதான் பார்த்து பயப்படுவோம் சார். வணக்கம். யோசிச்சு பார்த்தா நான் சொன்னதோட உண்மை தெரியும். நம்ம உண்மையே புரிஞ்சுக்காம தான் வாங்கிக்கிறோம். அதான் பிரச்சனை. ஓதறோம் உணர்றோம். அது அப்புறம் ஒரு இடத்துல சொல்லுவார், ஓதியே கழிக்கின்றீர்கள் உலகத்தில் ஒருவன் தன்னை நீதியால் நினைய மாட்டீர்கள். ஓதிதான் போறாரு. ஓதி உணரும் மேற்பொருள் காற்றோம் சொந்த வாழ்க்கையில பார்த்தா செய்யணும். விஞ்ஞான சம்பந்தத்துக்கு குழந்தையான அம்மா அப்பா காப்பு சாப்பிடுறாங்க பணக்கார குழந்தைகளுக்கு தங்கம் அதோட கொஞ்சம் குறைவா இருக்கு வெள்ளி ரொம்ப தாழ்ந்த நிலையில் இருக்கிறவங்க செப்பு பித்தளை இரும்பு இப்படி காப்பிடுவாங்க. விஞ்ஞான சம்பந்தத்துக்கு அணிஞ்ச காப்பு அணிஞ்ச காப்பு தெரியும் திருநீற்றுக்கா வேறு பல காப்பு மிகை என்று விரும்பார் நீரு திரு நெற்றியின் மேல் நிறுத்தி நிறைவித்தார். திருநீர் அணிஞ்சு போனீங்கன்னா காயம் சத்தியமா எல்லாரும் அம்மையை நம்மளோட அம்மா இருந்துருக்காங்க அந்த உணர்வோட போனீங்கன்னா தொட்டது போனா இதுல சுந்தரமசாமி சொல்ற மண்ணும் திருநீர் பூசுதல் மண்ணும் ஒன்று உடைத்து திருநீர் பூசினா நமக்கு நிலைபெற்ற சிவபாக பெருவாடும். ஆட்பட்ட தூளின் சொல்ற ஆடும் நண்புடையே அடிக்க ஆட்பட்ட தூளி கொண்டு சூடும் தொண்டர் உள்ளீர் உமரோட எமர் சூட வந்து சாமி பாட சொல்ற ஆட சொல்ற திருநீர் பூச சொல்ற ஏன் வாடுமை வாழ்க்கை நன்மை வாழ்க்கை முழுக்க மாற்றம் தான் வருத்தம் தான் கவலை கவலை இல்லாத யாரும் பாட்டமும் வருத்தமும் உலக வாழ்க்கை நிரம்பி வாடுமே வாழ்க்கை நன்மை வருந்தாமல் திரிஞ்ச சென்று தேடுமின் பத்தருள்ளி வாடுமின் பத்தருள்ளி வடமண்ணி படிக்கிறையே பாட சொல்றேன். அதுக்கப்புறம் இந்த பாட்டுக்கு அவ்வளவு ஆற்றல் எல்லா தொண்டு சிவனுக்கு உகந்த தொண்டுதான் நல்ல கவனி எல்லா தொண்டும் கோடிக்கணக்கான தொண்டு திருவலை விடுதல் திருவழுக்கிடுதல் திரு நந்தரவன பணி செய்தல் மலர் தொடுத்தல் மாலை அமைத்தல் இறைவருக்கு சூட்டுதல் நிறைய தொண்டு தலைமை பெற்ற தொண்டு எது தெரியுமா பாடல். இத சுந்தரே சொல்றது நம்ம கவனிக்க வேண்டியவர் கைலாய் போறார் தோடுடைய சிறையில் தென்னாசந்த ஆரம்பிச்சார் செவியில் சொன்னார்ல இவர் முடிச்சார் அஞ்சையப்பருக்கு அறிவிப்பதே செவியில் அறிவிங்கோ ஏழு திரும்ப திருமுறையும் ஈஸ்வருக்கு அறிவிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு தெரியும். விஞ்ஞான சம்பந்தம் தொடங்கி வச்சு திருமுறைய செவின்னு அவர் தொடங்கினார் அந்த செவியில அறிவிங்கன்னு சொன்னார். கடைசி பதிவம் எல்லாரும் தெரிஞ்சது வானலம் போகும்போது பாடினது இல்லையா அதுல ஒரு பாட்டு நம்ம கவனத்துக்குரியதா இருக்கு. அதை சொல்ல போகும்போது கையாத்துக்கு போயிருக்காரு அங்க அங்க அடியாரம் நிறைய பேர் இருக்கார் மண்ணுலகில் பிறந்து உண்மை வாழ்த்தும் படிகடியார் கவனிக்கிறோம் இந்த வாழ்த்தலவா வாழவா பொண்ணுலகம் பெறுதல் தொண்டே இன்று கண்டொழிந்தேன் கூட்டமா சேர்ந்து பாடம் பாடுவாங்க அந்த வல்லமைக்கு சமையிலேயே சொல்ல முடியும் கோடி பீரங்கி வந்து நின்னாலும் அதை விட ஆற்றல் பெற்றதா இருக்கக்கூடிய கூட்டமா அந்த பாடல் கூட்டம். சுந்தரமூர்த்தி சுவாமியே பாடவாத பார்த்து சொல்ற மெய்மான பாடலும் கூடி அடியவர் திருக்கோலத்தா தேவாலயத்துடைய திருக்கடைக்காக சொல்றாங்க மெய்மான பாடல் அம் குடி மெய்மான உண்மையிலே உயர்வான மானம்னா உயர்வு மெய் உண்மை உண்மையிலே உயர்வானது பாடக்கூடிய கூட்டம் அம் குடின அழகான கூட்டம். இந்த பதிகங்கள் எல்லாம் வெறுமனையே நூலளவுல இல்லாம ஏற்றளவிலே இல்லாம எல்லாரும் வாசிக்கணும்னு ஆசைய கருணை செஞ்சு செஞ்சாங்க பூவ கூட்டத்தார் அவ திருவடியில் நாம பூவ தூயில
1: வணங்கணும்.
0: இன்னும் நிறைய பெருமை நீங்க பெற்ற அருளை நானும் வாங்கிக்கிறேன். அதான் கோயிலுக்கு திருப்பிருந்திருக்கே போதாம உங்க
1: என்ன
0: கடையை தெரியுமா பரிசு நீங்க பெற்ற அருளை நானும் வாங்கிக்கிறேன். அதான் கோயிலுக்கு திருப்பிருந்திருக்கே போதாம ஒரு பைசா செலவு பண்ணாம நீங்க போய் வழிபட்ட உங்களை கும்பிட்ற உங்களோட அதிகமான பலன் எனக்குதான், உங்களோட அதிகமான பலன். இப்படி சொல்றது நீங்க ஒரு என்ன தருவீங்க நீங்க கேட்பீங்க. சுந்தர தேவாரத்தை மறுபடியா தரேன். திருச்சுடியில் தேவாரம் கௌவை கடல் கதறி குடல் முத்தம் கரை கேட்ட கோவை துவர்வாயார் குடைந்தாடும் திருச்சுழியர் தெய்வத்தினை வழிபாடு செய்துவா அடி தொழுவார். நீங்க வழிபாடு செஞ்சீங்க உங்க அடியை நான் தொழுதேன். அவர் திசை கரதாகுவர் அலராள் பிரியாலே அந்தந்த திசைக்கு அவங்க ராஜாவாயிடுவாங்க. திருமகள் அவங்க விட்டு பிரிய மாட்டாங்க. திருமகள் செல்வம், மகாலட்சுமி இருந்தால் என்ன பொருள் செல்வம் இருக்குன்னு அர்த்தம். வளருகின்ற செல்வம் திரு அவங்கள்ட்ட தழைக்கும். யாருக்கு? சிவபெருமான போய் கும்பிட்டு வர்றாங்களே அவங்கள வணங்குறவங்க. இத்தனை மாதிரி இத்தனை பெருமை அடியார் பேர் சொல்றாரு. நம்மெல்லாம் உணர்ந்தோமாங்கிறது தான் நான் உணரல, நீங்க உணர்ந்திருக்கலாம். திருவாமத்தூர் தேவாரத்தில் அடியார் பெருமையை சொல்றார். உற்றன் உற்றவர் தம்மை ஒழிந்து உள்ளத்து உள் பொருள் பற்றின பற்றின பங்கைய சேவடி கேசல அற்றனன் அற்றனன் ஆமாத்தூர் மேயான். சாமியை சொல்லல, ஆமாத்தூர் மேயான்னா ஈஸ்வர குறிக்கும். அவர் விட்டார் ஆமாத்தூர் மேயா அடியார்கட்கு அடியார் பாருங்க. ஆள் பெற்றனன் பெற்றனன் ஏன் எதுக்கு அடியாருக்கு நீ ஆட்பட்ட பை சொல்ற. பெயத்தும் பெயத்தும் பிறவாமைக்கு மீண்டும் மீண்டும் பிறவாம இருக்கிறதுக்கு நான் சிவனுக்கு ஆட்படல, சிவன் அடியாருக்கு ஆட்பட்டேன். இதை விட அடியார் பெருமையை எப்படி சொல்ல முடியும்? இனி அவர் வாழ்வில் கொஞ்சம் சிந்திப்போம். அவர் வாக்கு பார்த்தோம், வாக்கை பற்றி நான் அந்த தேவாரம் சொன்னேன். கொஞ்சம் வாழ்வையும் பார்த்தோம். அவர் அவதாரம் பண்ணதுக்கு உத்தமமான நோக்கம் மாதவம் செய்த தென்திசை பாண்டிதர். தென்திசை வாடத்துக்காக வந்தார். நம்ம வாட திசை தான் தென்திசை. மாதவம் செய்த தென்திசை பாண்டிடர் தீதிலா திருத்தொண்ட தொகை தர தீமையை இல்லைன்னு செய்யக்கூடிய திருத்தொண்ட தொகை. ஏன்னா அடியார் பெருமையில தான் அத்தனையும் அடங்கியிருக்குங்கிறார் தெய்வ சீக்கிழார் பெருமானா. அவர் வார்த்தைக்கு மேல அப்பீல் பண்ணும் அந்த பாட்டை கூட கற்பதான் சொல்ல விரும்புறேன். எல்லாரும் என்ன சொல்றோம், பன்னெண்டாம் பாண்டவர் தெய்வ சேக்கிடா உண்மைதான் குரல் தான் கொடுத்த. இந்த சினிமாவில் ஒரு பாட்டு பாடுறாங்க கதாநாயகர், பின்னணி வேற ஒருத்தர் தானே பாடுற நடிகர் அல்லவே, நடிக்கிற நடிகர் அல்லவே. பாடுற குரல் பின்னால ஒரு பின்னணி குரல் இல்லைங்களா, பிளேபேக் சிங்கர்னு சொல்றாங்க இல்லையா. அதே மாதிரி சேக்கிடா பாயசிச்சது தான், பாடியது தில்லை கூத்த. அவர் சொல்றது அதுக்கு மேல கேட்க வேணாம் இல்லையா. நம்ம அவர்கிட்ட போறோம், சாமி உலகம் உயிதி பண்ணணும் சாமி, இந்த கொரோனா வேற எங்களெல்லாம் படுத்திக்கிட்டு இருக்கீங்க போக முடியல. இன்னும் சைவம் போகணும், சைவத்தில் பல பிரச்சனை இருக்கு. சைவத்தில் அடியாரெல்லாம் நல்லா இருமாந்து இருக்கிற நிலை இல்லை, ஒரு மாதிரி தான் இருக்கும். இதெல்லாம் ஒழியணும் சாமி. ஏன்னா அப்படி சொல்ற சேக்கிறார், உலகம் உயவும் சைவம் என்று ஓங்கவும் அழகில் சீர் நம்பி ஆரூரர் பாடிய நிலவு தொண்டர்தம் கூட்டம் நிறைந்து உரைய வேண்டும். அதுக்காகதான் இவன் என்ன பண்ணா, ஊகை கூட்டத்தை புச்சாலி நுட்பமா அறிஞ்சவா ஞானிகள் பார்த்த அவள் கவலை. சென்னை தலைவி தலைநகர்ல இருக்காரு வழி, தமிழகத்தின் தலைநகர்ல. அதெல்லாம் பார்த்த அவ இருக்கிற இடம் பூவை, அவ செஞ்ச அற்புதமான ஒரு சேவை என்ன அப்படின்னா இந்த திருமுறை வெளியிட்ட. இப்ப உலகத்துல இருக்கிற பஞ்சங்கள்லாம் போய் போய்விட்டன உறுதியா சத்தியம் பண்ணி சொல்லும். திருமுறை மேல ஆணையிட்டு சொல்லாம் பேசப்படுதோ அங்க நன்மை மட்டும்தான் இருக்கும், அங்க செல்வம் மட்டும்தான் இருக்கும், அங்க நலம் மட்டும்தான் நிலம் எல்லாமும் ஐய வேண்டும். சுந்தரருடைய பேரை சொன்னவாருடைய பல கோடி ஜென்ம பாவம்
1: போயிடும்.
0: இதுக்கு நான் பிரமாணம் காட்டிடுறேன். பெருமா வாய்வார்த்தே நான் சொல்ல போல எல்லாத்துக்கும் பிரமாணம் காட்டுறேன். நாளும் நம்பி ஆளுர் நாமும் நவின்ற நலத்தாலே ஆளும்படியா அனிமாதி சித்தியான அணிந்ததன் பின் பெருமைகளுக்கு தினந்தோறும் சொல்வாராம், நம்பியாரூட நம்பியாரூட நம்பியாரு. அது ஐந்து எழுத்து மந்திரம். நம் இம்முக்கு எண்ணிக்கை வராது. புள்ளி வச்ச எழுத்து மெய்யெழுத்துன்னு இலக்கணம் சொல்லும். புள்ளி வச்ச மெய்யெழுத்துக்கு எண்ணிக்கையில் அது இடம்பெறாது. நம் பி ஆ நம்ம வேணா சொல்லி நம்மளாம் அடிமையா இருக்கிறதுனால எம்பிரான் நம்பியாரோன்னு சொன்னா நல்லா எம்பிரான் நம்பியாரோ சொன்னா அட்டமா சித்தி கிடைக்கும். அனிமா மகிமா லகிமா பிராத்தி பிராகாமியம் வசத்துவம் ஈசத்துவம் அத்தனை சக்தி நீங்க நினைச்சா தேர்தல் வரப்போது நின்று நீங்க தான் பேசணும். ஆசை இருக்க தெரியும், அந்த ஆசையெல்லாம் படமாட்டேன்னு தெரியும். இருப்பினும் ஒரு உதாரணத்துல அந்த பெருமை இன்னொரு இடத்துல சொல்ற சோமாசியார் புராணத்துல சொல்ல சிவகோகம் பிரணமம். அந்த சோமாசியர் ரொம்ப ஒன்றும் பிரமாதமா ஒன்றும் பண்ணல, ஒன்றும் பண்ணல. என்ன பண்ணாராம், சுந்தரரே சொல்லியிருந்தாராம், துன்றும் புலன் ஐந்துடன் ஆறு தொகுத்த குற்றம் வென்று இங்கு இது நன்னெறி செய்யும் விளக்கம் என்று வண்டுண்டர் பாதம் தொழுது ஆன சிறப்பு வாய்ப்பார். சுந்தரரை குண்டாராம் சிறப்பு தானா வைந்து வாய்த்தாராம், தானா வந்து சிறப்பு சோமாஜிமாரருக்கு கிடைச்சுதான். ஏன் அவர் என்ன பண்ணார், வண்டுண்டரை தொழுத. நம்மளும் தொழுவதற்கு புசகம் போட்டிருக்கா போல காரணம்.
2: Om Namah Shivaya. You're listening to Shaivam.org Radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
3: திருநாவுக்கரசு நாயனார் அருளிச் செய்த நான்காம் திருமுறை திருநேரிசை.